0: வணக்கம் நேர்களே, இப்பொழுது நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணிலிருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். சங்கமம் டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட் கெஸ்பல் ஃபார் ஆல் நேஷன்ஸ். வானொலியை கேட்டுக்கொண்டிருக்கும் அன்பான நேயர்களாகிய உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். உங்கள் தாளந்துகளை தேவனின் நாமத்தின் மகிமைக்காக நீங்கள் கொடுக்க விரும்பினால் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய கலையக இலக்கம் 905-607-0583. டொரண்டோவிலும் அதை சுற்றியுள்ள இடங்களிலும் இருந்து அழைக்க வேண்டியவர்கள் 289-997-8123. மொன்றியலிலிருந்து அழைக்க வேண்டியவர்கள் 514-819-8494. நார்த் அமெரிக்கா டோல் ஃப்ரீ 866-350-0821. சங்கமம் என்ற ஸ்கைப் ஐடி மூலமாகவும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். வைபர் அண்ட் ஐஎம்ஓ 416-917-5826. இமெயில் மூலமாக நீங்கள் தொடர்பு கொள்வதாயிருந்தால் sangamam.ca@gmail.com அல்லது இயேசு கிறிஸ்துவில் sangamam@gmail.com.
1: வெப்சைட் கர்த்தாவே, என் வாயின் வார்த்தைகளும் இருதயத்தின் தியானமும் உமக்கு பிரீதியாக இருக்கும்படியாய் ஆண்டவரே, என்னை சிலுவையின் பின்னாக மறைத்துக் கொள்ளும்படி பரிசுத்தாவியானவரே நீங்க பேசும்படியாய் ஒப்புக் கொடுக்கிறேன். சகல துதி கனம் மகிமையாவும் மக்கே செலுத்துகிறேன் இயேசு கிறிஸ்துவின் வல்லமை உள்ள நாமத்தில். ஆமேன், ஆமேன். இன்று நாங்கள் தியானத்துக்கு எடுத்துக்கொண்ட வேத பகுதி ஏசாயா 43 அதிகாரம் 18-19 வசனங்கள். ஏனென்றால் மனிதராகி எங்களுடைய வாழ்க்கையிலே நாங்கள் எப்பொழுதும் அதிகமாக ஆண்டவருக்குள்ளே வந்தவர்களும் சரிதான், வராத அறியாத புறஜாதிகளும் சரிதான், பழைய காரியங்களே நாங்கள் அதிகமாக சிந்தித்து கொண்டிருக்கிறோம். ஆகவே எங்களுடைய வாழ்க்கையிலே நாங்கள் புதிய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள முடியாதபடி அவைகள் எங்களுக்கு தடையாய் காணப்படுகிறது. ஆகவேதான் ஆண்டவர் இந்த வாழ்த்தையிலே அவர் கூறுகிறார், முந்தினவைகளை நினைக்க வேண்டாம், பூர்வமானவைகளை சிந்திக்க வேண்டாம். இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன், இப்பொழுதே அது தோன்றும், நீங்கள் அதை அறியீர்களா? நான் வனாந்தரத்திலே வழியையும் அவாந்தர வழியிலே ஆறுகளையும் உண்டாக்குவேன் என்று ஆண்டவர் சொல்கிறார். ஆனால் மனிதர்களாகிய நாம் இயற்கையாக நாங்கள் பார்க்கும் போது அதிகமாக முந்திய காரியங்களை நினைத்து கொண்டுதான் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். புதிய காரியங்களை பெற்றுக்கொள்ள முடியாதபடி அவைகள் எங்களுடைய வாழ்க்கையிலே பெரிய தடையாக காணப்படுகிறது. பழைய துன்பமான சூழ்நிலைகளை நாங்கள் மறக்க முயற்சித்தாலும் நினைத்து கொண்டே இருப்போம். சில வாலிபரிடம் கேட்டால் பழைய காரியங்களே சொல்லுவார்கள், நான் அந்த இன்டர்வியூக்கு போனேன் அதுல தோல்வி, இங்க போனேன் அதுல தோல்வி, இதுல பார்த்தேன் அதுல வெற்றி இல்லை, இங்கே போனால் அங்கே பஸ் பிந்திட்டுது, போறதுக்கு டைம் இல்லை, அப்படி இப்படி என்று ஒரே தோல்விகளையே பழைய காரியங்களே பேசுவதையும் நாங்கள் கேட்கிறோம். இயலாமல் போன நேரங்கள், போராட்டம் நிறைந்த வாழ்க்கைகள், பழைய வாழ்க்கையிலே நடந்த வியாதிகள், துக்கங்கள், பிரச்சனைகளை நாங்கள் நினைத்து நினைத்து அங்கே எங்களை நாங்களே குட்டிச்சுவராக்கி கொண்டிருக்கிறோம். இது ஒரு பிசாசின் தந்திரம். ஏனென்றால் பழையவற்றை நாம சிந்தித்துக் கொண்டிருந்தால் புதிய ஆசீர்வாதங்களை நினைக்க முடியாதபடி, அதை குறித்து செயல்பட முடியாதபடி, அதற்காக நாங்கள் பிரயாயம் பண்ணாதபடி நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையை முடக்கி போடுவதுதான் அவனுடைய தந்திரமாக இருக்கிறது. ஆகவேதான் நம்மை பார்த்து தேவன் கூறுகிறார் 19 வசனத்தில், நான் புதிய காரியத்தை செய்கிறேன். ஏன் அவர் செய்ய விரும்புகிறார்? நாங்கள் அவருடைய சிருஷ்டிப்பை பார்த்தோம் ஆண்டா, எல்லாம் புதிதாகத்தான் இருந்தது. பார்க்கிறோம் அங்கே பல பல வர்ண நிறங்கள்ல பூக்கள், அழகிய காட்சிகள், வண்ணாத்தி பூச்சிகள், பறவைகள், விதம் விதமா எல்லாம் புது புதுப்பாதான் ஆண்டவர் படைச்சார். கடைசியாக மனுஷனாகிய எங்களை அவர் புது சிருஷ்டியாக புதுவிதமாக அதை செய்ததை பார்க்கிறோம். வார்த்தையினால் நட்சத்திரங்கள், வெளிச்சங்கள், சந்திரங்கள், சூரியன் எல்லாவற்றையும் படைத்த தேவன் அங்கே நாங்கள் பார்க்கிறோம். மனிதனை உருவாக்கும் போது அவர் மண்ணிலே இருந்து தம்முடைய ஜீவ சுவாசத்தை ஊதி, அதாவது அந்த மண் வந்து ஒரு மகிமையுள்ள மண்ணாத்தான் இருந்தது, அந்த மண்ணிலே எடுத்து அவர் தன் சாயல் அகண்டா, அது மகிமையுள்ள சாயல். ஆகவே அவர் ஜீவ சுவாசத்தை ஊதினார். உயிர், அந்த உயிர் ரத்தத்துல உயிர் இருக்கிறது என்று சொல்வார்கள். அவருடைய ரத்தத்தை அவர் அங்கே எங்களுக்கு ஊதி எங்களை ஜீவ ஆத்மாவாக்கினார். இது ஒரு புதிய படைப்பு, புதிய காரியம். அதைத்தான் நாங்கள் சிந்தித்து பார்ப்போம். தேவன், இவ்விதமாய் படைத்த தேவன் எங்களுடைய வாழ்க்கையிலே எவ்வளவு புதிய காரியங்களை செய்வதற்கு அவர் வல்லமையும் வாஞ்சையும் ஒரு தாகவும் உடையவராயிருக்கிறார். அவர் அங்கே சொல்லுகிறார், இசைக்கு அல்ல, அந்த புதிய காரியத்தைக்கு செய்வதற்கு முன்பதாக எங்களுக்கு ஒரு காரியம் சம்பவிக்க வேண்டும். 36:26 பார்ப்போமானால், இசைக்கியலில், உங்களுக்கு நலமான இருதயத்தை கொடுத்து உங்கள் உள்ளத்திலே புதிதான ஆவியை கட்டளையிட்டு கல்லான இருதயத்தை உங்கள் மாம்சத்திலிருந்து எடுத்து போட்டு சதையான இருதயத்தை உங்களுக்கு கொடுப்பேன். பாருங்கள், அங்கே அவர் சொல்லுகிறார், புதிய காரியம் செய்வதற்கு எங்களுடைய இதயம், இருதயமானது என்னவாம், சதையாக மாற வேண்டும். ஏன் அந்த இருதயம் கல்லா இருக்கிறது? நாங்கள் பார்க்கிறோம், சவுலை ராஜாவாக்கும் போது, சாமுவேலை சந்தித்த போது அவருடைய இருதயம் அங்கே மாற்றப்படுகிறது. சவுல் அங்கே புதிய மனுஷன் ஆகிறான். அநேக காரியங்களை நாங்கள் உதாரணமாக சொல்ல முடியும். ஆனால் மனுஷனுடைய இருதயத்தை நாங்கள் ஆராய்ந்து பார்க்கிறவர் யாராம்? உள்ளந்திரியங்களை சோதித்து அறிகிறவர் தேவன். அங்கே எரேமியாவிலே சொல்லுகிறார், ஏனெனில் மனுஷனுடைய இருதயத்தை ஆராய்ந்து உள்ளந்திரியங்களை சோதித்து அறிகிறவராயிருக்கிறேன். ஏனாம், எல்லாவற்றை பார்க்கிலும் இந்த இருதயம் திருக்குள்ளது, அடுத்தது மட்டுமல்ல மகா கேடுள்ளதாயிருக்கிறது. அதை அறியத்தக்கவன் யார் என்று தேவன் கூறுகிறார். ஆகவேதான் உள்ளந்திரியங்களை சோதித்தறிகிற தேவனுக்கு மட்டும்தான் எங்களுடைய இருதயம் தெரியும், எங்களுடைய இருதயத்தின் எண்ணங்கள் தெரியும். ஆகவேதான் அவர் சொல்லுகிறார், இந்த மனிதன் திருக்குள்ள மகா கேடுள்ளமான இவன்ற இருதயத்தை நான் சதையாக்க விரும்புகிறேன், புதிதாக்க விரும்புகிறேன், மறுரூபப்படுத்த விரும்புகிறேன் என்று சொல்லி அவர் அங்கே புதிய காரியங்களை வைக்கும்படி விரும்புகிறார். அங்கே இயேசு கிறிஸ்து இருதயத்தை பற்றி சொல்லும் பொழுது மத்தேயு 15:19 நீங்கள் வாசிப்பீர்கள். ஆனால் ஏனெனில் இருதயத்துக்குள் இருந்து, மனுஷனுடைய இருதயத்துக்குள் இருந்து பொல்லாத சிந்தனைகள், கொலை பாதகங்கள், விபச்சாரங்கள், வேசித்தனங்கள், களவுகள், பொய்ச்சாட்சிகள், தூஷணங்கள் புறப்பட்டு வருமாம். இவைகள் என்னவாம், மனுஷனை தீட்டுப்படுத்துகிறது. ஆகவேதான் அவர் நமக்கு இந்த கல்லான இருதயத்தை, இந்த தீய காரியங்கள் தீட்டுப்படுத்தும் இந்த காரியங்கள் உள்ள நம்முடைய இருதயத்தை நம்மில் இருந்து எடுத்து போட்டு அவர் சதையான இருதயமாக மாற்ற விரும்புகிறார். எவ்வளவு அன்புள்ள தேவன் என்று சிந்தித்து பாருங்கள். அன்பான பிள்ளைகளே, தேவ சனங்களே, எங்களுடைய இருதயம் மாற்றப்படும் போதுதான் தேவன் நமக்கு செய்கிற புதிய காரியங்களை நாங்கள் உணர முடியும். இன்றைக்கு நீங்கள் அநேகரோடு பேசி பார்த்தால் அவர்கள் புதிய ஆசீர்வாதங்களை பற்றி சொல்ல மாட்டார்கள். ஆண்டவர் இதை எனக்கு செய்யவில்லை, அதை எனக்கு செய்யவில்லை என்று குறைகளைத்தான் கூறுவார்கள். ஆனால் ஆண்டவர் நமக்கு என்ன சொல்றார், அவருடைய வாக்கு என்ன சொல்லுகிறது, நாம் புதிய காரியத்தை செய்வேன், பழையதெல்லாம் முடிந்து போயிட்டு அதை நீ நினைச்சு கொண்டிருக்காது, நான் உனக்கு புதுசை செய்ய போறேன், புதிய இருதயத்தை தரப்போறேன். பாருங்கள், உங்களுடைய இருதயத்தை அவர் சதையாக மாற்ற விரும்புகிறார். இப்ப நம்மை மறுரூபப்படுத்தும்படி தேவன் விரும்புகிறார். எசேக்கியேல் 36:27 நீங்கள் பார்த்தீர்களானால், இந்த எப்படி அந்த இதயம் சதையாக மாற முடியும், உங்கள் உள்ளத்திலே என் ஆவியை பெற்று உங்கள் என் கட்டளைகளில் நடக்கவும் என் நியாயங்களை கை கொள்ளவும் அவைகளின்படி செய்யவும் பண்ணுவேன் என்று அங்கே ஆண்டவர் கூறுகிறார். எசேக்கியேல் 36:27 வடிவாக அங்கே சொல்லப்படுது, உங்கள் உள்ளத்திலே ஆவியை வைத்து உங்களை என் கட்டளைகளில் நடக்கவும் என் நியாயங்களை கை கொள்ளவும் அவைகளின்படி செய்யவும் பண்ணுவீர். நடக்க மட்டுமல்ல, நாங்கள் நியாயங்கள் படி செய்ய வேண்டியவர்களாயிருக்கிறோம், அவைகளை கை கொள்ள வேண்டியவர்களாயிருக்கிறோம். அப்பொழுதுதான் எங்களுடைய இருதயம் ஆவிலே ஒரு மறுரூபம் உண்டாகும். அப்பொழுதுதான் தேவன் எங்களுடைய இருதயத்திலுக்கு புதிய காரியத்தை எங்களுடைய வாழ்க்கையிலே செய்யக்கூடியதாயிருக்கும். அதுக்கு அடிப்படை காரணம் என்ன? புதிய காரியம் நடக்க வேண்டுமானால் நம்முடைய இருதயம் சதையாக மறுரூபமாகப்பட வேண்டும். அவருடைய ஆவியினாலே இது எப்படி நடக்குமா? அவருடைய ஆவியினாலும் நாங்கள் அவருடைய கட்டளைகளில் நடக்கவும் அந்த நியமங்களை கை கொள்ளும்படி போதுதான் அவர் அவற்றை செய்யக்கூடியதாக அங்கே பார்க்கிறோம். அது மட்டுமல்ல, நாங்கள் அநேக காரியங்களை நாங்கள் சிந்திக்க முடியும். கொடுக்கப்பட்ட நேரத்திலே ஒரு சில உதாரணங்களை சொல்லுகிறேன். புதிய காரியங்களை அவர் இலகுவாக செய்ய அங்கே பார்க்கிறோம். ராஜாக்களுடைய காரியங்களிலே நாங்கள் பார்ப்போம், வாசித்து பார்ப்போமானால் சங்கீதத்திலே அங்கே தாவீது ராஜா கூறுகிறார், பாவம் செய்த போது அவர் அங்கே உணர்ந்து மனம் திரும்பி உடனே பிள்ளையை செய்த போது அவர் உணர்த்தப்பட்ட உடனே மனம் திரும்பி, தேவனே சுத்த இருதயத்தை என்னில் சிருஷ்டியும் நிலைவரமான ஆவியை என் உள்ளத்திலே புதுப்பியும் என்று அங்கே அவர் வேண்டிக் கொள்கிறதை பாருங்கள். எப்படி இது தாவீதுக்கு தெரியும்? தாவீது பாவம் செய்த போது தேவன் அதை உணர்த்திய போது அவர் அங்கே அதை உணர்ந்து மனம் திரும்புகிறார். அவருடைய கற்பனைகளை கை கொள்ளும்படி அங்கே அவருக்கு தெரியும், தேவன் தன்னை விட்டு போனால் இனி தனக்கு ஒரு உதவியும் இல்லை, தேவன் தன்னை விட்டு போனால் இனி தன்னுடைய காரியங்கள் வெற்றியாகாது. ஆகவே தேவனுடைய கிருபைக்காய் அவர் கெஞ்சுகிறார். சுத்த இருதயம், அதாவது என்னுடைய இருதயத்துல சுத்தத்தை தாங்க, பரிசுத்தத்தை தாங்க, என்னில் அந்த நிலைவரமான ஆவி ஆண்டவரே நான் அங்கும் இங்கும் குந்தி குந்தி எழும்பாதபடி உடறி உடறி விழாதபடி எனக்கு நிலைவரமான ஆவியின் உள்ளத்திலே தாங்க, என்ற ஆவியை புதுப்பீங்க என்று அங்கே அவர் அனுபவித்து கூறுகிறார். அவருடைய வாழ்க்கையிலே நடந்த காரியம் என்ன? இறுதியாக தேவன் அவரை ஒரு ராஜாவாய் ஆக்கி அவர் உயர்த்தி 40 வருஷம் அவர் யுத்தம் இல்லாமல் ஆளுகை செய்கிறதை பார்க்கிறோம். புதிய புதிய காரியங்களுக்குள்ளாக தேவன் அங்கே வழி நடத்தினார். அது மட்டுமல்ல, பரிசுத்த பவுலும் ரோம சபையை பார்த்து இவ்விதமாய் கூறுகிறார், நீங்க இந்த பிரபஞ்சத்துக்கு ஒத்த வேஷம் தெரியாமல் ரோமர் 12:2 சொல்லுகிறார், தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூரணமான சித்தம் இன்னதென்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறதினாலே மறுரூபமாகுங்கள். பாருங்க, இந்த மனம் தான் முக்கியம். நம்முடைய வாழ்க்கையிலே தேவன் புதிய காரியங்களை செய்யவில்லையா? தடைப்பட்டிருக்கிறதா? வழி திறக்கவில்லையா? பிசினஸ்ல டவுனா? வியாதி மிகவும் மோசமா போகிறதா? என்ன காரியம் எங்களுக்கு நடக்கிறது? நாங்கள் எங்களை ஆராய்ந்து இந்த பிரபஞ்சத்துக்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மை எது, அவருடைய பிரியம் எது, அவருடைய பரிபூரணமான சித்தம் இன்னதென்று பகுத்தறிந்து எங்களுடைய மனம் புதிதாக வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். அப்பொழுது நாங்கள் மறுரூபப்படுவோம். அந்த வேளையிலே தேவன் புதிய காரியங்களை செய்வார். 2 கொரிந்தியர் 5:17 கூறுகிறது, இப்படி இருக்க ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியாயிருக்கிறான், பழையவைகள் ஒளிந்து போயின, எல்லாம் புதிதானின. அங்கே பார்க்கிறோம், கிறிஸ்துவுக்குள்ள ஒருவன் வந்தா என்ன நடக்குதாம்? அவனுடைய ஆவி ஆத்மா சரீரம் முழுதும் அவன் புது சிருஷ்டியாய் மாற்றப்படுகிறான். அவனுடைய சிந்தனையிலே மாற்றம், அவனுடைய கிரியைகளிலே மாற்றம், அவனுடைய செயலிலே மாற்றம், அவனுடைய இருதயத்தில் இருக்கிற சுபாவத்திலே மாற்றம், புது சிருஷ்டி. முந்தி பார்க்கும் போது சொல்லுவார்கள், ஐயோ அவன் முந்தி சரியான குடிகாரன், இப்ப ஆண்டவருக்குள்ள வந்துட்டான், இப்ப அவன் முந்திய போல இல்லை என்று சாட்சி கொள்ளும்படி மக்கள் அவன் புது சிருஷ்டியாய் மாறுவான். முதல் என்றால் வாயை திறந்தா பொய்தான் பேசுவான், இப்பென்றா அவன் எவ்வளவு உண்மையும் எவ்வளவு தாழ்மையும் பெருமையெல்லாம் போய் இப்பொழுது அவன் மாறி இருக்கிறான் என்று சாட்சி கூறத்தக்கதாக இங்க என்ன நடக்கிறதாம்? அவனுக்கு சொல்லப்படுகிறது, அவன் புது சிருஷ்டியாயிருக்கிறான், பழைய காரியங்கள் ஒளிந்து போயின. அன்பானவர்களே, எங்களுடைய வாழ்க்கையில் இதுதான் முதல் முதல் தடவையாய் நீங்கள் இந்த வார்த்தையை கேட்பீர்களானால் நேர்களே புது சிருஷ்டியாய் மாற வேண்டியது மிகவும் அவசியம். அப்பொழுதுதான் நீங்கள் எதிர்பார்க்கிற புதிய ஆசீர்வாதங்கள், புதிய நன்மைகள் உங்களுக்கு கிடைக்கும். புதிய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே தேவன் தடைப்பட்ட காரியங்களிலே புதிதாய் வழியை திறப்பார். அடைக்கப்பட்ட கதவுகள் திறக்கப்படும், வாசல்கள் அங்கே வெங்கல கதவுகள் திறக்கப்படும். இவ்விதமாய் தேவன் புதிய புதிய வழியை உண்டு பண்ண முடியும். எபேசியர் 4:23 கூறுகிறது, உங்கள் உள்ளத்திலே புதிதான ஆவி உள்ளவர்களாகி மெய்யான நீதியிலும் பரிசுத்தத்திலும் தேவனுடைய சாயலாக சிருஷ்டிக்கப்பட்ட புதிய மனுஷனை தரித்து கொள்ளுங்கள். பாருங்கள், புதிய மனுஷனை நாங்கள் தரித்து கொள்ள வேண்டியது அவசியமா இருக்கிறது. என்னவா, எங்களுடைய உள்ளத்திலே அவருடைய பரிசுத்த ஆவி, புதிதான ஆவி, பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொண்டு அவருடைய நீதியிலும் தேவன் கர்த்தர் பரிசுத்தராய் இருக்கிறது போல நாங்களும் பரிசுத்தமாய் இருக்க வேண்டும் என்று விரும்புகிற தேவன் அந்த பரிசுத்தத்திலும் அவருடைய சாயலாக நாங்கள் சிருஷ்டிக்கப்பட்டு புதிய மனுஷனை நாங்கள் தரித்து கொள்ள வேண்டும் என்று அன்று எபேசியருக்கு அங்கே எபேசு சபையை பார்த்து விசுவாசிகளுக்கு பரிசுத்தவான்களுக்கு கூறுகிறார். பூரண அறிவை அடையும்படி நாம் புதிதாக்கப்பட்ட புதிய மனுஷனை நாங்கள் தரித்து கொள்ள வேண்டும். எங்களுக்கு கர்த்தரை பற்றி அறிவு வேண்டுமானால், அவரை பற்றி அறிந்து கொள்ள வேண்டுமென்றால், நாங்கள் என்னவாம் அவருடைய நியமங்கள் கற்பனைகளை கை கொண்டு நடக்கும் பொழுது அந்த அவரை பற்றிய அறிவு எங்களுக்கு கிடைப்பதினாலே நாங்கள் புதியாக்கப்பட்ட புதிய மனுஷனை தரித்து கொள்ள முடியும். ஆகவே நம்மை நாம் ஆராய்ந்து தேவனுடைய சாயலுக்கு ஒப்பாக புதிய மனுஷனை தரித்து கொண்டிருக்க வேண்டும் என்று விரும்புகிற நாம் ஒவ்வொருவரும் அந்த இரக்கத்தை பெற தேவனுடைய சமூகத்திலே நாங்கள் ஜெபித்துக் கொள்வோம். பரிசுத்தாவினுடைய புதிதாக்கலினாலும் புது சிருஷ்டியாக மாறுவோம். இதோ நான் சகலத்தையும் புதிதாக்குறேன். உங்களுடைய வாழ்க்கையிலே பழைய பழைய காரியங்களை சிந்தித்துக் கொண்டிருக்கிற உங்களை பார்த்து தேவன் கூறுகிறார், இதோ நான் சகலத்தையும் புதிதாக்குறேன், இதோ நான் சகலத்தையும் புதிதாக்குறேன். இந்த பழைய காரியங்களை சிந்தித்து சிந்தித்து கலங்கிக் கொண்டிருக்கும் தாயே தகப்பனே, இவர் சொல்லுகிறார், உன் பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே நான் புதிய காரியத்தை செய்வேன், சகலத்தையும் புதிதாக்குவேன், அவனுடைய இருதயத்தை புதிதாக்குவேன், சதியான இருதயத்தை கொடுப்பேன், கல்லான இருதயத்தை என்னுடைய அன்பினாலே நான் கரைப்பேன் என்று சொல்லுகிறார். அன்பான தாயே கலக்கத்தோடு இருக்கிறாயா? அன்பான தகப்பனே எதிர்காலத்தை குறித்து, பிள்ளைகளுடைய எதிர்காலத்தை குறித்து சிந்தித்து கலங்குகிறீரா? அவர் சொல்லுகிறார், என் கரத்தினாலே அன்பின் ஜனங்களே ஒப்பு கொடுங்கள். அவர் சொல்லுகிறார், சகலத்தையும் நான் இதோ புதிதாக்குகிறேன் என்று அங்கே வெளிப்படுத்தலே அங்கே யோவானுக்கு சொன்ன தேவன் உங்களையும் பார்த்து சொல்லுகிறார். நம் ஒவ்வொருவரும் ஆராய்ந்து அவருடைய அறிவிலே நாங்கள் பெருக வேண்டும். தேவன் நம்முடைய வாழ்க்கையிலே புதிய காரியங்களை செய்யும்படியாக, புதிய சூழ்நிலைகளை உருவாக்கும்படியாக, புதிய வேலை திட்டங்களை உருவாக்கும்படியாக, வியாதியிலிருந்து அவர் புதிதாக எல்லாவற்றையும் உருவாக்குவார். என்னென்ன அங்கங்கள் கிட்னி பலதாகி இருந்தால் கிட்னியை புதிதாக்க முடியும். அன்பானவர்களே, உங்களுடைய சுவாச பையிலே பிரச்சனை இருந்தால் அந்த பிரச்சனையை தீர்த்து அதை புதிதாக்க முடியும். அன்பானவர்களே, அதே போல் இருதயத்திலே உங்களுக்கு என்ன வியாதிகள் இருந்தாலும் உங்களுடைய இருதயத்தின் பகுதியை அவர் புதிதாக்க முடியும். அவ்விதமாய் புதுப்பிக்கிற தேவன், இதோ நான் சகலத்தையும் புதிதாக்குவேன். உடைய பிரச்சனையிலிருந்து விடுபட வேண்டுமாயானால் இன்றைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்து கூறுகிறார், மகனே மகளே உனக்கு நான் புதிய வழிகளை உண்டு பண்ணுவேன். நான் அவாந்திர வழியிலே ஆறுகளை உருவாக்குற தேவன், வழிகளை உண்டு பண்ணுகிற தேவன், மனாந்திரத்தில் வழிகளையும் அவாந்திர வழியிலே ஆறுகளையும் உருவாக்குற அன்பின் தகப்பன். நீங்க இஸ்ரவேல் சந்ததியுடைய சரித்திரத்தை பார்ப்பீர்களானால் அந்த வனாந்திரத்திலே தேவன் அவர்களை அற்புதமாய் வழி நடத்தி புதிய புதிய வழிகளை அவர்களுக்கு உருவாக்கி கொடுத்ததை நாங்கள் பார்க்கலாம். அவ்விதமான தெய்வத்தை தான் நாங்கள் தெய்வமாய் கொண்டிருக்கிறோம். ஆகவே இன்று புதிதாக கேட்கும் தாயே தகப்பனே, உன்னுடைய வாழ்க்கையை இயேசு கிறிஸ்துவின் கரத்திலே ஒப்புக்கொடு. இதோ எல்லாவற்றையும் புதிதாக, பழைய பழைய காரியங்களை நினைத்து கலங்கிக் கொண்டிருப்பேயானால் இன்றைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்து கூறுகிறார், அன்பின் பிள்ளைகளே, நான் முந்தினவர்களை நினைக்க வேண்டாம், பூர்வமானவர்களை சிந்திக்க வேண்டாம், இதோ நான் உங்களுக்கு புதிய காரியத்தை செய்கிறேன். உடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே, உடைய சந்ததிகளுடைய வாழ்க்கையிலே நான் புதிய காரியத்தை தோன்ற செய்வேன் என்று சொல்லுகிறார். ஏனென்றால் அவர் இல்லாதவைகளில் இருந்து இருக்கிறவைகளாய் காண்பிக்கிற தேவன். அவர் சொல்லுகிறார், பிள்ளைகளை குறித்து அவர் வைத்திருக்கிற திட்டங்களை எங்களுடைய இரு கண்கள் காணவும் இல்லை, நாங்கள் காதுகளினால் கேட்டதும் இல்லை, எங்கள் இருதயத்தில் தோன்றவும் இல்லை. அவ்விதமான அற்புத காரியங்களை செய்கிறதான் தேவன். அவர் அற்புதரும் அதிசயமாயிருக்கிறார். அவர் புதிதாக சதியான இருதயத்தை கொடுப்பது மட்டுமல்ல, அந்த இருதயத்திலே தம்முடைய ஆவியை வைத்து அங்கு அவர் சொல்லுகிறார், என்னுடைய ஆவியினாலே நான் உங்களை மறுரூபமாக்குவேன், மறுரூபப்படுத்துவேன். இந்த என்னுடைய வார்த்தைகளை நீங்க கேட்கிற நீங்கள் ஒவ்வொருவரும் அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து கேட்கிறவர்களாக மட்டுமல்ல, வாசிக்கிறவர்களாக மட்டுமல்ல, கை கொள்ளுவர்களாக நாங்கள் மாறும் பொழுது தேவனங்களுடைய ஜீவியத்தை ஆசீர்வதித்து புதிய காரியத்தை செய்வார். அவாந்தர வழியிலே ஆறுகளையும் வனாந்தரத்திலே அவர் அவாந்தர வழியிலே ஆறுகளையும் ஆண்டவர் உருவாக்குவார், வனாந்தரத்தில் அவர் வழியை உருவாக்குவார். நாங்கள் விசுவாசிப்போம், கர்த்தாவே என்னுடைய குடும்பத்தில் இருக்கிற எல்லா பிரச்சனைகளை மின்றோடு ஆண்டவரே நீ தீர்த்து புதிதான காரியத்தை உருவாக்கும். உன்னுடைய வார்த்தையை நான் விசுவாசிக்கிறேன், ஆண்டவரே எனக்கு உதவி செய்யும், புதிய இருதயத்தை தாரும், பழைய எண்ணங்களை என்னை விட்டு அகற்றி போடும், பழைய கசப்புகள், பழைய கோபங்கள், பழைய வைராக்கியங்கள் இயேசுவின் நாமத்திலே நீங்கி போகும்படியாக ஒப்பு கொடுத்து ஜெபியுங்கள். கர்த்தாவே அவ்விதமான காரியங்கள் எங்கள் இருதயத்திலே மறைந்திருந்தால் எல்லாவற்றையும் அகற்றி ஆண்டவரே உம்முடைய கல்வாரி அன்பினாலே கழுவி சுத்திகரித்து உம்முடைய ஆவியினாலே என்னை அபிஷேகித்து புது சிருஷ்டியாய் மாற்றும் ஆண்டவரே. என்னை புதிதாக்கும் போது நான் உம்முடைய புதிய காரியங்களை அனுபவிக்க எனக்கு கிருப செய்யும் என்று நாங்கள் ஒப்பு கொடுப்போம். அன்பானவர்களே, இந்த வேளையிலே நான் உங்களுக்காக ஜெபிக்க போகிறேன். ஒவ்வொருவரும் நீங்கள் இந்த என்னோடு சேர்ந்து ஜெபியுங்கள். கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையிலே ஒரு புதிய காரியத்தை செய்யும்படி கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையிலே அவர் வனாந்தரமாயிருக்கிறவங்களுடைய வாழ்க்கையிலே அவர் வழிகளை உண்டு பண்ணும்படி உங்களுடைய வனாந்தரமாயிருக்கிறவங்களுடைய வாழ்க்கையிலே அவர் நீரூற்றுக்களை உருவாக்கும்படி இன்று என்னோடு சேர்ந்து ஜெபியுங்கள், ஒப்பு கொடுங்கள். கர்த்தாவே இந்த வேளையில ஆண்டவரே உம்மோடு எம்மை நோக்கி எதிர்பார்த்து ஜெபிக்கிறவர்களுக்கு புதிய காரியத்தை செய்வேன் என்று சொன்னீரே அப்பா. உம்முடைய வார்த்தையின்படி நாங்கள் ஜெபிக்கிறோம், ஒரு அற்புதம் நடக்கட்டும் அப்பா. இதோ நான் சகலத்தையும் புதிதாக்குறேன் என்று சொன்ன தேவனாகிய நீர் ஒப்பு கொடுக்கிற ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் ஆண்டவரே ஒரு அற்புதம் நடக்கட்டும். அவருடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் ஒரு அற்புதம் நடக்கட்டும். அவருடைய சரீரத்திலே ஒரு அற்புதம் நடக்கட்டும். அவருடைய வேலை ஸ்தலங்களிலே ஒரு அற்புதம் நடக்கட்டும். புதிய சூழ்நிலையை உருவாக்குங்க ஆண்டவரே. ஒரு அற்புதத்தை அவர்கள் எதிர்பார்த்து ஜபிக்கிறார்கள் அப்பா. ஆண்டவரே ஒரு அதிசயமான காரியம், மனாந்தரத்தில வழியையும் அவாந்தர வழிகளிலே ஆறுகளையும் உருவாக்கிற தெய்வமாகிய நீர் அவர்கள் மத்தியிலே கடந்து சென்று அப்பா உம்முடைய ஆவியினாலே எல்லாவற்றையும் ஆகும்படி செய்வீராக. பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, என் ஆவியினால் ஆகும் என்று சொன்ன தேவனே ஒரு அற்புதத்தை அவர்களுக்கு நடத்தும்படியாய் ஜெபிக்கிறேன். கேட்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க, இந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள கிருபை செய்யுங்கப்பா. உம்முடைய நாமத்திலே ஜெபிக்கிறேன் அப்பா. அதே போல கர்த்தாவே இந்த சங்கம ஊழியத்தை செய்கிற ஒவ்வொரு குடும்பங்களை நினைவு கொண்டு துதிக்கிறோம். இந்த சத்தம் எங்கெங்கு எல்லாம் போகும்படியாக ஆண்டவரே அவர்களுக்கு கூடாக நீர் திறந்த இந்த வாசலுக்காய் துதிக்கிறேன் சுவாமி. இந்த குடும்பங்களும் அவருடைய பிள்ளைகள் பேர பிள்ளைகள் அவருடைய சந்ததி ஆசீர்வதிக்கப்படுவதாக. அவருடைய குடும்பங்களிலே ஆண்டவரே நீர் வனாந்தரத்திலே வழியை உருவாக்குற தெய்வமாகிய நீர், அவாந்தர வழியிலே ஆறுகளை உருவாக்கிய தெய்வமாகிய நீர் அவர்களுடைய குடும்பங்களிலும் ஆசீர்வாதம் தங்கும்படியால் ஜபிக்கிறேன். சந்ததிகள் ஆசீர்வதிக்கப்படட்டும் அப்பா. அந்த சந்ததிகளும் உமக்கென்று எழுந்து பிரகாசிக்க இன்னும் அதிகமாக மக்கென்று ஊழியம் செய்யத்தக்கதாக ஆண்டவரே உம்முடைய சித்தத்தை நிறைவேற்ற ஆண்டவரே குடும்பங்களாக அவர்களை ஆசீர்வதித்து வழி நடத்தும். சகல துதி கனம் மகிமை யாவையும் உம்முடைய கரத்திலே ஒப்புவித்து இயேசு கிறிஸ்துவின் வல்லமை உள்ள ஆண்டவரே நாமத்திலே ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்,
2: ஆமேன், ஆமேன். நன்றி சிஸ்டா. இருந்தது இன்றைய நாளிலே இசையா 43:18-19, மத்தேயு 15:19, ரோமர் 12:2-5 போன்ற வசனங்கள் கூடாக நான் புதிய காரியத்தை செய்கிறேன், பழையவற்றை சிந்தியக்கூடாது, நான் புதிய காரியத்தை செய்கிறேன். இந்த கல்லான நிறத்தை சதியாக மாற்ற தேவன், அதாவது மத்தேயு 15:19 தீட்டுப்படுத்தும் வசனங்கள். இந்த தாவீது பாவம் செய்த பொழுதுதான் அந்த 51 சங்கீத அறியினான் எழுதி மனம் திரும்பினான். 12:2 மனம் புதிரான மனம் திரும்புங்கிறாண்டு 2:5 கிறிஸ்துவுக்குள் வந்தால் எல்லாம் புரு சிருஷ்டி. அருமையான செய்தி, உச்சமான செய்தியா இருந்தது. வார்த்தையின் அடிப்படையில் செய்தி கொடுத்தீங்க சிஸ்டர். கர்த்தர் உங்களையும் உங்கள் ஊழியங்களையும் கையிட்டு செய்யும் சகல காரியங்களையும் தேவன் ஆசீர்வதிப்பாராக. ஆமென், ஆமென்.
1: Thank you, brother. Thank you. God bless you. God bless you.
2: இதுவரை இந்நேரமும் செய்து கொடுத்தவர் சிஸ்டர் அருந்ததி, உஷாவா, ஒன்டாரியோ. தொடர்ந்து நாங்கள் பாஸ்டர் பாஸ்டர் ஞான பிரகாசத்தை அழைக்கப் போறோம். பிரைஸ் தி லார்ட் பாஸ்டர்.
3: பிரைஸ் தி லார்ட் மைண்டர் நைட். ரெக்கார்டிங் ஸ்டாப்ட்.
2: பிரைஸ் தி லார்ட். இப்போ
3: கூட ரெக்கார்டிங் இன் ப்ராகிரஸ்.
4: Thank you. Thank you. இந்த ஜெபத்தோடு ஆரம்பிப்போம். அன்பின் பரலோக தகப்பனே, சுவாமி, இந்த நாளிலும் கூட எனக்கு விழிச்ச நேரத்தோடு எங்களை இணைத்து கொடுத்ததற்காக கோடான கோடி தோசை நமஸ்கார பள்ளி உமது பாதத்திலே கொடுக்கிறோம் சுவாமி. இருந்த வயதிலும் கணிதந்து புஷ்டிம்ப சுவாமி இருப்பார்கள் என்று சொன்ன வார்த்தை அதே அம்மாந்திரன் ஐயாவுக்கு பல்கட்டும். இன்றைக்கு அவருடைய சத்தத்தை கேட்டது எனக்கு எவ்வளவு சந்தோஷமாக இருக்கிறது. எனவே இந்த நிமிஷம் வரை ஆண்டவரே உண்மை மகிமைப்படுத்தின ஒவ்வொரு சகோதரனும் சரி, ஜெபத்தின் ஊடாக, பாடத்தின் ஊடாக, செய்திகளின் ஊடாக ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று இந்த வழியில கெஞ்சி நிற்கிறேன் சுவாமி. சொல்லிய பெயர்கள், சொல்லாத பெயர்கள் எல்லாவற்றும் ஆண்டவரே உமக்கு தெரியும். ஆண்டவரே என்னுடைய இருதயத்தின் கண்களை திறந்து சுவாமி இன்றைய நாளிலும் அடியனோடு இடைவிட்ட வார்த்தை நாங்கள் சந்தோஷமாக விரைவான சந்தோஷத்தை பெறுவது எப்படி என்கின்ற தலைப்பில் என்னுடைய செய்தியை நான் துவக்குகிறேன். பரிசுத்த ஆவியானவர் அடியானோடு இருப்பாராக. விரைவான சந்தோஷத்தை பெறுவது எப்படி? என்னுடைய சந்தோஷம் உங்களில் நிலைத்திருக்கும்படிக்கும், உங்கள் சந்தோஷம் நிறைவாய் இருக்கும் படிக்கும் இவர்களை நான் உங்களுக்கு கொடுக்கின்றேன் என்று யோவான் தீர்க்கதரிசியின் புத்தகம் 15 அதிகாரத்திலே 11 வசனத்திலே வாசிக்கின்றோம். யோவான் 15:11 நாம் சந்தோஷமாக இருக்க வேண்டும், நம்முடைய துக்கம் சந்தோஷமாக மாற வேண்டும், நம்முடைய புலம்பல்கள் ஆனந்த களிப்பாக மாற வேண்டும். அதை உணர்ந்த இயேசு கிறிஸ்து என்னுடைய சந்தோஷத்தை உங்களுக்கு தருகிறேன் என்று அன்போடு சொல்கின்றார். இந்த உலகத்தில் 3 வகையான சந்தோஷங்கள் இருக்கின்றன. 1, இயற்கையான சந்தோஷம். ஆண் குழந்தை ஒன்று பிறந்து விட்டால் உடனே பெற்றோர்கள் எல்லோருக்கும் ஒரு சந்தோஷம் வந்துடும். பிள்ளைகள் நிறைவாக மார்க் எடுத்து விட்டால் போதும், ஒரே சந்தோஷம். வேலையிலே உயர்வு கிடைத்தது என்றால் ப்ரமோஷன், ஒரே சந்தோஷம். இவைகள் எல்லாம் பொதுவான ஒரு சந்தோஷம், இயற்கையான சந்தோஷம் என்று சொல்லலாம். இன்னொரு வகையான சந்தோஷம் சாத்தான் கொண்டு வருகின்ற சந்தோஷம், பாவ சந்தோஷம். இதை குறித்து எபிரேயர் 11:25 சொல்லுகிறது. எபிரேயர் 11:25 சொல்லுகிறது, மோசே பெரியவனான போது அநித்தியமான பாவ சந்தோஷங்களை அனுபவித்ததை பார்த்திலும் தேவனுடைய ஜனங்களோடு துன்பத்தை அனுபவிப்பதையே அவன் தெரிந்து கொண்டான் என்று அந்த வேதவசனம் சொல்கிறது. கவனியுங்கள். முதலாவதாக சந்தோஷம் கர்த்தரால் வருகின்ற சந்தோஷம், உலகம் கொடுக்கவும் எடுக்கவும் முடியாத ஆத்மீக சந்தோஷம், தெய்வீக சந்தோஷம். பாவங்கள் மன்னிக்கப்படும் போது ரட்சிப்பின் சந்தோஷம் வருகின்றது. கர்த்தரை துதித்து ஆராதிக்கும் பொழுது பரலோக சந்தோஷம் நமக்குள் வருகின்றது. ஏதன் தோட்டத்தில் கர்த்தர் ஆதாமையும் ஏவாளையும் உருவாக்கி சந்தோஷமான ஒரு சூழ்நிலையை தந்தார். தேவ சாயலை பெற்று தேவனோடு உறவாடி அவரோடு சந்தோஷமாக ஐக்கியம் கொண்டு இருந்தார்கள். கர்த்தர் அவர்களுடைய சந்தோஷத்திற்கு சகல விருட்சங்களையும் பழங்களையும்

Così vai niente santo som. Verum anitiamana or bava, tanto samave, irinde di indri, vedam solidi, undri yoman, renda of the adigartele, an ara of the vasanetele. 1 John 2:16. Katrudia katlay and miru than pavam. Manamum, manisamum. Brunkalindre. அல்லது ஒப்பு கொடுக்கின்றது ஒரு பாவம், மனசாட்சியை மீறுவது பாவம். துன்மார்க்கனுக்கு சமாதானம் இல்லை, அக்கிரமக்காரனுக்கும் மனதார தீமை செய்கிறவர்களுக்கு மன நிம்மதி கிடையவே கிடையாது. தாவீதை கர்த்தர் எவ்வளவோ உயர்த்தினார். ஆனால் அவர் பாவம் செய்த பொழுது முதலாவதாக அவர் இழந்தது என்ன? ரட்சிப்பின் சந்தோஷத்தை தான், அன்பான் அவர்களே. ஆகவே கர்த்தருடைய கண்ணீர் ஓடு மனம் திரும்பி ஆண்டவரே உமது ரட்சணியத்தின் சந்தோஷத்தை திரும்பவும் எனக்கு தந்து உற்சாகமான ஆவி என்னை தாங்கபடியாக செய்யும் என்று கதறி அழுதார் என்று வேதம் சொல்கிறது. சங்கீதம் 51:12. இன்று கர்த்தர் நம்மை அன்போடு நோக்கி பார்த்து என்னுடைய சந்தோஷம் உங்களிலே நிறைத்திருக்கும்படியாக, உங்கள் சந்தோஷம் நிறைவாகியிருக்கும்படி என்னை வாருங்கள், கம் நியர் டு மீ என்று அன்போடு அழைக்கிறார். தரிசின் புத்தகம் 15:11 வாசிக்கின்றோம். இயேசு இந்த பூமியில வாழ்ந்த பொழுது துக்கம் நிறைந்தவராக இருந்தார் என்று எசாயா தீர்க்கதரிசியின் புத்தகம் 53:3 வாசிக்கின்றோம். ஜனங்களின் பிரச்சனைகள், போராட்டங்கள், வியாதிகள் மற்றும் மரணங்கள் அவருடைய இதயத்திலே குறுகப்பண்ணிற்று என்றும், ஆனாலும் இயேசுவானவர் பிதாவின் சமூகத்திற்கு வந்த பொழுது ஆவியிலே கை கூர்ந்தார் என்று லூக்கா எழுதிய சுவிசேஷம் 10:20-21 காண்கின்றோம். Luke 10:20-21. பரிசேகர் அவர்களை குற்றம் கண்டுபிடிக்கும் வண்ணமாக பகை தேடினார்கள். அவர்கள் ஜனங்களை பிசாசின் குடியிலே இருந்து விடுதலை செய்வதை பார்த்து அற்புதத்தை இவன் செய்கின்றான் என்று பரிகாசம் பண்ணின வார்த்தைகளாலே பேசினார்கள். அவர் அதை பொருட்படுத்தாதபடி வனாந்திரத்தில் ஒரு இடத்துல பிதாவோடு மகிழ்ந்து கொண்டு இருந்தார். இந்த தெய்வீக சந்தோஷம்தான் இன்று நமக்கு தரும்படியாக அவர் விரும்புகிறார். தெய்வீக சந்தோஷத்தை பெற்று அனுபவிப்பது தாவீது சொல்லுகிறார், அவர்களுக்கு தானியமும் திராட்சை பழமும் பெருகி இருக்கின்ற காலத்தில் சந்தோஷத்தை பார்க்கலும் அதிக சந்தோஷத்தை என் இதயத்திலே தந்தீர் என்று கணிதம் 4:7 சொல்கிறார் தாவீது. இன்றைய நிலைமையிலே அதை சொல்லுவோமே ஆனால் அவர்களுக்கு பேங்க்ல பணம் நிறைய இருக்கிறது, அந்த சந்தோஷத்தை பார்த்திலும் அவர்களுக்கு வேண்டியது என்ன? கார் வேணும், பங்களா வேணும், டிவி வேணும், ஃப்ரிட்ஜ் வேணும், இப்படி போட்ட சொந்தமான காரியங்களை அனுபவிக்கின்ற சந்தோஷத்தை பார்க்கலும் அதிக சந்தோஷத்தை என் இருதயத்திலே கர்த்தர் தந்தார். ரட்சிப்பின் சந்தோஷத்தினாலும் பரிசுத்த ஆவியானவர் தருகின்ற கழுவி ஊறுதலினாலும் என்னை நிரப்பினார். ஆம், இதுதான் பணத்தினால் விலைக்கு வாங்க முடியாத ஒரு சந்தோஷம். உலகம் கொடுக்கவும் எடுக்கவும் முடியாத ஒரு சந்தோஷம். அந்த சந்தோஷத்தில கர்த்தர் இன்றைக்கு உங்களை நிரப்புகிறார் என்று நான் சொல்ல ஆசைப்படுகின்றேன். முதலாவது ரட்சிப்பின் சந்தோஷம், அதாவது உங்களுடைய

0: திப்பினாலே சந்தோஷப்படுகின்றேன் என்று ஒன்று சாமுவேல் 2:1 வாசிக்கின்றோம். 1 சாமுவேல் 2:1 இயேசு கிறிஸ்து தருகின்ற முதலாவது சந்தோஷம் ரட்சிப்பின் சந்தோஷம். கர்த்தர் கிருபையாய் என் பாவத்தை மன்னித்து விட்டார், பாவ சுமையாக்கும் சுமை என்னை விட்டு நீங்கினது. கர்த்தர் என்னை அவருடைய பிள்ளையாக ஏற்றுக்கொண்டார், என் உள்ளத்திலே வாசம் பண்ணு செய்கின்றார் என்றெண்ணும் பொழுது பெரிய ஒரு சந்தோஷம் உள்ளத்திலே பெருகுகின்றது. ரட்சிக்கப்படுவதால் நாம் தேவனுடைய பிள்ளையாக மாறுகின்றோம். அவரை அப்பா பிதாவே என்று அழைக்கின்ற புத்திர சுவீகார ஆவியை பெற்றுக் கொள்கின்றோம். கிறிஸ்துவின் அன்பின் குடும்பத்தில் வருகின்றோம். அவருடைய எல்லா சுதந்திரங்களையும் அனுபவிக்கின்றோம். நம்முடைய பெயர் பரலோகத்தில் எழுதப்பட்டு இருக்கிறது என்று கர்த்தருடைய ஜீவனை தருகிறார் என்று காண்கின்றோம். நீங்கள் ரட்சிப்பின் ஊற்றிலே இருந்து மகிழ்ச்சியோடு தண்ணீரை கொண்டு கொள்ளுவீர்கள் என்று ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகம் 12:3 வாசிக்கின்றோம். சொல்லி மகிமையினால் நிறைந்ததுமாய் இருக்கின்ற சந்தோஷம் உள்ள காரியங்களிலே கை கூர்ந்து உங்களுடைய விசுவாசத்தின் பலனாகிய ஆத்ம ரட்சிப்பை அடைகிறீர்கள் என்று 1 பேதுரு 1:8-9 வாசிக்கின்றோம். ஒருவர் ரட்சிக்கப்படும் பொழுது சந்தோஷம் அவருக்கு மட்டுமல்ல, அவருடைய மனைவி பிள்ளைகள் சந்தோஷத்தோடு, ஒரு குடிகாரன் ரட்சிக்கப்பட்டு விட்டால் அவனுடைய முழு குடும்பமே அந்த சந்தோஷத்தை அனுபவிக்கும் அல்லவா. சகை நீ சீக்கிரமாக இறங்கி வா, இன்றைக்கு நான் உன் வீட்டிலே இருக்க வேண்டும் என்று சொன்ன பொழுது சகையினுடைய உள்ளம் மகிழ்ந்து துள்ளிற்று. வேதம் சொல்கிறது அவன் சீக்கிரமாக இறங்கி சந்தோஷத்தோடு அவரை அழைத்து கொண்டு போனான் என்று 19:9 வாசிக்கின்றோம். எல்லாத்தாங்க ஞானத்தனத்தின் சந்தோஷம். அதாவது அவர்கள் தண்ணீரில் இருந்து இறையின்ற பொழுது கர்த்தருடைய ஆவியானவர் பிலிப்பை கொண்டு போய்விட்டார். மந்திரி அப்புறம் அவனை காணாதபடி சந்தோஷத்தோட தன்னுடைய வழியே போனான் என்று அப்போஸ்தலர்கள் அவன் நடவடிக்கை 8:37 வாசிக்கின்றோம். ஞானதானத்தில் எத்தியோப்பா மந்திரி பெரிய ஒரு சந்தோஷத்தை பெற்று கொண்டான். கர்த்தருடைய கட்டளைக்கு கீழ் விழிவது நமக்கு ஒரு பெரிய சந்தோஷத்தை உண்டாக்குகின்றது. அவருடைய கட்டளைகளுக்கும் கற்பனைகளுக்கும் நாம் பாரமானவைகள் அது அல்ல. என் முகம் மெதுவாயும் என் சுமை இலகுவாம இருக்கிறது என்று இயேசு சொல்கிறார். மத்தேயு 11:30 ஞானதானம் பெற இயேசு சென்ற பொழுது வானம் அவருக்கு திறக்கப்பட்டிருந்ததும் எவ்வளவு சந்தோஷமாக, பிதாவான இவர் என்னுடைய குமாரன், இவர் மேலே பிரியமாக இருக்கிறேன் என்று சொன்னது இன்னும் அதிகமான ஒரு சந்தோஷம். பரிசுத்த ஆவியானவர் புறாவை போல அவர் மேல் இறங்கி நிரப்பி ஆட்கொள்ளும் பொழுது அந்த சந்தோஷத்துக்குள் அளவே கிடையாது. ஆவியுடனும் உண்மையுடனும் ஞானஸ்தானம் பெறுகின்ற விசுவாசிகள் ஒப்பு கொடுக்கும் பொழுது வானம் அவர்களுக்கு திறக்கப்படுகின்றது, பரலோகம் அவர்களை குறித்து சாட்சி இருக்கின்றது. கர்த்தருடைய அடிசுட்டுகளை பின்பற்றுகின்ற ஞானஸ்தானத்தை பெற்றுக் கொண்டேன் என்று சொல்லும் பொழுது ஒரு பெரிய சந்தோஷமும் சமாதானமும் உள்ளத்தை நிரப்புகிறது. ஆனால் கிறிஸ்துவின் சிலுவை பாடு மரணத்திற்கு பிறகு ஞானஸ்தானம் அதிகமாக முக்கியமாக வாய்ந்தது. அது ஒவ்வொரு விசுவாசிக்கும் அத்தனை அவசியமான காரியமாக இருக்கிறது. கிறிஸ்துவுடனே அவருடைய மரணத்துக்குள்ளாக அடக்கம் பண்ணப்பட்டு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலுடன் இணைக்கப்படுகின்ற ஒரு அருமையான அனுபவம். நாம் உயிர்த்தெழுதலின் நம்பிக்கையை பெறுகின்றோம் என்று 6:3-5 வாசிக்கின்றோம். தேவனுடைய பிள்ளைகளே, ஞானஸ்தானம் மனப்பூர்வமாக ஒப்புக் கொடுங்கள். அப்பொழுது ஒரு தெய்வீக சந்தோஷம் உங்களை ஆள் கொள்ளும் என்று சொல்ல நான் ஆசைப்படுகின்றேன். மூன்றாவதாக ஆவியின் சந்தோஷம் ராஜ்யம் புசிப்பதற்கும் குடிப்பதற்கும் மட்டுமல்ல, அது நீதியும் சமாதானமும் பரிசுத்த ஆவி உண்டாகவும் சந்தோஷமாக இருக்கிறது என்பதை நாங்கள் ரோமர் 14:17 வாசிக்கின்றோம். நான்காவது, வேதத்தின் மூலம் எங்களுக்கு வர சந்தோஷம். உமது வேதம் என் மகிழ்ச்சியாக இராதிருந்தால் என் துக்கத்திலே அழிந்து போயிருப்பேன் என்று சங்கீதக்காரருடைய புத்தகம் 119:92 வாசிக்கின்றோம். வேதத்தை வாசிக்கும் போதெல்லாம் வேதத்தின் மூலமாக கர்த்தருடைய குரலை நாங்கள் கேட்கின்றோம். இது என் நேதரின் சத்தம் என்பதை உணர்கின்றோம். எத்தனை பாசம் உள்ள குரல், எத்தனை கரிசனையான குரல். நான் ரட்சிக்கப்பட ஆரம்பிக்கும் நாட்களிலே கர்த்தர் எசாயா தீர்க்கதரிசியினுடைய புத்தகத்தின் மூலமாக பலமுறை இந்த காரியத்தை பேசியதையும் புலம்பியதையும் அவருடைய சத்தத்தை கேட்டு மகிழ்ந்து என்று சொல்ல ஆசைப்படுகின்றேன். வேதத்தில் அவர் சத்தம் கேட்கிறது மட்டுமல்ல, அவருடைய வசனங்களும் ஆவியும் ஜீவமானது, ஜீவனுமானது, இன்பமுமானது, மிகவும் கொள்கையுடைமைகளை கண்டுபிடிக்கிறவன் மகிழ்ந்தது போல நாம் உமது வார்த்தையின் பேரிலே மகிழ்கின்றேன் என்றார். சங்கீதம் 119:162 நான் அவரை தியானிக்கும் பொழுது தியானம் இனிதாக இருக்கும், நான் கர்த்தருக்குள் மகிழ்வேன் என்பதையும் சங்கீதம் 134:34 வாசிக்கின்றோம். ஐந்தாவதாக, கொடுப்பதிலே சந்தோஷம். இப்படி மனப்பூர்வமாக கொடுக்கிறதற்காக ஜனங்கள் சந்தோஷப்பட்டார்கள் என்றும், உத்தம இருதயத்தோடு உற்சாகமாக கர்த்தர் கொடுத்தார், தாவீது ராஜாவும் மிகவும் சந்தோஷப்பட்டார் என்று 1:9 பார்க்கிறோம். கர்த்தருக்கு கொடுப்பதிலே எப்பொழுதும் ஒரு சந்தோஷம் உண்டு. மனப்பூர்வமாக உற்சாகமாக கொடுப்பதினாலே நமக்கு சந்தோஷம் மட்டுமல்ல, தேவனுடைய பிரியமும் நம் மேல் வருகின்றது. வாங்கிறதை பார்க்கலும் கொடுக்கிறதே பாக்கியம் என்று அப்போஸ்தலர்கள் எழுதிய நிறுவம் 20:35 வசனத்திலே வாசிக்கின்றோம். மனதுருகி நீங்கள் மக்களுடன் கடன் கொடுத்தால் அதிகம் பேர் ஏமாற்றி விடுவார்கள், நன்றி மறந்து விடுவார்கள், ஆனால் கர்த்தருக்கு கொடுத்தால் பல 1000 மடங்கு அவர் நமக்கு திருப்பி கொடுப்பார். வாரத்தின் பலனைகளை திறந்து இடங்குள்ளாதபடி போக மட்டும் நம்மை ஆசீர்வதிப்பார் என்று மல்கியா 3:10 வாசிக்கின்றோம். பரலோகத்தில் உங்களுக்கு பொக்கிஷங்களை சேர்த்து வையுங்கள், அங்கே பூச்சியாவது துருவானது எடுத்து விடாது, திருடுகள் கண்ணம் விட்டு திருடுவது இல்லை என்பதை நாங்கள் 6:20-19:21 வாசிக்கின்றோம். இந்த சிறியவனாகிய என் சகோதரன், இவர்களில் ஒருவனுக்கும் நீங்கள் எதை செய்தீர்களோ அதை நீங்கள் எனக்கே செய்தீர்கள் என்று இயேசு கிறிஸ்து சொல்கிறார் 26:40. கர்த்தர் அதை சுகந்த ஒரு காணிக்கையாக மகிழ்ச்சியோடு ஏற்றுக்கொள்கிறேன் என்று சொல்கிறார். நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாக களி கூறுவேன் என்று சொல்வதை நாங்கள் கவனிக்க வேண்டும். அதாவது அக்கினி ஞானஸ்தானம், நீங்கள் அக்கினியினாலே ஞானஸ்தானம் பெறுவீர்கள் என்றும், அவர் கிறிஸ்து பரிசுத்த ஆவியினாலும் அக்கினியினாலும் உங்களுக்கு ஞானஸ்தானம் கொடுப்பார் என்று சொன்ன காரியத்தை நாங்கள் 3:11 வாசிக்கின்றோம். நீங்களும் கூட காலத்தை வீணாக்காதபடி இன்றே தேவ சமூகத்திலே அக்கினி சுவலையாக மாறி ஆண்டவருடைய சேவைகளை செய்ய உங்களை ஒப்பு கொடுக்கும் காலம் கடைசியாக இருக்கிறது என்று சொல்லுகின்றேன். எபேசியர் 5:15-16 வசனத்தை வாசித்து தியானியுங்கள். மெய்யாகவே உங்களுடைய சந்தோஷம் உங்களுடைய சந்தோஷம் நிறைவாக பெற்றுக் கொள்வீர்கள் என்று சொல்லி என் செய்தியை முடித்துக் கொண்டு ஒரு சிறிய ஜபத்தோடு அன்பரிச்சகரே சுவாமி, உம்முடைய சேவை செய்வது எத்தனை மேலான ஒரு பாக்கியம். நீர்தாமே இன்று எங்களுடைய வாழ்க்கையிலும் இந்த பரலோக அக்கினியையும் அக்கினி சுவாலையாக ஒழித்து வீசுகின்ற அனுபவத்தையும் எங்களுக்கு தாரும். இன்று எங்களை எங்கள் உம்முடைய ஊழியத்திற்கென்று முற்றிலுமாக அர்ப்பணிக்கின்றோம். உமக்கன்று ஒளி வீச எங்களுடைய வாழ்க்கையையும் நீர் எடுத்து உபயோகிக்க வேண்டும் என்று ஜபம் கேட்கின்றோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே என்று சொல்வதோடு சங்கம வானொலியிலே இந்த செய்திகளை கேட்கிறவர்களும் எழுந்து இயேசு கிறிஸ்துவுக்காக பிரகாசிக்க அவர்களையும் பரிசுத்தப்படுங்கள். ரட்சிக்கப்படாதவர்கள் ரட்சிக்கப்பட வேண்டும் என்பதற்காகவே நாங்கள் இந்த ஊழியத்தை நேரத்தை உங்கள் பாதத்திலே சமர்ப்பணம் செய்கின்றோம் சுவாமி. எனவே அவர்களையும் வெற்றிப்பு நிச்சயத்தின் சந்தோஷத்துக்கு கொண்டு வாரும் என்று சொல்லி என் செய்தியை முடித்துக் கொண்டு உங்கள் அனைவரிடம் இருந்து மறுபடியும் சந்திக்கும் வரை விடை பெறுகின்றேன். ஆமேன், ஆமேன், ஆமேன்,
1: ஆமேன், ஆமேன், ஆமேன். நன்றி பாஸ்டர் ஞான பிரகாசம். இன்றைய நாளிலே நிறைவான சந்தோஷத்தை பெறுவது எப்படி என்ற தலைப்பிலே யோவான் 15:11, 1 யோவான் 2:16, 2 சாமுவேல் 2:1, மத்தேயு 6:20, மத்தேயு 26:40, மத்தேயு 3:16, எபேசியர் 5:16-17 வசனங்கள் கூட அருமையான விளக்கத்தை கொடுத்தீர்கள். இந்த வார்த்தைகள் கூட மிகவும் ஆச்சரியமாக இருந்தது பாஸ்டர். கத்தருங்களையும் ஊழியங்களையும் கைது செய்யும் சகல காரியங்களையும் தேவன் ஆசீர்வதிப்பாராக. ஆமென், ஆமென்.
0: உங்களையும் ஆசீர்வதிப்பாராக. முதிர்ந்த வயதிலும் கனிதந்து புஷ்டியும் பசுமையுமாய் இருப்பார்கள் என்ற வார்த்தை ஐயா உங்களுக்கே என்று சொல்லி உங்களை ஆசீர்வதித்து விடை பெறுகின்றேன். ஆமேன், ஆமேன்,
1: ஆமேன், ஆமேன், ஆமேன். இதுவரை நேரமும் செய்து கொடுத்தவர் பாஸ்டர் ஞானப்பிரகாசம், கொழும்பு, ஸ்ரீலங்கா. தொடர்ந்து இன்றைய நாளே இந்த நித்திய வருஷத்திலே கடைசியாக செய்தி கொடுக்க ஆண்டியன் ஸ்காபரோ ஒன்டாரியோ. அவர் தினம் தினம் இந்த நிகழ்ச்சியிலே அவரை அன்போடு அழைப்போமா. பிரைஸ் லார்ட் பாஸ்டர் ஆண்டியன் தாஸ்னம்.
2: பிரைஸ் லார்ட் மகேந்திரன் ஐயா. பிரைஸ் லார்ட் நேயர்களே.
1: ஆமென். இன்றைய நாளிலே நித்திய வருஷத்திலே கடைசி செய்தி கொடுக்க வந்திருக்கிறீர்கள். பேச செய்தியை கேட்க அவளோடு இருக்கிறோம் பாஸ்டர். உங்களை ஒப்பு கொடுக்கிறேன், வழியெடுத்துங்க. ஆமேன்,
2: ஆமேன். நாங்கள் எங்களுடைய வாழ்வில் குமாரனை இயேசு கிறிஸ்துவை பின்பற்ற வேண்டும். நாங்கள் ஒரு ஜபத்துடன் ஆரம்பிப்போம். கிருபையும் இரக்கமும் மனதுருக்கமும் நிறைந்த எங்கள் அன்பு தகப்பனே, ஒன்றானமை தேவனாகிய உண்மையும் நீர் அனுப்பினவராகிய இயேசு கிறிஸ்துவை நாங்கள் அறிந்து மறுபடியும் பிறந்த வாழ்வில் வாழ்ந்து ரசிக்கப்படாத ஒவ்வொருவரும் உமக்குள்ள மறுபடியும் பிறக்க நீர் கிருபை செய்யும்படியாக ஜெபிக்கிறேன். ஒவ்வொருவரையும் மதங்களில் வாழுகிற மக்கள், பாபத்தில் வாழுகிற மக்கள், சாபத்தில் வாழுகிற மக்கள், தேவனே இல்லை என்று சொல்லுகிற ஒவ்வொரு மக்களும் இந்த காலத்தில் அவர்களில் அவருடைய பாவங்களை மன்னித்து அறியாமையின் காலங்களை மன்னித்து பல ஆண்டுகளாக மதங்கள் மூலமாக மக்கள் கட்டப்பட்டிருக்கிறார்கள். ஆபிரகாம் காலத்தில் இருந்து ஆபிரகாமினுடைய தகப்பன் ஒரு மத வழிபாடுள்ளவராக சிலை வணக்கம் உள்ளவராக இருந்தான். அந்த மத வழிபாடுள்ள குடும்பத்தில இருந்து ஆபிரகாம் எப்படி பிரித்தெடுத்தீரோ, இன்றைக்கு அதே மாதிரி இன்றைக்கு இலங்கை, இந்தியா, பல நாடுகளில் உள்ள மத வழிபாடுகள் உள்ள ஒரு மக்களையும் இந்த காலத்தில் நீ பிரித்தெடுக்கும்படியாக ஜெபிக்கிறேன். இனி ஒரு காலம் அவர்கள் மனம் திரும்புவதற்கு இனி ஒரு காலம் வர முடியாத காலமாக இருக்கிறது. கடைசி கால எச்சரிக்கைகள் நடந்து கொண்டிருக்கிறது. அவர்கள் வேல மனதிரும்படியாக இப்படியாக மறு மதங்களுக்கு கூடாக ஆபிரகாமுக்கு கூடாக அந்த இஸ்மேலுக்கு கூடாக வந்து அந்த மதத்துக்கு மத மக்களுக்காக ஜெபிக்கிறோம். பல தவறான கொள்கைகளுக்கு கூடாக மக்களை தேவனுடைய குமாரனை மறுதளிக்கிற மதங்கள் ஒவ்வொன்றுக்காக விஞ்ஞபிக்கிறோம். அந்த மக்கள் நரகத்தில் போய் அழியாதபடி இயேசுவேனில் ஒரு இரக்கத்தை அவர்கள் மேல காட்டும்படியாக, இப்படியாக இயேசுதான் ஒரே வழியும் சத்தியமும் ஜீவனும் என்பதை ஒவ்வொரு மதத்தில உள்ள மக்களும், பாவத்தில வாழுகிற மக்களும், சாபத்தில வாழுகிற ஒவ்வொரு மக்களும் அறிந்து இந்த கடைசி காலத்துல இயேசுவை பற்றி கொள்ள, இயேசுதான் ஒரே ஒரு நாமம் ரட்சிக்கப்பட்டுவதற்கு கொடுக்கப்பட்ட நாமம் என்பது அப்போஸ்தலர் 4:12 அறிந்து அவர்கள் ஒவ்வொருவரையும் இழுத்துக் கொள்வீராக. அவர்களுக்காகத்தான் இருந்த சிலுவை மரணத்தை ஏற்றுக்கொண்டீர் என்பதை அந்த மக்கள் உணர கிருபை செய்வீராக. துதிகர மகிமை உமக்கை செலுத்தி ஒன்றான அமைத்தவனாய் உமக்கை செலுத்தி ஆண்டவரின் ரட்சகருமாய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஒருவரையும் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன். எங்களை எப்பொழுது நேசிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமீன். நாங்கள் யோவான் 3:16 தேவன் தம்முடைய உரேப்பரான குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு இயேசுவை தந்தரளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். பாருங்கள், இவ்வளவு அன்புள்ள தேவன். தேவன் தம்முடைய உச்சியப்பரான குமரனாகிய இயேசு கிறிஸ்துவ அந்த வாலிப வயதில 33.5 மரிக்க வைத்து எங்களுக்கு அந்த நித்திய வாழ்வை தருவதற்காக, இந்த உலகத்தில வாழுகிற உங்கள் எல்லாருக்குமாக தேவன் அவரை சிலுவையில மரிக்க வைத்து எங்கள் எல்லாரையும் இழுத்து கொண்டார். பாருங்கள், இன்றைக்கு நாங்கள் அவரை அறிந்து கொண்டோம். அவருடைய பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெற்று, பரலோகத்திலிருந்து அனுப்பப்பட்ட பரிசுத்த ஆவியானவரை பெற்று நாங்கள் மறுபடி பிறந்து அவர் எங்களுக்காக செய்து முடித்த அந்த சிலுவை மரணத்தை அன்னு தினமும் நாங்கள் நினைத்தவராக, அவருடைய கட்டளைகளின்படி நாங்கள் எங்களுடைய வாழ்வை ஒப்பு கொடுத்து வாழுகிறோம். பாருங்கள், அவர் தன்னுடைய குமாரனை சிலுவையில மரிக்கவது எங்களை. இன்றைக்கு இயேசுவிடத்தில் நீங்கள் வரும் பொழுது, நீங்கள் யாராயிருந்தாலும் அவரை இரட்சகராக ஏற்றுக்கொண்டு வரும் பொழுது நாங்கள் மகளாக நாங்கள் மாறிக்கொள்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் மேல் விசுவாசம் உள்ளவர்களாகி இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி எங்களுக்கு அதிகாரத்தை தந்திருக்கிறார். நாங்கள் தேவனுடைய பிள்ளைகள். பாருங்கள், இப்படியாக அவர் தந்த ஆவிதான் பரிசுத்த ஆவி. ஆவியினால நாங்கள் நடத்தப்பட அழைக்கப்பட்டவர்கள். பாருங்கள், இந்த மாம்ச சிந்தை மரணமாக இருக்கிறது, ஆவிக்குரிய சிந்தை ஜீவனும் சமாதானமாக இருக்கிறது. அவர் தன்னுடைய பரிசுத்த ஆவியை தந்து 9 கனிகளையும் 9 மரங்களை தந்து எங்களை அழைத்திருக்கிறார் அவருடைய ஊழியத்திற்காக. இதற்காகத்தான் நாங்கள் அவருக்கு சாட்சிகளாக இருக்கிறோம். அவருடைய அபிஷேகத்தை பெற்றிருக்கிறோம். அவர்களை தரிசனத்தை தந்திருக்கிறார். ஒவ்வொரு ஊழியக்காரர்களுக்கும் ஒரு அழைப்பை கொடுத்திருக்கிறார். அவர்கள் அபிஷேகம் பெற்ற எல்லாரும் சுவிசேஷ ஊழியத்தை செய்ய வேண்டும், சுவிசேஷத்தை அறிவிக்க வேண்டும், சாட்சி சொல்ல வேண்டும். இப்படியாக எங்கள் எல்லாரையும் அறிந்து அழைத்திருக்கிறார். இன்றைக்கு ரட்சிக்கப்படாத ஒவ்வொருவருக்கும் எங்கள் இயேசு மரித்து உயிர்த்தெழுந்தது தந்த கட்டளை, இந்த சுவிசேஷம் இந்திய ஒளிஞ்சன் சங்கம் ரேடியோ கூடாக செய்யப்படுகிற ஊழியத்தை அபிஷேகம் பெற்ற எல்லாரும் செய்ய வேண்டும். இந்த சுவிசேஷம் பூமியில் உள்ள சகல ஜாதிகளுக்கும் பிரசங்கிக்கப்பட வேண்டும். அப்பொழுது முடிவு வரும். பாருங்கள், இன்றைக்கு வேலையாட்கள் குறைவாக இருக்கிறது. அறுவடையோ இந்த 5 அவ்வளவு மக்களுக்கும் நாங்கள் சுவிசேஷம் அறிவித்து முடிக்க வேண்டும். அதற்காகத்தான் இயேசு பொறுமையோடு வருகிற பொறுமையாக காத்திருக்கிறார், தாமதிக்கிறார் என்று இயேசு சொல்லுகிறபடி ஒரு வாக்குத்தத்தை குறித்து தாமதமாயிராமல் எல்லாருக்கும் சுவிசேஷம் அறிவிக்கப்பட வேண்டும், எல்லாரும் ரட்சிக்கப்பட வேண்டும் என்ற அன்புள்ள ஒரு தேவன் தான் எங்களுடைய தேவன். பாருங்கள், தேவனும் இயேசுவும் மனித குலத்தை நிச்சயமாக நேசிக்கிறார்கள். பாருங்கள், அவருடைய சாயலாக ரூபத்தின் படியில் படைக்கப்பட்டவன் தான் மனிதன். இந்த மனிதன் நாங்கள் முதலாவது 26 பார்க்கும் பொழுது தேவன் தம்முடைய சாயலாக அவன் ரூபத்தின் படியும் படைக்கப்பட்ட மனிதன் தான் நாங்கள். தூதர்களை அவர் தம்முடைய சாயலாக படைக்கவில்லை, மனிதன். இப்படி தன்னுடைய சாயலாக படைக்கப்பட்டவன் மனிதனுடைய ஆத்துமா அந்த பிசாசு திருடிவிடக் கூடாது. அந்த ஆத்துமா மீண்டுமாக அந்த ஆத்துமா வாழ வேண்டும். இயேசுவோடு இயேசுவிடத்தில வந்து இயேசுவனுடைய ராஜ்யத்தில நித்திய நித்தியமாக வாழ வேண்டும், நித்திய வாழ்வை பெற்றுக் கொள்ள வேண்டும். அப்படியான ஒரு அன்பு, அன்புள்ளவர் தான், அன்புதான் அவருடைய கற்பனையாக இருக்கிறார். நாங்கள் உண்டான மித்தவரை முழு இதயத்தோடும் முழு ஆத்துமாவோடும் முழு பலத்தோடும் முழு சிந்தையோடும் நாங்கள் அவரை நேசிக்க வேண்டும், பிறரை நேசிக்க வேண்டும். நீங்கள் எந்த மத இனமாக இருந்தாலும் தேவன் எங்களுக்கு இயேசுடைய கட்டளையாக எங்களுக்கு தந்திருக்கிறார். உங்கள் அனைவரையும் அன்பு கூறும்படியாக நாங்களும் உங்களை நேசிக்கிறோம். யாராக இருந்தாலும் அது தேவனுடைய கட்டளையாக இருக்கிறது, இயேசுடைய கட்டளையாக இருக்கிறது. நாங்கள் அதை கடைப்பிடிக்க அன்புள்ளவர்களாக வாழ வேண்டும் என்று சொல்லி கட்டளையாக எங்களுக்கு தந்திருக்கிறார். சுவிசேஷத்தை பிரசங்கிக்கும்படியாக பாருங்கள், அவர் முதல் முறை வரும் பொழுது ஆங்கனை தீர்ப்பு கொடுப்பதற்காக அவர் விரும்பவில்லை. பாருங்கள், இன்னைக்கு மதங்களில் இருக்கிற தேவர்கள் வணக்கங்கள் அவர்கள் எதிர்பார்க்கிறார்கள் தண்டிக்கப்பட வேண்டும் என்று சொல்லி. அப்படி தண்டிக்கிற தேவன் அல்ல. பாருங்கள், அடுத்த வசனத்துல பார்க்கும் பொழுது உலகத்தை, யோவான் 3:17 உலகத்தை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கும்படி தேவன் தம்முடைய குமாரனை உலகத்திற்கு அனுப்பாமல் அவராலே உலகம் ரட்சிக்கப்படுவதற்காகவே அவரை அனுப்பினார். இந்த உலகம் ரட்சிக்கப்பட வேண்டும். மனிதன் பாவம் செய்து விட்டான் தான், தன்னுடைய சாயலாக படைக்கப்பட்ட மனிதன் பாவம் செய்து விட்டான். ஆதாம் ஏவாள் பாவம் செய்து விட்டார்கள். அதன் சந்ததியாகிய நாங்களும் நன்மை தீமை அறியத்தக்க தெரிவை எங்களுக்கு தந்திருக்கிறார். நீங்கள் நன்மையை தெரிந்து கொள்ளலாம், தீமையை தெரிந்து கொள்ளலாம். இன்றைக்கு இப்ப பல மனிதர்கள் தீமையை தெரிந்து கொள்ளுகிறார்கள், மதத்தை தெரிந்து கொள்ளுகிறார்கள், பாவத்தை தெரிந்து கொள்ளுகிறார்கள், பிசாசை தெரிந்து கொள்ளுகிறார்கள். நாங்கள் இயேசுவை தெரிந்து கொள்ளுகிறோம், மெய்யான தேவனை தெரிந்து கொள்ளுகிறோம், தேவன் தருகிற ஆசீர்வாதத்தை தெரிந்து கொள்கிறோம், ஒரு நித்திய வாழ்வை தெரிந்து கொள்கிறோம். இன்னைக்கு மறுபக்கத்துல இந்த மதங்கள் பாவங்கள் பாவத்தில தொடர்ந்து வாழுவர்கள், சாபத்தில வாழுகிறவர்கள் மரணத்தை விரும்புகிறார்கள். தாங்கள் மரித்து விட வேண்டும் என்றால் தவறு. தேவன் தான் எங்களுக்கு உயிரை தந்தவர். அவர் பிறக்க ஒரு காலம் உண்டு, இறக்க ஒரு காலம் உண்டு, பிறக்கிற காலம் இறக்கிற காலம் எல்லாவற்றையும் அவர் எங்களுக்கு தந்திருக்கிறார். அந்த காலத்துல நாங்கள் பேசிக் இன்ஸ்ட்ரக்ஷன் பிஃபோர் லீவிங் திஸ் எர்த், இந்த உலகத்தை விட்டு பிரிய முன்பாக மனிதன் வாழுவதற்குரிய ஒரு கட்லாக் தான் இந்த பைபிள். இந்த பைபிள் தான் எங்கள் மனிதனை இயக்குகிறதாக இருக்கிறது. படைத்த தேவனுடைய எங்களுக்கு சுவாசம் தந்து எங்களுக்கு அந்த ஆத்மாவை தந்து, ஆவியை தந்து, சரீரத்தை தந்து எங்களை வாழ வைக்கிற எங்களுக்கு தந்த புஸ்தகம் தான் கட்லாக். இப்படித்தான் நீ வாழ வேண்டும். தீமை செய்தால் நீ பிசாசுக்கு இடம் கொடுக்கிறாய். பிசாசு உன்னுடைய ஆத்மாவை திருடி நரகத்திற்கு, அவனுக்கு ஒதுக்கப்பட்ட இடம்தான் நரகம். உன்னையும் இழுத்து கொண்டு நரகத்துக்கு போவான். இதற்காகத்தான் இயேசு அந்த பிசாசை தன்னுயிரை கொடுத்து மண்ணுயிரை எங்களுடைய மனித உயிரை மீட்டு கொண்டார். அதற்காக தான் உங்களுக்கு இயேசு வேண்டும். பாருங்கள், பிசாசு திருடவும் கொல்லவும் அழிக்கவும் விடுகிறான். யாரை விழுங்கலாம் என்று வகை தேடி சுற்றி திரிகிறான். பாவத்துக்கு இடம் கொடுக்கும் பொழுது அவன் இப்படியான மனிதர்களிடத்துல போய் வாசற்படியில படுத்து குடிக்கிறவனாக இருந்தால் அவனை குடிக்கிற ஒரு தோட்ஸை கொடுக்கிற பாவ சிந்தனைகளை கொடுக்கிறவன் பிசாசாக இருக்கிறான். இதற்காகத்தான் நீங்கள் மறுபடியும் பிறந்து தேவனுடைய வார்த்தைக்குடாக, நான் தேவனுடைய பிள்ளை, பிசாசு உனக்கு அதிகாரம் இல்லை, உன்னுடைய தோட்ஸ் எனக்கு என்ன, நான் இயேசுடைய தோட்ஸை தான் நான் விசுவாசிக்கிறேன், துக்கம் சந்தோஷமாக மாறும். உன்னுடைய தீமையான தோட்ஸுகள், மரண தோட்ஸுகள், பாவ நரக தோட்ஸுகள் எனக்கு வேண்டாம் என்று நீங்கள் ரிஜெக்ட் பண்ணிவிட வேண்டும். குடியில் இருக்கிறவர்கள் குடி எனக்கு வேண்டாம். தேவன் பொத்தலான பையிலே என்னுடைய பணம் போகக்கூடாது. தேவனுக்கு பிரியமாக தேவனுடைய ஊழியத்தை செய்ய நான் விரும்பப்படப்பட வேண்டும். பாருங்கள், நீங்கள் இன்றைக்கு இந்த பாவகத்துக்குள்ள போகிற மக்கள் உடைய செலவு நஷ்டப்படுத்துவான் பிசாசு. உங்களை துன்பப்படுத்துவான், கவலைப்படுத்துவான், நோய்களை தருவான். ஒவ்வொரு தீமைகளுக்கும் பிரதான காரணம் பிசாசாக இருக்கிறான். பாருங்கள், இன்றைக்கு இன்றைக்கு நாங்கள் பார்க்கும் பொழுது பாருங்கள், இந்த மதங்களுக்கூடாக ஒரு சாபம் வருகிறது. பாருங்கள், இன்றைக்கு பெய்யான தேவனத்தை விட்டுத்தான் ஆபிரகாமின் பெற்றோர்கள் பாவம் செய்தார்கள். இன்றைக்கு ஒரு மத வழிபாடுள்ள பெற்றோர்ல இருந்தது ஆபிரகாமை பிரித்து எடுத்தான். பாருங்கள், அந்த சந்ததி இன்றைக்கும் பாருங்கள் அடிமைத்தனத்தில் தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஏனென்றால் அவர்கள் தீமையை விரும்புகிறார்கள். மத அடிமைத்தனத்தில் விக்கிராராதனை உள்ளவர்களாக, தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்களை செய்கிறவர்களாக. பாருங்கள், தகப்பன் இப்படியாக 2500 ஆண்டுகளுக்கு மேலாக இந்த அடிமைத்தனம் வருகிறது. அடிமைத்தனம் பாருங்கள், ஆபிரகாமின் தகப்பனுடைய காலத்திலே இருந்து மகனுக்கு அந்த விக்கிராராதனையை கற்றுக் கொடுக்கிறார்கள். பின் அவனுடைய மகன் தன்னுடைய அந்த மகனுக்கு இது என்னுடைய தெய்வம் கையலால் உருவாக்கப்பட்ட தேவன் என்று இப்படியாக கற்றுக் கொடுத்து ஒவ்வொரு விதமான உருவங்களை செய்து ஊரும் பிராணிகள் பாம்புகள் என்று சொல்லி அந்த 2500 ஆண்டுகளாக இந்த மனிதன் இந்த மத இந்த விக்கிர ஆராதனை என்ற மத அடிமைத்தனத்துக்கூடாக பல சந்ததிகள் கட்டுப்படுத்தப்பட்டு அந்த அந்த மதங்களை நடத்துறவர்களுக்கு கூடாக அது அந்த பிசாசின் தூதர்கள் இந்த வான மண்டலத்தில் காணப்படுகிறது. இந்த ஆவிகள் இப்படியான அவர்கள் மத வழிபாடுகள் செய்யும் பொழுது அந்த ஆவிகள் உற்சாகமாக செயற்படும், தீமை செய்ய செயற்படும். வானமண்டலத்தில் இருக்கிற துறைத்தனத்தின் ஆவிகள், அதிகாரத்தின் ஆவிகள், துறைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் வானமண்டலத்தில் உள்ள பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடும் போராட்டம் உண்டு. இந்த மத வழிபாடுகளை செய்யும் பொழுது இப்படியான ஆவிகள் அந்த தேசங்களில வான மண்டலத்தில தீமைகளை செய்து கொண்டிருக்கும். அந்த தேசம் வறுமையாக, இந்த மத வழிபாடு உள்ள நாடுகள் எல்லாம் வறுமையா இருக்கிறது. காரணம் அந்த அந்த இடங்களில மேலா அவர்கள் இந்த விக்கிர ஆராதனை செய்வதன் மூலமாக அந்த அந்நிய அக்கிரியை அவர்கள் இந்த உலகத்தில தங்களுடைய தேவர்கள் என்ற ஆவிகளுக்கு, தீமையான ஆவிகளுக்கு செலுத்தும் பொழுது அந்த ஆவிகள் அங்கு தீமைகளை, இன்னும் அதிகமான தீமைகளை அந்த விக்கிராராதனை உள்ள நாடுகளில நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. இதை நாங்கள் மேற்கொள்வதற்காக தேவனுடைய ஆவி வேண்டும். தேவனுடைய ஆவி, கர்த்தருடைய இந்த மெய்யான தேவனுடைய ஆவி இப்படியான ஆவிகளை துரத்தும். அதற்காக தான் கிறிஸ்தவர்கள் அந்த தேசத்துல வேண்டும். அந்த தேசத்துல ஒரு போர்ன் அகெயின் கிறிஸ்டியன் இருக்கும் பொழுது அவன் அந்த அவனுடைய ஜபம், அந்த மகனுடைய ஜபம் அந்த ஆவிகளுக்கு எதிராக ஜபிக்கும் பொழுது தேவன் அந்த ஜபத்தை கேட்டு எங்களுடைய இயேசு கிறிஸ்து கூடாக நாங்கள் ஜபிக்கிறோம். அந்த மெய்யான தேவன் அந்த ஜபத்தை கேட்டு தேவன் அந்த ஏஞ்சல்ஸுக்கு கட்டளை இடுகிறார். மினிஸ்டரிங் ஏஞ்சல்ஸுக்கு கட்டளை இடும் பொழுது அவர்கள் அந்த அந்த துறைத்தின் ஆவிகள், அதிகாரத்தின் ஆவிகளை அந்த தேசத்திலிருந்து அகற்றிவிடும். இப்படியாக ஜபிக்கிறவர்கள் இல்லாமல் போகும் இடத்துல ஜபிக்கிற இப்படியான பாவ சாப விக்கிர ஆராதனைகள் நடக்கிற இடங்களில் உள்ள மக்கள் போனகை மறுபடியும் பிறந்த கிறிஸ்தவர்கள் இல்லாவிட்டால் அந்த மெய்யான தேவனுடைய பிள்ளைகளின் ஜபம்தான் அந்த தேவரிடத்துல போகிறது. பாருங்கள், மத வழிபாடு உள்ளவர்களுடைய ஜபங்கள் எல்லாம் பிசாசு இடத்துல போகிறது. பிசாசு தீமைகளைத்தான் தொடர்ந்து அந்த தேசங்களில செய்து கொண்டு வரும். திருடுவது, கொல்லுவது, அழிப்பது. இதற்காகத்தான் எங்களுடைய மெய்யான தேவனுடைய தூதர்கள் வேண்டும். பாருங்கள், தானியேல் ஜெபிக்கும் பொழுது, ஜெபிக்க தொடங்கின பொழுது தானியேல் ஒரு பெர்ஃபெக்டாக தேவனுக்கு பிரியமுள்ள ஒரு மகனாக இருந்தான். அவன் ஜெபிக்கும் பொழுது பாருங்கள், அவனுடைய ஜபம் ஏறெடுக்கப்படும். 21 நாள் அவன் உபவாசம் இருந்து ஜபிக்கிறான். அப்பொழுது தேவனுடைய கபிரியேல் தூதன் உன்னுடைய ஜபம் கேட்கப்பட்டு விட்டது என்று அனுப்புகிறான். பாருங்கள், அந்த பிசாசு அந்த அதுல ஒரு தடை ஏற்படுகிறது. ஆனாலும் அந்த தடையை அந்த அந்த அந்த பிசாசின் ஆவிகள் சிறிய தடை ஏற்படுத்தினாலும் மிக்காவேல் தூதன் தேவனுடைய தூதன் அவனோடு போராடி அந்த பெர்ஷியா அந்த பிசாசோடு போராடி அவன் மேற்கொள்ளுகிறான். இப்படியாக அவனுடைய ஜபம் கேட்கப்பட்டு விடுதலை கிடைக்கிறது. இப்படித்தான் இந்த தீமைகள் ஒரு தேசத்துல அதிகரிக்கும் பொழுது அந்த தேசங்களில மத வழிபாடுகள் அதிகமாக இருக்கிற இடங்களில பாவங்கள் அதிகரித்த இடங்கள் இருக்கிறதில் அவர்களுக்காக விண்ணப்பம் பண்ணுகிறவர்கள் வேண்டும். அதிக அளவு மக்கள் அந்த பாவங்களுக்காக அந்த தீமைகளுக்காக விண்ணப்பம் பண்ணும் பொழுது அந்த விண்ணப்பம் கேட்கப்படுகிறது. பாருங்கள், இந்த வேதாகமத்தில ஆதியாகமம் 19 சோதோம் குமரா ஒரு ஊரினை சேர்க்கை பாவம் உள்ள தேசமாக இருந்தது. பாருங்கள், அந்த தேசத்துக்காக ஆபிரகாம் விண்ணப்பம் பண்ணுகிறார். பாருங்கள், ஆபிரகாம் ஒரு நீதிமான், அவன் ஒரு மத வழிபாடுள்ள குடும்பத்தில இருந்து அவனை பிரித்தெடுத்து தேவன் தன்னுடைய பாலத்தேனும் ஓடுகிற தேசத்துக்கு அழைத்து செல்கிறான். ஆனாலும் அவனுடைய இரக்க குணத்தின் நிமித்தம் அந்த மக்கள் அழிந்து விடக் கூடாது. பாருங்கள், அக்கினியும் கந்தகத்தினால தேவன் அந்த மக்களை அழித்ததை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. தேவன் அந்த ஆபிரகாம் அந்த மக்களுக்காக பரிந்து பேசுகிறான், நீர் ஒரு நீதியுள்ள தேவன் அல்லவா, இந்த இவ்வளவு மக்களை நீர் அழிக்க கூடாது, அந்த தேசத்தில் ஒரு 50 நீதிமான்கள் இருந்தால் அழிப்பீரோ என்று கேட்கிறான். தேவன் சொல்லுகிறார், அழிக்க மாட்டேன். இப்படியாக 45, 35, 20, 10 நீதிமான்கள் கூட அந்த தேசத்துல மெய்யான தேவனுக்கு ஜெபம் பண்ணுகிற நீதிமான்கள் இல்லாத பட்சத்துல ஆபிரகாமால் மேலும் விண்ணப்பிக்க முடியவில்லை. பாருங்கள், 10 நீதிமான்கள் கூட ஒரு தேசத்துல இல்லாவிட்டால், இந்த மெய்யான தேவனிடத்துல விண்ணப்பம் பண்ணுகிறவர்கள் இல்லாவிட்டால் அந்த தேசம் பாவத்தினாலே பாருங்கள் அழிக்கப்பட்டு போறது. அக்கினியும் கந்தகம் இருக்கிற கடலில அப்படியாக அந்த தேசம் அழிக்கப்படுகிறது. பாருங்கள், அதற்காகத்தான் ஆவியின் அபிஷேகத்தை, தேவனுடைய ஆவிதான் பரிசுத்த ஆவி, மறுபடியும் பிறந்த கிறிஸ்தவர்கள் போனகே கிறிஸ்தியனாக தேவனுடைய ஆவி பரிசுத்த ஆவி மட்டும்தான். மற்ற ஆவிகள் எல்லாம் மதங்களுக்கு கூடாக பாவத்துக்கு கூடாக செயற்படுகிற ஆவிகள் தான். இன்றைக்கு மண்டலங்களில் உள்ள துரைத்தனத்தின் ஆவிகள், அதிகாரத்தின் ஆவிகள், வல்லமையின் ஆவிகள், தீமையின் ஆவிகள், குடிப்பழக்கம், வச்சாரம், பேசித்தனம், இப்படியான ஆவிகள். இதற்காகத்தான் தேவனை போ, தேவன் வேதாகமத்தின்படி தேவன் நீதிமான்களை தேடுகிறான். ஆபிரகாம் பாருங்கள், தேவனுக்கு பிரியமாக நடந்தான் அவன் பாருங்கள். ஆனாலும் பாருங்கள், அந்த சாராளின் நிமித்தம் அவன் இஸ்மாயிலை பெற்றெடுத்தாலும், மாம்ச சித்தத்தின்படி ஆபிரகாம் இஸ்மாயிலை பெற்றெடுத்தாலும், பாருங்கள், இஸ்மாயில் ஒரு துஷ்டன் என்று சொல்லப்படுகிறது. ஆனாலும் தேவன் ஆபிரகாம் துணை ஆபிரகாமை அழைத்தார் அவன் உத்தமமாக வாழும்படி. பாருங்கள், அந்த இஸ்மவேல் பிறந்த பின்பு தேவன் ஆபிரகாம் சொல்லுகிறார், நீ உத்தமனாயிரு, நீ ஒரு தவறு செய்து விட்டாய்தான், இனி நீ உத்தமனாயிரு. இப்படியாக அவன் அந்த உத்தமத்தில தொடர்ந்து இருந்ததன் நிமித்தம் ஆபிரகாமின் சந்ததியில இயேசு பிறக்கிறார். இயேசுவின் சந்ததியில நாங்கள் வருகிறோம். ஆபிரகாம் எப்படி ஆசீர்வதிக்கப்பட்டானோ, ஆவிக்குரிய ஆசீர்வாதம், ஆபிரகாமுடைய ஆவிக்குரிய ஆசீர்வாதம், ஈசாக்கு யாக்கோப்பு கூடாக, இயேசு கிறிஸ்துவ கூடாக, இன்றைக்கு கிறிஸ்தவர்களுக்கும் இஸ்ரவேல் ஜனங்களுக்கும் வருகிறது. இஸ்ரவேல் ஜனங்களும் ஆபிரகாமின் சந்ததியாக இருக்கிறார்கள். அந்த தேசத்து நிமித்தம் நாங்கள் இயேசு கிறிஸ்துவ கூடாக நாங்களும் ஆசீர்வதிக்கப்பட்ட மரத்தில் துக்கப்பட்டவனும் சபிக்கப்பட்டவனும் எண்ணுகிறபடி இயேசு வாக்கு தக்க சாபத்தை எல்லாம் ஆசீர்வாதமாக இயேசு கிறிஸ்து எங்களுக்கு மாற்றி தந்தார். மரத்திலே அவர் தூக்கப்பட்டு மரித்ததன் நிமித்தம் பாருங்கள், இயேசு இந்த உலகத்துல வந்திருந்த மனிதனுடைய கிரிகைகள் பொல்லாததாக இருக்கிறது. பாருங்கள், பிசாசு மனிதர்களே இந்த மதங்களுக்கு கூடாக தீமைகளுக்கு கூடாக திருடுவது, கொல்லுவது, அழிப்பது கூடாக இந்த தீய படம், சீரியல்கள், சினிமாக்கள், கொலைகள், வெறிகள், களியாட்டுகள் எல்லாம் இதெல்லாம் தேவனுக்கு பிரியமான காரியங்கள். பாருங்கள், நாங்கள் யோவான் 3:19 ஒளியானது உலகத்தில் வந்திருந்த மனுஷருடைய கிரிகைகள் பொல்லாதவைகளாய் இருக்கிறபடியினால் அவர்கள் ஒளியை பார்க்கிலும் இருளை விரும்புகிறதே அந்த ஆக்கினை தீர்ப்புக்கு காரணமாக இருக்கிறது. பாருங்கள், ஆதாம் எவ்வாள் தொடக்கம் இயேசு கிறிஸ்து வரைக்கு 4,404 ஆதாம் எவ்வாள் பிறந்த கிறிஸ்துவுக்கு முன் 4,004 பிறந்தார் ஆதாம் எவ்வாள். இப்படியாக 4004 ஆண்டுகளாக மத வழிபாடுகள், தீமைகள், பொல்லாங்குகள், இந்த மக்கள் தீமையை விரும்புகிறார்கள், ஒளியை பார்க்கிலும் இருளை விரும்புகிறார்கள், மரண இருள், பாவ இருள், துன்பம் என்ற இருள், கஷ்டம் என்ற இருள், குடிப்பழக்கம் என்ற இருள், விபச்சாரம், வேசித்தனம், விக்கிராராதனை, இப்படியான தீமைகள் எல்லாம் இருளாகிறது. இந்த இருளை அகற்றுவதற்காகத்தான், இந்த இருளான வாழ்வை ஒளியான வாழ்வாக மாற்றுவதற்காக தான் இயேசு உலகத்தின் ஒளியாக வந்தார். பாருங்கள், அவர்கள் ஒளியை பார்க்கல, இயேசுதான் ஒளி. இருளை விரும்புகிறதே அந்த ஆக்கினை தீர்ப்புக்கு காரணமாக இருக்கிறது. இன்னைக்கு மனிதர்கள் பொல்லாங்கு செய்ய, இன்னைக்கு நாடுகள் கூட தீமையை செய்ய விருப்பப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். இன்றைக்கு தீமையான யுத்த உபகரணங்களை உருவாக்குவதில் அவர்கள் முனைப்பாக செயற்பட்டு கொண்டிருக்கிறார்கள். யோவான் 3:20 சொல்லுகிறது, பொல்லாங்கு செய்கிற எவனும் ஒளியை பகைக்கிறான், தன் கிரிகைகள் கண்டிக்கப்படாதபடிக்கு ஒளியரிடத்தில் வருகிறான். பாருங்க, ஒளியரிடத்தில் வரும் பொழுது எங்களுக்கு இயேசு கற்றுத்தருகிறான், தீமை செய்யக்கூடாது, பாவம் செய்யக்கூடாது, பாவத்தை குறித்து, நீதியை குறித்தும், நியாயத்தீர்ப்பை குறித்தும் பரிசுத்த ஆவியானவர் எங்களுக்குள்ள இருந்து எங்களை கண்டித்து உணர்த்துகிறார். இது பாவம், இது நீதி, இது நியாய தீர்ப்பு இருக்கிறது. இயேசுதான் நியாயாதிபதி, அவருக்கு முன்னால நாங்கள் எல்லாரும் இருக்க வேண்டும். எங்களுடைய வீணான வார்த்தைகளுக்கு கூட நாங்கள் கணக்கொப்பிக்க வேண்டும். எங்களுடைய ஒவ்வொரு காரியங்களும் அவருடைய ஆட்டுக்குட்டியானவருடைய புஸ்தகத்துல எழுதப்பட்டு கொண்டிருக்கிறது. அந்த புஸ்தகத்தின்படிதான் தேவன் நியாயம் தீர்க்கிறவராக இருக்கிறார். தேவனுக்கு பிரியமாக எங்களுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டது என்ற உணர்வோடு நாங்கள் வாழ வேண்டும். இயேசுவின் இரத்தத்தினால நாங்கள் கழுவப்பட்டு நீதிமான்களாக நாங்கள் மாற்றப்பட்டிருக்கிறோம். பாருங்கள், 1 John 4:15 பார்க்கும் பொழுது நாங்கள் தொடர்ந்து பார்க்கும் பொழுது, தேவனால் பிறந்த எவனும் பாவம் செய்யான். 1 John 3:9 இருந்து பார்க்கும் பொழுது, தேவனால் பிறந்த எவனும் பாவம் செய்யான், ஏனெனில் அவருடைய வித்து அவனுக்குள் தரித்திருக்கிறது, அவன் தேவனால் பிறந்தபடியினால் பாவம் செய்ய மாட்டான். இதுதான் பரிசுத்த ஆவியானவர் எங்களுக்கு வந்து பாவம் செய்யக்கூடாது என்று கற்றுத்தருகிறார். இன்னைக்கு நாங்கள் பாவம் இந்த அபிஷேகம் பெற முன்பாக நாங்களும் பாவத்தில தான் வாழ்ந்தோம். அந்த பரிசுத்த ஆவியானவர் எங்களுக்குள்ள வந்து மறுபடியும் பிறந்த பொழுது நாங்கள் பாவத்தை வெறுத்து விட்டோம். பாவம் பிசாசிடத்தில் இருந்து வருகிறது. பாருங்கள், 1 John 3:8 பார்க்கும் பொழுது, பாவம் செய்கிறவன் பிசாசினால் உண்டாயிருக்கிறான், ஏனெனில் பிசாசானவன் ஆதி முதல் பாவம் செய்கிறான், பிசாசனுடைய கிரிகைகளை அழிக்கும்படிக்கே தேவனுடைய குமாரன் வெளிப்பட்டார். பாருங்கள், ஆதாம் ஏவாளின் பிள்ளைகள் காயின் ஆபேலை கொல்லுகிறான், முதற் கொலை. ஆதாம் ஏவாளை வஞ்சித்த பிசாசு அவனுடைய பிள்ளைகளையும் பாருங்கள் காயின் ஆபேலை கொல்லுவதை பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. தாய் தகப்பனை வஞ்சித்தவன் பிள்ளைகளை வஞ்சித்தவன் படியாக இந்த மதங்களுக்குடாக 4000 ஆண்டுகளாக பாருங்கள் இந்த விற்கிற ஆராதனை உள்ள மக்கள் வஞ்சிக்கப்பட்டு வருகிறார்கள். பாருங்கள், கிறிஸ்துவுக்கு பின் 700 ஆண்டுகளுக்கு முன்பாக உருவாக்கப்பட்ட அந்த முகமதியர் மதத்துக்கூடாக இன்றை வரைக்கும் தேவன் மறுதளிக்கப்பட்டு கொண்டு வருகிறார். தவறான கொள்கைகள், தவறான தேவனுக்கு பிரியமில்லாத, தேவனுக்கு விரோதமாக, இயேசுவுக்கு விரோதமான கருத்துக்களை எழுதி பாருங்கள் அந்த முகமதியர் அந்த பரலோகத்துக்கு போகாதபடி ஒரு தடுப்பை அந்த அவர்களுடைய புஸ்தகத்துல எழுதி இருக்கிறார்கள். இயேசு சிலுவையில மரித்தது உண்மை, அவர் உயிர்த்தெழுந்தது உண்மை, மீண்டும் வருகிறது உண்மை, இதெல்லாம் பாருங்கள் அந்த புஸ்தகத்துல மறைக்கப்பட்டிருக்கிறது. பாவம் செய்கிறவன் பிசாசினால உண்டாயிருக்கிறான், இந்த பிசாசானவன் ஆதி முதல் பாவம் செய்கிறான். பாருங்கள், இப்படியாக தொடர்ந்து இன்றைக்கு மதங்களுக்கூடாக இந்த ரிலிஜியன்ஸுக்கூடாக எல்லா ரிலிஜியன்ஸ்லயும் இந்த பிசாசின் கிரிகைகள் காணப்படுகிறது. பிசாசு எதையும் கருத்து முரடான கருத்தை கொடுப்பான். கிறிஸ்தவர்களுக்குள்ள கூட பிரிவினைகளை அவன் ஏற்படுத்தி இருக்கிறான். டாக்டரேட், பலவிதமான டாக்டரேட்களை கொண்டு சபைகளுக்குள்ள பிரிவை எல்லாம் உருவாக்கி கொண்டிருக்கிறவன் தான் பிசாசு. பாருங்கள், இந்த பிசாசு இந்த கடைசி காலத்துல அவருடைய சிலுவையைத்தான் நாங்கள் நோக்கி பார்க்க வேண்டும். இயேசு எங்களுக்காக சிலுவையில மரித்தார், என் பாவங்களுக்காக இயேசு காயப்பட்டார், என்னுடைய அக்கிரமங்களுக்காக இயேசு நொறுக்கப்பட்டார், எங்களுக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினியா இயேசு ஏற்றுக்கொண்டார், அவருடைய தழும்புகளால் நாங்கள் குணமாகிறோம். பார்கள், இயேசு இந்த உலகத்தில் இருந்த பொழுது பிசாசு இந்த உலகத்தின் அதிபதியாக ஆதாம் ஏவாள் அந்த திறவுகோலை, நாங்கள் மனிதன் ஆண்டு கொள்ள வேண்டிய அந்த திறவுகோலை பிசாசு இடத்துல கொடுத்து விட்டார். பாருங்கள், இந்த உலகத்தின் அதிபதி பிசாசாக வந்தான். இயேசு இந்த உலகத்தில பரிசுத்த சரீரத்தோடு வந்திருந்தும் கூட பிசாசினால சோதிக்கப்பட்டார். அப்பொழுது இயேசு சொல்லுகிறார், மத்தேயு 4:4 வசனத்தில், மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரமல்ல தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பார் என்று எழுதி இருக்கிறது. இதற்கு தான் தேவனுடைய வார்த்தை வேண்டும். இன்றைக்கு நாங்கள் உணவு உட்கொள்ளுகிறோம், இது சரீர பிரகாரமான உணவு. நாங்கள் இந்த தேவனுடைய பைபிள் தான் தேவனுடைய வார்த்தையாக இருக்கிறது. பழைய ஏற்பாடு புதிய ஏற்பாடு, பழைய ஏற்பாடு புதிய ஏற்பாடு ஒரு தொடர்பான புத்தகமாக இருக்கிறது. பாருங்கள், ஆபிரகாமின் தொடர் பழைய ஏற்பாடுல இருக்கிறது. இயேசு மத்தேயு 1:3 ஆபிரகாமின் குமாரனாகிய தாவீதின் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் சரித்திரம், இயேசுடைய பிறப்பு, சிலுவை, மரணம், 3 உயிர்த்தெழுதல், மீண்டும் வருகை, எல்லாம் புதிய ஏற்பாடுகள் இருக்கு. ஒரு தொடர்பான புத்தகமாக இருக்கிறது. மனுஷ குமாரனாக இயேசு இந்த உலகத்தில வெளிப்பட்டார். இந்த சோலை நீங்கள் இந்த கர்த்தர் சங்கீதம் 23 சொல்லுகிறது, கர்த்தர் என் ஆத்துமாவை தேற்றுகிறார், நீதியின் பாதையில் நடத்துகிறார். நாங்கள் இந்த ஆத்துமாவுக்கு தேவையான உணவுதான் இந்த வேதாகம வார்த்தை. இதை உட்கொள்ளும் பொழுது எங்களுடைய ஆத்மா தேற்றப்படுகிறது, தேற்றப்பட்டு பாருங்கள் துக்கம் சந்தோஷமாக வருகிறது. உங்களுடைய முகத்தில கவலை இருக்குமாக இருந்தால், நாங்கள் மனிதர்களை பார்க்கும் பொழுது அவர்கள் எப்படியான முகத்தோடு வருகிறார்கள் என்று ஓரளவு கண்டுகொள்ளக்கூடியதாக இருக்கிறது. துக்கத்தோடு வருபவர்கள் அவருடைய ஆத்மா துக்கத்தில் இருக்கிறது. இந்த ஆத்மா துக்கத்தில் இருக்கிற ஆத்மாவுக்கு தேவனுடைய வார்த்தை வேண்டும். துக்கம் சந்தோஷமாக மாறும். பயத்தில் வாழ்வார்கள் சிலர். இப்படியானவர்களுக்கு தேவனுடைய ஆவி வேண்டும். தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல் அன்பும் பலமும் தெளிந்த புத்தியுமுள்ள ஆவியை கொடுக்கிறார். சில மனிதர்களோடு பேசினால் அவர்கள் கன்ஃபியூஸ் பண்ற மாதிரியாக பேசுவார்கள். இவர்களிடத்துல பிசாசின் கிரிகைகள் இருப்பதை நீங்கள் அறிந்து கொள்ளலாம். கன்ஃபியூஸ் பண்றது பிசாசு, தெளிந்த புத்தியை தருகிறது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. பாருங்கள், நாங்கள் முதலாவது தேட வேண்டியது, பலர் இன்றைக்கு பணத்தை பொருளை முதலாவது தேடிக்கொண்டிருக்கிறார்கள். இன்றைக்கு வெளிநாடுகளுக்கு வந்தால் எல்லாரும் நேரத்தை இந்த உழைப்பதில தான் எல்லா நேரத்தையும் செலவழித்து விடுவார்கள். பணம், பொருள், பணம், சாப்பாடு, அது வீடு, இதுகளைத்தான் தேடிக்கொண்டிருப்பார்கள். தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது மத்தேயு 6:31, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியை தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கொடுக்கப்படும். பாருங்கள், தேவனுடைய வார்த்தையின்படி செய்யும் பொழுது ஒரு நாள் அவருக்கு கொடுக்க வேண்டும். தேவனுக்காக 7 நாள் 6 நாள் தேவன் வேலை செய்து 1 நாள் ஓய்வு நாளாக 1 நாள் நாங்கள் தேவனுக்கு கொடுத்து தேவனை, எங்களை உருவாக்கின தேவனை துதிக்க வேண்டும். எங்களை உருவாக்கினதன் நோக்கம், அந்த தேவன் மனிதனை படைத்ததன் நோக்கம், அவரை நாங்கள் உயர்த்த வேண்டும். பாருங்கள், அந்த மெய்யான தேவனை நாங்கள் துதிக்க வேண்டும். அவர் செய்த நன்மைகளுக்கு நீ பரிசுத்தர், பரிசுத்தர், பரிசுத்தர். பாருங்கள், பரலோகத்தில கேறு மீன்களும் சேரா மீன்களும் 24 மணி நேரமும் தேவனை துதித்து கொண்டிருக்கிறார். பரிசுத்தர். அதே போல இந்த உலகத்தில இருந்து நாங்கள் துதிக்கும் பொழுது அந்த அவங்களுடைய துதி தேவனிடத்துல போய் செல்லுகிறது. ஆராதனைக்கு ஆராதனையில பிரியமுள்ளவர். பாருங்கள், இஸ்ரவேல் ஜனங்கள் அடிமைத்தனத்தில இருந்த பொழுது தேவன் அவர்களை மோசை மூலமாக பிரித்தெடுத்து ஆராதனை செய்வதற்காக அழைக்கிறார். தனக்கு ஆராதனை செய்யும்படியாக அவருடைய நாமத்தை நாங்கள் துதிக்க வேண்டும். பாருங்கள், இன்றைக்கு இந்து மத மக்கள் கூட சமஸ்கிருதத்தில இயேசுவைத்தான் அவர்கள் போற்றுகிறார்கள். அவர்கள் அறியாமல் செய்கிறார்கள். ஓம் கன்னியாய நமக என்று அவர்கள் சமஸ்கிருதத்தில பேசுகிறார்கள். கன்னி வயிற்றில் பிறந்த தேவனுக்கு போற்றி, ஓம் பவித்ராய நமக, பரிசுத்தமாக வாழ்ந்த இயேசுவுக்கு போற்றி, இப்படி அவர்களுடைய துதிகள் எல்லாம் அந்த மெய்யான தேவனுக்கு தான் செலுத்துகிறார்கள். அறியாமல் அந்த சமஸ்கிருதத்தில் அந்த மெய் தேவனுக்கு அவர்கள் செலுத்தி கொண்டிருக்கிறார்கள். ஆனால் அதை நாங்கள் தமிழில மொழிபெயர்த்தால் இயேசுவுக்கு போற்றி போற்றி என்று சொல்லி அவர்கள் போற்றுகிறார்கள். பாருங்கள், இப்படியாக இந்த பரிசுத்த ஆவியை பெற்றவர்கள் ஒவ்வொருவர்களும் பிசாசை துரத்துற அதிகாரத்தை பெற்றிருக்கிறார்கள். பாருங்கள், நாங்கள் மத்தேயு 12:22 நாம் தேவனுடைய ஆவியினாலே பிசாசுகளை துரத்துகிறபடியினால் தேவனுடைய ராஜ்யம் உங்களிடத்தில் வந்திருக்கிறது. பாருங்கள், பரிசுத்த ஆவியானவர் பரலோகத்திலே அனுப்பப்பட்டு இன்றைக்கு அந்த ட்ரினிட்டி பிதாவாக, பிதா பரலோகத்திலே இருக்கிறார், இந்த உலகத்தில மனுஷனாக இயேசுவாக வெளிப்பட்டார், சிலுவையில மறித்து இன்றைக்கு பிதாவின் வலது பாக்க பாரசத்தில இயேசு இருக்கிறார். பாருங்கள், இன்றைக்கு எங்களுக்கு இருப்பவர் பரிசுத்த ஆவியானவர். நாங்கள் தான் தேவனுடைய ஆலயமாக இருக்கிறோம். எங்களுடைய ஆலயம், எங்களுடைய சரீரத்தை நாங்கள் பரிசுத்தமாக வைத்துக் கொள்ள வேண்டும். தேவனுக்கு பிரியமாக இந்த சரீரத்துல தான் பாவம் செய்கிற இடம். அதற்காகத்தான் பரிசுத்த சரீரத்துல சரீர இரத்தத்தை சிந்தி அந்த பரிசுத்த இரத்தத்தினால எங்களை மீட்டுக் கொண்டார். வெள்ளினாலும் பொன்னினாலும் மீட்காமல் இயேசு கிறிஸ்துவோடைய இரத்தத்தினால நாங்கள் மீட்கப்பட்டோம். பாருங்கள், இப்படியாக எங்களுக்கு ஒரு வாழ்வை தருவதற்காக, ஒரு நித்திய வாழ்வை தருவதற்காக அவர் எங்களை அழைத்திருக்கிறார். இன்றைக்கு மதங்களில வாழுகிறவர்கள் இப்படியான ஒவ்வொரு மக்களையும் அவர் இரக்கத்தினால கிருபையை கொண்டுதான், கிருபையினால இரக்கத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள். இது உங்களால் உண்டானதில்லை, இது தேவன் இலவசமாக தருகிறதாக இருக்கிறது. மார்க்கு 15:15 பாருங்கள், இயேசு பிரசங்கம் பண்ணினார், யோவான் பிரசங்கம் பண்ணினார். இந்த கடைசி காலத்துல நாங்களும் பிரசங்கம் பண்ணுகிற ஒரே பிரசங்கம், தேவனுடைய ராஜ்யம் சமீபமாயிட்டு, மனம் திரும்பி சுவிசேஷத்தை விசுவாசியுங்கள். இந்த கடைசி காலத்துல நாங்களும் அதையே பிரசங்கிக்கிறோம். மனம் திரும்ப வேண்டும், பாவத்தில இருந்து உம்முடைய ரத்தத்தினாலே என்னுடைய பாவங்களை கழுவும், நான் இரட்சகராக ஏற்றுக்கொள்ளுகிறேன் என்று விசுவாசத்தோடு உங்களுடைய இருதயத்தில இருந்து பேசும் பொழுது அவர் அந்த ஜபத்தை கேட்டு உங்களுடைய பாவங்களை மன்னித்து உங்களுடைய பரிசுத்த ஆவியினால நிரப்புவார். இப்படியாக பரிசுத்த ஆவியினால நீங்கள் நிரப்பப்படும் பொழுது நீங்கள் தேவனுடைய பிள்ளைகளாக மாறுகிறீர்கள். இன்னும் நீங்கள் மதத்தில வாழ்வீர்களாக இருந்தால் பாருங்கள், மதத்தில வாழுபவர்கள் பிசாசின் பிள்ளைகள் என்று வேதாகம் சொல்லுகிறது. 1 John 3:1 நாம் தேவனுடைய பிள்ளைகள் என்று அழைக்கப்படுவதனாலே பிதாவானவர் நமக்கு பாராட்டின அன்பு எவ்வளவு பெரிதென்று பாருங்கள். உலகம் அவரை அறியாதபடியினால் நம்மையும் அறியவில்லை. பாருங்கள், பிரியமானவர்களே, இப்பொழுது தேவனுடைய பிள்ளைகளாயிருக்கிறோம். இப்பொழுது நாங்கள் அந்த மெய்யான தேவனுடைய, இந்த உலகத்தை படைத்த தேவனுடைய, ஆதாம் ஏவாளை உருவாக்கின தேவனுடைய, எங்களுக்கு சுவாசத்தை தந்த அந்த தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறோம். இனி எவ்விதமாய் இருப்போம் என்று இன்னும் வெளிப்படவில்லை. ஆகிலும் இயேசு வெளிப்படும் பொழுது அவர் இருக்கிற வண்ணமாக நாம் அவரை தரிசிப்பதனால் அவருக்கு ஒப்பா இருப்போம் என்று அறிந்திருக்கிறோம். நாங்கள் வேதாகமத்தின்படி வாழும் பொழுது, இயேசுவுக்கு பிரியமாக வாழும் பொழுது, இயேசுவை போல அவர் எங்களை புதிய சரீரத்தை தந்து இந்த மண்ணான சரீரம் மண்ணுக்கு போய் எங்களுக்கு எங்களுடைய ஆவி ஆத்மாவோட இயேசுடைய சரீரத்தை தந்து, இயேசுவை போல நாங்கள் அவருடைய ராஜ்யத்துல நித்திய நித்தியமாக வாழுகிற வாழ்வை பெற்றுக் கொள்ளுகிறோம். 1 John 3:10 இதனாலே தேவனுடைய பிள்ளைகள் இன்னார் என்றும் பிசாசின் பிள்ளைகள் இன்னார் என்றும் வெளிப்படும். நீதியை செய்யாமலும் தன் சகோதரனின் அன்பு கூறாமலும் இருக்கிற எவனும் தேவனால் உண்டானவன் அல்ல. இயேசுவானவர் தேவனுடைய குமாரன் என்று அறிக்கை பண்ணுகிறவன் எவனோ அவனில் நிலைத்திருக்கிறான், அவனும் தேவனில் நிலைத்திருக்கிறான். இப்படியாக மனுஷ குமாரனாக இயேசு இந்த உலகத்துல வந்து எங்களை மீட்டு கொண்டார். இன்றைக்கு நீங்கள் மதத்துல வாழுகிறீர்களா, பாவத்துல வாழுகிறீர்களா, சாபத்துல வாழுகிறீர்களா, உங்கள் ஒவ்வொருவரையும் இயேசு அழைக்கிறார் அவருடைய ராஜ்யத்திற்கு. நித்திய நித்தியமாக வாழுகிற ராஜ்யத்துக்கு உங்கள் ஒவ்வொருவரையும் அழைக்கிறார். நான் உங்களுக்காக ஒரு பாடலை பாடி உங்களுக்காக ஜெபிக்கிறேன். ஹல்லேலூயா, தேங்க் யூ ஜீசஸ், ஹல்லேலூயா. அவரோடு நாங்கள் வாழணும்,

மதம் முகமதிய மதம் இப்படியான பாவத்தில வாழுகிற ஆத்மாக்கள் நரகத்துக்கு போக கூடாது, இறங்கும்படியாக ஆன்ப பாற உருக்கத்தோடு அழுது போல பண்ணுமே. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அந்த சிலுவையில தாகம் தாகம் என்று எங்களுக்காக மனுக்குலத்திற்காக அந்த ஆத்மா தாகத்தில் அந்த ஆத்மா நரகத்துக்கு போக கூடாது என்ற விருப்பத்தோடு தன்னுடைய உயிரை அந்த ஆத்மா அழியக்கூடாது என்று அவர் அழுது உயிரை விட்டதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. ஆத்

0: உணர்ந்துணர்ணமே நானும் ஓடு இருக்கணுமே ஐயா உம்மை போல் வாரணுமே உலகினொழியாய் மலை மேல் அமர்ந்து வெளிச்சம் கொடுக்கணுமே ஐயா வெளிச்சம் கொடுக்கணுமே. ஆண்டவரே இந்த நிகழ்ச்சியை கேட்டுக்கணும் ஒவ்வொரு மக்களுக்காகவும் ஜெபிக்கிறேன். நீர்தான் இந்த உலகத்தின் ஒளியாக பாபம் உள்ள மனிதனுக்காக, இந்த மதங்களில் வாழுகிற மனிதனுக்காக, அவர்களை ரட்சிப்பதற்காக உம்முடைய உயிரையே அந்த சிலுவையிலே, கல்வாரி சிலுவையிலே கொடுத்து ஆத்ம தாகத்தினால இந்த ஆத்மாக்கள் தேவன் உம்முடைய சாயலாக படைக்கப்பட்ட அந்த ஆத்மாக்கள் நரகத்துக்கு போகக்கூடாதுன்ற ஒரு தாகத்தோடு உம்முடைய உயிரையே கொடுத்தீரிய அந்த 33 வாலிப வயதிலே மீண்டும் வரும் பொழுது ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகளாக ஒவ்வொரு மக்களையும் மனம் திரும்பும்படியாக, இந்த கடினமான இருதயங்களை சதியான இருதயமாக மாற்றும்படியாக உம்முடைய பரிசுத்த ஆவியை கொடுத்து, உம்முடைய தரிசனங்களை கொடுத்து ஒவ்வொருவரையும் இழுத்துக் கொள்வீராக. இந்த நேரத்தில் ஒவ்வொருவரோடும் உடைப்படும்படியாக நம்முடைய பரிசுத்த ஆவியினால் சந்தலேந்து உள்ளங்கால் வரைக்கும் ஒவ்வொருவரை நிரப்பும்படியாக ஜெபிக்கிறேன். இரக்கமுள்ள தேவன், அன்புள்ள தேவன், பரிசுத்தமுள்ள தேவன், இவர்கள் அறியாமல் மதங்களிலே தாய் மூதாதையர்கள் செய்த தவறுக்கூடாக இன்றைக்கும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். மூதாதையர்கள் எழுதின தவறான புஸ்தகங்களுக்கூடாக, பாவத்துக்கூடாக, சாபத்துக்கூடாக, பிசாசின் கிரியைகளுக்கூடாக கண்கள் குருடப்பட்டு, கண்கள் குருடாக்கப்பட்டு வாழுகிறார்கள். இயேசுவின் நாமத்தில் அந்த இருண்ட கண்கள் திறக்கப்படுவதாக, கடினமான இருதயங்கள் சந்தியான இருதயங்களாக இயேசுவின் நாமத்தில் மாறுவதாக, ஒவ்வொருவரும் மனம் திரும்பவர்களாக, அந்த கவலை இல்லாத, கண்ணீர் இல்லாத, துக்கம் இல்லாத, அந்த மரணமே இல்லாத ராஜ்யத்தில் இந்த உலகத்திலேயும் 1000 வருட ஆட்சியில வாழுகிற வாழ்வு, அதன் பின்பு நித்திய நித்தியமாக வாழுகிற வாழ்வை அவர்கள் ஒவ்வொருவரும் உணர்ந்து இயேசுவிடத்தில வந்து அந்த நித்திய வாழ்வை பெற்றுக் கொள்வார்களாக. துதிகர மகிமை ஒன்றால் அமைத்தவராய் உமக்கே செலுத்தி ஆண்டவர் ரட்சகருமாய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஒவ்வொருவரையும் ஆசீர்வாதித்து ஜபிக்கிறேன். எங்களை எப்பொழுது நேசிக்கிறேங்க நல்ல பிதாவே. ஆமீன், ஆமீன், ஆமீன்.
1: ஆமென், ஆமென். நன்றி பாசா அன்றன் தாசனம் அவர்களே. இன்றைய இயேசு கிறிஸ்து பின்பற்றுவோம், பின்பற்ற வேண்டும் தரப்பிலே நீ அழகாக பிசாசன் கிரியை என்ன என்பதையும், மதங்களின் வாழ்ற மக்கள கிரியை என்ன என்பதையும், இயேசு கிறிஸ்துவின் கிரியை என்பதையும் மிக தெளிவாக வேதாம ரீதியில அநேக வேத பகுதியை தொகுத்து மிக அழகாக எடுத்திருந்தீர்கள். மிகவும் ஆசீர்வாதம்.

0: என்னாலே இந்த நித்திய விஷயத்தை துவக்கம் முதல் முடியும் வரை ஆசுவை தந்தீர். இன்றைய துதித்து ஆராதித்த பிள்ளைகள் வார்த்தை குறித்த தாசர் அனைவரையும் ஆசீர்வைத்து இந்த வார்த்தைகளை தந்த சங்கம வானையும் ஆசீர்வைத்து தொடர்ந்து வரும் மறு வளர்ப்பின் வேட்சியையும் கேட்கிற பிள்ளைகளையும் ஆசீர்வைத்து நாளைய நேரத்தில் நடக்கிற துதி உவாச ஜப நிகழ்ச்சியை நீர் ஆசீர்வைத்து தந்துவிட வேண்டுமாக. எல்லாம் வல்ல இயேசு கிறிஸ்துவின் அதிகாரமுள்ள நாமத்தினாலே ஜபிக்கிறேன் பரமபிதாவே. ஆமேன் ஆமேன். எல்லாம் என் ஆத்மாவை சொல்லுவோமா? ஆமேன். ரஜினி மைக் ஆன் பண்ணுங்க. என் ஆத்மாவே
1: கத்திரி
2: அருமையாக வழி நடத்திய உங்களையும் கத்திர தாமே ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. கத்தருடைய கரத்திலே ஒப்புக்கிறோம். கத்திர தாமே உங்களுடனே கூட இந்த வழி நடத்துவாராக. சமாதானத்தோடு நித்திரைக்கு செல்லவும் காலையிலே ஆராதனை நடத்த கத்தர் உதவி செய்வாராக. நாங்கள் திரும்பமாக நாளை காலை வேளையிலே சந்திப்போம். அதுவரையும் தேவசமாத குரு.

0: அருமையானவர்கள், நாங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் இரவு நேர நித்திய வெளிச்ச நேரம். இப்போது டொரண்டோ நேரம் 9:36. நாளை காலவேளையில் 8 மணிக்கு அபிஷேக ஆராதனையிலே திரும்பமாக இணைவோம். அதுவரையும் மறுவொலியிறப்பிலே செல்வோம். அது மறுவொழிப்பு மட்டுமல்லாமல் பாடல்களோடு துதிகளோடு வழிநடத்த கர்த்தர் உதவி செய்வாராக.
1: சங்கமம், சங்கமம், சங்கமம், இயேசு கிறிஸ்துவில் சங்கமம்.

0: ரெண்டு சாமுவேல் 17 அதிகாரம். பின்பு அகித்தோப்பேல் அப்சலோமை நோக்கி, நான் 12,000 பேரை தெரிந்து கொண்டு எழுந்து இன்று ராத்திரி தாவீதை பின்தொடர்ந்து போகட்டும். அவன் விடாய்த்தவனும் கை தளர்ந்தவனுமாயிருக்கையில் நான் அவனிடத்தில் போய் அவனை திடுக்கிட பண்ணுவேன். அப்பொழுது அவனோடு இருக்கும் ஜனங்கள் எல்லாரும் ஓடிப்போவதினால் நான் ராஜா ஒருவனை மாத்திரம் வெட்டி ஜனங்களை எல்லாம் உம்முடைய வசமாய் திரும்ப பண்ணுவேன். இப்படி செய்ய நீர் வகை தேடினால் எல்லாரும் திரும்பின பின் ஜனங்கள் சமாதானத்தோடு இருப்பார்கள் என்றான். இந்த வார்த்தை அப்சலோமின் பார்வைக்கும் இஸ்ரவேலுடைய சகல மூப்பரின் பார்வைக்கும் நலமாய் தோன்றினது. ஆகிலும் அப்சலோம் அத்கியனாகிய ஊசாயை கூப்பிட்டு அவன் வாய்மொழியையும் கேட்போம் என்றான். ஊசாய் அப்சலோமிடத்தில் வந்தபோது அப்சலோம் அவனை பார்த்து, இந்த பிரகாரமாக அகித்தோப்பேல் சொன்னான், அவன் வார்த்தையின்படி செய்வோமா அல்லவென்றால் நீ சொல் என்றான். அப்பொழுது ஊசாய் அப்சலோமை நோக்கி, அகித்தோப்பேல் இந்த விசை சொன்ன ஆலோசனை நல்லதல்ல என்றான். மேலும் ஊசாய், உம்முடைய தகப்பனும் அவன் மனுஷரும் பலசாலிகள் என்றும், வெளியிலே குட்டிகளை பறிகொடுத்த கரடியைப் போல மனமெறிகிறவர்கள் என்றும் நீர் அறிவீர். உம்முடைய தகப்பன் யுத்த வீரனுமாயிருக்கிறார். அவர் ராக்காலத்தில் ஜனங்களோட தங்கமாட்டார். இதோ அவர் இப்பொழுது ஒரு கெபியிலாவது வேறே யாதோர் இடத்திலாவது ஒளித்திருப்பார். துவக்கத்திலே தானே நம்முடையவர்களில் சிலர் பட்டார்களேயானால் அதை கேட்கிற யாவரும் அப்சலோமை பின் செல்லுகிற ஜனங்களில் சங்காரம் உண்டாயிற்று என்பார்கள். அப்பொழுது சிங்கத்தின் இருதயத்திற்கொத்த இருதயமுள்ள பலவானாய் இருக்கிறவனும் கூட கலங்கி போவான். உம்முடைய தகப்பன் சௌரியவான் என்றும் அவரோடு இருக்கிறவர்கள் பலசாலிகள் என்றும் இஸ்ரவேலர் எல்லாரும் அறிவார்கள். ஆதலால் நான் சொல்லுகிற யோசனையாவது, தான் முதல் பெயர்செபா மட்டும் இருக்கிற கடற்கரை மணலத்தனை திரட்சியான இஸ்ரவேலர் எல்லாரும் உம் அண்டையில் கூட்டப்பட்டு நீர்தானே கூட யுத்தத்திற்கு போக வேண்டும். அப்பொழுது அவரை கண்டுபிடிக்கிற எவ்விடத்தில் ஆகிலும் நாம் அவரிடத்தில் போய் பனி பூமியின் மேல் இறங்குவது போல அவர் மேல் இறங்குவோம். அப்படியே அவரோடு இருக்கிற எல்லா மனுஷரிலும் ஒருவனும் அவருக்கு மீந்திருப்பதில்லை. ஒரு பட்டணத்திற்குள் புகுந்தாரேயானால் இஸ்ரவேலர் எல்லாரும் அந்த பட்டணத்தின் மேல் கயிறுகளை போட்டு அங்கே ஒரு பொடிக்கல்லும் காணப்படாதே போகுமட்டும் அதை இழுத்து ஆற்றிலே போடுவார்கள் என்றான். அப்பொழுது அப்சலோமும் இஸ்ரவேல் மனுஷர் அனைவரும் அகித்தோப்பேலின் ஆலோசனையை பார்க்கிலும் அற்கியனாகிய ஊசாயின் ஆலோசனை நல்லது என்றார்கள். இப்படி கர்த்தர் அப்சலோமின் மேல் பொல்லாப்பை வரப்பண்ணும் பொருட்டு அகித்தோப்பேலின் நல்ல ஆலோசனையை அபத்தமாக்குகிறதற்கு கர்த்தர் கட்டளையிட்டார். பின்பு ஊசாய் சாதோக் அபியத்தார் என்னும் ஆசாரியர்களை பார்த்து, இன்ன இன்னபடி அகித்தோப்பேல் அப்சலோமுக்கும் இஸ்ரவேலின் மூப்பருக்கும் ஆலோசனை சொன்னான், நானோ இன்ன இன்னபடி ஆலோசனை சொன்னேன். இப்பொழுதும் நீங்கள் சீக்கிரமாய் தாவீதுக்கு அறிவிக்கும்படிக்கு செய்தி அனுப்பி, நீர் இன்று ராத்திரி வனாந்தரத்தின் வெளிகளிலே தங்க வேண்டாம். ராஜாவும் அவரோடு இருக்கிற சகல ஜனங்களும் விழுங்கப்படாதபடிக்கு தாமதம் இல்லாமல் அக்கறைப்பட வேண்டும் என்று சொல்லச் சொல்லுங்கள் என்றான். யோனத்தானும் அகிமாசும் தாங்கள் நகரத்தில் பிரவேசிக்கிறதினால் காணப்படாதபடிக்கு இன்ரோகேல் அண்டை நின்று கொண்டிருந்தார்கள். ஒரு வேலைக்காரி போய் அதை அவர்களுக்கு சொன்னாள். அவர்கள் தாவீது ராஜாவுக்கு அதை அறிவிக்க போனார்கள். ஒரு பிள்ளையாண்டான் அவர்களை கண்டு அப்சலோமுக்கு அறிவித்தான். ஆகையால் அவர்கள் இருவரும் சீக்கிரமாய் போய் பகூரிமில் இருக்கிற ஒரு மனுஷன் வீட்டிற்குள் பிரவேசித்தார்கள். அவன் முற்றத்தில் ஒரு கிணறு இருந்தது, அதில் இறங்கினார்கள். வீட்டுக்காரி ஒரு பாயை எடுத்து கிணற்று வாயின் மேல் விரித்து காரியம் வெளிப்படாதபடிக்கு அதன் மேல் நொய்யை பரப்பி வைத்தாள். அப்சலோமின் சேவகர் அந்த ஸ்திரீயினிடத்தில் வீட்டிற்குள் வந்து அகிமாசும் யோனத்தானும் எங்கே என்று கேட்டார்கள். அவர்களுக்கு அந்த ஸ்திரீ வாய்க்காலுக்கு அப்பாலே போய்விட்டார்கள் என்றாள். இவர்கள் தேடி காணாதே போய் எருசலேமுக்கு திரும்பினார்கள். இவர்கள் போன பிற்பாடு அவர்கள் கிணற்றிலிருந்து ஏறி வந்து தாவீது ராஜாவுக்கு அறிவித்து தாவீதை நோக்கி, சீக்கிரமாய் எழுந்து ஆற்றை கடந்து பொங்கள், இன்னபடி அகித்தோப்பேல் உங்களுக்கு விரோதமாய் ஆலோசனை சொன்னான் என்றார்கள். அப்பொழுது தாவீதும் அவனோடு இருந்த சகல ஜனங்களும் எழுந்து யோர்தானை கடந்து போனார்கள். பொழுது விடுகிறதற்குள்ளாக யோர்தானை கடவாதவன் ஒருவனும் இல்லை. அகித்தோப்பேல் தன் யோசனையின்படி நடக்கவில்லை என்று கண்டபோது தன் கழுதையின் மேல் சேணம் வைத்து ஏறி தன் ஊரில் இருக்கிற தன் வீட்டுக்கு போய் தன் வீட்டு காரியங்களை ஒழுங்குபடுத்தி நான்று கொண்டு செத்தான். அவன் தகப்பன் கல்லறையில் அவனை அடக்கம் பண்ணினார்கள். தாவீது மக்னாயிமுக்கு வந்தான். அப்சலோமும் சகல இஸ்ரவேலரோடும் கூட யோர்தானை கடந்தான். அப்சலோம் யோவாபுக்கு பதிலாக அமாசாவை இராணுவ தலைவனாக்கினான். இந்த அமாசா நாகாசின் குமாரத்தியும் செருயாவின் சகோதரியும் யோவாபின் அத்தையுமாகிய அபிகாயிலை படைத்த இஸ்ரவேலனாகிய எத்ரா என்னும் பேருள்ள ஒரு மனுஷனுடைய குமாரனாயிருந்தான். இஸ்ரவேல் ஜனங்களும் அப்சலோமும் கீலேயாத் தேசத்திலே பாளையம் இறங்கினார்கள். தாவீது மக்னாயிமில் சேர்ந்தபோது அம்மோன் புத்திரரின் தேசத்து ரப்பா பட்டணத்தானாகிய சோபி என்னும் நாகாசின் குமாரனும் லோதேபார் ஊரானான அம்மியேலின் குமாரன் மாகீரும் ரோஹிலிம் ஊரானும் கீலேயாத்தியனுமாகிய பர்சிலாவும் மெத்தைகளையும் தலங்களையும் மண்பாண்டங்களையும் கோதுமையையும் வாட்கோதுமையையும் மாவையும் வறுத்த பயற்றையும் பெரும் பயற்றையும் சிறு பயற்றையும் வறுத்த சிறு பயற்றையும் தேனையும் வெண்ணையையும் ஆடுகளையும் பால் கட்டிகளையும் தாவீதுக்கும் அவனோடு இருந்த ஜனங்களுக்கும் சாப்பிடுகிறதற்கு கொண்டு வந்தார்கள். அந்த ஜனங்கள் வனாந்தரத்திலே பசியும் இளைப்பும். எரேமியா 21 சிதேக்கியா ராஜா மல்கியாவின் குமாரனாகிய பஸ்கூரையும் ஆசாரியனான மாசேயாவின் குமாரனாகிய செப்பனியாவையும் எரேமியாவினிடத்தில் அனுப்பி, நீர் எங்களுக்காக கர்த்தரிடத்தில் விசாரியும், பாபிலோன் ராஜாவாகிய நேபுகாத்நேசா எங்களுக்கு விரோதமாய் யுத்தம் செய்கிறான், ஒருவேளை கர்த்தர் தம்முடைய எல்லா அற்புத செயலின்படியையும் எங்களுக்கு அனுகிரகம் செய்து அவனை எங்களை விட்டு போக பண்ணுவார் என்று சொல்லி அனுப்பின போது எரேமியா அவர்களை பார்த்து, நீங்கள் சிதேக்கியாவுக்கு சொல்ல வேண்டியது இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் உரைக்கிறது என்னவென்றால், இதோ உங்களை அலங்கத்துக்கு வெளியே முற்றுகை போட்ட பாபிலோன் ராஜாவோடும் கல்தேயரோடும் நீங்கள் யுத்தம் பண்ணும்படி உங்கள் கைகளில் பிடித்திருக்கிற யுத்த ஆயுதங்களை நான் திருப்பிவிட்டு அவர்களை இந்த நகரத்தின் நடுவிலே சேர்த்து நான் நீட்டின கையினாலும் பலத்த புயத்தினாலும் கோபமும் உக்கிரமும் மகா கடுமையுமாக உங்களோட யுத்தம் பண்ணி இந்த நகரத்தின் குடிகளையும் மனுஷரையும் மிருகங்களையும் சங்கரிப்பேன். மகா கொள்ளை நோயால் சாவார்கள். அதற்கு பின்பு நான் யூதாவின் ராஜாவாகிய சிதேக்கியாவையும் அவன் ஊழியக்காரரையும் ஜனத்தையும் இந்த நகரத்திலே கொள்ளை நோய்க்கும் பட்டயத்துக்கும் பஞ்சத்துக்கும் தப்பி மீதியானவர்களையும் பாபிலோன் ராஜாவாகிய நேபுகாத்நேசாருடைய கையிலும் அவர்கள் சத்துருக்களின் கையிலும் அவர்கள் பிராணனை வாங்க தேடுகிறவர்களின் கையிலும் ஒப்புக் கொடுப்பேன். அவன் அவர்களை பட்டய கருக்கினால் வெட்டுவான். அவன் அவர்களை தப்ப விடுவதும் இல்லை, அவன் மன்னிப்பதும் இல்லை, இறங்குவதும் இல்லை என்று கர்த்தர் உரைக்கிறார் என்றான். பின்னையும் அவர் இந்த ஜனங்களை நோக்கி, இதோ நான் உங்கள் முன்னே ஜீவ வழியையும் மரண வழியையும் வைக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இந்த நகரத்திலே தரிக்கிறவன் பட்டயத்தாலும் பஞ்சத்தாலும் கொள்ளை நோயாலும் சாவான். உங்களை முற்றுகை போடும் கல்தேயர் வசமாய் புறப்பட்டு போய் விடுகிறவனோ பிழைப்பான். அவன் பிராணன் அவனுக்கு கிடைத்த கொள்ளை பொருளை போல் இருக்கும். என் முகத்தை இந்த நகரத்துக்கு விரோதமாய் நன்மைக்கு அல்ல தீமைக்கே வைத்தேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அது பாபிலோன் ராஜாவின் கையில் ஒப்புக் கொடுக்கப்படும், அவன் அக்னியினால் அதை சுட்டரிப்பான் என்று சொல் என்றார். யூதா ராஜாவின் குடும்பத்தாரையும் நோக்கி, கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்கள், தாவீதின் குடும்பத்தாரே, உங்கள் செய்கைகளுடைய பொல்லாப்பின் நிமித்தம் என் உக்கிரம் அக்னியைப் போல் புறப்பட்டு அவிக்கிறவன் இல்லாமல் எரியாதபடிக்கு நீங்கள் ஏற்கனவே நியாயம் கேட்டு பறிகொடுத்தவனை ஒடுக்குகிறவனுடைய கைக்கு தப்பிவியுங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இதோ பள்ளத்தாக்கில் வாசம் பண்ணுகிறவளே, சமமான இடத்தில் கண்மலையாய் இருக்கிறவளே, எங்களுக்கு விரோதமாய் வருகிறவன் யார் என்றும், எங்கள் வாசஸ்தலங்களுக்குள் வருகிறவன் யார் என்றும் சொல்லுகிற உனக்கு நான் எதிராளியாயிருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நான் உங்கள் கிரியைகளின் பலனுக்கு தக்கதாய் உங்களை விசாரிப்பேன். நான் அதன் காட்டிலே தீ கொளுத்துவேன், அது அதை சுற்றிலும் உள்ள யாவையும் பட்சிக்கும் என்று. ரோமர் 7 அதிகாரம். நியாயப்பிரமாணத்தை அறிந்திருக்கிறவர்களுடனே பேசுகிறேன். சகோதரரே, ஒரு மனுஷன் உயிரோடு இருக்கும் அளவும் நியாயப்பிரமாணம் அவனை ஆளுகிறதென்று அறியாமல் இருக்கிறீர்களா? அது எப்படி என்றால், புருஷனையுடைய ஸ்திரீ தன் புருஷன் உயிரோடு இருக்கும் அளவும் நியாயப்பிரமாணத்தின்படியே அவனுடைய நிபந்தனைக்கு உட்பட்டிருக்கிறாள். புருஷன் மரித்த பின்பு புருஷனை பற்றிய பிரமாணத்தினின்று விடுதலையாயிருக்கிறாள். ஆகையால் புருஷன் உயிரோடு இருக்கையில் அவள் வேறொரு புருஷனை விவாகம் பண்ணினால் விபசாரி எனப்படுவாள். புருஷன் மரித்த பின்பு அவள் அந்த பிரமாணத்தினின்று விடுதலையானபடியால் வேறொரு புருஷனை விவாகம் பண்ணினாலும் விபசாரி அல்ல. அப்படி போல என் சகோதரரே, நீங்கள் மரித்தோரிலிருந்து எழுந்த கிறிஸ்து என்னும் வேறொருவருடையவர்களாகி தேவனுக்கென்று கனி கொடுக்கும்படி கிறிஸ்துவின் சரீரத்தினாலே நியாயப்பிரமாணத்துக்கு மரித்தவர்களானீர்கள். நாம் மாம்சத்துக்கு உட்பட்டிருந்த காலத்தில் நியாயப்பிரமாணத்தினாலே தோன்றிய பாவ இச்சைகள் மரணத்திற்கு ஏதுவான கனிகளை கொடுக்கத்தக்கதாக நம்முடைய அவயவங்களிலே பலன் செய்தது. இப்பொழுதோ நாம் பழமையான எழுத்தின்படி அல்ல, புதுமையான ஆவியின்படி ஊழியம் செய்யத்தக்கதாக நம்மை கட்டியிருந்த நியாயப்பிரமாணத்துக்கு நாம் மரித்தவர்களாகி அது நின்று விடுதலையாக்கப்பட்டிருக்கிறோம். ஆகையால் என்ன சொல்லுவோம்? நியாயப்பிரமாணம் பாவமோ அல்லவே? பாவம் இன்னதென்று நியாயப்பிரமாணத்தினால் நான் அறிந்தேனே அன்றி மற்றபடி அறியவில்லை. இச்சையாதிருப்பாயாக என்று நியாயப்பிரமாணம் சொல்லாதிருந்தால் இச்சை பாவம் என்று நான் அறியாமல் இருப்பேனே? பாவமானது கற்பனையினாலே சமயம் பெற்று சகலவித இச்சைகளையும் என்னில் நடப்பித்தது. நியாயப்பிரமாணம் இல்லாவிட்டால் பாவம் செத்ததாயிருக்குமே. முன்னே நியாயப்பிரமாணம் இல்லாதவனாய் இருந்தபோது நான் ஜீவன் உள்ளவனாயிருந்தேன். கற்பனை வந்தபோது பாவம் உயிர் கொண்டது, நான் மரித்தவனானேன். இப்படி இருக்க ஜீவனுக்கு ஏதுவான கற்பனையே எனக்கு மரணத்துக்கு ஏதுவாயிருக்க கண்டேன். பாவமானது கற்பனையினாலே சமயம் பெற்று என்னை வஞ்சித்து அதனாலே என்னை கொன்றது. ஆகையால் நியாயப்பிரமாணம் பரிசுத்தமுள்ளதுதான். கற்பனையும் பரிசுத்தமாயும் நீதியாயும் நன்மையாயும் இருக்கிறது. இப்படி இருக்க நன்மையானது எனக்கு மரணமாயிற்றோ? அப்படி அல்ல, பாவமே எனக்கு மரணமாயிற்று. பாவம் கற்பனையினாலே மிகுந்த பாவமுள்ளதாகும்படிக்கும், அது நன்மையானதைக் கொண்டு எனக்கு மரணத்தை உண்டாக்கினதுனாலே பாவமாகவே விளங்கும்படிக்கும் அப்படியாயிற்று. மேலும் நமக்கு தெரிந்திருக்கிறபடி நியாயப்பிரமாணம் ஆவிக்குரியதாயிருக்கிறது. நானோ பாவத்துக்கு கீழாக விற்கப்பட்டு மாம்சத்துக்குரியவனாயிருக்கிறேன். எப்படியெனில், நான் செய்கிறது எனக்கே சம்மதியில்லை. நான் விரும்புகிறதை செய்யாமல் நான் வெறுக்கிறதையே செய்கிறேன். இப்படி நான் விரும்பாததை செய்கிறவனாயிருக்க நியாயப்பிரமாணம் நல்லதென்று ஒத்துக்கொள்ளுகிறேனே. ஆதலால் நான் அல்ல, எனக்குள் வாசமாயிருக்கிற பாவமே அப்படி செய்கிறது. அது எப்படி எனில், என்னிடத்தில், அதாவது என் மாம்சத்தில் நன்மை வாசமாயிருக்கிறதில்லை என்று நான் அறிந்திருக்கிறேன். நன்மை செய்ய வேண்டும் என்கிற விருப்பம் என்னிடத்தில் இருக்கிறது, நன்மை செய்வதோ என்னிடத்தில் இல்லை. ஆதலால் நான் விரும்புகிற நன்மையை செய்யாமல் விரும்பாத தீமையையே செய்கிறேன். அந்தபடி நான் விரும்பாததை நான் செய்தால் நான் அல்ல, எனக்குள்ளே வாசமாயிருக்கிற பாவமே அப்படி செய்கிறது. ஆனபடியால் நன்மை செய்ய விரும்புகிற என்னிடத்தில் தீமை உண்டென்கிற ஒரு பிரமாணத்தை காண்கிறேன். உள்ளான மனுஷனுக்கேற்றபடி தேவனுடைய நியாயப்பிரமாணத்தின் மேல் பிரியமாயிருக்கிறேன். ஆகிலும் என் மனதின் பிரமாணத்துக்கு விரோதமாய் போராடுகிற வேறொரு பிரமாணத்தை என் அவயவங்களில் இருக்க காண்கிறேன். அது என் அவயவங்களில் உண்டாயிருக்கிற பாவ பிரமாணத்துக்கு என்னை சிறையாக்கி கொள்ளுகிறது. நிர்பந்தமான மனுஷன் நான். இந்த மரண சரீரத்தினின்று யார் என்னை விடுதலையாக்குவார்? நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் தேவனை ஸ்தோத்தரிக்கிறேன். ஆதலால் நானே என் மனதினாலே தேவனுடைய நியாயப்பிரமாணத்துக்கும் மாம்சத்தினாலேயோ.
1: ரோமர் 8 அதிகாரம். ஆனபடியால் கிறிஸ்து இயேசுக்குட்பட்டவர்களாயிருந்து மாம்சத்தின்படி நடவாமல் ஆவின்படியே நடக்கிறவர்களுக்கு ஆக்கினை தீர்ப்பில்லை. கிறிஸ்து இயேசுவினாலே ஜீவனுடைய ஆவியின் பிரமாணம் என்னை பாவம் மரணம் என்பவைகளின் பிரமாணத்தினின்று விடுதலையாக்கிட்டேன். அது எப்படி எனில், மாம்சத்தினாலே பலவீனமாயிருந்த நியாயப்பிரமாணம் செய்யக்கூடாததை தேவனை செய்யும்படிக்கு தம்முடைய குமாரனை பாவ மாம்சத்தின் சாயலாகவும் பாவத்தை போக்கும் பலியாகவும் அனுப்பி மாம்சத்திலே பாவத்தை ஆக்கினைக்குள்ளாக தீர்த்தார். மாம்சத்தின்படி நடவாமல் ஆவியின்படி நடக்கிற நம்மிடத்தில் நியாயப்பிரமாணத்தின் நீதி நிறைவேறும்படிக்கே அப்படி செய்தார். அன்றியும் மாம்சத்தின்படி நடக்கிறவர்கள் மாம்சத்துக்குரியவைகளை சிந்திக்கிறார்கள், ஆவியின்படி நடக்கிறவர்கள் ஆவிக்குரியவைகளை சிந்திக்கிறார்கள். மாம்ச சிந்தை மரணம், ஆவியின் சிந்தையோ ஜீவனும் சமாதானமுமாம். எப்படி என்றால், மாம்ச சிந்தை தேவனுக்கு விரோதமான பகை. அது தேவனுடைய நியாயப்பிரமாணத்துக்கு கீழ்ப்படியாமலும் கீழ்ப்படியக்கூடாமலும் இருக்கிறது. மாம்சத்துக்குட்பட்டவர்கள் தேவனுக்கு பிரியமாய் இருக்க மாட்டார்கள். தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாயிருந்தால் நீங்கள் மாம்சத்துக்குட்பட்டவர்களாய் இராமல் ஆவிக்குட்பட்டவர்களாய் இருப்பீர்கள். கிறிஸ்துவின் ஆவி இல்லாதவன் அவருடையவன் அல்ல. மேலும் கிறிஸ்து உங்களில் இருந்தால் சரீரமானது பாவத்தின் நிமித்தம் மரித்ததாயும் ஆவியானது நீதியின் நிமித்தம் ஜீவனுள்ளதாயும் இருக்கும். அந்தியும் இயேசுவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவருடைய ஆவி உங்களில் வாசமாயிருந்தால் கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவர் உங்களில் வாசமாயிருக்கிற தம்முடைய ஆவியினாலே சாவுக்கு ஏதுவான உங்கள் சரீரங்களையும் உயிர்ப்பிப்பார். ஆகையால் சகோதரரே, மாம்சத்தின்படி பிழைப்பதற்கு நாம் மாம்சத்துக்கு கடனாளிகள் அல்ல. மாம்சத்தின்படி பிழைத்தால் சாவீர்கள், ஆவியினாலே சரீரத்தின் செய்கைகளை அழித்தால் பிழைப்பீர்கள். மேலும் எவர்கள் தேவனுடைய ஆவியினாலே நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய புத்திரராய் இருக்கிறார்கள். அந்தபடி திரும்பவும் பயப்படுகிறதற்கு நீங்கள் அடிமைத்தனத்தின் ஆவியை பெறாமல் அப்பா பிதாவே என்று கூப்பிட பண்ணுகிற புத்திர சுவிகாரத்தின் ஆவியை பெற்றீர்கள். நாம் தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிறோம் என்று ஆவியானவர் தாமே நம்முடைய ஆவியுடனே கூட சாட்சி கொடுக்கிறார். நாம் பிள்ளைகளானால் சுதந்திரரும் ஆமே. தேவனுடைய சுதந்திரரும் கிறிஸ்துவுக்கு உடன் சுதந்திரரும் ஆமே. கிறிஸ்துவுடனே கூட நாம் மகிமைப்படும்படிக்கு அவருடனே கூட பாடுபட்டால் அப்படியாகும். ஆதலால் இக்காலத்து பாடுகள் இனி நம்மிடத்தில் வெளிப்படும் மகிமைக்கு ஒப்பிடத்தக்கவைகள் அல்லவென்று எண்ணுகிறேன். மேலும் தேவனுடைய புத்திரர் வெளிப்படுவதற்கு சிருஷ்டியானது மிகுந்த ஆவலோடே காத்து கொண்டிருக்கிறது. அதேனென்றால் சிருஷ்டியானது அழிவுக்குரிய அடிமைத்தனத்தினின்று விடுதலையாக்கப்பட்டு தேவனுடைய பிள்ளைகளுக்குரிய மகிமையான சுயாதீனத்தை பெற்றுக்கொள்ளும் என்கிற நம்பிக்கையோடே, அந்த சிருஷ்டியானது சுய இஷ்டத்தினாலே அல்ல கீழ்ப்படுத்தினவராலேயே மாயைக்கு கீழ்ப்பட்டிருக்கிறது. ஆகையால் நமக்கு தெரிந்திருக்கிறபடி இதுவரைக்கும் சர்வ சிருஷ்டியும் ஏகமாய் தவித்து பிரசவ வேதனை படுகிறது. அதுவும் அல்லாமல் ஆவியின் முதற் பலன்களை பெற்ற நாமும் கூட நம்முடைய சரீர மீட்பாகிய புத்திர சுவிகாரம் வருகிறதற்கு காத்திருந்து நமக்குள்ளே தவிக்கிறோம். அந்த நம்பிக்கையினாலே நாம் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். காணப்படுகிறதை நம்புகிறது நம்பிக்கை அல்ல. ஒருவன் தான் காண்கிறதை நம்ப வேண்டுவதென்ன? நாம் காணாததை நம்பினோமாகில் அது வருகிறதற்கு பொறுமையோடே காத்திருப்போம். அந்தபடியே ஆவியானவரும் நமது பலவீனங்களில் நமக்கு உதவி செய்கிறார். நாம் ஏற்றபடி வேண்டிக் கொள்ள வேண்டியது என்னதென்று அறியாமல் இருக்கிறபடியால் ஆவியானவர் தாமே வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு நமக்காக வேண்டுதல் செய்கிறார். ஆவியானவர் தேவனுடைய சித்தத்தின்படியே பரிசுத்தவான்களுக்காக வேண்டுதல் செய்கிறபடியால் இருதயங்களை ஆராய்ந்து பார்க்கிறவர் ஆவியின் சிந்தை இன்னதென்று அறிவார். அந்தியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறதென்று அறிந்திருக்கிறோம். தம்முடைய குமாரன் அநேக சகோதரருக்குள்ளே முதற் பேரானவராய் இருக்கும் பொருட்டு தேவன் எவர்களை முன்னறிந்தாரோ அவர்களை தமது குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாய் இருப்பதற்கு முன்குறித்திருக்கிறார். எவர்களை முன்குறித்தாரோ அவர்களை அழைத்தும் இருக்கிறார். எவர்களை அழைத்தாரோ அவர்களை நீதிமான்களாக்கியும் இருக்கிறார். எவர்களை நீதிமான்களாக்கினாரோ அவர்களை மகிமைப்படுத்தியும் இருக்கிறார். இவர்களை குறித்து நாம் என்ன சொல்லுவோம்? தேவன் நம்முடைய பட்சத்தில் இருந்தால் நமக்கு விரோதமாய் இருப்பவன் யார்? தம்முடைய சொந்த குமாரன் என்றும் பாராமல் நம் எல்லாருக்காகவும் அவரை ஒப்பு கொடுத்தவர், அவரோட கூட மற்ற எல்லாவற்றையும் நமக்கு அருளாதிருப்பதெப்படி? தேவன் தெரிந்து கொண்டவர்கள் மேல் குற்றம் சாட்டுகிறவன் யார்? தேவனே அவர்களை நீதிமான்களாக்குகிறவர், ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கிறவன் யார்? கிறிஸ்துவை மரித்தவர், அவரே எழுந்தும் இருக்கிறவர், அவரே தேவனுடைய வலது பாரிசத்திலும் இருக்கிறவர், நமக்காக வேண்டுதல் செய்கிறவரும் அவரே. உமது நிமித்தம் எந்நேரமும் கொல்லப்படுகிறோம், அடிக்கப்படும் ஆடுகளைப் போல எண்ணப்படுகிறோம் என்று எழுதியிருக்கிறபடி நேரிட்டாலும் கிறிஸ்துவின் அன்பை விட்டு நம்மை பிரிப்பவன் யார்? உபத்திரவமோ, வியாகுலமோ, துன்பமோ, பசியோ, நிர்வாணமோ, நாசமோசமோ, பட்டயமோ, இவை எல்லாவற்றிலேயும் நாம் நம்மில் அன்பு கூறுகிறவராலே முற்றும் ஜெயம் கொள்ளுகிறவர்களாய் இருக்கிறோமே. மரணமானாலும் ஜீவனானாலும் தேவதூதர்களானாலும் அதிகாரங்களானாலும் வல்லமைகளானாலும் நிகழ்காரியங்களானாலும் வருங்காரியங்களானாலும் உயர்வானாலும் தாழ்வானாலும் வேறெந்த சிருஷ்டியானாலும் நம்முடைய கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவில் உள்ள

0: செய்யுங்கள். ஆமீன், ஆமீன். இன்று 30ஆம் தேதி 7ஆம் மாதம், 30ஆம் தேதி ஜூலை மாதம், 30ஆம் தேதி ஆடி மாதம், 2026ஆம் ஆண்டு வியாழக்கிழமை காலை வேளையில் இணைந்திருக்கிறோம். டொரண்டோ நேரம் காலை 7:58. அதிகாலை, காலை, மதியம், மாலை, இரவு, நள்ளிரவனே இந்த நாடுகளிலிருந்து இணைந்து ஒளியங்களை செய்ய ஆயத்தமாகிற ஒவ்வொருவரையும், அதே வேளையில் இணைந்து கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும், சங்கமம் .com, சங்கமம் தமிழ் கஸ்பல் radio.com ஊடாக கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும், உயிர்த்தெழுந்த வல்லமையுள்ள இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலும், சங்கமம் வானொலி டீம் சார்பிலும், என் சார்பிலும், குடும்பத்தின் சார்பிலும் வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம், வரவேற்கிறோம். வேளையில் நாங்கள் இவ்வ வேலைக்காக கடந்து செல்ல இருக்கிறோம். அபிஷேக ஆராதனையுடன் இணையத்த ஊழியர் இணைந்திருக்கிறார். இணைந்திருக்கிற ஊழியர்களோடும் வரவேற்போம். இன்றைய நாளுக்கான வசனம், நீ அவர்களுக்கு பயப்பட வேண்டாம், உன்னை காக்கும்படி நான் உன்னுடனே இருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆமேன். எரேமியா 1:8 கூறப்பட்ட அந்த வசனங்களை நாங்கள் எங்களுக்காக பெற்றுக்கொள்வோம். கர்த்தர் தாமே அந்த வசனத்துக்கூடாக வழி நடத்துவாராக. ஆமேன், ஆமேன். இன்றைய நாளுக்காக பரிசுத்த வேதா புத்தகத்தை 364 வாசனம் முடிக்கிறதான அதிகாரங்கள், 2 சாமுவேல் 16, எரேமியா 20, பழைய ஏற்பாட்டிலிருந்து புதிய ஏற்பாட்டிலிருந்து ரோமர் 5:6 இவற்றை நாங்கள் பதிவு செய்து உங்களுக்கு அனுப்பி தந்திருக்கிறோம். கேளுங்கள், ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்ளுங்கள். அத்தோடு நாங்கள் ஜீவ வார்த்தை, ஜீவ மன்னா, நற்சிந்தனை, வாக்கு தத்துவம் இவற்றையும் நாங்கள் அனுப்பி தந்திருக்கிறோம். அந்த வேலை கேளுங்கள், மற்றவர்களுக்கும் அனுப்பி கொடுங்கள். கர்த்தர் தாமே வழி நடத்துவாராக. கர்த்தரை கருத்திலே ஒப்புவிப்போம். நாங்கள் இந்த வேலையில் இணைந்திருக்கிற ஊழியர்களை வரவேற்போம். அதிகாலை வேலையிலே சௌரி டாலி அவர்கள் USAலிருந்து இணைந்திருக்கான விசுவாசிக்கிறோம். மாலை வேலையிலே எங்களுடன் சௌரி ஜானட் அவர்கள் ஜெர்மன் தேசத்தில் இணைந்திருக்கிறார்கள். இவற்றையெல்லாம் வழி நடத்த எங்களுடன் தேவ ஊழியர் சௌரி நகோமி லோகன் அவர்கள் சத்தியவேத திருச்சபை டொரண்டோ கனடாவிலிருந்து காலை வேலையில் இணைந்திருக்கிறார்கள். உங்கள் எல்லோருக்கும் காலை வணக்கங்கள், மாலை வணக்கங்களை கூறிக்கொண்டு இந்த வேளையிலும் அபிஷேக ஆராதனையோடு வழிநடத்த எங்களுடன் தேவ ஊழியர் நகோமி லோகன் அவர்கள் இணைந்திருக்கிறார். அவரிடம் ஒப்படைப்போம். துதிகளுக்கூடாக, ஜெபங்களுக்கூடாக, பாடல்களுக்கூடாக, வார்த்தைகளுக்கூடாக, சாட்சிகளுக்கூடாக வழிநடத்த கர்த்தர் உதவி செய்வாராக. கர்த்தருடைய கரத்திலே அவரையும் அவர் குடும்பத்தாரையும் ஒப்படைத்துக் கொண்டு நாங்கள் இந்த வேளையிலும் தேவ ஊழியரை வரவேற்போம். அவருக்கும் காலை வணக்கங்களை கூறி கத்திரண்டை அபிஷேகமாக வழிநடத்த இணைந்திருக்கிற அவரிடம் படிப்போம். வழிநடத்துங்களுமா காட் பிளஸ் யூ. ஆமேன். உங்களுக்கு காலை வணக்கங்களை கூறுகிறோம், வாழ்த்துகிறோம், வரவேற்கிறோம். ஆமேன், காட் பிளஸ் யூ.
1: சகோதரன் சொன்னது போல அவர்களுக்கு நீங்கள் பயப்படீர்களாக சொல்லி அந்த வாக்கு தத்தங்கள் தான். அதே அதிகாரம் அல்ல, வேறு அதிகாரங்கள் மூலம் கூட தேவன் என்னோடு பேசினார். ஹாலே லூயா. இந்த வேளையிலும் கூட நாங்கள் அந்த வார்த்தைகளை நாங்கள் உச்சரித்து அதுக்கு பிற்பாடு நாங்கள் கடந்து செல்லுவோம். ஹலேலூயா. அவர்களுக்கு பயப்படீர்களாக, உங்கள் தேவனாய் கர்த்தர் தாமே உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார் என்று சொன்னேன். ஹலேலூயா. இன்னும் ஹலேலூயா, இன்னும் அதிகமான வசனங்களை இந்த நாளிலே தேவன் பயப்படீர்களாக, பயப்படீர்களாக சொல்லி தேவன் அதிகமான வார்த்தைகளை தேவன் கொடுத்தார். ஹலேலூயா. இதோ உன் தேவனாய் கர்த்தர் அந்த தேசத்தை உனக்கு முன்பாக வைத்திருக்கிறார். உன் பிதாக்களுடைய தேவனாய் கர்த்தர் உனக்கு சொன்னபடியே நீ போய் அதை சுதந்திரித்துக் கொள், பயப்படாமலும் கலங்காமலும் இரு என்றே. ஹலேலூயா. ரெண்டா ஒருவருடைய வார்த்தைகள் மூலம் தேவனுடைய வாக்கு தத்தங்களை தேவன் ஸ்திரப்படுத்துகிறார். அநேக காரியங்கள் கூடாக நீங்க கடந்து செல்லலாம். ஹலேலூயா. ஆனாலும் கர்த்தர் தாமே எங்களோடு கூட இருந்து எங்களை வழி நடத்துகிற தேவனாயிருக்கிறார். ஆனபடி நான் இந்த நாளிலே கூட தேவனை துதிப்போம், தேவனை ஆராதிப்போம். ஹலேலூயா. சத்தியமுக்கு நாங்கள் வைக்கின்ற போட்டு ஹலேலூயா. தகப்பனே துதிக்கிறோம் ஐயா, சோத்தரிக்கிறோம் ஐயா ராஜா. ஹலேலூயா. ஆண்டவனே துதிக்கிறோம், நன்றியோடு துதிக்கிறோம், நன்றியோடு துதிக்கிறோம் ஐயா ராஜா. நாதாவும் நாதாவும் சன்னதியில் நாதோறும் நானும் வந்து ஓயாமல் பாடிடுவேன், உமக்கு ஆராதனை செய்கிறேன். ஓயாமல் பாடிடுவேன், உமக்கு ஆராதனை செய்கிறேன். ஆராதனை ஆராதனை ஆராதனை, உமக்கு ஆராதனை. ஹல்லேலூயா. இந்த நாளிலே வாக்கு கொடுத்திரையா, அவர்களுக்கு நீங்க பயப்படீர்களாக, அடங்காமலும் திகையாமலும் திடமாயிருங்கள் என்று சொல்லி வாக்கு கொடுத்திருப்பா ராஜா. என் தகப்பன் ஆகிய ஆண்டவரே, அப்பா நீரே தேவன், கத்தரே ஆண்டவர், கத்தரே ஆண்டவர், கத்தரே ஆண்டவர். ஹாலேலூயா. ஆண்டவராகிய தேவனே, உமக்கு ஸ்தோத்திரம். திரளான தண்ணீர்களின் இறைச்சலை பார்க்கிறோம், வலிமையான சமுத்திரத்தின் அலைகளை பார்க்கிறோம். கத்தர் உன்னதத்திலே வல்லமுள்ள தேவன். ஹாலேலூயா. ஆண்டவராகிய தேவனே, உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே அப்பா, கண் கண்ட ஆண்டவரே தேவனே, சத்ருவை நீ ஒருபோதும் காண்பதில்லை என்று சொல்லி வாக்களித்த கர்த்தாவே, உம்மை நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம். நிறையங்களுடைய ஆறுதல், நிறையங்களுக்கு அடைக்கலாம், நிறையங்களுக்கு உற்ற துணி அப்பா ராஜா, நிறையங்களுக்கு ஆண்டவரப்பா, உம்மிடத்தில் வல்லமை உண்டப்பா ராஜா. தகப்பனே உமக்கு ஸ்தோத்திரம், நிறை வல்லமை தகப்பனே. ஹல்லேலூயா. நாதாவும் சன்னதியில் நாள்தோறும் நானும் வந்து ஓயாமல் பாடிடுவேன், உமக்கு ஆராதனை செய்வேன். ஓயாமல் பாடிடுவேன், உமக்கு ஆராதனை செய்வேன். ஆராதனை ஆராதனை ஆராதனை உமக்கு ஆராதனை, ஆராதனை ஆராதனை ஆராதனை உமக்கு ஆராதனை. நாதாவும் சன்னதியில் நாள்தோறும் நானும் வந்து ஓயாமல் பாடிடுவேன், உமக்கு ஆராதனை செய்வேன். ஹல்லேலூயா. ஆண்டவரே உம்மை துதிப்பதும் உம்மை ஆராதிப்பதும் தா தகப்பனே ராஜா, எங்களை இருதயத்தின் வாஞ்சியா இருக்கிறதப்பா ராஜா. ஆண்டவரே முழு இருதயத்தோடும் முழு ஆத்துமாவோடும் நீங்கள் அவரை தேடினீர்களாக இருந்தால் அவர் உங்களை உங்களுக்கு தென்படுவாக சொல்லி இருக்கிறீங்கள் ஐயா. ஆண்டவரே உங்கள் ஆத்துமாவிலே ஆண்டவர் இருக்கிற குறவுகளை நீர் காண்கிற தேவனையா ராஜா. ஆண்டவரே எங்கள் எண்ணங்களில், எங்கள் சிந்தனைகளிலே, எங்களுடைய ஆண்டவரே எடுத்துக்கொள்ளுகிற ஆண்டவரே தேவனே தகப்பனே ராஜா, தெரிந்து கொள்ளுதல்ல இருக்கிற குறைவுகளை நீர் காண்கிறீரப்பா ராஜா. ஆண்டவராகி தேவனே, எங்களுடைய சீரம் ஆண்டவரே தேவனே, எங்களை மேற்கொள்ளாத எங்களை காத்தள்ளும்படி செவிக்கிறோம் கர்த்தாவே. ஆண்டவராகி தேவனே அப்பா, முழு ஆத்துமாவோடும் முழு இருதயத்தோடும் என்னை தேடினீர்களாக இருந்தால் தென்படுவீர்கள் சொல்லி இருக்கிறீங்கள் ஐயா. எங்கள் ஆத்துமாவை காத்துக்கொள்ள நீ கிருபதாரம் ஐயா ராஜா. பிரியமானவனே, உன் ஆத்துமா வாழ்கிறது போல் நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிருக்கும்படி உனக்காக வேண்டிக் கொள்ளுகிறேன் சொல்லு தேவனே ராஜா. இந்த வேளையிலும் இந்த நாட்களிலே நம்முடைய பிள்ளைகள் ஆண்டவரே என்ன காரியங்களுக்காக ஆண்டவரே உண்மை நோக்கி கையெடுக்கிறார்களோ அவர்களுடைய வாழ்க்கையில நீங்கள் ஆண்டவரே அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்து நிறைய ஆண்டவர் என்பதை அவர்களுக்கு வெளிப்படுத்தும்படி செவிக்கிறோம் கர்த்தாவே. உனக்கு சோத்திரம் ஐயா, சோத்திரம். ஆராதனை ஆராதனை ஆராதனை உமக்கு ஆராதனை, ஆராதனை ஆராதனை ஆராதனை உமக்கு ஆராதனை. நாதாவும் சன்னதியில் நாள்தோறும் நானும் வந்து ஓயாமல் பாடிடுவேன், உமக்கு ஆராதனை செய்வேன். ஓயாமல் பாடிடுவேன், உமக்கு ஆராதனை செய்வேன். சுந்தரத்தம் கொடுத்தவரை சொல்லி சொல்லி பாடிடுவேன், சுந்தரத்தம் கொடுத்தவரை சொல்லி சொல்லி பாடிடுவேன். நாதாவும் சன்னதியில் நாள்தோறும் நானும் வந்து ஓயாமல் பாடிடுவேன், உமக்கு ஆராதனை செய்கிறேன். பெயர் சொல்லி அழைத்தவரே, தினம் என்னை காத்தவரே, பெயர் சொல்லி அழைத்தவரே, தினம் என்னை காப்பவரே. நாதாவும் சன்னதியில் நாள்தோறும் நானும் வந்து ஓயாமல் பாடிடுவேன், உமக்கு ஆராதனை செய்வேன். ஓயாமல் பாடிடுவேன், உமக்கு ஆராதனை செய்வேன். கண்மணிவு காப்பவரை, கண்ணீரெல்லாம் துடைப்பவரை, கண்மணிவு காப்பவரை, கண்ணீரெல்லாம் துடைப்பவரை. ஆராதனை ஆராதனை ஆராதனை உமக்கே ஆராதனை, ஆராதனை ஆராதனை ஆராதனை உமக்கே ஆராதனை. நாதாவும் சன்னதியில் நாள்தோறும் நானும் வந்து உயாரன் பாடிடுவேன். உமக்கே ஆராதனை செய்கிறேன். தாய் போல அன்பு வைத்தீர், தந்தை போல சுமந்து கொண்டீர். தாய் போல அன்பு வைத்தீர், தந்தை போல சுமந்து வந்தீர். ஆராதனை ஆராதனை ஆராதனை உமக்கே ஆராதனை. பாடுவோம். ஆராதனை ஆராதனை ஆராதனை உமக்கே ஆராதனை. இன்னொரு முறை. ஆராதனை இயேசுவுக்கு ஆராதனை. ஆராதனை உமக்கே ஆராதனை. ஆராதனை ஆராதனை ஆராதனை உமக்கே ஆராதனை. அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, ஹல்லேலூயா. எரிகோ கோட்டை ஒருவராலும் உள்ளே போக முடியவில்லை, அதை சுதந்திரிக்க முடியவில்லை. ஆனால் தேவன் கொடுத்திருந்த திட்டம் எதுவென்றால், அங்கே அந்த எரிகோ கோட்டையை சுற்றி ஆராதனை செய்யும்படி, தேவனை துதிக்கும்படி. ஹல்லேலூயா. ஏழாம் நாளிலே ஒரு தடவை தேவனை துதித்தார்கள். ஹல்லேலூயா. தாவீது சொல்லுகிறார் எப்படி என்று சொல்லி சொன்னால், ஒரு நாளிலே தான் ஏழு தடவை தேவனை துதிக்கிறேன் என்று. ஹல்லேலூயா. அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, இந்த நாட்களிலே நாங்கள் ஏழு தடவை ஒவ்வொரு நாளும் எத்தனையோ எத்தனையோ மனத்தியாளர்கள் தேவன் கொடுத்திருக்கிறார். அதிலே ஒரு நிமிஷம், ரெண்டு நிமிஷம், ஐந்து நிமிஷம், பத்து நிமிஷம் என்று சொல்லி நாங்கள் தேவனை ஆராதிப்போம். ஹல்லேலூயா. ஆராதிப்பது தான் நமக்கு விடுதலை. அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, இஸ்ரவேல் ஜனங்கள் ஒரு கத்தியின்றி ஒரு ரத்தமின்றி ஆராதனை செய்து எரிகோ கோட்டையை தகர்த்தார்கள். ஹல்லேலூயா. அடுத்த லெவலுக்கு சென்றார்கள். ஹல்லேலூயா. அங்கே கானானுக்குள் பிரவேசித்தார்கள். அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்க. அவர் மேல் நம்பிக்கை இருக்கிற மனுஷன் பாக்கியவா. ஆண்டவரே ஒரு வழியை காண்பியும் ஆண்டவரே. ஹல்லேலூயா. எங்கள் பிள்ளைகளுக்கு ஒரு வழியை காண்பியும் ஆண்டவரே. இந்த கடந்த கட்ட ஒரு வழியை காண்பியும் ஆண்டவரே. ஆண்டவரே, இந்த ஊழியத்தை பலுத்தமாக்க பெருக்கமாக்க உமக்கு மகிமை செலுத்த எங்களுக்கு ஒரு வழியை காண்பியும் ஆண்டவரே. ஹல்லேலூயா. தடைகளை நீக்க ஆண்டவரே ஒரு வழியை காண்பியும் ஐயா ராஜா. எங்கள் பிள்ளைகளை ஆண்டவரே உங்களுடைய சமூகத்திலே வளர்க்க எங்களுக்கு ஆண்டவரே ஒரு வழியை காண்பியும் ஐயா. கிருபாதாரம் ஆண்டவரே. தகப்பனேமுக்கு சூத்திரமையா, சூத்திரமையா, சூத்திரமையா, சூத்திரமையா, சூத்திரமையா, சூத்திரமையா, சூத்திரமையா, சூத்திரமையா. அநேகருடைய சூத்திரங்களை நான் கிருப பெருகும். ஹல்லேலூயா. அன்றைக்கு அநேகர் நாங்கள் கூடியிருக்கிறோம். ஹல்லேலூயா. கேட்டுக்கொண்டிருக்கிற பிள்ளைகள் யாராயிருந்தாலும் ஹல்லேலூயா சூத்திரம் செலுத்துங்க. சூத்திரம், சூத்திரம், சூத்திரம், சூத்திரம், சூத்திரம், சூத்திரம், சூத்திரம், சூத்திரம், சூத்திரம். அப்பா சூத்திரம், ஆண்டவரே சூத்திரம், அதிசயமானவரே சூத்திரம், விடுதலை தருகிறவரே சூத்திரம், விண்ணப்பங்களை கேட்கிறவரே சூத்திரம், தகப்பனாய தேவனே, தாயை போல் மார்பு உடையவரே உமக்கு சூத்திரம் ஐயா, தந்தை போல தூக்கி சுமக்கிறவரே சூத்திரம் ஐயா, கிருபையாளரே உமக்கு சூத்திரம் ஐயா, இரக்கமுள்ள தேவமே உமக்கு சூத்திரம், மன்னிக்கிற தேவனே உமக்கு சூத்திரம், மகாபெரியவரே உமக்கு சூத்திரம், மகாபலம் உள்ளவரே உமக்கு சூத்திரம், மகாதேவனே உமக்கு சூத்திரம், ஆண்டவராய தேவனே, தேவனே உமக்கு சூத்திரம், சூத்திரம், சூத்திரம், சூத்திரம், சூத்திரம், சூத்திரம், சூத்திரம், சூத்திரம். அற்புதமானவரே. ஹல்லேலூயா. அடையாளங்களினாலும் அற்புதங்களினாலும் உம்முடைய வார்த்தையை உறுதிப்படுத்துகிறவரே உமக்கு சூத்திரம் ஐயா. வானம் உம்முடைய சிங்காசனம், பூமி உம்முடைய பாதஸ்தலம். ஆண்டவரே, பணிந்து குறிந்து தொழுது கொள்ளுகிறோம் அப்பா பிதாவே. துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம் ஐயா. தகவல் நீங்கும்படி துதிக்கிறோம். கட்டுக்கள் அகலும்படி துதிக்கிறோம். சாபங்கள் நீங்கும்படி துதிக்கிறோம். ஆண்டவராகிய தேவனே, துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம் அப்பா. ஆராதிக்கிறோம். அதிசயமானவரே ஆராதிக்கிறோம். அற்புதமானவரே துதிக்கிறோம் ஐயா. விடுதலை தருகிறவரே துதிக்கிறோம். எகிப்திலிருந்து புறப்பட்ட நாளிலே காண்பித்த அதே அதிசயங்களை உங்களுக்கு காண செய்கிறவரே துதிக்கிறோம். சத்ருவானவனே சந்தோஷப்படாதே. நாங்கள் விழுந்தாலும் விழுந்திருப்போம். நாங்கள் இருளில் இருந்தால் தேவனங்களை வெளிச்சத்திலே கொண்டு வருவார். எங்கள் பிள்ளைகளை வெளிச்சத்திலே கொண்டு வருவார். உன் பிள்ளைகள் கர்த்தரால் போதிக்கப்பட்டிருப்பார். அவருடைய சமாதானம் பெரியதாக இருக்கும் என்று சொல்லியே உங்களுக்கு சோத்ரம். ஆண்டவரே, உங்களை பலகி பெருகி பூமியை கீழ்ப்படுத்தி அது ஆண்டு வருங்கள் என்று சொன்னீரே உங்களுக்கு சோத்ரம் ஐயா. ஹல்லேலூயா. ஆண்டவரே, இப்பொழுது இருக்கிறத விட நாங்கள் ஆண்டவரே தேவனே அப்ப ஆயிரம் மடங்கு ஆசீர்வதிக்கப்படுகிறோம். அதற்காக சோத்ரம் ஐயா, ஆண்டவரே துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம். அற்புதமானவரே ஹாலேலூயா. ஆண்டவரே துதிப்பதே சால சிறந்ததப்பா. உண்மை துதிப்பதே என்னுடைய வாழ்க்கையின் வாழ்க்கையின் ஒரே நோக்கம் ஐயா ராஜா. ஹாலேலூயா. ஆண்டவரே மக்கு சோத்ரம். ஆராதனை ஆராதனை ஆராதனை உமக்கே ஆராதனை ஆராதனை ஆராதனை ஆராதனை உமக்கே ஆராதனை. வார்த்தையாக வந்தவரே, வார்த்தை சொல்லி தந்தவரே, வார்த்தையாக வந்தவரே, வார்த்தை சொல்லி தந்தவரே. ஆராதனை ஆராதனை ஆராதனை உமக்கே ஆராதனை. ஹல்லேலூயா. சாலமோன் தேவனுக்காக கட்டின ஆலயத்திலே ஆயிரம் ஆயிரம் பலிகளை செலுத்தினான் ஐயா. ஆண்டவராகிய தேவனே அவனுக்கு தரிசனம் ஆனிருப்பா. எந்த அகப்பனே, நாங்கள் உமக்கு ஆயிரம் ஆயிரம் பதினாயிரங்களாக பலிகளை செலுத்துகிறோம் ஐயா. எந்த அகப்பனாகிய தேவனே, உம்முடைய பிள்ளைகளுடைய கட்டுக்கள் அகலட்டும் ஐயா. ஆண்டவராகத்திலிருந்து புறப்பட்ட நாளிலே காண்பித்த அதே அதிசயங்களை காண செய்கிற தேவன் ஐயா ராஜா. இயேசு இயேசு இயேசு இயேசு இயேசு எங்கள் பிள்ளைகளுக்காக, எங்கள் குடும்பங்களுக்காக, எங்கள் திருச்சபை பிள்ளைகளுக்காக ராஜா, எங்கள் சகோதரங்களுக்காக, எங்கள் தேசங்களுக்காக சாபமாயி நியாய பிரமாணத்தின் சாபத்துக்கு எங்களை நீங்க ஆக்கி மீட்டு கொண்டிருக்கா. ஹல்லேலூயா தகப்பனி, ஹல்லேலூயா. உம்மை ஆராதிக்கிறோம் அப்பா, உம்மை ஆராதிக்கிறோம். எங்களை ஆண்டு கொள்ளும் ஆண்டவரே, உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம். எங்களுடைய வாழ்க்கை ஆண்டவரை ஆண்டு கொள்ளுங்க. எங்கள் பிள்ளைகளை ஆண்டு கொள்ளுங்க. எங்கள் சரீரங்களை ஆண்டு கொள்ளுங்க. எங்கள் நிதி நிலைமைகளை ஆண்டு கொள்ளுங்க. உங்கள் பேங்க் அக்கௌண்ட்களை ஆண்டு கொள்ளுங்க. உங்கள் சபைகளை ஆண்டு கொள்ளுங்க. ஆண்டவரே எங்களுக்குரிய எல்லாவற்றையும் ஆண்டு கொள்ளுங்க. அப்பா பிதாவே, அப்பா பிதாவே, அப்பா பிதாவே, அப்பா பிதாவே, அப்பா பிதாவே என்று நாங்கள் ஆராதிக்கிறோம். நாங்கள் அடிமைத்தனத்தின் ஆவி ஆவியை பெற்றவர்கள் அல்ல ராஜா. அப்பா பிதாவே என்று கூப்பிட பண்ணுகிற புத்திரி சுயார தன்மையானது தந்திருக்கிறீர் ஐயா. ஆண்டவரே நமக்கு சோத்திரம் ஐயா ராஜா. தகப்பின் எங்கள் பரிசு தாவியானவரும் வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு ஆண்டவரே தேவனே எங்களுக்காக வேண்டுதல் செய்கிறீரப்பா. என் ஆவியானவரே நமக்கு சோத்திரம். ஆவியானவர் எங்கே உண்டு, உங்கள் விடுதலை உண்டையா ராஜா. உலர்ந்த எலும்புகளை ஆண்டவரே தேவனே அசையப்பண்ண ஆவியானவரே, உங்கள் பிரேத குழிகளை திறந்து உங்களை வெளிப்பட பண்ணுவேன்னு சொல்லி வாக்களித்த தேவனே எமக்கு சோத்திரம் ஐயா ராஜா. என் தகப்பனே உம்முடைய பிள்ளைகளை மீட்டு விடும், உம்முடைய பிள்ளைகளை தூக்கி விடும், உம்முடைய பிள்ளைகளை நிலைநிறுத்தும். அற்புதமானவரே அற்புதமானவரே அற்புதமானவரே அற்புதமானவரே. ஓ வரபகரதுரு வரபகரதுரு வரபகரவனி தாப்பனே. அப்பாவை துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் ஐயா ராஜா. எந்த உம்மை பாடுவேன், இனி என்றென்றும் சோத்தரிப்பேன். என்னுயிரே முழு மனதால் சோத்தரிப்பேன். அப்பா எங்கள் இருதயத்தை ஆராய்ந்து பாரு ஆண்டவே. அப்பா தேவனே, அந்நிய தேவர்களை நோக்கி நாங்கள் கையெடுத்திருந்தோமானால் தேவரீர் அதை அறியோ ஆண்டவரே. அப்பா பிதாவே, எங்கள் இருதயத்துக்குள்ளே இருக்கிறவர் நீங்க தான் அப்பா ராஜா. என் தகப்பனே துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் ஆராதிக்கிறோம் ஐயா. எங்கள் கைகளை திடப்படுத்தும் ஆண்டவரே, எங்கள் இருதயங்களை திடப்படுத்தும், எங்கள் சிந்தைகளை திடப்படுத்தும் ஐயா, எங்கள் வாழ்க்கையை திடப்படுத்தும், எங்கள் பிள்ளைகளை திடப்படுத்தும் ஐயா. ஆண்டவரே நாங்கள் ஆராதிக்கிறோம் ஆராதிக்கிறோம் ஆராதிக்கிறோம் ஆராதிக்கிறோம் ஐயா. ஹல்லேலூயா. என் தேவா உம்மை பாடுவேன், இனி என்றென்றும் சோத்தரிப்பேன். என்னுயிரே என்றன் இயேசுவே முழு மனதால் சோத்தரிப்பேன். நீங்களும் சேர்ந்து பாடலாம். ஹல்லேலூயா. ஆண்டவருக்கு சூத்திரம் செலுத்துங்கள். சூத்திரம் செலுத்துகிறவர்களில் தேவனை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம். அவர்தான் ஆண்டவர் என்பதை நாங்கள் வெளிப்படுத்துகிறோம். ஹல்லேலூயா. ஆண்டவரே சோத்தரிக்கிறோம் ஐயா. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. எனது வலது பக்கம் நீரே, அசைக்கப்படுவதில்லை நானே. சோத்திரம் சோத்திரம். என் தேவா உம்மை பாடுவேன், இனி என்றென்றும் சோத்தரிப்பேன். என் தேவா உம்மை பாடுவேன், இனி என்றென்றும் சூத்தரிப்பேன். செய்த நன்மைகள் உலகம் கொள்ளாதே எந்த வாழ்வினிலே, நினைத்து நினைத்து நன்றி சொல்லத்தானே ஆயுள் போதாதே, நினைத்து நினைத்து நன்றி சொல்லத்தானே ஆயுள் போதாதே. மலர் போல் உதிர்கின்ற வாழ்வை நன்றி சொல்லி கழித்திடுவேன். என் தேவா உம்மை பாடுவேன், இனி என்றென்றும் சூத்தரிப்பேன். என் உயிரே எந்தன் இயேசுவே உள்ள மனதால் சூத்தரிப்பேன். உண்மையாய் உம்மை கூப்பிடும் போது நெருங்கி அருகில் வந்தீர், உருகி உருகி ஜெபித்திடும் போது உன்னத பலன் அளித்தீர். உலகத்தையே நான் மறந்து உம்மையே நினைத்திடுவேன், உலகத்தையே நான் மறந்து உம்மையே நினைத்திடுவேன். எந்து வா உம்மை பாடுவேன், இனி என்றென்றும் சூத்தரிப்பேன். என்னுயிரே எந்தன் இயேசுவே முழு மனதால் சூத்தரிப்பேன். ஹல்லேலூயா. எந்த பக்கமும் நெருக்கப்பட்டும் நான் ஒடுங்கி போகவில்லை, துன்பத்திலே நான் அமர்ந்துட்ட போடும் கைவிடப்படவும் இல்லை. இயேசுவே என் பக்கபலமே.

எந்தன் இயேசுவே முழு மனதால் சூத்தரிப்பேன். ஹாலேலூயா தகப்பனே. அப்பா பிதாவே முக்கு சூத்திரம். நம்முடைய தேவனாய் கர்த்தரை நாம் தொழுது கொள்ளுகிற போதெல்லாம் அவர் நமக்கு சமீபமாய் இருக்கிறது போல தேவனை இவ்வளவு சமீபமாய் பெற்றிருக்கிற வேறே பெரிய ஜாதி எது? ஹாலேலூயா. நாங்கள் பெரிய ஜாதிகளை பாராச்சா ஆண்டவரே, நாங்கள் தொழுது கொள்ளுகிற போதெல்லாம் நீர் எங்களுக்கு சமீபமாயிருக்கிறீரப்பா ஆண்டவரே. முக்கு சூத்திரம் ஐயா ஆண்டவரே. ஒவ்வொருவருடைய கட்டுக்களையும் தடைகளையும் ஆண்டவரே தேவனே அகற்றி அவர்களை நிமிந்து நடக்க பண்ணுகிற கர்த்தர் நீங்கள் தான அப்பா ராஜா. ஆண்டவரே முக்கு சூத்திரம் சூத்திரம் சூத்திரம் ஐயா ராஜா. அப்பா பிதாவே முக்கு சூத்திரம். இந்நாளிலே நீங்கள் இருக்கிறது போல தமக்கு சுதந்திரமான ஜனமா இருக்கும்படி கர்த்தர் உங்களை சேர்த்து கொண்டு உங்களை எகிப்து என்னும் இருப்பு காலவாயிலிருந்து புறப்பட பண்ணினார். ஹாலேலூயா. ஆண்டவரே இருளின் ராஜ்யத்திலிருந்து எங்களை விடுதலையாக்கி அன்பின் குமாரர் ராஜ்யத்தில் உட்படுத்தி இருக்கிற பிதாவுக்கு சூத்திரம். ஆண்டவரே எகிப்து என்னும் இருப்பு காலவாயிலிருந்து புறப்பட பண்ணினார். ஹாலேலூயா. அப்பா இன்றைக்கு ஆண்டவரே தேவனே உம்முடைய ராஜ்யத்திலிருந்து ஆண்டவரே அந்த எகிப்தின் ஆண்டவரே இருப்பு காலவாய நாங்கள் நோக்கும் பொழுது அந்த இருளின் ராஜ்யத்தை நாங்கள் நோக்கும் பொழுது இவ்வளவு விகற்பமா இருக்கிறது அப்பா ராஜா. ஆண்டவராகிய தேவனே அந்த ஜனங்கள் அப்பா ராஜா தேவனே எவ்வளவு தூரம் அப்பா ராஜா தேவனே உலக காரியங்களிலும் ஆண்டவரை விக்கிற ஆராதனையிலும் ஆண்டவரை வெந்து மடிந்து கொண்டிருக்கிறார்கள் அப்பா ராஜா. நமக்கு சூத்திரம் சூத்திரம் சூத்திரம்.

நாங்கள் சுதந்திரிக்கப்பட செய்த கர்த்தரை நாங்கள் சோதரிக்கிறோம் ஐயா ராஜா. ஆண்டவரே உண்மையெல்லாம் தொழுது கொள்ளுகிற போதெல்லாம் உமக்கு சமீபமாயிருக்கிற பெரிய ஜாதி ஏது ஆண்டவரே? தகப்பனே உண்மை நாங்கள் ஆராதிக்கிறோம் ஐயா, உண்மை நாங்கள் ஆராதிக்கிறோம், உண்மை நாங்கள் ஆராதிக்கிறோம், உண்மை நாங்கள் ஆராதிக்கிறோம் ஐயா. ஹாலேலூயா. உன் கண்கள் கண்ட காரியங்களை நீ மறவாத படிக்கும், உன் ஜீவனுள்ள நாளெல்லாம் அவைகளை உன் இருதயத்தை விட்டு விலகாத படிக்கும். நீ எச்சரிக்கையாயிருந்து உன் ஆத்மாவை ஜாக்கிரதையாய் காத்துக்கொள். அவைகளை உன் பிள்ளைகளுக்கும் உன் பிள்ளைகளின் பிள்ளைகளுக்கும் அறிவிக்க கடவாய். ஹாலேலூயா. ஆண்டவரேம துதிக்கிறோம் ஐயா, சோத்தரிக்கிறோம் ஐயா. ஆண்டவரேம துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம் அப்பா. எங்கள் சந்ததிகளை நம்முடைய சமூகத்திலே நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம் தகப்பனே. எங்கள் சந்ததிகளை ஐயா ராஜா உமக்காய் நீங்க மீட்டுக் கொள்ளும்படி கேட்கிறோம் அப்பா. ஆண்டவரே எங்கள் பிள்ளைகளின் பிள்ளைகளின் பிள்ளைகளுடைய சந்ததிகள் ஐயா, எங்கள் வருங்கால சந்ததிகள் ஐயா, உண்மை சேவிக்க வேணும் ஐயா, உண்மை ஆராதிக்க வேணும் ஐயா ராஜா. உம்முடைய உதவி தேவி அப்பா ராஜா. என் ஆவியானவரே தகப்பனே ராஜா, எங்களை ஒருவரும் அழைக்கவில்லை அப்பா. எங்கள் ஆவியானவர் அதுக்குரிய ஆண்டவரே திட்டங்களை போட்டு அதற்குரிய வழிகளை திறந்து அதற்குரிய பாதைகளை திறந்து ஆண்டவரே தேவனே தகப்பனே ராஜா, ஆண்டவரே தேவனே அற்புதமாய் எங்களை உங்களுடைய சன்னிதானத்தில் கொண்டு வந்து சேர்த்தீரப்பா. அதே அற்புதத்தை எங்கள் பிள்ளைகள் பிள்ளைகள் பிள்ளைகள் பிள்ளைகளுக்கு ஆண்டவரே நீர் கற்பிக்க வேண்டுமா செபிக்கிறோம் கர்த்தாவே. இந்த தேசத்திலே இருக்கின்ற ஒவ்வொரு குடிமக்களுக்காக செபிக்கிறோம் கர்த்தாவே. ஆண்டவரே பரிசுத்தவான்கள் நடந்து திரிந்த பூமி அப்பா, பரிசுத்தவான்கள் கட்டின ஆலயங்கள் அப்பா ராஜா. ஆண்டவரே தேவனே இந்த ஆலயங்களிலே வந்து ஜனங்கள் தொழுது கொள்ள ஆண்டவரே பாதகள் திறங்கும்படி செபிக்கிறோம் கர்த்தாவே. ஆண்டவரே இந்த தேசங்களில் இருக்கிற திருச்சபைகள் நிறைவாய் நிறையும்படி செபிக்கிறோம் கர்த்தாவே. ஆண்டவராகிய தேவனே நீங்கள் கட்டி கொடுத்த ஆலயங்கள் அப்பா, பரிசுத்தவான்கள் தங்களுடைய பணத்தை போட்டு ஐயா ராஜா ஆண்டவரே இந்த ஆலயங்களை கட்டி இருக்கிறார்கள் ஐயா ராஜா. ஆண்டவரே இந்த ஆலயங்களை ஜனங்களின் நான் நிரப்பும் ஐயா, திரளான ஜனங்களின் நான் நிரப்பும் ஐயா. ஆண்டவரே தேவனே ஆயிரம் ஆயிரம் ஆடுகளின் நான் நிரப்பும் ஆண்டவரே. உங்க சோத்திரம் ஐயா ராஜா. என் தகப்பனே உடைய ஊழியக்காரர்கள் பரிதவிக்கிறார்கள் அப்பா, ஆத்துமாங்களுக்காக பரிதவிக்கிறார்கள் ஐயப்பா ராஜா. ஆண்டவரே உங்க சோத்திரம் சோத்திரம் சோத்திரம் அப்பா. ஆண்டவரே நீர் நறுமுண்ட நொறுமுண்ட ஆவிய நீர் ஆண்டவரே தள்ளாத தேவன் ஐயா ராஜா. உங்களுடைய ஜனங்கள் பரிதவிக்கிறார்கள் அப்பா ராஜா. ஆண்டவரே உடைய ஆலயங்கள் யூரோப் தேசங்களிலும் இந்த தேசங்களிலும் இருக்கிற ஆலயங்கள் ஆண்டவரே வெறுமையாயிருக்கிறதப்பா ராஜா. தேவனே வனாந்திரங்களின் வழிகளையும் அவாந்திர வழிகளையும் தன்னத்தடகத்தையும் உண்டாக்கும் தேவன். ஒவ்வொரு ஆலயத்திலும் ஆண்டவரே ஜீவ நதியாக ஆண்டவரே நாவியானவர் நதியாய் ஓடும்படி செவிக்கிறோம். ஆயிரம் பதினாயிரம் தேவதூதர்களை இயேசுவின் நாமத்தை ரிலீஸ் பண்ணுகிறோம். அறுவடை மீதி அறுவடைக்கு வேலையாட்களை அனுப்பும்படி பிதாவாகிய தேவனிடத்தில் வேண்டிக் கொள்ளுங்கள் என்று சொன்னீர் ஐயா ராஜா. ஆண்டவரே அறுவடை மீதி வேலையாட்களை அனுப்பும் ஆண்டவரே. ஓ ஆண்டவரே முக சோத்திரம் சோத்திரம் சோத்திரம் சோத்திரம் சோத்திரம் சோத்திரம் அப்பா. ஆண்டவரே பரிசுத்தவான்களுடைய சந்ததிகளை நீர் நோக்கி பாரும் ஐயா. உம்முடைய நாமத்துக்கு ஆகப்பட்ட பாடுகளை நினைத்தரணும் ஐயா. ஆண்டவரே இந்த தேசத்திலே ஆண்டவரே அந்த காலங்களிலே ஐயா எந்த வித எலக்ட்ரிக் வசதிகளும் இல்லாத காலங்களிலே ஐயா அந்த ஜனங்கள் ஆண்டவரே இந்த குளிர்தான தேசத்திலே ஐயா ஆண்டவரே தேவனே ஆத்துமாக்களை ஆதாயம் பண்ணினார்கள். உம்முடைய நாமத்துக்காக பட்ட பாடுகளை நீர் மறந்து விடுகிற தேவன் அல்ல ராஜா. நினைத்தருளும் ஆண்டவரே. நோவாவை நினைந்தருளி நீர் ஆண்டவரே. தேவனே காற்றை வீச செய்தீர் ஆண்டவரே அப்பா. ஆண்டவரே தேவனே ஜலத்தை அமர பண்ணினீரப்பா ராஜா. அதே போல ஆண்டவரே தேசத்தின் கொடுமைகளை அமர பண்ணும் ஐயா. ஆண்டவரே ட்ரக்ஸிலிருந்து ஜனங்களை விடுதலையாக்கும் ஆண்டவரே அப்பா. பிதாவே மக்கு சோத்திரம் ஐயா ராஜா. ஆண்டவரே இந்த லெஸ்பியன் காரியங்களிலே ஐயா கே சட்டங்கள் இருந்தது ஜனங்களை விடுதலையாக்கும் ஐயா. ஆண்டவரே தேசத்திலே நல்ல அதிபதிகளை கொண்டு வாரும் ஐயா. தேசத்திலே ஆண்டவரே உம்முடைய ஜனங்களை மீண்டும் கொள்ளும் இழுத்துக் கொள்ளும் ஐயா ராஜா. ஆண்டவரே மக்கு சோத்திரம் சோத்திரம் சோத்திரம் சோத்திரம் சோத்திரம் சோத்திரம். அற்புதமானவரே இந்த வாலிபர்களை இழுத்துக் கொள்ளும் ஐயா. ஆண்டவரே அநியாயமாக ஆண்டவரே இந்த வாலிபர்கள் போத வஸ்துகளிலே போய் கொண்டிருக்கிறார்கள் அப்பா. ஆண்டவரே ஆண்டவரே மக்கு சோத்திரம் ஐயா ராஜா. இந்த ஜனங்களை மீண்டும் கொள்ளும் ஆண்டவரே. இன்னும் இந்த உடை கலாச்சாரத்திலிருந்து மாற்றத்தை கொண்டு வாரும் ஐயா. ஆண்டவரே துதிக்கிறோம் ஐயா சோத்தரிக்கிறோம் ஐயா. ஆண்டவரே இந்த சோதோம் குமோரா பாவங்களை இந்த தேசங்களை விட்டு எடுத்து விடும் ஆண்டவரே. உமக்கு சோத்திரம் ஐயா. என் தகப்பனாய் இதுவனே இலங்கை தேசத்திலும் ஐயா அந்த வாலிபர்களை நீர் மீட்டுக் கொள்ளும் அப்பா. ஆண்டவரே உமக்கு சோத்திரம் ஐயா ராஜா. ஆண்டவரே இந்த ட்ரக்ஸை விற்கின்ற ஜனங்களை நீர் ரட்சியும் ஆண்டவரே. உமக்கு சோத்திரம் ஐயா. என் தகப்பனாய் இதுவனே உம்முடைய கரத்திலே வைக்கிறோம் ஐயா ராஜா. ஆண்டவரே விசுவாச குடும்பங்களிலே இருக்கிற பிள்ளைகள் ஆண்டவரே தேவனே ஊழியக்காரன்

0: பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் சமூகத்தில நாங்கள் கொடுக்கிறோம் தகப்பனே. அவர்களுக்கு இயேசுவின் சிந்தை உண்டாவதாக ராஜா. நீரே அவர்களுக்கு ஞானமும் நீதியும் முன்புமா இருக்கும்படி செவிக்கிறோம். ஆண்டவரே நீர் அவர்களுக்கு பயமுள்ள ஆவியை கொடுக்காம பலமும் அன்பும் தெளிந்து உள்ள ஆவியை கொடுக்கிறதற்காக சூத்திரம். ஆண்டவராய தேவனே உமக்கு சூத்திரம் ஐயா. தீமோத்தேக்கு சொன்ன வாக்கு தத்தங்களை இந்த வேளையில ஒவ்வொரு வாலிப பிள்ளைகளுக்காக நாங்கள் நினைப்பூட்டுகிறோம் ஐயா. ஆண்டவராய தேவனே துதிக்கிறோம் ஐயா ராஜா. ஆண்டவரே அந்த விசுவாசத்தை ஆண்டவரே இந்த மக்களுக்கு நீர் கொடுக்கும்படி செவிக்கிறோம் கர்த்தாவே. ஆண்டவரே துதிக்கிறோம் ஐயா, சூத்தரிக்கிறோம் ஐயா, சூத்தரிக்கிறோம் ஐயா, சூத்தரிக்கிறோம் ஐயா, சூத்தரிக்கிறோம் ஐயா. தகப்பனே அப்பா, நம்முடைய கரங்களை ஆண்டவரை வைத்து ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆண்டவரே நீர் ஆசீர்வதிக்கும்படி செவிக்கிறோம் கர்த்தாவே. ஆண்டவரே துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம் ஐயா ராஜா. அக்காலத்திலே நான் யோசுவாவை நோக்கி, உங்கள் தேவனாய் கர்த்தர் அந்த ரெண்டு ராஜாக்களும் செய்த அவைகளை எல்லாம் உன் கண்கள் கண்டது. நீ போய் சேரும் எல்லா ராஜ்யங்களுக்கும் கர்த்தர் அப்படியே செய்வார். ஹல்லேலூயா. அவர்களுக்கு பயப்படீர்களாக, உங்கள் தேவனாய் கர்த்தர் தாமே உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார் என்று சொன்னேன். ஹல்லேலூயா. கர்த்தராகிய ஆண்டவரே நீர் உமது அடியேனுக்கு உமது மகத்துவத்தை உமது வல்லமையை ஆன கரத்தை காண்பிக்க தொடங்கினீர். வானத்திலும் பூமியிலும் உம்முடைய கிரியைகளுக்கும் உம்முடைய வல்லமைகளுக்கும் ஒப்பாக செய்யத்தக்க தேவன் யார்? ஹல்லேலூயா. ஆண்டவரே நீர் ஒருவரே தேவன், நீர் ஒருவரே ஆண்டவர் அப்பா ராஜா. உம்முடைய கரத்தில் உம்முடைய பிள்ளைகளை நாங்கள் ஒப்பு தருகிறோம் தகப்பனே. ஐயா நாங்கள் அடிமைத்தனத்தின் ஆவிய புறவில்லையப்பா, அப்பா பிதாவே என்று கூப்பிட பண்ணுகிற புத்திர சுவிகாரத்தின் ஆவி எங்களுக்கு தந்திருக்கிறேன் அப்பா என்று கூப்பிடுகிறோம், பிதாவே என்று கூப்பிடுகிறோம், தகப்பனே என்று கூப்பிடுகிறோம், ஆண்டவரே என்று கூப்பிடுகிறோம், எங்களை ஆளுகிறவரே என்று கூப்பிடுகிறோம். ஐயா நாங்கள் அல்ல ராஜா எங்களை ஆளுவது, எங்கள் ராஜாவாகி எங்கள் தேவன் எங்களை ஆளும்படி செவிக்கிறோம். எங்கள் பிள்ளைகளை ஆளுவீராக, எங்களுக்குரிய எல்லாவற்றையும் நீங்கள் ஆண்டு கொள்ளும்படி செவிக்கிறோம் கர்த்தாவே. உங்களுடைய சித்தம் எங்களுடைய வாழ்க்கை நிறைவேற்றப்பட வேணும் ஐயா. ஆண்டவரே சுயத்துக்கு ஆண்டவரே நாங்கள் மடிந்து உம்முடைய நோக்கங்களுக்காக நாங்கள் எப்பொழுதும் வாழ எங்களுக்கு 20 ஆறும் எங்களுக்கு ஆண்டவரே தேவனே முதிர் வயதுல நாங்கள் கனி தந்து புஷ்டியும் பசுமையுமாயிருக்க உதவி செய்யும். உமக்காக இன்னும் பெரிய காரியங்களை
1: கேட்டதான் உனக்கு ஸ்தோத்திரம் நன்றி பிரதர். கர்த்தர் உங்களோடு கூட இருந்து நீங்க கைவிட்டு செய்கிற காரியம் கையின் பிரியாசங்கள் ஒவ்வொன்றிலும் கூட இருந்து வழி நடத்துவாராக. ஆமென்.
2: அப்படியே உங்களோட
1: நாங்கள் டொனால் பிரதர் அவர்களை வரவேற்றுக் கொண்டு பிரைஸ் லார்ட் பிரதர் நீங்க நீங்க துன்பப்படுகிற ஊழியர்களுக்காக துன்பப்பட்டு ஆராதனை செய்யறவர்களுக்காக நீங்க ஜெபம் பண்ணுங்கள். அடுத்து அந்த யுத்தங்களினால் அழிவின் பாதையிலே போய்கொண்டிருக்கிற நாடுகள் தேசங்கள் மக்கள் எல்லாருக்காக நீங்க ஜெபத்திலே வழி நடத்துங்க.
3: வேண்டுகோளை பாதத்தை தேவனே நீங்கள் தெரிந்தெடுத்த ஒரு ஊழியக்காரர்களையும் பொறுப்பிடுங்களா பாபிதா. யார் யார் வேதனையோடு கண்ணீரோடு தேவனே பிதாவே நோயல் வியாதியோடு இருந்து தேவனே ஊழியம் செய்கிறார்களோ தேவனே அவர்களை பொறுப்படுங்களப்பா பிதா. உம்முடைய பிள்ளைகள் ஒரு நாளும் வெட்கப்பட்டு போவதில்லையே ராஜாவே என் தேவனே. உமக்கு உண்மையாய் உத்தமமாய் ஊழியம் சேர ஒவ்வொரு ஊழியக்காரரையும் தேவனே உம்முடைய கல்வாரியின் பரிசுத்த இரத்தத்தாலே மூடி பாதுகாத்துக் கொள்ளுங்க. அவருடைய தேவைகளை சந்தேகங்கள் ஆவியானவரே என் தேவனே. நன்றி அப்பா. அவளை ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களினாலும் பூமிக்குரிய ஆசீர்வாதங்களாலும் ஆசீர்வதையுங்கப்பா. சர்வத்திலே நல்ல சுபலத்தை கொடுங்களப்பா பிதாவே. ஓ பரிசுத்த ஆவியானவரே உங்களை ஞானத்தினாலும் அறிவினாலும் தெளிந்த புத்தியினாலே உங்களை நிரப்புங்கப்பா பிதாவே. ஊழியங்களை எப்படி செய்ய வேணும் என்ற தேவனே நீங்கள் வழிநடத்தி செல்லுங்கள் ஆவியானவரே. ஆவியானவரே நீங்கள் வழிநடத்துகிற ஆவியானவரப்பா, நீங்கள் பேசுங்கப்பா இந்த ஊழியக்காரர்களோடு. நீங்கள் ஆறுதல் தேவனப்பா, துன்பப்படுவர்களுக்கு நீங்கள் ஆறுதலை கொடுங்களப்பா பிதாவே. துயரப்படுகிறவர்கள் ஆறுதல் அடைவார்கள் சொன்ன தேவனே நீங்கள் விட்டு போன ஆறுதலை கொடுங்க, ஆசீர்வாதத்தை கொடுங்க, பலனை கொடுங்கப்பா பிதாவே இந்த ஊழியக்காரர்களுக்கு. ஓ நன்றி இயேசுவே, நன்றி ராஜாவே, நன்றி அப்பா பிதா. உம்முடைய பலத்தோடு உம்முடைய அன்போடு தெளிந்த புத்தியோடு தேவனே பிதாவே இந்த ஊழியங்களை செய்ய தேவனே வழிநடத்தி செல்லுங்களப்பா பிதாவே. உம்முடைய வரங்களினாலும் உம்முடைய வல்லமையினாலும் உம்முடைய அபிஷேகத்தாவே மகளை நிரப்புங்கப்பா பிதா, நிரப்புங்க ஆவியானவரே. நன்றி என் தேவனே சோசம். பரிசுத்த ஆவியானவரே ரப்புங்கப்பா, அக்கினி ஜுவாலைகளாய் உம்முடைய ஊழியக்காலை மாற்றுங்கப்பா பிதா, அக்கினி ஜுவாலைகளாய் மாற்றுங்க என்றவனே பிதா. உங்களுடைய பாதம் படமிடங்களிலே அற்புதங்கள் அசியங்கள் நடப்பதாக என் இயேசு ராஜாவே, உம்முடைய சமூகம் தேவனே இவளுக்கு முன் செல்வதா, தடைகளை நீக்குங்கப்பா பிதா, எல்லா பிரச்சனைகளையும் நீக்குங்கப்பா பிதா. ஓ நன்றி என் தேவனே சொத்தமல், நன்றி ராஜாவே, நன்றி அப்பா. நான் உங்களை கைவிடுவதுமில்லை, விட்டு பிளாவன் சொன்ன தேவனே, தம்முடைய தேவ தூதரை அனுப்பி போக்கிலையும் பலத்திலையும் பாதுகாத்துக் கொள்ளுங்க. ஓ நன்றி ராஜாவே, நன்றி அப்பா பிதாவே. நீங்கள் அப்படியாக தேவனே இந்த ஊழியக்காரர்களை நீங்கள் வழிநடத்தி செல்வதற்காக நன்றி அப்பா. அவருடைய கரங்களினாலே அற்புதங்கள் அதிசயங்கள் அடையாளங்கள் நடப்பதாக, ஆவியினாலே நிரப்புங்க அப்பா என்று சிறப்போற காரியங்களை வெளிப்படுத்துங்கள் அப்பா பிதா. எல்லா பிசாவுடைய தந்திரங்கள் கண்ணிகள் எல்லாவற்றுக்கும் விலக்கி பாதுகாத்துக் கொள்ளுங்க, எல்லா தீங்குக்கும் விலக்கி பாதுகாத்துக் கொள்ளுங்கள் அப்பா. சகல நோய்கள் வியாதிகளுக்கு விலகி பாதுகாத்துக் கொள்ளுங்கள் அப்பா பிதா. அக்னி ஜுவாலைகளாய் உங்களுடைய ஊழியக்காலை மாற்றுங்கப்பா என் தேவன். ஓ நன்றி ராஜாவே, தெரிந்து பிரகாசிக்கிற விளக்குகளாய் மாற்றும் அப்பா ஒவ்வொரு ஊழியக்காரர்களே. நன்றி ராஜாவே, நன்றி அப்பா. நீங்கள் அப்படியா செய்யப்போருக்கா, நன்றி அப்பா, நன்றி என் தேவனே. சொச்சம் அதே போல் தேவனே, ஒரு தேசங்களையும் புறப்படும் அப்பா, இத்தனை நாடுகளை புறப்படங்களே இயேசு ராஜா. தேவனே கடைசி காலத்திலே நீங்கள் யுத்தங்களை கேள்விப்படுகிறேன் சொன்னீங்களப்பா, ஜனங்களுக்கு விரோதமா ஜனங்கள் ராஜ்யங்களுக்கு விரோதமா ராஜ்யங்கள் சொன்னீங்க என் தேவனே. என் தேவனே நீங்களப்பா பிதாவே, இந்த மக்களுக்காக நீங்கள் யுத்தம் செய்யுங்கப்பா பிதா, நீங்கள் இந்த மக்களை பாதுகாத்துக் கொள்ளுங்களப்பா பிதாவே, எல்லா அழிவென்று பாதுகாத்துக் கொள்ளுங்களப்பா பிதாவே. மாம்ச கிரிகைகள் பிசாவுடைய கிரிகைகள் உலக கிரிகைகள் தேவனே, இந்த தேச தலைவர்கள் அதிகாரிகளை விட்டு வெளியேறுவதாக்கப்பா, நீங்கள் தெரிந்து கொள்ளப்பட்ட பிள்ளைகள் மூலம் அப்பா பிதாவே இந்த நாட்களை குறைத்திருக்கிறேன் சொன்ன தேவனே. அப்பா பிதாவே இந்த யுத்தங்களை ஓய பண்ணுங்கள் அப்பா பிதா, பிசாவின் தந்திரங்கள் எல்லா கண்ணிகள் எல்லாம் சுட்டரிக்கப்படுவதாக, மனிதனுடைய தந்திரங்கள் கண்ணிகள் எல்லாம் சுட்டரிக்கப்படுவதாக, மாம்ச கிரிகைகள் பொய்யின் ஆவியல் தந்திரத்தின் ஆவியல் எல்லாம் சேர்ந்து போவதாக, தேச தலைவர் அதிகாரிகள் போடுகிறார் உமக்கு எதிராக போடுற எல்லா திட்டங்களும் எல்லா பாபேல் கோபுரங்களும் இடிந்து விழுவதாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில். நன்றி பிதாவே, நன்றி ராஜாவே. தேவனே ஒரு வார்த்தை சொல்லுங்கள் அப்பா, இந்த தேசத்து மக்கள் அழிந்து போகாதபடி அப்பா பிதாவே, உங்களுடைய மக்கள் வேத அறிவில்லாமல் சங்காரமாகாதபடி இயேசு, உம்முடைய சத்திய வார்த்தை அன்னிப்பி தேவனே இந்த தோபர தேசத்து மக்களை மீட்டிரட்சியுங்கள் அப்பா பிதாவே, மீட்டிரட்சியுங்கள் அப்பா பிதாவே. அறியாமை உள்ள காலங்களை தேவன் காணாதவர் போல் இருந்தார், இப்பொழுதோ அனைத்து மக்களும் பூவுள்ள அனைத்து மக்களும் மனம் திரும்ப வேண்டும் என்று தேவன் கட்டளை கொடுக்கிறார். தேவனே கிருபை செய்யுங்க அப்பா பிதா, மனம் திரும்பி தேவனே சுவிசேஷத்தை விசுவாசிக்க தேவனே இந்த மக்களுடைய இதயங்களை திறவங்கள் ஆவியானவரே இந்த கல்லான இதயத்தை எடுத்து சதையான இதயத்தை கொடுங்க அப்பா பிதா. மாம்ச சிந்தியல் கிரிகள் தேவனே இந்த தேச தலைவர் அதிகாரிகள் மக்களை விட்டு வெளியேறுவதாக, ஆவியானவரே ஆவிக்குரிய சித்தை நாள் என்று அப்புங்க. ஓ ஆவியானவரே இந்த ஆளுகை நீங்கள் வழி வெளியேறுவதாகியே வஞ்சிக்கப்பட்டது போலப்பா இந்த மக்களும் வஞ்சிக்காதபடி இருந்தவர் இந்த மக்களை

தேங்க்யூ பிரதர், காட் பிளஸ் யூ. வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரம் படைத்த நசுனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவரையும் நான் வாழ்த்துகிறேன். சில நாட்களாக நான் ஒரு சப்ஜெக்டை எடுத்துக்கொண்டு வருகிறேன். அவைகளில் ஆசீர்வாதங்களை தடுக்கும் பாவங்கள், எந்த பாவங்கள் ஆண்டவர் அவர் கோபத்தின் மூலம் தண்டிக்கிறார். ஒரு மனிதன் பாவம் செய்த பிறகு தேவனுடைய கோபத்தினாலே எப்படி தண்டிக்கப்படுகிறான், இரண்டாவதாக எந்த பாவத்தின் மூலமாக ஆசீர்வாதத்தை இழக்கிறோம், பாவம் செய்த பிறகு ஆண்டவர் அள்ளி கொடுத்து கொண்டே இருக்க மாட்டார் ஆசீர்வாதத்தை, ஆசீர்வாதத்தை இழக்க வேண்டிய சூழ்நிலை வருகிறது. எந்த பாவம் செய்த பிறகு கிருபை விலகுகிறது, இந்த மூன்று காரியங்களை குறித்து நான் தேவனுடைய கட்டளை மீறுவதிலிருந்து பல விதங்களை பேசி வந்தேன் என்னுடைய சபையில். இந்த நாளில் இந்த தலைப்பின் கீழ் பாவம் மற்றும் மனம் திருந்துதல், அது தேவனுடைய ஆசீர்வாதத்தை கொண்டு வரும். ஒரு மனிதன் பாவத்தை விட்டு விலகி மனம் திறந்த போது அவனுடைய வாழ்க்கையில் தெய்வீக ஆசீர்வாதம் தொடர்கிறது, பாவத்திற்கு முடிவடைகிறது. மனம் திருந்துதலின் மூலமாக, மனம் மாறுதலின் மூலமாக தன் வாழ்க்கையை பாவத்துக்கு விட்டுவிட்டு, பாவத்தை தள்ளிவிட்டு பசுத்தத்திற்கு தன் வாழ்க்கையை அர்ப்பணித்த பிறகு அது ஒரு மன திருந்துதல் என்ற விசுவாச வாழ்க்கையில் கடந்து செல்லும் பொழுது அது தெய்வத்திலிருந்து தேவ கோபம் வராது, ஆசீர்வாதங்கள் தொடரும், கிருபையை இழக்க மாட்டேன். அதில் ஒன்றாவது பாயிண்டை உங்கள் மதியிலே நான் பேச ஆசைப்படுகிறேன். இந்த ஒன்றாவது பாயிண்ட் என்னவென்றால், பாவம் தேவனிடத்திலிருந்து நம்மை பிரிக்கிறது, அதை நல்லா புரிஞ்சு கொள்ள வேண்டும். வாழ்க்கையில் பாவம் செய்த பிறகு தன்னுடைய ஆவி ஆத்மா சரீரம் கரைப்படுகிறது, ஆத்மா முதல்ல கரைப்படுகிறது, நம்முடைய சரீரம் கரைப்படுகிறது. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இந்த காரியத்தை பார்க்கும் போது பாவம் தேவனிடத்திலிருந்து நம்மை பிரிக்கிறது. ஒரு நல்ல உதாரணம் எது என்றால், ஏதேன் தோட்டத்தினுடைய ஆசீர்வதிக்கப்பட்ட வாழ்க்கை ஆதாம் ஏவாளுக்கு, அவர்கள் முற்றிலுமாக கர்த்தருடைய கிருபையிலும் கர்த்தருடைய ஆசீர்வாதத்திலும் கர்த்தருடைய மகிமையிலும் கர்த்தரோடு சமாதானத்திலும் வாழ்ந்தார்கள். அந்த ஏதேன் தோட்டத்தில் அவர்களுக்காகவே படைக்கப்பட்ட ஏதேன் தோட்டம், ஆண்டவர் எல்லாவற்றையும் படைத்தார், அதற்கு அவர்களை அதிபதியாய் வைத்தார். ஒரே ஒரு கட்டளை மாத்திரம் அங்கு வைத்தார் கர்த்தர், இந்த கனியை மாத்திரம் சாப்பிடக்கூடாது என்று. கர்த்தருக்கென்று கீழ்ப்படிய வேண்டும் என்று தான் ஆண்டவர் எதிர்பார்த்தார்.
தினந்தோடும் அவர்கள் அவர்களிடத்தில் வந்து உறவாடுவது, ஐக்கியம் கொள்வது மிக பெரியதான ஒரு கிருபையும் பாக்கியத்தையும் பெற்றார்கள் அந்த காலகட்டத்திலே. ஆதாமியவாள் யாருக்கும் கிடைக்காத ஒரு மகத்துவமான காரியத்தை கர்த்தர் அவர்களோடு இடைப்பட்டார், அவர்களோடு இருந்தார், அவர்களுக்கு கொடுத்தார். அவர்கள் தெய்வத்தோடு சமாதானம் இருந்தது. அவர்களுக்கும் ஆண்டவர் எல்லாவற்றுக்கும், அந்த ஏதேன் தோட்டத்தில் இருக்கிற எல்லா மிருகங்களுக்கும் அதிபதியாயிருந்தார்கள்.

அதிபதியாயிருந்த அவர்களுடைய வாழ்க்கையில் ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட வாழ்க்கையோடு வாழ்ந்திருந்த அவர்களுடைய வாழ்க்கையில் தேவனுடைய கட்டளையை மீறும் பொழுது, அந்த கட்டளையை மீறிய பிறகு பாவம் இருவருக்குள்ளும் பிரவேசித்த பிறகு பாவத்துக்கு காரணமாயிருந்தவன் பிசாசு. அவன் வார்த்தைக்கு செவி கொடுத்தபடினாலே கர்த்தருடைய கட்டளையும் கர்த்தருடைய வார்த்தையும் மீறினபடினாலே, கட்டளை உடைத்தபடினாலே அவளுடைய வாழ்க்கையிலே ஒரு பெரிய இழப்பு என்னவென்றால், எப்போது அந்த பாவம் அவர்களுக்குள் பிரவேசித்ததோ பிசாசின் மூலமாக அவன் தந்திரமாக அவர்களுடைய வாழ்க்கையை இருளடைவதற்கும் கரைப்படுவதற்கும் பாவத்திற்கு அடிமையாகுவதற்கும் அவன் போட்ட பிளான் சக்சஸ் ஆன பிறகு, இவர்கள் கீழ்ப்படிந்த பிறகு, அவனுக்கு கீழ்ப்படிந்த பிறகு, இவருடைய வாழ்க்கையில பாவம் என்றான பிறகு, முதலாவது தேவ மகிமையை இழந்தார்கள். அவர்களுக்கு இருந்த அந்த ஆசீர்வாதம் இழக்கப்பட்டார்கள். தினந்தோறும் அவர்களோ அவரோடு பேசுகிற அந்த பாக்கியம் இழப்பு, அவரை காண்பதில் இழப்பு, யாருக்கும் இல்லாத ஒரு மிகப்பெரியதான ஒரு பாக்கியத்தை பெற்றவர்கள் ஆதாம் ஏவாள். ஏதென் தோட்டத்தில் பாவம் வந்த பிறகு அவர்களுடைய பெரிய இழப்பு என்னவென்றால், தோட்டத்தை விட்டே வெளியேற்றப்பட்டார்கள். அதான் ஆசீர்வாதமும் இழந்தார்கள், தேவ சமாதானத்தை இழந்தார்கள், பாவியாய் மாறினார்கள், பாவத்துக்கு அடிமையாய் மாறினார்கள். கர்த்தர் அவர்களோடு தூரமானார், உறவு துண்டிக்கப்பட்டது, தினந்தோறும் அவர்களோடு பேசுகிற பாக்கியம் துண்டிக்கப்பட்டது. உங்கள் அக்கிரமங்களே உங்களுக்கு உங்கள் தேவனுக்கும் இடையில் பிரிவினையாக்கி, உங்கள் பாவங்களே அவர் உங்களுக்கு செவி கொடாத படிக்கு அவருடைய முகத்தை உங்களுக்கு மறைத்தது என்று ஏசையா தீர்க்க தரிசன புத்தகம் 59:2. வாழ்கிற இந்த கிறிஸ்தவ வாழ்க்கையில் ஆசீர்வாதத்தை பெற வேண்டியமே தவிர ஆசீர்வாதத்தை இழக்க கூடாது. யாராயிருந்தாலும் குற்றம் புரிகிறவன் இழக்கிறான், சமாதானத்தை இழக்கிறான், அன்பை இழக்கிறான். இந்த இடத்தில் இந்த பாவம் வந்து தெய்வத்திற்கும் நமக்கும் ஒரு பிரிவினையும் உண்டாக்குகிறது, அவருக்கும் நமக்கும் சமாதானம் இல்லாமல் போகிறது, உறவு துண்டிக்கப்படுகிறது. பாவத்தை தொடர்ந்து செய்து கொண்டே இருக்க முடியும். இன்னொன்று, அவர் நம்முடைய ஜெபங்களை கேளாதவராய் இருக்கிறார், அவருடைய முகத்தை உங்களுக்கு மறைத்து. அப்ப அவருடைய முகம் மறைக்கப்படுகிறது. பவுல் அருமையாக எழுதுகிறார் ரோமர் என்ற புத்தகத்தில் 3:23, எல்லோரும் பாவம் செய்து தேவ மகிமையை அற்றவர்களானீர்கள்.
எல்லோரும் பாவம் செய்தோம். இப்போ ஒருவருக்குள்ளே பாவம் பிரவேசித்தது, அவருடைய ஜெனரேஷனுக்கே அந்த பாவம் தொடர்ந்தது. எல்லோரும் பாவம் செய்து ஆண்டவருடைய தேவ மகிமை பிறக்கிறவர்கள் எல்லோரும், என் தாய் என்னை பாவத்தில் கர்ப்பம் தரித்தாள், பாவத்தில் நான் பிறந்தேன், பாவத்தில் வாழ்கிறேன். ஆனால் இந்த சிலுவையின் உபதேசம், எல்லோரும் பாவம் செய்திருந்தாலும் அந்த பாவத்தை மன்னிக்கக்கூடிய ஒரு பலியாகிய கிறிஸ்துவினுடைய பலி நமக்காக அருளப்பட்டது.

0: அருளப்பட்ட கிருபை. இன்றைக்கு நீங்களும் நானும் பாவம் மன்னிக்கப்பட்டவர்களா இந்த செய்தி கேட்கிறோம். நம்முடைய பாவமெல்லாம் மன்னிக்கப்பட்டது இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினாலே. பசுத்தமாக்கப்பட்டோம், பசுத்த வாழ்க்கையை அடைந்தோம். கர்த்தருடைய பசுத்த நாமத்திற்கு சூத்திரம் உண்டாதாமே. எல்லோரும் இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா ஜாதிகளும் எல்லா தேசத்தாரும் எல்லா பாஷைக்காரரும் சிறியோரோ பெரியோரோ யாரா இருந்தாலும் எவரும் பாவத்தை செய்தவர்கள் எல்லோரும் தேவ மகிமையை இழந்தார்கள், தேவனுடைய உறவை இழந்தார்கள். ஆனால் கிறிஸ்து மீண்டமாக பிதாவோடு குமாரனாகிய இயேசு கிறிஸ்து நம்மை இணைப்பதற்காக இந்த பூலோகத்தில் வந்தார். மீண்டும் சமாதானத்தை பெற்றுக் கொள்வதற்காக பாடுபட்டார், தன் வாழ்க்கையை அர்ப்பணித்தார். மீண்டும் நம்முடைய வாழ்க்கையில சந்தோஷம், சமாதானம், கிருபை, அவருடைய ஆசீர்வாதங்கள் தொடர்வதற்கு காரண கர்த்தர் இயேசு கிறிஸ்து. அந்த இயேசு நம்முடைய வாழ்க்கையில் இல்லாவிட்டால் பாவம், பாவத்தின் விளைவாய் தேவ கோபாக்கின, தேவ கோபாக்கின விளைவாய் தண்டனை, அந்த தண்டனை பெற்று வாழக்கூடிய சூழ்நிலையில் இருந்த நமக்கு இயேசு கிறிஸ்துவின் மூலமாக செய்த பாவத்திற்கு பாவ மன்னிப்பு இயேசு கிறிஸ்துவின் மூலமாக கிருபையாய் அருளப்பட்டது. ஆகவே மனம் திருந்துதலும் பாவ மன்னிப்பும் பசுத்தம் அடைதலும் அவருடைய பிள்ளை என்ற அதிகாரத்தை பெறுதலும் கர்த்தர் நமக்கு அருள் இருக்கிறார்.
1: எங்களுக்கு உதவி செய்யும் உடைய கரத்தில் எங்களை தாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்து உயர்த்தெழுந்த வல்லமுள்ள அதிகாரம் உள்ள நாமத்தினால் ஆமேன், ஆமேன், ஆமேன்,
2: ஆமேன், ஆமேன். இதுவரை நேரமும் ஜெபங்களோடு, துதிகளோடு, பாடல்களோடு, வார்த்தைகளோடு வழிநடத்தி உங்களை கர்த்தர் தாமே காண்கிறார், ஆசீர்வதிக்கிறார். கர்த்தருடைய கரத்திலே உங்களை உங்கள் குடும்பத்தாரை ஒப்புவிக்கிறோம். சபை காரியங்கள், பிசினஸ் காரியங்கள், குடும்ப காரியங்கள் ஒவ்வொன்றிலும் கர்த்தர் கூட இருந்து வழி நடத்துவாராக. நாளிலும் போக்கிலும் வரத்திலும் உங்களோடு கூட இருந்து ஆசீர்வதித்து உயர்த்தி வழி நடத்துவாராக. உங்களை குடும்பத்தாரை ஒப்புவிக்கிறோம். பாஸ்டர் லோகன் அவர்களையும் பிள்ளைகளையும் அதே வேளையிலேயும் மேனுவேலையும் கூட நாங்கள் ஒப்புவிக்கிறோம். கர்த்தர் வழி நடத்துகிறார், கர்த்தர் மென்மேலும் ஆசீர்வதித்து வழி நடத்தி உயர்த்தி வழி நடத்துவாராக. ஆமேன். சங்கமும் வானொலி டீம் சார்பிலும் என் சார்பிலும் என் குடும்பத்தின் சார்பிலும் பிதாகுமாரன் பரிசுத்தாவியானவன் நாமத்தினாலும் வானொலி கூட இணைந்து கேட்டுக்கொண்டிருக்கிறோம். ஒருவர் சார்பிலும் வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். இன்னும் ஒரு நேரடி ஒளிபரப்பிலே நாளை காலை வேளையிலே அபிஷேக ஆராதனையோடு சந்திப்போம். அதுவரையும் திவசமாக கூறுகிறோம், வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். நன்றியம்மா. காட் பிளஸ் யூ. ஆமேன். இணைந்து அபிஷேக ஆராதனை வழி நடத்தினார், உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்திருக்கும் விசுவாசிக்கிறோம். கர்த்தர்தாமே அந்த ஜபங்களை, துதிகளை, பாடல்களை நுகர்ந்து அதுக்கு தக்க பலனை அவர்களை கொடுப்பார்களா.
3: ரெக்கார்டிங் ஸ்டாப்ட்.
2: நாங்கள் இந்த வேளையிலும் இருப்பது காலை நேர விடுதலையின் வெளிச்ச நேரம். காலை நேர விடுதலையின் வெளிச்ச நேரத்திலே ஊழியர்கள் இணைந்து இலங்கை, இந்திய, உலக நாடுகளுக்காக, யுத்த பூமிகளுக்காக, ஆஸ்திரேலிய நாட்டுக்காக ஜெபிக்க ஆயத்தமாக இருக்கிறார்கள். அந்த வகையிலே முதலிலே நாங்கள் இன்றைய நாளுக்கான வசனத்துக்கூடாக கடந்து செல்வோம். நீ அவர்களுக்கு பயப்பட வேண்டாம், உன்னை காக்கும்படி நான் உன்னுடனே இருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆமேன். எரேமியா 1:8 கூறப்பட்ட அந்த வசனத்தை நாங்கள் எங்களுக்காக எடுத்துக்கொள்வோம். இன்றைய நாளுக்காக பரிசுத்த வேதாபத்தத்தை 365 நாளில் வாசித்து முடிக்கத்தக்கதான அதிகாரங்கள் 2 Samuel 16, எரேமியா 20, பழைய ஏற்பாடுந்தும் புதிய ஏற்பாடு Romans 5:6 அதிகாரங்கள் என்று நாங்கள் பதிவு செய்து உங்களுக்கு அனுப்பி தந்திருக்கிறோம். கேளுங்கள், மற்றவர்களுக்கு அனுப்பி கொடுங்கள். அத்தோடு வாக்கு தத்துவம், ஜீவமன்னா, ஜீவ வார்த்தை, நற்சிந்தனை இவர்களை கூட, இவைகளை கூட நாங்கள் அனுப்பி தந்திருக்கிறோம். கேளுங்கள், மற்றவர்களுக்கு அனுப்பி கொடுங்கள். கர்த்தர் தாமே வழி நடத்துவாராக. கர்த்தருடைய கரத்திலே ஒப்புவிக்கிறோம். இன்று 30 July 7, 30 ஆடி மாதம், 30 July 2026 ஆண்டு வியாழக்கிழமை காலை வேளையிலும் இணைந்திருக்கிறோம். கர்த்தர் தாமே வழி நடத்துவாராக. ஆமேன், ஆமேன். நாங்கள் இந்த வேளையிலும் இணைந்திருக்கிற ஊழியர்களை முதல்ல வரவேற்போம். சௌரி டோலி அவர்கள் அதிகால வேளையிலே யுஎஸ்ஏலிருந்து இணைந்திருக்கிறார்கள். சௌதரி சௌரன் அண்டன் ராசநாயகம் அவர்கள், பாஸ்டர் அண்டன் ராசநாயகம் அவர்கள் டொரண்டோ கனடாவிலிருந்து கால வேளையில் இணைந்திருக்கிறார். இரவு வேளையில் எங்களுடன் சௌதரி மேகலா வாஸ் அவர்கள் கொழும்பு ஸ்ரீலங்காவிலிருந்து இணைந்திருக்கிறார்கள். வீட்டிலாம் தொகுத்து வழங்க சௌரி ஜானட் அவர்கள் ஜெர்மன் தேசத்தில் இணைந்திருக்கிறார்கள். மீதியான ஊழியர்கள் இணைவார்கள். சௌரி ஏ வி புஷ்பராஜா நிறைவு ஜெபங்களை எடுத்து வருவார். அந்த வகையில் இணைய போகிற ஊழியர்களையும் நாங்கள் வரவேற்போம். அவர்கள் வருகின்ற பொழுது நாங்கள் அழைப்பு கொடுப்போம். கத்தர் வழி நடத்துவாராக கத்தரை கரத்திலே ஒப்புவிப்போம். நாங்கள் இந்த வேளையிலும் ஜெப வேலைக்காக கடந்து செல்ல தொகுத்து வழங்க சௌரி ஜானட் அவர்கள் ஜெர்மன் தேசத்தில் இணைந்திருக்கிறார். அவரையும் வரவேற்றுக் கொண்டு அவரிடம் ஒப்படைப்போம். உங்கள் எல்லோரையும் கத்தர் தாமே ஆசீர்வதிப்பாராக. இந்த ஜபங்கள் உங்கள் வாயிலிருந்து புறப்பட முன்னதாக கத்தர் அறிந்திருக்கிறார். அவற்றை அவர் வழி நடத்தி தருவார். ஏற்ற காலத்திலே எல்லாவற்றையும் செய்து முடித்தார். அந்த செய்து முடித்த காரியங்களை நாங்கள் பெற்றுக்கொள்வோம். ஆமேன், ஆமேன். இந்த வேளையிலும் சௌரி ஜானட்டிடம் ஒப்படைப்போம். பேசலோட்டமா? ஆமேன். இந்த வேளையிலும் உங்களிடம் ஒப்படைக்கிறோம். வழி நடத்தினோம்.
3: சங்க வானொலி நேயர்களை அனைவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். தேவன் தாமே உங்கள் யாவரோடும் கூட இருப்பாராக. சங்க வானொலியை நடத்தி கொண்டிருக்கும் லேஸ்டி அண்ணா குடும்பம், அவர்கள் பிள்ளைகள் எல்லாரையும் அவர்கள் சந்ததியும் ஆசீர்வதித்து நடத்துவாராக. இணையத்தில் இணைந்திருக்க யாவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். தேவன் உங்களோடும் கூட இருந்து சகல காரியத்திலும் நன்மைக்கு ஏதுவாய் செய்து முடிப்பாராக. இன்றைய நாளிலே ரட்சிப்பு, தேவனுடைய ரட்சிப்பு வெள்ளியே வெள்ளியும் பொண்ணும் அல்ல, அதை விட வெளியேற பெற்றது விட்டு கடந்து செல்வோம். ஒன்று பேதுரு முதலாவது அதிகாரம் 18 வசனத்திலே, உங்கள் முன்னோர்களால் பாரம்பரியமாய் நீங்கள் அனுசரித்து வந்த வீணான நடத்தையில் நின்று அழிவுள்ள வஸ்துக்களாகிய வெள்ளியால் வெள்ளியினாலும் பொன்னினாலும் மீட்கப்படாமல் குற்றமற்ற மாசற்ற ஆட்டுக்குட்டியாகிய இயேசு கிறிஸ்துவின் வெளியேற பெற்ற இரத்தத்தினாலே மீட்கப்பட்டீர்கள் என்று அறிந்திருக்கிறீர்களே என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. அருங்கள், நாங்கள் முந்திய காலத்திலே நாங்கள் வீணான நடத்தைகள், வீணான வழிபாடுகள் அதை செய்து வந்தோம். ஆனா இயேசு கிறிஸ்துவானவரங்களை தெரிந்து கொண்டு அழைத்து தன்னுடைய சுவிசேஷத்தை எங்களுக்கு அறிவித்து எங்களை தன்னுடைய பிள்ளையாய் ஆக்கி இருக்கிறார் இன்றைக்கு. ஆகவே நாம் கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை அறிய முன்னம் எப்படி இருந்தோம், விசுவாசிக்கிறதுக்கு முன்னம் எங்களுக்குள்ள இருந்த குறைபாடுகள், அதாவது தேவையற்ற காரியங்கள், வீணான காரியங்கள், வேதத்தை புரிந்து கொள்ளவில்லை, அதே நேரம் வானத்தையும் பூமியையும் படைத்த மெய்யான தேவனை நாங்கள் அறியாத அந்த நாட்கள் உண்டுதான். ஆனால் இந்த ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை நாங்கள் அறிந்த பிறகு இந்த உலகத்தின் மாயைக்கும் வெறுமைக்கும் அங்கு எங்களை நாங்கள் விட்டு தேவனை நாங்கள் கண்டுகொண்டோம். அதனால் நாங்கள் மீட்பு பெற்றோம் என்று சொல்லி நாங்கள் பார்க்கிறோம். என்றா நாங்கள் குற்றம் உள்ளவர்களாய் இருந்தோம், மாசு நிறைந்தவர்களாய் இருந்தோம், அதில் இருந்து நாங்கள் விடுதலையாகும் என்று சொல்லி இயேசு கிறிஸ்து அறிகிற அறிவே நித்திய ஜீவன் என்று சொல்லி நாங்க பார்க்கிறோம். தேவனுடைய நித்திய ஜீவனுக்கு நாங்க பங்கு கொள்ள வேண்டுமானால் இயேசு கிறிஸ்துவின் சத்தம் இல்லாவிட்டால் நாங்கள் ரட்சிப்பிலே நிலைக்க முடியாது. ஏனென்றால் நம்மை மீட்கவும் அவருக்கு சொந்தமாக்கி கொள்ளவும் இயேசுவானவர் எங்களுக்காக சிலுவையிலே செலுத்தி இருக்கிற அந்த கிரியம் எங்களுக்கு இன்றைக்கு போதுமானதா இருக்கிறது. ஏனென்றால் எங்கள் பாவங்கள் மன்னிக்கப்பட அவருடைய இரத்தம் அங்கு போதுமானதா இருக்கிறது. அதுதான் எங்களுக்கு வெளியேற பெற்றது. நாங்கள் எதை இழந்தாலும் எங்கள் ஆத்துமாவை நாங்கள் மீட்டு கொள்வோமா இருந்தால் இன்றைக்கு மட்டுமல்ல மறுமையிலும் கூட நாங்கள் தேவனோடு வாழ கர்த்தர் உதவி செய்வாராக. இன்றைக்கு பணமும் பொருளை நாங்கள் நம்பி இருந்தோம் என்றால் நாளைக்கு அதை விட மேலான ரட்சிப்பு, அதை வெளியேற பெற்ற அந்த காரியத்தை நாங்கள் இழந்து விடுவோம் என்று சொல்லி நாங்கள் பார்க்கிறோம். ஏனென்றால் அங்கு அப்போஸ்தலர் 8:20 வசனத்திலே அங்கு பேதுருவிடம் ஒரு சீமோன் என்ற ஒரு மனிதன் வருகிறான். அவர் சொல்லுகிறார், பரிசுத்தாவிய பெறத்தக்கதாய் அதிகாரம் கொடுக்க வேண்டும் என்று அவர் பணத்தை கொடுக்கிறதை நாங்கள் காணக்கூடியதாய் இருக்கிறது. பேதுரு அவனை நோக்கி, தேவனுடைய வரத்தை பணத்தினால் சம்பாதித்துக் கொள்ளலாம் என்று நீ நினைத்தபடியா உன் பணம் உன்னோடே கூட நாசமாய் போக கடவுதண்டி சொல்லி அப்போ சில 8:20 சொல்லப்படுகிறது. பாருங்கள், நாங்கள் எந்த இடத்திலே எச்சரிக்கையா இருக்க வேண்டும், எந்த இடத்திலே நாங்கள் புரிந்து கொண்டு நடக்க வேண்டும் என்பது வேதம் தான் எங்களுக்கு கற்று தருகிறது. எந்தெந்த இடத்திலே எங்களுக்கு பாவம் மேற்கொள்ளுகிறது, எந்த இடத்திலே பாவத்தை நாங்கள் மேற்கொள்ளுகிறோம் என்பது தான் அங்கு முக்கியமாய் இருக்கிறது. ஏனென்றால் பாருங்கள், இந்த சீமோனுடைய பாவம், அந்த பேதுருவோடு அங்கு சம்பாஷித்த அந்த சியோனுடைய பாவம் எத்தனை பெரியது என்று சொல்லி பேதுருவின் கடின் சொல், அதாவது அந்த சொல் எங்களுக்கு எடுத்து காட்டுகிறதை நாங்கள் காணக்கூடியதா இருக்கிறது. பாருங்கள், அவனிடத்திலே, அந்த சீமோனிடத்திலே மனம் திரும்புதல் இல்லை, விசுவாசம் இல்லை, அவன் தேவனோடு தன்னை சீர்படுத்த வேண்டும் என்றும் இல்லை. ஆனால் பணம் கொடுத்து தேவ அதிகாரத்தையும் தேவ வரத்தையும் பெற நினைக்கிறார் என்று சொல்லி வேதம் எங்களுக்கு சுட்டி காட்டுகிறது. பாருங்கள், எங்களுக்கு பணம் தேவைதான், ஆனால் ஆசை வைத்து அதுக்காக நாங்கள் ஓடக்கூடாது. ஏனென்றால் எல்லாவற்றையும் தருகிறவர் எங்கள் ஆண்டவரா இயேசு கிறிஸ்து. அப்போஸ்தலர் 20:28, ஆகையால் உங்களை குறித்தும் தேவன் தம்முடைய சுய இரத்தத்தினாலே சம்பாதித்து கொண்ட தமது சபையை மேய்ப்பதற்கு பரிசுத்தாவி உங்களை கண்காணியாக வைத்த மந்தை முழுவதையும் குறித்து எச்சரிக்கையாயிருங்கள் என்று சொல்லி நாங்கள் பார்க்கிறோம். எந்தெந்த இடத்திலே எந்தெந்த பாவம் எங்களை பிடிக்கிறது, எந்தெந்த இடத்திலே நாங்கள் பாவத்தை எப்படி மேற்கொள்ள வேண்டும் என்று சொல்லி வேதம் எங்களுக்கு நன்றாய் கேட்டு தருகிறது. அதனால் நாங்கள் மீட்படைய கூடியதாய், அங்கு நித்திய ஜீவனுக்கு இதுவாய் நாங்கள் நடக்கக்கூடியதாய் இருக்கிறது. நாங்கள் ஜபத்துக்காக கடந்து செல்வோம். கர்த்தர் தாமே இந்த நாட்களே அதிக ஜபம் தேவையாயிருக்கிறது. ஏனென்றால் இந்த எண்ணாக்களை தகாத விதமாய் பணம் சேகரிக்க வேணும், சாணம் சம்பாதிக்க வேணும் என்று சொல்லி வீணான காரியங்களுக்கு, தேவையில்லாத பகுதிகளுக்கு கடந்து செல்லுகிறதை நாங்கள் காணக்கூடிய. ஏனென்றால் அந்த பண ஆசை அன்றைக்கு அங்கு மனிதர்களுக்குள்ளே அங்கு பீடிக்கப்பட்டிருக்கிறது. அதனால் அவர்கள் அங்கு சில காரியங்களை செய்து அங்கு பாவத்தை அவர்கள் மேற்கொள்ள முடியாம இருக்கிறார்கள். இவர்களுக்காக நீங்கள் ஜெபம் பண்ணுங்கள். இவர்கள் மன்னிக்கப்பட வேண்டும், தேவனிடத்திலே வர வேணும், ரட்சிக்கப்பட வேணும், இவர்களும் திருந்தி வாழ வேணும், சீர்பொருந்தி வாழ வேணும் என்று சொல்லி பாஸ்டர் அவர்கள் ஜெபத்திலே வழி நடத்துங்க.
4: கிருபையும் இரக்கமும் பரிசுத்தவன் நிறைந்த எங்கள் அன்பு தகப்பனே, உம்மை துதிக்கிறோம், தோத்தரிக்கிறோம், வாழ்த்துகிறோம், உண்மையோடும் ஆவியோடும் தொழுது கொள்ளுகிறோம். ஆதியிலே வார்த்தை இருந்தது, வார்த்தை தேவனிடத்தில் இருந்த அந்த வார்த்தை தேவனாக இருந்தது. ஆண்டவரே, உம்முடைய வார்த்தையின்படி வாழ எங்களுக்கு கற்றுத்தரும்படியாக ஜெபிக்கிறோம் என்று பல மனிதர்கள் பண ஆசையை நோக்கி ஓடுகிறார்கள். உம்முடைய வசனத்தின்படி பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறாயிருக்கிறது. ஆண்டவரே, தீமைகள் வருவதற்காக அவர்கள் பாவங்களுக்கூடாக, வீணான தேவர்களுக்கூடாக, வீணான காரியங்களுக்கூடாக பணத்தை சேகரித்துக் கொள்கிறார்கள். உம்முடைய வசனம் சொல்லுகிறது, மத்தேயு 6:33 தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், மிகுதி எல்லாம் உங்களுக்கு கொடுக்கப்படும். படியாக நீர் எங்களை எங்களுடைய நாடுகளை ஆசீர்வதிக்கிற தேவர். ஆண்டவரே, தீமை ஒரு நாட்டிலிருந்து அகற்றப்படும் பொழுது அந்த தேசம் ஆசீர்வதிக்கப்பட்ட தேசமாக மாறுகிறது. இயேசுவை அறிகிற பொழுது அந்த தேசம் மக்கள் நற்குணசாலிகளாக மாறுகிறார்கள். நீர் அவர்களை ஆசீர்வதிக்கிற தேவன். உம்முடைய வசனத்தின்படி பண ஆசையில தவறான பாவ வாழ்வு கூடாக அந்த பண ஆசை வராதபடி நீர் அந்த தேவைகளை சந்திக்கிற தேவனாக இருக்கிறீர். துன்மார்க்கர் வழியின் இல்லாமலும், பாவிகள் உட்காரமிடத்தில் உட்காராமலும், வேதத்தில் பிரியமாயிருக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். நாங்கள் செய்கிற ஒவ்வொரு காரியங்களையும் அந்த ஒன்றான மெய்த்தேவனங்களுக்கு வாய்க்க செய்கிற தேவனாக இருக்கிறான். இன்றைக்கு மனிதர்கள் அப்பத்தை தேடி வேலையை தேடி ஓடுகிறார்கள். சோதிக்கப்படும் பொழுது மனிதன் அப்பத்தினால மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படும் ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான். இந்த வார்த்தை வாழ்வு தருகிற வார்த்தையாக இருக்கிறது. யோசுவாவுக்கு தேவன் சொல்லும் பொழுது இந்த நியாய பிரமாண புஸ்தகம் உன் வாயை விட்டு பிரியாதிருப்பதாக, இரவும் பகலும் இந்த வார்த்தைகளில தியானமாயிரு. அப்படியாக அவன் நடந்ததன் நிமித்தம் அந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு அந்த சுதந்திரத்தை பங்கிட்டு கொடுத்தார். காலேபும் யோசுவாவும் உண்மையோடும் உத்தமத்தோடும் தேவனுக்கு கீழ்ப்படுத்து நடந்ததன் நிமித்தம் தேவன் அவர்களை அந்த கானான் தேசத்துக்கு அழைத்து சென்றார். இந்த உலகம் மரணத்தோடு முடிகிற உலகம் அல்ல. இந்த மரணத்துக்கு பின்பு ஒரு வாழ்வு இருக்கிறது. அந்த வாழ்வு உம்முடைய ராஜ்யமாக இருக்கிறது. அந்த ராஜ்யத்துல நீங்கள் பணத்துக்கு ஓட தேவையில்லை, தேவைகளுக்கு ஓட தேவையில்லை. அந்த ஒன்றான இயேசு ராஜா எங்களுடைய தேவைகள் எல்லாவற்றையும் சந்தித்து கவலை இல்லாத, கண்ணீர் இல்லாத, துக்கம் இல்லாத, மரணம் இல்லாத ஒரு ராஜ்யத்தில் 1000 வருடம் வாழ முடியும். அதன் பின்பு நித்திய நித்தியமாக இயேசுவோடு வாழுகிற வாழ்வு. இந்த அற்ப படத்திற்காக எல்லாம், இந்த உலகத்தில் உள்ள அத்தனை சொத்துக்களும் அந்த ஒன்றான மெய்த்தேவனுடைய கிரியேஷனாக இருக்கிறது. உங்கள் ஒவ்வொருடைய ஆத்துமாக்களும் ஆவியும் தேவனுடைய சொத்தாக இருக்கிறது. எங்களுடைய சாயல், மனித சாயல் ஒவ்வொன்றும் தேவனுடைய சாயலாக இருக்கிறது. மனிதன் வீணானவைகளை தெரிந்து கொண்டான், மதங்களை தெரிந்து கொண்டான். ஆண்டவரே, இப்படியான வீணானவைகளுக்கூடாக அந்த வீணான பொன்னிலும் பொன்னையும் வெள்ளியினாலும் நோக்கப்படாமல் இந்த உலகத்தில கிடைக்கப்பெறாத அந்த இயேசுடைய இரத்தத்தினால, பரிசுத்த இரத்தத்தினால எங்களை மீட்டு கொண்டீரே. வெள்ளினாலும் பொன்னினாலும் இந்த உலகத்தில தான் பொருட்களை வாங்க முடியும். நீர் அழியாத வாழ்வை எங்களுக்கு தருவதற்காக உம்முடைய அழியாத உயிருள்ள இரத்தத்தை எங்களுக்காக சிந்தி எங்களை மீட்டு கொண்டீரே. நன்றியோடு துதிக்கிறோம். நன்றி உள்ள இருதயத்தோடு உமக்கு நன்றி செலுத்துகிறோம். தேவன் தம்முடைய ஒரே புராண குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய வாழ்வை தந்திருக்கிற கிருபைக்காக உமக்கு நன்றி. ஆண்டவரே, இயேசுவை அறிந்து கொள்ள வேண்டும். அவரிடத்தில் இருந்துதான் ரட்சிப்பு உண்டு. அவருடைய இரத்தம் தான் உண்டு. ஜோவான் 1:7 சொல்லுகிறது, இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் சகல பாவங்களை கழுவி சுத்திகரிக்கும். ஆண்டவரே, இந்த கேட்டுக்கொண்டிருக்கிற மக்கள் அந்த இரத்தத்துல நம்பிக்கை வைத்து மதங்களை விட்டு, அந்த வீணான தேவர்களை விட்டு, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால பாவங்கள் கழுவப்பட்டு அவர்கள் ஒவ்வொருவரும் ரட்சிப்பை பெற்றுக் கொள்வார்களாக. வீணான பண ஆசை கூடாக, பாவத்து கூடாக, அந்த சீமோன் பண ஆசை பிடித்தவனாக தேவனுடைய வல்லமையை பெற முனைந்து பாருங்கள், அவன் பெற முடியாமல் போறதையும் படத்தினால உலக பொருட்களை மட்டும்தான் வாங்க முடியும். அந்த பரலோக பாக்கியத்தை இயேசு கிறிஸ்து தருகிறார். அந்த பாக்கியத்தை ஒருவரும் இழந்து போகாதபடி அவர் எல்லாரையும் நேசிக்கிறார். நீங்கள் எல்லாரும் தேவனுடைய சாயலாக அவன் ரூபத்தின்படி படைக்கப்பட்டவர்கள். உங்களுடைய ஆத்மா ஆவி அந்த தேவனுடையதாக இருக்கிறது. ஆண்டவரே, அவர்கள் நாங்கள் ஒவ்வொருவரும் மரிக்கும் பொழுது எங்களுடைய ஆத்மா ஆவியை உம்மிடத்தில் ஒப்பு கொடுக்க, நாங்கள் இந்த பரலோக பாக்கியத்தை நீ தருகிற பரலோக உடையோடு நாங்கள் பரலோகத்தில வாழுகிற வாழ்வை ஒவ்வொரு மக்களுக்கும் கொடுக்கும்படியாக, ஒவ்வொருவரோடு நிரட்டப்படும்படியாக, அவர்களுக்கு ஒரு உண்ணார்வுள்ள இருதயத்தை கொடுக்கும்படியாக, உம்முடைய பரிசுத்த ஆவியானவரால் நிரப்பும்படியாக. அன்று சகை ஒரு டாக்ஸ் கலெக்டராக இருந்தார். இவருக்கு பிரியமில்லாத நடந்தான். ஆனால் இயேசு நீர் அந்த சகையோடு இடப்பட்ட பொழுது அவனுடைய இருதயத்தை மாற்றினீரே. அவனுடைய கடினமான இருதயம் தசையாக மாறினது. எனது ஆஸ்திகளில் அரவாசியை நான் ஏழைகளுக்கு கொடுக்கிறேன் என்று சொன்னானே. உம்முடைய இருதயத்தின் ஆவியை கொடுக்கும்படியாக, உம்முடைய பரிசுத்தத்தை கொடுக்கும்படியாக நீர் ஒருவரே அப்போ சில 4:12 ரட்சிக்கப்படுவதற்கு கொடுக்கப்பட்ட ஒரே ஒரு நாமம் இயேசு கிறிஸ்து நாமமே அல்லாமல் வேறொரு நாமம் கொடுக்கப்படவில்லை என்பதை கடைசி காலத்தில வாழுகிற மதத்தில வாழுகிற மக்கள் பாவத்தில வாழுகிற மக்கள் சாபத்தில வாழுகிற ஒவ்வொரு மக்களும் அறிந்து கொண்டு அந்த ரட்சிப்பை சமாதானத்தை சந்தோஷத்தை அந்த 9 விதமான நல்ல கனிகளை அன்பை சமாதானத்தை சந்தோஷத்தை நிச்சய அடக்கத்தை விசுவாசம் தயவு நட்குட சார்ந்த நெடிய பொறுமை ஆகிய இயேசுவின் குணங்களை நாங்கள் பெற்றுக்கொண்டு ஆண்டவரே அந்த பரலோகம் பாக்கியமும் மரங்களை பெற்றுக்கொண்டு நித்திய நித்தியமாக வாழுகிற வாழ்வு அந்த பிசாசு கட்டப்பட்டு வாழுகிற வாழ்வு அவ சகல தீமைக்கும் பிசாசு இந்த உலகத்துல காரணமாக இருக்கிறது தீமை காரணமாக இருக்கிறது மனிதர்கள் இருளை விரும்புகிறார்கள் இயேசுதான் இந்த உலகத்தின் ஒளியாக உம்முடைய ராஜ்யம் வருவதாக உம்முடைய சித்தம் பரலோகத்துல செய்யப்படுவது போல இந்த பூமியிலும் செய்யப்படுவதாக ஒவ்வொருவரோடு முட்டைப்படுவீராக இந்த நித்திய வெளிச்சம் சங்கம் ரேடியோ நடத்தி கொண்டிருக்கிறீட்டா கொடுப்பதற்காக ஜெபிக்கிறேன் அவர்கள் இந்த உலக இந்த தமிழ் மக்களுக்கு இந்த ரேடியோ ஊடாக வெளிச்சமாக இருந்து இன்னும் ஞானம் புத்தி அறிவை கொடுத்து உம்முடைய வார்த்தைகளை இன்னும் கேட்க முடியாத நாடுகள் ஒவ்வொருவருக்கும் இவனுடைய வார்த்தை வெளிச்சமாக இந்த ரேடியோ ஊடாக போவதாக ஜெனக்காக ஜெபிக்கிறேன் மகளுக்கு கொடுத்த ஞானத்திற்காக அறிவுக்காக அவர்களோடு கூட இருந்து குடும்பத்தை பாதுகாத்து உம்முடைய இரத்த கொட்டையினால மூடி அவருடைய ஊழியங்களில நீர் முன்பாக போய் ஒவ்வொன்றையும் கோடலானவைகளை சீராக்கும்படியாக ஜெபிக்கிறேன் இந்த ஊழியத்தில் இடைஞ்சிருக்கிற ஒவ்வொரு ஊழியக்காரர்களுக்கு கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு விசுவாசிகளுக்கு ஜெபிக்கிறேன் பரிசுத்த ஆவியரோ ஆவியானவருடைய வழிநடத்தலோடு நாங்கள் இந்த உலகத்தை இயேசு எப்படி ஜெயித்தாரோ அதே போல நாங்களும் ஜெயிக்க இரங்களோடு இருந்து பெரிய காரியங்களை செய்யறதற்காக நன்றி துதிகரம் மகிமை ஒன்றான மித்தவனாய் உமக்கை செலுத்தி ஆண்டவரின் இரட்சகருமாய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஒருவரையும் ஆசீர்வதித்து ஜபிக்கிறேன் எங்களை எப்பொழுது நேசிக்கிற நல்ல பிதாவே ஆமீன் ஆமீன் ஆமீன்
3: ஆமீன் ஆமீன் உங்கள் ஜபங்களை கேட்டது உனக்கு ஸ்தோத்திரன் நன்றி பாஸ்டர் கர்த்தர் உங்களோடும் ஊழியங்களோடும் கூட இருந்து வழி நடத்தி ஆசீர்வதிப்பாராக ஆமீன்
4: ஆமீன் உங்களோடும் கூட இருப்பாரா காட் பிளஸ் யூ சிஸ்டர் காட் பிளஸ் யூ எவ்ரிபடி
3: ஆமீன் நாங்க டோலி சிஸ்டர் அவர்களை வரவேற்றுக் கொண்டு பிரைஸ் தி லார்ட் டோலி சிஸ்டர்
5: பிரைஸ் தி லார்ட்
3: இந்த நாட்களிலே அங்கு பூமி அதிர்ச்சிகளால் பாதிக்கப்பட்ட நாடுகளுக்காக நீங்க ஜெபம் பண்ணுங்கள் அவர்களுக்கு திரும்பமாய் எந்த அழிவும் வராதபடி அவர்களும் மனம் திரும்ப தேவனை சந்திக்க கர்த்தர் உதவி செய்யணும் என்று சொல்லி நீங்க ஜெபத்திலே வழி நடத்துங்கள்
5: ஆமேன் ஆமேன் நன்றி நன்றி இயேசுவே நன்றி அப்பா இந்த காலை நேரங்களுக்கு கிருபையின் மூலமாக நாங்கள் ஒருமனப்பட்டு ஜபிப்பதற்கு தந்த மகா பெரிதான அன்புக்கும் கிருபைக்கும் நன்றி செலுத்துறேன் அப்பா இப்பொழுது ஆண்டவரே எங்கெங்கே ஆண்டவரே எர்த்குவேக் நடைபெறுகிறதோ நடைபெற்று அவர்கள் அப்பா இங்கே போவதே எல்லா விதமான சோதனைகளும் மூழ்கி அமர்ந்து கொண்டிருக்கிற மக்களுக்காண்டி வருகிறேன் ஆண்டவரே அப்பா அவர்கள் இங்கே போவார்கள் உங்களுடைய கிருபையை மட்டுமே அவர்களுக்கு கொடுத்து அவர்களை பாதுகாக்கும்படியாக ஜெபிக்கிறனப்பா அந்த மக்களுக்கு தேவையான உதவிகளை செய்து கொடுத்து ஆண்டவரே அவர்களுக்கு கேட்பதற்கு அதிகமாக அவங்களை நீங்க ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறேன் அவங்களோட போக்கிலும் பேரத்திலும் இருந்து அவங்க ஆண்டவரே உங்களை மட்டுமே பற்றி கொள்வதற்கு ஆண்டவரே உங்களோட பரிசுத்தமான ஆவியை அவர்களுக்கு அனுப்பி உங்களோட ரட்சிப்பை அவர்களுக்கு கட்டளையிடும்படியாக ஜெபிக்கிறேன் விசுவாசத்தை தொடக்குவர முடிக்கிறமான இயேசுவை நோக்கி பார்ப்பதற்கு ஆண்டவரே உங்களோட ரட்சிப்பை உங்களுடைய அன்பையும் கொடுத்து யாவரையும் வழி நடத்தும்படியாக ஜெபிக்கிறேன் அப்பா நீங்க வாக்கு தத்தம் பண்ணினவர் வாக்கு மாறாதவர் இன்றும் அற்புதங்களை செய்து கொண்டிருக்கிற கிருபைகளுக்கான கிருகைகளுக்கான நன்றி செலுத்துற கர்த்தரன் மேய்ப்பராயிருக்கிறார் அவர் அப்பா புள்ளுள்ள இடங்களில் அப்பா மேய்த்து அமர்ந்த தண்ணீர் அண்டையில் எங்களை கொண்டு போய் விடுகிறார் ஆண்டவரே அனுப்படியா மரண பள்ளத்தாக்கில் இருக்கும் ஆத்மாக்களுக்காண்டி வருகிறனப்பா அவர்களை நீங்க உயிர்ப்பித்து அவர்களுக்கு ஒரு ஜீவனை கொடுத்து நீங்க உயிருள்ள தேவன் என்று அவர்கள் அறிந்து கொள்ளத்தக்கதாக அவர்களை ஆசீர்வதிக்கும்படியா ஜெபிக்கிறேன் அப்பா வரப்போற சிஸ்டர் பிரதர் யாவருக்குள்ளேயும் ஆண்டவரே பெரிதான கிருகைகளை நடத்தும்படியாக ஜபிக்கிறேன். அப்பா இன்று ஒரு பெரிதான ஆசீர்வாதமாக யாவரையும் ஆசீர்வாதத்து கொடுக்கும்படியாக ஜபிக்கிறேன். உங்களுடைய நாமத்தை மட்டுமே உயர்த்துவதற்கு தந்த கிருபைகளுக்கு நன்றி செலுத்தி நடக்க போற ஒவ்வொரு கிருகையிலே ஒவ்வொரு காரியங்களையும் உங்களுடைய கருத்துல ஒப்பு கொடுக்கிறேன். அப்பா இந்த இடத்துல அப்பா மூழ்ந்து இருக்க ஒவ்வொரு மக்களுக்கும் ஒரு புதிதான கிருபையும் புதிதான பலனையும் அப்பா கொடுத்து நடத்தும்படியாக ஜபிக்கிறேன். உங்களுடைய நாமத்தை மட்டுமே உயர்த்துவதற்கு இவர்களுக்கு ஒரு புதிதான அன்பையும் கிருபையும் அபிஷேகத்தையும் கொடுத்து ஆசீர்வதிக்கும்படியா ஜபிக்கிற. புதிதான காரியங்களை செய்யறவர் நீர் மட்டும் தான் அப்பா. ஆபத்து காலத்துல என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன், நீர் என்னை மகிமைப்படுத்துவேன் என்று சொன்னபடி ஆண்டவரே நீர் அவர்களை மகிமைப்படுத்து அவர்கள் உங்களை மகிமைப்படுத்துறதுக்கு அவர்களுக்கு நீங்க பெரிதான அற்புதத்தை செய்து ஆசீர்வதிக்கும்படியாக ஜபிக்கிறேன். ஆண்டவரே உங்களால மட்டும் தான் அற்புதங்கள் செய்ய முடியும். உங்களை வெளியேற பெற்ற ரத்தத்தின் மூலமாக யாவரையும் கழுவி சுத்தியரித்து ஒரு புதிதான அன்பினால் ஆசீர்வதிக்கும்படியாக ஜபிக்கிறேன். சிஸ்டர் ரீட்டா அவர்கள் செய்யற ஊழியங்களுக்கு ஆண்டவரே நீங்கப்பா அதிகமாக அதிகமாக அவங்களுக்கு பலனையும் சத்துவத்தையும் கொடுத்து இப்ப இந்த காலை நேரத்துல வந்திருக்க ஒவ்வொரு சிஸ்டர்ஸ் பாஸ்டர்ஸ் யாவருக்கும் பிரதர் பாஸ்டர் நோமி அவர்களுக்கும் சிஸ்டர் ஜெனட் அவர்களுக்கும் அப்பா புதிதான கிருபை கொடுத்து முடிசூட்டி உங்களைய மட்டுமே நாங்க மகிமைப்படுத்துறதுக்கு எங்க போனாலும் எங்க இருந்தாலும் உங்களுடைய நாமத்தை மட்டுமே உயர்த்ததுக்கு தந்த இந்த மக்கா அழைப்புக்கு நன்றி செலுத்தி யாவரையுமே அதிகமாக உங்க இரத்த கோட்டைகள் மறுத்தி வைத்து யாவரையும் பாதுகாக்கும்படியாக ஜபிக்கிறேன். உங்களுடைய நாமம் மட்டுமே மகிமைப்படும் என்று கூறி யாவரையும் ஆசீர்வதித்து ஜபிக்கிறேன். இயேசுவின் நாமத்தை மூலமின் பிதாவே நன்றி.
6: நன்றி சிஸ்டர் கத்தர் உங்களோடு கூட இருந்து இன்னுமாய் வழி நடத்தி ஆசீர்வதித்து பாதுகாப்பாராக. நாங்க மேகலா பக்ஸா அவர்களை அழைச்சிருக்கிறோம். மேகலா பிரைஸ் தி லார்ட்.
7: பிரைஸ் தி லார்ட் சிஸ்டர்.
6: பிரைஸ் தி லார்ட். இந்த நாட்களிலே வெப்பம் அதிகமாகிறதுனால் எங்கள் தேசங்கள் அதாவது கிரெக்ல

என்று வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறபடி உம்முடைய கண்கள் பூமி அங்கு முலாவுகிறபடி நாளே நன்றி. முதலாவது உம்மை சோத்தரிக்கிறோம், துதிக்கிறோம், உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறோம். ஆண்டவரே, இந்த ஜனங்களை எனக்கென்று ஏற்படுத்தி இருக்கிறேன், இவர்கள் என்னுடைய துதியை சொல்லி வருவார்கள் என்று சொன்னீர் ஆண்டவரே. ஆண்டவரே, சிறு கூட்டமாய் ஆண்டவரே ஜனங்கள் உம்மை துதிக்கிற வேளையில அநேக ஜனங்கள் பாவத்திலையும் இருளையும் வாழ்கிறதை நீங்க காண்கிறீங்கப்பா. அவர்களை ஆண்டவரே மீட்டெடுக்கும் பொருட்டு நீர் சாமி அநேக ஊழியர்களையும் அநேக விசுவாசிகளையும் ஆண்டவரை கூட்டி சேர்த்து அவர்களுக்கும் உடைய ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை அறிவிக்கும்படி வைத்திருக்கிறீரே. இந்த ஊடகம் கூட அநேகரை ஆண்டவரை உன்னுடைய பக்கமாய் இழுக்கிற கருவியாக மாற்றி இருக்கிறீர், அதற்காக எமக்கு நன்றி. அதே போல் ஆண்டவரே, உம்மை அறியாமல் இந்த ஜனங்கள் செய்கிற பாவங்களை ஒரு விசையும் மன்னிப்பீராக ஆண்டவரே, மன்னிப்பீராக. நீர் மன்னிப்பதில் ஆண்டவரே ஐஸ்வர்யம் உள்ள தேவன் அல்லவோ தகப்பனே? ஐஸ்வர்யம் உள்ள தேவனே, இந்த பாவங்களை எல்லாம் மன்னியும் ஆண்டவரே. நாங்கள் உமக்கு விரோதமாக பாவம் செய்தோம் என்று ஆண்டவரே நாங்கள் உம்மிடத்தில் அறிக்கை எடுக்கிறோம் கெத்தாவே, நீர் மன்னிப்பீராக. அதே போல் ஆண்டவரே, இந்த வேளையில சொல்லப்பட்ட இடங்கள்ல ஆண்டவரே எந்தெந்த இடங்கள்ல தீப்பற்றுகிறதோ ஆண்டவரே, அந்த இடத்துல எல்லாம் ஆண்டவரே அணைக்க முடியாமல் இருக்கிற இடத்துல ஆண்டவரே உம்முடைய கரம் ஆண்டவரே ஒரு விசை அந்த இடத்துல இறங்கி தீகளை அணைக்கும்படியாக உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன். அந்த ஆண்டவரே, அந்த தீ அந்த எரியறதுக்குள்ள ஆண்டவரே எந்த மிருக ஜீவங்களோ மனிதர்களோ அழிந்து போகாதபடி மரத்த கோட்டைக்குள்ளாய் மூடிக்கொள்ளுங்க ஆண்டவரே. ஆண்டவரே, அந்த தீயணைப்பு படையினர் அந்த இடத்துல போய் அந்த காரியங்களை செய்கிற வேளையில அவர்களுக்கு கூட ஒரு சேதமும் வராதபடி ஆண்டவரே உம் ரத்தத்தினாலே நாங்கள் ஒவ்வொருவரையும் மூடுகிறோம் அப்பா. ஆண்டவரே, கெத்தாவே, இந்த ஆஸ்திரேலியா பகுதிகளிலையும் அநேகமா எந்த எந்த நேரம் பார்த்தாலும் ஆண்டவரை தீப்பற்றுகிறதை நாங்கள் காண்கிறோமே. அதே போல் ஆண்டவரை ஜெர்மன்ல கூட ஆண்டவரை பல இடங்கள்ல தீப்பற்றி எரிந்ததை நாங்கள் கேள்விப்பட்டோம் கெத்தாவே. ஆண்டவரே, ஒரு நாளும் இல்லாதபடி வெயில்கள் ஆண்டவரே வெப்பமான சூழ்நிலைகள் அதிகமாக எல்லா இடங்களிலும் காணப்படுகிறதை நீங்க அறிந்திருக்கிறீங்கப்பா. அந்த இடங்கள் எல்லாம் ஆண்டவரே குளிர்ச்சி வரும்படியாக உம்முடைய கரத்துல நாங்கள் தருகிறோம். அற்புதம் செய்வீராக, அதிசயம் செய்வீராக. உம்முடைய நாமத்துக்கு நிகரான நாமம் இல்லையே. என்னை நோக்கி கூப்பிடு, நான் உனக்கு மறு உத்தரவு கொடுத்து நீ அறியாது விட்டாதுமான பெரிய காரியத்தை செய்வேன் என்று சொல்லியிருக்கிறேன். ஆண்டவரை உம்மை நோக்கி கூப்பிடுகிற ஆண்டவரை காக குஞ்சுக்கு கூட நீங்க பதில் கொடுக்கிற தேவன். அதே போல் ஆண்டவரை, இந்த வேளையில நாங்கள் ஒருமனப்பட்டவர்களாக ஆண்டவரே இந்த தேசங்களுக்காகவும் ஆண்டவரை நாடுகளுக்காகவும் ஆண்டவரை தீவுகளுக்காகவும் கண்டங்களுக்காகவும் ஆண்டவரே இந்த ஏழு கண்டங்கள் ஆண்டவரே ஆறு கண்டங்களுக்காக உம்மிடத்தில் வருகிறோம் அப்பா. அங்கு இருக்கிற ஒவ்வொரு ஜாதி ஜனங்கள் மத்தியிலும் ஆண்டவரே காணப்படுகிற எல்லா வகையான வறுமையான காரியங்களும் ஆண்டவரே உமக்கு பிரியமற்ற தீமையான காரியங்களும் அகன்று போகும்படியாக ஜெபிக்கிறேன். அதே போல் ஆண்டவரே, இந்த ஆப்பிரிக்கா பகுதிகளில் ஆண்டவரே வறட்சியினால் ஜனங்கள் துடிக்கிறார்கள், உணவில்லை ஆண்டவரே, தண்ணீர் இல்லை என்று ஆண்டவரே ஜனங்கள் படுகிற வேதனையை நீங்க கண்டிருக்கிறீங்கப்பா. ஆண்டவரே, ஒரு தண்ணி இல்லாமல் எப்படி மனிதன் வாழ முடியும் ஐயா? அந்த சிறு குழந்தைகள் இருந்து அந்த பெண்கள் எல்லாம் ஆண்டவரே அலைந்து திரிந்து அந்த தண்ணீருக்காக அலைகிறதை காண்கிறீங்க. ஆண்டவரே அற்புதம் செய்வீராக. ஆகாருடைய கண்ணீரை கண்டு அந்த இடத்துல நீரூற்றை ஆண்டவரே உண்டு பண்ணின தேவாதி தேவன் ஆண்டவரே, இந்த நாட்கள் அந்த ஆப்பிரிக்கா பகுதிகளை போல எந்தெந்த பகுதிகளில் தண்ணீர் இல்லாமல் ஜனங்கள் அலைகிறார்களோ அந்த இடமெல்லாம் தண்ணீரால் நிரப்பப்படத்தக்கதாக வெள்ளங்கள் வந்து சேதப்படுத்தாதபடி அளவான மலை வீழ்ச்சியை அந்த இடத்துல கொடுத்து நீரூற்றுகளை உண்டு பண்ணி அதிசயம் செய்வீராக. உம்முடைய நாமத்தினாலே ஆண்டவரே ஆறு கண்டங்களையும் உம்முடைய கரத்துக்குள்ள தருகிறோம் ஆண்டவரே. சரியான காலநிலையும் சரியான சூழ்நிலையும் ஆண்டவரே ஒவ்வொரு பகுதிகளிலையும் உலகத்தின் ஒவ்வொரு பகுதிகளையும் காணப்படத்தக்கதாக ஒவ்வொரு கண்டமாக நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, அந்த ஐசா இருக்கிற அந்த அந்த அந்த கண்டங்கள் கூட ஆண்டவரே கெத்தாவை உருகி ஆண்டவரே வேறு கண்டங்களுக்குள்ள வந்து அது சேதங்களை ஏற்படுத்தாதபடிக்கு தகப்பனே நீர் அற்புதம் செய்வீராக.
இந்த ஆறு கண்டத்திலையும் இருக்கிற ஜனங்களுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன் ஆண்டவரே. அவர்களும் அதிகமாய் அறிய தக்கதாக அறிய அறிகிற அறிவினால் நிரப்பும் ஆண்டவரே. அவர்களுக்கு பிரகாசம் உள்ள மனக்கண்களை நீர் இந்த நாட்கள்ல கட்டளையிடும். நீரே ஜீவனுள்ள தேவன் என்பதை அவர்கள் அறிந்து கொள்ள ஆண்டவரே யார் யார் எந்தெந்த இடங்கள்ல சுவிசேஷங்களை அறிவிக்கிறார்களோ அந்த இடத்துல இருக்கிற வசனங்கள் வார்த்தைகள் எல்லாம் ஜன

0: அவர்களுடைய உள்ளத்தின் ஆழத்துல பாயட்டும் ஐயா. அவர்கள் அதை கேட்டு மனந்திரும்பத்தக்கதாக ஒரு மனந்திரும்புதலின் ஆவியை நீர் கட்டளையிடும். ஆண்டவர், எத்தனையோ வாலிபர்கள், பெண்கள், ஆண்கள் என்று ஆண்டவரை வீதி வீதியாக உலகம் முழுவதும் எந்த பகுதியில பார்த்தாலும் சென்று உடைய வார்த்தையை அறிவிக்கிறார்களே, அவர்களுக்காக நன்றி செலுத்துகிறேன். நீரே கூட இருந்து வழி நடத்தி ஒவ்வொருவரையும் ரட்சித்துக் கொள்ள வேண்டுமாய். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் எங்கள் ஜீவனுள்ள நல்ல அருமை தகப்பன். ஆமென்.
1: ஏன் ஆமீன். உங்கள் ஜெபங்களை கேட்டதும் எனக்கு ஸ்தோத்திரம். நன்றி சிஸ்டர் கேத்தர், உங்களோடு கூட இருந்து ஊழியங்களோடு கூட இருந்து வழி நடத்துவாராக. ஆமென். நாங்க நிர்மலா மரியா அவர்களை வரவேற்றுக் கொண்டு பிரைஸ் தி லார்ட் சிஸ்டர் பிரதர்.
2: பிரைஸ் தி லார்ட் சிஸ்டர்.
1: பிரைஸ் தி லார்ட். நீங்கள் எங்கள் திருச்சபை மக்களுக்காக ஊழிய ஊழியக்கார விசுவாச பிள்ளைகளுக்காக ஜெபம் பண்ணுங்கள். இயேசுவானவர் தன்னுடைய திரு ரத்தத்தினால் சம்பாதிக்கப்பட்ட சபை என்பதை கத்தருக்கு பயப்படுற பயம் அவர்களுக்குள்ள இறங்கவும் அங்கு பாரத்தோடு ஜெபிக்கவும். இரண்டா தேசங்கள், நாடுகள், மக்கள், ஜனங்கள் அழிந்து கொண்டு போகிறார்கள். இந்த பாதாள வழியிலிருந்து இவர்கள் விளக்க ரட்சிக்கப்பட கத்தர் உதவி செய்யணும். ஆகவே சபை, திருச்சபை மக்கள் எழும பிரகாசிக்க கத்தர் உதவி
2: செய்யும். மத்தியில் வாசமா இருக்கிற அற்புதமான தேவனே, இந்த அருமையான ஜப வேலைக்காய் உங்களுக்கு நன்றிகள் எடுக்கிறீங்க தாவே. நல்லவரும் வல்லவருமா இருந்து மாறாத தெய்வமா இருந்து ஒவ்வொரு நாளும் ஆண்டவரை எங்களை வழிநடத்துகிற தேவனே உங்களுக்கு கோடான கோடி ஸ்தோத்திரம்ப்பா. இந்த வேலையில் கொடுக்க தாவே கொடுக்கப்பட்ட விண்ணப்பத்திற்காக உங்களுடைய சமூகத்தை நோக்கி பார்க்கிறோம் தேவன். நீர் ஆண்டவரே எல்லாவற்றையும் ஆண்டவரே அப்பா செய்ய வல்லவரும் நல்லவருமா இருக்கிறீர் கத்தாவே, உமக்கு கோடான கோடி ஸ்தோத்திரம்ப்பா. இந்த வேலையில் ஆண்டவரே திருசபையும் சமூகத்துல கொண்டு வருகிறோம் தேவனாகி கர்த்தர். இந்த திருசபைகளை நீர் ஆசீர்வதித்து ஆண்டவரே அப்பா உம்முடைய ஆண்டவரே பரிசுத்த ரத்தத்தினால் ஆண்டவரே துவக்கப்பட்ட இந்த சரீரத்தை ஆண்டவரே தேவனாகி கர்த்தர் அநேக ஜனங்கள் ஆண்டவரே இதை ஆண்டவரே அப்பா துஷ்பிரயோகம் செய்கிறபடியால் தேவனாகி கர்த்தர் நீர் ஆண்டவரே அவைகளெல்லாம் மாற்றி போட்டு உன்னதமும் உத்தமும் ஆண்டவரே அப்பா ஒவ்வொரு பிள்ளைகளும் வாழ கர்த்தர் உதவி செய்யும்படியா ஜெபிக்கிறோம். எங்கு பார்த்தாலும் உண்மையில்லாத ஒரு சூழ்நிலை, எங்கு பார்த்தாலும் ஆண்டவரே இதோ வெளியே ஒரு வேஷம் உள்ள ஒரு வேஷமா இருக்கிறது கர்த்தர் தாமே ஆண்டவரே. இந்த திருசபைகளுக்கு ஆண்டவரே அப்பா நீர் ஆண்டவரே வைத்திருக்கிற திட்டத்தின்படி ஆண்டவரே நீர் எந்த நோக்கத்தோடு ஆண்டவரே இந்த திருசபைகள் எல்லாம் துவங்கப்பட்டதோ அந்த நோக்கங்கள் ஆண்டவர் ஒரு நாளும் வீண் போகாதபடிக்கு ஆண்டவரே கர்த்தராகிய தேவன் இதை ஆண்டவரை சரியான முறையில நடத்தத்தக்க ஆண்டவரே இந்த ஊழியக்காரர்கள் மத்தியிலும் ஆண்டவரே நீர் ஆண்டவரே அவர்களோடு கூட ஆண்டவரே நீர் ஆண்டவரே இடைப்படும்படி ஆயிச்சு வைக்கிறோம் கர்த்தராகிய தேவன். ஏதோ காரியத்திற்காகவும் வீம்புக்காகவும் செய்கிற ஒரு ஊழியம் அல்ல ஆண்டவரே அப்பா. இதோ ஆண்டவரே மரித்து பாதாளத்துக்கு போக கூடாது என்பதற்காக பாவத்தையே பாவம் செய்வது தவறு என்பதை எடுத்து சொல்லி அப்பா இதோ பரிசுத்தமாய் ஒவ்வொரு பிள்ளைகளும் வாழ வேண்டும். ஏனென்றால் என் தேவனாகி கர்த்தர் அவர் பரிசுத்தராய் இருந்தது போல நாமும் கூட அந்த பரிசுத்த வாழ்க்கையை நடத்தத்தக்கதாக ஒவ்வொருவரையும் ஆண்டவரே அப்படியாய் ஆண்டவரே இந்த ஊழிய பாதையில ஒவ்வொருவரும் வழி நடத்துகிறார்கள் கர்த்தாவே. என் தேவனாகிய கர்த்தர் ஒவ்வொரு ஊழியக்காரர்களையும் நீங்க ஆண்டவரே ஆளுகை செய்யுங்கப்பா. அவர்கள் இரவு ஆண்டவரே இரவும் பகலும் ஆண்டவரே தியானிக்கிற பிள்ளைகளாய் அப்பா அவர்களை நீர் ஆண்டவரை வழி நடத்தும்படியாய் சுபிக்கிறோம் அப்பா. இந்த உலகத்திலே ஆண்டவரே அநேக துன்பங்களை இடைப்பார்கள் ஆண்டவரே, குறுக்கீடுகள், தடைகள், இப்படி எல்லா காரியங்களும் ஆண்டவரே ஊழிக்காரர்களுக்கு எதிர்ப்பாய் ஏற்படுகிறது. ஆனாலும் என் தேவனாகிய கர்த்தர் நீர் ஆண்டவரே உம்முடைய திட்டத்தின்படியே அடைத்த தேவன் ஆண்டவர் ஆண்டவரே நீர் ஒவ்வொருவரையும் ஆண்டவரே உம்முடைய ஊழியத்துக்காக அழைக்கப்பட்ட தேவன். அப்படியா இந்த ஊழியத்துக்கு அழைக்கப்பட்ட ஒவ்வொருவரும் ஆண்டவரே அதில் உத்தமமாய் ஆண்டவரே உண்மையாய் ஆண்டவரே உமக்கு நேராய் அந்த ஊழியத்தை செய்ய கர்த்தர் உதவி செய்யும்படியா ஜெபிக்கிறோம். அதே வேளையில் ஆண்டவரே அப்பா அனுதினமும் ஆண்டவரே எப்பொழுதெல்லாம் ஆண்டவரே அவர்களுக்கு சமயம் கிடைக்கிறதோ அப்போதெல்லாம் ஆண்டவரே அந்த ஜபத்தில உறுதியாயிருக்கவும் கருத்தோடு ஜெபிக்கவும் கர்த்தர் இவர்களை ஆண்டவரே அப்பா நீர் அழைத்தவர் என்பதை அறிந்து அந்த கர்த்தருக்கு பயப்படுகிற அந்த பயம் ஆண்டவர் ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் இருக்க கர்த்தர் உதவி செய்யும்படி ஆய் ஜெபிக்கிறோம். கட்டதாமே ஆண்டவரே, அப்படியாய் ஆண்டவரே ஒவ்வொரு ஊழியக்காரர்களையும் ஏற்படுத்தி அவர்கள் மூலமாய் ஆண்ட இந்த உலகத்தில் இருக்கிற அநேக ஜனங்களை உம்பக்கமாய் அழைக்க இவர்களை ஒரு கருவியாய் நீ பயன்படுத்தி வருகிற தயவுக்கு முக்கு கோடான கொடி ஸ்தோத்திரம்பா. அப்படியாய் கொடுக்கட்டாவே ஆலயத்திற்கு வருகிற ஒவ்வொரு சகோதர சகோதரிகளையும் அப்பா விசுவாசியாக விசுவாசிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் நம்முடைய சமூகத்துக்கு கொண்டு வருகிறோம்ப்பா. காலம் ஆண்டவரே மிக கொடிதா இருக்கிறதுப்பா. யார் நல்லவர்கள் யார் கெட்டவர்கள் என்று அறிந்து கொள்வதே மிகவும் கடினமா இருக்கிறது. அப்பேற்பட்ட ஒரு சூழ்நிலையில ஆண்டவரே இந்த ஜனங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். பெயருக்கு கிறிஸ்துவர்களாகவும் ஆண்டவரே அவர்களுடைய நடத்தையில் ஆண்டவர் உலக பிரகாரமான காரியங்களில் ஈடுபட்டு தானையும் கெடுத்து கொண்டு மற்றவர்களை கெடுக்கிற சூழ்நிலையில இந்த பிள்ளைகள் எல்லாம் உருவாகி கொண்டிருக்கிறார்கள் கர்த்தாவே. அப்படியாய் ஆண்டவர் என் தேவனாகி கர்த்த இவர்களுக்கு நல்ல ஞானத்தையும் விவேகத்தை தாங்கப்பா. பரத்தினுடைய ஞானத்தினால் நிரப்புங்கப்பா. விசுவாசத்தில நம்பிக்கையாய் உறுதிபட கர்த்தர் உதவி செய்யுங்க. இவர்கள் ஆண்டவரே எப்பொழுதும் ஆண்டவரே உம்முடைய சமூகத்தையே நோக்கி பார்க்கிற பிள்ளைகளாய் மாற்றுங்கப்பா. கர்த்தர் தந்திருக்கிற இந்த ஈவுகளை பயன்படுத்திக் கொள்ள ஒவ்வொரு பிள்ளைகளும் அதற்கு பிரயாசப்பட கர்த்தர் உதவி செய்யும்படி ஆய்ச்சிக்கிறோம்ப்பா. நீர் அழைத்தவர் எப்பேற்பட்டவர் என்பதை அறிந்து கொள்ள கர்த்தர் உதவி செய்யும்படி ஆய்ச்சிக்கிறோம்ப்பா. கர்த்தராகிய தேவன் நீர் ஆண்டவரே இந்த பிள்ளைகளை எல்லாம் உம்முடைய சொந்த பிள்ளைகளாய் நீ நேசித்து அன்பு காட்டி ஆண்டவரை அரவணைத்து பாதுகாத்து ஆண்டவரை இம்மட்டமாய் அழைத்து வந்ததை இந்த பிள்ளைகள் எல்லாம் மறந்து ஆண்டவரை உலகத்தின் பின்னால் சென்று கொண்டிருக்கிற இந்த சூழ்நிலையில அப்பா யாரெல்லாம் ஆண்டவரே உமைக்கு பயந்து உம்முடைய பரிசுத்த நாமத்தை உச்சரிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் கர்த்தராகிய தேவன் நீர் அநேக ஆண்டவரே பாதுகாப்பை தந்து வழி நடத்துகிறீர். அதே போல ஆண்டவரே இதோ ஆண்டவரே தன்னுடைய எண்ணங்களையும் நினைவுகளையும் மாற்றி ஆண்டவரே பெயரளவுக்கு கிறிஸ்துவன் என்று ஆண்டவரே அவர் நடக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் ஆண்டவர் தேவனாகி கர்த்த அவர்களை மாற்றுங்கப்பா. அவர் மனதை மாற்றுங்க. அந்த பிள்ளைகளுடைய வாழ்வை எல்லாம் மாற்றுங்கப்பா. அந்த பிள்ளைகள் நரகத்துக்கு ஆண்டவரை போகாதபடி உடைய பரிசுத்த தேசத்திற்கு ஆண்டவரை வர கர்த்தர் உதவி செய்யுங்க. இந்த பிள்ளைகள் எல்லாம் ஆண்டவரே இன்று இருக்கிற சூழ்நிலையை மட்டும் பார்க்கிறார்கள் கர்த்தாவே. நான் இறந்தால் நான் எங்கே போவேன் என்பதை ஆண்டவரை அறிந்து கொள்ளாமல் இருக்கிறார்கள் கர்த்தாவே. அப்பா இதோ அப்பா நீ எங்களுக்காக ஆண்டவரே பாரமான சிலுவையை சுமந்து அப்பாவுமை துப்பி ஆண்டவரே சாட்டியால் அடைத்து காலால் உதைத்து ஆண்டவரே உம்மை நிர்வாணப்படுத்தி அலங்கோலமாய் நின்ற காட்சி இந்த நாளிலும் ஆண்டவரே மன வேதனையா இருக்கிறது. அப்படியாய் ஆண்டவரே ஒவ்வொரு பிள்ளைகளுடைய பாவங்கள் போக்கவும் அவர்கள் ஆண்டவரே நித்திய நித்தமாய் மோடு கூட வாழத்தக்கதாக உம்முடைய பரிசுத்த ரத்தத்தை சிந்தி நீரேப்பா. அதை ஒவ்வொரு பிள்ளைகளும் உணரத்தக்கதாய் அந்த பிள்ளைகள் எல்லா ஆண்டவரே நீராண்டவரே எத்தனையோ பாவிகளையும் நீர் நேசிக்கிறீர் ஆண்டவரே. ஆனால் அவர்கள் தான் உண்மை நேசிக்கக்கூடிய அந்த வாஞ்சை இல்லாமல் இருக்கிறார்கள் அப்பா. இந்த பிள்ளைகள் எல்லாம் மாறட்டும். இந்த பிள்ளைகளுடைய வாழ்வெல்லாம் மாறட்டும் ஆண்டவரே. பரிசுத்தமான வாழ்வை தேடி வர கர்த்தர் உதவி செய்யும்படி ஆயிச்சுப்பா. ஆலயங்களிலும் திருச்சபைகளிலும் வருகிறதான ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தர் நீங்க ஆசீர்வதித்து ஆண்டவரே அந்த பிள்ளைகள் ஆண்டவரே உண்மையே ஆண்டவரே உண்மையும் உத்தமமா இருக்கிற தேவனை ஆண்டவரை பற்றி கொண்டு ஆண்டவரை வாழ்கிற அந்த வாழ்க்கையே ஆண்டவர்கள் தந்து அவர்கள் வாழ்கிற வாழ்க்கை ஒரு அர்த்தமுள்ள வாழ்க்கையாய் வாழ கர்த்தர் உதவி செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம். தேவன் அப்படியே இந்த பிள்ளைகளை ஆசுவதிங்கப்பா. இந்த பிள்ளைகள் எல்லாம் வழி தப்பி போகாதபடிக்கு இந்த பிள்ளைகள் எல்லாம் ஆண்டவரே போய்விட்டு தூரம் போகாதபடிக்கு கர்த்தர் தாமே இந்த பிள்ளைகளை ஒவ்வொரு நாளும் அரவணைத்து பாதுகாத்து கொண்டு வருகிறதை இந்த பிள்ளைகளை நினைக்க கர்த்தர் உதவி செய்யும்படி ஆய்ச்சபிக்கிறோம். அங்கொன்றும் இங்கொன்றும் ஆக ஆண்டவரே சாத்தான் ஆண்டவரே இவர்களை ஆண்டவரை அழைக்கிறார். ஆனாலும் என் தேவன் எல்லாவற்றையும் வெற்றி சிறந்த தேவன். அந்த தேவனால் கூடாதது ஒன்று
3: ஒன்றுமில்லை என்று ஆண்டவரே இந்த பிள்ளைகள் எல்லாம் அறிந்து கொள்ள கர்த்தர் உதவி செய்யும்படி ஜெபிக்கிறோம். இயேசு கிறிஸ்து நாமத்தை உச்சரிக்கிற ஒவ்வொரு பிள்ளையும் இந்த நாளிலே அவர்கள் அழிந்து போனதும் இல்லை, ஒழிந்து போனதில்லை, அவர்கள் ஏமாற்றப்பட்டதும் இல்லை. ஒவ்வொருவரும் ஆண்டவரே நிலைத்து நிற்கிறவர்களாக இந்த நாள் வரையிலும் இருக்கிறார்கள். அப்படியாய் ஆண்டவரே இயேசு கிறிஸ்து நாமத்தை இயேசுவை பின்பற்றுகிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீர் அழைத்தே நீர் அரவணைக்கிறீர் கர்த்தாவே. அது போல ஆண்டவரே இந்த பிள்ளைகளும் ஆண்டவரே அயறிந்து கொண்டு ஆண்டவரும் சமூகத்தை சேர கர்த்தர் உதவி செய்யும்படி ஆய்ச்சபிக்கிறோம். கர்த்தராகிய தேவன் ஒவ்வொரு பிள்ளைகளும் ஆண்டவரே விசுவாசத்திலும் நம்பிக்கையிலும் ஆண்டவரே ஒன்றுக்கும் ஒரு நாளும் குறைவு படாதபடிக்கு தேவனை நோக்கி பார்க்க பிள்ளைகளாக மாற்றுங்க. திருசபைக்கு வருகிறவர்களும் திருசபை ஆயர்களும் ஊழியக்காரர்களையும் ஆண்டவரே அங்கு இருக்கிறதான ஒவ்வொருவரும் ஆண்டவரே இவர்களுக்கு நல்ல உபதேசத்தை தந்து ஆண்டவரே உத்தம மார்க்கத்தை ஆண்டவரே சொல்லிக் கொடுத்து வளர்க்க கர்த்தர் உதவி செய்யும்படி ஆய்ச்சபிக்கிறோம். அப்பா ஒரு தான் ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே ஜபத்திலே தரித்திருக்கிறவர்களாக ஆண்டவரே அந்த ஜப வாழ்க்கையை இவர்களுக்கு தந்து ஆண்டவரே வழி நடத்தும்படி ஆய்ச்சபிக்கிறோம். அப்படியா தேவன் ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீர் நேசித்து ஆண்டவரே அழைக்கிற தேவன், அழைத்த தேவன் என்பதை அறிந்து கொண்டு இந்த பிள்ளைகள் எல்லாம் வாழ கர்த்தர் உதவி செய்யும்படி ஆய்ச்சபிக்கிறோம். அப்படியா என் தேவன் செய்ய போவதற்காக உமக்கு கோடான கொடி ஸ்தோத்திரம் எடுக்கிறோம்ப்பா. இந்த வேளையில ஆண்டவரே ஜெபித்த ஒவ்வொரு தேவ பிள்ளைகளின் சமூகத்தில் கொண்டு வருகிறோம். கர்த்தர் அவர்கள் யாசி வைத்து நடத்துவீராக. இனமுடுக்க தாவே ஜெபிக்க காத்திருக்கிற தேவ பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் தேவனாகி கர்த்தர் அவர்கள் விண்ணப்பங்கள் எல்லாம் ஆண்டவரும் சமூகத்துக்கு ஆண்டவரே எட்டும்படி ஆய் ஆண்டவரே அதற்கு தக்க பலனை தந்து வழிநடத்தும்படி ஆய்ச்சிருக்கிறோம். அப்படியே என் தேவன் செய்ய போவதற்காக கொடான கொடி ஸ்தோத்திரம்ப்பா. இந்த வேளையிலும் ஆண்டவரே இந்த சங்கம மூடகத்தின் சமூகத்துல கொண்டு வருகிறோம்பையா. இப்படி ஆய் ஆண்டவரே இந்த ஜபங்களை மூலமாய் ஆண்டவரே தேவனோடு கூட உறவாடவும் தேவ பிள்ளைகள் ஒன்று சேர்ந்து ஆண்டவரே உமை ஆண்டவரை நோக்கி பார்க்கவும் செய்திருக்கிற அந்த தயவுக்கு உமக்கு கொடான கொடி ஸ்தோத்திரம். இதை நடத்துகிறதான அருமையான ஸ்ரீ சகோதரன் சமூகத்தில் கொண்டு வருகிறோம். மகனுக்கு நல்ல ஆண்டவரே சுகமும் பலனும் தந்து ஆண்டவரை ஆசீர்வதிங்க. இவள் எண்ணங்களில் இருக்கிறது ஆனாண்ட காரியங்கள் கையிட்டுகிற செய்யற வேலைகள் ஒவ்வொன்றும் ஆண்டவரை விருத்தி அடை கர்த்தர் உதவி செய்யுங்க. இவரோடு கூட இவருடைய மனைவி பிள்ளைகள் பேர பிள்ளைகள் மரம பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஆண்டவரை யாரெல்லாம் அந்த குடும்பத்தில் இருக்கிறார்களோ ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்த ஆண்டவரை வழிநடத்தும்படி ஆய்ச்சிக்கும். அப்படியே இந்த செய்ய போவதற்காயும் கொக்கோடான கொடி ஸ்தோத்திரம். இந்த ஜப வேலை ஆண்டவரை தொகுத்து வழங்குறதான ஆண்டவரை சானட் மகளையும் ஆண்டவரே அவருடைய கணவனையும் ஆண்டவரே அவருடைய பிள்ளைகளை ஆண்டவரே மகனையும் மகளையும் சமூகத்துல கொண்டு வருகிறோம். அவருடைய கணவர் கூட ஆண்டவரே நம் மகளுக்கு உரு துணையா இருந்த ஊழியங்களுக்கெல்லாம் ஆண்டவரே உத்தேக செய்ய கர்த்தர் உதவி செய்கிறார். அந்த மகனையும் ஆசீர்வதிங்க, அந்த பிள்ளைகளே ஆசீர்வதிங்க. உம்முடைய ஊழியத்திற்கு ஒத்துழைப்பு தந்த ஆண்டவரே உம்முடைய ஊழியத்துக்காகவே இருக்கிற அந்த பிள்ளைகளுக்கு எப்போதும் துணையா இருந்து வழி நடத்துங்கப்பா. அவள் எண்ணங்களில் இருக்கிறதான காரியங்களை அறிந்து உதவி செய்து வழி நடத்துங்க. அப்படியே என் தேவன் செய்ய போவதற்காய் உமக்கு கொடான கொடி ஸ்தோத்திரம். துதியும் கனமும் மகிமை யாவற்றையும் ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் அற்புதமான நாமத்தினால இந்த ஜபத்தை ஏறெடுக்கிறோம் எங்கள் ஜீவன் உள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன்,
1: ஆமேன். எங்கள் ஜபங்களை கேட்டதவனுக்கு ஸ்தோத்திரம், நன்றி பிரதர். கைவிட்டு செய்யற எல்லா காரியத்தையும் உங்களுக்கு ஆசீர்வாதமாக்கி தருவாராக. ஆமேன். அமரியா அவர்களை வரவேற்றுக் கொண்டு எங்கள் இலங்கை தேசத்துக்காக நீங்கள் ஜபம் பண்ணுங்கள். இலங்கை தேசத்திலே சமாதானமும் விருப்பங்களையும் எல்லாம் அகற்றி ரட்சிப்பை அவர்களுக்குள்ளே பெருக வைக்க கத்தர் உதவி செய்ய வேண்டும் என்று சொல்லி இந்த நாட்கள்லே அங்கு பாவ இருள் அங்கு அவர்களை மூடிக்கொள்ளாதபடி காத்து கொள்ளப்பட கத்தர் உதவி செய்ய வேணும் என்று சொல்லி எங்கள் இலங்கை தேசத்துக்காக ஜபத்திலே வழி நடத்துங்க.
4: ஹாலேலூயா, சூத்திரம் சூத்திர ராஜா, துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம் ரப்பா. சேனைகளின் தேவன் ஆகிய கர்த்தாவே, இந்த அருமையான நாளுக்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறோம்ப்பா. அந்த நாள்ல கூட ஒரு விசையும் போது பாதப்படியிலே நாங்கள் வந்து சேரக்கூடி ஜெபிக்க நீர் செய்த கிருபைக்காய் நன்றி செலுத்துகிறோம். இம்மட்டுமாய் எங்களை கர்த்தாவே இந்த ஏழாவது மாதம் கடைசி நாட்களிலே கூட எங்களை நீர் கிருபா கண்ணின் மணியை போல பாதுகாத்து ஒரு தாயை போல தீற்றி தகப்பனை போல தோல் மேல சுமந்து வந்த உமது தயவு அன்பு கிருபை இரக்கத்திற்காய் நன்றி செலுத்துகிறோம்ப்பா. இரக்கத்திலே நீர் ஐஸ்வர்யம் நிறைந்த தகப்பனா இருக்கிறீரப்பா. உமக்கு சோத்திரம் அப்பா. ஒவ்வொரு நாள் உமது பாதுகாப்புக்காக நன்றி. உமது செட்டை நிழலிலே எங்களை மூடி மறைத்துக் கொள்கிற கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம்ப்பா. அப்படியாக கூட இந்த வேலையிலே சகோதரி கொடுத்ததான அந்த ஜெப குறிப்புக்காக உமக்கு சூத்திரம் செலுத்துகிறோம். விசேஷமா இலங்கைக்காக ஜபிக்கிறோம்ப்பா. இலங்கை மேல தேவனுடைய ஆசிர்வாத கரம் அமரும்படியாய் ஒப்பு கொடுத்து ஜபிக்கிறோம். இலங்கை தேசம் கர்த்தாவே, அந்த தேசம் இந்த மக்கள் இழந்த யாவற்றையும் தேவன் நீ திருப்பி தந்து இந்த தேச மக்கள் எல்லாம் செழித்து வாழ கர்த்தர் உதவி செய்யுங்கப்பா. ஆமேசப்பா, யோபுவின் முன்னிலைமை பார்க்கிலும் பின் நிலைமை நீர் எப்படி இரட்டத்தனையாய் ஆசிர்வதித்தீரே, அதே போல இலங்கையையும் தேவன் நீர் ஆசிர்வதிக்கும்படியா ஒப்பு கொடுக்கிறப்பா. இலங்கை வாழ் மக்கள் யாவருமாய் ரட்சிக்கப்பட ஜெபிக்கிற தகப்பனே, அவர்களுக்குள்ளே எந்த வேதம் இல்லாதபடிக்கு எந்த வேறுபாடு இல்லாதபடிக்கு அவர்கள் வாழ்ந்திருக்கவும் ஜெபிக்கிறோம். சமாதானத்தின் தேவன் நீர் அவர்களுக்கு நல்ல ஒரு பூரண சமாதானத்தை நீர் கட்டளிடுங்கப்பா. உமக்கு சூத்திரம் முடியாக கூட ஆண்டவரே காணப்படுகிறதான வெறுப்பு எல்லாவற்றையும் விலக்கி போடுங்கப்பா. பிரிவினை நாவியெல்லாம் அகற்றி போடும்படியா ஜெபிக்கிறோம். இந்த மக்கள் எல்லாரும் உமக்கென்று எழும்பி பிரகாசிக்க தேவன் நீர் உதவி செய்யும்படியா ஜெபிக்கிறோம். எல்லா மக்களும் ரட்சிக்கப்பட இருளிலே வாழ்கிற பிள்ளைகள் எல்லோரும் வெளிச்சத்துக்கு வரும்படியா இந்த வேலையிலே ஜெபிக்கிறோம் அப்பா. உமக்கு சூத்திரம் அந்த மக்களின் எல்லா பாவ சாபங்கள் அக்கிரமங்கள் மீறுதலுக்காக கூட நீர் சிலுவையிலேயே ரத்தம் சிந்தியிருக்கிறியப்பா. உமது மகா பரிசுத்தமான திரு ரத்தத்தை இந்த இலங்கை மக்களுக்காக கூட நீ சிந்தியிருக்கிறீர் என்பதை நீ நினைவு கூறும்படியா ஜபிக்கிறோம்ப்பா. அவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறதான அந்த பாவ வாழ்க்கையிலிருந்து பாவ இருளிலிருந்து அவர்கள் வெளிவரும்படியா ஜபிக்கிறோம்ப்பா. எல்லாம் அன்றுவரே அப்படியாக அவர்கள் மூட நம்பிக்கையில கூட இல்லாதபடிக்கு எல்லாரும் ரட்சிக்கப்பட கர்த்தர் இந்த வேலையிலே கிருபை செய்யுங்கப்பா. ஒருவரும் கெட்டு அழிந்து போவது உமது சித்தம் அல்ல. எல்லோரும் மனம் திரும்ப வேண்டும் என்று நீர் விரும்புகிறபடினாலே கர்த்தாவே இந்த வேலையில இலங்கை மக்கள் யாவருமாய் ரட்சிக்கப்படும்படியா நாங்கள் பாரத்தோடு ஜெபிக்கிறோம்ப்பா. அந்த மக்களின் எல்லா வாழ்வாதாரங்களும் எல்லாம் ஆசீர்வதிங்கப்பா. அவர்கள் செய்கிற ஒவ்வொரு காரியத்தையும் ஒவ்வொரு வேலையையும் கத்த நீர் ஆசிர்வதிங்க. எல்லாம் கல்டிவேஷன் முதல் கொண்டு ஃபிஷிங் எல்லாவற்றையும் அப்பா ஃபார்மிங் யாவற்றையுமா ஆண்டவர் நீர் ஆசிர்வதித்த ஆயிரம் மடங்கு கர்த்தர் நீர் உயர்த்தும்படியா ஒப்பு கொடுத்து ஜபிக்கிறாப்பா. எந்த குறைவின்றி எந்த பொருளாதார நிலையிலே கூட அவர்கள் அப்பா அடி தட்டத்திலே போய்விடாத படிக்கிருக்க எல்லாவற்றிலும் மென்மேலுமாய் அவர்களை நீர் ஆசிர்வதிக்கும்படியா ஒப்பு கொடுத்து ஜபிக்கிறாப்பா. அந்த இலங்கை தேசத்தை ஆளுகை செய்கிறவர்களை கூட முத கரத்திலே ஒப்பு கொடுக்கிறோம். மக்களுக்கு நல்ல சட்ட திட்டங்களை கொண்டு வரவும். ஏழை எளிய மக்களுக்கு வேண்டிய எல்லா வசதிகளையும் எல்லா கர்த்தாவையும் அவர்களுக்கு வேண்டியதான எல்லா காரியங்களையும் செய்து கொடுக்க அவர்கள் முன் வரும்படியா ஜபிக்கிறோம்ப்பா. அப்படியாக தேவன் இந்த இடத்துல கூட எல்லா இயற்கையின் காரியங்களில் எல்லாவற்றையும் நீங்க பொறுப்பிடுங்கப்பா. அப்படியாக இலங்கையில இருக்கிறதான மக்கள் எல்லோரும் சமாதானமாய் வாழ்ந்திருந்து இந்த பாவ வாழ்க்கையிலிருந்து அவர்கள் வெளிவந்து ரட்சிக்கப்பட்டு உமது நாமத்தை மகிமைப்படுத்தும்படியாய் ஒப்பு கொடுத்து ஜபிக்கிறோம். அப்படியே தேவன் செய்யறதுக்காய் நன்றி செலுத்துகிறப்பா. ஒரு விசை கூட சங்கமம் ஊடகத்தை உமது கரத்திலே நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். தன்னை நடத்துகிறதான தேவதாசன் லெஸ்லி ஐயா, அவருடைய மனைவி, பிள்ளைகள், பேர பிள்ளைகள், குடும்பத்தார், மருமக்கள் யாவருமாய் ஆசிர்வதிங்கப்பா. அப்படியாக கூட ஆண்டவரே இணைந்து பணிபுரிகிற சகல ஊழியர்களையும் அவருடைய குடும்பங்களையும் கூட தேவன் நீங்க ஆசிர்வதிக்க முடியாது ஒப்பு கொடுக்கிறோம். இந்த ஜபத்தை தொகுத்து வழங்குறதான ஜானட் மகளையும் மகளுடைய கணவனையும் மகனையும் மகளையும் ஆசிர்வதிங்கப்பா. இந்த வாலிப பிள்ளைகள் கூட தன் தாய் தகப்பன் செய்கிறது போல இவர்களும் ஊழியத்திலே இணைந்து பிள்ளைகள் உமக்கு அவருக்கு தாய் தகப்பனுக்கு ஒத்தாசியா இருக்க கிருபை செய்யுங்க. 8ஆம் தேதி தேவ மகிமை அந்த புத்தக வெளியீடுலே விளங்கும்படியாய் ஜெபிக்கிறோம். இந்த மகள் கடந்து போகும்போது போக்கிலும் வரத்திலும் பாதுகாத்து கொள்ளுங்க. எல்லா தேவைகளையும் எல்லாவற்றையும் அப்பா பண ஒத்தாசிகளையும் பரத்திலிருந்து நீர் அனுப்பி தந்து ஆசீர்வதிக்க முடியாது அப்பு கொடுக்கிறோம். நீ கொடுத்திருக்கிறதான இந்த வாஞ்சைக்காய் நன்றி செலுத்துகிறாப்பா. அவன் என்னிடத்திலே வாஞ்சியாய் இருக்கிறபடியால் அவனை விடுவிப்பேன். நாமத்தை அவன் அறிந்திருக்கிறபடியால் அவனை உயர்ந்த அடைக்கலத்திலே வைப்பேன் என்ற வாக்கு தத்தத்தை இந்த குடும்பத்தின் மீது வைத்து நான் ஜெபிக்கிறேன் தேவன். அப்படியே ஆசீர்வதிக்கிறதுக்காக நன்றி செலுத்துகிறோம். அப்படியே கூட ஜெபித்த ஒவ்வொரு சகோதர சகோதரிகளுக்காக தேவ பிள்ளைகளுக்காக நன்றி செலுத்துகிறப்பா. நீ ஜெபிக்க வருகிறதான ஒவ்வொருத்தரையும் தேவன் நீர் அளவில்லாமல் ஆசிர்வதிங்க. ஏமி சகோதரிய கூட கர்த்தர் நீர் ஆசிர்வதித்து இன்னும் ஊழிய பாதையில எடுத்து அந்த மகளை கூட வல்லமையா என்னை வழி நடத்தும்படியா ஜெபிக்கிறோம். அப்படியாக தேவன் எங்களுடைய ஜெபங்களை எல்லாம் கேட்டு ஆசிர்வதிக்கிறதுக்காக நன்றி செலுத்துகிறோம். எல்லா துதி கன மகிமை யாவற்றையும் உமக்கு ஒருத்தர் கேரடிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் விலையிற பெற்ற நாமத்தினால் ஜெபிக்கிறோம். ஜீவனுள்ள பரிசுத்த பிதாவே ஆமேன் ஆமேன்
1: ஆமேன் ஆமேன். எங்கள் ஜபங்களை கேட்டது அவனுக்கு ஸ்தோத்திரம். நன்றி சிஸ்டர். கர்த்தர் உங்களோடும் குடும்பத்தோடும் கூட இருந்து பிள்ளைகளோடு பேர பிள்ளையோடு கூட இருந்து ஆசீர்வாதத்தை கட்டளையிடுவாராக. ஆமேன்
4: ஆமேன். உங்கள் அனைவரையும் அப்படியே ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்
1: ஆமேன். நாங்க குணா பிரதர் அவர்களை வரவேற்றுக் கொண்டு பிரைஸ் லார்ட் பிரதர்.
5: பிரைஸ் லார்ட். பிரைஸ் லார்ட்.
1: நாடுகளிலே ஒரு மாற்றம் வர வேண்டும் என்று சொல்லி நீங்கள் ஜபம் பண்ணுங்கள். ஏனென்றால் அழிவும் சேதமும் அந்த தேசங்களிலே அதிகமாகி கொண்டு போகிறது. உயிர் சேதங்கள் அதிகமாகி கொண்டு போகிறது. ஆகவே இதற்காக நீங்கள் ஜபம் பண்ணுங்கள். இந்த ஆயுத முனைகள் எல்லாம் கட்டப்படட்டும். அங்கு ரத்தம் சிந்துதல் எல்லாம் நிறுத்தப்படட்டும் என்று சொல்லி அந்த ரத்தம் சிந்துதலினால் நாடுகள் தேசங்கள் நிலங்கள் பூமி அங்கு சேதப்படுகிறது தீட்டுப்படுகிறது என்று சொல்லி நாங்க பார்க்கிறோம். ஆகவே இஸ்ரவேல் தேசத்துக்காகவும் அங்கு ஈரான் தேசம் அங்கு ரஷ்யா இப்படியா உலக தேசத்திலே எந்தெந்த இடத்துல இந்த யுத்தங்களினால் பாதிப்புகள் சந்தித்து கொண்டிருக்கிறார்களோ அவர்களுக்கு ஒரு நிம்மதியும் ஒரு விடுதலையும் உண்டாகும்படி யுத்தங்கள் முறிக்கப்பட கர்த்தர் உதவி செய்யணும் என்று ஜெபத்திலே வழி நடத்துங்கள்.
5: அன்பின் பரலோக பிதாவே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ஆகிய தேவனுடைய நாமத்திலும் எங்களுக்குள்ளே வாசம் பண்ணுகிற பரிசுத்த ஆவியானவராய் இருக்கிற தேவனுடைய ஒத்தாசையுடன் உங்களுடைய சமூகத்துல வந்து நிற்கிறோம் ஐயா. இப்பொழுதும் ஆண்டவரே சகோதரி சொன்ன விண்ணப்பத்தோடு கூட உங்களுடைய சமூகத்துல வந்து நிற்கிறோம். இந்த உலகத்துல எல்லா இடங்களிலும் ஆண்டவரே யுத்தங்களும் பஞ்சங்களும் கொள்ள நோய்களும் தலை கட்டி கத்தாவே மக்களை ஆண்டவரே கலங்கப்படுத்தி ஆண்டவரே பயப்படுதலோடு கத்தாவே ஆண்டவரே தகப்பின ஒவ்வொரு மக்களும் அனுதினமும் என்ன நடக்கும் ஏது நடக்குமங்கிற பயத்தோடும் வேதனைகளோடும் கண்ணீர்களோடும் ஆண்டவரே தகப்பினை தவித்துக் கொண்டிருக்கிற இந்த வேளையிலும் ஒவ்வொரு நாடுகளுக்காக நாங்கள் செபிக்கிறோம் ஐயா. விசேஷமாக யுத்தத்துல இணைந்து துணிகரமாய் ஈடுபட்டு ஆண்டவரே ஜனங்களை அழித்துக் கொண்டிருக்கிற தேசங்களுக்காக தலைவர்களுக்காக நாங்க நோக்கி பார்க்கிறோம் ஐயா. அன்பின் தகப்பனே இரக்கத்தின் சிகரமாயிருக்கிறவரே துன்மார்க்கன் அழிந்து போகிறதையும் விரும்பாத ஜீவனுள்ள தீவனாகிய பட்சபாதம் இல்லாதவரே இந்த வேளையிலும் இந்த தேசங்களுக்காக நாங்கள் செவிக்கிறோம் ஐயா. இந்த தேசங்களில் யுத்தங்களை நடத்துவதற்காக துணிகரம் கொண்டிருக்கிற ஒவ்வொருவருடைய இருதயங்களும் நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால இலகுவதாக நாங்கள் செவிக்கிறோம் ஐயா. கடின இருதயங்கள் உடைவதாக நாங்கள் செவிக்கிறோம் ஐயா. ஜனங்கள் அழிகிறதையும் தேசங்கள் எரிகிறதையும் ஜனங்கள் கத்தாவே பஞ்சங்களினாலும் கொள்ள நோய்களினாலும் வாடுகிறதையும் கத்தாவே அவயங்கள் இழந்து ஆண்டவரே உறுப்புகள் இழந்து ஜனங்கள் தவிக்கிற தவிப்புகளை எல்லாம் பார்த்தும் ஆண்டவரே ஆண்டவரே தகப்பனை எண்ணம் வெறி கொண்டவர்களாக எண்ணம் தைரியம் கொண்டவர்களாக தேசங்களை அழிப்பதற்காக துணிகரம் கொள்ளுகிற இவர்களுடைய இருதயங்களை கத்தர் உடைக்கும்படியாக நாங்கள் செவிக்கிறோம் ஐயா. இரக்கம் உள்ளவர்களாய் மாற கத்தர் உதவி செய்யும்படியாக நாங்கள் செவிக்கிறோம் ஐயா. அவர்களுக்கு பின்பாக நின்று கத்தாவே அவர்களுடைய இருதயங்களை கடினப்படுத்துகிறதான பொல்லாத சத்ருவின் கிரியைகள் யாவும் நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் அவர்களை விட்டு வெளியேறுவதாக செபிக்கிறேன் ஐயா. அவனுடைய கோட்டைகள் உடைந்து விழுவதாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் செபிக்கிறேன் ஐயா. அவன் பண்ணுகிற திட்டங்கள் எல்லாம் கர்த்தாவே ஜனங்களை ஏவுகிற திட்டங்கள் எல்லாம் நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால உடைந்து நிர்மூலமாக்கப்படுவதாக செபிக்கிறோம் ஐயா. ஆண்டவரே மனித சுபாவங்கள் வெளிப்படுத்தும் நாங்கள் செபிக்கிறோம் ஐயா. உணர்வுகள் கர்த்தாவே புரிந்து கொள்ளத்தக்கதான உணர்வுகள் காணப்படட்டும் என்று ஒவ்வொரு அதிகாரிகளுக்காக செபிக்கிறோம் ஐயா. ஒவ்வொரு அதிகாரிகளும் இரக்கம் உள்ளவர்களாய் மாற உதவி செய்யுங்க ஆண்டவரே. அவர்கள் யுத்தத்தை விட்டு கர்த்தாவே சமாதானத்தையும் தங்களுடைய தேசத்து மக்களுடைய ஆண்டவரே அவல நிலைகளையும் பார்த்து மனம் திரும்பி கர்த்தாவே இந்த தேசத்தை கட்டி எழுப்புவதற்காக ஆண்டவரே மனம் மாறத்தக்கதான கிருபைகளை ஒவ்வொரு தேசங்களிலும் தேவன் கட்டளையிட்டு தரும்படியாக நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே.
3: உம்முடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம். எத்தனையோ பேர் தாய் தகப்பனை இழந்து நிக்கிறாங்க, எத்தனையோ பேர் பிள்ளைகளை இழந்து நிக்கிறாங்க, கணவன் மனைவி என்று சொல்லி ஆண்டவர் எத்தனையோ பேர் இழந்து நிக்கிறாங்க. கர்த்தாவே, தகப்பனே, நிம்மதி இல்லாத வாழ்க்கையோடு இருக்கிற ஒவ்வொரு மக்கள் மீதும் நாங்கள் செவிக்கிறோம் ஐயா. ஒவ்வொரு மக்களையும் கர்த்தர் நாமே மக்களும் சமாதானத்தினால் நிறையப்பட கர்த்தர் உதவி செய்வீராக. தைரியம் கொண்டு வாழத்தக்கதாக சுத்தி இருக்கிற எதிர்ப்புகளை கர்த்தர் விலக்கி கொடுக்கும்படியாக நாங்கள் செவிக்கிறோம் ஆண்டவரே. பயம் இல்லாத வாழ்க்கை வாழத்தக்கதாக கர்த்தர் உதவி செய்வீராக. உண்மை ஆராதிக்கிற ஜனங்கள், உண்மை ஆண்டவரே, உம்முடைய வசனத்துக்கு கீழ்ப்படுகிற ஜனங்களாகிய அந்த இஸ்ரவேல் மக்களையும் கர்த்தர் தொடர்ந்து காத்துக்கொள்ளுங்க. நீங்க அந்த மக்களுக்காக திரும்பி வரப்போகிறவர் ஆண்டவரே. இதோ அந்த மக்களை கர்த்தர் தொடர்ந்து பாதுகாக்கும்படியாக நாங்கள் செவிக்கிறோம். தேசம் அழிந்து விடாதபடிக்கு கர்த்தர் காத்துக்கொள்ள வேண்டும் என்று நாங்கள் செவிக்கிறோம் ஆண்டவரே. ஒவ்வொரு மக்களும் உங்களுடைய கருத்துல ஒப்பு கொடுக்கிறோம். இஸ்ரவேல் மக்கள் ஆண்டவரே உண்மை எண்ணம் அறிந்து கொண்டு ஆண்டவரே தகப்பனை உண்மை ஏற்றுக்கொள்ள உதவி செய்யும்படியாக நாங்கள் செவிக்கிறோம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை அவர்களை அறிந்து கொண்டு அறிக்கை பண்ணத்தக்கதான சூழல்கள் அங்கே காணப்பட ஆண்டவரே இந்த வேதத்தை புரிந்து கொள்ள அவர்களுக்கும் கர்த்தருக்கு எண்ணம் கிருபை பாராட்டும்படியாக நாங்கள் செவிக்கிறோம் ஐயா. தேசங்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. இப்பொழுதும் இந்த தேசங்கள் ஒவ்வொன்றிலும் ஆண்டவரே பட்டினியோடு வாழுகிற மக்களுக்காக செவிக்கிறோம். பஞ்சங்களோடு வாழுகிற மக்களுக்காக செவிக்கிறோம் ஆண்டவரே. வாழ்வாதாரங்கள் இல்லாமல் தவிக்கிற மக்களுக்காக செவிக்கிறோம். அவர்களுக்கு வேண்டிய ஆண்டவரே உதவிகள் சென்றடைய கர்த்தர் உதவி செய்வீராக. ஆண்டவரே மத்திய நாடுகள் அந்த தேசங்களில் இறங்கி இந்த மக்களுக்கு தேவையானவைகளை செய்து கொடுக்கத்தக்கதான சூழல்கள் அந்த தேசங்களில் காணப்படுத்தும் என நாங்கள் செவிக்கிறோம். ஒவ்வொரு தேசங்களையும் கர்த்தர் தாமே பாதுகாத்து ஒரு நல்ல சூழல்களை ஏற்படுத்தி தரும்படியாக மனிதனுடைய ஆட்சி இப்படியான ஆட்சி என்று ஆண்டவரே நாங்கள் புரிந்து கொள்ளுகிறோம், அறிந்து கொள்ளுகிறோம். என் தேவனாகிய கர்த்தர் செய்ய போகிற ஆட்சி ஆண்டவரே சமாதானம் உள்ள ஆட்சி என்று நாங்கள் அறிந்திருக்கிறோம் ஐயா. இப்பொழுதும் ஆண்டவரே அதில் ஒரு கொஞ்சம் பண்டாலும் இந்த மக்கள் உணர்ந்து கொண்டு ஆண்டவரே தங்களை மாத்திக்கொள்ள கர்த்தர் உதவி செய்ய வேண்டும் என்று நாங்கள் செவிக்கிறோம் ஐயா. உம்முடைய கருத்துல ஒவ்வொரு தேசங்களும் ஒப்புக் கொடுக்கிறோம். காத்துக்கொள்ளுங்க, வழி நடத்துங்க, தப்புவீங்க, பாதுகாத்துக் கொள்ளுங்க ஆண்டவரே. இப்பொழுதும் ஆண்டவரே சங்கம ஊடகத்துக்காக நாங்கள் செவிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே இந்த ஊடகத்தின் ஊடாக செய்யப்படுகிறது ஒவ்வொரு ஆண்டவரே தேவ செயல்களுக்காய் உம்மை சோதரிக்கிறோம். ஆராதனைகள், துதிகள், பாடல்கள், ஜெபங்கள், தேவ வார்த்தைகள் ஒவ்வொன்றுக்காய் உம்மை சோதரிக்கிறோம். இணைந்து செயல்படுகிற ஒவ்வொரு தேவ ஊழியர்களுக்காய் உம்மை சோதரிக்கிறோம். கர்த்தர் தாமே தொடர்ந்து அவர்களை பலப்படுத்தி பாதுகாத்து எண்ணம் அவர்கள் தொடர்ந்து செயல்பட கர்த்தர் உதவி செய்யும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். இந்த சங்கமம் ஊடகம் எண்ணம் அநேக வீடுகளுக்குள்ளே பிரவேசி பிரவேசித்து அநேகரை தட்டி எழுப்பி தேவ சமூகத்துக்கு நேராக நிக்க கர்த்தர் கிருபை பாராட்டும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். எண்ணம் அநேகர் இணைந்து கொள்ள கர்த்தர் உதவி செய்வீராக நாங்கள் செபிக்கிறோம். லெஸ்லி அண்ணனையும் அவருடைய குடும்பங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். கர்த்தருடைய ஆவி அனுபவ தாமே தொடர்ந்து அவர்களை பாதுகாத்து பலப்படுத்தி இருக்கிற பலத்தோடு எண்ணமோட கர்த்தர் உதவி செய்யும்படியாக நாங்கள் செவிக்கிறோம் ஐயா. அது மாத்திரமல்ல கர்த்தருடைய ஆவியானவரே இப்பொழுதும் ஜேன சிஷ்டனுக்காக நாங்கள் செவிக்கிறோம். கர்த்தர் தாமே இதோ அந்த மகளையும் தெரிந்து கொண்டீங்க, அந்த மகளை இந்த இடத்துல கூட்டி சேர்த்தீங்க. அவங்களுக்கு கொடுத்திருக்கிற ஊழியத்துக்காய் சோதரம் தொடர்ந்து கர்த்தாவே எண்ணம் அநேகரை ஆண்டவரே தட்டி எழுப்பி உம்முடைய சமூகத்துல இருக்க பண்ண எண்ணம் கிருபை பாராட்டும்படியாக நாங்கள் செவிக்கிறோம் ஐயா. ஆர்வத்தோடு கர்த்தாவை வாஞ்ச உள்ள ஜெப குறிப்புகளோடு திறப்பு வாசலில் நிற்கிற மகளாக தொடர்ந்து காணப்பட கர்த்தர் உதவி செய்யும்படியாக நாங்கள் செவிக்கிறோம் ஐயா. அந்த குடும்பத்தையும் கர்த்தர் ஆசீர்வதித்து பாதுகாத்து வழிநடத்தும்படியாக நாங்கள் செவிக்கிறோம். எங்களோடு கூட இணைந்து ஆண்டவரே உம்முடைய சமூகத்தை நோக்கி பார்க்கிற ஒவ்வொரு சகோதர சகோதரிகளுடைய குடும்பங்களையும் கர்த்தருடைய ஆவியானவர் ஆளுக செய்து கர்த்தாவை தொடர்ந்து பாதுகாக்கும்படியாக நாங்கள் செவிக்கிறோம் ஐயா. எல்லா குடும்பமும் உம்முடைய வருகைக்கு ஆயத்தம் உள்ள மனவாட்டிகளாக நிற்க தேவன் உதவி செய்யும்படியாக நாங்கள் செவிக்கிறோம் ஐயா. உம்முடைய உம்முடைய வருகைக்கு முன்பாக நாங்கள் எடுத்துக் கொள்ளப்பட்டாலும் உம்முடைய சமூகத்துல காணப்படுகிறவர்களாக நிற்கத்தக்கதாக எப்பொழுதும் கர்த்தாவே நீ ஒவ்வொரு குடும்பங்களையும் ஆயத்தப்படுத்தி ஆண்டவரே வழிநடத்தும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே உம்முடைய வருகை தாமதமா இருக்குமா இருந்தால் நாங்கள் இன்னொரு விஷயம் உம்முடைய சமூகத்துல கூடி உம்மை நோக்கி பார்க்கும் வரைக்கும் உங்களுடைய அன்பும் இரக்கமும் கிருபையும் தயவும் பாதுகாப்பும் எங்கள் ஒவ்வொருவரோடும் கூட இருந்து எங்களை ஆசீர்வதித்து வழிநடத்தட்டும் என்று எங்கள் ஆண்டவரும் இரட்சகருமா இருக்கிற இயேசு கிறிஸ்து ஆகிய தேவனுடைய நாமத்திலும் எங்களுக்குள்ளே வாசம் பண்ணுகிற பரிசுத்த ஆவியானவரா இருக்கிற தேவனுடைய ஒத்தாசியோடும் ஜெபம் கேட்கிறேன் நல்ல பிதாவே.
1: ஸ்தோத்திரம், நன்றி பிரதர். கர்த்தர் உங்களோடும் கைவிட்டு செய்யற காரியம் ஒவ்வொன்றோடும் கூட.
5: ஆமென் அக்கா. ஆமா, தேங்க்யூ. அப்படியே கர்த்தர் உங்களை ஒவ்வொருவரோடும் கூட இருந்து உங்களை வழிநடத்துவாரா.
1: ஆமென். நாங்க சாந்தி சிஸ்டரை வரவேற்று கொண்டு, சாந்தி சிஸ்டர் நீங்கள் வந்தோன்னு உங்களோட மைக்கை ஓப் பண்ணி நீங்கள்டா நல்லா இருக்கும். இப்பொழுது மைக்கை நீங்கள் எடுத்து விடுங்கள். ஜபையுங்கள். பாவ பெருக்கிலே இருக்கிற மக்களுக்காக, நாடுகளுக்காக, சத்துருவின் கிரியைகள் நடக்கிற நாடுகள் தேசங்களுக்காக, அதிலிருந்து அவர்கள் விடுதலை அடைய மெய்யான இயேசு கிறிஸ்துவை அறிந்து கொள்ள கர்த்தர் உதவி செய்ய வேணும் என்று சொல்லி நீங்க ஜபத்திலே வழி நடத்துங்கள்.
6: திருப்பி சொல்லுங்க சிஸ்டர், சாரி, மன்னிக்கணும்.
1: பாவ பெருக்கத்திலும் சத்துருவின் கிரியையிலும் இருக்கிற மக்கள் மக்களுக்காக நீங்கள் ஜபம் பண்ணுங்கள். இதிலிருந்து மக்கள் ஏற்றுக்கொள்ள வேணும்
6: என்று ஆண்டவரே கத்தாவே உமக்கு நன்றி சொல்லுகிறேன். ஆண்டவரே இந்த வேலையிலே, ஆண்டவரே இந்த மதிய வேலையிலே எங்களை பாதுகாக்கிறதுக்காக நன்றி. பாதுகாக்கிறதுக்காக நன்றி ராஜா. அப்பா தகப்பனே, பாவங்கள்ல இருக்கிற ஒவ்வொருவரையும் ஆண்டவரே நீங்க ரசிக்கிறதுக்காக, ஆண்டவரே அவக்காக நீங்க காத்திருக்கிறதுக்காகவும், அதுக்காக நீங்க இரக்கமாய் இருக்கிற பொறுமையாய் இருக்கிறதுக்காக நன்றி சொல்லுகிறோம் ஆண்டவரே. அப்பா துதிக்கிறோம் ஆண்டவரே, உண்மை ஆராதிக்கிறோம் ராஜா, உண்மை ஆராதிக்கிறோம் ராஜா, உண்மை துதிக்கிறோம் ஆண்டவரே, உண்மை போட்டுகிறோம் ஆண்டவரே, உண்மை வாழ்த்துகிறோம் ராஜா. அப்பா நீங்க எங்களை பாதுகாக்கிறதுக்காக உமக்கு நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி நன்றி தகப்பனே. அப்பா நீர் எங்களோட நன்மையாய் இருக்கிறவர், நன்மை செய்யறதுக்காக எங்களை சுற்றி திரியவராய் இருக்கிற எங்களோடு நீர் சுற்றி திரியறதுக்காக உமக்கு நன்றி சொல்லுறேன். அப்பா பாவங்கள்ல போய் இருக்கிறவர்கள் ஆண்டவரே, தெரிந்தும் தெரியாமலும் ஆண்டவரே, சொல்லாலும் சிந்தனையாலும் செயலாலும் ஆண்டவரே இச்சிக்கப்படுற ஒவ்வொருவரையும் உங்க கரத்துக்களை தருகிறோம் ஆண்டவரே. உமை அறிந்தும் உமை தெரிந்தும் உண்மை அறிந்தும் தெரிந்தும் ஆண்டவரே அப்பா, உண்மை அறிந்தும் தெரிந்தும் உண்மை ஏற்க முடியாம பாவத்துல இருந்து விழுந்தவர்களை ஆண்டவரே நீர் எடுத்துக்கொள்வதற்காக, தேர்ந்தெடுக்கிறதுக்காக, நேசிக்கிறதுக்காக ஆண்டவரே, மீண்டும் ஒரு அவர்களுக்கு சந்தர்ப்பத்தை கொடுக்கறதுக்காக தகப்பனே. அப்பா விழுந்தவர்களை ஆண்டவரே, அப்பா நாங்க எவ்வளவு உங்களை பற்றி சொன்னாலும் சாட்சிகளை கண்ணால கண்டாலும் தகப்பனே, அவர்களுக்கு உங்கள்கிட்ட வர இயலாம தடையா இருக்கு பாக்குறோம் தகப்பனே. ஆனால் எங்கள்ட்ட சொல்லுவார்கள் எங்களுக்காக ஜெபியுங்கள் சிஸ்டர், ஆனால் நாங்கள் ஜெபிப்போம் அவர்களுக்காக. ஆனா அவர்களும் ஒரு நிமிஷம் ஒரு விசையாவது ஒரு கடுகளாவது விசுவாசிக்க அப்பா உம நோக்கி ஜெபம் கேட்கிற ஆண்டவரே, அவர்கள் ஒரு கடுகளவாவது விசுவாசிக்க ஆண்டவரே, அந்த தூண்டுதல் ஆவியானவரே அப்பா நீங்க தூண்டுறதுக்காக ஆண்டவரே, அவர்களுடைய உள்ளத்துல நீங்க ஆண்டவரே அப்பா அவங்க உள்ளத்தை நீங்க வாங்கியாய் செய்யறதுக்கு அவங்கள் நேசிக்க, உங்களை நேசிக்க ஆண்டவரே. நீர் ஒருவரே இந்த உலகத்துல இருக்க தேவன் என்றும், எங்களுக்காக மரித்தவர் என்றும், எங்களுக்காக பாடுபட்டவர் என்றும், எங்களுக்காக அப்பா சிலுவையில தொங்கினவர் என்றும் அப்பா உமக்கு நன்றி சொல்லுகிறோம் ராஜா. ஆண்டவரே எங்களுக்காக நீர் சிலுவையில் தொங்கினீரே ஆண்டவரே, எங்களுக்காக நீங்க பாடுபட்டீங்களே ஆண்டவரே, அதுக்காக உமக்கு நன்றி சொல்லுகிறோம் ராஜா, உமக்கு நன்றி சொல்லுகிறோம் ராஜா. அப்பா அந்த பாவத்துல விழுந்து இனியும் மற்றவர்கள் அப்பா ரசிக்கப்பட்டவர்களும் பாவங்கள்ல திருப்பியும் விழாதபடி ஆண்டவரே, உண்மை இழுக்கி பிடித்துக் கொள்ளும்படியாக ஆண்டவரே அப்பா இன்னுமா ஜெபத்துல இன்னுமா தருத்திருக்கும்படி கொடுக்கும்படி நேரங்களை கொடுக்கிற ஆண்டவரே, உலகத்துல நடக்கிற ஒவ்வொரு சோதனைகளும் ஆண்டவரே, அந்த பிரான்ஸ்ல எரிந்து கொழுந்து விட்டு எரியிற அந்த இடங்கள்ல ஆண்டவரே, நீங்க அங்க மழையை வரப்பண்றதுக்காக அதை அனைத்து அந்த ஜனங்களை நீங்க பாதுகாக்கிறதுக்காக ஆண்டவரே, அப்பா உங்கள்கிட்ட ஜெபம் கேட்டு நிக்கிறோம் தகப்பனே. அப்பா ஒவ்வொரு நாடுகளை ஒவ்வொரு பிரச்சனை ஆண்டவரே, அப்பா அந்த ஜனங்கள் மனம் திரும்புறதுக்காக நீங்க பொறுத்திருக்கிறதுக்காக நன்றி சொல்லுகிறேன் ராஜா. உமக்கு நன்றி நன்றி தகப்பனே. ஐயா நீர் நல்லவராய் இருக்கிறீரப்பா. அப்பா எங்களை சர்வ வல்லவராய் இருக்கிற தேவனாய் இருக்கிறீங்க ராஜா. அப்பா ராப்பனே எங்களை நேசிக்கிறதுக்காக நாங்க பாக்கியசாலியெல்லாம் இதுல கொண்டு விட்டதுக்காக நன்றி சொல்லுகிறோம் அப்பா. அப்பா அந்த ஜன சிஸ்டர் ஆண்டவரே உங்க கரத்துல தருகிறோம் ராஜா. அப்பா அவர்கள் செய்யற ஊழியங்களை நீங்க கனப்படுத்துறதுக்காக ஆண்டவரே, அவங்கள பாதுகாக்கிறதுக்காக அவங்களுடைய ஜெபங்களை நீங்க வழி நடத்துறதுக்காக அவங்களுக்கு நீங்க பலனா இருக்கிறதுக்காக நீங்களே அவங்களுக்கு இடமா இருக்கிறதுக்காக அப்பா சுத்தி வளைச்சு ஆண்டவரே பாத்தி கட்டி அவளை பாதுகாக்கிறதுக்காக அவங்க குடும்பங்களையும் அவங்க சொந்தங்களை மாண்டவரே, அவங்க செய்யற ஊழியங்களை மாண்டவரே, நீங்க பாதத்தை வழி நடத்துறதுக்காக நன்றி சொல்லுகிறேன்னப்பா. அவங்களுடைய அந்த கரட பயணத்துல நீங்க கூட இருங்க, போயிட்டும் வரைக்கே மாண்டவரே நீங்க கொடுங்க. அவங்க சொல்ற வாக்குகள் ஆண்டவரே, அந்த புத்தகங்கள் ஆண்டவரே, அப்பா ஜனங்கள் அதை ஆண்டவரே அதை காது கொடுத்து கேட்கும்படியாக நீங்க செய்யறதுக்காக ஆண்டவரே, அற்புதம் செய்யறதுக்காக அப்பா அந்த ஜனசிஸ்டர் நீங்க கண்டாக்கு கொண்டு போய் விடுறது உங்களோட அற்புதம் தகப்பனே. அப்பா அதுக்காக நன்றி சொல்லுற உங்களோட அற்புதங்களுக்காக அப்பா, இந்த வார்த்தையை காவிக்கொண்டு போற அந்த சகோதரிய உங்க கரத்துல இல்லவா நாங்க தந்திருக்கிறோம் ராஜா. அப்பா நீங்க பாதுகாத்து கொள்ளுங்க தகப்பனே. அப்பா இன்னுமாய் மீண்டு விழுகிற ஜனங்களுக்காக, பாவத்துல தடைக்கு விழுகிற ஜனங்களுக்காக ஐயா, கொள்ளையான பாவங்களை ஆண்டவரே, சொல்லாலும் செயலாலும் செய்யற ஜனங்கள் ஆண்டவர், இந்த பாவத்துல இருந்து ஆண்டவரே நீங்க ங்கப்பா, நீங்க ஒருவரே அவங்களுக்கு ரட்சிப்பாக இருக்கிறதுக்காக ஆண்டவரே, நீங்க ஒருவரே அவர்களை மன்னிக்கிறதுக்காக அப்பா, அப்பா உமக்கு நன்றி சொல்லுகிறோம் ஆண்டவரே. உங்களை அப்பாண்டு கூப்பிட எங்களுக்கு உரிமை தந்தவராய் இருக்கிறீங்க ராஜா. அம்மாண்டு கூப்பிட உரிமை தந்தவராய் இருக்கிறீங்க நல்ல பிதாவே ஆண்டவரே. கத்தாவே நீரப்பா இந்த ஜனங்களை ஆண்டவரே அப்பா கொண்டு வந்து சேருங்க ராஜா. அப்பா உமக்கு நன்றி சொல்லுகிற வேலையில ஆண்டவரே, இந்த இதுல வந்திருக்கிறதரையும் ஆண்டவரே, உங்க சங்கம வானொலியை நடத்துறவர்களை ஆண்டவரே, அப்பா உங்க கரத்துல இல்லவா நாங்க தந்திருக்கிறோம் ராஜா. அப்பா இரவும் பகலும் கண்ணுறங்கி நீர் பார்த்து காவலா இருக்கிறதுக்காக நன்றி. இவங்களோட ஜெபங்களை நீங்க ஏற்கிறதுக்காக நன்றி. இவங்களோட ஊழியங்களை ஆண்டவரே உங்க கரத்துல தந்திருக்கிறோம் ஆண்டவரே, நீங்க ஆசீர்வதிக்கிறதுக்காக நன்றி. உங்க ரத்தத்தை ஆண்டவரே இந்த சௌரங்களை சங்கம வானொலியில இருந்து ஜெபிக்கிற ஒவ்வொரு தலையிலையும் உங்க ரத்தத்தை நாங்க பூசுறோம் பாதுகாக்க ஆண்டவரே. இந்த ரத்தம் ஆண்டவரே அப்பா வெளியேறப்பட்ட உங்க ரத்தம் ஆண்டவரே எங்களோட தலைமையில இருக்கும் போது எந்த தீங்கும் எந்த நோயும் எங்களை தீண்டாது என்று சொன்னவர் அல்லவா. நானும் கூட இருக்கிறமென்று எங்களுக்கு ஆண்டவரே பாக்கு தந்தவராய் இருக்கிறீங்க ஆண்டவரே. அதுக்காக உங்களுக்கு ஆண்டவரே வாழ்நாள் முழுவதும் நன்றி சொல்லுகிறோம். நீங்க எங்களோட கூட இருந்து இந்த சங்கம வானொலியில இன்னுமா இன்னுமா ஜெபிக்க ஜனங்களை தருகிறதுக்காக நன்றி சொல்லுகிறோம் ஆண்டவரே. இந்த இதுல வராத ஒவ்வொரு தடையலை ஆண்டவரே, ஜனங்கள் வராம இருக்கிற தடையலை நீங்க உடைத்தறியதுக்காக ஆண்டவரே, வினோ சிஸ்டரின் கல்யாண பிள்ளையின் கல்யாணத்தை நாங்க உங்க கரத்துல வைக்கிறோம் ஆண்டவரே. நாட்கள் நெருங்கி கொண்டு இருக்கின்றது. நீங்க அந்த பிள்ளையோட அந்த தாயோட தனியே இருந்து அந்த பிள்ளைய வளர்த்த அந்த தாயோட அப்பா கூட இருந்து இதை நீங்க ஆசீர்வதிக்கிறதுக்காக அந்த குடும்பத்தை நீங்க ஆண்டவரே அப்பா நீங்க இணைத்ததை மனசை பிரிக்காது இருக்கும்படியாக நீங்க அந்த பிள்ளைகளை ஆண்டவரே குடும்பமாய் நீங்க ஆசீர்வதிக்க ஆண்டவரே உமக்கு நன்றி சொல்லுகிறோம் ராஜா. அந்த குடும்பத்தை கரத்தில் வைக்கிறோம் ஆண்டவரே. நீங்க பாதுகாத்து அந்த கல்யாண விஷயங்கள்ல ஆண்டவரே அந்த பிள்ளைக்கு பெள்ளத்தை கொடுங்க. உமை விட்டு விலகாதபடி இருக்கிற அந்த பிள்ளைக்கு நீங்க பெள்ளத்தை கொடுக்கறதுக்காக நன்றி சொல்லுகிறோம் ஆண்டவரே. அதுல வந்து அன்று நம்புறதரையும் உங்களுக்கு தருகிறோம் ஆண்டவரே. அவரையும் பாதுகாத்து கொள்ளுங்க ராஜா. அப்பா நகமி சிஸ்டரை, நிர்மலா சிஸ்டரையும் ஆண்டவரே, எய்ரின் சிஸ்டரையும், ஒவ்வொரு சகோதரிகளை உங்க கரத்துல தருகிறோம் ராஜா. அப்பா அந்த சங்கம வாழ்நில் எங்களுக்கு தந்ததுக்காக ஆண்டவரே உமக்கு நன்றி சொல்லுகிறோம் ராஜா, நன்றி சொல்லுகிறோம் ஆண்டவரே. எங்களை ஒருவரையும் உங்க கரத்துல தந்திருக்கிறோம் ராஜாதி ராஜா, எங்களை பாதுகாத்து நீங்க தாமே வழி நடத்த வேண்டும் என்று ஏசப்பா உங்க நாமத்துல ஜெபம் கேட்டு நிக்கிற நல்ல பிதாவே. ஆமேன் ஆமேன்.
1: இனங்கள் ஜபங்களை கேட்டதும் எனக்கு ஸ்தோத்திரம் நன்றி சிஸ்டர். கத்தர் உங்களோடும் குடும்பத்தோடும் கூட இருந்து எல்லாவற்றிலும் ஆசீர்வதித்து நடத்துவாரார்.
6: உங்களோடும் இருப்பாரா? ஆமென்.
1: சொரியவத்தோடு கூட மீட்டி ஒப்பு கொடுக்கிறேன். அன்பான பிதாவே, இயேசு கிறிஸ்து நாமத்திலும் அன்றைய நாளிலும் ஆண்டவரே தொடக்கத்திலிருந்து முடிவரை ஆவியானவர் நீர் நடத்தி தந்தீர், அதுக்காய் ஸ்தோத்திரம். எங்கள் ஜபங்களை கேட்டு கத்தாவே இந்த தேசங்கள்ல இருக்கிற எல்லா அழிவில் இருந்து நீ விலக்கி ரட்சியும் ஆண்டவரே. அப்பா எல்லா உயிர் சேதங்கள் வராதபடி காத்து கொள்ளும் ஆண்டவரே. மை ஸ்தோத்திரிக்கிறோம் திதிக்கிறோம் சங்கமவானலில் எஸ்ரி அண்ணா மனைவி பிள்ளைகள் சந்ததி ஆசீர்வதியும் அவர்கள் செய்கிற ஊழியம் உமக்கு கனமானது ஆண்டவரே. ஆசீர்வதியும் கத்தாவேமியும் பொறுப்பேறும் கத்தாவே. யோவிக்கிற ஜபங்கள் ஒவ்வொன்றும் கத்தாவே உடைய சமூகத்திலே வெளியேற பெற்றதப்பா, அதுக்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. சகல துதி கன மகிமே உமக்குரியதப்பா, உமக்கு செலுத்த இயேசுவின் நாமத்தை ஜெபிக்கிறேன் பிதாவே. ஆமேன்.
7: நன்றி சொல்லுகிறோம் இந்த நாளிலும் இந்த வானொலியில இணைந்து ஆண்டவரே ஜெபிக்க தந்த கிருபைக்காய் உங்களுக்கு சோத்திரம். இந்த நாளிலும் ஆண்டவரே தேவ சமூகத்திலே எல்லா தேவ பிள்ளைகளையும் கொண்டு வருகிறேன் கர்த்தாவே சுவாமி. ஆண்டவரே இந்த நாளும் சாதரி ஜனத்துக்காய் அவருடைய பிரயாண காரியங்களுக்காய் உங்களுடைய கரத்திலே தந்து ஜெபிக்கிறேன். போக்கிலும் பரத்திலும் துணையாக இருக்கவனுமாய் பயணம் பண்ணுகின்ற விமானங்கள் ஆண்டவரே, அந்த விமானத்தை ஓட்டுகிற அந்த பைலட், அதோட அந்த விமானத்திலே பயணம் செய்கின்ற ஜனங்கள் எல்லோரையும் கூட உங்களுடைய கரத்திலே நான் அனுப்ப கிடக்கிறேன் ஆண்டவரே சுவாமி. சகோதரி பயணம் செய்ய போன்ற ஒரு வாகனங்களையும் உங்களுடைய கரத்திலே ஒப்பு கிடக்கிறேன். அந்த புத்தகத்தை வெளியிடும் பொழுது ஆண்டவரே சகோதரி அதிலே கொடுத்திருக்கிற வாக்குத்தத்த வசனங்கள் வார்த்தைகள் வெளிப்பாடுகள் ஒன்றுக்காய் நன்றியப்பா. அதை வாசிக்கிற ஜனங்கள் ஆண்டவரே சுவாமி மெய்யான தெய்வத்தை அதனூடாக காண வேணுமா எங்களை கரத்திலே ஒப்பு கொடுக்கிறோம். நன்றி சொல்லுகிறோம். இன்னமாக ஆண்டவரே கணவரை பிள்ளைகளை ஒப்பு கொடுக்கிறோம். அவளுடைய தேவைகள் சந்திக்கப்பட ஜபிக்கிறோம். இன்னமாக கத்தாவே இந்த தேசத்திலும் ஆண்டவரே அந்த குடும்பத்தாருக்கு எந்த ஒரு நன்மையும் குறைவுபடாமல் நீங்கள் பாதுகாக்க வேணுமா எங்களை கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். அதே போல இந்த நாளும் ஆண்டவரே சுவாமி சாதரி வினோவுக்காய் ஜெசிமாவுக்காய் உங்களுக்கு நன்றி சொல்லுகிறோம். ஜெசிமாவுடைய அந்த திருமண காரியத்தை எங்களை கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. ஒவ்வொரு அடியிலும் நீங்கள் கூட இருந்து அந்த காரியத்தை சரியாக நேர்த்தியாக நீங்கள் நடத்தி கொடுக்க போறதுக்காக உங்களுக்கு ஸ்தோத்திரம். ஆசீர்வதிக்க வேணுமாய் அவர்களுடைய தேவைகள் பொருளாதார தேவைகள் எல்லாவற்றிலும் ஆண்டவரே எங்களை கரம் கூட இருக்க வேணுமாய் ஆண்டவரே. எங்களை கரத்திலே தந்து ஜெபிக்கிறோம். ஜெசிமாவை வேலை இடத்திலும் பாதுகாக்க வேணுமா எங்களை கரத்திலே ஒப்பு கொடுக்கிறோம். போக்கிலும் பரத்திலும் ஆண்டவரே துணையாக இருக்க வேணுமா எங்களை கரத்திலே ஒப்பு கொடுக்கிறோம். நன்றி சொல்லுகிறோம். அந்த குடும்ப வாழ்க்கையிலும் நீங்கள் கூட இருந்த ஆண்டவரே பிள்ளையை நடத்தி செல்ல வேணுமா எங்களை கரத்திலே ஒப்பு கொடுக்கிறோம். நன்றி சொல்லுகிறோம் அப்பா. இந்த நாளிலும் சகோதரி ரதிபாலு சிங்கத்தை ஒப்பு கொடுக்கிறோம். அவருடைய குடும்பத்தாரை ஒப்பு கொடுக்கிறோம். சகோதரி கலாசீலன் குடும்பத்தாரை ஒப்பு கொடுக்கிறோம். நன்றி சொல்லுகிறோம் அப்பா. அவருடைய தேவைகள் பொருளாதார தேவைகள் குடும்பத்தில இருக்கிற ஒவ்வொரு தேவைகளையும் உங்களை பாதத்திலே தருகிறோம். இந்த நாளிலும் தகப்பனே இந்த இயேசு சுவாமி இந்த வேலைக்காக உங்களுக்கு நன்றியப்பா. அதே போல பிரதர் டானாலே ஒப்பு கொடுக்கிறோம். அவருடைய குடும்பத்தாரை ஒப்பு கொடுக்கிறோம். அவர் செய்கின்ற ஊழியங்களுக்காய் இந்த ஜப ஊழியங்களுக்காய் உங்களுக்கு நன்றி சொல்லுகிறோம். இந்த நாளும் பிரத குணாவை ஒப்பு கொடுக்கிறோம். அவருடைய பிசினஸ் காரியங்கள் அவர் செய்கின்ற ஊழியங்கள் எல்லாவற்றையும் உங்களை கரத்திலே தருகிறோம். அவருடைய குடும்பத்தார் அனைவரையும் பிரத கோட்டைகளை மூடி நீங்கள் பாதுகாக்க வேணுமா எங்களை கரத்திலே ஒப்பு கொடுக்கிறோம். அந்த குடும்பத்திலே ஆண்டவரே அவர்களுக்கு என்னென்ன தேவைகள் இருந்தாலும் அந்த தேவைகள் எல்லாவற்றையும் சந்தித்து நீங்கள் ஆசீர்வதிக்க வேணுமா எங்களை கரத்திலே தந்தி ஜபிக்கிறோம். இந்த புதிய நாளிலும் தகப்பனே அதே போல உங்களை கரம் கூட இருந்து நீங்க நடத்தி செல்ல வேணுமா எங்களை கரத்திலே ஒப்பு கொடுக்கிறோம். இந்த நாளிலும் கர்த்தாவே சுவாமி உங்களை கரம் கூட இருக்க வேணுமா எங்களை கரத்திலே ஒப்பு கொடுக்கிறோம். இந்த வேளையிலும் ஆண்டவரே சத்திய வேத சிறுத்த பைபாச சகோதரி நகோமி லோகனுக்காய் நன்றியப்பா. பாசையிலிசா லோகனுக்காய் நன்றி. குடும்பத்தார் உறவுகள் எல்லோரையும் கூட ஒப்பு கொடுக்கிறோம். பிற குழந்தைகளை ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே சுவாமி. இந்த நேரத்திலும் ஆண்டவரே கூட இருந்து நீங்க நடத்துறதுக்கா எங்களுக்கு ஸ்தோத்திரம் அப்பா. ஆண்டவரே இந்த பிள்ளை மேனுவேலுக்கும் ஆண்டவரே நீங்க கொடுத்திருக்கிற ஒரு தாளந்துகளுக்காய் நன்றி சுவாமி. அந்த தாளந்த எந்த மகன் உங்களுக்கு என்று பயன்படுத்த நீங்கள் உதவி செய்ய வேணுமா எங்களை கரத்திலே ஒப்பு கொடுக்கிறோம். நன்றி சொல்லுகிறோம் அப்பா. அதே போல இந்த புதிய நாளிலும் ஆண்டவரே சுவாமி வேதாகம கேள்வி பதிலே நைகிறவர்களை இப்ப கிடைக்கிறோம். அந்த வேதாகமத்தை ஆண்டவரே எல்லோரும் ஆண்டவரே கையில் எடுக்கிறவர்களாய் அதை வேதாகமத்திலே நீங்க சொல்லி இருக்கிற காரியங்களை ஆராய்ந்து அறிந்து கற்றுக்கொள்ள உதவி செய்ய வேணுமா எங்களை கரத்துல இப்ப கொடுக்கிறோம். இந்த நாளிலும் அப்பா ஆண்டவரே ஊழியர் சுசாகி செல்வி ராமச்சந்திரனை இப்ப கொடுக்கிறோம். ஆண்டவரே அவர் செய்கின்ற பெண்களுக்கான இந்த வாலிபர்களுக்கான ஆலோசனை நேரங்களுக்காய் நன்றி அப்பா. இந்த மாக ஆண்டவரே ஜோவலுக்காய் நன்றி சொல்லுகிறோம். பிள்ளையோட கூட இருந்து ஏசப்பா இந்த வருடம் ஆண்டவரே புதிய வகுப்புக்கு போகும் பொழுது கூட இருந்து நீங்கள் நடத்த வேணுமாய் பாடங்களை படிக்க நல்லது விஞ்ஞானத்துக்காய் ஆண்டவரே உங்களுக்கு நன்றி சொல்லி ஜபிக்கிறோம். இந்த புதிய நாளிலும் கத்தாவே சுவாமி போக்கிலும் பரத்திலும் துணையாக இருக்க வேணுமா எங்களை கரத்தில் ஒப்பு கிடைக்கிறோம். தாயார் பத்மாதி ஜேம்ஸ் அம்மா தாயார் குளேந்திரனம்மா இந்த அருமையாக எங்களுக்கு தந்த தாய்மாருக்கா எங்களுக்கு நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். நன்றியோடு துதிக்கிறோம். இந்த தாய்மாரையும் உங்களுடைய பாதத்திலே நாங்கள் தந்து ஜபிக்கிறோம். இந்த புதிய நாளிலும் தகப்பனே அதே போல இயேசப்பா அதே போல ஆண்டவரே சாதரி ஐயரினுக்காய் ஸ்தோத்திரம் அவர் செய்கிற ஊழியங்களுக்காய் அந்த இருக்கிற தேசத்துக்காய் சாதரியுடைய குடும்பத்தாருக்காய் எங்களுக்கு நன்றி ஆண்டவரே அதே போல சாதரி சாந்தினிக்காய் நன்றி சொல்லுகிறோம். நீங்கள் இணைத்து இயேசப்பா இந்த நாளிலும் இந்த மகள் வந்து அனைகருக்காக பரிந்து பேச நீங்க செய்த உதவிக்காய் சோத்திரம் அதே போல குடும்பத்தாரை ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே நன்றி சொல்லுகிறோம். இந்த மாக சகோதரிக்கு எந்த விதமான நன்மையிலும் குறைவு படாதபடி பாதுகாக்க ஜபிக்கிறோம். இந்த நாளிலும் ஆண்டவரே அதே போல அப்பா உங்களுடைய கரம் ஆண்டவரே எல்லோருடையும் கூட இருக்க ஜப ஊழிய சுவிசேஷரை பின் வானவிய அவர்களை ஒப்பு கொடுக்கிறோம். அவர் செய்கின்ற ஊழியங்கள் அவர் தருகின்ற வார்த்தைகள் வாக்கு தத்த வசனங்கள் ஒவ்வொன்றுக்காய் நன்றியப்பா. தேவ ஊழியர் சாதரி வாணி வெங்கட்டுக்காய் நன்றி அவர் இருக்கிற தேசத்துக்காய் இந்த தேச மக்களுக்காய் உங்களுக்கு நாங்க நன்றி சொல்லுகிறோம். அதே போல ஆண்டவரே இந்த பிரான்ஸ் தேசத்திலே மேற்பட்டிருக்கிறதான இந்த நெருக்கடிகள் ஆண்டவரே அந்த கால சூழ்நிலை எல்லாவற்றையும் நீங்க மாற்ற வேணுமாய் அந்த இடத்திலே நீங்கள் ஒரு நல்ல மலையை கட்டளையிட்டு ஆண்டவரே இயேசப்பா அந்த தேவைகள் சந்திக்கப்பட வேணுமாய் மக்களுக்கு எந்த விதமான கஷ்டங்களும் நேராதபடி நீங்கள் பாதுகாக்க வேணுமா எங்களை கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். இந்த நாளிலும் தகப்பனே சுவாமி அதே போல சதுர டாலி சிசுக்காய் கணவருக்காய் மகனுக்காய் நன்றி சொல்லுகிறோம். சதுர ரஞ்சினி அலங்காரம் மணிங்க ஒப்பு கொடுக்கிறோம். ஊழியங்களுக்காய் நன்றி சொல்லுகிறோம். சதுர சுபாலங்கோவுக்காய் நன்றியப்பா. ஆண்டவரே கணவரை பிள்ளைகளை எங்களை கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். குடும்பத்திலே உள்ள தேவைகளை ஒப்பு கொடுக்கிறோம். அதே போல இந்த புதிய நாளிலும் ஆண்டவரே சுவாமி சாதரி செய்கின்ற ஊழியங்களுக்காய் நன்றி. சாதரி கருணாவுக்காய் நன்றி சொல்லுகிறோம். பாசாயன் ராஜநாயகத்துக்காய் நன்றி சொல்லுகிறோம். இந்த நாளிலும் நித்திய வெளிச்சத்திலே வார்த்தையோடு வருகின்ற தாசர்கள் ஆண்டவரே துதிகளோடும் ஆராதனைகளோடும் வருகின்ற தேவ பிள்ளைகள் வாக்கு தத்தங்க வசனங்களை எடுத்து வருகின்ற தேவ பிள்ளைகள் எல்லோரையும் கூட எங்களை கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். சங்க மம்பானொலி சாவகர் தேவ ஊழியர் லாசில் எங்கள் குடும்பத்தாருக்காய் நன்றி சொல்லுகிறோம். ஆண்டவரே வீட்டாண்டி ஒப்பு கிடைக்கிறோம். மகனை குடும்பமா ஒப்பு கிடைக்கிறோம். பிற குழந்தைகளை எங்களை கரத்திலே தருகிறோம். ஆண்டவரே இந்த நாள் உங்களுடைய கரம் கூட இருக்க வேணுமாய் இவர்களோடு அந்த வேலை எடுத்து ஊழியங்களையும் பொறுப்பேற்று நீங்கள் நடத்த வேணுமாய் உங்களுடைய கரத்தில் ஒப்பு கிடைக்கிறோம். அந்த வேலை இடத்திலே ஆண்டவரே ரட்சிக்கப்படாத உறவுகள் இருந்தால் அவர்கள் மனம் திரும்பி ரட்சிக்கப்பட வேணுமாய் எங்களுடைய கரத்தில் ஒப்படைக்கிறோம். அந்த வேலை இடத்திலே அதிகாரிகள் எல்லோரையும் கூட உங்களை கரத்தில் ஒப்பு கிடைக்கிறோம். நன்றி சொல்லுகிறோம். நன்றியோடு துதிக்கிறோம். இந்த புதிய நாளிலும் அப்பா கூட இருந்து நீங்க நடத்த வேணுமா எங்களை கரத்திலே ஒப்பு கிடைக்கிறோம். பாசச்சால் சகோதரி நிர்மலா மரியா குடும்பத்தாரை எங்களை கரத்திலே தருகிறோம். அவளுடைய ஊழியங்களை ஒப்பு கிடைக்கிறோம். சந்ததியை காத்துக்கொள்ள ஜெபிக்கிறோம். இந்த நாளிலும் ஆண்டவரே தாயார் சிஷ்லியா அம்மாவையும் ஐயாவையும் உங்களுடைய பாதத்திலே தருகிறோம். அவளுக்கு எந்த விதமான சரீர பலவீனங்களும் அணுகிவிடாமல் அவர்களை நீங்க பொறுப்பேற்று நடத்த வேணுமா ஜெபிக்கிறோம். நன்றி சொல்லுகிறோம். இந்த விண்ணப்பங்கள் வேண்டுதலை உங்களுடைய பாதத்திலே படைத்து எல்லாம் வல்ல இயேசு நாமத்திலே ஜெபிக்கிறோம் உங்கள் நல்ல பிதாவே. ஆமீன்.
8: ஆமீன் ஆமீன். நிறைவு ஜெபங்களை எடுத்து வந்த தேவ ஊழியர் சௌரி ஏமி புஷ்பராஜா அவர்கள் ஒவ்வொருவரையும் நினைவு கூர்ந்து ஒவ்வொருவருக்காக ஜெபித்து ஆசீர்வதித்திருக்கிறார். கத்தர் தாமே அவருடனும் கூட இருந்து ஒவ்வொரு நாளும் இணையத்தக்கதாக கத்தர் உதவி செய்வாராக. கத்தருடைய கரத்திலே ஒப்புவிக்கிறோம். மாலை வேளையிலே நித்திய ஒளிச்ச நேரத்திலே தேவ செய்தி எடுத்து வருகிறார். அவருக்கு கத்தர் தாமே போதிய பலனையும் ஞானத்தையும் கொடுத்து வழி நடத்த வேண்டும் என்று வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். அதே வேளையிலே இதுவரை நேரமும் 1:47 இணைந்து சகோதரி ஜனட் அவர்கள் தொகுத்து வழங்கியிருக்கிறார்கள் ஜபங்களை. கத்தர் அவருடைய பிரயாசங்களை காண்கிறார், வாஞ்சியை காண்கிறார். கத்தர் தாமே அவரையும் அவர் குடும்பத்தாரையும் ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக. கனடாவுக்கு வருகின்ற பொழுதும் கத்தர் தாமே அவருடனும் பிரயாணத்திலே கூட இருந்து அவருடனும் அவருடைய மகளுடனும் கூட இருந்து தேவைகளை சந்தித்து என்னென்ன காரியங்களை அவருடைய மனதின் வாஞ்சைகளை வழிநடத்துவாராக. கத்தருடைய கரத்திலே ஒப்புவிக்கிறோம். இணைந்து ஜபித்த ஒருவர்களுக்கு நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் கூறுகிறோம். அதேவேளையிலே கொழும்பு இலங்கையிலிருந்து மாலை நேரத்தில் இணைந்த சௌரி மேகலா வாஸ் அவர்களையும் நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம். அவரையும் அவர் குடும்பத்தாரை அவருடைய ஊழிய வாஞ்சியையும் கத்தர் காண்கிறார், ஆசீர்வதிக்கிறார். கத்தடி கரத்திலே ஒப்புக்கிறோம். சிஸ்டர் மேகலா, உங்களுக்கு ஒரு மெசேஜ் அனுப்பியிருக்கிறேன், அதை ஒரு பாருங்கள். பார்த்துட்டு அதுக்கு ரிப்ளை போடுங்களம்மா. நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் கூறுகிறோம். கத்தடி கரத்திலே ஒப்புக்கிறோம். கத்தடி சித்தமானால் நீங்கள் வீதாகம கேள்வி பதில் நிகழ்ச்சியிலே நாங்கள் இன்னும் ஒரு மணி தியானத்திலே இணைகிறோம். கிட்டத்தட்ட 1.5 மணி தியானமாக வீதாகம கேள்வி பதில் நிகழ்ச்சி நடைபெறும். சௌரி ஜானட், சௌர மகேந்திரன் ஐயா, பாஸ்டர் வானர் என்னோடு கூட இணைந்து மீதியானவர்கள் இணைய கத்தர் உதவி செய்வாராக. நீங்களும் இணைய முடியும். அந்த வகையிலே நீங்கள் வாட்ஸ்அப்பிலே அல்லது ஜூமிலே வர முடியும். ஜூமிலே வந்தால் நல்லா இருக்கும். நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் கூறுகிறோம். கத்தரி கரத்திலே இந்த ஜெபங்கள் எல்லாவற்றையும் ஒப்புவிக்கிறோம். கத்தர் பெரிதான காரியங்களை வழிநடத்துவார். சனி ஞாயிறிலே நடைபெறுகின்ற அபிஷேக ஆராதனைகளுக்காக ஊழியர்கள் வழிநடத்துகிறார்கள். ஜபங்களோடு, துதிகளோடு, பாடல்களோடு, தேவ செய்திகளோடு கத்தர் ஆசீர்வாதமாக வழிநடத்துகிறார். கத்தருக்கு நன்றி செலுத்துவோம். கத்தர் தாமே வழி நடத்துவாராக. கத்தரை கரத்திலே உங்கள் எல்லோரையும் ஒப்புவித்துக் கொண்டு தாங்கள் திரும்பமாக மீதியான ஊழியங்களுக்கு கூட கடந்து செல்ல கத்தர் உதவி செய்வாராக. ஆமீன். நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் கூறி விடைபெறுவோம். காட் பிளஸ் யூ ஆல். ஆமீன், ஆமீன். நாங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின். இணைந்திருக்கிற ஒவ்வொருவரையும் உயிர்த்தெழுந்த வல்லமை உள்ள இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலும், சங்கமம் வானொலி டீம் சார்பிலும், என் சார்பிலும், குடும்பத்தின் சார்பிலும் வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். கத்தடி கரத்திலே ஒப்புவிப்போம். நாங்கள் இந்த வேளையிலும் நற்சிந்தனையுடன் கடந்து செல்ல இருக்கிறோம். தேவ ஊழியர் சகோதரி, தேவ ஊழியர் சௌரிமானி வெங்கட் அவர்கள் வழி நடத்துவார்கள். கத்தருக்கு நன்றி செலுத்துவோம். கத்தர் தாமே வழி நடத்துவாராக. ஆமேன், ஆமேன். நாங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி
9: ஒலிபரப்பு.
8: ஒருவரையும் வாழ்த்துகிறோம். இந்த வேளையில் நாங்கள் இன்றைய நாளுக்கான ஜீவ வார்த்தை தேவ ஊழியர் சௌதரி வாணி வெங்கட் அவர்கள் போனியோ தேசத்திலிருந்து மலேசியாவிலிருந்து அனுப்புகிறார். கேட்போம், ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வோம். அதனைத் தொடர்ந்து ஜெப வேலை கூடாக சௌதரி பத்மாவதி ஜேம்ஸ் அவர்கள் வழி நடத்துவார்கள். ஆமீன்.
10: கிறிஸ்துவின் பிரியமானவர்களே, இந்த நாளுக்கென்று தேவன் நமக்கு எழுதியிருக்கிற ஜீவ வார்த்தை யோவான் எழுதின சுவிசேஷம் 16:20. உங்கள் துக்கம் சந்தோஷமாக மாறும். எனக்கு அருமையான சகோதர சகோதரிகளே, இன்றைய நாளிலும் கர்த்தர் உங்களின் வாழ்க்கையில் நற்செய்திகளை கேட்க செய்கிற நாளாயும், கண்ணீரை துடைத்து மகிழ்ச்சியை தருகிற நாளாயும் வாக்கு பண்ணி ஆசிர்வதிக்கின்றார். இன்றைக்கும் அநேகர் உங்களின் சூழ்நிலைகளை கண்டு கலங்கி போயும், வரும் காலங்களை குறித்து அச்சத்துடனும், காத்திருப்புகளுக்கு பதில் தாமதமாவதால் உண்டாகின்ற பயத்துடனும் காணப்படுவதால், அதை குறித்து புலம்பியபடி என்ன ஆகுமோ, எப்படி மாறும், எங்கு செல்வோம் என்று அநேக கேள்விகளுடன் தினம் தினம் போராடி கொண்டிருக்கின்ற உங்களின் இருதயத்திற்கு ஏற்ற ஆறுதலையும் பதிலையும் கர்த்தர் இன்றைய நாளில் ஆயத்தப்படுத்தி இருக்கின்றார். இன்றைக்கு உங்கள் புலம்பல்களை ஆனந்த களிப்பாக மாற்றுகின்றார். உங்களின் சிறையிருப்புகளுக்கு விடுதலையை தருகின்றார். நன்மைகள் உங்களுக்கு உண்டானவைகள் உங்கள் வீடு தேடி வரும்படி உங்களை ஆசிர்வதிக்கின்றார். வார்த்தையை விசுவாசியுங்கள், ஆசிர்வாதங்களை பெற்றுக் கொள்ளுவீர்கள். இன்றைக்கும் நாம் வேதத்திலிருந்து கர்த்தர் தம்மை நேசித்த பிள்ளைகளின் கண்ணீர் நிலையை மாற்றியதை குறித்து தியானிப்போம். பார்க்கலாம், ஆதியாகமத்தின் புஸ்தகம் 37 நாம் வாசிக்கையில், அங்கே யாக்கோபை குறித்து பார்ப்போமானால், யாக்கோபு தன் மகன் யோசேப்பை குறித்து கேட்ட செய்தியை குறித்து மிகவும் துக்கமடைகின்றான். என்னவெனில், யோசேப்பின் சகோதரர்கள் யோசேப்பின் மீது பொறாமை கொண்டு அவனை கொல்ல நினைக்கின்றனர். பின்பு யோசேப்பை படுகுழியிலே தள்ளியும் 20 வெள்ளி காசுக்கு எகிப்தியருடன் விற்று போடுகின்றனர். அதன் பின்பு தன் தகப்பனாகிய யாக்கோபிடம், துஷ்ட மிருகம் பீறி போட்டது என்று பொய்யை சொல்லி மறைத்து விடுகின்றனர். இதை கிட்ட யாக்கோபு, நீண்ட நாட்களாய் வெகு காலமாய் தன் அந்திய வயது மட்டும் துக்கத்தோடும் கண்ணீரோடும் இரட்டொழுத்தியும் வேதனையோடும் தன் காலத்தை கழித்துக் கொண்டிருக்கிறார். இனி நான் என் மகனை காண்பேன் என்ற நிச்சயம் எனக்கு இல்லை என்று கவலையோடு இருக்கையில், உன் குமாரன் யோசேப்பு உயிரோடு இருக்கிறான், அவன் எகிப்து தேசத்திற்கு அதிபதியாக இருக்கிறான் என்று கேள்விப்பட்டவுடன் யாக்கோபின் ஆவி உயிர்த்தது. அப்பொழுது அவன் கூறும் பொழுது, நான் என் மகன் யோசேப்பை காண்பேன் என்று நினைக்கவில்லை, ஆனால் என் தேவன் அவன் சந்ததியையும் காணும்படி செய்தார் என்று யாக்கோபு களிப்போடு கூறி தேவனை மகிமைப்படுத்துவதை வாசித்தறிகின்றோம். இன்றைக்கும் எனக்கு அருமையானவர்களே, உங்களுடைய வாழ்க்கையிலும் கூட இப்படிப்பட்ட அநேக அனுபவங்களுக்குள்ளும் சூழ்நிலைகளுக்குள்ளும் கடந்து போயிருப்பீர்கள். நீண்ட நாட்களாய் தேவ சமூகத்தில் கண்ணீருடன் சுகத்திற்காகவும் தேவைகளுக்காகவும் பிள்ளைகளின் எதிர்கால ஆசீர்வாதங்களுக்காகவும் தடைப்பட்ட காரியங்களில் தடைகள் விலக வேண்டியும் பொருளாதார தேவைகளுக்காகவும் இப்படியாக அநேக காரியங்களுக்காக சில சந்தோஷம் சமாதானம் என்று ஒவ்வொருவரும் பல எதிர்பார்ப்புகளுடன் காத்திருக்கின்ற உங்களின் காத்திருப்பினை கண்ணீர் நிலைகளை இன்றைக்கு கர்த்தர் மாற்றுகின்றார். சாம்பலின் அனுபவங்களை சிங்காரமாயும் கண்ணீரின் அனுபவங்களை களிப்பாகவும் புலம்பல்களை மகிழ்ச்சியாகவும் மாற்றுகின்றார். இன்றைய நாள் நீங்கள் நினைக்கிறதற்கும் வேண்டிக் கொள்கிறதற்கும் அதிகமாய் செய்து உங்களை ஆசீர்வதிக்கிற நாளாய் கர்த்தர் வாக்கு பண்ணி உள்ளார். ஆகவே இன்றைக்கு இந்த வார்த்தைகளை விசுவாசிக்கிற நீங்கள் நன்மைகளையும் ஆசீர்வாதங்களையும் பெற்றுக் கொள்ளுவீர்கள். நீங்கள் நினையாத நாழிகையில் நன்மைகளும் ராஜரீக மேன்மையும் உங்கள் வீட்டை தேடி கடந்து வரும்படி செய்து ஆசீர்வதிக்கின்றார். வார்த்தையை விசுவாசியுங்கள், நன்மைகளை சுதந்திரித்துக் கொள்ளுவீர்கள்.

0: கிறிஸ்துவுக்குள் பிரியமான சங்கமம் தமிழ் கிறிஸ்தவ வானொலி நேயர்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைய மன்னா, கிறிஸ்து இயேசுவுக்குள் உங்களை சீர்படுத்தி, ஸ்திரப்படுத்தி, பலப்படுத்தி நிலை நிறுத்துவாராக. 1 பேதுரு 5:10. பிரியமானவர்களே, கிறிஸ்துவுக்காக வாழும் போது பலவிதமான போராட்டங்களையும் இன்னல்களையும் சந்திக்க நேரிடலாம். சிலர் எதிர்காலத்தில் ஏற்படக்கூடிய சூழ்நிலைகள் குறித்து பயப்படுகின்றனர். ஆனால் இந்த கொஞ்ச கால பாடுகளுக்கு பயந்து எம்மை நித்திய மகிமைக்குள் அழைத்து செல்லும் ரட்சிப்பை புறக்கணிக்காமல் எச்சரிக்கையோடு இருப்போம். தேவன் வாக்கு மாறாதவர். அப்போஸ்தலனாகிய பேதுரு வசனத்தில் தேவன் எம்மை தமது நித்திய மகிமைக்காக அழைத்திருக்கின்றார் என்று கூறுகின்றார். அவர் எம்மை இந்த உலக வாழ்க்கைக்காக மட்டுமல்ல, நித்திய நித்தியமாக தமது மகிமையில் பங்கு கொள்ள அழைத்திருக்கின்றார். இந்த உலகத்தில் பாடுகளும் உபத்திரவங்களும் எமக்கு வரலாம். ஆனால் அவை நிரந்தரமானவை அல்ல. கொஞ்ச கால பாடுகளே, அவற்றின் வழியாகவே தேவன் எம்மை சீர்படுத்தி, ஸ்திரப்படுத்தி, பலப்படுத்தி நிலை நிறுத்துகிறார். அன்பானவர்களே, உபத்திரவங்களும் பாடுகளுமே எம்மை புடமிடுகின்றன. அவைகளே எம்மை தேவனுக்கேற்றவர்களாக வடிவமைக்கின்றன. ஆகையால் தேவனுக்குள் மேலும் சீர்படுத்தப்பட்டவர்களாகவும், ஸ்திரமான விசுவாசிகளாகவும், பலம் உள்ளவர்களாகவும் வளர்வதற்காக இவற்றை விசுவாசத்தோடு சகிப்போம். இந்த கொஞ்ச கால பாடுகளுக்கு பயந்து நித்தியமான தேவ மகிமையை இழந்து போகாது இருப்போமாக. பாடுகளும் வேதனைகளும் எம்மை நெருங்கும் போது எம்மை மீட்பதற்காக இயேசு கிறிஸ்து அனுபவித்த பாடுகளை ஒரு கணம் சிந்தித்து பார்ப்போம். எம்முடையத்துக்கு ஈடாக வாழ்நாள் முழுவதும் அவருக்காகவே சேவை செய்தாலும் போதாது. எனவே அவருக்கென்று வாழவும், அவருக்காக பாடுகளை சகிக்கவும், அவருக்கேட்டு பாத்திரங்களாக வடிவமைக்கப்படவும் எம்மை முழுமையாக தேவனுக்கு அர்ப்பணிப்போமாக. தேவன் தாமே இந்த வார்த்தைகளை கொண்டு ஒவ்வொருவரையும் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். God bless you.
1: இன்றைய வேத வார்த்தை. இன்றைய நாளிலும் 30 தேதி வியாழக்கிழமை, ஜூலை மாதம் 2026 கர்த்தருடைய பரிசுத்த நாமத்தில் இந்த நாட்களிலே உங்கள் ஒவ்வொருவரையும் நான் வாழ்த்துவதில் நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளிலும் வேத தியானத்திற்கு எடுத்துக்கொண்ட பகுதி சங்கீதம் 122:7. ஆண்டவருடைய வார்த்தை இந்த நாட்களிலே நமக்கு சொல்லுகிறது, நலங்கத்துக்குள்ளே சமாதானமும் உன் அரண்மனைக்குள் சுகமும் இருப்பதாக என்று கர்த்தருடைய வார்த்தை இந்த நாட்களிலே நமக்கு கற்றுத்தருகிறதை பார்க்கிறோம். கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த நாளிலும் இந்த வார்த்தையிலே 2 பகுதிகளை இந்த நாட்களிலே நாங்கள் பார்க்கிறோம். முதலாவது நம்முடைய அலங்கத்தை குறித்து இந்த நாட்களிலே சொல்லப்படுகிறது. 2வது அரண்மனை என்று சொல்லி இந்த நாட்களிலே சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். இந்த 2 வார்த்தைகளையும் நாங்கள் பார்க்கிற வேளையிலே நம்முடைய ஆத்மாவிலும் ஆவியிலும் இந்த நாட்களிலே சரீரத்திலும் இந்த நாட்களிலே சுகத்தை தான் இந்த இடத்திலே நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அலங்கம் என்று இன்றைக்கு நாங்கள் பார்க்கிற வேளையிலே அது நம்முடைய சரீரத்தை இந்த நாட்களிலே சொல்லுகிறதை பார்க்கிறோம். சரீரத்தோடு சேர்ந்து ஆவியிலே இந்த நாட்களிலே ஒரு சமாதானம், இருதயத்திலே ஒரு சமாதானம் இந்த நாட்களிலே இருக்க வேண்டும் என்பதை குறித்து இந்த நாட்களிலே சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். நம்முடைய அரண்மனைக்குள்ளே இந்த நாட்களிலே சுகம் உண்டாவதாக, சுகம் இருப்பதாக என்று சொல்லப்படுகிறதை பார்க்கிற வேளையிலே இந்த சரீரம் சுகமா இருந்தால்தான் நம்முடைய வாழ்க்கையிலே இந்த நாட்களிலே ஒரு சமாதானத்தை, ஒரு ஆவியிலே ஒரு விடுதலையையும் சமாதானத்தையும் காண முடியும் என்பதைத்தான் இந்த வார்த்தையிலே இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அதைத்தான் சங்கீத காரணத்த நாட்களிலே 122 இப்படியாக அந்த நாட்களிலே எழுதியிருக்கிறதை பார்க்கிறோம். பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த நாட்களிலே பாருங்கள், மனுஷனுடைய வாழ்க்கையிலே ஆவி ஆத்மா சரீரம் என்று இருக்கிற வேளையிலே பாருங்கள், அருமையான அன்பு பிள்ளைகளே, இந்த ஆவிதான் இந்த நாட்களிலே சரீரத்தையும் ஆத்மாவையும் இந்த நாட்களிலே என்ன செய்கிறது, இணைத்து கொண்டிருக்கிறதை பார்க்கிறோம். அருமையான அன்பு பிள்ளைகளே, இந்த இடத்திலே சொல்லப்படுகிற இந்த 2 காரியங்களும் அலங்கத்துக்குள்ளேயும் நம்முடைய அரண்மனைக்குள்ளேயும் சரீரத்துக்குள்ளேயும் நம்முடைய ஆத்மாவிலும் ஆவியிலும்

0: நாட்களிலே ஒரு விடுதலை வேண்டும் என்பதைத்தான் கர்த்தருடைய வார்த்தை இந்த நாட்களை நமக்கு கற்றுத்தருகிறது. அப்படியானால் இந்த நாட்களில் அந்த விடுதலையை யாரிடத்திலிருந்து பெற்றுக்கொள்ள முடியும் என்றால், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நாங்கள் சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்ளுகிற வேளையிலே தான் அவர் நம்முடைய ஆவியிலேயும் ஒரு விடுதலையை கொடுக்கிறார். சரீரத்திலே ஒரு இந்த நாட்களை சுகத்தை கொடுத்து, நம்முடைய இருதயத்தில் ஒரு சமாதானத்தை கொடுத்து இந்த நாட்களை நடத்துகிற தேவனாய் இந்த நாட்களில் இருக்கிறார் என்பதைத்தான் இந்த வார்த்தை ஊடாக நாங்கள் கற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கிறது. அரும பிள்ளைகளே, இந்த நாட்களிலே ஆண்டவர் நம்முடைய உள்ளத்துக்குள்ளே வருவாராய் இருந்தால் அங்கே இந்த நாட்களிலே எல்லாம் சமாதானமும் சுகத்தையும் இந்த நாட்களிலே நாங்கள் காணக்கூடியதாக இருக்கும். சிலருடைய வாழ்க்கையை எடுத்து பாருங்கள். தங்களுடைய பணங்களை செலவழித்து அங்கே தங்களுடைய நோய்களுக்காக டாக்டரிடத்திலே போய் இந்த நாட்களிலே எந்த விதமான பிரயோஜனமும் இல்லாதபடி இருக்கிற வேளையிலே கடைசியாக தேவனுடைய சமூகத்திலே வந்து ஆலயத்திலே இந்த நாட்களிலே ஜெபம் பண்ணுகிற வேளையிலே அவர்களுக்குள்ளே ஒரு சமாதானம் இந்த நாட்களில் உருவாகிறதை பார்க்கிறோம். சொல்லுவார்கள், இந்த நாட்களிலே சமாதானம் இல்லாமல் இருந்தேன், இந்த ஆலயத்திலே வந்து கர்த்தருடைய சமூகத்திலே ஆராதித்து வார்த்தைகளை கேட்டு இந்த நாட்களே போகிற வேளையிலே எனக்குள்ளே ஒரு பெரிய ஒரு சமாதானம் இந்த நாட்களிலே இருக்கிறது என்பதை அங்கே அறிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கிறது. அதே வேளையிலே ஆவியானவர் இந்த நாட்களிலே நோய்களை நீக்கி இந்த நாட்கள் ஒரு சுகத்தை கொடுக்கிறதாக இந்த நாட்களில் இருக்கிறதை அங்கே காணக்கூடியதாக இருக்கிறது. அதனால தான் இந்த இடத்திலே பார்க்கிறோம், முதலாவதாக நம்முடைய வாழ்க்கையிலே அலங்கத்துக்குள்ளேயும் அரண்மனைக்குள்ளேயும் சமாதானமும் சுகமும் இருந்தால்தான் நாங்கள் தேவனை விடுதலையோடு ஆராதிக்கலாம். அப்படியானால் அந்த சமாதானத்தையும் அந்த சுகத்தையும் பெற்றுக்கொள்ள ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து அண்டையிலே வருகிற வேளையிலே தான் அவர் இப்படியான காரியத்தை நமக்கு செய்து இந்த நாட்களிலே தன்னை ஆராதிக்கும்படி இந்த நாட்களிலே அவர் அங்கே கற்றுத்தருகிறதை பார்க்கிறோம். அருமையான அன்பு பிள்ளைகளே, இந்த வார்த்தைகளை கேட்கிற அன்பு பிள்ளைகளே, இந்த நாள் நீங்கள் யாரா இருந்தாலும் ஆண்டவரை இந்த நாட்களை நீங்கள் சொந்த இரட்சகராக இந்த நாட்களை ஏற்றுக்கொள்ளுங்கள். இந்த கடைசி நாட்களிலே அப்படியானால் உங்களுடைய அலங்கத்துக்குள்ளே சமாதானமும் அரண்மனைக்குள்ளே இந்த நாட்களை சுகத்தையும் தந்து இந்த நாட்களை தேவன் வழிநடத்த வல்லவராயிருக்கிறார். இந்த வாக்குத்தத்தம் உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்தால் இந்த நாட்களிலே நீங்கள் இந்த நாட்களிலே ஆண்டவர்களை ஏற்றுக்கொண்டு அவருடைய சமூகத்திலே இந்த நாட்களை போய் ஜெபம் பண்ணுங்கள். கர்த்தர் இந்த வாக்குத்தத்தங்களை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதி நடத்துவாராக என்று என் மீட்பெரும் இரட்சகருமாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் இந்த நாட்களை வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். கர்த்தருக்கே மகிமையும் கனமும் துதியும் புகழும் உண்டாவதாக.
1: ஆமென் ஆமென். இதுவரை நேரமும் சகோதரி ஆயிரின் அவர்கள் இலங்கை மண்ணில் அனுப்பி தந்த தீபம் அண்ணா, அதே வேளையிலே ஊழியர் சகோதரி வாணி வங்கட் அவர்கள் போனியோ தேசத்திலிருந்து அனுப்பி தந்த தீப வார்த்தை, அத்தோடு தேவ ஊழியர் சுசேகரேட்பின் வானரவர்கள் ஜெர்மன் தேசத்திற்கு அனுப்பி தந்த வாக்கு தத்தத்துக்கூடாக கடந்து சென்றோம். உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்திருக்கும் என விசுவாசிக்கிறோம். கத்திரதாமே இந்த வார்த்தைகளுக்கூடாக உங்களுடன் பேசுவாராக, வழி நடத்துவாராக. நாங்கள் இவற்றை பதிவு செய்து உங்களுக்கு அனுப்பி தந்திருக்கிறோம். அந்த வகையிலே அந்த அதை கேளுங்கள், மற்றவர்களுக்கும் கொடுங்கள். கத்திரதாமே ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. கத்தருடைய கரத்திலே ஒப்புவிக்கிறோம். கத்திரதாமே உங்களுடன் கூட இருந்து வழி நடத்துவாராக. அதே வேளையிலே அனுப்பி தந்த ஊழியர்களையும் கத்திரதாமே ஆசீர்வத்து வழி நடத்துவாராம்.
2: ஆமேன்.
1: இந்த வேளையிலும் தேவ ஊழியர் இணைந்திருக்கிறார் எங்களுடன். தேவ ஊழியர் மிஸ் பத்மாவதி ஜேம்ஸ் அம்மா அவர்கள் இணைந்திருக்கிறார். மிஸ் அக்கா கனடாவிலிருந்து ஜெபங்களுக்கூடாக வழி நடத்த கத்தர் உதவி செய்வாராக. கத்தருடைய கரத்திலே அவரையும் அவர் குடும்பத்தாரையும் போய்ப்போம். கத்திரதாமே சந்ததி சந்ததியாக ஆசீர்வத்து வழி நடத்துவாராக என்று வாழ்த்தி கொண்டு நாங்கள் இந்த வேளையிலிருந்து ஊழியரை காலை வணக்கங்களை கூறி வாழ்த்தி வரவேற்போம். பிரைஸ் லார்ட்மா. ஆமென். இணைந்திருக்கிற உங்களை வாழ்த்துகிறோம், வரவேற்கிறோம், காலை வணக்கங்களை கூறுகிறோம். பிதா குமாரன் பரிசுத்தாவியான நாமத்தினாலும் சங்கமம் வானொலி டீம் சார்பிலும் என் சார்பிலும் என் குடும்பத்தின் சார்பிலும் வானொலி கூடாக இணைந்து கேட்டுக்கொண்டிருக்கிற ஒருவர் சார்பிலும் மறு ஒழிப்பை கேட்கப் போகின்ற ஒருவர் சார்பிலும் வாழ்த்தி கொண்டு உங்களிடம் ஒப்பிக்கிறோம். வழி நடத்துங்களம்மா. காட் பிளஸ் யூ. ஆமென்.
3: அந்த காலை விலைக்கு, அந்த காலை விலைக்கு, அந்த ஜப விலைக்காக, ஜப விலைக்காக நன்றி சொல்லுறோம் அப்பா, நன்றி சொல்லுறோம் அப்பா. கோடி நாவுகள் போதாதப்பா, நன்றி சொல்லுறோம் அப்பா, நன்றி சொல்லுறோம். எங்களை சிறை மட்டும் தாத்துறோம் சுவாமி, நன்றி சொல்லுறோம் அப்பா. உங்களோட பாதபடியில் ஒரு மனமாய் ஆண்டவரே நாங்கள் ஜெபிக்க வந்திருக்கிறோம் சுவாமி. கிருபை அப்பா, அப்பா கிருபை கிருபை கிருபை இல்லாமல் ஒன்றுமில்லை சுவாமி. சதியற்ற எங்களுக்கு ஆண்டவரே உங்களோட கிருபை தான் அப்பா, உங்களோட கிருபை தான் அப்பா தாங்குறது, வழி நடத்துகிறது, சுமக்கிறது எல்லாம் உங்களோட கிருபை ஐயா. கிருபை கோடி ஸ்தோத்திரங்கள் ஸ்தோத்திரங்கள் ஸ்தோத்திரங்கள் ஸ்தோத்திரங்கள் அப்பா பிதாவே என்று கூப்பிடுகிறோம் சுவாமி. அந்த புத்திர சுவீகாரத்தை எங்களுக்கு தந்தவரே ஐயா, நாங்க மாத்திரம் ஆண்டவரே, நாங்க மாத்திரம் நீங்க படைத்த சூரியனை சந்திரனை பார்க்கும் போது மனுஷனை நினைக்கிறதுக்கும் விசாரிக்கிறதுக்கு அவன் எம்மாத்திரம் என்று சொல்லப்பட்டிருக்கிறோம் ஆண்டவரே. நாங்க மாத்திரம் சுவாமி, எம்மாத்திரம் ஆண்டவரே, எங்களோட மகிமை அப்பா, அவங்களோட மகத்துவம் அப்பா, அவங்களோட வல்லமை அப்பா எல்லாம் ஆண்டவரே. மேலானது அப்பா மேலானது, மேலானது வானங்கொள்ளாதவரே, பூமி கொள்ளாதவரே, சுத்தவாங்கள் மத்தியில் கேராபியங்கள் சேராபியங்கள் மத்தியில் ஆசம் செய்கிறவரே, நன்றி சொல்லுறோம், நன்றி சொல்லுறோம், நன்றி சொல்லுறோம், நன்றி சொல்றோம் அப்பா. வேலைத்தில் ஆண்டவரே மன்னிப்புகளுக்காம் இலக்கங்களுக்காம் கிருமைகளுக்காம் வேண்டிக் கொள்ளுறோம், வேண்டிக் கொள்ளுறோம், வேண்டி கூட காலங்கள் சூழ்நிலைகள் எல்லாவற்றுக்காக வேண்டிக் கொள்ளுறோம் சுவாமி. பல்லாங்கான காலத்தில் கடைசி நாட்கள் நடக்கிற காரியங்கள் ஒவ்வொன்றையும் ஆண்டவரே நீங்க காண்கிறது சுவாமி, காண்கிறது எங்க பார்த்தாலும் அமைதி இல்லையப்பா. பாவங்களும் அக்கிரமங்களும் ஆண்டவரே தாண்டவ மாறிக்கொண்டிருக்கிற சுவாமி, ஜனங்களோ உணர்வுள்ளாதவர்களாய் ஆண்டவரே போய் கொண்டிரு மக்களாய் வாழ்கிறார் சுவாமி. இந்த ஜனங்களுக்கு ஒரு உணர்வுள்ள இருதயம் காலங்களிலாவது உண்டாகட்டும் சுவாமி, உண்டாகட்டும், உண்டாகட்டும். வேதத்துக்கு கீழ்படியட்டும், சத்தியத்தை கேட்கிறவளாய் அதன்படியாய் ஆண்டவரை நடக்கிறவளாய் இந்த மனிதர்கள் மாற வேண்டும் அறிவிக்கிறோம் சுவாமி. உங்களோட வழி ஒன்றுதானப்பா வழி ஆண்டவரே, வேறு வழியில் அவர்களுக்கு சமாதானம் இல்லை. தகப்பனே இவர்களுக்காக வேண்டிக் கொள்ளும் பூமியும் கடையாந்தங்களை ஒவ்வொருவரையும் காண்கின்றீங்க, ஒவ்வொருடைய மனிதனுடைய செயல்களையும் பார்க்கிறீங்க சுவாமி. தகப்பனே மன்னிங்க சுவாமி, மன்னிங்க சுவாமி. தகப்பனே நீங்க விடுதலை ஆக்கினாலும் மாறவே விடுதலை ஆவார்கள், மெய்யாகவே விடுதலை ஆவார்கள் என்று சொல்லப்பட்ட பிரகாரம் தகப்பனே இந்தவர்களுடைய எல்லா வித சிறையிருப்புகளும் அப்பா மாறி ஆண்டவரை விடுதலை பெற வேண்டும் என்று வைக்கிறோம் சுவாமி. எனக்குக்காக வேண்டிக் கொள்ளுறோம் தகப்பனே, வேண்டிக் கொள்ளுறோம், வேண்டிக் கொள்ளுறோம் சுவாமி. கிருபை செங்கப்பா, கிருபை கிருபை அப்பா, மன்னிங்கப்பா, மன்னிங்கப்பா, மன்னிங்கப்பா, மன்னிங்கப்பா அப்பா நன்றி சொல்லுறோம் ஐயா. மன்னிப்போட இரங்களும் கூட சொல்லு, இரக்கங்களும் தாராளமாயிருந்து சுவாமி. மன்னிக்கிற தேவன் நீங்க சுவாமி, இரக்கம் செய்யற தேவன் சுவாமி. தகப்பனே நாட்களில் சேர் மக்களை ஆண்டவர் எத்தனையோ முறை நீங்க மன்னிச்சு சுவாமி, எவ்வளவாய் அவர்களுக்கு மேல் அன்பு கொந்தீங்க சுவாமி. அப்படியான தேவன் என்று மாறாதவராய் இருக்கிறீங்க சுவாமி. ஒரு விசையாண்டவரை இறங்குங்கப்பா, அந்த ஜனங்கள் மீது இறங்குங்கப்பா, இந்த நாட்களில் வர்ற மக்கள் மீது இறங்குங்கப்பா, திருப்பி கொண்டு வாங்கப்பா. இருவை செய்யுங்க கீழ்படுகிற இறுதியம் கல்லான இறுதியம் எல்லாம் நீங்க சரியான இறுதியவர்களுக்கு உண்டாகட்டும், உண்டாகட்டும், உண்டாகட்டும். இருவையப்பா இருவைதானப்பா எல்லாம் ஆண்டவரே நன்றி சொல்லுறோம், நன்றி சொல்லுறோம், நன்றி சொல்லுங்களா அப்பா. உங்களுக்கு நன்றி சொல்லத்தான் முடியும் சுவாமி. செய்கிற கத்தர் நீங்க, நடத்துகிற கத்தர் நீங்க, மனுஷரால் ஒன்றும் ஆகாதப்பா, ஆகாதப்பா. ஆண்டவரே நீங்க தேவனப்பா, தேவனாயிருக்கிறீங்க, எல்லாருக்கும் தேவன் நீங்க தானப்பா. இவர்களுக்காக யுத்தங்களப்பா, யுத்தத்தினாலே ஆண்டவரே ஜனங்குடி கண்ணீரப்பா, உயிரிழப்பா அப்பா, வாழ்வாதாரங்களில் அந்த அலைகிற மக்கள் அப்பா, தவிக்கிற மக்கள் அப்பா, அங்கு போவதொன்று தெரியாத நிலையில் இருக்கிற மக்கள் அப்பா. இறக்கம் செய்யுங்க பயக்கம், உங்களோட வழிகளை நோக்கி பார்க்கட்டும். நீங்க தான் வழி நடத்துற தேவன், நீங்க தான் சமாதானத்தின் தேவன், நீங்க தான் ஆசீர்வாதத்தின் தேவன். உங்களை நோக்கி பார்ப்பார்களா, உங்களை நோக்கி பார்ப்பார்களுக்கு உதவி செய்யற தேவன் நீங்க ஒருவர் மாத்திரம் ஆண்டவர், நீங்க ஒருவர் மாத்திரம். யார் விட்டாலும் கைவிடாத தேவன் என்று சொன்ன தேவன் நீங்க ஆண்டவரே. இவர்களுக்காக வேண்டிக் கொள்ளுறோம், எங்கெல்லாம் நிற்கிறார்கள், எங்கெல்லாம் இருக்கிறார்கள் சுவாமி. இறக்கம் செய்யுங்கப்பா, தயவு செய்யுங்கப்பா. அவர்களுடைய வாழ்க்கையில ஒரு ஆசீர்வாதத்தை காட்டுவீங்கப்பா. நீங்க தான் அப்பா அந்த ஆசீர்வாதம், உங்க வேதம் தான் அப்பா அவர்களுக்கு ஆசீர்வாதம். தகப்பனே, இவர்களுக்காக வேண்டிக் கொள்ளுறேன். நன்றி சொல்லுகிறோம், நன்றி சொல்லுகிறோம், நன்றி சொல்லுகிறோம், நன்றி சொல்றோம். யார் எஸ்தர்கள் அப்பா, அப்பா வியாதியர்களுக்கு அந்நீர் கூக்குறார். ஆண்டவரே, நாட்களில் பெருகிக்கொண்டே போகிறது சுவாமி. வியாதியஸ்தர்களை காண்கிற தேவன் நீங்க. உங்களிடமாய் வந்த வியாதியஸ்தர்களை நீங்க தொட்டு குணமாக்குன தேவன். ஒரு வசானம் வெறுமையா போனதில்லை சுவாமி. அதே தேவன் அப்பா நீங்க இருக்கிறீங்க. இவர்கள் அந்த பிரகாரங்களை நோக்கி கூப்பிட்டு வரட்டும் சுவாமி. நீங்க தான் பரிகாரியாய கர்த்தர், நீங்க தான் சுமளிக்கிற கர்த்தர், நீங்க தான் சுமந்திரித்த கர்த்தர். ஆண்டவரே, இவர்கள் தங்களை தாத்தி தங்களை தாத்தி மூலமாய் திரும்பி சுகத்தை பெறுவார்களா? கூப்பிடுகிறவர்களுடைய சத்தத்தை கேட்டு இந்த அப்பனே சுகத்தை கட்டளையிடுகிற தேவன் நீங்க. ஆண்டவரே, அப்பனே வியாதிஸ்தர்களுக்காக வேண்டிக் கொள்கிறோம். மரணத்தர்வால் இருப்பவர்கள் ஆத்மா மீட்கப்பட வேணும் சுவாமி. இவருடைய ஆத்மா மீட்கப்பட வேணும் சுவாமி. மீட்கப்பட வேணும், சப்பு கொடுப்பார்களா? அப்பு கொடுப்பார். அந்த வியாதிஸ்தர்களுக்காக வேண்டிக் கொள்கிறோம் தகப்பனே, தகப்பனே வேண்டிக் கொள்கிறோம் சுவாமி. இந்த வேலையிலும் கேட்டாவே அப்பா, முதியோர்கள் ஆண்டவரே, பயாதிப்படுக்கையில் முதியோர்கள், அனாதரவா இருக்கிற முதியோர், கைவிடப்பட்ட நிலையில் ஆண்டவரே தவிக்கிற முதியோர்கள் பாருங்கப்பா, பாருங்கப்பா அப்பா. அவர்களுக்கு நோக்கி பாருங்கப்பா. வைத்திய சாலைகள் நிரம்புகிற சுவாமி. எங்கெல்லாம் தவிக்கிறார்கள் அந்த இடத்துல எல்லாம் காண்கிற தேவன் நீங்க சுவாமி. இவர்களுக்காக வேண்டிய ஆறு துரத்தாத சுகம் நீங்க தான் சுவாமி. இவர்களுக்காக உதவி செய்யுங்கப்பா. அவர்களை நடத்துங்கப்பா, ஆதரத்துக்குப்பா வழி நடத்துங்கப்பா. ஆறுதலை கொடுங்க சுவாமி. தகப்பனே, கடைசி நாட்களில் தங்களுடைய ஆத்மாவை ஆண்டவரே அப்பா அவர்களுக்கு கொடுக்கிறவளாய் மாறட்டும் சுவாமி. உங்களிடமாய் எப்போ கொடுக்கிறவளாய் மாறட்டும் சுவாமி. அவர்களுக்காக வேண்டிக் கொள்கிறோம் தகப்பனே, வேண்டிக் கொள்கிறோம், வேண்டிக் கொள்கிறோம், வேண்டி சிறுவை அப்பா, சிறுவை அப்பா. ஆண்டவரே, இந்த வியாதியஸ்தரே கூப்பிடுதல், இவர்களுடைய சத்தம் ஆண்டவர் எங்களுடைய சமூகத்தில் துறபடினா நன்றி சொல்லுறோம், நன்றி சொல்லுறோம், நன்றி சொல்றதுக்காக வேண்டிக் கொள்கிறோம் சுவாமி. தகப்பனே, இந்த ஆண்டவரே சமுதாமே, தேசத்தை ஆண்டு கொண்டு தலைவர்கள் மத்தியில் ஒரு ஆண்டவரே ஒரு உண்மை இருக்கட்டும் சுவாமி, ஒரு நீதி இருக்கட்டும் சுவாமி. தகப்பனே, தலைமைத்துவம் எல்லாம் நீங்க கொடுத்த தலைமைத்துவம், தேவனுக்கு பயந்து நீதிக்கு பயந்து வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து ஆளுகிற தலைமைத்துவமா இருக்கட்டும் அப்பா. அங்கு பார்த்தாலும் தலைவர் மத்தியில் உண்மையில் குழப்பங்களும் ஆண்டவரே, போராட்டங்களும் ஆண்டவரே, அவருடைய வழிகள் எல்லாம் ஆண்டவரே நீங்க அறிந்திருக்கிறீங்க சுவாமி. தகப்பனே, இவருடைய வழிகளை எல்லாம் நீங்க காண்கிற தேவன் சுவாமி. தேவ பயம் ஆண்டவர தேவநீதி இவர்களை நிரப்பட்டு சுவாமி. ஆண்டவரே, தேசங்கள் மக்கள் ஆண்டவரே நீதி புரட்டப்பட்ட நீதியினாலும் ஆண்டவரே அறிந்து திரிகிற மக்கள் அப்பா, கண்ணீரோடு வாழ்கிற மக்கள் அப்பா, இவர்களுக்கெல்லாம் நீதி செய்கிற தலைவர்களாக ஒவ்வொரு தலைவர்களும் ஆண்டவரே தேசத்தை ஆளுகை செய்யட்டும். ஆளுகை செய்ய நீதிக்கு எதுவாகவே தலைமைத்துவம் எல்லாம் கொடுக்கப்பட்டது சுவாமி. அதை அவர்கள் அதன்படி நாடு ஆள கிருபை செய்யுங்கப்பா. இப்படியாக என்ன அதிகாரம் எல்லாம் நீங்க நன்மைக்கு எதுவாகவே கொடுத்த அதிகாரங்கள் சுவாமி எல்லாம் நன்மைக்கு எதுவாகவே இருக்கட்டும். நன்மைக்கு எதுவாக இருந்த ஆண்டவரே, என்னுடைய வாழ்க்கையிலே ஆண்டவரே பரிசுத்தம் உண்டாகட்டும், பயம் உண்டாகட்டும், தேவனுடைய காரியங்களுக்கு இப்படி உண்டாகட்டும். இவருடைய குடும்பங்களும் பிள்ளைகளும் இந்த நாட்களில் ஆண்டவரே மனம் திரும்பட்டும், அவங்களுடைய வழிகளை பார்க்கட்டும் சுவாமி. இவர்களுக்காக வேண்டி கொள்கிறோம் தகப்பனே, இவர்களுக்காக வேண்டி தேசத்தில் நிற்கிற ஆண்டவர் ஆணவர்களுக்காக வேண்டிக் கொள்கிறோம். ஆனவர் ஒருவருக்காக வேண்டிக் கொள்கிறோம். எங்க எல்லாம் நிற்கிறார் அந்த இடங்களில் ஆண்டவர், நாட்டை காக்கிறவர்களாய் உண்மையுள்ளவர்களாய் ஆண்டவரே நிற்கத்தக்கதாக இவர்களுடைய ஊழியமாண்டவரே, இவர்களெல்லாம் தேசத்தை காக்க வைத்தவன் உங்களுடைய ஊழியர்கள் ஆண்டவரே, அதை ஆண்டவரை பொறுப்போடு செய்யத்தக்கதாய் ஐயா அந்த ஆனவீர ஒருவருக்கா வேண்டி சொல்லும் அவருடைய காலங்கள் எல்லாம் அவங்களுடைய கரத்தில் இருக்கிற சுவாமி அப்பா நீங்க நடத்துகிற தேவன் சுவாமி ஆண்டவரே, அவர்களுக்காம் அவருடைய குடும்பங்களுக்காம் வேண்டி கொள்ளுறோம். ஆசீர்வதிங்கப்பா, ஆசீர்வதிங்கப்பா, ஆசீர்வதிங்க அப்பா. நன்றி சொல்லுவோம், நன்றி சொல்லுவோம், நன்றி சொல்லுவோம் ஐயா. நுண்ணாக்கள் தேசங்களை எல்லாம் காண்கிறது சுவாமி, தேசங்களில் எல்லாம் வறட்சி அப்பா, வேலை இல்லையப்பா, பொருளாதார கஷ்டம் அப்பா, சனங்கள் கூக்குறப்பா, பசி அப்பா, போராட்டம் அப்பா, ஆண்டவரே, ஆடுகிற மக்கள் ஆண்டவர்களுக்கு இது விசை ரங்கம்படி ஆய வேண்டிக்கொள்ளும். இரக்கத்தின் தேவன் நீங்க, இரக்கத்தின் தேவன் உங்களையே நோக்கி கூப்பிடட்டும். இவருடைய சொந்த எரியை அல்ல ஆண்டவரே, இவர்களுடைய மாமிச போராட்டம் அல்ல தேவனே, உங்களை நோக்கி கூப்பிடுற போராட்டம் ஆயிருக்கட்டும் சுவாமி. அப்பொழுது நீங்க சுதமத்தை கொடுப்பேன் சொன்னீங்க சுவாமி. உங்களுடைய முகத்தை தேடி ஆண்டவரே ஒவ்வொருவரும் கத்தாவே நோக்கி கூப்பிடட்டும் அப்பா. நீங்க சொல்லி என்னை நோக்கி கூப்பிடும், நான் அறியாத மட்டாத காரியங்களை எனக்கு அறிவிப்பேன். அப்படியான தேவன் நீங்க, அப்படியாவே நீங்க ஒவ்வொருவருக்கும் அறிவிக்கிற தேவன் சுவாமி. எங்களுக்காக வேண்டிக் கொள்கிறோம் சுவாமி. ஒரு நேர உணவில்லாம தவிக்கிற மக்களப்பா, நீரப்பா, பசி, கொடுமையப்பா, குழந்தைகளப்பா தவிக்கிறார்களப்பா, முதியோர்களப்பா, அந்தவரே பசியினால் என்னத்தை காணோம் என்று சொல்லி அங்கும் எங்கும் ஆண்டவரே அழைகிற மக்களப்பா, இவர்கள் நீர் இறங்குங்கப்பா, இறங்குங்கப்பா. இவனுள்ளோரெல்லோரும் ஆகாரத்தை கொடுத்திருக்கிறீங்க சுவாமி. கொடுக்கிற தேவன் நீங்க நான் என்று சொல்லியிருக்கிறீங்க சுவாமி. நீங்க மாறுவதில்லை, மாறுவதில்லை, மாறுவதில்லை அப்பா. எனங்களுக்கு பூசிங்கப்பா, எனங்குடைய குற்றங்கள் குறுகளெல்லாம் சாபங்களெல்லாம் நீங்க வாழ்வாதாரத்தை கட்டளையிடுங்க சுவாமி. இவர்களுக்காக வேண்டிக் கொள்ளுறோம், வேண்டிக் கொள்ளுறோம். இந்த நாட்களில் ஆண்டவரே அப்பா இவர்களுக்கு வேண்டியிருக்கு பதிவு உங்களுடைய வார்த்தையின்படி ஆண்டவரே ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்ளட்டும் சுவாமி. இவர்களுக்காக வேண்டிக் கொள்ளுறோம், வேண்டிக் கொள்ளுறோம், வேண்டி அப்பா. இந்த நாட்கள் எனக்கு ஊழியக்காரர்களுக்காக, கடைசி நாட்கள் எனக்கு ஊழியர்கள் எங்கெல்லாம் நிற்கிறார்களோ சுவாமி, அந்தவரை அசதியாக நிற்காதபடி தாகம் உள்ளவர்களாய் பொறுப்புள்ளவர்களாய் ஆண்டவரே தேவனுக்கு பயந்தவர் நிற்கிறவர்களாய் மாறட்டும். கூடிய தெருமையாகவும் ஆண்டவரே ஆசீர்வாதத்தோடும் செயல்களாய் மாறட்டும். பலப்படுத்துங்க சுவாமி, பலப்படுத்துங்க சுவாமி. எல்லா போராட்டங்களும் கடைசி நாட்கள் சத்ருவானவரின் போராட்டம், வஞ்சனையான உபதேசங்களின் போராட்டம், ஜனங்களுடைய போராட்டம் எல்லாவற்றிலும் இருந்து தாங்கக்கூடியதாக தகவனே பலப்படுத்துங்கப்பா, பலப்படுத்துங்கப்பா. எங்கெல்லாம் நிற்கிறார்களோ ஆசீர்வதிங்க, ஆசீர்வதிங்க, சுகத்தை கொடுங்க. ஆண்டவரே நன்றி சொல்லுறோம், இவர்களுக்காக வேண்டிக் கொள்ளுறோம், வேண்டிக் கொள்ளுறோம். சகப்பனே விழுந்து கொண்டு ஓர் ஊழியர்கள் ஆண்டவரே, தகப்பனே வஞ்சிக்கப்பட்டு ஐயா விழுந்து போய் கொண்டிருக்கிற ஊழியர்கள் ஆண்டவர் பெருகிக் கொண்டே போறோம் சுவாமி, பெருகிக் கொண்டே போறோம் ஐயா. ஆரம்பம் ஆண்டவரே அப்பா, ஆரம்பத்தை பார்த்து ஆண்டவரே அப்பா, அவர் ஊழியத்தை திரும்பமாய் கட்டுகிறவளாய் நிலை நிற்கிறவளாய் திரும்பி கொண்டு வா. குடுகிராமத்தை மாமே பொறுத்திரவளாய் அவர்களை திருப்பி கொண்டு வாங்க. எந்த சூழ்நிலையில் விழுந்தார்களோ சுவாமி, அதிலிருந்து எழுந்தக்க பலனை கொடுங்க சுவாமி, ஆசீர்வாதத்தை கொடுங்க. சத்ருவாதையில் இருந்து விடுதலை ஆக்குங்க சுவாமி. இவர்கள் குடும்பங்களை ஆசீர்வதிங்க, பாதுகாத்துக் கொள்ளுங்க. இவர்களுக்காக வேண்டிக் கொள்கிறோம் ஆண்டவரே, விசுவாசிகள் வந்தவரே, விசுவாசத்தை மறுதளித்து வந்தவரே ரட்சிப்பை அற்பம் அன்று எத்தனையோ மக்கள் ஆண்டவரே இந்த நாட்களில் போய்கொண்டிருக்கிறார் சுவாமி. அப்பா ரட்சிப்பின் மகிமை, அதன் மகத்துவம், அதன் விலை ஆண்டவரே சொல்ல முடியாது சுவாமி. இதை ஆண்டவர் இவர்கள் அற்பம் அன்று மதித்து ஐயா விட்டு போய் கொண்டு இருக்கிற பிள்ளைகளும் உண்டு சுவாமி, இவர்களுக்காக வேண்டிக் கொள்ளுகிறோம், இவர்களுக்காக வேண்டிக்க மனம் திரும்பட்டும் சுவாமி, மனம் திரும்பட்டபடியே அவர்கள் போய் அழிந்து விடாதபடி ஆண்டவரே இவர்களுக்காக வேண்டிக் கொள்ளுகிறோம், திரும்பமாய் அந்த ரட்சிப்பின் சந்தோஷத்தை பெற்று இவர்கள் மனம் திரும்பி வர வேண்டும் முடிவிக்கிறோம் சுவாமி, சபைகளுக்காக வேண்டிக் கொள்ளுகிறோம். அப்பா எல்லா சபைகளும் தலைவராய் நீங்க இருக்கிறீங்க, கொடுத்தவர்களே அதிகமாண்டவரே, இந்த சபைகளுக்காக வேண்டிக் கொள்ளுகிறோம். உங்கள சபைகளை ஆண்டவரே இந்த கடைசி நாட்களில் பாதாளத்தின் வாசம் மேற்கொள்ளாதபடி காத்துக் கொண்டிருப்பது கிருபைக்கா ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். உங்களை கிருபையை மட்டுமா நில நிற்கிற சபைகளுக்காக வேண்டிக் கொள்ளுகிறோம், வேண்டிக் கொள்ளுறோம் சுவாமி, அதுதான் அவங்க கிருபை தான். அப்பா நீங்க வரும் போது எடுத்துக்கொள்ள பொழுது சபையா, மனவாட்சி சபையா, பரிசுத்தமுள்ள சபை, ஒவ்வொரு சபைகளும் ஆயத்தம் உள்ளவர்களாய், குடும்பம் குடும்பமாய் ஆயத்தப்படுகிறவர்களாய் ஆண்டவரே இந்த நாட்களில் இருக்கட்டும் சுவாமி. ஒவ்வொரு நிமிஷமும் ஆண்டவரே உங்களோட வருகையை ஆண்டவரை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறவர்களாய், ஒவ்வொரு சபையும் ஆசீர்வதிக்கப்பட்டதா இருக்கட்டும், ஒரு மனமும் அன்பும் நயம் இருக்கட்டும் சுவாமி. அவையோடு உண்மையோடு ஆராதிக்கிறவளாய் கொடுக்கிற வார்த்தைகளை ஆண்டவரே அவர்கள் கேட்டு அதன்படி நடக்கிறவர்களாய் ஆண்டவரே ஒரு சபையும் ஆசீர்வதிக்கப்படட்டும், ஆசீர்வதிக்க நடத்துற போதும் அவர்களுக்காக உதவி ஊழியர்களுக்காக வேண்டிக் கொள்ளும் சகோதரனே, இவர்களை சார்ந்துங்கப்பா, நல்லமை பெறலாம், சாட்சி உள்ளவர்களாக சபையை நடத்துகிறவர்களாக இவர்களை பலப்படுத்தி சுகப்படுத்தி சபையா போதவர்மாறு உதவி ஊழியர்களாயும் அவர்கள் குடும்பங்களை அந்த நாட்கள் சாட்சி உள்ளவர்களாய் நிறுத்துங்கப்பா, இவர்களுக்காக வேண்டிக் கொள்ளும் சகப்பனே, வேண்டிக் கொள்ளும் வேண்டிக் கொள்ளும் வேண்டிக் கொள்ளும் சகப்பனே. இந்த நாட்களில் ஆண்டவரே ஐயா உங்களோட சுவிசேஷம் சகல தேசங்களில் அறிவிக்கப்படுகிறான், நன்றி நன்றி ஆண்டவரே, நன்றி ஐயா. நீங்க சொல்லுவதற்கு ராஜ்யத்தின் சுவிசேஷம் சகல ஜாதிகளுக்கு அறிக்கும் அப்படியான நல்ல தேவன் சுவாமி, ஒருவரும் கெட்டு போக கூடாது என்று சொல்லி ஆண்டவரே அந்தந்த காலத்தில் எல்லாவற்றையும் நீத்தியாக நீங்க நடப்பிக்கிற தேவன் சுவாமி ஆண்டவரே, இன்றைய நாட்கள் இந்த டெக்னாலஜி வளர்ந்து உங்களுடைய வார்த்தை எவ்வளவு வேகமாக செல்லக்கூடியதாக ஆண்டவரே காலங்களை தந்திருக்கிறீங்க சுவாமி, நன்றி சொல்லுறோம், நன்றி சொல்லுறோம், நன்றி சொல்லுறோம். இதை நடத்துகிறவர்களும் ஆண்டவரே அப்பாண்மையோடு தாகத்தோடு இந்த ஊழியத்தை செய்தவளா இருக்கட்டும், அவருடைய குடும்பங்கள் தேவைகள் ஒவ்வொன்றை நீங்க பார்த்துக் கொள்ளுங்க சுவாமி, அவர்களுக்காக வேண்டிக் கொள்ளுகிறோம், வேண்டிக்கிறோம். எல்லா இடங்களும் சுவிசேஷம் அறிவிக்கப்படுவோம் நான் அப்பா, இந்த நாட்களில் ஆண்டவரே என்ன போது அசப்பா சோதாதப்பா ஆண்டவரே, இங்க சொன்னகிரம் ஆண்டவரே அறுவடைக்கு மக்கள் போதாதென்று சொல்லி இருக்கிறீங்க சுவாமி, அப்படியான காலம் ஆண்டவரே ஒவ்வொருவரும் ஆண்டவரை ஊழியர் சிறுவளாய் மாறட்டும், மாறட்டும், மாறட்டும். குஸ்காங்கிறவர்களுக்கு நம்முடைய அன்பை சொல்லுகிறவளாய் ஒரு வார்த்தையாவது சொல்லத்தக்கதாய் அவர்களை நடத்துங்க சுவாமி, அவருடைய தாழ்வமன அப்பான பயமெல்லாம் நீங்கி கத்தர் நல்லவர், அவர் தான் ரசிக்கிறவர், அவர் தான் ரசிக்கிறவர் என்றாவது சொல்லட்டும் சுவாமி, அவர்களுக்காக வேண்டிக் கொள்வோம். என்னமாயாண்டவர் எத்தனையோ தேசங்கள் கிராமங்கள் அடைக்கப்பட்ட நிலையில் இருந்த கிராமங்கள் எல்லாம் ஆண்டவர் இந்த நாட்களில் இருளின் ஆதிக்கத்திலிருந்து வெளிச்சத்தை காண்கிறோடினான் நன்றி சொல்லுகிறோம், நன்றி சொல்லுகிறோம். இன்னும் ஆண்டவரே அடைக்கப்பட்ட பட்டணங்கள் திறக்கப்பட வேண்டும், இந்த இடங்களில் நிற்கிற ஊழியர்கள் மிஷனரிகளுக்காக வேண்டிக் கொள்கிறோம். சகோதரனே தாங்குங்கப்பா, படுத்துங்கப்பா, அந்த இடங்களில் இருக்கிற எல்லாவித பாடுகளையும் கஷ்டங்களையும் ஆண்டவரே அவர்கள் தாங்கத்தக்க வேலனை கொடுங்க சுவாமி, கண்ணீரை தொடங்கி சுவாமி. அப்பா அவர்களுக்காக வேண்டிக்கணும், அந்த இடத்து மக்களும் ஆண்டவரே சுசிசத்தை கேட்டு கீழ்படுகிறவளாய் ரசிக்கப்படுவளாய் அவர்களும் குடும்பம் குடும்பமாய் ஆசீர்வதிக்கப்படட்டும் சுவாமி, அவர்களுக்காக வேண்டிக் கொள்ளுறோம் தான். அப்பா நன்றி தலைகளோடு நிற்கிறார்கள் சுவாமி. எத்தனையோதா உளியக்காரர்களை வந்தவரை இந்த நாட்களில் தலைகளோடு நிற்கிறார்கள் சுவாமி. இவருடைய தலைவர்களை சந்திக்கிற மக்களை எழுப்பி கொடுங்க சுவாமி. ஜனங்களை எழுப்பி கொடுங்க சுவாமி. விசாரிக்கிற மக்களை எழுப்பி கொடுங்க. இந்த நாட்களில் தேவையாண்டவர் தேவையாண்டவரே உலகத்துக்குரியது ஒன்றும் இல்லை என்பதை உணர்வுள்ளவர்களாய் ஆண்டவரே ஊழியங்களை தாங்குகிறவர்களாய் மாறட்டும் மாறட்டும் சுவாமி. இவர்களுக்காக வேண்டிக் கொள்ளுறோம். அந்த இடங்களில் ஆசீர்வதிக்கப்பட்ட தேவைகளெல்லாம் சந்திக்கப்படும். அப்பா நன்றி நான் ஆண்டவரே இந்த விளையினோம். ஆண்டவரே இந்த நாட்கள் மிக்க மக்களுக்காக வேண்டிக் கொள்றோம். அப்பா அந்த நாட்கள் இருக்கிற மக்கள் அன்பு தனிந்து போன காலத்தில் இருக்கிறார்கள் சுவாமி. ஐயா கடைசி நாட்களில் கொடிய காலங்கள் வரும், கொடிய காலங்கள் வரும். எத்தனையோ கொடிய காலங்கள் உண்டு சுவாமி. ஆண்டவரே இந்த காலங்கள் நடக்கிற ஆண்டவரே கொடுமையான காரியங்கள் ஆண்டவரே. அப்பா ஒரு விஷயம் ஒரு விஷயம் கூட அன்பினான் இருப்புங்கப்பா. நனங்கள் அன்புக்குள்ளாக வந்து நன்மையானதை செய்யட்டும் சுவாமி. இரக்கமுள்ளவர்களாய் மாறட்டும் சுவாமி. ஜனங்களுக்காக வேண்டிக் கொள்ளுகிறோம் சுவாமி. உங்களோட அன்புதான் அப்பா வெண்மாரியாக ஊற்றப்படும், வெண்மாரியாக ஊற்றப்படும். அப்பா குடும்பங்கள் குடும்பங்கள் உறவுகள் ஆண்டவரே அன்பில்லை அன்பில்லை. ஒருவரை ஒருவர் விரோதிக்கிறவர்களாய் பகைக்கிறவர்களாய் கொலை செய்தவர்களாய் ஏமாற்றுகிறவர்களாய் அப்பனே அன்பில்லாமல் ஆண்டவரே காரியங்களை செய்து கொண்டிருக்கிற மக்களாய் இருக்கிறவர் சுவாமி. அன்பினால் நிறப்புங்கப்பா. உங்களோட அன்புதான் அப்பா சகலத்தையும் தாங்க சகலத்தையும் உங்களோட அன்பு நீதி செய்யும் தகப்பனே. வெள்ளை ஒரு விசை நிறப்புங்கப்பா. உங்களை வரைக்கும் முன்பாக ஜனங்கள் மீது ஆண்டவரே பரிசுத்தாரியானவரே பின்மாரியாக உங்களோட அன்பினாகி ஊற்றுமுறையாக உண்டு. குடும்பங்கள் ஒன்று சேரட்டும், குடும்பங்கள் ஒன்று சேரட்டும் ஆண்டவர். குடும்பங்களின் கண்ணீர் துடைக்கப்படட்டும் சுவாமி. சகப்பனே இறுதியில் நிரப்பப்படட்டும், அன்பினால் நிரப்பப்படட்டும். நீங்க தான் அப்பா அன்பு. உங்களை நோக்கி பார்க்கட்டும், உங்களோட வார்த்தைகளை கேட்கட்டும். அப்பா அவர்களுக்காக வந்துக்கணும், ஆலய பிள்ளைகளுக்காக வந்து ஐயா அந்த ஆலய பிள்ளைகள் வாழ்க்கையில எல்லாம் திருப்பி கொண்டு வாங்க சுவாமி. இந்த நாட்களில் ஆண்டவரே ஆலய பிள்ளைகளுடைய வாழ்க்கை எங்களை கருத்து ஒப்பு கொடுக்கிறோம் சுவாமி. நீங்க மட்டும்தானே அப்பா அந்த ஆலய பிள்ளைகளை கொண்டு வர முடியும். தகப்பனை கொண்டு வர முடியுமாப்பா. இவைகளெல்லாம் பெற்றோர்கள் கொடுத்த சுதந்திரம் ஆண்டவரே கெட்டு போகாதபடி சத்ருவானந்தன் வலையில் போட்டு ஆண்டவரே அழித்து விடாதபடி எந்த தகப்பனே கொண்டு வாங்கப்பா. கொண்டு வாங்க பெற்றோர்களுக்காக விற்கிறவர்களா இருக்கட்டும் சுவாமி, இருக்கட்டும் சுவாமி. ஜபத்தை கேட்டு சுவாமி வாலிப பிள்ளைகளுக்கு உதவி செய்யப்பா. உங்களோட உதவி இல்லாமல் ஒன்றும் மனுஷபதன் ஒன்றும் இல்லை ஆண்டவரே. அவையானவரே இவர்களுக்காக வேண்டிக் கொள்ளுறோம். அப்பனே இந்த வாலிப பிள்ளைகளுக்காக வேண்டிக்கொள்ளே. கனடா தேசத்துக்காக வேண்டிக் கொள்ளுறோம் அப்பா. அந்த தேசத்தின் நன்மைக்காக வேண்டிக் கொள்ளுறோம், ஆசீர்வாதத்துக்காக வேண்டிக் கொள்ளுறோம். தகப்பனே தேசத்தின் பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்பட வேண்டும் என்று விற்கிறோம் சுவாமி. தேசத்தை திருப்பி கொண்டு வாங்க சுவாமி. தேசம் உங்களுடைய சுவாமி. மிஷனரிகள் நான் உரிய கரணம் கட்டப்பட்ட தேசம் ஆண்டவர். தகப்பனே தேசத்துக்கு ஒரு விஷயம் ஒரு விஷயம் இறக்கம் உண்டாவதா உண்டாவதாக தேசத்தின் மக்கள் எல்லாம் ஆசீர்வதிக்கப்படட்டும். பொல்லாத வழிகளை விட்டு மனம் திரும்பட்டும். அங்கட உறவுகள் எல்லாம் ரட்சிக்கப்படட்டும். அப்பா நன்றி. தலைவர்கள் ஆளுகிற ஒருவருக்காக வேண்டிக் கொள்ளுகிறோம். நீதியின் கரம்புகளை தாங்கட்டும் சுவாமி. உண்மை உள்ளவர்களாய் கொடுத்தாளுகை ஆண்டவரே நீதிக்கு பயந்து கடா தேசத்தை ஆளுகிறவர்களாய் நடத்துங்க சுவாமி. இவர்களுக்காக வேண்டிக் கொள்ளும் விக்கிரக ஆராதனைகள் எல்லாம் ஒளிந்து போகட்டும் சுவாமி, ஒளிந்து போகட்டும் சுவாமி, ஒளிந்து போகட்டும் சுவாமி. ஜீவன் உள்ள தேவனே நீங்க மாத்திரம் இந்த தேசத்துக்கு ஆளுகை செய்வாயிருந்தோம். இப்படியாக ஒரு தேசங்களுக்காம் இரண்டு தேசங்களும் ஒன்றுக்காம் ஒன்றுக்கு தேசங்கள் எல்லாம் வெளிச்சத்தை காண வேணும் சுவாமி, காண வேணும் ஆண்டவர். அதன் அதிகாலத்தில் நேர்த்தியா செய்யற தேவன் நீங்க அப்பா இருக்கிறீங்கப்பா இருக்கிறீங்கப்பா, நீங்க மாறாதவர், மாறாத உங்களாச்சானப்பா முடியும். உங்களோட திட்டங்களும் சித்தங்களும் ஆண்டவரே நீங்க நடத்தி முடிக்கிறது சுவாமி. பிரதேசங்களும் வந்து காவல் எங்களுக்கு சேசம் ஆசீர்வதிக்கப்படும் ஐயா, எங்களுடைய சேசம் ஆண்டவரே அதுக்காக உங்களுக்கு கண்ணீரோடி வைக்கிறோம் சுவாமி. தேசம் பால்வடிய வேணும் சுவாமி, பரிசுத்தப்பட வேணும் சுவாமி, உங்களுக்கு மகிமையை செலுத்த வேணும் சுவாமி. அதுதானப்பா தேசத்தின் ஆசீர்வாதம், ஆசீர்வாதம், ஆசீர்வாதம், ஆசீர்வாதம். தேசத்துக்காக வேண்டிக் கொள்வோம், ஜனாதிபதிக்காம அவரோடு இருக்கிற மந்திரி சபைகளுக்காக வேண்டிக் கொள்வோம், பாதுகாத்துக் கொள்ளுங்கப்பா. நீதி உண்மை ஒழுகாது இருக்கட்டும் சுவாமி, இருக்கட்டும். நாங்களே தேசத்துக்காக வேண்டிக்கிறோம், எப்படியாக ஆண்டவரே கோடி மக்கள் வாழ்ற எத்தனையோ இருந்த தேசங்களும் ஆண்டவரே எங்களை வெளிச்சத்தை காண்பார்களா, வெளிச்சத்தை காண்பார்களா, வெளிச்சத்தை காண்பார். அப்பா ஜபிக்கிறோம் ஆண்டவர், ஜபிக்கிறோம் ஆண்டவர். ஐயா சங்கடம் வெளியக்காக வேண்டிக் கொள்றோம், அதுதானே இந்த ஊழியர் ஒவ்வொரு ஊழியக்காரருக்கா வேண்டிக் வேண்டிக் கொள்ளுறோம் சுவாமி. இந்த நாட்களில் ஆண்டவரே அந்த ஊழியர்காக ஒவ்வொருவரையும் நீங்க தாங்கி வெளப்படுத்தி ஆசீர்வதித்து நடத்துங்க சுவாமி, நடத்துங்க சுவாமி. நன்றி சொல்லுவோம் எங்களுடைய பிள்ளைகள் குடும்பங்களுக்காக வேண்டிக் கொள்ளுறோம் சுவாமி. அப்பா நன்றி சொல்லுறோம், நன்றி மட்டுமாய் நடத்தின அபிநேசரே, நீங்க மட்டுமாய் நடத்தினீங்க சுவாமி. நன்றி சொல்லுவோம், நன்றி சொல்லுறோம், நன்றி சொல்லுறோம், நன்றி சொல்லுறோம், நன்றி சொல்லுறப்பா. எல்லாம் கணமும் துதியும் மாய்மையும் நீங்க தானாப்போ. இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம் உங்கள் நல்ல பிதாவே. ஆமீன், ஆமீன், ஆமீன்,
1: ஆமீன், ஆமீன். இதுவரை நேரம் இணைந்து ஜெபித்து ஆசீர்வத்தை உங்களையும் கர்த்தர் தாமே ஆசீர்வத்து வழி நடத்துவாராக. கர்த்தரை கரத்திலே ஒப்புவிக்கிறோம். கர்த்தர் தாமே உங்களுடனும் கூட இருந்து வழி நடத்துவாராக. நாங்கள் திரும்பமாக திங்கட்கிழமை ஜெப வழியிலே சந்திப்போம். அதுவரையும் தேவசமாத்து கூறுகிறோம், வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். நன்றியம்மா, காட் பிளஸ் யூ. ஆமேன்,
3: ஆமேன், ஆமேன். கர்த்தர் உங்களையும் ஆசீர்வதித்து நடத்துவாராக. ஆமேன், ஆமேன்,
1: ஆமேன், ஆமேன். அருமையானவர்களே, இதுவரை நேரம் எங்களுடன் தேவ ஊழியர் மிஸ்ஸஸ் பத்மாவதி ஜேம்ஸ் அம்மா அவர்கள் மிசாக்கா கனடாவிலிருந்து இணைந்து ஜெபங்களுக்கு ஊடாக வழி நடத்தினார். கர்த்தர் தாமே அவருடனும் கூட இருந்து ஆசீர்வத்து வழி நடத்துவாராக. எல்லா காரியங்களிலும் கர்த்தருடைய பாதுகாப்பின் கரம், ஆசீர்வதிக்கும் கரம் அவரோடும் அவர் சந்ததியோடும் கூட இருந்து ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக என்று வாழ்த்தி கொண்டு நாங்கள் இந்த வேளையிலும் நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் கூறுவோம். கர்த்தருடைய கரத்திலே ஒப்புவித்துக் கொண்டு நாங்கள் அடுத்த நிகழ்ச்சி கூட கடந்து செல்வோம். வேதாகம கேள்வி பதில் நிகழ்ச்சி, வேதாகம கேள்வி பதில் நிகழ்ச்சியில் இணைகின்ற ஒருவரையும் கர்த்தர் தாமே அழைத்து வந்து நேரத்துக்கு வழி நடத்துவாராக. அதே வேளையிலே எடுத்து வழி நடத்துகிற ஊழியர்களையும் கர்த்தர் தாமே ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. கர்த்தருடைய கரத்திலே அவர்களையும் ஒப்புவிப்போம். நாங்கள் இந்த வேளையிலும் ஒரு பாடலோடு இணைகின்ற பொழுது தேவ ஊழியர்கள் இணைவார்கள், கர்த்தர் வழி நடத்துவாராக. ஆமேன், ஆமேன், ஆமேன். நாங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. இணைந்திருக்கிற ஒவ்வொருவரையும் உயிர்த்தெழுந்த வல்லமை உள்ள இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலும் சங்கமம் வானொலி டீம் சார்பிலும் வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். ஆமேன், ஆமேன்.

0: will increase our strength. You inhabit eternity and inhabit the praise of Israel. You keep me as the apple of your eye. Thank you. You keep the soul alive. You know the heart. You know the path I go, and you know the way of righteousness. You lift up the lily. You live forever and ever. Hallelujah, Lord. You love the righteous. You make all things new. You make my faith flow through wisdom. You make my way perfect. I praise you. You make the barren woman a joyful mother, and you make our name great. Your name is as ointment poured forth. Your name is great and mighty. You never despise the affliction of the afflicted. You, O Lord, are the portion of my cup, and I worship you. You prayed with blood falling down the sweat of Gethsemane. You preserve my going out and coming in, and protect my soul from death. You quicken me. You are the redeemer of the soul. Praise be to you. You redeem me from all evil. And you reign amidst the cherubim. I worship you. You resent evil. You said that the wise shall shine as the brightness of the firmament. Hallelujah. You satisfy the lion's soul. You serve me. And you scatter the people that delay in war. You search the heart. You send plentiful rain. Thank you, Lord. You send the prisoners out of the prison. Praise you, Lord. You set me upon a rock. You set the solitary in families. You set up on high the lowly. You shall never allow the righteous to be loathed. Amen. You show mercy forevermore. You show mercy to thousands of them who love you. You spoke out of the midst of a great fire. You strengthened me, O Lord. You stretched out the earth above the water. You upheld my feet from slipping. I thank you. You teach children in your arms. You tread upon the waves of the sea. You walk amidst the church.
1: Recording in progress.
2: Amen, amen. நாங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் வியாழக்கிழமைக்கான காலை நேர ஒலிபரப்பு விடுதலையின் வெளிச்ச நேரம். விடுதலையின் வெளிச்ச நேரத்தில் நாங்கள் இந்த வேளையிலும் இணையிருப்பது வேதாக மக்கள் எழுப்பது நிகழ்ச்சி பைபிள் குயிஸ். இணைந்திருக்கிற ஒவ்வொருவரையும் நீங்கள் ஆயத்தமாகுங்கள். கத்தர்தாமே இந்த வேதாக மக்கள் எழுப்பது நிகழ்ச்சியிலே உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்க கத்தர் உதவி செய்வாராக. இணைய விரும்புபவர்கள் நீங்கள் வாட்ஸ்அப் கூடாக இணைய முடியும், ஐஎம்ஓ கூடாக இணைய முடியும், டெலிகிராம் கூடாக இணைய முடியும், வைபர் கூடாக இணைய முடியும். தொலைபேசியிலே நீங்கள் கனடா நார்த் அமெரிக்காவிலிருந்து இணைவீர்களானால் இலவசமாக இணைய முடியும். அல்லது நீங்கள் கனடாவில் இருப்பவர்களானால் நீங்கள் தொலைபேசி கூடாக இணைய முடியும், வாட்ஸ்அப் கூடாக இணைய முடியும், ஜூமு கூடாக இணைய முடியும். அந்த வேலை எங்களுடன் தொடர்பு கொண்டால் நாங்கள் அவற்றை உங்களுக்கு அனுப்பி தருவோம். எப்படி தொடர்பு கொள்வதென்று அந்த வேலையை கத்தர் வழி நடத்துவாராக. வானொலி கூடாக சங்கமம் .com, சங்கமம் தமிழ் கோஸ்பல் ரேடியோ .com கூடாக இணைந்திருக்கிற உங்களையும் வாழ்த்தி வரவேற்கிறோம். வேதாகம கேள்வி பதில் நிகழ்ச்சியில் எங்களுடன் தேவ ஊழியர் சௌரம் மகிந்திரையா விக்டோரியா பிரிட்டிஷ் கொலம்பியாவிலிருந்து அதிகால வேலையில் இணைந்திருக்கிறார். அவருக்கு காலை 7:37 ஆக இருக்கிறது. எங்களுடன் மாலை வேளையிலே சௌரி ஜானட் அருட்பிரகாசம் இணைந்திருக்கிறார். ஜெர்மன் தேசத்திலிருந்து பிரபு ஊழியர் சுசேரேட்பின் வாணர் அவர்கள் நிவாரண விசுவாசிக்கிறோம். மற்றும் இணைகிற ஒருவரையும் நாங்கள் வரவேற்கிறோம், வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். கத்திரதாமை வழி நடத்துவாராக. நாங்கள் இந்த வேளையிலும் பிரபு ஊழியர் சௌரி ஜானட்டிடம் ஒப்படைக்க இருக்கிறோம். அவர் தொகுத்து வழங்குவார். பிரைஸ்லோடமா
3: பிரைஸ்லோட்டனா
4: அன்பான பரலோக தகப்பனே சுவாமி, இந்த கால வேலையிலே சங்கம நிலையத்திலே கேள்பதில் நிகழ்ச்சி நடக்கின்ற நிகழ்ச்சியை கண்ணோக்கி பார்க்குற தேவநீர் ஆண்டோரே, ஐயா இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொள்கிற பிள்ளைகள் மறுபடி கேட்குற பிள்ளைகளையும் நீர் ஆசீர்வதித்து வழிநடத்த வேண்டுமாக ஜெபிக்கிறேன். இன்றைய நாளே கேள்வி பதில் நிகழ்ச்சியை தொகுத்து மக்கள் அளித்த சிஸ்டர் ஜாட்டை நினைவு கூறுகிறோம். அது மட்டுமல்ல, இந்த கேள்வி நிகழ்ச்சி உலகமங்கம் கேட்க செய்த சங்கம வானொலி கூர்ந்து இந்த நாள் ஆசிரியமான நாளாக அநேகர் வந்து கலந்து கொண்டு இந்த நிகழ்ச்சியை ஆசிரியருக்கு நீர் கிருபை செய்ய வேண்டுமாக எல்லாம் அல்ல இயேசு கிறிஸ்துவின் அதிகாரம் உள்ள நாமத்தினாலே ஜெபிக்கிறேன் பரமபிதாவே. ஆமேன்.
1: கத்ததாம எங்கள் ஜெபங்களை கேட்டு எங்களுடைய கேள்வி பதில் நிகழ்ச்சி நேரத்தை தொடக்கத்தை மூடி வரை நடத்தி தருவாராக. ஆமேன்.
2: ஆமேன். ஆமேன். நான் ஒரு புது கேள்வி ஒன்று கேட்க போறேன்.
1: சொல்லுங்கள்.
2: சிறகு இல்லை சட்டை இல்லை, சரியா? இது புது கேள்வி. சிறகு இல்லை சட்டை இல்லை வானத்திலே பறக்கிறது, அது என்னது? இந்த கேள்வியை நீங்கள் யோசித்துக்
1: கொண்டிருக்கீங்களா?
2: அல்ல, அல்ல.
1: அந்த மேகத்தில் இருக்கிற அந்த மகிமையான அந்த புகை,
2: அது நீங்கள் எங்கடா கனடா நாட்டிலே யூரோப்பிலே பார்த்தா தெரியும். மேகம் இலங்கை இந்தியாவில் ஒன்றா எல்லாம் ப்ளூவாக இருக்கும். அங்கே மேகம் இல்லை.
4: சூரியன், சூரியன்.
2: ஆ,
4: சூரியன் என்ன சந்திரன்?
2: ஆமீன். எல்லா கிரகங்களும் அங்கு சிறகு இல்லை சட்டை இல்லை பயங்கர ஸ்பீட்ல சுத்தி கொண்டிருக்கிறார்கள், ஓடிக்கொண்டிருக்கிறார்கள். ஆமேன். நன்றி, நன்றி
1: அருமையாக. முதலாவது கேள்வி, கர்த்தருக்கு தான் கட்டின பலிபீடத்துக்கு யெகோவா ஷாலோம் என்று பெயரிட்டவர் யார்?
4: ஆபிரகாம்.
1: இல்லை, ஆபிரகாம் யெகோவா ஜீரே என்று தான் கட்டளையிட்டவர். இது வந்து ஜெகோவா ஷாலோம், சமாதானம் தரு.
4: ஜெகோவா ஷாலோம்.
2: மிஸ்டர் வானர், வானர் சத்தியா சத்தத்தை காணையில்லை. சே ப்ரைஸ் தி லார்ட்.
5: ப்ரைஸ் தி லார்ட் ஐயா.
2: ஆமென், ஆமென், ஆமென்.
1: வந்துட்டீங்களா?
2: எழுப்பி விட்டோம்.
1: கர்த்தருக்கு தான் கட்டின பலிபீடத்துக்கு யெகோவா ஷாலோம் என்று பெயரிட்டவர் யார்?
5: யெகோவா ஷாலோம்.
2: யெகோவா ஜீரே என்று கேட்ட மாதிரி கிடக்கு முதல்ல.
1: இல்ல, யெகோவா ஜீரே என்று இதுக்கு ஆபிராமுக்கு மகேந்திரமண்ணா சொன்னதுக்கு பதில்
2: சொன்னேன். யெகோவா ஷாலோம்.
5: யெகோவா பாரம் போடும். யெகோவா ஷாலோம் சொன்னது
2: பவுலா?
5: இல்லையா,
1: பழைய பாடனா?
5: நியாயாதிபதி 6:24 ஐயா. அது நான் நினைக்கிறேன் என்ன பேரு கிதியோனா இருக்கும். நியாயாதிபதி 6:24. சரி, ஓகே, தேங்க் யூ. மறக்க முடியாத
1: சம்பவம்
5: செய்யல, டக்கன்னு மைண்டுக்கு வர மாட்டேன்ட்டுதான். சரியா,
1: முழு குடும்பங்களையும் கவிழ்த்து போடுகிறவர்கள், கவிழ்த்து போடுகிறவர்கள் யார்?
4: நீதிமன்றம் இருக்கு.
1: இல்லை,
5: பிரச்சனை கொடுக்கறவங்க தான் கவிழ்த்து போடுறோம்.
2: கவிழ்த்து போடுறோம்.
6: ஹலோ,
2: திங்கள் செவ்வாய் வெள்ளிக்கிழமை தொகுத்து வாங்க. திங்கள் செவ்வாய்
6: செவ்வாய் வெள்ளி, திங்கள் செவ்வாய் ஃப்ரைடே
2: எழுதி இருந்தா இல்லையா?
6: முடிஞ்சவங்க வெளியில போறாங்க இல்லாட்டி நான் ஜாயின் பண்றேன். ஓகே
2: ஓகே அம்மா, God bless you.
6: ஆமென். Thank you.
2: ஸோ சிஸ்டர் ஜானட் அவர்கள் கனடாவில் இருக்கிற நேரத்தில் சகோதரி டோலியும் சகோதரி மேகலா வாசம் செய்ய இருக்கிறார்கள் காலை நேர பிரியரை. ஆமேன், ஆமேன். என்ன கேள்வியம்மா?
1: முழு குடும்பங்களையும் கவிழ்த்து போடுகிறவர்கள் யார்?

0: அநியாயக்காரர்
1: அப்படி வருமா?
2: இல்ல, அநியாயக்காரர் இருக்குதான், ஆனா
0: புதிய ஏற்பாடுல வருதா? அப்ப நீதிமல்ல அப்படி என்று சொல்லி சொன்னால்

0: ஸ்டோரி என்ன சொல்றீங்க, முழு குடும்பங்களையும் கவிழ்த்து போடுகிறார்களா?
1: கண்டுபிடிக்க மாட்டீங்க, அடியில கிடக்குது வசனத்தின் அடியில கிடக்கு.
0: அப்ப ஒவ்வொரு ஒவ்வொரு வசனத்தையும் அடியில பாத்துன்னு பிடிக்கலாம் தானே.

0: எந்த அதிகாரத்துல இருக்கு?
1: சரி, தீத்து முதலாவது அதிகாரத்துல இருக்குது.
2: அது தீத்து 1:11 சரியா?
1: யா, 1:10-11 ரெண்டிலும் இருக்கு.
2: 1:11 கவுழ்த்து போடு, முழு குடும்பங்களையும் கவுழ்த்து போடுவரு.
1: அவர்கள் இழிவான ஆதாயத்துக்காக தகாதவைகளை உபதேசித்து முழு குடும்பங்களையும் கவிழ்த்து போடுகிறார்கள். ஓகே, தன் ஆத்துமாவை பாதாளத்தை போல விரிவாக்குறவர்கள் யார்?
0: துன்மார்கள்.
1: இல்ல, பைபிள், பைபிளின் படி
0: தன் ஆத்மாவை
1: பாதாளத்தை போல விரிவாக்குகிறவர் யார்?
2: அது நிமித்தம் பாதாளம் தன்னை விரிவாக்கி மட்டுமில்லாம
1: பழையாடு

0: தெரி திவிகலகோ
1: தன் ஆத்மாவை பாதாளத்தை போல விரிவாக்குறவன் யார்?
0: சங்கீதம் பயனாவது பத்தா

0: அவன் மதுபானத்தினால் அக்கிரமம் செய்து அகங்காரியாகி வீட்டிலே தெரியாமல் அவன் தன் ஆத்மாவை பாதாளத்தை போல விரிவாக்கி திருப்தியாகாமல் மரணத்துக்கு சமமானமாய் சகல ஜாதிகளையும் தன் வசமாய் சேர்த்து சகல ஜனங்களையும் தன்னிடமாய் கூட்டிக் கொண்டாலும் மண்ட முடியும். அகங்காரி அப்ப அக்கிரமம் செய்த அகங்காரி
1: வேதத்தில் கபடஸ்தன்
2: அது சங்கிலத்தில் வருது சரியா
1: இல்ல
0: அப்சலோம்
1: இல்ல
0: அப்சலோம் இல்லாட்டி இவன் தான் என்ன
1: என்ன
0: பேர்
1: சொன்னீங்களா?
2: அதாவது இறைமையால வசனமா சொல்லுது
1: இல்லை
2: இறைமையாலதான் வருகுது அவன் நாவு கூர்மையான அம்பு அது கபடம் பேசுகிறது
1: இல்ல கபடஸ்தன் இருக்குது அவன் யார்
2: அவன் கபடஸ்தன்
1: எப்படிப்பட்டவன் அல்லது

0: கபடஸ்தன் யாருன்றது அங்கே இருக்கிறீங்க, யாருன்னு கேள கபடஸ்தன் என்ன?
1: என்பவன் யார்? அவன் அப்படிப்பட்டவன்.
2: கபடஸ்தன் என்று சொன்னால் மல்கிய உண்டு பதினாலா
1: யா
2: பலியிட கபடஸ்தன், அதாவது வந்து தன் மந்தையில் இருக்கையிலே கெட்டு போனதை ஆண்டவருக்கு நேர்ந்து கொண்டு பலியிட கபடஸ்தன் சபிக்கப்பட்டவன். அப்படியா?
1: சபிக்கப்பட்டவன். கிரேக்கரிடத்தில் விற்று போடப்பட்டவன் யாருக்கு
0: நேர்ந்து கொண்டு பலியிடுகிற கபடஸ்தன் சபிக்கப்பட்டவன்.
1: விற்று போடப்பட்டவன் யார்?
0: பவுல்.
1: இல்லை.
3: மத்தேயு.
1: இல்லை.
0: பவுல் இல்லையா?
1: இல்லை.
2: கிரேக்கரிடத்தில் விற்று போடப்பட்டவன்.

0: யூதாவையும் குமாரரையுமா?
1: யூதாவையும் குமாரரையும் எருசலேமின் குமாரரையும் அவர்களுடைய எல்லைகளுக்கு தூரமாக்கும்படிக்கு கிரேக்கரிடத்தில் விற்று போட்டார்கள். பூமி அதிர்ச்சிய குறித்து தீர்க்க தரிசனம் உரைத்த தீர்க்க தரிசி யார்? நானே அதுக்கு பதில் போடினார். பூமி அதிர்ச்சிய குறித்து தீர்க்க தரிசனம் உரைத்த தீர்க்க தரிசிகள் யார் யார்?
2: எல்லாத்திலயும்
3: இல்ல.

0: Almost.
1: யோபுல சொல்லப்பட்டிருக்கு, மற்ற ஆதிகாமத்தில் சொல்லப்பட்டிருக்கு, சரியா?
2: இல்ல, ஆதிகாமம் இல்ல. ஆதிகாமத்துல நியாய தீர்ப்பு என்று சொல்லப்படையில தீர்க்கதரிசனம் சொல்ல இல்ல ஒரு தினம்.
1: இல்ல, பூமி அதிர்ச்சி தானே?
2: ஓ, பூமி அதிர்ச்சி குறித்து
1: தீர்க்கதரிசனம் ஆதியா 1:09-10 வருது நினைக்கிறேன். அதுக்குள்ள எர்த்குவேக்னு சொல்லி போட்டிருக்காங்க. இல்ல,
2: அதுக்குள்ள வராத
1: விட்டுதான்.
2: அது பூமி அதிர்ச்சி நடந்திருக்கலாம், ஆனா நான் கேட்டது தீர்க்க தரிசன முறை.
1: மல்கியா சொல்லிருக்கா, மல்கியா சகரியான்னு சொல்லிருக்கா, சரிதானே?
2: மல்கியா இல்ல, சகரியா.
1: சகரியாவா? அப்ப மல்கியா 1 நாள்ல என்ன சொல்லப்படுது? வாரம் பாத்துருவோம் இருக்கேன்.

0: அதேதோ உயர் நாம் எளிமையாக்க எளிமைப்பட்டோம், ஆனாலும் பழைய பாலானவைகளை திரும்ப கட்டுவேன் என்று சொல்லுகிறார். அதுதானே
1: மல்கி அவுண்டுனா இல்லையா? பூமியை சென்ற மாதிரி தான் இதுல போட்டுக்கிறான். என்னது எனக்கு எப்படி போட்டாங்கன்னு தெரியும். ஏதோ மென்யா ஏதோ மென்யா ஆனால் பல கிடக்கிறவர்களை திரும்ப கட்டுவேன். கத்தர் அவர்களை கட்டுவார் நட்டுவர் எல்லை துன்மார்க்கர் எல்லைகள்லாம் கத்தர் என்று நினைக்க சினம் வைக்கிறார் சொல்லுகிறார். ஓகே சரி ஓகே.
0: ஆதி முதல் தேவன் வாக்கு தத்தம் பண்ணின ஒன்று இருக்கிறது முக்கியமானது. அது என்ன?
1: ஆதி முதல் அவ்வளாங்க எனக்கு.
0: ஆதி முதல் தேவன் வாக்கு தத்தம் பண்ணின ஒன்று எங்களுக்கு மனுஷராகி எங்களுக்கு ஒரு வாக்கு தத்தம் பண்ணி இருக்கிறார். அது என்ன?
2: வானவில் வானவில்
0: இல்லை
1: நித்திய ஜீவனை குறிச்சு தான் புதிய
0: நித்திய ஜீவனை அளிப்பேன் என்று தீத்து ஒன்று மூன்றில இருக்கு.
1: தீத்து சொல்லப்பட்டிருக்கு.
0: கர்த்தர் தமது வசனத்தை அனுப்பி அவர்களை குணமாக்குகிறார் என்று யாரை குறித்து சொல்லப்பட்டுள்ளது?
1: அது சங்கீதம் 107 வருது. ஆனால் யாரை குறித்து சொல்ல போனா சங்கீதம் பத்தி எடுத்தா தான் தெரியும். அதுல சங்கீதம் 107
3: சொல்லுங்க ஐயா.
1: சத்தத்தை காணல எடுத்து பாருங்க ஐயா.
3: என்ன கேள்வி?
1: நீங்க சங்கீதம் 107 எடுத்து சொல்லுங்க. யாரு பாத்திய அனுப்பி குணமாக்குறாரு என்று சொல்லப்படுது?
0: அனுப்பி அவர்களை குணமாக்குகிறார் என்று யாரை குறித்து சொல்லப்பட்டுள்ளது?
3: சங்கீதம் 107 இருக்கா?
1: யா அதுல அதெல்லாம் பெறுது ஐயா. அவர் தங்கள் ஆபத்தை கத்திர நோக்கி கூப்பிடுவார்கள். அவர்கள் ஆத்துமாக்கள் என்னை பூஜனத்தை ஆசிரிப்பதில்
3: என்ன கேள்வி
1: ஐயா? சொல்லுங்க தங்கச்சிருங்க சிஸ்டர்.
0: கர்த்தர் தமது வசனத்தை அனுப்பி அவர்களை குணமாக்குகிறார் என்று யாரை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது?
3: கர்த்தர்

0: ஆபத்திரை நோக்கி கூப்பிடுறோம் இல்லையா?
1: ஆமே.
2: சங்கீதம் 19வது வசனம்
0: ஆபத்திரை நோக்கி
3: கூப்பிடுறதும் 20 சேர்த்து இருக்குது. ஆபத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிடுகிறவர்கள் அவர்கள் இக்கட்டுக்கு அவர் நீக்கலாக்கி
0: ரட்சிக்கிறார்.
3: வேதத்திலே வைத்தியர் என்பதை குறிக்கும் முதலாவது இடம் பெற்ற வசனம் அல்லது இடம் எது? இல்ல
0: இல்ல இல்ல, அது பழைய ஏற்பாட்டில் வருது. என்ன?
3: யா,
0: நானே உன் பரிகாரியாக கர்த்தர் அதை தான் சொல்றீங்க?
3: இல்ல,
0: வைத்தியர் இருக்கா?
2: தமிழ் வைத்தியரா இங்கிலீஷ் வைத்தியரா?
0: நாட்டு வைத்தியர். ஆதிகாமத்துல வருது சரியா?
3: ஆதிகாமத்துல வருது.
0: 52 வருது.
3: 52 யா.

0: அன்பின் சீசன் சிறைப்பட்ட தீவு என்ன? யோவான். தீவுகளில் மிகவும் அழகானது
1: பத்மோஸ் எங்க இருக்குது இப்ப?
2: எக்கச்சக்கமான
1: தீவு இருக்கு, அதுல ஒரு சின்ன தீவு தான் பத்மோஸ் தீவு.
3: கிரீஸ்ல போயலாம், போய் சொல்ல போக்கும்.
1: ஆனா அதுல ஃபெரியில போகணும் ஐயா, ஃபெரியெல்லாம் போகணும்னு நினைக்கிறேன்.
4: தீவு தானே ஐயா, தீவுண்டாவும் அப்படித்தானே போகணும்.
1: சில சில சில இடங்கள், சின்ன சின்ன இடங்கள்னா போட்ல கொண்டு போவாங்களா? இது வந்து இந்த ஆக்கள் இந்த டூரிஸ்டோ இந்த கிறிஸ்தவ சம்பந்தமா இதில் பாக்கணும், பெரிய எல்லாம் கூட்டிட்டு போற வேவையில சின்ன ஒரு கடையில் ஒண்ணு
0: எரியுது.
1: ஓ, கிறிஸ்லாண்ட் எரியுது, மற்றது வந்து ஸ்பானியா எரியுது. ஸ்பானியால அரைவாசி கடல் பக்கம் எரிஞ்சிட்டு எக்கச்சக்கமான குடிகள் எல்லாம் ஆக்கள் எல்லாம் செத்து போச்சனும். பிரான்ஸ்ல ஒரு பக்கம் போயிட்டுது,
0: தீவுகளில் மிகவும் அழகானது எது?
1: அழகான தீவு என்று சொல்லி நீங்க
0: பைபிள
1: வச்சு கேக்குறேன், உண்மையம்படி பாக்க வச்சிருப்பா. மாலதீவு எடுக்கலாம், அழகான தீவு
0: அழகான
4: தீவு இல்லங்க,
0: வேதத்தின் படி.
1: என்ன நீங்க அழகான தீவு இல்லங்க சிரிக்கிறீங்க?
0: இருபத்தி ஏழு மூன்றில் இருக்கு.
4: மூண்டா
3: குடியிருந்து அநேக தீவுகளும் ஜனங்களோடு விசாரம் பண்ணுகிற தீவு நோக்கி கத்திராய ஆண்டவர் உழைக்கிறது என்னவென்றால், தீர்வே நீ உன்னை பூர்ண
1: சௌந்தர்யவதி. ஐயா, இந்த தீர்வை குறி சொல்லப்படுது ஐயா, தீர்வு குமாரத்தி காணிக்க கொண்டு வருவாள்னு சொல்லி ஐயா, ஞாபகம் இருக்கா?
4: பூரண சௌந்தர்யவதி,
1: அதான் தீர்வு குமாரத்தி காணிக்க கொண்டு வருவாள்னு சொல்லி பைபிள்லயே சொல்லப்பட்டிருக்கு. அந்த காரியம் வந்து தீர்வு என்று சொல்றது அந்த இடத்தான் குடிக்கும், தீர்த்த தீவத்தம் அந்த இடத்துல. அது இப்ப என்ன பேர்ல இருக்கோ தெரியாது, செக் பண்ணி பார்த்தா தெரியும் எந்த தீவுன்னு சொல்லி. கடலின் நடு மைய பயத்திலே தாவரம் இருக்கிறது, உன்னை கட்டினவர்கள் உன்னை பூர்ண வடிவாய் கட்டினார்கள். இது நான் நினைக்கிறேன், எங்க வர போ சைப்ரஸ் அதற்கிட்ட வருமா? சைப்ரஸ் பாப்போம். சரி, அடுத்த வாங்க.
0: ஸ்தேவான் நிமித்தம் எழும்பின உபத்திரத்தினால் அல்லது உபத்திரத்தினாலே சிதறப்பட்டவர்கள் எந்தெந்த நாடுகளில் சுவிசேஷம் அறிவிக்கப்பட்டது?
4: ஆசியா
0: இல்ல,
4: ஆசியா
3: இல்ல, இல்ல சிரியா.
0: என்னன்னா
3: சிரியா? சிரியா
0: இல்ல.
3: என்ன கேள்வி?
1: என்ன கேட்டு என்ன கேள்வி சொல்லட்டா? மறுமொழியா, பெனிக்கே நாடு, சீப்ரு, அந்தியோகியா பட்டணம் வரைக்கும் சுத்தி திரிந்தார்கள். சரியா?
0: அப்போ சில 11-19 ஓகே. ஏழாம் முத்திரை உடைக்கப்பட்ட போது வலோகத்தில் எவ்வளவு நேரம் அமைதி உண்டானது?
1: அரை நிமிஷமும் அரை மணித்தேனு வருது.
3: மூன்று மணி நேரம்.
1: நேனே அப்படி வராதையா?
4: மூன்று நாட்கள். சரியா மூன்று நாட்கள்
0: இல்ல
1: அப்படி வராதையா அது குறைய ஐயா ஏழாம் முத்திரை
4: மூன்று வாரங்களா
0: இல்லை
1: பழைய ஏழாம் முத்திரையா சொன்னீங்க சரி இதுல வந்து ஏழாம் முத்திரை உடைக்கிற வேளையிலே பூமியின் நான்கு திசைகள்
0: நீங்க சொன்னீங்க தானே
1: என்ன
0: வெளிப்படுத்தல் எட்டு ஒன்றில இருக்குது
1: வெளிப்படுத்தல் ஒன்று இருக்குது அரை மணி நேரம் சொன்னேன் அதான் அரை மணி நேரம் சொல்லி போட படிப்ப கன்ஃபர்மேஷன் செய்யல
0: ஆயிரம் வெள்ளி காசு கொடுத்தவன் இல்ல ஆபிராமுக்கு ஆயிரம் வெள்ளி காசு
3: கொடுத்தவன்
0: கத்தர் பட்சத்தில் துணை நீக்க வராததனால் சபிக்கப்பட்டவன் யார்
4: என்ன கேள்வி
0: கத்தர் பட்சத்தில் துணை நிக்க வராததினால் சபிக்கப்பட்டவன் யார்
4: அவர் இந்த
1: கத்துடைய வேலையை அசதியாக செய்வோனா
0: இல்ல
4: மோரோசை சபியுங்கள் அதன் குடிகளை சபிக்கவே சபியுங்கள் என்று கர்த்தருடைய தூதரானவர்

0: மோரோஸ்
1: மோரோஸ் தானே, நான் முதல் வந்து தானே யா பேர் வருது
2: மோரோஸ் என்ன நாடா
1: இல்லையா? மோரோஸ் தான் அந்த
0: பேர், அண்ணா பேர்,
1: அந்த பேர்
2: பேர் என்ன, நாட்டுக்கா அல்லது வீட்டுக்கா ஆளுக்கா?
0: ஆளுக்கு.
1: இந்த இதுல ஆங்கில வேத அமைச்சு சீரூஸ் என்ன மேரூஸ் போட்டிருக்கு ஐயா, செட் த ஏஞ்சல் ஆஃப் லார்ட் என்று அந்த வசனத்தில் வருது ஐயா, ஆங்கில வேதாமத்தில் போட்டிருக்கு சைரஸ் மோரோஸ் வருது, MOR MEROZ வருது.
2: இந்த வசனம்
1: 23 நான் நினைக்கிற ஜன சொன்ன மாதிரி மோரோஸ் தனிப்பட்டால இருப்பார், மோரோசையும் சாவியுங்க, அதுக்கப்புறம் அவன் குடிகளையும் அந்த அந்த ஜனங்கள் அந்த அந்த இடத்துல இருக்கிற குடிகளையும் சாவியுங்கள் என்று கத்தர் தூதரானவர் சொல்லுகிறார். அவர் கத்தருடைய பட்டணத்தை துணிக்க வரவில்லை இருக்கலாம் அப்படி, ஏன்னா பராக்கிரமசாலிகளுக்கு விரோதமாக அவர் கத்தருடைய பட்சத்தை துணிக்க வரவில்லை. சரிதானே ஐயா? அப்படின்னா தனிப்பட்ட மனுஷன் தான் சொல்லப்படுது ஐயா.
0: முதலாவது சொல்லப்படுது மோரோஸ் என்று, இரண்டாவதா சொல்லப்படுது நாடு.
2: மோரோஸும் அதன் குடிகளும்,
0: குடிகளும் மோரோஸும் அவன் குடிகளும்.
2: இங்க இருக்கு மோரோஸ் இஸ் எ சிட்டி மென்ஷன்ட் இன் தி புக் ஆஃப் ஜட்ஜஸ் ஃபாலிங் டு 8 failing to aid Israel. Moros is a city.
1: English
2: Google Lebanon மாதிரி Moros is a city. சிட்டியும் அதன் குடிகளும். Song of Song Deborah இல்ல ஏதோ சொல்லி இருக்காங்க. அது
1: வரும் பொருங்க ஐயா, வரும் ஒரு நிமிஷம் இல்லைங்க ஐயா. ஒன்னாறு பா முருகா, ஐந்து திரிகந்திரிக்கின்ற பா முருகா.
2: சிசராவோட யுத்தம் பண்ண உதவி செய்யல அந்த நாட்டு மக்கள்.
1: நியாயாதிபதிகள் தானே என்ன?
2: ஆமா,
1: இஸ்ரேலைட்ஸ் பொல்லாப்பானது செய்தார்கள் சபையங்கள் குடிகளை சபிக்கவே சபையங்கள் கத்துடைய போங்க ஐயா.
0: எலியாவின் பலிபீடத்தில் மொத்தம் எத்தனை தண்ணீர் குடம் தண்ணீர் ஊற்றப்பட்டது?
2: Facebookல போட்டது நீங்களா?
0: என்னண்ணா
2: Facebookல ஒரு கேள்வி போட்டிருந்தவே, இந்த எலியா எத்தனை குடம் தண்ணி என்ன, 50 குடமா?
0: இல்லை.
2: ஆ
0: இல்லை,
3: 7 குடம்.
0: இல்லை,
2: 450 குடமா?
0: இல்லை.
2: கேள்வி ஒன்று போட்டிருந்தது இந்த பேஸ்புக்கில், எத்தனை குடம் உண்டு, மூன்று குடம் ஏழு குடம் ஐம்பது குடம் ஏதோ ஒன்றெல்லாம் போட்டிருந்தது.
1: ஆன்சரை
2: பார்க்க இல்லை
1: பார்க்க பார்த்து சொல்றேன் நானுங்க.

0: 2000 கூடமா?
1: இல்லை, ஒன்று ராஜாக்கள் 18, 33 இருந்து 35 மட்டும் பார்க்கணும். முதலாவது முறை 4 குடம், ரெண்டாவது முறை 4 குடம், மூன்றாவது முறை 4 குடம், 12 குடம் எல்லாமா ஊற்றப்பட்டது.
0: பின்பு அவன், நீங்கள் 4 குடம் தண்ணீரை கொண்டு வந்து சர்வாகதாவின் மேல் ஊற்றுங்கள், பின்பு ரெண்டாந்திரம் ஊற்றுங்கள் என்றார்கள். ரெண்டாந்திரம் ஊற்றினார்கள், அதன் பின்பு மூன்றாந்திரம் அப்படியே ஊற்றுங்கள் சொன்னால் 4, 3, 12. சரி, ஓகே,
2: 34
0: பாருங்க ஐயா, நாலு குடம் தண்ணீர் கொண்டு வந்து சர்வாங்க தகனி பலி மேலும் புறகளின் மேலும் ஊற்றுங்கள் என்றான். அப்ப ரெண்டும் கலந்து வருது ஐயா, பலியும் புறகும் வருது. பின்பு ரெண்டாம் தரவும் அப்படியே ஊற்றுங்கன்னு சொல்லியிருக்காங்க.
2: என்ன
1: வாசானின் ராஜாவாகிய ஓக் என்பவனின் கட்டிலின் நீள மகளன்
0: சொல்லுங்க.
3: என்னன்னா
2: 18?
1: இல்லை,
3: மகேந்திரையா அந்த கேள்வி ஒண்ணு தரம் வந்து
0: மனிதருடைய கை முளத்தின்படியோ 9 முள நீளமும் 4 முள அகலவுமா இருந்தது. அவன் அம்மோ, அது அம்மோன் புத்தருடைய ராப்பா பட்டணத்தில் இருக்கிறது அல்லவா. 9 முள எத்தனை அடி? 9 முதல நீளமும் 4 முள அகலம். 9 முளம் எத்தனை அடி ஐயா?
3: 9 முளமா? 9 முளம் என்றா
0: 9 அடி கூட வரும்.
3: என்ன
0: 27?
1: தன்னை எங்கே தேவன் என்று காண்பிக்கிறவனா இருப்பான்?
0: அவன் தேவனுடைய ஆலயத்துல தானே
1: ஐயா, ஆலயத்துல 2 தெசலோனிக்கேயர் 2:4
0: இருக்குது.
1: கடைசி நாட்களில் என்ன சொல்லி அநேகரை வஞ்சிப்பார்கள் என்று இயேசு கூறினார்.
0: அதாவது இயேசு அங்க இருக்கிறாரு, இங்க இருக்கிறான்னு சொல்லி கூப்பிடுவாங்க. இங்க வாங்க இயேசு, இங்க இருக்கிறான்னு. ஆப்பிரிக்கா போகணும், அங்க போகணும், இங்க போகணும், கடைசி அங்க போனாடு. சரியா,
1: ஆண்டவர் வந்துடுவாரு என்ன?
0: இப்ப அதான், இப்ப வந்து அங்கனேக்க பார்த்து அங்க அந்த ஆபிஷா ஊழியக்காரர் இருக்கிறாண்டு ஆப்பிரிக்கா கூடுறாங்க, அங்க அந்த ஊழியக்காரர்கள் இந்த இடத்துக்கு ஓடுறாங்க. இப்படி ஒவ்வொரு இடத்துக்கு ஓடிக்கொண்டே இருக்கிறாங்க. பேசா கதவை பூட்டி போட்டு முழங்கால் பட்டி அரைக்க ஜெபம் பண்ணா சரி வராது, அவங்க ஓடி திரியணும்.
3: ஐயா, தீர்க்க தரிசி என்று போட்ட உடனே இன்னும் கூட ஓடி போயிடும்.
0: அது என்ன பிரச்சனை என்றால் ஐயா, அவங்க இந்த இப்ப இப்ப பிசாசின் தந்திரம் ஐயா. இப்ப பாருங்க, இவங்க அவங்க ட்ரிக்ஸ் பிசினஸ் கண்டு கொண்டாங்க. பிசினஸ்ல வந்தேன் ஐயா, இப்ப தீக்கிரசி என்று போட்டோம்னா ஓகே, எல்லாரும் வருவாங்க உடனே. ப்ராஃபிட் என்று போடுறது, ப்ராஃபிட் சொல்லி எங்க எந்த இடத்துல போட்டிருந்தது? பழைய ஏற்பாடுல எந்த இடத்துலயும் ஆபிரகாம் தான் ப்ராஃபிட் அண்ட் போட்டவர் இல்லையே. ஆபிரகாம் தீர்க்கதரிசின்னு ஜனங்களால் அழைக்கப்பட்டார். அதுல ஆபிரகாம குறித்து சொல்லப்படுது. ஏன்னா வந்து தீர்க்கதரிசி என்று சொல்லப்பட்ட ஒரு குறிப்பிட்ட, அதாவது வந்து எரேமியா இவியல் தான் அந்த குறிப்பிட்ட தீர்க்கதரிசி, தேவனால் நியமிக்கப்பட்டவர். இன்றைக்கு பார்த்தா உலகத்தில் உள்ள முழு பேரும் தீர்க்கதரிசி. 5 வகையான ஊழியம் என்று பேசல சொல்லப்பட்டிருக்குது ஐயா. இவங்க எல்லாம் தங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி 5 வகையான ஊழியத்தை தாங்களே எடுத்து வச்சு தலையில ஆடிக்கொண்டு நினைக்கிறாங்க.
3: நீங்க சொன்ன மாதிரி ஐயா
0: சொல்லுங்க,
3: அது ப்ராஃபிட் ப்ராஃபிட் இல்ல ப்ராஃபிட்டுக்காக செய்யறேன்.
0: தெரியாது சங்கீத புத்தகம் தெளிவா போட்டுருவா பயங்கரமான தேவனுக்கு கொடுக்க வேண்டிய மகிமை அது பயங்கரமான சொல்லப்பட்டிருக்கு. அப்ப அந்த பேரை வச்சு நீ பயங்கரமான ஜனங்கள் ரசிக்கப்படும் விவரசங்கத்தை
2: கேட்டு படிக்க போனேன் காசு கட்டின உடனே ரெஃபரன்ஸ் பட்டம் கொடுத்துடணும்.
0: அதுதான்
2: கொடுத்துடணும்
0: ஒன்றும் தேவையில்லையா. நீங்க இந்தியாவுக்கு நீங்க போயிட்டு நீங்க என்ன பட்டம் பண்ணுவோ அவ்வளவு பட்டம் நீங்க வேண்டி காட்டி கொண்டு வரலாம். அதான்
2: சொல்றேன் பட்டம் போட்டு வச்சுக்கணும்.
0: இப்ப நான் இப்ப ஒரு காரியத்தை நான் கேக்குறேன், இவ்வளவு பட்டம் வச்சுக்கிறாங்க ஒழுங்கா பிரசங்கம் பண்றாங்களா?
3: அது பட்டம் பறக்கிறதுக்கு ஐயா, பட்டம் பறக்கிறதுக்கு தானே.
0: அதுதான் ஐயா இப்ப வந்து அதாவது அந்த அந்த பேருக்கு ஏற்ற டைட்டலுக்கு ஏற்ற இது இப்ப வந்த ஐயா ஒரு இப்ப பாருங்க ஒரு மேனேஜர் சொல்லிச்சுன்னா அந்த மேனேஜருக்கு ஏற்ற டேலண்ட் அவருக்கு இருக்க வேணும். ஒரு கம்பெனில மேனேஜர் பதவி கொடுத்தால் பியோனா இருக்கிறவன் கூப்பிட்டு மேனேஜர் ஆகி விட்டால் அவன் என்ன மேனேஜர்ன்ற காரியம் செய்வா? கடைசியா கம்பெனி இழுத்து மூட வேண்டிய கட்டம் தான் வரும். ஆண்டோட சபை இழுத்து மூட வேண்டிய கட்டத்திலே போயிருக்கு ஐயா. பட்டங்களை வச்சுக்கொண்டிருக்காங்க. இன்றைக்கு உலகத்துல இந்த இலங்கையில நம்முடைய தேசத்துல பாக்கல ஐயா, கிட்டத்தட்ட ஒரு 50-60 வருஷத்தை முந்தி பாருங்க ஆக பெந்திகோஸ் சபைதான் இருந்தது. இப்ப பார்த்தா எல்லாரும் பார்த்தாலும் ஆரை பார்த்தாலும் பார்த்தாலும் ஸ்தோத்திரம் சொல்லி போட்டு கும்பிட்டு போனேன் நான் பாஸ்ட் வந்து எழுதணும். இத்தனை பேர் வச்சு அவற்ற குடும்பம் தான் அங்க சபை ஒரு கிராமத்துக்கு வச்சிருப்பினும் குடும்பத்தை மட்டும் தான் வச்சிருப்பினும். ஆனா அங்க பார்த்தா பாஸ்டர் நான் அப்படி இருக்கிறேன்னு சொல்லி அப்படியே காரியம் போகுது. இந்த பாருங்க ஐயா இன்றைக்கு இப்ப எனக்கு கிட்டத்தட்ட ஒரு 10-12 பேர் அடிக்கடி டெலிவன் அடிச்சு ஆக்கட தெரியாது ஐயா எனக்கு. ஐயா இலங்கை தேசத்திலிருந்து வருது இந்தியா கோல் வருது ஆக்கட தெரியாது. டெலிவன் நம்பரை போட்டு நான் பாஸ்டர் எழுதுவேன் நான் அதான் ஏற்றுக்கொள்றோம் இல்ல போன்ல ஏற்றுக்கொள்றோம்லாம் அப்படி இப்படி ஆட தெரியாது ஐயா எனக்கு முன்பு என்னத்துக்காக அடிக்கணும்னு எனக்கு தெரியாது. விஷயம் தெரியாது. ஒரு முறை ஒருத்தர் வந்து இந்த எங்கட ப்ரோக்ராம்க்கு வந்து கலந்து கொண்டார் ஏதோ வழியிலே டெலிஃபோன் நம்பரை பிடிச்சு வாய்ஸ் ஆஃப் கோட் தெரிஞ்சுட்டு தானே இவன் அடிச்சுக்கிட்டார். இவன் அடிச்சு கேட்டு சொன்னார் இப்படி இப்படி நான் ஜெர்மனுக்கு வர வேணும் சொல்லி. அப்ப என்ன இவர் என்னது ஜெர்மனுக்கு வர வேணும்? ஊர்ல இருந்து ஊழியத்து செய்யுங்க ஜெர்மனுக்கு வரவனும் என்னதுக்கு என்னது ஜெர்மனுக்கு வர போறாரு எனக்கே தெரியாது ஜெர்மனுக்கு என்னதுக்கு வரார்னு சொல்லி நான் அப்புறம் நான் என்ன யோசிப்பேன் சொல்லி இப்போ நான் டெலிஃபோனை வச்சுட்டேன் நான் அப்படியே. இப்போ பாருங்க என்ன காரியம்னு சொல்லி சொன்னால ஐயா இப்ப நீங்க உங்களோட டெலிஃபோன் நம்பர் இருந்தா உடனே இப்பனா கனடாக்கு வரவணும் இன்னும் மகேந்திரமாய் டெலிஃபோன் இருந்த டெலிஃபோன் நம்பர் இருந்தா அங்க மகேந்திரமாய் இருக்கிற விக்டோரியாவுக்கு வர போறோம்னு இப்பினா என்னத்துக்கு வந்தாலும் இடம் பாக்குறது வர போயினோம். புளியக்காரோட காரியத்தை வர பவுலடிகள் இடம் பார்த்த ஒன்று தெரிஞ்சவங்க பவுலும் இருந்தாலும் சரி பேதுருவா இருந்தாலும் சரி ஆண்டோட ராஜ்யத்தை கட்டி கொண்டு தாங்கடா அதான் சாப்பிட வழியில நிலைமையில அவங்க இதுன்னு இருந்தாங்க. இவங்க வந்து கொளுத்து போய் நிற்கிறாங்களே ஐயா நம்முடைய இதான் இந்த கடைசி நாட்கள். அதான் இந்த சில சில சம்பவங்கள் நாட்கள்ல உலகத்தில் நடக்கிறது காரியம் கத்தர் இப்ப எல்லாத்தையும் சபையை துப்புரவாயை கொண்டு வர விசுவாசிகளை துப்புரவாயை கொண்டு வர அதே போல ஊழியக்காரர்களை துப்புரவாயை கொண்டு வர இப்ப கப்ப கிளீன் பண்ற இதுக்குள்ள வந்துட்டு கத்தர் இப்ப பில்டர் அனுப்பி இருக்கிற படிதட்டு என்ன ஐயா சொல்லுங்க சரியா புள்ளையா
2: இல்ல
3: விஜயமாரி செய்யணும் ஐயா
2: ஐயா
0: அதுதான் ஐயா உண்மையா முக்கியமான காரியம் வந்து இப்ப உங்கள்கிட்ட கோல் பண்ணணும்னு சொல்லி சொன்னால் ஆதாயம் இல்லாம செட்டி ஆத்துல இறங்க மாட்டான். அதை நாம பாத்துக்கொள்ளணும். இன்னைக்கு வந்து டெலிஃபோன் அடிக்கணும்னா ஏதோ சம்திங் இருக்குது இவ இல்ல முன்னு தெரியாது வலுகூல வளைஞ்சு கதைப்பணும் முன்பின் தெரியாது ஆக்களை வந்து முதல் எடுத்துக்கிடுத்து தென்னை பற்றி இந்த மாதிரி காரியங்களை சொல்லி கிள்ளிதுன்ற நான் டக்குனு அங்கே அது சிறது சிறதுன்னு சொல்லி சொல்லி காரியத்தை சொல்லி போட்டு தன்னோடு முடிச்சு போட்டு போயிடணும் சந்தோஷம் வச்சுட்டு போக முடியும். இன்றைக்கு பெட்டி கடை துறக்கிற மாதிரி ஆண்டு சபையை திறந்து எல்லாம் வந்துட்டு சபையை நடத்த தெரியாமல் இந்த நாட்கள்ல சபைக்குள்ள வந்து ஒரு ஒழுங்கில்லாத காரியத்தின் நிமித்தம் கத்தோடைய நாமம் தூசிக்கப்பட்டு கொண்டு போவதே ஒழிய அதோடைய ராட்சியம் வளர்ந்த பாடு இல்லை இன்றைக்கு அப்படியே சூழ்நிலைக்கு இன்றைக்கு உலகத்தில் தள்ளப்பட்டிருக்கு. எந்த நாடு பாருங்க, எந்த இடத்துல பார்த்தாலும் பார்த்து ஆப்பிரிக்கா இருந்து வரவங்க முழு பெரும் ப்ராஃபிட் ஒன்று சொல்லி கொள்வாங்க, நம்ம தேசத்திலிருந்து வரவங்க ரெவரன்வாங்க இதுவாங்க, மிஞ்சி போனா இப்ப அந்த பிஷப் பண்ற காரியம் வந்துருக்கு, அது வந்த அதுக்குள்ள போயிட்டாங்க பிஷப் பண்ற எல்லாரும். அப்போ சிலர் இப்ப சொல்ற இல்லையா, இப்ப குறைவை அப்போ சிலர் எல்லாம் இப்ப மரியாதை இப்ப
4: செய்வாங்க.
0: என்ன
4: நடந்த
0: ஆறு
4: இன்னமும் ஒரு சத்தம் கேட்டது
1: தூதன் புறப்பட்டு அசிரியாவில் பாளையத்தில் எத்தனை பேரை சங்கரித்தான்?
3: 40,000
1: இல்லை,
2: 16,000 பேர். 16
1: இல்லை, அசிரியரின் பாளையத்தில்
3: 140,000.
1: என்னன்னா
3: 140,000
1: இல்லை,
3: 100,000 மேலதானே?
1: 100,000 மேலதான்.
3: 160,000
1: அதுக்கு மேல.
0: கார்த்திகேயன்
3: எப்போ
1: 70,000 மேல
0: பரபுருங்கோ. அசிரியரின் பாளையம், அதிவேலும் பாளையம், இதனுடைய பெலிஸ்தியர் பாளையம், அவனுடைய பாளையம் சுற்றிலும் கத்தருடைய ரஷ்யா
3: 175,000 பேரா?
0: 75
1: அஸ்திரம் இல்லாமலும் வெறுங்காலுமாய் நடந்த தீர்க்கதர்சியா?
0: வெறுங்காலுமா வஸ்திரம் இல்லாமலுமா?
3: சின்ன தீர்க்கதர்சி ஆபகூக்கா
2: ஓசியா?
1: என்ன
2: ஓசியா?
1: ஓசியா இல்ல.
3: ஆபகூக்கா
1: இல்ல.
3: அப்பொழுது
2: கர்த்தர் எகிப்தின் மேலும் எத்தியோப்பின் மேலும் 3 வருஷக்காரர்களுக்கு அடையாளம் குறிப்புமாக என் ஊழியக்காரர் இஸ்ரவேல் வஸ்திரம் இல்லாமலும் வெறும் காலமாய் நடக்கிறது போல நடக்க இல்ல.
0: அப்ப போல
2: போல
0: கம் டு த பாயிண்ட் மகேந்திரம் ஐயா.
2: வஸ்திரம் இல்லாமலும் வெறும் காலமா நடக்கிறது போல கர்த்திக்கிற சிங்கம் போல
3: அது சொல்லப்படுது. என்னண்டா அடுத்த வசனத்தை பாருங்க, அசீரிய ராஜா தான் சிறைபிடிக்க போகிற எகிப்தியரும் தாம் தான் குடி விலகி போகிற எத்தியோப்பியரும் ஆகிய இளைஞரையும் கிழவரையும் வஸ்திரம் இல்லாமலும் வெறுங்காலமாய் எகிப்தியருக்கு வெட்கம் உண்டாகும்படி இருப்பிடம் மூடப்படாதவர்களாய் கொண்டு போவான், அண்டா கட்டி கொண்டு போவான் என்று சொல்லப்பட்டிருக்கு. என்னன்னா நீங்க அடிவணி ஆட்டி
0: இதயத்தை அதாவது இருதயத்தை மகிழ்ச்சியாக்குவது எது?
3: இருதயத்தை மகிழ்ச்சியாக்குவது மது.
1: திராட்சரசம்
3: மது.
0: சரியான பதில். இரண்டாவதாக முகக்களையே உண்டு பண்ணுவது எது?
3: முகக்களே
1: தானியம்
0: இல்லை.
3: முகக்களை உண்டாவது வெயில்
0: இல்லை.
2: ஐஸ்வரம்
0: என்ன சாமான்?
1: ஔஷதம்.
0: ஔஷதம் இல்லை.
1: என்ன முழக்காலையா?
0: முகக்களை,
3: முகத்தை களை ஆக்குறது நல்ல வடிவாக்குறது, வடிவாக்குறது என்ன
0: நான் முதல் கேட்ட கேள்வியும் இந்த கேள்வியும் ஒரே கேள்விதான் இருக்குது.
1: ஒரே வசனத்திலாம் இருக்குதோ? தானியம், திராட்சை ரசம், எனக்கு தெரியும் மறந்துட்டேன்.
0: சரி நான் சொல்றேன், வாசிக்கிறீங்களா? சங்கீதம் 104:15 வாசிங்க.
3: சங்கீதம் 104:15 சங்கீதம் 104
2: மகிழ்ச்சியாக்கன் தேசத்தையும் அவனுக்கு முகக்களை உண்டு பண்ணும் எண்ணையும்
0: உண்மையில ஒளிவண்ண போட்டாலயா முகத்துக்கு தோல் வந்து ஸ்கின் வந்து சரியா இருந்தானே, சாஃப்டா இருக்கு. ஒளிவண்ண, ஒளிவண்ண இருக்குல்ல, ஒளிவண்ண நீங்க வந்து, நீங்க வந்து கைக்கு காலுக்கு பூசினீங்கன்னா அந்த தோல் சுருக்கங்கள் இந்த காரியங்கள் ஒன்றும் வராதையா தோல்ல வந்து. வயசு போனாலும் அந்த பொடியில ஒரு ஷைனிங் கொண்டு வந்து இருக்கும் ஐயா. எங்களுடைய சரீரத்தில எப்படி பூசி கொண்டு வரைக்கிற வந்து இந்த தோல்கள் இருக்கிற காரியங்கள் எல்லாம் இதன் நல்ல ஒரு ஷைனிங்கா இந்த நாட்கள் தண்டவாடிலே இதன் பீசி கொண்டிருக்கும். இன்னைக்கு பாருங்க, இன்னைக்கு என்னதுக்காண்டி மோத்துக்கு கிரீம பூசுறோம் சொன்னா எங்களுக்கு எண்ணெய் தன்மை இல்லாதனால வெளிநாடுல கிரீம பூசுறோம். கவனிச்சு பாருங்க, இளங்கல் எங்க தொற்றுகள் பிடிக்காதது குண்டில தந்துட்டு தலை கண்ணை வச்சுட்டு முத்தத்துல விளையாடுன்னு சொல்லி போட்டு முழுகவாக்குறேன். அதே மாதிரிதான்
2: இந்த யாழ்ப்பாணத்துல கைக்குழல் என்ற சாதி இருக்கணும். அவையில் வந்த கரையான் பத்து மண்ணை கரைச்சு முகத்த போட்டு
0: பூசுறவையா? புத்து மண்ணை, அது புத்து மண்ணா பூசுறவையா? புத்து பாம்பு புத்து மண்ணோ புத்து
2: மண்ணா பாத்துருக்கேன்.
0: மற்றது இல்லையா? நீங்க கரையாம்புத்து மண்ணில ஒரு விசேஷம் இருக்கு. நான் எனக்கு நல்ல ஞாபகம் இருக்கு. நான் ஒரு 6 வகுப்பு 7 வகுப்பு படிக்கல அந்த அந்த நாட்கள் உங்களுக்கு தெரியுமா? லெசியாக ஞாபகம் இருக்கு. அந்த டபுள் டேக்கர் பஸ் லோன்ல இருந்து அந்த பஸ்ல வரையில இந்த கீழே இறங்கிக்கலாம் அந்த கம்பி இருக்கு. நான் கம்பி பிடிச்சோன்னு பிடிச்ச ஏறுவோம். அந்த கம்பி ஒன்று இருக்கையா, குத்தி கம்பி ஒன்று வச்சுக்கலாங்க நடுவில் அந்த புட்போர்ட்ல பின்னுக்கு அந்த மூலையில அந்த எக்கையில தானே திறந்தபடிதான் இருக்குமையா அந்த மூலை வந்து இந்த டபுள் டேக்கர் பஸ்ல அந்த கம்பி தடக்கப்பட்டு விழுந்துவோம். விழுந்தா காலுக்கு எனக்கு குலுக்கிட்டு அப்ப கடைசியா பார்த்துட்டு வீட்டை வரையலாது. வீட்டை கிட்டத்தட்ட பஸ் ஸ்டாண்ட்ல அந்த பஸ் ரோட்ல இருந்து திருநெல்வேலியிலேருந்து நான் கொக்கில் போண்டா கிட்டத்தட்ட 1 மைல் தூரத்துக்கு போகணும். அப்ப அப்படியே கெந்தி கொண்டு ஒரு ஆள் வந்து சைக்கிள் ஏற்றி கொண்டே விட்டது. அப்ப உடனே என்ன திங்க இது வெள்ளிக்கிழமை நடந்தது, திங்கக்கிழமை பள்ளிக்கூடத்துக்கு போனோம். அப்ப அந்த பக்கத்து வீட்டுல இந்த மனுஷன் வந்து என்ன டக்குனு வந்துட்டு புத்து மண்ணையும் முட்டையும் எடுத்து அரைச்சி போட்டு அவிச்சு போட்டு அப்படியே கட்டி விட்டது. அப்படி காலுக்கு கட்டி விட்டாலும் ரெண்டா மூண்டா நாத்து கால் நோமல் காலா வந்துடும். நான் பள்ளிக்கூடத்துக்கு போயிட்டு சார் நல்ல ஒரு மாதிரி இருந்தது
2: ஐயா. அந்த டபுள் டெக்கர் யாழ்ப்பாணத்துலாம் விலையேறிட்டு
1: என்ன விலையேறினது
0: கிடுகு கிடுகு
2: கிடுகு
0: பழங்காலத்து கதைகள் இப்ப 60
1: டபுள் டேக்கர் எனக்கு பெருசா இல்ல எனக்கு தெரியாது உண்மையா டபுள் டேக்கர்
0: நான் பள்ளிக்கூடத்துல
2: இந்த கிணத்தடி எல்லாம் கிடுகால கட்டுறதுக்கு எல்லாம் வாங்கி கட்டுறேன் சுத்தி
0: ஆக்கள் ஆக்கள் வந்து குளிக்க மேல் மேல் தள்ளி இருந்தாங்கன்னா படி ஆக்களை குளிச்சோண்டு இருக்காங்க பாத்துட்டு
1: போவாங்க எனக்கு தெரியாது
0: யாழ்ப்பாணத்துல நான் ஓடினது கொஞ்ச நாள் நின்றுட்டு இருந்த பஸ்
2: எனக்கு டபுள் டெக்கர்ல ஏற இல்ல அதான் தெரியாது
0: தெரியுதா தெரியும் சரி அடுத்த வேலையை பாருங்க ஐயா அடுத்த வேலையை கேக்குறேன் சந்திரனை ஏன் படைத்தார் ஆண்டவர்
1: கால குறிப்புக்காக
0: நன்றி கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக இன்னொரு அடுத்த கேள்வி நான் பேச அறியேன் சிறு பிள்ளையா இருக்கிறேன் என்று யார் யாருக்கு சொன்னது
2: ஆண்டவருக்கு
0: அருகு
1: சொன்னது
0: எரோமியா தான் சரியான பதில் எரோமியா உண்டு ஆறுல வருது அடுத்ததாக சீர்கட்ட இஷ்டவேலர் என்று சொல்லி யார் யாருக்கு சொன்னது ரெண்டு கேள்வி வருது யார் யாருக்கு சொன்னது எந்த ராஜாவின் நாட்கள்ல அந்த அந்த அந்த நாட்களில் ஒரு தேசத்த ராஜா ஆண்டு வந்தார் அந்த அந்த ராஜான்ற பேரும் சொல்லவும் நீங்க எந்த ராஜாவின் நாட்கள் சொன்னது
2: சீர்கட்ட இஷ்டவேலர் என்று சொல்லி சொன்னார்
0: சரி எரேமியா சொன்ன சரி நீங்க ஒத்துக்கொள்றேன் மற்றது வந்து அது யார் யாருக்கு எந்த ராஜா இந்த காலத்துல
2: சொன்னது ராஜா
0: இல்ல இல்ல இல்லையா நீங்க இப்ப நீங்க முதல் சொன்ன நீங்க என்ன சொன்னீங்க
1: எரோமியா எரோமியா காலத்துல
0: எரோமியா சரி நீங்க எரோமியாவின் சரி அது நீங்க சொன்னது எரோமியாவின் காலத்துல சொல்லப்பட்டது வந்து எரோமியா தீக்கதரிசி மூலமா சொல்லப்பட்டது ஆனால் வந்து அந்த காலத்துல வந்து ஒரு ராஜா இருந்தார் அந்த இடத்துல அந்த அந்த அந்த ராஜான்ற பேர் என்ன அந்த ராஜாவின் நாட்கள்ல தான் இந்த காரியம் சொல்ல இந்த வார்த்தை சொல்லப்பட்டது
2: அம்மன் புத்திரா
0: இல்லை
3: நேபுராத் நேச்சாரா
0: இல்லையா

0: அந்த நாட்களில் ஒரு ராஜா அன்று அந்த தேசத்தை ஆண்டுன்றது அந்த ராஜாவின் காலத்தில் சொல்லப்படும்.
1: இந்த ராஜாக்கு சின்ன பேர் வார்வாரம்
2: யோசியா ராஜாவா?
0: என்ன பேர் சொன்னீங்க?
2: யோசியா ராஜா.
0: சரியான பதில். எரேமியா 3:6 வாசி பாருங்க.
3: எரேமியா
0: 3:6
3: ஆறாவது வசனம்.
2: யோசியா ராஜாவின் நாட்களிலே கர்த்தர் என்னை நோக்கி, சீர்கட்ட இஸ்ரவேல் என்பவள் செய்ததை கண்டாயா? அவள் உயரமான சகல மலைகள் மேலும் பச்சையான சகல மரத்தின் கீழும் போய் வேசித்தனம் பண்ணினாள்.
0: ஆமேன், ஆமேன். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அடுத்ததாக 3 மலைகளின் பேர் என்ன?
1: வடகாட்டு மலை, தென்காட்டு மலை.
2: என்ன கேட்டீங்க?
0: 3 மலை,
3: வடகாட்டு மலை, தென்காட்டு மலை,
1: பின்மாரி முன்மாரி.
0: என்னையா பின்மாரி முன்மாரியா? 3 மலையை சொல்லுங்க.
1: பின்மாரி மலை, முன்மாரி மலை.
0: சொல்லுங்க 3 மலை. அந்த மலை என்ன வேதத்துல சொல்லப்பட்டிருக்கு? முக்கியமான காரியம் வந்து அந்த மலை.
2: சொல்லுங்க
0: ஐயா. மகேந்திர பையா தெரியும் நினைக்கிறேன்.
1: படகாட்டு மலை,
2: பின்வாரி முன்மாரி அந்த மலையான.
0: இந்த பின்வாரியும் இல்ல, முன்மாரியும் இல்ல, அலுமாரியும் இல்ல. இது வேற.
1: வடகாட்டு மலை உண்டு. நீதிமன்றம் 25:23.
2: அடைகாற்று, கீழ்காற்று,
1: வெள்ளமாய் அடிக்கும் மலை. நீதிமன்றம்
0: இல்ல, இல்ல, இல்ல, இல்ல.
3: சொல்லுங்க.
0: அதாவது 3 வகையான மலையை குறித்து வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது.
3: வருது இல்ல மைண்ட்ல,
0: மைண்டுக்கு வருது இல்லையா? இல்லாட்டி கூகுள்ல வருது இல்லையா?
3: கூகுள்ல வரும்னா
1: மலையை பெய்ய பண்ணுவேன்.
0: இல்லை, இல்லை.
3: பெருமலை, பெருமலை.
0: நீங்க சொல்றதால பெருமலைக்கு முன்னுக்கு இன்னொரு வசனம் பெறவணும். சரி, மறுபடியும் சொல்லட்டா?
3: மும்மாரி மலை, மும்மாரி.
0: என்ன?
2: மறுமொழியில
0: காவாசிய சொல்றாரு. இன்னும் இருக்கு
3: என்ன
0: சொல்றீங்க?
3: பெருமலை, உறைந்த மலை, வானத்திலிருந்து வந்த மலை.
0: இல்ல இல்ல இல்ல இல்ல. நீங்க ஒன்று சொல்லிருக்கிற உறைந்த மலை சொல்லிக்கிறீங்க, பெருமலை சொல்லுங்க. பெருமலையில வந்து இன்னும் ஒரு வசனம் பெறும்.
3: பெருங்காற்று மலை.
0: இல்ல இல்ல இல்ல. சரி, நான் மறுபடியும் சொல்லட்டா மகேந்திர ஐயா? மகேந்திர ஐயா
1: சொல்லுங்க.
0: யோபு 37:6 வாசி பாருங்க.
3: யோபு
0: 37:6 வசனம்.
2: அவர் உறைந்த மலையையும் கல்மலையையும் தம்முடைய வல்லமையின் பெருமலையையும் பார்த்து பூமியின் மேல் பெய்யுங்கள் என்று கட்டளையிட்டார்.
0: கல்மலை ஆசீர்வதிப்பார். அடுத்ததாக நீர்த்துளிகள் எப்படி அவர் ஈர பண்ணுகிறார்?
3: அது மறந்து
0: நீர்த்துளிகள் எப்படி அவர் ஈர பண்ணுகிறார்? எப்படி என்ன எப்படி அந்த நீர்த்துளிகள் மேல ஏறுது ஐயா?
3: நீங்கள் ஒரு
2: பிரசங்கத்தில்
0: ஆவி வரும், அது நோமல். அதுக்கு ஒரு காரியம் இப்ப அதாலதான் இன்றைக்கு அந்த காரியத்தினா இன்றைக்கு உலகம் இந்த நாட்கள்ல பயப்பட்டு கொண்டே இருக்குது. ஒரு குழு தாரணம் உங்களுக்கு
3: அணு போல
0: சரியான பதில் ஐயா. யோபு 36 அதிகாரத்துல 27 வசனத்துல வாசிங்கன்னா சொல்லுது, அவர் நீர்த்துளிகளை அணுவை போல ஏற பண்ணுகிறார், அவைகள் மேகத்திலிருந்து மழையை
3: பெய்யும். 2-3 வருஷத்துக்கு மேல நீங்க ஒரு பிரசங்கத்துல சொன்னீங்க.
1: அணுவை போல ஏற பண்ணுகிறார், அவைகள் மேகத்திலிருந்து மழையா சொல்லுகிறேன்னு சொல்ற. ஆனா வந்து விஞ்ஞானி சொல்ற கடல்ல இருந்து அந்த தண்ணி உறிஞ்சி எழுக்கப்பட்டு மழை வருது.
0: ஐயா அது நான் நேர கண்ணாலே கண்டனா ஐயா, நான் வந்து பண்ண பாலத்துல கண்டனா ஐயா. அது வந்து மழை வந்து இந்த யானைன்ற தந்தம் மாதிரி வந்து அப்படியே அந்த முகில் வந்து அப்படியே வந்து தண்ணி இழுத்தோண்டு போகுது. அந்த என்னத்துக்கு அணுகன்னு சொல்லப்பட்டிருக்கா? அவ்வளவு ஸ்பீட் ஐயா, வெகு அந்த ஏதாவது டக்கண்டு தின்னக்கூடிய தன்மை காட்டுதான் அணுவை ஒப்பிட்டு
3: இருக்கிறேன். ஸ்பவுட் சொல்றது வானத்துல இருந்து ஒரு சுலாண்டு சுலாண்டு சுலாண்டு வந்து கீழே உள்ள தண்ணியை கொண்டு ஓடும்.
0: இன்னொரு காரியம் ஐயா, அது எழுத்து கொண்டு போயிட்டு ஒரு 50 மீட்டர் கால மழை பெய்ஞ்சா உயிர் மீன் எல்லாம் விழுந்து ரோட்ல.
3: ஓ ஐயா,
0: இலங்கையில நடக்கிறது அந்த காரியம்.
3: ஆமா ஆமா
1: ஐயா, இத யோகு வந்து தண்ணீரை மேகங்களை கட்டி வச்சுதானே இந்த பெரும்பள்ளம்
4: வந்து சத்தத வானில
0: என்னத்த சொல்லுங்க.
1: யோகுண்ட காலத்துல வசதிகளுக்கு மிருகத்துல தண்ணீரை கட்டி வச்சாராம். அந்த நூவாண்ட காலத்துல விறகு உடைச்சு விட்டாராம். வசனம்
0: அது சரிதான ஐயா, வேதத்துல சொல்லப்படுதானே ஐயா. அவர் ஆண்டவர் வானத்தின் மதவுகளை திறந்தாரன்னு சொல்லி அங்க வந்து டேம் மாதிரி கட்டி வச்சுக்கிறாரு. அந்த மதவுகள் இப்ப இழுக்கிற தண்ணி எல்லாம் வந்து மிருகத்துலதான் போய் முழுக்க நிக்குமென்னு நாங்களை எப்படி சொல்ல முடியும் ஐயா?
1: இப்ப யோகுக்கே எப்படி இந்த சிந்தனை வந்தது?
0: ஏதோ ஆண்டவற்ற வெளிப்பாடு ஐயா, அவற்ற ஆண்டவற்ற வெளிப்பாடு அவர் சொல்லி இருக்கிறார் வந்து. அப்ப யோபு வந்து ஐயா, அதான் வேதத்துல சொல்லப்படுது. யோபு வந்து ஆதி காமத்துல ஆபிராமுக்கு முன்னுக்கு 500 வருஷங்களுக்கு முன்பு வாழ்ந்தவர் சொல்லப்படுது.
1: இந்த வெள்ளப்பெருக்கு வர முதல் யோபு வந்திருக்க வேணும்.
0: வந்திருந்தா யோபுக்கு தெரிஞ்சிருக்கு. ஆனா யோபுக்கு அது தெரியல. ஆனா யோபுன்ற காலத்துல ஐயா புத்தக சுருள் இல்ல, நியாயப்பிரமாணம் இல்ல, ஒன்றுமே இல்லை. ஆனா அப்படி இருந்தும் என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார், கடைசி நாட்களே என்னோட மாமிச கண் காணுவண்டே அவர் எப்படி சொல்றாரு ஐயா? அதை யோசிச்சு பாருங்க. அந்த வசனத்தை அதே யோபு தான் சொல்றாரு வந்து மாமிசமான அதாவது என்னுடைய கண்கள் அவரை காணும், மாமிச கண்கள் என்ன காணும் என்று சொல்லி சொன்னால் எப்ப சொல்லி இருக்கிற அந்த காரியம் இன்னும் நிறைவேறலையே. ஆனா கடைசி நாட்கள் தான் நிறைவேறப்போகுது. ஆண்டவரா இயேசு கிறிஸ்துவின் வருகையும் போது கல்லறைகள் திறக்கப்பட போது இந்த நாட்கள்ல ஜனங்கள் வந்து ஆண்டவரை காணக்கூடியதா இருக்கும். நீங்க வெளிப்படுத்தல் 1:7 எடுத்து பாருங்கள், அவரை குத்துறவர்களும் அவரை காண்பார்கள். இந்த வெளிப்பாடு யோவுக்கு ஏற்கனவே ஆண்டவர்
1: வெளிப்படுத்திட்டார். வந்து இயேசுவின் பிறப்பையே சொல்லி
0: இருக்கிறார். ஏசாயா சொல்லிருக்கிற ஐயா, ஏசாயாவுக்கு முன்னுக்கு உள்ள சின்ன சின்ன தீர்க்கதரிசியே அங்க இவர் சொல்லியிருக்க. எப்ராத்தா எனப்பட்ட இடத்துல எப்ராத்தாண்டா அப்பத்தின் வீடு, அதை குறிச்சு ஆண்டவர் சொல்லிருக்க. இந்த ஆண்டவரை பிறப்ப குறிச்சு அவரே
1: சொல்லியிருக்க.
0: பழைய ஏற்பாட்டுல கூட சொல்லப்பட்டிருக்கு ஆண்டவுடைய வருகை, ஆண்டவுடைய காரியங்கள். ஆனா முக்கியமான காரியம் வந்து ஜனங்களுக்கு இன்றைக்கு முளை கொள்ளுகிறையில பழைய ஏற்பாட்டுல ஆண்டவரா இயேசு கிறிஸ்து நடமாடி இருக்கிறார். ஆனால் அவரை இயேசு கிறிஸ்துன்னு ஒருவரும் கண்டுகொள்ள இல்லையா? அதான் அடுத்த பிரச்சனை. அவர் வந்து சாதாரண வந்து காரியங்கள் ஏனென்னு சொல்லி சொன்னால ஐயா, நீங்க வேதத்தை அடிப்படையில் எடுத்து பார்க்கல வந்து பிதாவானிய தேவனுக்கு ஐயா உருவம் இல்லையா? அவர் வெளி ஐயா, ஒருவரும் வெளிச்சம், ஒருவரும் சேரக்கூடாத வெளிச்சத்திலே வாழ்கிறவர், ஒருவரும் கன்றாதவர், ஒருவரும் காணக்கூடாதவர். அப்பதானே மோச கேக்குற ஆண்டவர் உடைய உமா காண்பிக்கும் சொல்லுற விளையா சொன்னார், என்ன நீ பார்க்க மாட்டா கண்டா நீ செத்து போவ, ஆனா என் அண்டையிலே ஒரு கண்மலை இருக்கு. அந்த வசனத்தை வாசி பாருங்க, யாத்ராமத்துல என் அண்டையிலே ஒரு கண்மலை இருக்குன்னு சொன்னால் அந்த கண்மலை அண்டு சொன்னார குறிக்குது, இயேசு கிறிஸ்துவை குறிக்குது. அப்ப அந்த கண்மலையினுடைய அந்த வெடிப்புகளை வச்சுதான் உன்னை மறைச்சு நான் கடந்து செல்வேன் சொல்லப்படுது. அப்படியானால் அந்த ஆண்டவருடைய அந்த தழும்புகள், அந்த காயங்கள், அந்த விழாவுக்குள்ள இந்த விழாவில் ஈட்டிய அந்த காயத்துக்குள்ள உன்னை மறைச்சுதான் நான் கடந்து போவேன்னு அந்த பின் அந்த பிரசனத்தை பின்பக்கத்து பிரசனத்தை தான் காணுவான்னு சொல்லப்படுது ஐயா. அப்ப அந்த அப்படின்னு சொல்லி பாக்குற வழியிலே ஆண்டவரா இயேசு கிறிஸ்து தான் பிதாவின் போல இந்த நாட்கள் அந்த நாட்கள்ல தூதர்களாகவும் அப்படியான காரியம் யாக்கோபோட சண்டை பிடிச்சதோ அந்த காரியங்களை ஆண்டவரா இயேசு கிறிஸ்து அந்த இடத்துல வந்து காரியங்களை செய்திருக்கிற ஜெபம் போராடின ஜெபத்தை குறிக்கிறது ஐயா. ஆனால் ஜனங்கள் அந்த இடத்துல அறிஞ்சு கொள்ள இல்லை, தூதரன்னு சொல்லிப்பட்டு ஒரு சிம்பிளா இந்த நாட்களை விட்டுட்டோம். ஆனால் மத்தை வந்த பிறகுதான், மத்தை முதலாம் அதிகாரத்துக்கு பிறகுதான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவோட பேர் பகிரங்கமாகுது. அவர் பேரன் சொல்லிவிட்டு அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாய், அவர் மத்தை ஒன்றிருவது சொல்லப்படுது. அவருக்கு இயேசு என்று கூட அவர் சகல ஜனங்களுடைய பாவங்களை மன்னிப்பார் என்று சொல்லி இந்த நாட்கள் சொல்லப்படுது. அதுக்கு பிறகுதான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இன்ட்ரோடியூஸ் பண்ணப்படுகிறது. இப்ப பாருங்க, ஆபிரகாமுக்கு வாக்கத்தை கொடுத்தார் இல்லையா ஆண்டவர் இந்த நாட்கள்ல, அதாவது ஆபிரகாம் வானத்து நட்சத்திரங்களையும் கடக்கிற மணலை போல ஆசீர்வதிப்பேன் சொல்லி. ஆனால் அந்த ஆபிரகாமுக்கு கொடுக்கப்பட்ட அந்த ஆசீர்வாதம் இன்றைக்கு எங்க வந்து நிக்க பாருங்க பாப்போம். இன்றைக்கு இயேசு கிறிஸ்துக்குள்ளான அந்த ஆசீர்வாதம் வந்து நிக்க ஐயா. இன்றைக்கு இயேசு கிறிஸ்துவின் பிள்ளைகளா தானே நீங்களும் நான் இருக்கிறோம். இன்றைக்கு அந்த சந்ததி இயேசு கிறிஸ்துடைய சந்ததியா தானே இன்றைக்கு நாங்களா இருக்கிறோம் ஐயா. ஆபிரகாம் சந்ததி எல்லாம் போயிட்டு, ஆனால் ஆபிரகாம் கொடுக்கப்பட்ட அந்த வாக்குத்தத்தை நிறைவேற்றுறேன். சரியா ஐயா?
1: நீ சொன்ன சரி, நாங்கள் அப்ப கூட சொன்ன மாதிரி நான் இப்ப இது தேவன பிள்ளை நடக்கணுமோ
2: மனுஷனுக்காக.
0: ஆமென். அடுத்ததாக ஐயா, மாதுள மரத்துக்கு கீழே இருந்தவன் யார்?
1: ஒரு
0: பயங்கரமான ஆள் ஐயா,
1: சொல்லுங்க.
0: மரமலைய வச்சே பிடிச்சிருவீங்க. கடைசி முனையிலே, அதாவது மிக்ரோனிலே ஒரு மாதுள மரத்தின் கீழே இருந்தான். அவனோடு கூட இருந்த ஜனங்கள் இறைக்குரிய 600 பேரா இருந்தார்கள். ஆமீன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அடுத்தாக ஐயா, தேவன் தங்கள் கண்மலை என்றும் உன்னதமானவர் எப்பொழுதும் இந்த நாட்களை நினைவு கூர்ந்தார் என்றும் இந்த நாட்கள் எந்த புஸ்தகத்தில் இந்த நாட்களை சொல்லப்படுது ஐயா?
1: சங்கீதத்தில்
0: எத்தனாவது அதிகாரத்தில்?
1: சங்கீதம் 78.
0: சரியான பதில். எத்தனாவது பதினஞ்சு சொல்லுங்க அப்போ.
1: நீங்க சொல்லும்
0: 35 34. ஆமீன் ஆமீன் சோத்திரம். அடுத்ததாக ஒரு நிமிஷம் இல்லைங்க ஐயா, அடுத்த இன்னொரு கேள்வியை கேட்கிறேன் நான் வந்து. சங்கீதம் சங்கீதத்துக்கு வரணும்னா மீன். சோ அடுத்ததாக இந்த பொருங்க சொல்லப்படுவது வந்து ஆமே
3: ஐயா. நான் ஒரு கேள்வி கேட்டா, கர்த்தர் சொல்லுகிறார் நான் தந்த மிச்சத்தை நிரப்புங்கோ என்ன சொல்றாரு? நான் தந்த மீதிய சொல்லுங்க.
1: நானே கத்தர் என்ன இல்லாமல் வேற தேவன் இல்லை.
3: இல்ல இல்ல, நான் அவர் எங்களுக்கு தந்த என்று சொல்லப்படுகிறது. மிச்சத்தை சொல்லுங்க, என்னத்தை தந்தவர்? நான் தந்த ஒரு ஆளுக்கு சொல்ற ஆண்டவர், நான் தந்த
1: கத்தர கந்தரா
3: கத்தர் கத்தர் ஆண்டவர்
0: ஆண்டவர் ஐயா, நான் தந்தேன்னு சொல்லப்படுது ஐயா. நான் தந்த அபிஷேகமா ஐயா?
3: இல்லை. கத்தர் என்ன செய்யறா? ஒரு தீர்க்க தரிசி மூலம் இன்னொருவருக்கு மெசேஜ் அனுப்புறார். நான்
1: தந்த பழைய பாடா.

0: நான் தந்தேன்னு சொல்றீங்களா?
1: நான் தந்த பிள்ளைகள்
0: அப்படிரா,
2: அது கிட்டத்தட்ட சரி, ஆனால் அது இல்லை. ஆண்டவர் அவர் தீர்க்கதரிசியோட சொல்லி அனுப்புறார், நான் தந்த என்று சொல்றார் ஆண்டவர்.
0: அது வந்து நீங்க ஆதியாவது சொல்றதா? தேவரின் நீர் தந்த இஸ்ரியானவர் என்றதா?
2: இல்லை இல்லை, கிட்டத்தட்ட சரி. யார் யாருக்கு சொல்றாரு என்றதான் கேள்வி.
0: ஆதாம் தானே, அது ஆதாம் வந்து, அதற்கு ஆதாம் என்னுடனே இருக்கும் இருக்கும்படி தேவரீர் தந்த ஸ்திரியானவள் அவ்விடத்தை அவ்விருச்சத்தின் கனியை கொடுத்தால் நான் புசித்தேன். சரியா? ஐயா
2: இல்லை இல்லை, இது நான் தந்த ஸ்திரீ இல்லை, ஸ்திரீகள்
0: நான் தந்த ஸ்திரீகள் அப்படின்னுச்சுன்னா அது ஆதியாவதுக்கு வராது, அதங்கள தள்ளித்தான் வரும்.
2: நானே சொல்லி விடுறேன், சாயமாவது ஆண்டவர் சொல்றார் நாத்தான் தீர்க்கதரிசிட்டு சொல்லி விடுறார், நான் தந்த உன்னுடைய நான் தந்த மனைவிகள் உனக்கு எத்தனை இருக்கு, அதை விட்டுட்டு இன்னொன்றுக்கு போனார். அவர் தந்த ஸ்திரி, அப்ப அவன்டா உங்களுக்கு தந்த மனைவிகள், ஆண்டவர் தந்த மனைவி. அதே போல ஆண்டவர் தந்த பிள்ளைகள், ஆண்டவர் தந்த கணவன்.
0: கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் ஐயா.
2: நீங்கள் நிறைவு கொண்டு வாருங்க ஐயா. நிறைவு கொண்டு வந்துட்டு நீங்கள் இன்னைக்கு எங்களுடைய செல்வி ராமச்சந்திரன் இந்தியா போறார். அதனுடைய நீங்கள் 12

0: கர்த்தாவே, மகேந்திரமா நான் குடும்பத்தை ஆசீர்வதி லேசியா, நான் குடும்பத்தை செய்கிற ஊழியங்களை நீ கனப்படுத்தி நடத்தும்படிக்கு நாங்கள் செபிக்கிறோம். இந்த நேரம் வரை எங்களை நடத்தி தந்தீரே, உமக்கு ஸ்தோத்திரம். சகல துதிகன மகிமை உமக்குரியது, உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தை செபிக்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன்,
1: ஆமேன், ஆமேன். அதே வேளையில நீங்கள் இந்த நாள் வலிக்குவீங்கம்மா.
0: அடுத்த வியாழக்கிழமை அதிகாலை
2: எடுத்துறீங்களா?
1: நாங்கள் வேதாகம கேள்வி பதில் நிகழ்ச்சியில் இணைந்திருந்தோம். சௌரம் மகேந்திரன் ஐயா அதிகால வேளையில விக்டோரியா பிரிட்டிஷ் கொலம்பியாவிலிருந்தும், மாலை வேளையில எங்களுடன் சௌதரி ஜெனட் அருள் பிரகாசம் அவர்கள் ஜெர்மன் தேசத்திலிருந்தும், ஊழியர் சுசகரேட்பின் வானர் அவர்கள் ஜெர்மன் தேசத்திலிருந்தும் மாலை வேளையிலும் இணைந்து கேள்வி பதில் நிகழ்ச்சியில் இணைந்திருந்தீர்கள். கத்திரதாமை உங்களுடன் கூட இருந்து வழி நடத்துவாராக. வானொலி கூடாக இணைந்து கேட்டுக்கொண்டிருந்த மறுவலை பேசுகிறேன் பொழுதும் கேட்க போகிற ஒரு சார்பிலும் வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். கத்திரை கரத்தில் உங்கள் எல்லோரையும் ஒப்புவித்துக் கொண்டு இன்னும் ஒரு நிகழ்ச்சியிலே அடுத்த வியாழக்கிழமை சகோதரி அடுத்த வியாழக்கிழமையும் அதுக்கு அடுத்த வியாழக்கிழமையும் தேவ ஊழியர் சௌரி ஜெனட் அவர்கள் கனடாவில் இருக்கிறபடியால் அந்த வேதாகம கல்வி பதில் நிகழ்ச்சியிலே இணைய முடியுமா தெரியவில்லை. சுயசேதரேட்பின் வானர் அவர்கள் இணைந்தார்கள் என்றால் நாங்கள் நடத்துவோம். மூன்று பேர் அடுத்த வாரத்திலும் கல்வி பதில் நிகழ்ச்சியில் சந்திப்போம். அதே வேளையிலே அவர் மேற்கொண்ட பிரயாணங்களிலே அடுத்த வியாழக்கிழமை கத்திரதாமை கூட இருந்து வழி நடத்துவாராக. புத்தக வெளியீட்டிலும் கத்திரதாமை கூட இருந்து அவருடைய விருப்பத்தின்படி எல்லா காரியங்களையும் வழி நடத்துவார். கத்தருடைய கரத்திலே ஒப்புவித்துக் கொண்டு சௌர மகேந்திரையா நன்றி வாழ்த்துக்களும் கூறுகிறோம். சௌரி ஜெனட் விலகிவிட்டார், நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் கூறி விட வருகிறோம். நன்றி பிரதர் மகேந்திரன், நன்றி ஐயா. இந்த வேளையிலும் அவரிடம் அப்படி போவோம். ஓகே, நீங்கள் ஆயத்தமா ஐயா? ஒரு செகண்ட் தாருங்கள். ஆமீன், ஆமீன். நாங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. இணைந்திருக்கிற ஒவ்வொருவரையும் உயிர்த்தெழுந்த வல்லமை உள்ள இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலும் சங்கமம் வானொலி டீம் சார்பிலும் என் சார்பிலும் குடும்பத்தின் சார்பிலும் வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். நாங்கள் இந்த வேளையில் இந்த ஊழியர் சுசேசரிப்பின் வானரையாக இணைந்திருக்கிறார். வேத பாட நிகழ்ச்சிக்காக அவரை வரவேற்போம். ஆயத்தமாகவும் கத்திரை கரத்திலேயோ போய்ப்போம். கத்திரை தாமே வழி நடத்துவாராக. ஆமேன், ஆமேன். வேளையிலும் ஊழியரை வரவேற்போம். ஆமேன்.
3: ரெக்கார்டிங் இன் ப்ராக்ரஸ்.
1: ஆமீன். நாங்கள் இந்த வேளையிலிருந்து தொடர்ந்து நேரம் மதியம் 12 மணி. இந்த வேளையிலும் நாங்கள் வேத பாட நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு இருக்கிறோம். எங்களுடன் ஊழியர் சுசேசரேட்பின் வானரவர்கள் ஜெர்மன் தேசத்தில் இணைந்திருக்கிறார். அவர் வேத பாடத்தோடு வழி நடத்துவார். கத்தருடைய கரத்திலே அவரையும் அவர் குடும்பத்தாரையும் சபையையும் ஒப்புவித்துக் கொண்டு கத்தர் இந்த வேளையிலும் பரிசுத்தாவியானவர் தாமே வழி நடத்துவாராக. உங்களிடம் ஒப்படைக்கிறோம், வழி நடத்துங்க ஐயா. காட் பிளஸ் யூ. ஆமீன்,
2: ஆமீன். நன்றி ஐயா. கத்திரங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பார். ஜெபம் பண்ணுவோம். இலக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ள எங்களை அருமை பிதாவே, இந்த அருமையான ஆசீர்வதிக்கப்பட்ட நாளுக்காக உங்களை ஸ்தோத்தரிக்கிறோம் ராஜா. தகப்பனே, இந்த நாளிலும் நீங்க தாமே இந்த இடத்திலும் இந்த கேள்வி பதில் நிகழ்ச்சிகளில் கூடியது நடத்தி வந்த கிருபைகளுக்காக உங்களுக்கு ஸ்தோத்திரம் ஐயா. இந்த வேளையிலும் ஆண்டவரே இந்த வேத பாட காரியத்தில் நீங்க தாமே கூட இந்த நடத்தும்படியாக உங்களுடைய கருத்துக்களை இந்த நாட்களை ஒப்புக் கொடுக்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திலே ஆமேன். கத்திற்கு மகிமை உண்டாவதாக. நாங்கள் தொடர்ந்து நேற்றைய நாட்களில் இந்த இரண்டாவது பகுதியாக இந்த நாட்களிலே நாங்கள் அதாவது வேதம் நம்பிக்கை அதாவது வேதத்தை சார்ந்து இந்த நாட்களே நம்பிக்கையிலே வாழ வேண்டும் என்று சொல்லி இந்த நாட்களே சில காரியங்களை குறித்து பேசினேன். முதலாவதாக நான் பேசின காரியம் விசுவாசிகளின் நம்பிக்கை, அதாவது விசுவாசிகளின் நம்பிக்கையின் அடிப்படை என்ற தலைப்பிலே நேற்றைய நாட்களிலே பேசினேன். இன்றைய நாட்களிலே நாங்கள் பார்க்க போகிற காரியம் என்னவென்றால் இந்த நம்பிக்கை நிமித்தம் நீதிமான்கள் துன்பப்படுகிறார்கள் என்பதை குறித்து இந்த நாட்களே நாங்கள் சற்று வேதத்திலிருந்து ஆராய்ந்து பார்ப்போம். அருமையான கத்துடைய பிள்ளைகளே, இங்கே வேதம் சொல்லுகிறது எப்படி என்று சொல்லி சொன்னால் நீதிமான்கள் அங்கே துன்பப்படுகிறார்களாம். எப்படி என்று பார்க்கிற வேளையிலே இவ்வுலகத்திலே இயேசுவினுடைய அந்த ஊழியம் இயேசு ஊழியம் செய்த காலத்திலே அசுத்தாவிகள் அங்கு அது மட்டுமல்ல அசுத்தாவிகளை திரத்தினார். அதன் மூலமாக சாத்தான் மீது தமக்குள்ள அந்த வல்லமையை அவர் வெளிப்படுத்தினார் என்று சொல்லி அங்கே பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, அப்ப ஆண்டவர் இந்த நாட்களிலே

சாத்தான் மீது அந்த காரியத்தை இந்த நாட்களை வெளிப்படுத்தின மீது இந்த நாட்களை பார்க்கிற வேளையிலேயே ஆண்டவரிடத்தில் இந்த நாட்களை என்ன செய்தார்கள், அந்த ஜனங்கள் ஒரு எதிர்ப்பை இந்த நாட்களை உருவாக்கினார்கள் சொல்லி இந்த நாட்களை பார்க்கிறோம். அருமையான அன்பு பிள்ளைகள், ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பரிசுத்தாவுடைய வல்லமையினால் இந்த நாட்களை பிசாசுகளை திரட்டி இந்த நாட்களை ஜனங்களை விடுதலை செய்து கொண்டு வந்தார். ஆனால் அவர்கள் கடைசியாக அவருக்கு சூட்டின பெயர் என்னவென்றால், இவர் பிசாசு பிடித்தவர், பிசாசுகளின் தலைவனாலே இந்த நாட்களை காரியத்தை செய்கிறார்கள் என்று சொல்லி இந்த நாட்களை அவருக்கு ஒரு பெயரை சூட்டி இந்த நாட்களை வைத்திருக்கிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அப்ப அதைத்தான் இன்றைக்கு நாங்கள் பார்க்கிற வேளையிலேயே இன்றைக்கு அந்த தேவனிடத்திலே அந்த நம்பிக்கை வைக்காதபடி இந்த ஜனங்கள் என்ன செய்கிறார்கள் சொன்னா அந்த நம்பிக்கையை இழந்து போகிறதை பார்க்கிறோம். அருமையான அன்பு பிள்ளைகளே, இப்ப இதன் நிமித்தம்தான் இன்றைக்கு நீதிமான்கள் இன்றைக்கு துன்பப்படுகிறதை பார்க்கிறோம். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து அந்த இடத்திலே அந்த துன்பமான சூழ்நிலைக்குள்ளே துன்ப காலகட்டத்துக்குள்ளே இந்த நாட்களே கட்டப்படுகிறதை பார்க்கிறோம். அருமையான அன்பு பிள்ளைகளே, அவர் தேவனுடைய குமாரனா இருந்தும், பிதாவுடைய ஒரே போரான குமாரனா இருந்தும், அவருடைய சொந்த ஜனமாகி அந்த ஜனங்கள் அவரை அங்கே ஏற்றுக்கொள்ளவில்லை என்பதை இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம். அப்ப அவரை அந்த ஜனங்கள் ஏற்றுக்கொள்ளாத நிமித்தம் இந்த நாட்களே அவர் இந்த நாட்களே அந்த ஜனங்களை பொறுத்து விடவில்லை. இன்று கூட இந்த நாட்களே இங்கே ஆண்டவர் இந்த நாட்களே அவர்களை நேசிக்கிறார். ஆண்டவர் சொல்லுகிறார், இஷ்டவேலை தொடுகிறவன் என் கண்ணின் மணியை தொடுகிறான் சொல்லி சொல்லப்படுகிறது. அப்படியாக இன்றைக்கு தேவன் இந்த நாட்களே அங்கே அந்த ஜனங்களை இந்த நாட்களே அவர் நேசிக்கிறவராக இருக்கிறார். ஆனாலும் பாருங்கள், இன்றைக்கு அந்த ஜனங்கள் வெறுத்தது நிமித்தம் தான் நானும் நீங்களும் அந்த ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை சுந்தரச்சராக அறிந்து கொள்வதற்கு அங்கே நமக்கு ஒரு பாதை கிடைத்ததை அங்கே காணக்கூடியதாக இருக்கு. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள், அப்படியானால் அன்பு பிள்ளைகளை பாருங்கள், இப்ப பாருங்கள் இங்கே தேவனை நாங்கள் இந்த நாட்களை பாருங்கள் அவருடைய சொந்த ஜனங்கள் வெறுத்தது நிமித்தம் அங்கே நாங்கள் இந்த நாட்களே ஆண்டவரை அறிந்து கொண்டு ஆண்டவருடைய ராஜ்யத்துக்குள்ளே இந்த நாட்களே வருவதற்கு இந்த நாட்களே ஏதுவாக இந்த நாட்களே இருக்கிறதே அங்கே பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள், ஏனென்றால் இன்றைக்கு பாருங்கள் ஜனங்கள் நம்பிக்கை வைக்கவில்லை, இரண்டு அவர் மீது நம்பிக்கை வைக்கவில்லை. அதைத்தான் பார்த்தோம் இந்த நாட்களே பாருங்கள், அந்த விசுவாசிகள் நம்பிக்கை வைக்கவில்லை. பாருங்கள், ஆண்டவரை விசுவாசித்த ஆண்டவருடைய சொந்த ஜனங்கள் அவர்கள் மேல் நம்பிக்கை வைக்கவில்லை. அதே வேளையிலே இன்றைய நடக்கிற இன்றைய காலகட்டத்திலே விசுவாசிகள் கூட இந்த நாட்களிலே ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட விசுவாசிகள் கூட ஒரு குறிப்பிட்ட காலம் மட்டும் ஆண்டவரோடு இருந்துவிட்டு இந்த நாட்களை என்ன செய்கிறான்னு சொன்னால் ஆண்டவரை விட்டு இந்த நாட்களை அங்காலே போகிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை பாருங்கள், அங்கே வேதம் சொல்லுகிறது பாருங்கள், மேலும் இயேசு தமது மரணத்தினாலும் உயிர் தெழுதினாலும் சாத்தானுடைய கோட்டையை இந்த நாட்களிலே தகர்த்தெறிந்தார் உலகத்தின் நியாய தீர்ப்பு உண்டாகிறது. இப்பொழுது இந்த உலகத்தின் அதிபதி புறம்பே தள்ளப்படுவான். நான் பூமியிலிருந்து உயர்த்தப்படும் போது எல்லாரையும் என்னிடத்திலே இழுத்துக் கொள்வேன் என்று சொல்லி இந்த நாட்களே ஆண்டவர் இந்த நாட்களே சொல்லுகிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இப்ப ஆண்டவர் இந்த இடத்திலே சொல்லுகிறார், இந்த நாட்களே இந்த உலகத்தின் அதிபதி, அதாவது இந்த உலகத்தின் நியாய தீர்ப்பு உண்டாயிருக்கிறது. அது மட்டுமல்ல, இந்த உலகத்தின் அதிபதி என்ன செய்கிறான்னு சொல்லி சொன்னால் இன்றைக்கு புறம்பே தள்ளப்படுகிறதே இங்கே ஆண்டவர் இந்த நாட்களே சொல்லுகிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த உலகத்தின் அதிபதியா நேற்றைய நாட்களே பார்த்தோம், இந்த நாட்களை பிரபஞ்சத்தின் லோகாதிபதி ஆகிய அவன் நாட்களை என்ன செய்கிறான், ஜனங்களை வஞ்சித்து கொண்டு இந்த நாட்களை இருக்கிறான் என்பதை தாண்டே கர்த்தருடைய வார்த்தை இந்த நாட்களை நமக்கு சொல்லுகிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, அப்ப இங்கே வேதம் சொல்லுகிற காரியம் என்னவென்றால், அதன் மூலமாய் அவர் இந்த நாட்களிலே அங்கே தேவனுடைய ராஜ்யத்தை இந்த நாட்களிலே வல்லமையாய் இந்த நாட்களை நிரூபிக்கிறார் என்பதை தான் இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம். அப்ப இந்த தேவனுடைய ராஜ்யம் என்று சொல்லி இன்றைக்கு நாங்கள் பார்க்கிற வேளையிலே நம்முடைய நம்பிக்கையை குறித்து பேதுரு ஆர்வத்துடன் கூறுகிறார். எப்படி என்றால், நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக, அவர் இயேசு கிறிஸ்து மரித்தோர்ல இருந்து எழுந்ததினால், அதாவது அழியாததுமான மாசற்றதுமான வாடாதுமான கர்த்தருடைய சுதந்திரத்துக்கு ஏதுவான ஜீவனுள்ள நம்பிக்கை அங்கே உண்டாகும்படி தமது மிகுந்த இரக்கத்தின்படியே இந்த நாட்களிலே என்ன செய்தாராம், மறுபடியும் இந்த நாட்களிலே ஜெனிப்பித்தார் என்று சொல்லி இந்த நாட்களிலே பேதுரு இந்த நாட்களிலே சொல்லுகிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள், ஒன்று பேதுருவின் புத்தகத்துக்களை இந்த நாட்களிலே திருப்பிக் கொள்ளுங்கள். கர்த்தருடைய வார்த்தை இந்த நாட்களிலே இப்படியாக சொல்லுகிறது. இன்றைக்கு நாங்கள் பார்க்கிற வேளையிலே ஒன்று பேதுருவின் புத்தகத்திலே நாங்கள் பார்க்கிற வேளையிலே அங்கே முதலாவது அதிகாரத்திலே நான் வாசிக்கின்றேன் பாருங்கள், மூன்றாவது வசனம் சொல்லுகிறது, நம்முடைய கர்த்தராய் இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக, அவர் இயேசு கிறிஸ்து மரித்தோரிலிருந்து எழுந்து, அதாவது எழுந்ததினாலே அழியாததும் மாசற்றதும் பாடாதுமான சுதந்திரத்துக்கு ஏதுவான
விசுவாசம் உள்ள நம்பிக்கை உண்டாகும்படி தமது மிகுந்த ரக்கத்தின்படியே இந்த நாட்களிலே நம்மை மறுபடி ஜெனிப்பித்தார் என்று சொல்லி இந்த நாட்களில் சொல்லப்படுகிறது. ஏனென்றால் கடைசி காலத்திலே வெளிப்பட ஆயத்தமாக இருக்கிற ரட்சிப்புக்கு ஏதுவாக விசுவாசத்தை கொண்டு தேவனுடைய பலத்திலே காக்கப்படுகிற உங்களுக்கு அந்த சுதந்திரம் இந்த நாட்களிலே பரலோகத்திலேயே வைக்கப்பட்டிருக்கிறது என்று சொல்லி அங்கே பார்க்கிறோம். அருமையான பாருங்கள், இந்த கடைசி காலத்திலே இப்பொழுது இருக்கிற நாங்கள் நம்முடைய காலம், இந்த கடைசி காலத்திலே வெளிப்பட ஆயத்தமா இருக்கிற ரட்சிப்புன்னு சொல்லி இந்த நாட்கள் சொல்லப்படுது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இங்க பாருங்க, இன்னைக்கு ஆண்டவரை ஏற்றுக்கொண்டீங்களான்னு உன் பிரதர், நான் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டேன், ரட்சிக்கப்பட்டீங்களானா, ரட்சிக்கப்பட்டேன்னு சொல்லுவாங்க. ஆனா அது அதனுடைய அர்த்தம் தெரியாது. வேதம் தெளிவாக சொல்லுகிறது, முடிவு வரை அந்த நினைப்பவனே ரட்சிக்கப்படுவான்னு சொல்லப்படுது. வேதத்துல வேற எந்த மாற்றமும் இல்லை. முடிவு வரை அந்த நிலநிற்கிறவன் யார், அவன் ரட்சிக்கப்படுவான். அதைத்தான் இங்க சொல்லப்படுது, கடைசி காலத்திலே வெளிப்பட இருக்கிறன்னு சொல்லி இந்த நாட்கள் சொல்லப்படுது. அப்ப அந்த கடைசி காலத்திலே வெளிப்பட ஆயத்தமா இருக்கிற ரட்சிப்பு, அப்படியானால் இந்த ரட்சிப்பின் என்று சொல்லப்படுகிற அந்த வார்த்தையினுடைய மூல அர்த்தம் என்னவென்றால் விடுதலை என்பதுதான் அங்கே பார்க்கக்கூடியதாக இருக்கிற மேல கத்துடைய பிள்ளைகளை. சல்வேஷன், அதாவது விடுதலை, அதாவது ஒரு மனுஷனுக்கு மனுஷன் பெற்றுக்கொள்ளுகிற ஒரு விடுதலையாக இருக்கிறது. எப்படி என்றால் மரணத்திலே இருந்து விடுதலை, சாபத்திலே இருந்து விடுதலை, பாவத்திலே இருந்து விடுதலை, அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நோயிலே இருந்து விடுதலை, இப்படியான ஒரு காரியத்திலேருந்து இந்த நாட்களை விடுதலையை பெறுகிறதான் இந்த ரட்சிப்புன்னு சொல்லி இந்த நாட்களை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. அப்ப இந்த காரியங்களை இந்த நாட்களை செய்து முடிக்கிறவர் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து ஒருவருக்கு தான் அந்த அதிகாரம் இருக்கு என்பதையும் நாங்கள் இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம். அருமையான அன்பு பிள்ளைகளே, அப்ப அதை குறித்து தான் பேதுரு இந்த நாட்களை தெளிவாக எழுதி வைக்கிறார். என்னவென்றால் கடைசி காலத்திலே வெளிப்பட ஆயத்தமா இருக்கிற ரட்சிப்புக்கு ஏதுவாக விசுவாசத்தை கொண்டு தேவனுடைய பலத்தினாலே காக்கப்படுகிற உங்களுக்கு அந்த சுதந்திரம் பரலோகத்திலே வைக்கப்பட்டிருக்கிறது. அப்படியானால் இங்க எதை இந்த இடத்துல நாங்கள் பார்க்கிறோம், விசுவாசத்தை கொண்டு என்றுதான் சொல்லப்படுது. அப்படியானால் அருமையான கத்துடைய பிள்ளைகளே, விசுவாசித்தால் தான் அந்த ரட்சிப்பினுடைய பலத்தை நாங்களே நாங்கள் காண முடியும். அதனால தான் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், நான் வரும்போது விசுவாசத்தை காண்பேன். அருமையான கத்துடைய பிள்ளைகளே, கர்த்தர் எனக்கு இந்த காரியத்தை செய்வார், கர்த்தனுடைய குடும்பத்துக்கு இந்த காரியத்தை செய்வார் என்ற ஒரு நம்பிக்கை விசுவாசம் இந்த நாட்களே நமக்குள்ளே இந்த நாட்களே இருக்க வேண்டும். அருமையான கத்துடைய பிள்ளைகளே, இன்றைக்கு ஜனங்களுக்குள்ளே இந்த நாட்களே அப்படிப்பட்ட நம்பிக்கைகள் இன்றைக்கு குறைந்து போய்விட்டது. அருமையான அன்பிள்ளைகள், என்றே பாருங்கள், ஏதாவது ஒரு பிரச்சனை பெருமா இருந்தால் அந்த நாட்களை என்ன செய்வார்கள், நான் இன்றைக்கு பிஸி ஐயா, நான் அங்க போறேன் இங்க போறேன், அந்த காரியத்தை செய்கிறேன் இந்த காரியத்தை செய்கிறேன், இந்த நாட்களே என்னென்ன எனக்கு இப்படியான பிரச்சனைகளா இருக்குன்னு சொல்லி இந்த நாட்களே காரியத்தை சொல்லி இந்த நாட்களே ஆண்டோட சமூகத்தை அங்கே அவர்கள் அங்கே என்ன செய்வார்கள் நிராகரித்து விடுகிறதை பார்க்கிறோம். அப்ப இதைத்தான் இங்கே வேதம் சொல்கிறது, இதிலேயே நீங்கள் மிகவும் சந்தோஷப்படுகிறீர்கள், ஏனென்றால் துன்பப்பட வேண்டியது அவசியமானதால் இப்பொழுது கொஞ்ச காலம் பலவிதமான சோதனையினாலே தூக்கப்படுகிறீர்கள். அழிந்து போகிற பொன் அக்னியிலே சோதிக்கப்பட்டு அதை பார்க்கிலும் அதிக வெளியேறப்பட்டதா இருக்கிற உங்கள் விசுவாசம் சோதிக்கப்பட்டு இயேசு கிறிஸ்து வெளிப்படும் போது உங்களுக்கு புகழ்ச்சியும் கனமும் மகிமையும் உண்டா. அப்ப இந்த விசுவாசம் புடமிடப்பட வேண்டும், விசுவாசம் இன்றைக்கு சோதிக்கப்பட வேண்டும். இன்றைக்கு அருமையான அன்பு பிள்ளைகளை, விசுவாசிகள் சோதிக்கப்படுகிறார்கள், ஒரு பிரச்சனை வருது, நெருக்கம் வருதுன்னு சொல்லி சொன்னால் அவர் ஆண்டவரோடு நல்லா இருக்கிறான் என்பதுதான் அதனுடைய காரியமா இருக்குது. ஆண்டவர் நாட்களை அவனை தண்டிக்கிற காரியம் இல்ல, அவன் ஆண்டவரோட எப்படி இருக்கிறான் என்றதுக்காண்டி இந்த நாட்கள் என்ன நடக்குன்னு சொன்னால் அந்த சோதனை இந்த நாட்களை அனுமதிக்கப்படுகிறதை பார்க்கிறோம். அருமையான கத்துடைய பக்தனாக யோவனுடைய வாழ்க்கையை எடுத்து பாருங்கள், யோவு என்ன பாவம் செய்தார், யோவனுடைய வாழ்க்கையிலே என்ன ஒரு பாவமும் இல்லை. அவர் பாருங்க, தன்னுடைய பிள்ளைகள் சில வேளைகளிலே எங்கனாலும் ஒரு விருந்துக்கு போய் வந்து விட்டால் என்னுடைய பிள்ளைகள் ஏதாவது பாவம் செய்திருப்பார்கள் என்று சொல்லி இந்த நாட்கள் என்ன செய்கிறான்னு சொன்னால் பிள்ளைகளை சுத்திகரிக்கிறான்னு சொல்லி பார்க்கிறோம் அந்த நாட்களிலே பாருங்கள். அப்படியானால் பாருங்கள், யோவுக்கு எவ்வளவு ஒரு பிள்ளைகளை குறித்தோ அந்த குடும்பத்தை குறித்தோ அந்த நாட்களை அக்கறை இருந்தது மட்டுமல்ல, ஆண்டவரை குறித்து ஒரு பயம் யோவனுடைய இருதயத்திலே இந்த நாட்களை இருந்ததை பார்க்கிறோம். அருமையான கத்துடைய பிள்ளைகள், அது மட்டுமல்ல ஆண்டவர் மேலே நம்பிக்கை இருந்த நிமித்தம்தான் யோவு இந்த நாட்களிலே கடைசி நாளில் நான் அவரை காணுவேன் என்று சொல்லி ஒரு விசுவாச அறிக்கை செய்கிறதை அங்கே பார்க்கிறோம். அருமையான கத்துடைய பிள்ளைகளை, அப்ப அதே விதமாக இன்றைக்கு நாங்கள் பார்க்கிற வேளையிலே பாருங்கள், இங்கே சொல்லப்படுகிற காரியம் என்னவென்றால் அந்த பேதுரு தெளிவாக அந்த நாட்களை எழுதுகிறார் எப்படி என்று சொல்லி சொன்னால், அருமையான அன்பு பிள்ளைகளே, நம்முடைய அந்த விசுவாசம் வெளியேறப்பட்டதாக இருக்கிற உங்கள் விசுவாசம் சோதிக்கப்பட வேண்டும். யோவனுடைய விசுவாசம் சோதிக்கப்பட்டது. அப்ப யோவனுடைய விசுவாசம் சோதிக்கப்பட்டதற்கு பின்பாகத்தான் இங்கே வேதம் சொல்லுகிறது, இயேசு கிறிஸ்து வெளிப்படும் போது உங்களுக்கு புகழ்ச்சியும் புகழ்ச்சியும் கனமும் மகிமையும் உண்டாகும் என்று சொல்லி இந்த நாட்களில் சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இப்ப பாருங்கள், அந்த இடத்திலே தேவன் யோவனுடைய காரியத்துக்கு அனுமதித்தார். யோவு சொல்லுறா இந்த நாட்களே, நீ என் தாசனாகிய யோவை கவனித்து பார்த்தாயா? அருமையான அன்பு பிள்ளைகளே,
அந்த இடத்துல பாருங்கள், யோவை குறித்து நாங்களே வேதம் சொல்லுவது. அப்படி ஆனால் பாருங்கள், யோவனுடைய காரியத்தை குறித்து பார்க்கிற வழியிலே தேவன் யோவுக்காக சாட்சி கொடுக்கிறார். அந்த இடத்திலே அவனாலே ஒன்றுமே செய்ய முடியாமல் போய்விட்டது. எல்லா காரியத்தையும் செய்து பார்த்தான். அவருடைய விசுவாசத்தை தளர்ச்சியை கொண்டு வந்தான். விசுவாசத்திலே இருந்த நாட்களே முறிந்து விழும்படியாக அந்த நாட்களை செய்தான். விசுவாசத்தை விட்டு இந்த நாட்களே நிந்திக்கிற அளவுக்கு இந்த நாட்களே போகும்படியான பிரச்சனைகளை உருவாக்கினான். அருமையான அன்பு பிள்ளைகளே, அது மட்டுமல்ல, அவன் அவருடைய நண்பர்களை அந்த இடத்திலே அனுப்பி நண்பர்கள் மூலமா சில காரியங்களை பேசும்படியாக அந்த நாட்களை யோவை இந்த நாட்களை தூண்டி கொண்டிருந்தான். ஆனாலும் யோவு மௌனமாக இந்த நாட்களில் இருந்தார் என்று சொல்லி அங்கே பார்க்கிறோம். ஏன் அப்படியாக இருந்தார் என்று சொன்னால், ஆண்டவரோடு அவருக்கு இருக்கிற ஐக்கியம், ஆண்டவரோடு அவருக்கு இருக்கிற அந்த விசுவாசம், ஆண்டவரோடு அவருக்கு இருக்கிற அந்த அதாவது தொடர்புகள் எல்லாம் இந்த நாட்களில் வித்தியாசமாக அந்த நாட்களில் இருந்ததை அங்கே காணக்கூடியதாக இருக்கிறது. அருமையான அன்பு பிள்ளைகள், அதனாலதான் இந்த வேத பகுதியிலே பார்க்கிற வேளையிலேயே வேதம் சொல்லுகிற இந்த நாட்களை பாருங்கள், அங்கே பக்தனாகிய யோபு இந்த நாட்களில் என்ன செய்கிறார் என்று சொல்லி சொன்னால் பாருங்கள், அவர் அந்த விசுவாசத்திலே உறுதியாக இருந்த நிமித்தம்தான் கடைசி முடிவிலே அந்த நாட்கள் என்ன நடக்கிறது சொல்லி சொன்னால், அங்கே தேவன் எல்லாவற்றையும் மறுபடியுமா இந்த பூமியிலே அவருக்கு திருப்பி கொடுக்கிறதை பார்க்கும். அருமையான கத்துடைய பிள்ளைகள், மறுபடியுமா இந்த பூமியிலே வாழ்ந்த கால கட்டத்திலே அவருக்கு அந்த திருப்பி அந்த காரியத்தை இந்த நாட்களை கொடுக்கிறார். தான் யோவனுடைய வாழ்க்கை. அப்ப முதல் பகுதியில எப்படியாக வாழ்ந்தாரோ அதை விட இரட்டிப்பான ஒரு ஆசீர்வாதத்தோடும், இரட்டிப்பான ஒரு அதாவது நாட்களே இரட்டிப்பான ஒரு விடுதலையோடும் இந்த நாட்களை பாருங்கள், அங்கே இந்த நாட்களிலே தேவன் யோவுக்கு அதை எல்லாவற்றையும் கொடுக்கிறதை அங்கே பார்க்கிறோம். அருமையான கத்துடைய பிள்ளைகள், அதே மாதிரி தான் இன்றைக்கு நாங்கள் இந்த கடைசி காலத்திலே வெளிப்பட ஆயத்தமா இருக்கிற ரட்சிப்புக்கு எதுவான விசுவாசத்தை கொண்டு தேவனுடைய பலத்தினால் நாங்கள் காக்கப்படுகிற நாங்கள் இந்த நாட்களை பாருங்கள், இந்த விசுவாசம் இந்த நாட்களை சோதிக்கப்படுகிற வேளையிலும் அங்கே இந்த நாட்களிலே தளர்ந்து விடாதபடி இந்த நாட்களை நாங்கள் இருப்போமா இருந்தால், முடிவிலே இந்த நாட்களிலே ஆண்டவர் வருகிற வேளையிலே ஆண்டவர் வெளிப்படுகிற வேளையிலே நாங்களும் இந்த நாட்களை பாருங்கள் வேதம் சொல்லுகிறது. பாருங்கள் வேதம் சொல்லுகிறது எப்படி என்று சொன்னால், புகழ்ச்சியும் கனமும் மகிமையும் இந்த நாட்களிலே அங்கே காணப்படும் என்று சொல்லி இந்த நாட்களை பார்க்கிறோம். ஏனென்றால் அவரை நீங்கள் காணாமல் இருந்தும் அவரிடத்திலே அன்பு கூறுகிறீர்கள், இப்பொழுது அவரை தரிசியாமல் இருந்தும் அவரிடத்திலே விசுவாசம் வைத்து சொல்லி முடியாத மகிமையினால் நிறைந்திருக்கிற சந்தோஷம் உள்ளவர்களாய் களி கூர்ந்து உங்கள் விசுவாசத்தின் பலனான ஆத்மா ரட்சிப்பை அடைகிறீர்கள். உங்களுக்கு உண்டான கிருபையை குறித்து தீர்க்க தரிசனம் சொன்ன தீர்க்க தரிசிகள் இந்த ரட்சிப்பை குறித்து கருத்தாய் இந்த நாட்களை ஆராய்ந்து பரிசோதனை பண்ணினார்கள் என்று சொல்லி இந்த நாட்களை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள், அப்படி ஆனால் பாருங்கள், இந்த ரட்சிப்பா இருந்தாலும் சரி, நம்முடைய விசுவாசமா இருந்தாலும் சரி, இந்த நாட்களே சோதிக்கப்பட வேண்டும், புடமிடப்பட வேண்டும். அப்படியாக புடமிட்டப்பட்டதான் அங்கே பக்தன் சொல்லுகிறான், இந்த நாட்களே நான் புடமிட்டப்பட்டதுக்கு பின்பாக பொன்னாய் விளங்குகிறேன் என்று சொல்லி இந்த நாட்களே சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அப்படி ஆனால் இன்றைக்கு பாருங்கள், இந்த வார்த்தையின்படி பார்க்கிற வேளையிலே நீதிமான்கள் அங்கே இந்த நாட்களே அவர்கள் என்ன செய்கிறார்கள், இந்த தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ளே இந்த நாட்களே பிரவேசிப்பதற்காக துன்பப்படுகிறார்கள் என்று சொல்லி இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம். ஏனென்றால் அந்த நம்பிக்கை, அவருடைய நம்பிக்கை இந்த நாட்களை சோதிக்கப்படுகிறது, நம்பிக்கை புடமிடப்படுகிறது. இப்படியான சூழ்நிலைக்குள்ளே இந்த நாட்களை அவர்கள் இந்த நாட்களை வாழ்ந்து கொண்டு வருகிறார்கள். அதை விட்டு ஆண்டு அவர்கள் இந்த நாட்களை ஓடவில்லை. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அதை குறித்தான் இந்த நாட்களை வேதத்தில் இந்த நாட்களை சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். அப்ப எனவே இயேசு கிறிஸ்து நமது நம்பிக்கை எனப்படுவார் எனப்படுகிறார் என்று சொல்லி இந்த நாட்களிலே பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. அருமையான அன்பு பிள்ளைகளே, அப்ப ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து யார் என்று இன்றைக்கு நாங்கள் பார்க்கிற வேளையிலே அவர் தான் இன்றைக்கு நம்முடைய நம்பிக்கை என்பதை இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம். அருமையான அன்பு சகோதரி சகோதரி, வேதத்திலே பார்க்கிற வேளையிலே கொலோசியன் புஸ்தகம் முதலாம் அதிகாரம் 27 வசனத்தை வாசிப்போமா இருந்தால், புறஜாதிகளுக்குள்ளே விளங்குகின்ற இந்த ரகசியத்தில் உள்ள மகிமையின் ஐஸ்வர்யம், இன்றைக்கு புறஜாதியா இருக்கிற எனக்குள்ளேயும் உங்களுக்குள்ளேயும் விளங்குகின்ற அந்த மகிமையின் ரகசியம் என்னவென்றால், மகிமையின் ஐஸ்வர்யம் என்னவென்றால், தேவன் தம்முடைய பரிசுத்தவான்களுக்கு தெரியப்படுத்த சித்தமானார். கிறிஸ்துவானவர் மகிமை நம்பிக்கையாக உங்களுக்குள்ளே இருப்பதுதான் அந்த ரகசியம். அல்ல இல்லையா? அப்ப ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மகிமை நம்பிக்கையாக அவரை நேசிக்கிற பிள்ளைகளுக்குள்ளே விசுவாசிக்கிற பிள்ளைகளுக்குள்ளே வாசம் செய்கிறார். அதைத்தான் ஆண்டவர் சொல்லுகிறார், நான் போய் உங்களுக்கு ஒரு தேற்றவாளரை அனுப்புகிறேன், அவர் வந்து உங்களுக்குள்ளே வாசம் செய்கிற வழியிலே பாவங்களை கண்டித்து உணர்த்துவார் என்று சொல்லி அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே. அப்படியான அந்த தேற்றவாளர் நமக்குள்ளே இருக்கிறது தான் இந்த நாட்களே அந்த நம்பிக்கையினுடைய ரகசியமாக இருக்கிறது. அப்ப எந்த மனுஷனையும் கிறிஸ்து இயேசுக்குள்ளே தேர்ணவாக நிறுத்தும்படிக்கு அவரே நாங்கள் அறிவித்த எந்த மனுஷனுக்கும் புத்தி சொல்லி எந்த மனுஷனுக்கும் எல்லா ஞானத்தோடு உபதேசம் பண்ணுகிறோம் என்று சொல்லி இந்த நாட்களே பவுலடிகள் இந்த நாட்களே கொலோசு சபைக்கு எழுதுகிற வழியிலே இந்த நாட்களை சொல்லுகிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அப்படியானால் அந்த புறஜாதிகளாகிய இருக்கிற நமக்குள்ளே இந்த விளங்குகின்ற
அந்த ரகசியமான அந்த மகிமையின் ஐஸ்வர்யம் அங்கே வேதம் சொல்லுகிறது. கிறிஸ்துவானவர் மகிமையின் நம்பிக்கையாக நமக்குள்ளே இருக்கிறதுதான் மகத்துவமான ஒரு பெரிய ரகசியமாக அந்த நாட்களை கருதப்பட்டு வருகிறதை அங்கே பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, தீமோத்தேயன் புத்தகத்திலே நாங்கள் பார்க்கிற வழியிலே ஒன்று தீமோத்தேயன் புத்தகத்துக்கு இந்த நாட்களை எடுத்துக்கொள்ளுங்கள். இங்கே கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது. ஒன்று தீமோத்தேயன் முதலாம் அதிகாரத்திலே நாங்கள் பார்க்கிற வழியிலே வேதம் சொல்லுகிறது, நம்முடைய கர்த்தராக இருக்கிற, நம்முடைய இரட்சகராக இருக்கிற தேவனும் நம்முடைய நம்பிக்கையா இருக்கிற கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவும் கட்டளையிட்டபடியே இயேசுவின் அப்போஸ்தலாகிய பவுல் சொல்லுகிறார், விசுவாசத்திலே உத்தம குமாரனாகிய தீமோத்தேயுவுக்கு எழுதுகிறதாவது, நம்முடைய பிதாவாகிய தேவனாலே நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையினாலும் உங்களுக்கு சமாதானம் உண்டாவதாக என்று சொல்லி இந்த நாட்களில் சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். அப்ப இந்த ஒன்று தீமோத்தேயன் புத்தகம் முதலாம் அதிகாரத்தில் இன்றைக்கு நாங்கள் பார்க்கிற வேளையிலே அவர் சொல்லுகிறார் இந்த நாட்களே அங்கே எப்படி என்று சொன்னால், அங்கே தேவனுடைய தேவனும் நம்முடைய நம்பிக்கையா இருக்கிற கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவும் என்று சொல்லி இந்த நாட்களில் சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். அப்ப அவருடைய கட்டளைகளைத்தான் இந்த நாட்களே அந்த இடத்துல அவர் இந்த நாட்களே தன்னுடைய சீசர்களுக்கு இந்த நாட்களை வெளிப்படுத்துகிறதை எங்கே பார்க்கிறோம். அருமையான அன்பு பிள்ளைகளே, பரிசுத்த ஆவியினாலே ஆவியின் வல்லமையின் மூலமாக நாம் இந்த நாட்களை அவர் மீது தமது நம்பிக்கை இந்த நாட்களை வைக்க வேண்டும் என்பதைத்தான் கர்த்தருடைய வார்த்தை இந்த நாட்களில் எங்கே சொல்லுகிறதை பார்க்கிறோம். அருமையான அன்பு சகோதரனே சகோதரி பாருங்கள், குருந்தி ரோமர்கள் நிறுவத்திலே 15 அதிகாரத்திலே நாங்கள் பார்க்கிற வேளையிலே கர்த்தருடைய வார்த்தை இந்த நாட்களை சொல்லுகிறது. நான் வாசிக்கிறேன் 12-13 வசனம் இப்படியாக சொல்லுகிறது பாருங்கள், மேலும் ஈசாயின் பேரும் புறஜாதிகளை ஆளும்படிக்கு எழும்புகிறவருமாகிய ஒருவர் தோன்றுவார், அவரிடத்திலே புறஜாதியார் நம்பிக்கை வைப்பார். இவ்வாறுங்க இந்த ரோமர்கள் நிறுவத்திலே பவுடிகள் சொல்லுகிறார். இது பழைய ஏற்பாட்டில் எழுதப்பட்டிருக்கிற காரியங்கள் எப்படி என்றால், புறஜாதிகள் நம்பிக்கை வைப்பார்கள். ஐயா ஏனையா புறஜாதிகள் நம்பிக்கை வைக்க வேண்டும், அவருக்கொன்று ஜனம் இருக்கல்லவா. அவர் இந்த நாட்களை பாருங்கள் அந்த பாருங்கள் வேதம் சொல்லுகிறது பாருங்கள், இஸ்ரவேல் ஜனங்கள் அவர்கள் என்னுடைய ஜனங்கள், அவர்களை இஸ்ரவேலை தொடுகிறவன் கண்ணின் மணியை தொடுகிறான், அவர்கள் என்னுடைய அதாவது எப்படியாவது ஜனங்கள் என்று ஆதி முதலே இருந்து பாருங்கள் இந்த நாட்கள் அந்த ஜனங்களோடுதான் ஆண்டவர் இடைப்பட்டுக் கொண்டு வருகிறார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள், அது மட்டுமல்ல இந்த நாட்களை பாருங்கள், இந்த ஜனத்தை எனக்கு என்று ஏற்படுத்தினேன் இவர்களின் துதியை சொல்லுவார்கள் என்று ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகம் 46 அதிகாரத்தில் இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம். அப்படியாக அந்த ஜனத்தை இஸ்ரவேல் ஜனங்கள் அங்கே எகிப்திலே ஒடுக்கப்படுகிற வேளையிலே அந்த ஒடுக்கத்திலே இருந்தவர்களை விடுவிக்கும்படியாக மோசையை ஏற்படுத்தி மோசையை அனுப்பி இந்த நாட்களை அவர்களை இந்த நாட்களே அங்கு சிவந்த சமுத்திரத்தின் ஊடாக வனாந்திர வழியிலே நடத்தி கொண்டு வந்த தேவன். அருமையான கத்துடைய பிள்ளைகளே, கடைசியாக அந்த வந்தவர்கள் கூட அந்த நாட்களை பார்க்கிற வழியிலே அங்கே காணானுக்கு போனவர்கள் 2 பேர் தான். என்னென்னு சொன்னால் அருமையான கத்தருடைய பிள்ளைகளே இடையிலே இந்த நாட்களை முறுமுறுத்து அவர்கள் என்ன செய்து விட்டார்கள், இறந்து விட்டார்கள். இப்படியாக அந்த இடத்திலே பார்ப்போமா இருந்தால் கத்துடைய வார்த்தை நாட்களை சொல்லுவது பாருங்கள். அருமையான கத்துடைய பிள்ளைகளே, இந்த வேத பகுதியிலே பார்க்கிற வழியிலே மேலும் புறஜாதிகள் எல்லாரும் கத்தரை இந்த நாட்களிலே துதியுங்கள். இங்க 15 அதிகாரத்தில் சொல்லப்படுகிறது. அது மட்டுமல்ல ஜனங்களே எல்லோரும் அவரை புகழுங்கள் என்று சொல்லுகிறார்கள். மேலும் ஈசாயின் பேரும் புறஜாதியரை ஆளும்படி எழும்புறவருமாகிய ஒருவர் தோன்றுவார், அவரிடத்திலே புறஜாதியர் நம்பிக்கை வைப்பார்கள் என்று ஏசாயா சொல்லுகிறான். அருமையான கத்துடைய பிள்ளைகள், ஏசாயா தீர்க்கதரிசி ஏற்கனவே சொல்லிவிட்டார் புறஜாதிகள் இந்த நாட்களை நம்பிக்கை வைப்பார். அருமையான கத்தோடு, ஏனென்றா அவருடைய ஜனங்கள் அவரை என்ன செய்தார்கள், வெறுத்தார்கள், ஒதுக்கிறார்கள். அவர் சொன்ன தீர்க்க தரிசனங்கள், அவர் சொன்ன காரியங்கள் இந்த நாட்களில் எல்லாம் பிழை பிழை பிழை என்று சொல்லி இந்த நாட்களை சொல்லிக் கொண்டிருந்தார்கள். அது மட்டுமல்ல அவர் இந்த நாட்களிலே பரிசுத்தாவுடைய வல்லமையினால் ஜனங்களை குணப்படுத்தி ஜனங்களை விடுதலை செய்த வழியிலே கூட இந்த நாட்களிலே ஆண்டவர் இந்த நாட்களை அதை நிராகரித்தார்கள். அருமையான கத்தோடைய பிள்ளைகள் பாருங்கள், யார் அந்த ஜனங்கள், அவருடைய ஜனங்கள், வேதவாரகர்கள், பரிசேயர்கள். அருமையான கத்துடைய பிள்ளைகளை, இப்படியான ஜனங்கள் இந்த நாட்களை அவரை அப்படியான சூழ்நிலைகளை தள்ளின வேளையிலும் அங்கே வேதம் சொல்லுகிறது ஆண்டவருடைய பார்வை புறஜாதிகள் பக்கமாக இந்த நாட்களை திரும்பினதை பார்க்கிறோம். அருமையான கத்துடைய பிள்ளைகளை, இன்று நாங்களும் நானும் நீங்களும் இன்றைக்கு ஆண்டவரை ஏற்றுக்கொண்டிருப்போம் இருக்கிறது முக்கியமான காரணம் என்னவென்றால், ஏசாயா தீர்க்கதரிசி மூலமாய் உரைக்கப்பட்ட வசனம் இன்றைக்கு நிறைவேறி கொண்டிருக்கிறதை அங்கே காணக்கூடியதாக இருக்க அருமையான கத்துடைய இன்னை பாருங்கள் எத்தனை வகையான புறஜாதிகள் இன்னைக்கு ஆண்டவரை ஏற்றுக்கொண்டிருக்கிறார். எந்த தேச ஒரு சில தேசங்களுக்குள்ள போங்க அந்த நாட்கள் ஆண்டவரை ஆராதிக்கிறார்கள். அருமையான கத்துடைய உள்ளங்களே, அது எப்படிப்பட்ட சூழ்நிலை இருந்தாலும் பாசைக்காரர்கள் அங்கே ஜாதிக்காரர்கள் எல்லாரும் இந்த நாட்களை ஆராய், ஏனென்று சொல்லி சொன்னால் வேதம் சொல்லுகிறது பரிசுத்தாவின் பலத்தினாலே உங்களுக்கு அந்த நம்பிக்கை பெருகும், நம்பிக்கையின் தேவன் விசுவாசத்தினாலே உண்டாகும் எல்லா விதமான சந்தோஷத்தினாலும் சமாதானத்தினாலும் உங்களை நிரப்புவார் என்று சொல்லி இந்த நாட்களை வேதம் சொல்லுகிறதை பார்க்கிறோம். அன்பு பிள்ளைகள், அப்ப அந்த சமாதானத்தின் தேவன் இந்த நாட்களை என்ன செய்கிறார் சொல்லி சொன்னால் சந்தோஷத்தினாலும்
சமாதானத்தினாலும் இந்த நாட்களை அங்கே நம்மை இந்த நாட்களை நிரப்புகிறார் என்பதை குறித்து இந்த நாட்களை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, அப்ப பாருங்கள், தேவன் இந்த நாட்களை நம்மை இந்த நாட்களை நிரப்புகிறார் என்று சொல்லி இந்த நாட்களை பார்க்கிறோம். ஒன்று பேதுருவின் புத்தகத்துக்கு மறுபடியும் இந்த நாட்களை வருவோம். கர்த்தருடைய வார்த்தை இந்த நாட்களை இப்படியாக சொல்லுகிறோம். ஒன்று பேதுருவின் புத்தகத்திலே அங்கே முதலாவது அதிகாரத்திலே 13 வசனத்தை வாசிக்கிற வேளையிலே கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது எப்படி என்று சொன்னால், நான் வாசிக்கிறேன் பாருங்கள், சொல்லப்படுகிற காரியம், ஆகையால் நீங்கள் உங்கள் மனதில் அறையை கட்டி கொண்டு தெளிந்த புத்தியுள்ளவர்களாக இருந்து இயேசு வெளிப்படும் போது, இயேசு கிறிஸ்து வெளிப்படும் போது உங்களுக்கு அளிக்கப்படும் கிருபைகளின் மேல் பூரண நம்பிக்கை உள்ளவர்களாக இருங்கள் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறதை பார்க்கிறோம். அப்ப இன்றைக்கு வேதம் சொல்லுகிற காரியம், நமக்கு சொல்லப்படுகிற காரியம் என்னவென்றால், நம்முடைய அறையை கட்டி கொண்டு தெளிந்த புத்தியுள்ளவர்களாக இருக்க முடியாது சொல்லப்படுகிறோம். ஆண்டவருடைய வருகை சமீபமாக இருக்கிறபடியினால் நாங்கள் உலகத்தை நோக்கி பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. உலகத்துல யுத்தம் நடக்கிறது நடந்து கொண்டு வறுமையா, பஞ்சம் நடக்கிறது பஞ்சம் நடந்து கொண்டு வறுமையா, மழை பெய்கிறது மழை பெய்து கொண்டே இருக்கும் வறுமையா, அழி பூமி வச்சு வாழ்றது வந்து கொண்டே இந்த நாக்கு, இந்த பூமி உண்டான நாட்களிலிருந்தே பூமி வச்சு இருக்கிறது. அருமையான கத்துடைய பிள்ளைகள், அருமையான கத்துள்ள, அப்படியானால் பாருங்கள், வெள்ளப்பெருக்கள் வந்தோண்டே இருக்கும். இனி இப்படியான காரியங்கள், போராட்டங்கள் வந்து கொண்டிருக்கும். ராஜ்யங்களுக்கு எதிராக ராஜ்யங்கள் போராடும், ஜனங்களுக்கு எதிராக ஜனங்கள் போராடும், ஜனங்கள் டெமோக்ரேஷன் செய்து கொண்டே இந்த நாட்களை இருப்பாங்க. இன்றைக்கு நேரில் அந்த காலத்தில் இந்த நாட்களை இருந்து இருக்குது. அப்படியானால் பாருங்கள், இவைகள் எல்லாம் இந்த நாட்களை பார்க்கிற வழியிலே இவைகளை குறித்து நாங்கள் இந்த நாட்களை கவலைப்படாதபடி நாங்கள் செய்ய வேண்டிய காரியம் என்னவென்று சொல்லி சொன்னால் பாருங்கள், இங்கே சொல்லப்படுகிறது, இயேசு கிறிஸ்து வெளிப்படும் பொழுது உங்களுக்கு அளிக்கப்படும் கிருபையின் மேல் பூரண நம்பிக்கையாயிருங்கள். ஏனென்றால் நீங்கள் முன்னமே உங்களை அறியாமையினாலே கொன்றிருந்த இச்சைகளின்படி இனி நடவாமல், ரொம்ப முக்கியமான காரியம், இச்சைகளின்படி இனி நடவாமல் கீழ்ப்படுகிற பிள்ளைகளா இருந்து உங்களை அழைத்தவர் பரிசுத்தரா இருக்கிறது போல நீங்களும் உங்கள் நடக்கையிலே இந்த நாட்களே எப்படியாக இருங்கள், பரிசுத்தரா இந்த நாட்களே இருங்கள் என்று சொல்லி இந்த நாட்களே சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தர் ஆண்டவர் சொல்லுகிறார், நான் பரிசுத்தர், ஆகையால் நீங்களும் பரிசுத்தரா இருங்கள் என்று எழுதி இருக்கிறதே என்று சொல்லி இந்த நாட்களே சொல்லப்படுகிறதை பார்க்க. அப்படியானால் ஆண்டவருடைய சாயல் என்ன, ஆண்டவருடைய காரியம் என்ன என்பதை நாங்கள் அறிந்து இந்த நாட்களில் செயல்படுகிற வேளையிலே நாங்கள் அவரை போல இந்த நாட்களை மாற வேண்டுமா இருந்தால் அவருடைய சாயலாக இந்த நாட்களை நாங்கள் கவனமாக இந்த நாட்களில் இருக்க வேண்டும். அது மட்டுமல்ல, யாக்கிருதா இருந்து இந்த நாட்களில் காரியத்தை செயல்படுத்த வேண்டும் என்று சொல்லி கர்த்தருடைய வார்த்தை அங்கே இந்த நாட்களிலே சொல்லுகிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, கிறிஸ்துவுக்குள் அன்பான அன்பு சகோதர சகோதரிகளே, இன்றைய நாட்களிலே நாங்கள் பார்க்கிற காரியம் என்னவென்றால் பாருங்கள், இந்த உலகத்திலே பார்க்கிற வேளையிலே ஆண்டவருடைய ஆண்டவரை குறித்து வைத்துக்கிற நம்பிக்கை இன்றைக்கு எல்லாருக்கும் இந்த நாட்களை அற்று போகிறது. ஆனால் ஆண்டவர் இந்த நாட்களை அநேக இடங்களிலே பாருங்கள், அநேக விதமாக இந்த நாட்களை பேசி இருந்தும் இந்த நாட்களே ஜனங்கள் அவரை குறித்து இந்த நாட்களை அறியவோ அல்லது இந்த நாட்களே அவரோடு இந்த நாட்களை ஐக்கியப்படவோ இந்த நாட்களை விரும்புவது குறைவாக இருக்கிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய வேதம் சொல்லுகிறது, ஆவியின் வல்லமையின் மூலமாய் நாம் அவர் மீது நமது நம்பிக்கை வைக்க வேண்டும் என்பதை குறித்தான் இந்த நாட்கள் இந்த வேத பகுதி நாட்களே நமக்கு இந்த நாட்களே சொல்லுகிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை பாருங்கள், இங்கே வேதம் சொல்லுகிறது பாருங்கள், இந்த பழைய ஏற்பாட்டு காலத்திலே இன்றைக்கு நாங்கள் பார்க்கிற வழியிலே யாத்திரா புஸ்தகத்திலே நாங்கள் பார்க்கிற வேளையிலே அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, யாத்திரா புஸ்தகம் 17 அதிகாரத்திலே நாங்கள் பார்ப்போமா இருந்தால் வேதம் சொல்லுகிறது பாருங்கள், 11 வசனம் சொல்லுகிறது இப்படியாக, எப்படி என்றால் மோசே தன் கையை ஏறெடுத்திருக்கையில் இஸ்ரவேலர்கள் மேற்கொண்டார்கள், அவன் தன் கையை தாழ விடுகையிலே அமலேக்கியர் மேற்கொண்டார்கள் சொல்லப்படுது. இதுதான் அந்த காரியம். மோசே யாரையா, தேவனாலே நாக்களை இஸ்ரவேல் ஜனங்களை வழி நடத்துவதற்காக ஆயத்தப்படுத்தப்பட்ட ஒரு தேவனுடைய ஊழியக்காரன் சொல்லி இந்த நாக்களை பார்க்கிறோம். மோசையை குறித்து ஆண்டவர் சாட்சி சொல்லுகிறார், என் வீட்டில் எங்கு முன்னுள்ளவனா இந்த நாக்களை இருக்கிறான் சொல்லி. அப்படியான மோசையினுடைய சரீரத்தை கூட ஆண்டவரே இந்த நாக்களை அடக்கலம் செய்தார். அப்படியாக இருக்கிற அந்த மோசையினுடைய காரியத்தை பாருங்கள், இந்த இஸ்ரவேலரும் அமலேக்கரும் யுத்தம் பண்ணுகிறார்கள். அப்ப யுத்தம் பண்ணுகிற வேளையிலே மோசையினுடைய கைகள் உயருகிறது. அப்ப அந்த கைகள் உயருகிற வேளையிலே பாருங்கள், இஸ்ரவேல் ஜனங்கள் அங்கே என்ன செய்யறார்கள், எதிரிகளை மேற்கொள்ளுகிறார்கள். கைகள் கீழே விடுகிற வேளையிலே அங்கே அமலேக்கியர் மேற்கொள்ளுகிறார்கள். என்ன அர்த்தம் என்றால், ஆண்டவரை இன்றைக்கு நாங்கள் இந்த நாட்களிலே கரங்களை உயர்த்தி நான் ஆண்டவரை ஆராதிப்போமா இருந்தால் நமக்குள்ளே இருக்கிற விசுவாசம் இந்த நாட்களிலே நமக்குள்ளே பெருகும். அது மட்டுமல்ல, இந்த நாட்களிலே நாங்கள் ஒரு வெற்றி வாழ்க்கை வாழக்கூடியதாக தேவன் நமக்கு அந்த கிருபியை அளிப்பார் என்பதைத்தான் இன்றைக்கு நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறமான கர்த்தருடைய பிள்ளைகளே. அப்படியாகத்தான் இந்த நாட்களை பாருங்கள், இதற்கு அடையாளமாகத்தான் இங்கே மோசையை குறித்து இந்த இடத்திலே சொல்லப்பட்டிருக்கிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளை, ஏனென்றால் அந்த ஆவியானுடைய வல்லமையின் மூலமாய் அவர் மீது நாங்கள் அந்த நம்பிக்கை வைக்க வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த யாத்திராவும் 17 அதிகாரம் 11 வசனத்திலே இந்த நாட்களே பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை,
பாருங்கள், அந்த இடத்திலே பாருங்கள், இந்த மலையின் உச்சியிலே வேதம் சொல்லுகிறது, யோசுவா தனக்கும் மோசே சொன்னபடி செய்து அமலேக்கியரோடு யுத்தம் பண்ணினான். மோசே ஆரோன் ஊர் என்பவர்கள் மலையின் உச்சியிலே இந்த நாட்களே ஏறி இருந்தார்கள். அந்த வேளையில தான் அந்த இடத்திலே பாருங்கள், மோசையை தேவனை நோக்கி விண்ணப்பம் பண்ணுகிறார், இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஒரு விடுதலையை கொடுங்கப்பா, அவளுக்குள்ளே உங்களோட நம்பிக்கை, அவ உங்கள் மேல் வைத்திருக்கிற அந்த நம்பிக்கை இந்த நாட்களை உறுதிப்படுத்துங்கப்பா என்று சொல்லி இந்த நாட்களை ஆண்டோட சமூகத்துல ஜெபம் பண்ணுகிற வேளையிலே அங்கே என்ன காரியம் நடக்குன்னு சொன்னாங்க, ஒரு மாற்றம் நடக்கிறது. அங்கே இஸ்ரவேலர் அமலேக்கியரை மேற்கொள்ளுகிறதை பார்க்கிறோம். ஆனால் அந்த கைகள் சோறுகிற வேளையிலே அமலேக்கியர் இஸ்ரவேலர்களை மேற்கொள்ள, அதே விதமாக அன்றைய கிறிஸ்தவ வாழ்க்கையிலே நாங்கள் ஆவிக்குரியவர்களா இருந்த நாட்களிலே ஆண்டவுடைய நாமத்தை உயர்த்தி உயர்த்தி மகிழ்ந்து துதித்து பாடி இந்த நாட்களிலே அவருடைய நாமத்தை என்றைக்கு உயர்த்தி கொண்டிருக்கிறோமோ அன்றைக்கு நம்முடைய வாழ்க்கை இந்த நாட்களிலே அங்கே பவுல்டிகள் சொன்னது போல அந்த நாட்களிலே அங்கே வெற்றி வாழ்க்கையாக அந்த நாட்களிலே நாங்கள் நமக்கு வைக்கப்பட்ட அந்த கிரீடத்தை எடுத்துக்கொள்ளும்படியாக, அந்த கிரீடத்தை அடைந்து கொள்ளும்படியாக, நமக்கு வைக்கப்பட்டிருக்கிற தேவன் வைத்திருக்கிற அந்த காரியத்தை, அந்த பொக்கிஷத்தை நாங்கள் பெற்றுக்கொள்ளும், கரங்களை உயர்த்தி இந்த நாட்கள் இந்த காரியத்தை நாங்கள் பெற்றுக்கொள்ள முடியும் என்பதை தான் சொல்லப்படுவதை பார்க்கும். கரங்களை விட்டு இந்த நாட்களை இருக்கிற வேளையிலே அந்த காரியம் இந்த நாட்களை நமக்கு கிடைக்க முடியாமல் இந்த நாட்களை போருகிறதை பார்க்கிறோம். போராட்டிகள் சொல்லுகிறார், நல்ல போராட்டத்தை போராடி நல்ல ஓட்டத்தை ஓடி முடித்து எனக்கு நியமிக்கப்பட்டவன் சொல்றார், நியமிக்கப்பட்டவன். அப்படியானால் ஆண்டவர் ஒவ்வொருவனுக்கும் ஒரு காரியத்தை நியமித்து வைத்திருக்கிறார். அந்த நியமித்து வைத்திருக்கிற அந்த பொருளை நாங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டுமா இருந்தால் இந்த நாட்களிலே நம்முடைய கரங்கள் உயர்த்தப்பட வேண்டும். அன்பு சோதனை சோதரியே, கரங்கள் உயர்த்தப்படுமா இருந்தால்தான் நமக்கு தேவன் நியமித்து வைத்திருக்கிற அந்த காரியங்கள், அந்த பொக்கிஷங்கள், அந்த தேவன் வைத்திருக்கிற அந்த மகிமை, தேவன் வைத்திருக்கிற இந்த நாட்களிலே நமக்கு வைத்திருக்கிற அந்த அவார்டு, எல்லா காரியங்களும் இந்த நாட்களை நாங்கள் பெற்றுக்கொள்ள முடியும் என்பதைத்தான் கர்த்தருடைய வார்த்தை இந்த நாட்களே நமக்கு சொல்லுவதை பார்க்கும். இரண்டாவதாக நம்முடைய நம்பிக்கையின் மூன்றாவது அடித்தளம் தேவனுடைய வார்த்தை. தேவன் தம்முடைய வார்த்தைகள் தீர்க்கதரிசி மூலமாகவும் ஆதி அப்போஸ்தலர் மூலமாகவும் வெளிப்படுத்தினார். அவர்கள் இந்த நாட்களிலே தவறில்லாமல் எழுதுவதற்கு அவர்களுக்கு பரிசுத்த ஆவியானவரால் நிரப்பி அவரது அச்சுறுத்தல் மூலமா இந்த நாட்களை அவர்கள் தேவனுடைய வார்த்தையை எழுத செய்தார்கள் என்று சொல்லி இந்த நாட்களே நாங்கள் பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை பாருங்கள், இந்த இடத்திலே பாருங்கள், இரண்டு தீமோத்தேயு புத்தகத்துக்குள்ள இந்த நாட்களை திருப்பிக் கொள்ளுங்கள். கர்த்தருடைய வார்த்தை இந்த நாட்களை இப்படியா சொல்லு திருப்பிக் கொள்ளுங்கள். என்னோடு கூட இரண்டு தீமோத்தேயு புத்தகத்திலே நாங்கள் பார்க்கிற வேளையிலே வேதம் சொல்லுகிறது பாருங்கள், மூன்றாவது அதிகாரம் 16 வசனத்திலே அங்கே கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது இப்படி என்றால், வேத வாக்கியங்கள் எல்லாம் தேவ ஆவினாலே அருளப்பட்டிருக்கிறது, தேவனுடைய மனுஷன் தேர்ந்தவனாகவும் எந்த நற்கிரியையும் செய்ய தகுதி உள்ளவனாகவும் இருக்கும்படியாக அவைகள் உபதேசத்துக்கும் கடிந்து கொள்ளுதலுக்கும் சீர்படுத்தலுக்கும் நீதியை படிப்பித்தலுக்கும் பிரயோஜனம் உள்ளதாக இருக்கிறது என்று சொல்லி கர்த்தருடைய வார்த்தை இந்த நாட்களை நமக்கு சொல்லுகிறதை பார்க்கும். அப்படியானால் இந்த கர்த்தருடைய வார்த்தைகள், இந்த வேத வாக்கியங்கள் எல்லாம் யாராலே எழுதப்பட்டது என்றால் தேவ ஆவியினாலே அருளப்பட்டதாக இந்த நாட்களே இருக்கிறது. கர்த்தருடைய ஆவியானவர் அந்த வார்த்தைகளை இந்த நாட்களே அருளுகிறார். அதன்படியே பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்கள் தோராவிலேயோ அல்ல இந்த நாட்கள் இந்த வார்த்தைகளை இந்த நாட்களிலே தேவ ஞானத்தோடு தேவனுடைய கிருபையோடு அந்த வார்த்தைகளை எழுதுகிறதை அங்கே பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள், வேதம் சொல்லுகிறது பாருங்கள், தேவனுடைய மனுஷன் தேர்ந்தவனாகவும் எந்த நற்கிரியை செய்ய தகுதி உள்ளவனாக இருக்கும்படியாக. அப்ப பாருங்கள் அந்த வார்த்தை, அப்ப தேவனுடைய வார்த்தை மூலமாய்த்தான் ஒரு தேவனுடைய மனுஷன் இந்த நாட்களிலே எப்படியான தகுதி உள்ளவனாக மாற்றப்படுகிறான். அது மட்டுமல்ல தேர்ந்தவனாக மாற்றப்படுகிறான். அதே வேளையில நற்கிரியை செய்கிறவனா இந்த நாட்களிலே மாற்றப்படுகிறான். உதாரணமாக அப்போஸ்தலர் 10:38 நசனாய் இயேசு கிறிஸ்துவை தேவன் பரிசுத்தாவினும் வல்லமையில் நிரப்பினபடினால் அவர் பிசாசின் பிடியிலே இருக்கிறவர்களை விடுதலை செய்து நன்மை செய்கிறவராய் சுற்றி திரிந்தார். அப்ப அதைத்தான் சொல்ல பாரு, தேவனுடைய வேத வாக்கியங்கள் ஆவியினாலே அருளப்பட்டு, அப்படி பாருங்கள் அவரை பரிசுத்தாவியானவர் நிரப்பினார் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை. அவர் தாங்கள் வாழ்ந்த காலத்தில் இந்த நாட்களில் அவர் நன்மை செய்கிறவராய் சுற்றி திரிந்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆனாலும் பாருங்கள் இன்றைய காலகட்டத்திலே அந்த ஆவியானவர் இந்த நாட்களை நமக்குள்ளே கிரிகளை நடப்பித்து கர்த்தருடைய வார்த்தையின்படி இந்த நாட்களை நடக்கும்படியாக இங்கே நமக்கு இந்த நாட்களை எச்சரிக்கிறதை பார்க்கிறோம். அருமையான அன்பு சகோதர சகோதரிகளை பாருங்கள், இந்த நாட்களை வேதம் சொல்லுகிறது எப்படி என்று சொல்லி சொன்னால் நான் வாசிக்கின்றேன் பாருங்கள். ரெண்டு பேதின் புத்தகத்திலே நாங்கள் வாசிக்கிற வேளையிலே கர்த்தருடைய வார்த்தை இந்த நாட்களிலே இப்படியாக சொல்லுகிறது. என்னோட கூட இந்த நாட்களை திருப்பிக் கொள்ளுங்கள். ரெண்டு பேதின் புத்தகத்திலே அங்கே இந்த நாட்களே 1 அதிகாரத்திலே 19-20 வசனத்தை வாசிப்போமா? இருந்தால் நான் வாசிக்கின்றேன் பாருங்கள். அதிக உறுதியான தீர்க்க தரிசன வசனம் நமக்கு உண்டு,
பொழுது விடிந்து, அதாவது பொழுது விடிந்து விடிவள்ளி உங்கள் இருதயங்களிலே உதிக்கும் அளவும் இருளுள்ள ஸ்தலத்திலே பிரகாசிக்கிற விளக்கை போன்ற வசனத்தை கவனித்திருப்பது நலமாயிருக்கும். வேதத்தில் உள்ள எந்த தீர்க்க தரிசனமும் சுய தோற்றமான பொருளுடையவர்களாண்டு நீங்கள் முந்தையே அறிய வேண்டியது என்று சொல்லி இந்த நாட்களிலே சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். அருமையான கத்துடைய பிள்ளைகளை பாருங்கள், இந்த நாட்களில் தீர்க்க தரிசனமானது ஒரு காலத்திலே ஒரு மனுஷனுடைய சித்தத்தினாலோ உண்டாகவில்லை. தேவனுடைய பரிசுத்த மனுஷர்கள் பரிசுத்த ஆவினால் ஏவப்பட்டு பேசினார்கள் என்று சொல்லி இந்த நாட்களில் சொல்லப்படுது. இது தீர்க்க தரிசனத்தை குறித்து சொல்லப்படுது. அருமையான கத்த, அப்ப ஒரு காலகட்டத்திலே எப்படியாக இருந்தால் சொன்னால், தீர்க்க தரிசனத்தை சொல்லுகிற தீர்க்க தரிசிகள் எரேமியாவ எசாயாவ இருந்தாலும் சரி, எசேக்கியலா இருந்தாலும் சரி, சாமுவேல் தீர்க்க தரிசியா இருந்தாலும் சரி, நீ பழைய ஏற்பாட்டில் இருக்கிற தீர்க்கதரிசிகள் யாரா இருந்தாலும் சரி, சிறிய பெரிய தீர்க்கதரிசிகளா இருந்தாலும் சரி, அவள் என்ன செய்தார் சொன்னால், அங்கே எலியா எலிசாவா இருந்தாலும் சரி, அவள் சொல்லுகிறாள் நாட்களே கர்த்தருடைய ஆவினால் ஏவப்பட்ட அந்த தீர்க்க தரிசனத்தை பேசுகிறார். இது எப்பொழுது ஆண்டவுடைய நாட்களிலே, ஆண்டவுடைய நாட்களுக்கு முன்பாக அந்த நாட்களே பழைய ஏற்பாட்டு காலத்தில் நடந்த சம்பவங்களாக இருக்கு. ஏனென்றால் அந்த தீர்க்கதரிசி ஒரு காரியத்தை சொன்னார் என்று சொல்லி சொன்னா அந்த தீர்க்கதரிசி அப்படியே தீர்க்கதரிசன் நிறைவேறும் மாறாதையா, இதான் அந்த உண்மையான காரியம். அப்ப வரப்போற காரியங்களை தெளிவாக அந்த நாட்களை சொல்லுவார். இன்றைக்கு பார்க்கிற வழியில அப்படி அல்ல, இன்றைக்கு எல்லாம் தலைவர்களாக அந்த நாட்களை, இன்றைக்கு வந்து முடிந்த காரியத்தை இந்த நாட்களை என்ன செய்கிறார்கள், சொல்லிவிட்டு சொல்லுவார்கள். நான் சொன்னேன் 5 வருஷத்துக்கு முன்பாக நான் சொன்னேன் அந்த தீர்க்க தரிசனம் இப்போ நிறைவேறிருக்கன்னு சொல்லுவார்கள். அப்படி அல்ல அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அங்கே அவர்கள் சொல்லுகிற காரியங்கள் உடைய பாருங்கள், எலியா சொல்லுகிறார் அந்த நாட்களை மழை வருதுன்னு சொல்லி, அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே அவருடைய வேலைக்காரன் அனுப்புகிற போய் பார்த்துட்டு வான்னு சொல்லி அவ பார்த்துட்டு வார. வருகிற வழியில எந்த விதமான காரியம் இல்லை. மறுபடியும் அந்த நாட்களை போய் இந்த நாட்களை பார்க்கிட்டு வருகிற வழியில் ஒரு சிறியளவு மேகம் இந்த நாட்களை வந்திருக்கிறதை பார்க்கிறோம். அருமையான கத்துடைய பிள்ளைகளை, ஆனால் பாருங்கள் அதுக்கு பின்பாக சொல்லப்படுறது, அங்கே ராஜா எடுத்து சொல்லப்படுறது, நீ குதிரையை கட்டிக்கொண்டு நீ போன்னு சொல்லி சொல்லுகிற வழியில பாருங்கள் அங்கே மழை பெய்ய தொடங்கினது. அருமையான இதுதான் தீர்க்கரசுடைய காரியம் பாருங்க. இதற்கு முன்பாக பாருங்கள் 3 ஆண்டுகள் மழை வேண்டாம் என்று சொன்ன வழியிலே மழை கம்ப்ளீட்டா இல்லையா, எல்லாம் வறட்சி அங்க பாக்குற வழியில். இதானே தீர்க்க தரிசனம். ஆனா மழை பெய்ய வேணும்னு சொல்லி தீர்க்கதரிசி வேண்டிக் கொண்டார். வேண்டிக் கொண்டதன் பிரகாரம் மழை பெய்தது, அங்கே வெள்ளம் அந்த இடத்திலே வந்தது என்று சொல்லி இந்த நாட்களை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள், அப்ப இங்கே இந்த நாட்களை பார்க்கிற வழியிலே வேத வாக்கியங்கள் இந்த நாட்களிலே அங்கே அந்த அந்த அந்த அதிகாரங்கள்ல இந்த நாட்களை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறோம். எனக்கு அவருடைய நித்திய வார்த்தை இந்த நாட்களிலே பரலோகத்திலே இந்த நாட்களிலே உறுதியா இந்த நாட்களை தெரிவித்திருக்கிறபடியினால் வேதம் சொல்லுகிறது, நாம் அங்கே என்ன செய்ய வேண்டும், நம்முடைய நம்பிக்கையை இந்த வேத வார்த்தைக்குள்ளே இந்த நாட்களை என்ன செய்ய வேண்டும், இந்த நாட்களிலே வேத வார்த்தையின் மீது இந்த நாட்களிலே வைக்க வேண்டும் என்பதைத்தான் குறித்து இந்த நாட்களிலே சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். அருமையான கத்துடைய, அப்ப நம்முடைய நம்பிக்கை இந்த நாட்களிலே எதிலே வைக்க வேண்டும் என்பதை கத்துடைய வார்த்தை நாட்களை நமக்கு சொல்லுகிறது சொன்னால், ஆண்டவுடைய வேத வார்த்தையிலே நாங்கள் இன்றைக்கு நம்பிக்கை வைப்போமா இருந்தால் அந்த வேத வார்த்தையின்படி தேவன் நம்மை இந்த நாட்களை நடத்த தேவன் வல்லவராய் இருக்கிறார் என்பதைத்தான் கத்துடைய வார்த்தை இந்த நாட்களே அங்கே சொல்லுகிறதை பார்க்கிறோம். அருமையான கத்துடைய பிள்ளைகளை பாருங்கள், சங்கீதம் 119வது அதிகாரத்திலே அங்கே வேதம் சொல்லுகிறது, 89வது அதிகாரத்திலே 89வது வசனத்திலே வாசிக்கிற வேளையிலே கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, கர்த்தாவே உமது வசனம் என்றென்றைக்கும் வானங்களிலே நிலைத்திருக்கிறது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆண்டவுடைய வசனம் வானங்களிலே இன்றைக்கு நிலைத்திருக்கிறதா, இன்றைக்கு மட்டுமல்ல என்றென்றைக்கும், எனி டைம், எந்தென்றைக்கும், எந்த நேரத்திலும், அதாவது ஒரு முடிவில்லாதபடி இந்த நாட்கள் இந்த வார்த்தைகள் இந்த நாட்களில் நிலைத்திருக்கிறதாம் என்று சொல்லி கர்த்தருடைய வார்த்தை இந்த நாட்களை சொல்லுகிறதை பார்க்கிறோம். அப்படியானால் நாம் நம்முடைய நம்பிக்கையை இந்த தேவனுடைய வார்த்தையின் மீது வைக்க வேண்டும் என்பதைத்தான் அந்த வார்த்தை இந்த நாட்களை சங்கீதம் 119வது நாட்களை நமக்கு கற்றுத்தருகிறதை அங்கே பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை பாருங்கள், சங்கீதம் 119வது அதிகாரத்திலே 49வது வசனம் சொல்லுகிறது, நீர் என்னை நம்ப பண்ணின வசனத்தை உமது அடியனுக்காக நினைத்தருளும். பாருங்கள், கத்தர் இந்த நாட்களே நாங்கள் ஆண்டவர் அறிவதற்கு முன்பாக ஒரு வசனத்தை இந்த நாட்களே நமக்கு கொடுப்பார் ஐயா, ஒரு வார்த்தை, ஒரு வெளிப்பாடு. அந்த வார்த்தையை பார்க்கிற வழியில அந்த வசனம் தான் நம்ம இந்த நாட்களை பார்க்க. சில பேர் சொல்லுவேன் பாருங்க, நான் ஆண்டவர் அறிவதற்கு முன்பாக வேதத்தை திறந்து வேதத்தை வாய்ச்சேன், வேதத்தை வாசிக்கிற வழியில யோவான் 8வது அதிகாரத்திலே வருகிற ஆண்டவர் அதாவது குமாரன் விடுதலையாக்கு நாம் ஐயாக விடுதலாகிறோம்னு சொல்லி அந்த வசனம் வருகிறது. அப்படியாக அந்த வசனத்தை சொல்லிவிட்டு நாட்களை இந்த வசனம் எனக்கு தொட்டது, இந்த வசனத்தின் மூலமா யார் இந்த குமாரன் என்று அறியும்படியாக நான் அங்கே ஆவலாயிருந்தேன். அதனாலே இந்த நாட்கள் இந்த வார்த்தையின்படி நான் பார்க்கிற வேளையிலேயே அங்கே தேவன் எனக்கு ரட்சிப்பை கொடுத்தார். அருமையான கத்தோடு அதைத்தான் இந்த சங்கீதம் 119வது அதிகாரத்திலே இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம். 49வது வசனம், நீர் நம்பின, அதாவது நீர் என்னை
நம்ப பண்ணின வசனம், ஆண்டவர் என்னை நம்ப பண்ணின வசனம். அருமையான கர்த்தருடையவர்களே, அடியனுக்காக, உமது அடியனுக்காக நினைத்தருளும், அதுவே என் சிறுமையிலே எனக்கு ஆறுதலும், உம்முடைய வாக்கு என்னை உயிர்ப்பித்தது என்று சொல்லி இந்த நாட்களிலே சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம் கர்த்தருடைய பிள்ளைகளே. அப்படியானால் இந்த நாட்களிலே தேவன் நம்மை தன்னை நம்ப பண்ணும்படியாக வார்த்தைகளை அனுப்புறார். சங்கீதம் 107:20 சொல்லுகிறது, அவர் வார்த்தையை அனுப்பி அவர்களை அழிவுக்கு விலக்கி இந்த நாட்களை என்ன செய்கிறாராம், காக்கிறாராம் என்று சொல்லி இந்த நாட்களை பார்க்கிறோம். அருமையான அன்பு சகோதர சகோதரிகளை பாருங்கள், சங்கீதம் 74வது அதிகாரத்திலே இன்றைக்கு நாங்கள் பார்க்கிற வேலையிலே பாருங்கள், கத்துடைய வார்த்தை இந்த நாட்கள் 74:19 இந்த நாட்களை வாசிப்போம். இருந்தால் நான் வாசிக்கிறேன் பாருங்கள், அங்கே கத்துடைய வார்த்தை இந்த நாட்களே இப்படியாக சொல்லுகிறது, நான் வாசிக்கிறேன் பாருங்கள். சங்கீதம் 119:74 இப்படியாக பார்க்கிற வேளையிலே ஆண்டவருடைய வார்த்தை இந்த நாட்களே இப்படியாக சொல்லுகிறது பாருங்கள், நான் உம்முடைய வசனத்திற்கு காத்திருக்கிறபடியினால் உமக்கு பயந்தவர்கள் என்னை கண்டு இந்த நாட்களே சந்தோஷப்படுவார்கள் என்று சொல்லி இந்த நாட்களை சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். அவருடைய வசனத்துக்கு இந்த நாட்களை நாங்கள் காத்திருக்கிற வேளையிலே அங்கே தேவனுக்கு பயப்படுகிற என்னை காண்கிறவர்கள் தேவனுக்கு அவர்களுக்கு பயப்படுகிற பயம் இந்த நாட்களிலே உண்டாகிறது. 81வது வசனம் சொல்வது, உம்முடைய ரட்சிப்புக்கு என் ஆத்மா தவிக்கிறது, உம்முடைய வசனத்துக்கு காத்திருக்கிறேன், ஆண்டவருடைய வார்த்தைக்கு இந்த நாட்களை நான் காத்திருக்கிறேன் என்று சொல்லி இந்த நாட்களிலே சங்கீதக்காரன் எடுத்து சொல்லுகிறதை அங்கே பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை பாருங்கள், இந்த நாட்களே பாருங்கள், அதற்கு பின்பாக அந்த நாட்களை பாருங்கள், இங்கே வேதம் சொல்லுகிறது பாருங்கள். இங்கே அவர் சொல்லுகிறார், 114வது வசனம் சொல்லுகிறது, என் மறைவிடமும் என் கேடகமும் நீரே, உம்முடைய வசனத்துக்கு காத்திருக்கிறேன். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆண்டவருடைய வசனத்திற்கு இந்த நாட்களே காத்திருக்க வேண்டும். அவருடைய வசனம்தான் இந்த நாட்களே நம்மை புடமிட்டு, அந்த வசனம்தான் இந்த நாட்களே நம்மை ஒரு நித்திய வழிக்குள்ளே இந்த நாட்களை நடத்துகிறதாக இந்த நாட்களே இருக்கிறதை அங்கே காணக்கூடியதாக இருக்கிறது. அருமையான அன்பு சகோதர சகோதரிகளை பாருங்கள், இந்த நாட்களே அப்போஸ்தல நடவடிக்கையின் புத்தகத்திலே நாங்கள் பார்க்கிற வேளையிலே வேதம் சொல்லுகிறது எப்படியாக சொன்னால், அப்போஸ்தலர் 26வது அதிகாரத்திலே அங்கே வாசிப்போமா இருந்தால் 6வது வசனம் சொல்லுகிறது இப்படியாக பாருங்கள், தேவன் தம்முடைய பிதாக்களுக்கு அருளி செய்த வாக்கு தத்தம் நிறைவேறும் என்கிற நம்பிக்கைக்காகவே நான் இப்பொழுது நியாய தீர்ப்படைக்கிறவனாய் நிற்கிறேன் என்று சொல்லி இந்த நாட்களில் சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அந்த வசனம் இன்றைக்கு என்ன செய்யுமா, அந்த வாக்குத்தத்தம் பண்ண வசனம் நிறைவேறும் என்ற நம்பிக்கை இந்த நாட்களே இந்த அப்போஸ்தலர்களுக்கு இந்த நாட்களே அங்கே உறுதிப்படுகிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அப்ப பாருங்கள் இந்த நாட்களே, அப்ப அந்த வசனத்தை குறித்து அவர்கள் சொல்லுகிற வழியில் சொல்லுகிறார்கள், அந்த நம்பிக்கையைதான் நான் இப்பொழுது நியாய தீர்ப்படைகிறவனாய் நிற்கிறேன் என்று சொல்லியும், இரவும் பகலும் இடைவிடாமல் ஆராதனை செய்து வருகிற நம்முடைய 12 கோத்திரத்தாரும் அந்த வாக்கு தத்தம் நிறைவேறும் என்று நம்பி இருக்கிறார்கள். அர்க்கிப்பை ராஜாவே, அந்த நம்பிக்கை நிமித்தம் யூதர்கள் என் மேலே இந்த நாட்களை குற்றம் சாட்டுகிறான் சொல்லி இந்த நாட்களை இந்த வார்த்தையை சொல்லி இந்த நாட்களை முடிக்கிறது எங்கே பார்க்கிறோம். அருமையான அன்பு பிள்ளைகள், அப்ப அந்த நம்பிக்கை எப்படியாக இருக்கிறது, அந்த கர்த்தருடைய வசனம் இந்த நாட்களில் எப்படியாக இருக்கிறது என்பதை குறித்து கர்த்தருடைய வார்த்தை இந்த நாட்களில் நமக்கு இந்த நாட்களில் தெளிவாக இந்த நாட்களில் சொல்லுகிறதை பார்க்கிறோம். ரோமர்கள் நிருபம் 15வது அதிகாரத்திலே பார்க்கிற வேளையிலே ஆண்டவருடைய வார்த்தை இந்த நாட்களே மீண்டுமா இந்த நாட்களே இப்படியாக சொல்லுகிறது. 15வது அதிகாரத்திலே நாங்கள் பார்ப்போமா இருந்தால் 4வது வசனம் சொல்லுகிறது, தேவ வசனத்தில் உண்டான பொறுமையினாலும் ஆறுதலினாலும் நாம் நம்பிக்கை உள்ளவர்களாகும்படிக்கு முன்பு எழுதியிருக்கிறவர்கள் எல்லாம் நமக்கு போதனையாக இந்த நாட்களில் எழுதியிருக்கிறது என்று சொல்லி இந்த நாட்களில் சொல்லப்படுவதை பார்க்கும். அப்படியானால் அருமையான அன்பு சோதனை சோதரியே, தேவனுடைய வசனத்தினாலே உண்டாகிற அந்த பொறுமை, அதே வேளையிலே அந்த வசனத்திலே உண்டாகிற ஆறுதல், அப்ப கர்த்தருடைய வேதத்தை இந்த நாட்களில் நாங்கள் அந்த வசனத்தை தியானிக்கிற வேளையிலேயே அந்த வசனம் நமக்குள்ளே ஒரு பொறுமையை உண்டாக்குறது மட்டுமல்ல, நமக்குள்ளே ஒரு ஆறுதலை உண்டாக்குறது மட்டுமல்ல, நமக்குள்ளே ஒரு நம்பிக்கையை இந்த நாட்களில் உண்டாகிறதுமாக இந்த நாட்களில் இருக்கிறதை பார்க்கிறோம். அருமையான அன்பு பிள்ளைகள், 3 காரியங்களை இந்த நாட்களில் உண்டாக்குறது, அப்ப கர்த்தருடைய வார்த்தைக்கு மட்டும்தான், இந்த வேத வார்த்தைக்கு மட்டும்தான் இந்த நாட்களிலே இந்த காரியங்களை செய்கிற அதாவது வல்லமை இருக்கிறது என்பதை முதலாவது அறிந்திருக்க வேண்டும். நீங்க பாருங்க, இன்றைக்கு ஒரு ஏதாவது ஒரு கொமன் கதை புத்தகத்தை எடுத்து வாசிச்சு பாருங்க, இந்த கதை புத்தகத்தை நீங்க வாசிக்கிற வழியிலே கதை புத்தகத்தில் இருக்கிற காரியங்கள் இந்த நாட்களே உங்களுக்கு இந்த நாட்களே எந்த விதமான மாற்றமோ எந்த விதமான காரியங்களோ செய்யாத அருமையான கர்த்தர்கள். ஆனால் ஒரு சம்பவத்தை நாங்கள் பார்க்க வேண்டும், கர்த்தருடைய வேதத்தை நீங்கள் வாசிக்கிற வேளையிலே அந்த வேதத்திலே அந்த வேதம் நம்மோடு பேசும் ஐயா.
ஏன்னா அந்த வேதம் நம்மை உயிர்ப்பிக்கிறதா, நம்முடைய ஆத்மாவை உயிர்ப்பிக்கிறதாம் கர்த்தருடைய வார்த்தை என்று சொல்லி இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம். அப்படியானால் தேனிலும் மதுரமான அந்த கர்த்தருடைய வார்த்தை இந்த நாட்களிலே நம்முடைய ஆத்மாவை உயிர்ப்பிக்கிறது மட்டுமல்ல, அந்த வசனம் சத்தியமும் ஜீவனும் உள்ளதாக இந்த நாட்களை இருக்கிறதை அங்கே காணக்கூடியதாக இருக்கிறது அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே. அப்படியானால் பாருங்கள், அந்த வசனத்தை இந்த நாட்களிலே நாங்கள் வாசிக்கிற வேளையிலே, அந்த வசனத்திற்கு மேலே நாங்கள் இந்த நாட்களிலே நடக்கிற வேளையிலே பாருங்கள் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய ஒரு மாற்றத்தையும் திருப்பத்தையும் காணக்கூடியதாக. பாருங்கள், பேதுருவும் சீசர்களும் அந்த இடத்திலே பாருங்கள் படகிலே போய் கொண்டிருக்கிறார்கள். திடீரென்று பார்க்கிற வேளையிலே அங்கே கடலின் மேலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நடந்து வருகிறார். அவர் நடந்து வருகிற வேளையிலே இவர் சொல்கிறார், ஐயோ ஆவேசம் வருகிறது என்று சொல்லி பயந்து போயிருக்கிறாங்க. என்னையா தண்ணிக்கு மேலே யாரையா நடக்கிறது, ஒரு பயங்கரமான காரியம். கடல் போய்கொண்டிருக்கிறது, கடலுடைய ஆழத்தை பற்றி நான் சொல்லவில்லை, அது எத்தனை அடி ஆழமோ அதை பற்றி நமக்கு தெரியாது. ஆனால் ஒரு சம்பவம் பாருங்கள், அந்த இடத்திலே பாருங்கள், அங்கே அவர்கள் கிட்ட வந்த உடனே பார்க்கிற வேளையிலே அறிந்து கொண்டார்கள், யார் இது, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து. அந்த சம்பவத்துல தான் பேதுருக்கு ஒரு யோசனை வருகிறது, ஆண்டவரே இவர் கடல்ல நடக்கிறதா, நான் நடந்தா என்ன என்று சொல்லி ஆண்டவரத்துல கேட்கிறேன். அப்ப ஆண்டவரத்தை சொல்ற, ஆண்டவரே நானும் கடல்ல நடக்கிறதுக்கு எனக்கு உதவி செய்யும் என்று சொல்லி இந்த நாக்கில் ஆண்டவரத்துல கேட்கிறேன். நீரானால் நான் கடல்ல நடக்கிறேன்னு சொல்லி ஆண்டவர் சொன்னார். பேதுரு வாப்பான்னு சொல்லி கூப்பிட்டார். வாண்டு கூப்பிட்ட வழியிலே பேதுரு என்ன செய்கிறார், அந்த தன்னுடைய படகிலிருந்து தண்ணீர் மேல காலை வைக்கிறார். வைத்த நாட்கள் என்ன செய்கிறார், நடக்கிறார், நாலு அடி வைக்கிறார். வைத்த பிறகு தண்ணீர்ல அமிழ்ந்து போகிறார். இந்த நாலு அடியும் எதை குறிக்கிறதுன்னு சொல்லி சொன்னால், அந்த அவருடைய அந்த நம்பிக்கை நாலு அடிகள் தான் இந்த நாட்களில் இருந்தது என்பதை தான் இந்த இடத்துல பார்க்கிறோம். அவருக்குள்ளே இருந்த அந்த நம்பிக்கை, ஆண்டவருடைய காரியத்தை குறித்து வச்சிருந்த நம்பிக்கை அந்த நாலு அடிகள், அந்த நாலு அடிகள் மேல் இருந்தது. அஞ்சாவது அடி வைக்கிற வேளையிலே அவர் தண்ணிக்குள்ள அமுழி போறார். அருமையான இன்னைக்கு அப்படித்தான் கிறிஸ்துவோட வாழ்க்கை. ஆண்டவரை நம்பி இந்த நாட்களே ஆதியில வருவாங்க. ஆண்டவரை தேடி கத்தாவே நீர்தான் எல்லாம் என்று சொல்லி இந்த நாட்கள் ஆண்டவரத்துல வருகிற வேளையிலே ஆண்டவர் கூட இருந்து காரியங்களை செய்வாங்க. அங்க அற்புதங்கள் எல்லாம் நடக்கும், அப்படி அப்படி எல்லாம் நடக்கும், காரியங்கள் எல்லாம் நடக்கும் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே. ஆனால் முடிவிலே அவர்கள் ஆண்டவரை விட்டு சற்று சறுக்கி போகிற வேளையிலே அங்கே ஆண்டவர் இந்த நாட்களிலே அவர்களோடு இல்லாதபடி இந்த நாட்களில் இருக்கிற வேளையிலே அவர்கள் இதையும் செய்ய முடியாது என்று அதைத்தான் இங்கே வேதம் சொல்லுகிறது. அவருடைய வார்த்தையிலே இந்த நாட்களை நிலைத்திருங்கள் அருமையான கர்த்தரே. வேர்ட் ஆஃப் விஸ்டம் அருமையான கர்த்தருடையவர்களே, அந்த ஞான வார்த்தைகளுக்குள்ளே இந்த நாட்களை நாங்கள் நிலைத்திருப்போமா இருந்தால் இந்த நாட்களிலே கர்த்தருக்குள்ளே இந்த நாட்களிலே முடிவு வரை அந்த நிலைத்திருப்போம் என்பதைத்தான் இன்றைக்கு நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே. அப்ப இங்கே வேதம் சொல்லுகிறது, உண்மையிலே தேவன் நாம் தேவனை பற்றியும் கிறிஸ்து இயேசுவை பற்றியும் அறிந்திருப்பதெல்லாம் அங்கே மாறாத சத்தியமாகிய வேதாகமத்திலே இந்த நாட்களை வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறவை என்பதை குறித்து நாட்களை சொல்லப்படுவதை பார்க்கும். இரண்டா மூன்றாவதாக இந்த நாட்களை நாங்கள் பார்ப்போமா இருந்தால் அந்த விசுவாசிகளின் நம்பிக்கையினுடைய அந்த உள்ளடக்கத்தை இந்த நாட்களை பார்ப்போம் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை. பாருங்கள், பரிசுத்தவான்கள் நீதிமான்கள் துன்பப்படுகிறதை குறித்து இந்த நாட்களை பார்த்தோம். அதே வழியிலே இந்த விசுவாசிகளுடைய காரியத்தை பார்க்கிற வழியிலே விசுவாசிகள் இறுதியான நம்பிக்கை விசுவாசம் இந்த நாட்களிலே மற்ற மனிதர்கள் மேல் இருக்கக்கூடாது அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே. அப்படியானால் அவர்கள் இந்த நாட்களில் யார் மேலே இந்த நம்பிக்கையை வைக்க வேண்டும் என்று சொல்லி இன்றைக்கு நாங்கள் பார்க்கக்கூடிய பார்ப்போமா இருந்தால் விசுவாசிகள் இறுதியான நம்பிக்கையும் விசுவாசமும் மற்ற மனிதர்கள் மேல் இருக்கக்கூடாதுன்னு சொல்லி இந்த நாட்களில் வேதம் சொல்லுகிறது. சங்கீத புஸ்தகம் 33 அதிகாரத்திலே நாங்கள் பார்க்கிற வேளையிலே கர்த்தருடைய வார்த்தை இந்த நாட்களை நமக்கு இந்த நாட்களை சொல்லுகிறது எப்படி என்று சொல்லி சொன்னா, என்னோட கூட இந்த நாட்களை திருப்பிக் கொள்ளுங்கள். சங்கீத புஸ்தகத்துக்கு இந்த நாட்களை திருப்பிக் கொள்ளுங்கள். சங்கீதம் 33 அதிகாரத்திலே நாம் வாசிக்கின்றேன் பாருங்கள். சங்கீதம் 33 சொல்லப்படுகிறது, 16-17 நாங்கள் வாசிப்போமா இருந்தால் அங்கே வேதம் சொல்லுகிறது எப்படி என்றால், எந்த ராஜாவும் தன் சேனையின் மிகுதியினால் ரட்சிக்கப்படா, சௌரியான் தன் பலத்தின் மிகுதியினால் தப்பா. ரட்சிக்கிறதற்கு குதிரை விருதா, அது தன் மிகுந்த வீரியத்தினால் தப்பு, அதாவது தப்புவியாது அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே. அப்படியானால் பாருங்கள், இங்கே சொல்லப்படுகிற இந்த வார்த்தை இந்த நாட்கள் அதைத்தான் இங்கே சொல்லப்படுகிறது எப்படி என்று சொல்லி சொன்னால், அருமையான அன்பு பிள்ளைகளை பாருங்கள், விசுவாசிகள் இறுதியாக இந்த நாட்களை நம்பிக்கையும் விசுவாசம் இந்த நாட்களே மற்ற மனிதர்கள் மேல் இந்த நாட்களை வைக்கக்கூடாது அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே. இன்றைக்கு சிலர் இந்த நாட்களை பாருங்கள், ஒரு போருக்கு போற வழியில குதிரை அந்த நாட்களே குதிரை மேல எந்த குதிரையோடும் எந்த குதிரையை அப்படி செய்யும் இப்படி செய்யும் நினைத்து கொண்டு போற வழியிலே அங்கே நடக்கும் சொன்னால் எதிரி வந்து ஒரு அம்பாலையோ ஈட்டியாலோ இது விட்டா குதிரை காலி. அப்ப பாருங்கள், அப்ப அதைத்தான் இப்ப கர்த்தர் நமக்காக யுத்தம் செய்வார்,
கத்தர் இந்த யுத்தத்திலே நமக்கு ஒரு வெற்றியை தருவார் என்ற ஒரு நம்பிக்கை இந்த நாட்களில் கத்தர் மேல வைத்தார். இந்த நாட்களில் ஓடாத குதிரையும் இந்த நாட்களில் ஓடி வெற்றி எடுக்கிறதுக்கு அங்கே தேவன் கிருபை செய்வார் என்பதைத்தான் இன்றைக்கு நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. அருமையான கத்தருடைய பிள்ளைகள் பாருங்கள், இங்கே வேதம் சொல்லுகிறது பாருங்கள், அங்கே உலக சம்பந்தத்தை குறித்த நாட்களே சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். இங்கே சங்கீதம் 147 அதிகாரத்துக்கு இந்த நாட்களை திருப்பிக் கொள்ளுங்கள். அங்கே வேதம் சொல்லுகிறது பாருங்கள், சங்கீதம் 147 அதிகாரத்திலே 10 வசனத்திலே வாசிக்கிற வேளையிலே வேதம் சொல்லு, அவர் குதிரையின் பலத்தில் விருப்பமாயிராமல் வீரனுடைய கால்களில் பிரியப்படார். இந்த நாட்களே தமக்கு பயந்து, வேதம் சொல்லுகிறது பாருங்கள், தமக்கு பயந்து தமது கிருபைக்கு காத்திருக்கிறவர்கள் மேல் கர்த்தர் பிரியமா இருக்கிறார். அப்போ தேவன் யாருக்கு யார் மேல பிரியமா இருக்கிறார்? முதலாவது கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன்ல தான் ஐயா பிரியமா இருக்கிறார். நீங்க எதையும் செய்யலாம், நல்ல உபவாசம் இருக்கலாம், நல்ல காரியங்களை செய்யலாம், எல்லாம் தானதனமும் எல்லாம் செய்யலாம், ஆனா உனக்கு கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் இருக்கா என்றுதான் முக்கியமான காரியத்தை பார்க்கணும். கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் இந்த நாட்களை உனக்கு இருக்குமா? இருந்தால் இந்த நாட்களில் அறிமான கர்த்தருடைய பிள்ளைகளே, கர்த்தர் இந்த நாட்களில் உன்னுடைய ஜபங்களுக்கு உன்னுடைய காரியங்களுக்கு இந்த நாட்களை அவர் ஜெபி கொடுப்பார் என்று சொல்லி இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம். அறிமான கர்த்தருடைய பிள்ளைகள் பாருங்கள், இங்கே வேதம் சொல்லுகிறது எப்படி என்று சொன்னால், இங்கே மற்ற விசுவாசிகள் மற்ற மனிதர்கள் மேல் இந்த நாட்களில் அந்த நம்பிக்கை வைக்கக்கூடாதுன்னு சொல்லிவிட்டு, அல்லது உலக சம்பந்துக்கள் மேல் இந்த நாட்களே பணத்தின் மேலும் இந்த நாட்களே இருக்கக்கூடாது என்பதை குறித்து இந்த நாட்களே சொல்லுகிறதை பார்க்கிறோம். சங்கீதம் 20 நாங்கள் பார்க்கிற வேளையிலே கர்த்தருடைய வார்த்தை இந்த நாட்களே சொல்லுகிறது. 20 7 வாசிப்போமா? இருந்தால் ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது பாருங்கள், சிலர் ரதங்களை குறித்தும் சிலர் குதிரைகளை குறித்தும் மேன்மை பாராட்டுகிறார்கள், நாங்களோ எங்கள் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை குறித்தே இந்த நாட்களே மேன்மை பாராட்டுவோம் என்று சொல்லி கர்த்தருடைய வார்த்தை இந்த நாட்களே நமக்கு சொல்லுகிறதை பார்க்கிறோம். ஒரு சிலருடைய காரியத்தை குறித்து பார்க்க வேண்டும், தங்களுடைய பெருமைகளையே இந்த நாட்களை அடித்துக் கொண்டிருப்பார். அதை செய்தோம் இதை செய்தோம் என்று சொல்லி இந்த நாட்களை அவர்கள் சொல்லிக்கொண்டே இந்த நாட்களை இருப்பார்கள் என்பதை அங்கே வேதம் நமக்கு தெளிவாக நிறத்திலே சொல்லுகிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை பாருங்கள், மத்தேயு 6 19 வாசிக்கிற வேளையிலே ஆண்டவர் வார்த்தை சொல்லுகிறது, பூமியிலே உங்களுக்கு பொக்கிஷங்களை சேர்த்து வைக்க வேண்டாம், இங்கே பூச்சியும் துருபும் அவைகள் கெடுக்கும், இங்கே திருடர்களும் கண்ணமிடுவார்கள், பரலோகத்திலே உங்கள் பொக்கிஷங்களை சேர்த்து வையுங்கள், அங்கே பூச்சியாவது துருவாவது கெடுக்கிறதில்லை, அங்கே திருடர்கள் கண்ணமிடுகிறது இல்லை திருடுகிறதும் இல்லை என்று சொல்லி நாக்களே அங்கே சொல்லிவிட்டு சொல்லுகிறார், உங்கள் பொக்கிஷம் எங்கே இருக்கிறதோ அங்கே உங்கள் இருதயம் இருக்கும் என்று சொல்லி நாக்களை சொல்ல உண்டே பாருங்க. ஒரு ஐஸ்வர்யவான் எடுத்து பாருங்க, அவன் போய் இந்த நாக்களை கோடி கோடிய சம்பாதிக்கிறான், சம்பாதிச்சு போட்டு இந்த நாக்கள் என்ன செய்யறான், ஒன்று பேங்க்ல போயிட்டு பேங்க்ல போட்டு அந்த காசை அப்படியே போட்டு வைக்கிறான் தன்னுடைய சேவுக்குள்ள. ஆனா அவன் வீட்டை வந்தா நிம்மதியா நித்திரி இருக்காரு, ஏன்னா பேங்க்ல வச்சு உடைச்சு எடுத்து கொண்டு போயிருவாங்க. அதே வழியில வீட்டை கொண்டுதான் அந்த நாட்களில் கள்ளன் வந்து தன்னை கொண்டுட்டு அந்த காசு எடுத்துட்டு போவானு சொல்லி ஒரு பயம் இருக்கு. இப்படியாக அநேக காரியங்கள் இந்த நாட்களில் இருக்கு அருமையான கத்துடைய. ஆனால் பாருங்கள் இந்த நாட்களை பாருங்கள், ஒன்றுமே இல்லாத மனுஷன் என்ன செய்வான் சொன்னால், அவன் இந்த நாட்களே நிம்மதியா தூங்குவான். அவன் இந்த நாட்களே தூங்குறது பாருங்கள், இந்த நாட்களே அவன் எதை குறித்தும் கவலைப்பட மாட்டான். அவனுக்கு விடிஞ்சாலும் சரிதான் இருந்தாலும் சரிதான் அந்த நாட்களை பாருங்கள் சந்தோஷமா இந்த நாட்களை தூங்குவான். ஆனால் பாருங்கள் அதைத்தான் இங்கு சொல்லப்படுகிறது, இந்த நாட்களே ஐஸ்வர்யத்தின் மேல் அதாவது பணத்தின் மேல் இந்த நாட்களில் இந்த நம்பிக்கை இந்த நாட்களில் இருக்கக்கூடாது என்பதை குறித்து வேதம் சொல்லுகிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள் அதை குறித்து அந்த நாட்களை மத்தேயு 6 நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்க அருமையான கர்த்தர் லூக்கா 12 நாங்கள் பார்ப்போமா? இருந்தால் ஆண்டவுடைய வார்த்தை இந்த நாட்களை சொல்லுகிறது, திருப்பிக் கொள்ளுங்கள் என்னோடு கூட லூக்கா 12 நாங்கள் வாசிப்போமா? இருந்தால் 12 13 இருந்து நான் வாசிக்கின்றேன், சொல்லப்படுகிறது பாருங்கள், அப்பொழுது ஜனக்கூட்டத்தில் ஒருவன் அவரை நோக்கி, போதகரே ஆசியையும் ஆசியை பாகம் பிரித்து என் வீதத்தை எனக்கு தரும்படி என் சகோதரனுக்கு கட்டளையிட வேண்டும் என்று கேட்டார். அதற்கு அவர், மனுஷனே என்னை உங்களுக்கு நியாயாதிபதியாகவும் பங்கிடுறம் வைத்தவன் யார் என்றார். பின்பு அவர் அவனை நோக்கி, பொருளாசையை குறித்து எச்சரிக்கை ஆயிருங்கள், ஏனெனில் ஒருவனுக்கு எவ்வளவு திரளான ஆசி இருந்தாலும் அது அவனுக்கு ஜீவன் அல்ல என்றார். அல்லாமலும் ஒரு உவமை அவர்களுக்கு சொன்னார், ஐஸ்வர்யம் உள்ள ஒரு மனுஷன் ஒரு மனுஷன் நிலம் நன்றாக விளைந்தது, அப்பொழுது அவன் இந்த நாட்களே வைக்கிடமில்லை, நான் ஒன்று செய்வேன், என் களஞ்சியங்களை இடித்து பெரிதாக்கி கட்டி எனக்கு விளைந்த தானியத்தை என் பொருளையும் அங்கே சேர்த்து வைத்து பின்பு என் ஆத்மாவே வேதம் சொல்ல பாருங்கள் எப்படியாக இந்த நாட்கள் இந்த காரியங்கள் வருதுன்னு சொல்லி பாருங்கள். இந்த நாட்கள் பின்பு இந்த நாட்களே பாருங்கள், இந்த நாட்களே என் ஆத்மாவே உனக்கு அநேக வருஷங்களுக்கு அநேக பொருட்களை சேர்த்து வைத்து வைக்கப்பட்டிருக்கிறது, நீ இளைப்பாறை புசித்து குடித்து பூரிப்பாயிரு என்று
என்று என் ஆத்மாவோடு சொல்வேன் என்று தனக்குள்ளே சிந்தித்துக் கொண்டார். தேவனோ அவனை நோக்கி, மதிகேடனே, உன் ஆத்மா உன்னிடத்திலே இருந்து இந்த ராத்திரியில இந்த நாட்களை எடுத்துக்கொள்ளப்படும். அப்பொழுது நீ சேகரித்து வைத்தவர்கள் யாருடைய ஆகும் என்று கேட்டார். தேவனிடத்திலே ஐஸ்வர்யவானா இராமல் தனக்காகவே பொக்கிஷங்களை சேர்த்து வைக்கிறவன் இப்படியே இந்த நாட்களே இருக்கிறான் என்று சொல்லி இந்த நாட்களே சொல்லப்படுவதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, கிறிஸ்துவுக்குள் அன்பான அன்பு சகோதர சகோதரிகளே, இன்றைய நாளிலும் பாருங்கள், இந்த நாட்களே ஐஸ்வர்யத்தை இந்த நாட்களை சேர்த்து வைக்க வேண்டாம் என்று சொல்லி இந்த நாட்களை சொல்லப்படுவதை பார்க்கிறோம். அருமையான அன்பு பிள்ளைகளே, ஒன்று தீமோத்தேயுவின் புத்தகத்திலே 6வது அதிகாரத்திலே நாங்கள் பார்க்கிற வேளையிலே கர்த்தருடைய வார்த்தை இந்த நாட்களே இப்படியாக சொல்லுகிறது. நாங்கள் வாசிப்போம். ஒன்று தீமோத்தேயுவின் புத்தகம் 6வது அதிகாரத்திலே அங்கே 17வது வசனம் சொல்லுகிறது. எப்படி என்று சொல்லி சொன்னால் பாருங்கள், இவ்வுலகத்தில் ஐஸ்வர்யவான்கள் இவ்வுலகத்திலே ஐஸ்வர்யம் உள்ளவர்கள் இருமாப்பான சிந்தனை உடையவர்களாயிராமல் நிலையற்ற ஐஸ்வர்யத்துமே நம்பிக்கை. நாம் அனுபவிக்கிறதற்கு சகலவிதமான நன்மைகளை நமக்கு சம்பூர்ணமாய் கொடுக்கிற ஜீவனுள்ள தேவன் மேல் நம்பிக்கை வைக்கவும். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே பாருங்கள், நாட்களே நன்மை செய்யவும் நற்கிரியைகளிலும் ஐஸ்வர்யவான்களாகவும் தாராளமாய் கொடுக்கவும் உதாரத்தினம் உள்ளவர்களாய் இந்த நாட்களே இருக்க வேண்டும் என்று சொல்லி இந்த நாட்களே வேதம் நமக்கு இந்த நாட்களே சொல்லுகிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள் பாருங்கள், இந்த இடத்திலே பார்க்கிற வேளையிலேயே அங்கே இந்த ஜனங்கள் இந்த நாட்களே பாருங்கள் என்ன செய்கிறார்கள் என்று சொல்லி சொன்னால், பணத்தின் மேலே நம்பிக்கை வைத்திருக்கிறதை குறித்து இந்த நாட்களே அங்கே வேதம் நமக்கு தெளிவாக இந்த நாட்களே சொல்லுகிறதை பார்க்கிறோம். அருமையான அன்பு பிள்ளைகளே, பழைய ஏற்பாட்டிலே சொல்லப்படுகிற காரியத்தை இந்த நாட்களை நாங்கள் பார்ப்போமா இருந்தால், திருப்பிக் கொள்ளுங்கள் என்னோடு கூட இந்த நாட்களிலே எண்ணாகம புஸ்தகத்துக்குள்ளே இந்த நாட்களை திருப்பிக் கொள்ளுங்கள். இங்கே எண்ணாகம புஸ்தகத்திலே நாங்கள் பார்க்கிற வேளையிலேயே அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே 18வது அதிகாரத்திலே இங்கே வேதம் சொல்லுகிறது எப்படி என்று சொல்லி சொன்னால், 18வது அதிகாரத்திலே 20வது வசனம் சொல்லுகிறது. நான் வாசிக்கின்றேன் பாருங்கள். இங்கே சொல்லப்படுகிற காரியம் என்னவென்று சொல்லி சொன்னால், அருமையான கர்த்தர், பின்னும் கர்த்தர் ஆரோனை நோக்கி, அவர்களுடைய தேசத்தில் நீ ஒன்றையும் அங்கே சுதந்திரித்துக் கொள்ள வேண்டாம், அவர்கள் நடுவிலே உனக்கு பங்கு உண்டா இருக்கவும் வேண்டாம், இஸ்ரவேல் புத்திரன் நடுவிலே நானே உன் பங்கும் உன் சுதந்திரமா இருக்கிறேன் என்று சொல்லி நாட்கள் சொல்ல பாருங்கள். ஆண்டவர் ஆரோனை நோக்கி கதை பேசுகிறார். ஆரோனோடு எப்படி என்று சொல்லி சொன்னால், ஒரு காரியத்தை நீ அங்கிருந்து சுதந்திரித்துக் கொள்ள வேண்டாம், ஏனென்றால் நான் தான் உனக்கு பங்காயிருக்கிறேன். அப்படியானால் நம்முடைய தேவனாய கர்த்தர் இந்த நாட்களை வேதம் சொல்லுகிறது ஐஸ்வர்ய சம்பூரணராய் இந்த நாட்கள் இருக்கிறார். நமக்கு அவர் ஐஸ்வர்ய சம்பூரணராய் இருக்கிறபடியினால் நாங்கள் இந்த நாட்களிலே எதை குறித்தும் இந்த நாட்களை கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஐஸ்வர்யத்தின் மீது இந்த நாட்களை நாங்கள் அதிக அளவு இந்த நாட்கள் நமக்கு பணம் தேவைதான் இல்லை என்று நான் சொல்லவில்லை. ஆனாலும் இந்த நாட்களே அளவுக்கு மீறின அளவுக்கு பணங்களை சேர்த்து வைக்க வேண்டிய அவசியம் இல்லை. அங்க வாங்கி இங்க வாங்கி அதை செய்து இதை செய்து அப்படி சம்பாதிச்சு இப்படி சம்பாதிச்சு எல்லாம் இந்த நாட்களை வீணாக, ஏனென்றால் இன்றைக்கு இந்த வேதம் சொல்லுகிறபடி ஆண்டவர் இந்த நாட்களே பாருங்க திடீரென எல்லாவற்றையும் சேர்த்து வச்சிருக்க, திடீரென்று அந்த சேர்த்த அங்க திடீரென்று இருந்தா இரவிலே மறிச்சு போறாருன்னா நிலைமை என்ன? அந்த பணத்தை யார் கொண்டு வாங்க? அவருக்கு ஒரு சம்பத்துகள் இல்லா இருந்தால், குடும்பமோ பிள்ளைகளோ யார் இல்லாமல் இருந்தால் அந்த பணத்தை என்ன செய்வாங்க? அரசாங்கம் தான் தொடுவோம். வீடா இருந்தாலும் சரி, வாகனமா இருந்தாலும் சரி, எல்லா காரியம் பாருங்க. என்னோட வேலை செய்யற ஒரு சகோதரர், அந்த சகோதரர் பாருங்க திடீரென்று குறைந்த வயதிலே இந்த நாட்களிலே பாருங்கள் மறித்து விட்டார். ஹார்ட் அட்டாக் வந்து மறித்து விட்டார். ஆனா அவர் மறித்து கிட்டத்தட்ட 3 நாட்களாக ஒருவருக்கும் தெரியாது. அவருடைய நண்பனா இருந்த நாட்களை வேலைக்கு வரவில்லை என்று போன் பண்ணி அழைத்து இந்த நாட்களை இன்றைக்கு வருவார், நாளைக்கு வருவார், நாளைக்கு வருவார்னு சொல்லி பார்த்தா வரவில்லை. சரியா 3வது நாட்கள் பின்பாக இந்த நாட்களை அவர்கள் வந்து இந்த நாட்களை வீட்டுல பார்த்தா கதவு பூட்டப்பட்டிருக்கிறது. ஆனா உள்ளுக்கு இல்லை. கடைசியா ஜன்னல் வழியாக இந்த நாட்களை அவர்கள் இந்த நாட்களை உள்ளே பார்த்தா இந்த நாட்களை அவர் கட்டிலே விழுந்தபடியே அப்படியே மோங்குப்புற விழுந்தபடியே மறித்து கிடந்தார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள், அப்படியே வந்து அவர்கள் அந்த அங்கே ஆஸ்பத்திரிக்கு அறிவித்து அவர்கள் வந்து அந்த பொடியை கொண்டு போய்விட்டார்கள். கொண்டு போய் இந்த நாட்கள் அதுக்கு பின்பாக அவருடைய அவர் வீடு புதிய வாகனம், அவர் திருமணமாகவும் இல்லை, ஏற்கனவே திருமணமாகி விட்ட பெண்ணை மனைவி விட்டு விட்டார். அவருடைய புதிய வாகனம் வந்து ரோட்ல கிட்டத்தட்ட அந்த புதிய வாகனம் நிக்குது. நின்றால் நான் பாக்குறேன் கிட்டத்தட்ட 6 மாசம் 1 வருஷமா அந்த வாகனம் அப்படியே நிக்குது, அசைவே இல்லை. ஏன்னா அந்த வாகனத்தை இந்த நாட்களை வந்து யார் எடுத்துக்கொண்டு போகணும்? அரசாங்கம் எடுத்துக்கொண்டு போக வேணும். அருமையான கத்துடைய பிள்ளைகளே, ஆனால் இந்த நாட்களில் அந்த இடத்துல இந்த வாகனத்தை இந்த நாட்களில் அரசாங்கம் அந்த இடத்துல எல்லா விதமான காரியங்களும் முடிந்தால் தான் அந்த காரியங்களை இந்த நாட்களை தொடுவார். அவர்கள் ஏனென்றால் அவருக்கு ஏற்கனவே பேங்க்ல கிரெடிட்கள் இருந்தால் இப்படிப்பட்ட காரியங்களை இந்த நாட்களை செய்து விட்டு தான் செய்வார். ஆனால் அருமையான கத்துடைய பிள்ளைகளே, நன்றாக பேசிக் கொண்டிருந்த மனுஷன் ஆனா கொஞ்சம் முற்கோபக்கார். அப்படின்ற வேளையிலே பாருங்கள், அவருடைய வாழ்க்கையில் இப்படியான ஒரு சம்பவம் நடந்த வேளையிலே அவர் கடைசியாக இந்த நாட்களில் என்ன செய்தார்னு சொல்லி சொன்னார், ஒன்றுமே செய்ய முடியாதபடி இந்த நாட்களிலே அவர் இந்த நாட்களிலே அங்கே
மறித்து விட்டார்னு சொல்லி அங்கே பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, கிறிஸ்துவுக்குள் அன்பான அன்பு சோதனை சோதரியே, இன்றைய நாட்களில் நாங்கள் ஐஸ்வர்யங்களை இந்த நாட்களை நாங்கள் சேர்த்து வைத்த இந்த நாட்களே நாங்கள் இந்த நாட்களை ஒன்றுமே செய்ய முடியாது. ஏனென்றால் இன்றைக்கு மனுஷனுடைய வாழ்க்கை நிலையில்லாத வாழ்க்கையாக இந்த நாட்கள் இருக்கிறது. இந்த ஆவி எந்த நேரத்திலே இந்த சரீரத்தை விட்டு பிரியும் என்று மனுஷனுக்கு இந்த நாட்களே தெரியாத அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே. என்றால் கர்த்தர் தந்த தீபமாக இந்த நாட்களை இருக்கிறபடினால் நாங்கள் கர்த்தர் மேலே இந்த நாட்களை விசுவாசத்தை வைத்து இந்த நாட்களை நடப்போமா இருந்தால் கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையிலே நமக்குள்ளே செய்ய வேண்டிய காரியங்களை அவர் தன்னுடைய நாம மகிமைக்காக செய்து முடிப்பார் என்பதைத்தான் இன்றைக்கு நாங்கள் விசுவாசிக்க வேண்டும். அதை குறித்தான் இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம். இந்த வேதத்திலே சொல்லப்பட்ட காரியத்திலே அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நீதிமான் முதலாவது இன்றைக்கு நாங்கள் பார்த்தோம். நீதிமானுடைய துன்பம், நீதிமானுக்கு வருகிற நெருக்கங்கள், நீதிமானுடைய வருகிற காரியங்களை குறித்து பார்க்கிற வேளையிலே அவர்கள் எப்படியாக அந்த நாட்களை நெருக்கப்பட்டார்கள், துன்பப்பட்டார் சொல்லின்றைக்கு நாங்கள் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திர

0: தேவன் அவர்களுக்கு கிருபை கொடுப்பார். கர்த்தர் தாமே இந்த நாட்களை உங்களை ஆசீர்வதிப்பாராக. யோமனோமா இறக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ள நறுமை பிதாவை இந்த அருமையான வேளையிலும் இந்த வார்த்தையில பேசும்படியாக நீங்கள் அந்த கிருபைகளுக்காக உங்களுக்கு சோத்திரமையா. அடியனை மறைத்து நீங்க வெளிப்பட்ட அந்த கிருபைகளுக்காக உங்களுக்கு நன்றியப்பா. நன்றியோடு உங்களை சோதரிக்கிறேன் ராஜா. தகப்பனே இந்த நாளும் ஆண்டவரே இந்த வார்த்தையின் ஊடாக இன்றைய நாளும் ஆண்டவரே நீர் தாமே நீர் இடப்படும்படியா ஆட்சிக்கிறேன். அடியனை மறைத்து வெளிப்பட்ட அந்த கிருபைகளுக்காக உமக்கு சோத்திரம் ஐயா. தொடர்ந்தும் நீர் நடத்தும்படியா உங்களுடைய கருத்துக்களை ஒப்புக் கொடுக்கிறேன் ஐயா. இந்த கிழமை பூராக நீங்க கூட நடத்தி வந்த கிருபைகளுக்காக நன்றியப்பா. மீண்டுமா இந்த நாட்களே கத்துடைய கரந்தானே தொடர்ந்து நடத்தும்படியா இயேசுவின் நாமத்திலே ஜெபித்து நிற்கிறேன். உங்களை நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன். கத்துற உங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஐயா
1: ஆமீன் ஆமீன். வேறு நேரமும் கத்தருடைய வார்த்தையில் எடுத்து வந்து விதைத்தீர்கள். கத்தர் தாமே உங்களுடன் கூட இந்த வழி நடத்துவாராக. கத்தருடைய கரத்திலே உங்களை குடும்பத்தாரையும் ஒப்புவிக்கிறோம், சபையை ஒப்புவிக்கிறோம். எல்லா காரியங்களிலும் கத்தருடைய கரந்தானே கூட இருந்து ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக என்று வாழ்த்தி கொண்டு நாங்கள் வாக்கு தத்துவத்தோடு பின்னதாக சந்திப்போம். அதுவரையும் தேவ சமாதத்தை கூறுகிறோம், வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். கத்தருடைய கரத்திலே ஒப்புவிக்கிறோம். ஐயா காட் பிளஸ் யூ. ஆமீன்.
0: நன்றி ஐயா. மூன்று மாதத்தில் நம்ம சந்திப்போம் ஐயா.
1: கர்த்தருடைய வசனங்களை எடுத்து வந்தார் வேதபாட நிகழ்ச்சியிலே. தொடர்ச்சியாக மூன்றாவது செய்தி நினைக்கிறேன். துதி ஆராதனை கர்த்தருக்கின்ற தலைப்பெண்களே, மூன்றாவது செய்தி கூடாக வழிநடத்தினார். கர்த்தர் தாமே அவருடன் கூட இருந்து ஆசீர்வத்து வழிநடத்துவாராக. கர்த்தருடைய கரத்திலே இந்த வார்த்தைகளை ஒப்புவிப்போம். கேட்டுக்கொண்டிருந்த ஒருவர் சார்பிலும் மறுவலைப்பிலே கேட்க போகின்ற ஒருவர் சார்பிலும் கர்த்தர் தாமே ஆசீர்வதிப்பாராக. கர்த்தருடைய கரத்திலே ஒப்புவிப்போம்.
2: ஆமென்.
1: வாழ்த்துக்களையும் கூறுவோம், விடைபெறுவோம். ஆமேன் ஆமேன். நாங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. இணைந்திருக்கிற ஒவ்வொருவரையும் உயிர்த்தெழுந்த வல்லமை உள்ள இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம். அடுத்த நிகழ்ச்சியாக எங்களுடன் தேவ ஊழியர் மிஸ்ஸஸ் குலேந்திரம் அவர்கள் இணைவார்கள். சற்று தாமதமாக இணைவதாக கூறியிருக்கிறார்கள். அதனைத் தொடர்ந்து தேவ ஊழியர் பாஸ்டர் ஆண்டனிஸ் லீப்ரஹாம் அவர்கள் தேவ செய்தி எடுத்து வருவார். ஆயத்தமாகவும் அதுவரையும் ஓரிரு பாடல்களை இணைவோம். ஊழியர் இணைவார். ஆமேன்.

0: பிரைஸ்லோடம்மா. ஆமென். நேற்று உங்களை வாழ்த்துகிறோம், வரவேற்கிறோம். ஜெப வேளையிலே கர்த்தருடைய ஜெபங்களை ஒப்புவிக்க ஆயத்தமாய் வந்துகிறோம். உங்களை பரிசுத்த ஆவியானவர் தாமே வழி நடத்துவாராக. கர்த்தருடைய ஒவ்வொரு ஜெபங்களிலும் கர்த்தர் கூட இருந்து வழி நடத்துவாராக. இந்த ஜெபங்கள் முன்னதாகவே கேட்கப்பட்டது என்ற அந்த விசுவாசத்தோடு இந்த வேளையில் உங்களிடம் ஒப்படைக்கிறோம். வழி நடத்துங்கம்மா. காட் பிளஸ் யூ.
1: ஆமென். அன்பும் கிருபையும் இரக்கமும் நிறைந்த பரிசுத்த தேவனே, இந்த நேரத்துக்காக உங்களுக்கு நன்றி சொல்கிறோம் ராஜா. இந்த நாளை எங்களுக்கு காண்பித்ததுக்காக நன்றி, நன்றி, நன்றி. இன்றைக்கு நாங்கள் நிற்பதே உங்களை சுத்த கிருபதகப்பனே. அந்த நிர்மூலமாகாமல் காக்கிற அந்த கிருபைக்காக உங்களுக்கு நன்றி சொல்லி நன்றி சொல்லி உங்களை துதிக்கிறோம் ஐயா, சோதரிக்கிறோம். யார் மறந்தாலும் உங்களை நேசிக்கிற பிள்ளைகள் ஆகிய எங்களை நீங்கள் மறக்காமல் இருக்கிறதுக்காக உங்களுக்கு நன்றி. எங்கள் நினைவுகள் சிந்தனைகள் எல்லாவற்றையும் ஆட்கொள்ற பரிசுத்தாவியானவரை உங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம். உங்களோட பிள்ளைகள் என்ற உரிமை எங்களுக்கு தந்ததுக்கு, அப்பாண்டு கூப்பிடத்தக்க அந்த உரிமையை தந்ததுக்காக நன்றி சொல்லுகிறோம். இந்த உரிமையை உங்களோட பிள்ளைகள் ஆகிய நாங்கள் ஒருவரும் போட்டெடுத்து விடாதபடி ஆண்டவரே வழிநடத்தவல்ல பரிசுத்தாவியானவரே, உங்களை நன்றி உள்ளத்தோடு, நன்றி உள்ளத்தோடு துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம். அன்பெந்தவனே, இந்த நேரத்திலே ராஜ இந்த சங்கமம் ஒலியலையில் இணைந்திருந்து உங்களை துதிக்க ஸ்தோத்திரிக்க எங்களோட விண்ணப்பங்கள் வேண்டுதலை ஒப்படைக்க எங்களுக்கு தந்த இந்த பெரிய சலாக்கியத்துக்காக, பெரிய அழைப்புக்காக, அழியாத அன்புக்காக, மாறாத மகிமிறந்த மாட்சிமிறந்த அன்புக்காக உங்களுக்கு நன்றி, நன்றி. என்ன நோக்கத்துக்காக உங்களோட சாயலாக எங்களை சிருஷ்டித்தீங்களோ ராஜா, என்ன நோக்கத்துக்காக உங்களோட பரிசுத்த ரத்தத்தால் உங்களை ஏற்றுக்கொள்ளும் பொழுது எங்களை கழுவி பரிசுத்தப்படுத்தினீங்களோ, அந்த நோக்கத்தை மட்டுமல்ல எங்களோடு கடைசியுமே இருப்பேன் இருப்பேன் என்று வாக்கு தந்த பரிசுத்த ஆவியானவரே, பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவரே, அந்த நோக்கத்தை எங்களோட வாழ்க்கையில் நீங்க நிறைவேற்றி ஆண்டவரே, நீங்க எங்களோட வாழ்க்கையில் எங்களோட செய்கைகள் செய்கைகள் பேச்சுக்கள் ஒவ்வொன்றிலும் எங்களோட சிந்தனையிலும் கூடி நீங்க தான் மகிமைப்பட வேண்டும். மகிமையை விரும்புகிற தகப்பனே, உங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திருக்கிறோம். உங்களுக்கு கொடுக்கிற மகிமையும் துதியையும் கனத்தையும் உங்களோட பிள்ளைகளாகிய நாங்கள் ராஜா உலகத்தில் இந்த பொண்ணுக்கோ வெள்ளிக்கோ பதவிக்கோ இடம் கொடுக்காதபடி உங்களை மகிமைப்படுத்தி மகிமைப்படுத்தி ஒவ்வொரு அடி எடுத்து வைக்கத்தக்கதாக எங்களை நீங்க வழிநடத்த, எங்களை இடகட்டி வழிநடத்துங்க ராஜா. பரிசுத்த ஆவியானவரே, எங்களை இடகட்டி வழிநடத்துங்கோ. அபத்தினாலும் இல்ல, பராக்கிரமத்தினாலும் இல்ல, பரிசுத்த ஆவியானவரே, உங்களால் எல்லாம் கூடும் என்று வாக்கு தந்த பரிசுத்த ஆவியானவரே, உங்களோட பிள்ளைகளாகி எங்களை நீங்கள் இடகட்டி ஆண்டவே வளர்த்துங்க. இந்த உலகம் பொல்லாத உலகம், மிச்ச நிறைந்த பாவம் உலகத்தில் இருக்கிறோம் ராஜா. உங்களுக்கு பிரியம் இல்லாமல் நாங்கள் எந்த பாவத்துக்களையும் அடிமையாய் போய்விடாதபடி, விசேஷமாக எங்களை சிந்தனைகள் கூடி போய்விடாதபடி, உங்களோட பிள்ளைகளாகிய எங்கள் ஒவ்வொருவரை ஜீவன் உள்ள ஜீவாதிபதியே, உயிரோடு இருந்தவரை, உயிரோடு எழுந்திருக்கிறவரே, உயிரோடு இருந்து இன்னும் பிறந்து பேசுறவரே, உங்களோட பிறந்து பேசலுக்கூடாக எங்களை காத்து கொள்ள வேணும், காக்க வல்லவர் காத்து கொண்டு வாரீங்கள். அதற்காக உங்களுக்கு நான் சொல்லுகிறோம். விசேஷமாக தகப்பனே, உங்களோட ஊழியத்தை செய்து ஊழியத்தை பொருட்படுத்து ஊழியத்தை செய்கிறோம் என்று ஊழியக்காரர் ஒவ்வொருவரையும் இடகட்டுங்கோ ராஜா, இடகட்டுங்கோ. அப்பா, நீங்க தான் அவர்களை காண்கிற தேவன், உள்ள எல்லாவற்றையும் அழைத்த தேவன், அபிஷேகம் பண்ண தேவன். இந்த அபிஷேகத்தை அவர்கள் இந்த உலக பிரகாரமான பேருக்கோ பொண்ணுக்கோ வெள்ளிக்கோ இடம் கொடுத்து அந்த அபிஷேகத்தை போட்டு அடித்து விடாதபடி உள்ள பிள்ளைகளை சாத்தான் எங்கு விழுத்தலாம் என்று பகதேடி கொண்டிருக்கின்ற காலத்தில் அதற்கு அடிமையாய் போய்விடாதபடி உங்களோட ராஜ்யம் ஒன்றே வளர வேணும், உங்களோட நாமம் ஒன்றே மகப்பட வேண்டும் என்று எண்ணத்தோடு ஒவ்வொரு பிள்ளைகளும் ஒவ்வொரு ஊழியக்கார அபிஷேகம் பண்ணப்பட்ட பிள்ளைகளையும் பரிசுத்தாவியானவரே இடகட்டி வழிநடத்துங்க ராஜா, இடகட்டி வழிநடத்துங்கோ. எத்தனையோ ஆத்மாக்கள் பின்வாங்கி போய்கொண்டிருக்கிறார்கள் தகப்பனே. ஆண்டவரே, எங்களை கண்களாலே காண்கிறோம், காதுகளாலே கேட்கிறோம், உங்களுக்கு எல்லாம் தெரியும். பின்வாங்கி போன ஆத்மாக்களை நீங்க மறக்க மாட்டீங்க, மன்னிப்பீங்க. உலக பொருளுக்காக, பணத்துக்காக, பதவிக்காக அந்நிய நோங்களில் எல்லாம் இணைக்கப்பட்டு பின்வாங்கி போகிறார்கள் ஐயா. ஆண்டவர், இதை கேட்கும் பொழுது பார்க்கும் பொழுது நாங்கள் படும் வேதனை உங்கள் ஒருவருக்கு தான் தெரியும். எங்களால் ஒன்றும் செய்ய முடியாது. அப்பனை உங்களிடத்தில் கேட்கலாம், எல்லாவற்றையும் உங்களிடத்தில் சொல்லலாம், எல்லாவற்றையும் நாங்கள் கேட்கலாம். இந்த சங்கம ஒளியில் இணைந்திருந்து உங்கள்ட்ட கேட்கிறோம் ராஜா. உங்களால் தான் போன ஆத்மாக்களை தொட முடியும். திரும்பவும் அவர்களும் கூட உங்களை நேசிக்கிறவர்களாக, உங்களுக்கு கீழ்ப்படிந்து நடக்கிறவர்களாக, தக்கத்தக்கதாக எங்கெங்கெல்லாம் பின்வாங்கி இருக்கிறார்கள், உங்களோட பிள்ளைகளை தொட்டு குணமாக்கி மறுபடுத்துங்க ராஜா. உங்களால் முடியும், அதுக்காக உங்களை துதிக்கும் எங்கோத்திருக்கும். ஆண்டு விரைந்தபடி ஆன செய்திகளை கேட்டு நாங்கள் மனவேதனையோடு ஒருவரோடும் கதைக்க முடியாதான உங்களோடு எல்லாவற்றையும் கதைக்கலாம். நாங்கள் கேட்பதற்கு மேலாக செய்ய வல்லவர், கேளுங்கள் கொடுக்கப்படும் என்று வாக்கு தந்த தேவன், கேட்டு கேட்டு எத்தனை ஆசீர்வாதத்தை ஆண்டு பிரபஞ்சத்தில் இருந்த பிள்ளைகளை தொட்டு குணமாக்கின தேவன், எத்தனை செய்த தேவன். அதே போல் ஆண்டவரே பின்வாங்கி போன பிள்ளைகளையும் தொட்டு திரும்ப உங்களோட ராஜ்யத்துக்கு பங்குள்ளவர்களாக உங்களோட வருகையில் ஈடுபடத்தக்கதாக உங்களால் செய்ய முடியும். செய்ய வல்லவரே, செல்ல செய்ய வல்லவரே உங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த சங்கம மொழிகள் அன்பிந்தவனே, காலையுடன் இதுவரை நேரம் நீங்க தடதாமதமின்றி நடத்தி கொண்டு வந்த கிருபைக்காக நன்றி. எத்தனையோ தடைகள் வந்தாலும் உங்களோட பாதத்தில் வந்து உங்களை துதிக்க வேணும், சோதரிக்க வேணும், விண்ணப்பங்களை ஒப்படைக்க வேணும் என்ற மனப்பாரத்தை தந்து இந்த நேரத்தில் உங்களோடு பேசத்தக்கதாக அவள் நடத்தினது நன்றி. உங்களோட வார்த்தைகள், வாசிக்கப்பட்ட வார்த்தைகள் ஒவ்வொன்றுக்காக இருபுறமுள்ள கருக்குள்ள பட்டியம் போல் இந்த வார்த்தைகளுக்காக நன்றி. இந்த வார்த்தைகள் எத்தனையோ பிள்ளைகளை தொண்டு ஆட்டி தேட்டி குணமாய்கொண்டு வர்றதுக்காக என்ன இந்த வார்த்தைகள் கீழ்ப்படிய அந்த விரைவால் நடத்தி கொண்டு வர கிருபைக்காக நன்றி. இந்த வார்த்தையை போல ஐயா ஒரு இடத்திலும் எழுதப்பட்டதும் இல்லை, இனி எழுதப்பட போறதும் இல்லை, அப்படிப்பட்ட பரிசுத்த வார்த்தைகளை நீங்கள் ஒன்று கூட்டி பரிசுத்த வேதமாக ஒன்று கூட்டி அவைகளை நாங்கள் வாசிக்க கேட்க அனுபவிக்க ருசிக்க கீழ்ப்படிய மகமா உங்களை வாசித்து மகமப்படுத்தத்தக்கதாக அவள் நடத்தி கொண்டு வார வார்த்தைக்காக வாசிக்கப்பட்ட வார்த்தை ஒவ்வொரு சொல்லுக்காகவும் உங்களுக்கு நன்றி சொல்லி நன்றி சொல்லி உங்களை துதிக்கிறோம். தொடர்ந்து பாடலுக்கூடாகவோ துதிக்கூடாகவோ ஒத்துழைப்பு கொடுத்த பிள்ளைகளுக்காக நன்றி ராஜா, நன்றி நன்றி. ஆண்டவரே அவர்களை ஆசீர்வதிங்க, அவருடைய குடும்பங்களை ஆசீர்வதிங்க தகப்பனே. அவர்களை வேன் சுயத்தில் செய்து விடாதபடி கூட பாத்தில் இருந்து விண்ணப்பத்து ஆண்டு செய்யத்தக்கதாக நீங்கள் அவர்களை பரிசுத்தாவியான நிறைவேல் நடத்தி கொண்டு வர கிருபைக்காக நன்றி தகப்பனே, நன்றி. எல்லாவற்றுக்கும் மேலாக அன்பின் தேவனே, சங்கமம் என்ற பேரையே வெளிப்படுத்தி சகோதரன் மனவாஞ்சி நிறைவேற்றி இத்தனை வருஷகாலமாக கணவனும் மனைவியுமாக கைகூத்த வண்ணம் இந்த சங்கம ஒளியிலே நடத்தத்தக்கதாக நீங்க கொடுத்த ஆசீர்வாதத்துக்காக, நேரத்துக்காக, வழிநடத்தலுக்காக, ஆலோசனைக்காக, உதவிக்காக, ஒத்தாசைக்காக உங்களுக்கு நன்றி சொல்லி நன்றி சொல்லி நன்றி சொல்லி உங்களை துதிக்கிறோம். அன்பின் தேவனே, என்ன நோக்கத்தோடு நீங்க தெரிந்தெடுத்து உங்களோட பிள்ளைகளிருந்து முற்றே போட்டீங்களோ அந்த நோக்கத்தை அவருடைய மனவாங்கியை நிறைவேற்றி நான் அறிந்த நான் ருசிக்கிறேன் உயிருள்ள தேவனை என்ற அன்பானவர்களின் சின மக்கள் உங்களை அறியாதவர் ருசிக்க வேணும் என்ற மனப்பாரத்தை நீங்கள் கொடுத்து இந்த சங்கம மொழியலியே நீங்கள் அவருக்குடால் நடத்தி கொண்டு வர கிருபைக்காக நன்றி. உன்னை போல் பிறனையும் நேசி என்ற அந்த வார்த்தைக்கு கீழ்ப்படிந்த ராஜா, நீங்கள் கொடுத்த அன்பை மற்றவர்களும் ருசிக்க வேணும் என்ற அந்த அன்பை நீங்கள் அவற்றை வாழ்க்கைகளால் நிறைவேற்றி கொண்டு வர கிருபைக்காக உங்களுக்கு நன்றி சொல்கிறோம். இந்த கிருபை சந்ததியாக தொட்டு கொடுத்து அவர்களையும் கூட அந்த பாதையில் வழிநடத்தி கொண்டு வரத்துக்கதாக நீங்க செய்கிற வழிநடத்தலுக்காக சீர்வாதத்துக்காக நன்றி. ஆண்டு சௌகரியம் சௌகரியம் ஆசீர்வதிங்கோ, நல்ல சோபலதரியும் கொடுத்து காத்துக்கொள்ளுங்க ராஜா. இருக்கும் நாளெல்லாம் உங்களை மகப்படுத்தி வாழத்தக்கதாக எந்த பலவீனம் வந்து அவர்களை அணுகாதொடி கூட ரத்தத்தால் முத்திரை போட்டு காத்துக்கொள்ளுங்கோ. ஆரோடு தொடர்பு கொண்டாலும் ஆரோடு கதைத்தாலும் அயலார் மத்தியிலோ அன்பானது மத்தியிலோ வேலை ஸ்தலத்திலோ இந்த சங்கம மொழிகளில் இணைவோரோடு கதைக்கும் பொழுதும் உங்களோட அன்பு ஆறாக அவர்களால் பாய்ந்து புஞ்சிரிப்போடு சொல்லும் வார்த்தை கூடாக அவர்களையும் நீங்கள் உங்களை நெருங்கி வாழத்தக்கதாக அவர்களுக்குள்ளும் இருக்க கசப்பினாக இருந்தாலே அதையும் முறி எடுத்துக்கொண்டு வர இருவைக்காக உங்களுக்கு நன்றி சொல்லி நன்றி சொல்லி உங்களை தொழுகிறோம். உங்களோட ஆயுதங்களாக நீங்கள் அபிஷேகம் பண்ணி பாவிக்கிறீங்களே ராஜா, அதுக்காக நன்றி. வற்றாத ஜீவன் அதையே உங்களோட ஜீவ தண்ணீர் அவர்களுக்குள்ளாக பாய்ந்து ஜீவ தண்ணீர் அவர்களுக்குள்ளால் பாய்ந்து அவர்களையும் ஆத்மாவையும் ஆசீர்வதித்து கொண்டு வாரதுக்காக, சந்ததி சந்ததியையும் ஆசீர்வதித்து கொண்டு வார கிருபைக்காக உங்களுக்கு நன்றி சொல்லி நன்றி சொல்லி உங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம். கொடுத்த மகளுக்காக நன்றி ராஜா, நன்றி நன்றி. அவையும் அன்பின் தேவனே, நீங்களும் ஏதோ விதத்தில் உங்களோட ஊழியத்தை செய்யத்தக்கதாக, உங்களை நாம மாமப்படுத்தக்கதாக அவையே நீங்கள் ஒரு கருவியாக பார்த்து கொண்டு வர கிருபைக்காக நன்றி. என்னும் தெலப்படுத்தி உங்களுக்குள் நல்ல ஞானத்தை கொடுத்து ராஜா வெற்றியோடு நடத்தத்தக்கதாக நீங்கள் நீட்டி வழிநடத்தி ஆசீர்வதிக்கிறீர்கள். அதுக்காக உங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம். அதே போல் மகனுக்காக, மருமகளுக்காக, விசேஷமாக கொடுத்த பேர பிள்ளைகளுக்காக, வாலிப வயதில் வந்து கொண்டிருக்கும் அந்த பேர பிள்ளைகளுக்காக உங்களண்டில் வருகிறோம். உங்கள் ரத்தத்தால் மூடி காத்துக் கொள்ளுங்கள் ராஜா. ஆண்டு விருந்த பிள்ளைகளுக்கூடாக ஆண்டு உங்களோட ராஜ்யம் வளரத்தக்கதாக, உங்களோட நாமம் மகமப்படத்தக்கதாக, உங்களோட கிருபியை ஊட்டி நீங்கள் வழிநடத்தி கொண்டு வர கா நன்றி. அவர்களை மாட்டுவரே கனிதருந்த ராஜச்செடி போலும் பலன் கொடுக்கும் ஒலிவ பெற கண்டுகள் போலும் நீங்கள் ஆசீர்வதிக்க வல்லவர். அதுக்காக ஆசீர்வதித்துக் கொண்டு வாரீங்கள். அதுக்காக உங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம். என் மகனே மருமகளையும் ஆசீர்வதிங்கோ, அவருடைய கையின் பிரயாசங்களை ஆசீர்வதிங்கோ ராஜா. எங்கெங்கப்பட்டாலும் ஆண்டவரே அவர்களோட வாழ்க்கையிலும் உங்களுடைய அன்பை கண்டுகொள்ளத்தக்கதாக அவர்களை ஒளியாக வைத்து பாவிக்க உங்களால் முடியும். சேரக்கூடாத ஒளியில் வாசம் பண்றீர்கள் இயேசுவே. உங்களுடைய ஒளி அவர்கள் வீசி இருள் சூழ்ந்த மக்களை தொடத்தக்கதாக கிருபை செய்ய வல்லவர். அதுக்காக நன்றி. அவர்கள் வாசம் பண்ணும் கூடாரம், ஓடும் வாகனங்கள், அந்த பிள்ளைகள் படிக்கும் பாடசாலைகள், ஐக்கியப்படும் ஐக்கியம் ஒவ்வொன்றையும் ஆசீர்வதிங்கும். உடைய பரம்பகரத்தினால் தாங்கி காத்து சத்தத்தினால் முத்திர போட்டு காத்துக்கொள்ளுங்க ராஜா. சங்கார தூதன் கிட்ட வராதபடி முத்திர போட்டு காத்துக்கொள்ள வல்லவரே உங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம். அதே போல ஐயா சகோதரன் சகோதரியும் வாசம் பண்ணும் கூடாரம், ஓடும் வாகனங்கள், ஐக்கியப்படும் இடங்கள் ஒவ்வொன்றையும், சபையில் சமுதாயம் ஒவ்வொன்றையும் ஐயா, ஆண்டு வேலைஸ்தலம் ஆயிருந்தா வேலைஸ்தலம் ஒவ்வொன்றையும், மகளையும் எல்லாரையும் ஐயா ரத்தத்தால் முத்திரை போட்டு காத்து கொள்ளுங்க தரப்பினே. சத்ராதியான அண்ணுகாதபடி ரத்தத்தால் முத்திரை போட்டு மட்டும் காத்தது போல் என்னும் காத்து கொள்ளுவீங்க. காக்க வல்லவரே உங்களை துதிக்கிறோம் ஐயா, சோதரிக்கிறோம். என்னும் அன்பின் தேவனையும் கூட அன்பை என்னென்ன விதமாக இந்த சங்கமும் ஒலிகளை கூடாக மட்டுமல்ல என்ன என்னென்ன விதமாக உங்களை அறியாதவர்களுக்கு பகிர்ந்து கொள்ளலாம் என்று வாஞ்சை மனதில் இருக்கிறது உங்களுக்கு தெரியும். அந்த வாஞ்சையும் ஐயா உங்களோட நேரத்தில் நீங்கள் ஏற்ற நேரத்தில் நிறைவேற்றி என்ன அன்பென்றவனே ஒன்றும் வேண்டாம். உங்களை அறியாத மக்கள், பிரபஞ்சத்தில் வாழும் மக்கள், அன்பானவர் சகோதரர்கள் சந்ததியினர் ஆராயிருந்தாலும் அயலார் ஆராயிருந்தாலும் அவர்களும் உங்களை அறியத்தக்கதாக இவர்களை ஆண்டவரே அபிஷேகம் பண்ணி ஆண்டவிருந்த அபிஷேகம் அவர் சிவசன் மேலிருந்து ஊட்டப்பட்டு மற்றவர்களையும் தொட்டு குணமாக்க வல்லவா இருக்கிறதுக்காக அபிஷேகநாதனே உங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம். பொறுப்படுங்க ராஜா, வழிநடத்துங்க, ஆசீர்வதிங்க தரப்பனே. நம்பினே இந்த நேரத்தில் தொடர்ந்து இந்த சங்கம மொழிகளில் வந்து உங்களுடைய அன்பை பெறமாறு இருக்கும் பிள்ளைகளை ஒருவருக்காக நன்றி சொல்லுகிறோம். செய்தியை கொடுக்க போற தாசனுக்காக நன்றி சொல்லுகிறோம். ஆண்டவரே அவர் நேரத்துக்கு வந்து ஆண்டவர் செய்தியை கொடுக்கத்தக்கதாக உங்களால் வழிநடத்த முடியும் ஐயா. சுயத்தில் பேசிவிடாதபடி அவர் பெருசுத்தாவியானவரையே அவருக்குள்ளால் நீங்க பேச போறதுக்காக அதை கேட்டு எத்தனையோ பிள்ளைகளுடைய மனம் மாறத்தக்கதாக, எத்தனையோ பேர் மனம் மாறத்தக்கதாக ஆன நல்ல செய்தியை நீங்கள் அவர்களால் கொடுக்க போறதுக்காக நன்றி சொல்லுவோம். அவரையும் அவருடைய குடும்பத்தையும் ஆசீர்வதிங்க, அவர் சபையை ஆசீர்வதிங்க ராஜா. என்னமே எந்தெந்த பிள்ளைகள் பாடலுக்குடாகவோ துதிக்குடாகவோ ஆண்டவரை உங்களை மகப்படுத்த வேணும் கேளுகிறதை எதுக்கு அவர்களை நீங்க பொறுப்படுத்த ஆசீர்வதிங்க ராஜா. எங்களுக்கு இப்படி சந்தர்ப்பம் கிடைத்ததே என்று நன்றி உள்ளவர்களாக எந்த விதத்திலும் பெருமைப்படாதபடி தாழ்மையோடும் உண்மையோடும் உங்களுடைய அன்பை பகிர்ந்து கொள்ளத்தக்கதாக ஒவ்வொரு ஆத்மாவையும் உங்களால் பாவிக்க முடியும். பாவித்து கொண்டு வர கிருபைக்காக உங்களுக்கு நன்றி சொல்லி நன்றி சொல்லி உங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம். அன்பின் தேவனே, இந்த நேரத்தில் ஐயா உலக தலைவர்கள் எல்லாருக்காக நாங்கள் ஒன்று போலண்டில் வருகிறோம். அந்த தலைமை தகுதியை நீங்க கொடுத்ததுக்காக நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். உங்களை நேசிக்கும் ஆண்டு சகோதரர்களை பொறுப்படுங்கிற ஐயா, அவர்கள் சுயத்தில் எதையும் செய்து விடாதபடி உங்களோட பாதத்தில் தரித்திருந்து ஒரு தீர்மானத்தையும் எடுக்கத்தக்கதாக அவர்களை உணர்த்தி நீங்க தான் வழிநடத்த முடியும். அந்த தேசங்களை உங்களுக்கு பிரியமுள்ள விதத்தில் நடத்துறவர்களாக இருக்கத்தக்கதாக உங்களை ஆராதிப்புக்கு எதுவும் தடைகள் இல்லாதபடி உங்களோட சத்தியத்தின் படி உங்களை ஆராதிக்கத்தக்கதாக உங்களோட சத்தியத்தின் படி அந்த தேசத்தை ஆளத்தக்கதாக ஒவ்வொரு உங்களோட நேசிக்கும் தலைவர்களையும் நீங்க விடகட்டி வழிநடத்துங்க ராஜா, விடகட்டி வழிநடத்து. நீங்க தான் மகாபிரிய தலைவர் ஐயா, இவர்களுக்கு தலைமை பீடத்தை கொடுத்தவரும் நீங்க தான் அந்த அப்பனே. அதை அவர்கள் உணர்ந்து நடக்கத்தக்கதாக அந்தந்த தேசத்தை உங்களுக்கு பிரியமுள்ள விதத்தில் வார்த்தைகள் மறைக்கப்படாதபடி வார்த்தைகளுக்கு இடம் கொடுத்து நடக்கிறவர்களா இருக்கத்தக்கதாக ஒவ்வொரு தேசத்து தலைவர்களையும் பொருட்படுத்து ஆண்டவரே உங்களை வழிநடத்த முடியும். உங்கள் விசேஷமாக உங்களை நேசிக்கும் தலைவர்கள் பொருட்படுத்து வழிநடத்துங்க ராஜா. ஆண்டவர் கோலங்க மாறுபாடமான உலகத்தில் வாழுகிறோம் ராஜா. இந்த வருங்கால சந்ததி வழிதப்பி போய்விடாதபடி அவர்களை வாழ அவர்கள் வாழ வழியை வகுத்து கொடுக்கிறவர்களாக இருக்கத்தக்கதாக ஆண்டவரே அவர்களை உணர்த்தி உங்களால் வழிநடத்த முடியும், உணர்த்தி வழிநடத்த முடியும். அதுக்காக உங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம். எனும் அன்பின் தேவனே, அநாதைகளுக்காக விதவுகளை நேசிக்கிற தேவனே, ஆண்டவரே அநாதைகளுக்காக உங்கள் வருகிறோம். இந்த அநாதைகள் மத்தியில் அவர்களை ஆதரித்து அவர்களுக்கு ஊழியம் செய்யும் பிள்ளைகள் ஒவ்வொருவருக்காக ஆண்டவரே உங்களோட அன்பை பெருமாற வேணும் என்று எவ்வளோ வசதிகளை விட்டுட்டு ராஜா ஆண்டவரே போயிருந்து உங்களோட அன்பை பகிர்ந்து கொள்ளும் அநாதைகள் மத்தியில் ஊழியம் செய்யும் ஊழியக்காரருக்காக உங்கள் வருகிறோம். எவ்வளோ ஆண்டவரே உங்களுக்கு தெரியும் உங்களோட அழைப்புக்கு கீழ்ப்படிந்து அவர்கள் உங்களுடைய அன்பை அறிய வேணும். உன்னை போல் பிறந்த நேசி என்ற இந்த வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து ஆண்டவரே உலகத்தில் போயிருந்து உங்களுடைய அன்பை பகிர்ந்து கொள்ளும் ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்க ராஜா. ஆண்டவரே நீங்கள் ஓநாய்களுக்குள் அனுப்புறீங்க ராஜா. அந்த ஓநாய்கள் அவர்களை பச்சிக்காதபடி காத்துக்கொள்ளுங்க ராஜா, காத்துக்கொள்ளுங்க. எப்படி அமெரிக்கா தேசத்திலிருந்து எத்தனையோ வருஷ காலங்களுக்கு முதல் ஆண்டவரே இந்த மிஷனரி மேல் ஆண்டு உங்களை அன்பு சித்தம் அவர்கள் மேல் அவர்களின் மனதில் பேரத்தை போட்டு ஆண்டவரே நாங்கள் வாழ்ந்த வாழ்ந்த தேசத்துக்கு வந்து உங்களுடைய அன்பை என்னென்ன விதமாக பங்கிட்டார்கள் ஐயா. அது கூடத்தான் எத்தனையோ ஆத்மாக்கள் படித்து முன்னேறி வரத்தக்கதாக அந்த கொடுத்து நீங்கள் வசதியை கொடுத்தீங்களே, வழியை திறந்தீங்களே ராஜா, அதுக்காக நன்றி. ஆய் ஆங்கிலம் இங்கிலீஷ் படிக்கத்தக்கதாக வசதியை வழியை திறந்தவர்களுக்களால் அவர்களை பாவித்தீங்களே, அதுக்காக உங்களுக்கு நன்றி சொல்லும். தங்களுடைய ஜீவனை ஒரு பொருட்டுபடி எவ்வளவு வசதியாக இருந்தவர்கள் அந்த சூடான இடத்தில் கால்நடையாக நடந்து நடந்து கூட அன்பை வெளிப்படுத்தினார்களே ராஜா. அது கூட எத்தனை கோடி மக்களை நீங்க தொட்டீங்கள், எத்தனை கோடி மக்களை தொட்டீங்க. இன்றும் வரையும் அந்த மிஷன் ஸ்கூல் என்றும் அந்த வைத்தியசாலைகளில் நடக்கத்தக்கதாக நீங்க செய்தீங்கள் ஐயா. உங்களுடைய அர்ப்பணிக்கு கூட பிள்ளைகளை நீங்கள் அழைப்பு கொடுத்து அர்ப்பணிப்பு கூடாக தங்களை தாங்களை வெறுத்து உங்களுடைய அன்பை வெளிப்படுத்தினதுக்காக அவர்கள் செய்த ஊழியத்துக்கு கூடாக இன்றைக்கு சந்ததி சந்ததியாக உங்களை அன்பு சுத்தி அதிகாரங்களை பெற்று படுத்து பட்டம் பெற்று ஆண்டவரே எல்லாரும் வாழத்தக்கதாக நாங்களே உங்களை அறியத்தக்கதாக நீங்க செய்த பெரிய அந்த ஆசீர்வாதத்துக்காக உங்களுக்கு நன்றி சொல்கிறோம், நன்றி சொல்கிறோம். இப்படி ஆண்டவரே உங்களோட ஊழியத்தை வசதியான இடங்களை விட்டு எல்லாம் உங்களுடைய அன்பை பகிர்ந்து கொள்ளும் பிள்ளைகள் ஒவ்வொருத்தரையும் ஆண்டவரையே காத்துக்கொள்ளுங்க, ஆசீர்வதிங்கோ ராஜா. எல்லாவற்றுக்கும் மேலாக நைகிரியா தேசம், ஈரான் தேசம், ஈராக் தேசம் இப்படிப்பட்ட இடங்களில் போய் உங்களுடைய அன்பை பெருமாறி கொண்டிருக்கும் பிள்ளைகளுக்கு வேண்டிய பாதுகாப்பை கொடுத்து காத்துக்கொள்ளுங்கோ. அவர்கள் உங்களோட அளவுக்கு படிந்து ராஜா எத்தனையோ பேர் இருக்க இடம் இல்லாதவர்களுக்கு இருப்பிடத்தை அமைத்து கொடுக்க வேணும். உடுக்க உடுப்பு இல்லாதவர்களுக்கு உடுப்பு கொடுக்க வேணும், உணவு இல்லாதவர்களுக்கு உணவு கொடுக்க வேணும், தண்ணீர் இல்லாதவர்களுக்கு தண்ணீர் தண்ணீரை தோண்டி தண்ணீர் வாகனங்களை தோட வேண்டும் என்று போயிருந்து உங்களோட அன்பை செய்யும் ஊழியக்காரரை ஒவ்வொருவரே நீங்க பொறுப்படுத்த காத்துக்கொள்ளுங்க ராஜா. ஆண்டவரே காத்துக்கொள்ளுங்க, எந்த கஷ்டம் வராகபடி காத்துக்கொள்ளுங்க. எல்லாவற்றுக்கும் மேலாக உங்களை சுதந்திரமாக ஆராதிப்பதற்கு இந்த பிள்ளைகளுக்கு வேண்டிய சுதந்திரத்தை கொடுத்து அந்த சுதந்திரத்தை ஆண்டவரே சாசானவன் அழித்து போடாதபடி காத்துக்கொள்ளுங்க ராஜா, காத்துக்கொள்ளுங்க. ஆபா உங்களால் தான் காத்துக்கிட்டேன். இந்த தேசத்தில் இப்படியான நெருக்கங்கள் இருக்கங்கள் இருக்கிறது என்று உங்களுக்கு தெரியும். அந்த தேசங்களை மக்களை நீங்க பொறுப்படுத்தி உங்களால் வழிநடத்த முடியும். வழிநடத்த வல்லவரே உங்களை துதிக்கிறோம், ஐயா ஸ்தோத்திரிக்கிறோம். அன்பிந்தவனே, இந்த இலங்கையில் நீங்கள் உண்டு பண்ணினாக மக்களை நீங்க உலகம் முழுவதும் சிறக்க பண்ணினீங்களே. உங்களை அறியாமல் பிரபஞ்சத்திலிருந்து ஆண்டு மக்களை உங்களை இரட்சகராக ஏற்றுக்கொண்டு உங்களை ஊழியத்தை செய்யத்தக்கதாக அபிஷேகம் பண்ணினீங்களே. கிரகங்களால் கண்டு உங்களை துதிக்கத்தக்கதாக செய்தவனே, என்னும் அவர்களை அந்த உங்களை ஏற்றுக்கொண்ட புள்ளி சந்ததி ஒவ்வொருவரையும் சந்ததி சந்ததியாக பொறுப்படுத்தி காத்துக்கொள்ளும் ராஜா. வருங்கால சந்ததிக்கும் ஆண்டவரே வாழத்தக்க வழி வசதிகளை வாழ்வ சந்ததிக்கும் நீங்கள் கொடுத்து காத்துக்கொள்ளுவோம். அவர்கள் வலுதத்தி போய்விடாதபடி ராஜா, இந்த உலகாசபாச இச்சம் டெக்னாலஜிக்கு அடிமையாய் போய்விடாதபடி இந்த வருங்கால சந்ததிகளை நீங்க தூக்கி எடுத்து உங்களுக்கென்று ஆயுதப்படுத்தி உங்களோட வழியில் மீது உள்ள வழியில் கிருபனவந்த சித்தத்திலும் அவர்களை உங்களால் வழிநடத்த முடியும் ஐயா. வழிநடத்த வல்லவரே அப்பா, எல்லாவற்றையும் பார்த்து கொண்டிருக்கிறவரே உங்களை துதிக்கிறோம் ஐயா ஸ்தோத்திரம். விசேஷமாக இந்த வருங்கால சந்ததிக்காக வருகிறோம் ஆண்டவரே. இவ்வளவு படுத்து பட்டம் பெற்ற பிள்ளைகளுக்கு வேலை வாய்ப்பு இல்லையே என்று இறங்கிக் கொண்டிருக்கும் பிள்ளைகளுக்கு மனம் சோர்ந்து போகாதபடி பின்வாய்க்கு போய்விடாதபடி அவர்களுக்கு உங்களால் தான் ஐயா வேலை வாய்ப்பை காண்பிக்க முடியும். அவருடைய பிரயாசங்களை ஆசீர்வதிக்க உங்களால் முடியும். நீங்க தான் கொடுத்தீங்க, ஞானம் கொடுத்தீங்க, படிக்கப்பட்ட பெறத்தக்க வசதியை கொடுத்தீங்கள் என்று நன்றி உள்ளவர்களாக இருந்து பின்வாங்காதபடி ஆண்டு ஆசீர்வாதம் உள்ளவர்களாக குடும்பத்துக்கு ஆசீர்வாதம், ஐக்கியப்படும் சபைக்கு ஆசீர்வாதமாக இருக்கத்தக்கதாக உங்களால் வழிநடத்த முடியும். வழிநடத்த வல்லவரே உங்களை துதிக்கிறோம் ஐயா ஸ்தோத்திரிக்கிறோம். என்ன அன்பின்றவனே, வாழ்க்கை துணைக்காக இங்கிணிக்கும் பிள்ளைகளுக்காக உங்களண்டில் வருகிறோம் ஆண்டவரே. நீங்கள் அவர்களுக்கு நல்ல பொறுமையை கொடுத்து ஏற்ற நேரத்தில் அப்பா உங்களோட பரலோகத்தில் நீங்கள் எத்தனை சேர்த்து வைத்திருக்கிறீங்களோ அதை வெளிப்படுத்தும் ராஜா. உங்களுக்கு பிரியமில்லாமல் கால் அடி எடுத்து வைத்து விடாதபடி உங்களை நேசிக்கிற பிள்ளைகளுக்கு அடிமையாக நேசித்து ஆண்டவரே அவர்களை நீங்கள் உங்களோட சன்னிதானத்தில் ஒரே மாம்சமாக அனைத்தப்பட்ட வாழ்க்கையில் நீங்க மகமப்பட வேண்டும். பொறுமையோடு பெற்றாரும் அந்த பிள்ளைகளும் இருந்து உங்களோட சித்தத்தை அறிந்து கொள்ளத்தக்கதாக கிருபை செய்து உங்களோட பிள்ளைகளையும் ஆசீர்வதித்து காத்துக்கொள்ளும் ராஜா. எப்படியாவது அவனுக்கு வாழை நீங்க கொடுத்தீங்களோ அதே போல் ராஜா இந்த பிள்ளைகளுக்கு பொம்பளை பிள்ளைகளா இருந்தாலும் ஆம்பளை பிள்ளைகளா இருந்தாலும் அவளுக்கு ஏற்ற துணியாத அமைவாலை நீங்க காட்டி வழிநடத்த உங்களால் முடியும். வழிநடத்த வல்லவரே உங்களை துதிக்கிறோம் ஐயா ஸ்தோத்திரிக்கிறோம். நாங்கள் கேட்பதற்கு நினைப்பதற்கு மேலாக செய்ய வல்ல தேவனருக்காக உங்களை துதிக்கிறோம். பலவீனமாக சுவீனமாக டாக்டர்ஸால் கைவிடப்பட்டு ஆண்டவரே இராது யாது என்று கைவிடப்பட்டு இருக்கும் ஆத்மாக்களுக்காக உங்கள்கிட்ட வரும். நீங்க பெரும வைத்தியன் அல்லவா, பரிகாரியான தேவன் இல்லவா? உலக பிரகாரமான டாக்டர் வைத்திய கைவிட்டாலும் நீங்கள் கைவிடாதபடி உங்களை நேசிக்கும் பிள்ளைகளுக்கு அற்புத சுகத்தை கொடுத்து உங்களால் வழிநடத்த முடியும் ஐயா, உங்களால் வழிநடத்த முடியும். ஆண்டவரே அந்த வைத்தியம் படித்து பட்டம் பெற்று கூட அந்த வேலையை சேர்ந்த சகோதரிக்கு 42 வயது அந்த சகோதரிக்கு ஒரு அற்புத சுகத்தை கொடுத்து ஆண்டவரே இந்த 4 வயது பிள்ளைக்கு தாயாக திரும்பவும் பராமரிக்கத்தக்கதாக சேவை செய்யத்தக்கதாக ஒரு அற்புத விடுதலையை உங்களால் கொடுக்க முடியும் ஐயா. அப்பா என்றும் உயிரோடு இருக்கிறீங்கள், உங்களால் முடியும். அதுக்காக உங்களை துதிக்கிறோம் ஐயா ஸ்தோத்திரிக்கிறோம். டேனியல் என்ற சகோதரனுக்காக உங்களை உங்களுடைய சித்தமான ஐயா இத்தனை உங்களோட ஊழியத்தை செய்ய வேண்டும் என்று ஓடி ஓடி இத்தனை சமையல் செய்த மகன் ஆண்டவரே இந்த பிள்ளைகள் சந்ததிகள் எல்லாரையும் ஆசீர்வதித்த தேவனே, என்னும் அவருக்கும் நல்ல சுகத்தை கொடுத்து அந்த கிடைக்கும் சிகிச்சை கூடாக அற்புத விடுதலையை கொடுத்து அவரை ஆசீர்வதித்து தொடர்ந்து சாட்சியுள்ள தகப்பனாக கணவனாக ஆண்டவரே சகோதரனாக ஆண்டவரே வாழத்தக்கதாக சபையில ஆண்டவரே உற்சாகம் உள்ளோர் சகோதரனாக ஆண்டவரின் சாட்சியாக இருக்க கிருபை செய்ய உங்களால் முடியும் ஐயா. கிருபை செய்ய வல்லவரே உங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம். என்னும் விடியா என்ற சகோதரிக்காக, மிஸ்டர் செல்லத்துறைக்காக வருகிறோம். பட்னேஸ் என்ற சகோதரிக்காக இப்படி எத்தனையோ அகலப்பா ஆண்டவரே வேதனையோடு சோதனத்தோடு இருப்பவர்கள் நீங்கள் அற்புதத்தை கொடுத்து ஆண்டவரே அவர்களை மீட்டெடுத்து விட பிள்ளைகள் உங்களுக்கு சாட்சி சொல்லி நடக்கத்தக்கதாக உங்களால் கிருபை செய்ய முடியும். கிருபை செய்ய வல்லவரே உங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம். சிறு பிள்ளைகள் ஆண்டவரே வேதனையோடு இருக்கும் சிறு பிள்ளைகள் வாழ்வு பிள்ளைகள் வயது வந்து ஒவ்வொருதரையும் கண்ணோக்கி பாருக்கும் ஆண்டவரே. இந்த கனடா தேசத்தில் ஒரு வைத்திய வசதியை கொடுத்தது கூட அந்த சிக்கிட்ஸ் ஹாஸ்பிட்டல் எத்தனை சின்ன பிள்ளைகள் ஐயா சுகம் பெற்று ஆண்டவரே என்றும் உயிரோடிருந்து உங்களுக்கு சேவை செய்யத்தக்கதாக கூடி நீங்க பாவிக்கிறீங்கள். இன்னும் அந்த அந்த அந்த வைத்திய சாலையில் நீங்கள் அந்த சின்ன பிள்ளைகளுக்கு நல்ல சுகத்தை கொடுத்து அற்புத விடுதலையை கொடுத்து வைத்தியருக்கு நல்ல ஞானத்தை கொடுத்து பரலோக ஞானத்தை கொடுத்து வெற்றியோடு அவர்கள் சோம்பெற்று உயிர் வாழத்தக்கதாக கிருபை செய்ய உங்களால் முடியும் ஐயா. கிருபை செய்ய வல்லவரே உங்களை துதிக்கிறோம். பரம வைத்தியனே பரிகாரியாரின் தேவனே உங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம். என்னமென்றே நாளுக்காக வருகிறோம். எங்கெங்கெல்லாம் பிரயாணம் பண்ணுகிறார்கள் ஆண்டவர் வேலைக்கு போகணும், ஒரு கடமைக்கு போகணும், ஒவ்வொருவரோடும் கூட இருக்கப்பா. ஓடும் வாகனங்கள் விமானங்கள் சைக்கிள் எதுவாக இருந்தாலும் அதுகளை அவர்களுக்கு பாதுகாப்பா இருக்கத்தக்கதாக போக்கையும் பெறத்தையும் ஆசீர்வித்து காத்துக்கொள்ளும். கடமை போனவர்களும் ஆண்டவரே சோலமாக திரும்பி வரத்தக்கதாக ஒருவரே நீங்க பாதுகாத்து உறங்காமல் தூங்காமல் விழித்த வண்ணம் நீதியுள்ள நியாயாதிபதியாக இருந்து விழித்திருந்து நீதி தீர்க்கிறங்கள் தேவனே உங்களுடைய நீதியின்படி பெறுதலையும் வேண்டி பாதுகாப்போடும் பகமேனாவில் ஒன்றும் இல்லாதபடி அன்போடு நடக்கத்தக்கதாக உங்களால் செய்ய முடியும். செய்ய வல்லவரே உங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம். என்னும் இந்த மீதியான சங்கம மொழியிலேயே நீங்க புறப்படுங்க ராஜா. அதை ஆண்டவரே இதில் இணைந்திருந்து நாங்கள் எங்கட விண்ணப்பங்கள் வேண்டுதலை ஒப்படைக்க எங்கட மனதை துறந்து உங்களோடு கதைக்க எங்களுக்கு தந்த இந்த ஆசீர்வாதத்துக்காக, இந்த உறவுக்காக, இந்த வழிநடத்தலுக்காக நாங்கள் நன்றி சொல்கிறோம். இந்த மீதியான சங்கமம் வழியாலேயே நீங்கள் பொருட்படுத்து உங்களோட பிள்ளைகளுக்கு கூடாக நீங்கள் என்ன விதமாக உங்களை வகமப்படுத்த வேண்டும் என்று சித்தம் கொண்டீங்களோ அந்த கிருபனர் அந்த சித்தத்தின்படி வெற்றியோடு கூட நாம மகமப்படுத்தக்கதாக நடத்தி முடிக்க வல்ல தேவனே, அந்த எல்லாவற்றுக்கும் மேலாக உயிரோடு எழுந்திருந்து உங்களோட பிள்ளைகள் எல்லாருக்காகவும் மனக்குலத்துக்காகவும் ஆண்டவரே கண்ணோக்கி கொண்டிருக்கிறோங்க தேவனே. பெருந்து பேசி கொண்டிருக்கிறவரே உங்கள் ஒருவருக்கே நாங்கள் நன்றி துதிகரம் மகிமை செலுத்தி உங்கள் உயிருள்ள ஜீவனுள்ள நாமத்தில் மிகவும் தாழ்மையாக கேட்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன்,
0: ஆமீன், ஆமீன். இது வரை நேரம் இணைந்து ஜபித்து உங்களை வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். கதிரை கடத்திலே ஒப்புவிக்கிறோம். கத்தர் தாமே உங்களுடனே கூட இந்த வழி நடத்துவாராக. நாங்கள் திரும்பமாக அடுத்த வாரத்திலே திங்கட்கிழமை சந்திப்போம். அதுவரையும் தேவசமாத்த கூறுகிறோம், வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். கத்தரை கரத்திலே உங்களையும் உங்கள் குடும்பத்தாரையும் ஒப்புவித்துக் கொண்டு தனிமையின் பாதையில் செல்லுகின்ற பொழுதும் கத்தரை பாதுகாப்பின் கருந்தானே கூட இருந்து ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக என்று வாழ்த்திக் கொண்டு நாங்கள் இந்த வேளையிலும் விடைபெறுகிறோம். நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் கூறுகிறோம். God bless you. Amen. அருமையானவர்களை நாங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் மதிய நேரம் மாலை நேர ஒலிபரப்பு. இணைந்திருக்கிற ஒவ்வொருவரையும் உயிர்த்தெழுந்த வல்லமை உள்ள இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலும் சங்கமம் வானொலி டீம் சார்பிலும் என் சார்பிலும் என் குடும்பத்தின் சார்பிலும் வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். கத்திரை கரத்திலே ஒப்புவித்துக் கொண்டு நாங்கள் அடுத்த நிகழ்ச்சியாக ஊழியர் பாஸ்டர் அண்டனி செல்லே இப்ரஹாம் அவர்கள் 2 மணிக்கு இணைவார்கள். அதுவரையும் ஒரு பாடலில் இணைவோம். கத்தர் வழி நடத்துவாராக. ஆமேன், ஆமேன். நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் கூட விடைபெறுவோம். God bless you அம்மா. ஆமேன்,
1: ஆமேன்.

Let's look into our word meditation for today. Today is Thursday, 30th of July 2026, and the topic for today is You Are Divinely Favored. The opening scripture is taken from Romans 8, verse 28. And we know that all things work together for good to them that love God, to them who are called according to His purpose. Hallelujah. As a child of God, you are never without help. Even if something doesn't go as planned, the Bible says God works all things together for good for those who love Him. Where you are right now is not a mistake. God can use it for your success. Joseph was once a slave, yet the Bible says the Lord was with him. And he prospered even in difficult times. God's blessing still worked in his life. This is in Genesis 39 verse 2. Therefore, what you need is already in you. Trust the Holy Spirit. Follow His guidance and your life will always be beautiful and fruitful. Let's look into another scripture from Job 22 verse 29. When men are cast down, then thou shalt say there is lifting up, and He shall save the humble person. Hallelujah. Please repeat this after me. God's favor is upon my life, and His grace opens doors for me. Therefore, I am surrounded with blessings, and I walk in victory every day. In Jesus' name, Amen. God bless you all. See you tomorrow. Good morning. In ஆண்டவரும் ரட்சகரும் இயேசு கிறிஸ்துவுக்கு எல்லா மகிமையும் செலுத்தி தேவ சித்தத்தின்படி தேவனுடன் சில நிமிடங்கள் என்ற இந்த வேத வாசிப்புக்குள் கடந்து செல்வோம். இன்று வியாழக்கிழமை ஜூலை மாதம் 30ஆம் தேதி 2026. இன்றைக்குரிய தலைப்பு, நீங்கள் தேவனுடைய விசேஷ கிருபையை பெற்றவர்கள். ஆரம்ப வசனமாக ரோமர் 8:28 பார்ப்போம். அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கேதுவாக நடக்கிறது என்று அறிந்திருக்கிறோம். தேவனுடைய பிள்ளைகளாகிய நீங்கள் ஒருபோதும் உதவி இல்லாமல் இருப்பதில்லை. சில நேரங்களில் உங்களுடைய திட்டங்கள் நினைத்தபடி நடக்காமல் போகலாம். ஆனால் தேவனை அன்பு கூறுகிறவர்களுக்கு எல்லா காரியங்களும் நன்மைக்கே ஒன்று சேர்ந்து செயல்படுகின்றன என்று வேதாகமம் ரோமர் 8:28 கூறுகிறது. இன்று நீங்கள் இருக்கும் இடம் தவறுதலால் அல்ல, உங்களுக்கு வெற்றிக்காக அதை தேவன் பயன்படுத்த முடியும். யோசேப்பு ஒரு காலத்தில் அடிமையாக இருந்தான், ஆனாலும் கர்த்தர் யோசேப்போடே இருந்தார். ஆகையால் அவன் செழித்தான். கடினமான சூழ்நிலைகளிலும் தேவனுடைய ஆசீர்வாதம் அவன் வாழ்க்கையில் செயல்பட்டது என்று ஆதியாகமம் 39:2 கூறுகிறது. அதே போல உங்களுக்கு தேவையான அனைத்தையும் தேவன் ஏற்கனவே உங்களுக்கு வைத்திருக்கிறார். பரிசுத்த ஆவியானவரை நம்புங்கள். அவருடைய வழிநடத்தலை பின்பற்றுங்கள். அப்போது உங்களுடைய வாழ்க்கை எப்போதும் அழகாகவும் கனி கொடுக்கிறதாகவும் இருக்கும். ஹல்லேலூயா. நாங்கள் இன்னும் ஒரு வசனத்தை பார்ப்போம். யோபு 22:29. மனுஷர் ஒடுக்கப்படும் போது திடப்பட கடவர்கள் என்று நீர் சொல்ல, தாழ்ந்தோர் ரட்சிக்கப்படுவார்கள். ஹல்லேலூயா. நாங்கள் ஜெபிப்போம். இந்த அறிக்கையிடத்திலே திரும்ப சொல்லுங்கள். தேவனுடைய கிருபை எங்களுடைய வாழ்க்கையின் மேல் இருக்கிறது. அவருடைய அருள் எங்களுக்காக கதவுகளை திறக்கிறது. ஆகையால் நாங்கள் ஆசீர்வாதங்களால் சூழப்பட்டிருக்கிறோம். ஒவ்வொரு நாளும் இயேசுவின் நாமத்தில் வெற்றியோடு நடக்கிறோம். ஹல்லேலூயா. ஆமென். God bless you all. See you tomorrow. Good morning. என் ஆண்டவரும் இரட்சகரும் இயேசு கிறிஸ்துவுக்கு எல்லா மகிமையும் செலுத்தி தேவ சித்தத்தின்படி தேவனுடன் சில நிமிடங்கள் என்ற இந்த வேத வாசிப்புக்குள் கடந்து செல்வோம். இன்று புதன்கிழமை, ஜூலை மாதம் 29ஆம் தேதி 2026. இன்றைக்குரிய தலைப்பு, சபை என்பது ஒரு கட்டிடம் மட்டுமல்ல. ஆரம்ப வசனமாக ரோமர் 16:3-5 பார்ப்போம். கிறிஸ்து இயேசுவுக்குள் உன் உடன் வேலையாட்களாகிய பிரிஸ்கிலாவையும் அகிலாவையும்
வாழ்த்துங்கள். அவர்கள் என் பிராணனுக்காக தங்கள் கழுத்தை கொடுத்தவர்கள். அவர்களை பற்றி நான் மாத்திரம் அல்ல, புறஜாதியாரில் உண்டான சபையார் எல்லாரும் நன்றி அறிதல் உள்ளவர்களாயிருக்கிறார்கள். அவர்களுடைய வீட்டிலே கூடி வருகிற சபையையும் வாழ்த்துங்கள். ஆகாயாவிலே கிறிஸ்துவுக்கு முதற் பலனாகி என் பிரியமான எபெனத்தை வாழ்த்துங்கள். ஹல்லேலூயா. ரோமர் புத்தகத்தை குறிப்பாக 16 அதிகாரத்தை கவனமாக படித்தால் ஆரம்ப கால சபையை பற்றிய ஒரு முக்கியமான உண்மையை நாம் காணலாம். அது ஒரே மைய சபையாக இருக்கவில்லை. பல இடங்களில் பல்வேறு ஐக்கிய கூட்டங்கள் இருந்தன. தேவனுடைய மக்கள் வெவ்வேறு இடங்களில் கூடினாலும் அவர்கள் அனைவரும் ஒரே சபையின் அங்கங்களாக இருந்தார்கள். இதையே பவுல் ரோமருக்கு எழுதிய நிருபத்தில் தொடக்கத்தில் தெளிவுபடுத்துகிறார். ரோமாபுரியில் இருக்கிற தேவனுக்கு பிரியமானவர்களும் பரிசுத்தவான்களாக அழைக்கப்பட்டவர்களுமான அனைவருக்கும் என்று ரோமர் 1-7 வரை நாங்கள் பார்க்கிறோம். அந்த நாட்களில் சபைகள் பல இடங்களில் பரவி இருந்தன. வீடுகளில் சிறிய ஐக்கிய கூட்டங்கள் நடைபெற்றன. கிறிஸ்தவர்கள் பல வீடுகளில் கூடி தேவனை ஆராதித்தார்கள். அதனால் தான் ரோமர் 16:3-5 பிரிஸ்கில்லாவையும் அக்கில்லாவையும் அவர்களுடைய வீட்டில் உள்ள சபையையும் வாழ்த்தும்படி பவுல் கூறுகிறார். அதே அதிகாரத்தின் 10 அரிஸ்டபுவின் வீட்டாரை வாழ்த்துங்கள் என்றும், 11 கர்த்தருக்குரிய நர்சிசுவின் வீட்டாரை வாழ்த்துங்கள் என்றும் கூறுகிறார். இவர்கள் வெறும் குடும்பங்கள் அல்ல, பவுலின் ஊழியத்தின் உயிருள்ள வெளிப்பாடுகளாகவும் விரிவாக்கங்களாகவும் இருந்த சபைகள். இது ஒரு ஆழமான உண்மையை வெளிப்படுத்துகிறது. சபை என்பது ஒரு கட்டிடம் அல்ல, அது தேவனுடைய மக்கள். ஆரம்ப கால சபை பல சிறிய சபைகளாக ஒழுங்குபடுத்தப்பட்டிருந்தாலும் அவை அனைத்தும் ஒரே கிறிஸ்துவின் சரீரமாக இருந்தன. பல்வேறு கூட்டங்களாக இருந்த போதிலும் ஒவ்வொன்றும் உயிரோட்டம் உள்ளதாய் செயல்பாட்டுடனும்

0: ஆவிக்குரிய வளர்ச்சி அடைந்தார்கள். இந்த அமைப்பே சபையை வலிமையுள்ளதாக்கி அழிக்க முடியாததாக்கி உபத்திரவங்கள் வந்த போதிலும் சபை தொடர்ந்து வளர்ந்தது. ஒரு கட்டிடத்தை அழிக்கலாம், ஆனால் சபையை அழிக்க முடியாது. தேவனுடைய மக்கள் இருக்கும் இடமெல்லாம் சபை இருக்கிறது. அதனால் தான் விசுவாசிகள் ஐக்கியம் மிகவும் முக்கியமானது. கிறிஸ்தவர்கள் கர்த்தருடைய நாமத்தில் எங்கு கூடுகிறார்களோ அங்கே அவர் பிரசன்னமாக இருக்கிறார். அதுவே சபை. சிறிய கூட்டத்தின் வல்லமையை ஆண்டவர் இயேசு இவ்வாறு வலியுறுத்தினார். மத்தேயு 18:20, ஏனெனில் 2 பேராவது 3 பேராவது என் நாமத்தினாலே எங்கே கூடியிருக்கிறார்களோ அங்கே அவர்கள் நடுவிலே நான் இருக்கிறேன் என்றார். எனவே சபையை ஒரு இடமாகவோ அல்லது ஒரு கட்டிடமாகவோ மட்டும் எண்ணாதீர்கள். அதன் உண்மையான இயல்பை அறிந்து கொள்ளுங்கள். அது கிறிஸ்துவின் ஜீவனுள்ள சரீரம். அவருடைய மக்களால் ஐக்கியத்திலும் ஒருமைப்பாட்டிலும் ஒரே நோக்கத்திலும் வெளிப்படுத்தப்படுகிறதாயிருக்கிறது. அந்த வெளிப்பாட்டின் ஒரு பகுதியாக இருங்கள். சபையை பலப்படுத்துங்கள், அதை வளருங்கள். அப்படித்தான் சபை வளர்ச்சி அடைகிறது. தேவனுடைய ராஜ்யம் மகிமையிலிருந்து மகிமைக்கு முன்னேறுகிறது. ஹல்லேலூயா. நாங்கள் ஜெபிப்போம். நான் சொல்வதை திரும்ப சொல்லுங்கள். அன்பான பிதாவே, கிறிஸ்துவின் ஜீவனுள்ள சரீரமான உமது சபையின் அங்கமாக என்னை ஆக்கியதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன். விசுவாசிகளின் ஐக்கியத்தில் நான் செயலில் ஈடுபட்டு மற்றவர்களின் வளர்ச்சிக்கும் பலப்படுத்தலுக்கும் பங்களிக்கிறேன். என் மூலமாக உமது ஜீவன் வெளிப்படுகிறது. இன்று உமது ராஜ்யம் முன்னேறுகிறது. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபித்தோம் நல்ல பிதாவே. ஆமேன். ஹல்லேலூயா. காட் பிளஸ் யூ ஆல். சீ யூ டுமாரோ.
1: ஆமேன். ஆமேன். தேவ ஊழியர் சகோதரி சசிகலா ருபேக்கா அவர்கள் தேவனுடன் சில நிமிடங்கள் என்ற தலைப்பின் கீழே அருமையான தேவ செய்தி எடுத்து வந்தார். உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்திருக்கும் என்று சுவாதிக்கிறோம். கத்தர்தாமே என்ன வார்த்தைகளுக்கூடாக வழி நடத்துவாராக. தேவ ஊழியரை வாழ்த்துவோம், ஆசீர்வதிப்போம், கத்திரி கரத்திலே ஒப்புவிப்போம். ஆமேன். ஆமேன்.
2: ரெக்கார்டிங் ஸ்டாப்ட்.
1: ஆமேன். நாங்கள் இந்த வேளையிலும் இனி இருப்பது தேவ ஊழியர் பாஸ்டர் அன்டனிசிலே இப்ரஹாம் அவர்கள் இணைகிறார்கள். அவரை வரவேற்போம்.
2: ரெக்கார்டிங் இன் ப்ராக்ரஸ்.
1: ஆமேன். நாங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் மாலை நேர விடுதலையின் வெளிச்ச நேரம். இந்த வேளையிலும் எங்களுடன் தேவ ஊழியர் பாஸ்டர் ஆண்டனி சில்லி இப்ரஹாம் அவர்கள் பிரைம் மினிஸ்டர் சார்பாக லண்டன் யூகேயிலிருந்து மாலை வேளையில் இணைந்திருக்கிறார். கர்த்தருடைய வார்த்தைகளை பெற்று எங்களுக்கு அனுப்பி தருகிறார். அந்த வகையிலே கேளுங்கள். உங்களுக்கும் ஆசீர்வாதமாக இருக்க, அதே வேளையிலே மற்றவர்களுக்கும் ஆசீர்வாதமாக இருக்க நீங்கள் இவற்றை பதிவு செய்து உங்களுக்கு அனுப்பி தருகிறோம். நீங்கள் அவற்றை மற்றவர்களுக்கும் அனுப்பி கொடுங்கள். நீங்களும் கேளுங்கள், ஆசீர்வாதம் பெற்றுக் கொள்ளுங்கள். வாஞ்சியோடு ஊழியர்கள் எடுத்து வருகிற தேவ செய்தி, பரிசுத்தாவியானவர் கொடுக்கிற வார்த்தை உங்களை தெளிவுபடுத்தும். அந்த வகையிலே கர்த்தர் வழி நடத்துவாராக. நாங்கள் தேவ ஊழியருக்கும் மாலை வணக்கங்களை கூறுவோம். அவருடைய சபையையும் அவரையும் வாழ்த்தி கொண்டு நாங்கள் இந்த வேளையிலும் அவரிடம் ஒப்படைப்போம். பரிசுத்தாவியானவர் நமக்காக எடுத்து வருகிற தேவ செய்திக்காக முன்னதாக நன்றி கூறிக்கொண்டு ஊழியரையும் மாலை வணக்கங்களை கூறி வாழ்த்தி வரவேற்போம்.
3: வாழ்த்தி வரவேற்கிறேன். கர்த்தர் நல்லவர், நம்மோடு கூட எப்பொழுதும் இருக்கிறார். ஆமேன். உலகத்தின் முடிவு பரியந்தமும் சதா நாட்களிலும் எங்களோடு கூட இருக்கிறார். எங்களை கைவிடவில்லை, எங்களை அவர் விட்டு விலகவில்லை. ஆமேன். ஜெபம் பண்ணுவோம். அன்பின் பிதாவே, இந்த வேலைக்காக அன்று நீர் எங்களை கைவிடாத தேவனாய், விட்டு விலகாத தேவனாய், எப்பொழுதும் எங்களுக்கு உதவி செய்கிற தேவனாய், நன்மை செய்கிற தேவனாய், மீட்கிற தேவனாய், உயிர்ப்பிக்கிற தேவனாய் இருக்கிறீர். இன்றைய நாளிலும் உங்களுடைய வார்த்தை எங்களை உயிர்ப்பிக்கட்டும், பெருக பண்ணட்டும். இயேசுவின் படிப்போம், வாசிப்போம். 1 ஜோவான் 4:2 நான் வாசிக்கிறேன். கவனியுங்கள், இது மிகவும் மிக மிக முக்கியமான காரியம். எப்படியாய் நாங்கள் தேவனுக்குள் செயல்பட வேண்டும், தேவனுடைய பிள்ளைகளாய்

0: சபை ஆய் நாங்கள் எப்படி செயல்பட வேண்டும் என்பதை இங்கே நாங்கள் பார்க்கலாம். தேவ ஆவியை நீங்கள் எதினாலே அறிய இதை ஆறாவது அறிக்கை பண்ணினால், அப்படி தவறாக அறிக்கை பண்ணினால், அல்லது இயேசு கிறிஸ்து மாமிசத்தில் வந்த இயேசு கிறிஸ்து ஏற்றுக்கொள்ளாவிட்டால் அதுதான் தவறான ஆவி என்று நினைக்கிறோம். ஆனால் அநேக வேளைகளிலே அவர் செய்து முடித்தவைகளையே நாங்கள் ஏற்றுக்கொள்ளாமல் இருக்கிறோம். அவருடைய மாமிச சரீரத்திலே நம்முடைய பாவங்களை அவர் சரீரத்திலே ஏற்றுக்கொண்டார், எங்களுடைய சாபங்களை அவருடைய சரீரத்திலே ஏற்றுக்கொண்டார், எங்களுடைய எல்லா விதமான நோய்களையும் என்ன செய்தார், சரீரத்திலே தழும்புகளாக சரீரத்திலே அவர் என்ன செய்தார், பெற்றுக்கொண்டார். எங்களுடைய எங்களுக்காக சிந்தப்பட வேண்டிய இரத்தத்தை சரீரத்தின் மூலமாய் சிந்தினார். எங்களுக்காக சரீரம் ஆட்டுக்குட்டி என்கின்ற ஒரு சரீரம் பலியாக்கப்பட வேண்டி இருக்கிறபடியினால் அல்லது மறிக்க வேண்டி இருக்கிறபடியினால் அவர் சரீரத்திலே அவருடைய சரீரத்திலே எங்களுடைய மரணத்தை ஏற்றிக்கொண்டு எங்களை அதிலிருந்து விடுதலை ஆக்கினார். ஆமென். ஆகவே இது மற்றவர் ஒருவருக்கு எழுதப்பட்டது அல்ல, அல்லது இன்னொரு சமயத்தார் இயேசு கிறிஸ்துவை மாமிசத்தில் வந்த இயேசு கிறிஸ்துவை நாங்கள் தேவன் என்று ஏற்றுக்கொள்ள மாட்டோம் என்கின்ற அவர்களுக்குரிய வார்த்தைகளும் அல்ல. இது நமக்குரியது, நாங்கள் இவைகளை ஏற்றுக்கொள்ளுகிறோமா, என்னுடைய பாவம் அவர் மேல் சென்றபடியினால் நான் பூரணமாய் விடுதலை ஆகிவிட்டேன், இனிமேல் பாவம் என்னை மேற்கொள்ள முடியாது என்று நான் விசுவாசிக்கிறேனா, என்மேல் இருக்கிற சுகையினம் அவருடைய சரீரத்திலே போனபடியினால் நான் இப்பொழுது விடுதலை ஆக்கப்பட்டிருக்கிறேன், சுகமாக்கப்பட்டிருக்கிறேன் என்று நான் விசுவாசிக்கிறேனா. அப்ப சரீரத்திலே வந்த மாமிசத்தில் வந்த இயேசுவை அறிக்கை பண்ணுகிற எந்த ஆவியும் தேவனால் உண்டாயிருக்கிறது. மாமிசத்தில் வந்த இயேசு மூலமாய்த்தான் என்னுடைய மாமிச கிரியைகள் எல்லாம் என்ன செய்யப்பட்டது, அழிக்கப்பட்டது. ஆமென். நான் விடுதலை ஆக்க பட்டிருக்கிறேன். அப்ப அப்படியாக நான் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டிருக்கிறேனா என்பது மிகவும் அவசியம். அவரே எனக்கு நீதியும், அவரே எனக்கு பரிசுத்தமும், அவரே எனக்கு விடுதலையும், அவரே எனக்கு ஞானமும், அவரே எனக்கு அறிவுமானார் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம். எங்களுக்கு தேவையான எல்லாவற்றுக்கும் எல்லாமாய் இயேசு கிறிஸ்து வந்தார். ஆமென். என்னெல்லாம் என்னுடைய வாழ்க்கையிலே தேவை இருக்கிறதோ அல்லது விடுதலை வேண்டுமோ, எந்த ஏரியாவிலெல்லாம் எனக்கு விடுதலை வேண்டுமோ, அவை எல்லாவற்றையும் எனக்கு கொடுக்கும்படி, என்னை உயிரோடு எழுப்பும்படி, மீட்கும்படி அவர் தன்னை தானே ஒப்பு கொடுத்தார். ஆமென். மாமிசத்தில் வந்த இயேசுவை அறிக்கை பண்ணாத என்றால் இப்படிப்பட்ட அறிவில்லாத எந்த ஆவியும் தேவனால் உண்டானது அல்ல என்றால் அநேக வேளைகளிலே நாங்கள் சந்தேகப்படுகிறோம். அநேக வேளைகளிலே இதை தேவன் செய்து முடித்தாரா, அப்படி அவர் செய்து முடித்திருந்தால் ஏன் நான் இன்னமும் இப்படியாக இருக்கிறேன் என்றுதான் நாங்கள் கேள்வி கேட்கிறோம். இப்படியான கேள்விகள் தோன்றுகிறது. அநேக வேளைகளிலே நாங்கள் நினைக்கிறோம், நாங்கள் தான் நினைக்கிறோம் என்று நினைக்கிறோம். ஆனால் உண்மையிலேயே அப்படியான சிந்தனை பிசாசினிடத்திலிருந்து வருகிறோம். பிரியமானவர்களே, பல வருடங்களுக்கு முன்பதாக நான் ஒரு காரியத்துக்காக ஜெபித்து விட்டு ஜெபித்துக் கொண்டே இருக்கிறேன். தொடர்ச்சியாக நான் ஜெபித்துக் கொண்டு இருக்கும் பொழுது, ஜெபித்துக் கொண்டு இருப்பது மாத்திரமல்ல, தொடர்ச்சியாக காலை மாலை என்று சொல்லி என்ன செய்வேன், தேவனை தேடுகிறவனாய் இருக்கிறேன். முழு நேரமும் ஆண்டவரை தேடுகிறவனாய் நான் இருக்கும் பொழுது அந்த காரியம், நான் எந்த காரியத்துக்காக ஜெபித்துக் கொண்டு இருந்தேனோ அந்த காரியங்கள் தாமதமாக இருந்தது. அப்படி இருக்கும் பொழுது என்னுடைய உள்ளத்திலே, நான் ஒரு நாள் தூங்கிக் கொண்டிருக்கிறேன், அப்பொழுது என்னுடைய உள்ளத்திலே சிந்தை வருகிறது, இவ்வளவு காலமும் தேவனை தேடி எனக்கு என்ன நன்மை, என்ன நன்மை நடந்தது, நான் எதிர்பார்க்கிற பிரேக் த்ரூ விடுதலை எனக்கு இன்னும் வரவில்லையே, நான் இவ்வளவு காலமும் தேவனுக்கு உண்மையாயிருக்கிறேன், உத்தமனாயிருக்கிறேன், தேவனை தேடுகிறேன், இந்த வேத வசனத்தை படிக்கிறேன், இப்படியெல்லாம் நான் இருந்தும் ஒரு பிரயோஜனம் இல்லையே என்கின்ற ஒரு எண்ணம் நான் தூங்கிக் கொண்டு இருக்கும் பொழுது என்னுடைய சிந்தையில வந்தது. தூக்கத்தை விட்டு எழுந்த பொழுது அந்த சிந்தையினால் சோர்வடைந்து போனேன். அப்ப கவனியுங்கள், அதிக அநேக வேளைகளிலே இப்படியான சிந்தைகள் நமக்குள்ளே வந்து கொண்டுதான் இருக்குவே. அப்ப நான் சோர்ந்து போய் இருந்த பொழுதிலும் அந்த ஈவினிங் வந்து நான் என்ன செய்தேன், ஒரு சர்ச்சுக்கு அங்கே நான் கடந்து சென்றிருந்தேன். அங்கே கடந்து சென்றிருந்த பொழுது அங்கே தேவன் என்னோடு பேசினார், தீக்க தரிசனமாய் பேசினார் அந்த போதகர் மூலமா, மகனே தொடர்ந்து போகாதே, நான் உன்னோடு கூட இருக்கிறேன், நான் உளவாய் தேவனை தேடியும் எனக்கு ஒன்றும் சம்பவிக்கவில்லையே என்று நீ நினைக்கிறதாக நீ நினைக்கிறாய், ஆனால் சத்துரு உன்னோடு பேசினார் என்று அவர் மூலமா எனக்கு தீக்க தரிசனம் வந்து, அப்பொழுதுதான் எனக்கே தெரியும் இது வந்து என்னுடைய நினைவுகள் அல்ல, பிசாசு இப்படியான நினைவுகளை எங்களுடைய இதயத்திலே போட்டு எங்களை என்ன செய்கிறான், எங்களை சோர்வடைய பண்ணுகிறான். அநேக தேவனுடைய பிள்ளைகள் தேவனுக்கென்று எழுந்து பிரகாசிக்க வேண்டும் என்று பிரயாசப்பட்டு அதிகமாய் ஜெபிக்கிற பிள்ளைகள், அதிகமாய் வேதம் படிக்கிற பிள்ளைகள், உண்மையை சொல்ல போனால் உண்மையா உத்தமமாய் இருக்க விரும்புகிற தேவனுடைய பிள்ளைகள் அநேக வேளைகளிலே அவர்கள் சோர்ந்து போவதற்கு காரணம் இப்படியான காரியங்களை பிசாசு இதயத்திலே போடுகிறார். ஆனா கவனியுங்கள், அந்த வேளையிலே என்னட்ட மணி இருந்தது, ஏன் தாமதித்தது என்று சொன்னால் என்னுடைய கரங்களிலே மணி இருந்தது, அந்த மணி இல்லாமல் போகும் வரைக்கும் தேவன் தாமதம் என்ன செய்தார், பொறுமையாயிருந்தார். ஏனென்றால் மணி இருக்கும் பொழுது தேவன் கிரிய செய்திருப்பாரானால் என்னிடத்தில் இருந்த மணிதான் எனக்கு உதவி செய்தது என்று நான் நினைத்திருப்பேன், தேவனுக்கு கொடுக்க வேண்டிய மகிமையை கொடுக்காதிருந்திருப்பேன். மாத்திரமல்ல, தேவன்தான் இதை செய்தார் என்ற நிச்சயமற்றவனாய் என்னை நம்புகிறவனாய் நான் இருந்திருப்பேன். ஆனால் என்னிடத்தில் இருந்த மணி, அநேக வேளைகளிலே தேவன் தாமதிக்கிறார் என்று நாங்கள் நினைக்கிறோம், அது தவறு. ஆனால் தேவன் வெயிட் பண்ணி கொண்டிருக்கிறார், ஏனென்றால் என்னிடத்தில் இருக்கிற மணி ஜீரோ ஆகும் வரைக்கும் அவர் வெயிட் பண்ணிட்டு இருக்கிறார். ஆனால் எந்த நிமிஷம் அது 40 ரூபா வந்துச்சோ, 40,000 இருந்து 40 ரூபா வந்துச்சோ, அப்பொழுது தேவன் சொல்லுகிறார், நீ புறப்பட்டு போ என்று சொல்லுகிறார். ஆண்டவரே, என்ன ஆண்டவரே, 40,000 இருக்கேக்க போன்று சொல்லாமல் இப்ப 40 ரூபா இருக்கேக்க போன்று சொன்னால் நான் எப்படி போவது என்று கேட்கும் பொழுது, நான் போன்று சொல்லும் பொழுது உன்னிடத்தில் 40 ரூபா இருக்கின்ற எனக்கு தெரியாதா, நீ புறப்பட்டு போ என்று சொன்னார், உன்னுடைய தேவைகள் சந்திக்கப்படும் என்று. ஆமென். அப்ப கவனியுங்கள், தேவன் ஏதோ ஒரு காரியத்திலே தேவன் நாங்கள் எதிர்பார்க்கிற ஜெபிக்கிற காரியம் தடையா இருக்குமானால் அதற்கு தேவன் காரணம் அல்ல, நாங்கள் தான் காரணம். எனக்கு நான் தான் காரணம் என்று தெரியவில்லை, ஆனால் தேவன் சொன்னார், உன்னுடைய நீ போகிற நாளை நான் அறிந்திருக்கிறேன், ஆனால் அதை நான் உனக்கு சொல்ல மாட்டேன், ஏனென்றால் நீ நாளை பார்த்து கொண்டிருப்பாய் என்னை அல்ல. அப்ப அநேக வேளைகளிலே வெளிப்படுத்தும் வெளிப்படுத்தும் வெளிப்படுத்தும் என்று நாங்கள் தேவனிடத்திலே கேட்கிறோம். தேவன் வெளிப்படுத்தினால் என்ன நடக்கும் என்று சொன்னால், இந்த நாள்ல இது நடக்கும் என்று சொல்லி எப்பேடா அந்த நாள் வரும் என்றுதான் நாங்கள் பார்த்து கொண்டு இருப்போமே அல்லாமல், தேவனோடு உறவு வைக்கிறவர்களாய், அவரோடு கட்டப்படுகிறவர்களாய், நாட்டப்படுகிறவர்களாய், அவருடைய குணாதிசயத்தில் நிரம்புகிறவர்களாய் இருக்க மாட்டோம். இப்ப ஒரு வேலை வேணும் என்று வைத்துக் கொள்வோம், அந்த வேலைக்காக தேவன் மேன்மையான ஒரு வேலையை, மேன்மையான ஒரு பதவியை ஏற்படுத்தி இருப்பாரானால் இந்த நாளிலே நீ இன்ன பதவிக்கு வருவாய் என்று சொல்வது தேவனுக்கு ரொம்ப ஆசை. பாருங்க, சின்ன சாமுவேலோட தேவன் என்ன செய்கிறார், பேசுகிறார். அப்படிப்பட்ட தேவன் நிச்சயமாய் எங்களோடு பேச விருப்பமாயிருக்கிறார். ஆனால் நான் அவர் அதை சொல்வாரானால் நாங்கள் அவர் மேல் அவரிடத்தில் கற்றுக்கொள்ள வேண்டிய காரியங்கள், அவர் மேல் நாங்கள் வைக்க வேண்டிய போக்கஸ் வைக்காமல் நாங்கள் எங்கே எங்களுடைய போக்கஸ் எங்கே மாறுகிறது, என்னத்துக்காக நாங்கள் ஜெபிக்கிறோமோ அதை நோக்கி, இன்னும் ஒரு மாதத்திலே நான் போய்விடுவேன், இன்னும் ஒரு மாதத்திலே எனக்கு இவைகள் கிடைக்கும், இன்னும் ஒரு மாதத்திலே நான் சரிவரும் என்று சொல்லிவிட்டு நான் இப்பொழுது அதை நோக்கி செயல்படுகிறவனாய் இருப்பேனே அல்லாமல் தேவனை நம்பி அவரை நோக்கி போகிறவனாய் இருக்க மாட்டேன். அதனால்தான் நீங்கள் பார்த்தீர்களானால் ஆபிரகாமே புறப்பட்டு வா என்று தான் சொன்னார ஒழிய என்ன சொல்லல, எங்க அடுத்தடுத்து எங்கெல்லாம் போய் சேரணும் என்று எதுவுமே சொல்லல. ஏனென்றால் அப்பொழுதுதான் நாங்கள் அவரை நோக்கி பார்க்கிறவர்களாய் இருப்போம். எவ்வளவுக்கு அவரை நோக்கி பார்க்கிறோமோ நம்முடைய வழிகள் பிரகாசமாயிருக்கு, நம்முடைய முகங்கள் பிரகாசமாயிருக்கு, நம்முடைய ஜீவன் பிரகாசம் உள்ளதாயிருக்கு. எவ்வளவுக்கு அவரோடு இணைக்கப்பட்டு இருக்கிறோமோ அவ்வளவுக்கு தான் நம்மால் தண்ணி கொடுக்க முடியும். அவரோடு நாங்கள் இணைக்கப்படாமல் இருப்போமானால் நம்மால் தண்ணி கொடுக்கவே முடியாது. அப்ப அவரோடு இணைக்கப்படும்படி தேவன் விரும்புகிறார். தேவனால் எங்களுடைய ஏ டு செட் வாழ்க்கை வரலாற்றையும் சொல்ல முடியும். இந்த நாளிலே நீ இது செய்வாய், இந்த நாளிலே இது உனக்கு நடக்கும் என்று எல்லாமே தேவனால் சொல்ல முடியும். அப்படி தேவன் எல்லாவற்றையும் நமக்கு சொல்லுவாரானால், எல்லாவற்றையும் வெளிப்படுத்துவாரானால், நாங்கள் அதை எல்லாத்தையும் எழுதி வச்சுட்டு தேவனை விட்டுட்டு நாங்கள் அதே மாத்திரம் பின்பற்றுகிறவர்களாய் இருப்போம். இன்றைக்கு அநேகர் அப்படித்தான் செய்கிறார். தேவனிடத்திலே வெளிப்படுத்தும் என்று கேட்கிறார்கள், அதற்கு பிறகு வெளிப்படுத்தின பிறகு தங்களுடைய கிரியையை செய்கிறார். தேவனிடத்திலே ஆசீர்வாதத்தை கேட்கிறார்கள், இளைய குமாரனை போல ஆசீர்வாதத்தை பெற்ற உடனே தங்களுடைய இச்சைகளைத்தான் நிறைவேற்றுகிறார். அப்படி அல்லாமல் தேவனுடைய சித்தம் என்ன என்பதை நாங்கள் அறிந்து செயல்படுவோமானால், நாங்கள் எங்களுடைய நாங்கள் ஆசைப்பட்டதை பார்க்கிலும் பிரயாசப்பட்டதை பார்க்கிலும் அது ஜபம் பண்ணினதை பார்க்கிலும் அதற்கு மேலாக மகிமையான மேன்மையான காரியம் எங்கள் மூலமாய் வெளிப்படும். ஆமென். 1 John 4:9 தம்முடைய ஒரே பேரான குமாரனாலே நாம் பிழைத்திருக்கும்படிக்கு, தமிழ்ல பிழைத்திருக்கும் என்று எழுதப்பட்டிருக்கிறது, ஆனால் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும்படிக்கு ஜீவன் உடையவர்களாய் இருக்கும்படிக்கு தேவன் அவரை உள்ளகத்திலே அனுப்பினதினால் தேவன் நம்மேல் வைத்த அன்பு வெளிப்பட்டது. ஆமேன். அப்ப தேவனுடைய அன்பை எங்கே கற்றுக்கொள்ளுகிறோம் என்றால், அவருடைய சொந்த குமாரன் என்றும் பாராமல் நமக்காக அவரையே என்ன செய்தார், ஒப்பு கொடுத்தபடியினால் எவ்வளவு மேன்மையாக மகிமையாக நம்மை நினைக்கிறார், எவ்வளவாய் நம்மை மதிக்கிறார். இன்றைக்கு அதை புரியாமல் இருக்கிறோம். தேவனுடைய கண்களிலே நாங்கள் ஒரு அற்பமான தூசியானவர்களாய் அல்ல, தேவனுடைய கண்களிலே அவருடைய ப்ரெஷர்ஸ், ப்ரெஷர்ஸ் என்றால் தமிழ்ல அவருடைய ட்ரெஷர்ஸ் ஆய் நாங்கள் இருக்கிறோம். ஆமென். அப்ப ட்ரெஷர் என்று சொன்னால் அந்த ட்ரெஷர் ஆர்ட்ட இருக்கிறதோ அவருடைய இருதயம் முழுக்க அங்கதான் இருக்கு. அப்ப தேவனுடைய இருதயம் எங்க இருக்கிறது? நம்மத்திலே தான் இருக்கிறது, நம்மை நோக்கி தான் இருக்கிறது. ஆமென். அப்ப இவ்வளவாய் தேவன் அன்பு கொண்டிருக்கிறார். அவ்வளவுக்கு அதிகமாய் தேவனுடைய அன்பை தியானிக்கிறோமோ அவ்வளவுக்கு அதிகமாய்த்தான் நாங்கள் அவருடைய அன்பிலே செயல்பட முடியும். அவருடைய அன்பை நாங்கள் அறியாவிட்டால், எவ்வளவுதான் வரங்களை நாங்கள் பெற்றிருந்தாலும், வல்லமைகளை நாங்கள் பெற்றிருந்தாலும், விசுவாசத்திலே விசுவாச வீரர்களாய் நாங்கள் நடந்தாலும், அன்பு நமக்கு இராவிட்டால் நாம் ஒன்றும் இல்லை. ஆகவே அன்பு மிகவும் முக்கியம். ஆனால் எவ்வளவா எங்களை அவர் நேசித்தார் என்பதை அறியாவிட்டால் என்னுடைய ஜபங்கள் எப்படிப்பட்டதா இருக்கும் என்று சொன்னால், ஒரு லிமிட் உள்ளதா இருக்கும். ஏனென்றால் இவ்வளவுதான் தேவன் எனக்கு செய்வார், அப்படியாகத்தான் தோன்றும். ஆனால் தேவன் லிமிட்டே இல்லாமல் நம்மை நேசிக்கிறவராய் இருக்கிறார். ஆமென். கவனிங்கள், ஒரே பேரான் குமாரனை நமக்காக ஒப்பு கொடுத்தார். ஆமென். நாம் தேவனிடத்தில் அன்பு கூர்ந்ததினால் அல்ல, இதைத்தான் மிகவும் கவனிக்கணும் பிரியமானவர்களே. நாங்கள் எங்களுடைய கிரியையை நம்பி வாழுகிறோம், இது எவ்வளவு தவறு. நாம் தேவனிடத்தில் அன்பு கூர்ந்ததினால் அல்ல, அவர் நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து நம்முடைய பாவங்களை நிவர்த்தி செய்கிற கிருபாதார பலியாக நம்முடைய குமாரனை அனுப்பதினாலே அன்பு உண்டாயிருக்கிறது. ஆமென். எங்களுடைய பாவங்களுக்காக எங்களை மறிக்க விடாமல், எங்களுடைய சாபங்களுக்காக எங்களை பே பண்ண விடாமல், அவர் தன்னுடைய ஒரே பேரான குமாரனை அனுப்பி எங்களுடைய பாவங்களுக்காகவும் சாபங்களுக்காகவும் அவரை ஒப்பு கொடுத்து எங்களை விடுதலையாக்கினபடியினால் தேவ அன்பு வெளிப்பட்டது. ஆமென். அப்ப நாங்கள் செய்ததினால் அல்ல. அநேக வேளைகளிலே நாங்கள் என்ன செய்கிறோம், இவை எல்லாவற்றையும் சரியா செய்தோமோ என்று நாங்கள் சிந்திக்கிறோம். இந்த சிந்தனை பிசாசனிடத்திலிருந்து வருகிறோம். நீ அப்படி செய்தாயா, நீ இப்படி செய்தாயா, தேவனுக்காக அதை செய்தாயா, இதை செய்தாயா, அதனால் தான் உனக்கு நடக்கல என்று எனக்குள்ளே ஒரு சிந்தை வருமானால் அது தேவ சிந்தை அல்ல. இப்படியாக பிசாசு நம்மோடு பேசுகிறார். ஆனால் நாம் செய்ததினால் அவர் செய்யவில்லை, நாம் செய்ததின் பிரதிபலனால் அவர் பிரதிபலனாய் அவர் செய்யவில்லை. அவர் நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து அவர் முதலாய் நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து என்ன செய்கிறார், தன்னை தானே நம்முடைய பாவங்களை நிவர்த்தி செய்கிற கிருபாதார பலியாக நம்முடைய குமாரனை அனுப்பினதனாலே அன்பு உண்டாயிருக்கிறது. பிரியமானவர்களே, தேவன் இவ்விதமாய் நம்மிடத்தில் அன்பு கூர்ந்திருக்க நாமும் ஒருவரிடத்தில் ஒருவர் அன்பு கூற கடனாளியாய் இருக்கிறோம். ஆமென். ஆகவே எதை செய்தாலும் நாங்கள் அன்பின் நிமித்தம் செய்ய வேண்டியவர்களாக இருக்கிறோம். அன்பு நிமித்தம் நாங்கள் செய்யாவிட்டால் எங்களுக்கு எந்த பலனும் இல்லை. எதை செய்தால் அன்பின் நிமித்தமே நாங்கள் செய்ய வேண்டும். 1 Corinthians 13:1 நான் வாசிக்கிறேன். நான் மனுஷர் பாசைகளை தூதர் பாசைகளையும் பேசினாலும் அன்பு எனக்கிராவிட்டால் சத்தமிடுகிற வெண்கலத்தை போலவும் மோசை இடுகிற கைத்தாளத்தை போலவும் இருப்பேன். நான் தீக்கு தரிசன வார்த்தை உடையவனாயிருந்து சகல இரகசியங்களையும் சகல அறிவையும் அறிந்தாலும் மலைகளை பேர்க்கத்தக்கதாக சகல விசுவாசம் உள்ளவனாய் இருந்தாலும் எனக்கு அன்பு இராவிட்டால் நான் ஒன்றும் இல்லை. அப்ப கவனியுங்கள், தேவனுடைய பிள்ளைகள் நாம் எல்லோருமே அன்பின் நிமித்தம்தான் செயல்பட வேண்டும். பாருங்க பிரதர் லெஸ்லி, பிரதர் இந்த ரேடியோ ஊடகத்தை உருவாக்கி அன்பின் நிமித்தம் தேவ செய்தி எல்லாவரையும் போய் சேர வேண்டும், எல்லாருக்கும் விடுதலை கிடைக்க வேண்டும் என்ற அன்பின் நிமித்தம் அவர் இந்த ஊழியத்தை செய்து வருகிறார். நான் இதுல ஏன் வந்து ஜாயின் பண்ணி மெசேஜை கொடுக்கிறேன், அன்பின் நிமித்தம் தேவனுடைய செய்தி என்ன செய்யட்டும், தேவனுடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் மேற்கொள்ளட்டும், அழுகி பெருக பண்ணட்டும் என்கின்ற அன்பின் நிமித்தம். அப்ப நாம் எதை செய்தால் அன்பின் நிமித்தம் செய்யாவிட்டால் அதிலே பலன் இல்லை, அவர்களுக்கும் பலன் இல்லை, நமக்கும் பலன் இல்லை. அப்ப நான் தீக்கு தரிசன வருஷத்தை உடையவனாயிருந்து சகல ரகசியங்களையும் சகல அறிவையும் அறிந்திருந்தாலும் மலைகளை பேர்க்கத்தக்க சகல விசுவாசம் உள்ளவனாயிருந்தாலும் அன்பு எனக்கிராவிட்டால் நான் நீங்கள் நான் ஒன்றுமில்லை. எனக்கு உண்டான யாவற்றை நான் அன்னதானம் பண்ணினாலும் என் சரீரத்தை சுட்டரிப்பதற்கு கொடுத்தாலும் அன்பு எனக்கிராவிட்டால் எனக்கு பிரயோஜனம் ஒன்றும் இல்லை. அன்பு நீடிய சாந்தமும் தயவும் உள்ளது. அன்புக்கு பொறாமை இல்லை. அநேக வேலைகளிலே அப்படி நினைக்கிறோம், எங்களுக்கு பொறாமை இல்லை என்று நினைக்கிறோம். அப்புறமா என்ன செய்யமாட்டா, அந்த ஊழியம் இப்படி இருக்கே, இந்த மனுஷன் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கானே, அந்த அவவிசுவாசி ஆசைப்பட்டு ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கானே, என்னுடைய வாழ்க்கையில் ஏன் வரவில்லை என்று என்ன செய்யும் கேட்கிறோம். ஏனென்றால் நாங்கள் விசுவாசிக்கவில்லை, நாங்கள் எங்களை நம்பி செயல்படுகிறோம். எனக்கு தேவையான சகலத்தையும் தேவன் ஏற்கனவே செய்து முடித்து விட்டார், என்னுடைய ஊழியத்துக்கு தேவையான சகலத்தையும் தேவன் செய்து முடித்து விட்டார் என்று சொல்லி நீங்கள் விசுவாசித்து ஜெபம் பண்ணி புறப்பட்டு போய் பாருங்கள், நிச்சயமாய் தேவனுடைய மகிமையை காண்பீர்கள். ஆமென். அன்பு தன்னை புகழாது, இருமாப்பாயிராது, அயோக்கியமானதை செய்யாது, தற்பொழிவை நாடாது, சினமடையாது. அநேக வேலைகளிலே நாங்கள் என்ன செய்கிறோம், சில வேலைகளிலே நாங்கள் என்ன செய்கிறோம், அழுத்தத்தின் நிமித்தம் சினமடைகிறோம். ஆனால் அந்த சூழ்நிலையிலும் நாங்கள் அன்பின் மூலமாய் செயல்பட வேண்டியது அவசியம். தீங்கு நினையாது, இது கூட மிகவும் அவசியம். இப்ப பாத்தீங்கன்னா உக்ரைன் தேசம், அல்லது இப்ப நாங்கள் உக்ரைன் தேசத்துக்கு சப்போர்ட் பண்ணுவோமானா ரஷ்யா அவருக்கு உக்ரைன் குண்டு போட்டா சந்தோஷப்படுவோம். அப்ப அப்படி இருக்கக்கூடாது. எந்த சார்பும் அற்றவர்களாய் நாங்கள் நடுநிலை உள்ளவர்களாய் ரெண்டு சார்பிலேயுமே அழிவு வருகிறது, ஜனங்கள் அழிகிறார்கள், இது பிசாசனுடைய கிரியை. ஆகவே ரெண்டு தேசங்களிலுமே, ரெண்டு தேசங்களுமே பாதுகாக்கப்பட வேண்டும், ரெண்டு தேசமுமே ரட்சிப்படைய வேண்டும் என்கின்ற என்ன இருக்க வேண்டும், நியூட்ரல் இருக்க வேண்டும். ஆமென். தீங்கு நாங்கள் நினைக்க கூடாது, அது அழிந்து போக வேண்டும் என்று நாங்கள் நினைக்க கூடாது. மாறாக ரட்சிக்கப்பட வேண்டும், மீட்கப்பட வேண்டும், அட்டப்பட வேண்டும், நாட்டப்பட வேண்டும் என்று நாங்கள் நினைக்க வேண்டியது அவசியம். அநியாயத்தில் சந்தோஷப்படாமல், ஒரு தீங்கு செய்கிறவன் தீங்கானால் அவனுக்கு தீங்கு நடக்குது என்று சொல்லிக்க அதை பார்த்து சந்தோஷப்படக்கூடாது, சத்தியத்தில் சந்தோஷப்படும். அப்ப சத்தியத்தை பேச வேண்டியது அவசியம், சத்தியத்திலே சந்தோஷப்பட வேண்டியது அவசியம். ஆமேன். சகலம் சகலத்தையும் தாங்கும், சகலத்தையும் விசுவாசிக்கும் என்றால் தேவன் செய்து முடித்த சகலத்தையும் விசுவாசிக்கும். எந்த சூழ்நிலையிலே தேவன் எந்த சூழ்நிலையையும் நன்மையாய் மாற்றுகிற தேவனாக இருக்கிறார் என்று சகலத்தையும் விசுவாசிக்கும். ஒன்று ரெண்டு காரியங்களை அல்ல, சகலத்தையும் தேவன் செய்து முடித்தார். ஆகவே சகலமும் நன்மையாக மாற்றப்படும், நன்மையாக நடக்கும் என்று விசுவாசிக்க வேண்டியது, நம்ப வேண்டியது அவசியம். ஆமென். அன்பு ஒரு காலம் ஒழியாது. ஆனால் அநேக வேலைகளிலே நாங்கள் என்ன செய்யறோம், இவ்வளவுதான், இதுக்கு மேல நம்மள இதுவும் செய்ய முடியாது என்று நாங்கள் நினைக்கிறோம். இல்லை, அன்புக்கு லிமிட் கிடையாது. ஆமென். ஆகவே ஒருவரை 770 முறை என்றால் 490 முறை ஒரு நாளைக்கு மன்னிக்க வேண்டுமானாலும் நாங்கள் மன்னிக்க வேண்டியது அவசியம். ஆமென். தீக்க தரிசனங்களானாலும் ஒளிந்து போகும், அந்நிய பாசைகளானாலும் ஓய்ந்து போகும், அறிவானாலும் ஒளிந்து போகும். நம்முடைய அறிவு குறைவுள்ளது, தீக்க தரிசனம் சொல்லுதலும் குறைவுள்ளது, நிறைவானது வரும் பொழுது குறைவானது ஒளிந்து போகும். இப்பொழுது விசுவாசம், நம்பிக்கை, அன்பு இம்மூன்றும் நிலைத்திருக்கிறது, இவைகளில் அன்பே தெரியும். ஆமென். ஏனென்றால் அன்பு, தேவ அன்பை நான் அறியாவிட்டால் எனக்கு விசுவாசம் வர முடியாது, நம்பிக்கை வர முடியாது, நாளைய குறித்து நான் நம்ப முடியாது, விசுவாசிக்க முடியாது. ஆனால் தேவ அன்பை நான் அறிந்திருப்பேனானால் அந்த அன்பினால் எல்லாவற்றையும் அவர் செய்து முடித்திருக்கிறபடினால் என்னுடைய நாளை, என்னுடைய எதிர்காலம் நிச்சயமாய் மேன்மையாக மகிமையாக இருக்கும் என்று நான் நம்ப முடியும், விசுவாசிக்க முடியும். ஆமென். ஜெபம் பண்ணு. அன்பின் பிதாவே, இந்த வேலைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய அன்பு எங்களை மேற்கொண்டிருக்கிறபடினால் வசனம் சொல்லுகிறது, உம்முடைய அன்பு நமக்குள்ளே ஊற்றப்பட்டிருக்கிறது என்று சொல்லுகிறதற்காக நன்றி. மாத்திரமல்ல, நாம் உமக்குள் இருக்கிறோம், நீர் எங்களுக்குள் இருக்கிறீர். ஆகவே உம்முடைய அன்பு எங்களுடைய அன்பு அல்ல, மாமிச அன்பு குறைவுள்ளது, ஆனால் உம்முடைய அன்பு எப்பொழுதும் நிறைவுள்ளது. இன்றைய நாளிலே நாங்கள் தியானித்த 1 கொரிந்தியர் 13 சொல்லப்பட்டது போல உம்முடைய அன்பு எங்களை மேற்கொள்ளட்டும். நாங்கள் எதை செய்தாலும் அன்பின் நிமித்தம், எந்த ஒரு பிரதிபலனையும் எதிர்பார்க்காமல் அன்பின் நிமித்தம் செய்யும்படியான கிருபையை நமக்கு கொடுத்திருக்கிறீர். அதற்காக நன்றி செலுத்துகிறோம். யார் நன்றி சொன்னாலும் சொல்லாவிட்டாலும் நாங்கள் அன்பின் நிமித்தம் அவர்களுக்கு செய்ய கடமைப்பட்டிருக்கிறோம், அவர்களை நேசிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். இவைகள் எல்லாம் உம்முடைய அன்பினால் ஆகும். அதற்காக நன்றி செலுத்துகிறோம். இன்னும் அதிகமாய் உம்முடைய அன்பிலே பெருக, அதிலே நடக்க, அதிலே வாழ எங்களுக்கு உதவி செய்யும் இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தினால். ஆமேன், ஆமேன், ஆமேன்,
1: ஆமேன், ஆமேன். இயேசுதாமே, எங்கள் பாவங்கள் சாபங்களை ஏற்றுக்கொண்டு அவரே சிலுவையில் எங்களுக்காக பலியாகி அன்பை எடுத்து வந்து விதைத்திருக்கிறீர்கள். கர்த்தர் தாமே உங்களுடனும் கூட இன்னும் ஆசீர்வத்து வழிநடத்துவாராக. கர்த்தரை கரத்தில் உங்களை ஒப்புவித்துக் கொண்டு நாங்கள் திரும்பமாக ஞாயிற்றுக்கிழமை திங்கட்கிழமை சந்திப்போம். அதுவரையும் தேவசமாத கூறுகிறோம், வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். கர்த்தரை கரத்தில் உங்களை உங்கள் குடும்பத்தாரையும் சபையும் ஒப்புவிக்கிறோம். வாரத்தின் முதல் நாளில் சபையிலே காணப்படுகின்ற பொழுதும் கர்த்தருடைய கரந்தானே கூட இருந்து தாவியானவர் தாமே வார்த்தைகளுக்கூடாக அவரோடும் பேசுவாராக, ரட்சிப்புக்குள்ளே வழிநடத்துவாராக. கர்த்தருடைய கரத்தில் ஒப்புவிக்கிறோம். இந்த செய்தியை மறு உலகிலே கேட்கின்ற பொழுதும், ஃபேஸ்புக்கு கூடாக, ட்விட்டர் கூடாக, எக்ஸ் தளத்துக்கூடாக கேட்கின்ற பொழுதும் கர்த்தர் தாமே வழிநடத்துவாராக. கர்த்தருடைய கரத்திலே ஒப்புவிக்கிறோம், வசனங்களை ஒப்புவிக்கிறோம், உங்களையும் ஒப்புவிக்கிறோம். வார்த்தைகளை பெற்றுக்கொண்டோம் என்ற அந்த விசுவாசத்தோடு நாங்கள் திரும்பவும் அடுத்த வாரத்திலே சந்திப்போம். ஆமேன், ஆமையின். அருமையானவர்களே, இதுவரை நேரமும் எங்களுடன் தேவ ஊழியர் பாஸ்டர் என்றிசில் ஏப்ரஹாம் அவர்கள் வழிநடத்தினார். நான் என்னுடைய மைக் ஆஃபில் இருந்தது, அதனாலே அவர் கேட்டிருக்க மாட்டார். இந்த வேளையிலும் பரிசுத்தாவியானவர் தாமே அவர் கூட அடுத்து வந்து தேவ செய்திக்காக முன்னதாக நன்றி கூறிக்கொண்டு, கர்த்தர் தாமே மிகுந்த அன்பினால் எங்களுடைய பாவ சாபங்களுக்காக அவரே பலியானார், அவரே இறங்கி வந்தார். படைத்த தேவன் எங்கள் மேல் கொண்ட மிகுந்த அன்பினாலே இறங்கி வந்தார், மனிதனாக வந்து சிலுவையிலே நமக்காக பலியாகி எங்களுக்கான எல்லா சாப பாவங்களையும் அவர் ஏற்றுக்கொண்டு எங்களுக்கு ஆசீர்வாதத்தை கட்டளையிட்டு சென்றார். கர்த்தருக்கு நன்றி செலுத்துவோம். அதற்கு அந்த காரியத்தை எடுத்து வந்த ஊழியரையும் குடும்பத்தாரையும் வாழ்த்துவோம். வாரத்தின் முதல் நாளிலே பிரசங்க படத்தில் நிற்கின்ற பொழுதும் வார்த்தைகள் பரிசுத்தாவியான கொடுக்கின்ற பொழுதும் கேட்கின்ற ஒவ்வொருவரும் விடுதலை பெற்றுக் கொள்ளத்தக்கதாக கர்த்தர் உதவி செய்வாராக. கர்த்தருடைய கரத்திலே ஒப்புவிப்போம். இந்த ஊழியரையும் குடும்பத்தாரையும் வாழ்த்துவோம். ஆமேன், ஆமேன். நாங்கள்
2: இணைந்தோம்.
1: மாலை நேர விடுதலையின் வெளிச்ச நேரம். இந்த வேளையிலும் நாங்கள் எடுத்த நிகழ்ச்சி
0: நேரமே அவள் மகள் ஆரோக்கியம். அப்ப ஆரோக்கியத்தை கொடுப்பது தேவ சித்தம். அங்கே தேவன் எப்பேற்பட்ட ஒரு ஒரு தகுதியை எதிர்பார்க்கிறார், விசுவாசத்தை எதிர்பார்க்கிறார். இந்த இடத்துல இயேசு வந்து பாவ மன்னிப்பு கேட்டாயா, பாவ அறிக்கை பண்ணினாயா, மனம் திரும்பினாயா என்று பேசவில்லை. ஆனால் அதைத்தான் நாங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். ஆனால் அருமையான ஒரு இடம் இயேசு கிறிஸ்துவினால அந்த காரியங்களை பேசக்கூடிய ஒரு இடத்திலே இயேசு இருக்கிறார். ஆனால் அப்படி அவர் பேசவில்லை, மாறாக விசுவாசித்தால் ஈவன் உங்களுக்கு தேவையான பரிசுத்தம், உங்களுக்கு தேவையான பாதுகாப்பு, உங்களுக்கு தேவையான தேவனோடு உள்ள இணைப்பு எல்லாமே விசுவாசத்தில் தான் இருக்கிறது. விடுதலை விசுவாசத்தில் இருக்கிறது. பரிசுத்த வாழ்க்கை விசுவாசத்தில் தான் இருக்கிறது. என்னை புதிதாக உருவாக்குற தேவன் அவர். ஆமென். ஆகவே உன் விசுவாசம் பெறுது, நீ விரும்புகிறபடியே உனக்காக கடவுது. ஆண்டவர் சொல்லல, நீ பாவி, படும்பெரும் பாவி, நீ விரும்புகிறது உனக்கு கிடைக்காது, நான் உன்னுடைய சத்தத்தை கேட்க மாட்டேன், ஏனென்றால் உன்னுடைய பாவங்கள் என்னுடைய செவியை அடைத்து விட்டது என்று அங்கே சொல்லல. இப்படியாக அநேக வழிகளிலே தவறாய் தேவனை புரிந்து கொள்ளுகிறோம். எல்லா சத்தத்தையும் தேவனால் கேட்க முடியுமல்ல, கேட்டுக்கொண்டுதான் இருக்கிறார். அவருக்கு தடையாக எந்த சத்தமும் இல்லை. எந்த பாவியனுடைய சத்தமும் என்ன செய்ய முடியாது, அவருடைய செவிகள் கேட்க முடியாதபடிக்கு அடைக்க முடியாது. எந்த பாவத்துக்கும் வல்லமை இல்லை அவருடைய கிரியையை தடுத்து நிறுத்துவது. ஆனால் அவர் எதிர்பார்ப்பது என்ன, அவரிடத்தில் வருகிறவர்கள் அவர் இருக்கிறவர் என்றும், அவர் அவரை தேடுகிறவர்களுக்கு அவர் நன்மை செய்கிறவர் என்றும் அறிய வேண்டும், அறிந்து அவரிடத்தில் வர வேண்டும். யாக்கோபிலே வாசிக்கிறோம். ஆமே, அதுதான் விசுவாசம். கவனியுங்கள், மத்தேயு 8:29 வசனத்திலிருந்து 32 வரைக்கு நான் வாசிக்கிறேன். அவர்கள் அவரை நோக்கி, இயேசுவே தேவனுடைய குமாரனே, எங்களுக்கும் உமக்கும் என்ன, காலம் வருமுன்னே எங்களை வேதனைப்படுத்த இங்க வந்தீரோ? ஆறு பேசுறது பிசாசு என்று கூப்பிட்டார்கள். அவர்களுக்கு கொஞ்ச தூரத்திலே அநேகம் பன்றிகள் கூட்டமாக மேய்ந்து கொண்டிருந்தன. அப்பொழுது பிசாசுகள், கவனிங்கள், பிசாசுகள், நீர் எங்களை துரத்துவீரானால் நாங்கள் இந்த பன்றி கூட்டத்தில் போகும்படி உத்தரவு கொடும் என்று அவரை வேண்டிக் கொண்டன, ஜபம் பண்ணின, வேண்டிக் கொண்டன. பாருங்க, பாவத்துக்கு பாவத்தினுடைய ஒரு யாரு கிரியேட்டரே, யாரு பிசாசு தான். வஞ்சித்து பாவத்தில் ஆதாமவளை விழுத்தி இவ்வளவு ஜெனரேஷனையும் இவ்வளவு கோடிக்கணக்கான ஜனங்களையும் உலகத்தையும் பாவத்துக்குள்ளே விழுத்தினவன் பிசாசானான். ஆனால் அவன் ஜபிக்கிறான். எப்படி ஜபிக்கிறான்? விசுவாசித்து ஜபிக்கிறான். என்னண்டு, எங்களை பன்றிக்குள்ளே அனுப்பும். அவன் சொல்லல, நான் படும்பெரும் பாவி, ஆகவே நான் சொல்லுகிறதை, நான் ஜபிக்கிறதை நீர் கேட்க மாட்டீர், எனக்கு செய்ய மாட்டீர் என்றா பிசாசே சொல்லல. பிசாசு விசுவாசிக்குது. என்னத்தை விசுவாசிக்குது? எங்களை பன்றிக்குள்ளே அனுப்பும் என்று நாங்கள் வேண்டிக் கொண்டால் அவர் செய்வார் என்று விசுவாசிக்குது. பிசாசே விசுவாசிக்குது. ஆ, அவர்களுடைய ஜபத்தை அவர் என்ன சொல்லல, இல்ல இல்ல பிசாசின் சத்தத்தை என்னால கேட்க முடியாது, நான் பிசாசின் சத்தத்தையே கேட்க மாட்டேன், ஜபத்தை கேட்க மாட்டேன், அது சொல்றபடி நான் செய்ய மாட்டேன் என்று சொல்லாதவர், பிசாசுக்கே சொல்லாதவர், அவரை நம்பி கேட்கிறவர்களுக்கு அப்படி சொல்லுவார், என்னிடத்தில் வருகிறவனை நான் ஒரு பொழுதும் புறம்பே தள்ளுகிறதில்லை. நாங்கள் பாவத்துக்கு அதிகமாக வல்லமையை கொடுக்கிறோம், தேவனுக்கு கம்மியாக மிகவும் குறைவான மரியாதையை கொடுக்கிறோம். பாவம் அதிக வல்லமை நிறைந்தது, அதனால் தேவனால் கிரியை நடப்பிக்க முடியாது என்று நாங்கள் நினைக்கிறோம். ஆனால் தேவ வல்லமை அதை விட மேலானது, அவருடைய அன்பு பாவம் எங்கே எவ்வளவு பெருகிட்டோ அதை விட அதிகமாய் அவருடைய கிருபை அன்பு பெருகி பாவத்தை நிர்மூலமாக்குகிறதா இருக்கிறது. ஆமென். அல்லேலூயா. பாவம் ஏன் செய்கிறோம்? அவவிசுவாசத்தினால் செய்கிறோம். அப்ப விசுவாசித்து ஆண்டவரை நம்பி நான் வருகிறேன், ஆண்டவரே எனக்கு உதவி செய்யும் என்னும் பொழுது தேவன் என்ன செய்வார்? எனக்கு அற்புதத்தை செய்து தேவன் தான் உயிரோடு இருக்கிறவர் என்பதை காண்பிப்பதனால் எனக்குள்ளே விசுவாசம் பெருகுகிறது. அப்படி விசுவாசம் பெருகும் பொழுது நான் தேவனை நம்புகிறவனாய் தேவனை சார்ந்திருக்கிறவன். ஆமென். எந்த சூழ்நிலையிலும் அவர் என்னை விடுவிக்கிற தேவனாயிருக்கிறார் என்று நம்ப கூடியதா இருக்கிறது. அப்ப அவர் எவ்வளவு நல்லவர் என்பதை நமக்கு காண்பிக்க தேவன் துடியாய் துடிக்கிறார். தேவன் எந்த ஒரு காரியத்தையும் அல்லது எந்த ஒரு ஆசீர்வாதத்தையும் தடுத்து நிறுத்தி வைக்கவில்லை. ஏனென்றால் எங்களுடைய பாவத்தின் நிமித்தம் கிடையாது. இஸ்ரவேல் ஜனங்கள் பாவம் செய்தார், ஆனால் இயேசு சொல்லுகிறார், தேவன் சொல்லுகிறார், அவருடைய சத்தத்தை கேட்டேன், அவருடைய பாடுகளை பார்த்தேன், அவருடைய வேதனைகளை நான் அறிந்திருக்கிறேன். ஆகவே மோசே, நீ போய் அவர்களை விடுதலையாக்கு என்று தேவன் அனுப்பி வைக்கிறார். அப்ப தேவன் நம்மை விட்டு ஓடி போய் ஒழியவில்லை, நாங்கள் தான் தேவனை விட்டு ஓடி போகிறோம், நாங்கள் தான் நினைக்கிறோம் நாங்கள் ஜெபித்தால் நடக்காதான்டா. ஆனால் பாருங்கள், பிசாசே என்ன செய்கிறான்? விசுவாசிக்கிறான், தாங்கள் ஜெபிக்கிறதை தேவன் தங்களுக்கு கொடுப்பார் என்று பிசாசே விசுவாசிக்கிறான். ஆனா தேவனுடைய பிள்ளைகளாய் நாங்கள் இருக்கிறோம், நீர் செய்வீராண்டவரே, செய்வீராண்டவரே, செய்யோமால் முடியும் ஆண்டவரே என்று சொல்லிக் கொண்டிருக்கிறோம். ஆனால் இன்னும் அவரை நம்ப ஆரம்பிக்கும், செய்து முடித்தார், ஆகவே இப்பொழுதே வந்து என்னை மேற்கொள்ளுவதாக என்று நாங்கள் ஜெபிக்க ஆரம்பிக்கவில்லை. ஆனா நாங்கள் அப்படி ஜெபிப்போமானா நிச்சயமா தேவனுடைய மகிமையை காண்போம். கவனிங்கள், அங்கே பார்க்கிறோம், மழை இல்லாதனால் ஜனங்கள் வேதனைக்குள்ளாக பஞ்சத்துக்குள்ளாக இருக்கிறார்கள். தேவன் எலியாவை பார்த்து மழை வரக்கூடாது என்று சொன்னதே எலியாதான். எலியாவை பார்த்து என்ன செய்கிறார்? நீ போய் என்ன செய், ஜபம் பண்ணு மழை வரும்படி. அப்ப யார் ஜபிக்க வேண்டும்? எலியாதான். இந்த பூமியிலே என்ன நடக்க வேண்டுமோ அதற்காக நாங்கள் தான் ஜெபிக்க வேண்டும், அதற்கு தேவையானதெல்லாம் ஆயத்தமா இருக்கிறது என்று விசுவாசித்து ஜெபிக்க வேண்டும். அழிவு இருக்கிறது, பற்றாக்குறை இருக்கிறது, ஜனங்கள் மடிந்து கொண்டிருக்கிறார்கள். அந்த வேளையிலே தேவன் என்ன சொல்லுகிறார்? எலியாவே நீ போய் ஜெபி, மழை வரும்படி ஜெபி என்று சொல்லுகிறார். அப்ப யார் ஜெபிக்க வேண்டும்? நாங்கள் தான் என்ன செய்ய வேண்டும்? மழை வருவதாக என்று ஜெபிக்க வேண்டியது நாங்கள். மழையை தேவன் ஏற்படுத்தி வச்சிருக்கு. நாங்கள் சொல்வது எதுவோ அது நிச்சயமாய் வரும். ஆனால் எலியா ஜெபிக்க ஆரம்பித்த பொழுது அங்க மழையை பார்க்க முடியவில்லை, கண்களால் பார்க்க முடியவில்லை. அதனால் மழை இல்லை என்று அர்த்தம் கிடையாது. இன்றைக்கு அநேக உலைகளிலே அப்படித்தான் நாங்கள் நினைக்கிறோம். அல்லது அங்கே எந்த ஒரு கருப்பான மேகமும் கருப்பு மேகம் கருமேகம் இல்லாதபடியினால் தேவனுக்கு சித்தம் இல்லை என்று எலியா என்ன செய்யவில்லை, தன்னுடைய சித்தத்தை மாற்றி கொள்ளவில்லை. அல்லது இப்பொழுது இது நடக்காது, இப்பொழுது இது கிடைக்காது, ஏனென்றால் அங்கே என்ன இல்லை, கருமேகம் இல்லை. ஆகவே தேவனுக்காக கருமேகத்துக்காக காத்திருக்கிறேன் என்று எலியா காத்திருக்கவில்லை. மாறாக கட்டளையிட்டு ஜெபிக்கிறான், இப்பொழுதே வருவதால். ஆனால் செய்திகள் வருகிறது, இல்லை அங்கே கருமேகம் இல்லை என்று வேலைக்காரன் சொல்லும் பொழுது இன்னும் ஏழு முறை நீ போய் பார், ஏனென்றால் நிச்சயமா வரும், வந்தே ஆகணும், ஏனென்றால் நான் ஜெபிக்கிறேன். இதுதான் ஜெபம். பிசாசு சொல்வதை நம்புவது அல்ல, பிசாசின் காரியங்களை நம்பி செயல்படுவது அல்ல ஜெபம். ஜபீரு வந்து என்ன சொல்லுகிறான், மார்க் 5 வாசிக்கிறோம், ஜபீரு வீட்டில் இருந்து சிலர் வருகிறார்கள், வந்து என்ன சொல்லுகிறார்கள், உம்முடைய மகள் மரித்து போனாள், இனி எந்த பிரயோஜனமும் இல்லை, இனி ஜபித்து பிரயோஜனம் இல்லை, இனி நீ போதகரை வருந்தி கேட்டு எந்த பிரயோஜனமும் இல்லை. ஆனால் அந்த சூழ்நிலையில மறித்து போய்விட்டது, இனி நடக்கவே நடக்காது, கிடைக்கவே கிடைக்காது என்று இருக்கிற அந்த சூழ்நிலையிலும் இயேசுனுடைய வார்த்தை என்ன, விசுவாசம் உள்ளவங்க நீ ஜபித்த ஜபம் நிச்சயமா நிறைவேறும் என்பதிலே உறுதியாயிரு. எபிரேயர் 16:1 என்ன சொல்லுகிறது, விசுவாசமானது நம்பப்படுகிறவைகளின் உறுதியும். நான் நம்புகிறதிலே உறுதியா இருக்க வேண்டும். நான் உறுதியா இருக்காதபடிக்கு அக்கினி ஆஸ்திரங்கள் என்னை நோக்கி வரும், பொல்லாங்கன் ஏவுகிற அக்கினி ஆஸ்திரங்கள் எல்லாம் என்னை நோக்கி வரும் அவவிசுவாசத்தை ஏற்படுத்தும்படிக்கு. ஆனால் நான் என்ன செய்ய வேண்டும், தேவன் செய்து முடித்தார் ஆகவே இப்பொழுதே அது மேற்கொள்ளும் என்பதிலே உறுதியா இருக்க வேண்டும். காணப்படாதவைகளின் நிச்சயம், எலியாவால மழையை பார்க்கவே முடியல, ஆனா நிச்சயமாய் வரும், தேவன் செய்து முடித்தார் நிச்சயமாய் வரும். ஆமென். இப்படித்தான் என்ன செய்கிறது, விசுவாசம் கிரியை செய்கிறது. இரண்டாவது வசனம், அதனாலே முன்னோர்கள் நற்சாட்சி பெற்றார்கள், விசுவாசத்தினாலே நாம் உலகங்கள் தேவனுடைய வார்த்தையினால் உண்டாக்கப்பட்டிருக்கிறது என்றும், இவ்விதமாய் காணப்படுகிறவைகள் தோன்றப்படுகிறவைகளினால் உண்டாக்கப்படவில்லை என்றும் அறிந்திருக்கிறோம். அப்ப இங்க இருக்கிறவைகள் உருவாக்கி தேவனால் தான் இவைகள் எல்லாம் உருவாக்கப்படுகிறது என்ற விசுவாசத்திலே நாங்கள் என்ன செய்ய வேண்டும், உறுதியாயிருக்க வேண்டும். ஆமென். இந்த உறுதி அநேக வேளைகளிலே என்னவா இல்லை, நம்மிடத்தில் இல்லை. நாங்கள் என்ன செய்வோமா, இது தேவனுக்கு சித்தம் இல்லையாக்கும், அதனால் தான் நடக்கவில்லையாக்கும் என்று எங்களுடைய சிந்தையை மாற்றி கொள்ளுது. கவனியுங்கள், இயேசு மரித்து உயிரோடு எழும்பி விட்டார், ஆகவே எங்களால் உயிரோடு வாழ முடியும், நாங்கள் மரிப்பதில்லை என்ற நம்பிக்கை இன்னும் நமக்கு இல்லை. ஆனால் கவனியுங்கள், விசுவாசத்தினாலே, எபிரேயர் 11:5 விசுவாசத்தினாலே ஏனோக்கு மரணத்தை காணாதபடிக்கு எடுத்து கொள்ளப்பட்டான். மரணம் என்ன தொட முடியாது, என்னை மேற்கொள்ள முடியாது என்று ஏனோக்கு விசுவாசி. இன்றைக்கு இயேசு மரித்து உயிரோடு எழும்பியும் நாங்கள் அதை விசுவாசிக்கவில்லை. என்னை விசுவாசிக்கிறவன் மறியாமலும் இருப்பான் என்ற வார்த்தையை இன்னும் நாங்கள் விசுவாசிக்க ஆரம்பிக்கவில்லை. 6 விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாயிருப்பது கூடாத காரியம், ஏனென்றால் தேவனிடத்தில் சேருகிறவன்
3: அவர் உண்டென்றும் அவர் தம்மை தேடுகிறவர்களுக்கு பலன் அளிக்கிறவர் என்றும் விசுவாசிக்க வேண்டும். அப்ப இப்படியாக நாங்கள் விசுவாசிக்கிறோமா என்பது மிகவும் அவசியம். கவனியுங்கள், விசுவாசத்தினாலே அவர்கள் ராஜ்யங்களை ஜெயித்தார்கள். எபிரேயர் 11:33. ஜெயிப்பதுதான் விசுவாசம், தோற்பது அல்ல. தோற்பது அவவிசுவாசம். விசுவாசத்தினாலே அவர்கள் ராஜ்யங்களை, ஒன்றல்ல ரெண்டல்ல ராஜ்யங்களை ஜெயித்தார்கள், நீதியை நடப்பித்தார்கள், வாக்கு தத்தங்களை பெற்றார்கள், சிங்கங்களின் வாய்களை அடைத்தார், அக்கினியின் உக்கிரகத்தை அவித்தார், நிர்மூலமாக்கினார். இதையெல்லாம் தங்களுடைய வாழ்க்கையிலே அவர்கள் அனுமதிக்கவில்லை. ஆனால் இன்றைக்கு ரொம்ப இலகுவாக நாங்கள் சுயநலத்தை அனுமதிக்கிறோம், பற்றாக்குறை அனுமதிக்கிறோம், ஏதோ ஆண்டவர் அனுமதித்திருக்கிறார் என்று நாங்கள் சொல்லுகிறோம். ஆனால் அவர் சொல்லுகிறார், பூமியிலே நீங்கள் அவைகளை அனுமதிப்பீர்களோ அவைகள் தான் அனுமதிக்கப்படும் பரலோகத்திலே. பூமியிலே நீங்கள் எவைகளை கட்டவிழ்க்கிறீர்கள் அவைகள் தான் பரலோகத்திலும் கட்டவிழ்க்கப்படும் என்று சொல்லுகிறார். ஆமே. அப்ப இதை அறியாமல் நாங்கள் என்ன செய்கிறோம்? பிசாசுக்கு இடம் கொடுக்கிறோம். ஆனால் வேதம் என்ன சொல்லுகிறது? பிசாசுக்கு இடம் கொடுக்காதிருங்க. 4:27. அப்ப மிகவும் முக்கியம், வேத வசனம் என்ன சொல்லுகிறதோ அதை அப்படியே விசுவாசித்து நாங்கள் செயல்படுவோமானால் நிச்சயமாய் தேவனுடைய மகிமையை காண்போம், சுகம் நிச்சயமாய் நம்மை மேற்கொள்ளும். மற்றவர்களுக்கு ஜெபிக்கும் பொழுது முதலாவது அல்லது எதற்காவது நாங்கள் ஜெபிக்கும் பொழுது, என்னத்திற்காவது நாங்கள் ஜெபிக்கும் பொழுது முதலாவது தேவனோடு இணைக்கப்பட்டிருக்கிறோம். நாங்கள் தேவனோடு யுனைடெட், இணைக்கப்பட்டிருக்கிறோம், அவரோடு கூட இணைக்கப்பட்டிருக்கிறோம் என்ற சிந்தை இல்லாமல் நாங்கள் ஜெபிப்போமானால் நாங்கள் ஆவியோடும் உண்மையோடும் ஜபிக்கவில்லை. நாங்கள் ஆராதிக்க வரும் பொழுது, ஜபிக்க வரும் பொழுது ஆவியோடும் உண்மையோடும் நாங்கள் ஜபிக்க வேண்டும். ஆமென். எங்களுடைய ஆவி தேவ ஆவியோடு இணைக்கப்பட்டதா இருக்க வேண்டும். நாங்கள் தேவனோடு இணைக்கப்பட்டு விட்டோம் என்ற சிந்தியோடு தான் நாங்கள் ஜபிக்க வரோம். அப்படி இணைக்கப்பட்டவர்களாய் நாங்கள் ஜபிக்கும் பொழுது அங்கே தேவனுடைய வல்லமை புறப்பட்டு வந்து நாங்கள் என்னத்துக்காக ஜபிக்கிறோமோ அதை அது மேற்கொள்ளும், அதை செய்து முடிக்கும். ஆமே. அவர் செய்து முடித்ததை நாங்கள் பெற்றுக்கொள்ள எங்களுக்கு உதவி செய்யும். ஆனால் அந்த வார்த்தையோடு, அந்த சத்தியத்தோடு நாங்கள் இணைக்கப்படாமல் பேசுவோமா? நிச்சயமற்று பேசுவோமான எப்படி அந்த அந்த அந்த ஜபம் வேலை செய்யும், கிரியை செய்யும்? நாங்கள் அவருடைய வார்த்தையோடு இணைக்கப்பட்டு, சத்தியத்தோடு இணைக்கப்பட்டு நாங்கள் பேசுவோமானால் நிச்சயமாய் அவைகள் நம்மை வந்து மேற்கொள்ளும். எசேக்கியேல் 37, தயவு செய்து எல்லாரும் மறுபடியும் படியுங்கள். ஏனென்றால் தேவன் சொல்லுகிறார், இந்த உலர்ந்த எலும்புகள் எழும்ப கூடுமா? எழும்ப வேண்டுமானால் மனுஷகுமாரனே, நீ அழுது குளறி கண்ணீர் வடி என்று சொல்லாமல் மாறாக நீ தீக்க தரிசனம் உரை. அப்ப ஜபம் என்பது தீக்க தரிசனம் உரைப்பது. ஜீவன் உண்டாயிருப்பதாக, சுகம் உண்டாயிருப்பதாக என்று பேசுவது. மலையை பார்த்து பெயர்ந்து தள்ளுண்டு போய் நடு சமுத்திரத்திலே நில்லென்று பேசுவது, இதுதான் ஜபம். ஜபம் என்றால் உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் செய்யப்படுவதாக, உம்முடைய வார்த்தையினால் பூமி நிறைந்திருப்பதாக, ஆமென், உம்முடைய மகிமையினால் இந்த பூமி நிறைக்கப்படுவதாக என்று பேசுவது ஜபம். ஆமென். ஆகவே விசுவாசித்து தேசத்தை நோக்கி, குடும்பத்தை நோக்கி, சரீரத்தை நோக்கி, பைனான்ஸை நோக்கி, எதிர்காலத்தை நோக்கி நாங்கள் பேசுவோம். அதுதான் தேவ வல்லமை, அதுதான் சத்துருடைய கிரிகளை நிர்மூலமாக்கி சகல வெற்றியை நமக்கு பெற்றுக் கொடுக்கிறது. ஆமேன். ஜெபம் பண்ணும். அன்பின் பிதாவை இந்த வேலைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். விசுவாசம் என்பது ஒரு சர்வாயுத வர்க்கம், தேவ வல்லமை. ஆகவே நாங்கள் விசுவாசித்து நீர் செய்து முடித்ததை பேசத்தக்கதாக ஒவ்வொரு பிள்ளைகளுடைய சிந்தையும் திறக்கப்படட்டும், இருதயம் திறக்கப்படட்டும், வாய்கள் திறக்கப்படட்டும், நீர் செய்து முடித்தவைகளை அவர்கள் பேசட்டும். தங்களுடைய வாழ்க்கையிலே, தங்களுடைய தேசத்திலே, தங்களுடைய சமூகத்திலே, தங்களுடைய பிள்ளைகள் வாழ்க்கையிலே, மனைவி ஹஸ்பண்ட் சபை இவர்களுடைய வாழ்க்கையிலே பேசுவார்களாக, தீக்க தரிசனமாய் உரைப்பார்களாக, அவர்கள் பேசுகிற வார்த்தை அப்படியே வந்து மேற்கொள்ளுகிறதற்காய் நன்றி செலுத்துகிறோம். தேங்க்யூ ஃபாதர். நீ சொல்லுகிறேன், நீ தீக்க தரிசனம் உரை, அப்பொழுது இவைகள் சேனைகளா எழும்பும் என்று நீ சொல்லி சொன்னீர். அதை நாங்கள் பார்த்தோம், அதை நாங்கள் கேட்டோம். அப்படியாய் நாங்கள் எத்தனை அற்புதங்களை கண்டிருக்கிறோம். அதே காரியம் ஒவ்வொரு பிள்ளைகளையும் மேற்கொள்ளட்டும். குடும்பங்கள் உயிர்ப்பிக்கப்படட்டும், எழுந்து பிரகாசிக்கட்டும். அவர்களுடைய ஒளியாகிய நீர் அவரிடத்தில் வந்துவிட்டே வாசம் பண்ணுகிறேன். உம்முடைய ராஜ்யம் அவர்களுக்குள் இருக்கிறது, நீர் அவர்களுக்குள் இருக்கிறீர். ஆகவே உம்மோடு கூட இணைந்து பேசுவார்களாக, கட்டளையிடுவார்களாக, தீக்க தரிசனம் உரைப்பார்களாக, அவருடைய வார்த்தையின்படி நீ கேட்டுக்கொண்டபடியே உனக்காக கடவுள் என்று சொன்ன வார்த்தையின்படி உண்டாயிருப்பதாக. இயேசுவின் நேற்று நாமத்தினம். ஆமேன், ஆமேன், ஆமேன்.
1: ஆமீன், ஆமீன். அருமையான வார்த்தைகளுக்குடாக வழி நடத்தி உங்களையும் கத்தர் காண்கிறார், ஆசீர்வதிக்கிறார். கத்தரை கரத்திலே ஒப்புகிறோம். கத்தர் தாமே இந்த வார்த்தைகளை பலருக்கும் ஆசீர்வாதமாக கொடுப்ப 100 மடங்காக, 1000 மடங்காக அந்த வார்த்தைகள்

0: உங்கள்கிட்ட ஜெபம் கட்டி இருக்கிற மிதக்கம் தாயவும் எங்களுக்கு தருகிறதுக்காக நன்றி ராஜா. அப்பா இதக்கம் தாயம் உம்மிடத்திலேருந்து வருகிறது எங்களுக்கு ஆண்டவரே. அப்பா அந்த இதக்கத்துக்கும் தயத்துக்கும் நாங்க காத்திருக்கிறோம் ராஜா. அவர்கள் வெக்கப்பட்டு போகாதபடி செய்யுங்க ஆண்டவரே. ஊழியக்காரர்கள் வெக்கப்பட்டு போகாதபடி செய்யுங்க ஆண்டவரே. நன்றி ராஜா, நன்றி ராஜா. அப்பா நன்றி ராஜா, உங்கள்கிட்ட ஜெபம் கட்டி நிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமே அப்பா இந்த ஜெனட்டு சிஸ்டரையும் ஆண்டவரே, அப்பா இந்த பாஸ்டரையும் ஆண்டவரே, அப்பா இதுல வந்திருக்க சௌர சௌரியல் அம்மாக்களே ஆண்டவரே, அப்பா அவங்களோட கரத்துல தந்துக்கிறோம் ஆண்டவரே, அவங்களுடைய பிள்ளைகள் பிள்ளைகளின் பிள்ளைகளே ஆண்டவரே, இடங்கொண்டு வருக செய்கிறவராய் இருக்கிறீர், ஆசீர்வதிக்கிறவராய் இருக்கிறீர், அவர்களுடைய தேவைகளை சந்திக்கிறவராய் இருக்கிறீங்க ராஜா. என்ன தேவையா, என்ன கஷ்டங்கள், என்ன நெருக்கத்து இருந்தாலும் ஆண்டவரே அவர்களுக்கு உதவி செய்யறதுக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அல்லத வண்ணம் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இடங்குங்கப்பா, தயக்கு செய்யுங்க ஐயா, இடக்கம் ஐயா. அப்ப அவர்களை காத்து நடத்துங்க. இந்த சங்கம வானொலியான நடத்தி தரத்துக்காக உமக்கு நன்றி, பல கோடி நன்றி, கோடான கோடி நன்றி சொல்லி ஆண்டவரே. அப்பா உன் நாமத்துல ஜெபிக்கிற நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்,
1: ஆமேன், ஆமேன். உங்கள் ஜெபங்களை கேட்டது உனக்கு ஸ்தோத்திரம். நன்றி சிஸ்டர். கர்த்தர் உங்களோடும் குடும்பத்தோடும் வீட்டோடும் கூட இருந்து வழி நடத்துவாராக.
0: ஆமேன்,
1: ஆமேன், ஆமேன். நாங்க தயா சிஸ்டர் அவர்களை வரவேற்றுக் கொண்டு பிரைஸ் தி லார்ட் சிஸ்டர். நீங்க ஏழைகள் விதவைகள்
2: விதவைகள்
1: திக்கிறதுக்காக

நின்னும் அவர்களப்பா வேதனைகளைத்தானப்பா அனுபவிக்கிறார்கள், கண்ணீரோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களின் தந்தையப்பா பிதாவே அப்பா, நீங்கள் அவர்களை நீங்களும் தகப்பனே அப்பா அவர்களுக்கான எல்லா ஏற்பாடுகளையும் செய்தப்பா, அவர்களை நீங்கள் பொறுப்பெடுங்கப்பா, அவர்களை நீங்கள் வழி நடத்துங்கப்பா, எல்லா தேவைகளையும் சந்தித்து ஆசீர்வதிங்கப்பா தந்தையப்பா. அநாதைகள் திக்கற்றவர்கள் விதவைகள் எல்லாராலையும் புறக்கணிக்கப்படுகிறார்கள்ப்பா தந்தையப்பா, எல்லாராலையும் வெறுக்கப்பட்டு ஒதுக்கப்பட்டு கொண்டிருக்கிறார்களின் தந்தையப்பா, தந்தை ஏதாவது கேட்டா நீங்க வர வேணாம் என்று சொல்லியப்பா, மனிதர்கள் மத்தியிலே அன்பில்லையப்பா, அவர்களை ஒதுக்குறார்களின் தந்தையப்பா. அப்படி இல்லாமலப்பா எல்லாரிடம் அப்பா தந்தையை அவர்களுக்கு அவர்களுக்கு என்னென்ன தேவைன்றதை அறிந்தப்பா, கிராமத்துல இருக்கின்றப்பா அவர்கள் தகப்பனேப்பா, இயங்குகின்ற ஒவ்வொரு தருவப்பா இப்படியானவர்களுக்கு என்ன தேவைன்றதை அவர்கள் அறிந்து எல்லாவற்றையும் செய்து கொடுக்க கிருபை செய்யுங்கப்பா ஆண்டவரேப்பா. உணவு கூட இல்லாமலப்பா ஆண்டவரே, ஒரு வயது வந்த ஒரு தாயப்பா ஆண்டவரே, அவர்கள் இறந்து விட்டார்களப்பா, யாருமே பார்க்க முடியாமலப்பா ஆண்டவரே, இப்படி இல்லாத படிக்கப்பா அவர்களை பார்க்கத்தக்கதாகப்பா, அவர்களை தகப்பனே உண்மையாக அப்பா உண்மை முத்தமாக அவர்களின் கடமைகளை அவர்கள் சரியாக செய்ய ஆண்டவரே, இப்படியானவர்களை தேடி

அப்பா நீங்கள்களை பொறுப்படுங்கப்பா, அனைவரையும் அப்பாவின் பாதத்தில் ஒப்பு கொடுக்கிறேன்னப்பா, நீங்கள் ஒவ்வொருவரையும் பொறுப்படுத்த ஆசீர்வதிங்கப்பா. இப்படி இருக்கிறவர்கள் மனிதர்களை நம்பாமல் அப்பாவின் பாதத்தில் அப்பாவை நம்பியப்பா ஒவ்வொருவரும் வர கிருப செய்யுங்கப்பா. கத்தரி பேரில் நம்புவதை பார்க்கலும் கத்தரி பேரில் பற்றுதலா இருப்பதே நலம். அந்த வார்த்தையும் படியப்பா ஒவ்வொருவரும் மனிதரை நம்பி ஓடாத படிக்கு அப்பாவை மாத்திரம் நம்பி வர கிருப செய்யுங்கப்பா. அப்பாவின் வார்த்தைகளை அனுப்பி நீங்கள் ஒவ்வொருவரையும் அப்பா நீங்கள் வழி நடத்துங்கப்பா, பொருட்படுங்க. அப்பாவின் வார்த்தையப்பா கண்ணீரை துடைக்கிற வார்த்தையப்பா. வேதனைகள்ல இருந்தால் அதை மறப்பித்து உற்சாகத்தை தரும் மான்களின் கால்களை போல ஓடுகின்ற பலத்தை கொடுக்கிற வார்த்தைகள் அப்பா. அந்த வார்த்தைகளை கை கொண்டு நடக்கப்பா ஒவ்வொருவரோடும் அப்பா நீங்கள் பேசுங்கப்பா. உங்கள் வார்த்தை அனுப்பி தேற்றுங்கப்பா. நீங்கள் தேற்ற வாழறப்பா. தந்தையை மனிதர் முகத்தை பார்க்கிறார்களப்பா, நீங்கள் அப்பா இருதயத்தை பார்க்கிறீங்களப்பா. அப்பா ஒவ்வொரு நாளும் அப்பா நீங்கள் பேசுற தேவனப்பா நீங்கள். அப்பா அதிகாலையில் எழும்பின உடனேயே அதிகாலையில் அப்பாவின் பாதத்தில் 3 மணி அதிகாலை வேளையில் அப்பாவோடு முழங்கால் போடும் போது அப்பா உம்மோடு இணைந்திருந்து எபிக்கிறேன் தகப்பன் நீங்கள் அப்பா. அப்பா யார் கைவிட்டாலும் மகளே நான் இருக்கிறேன் என்னாலும் இணைந்து எபிக்கிறேன் என்று இணைந்து எபிக்கிறேன் தந்தை நீங்கள் அப்பா. ஒவ்வொருவரும் தேட்டுங்கப்பா. கைவிடப்பட்ட அனாதைகளாக இருக்கிற அனாதைகளுக்கு நீங்களே தாய் தந்தையாக இருந்து என்ன நடத்துறது போல இந்த உலகத்துல எந்த மூலையில இருந்தாலும் எல்லாரையும் அப்பா நீங்க நடத்துறீங்களப்பா. அதற்காக அப்பா நன்றி அப்பா, கோடான கோடி நன்றி தகப்பனே அப்பா. நன்றி நன்றி நன்றி அப்பா. அப்பா நீங்கள் எனக்கு நல்ல சுகந்தம் தருகிறீங்களப்பா. எனக்கு பரிபூர்ண சுகந்தம் தற்காய் நன்றி தந்தையப்பா. எனக்கு யோபித்த அனைத்து சகோதரிகளையும் சகோதரர்களையும் அப்பா நிறைவாய் நீங்கள் ஆசீர்வதிங்கப்பா. தந்தையப்பா நீங்கள் யோபத்தை கேட்டு அற்புத சுகந்தம் என்று சாட்சியாக நிறுத்தினதற்காய் நன்றி தந்தையே. எல்லாவற்றையும் அப்பாவின் பாதம்

ஜபத்தோடும் கூட இருந்து வழி நடத்துவாராக. ஆமென். ஜபத்தோடு கூட நான் முடித்துக் கொள்கிறேன். அன்பான பிதாவே, இயேசு நாமத்தில் உம்முடைய சமூகத்தில் எங்களை தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம். எந்தவனே எங்கள் இலங்கை தேசத்தில் இருக்கிற கலகங்கள் குழப்பங்கள் எல்லாவற்றையும் பதிலளிக்கிற தேவனே, நீ கடந்து வந்து கர்த்தாவே இந்த தேசத்திலே ஒரு விடுதலையும் வெற்றியையும் சமாதானத்தையும் ரட்சிப்பையும் கட்டளையிடும்படிக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா எந்த ஆவியானவரே இந்த ஜெபங்களை கேட்டு கர்த்தாவே தேசங்களுக்கு ஜனங்களுக்கு ரட்சிப்பையும் கர்த்தாவே தேசத்திலே நன்மைகள் உண்டாகும்படி செய்யும் ஆண்டவரே. உம்முடைய கரத்திலே ஒப்பு கொடுக்கிறோம் சங்கமா. வானொலிக்காய் தேசிய நாம் மனைவி பிள்ளைகள் சந்ததிக்காய் உமை ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. கொடுத்த தரிசனங்கள் ஆண்டவரே இன்னும் வல்கை பெருக கர்த்தாவே நீக்கு ஆண்டவரே கிருப செய்து வருகிறதுக்காய் ஸ்தோத்திரம். உம்முடைய கரத்திலே இந்திய நாளை ஒப்பு கொடுக்கிறோம் ஐயா. தொடக்கத்தை முடிவரை ஆவியானவர் நடு

ஒவ்வொரு பிள்ளைகளுக்காய் அவர்களுடைய தேவைகள், அவர்களுடைய வாஞ்சைகள், ஆண்டவரே விருப்பங்கள் எல்லாவற்றையும் நிறைவேற்றி கர்த்தாவே, குறைவுகளை நிறைவாக்குற தேவன், அவருடைய துக்கங்களை சந்தோஷமாய் மாற்ற தேவன், இன்றைய நாளை நீர் முற்று முழுக்க பொறுப்பேறும். இனி வரும் புரோகிராம்கள், இந்த கிழமை நடக்கிற காரியங்கள் ஒவ்வொன்றிலும் கர்த்தருடைய கரம் கூட இருந்த எல்லாரையும் வழி நடத்தி இயேசுவின் நாமத்தை ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென், ஆமென்.

அவர்களை குடும்பத்தாரையும் கத்தர் ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. ஒவ்வொருடைய வாஞ்சிகளை கத்தர் வழி நடத்துகிறார், ஆசீர்வதிக்கிறார், கேட்டுக் கொண்டிருக்கிறார். அந்த வகையிலே கத்தருக்கு நன்றி செலுத்துவோம்.

0: கத்தர் வழி நடத்துவாராக. ஆமீன். நாங்கள் ஊழிய சோதரி வாணி வெங்கட் அவர்கள் அனுப்பி தந்த ஜீவ வார்த்தையோடு கடந்து செல்வோமா. ஆமீன்.
1: கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, இந்த நாளுக்கென்று தேவன் நமக்கு எழுதியிருக்கிற ஜீவ வார்த்தை சங்கீதங்களின் புஸ்தகம் 20வது சங்கீதம் 2வது வசனம். கர்த்தர் பரிசுத்த ஸ்தலத்திலிருந்து உமக்கு ஒத்தாசை அனுப்பி சியோனிலிருந்து உம்மை ஆதரிப்பார். எனக்கு அருமையான சகோதர சகோதரிகளே, இன்றைய நாள் உங்களுக்காய் தேவன் ஒத்தாசைகளை அனுப்பி ஆசிர்வதிக்கிற நாளாய் வாக்கு பண்ணி உள்ளார். இன்றைய நாளிலும்

பெற்று தேவன் என் ஜெபத்தை கேட்பாரா? பதிலேதும் வரவில்லையே. முயற்சி செய்த காரியங்கள் எல்லாம் முடியாமல் போனதே, அசைவற்று காணப்படுகிறதே என்றும், இனி வரும் நாட்களில் நாம் எப்படி சமாளிப்பது, சூழ்நிலைகள் எல்லாம்

கடினமான எந்த சூழ்நிலையாக இருந்தாலும், கடக்கவே முடியாததாக இருந்தாலும், அவைகளில் ஒத்தாசைகளை தயவுகளை பெற்றுக்கொள்ள செய்து ஆசீர்வதிக்கின்றார். வார்த்தை விசுவாசியுங்கள், நன்மைகளை பெற்றுக் கொள்ளுவீர்கள். இன்றைக்கும் நாம் நெகேமியாவின் புஸ்தகம் 2வது அதிகாரத்தை வாசிக்கையில், அங்கே நெகேமியா இடிந்து போன எருசலேமின் அலங்கத்தை கட்டுவதற்காக ராஜாவிடம் தான் விடுப்பு எடுத்துக் கொள்ள வேண்டி விண்ணப்பிக்கின்றார். ராஜாவோ அவனுக்கு வேண்டிய நாட்கள் வரையில் விடுப்பையும், அதோடு கூட நதியை கடந்து செல்வதற்கு வேண்டிய கடிதங்களையும், நெகேமியா தங்க போகிற வீட்டிற்கு தேவையான பொருட்கள் மற்றும் அலங்கத்தின் வேலைக்கான பொருட்களையும், அதை பெற்றுக் கொள்வதற்கான அதிகாரபூர்வமான கடிதங்களையும் கொடுத்து அனுப்பி தயவு செய்து வழி அனுப்புகிறதை நாம் வாசித்து அறிகின்றோம். இன்றைக்கும் இதை கேட்டுக்கொண்டிருக்கின்ற உங்களின் வாழ்க்கையிலும் கூட அநேக தேவைகள் இருக்கலாம். நீண்ட நாட்களாய் எதிர்பார்த்திருக்கின்ற காரியங்களான அதிகாரியிடமிருந்து நல்ல பதிலையும், மேலும் சில பணியிடங்களில் ஆலோசனைகள், தீர்க்க முடியாத பேச்சுவார்த்தைகள், கடினமாய் தோன்றுகின்ற காரியங்களுக்காக தேவனிடத்தில் என் காரியங்கள் எப்பொழுது கைகூடி வரும், நல்ல பதிலை நான் எப்பொழுது பெற்றுக் கொள்வேன், காலதாமதமாகிற காரியங்களில் எப்பொழுது ஒரு நல்ல முடிவு உண்டாகும் என்றெல்லாம் பல கேள்விகளோடு விடாய்த்து போய் ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராய் உங்கள் கண்களை ஏறெடுத்து காத்திருக்கிறவர்களே, கர்த்தர் உங்களுக்காய் இன்றைக்கே ஒத்தாசைகளை அனுப்பி உங்கள் ஜெபங்களுக்கு பதிலை தருகின்றார். அதோடு மட்டுமல்லாமல், நீங்கள் வேண்டிக் கொண்டதற்கும் நினைத்ததற்கும் ஜெபித்ததற்கும் அதிகமாய்

செய்தும் உங்களை ஆசிர்வதிக்கும்படி தயவுள்ள வாசல்களையும் ராஜரீக பாதையையும் கனிவான உள்ளங்களையும் உங்களுக்காய் ஆயத்தப்படுத்தி திறந்து கொடுத்து ஆசிர்வதிக்கின்றார். இன்றைய நாள் உங்கள் வேண்டுதல்கள் எதுவாக இருந்தாலும் அவைகள் கேட்கப்படுகிற நாளாயும், உங்கள் விருப்பங்கள் எவைகளாக இருந்தாலும் அவைகளை நிறைவேற்றி ஆசிர்வதிக்கின்ற நாளாயும் இந்த நாளை ஆசிர்வதிக்கின்றார். கர்த்தர் பரிசுத்த ஸ்தலத்திலிருந்து உமக்கு ஒத்தாசை அனுப்பி சீயோனிலிருந்து உம்மை ஆசிர்வதிப்பார். ஆமேன். வார்த்தை விசுவாசியுங்கள், ஆசிர்வதிக்கப்படுவீர்கள். இன்றைக்கும் இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கின்ற உங்களில் யாரேனும் உங்களின்

0: மன்னா. கர்த்தாவே, நீர் என்னை ஆராய்ந்து அறிந்திருக்கிறீர். சங்கீதம் 139:1. பிரியமானவர்களே, கர்த்தர் உங்களை நன்கு அறிந்து வைத்திருக்கின்றார் என்பதை அடிக்கடி மறந்து விடுகின்றீர்கள். உங்களுடைய உணர்வுகள் அனைத்தையும் உங்களுக்குள் வைத்தவராகிய கர்த்தர் அவைகளை நன்கு அறிவார் என்பதை ஏன் உணர மறுக்கின்றீர்கள்? உங்களுடைய வேதனைகள், கண்ணீர்கள், போராட்டங்கள் எல்லாம் அவருக்கு தெரியும். எந்த இடங்களில் நாம் ஏமாந்து போய் துக்கப்பட்டு வேதனைப்பட்டு கண்ணீரோடு போராடுகிறோம் என்பதும் நம் தேவனுக்கு நன்கு தெரியும். உங்களுடைய பலன் என்ன, உங்களுடைய பலவீனம் என்ன, உங்களை குறித்து மற்ற எவரும் அறியாத அனைத்து உண்மைகளும் தேவனுக்கு தெரியும். உங்களுடைய குழந்தை பருவம் துவங்கி இந்த நாள் வரைக்கும் நீங்கள் அனுபவித்த அனைத்து கசப்பான நினைவுகளையும் கர்த்தர் அறிவார். அவைகளிலிருந்து உங்களை விடுதலையாக்கவே விரும்புகின்றார். அவர் உங்களை குறித்து அனைத்தையும் அறிந்து வைத்திருக்கிறதை நீங்கள் அறிந்து கொண்டு அதற்கு ஏற்றபடி வாழ்வதே அவர் விரும்புகின்றார். தேவனுக்கு பயப்படுகிற வாழ்க்கை அவருடைய வார்த்தைகளை கை கொண்டு அவருக்காகவே வாழ்வோம், ஊழியம் செய்வோம், ஆத்மாக்களை ஆதாயப்படுத்துவோம். மிகுதியான காரியங்களை நம் வாழ்க்கையில் ஜெயமாய் அவர் மாற்றுவார். கர்த்தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. ஆமீன். God bless you.
1: இன்றைய வேத வார்த்தை இன்றைய நாளிலும் 6 ஜூலை மாதம் 2026 திங்கட்கிழமை அதிகாலை வேளையிலே கர்த்தருடைய வார்த்தை இந்த நாட்களை நாங்கள் பார்ப்போமாயிருந்தால் நீதிமொழிகளின் புஸ்தகம் 23:17 வாசிக்க கேட்போமாயிருந்தால் ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, உன் மனதை பாவிகள் மேல் பொறாமை கொள்ளாதே, பொறாமை கொள்ள விடாதே, நீ நாடோறும் கர்த்தரை பெற்று பயத்தோடு இரு என்று சொல்லி இந்த நாட்களில் இந்த வார்த்தை இந்த நாட்களில் நமக்கு சொல்லுகிறதை பார்க்கிறோம். அருமை பிள்ளைகளே, சாலமோன் ஞானி ஆகிய ஞானி நீதிமொழிகளிலே இப்படியாக இந்த நாட்களில் எழுதி வைத்திருக்கிறதை இங்கே காணக்கூடியதாக இருக்கிறது. அவர் சொல்லுகிறார் இந்த 23:17 உன் மனதை பாவிகள் மேல் பொறாமை கொள்ள விடாதே என்று சொல்லி இந்த நாட்களிலே சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நீ நாடோறும் கர்த்தரை பெற்று பயத்தோடு இரு என்று சொல்லி இந்த நாட்களிலே இந்த வார்த்தையை இந்த நாட்களிலே அங்கே சொல்லி ஒரு எச்சரிக்கை சொல்லுகிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நம்முடைய மனதை பாவிகள் மேல் இந்த நாட்களிலே பொறாமை கொள்ள நாங்கள் விடுவோமா இருந்தால் நாங்கள் கர்த்தரை விட்டு பின்மாற்றமாய் இந்த நாட்களிலே போகக்கூடியவர்களாய் அதே வேளையிலே தூரமாய் போகக்கூடியவர்களாய் இந்த நாட்களில் இருப்போம் என்பதற்காகத்தான் இந்த வார்த்தை இப்படியாக சொல்லுகிறதை பார்க்கிறோம். அருமையான அன்பு பிள்ளைகளே, அதனாலே தான் இங்கே ஞானி சொல்லுகிறார், நாள்தோறும் என்ன செய்ய வேண்டுமா, கர்த்தரை பற்றும் பயத்தோடு இந்த நாட்களை நாங்கள் காத்திருக்க வேண்டும். கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் வேதம் சொல்லுகிறது ஞானத்தை நமக்குள்ளே இந்த நாட்களை உருவாக்கும் என்பதைத்தான் இன்றைக்கு நாங்கள் காண்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள், முதலாவது நாங்கள் எதை விட்டாலும் கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் நம்முடைய வாழ்க்கையிலே இந்த நாட்களில் இருக்க வேண்டும் என்பதைத்தான் கர்த்தருடைய வார்த்தை இந்த நாட்களை நமக்கு தெளிவாக இந்த இடத்திலே கற்றுத்தருகிறதை அங்கு காண்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, பாருங்கள் இந்த வார்த்தையிலே பார்க்கிற வேளையிலே இந்த வார்த்தையிலே அங்கு ஞானவானாகிய இந்த நாட்களிலே சலமோன் ஞானி இந்த நாட்களிலே இப்படியாக இந்த நாட்களிலே தேவனிடத்திலே திரும்பும்படியாக அங்கே சொல்லுகிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, பாருங்கள் இந்த நீதிமொழி 23 இந்த நாட்களை பார்க்கிற வேளையிலே இந்த வார்த்தையிலே ஒவ்வொரு வார்த்தையிலேயும் அங்கே அந்த சாலமோன் ஞானி இந்த நாட்களிலே ஒரு விதமாக இந்த நாட்களில் எழுதி வைத்திருக்கிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, ஏனென்றால் போஜனத்திலே பிரியமாயிருக்க கூடாது, எப்படியாக கர்த்தரிடத்திலே இந்த நாட்களிலே அங்கே நாங்கள் இருக்க வேண்டும், ருசியான பதார்த்தங்களை இச்சியாதபடி இப்படியாக இந்த நாட்களில் ஐஸ்வர்யவான்களாய் வர வேண்டும் என்று பிரியாச்சப்படாதபடிக்கும் எப்படி ஒவ்வொரு காரியங்களையும் இந்த நாட்களில் அங்கே சொல்லுகிறதை பார்க்கிறோம். வன்கண்களை குறித்து இந்த நாட்களில் சொல்லப்பட்டிருக்கிறது. அருமையான அன்பு பிள்ளைகளே, இப்படியாக சொல்லிவிட்டு தான் இந்த இடத்திலே வந்து இந்த 17 இந்த நாட்களை சொல்லுகிறார், உன் மனதை பாவிகள் மேல் பொறாமை கொள்ள விடாதே, நீ நாடோறும் கர்த்தரை பின்பற்றி பயத்தோடு. ஏனென்றால் நம்முடைய வாழ்க்கைக்கு நம்முடைய காரியத்துக்கு நிச்சயமாக ஒரு முடிவு உண்டா இருக்கிறபடினால் நம்முடைய நம்பிக்கை இந்த நாட்களில் வீணாக போகாதபடி காத்து கொள்ள வேண்டுமா இருந்தால் நம்முடைய மனதை நாங்கள் வீணாக பாவிகள் மேல் இந்த நாட்களிலே விட்டு அதை சிதறடிக்க பண்ணி கர்த்தர் தருகிற ஆசீர்வாதத்தையும் கர்த்தர் நமக்கு கொடுக்கிற அந்த ஈவுகளையும் விளக்கக்கூடியவர்களாய் இந்த நாட்களில் இருப்போம் என்பதைத்தான் இந்த வார்த்தையூடாக இன்றைக்கு நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. கிறிஸ்துவுக்குள் அன்பான அன்பு சகோதர சகோதரிகளே, இந்த நாளிலும் இந்த வாரத்தினுடைய முதலாவது நாளிலும் இந்த வாக்கு திட்டங்களை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு பிள்ளைகளே, இன்றைய நாட்களிலும் நாங்கள் ஒரு தீர்மானத்தை இந்த நாட்களில் எடுப்போம். நாங்கள் இந்த நாட்களிலே நம்முடைய மனதை பாவிகள் மேல் பொறாமை கொள்ளுற அளவுக்கு இந்த நாட்களை விடாதபடி நாங்கள் நம்முடைய மனதை தேவனுடைய பக்கமாகவும் பரலோர் ராஜ்யத்தின் பக்கமாகவும் அங்கே இந்த நாட்களில் நாங்கள் திருப்புவோமா இருந்தால் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நம்முடைய வாழ்க்கையில் ஒரு திருப்பத்தையும் ஒரு மாற்றத்தையும் ஒரு விடுதலையும் ஒரு சமாதானத்தையும் கொண்டு வர அவர் வல்லவராயிருக்கிறார் என்பதைத்தான் இந்த வாக்குத்தத்தின் ஊடாக இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம். அதனாலே அன்பு பிள்ளைகளே, வாக்கு தத்தங்களை விசுவாசியுங்கள், தேவனிடத்தில் இந்த நாட்களிலே திரும்புங்கள். வாக்கு தத்தங்கள், ஒவ்வொரு வாக்கு தத்தங்களும் நம்முடைய வாழ்க்கையில் ஒரு திருப்பத்தையும் ஒரு மாற்றத்தையும் ஒரு தெளிந்த புத்தியையும் தெளிந்த ஞானத்தையும் இந்த நாட்களிலே கொண்டு வரும் என்பதைத்தான் இந்த வாக்கு தத்தங்கள் ஊடாக நாங்கள் கற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கிறது. அதனாலே அன்பு பிள்ளைகளே, வாக்கு தத்தங்களை நாங்கள் விசுவாசிக்கிற ஒவ்வொரு வேளையிலும் கர்த்தருடைய கரம் இந்த நாட்களிலே நம்மோடு கூட இருந்து இந்த நாட்களிலே நாங்கள் வழி விலகாதபடி இந்த நாட்களை காத்துக்கொள்ளும் என்பதைத்தான் இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம். அதனாலேதான் இந்த வாக்குத்தத்தை நீதிமா, அதாவது இந்த நாட்களில் இந்த நீதிமொழியை சாலமோன் ஞானி இப்படியாக இந்த நாட்களை எழுதி வைத்திருக்கிறார். அதனாலே அன்பு பிள்ளைகளே, இந்த வாக்குத்தத்தின் படி இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறவர்களே, மற்றவர்கள் மேல் பாவிகள் மேலே இந்த நாட்களில் நாங்கள் பொறாமை கொள்ளாதபடி நம்முடைய மனதை தேவன் மீது தேவனை பற்றும் திருப்புகிற வழியிலே கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார்.
2: Recording stopped.

0: கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த இரண்டாவது நாள் இந்த தியான கூட்டத்திலே ஆவிக்குரிய காரியங்கள் நாம் தியானிக்க போகிறோம். மனுஷன் யார், தெய்வம் யார், இந்த ரெண்டு முக்கியமான அடிப்படை காரியங்கள் ஒவ்வொருவரும் அறிந்திருக்க வேண்டியது அவசியம். வேத வசனத்தின் அடிப்படையில் மனிதன் யார், மனுஷர்கள் நாம் எல்லாருமே ஒருத்தர் ஒருத்தர் பார்க்கிறோம், நமக்கு தெரியும் மனுஷன் யாருன்னு. ஆனா வசன அடிப்படையில் இந்த மனிதன் எப்படியாக தோன்றினான், வேதம் என்ன சொல்லுகிறது. ஒரு நாள் ஆண்டவர் பாதியாகமும் முதல் அதிகாரம் 26-27 நீங்க வாசிங்கன்னா, ஆண்டவர் ஒரு நாள் நம்மை போல நம்முடைய ரூபத்தின்படி நம்முடைய சாயலாக ஒரு மனுஷனை உண்டாக்குவோம். முதலே சொல்லிட்டேன், முதல் நாளே உங்களுக்கு ஏதாவது என்னுடைய பிரசங்கத்தில் சந்தேகம் இருக்குமானா வெளிப்படையா நீங்க எங்கிட்ட கூட்டம் முடிந்த உடனே தாராளமாக கேட்கலாம். அப்படி இல்லையா கடிதத்தின் மூலமா எனக்கு எழுதலாம். டாக்டர் புஷ்பராஜ் சேலம் 5, டாக்டர் புஷ்பராஜ் சேலம் 5. செவ்வாய்க்கிழமை தோறும் வீட்டில் இருப்பேன். நேரில் வந்தும் பைபிளை எடுத்துட்டு வந்து உங்களுடைய சந்தேகத்தெல்லாம் தாராளமாக கேட்கலாம். உங்களுடைய பிரச்சனைகளையும் நீங்கள் பகிர்ந்து கொள்ளலாம். சொல்லுகிற பதில் வேத வசனத்தின் அடிப்படையில் இருக்க வேண்டும். அனுபவங்கள் உபதேசங்கள் ஆக்கக்கூடாது. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான அனுபவங்கள் இருக்கும், அவைகளை நாம உபதேசமாக ஆக்கிவிடக்கூடாது. என்னுடைய பத்திரிகை உங்களுக்கு தேவையானா உங்களுடைய விலாசத்தை எழுதி கொடுத்தாலும் உங்களுக்கு இலவசமாக அனுப்பப்படும், அதுக்கு சந்தாக்கள் கிடையாது. உங்களுடைய விலாசத்தை எழுதி இந்த ஞாயிற்றுக்கிழமைக்குள்ள என்கிட்ட கொடுத்தாலும் சரி, அல்லது தபாலில் அனுப்பினாலும் சரி, இலவசமாக அந்த பத்திரிகை அனுப்பி வைக்கப்படும். விலாசம் டாக்டர் புஷ்பராஜ் சேலம் 5. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஒரு நாள் ஆண்டவர் சொன்னார், நம்மை போல ஒரு மனுஷனை நம்முடைய சாயலாக நம்முடைய ரூபத்தின்படி உண்டாக்குவோம். ஒரு மண்ணை எடுத்து பிசைஞ்சு ஒரு பொம்மையை செஞ்சு அந்த பொம்மை அதுதான் மனுஷன். அப்போ நம்மை போல அப்படின்னாக்கா மனுஷன் யாரை போல இருக்கிறான், அந்த கேள்விக்கு பதில் கடவுளை போல இருக்கிறான். அப்ப கடவுள் எப்படி இருப்பாரு, மனுஷனை போல இருப்பார். அப்ப இந்த இடத்துல நம்மை போல என்று சொல்லி புளூரல்ல சொல்றது நீங்க கேட்கலாம். தேவன் ஒருவர் தான், ஆனா வேத புஸ்தகம் திரேகம் உள்ளவராக இருக்கிறார் என்பதை விளக்கமாக கூறப்பட்டிருக்கிறது. ஆதியாகமத்தினுடைய முதல் வசனமே அவர் திரியேகம் உள்ளவர் என்பதை குறிக்கிறது. அது குறித்து பின்னாடி நம்ம தியானிக்கலாம். இப்ப நம்ம போல ஒரு மனுஷனை நம்முடைய சாயலின்படி நம்முடைய ரூபத்தின்படியும், அப்ப ரூபம் எப்படி இருக்கும், மனுஷ மாதிரியே, மனுஷனுக்கு மூக்கு இருக்கிற மாதிரியே கடவுளுக்கு மூக்கு இருக்குது, மனுஷனுக்கு ரெண்டு கண்ணு இருக்கிற மாதிரியே கடவுளுக்கும் கர்த்தருக்கும் கண்ணு இருக்குது. அதனாலதான் அவருக்கு பேர் காண்கிற தேவன். நமக்கு காது இருக்கிற மாதிரியே அவருக்கும் ரெண்டு காதுகள் உண்டு, அவர் நம்முடைய ஜபத்தை கேட்கிற தேவன். நமக்கு கைகள் இருக்கிற மாதிரியே அவருக்கும் கை உண்டு. அதனாலதான் பைபிள்ல நிறைய இடத்துல பழைய ஏற்பாட்டுல பார்க்கலாம், அவருடைய வலது கை செய்த அற்புதங்கள் எல்லாம் நீங்க பார்க்கலாம். வலது கைன்னு ஒண்ணு இருந்தா இடது கை ஒண்ணு உண்டு. கைகள் நமக்கு இருக்கிற மாதிரியே அவருக்கும் கைகள் உண்டு, நமக்கு இருக்கிற மாதிரி கால்கள் உண்டு. சீஷர்கள் படகுல வரும்போது புயல் அடிச்சு அது முழுகும் போற நேரத்தில், ஐயோ நம்ம மடிந்து போகிறோமே என்று அவர்கள் கதர்ன சமயத்தில் பிரச்சனை உள்ள இடத்துக்கே வந்து அவருடைய பயத்தை நீக்குகிற தேவனாக, கடல் கரையிலிருந்து தண்ணீரிலே நடந்து வந்த தேவன் என்று நாம பார்க்கிறோம். அப்ப அவர்களுக்கு கால் உண்டு, பிரச்சனை உள்ள இடத்துக்கே வந்து நம்முடைய பயத்தை நீக்குகிற தேவன், பிரச்சனைகளை பரிகரிக்கிற தேவன், அவருக்கு கால் உண்டு. ஒரு நாள் மோசே கேட்டான், ஆண்டவரே உம்மை பார்க்க எனக்கு ரொம்ப ஆசையா இருக்குது. ஆனா ஆண்டவர் அந்த காலத்திலிருந்தே வேதத்துல சொல்லுது, தேவனை ஒருவரும் ஒரு நாளும் கண்டதில்லை, கண்டவர் உயிரோடு இருந்ததில்லை. அப்ப அப்படி இருக்கும் போது ஒரு துணிஞ்சு கேட்கிறாரு, உம்மை நான் பார்க்கணும்னு ஆசையா இருக்குது. ஆண்டவர் மோசேயை ரொம்ப அதிகமா நேசித்ததுனால சொன்னாரு, என்ன யாரும் பார்க்க முடியாது, நான் உனக்காக நான் ஒரு காரியம் செய்யறேன், உங்ககிட்ட நான் பேசிட்டு நான் போகும்போது என் முதுகை நீ பார்ப்பாய், அவ்வளவுதான் உனக்கு காட்ட முடியும், என்னுடைய முழு உருவத்தையும் நான் உனக்கு காட்ட முடியாது. அப்போ முதுகு இருக்குது அப்படின்னா நெஞ்சும் இருக்குதுன்னு அர்த்தம். அப்ப ஏறக்குரிய கர்த்தர் எப்படி இருப்பாரு அப்படின்னா நம்ம போலவே இருப்பார். என்ன நிறம்ன்றதெல்லாம் நம்ம சொல்ல முடியாது. வேதத்தில் சொல்லப்படாத காரியத்துல துணிகரமாக நுழையக்கூடாதுன்னு சொல்லப்பட்டிருக்குது. கருப்பு நிறமா, வெள்ளை நிறமா, மஞ்சள் நிறமா, இதெல்லாம் ஆராய்ச்சி நம்ம செய்யக்கூடாது. சரி, அவருக்கு தான் உருவம் இல்லையே. வேதம் சொல்லுது தேவன் ஆவியாயிருக்கிறார், அவரை தொழுது கொள்ளுகிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ளணும். ஆவியாயிருக்கிற தெய்வத்துக்கு எப்படி உருவம் இருக்குது? அதுக்கு பேர் தான் மகிமையின் சரீரம். அவர் ஆவியா தான் இருக்கிறார், ஆனா நம்முடைய சரீரம் போலவே ஒரு மகிமையின் சரீரம் உண்டு. அந்த மகிமையின் சரீரத்துல தான் நம்ம மரித்து உயிர்த்தெழுகிற சமயத்துல நம்ம சரீரம் நியாயத்திற்கு வந்து நிக்காது, மண்ணோட மண்ணா போயிடும். ஆனா வேறொரு மகிமையின் சரீரம் தேவன் நமக்கு தருவார், அதுக்குதான் பேரு மகிமையின் சரீரம் பேரு. அப்போ இந்த சரீரத்துக்குள்ள மனுஷனை தேவன் மண்ணிலே உண்டாக்கினதுக்கு பிறகு தன்னை போலவே வடிவமைத்து ஒரு மனுஷனை உண்டாக்கிட்டு நாசியிலே தன்னுடைய சுவாசத்தை ஊதினார், மூக்கு வழியா தன்னுடைய சுவாசத்தை ஊதினார். ஊதின உடனே மண்ணு மனுஷன் ஜீவ ஆத்மாவாக மாறிவிட்டான், ஜீவனும் ஆத்மாவும் நிறைந்த ஒரு மனிதனாக மாறிவிட்டான். அப்போ இந்த மனுஷ சரீரத்தில் இந்த மண்ணான சரீரம் இப்போ ஒரு மனுஷனாக மாறிவிட்டது. இந்த மனுஷ சரீரத்துக்குள்ள மூன்று காரியங்கள் இருக்கிறது. ஒன்று ஆவி, ஆத்மா, சரீரம். சரீரத்தை நம்ம பார்க்கலாம், ஆனா ஆவி ஆத்மாவை பார்க்க முடியாது. ஆவி எப்பவுமே தேவனோடு உறவாடுகிறது, ஆத்மா எப்பவுமே இன்டெலெக்சுவல். ஆவியானவர் சொல்லுகிறத நிறைவேற்றுவதற்கு இந்த சரீரத்தை தூண்டுகிறது. இந்த சரீரமும் சில சமயத்தில் இதுக்கு கீழ்ப்படுகிறதில்லை. இந்த சரீரத்துக்குள்ளதான் ஆண்டவர் பலவிதமான சுபாவத்தை வைத்திருக்கிறார். கோபம், சிரிப்பு, அதே மாதிரி காமம், பால் உணர்வு, இதெல்லாம் ஆண்டவர் கொடுத்தது. பால் உணர்வு பாவம் அல்ல, செக்ஸ் ஃபீலிங் இட்ஸெல்ஃப் நாட் அ சின். அதை தவறான விதத்தில் உபயோகப்படுத்தும் போதுதான் அது பாவமாக மாறுகிறது. ஏன் கர்த்தர் அந்த ஃபீலிங் நமக்கு கொடுத்தார்? பழுகி பெருக வேணும் அப்படின்னா இந்த ஃபீலிங் நமக்கு கண்டிப்பா இருந்தாகணும். அப்ப இந்த ஃபீலிங் தேவன் நமக்கு கொடுத்துட்டு இந்த ஃபீலிங்னால நிறைய பேர் ரொம்ப விதத்தில் சித்திரவதப்படுறாங்க. அதுக்குதான் கர்த்தர் என்ன செய்யறாரு, திருமணம் சொல்லிட்டு ஒரு ஏற்பாட்டை பண்ணி இந்த ஃபீலிங்க அங்கதான் நீ காமிக்கணும். அப்ப அது வரைக்கும் இச்சை அடக்கம் ஒரு வார்த்தையை பைபிள்ல எழுதியிருக்கு, அது சரியான மொழிபெயர்ப்பு அல்ல. இச்சை அடக்கம்னா ஏதோ ஒரு பாஷை மாதிரி நிறைய பேர் நினைப்பாங்க. ஆங்கிலத்துல செல்ஃப் கண்ட்ரோல் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. தமிழ் இப்படி மொழி பெயர்த்திருக்கலாம், சுய கட்டுப்பாடு. ஆனா அந்த சுய கட்டுப்பாடுலையும் நம்ம கட்டுப்படுத்த முடியுமா? முடியறதில்ல. இயேசுவே சொல்றார், ஒட்டகம் சிவிங்கி இருக்குதே, அது தன்னுடைய புள்ளியை மாற்ற முடியுமா? மாற்ற முடியாது. எத்தியோப்பியன் தன்னுடைய நிறத்தை மாற்ற முடியுமா? மாற்ற முடியாது. உன்னால மாத்த முடியாது, என்னால மாத்த முடியும். அதை சொல்றதுக்காகத்தான் இதை சொல்ற. உன் நிறத்தை உன்னால மாத்த முடியாது, உன்னுடைய சுபாவத்தை நீ மாத்த முடியாது. ஆனா நான் மனசு வச்சா மாத்த முடியும். யாக்கோபுன்னு அவனுடைய மாமனார் வீட்டில் மாமன் இவனை ஏமாத்துறதுக்கு என்ன பண்ணா, நீ 10 வருஷம் நீ விரும்பின பெண்ணை கல்யாணம் பண்ணா 10 வருஷம் என்கிட்ட வேலை செய்யும். இந்த 10 வருஷத்துல புள்ளி புள்ளியா போடுற ஆட்டுக்குட்டி எல்லாம் உன்னுடையது, மத்த நிறம் உள்ளதெல்லாம் என்னுடையது. அப்போ இந்த புள்ளி உள்ள ஆடுகள் ரொம்ப ரொம்ப குறைவு, அது பிறக்கிறது இல்லை. 1-2 தப்பி தவறி அந்த மாதிரி பிறக்கும். மற்றபடி புள்ளி உள்ள ஆடுகளை நீங்க பார்க்கவே முடியாது. மான் இனத்துல நீங்க பார்க்கலாம், ஆட்டுல நீங்க பார்க்கவே முடியாது. ஆனா இவன் என்ன பண்ணா, அந்த காலத்துல விஞ்ஞானம் இல்லாத அந்த காலத்திலேயே ஆட்டு தொழுவத்துல எல்லா பக்கத்திலையும் புள்ளி புள்ளியா போர்டு எழுதி அங்கங்க புள்ளி புள்ளியா வச்சு வச்சுட்டான். அது சினை ஆகிற சமயத்துல இந்த புள்ளியை பார்க்கிறது எதுவோ அது ஜெனட்டிக்காக உள்ளத்துக்குள்ளே சரீரத்துக்குள்ளே ரத்த அணுக்களுக்குள்ளே மாற்றங்களை உண்டாக்குது. அதுவாகவே அந்த குழந்தை கருத்தரிக்கும். அதனாலதான் திருமணம் ஆன உடனே நிறைய பேருடைய வீட்டுல என்ன மாதிரி பிள்ளைகள் வேணும்னு நம்ம விரும்புறோமோ அப்படிப்பட்ட பிள்ளைகளுடைய நிறைய குழந்தைகளுடைய போட்டோவை அந்த அறைக்குள்ள மாட்டி வைக்கிறத நம்ம பார்க்கலாம். எதை யார் அதிகமாக யாரிடத்துல அதிகமாக கவனம் செலுத்துறாங்களோ, யாரை அதிகமாக காண்கிறார்களோ, அந்த உருவம் கர்ப்பத்துக்குள்ளே கடந்து வந்து விடுகிறது. இது விஞ்ஞானம் கண்டுபிடிச்சிருக்குது. ஆனா அன்னைக்கே யாகோபோ பயங்கர கில்லாடி, அவன் இந்த ஏற்பாடு பண்ணா அந்த புள்ளிகளை எல்லாம் பொழுதன்னைக்கும் பார்த்துட்டு இருந்த இந்த ஆடுகள் அந்த முறை ஈன்றெடுத்த குட்டிகள் எல்லாமே புள்ளி புள்ளியாகவே பிறந்தது. கர்த்தருடைய வினோதமான செயல் இது. அந்த காலத்திலேயே இப்படிப்பட்ட காரியத்தை கர்த்தர் அவனுக்கு ஞானத்தை கொடுத்து அதன் மூலமாய் அவனை உயர்த்தினார். அப்போ கர்த்தரால முடியும், உன்னுடைய சுபாவத்தை நீ மாத்த முடியாது, ஆனா கர்த்தரால முடியும். அவங்களுக்கு சில சுபாவங்கள் உண்டு. இது என்னங்க, என்னுடைய பிறப்பிலேயே இந்த சுபாவம் இருக்குது, கோபம் என்னால அது மாத்த முடியாது. ஆண்டவர் கொடுத்ததுதான் கோபம். கடவுளுக்கும் கோபம் வருது, மனுஷனுக்கும் கோபம் வருது, ஊழியக்காரனுக்கும் கோபம் வருது. கோபம் காமன். ஆனா இந்த முன் கோபம் இருக்குதே, அந்த கோபத்தை நம்ம கட்டுப்படுத்தாம போகும்போதுதான் முன்கோபியாக நம்ம மாறிவிடுகிறோம். தீத்துனுடைய புஸ்தகம் 7:7 முன்கோபம் உள்ளவர்களை சபையில மூப்பனாக தெரிந்தெடுக்க கூடாது. மூப்பனாக தெரிந்தெடுக்க வேண்டிய லட்சணங்களை தீமோத்தேயுடைய புஸ்தகம் 3:3 தீத்துனுடைய புஸ்தகம் 1:7 நீங்க பார்க்கலாம். என்னென்ன குவாலிபிகேஷன் இருக்கணும் அப்படின்றதெல்லாம் நம்ம பார்க்கலாம். ஒரு மனைவி உடையவனாக இருக்கணும், குடிக்காதவனாக இருக்கணும், சொந்த குடும்பத்தை சரியா நடத்துறவனா இருக்கணும், இப்படி எல்லாம் நிறைய குவாலிபிகேஷன் நீங்க பார்க்கலாம். அதுல ஒண்ணு திமுத்துக்கு எழுதுறத விட தீத்துக்கு எழுதும் போது அவர் ஒன்னு எழுதுறார், முன்கோபம் உள்ளவங்களே. காரணம் என்ன, இன்னைக்கு குடும்பமே இந்த முன்கோப வார்த்தைகளினால உடைந்த குடும்பங்கள் ஏராளம் உண்டு. என்னமோங்க, என் முன்கோபத்தில் நான் அப்படி பேசிட்டேன், விவகாரம் கோர்ட் வரைக்கும் போயிடுச்சுங்க. இப்ப நான் ஃபீல் பண்றேன், நல்ல கமிட்டி நல்லா நடந்துட்டே இருக்கும், ஜெபம் பண்ணிதான் ஆரம்பிச்சாங்க. ஆனா திடீர்னு ஒருத்தர் முன்கோபத்துல கண்ட மாதிரி பேசிடுவாரு, உடனே கமிட்டியில எல்லாரும் சொல்லுவாங்க வாபஸ் வாங்க, இல்லன்னா இந்த கமிட்டி நடத்த விட மாட்டோம். விவகாரம் பாருங்க எவ்வளவு தூரம் பரவிடுச்சு. பின்னாடி இவர் ரொம்ப ஃபீல் பண்ணுவாரு, நான் அப்படி பேசியிருக்க கூடாதுங்க, என் முன்கோபம் இப்படிப்பட்ட ஒரு பலையின் உனக்கு இருக்குது இல்லையா, என் கமிட்டியில நிக்கிறேன், உன்னால பிரச்சனை உண்டாகணும். அப்ப இப்படிப்பட்ட பலவீனம் உள்ளவங்க இப்படிப்பட்ட காரியத்தில் தேவனுடைய பணியில அவங்க முன்னுக்கு வரக்கூடாது. இந்த பலவீனம் எனக்கு இருக்குது, இதனாலேயே என் வீட்டுக்குள்ளேயே நிம்மதி இல்லை. ஆகவே முன்கோபம் தான் ஆபத்து. சபையை உடைத்துவிடும், குடும்பத்தை உடைத்துவிடும், உன் வாழ்க்கையில நிம்மதியை கெடுத்துவிடும். இந்த இந்த முன்கோபம் கர்த்தர் இயற்கையா நமக்கு தரல, சாதாரண கோபத்தை நம்ம தூண்டி வைக்கிறோம் பாருங்க, அதுதான் முன்கோபமாக மாறியது. அதனாலதான் ஆண்டவர் சொல்றாரு, உன் கோபம் சூரியன் அஸ்தமனம் ஆவதற்கு முன்பே தணிந்து போக கடவது. ஏன்னாக்கா அந்த கோபம் அடுத்த நாளா மாறிடுச்சுன்னா தொடர்ந்து அந்த கோப வார்த்தையே நீ அடுத்த நாள் வச்சுட்டேன்னு வச்சுக்கோ, கோபம் வெறுப்பாக மாறிவிடும். இன்னும் தொடர்ந்து ரெண்டு மூணு வாரம் அந்த கோபத்தை நீ வச்சுக்கிட்டே இருக்கிற, வெறுப்பு கசப்பாக மாறிவிடும். இன்னும் தொடர்ந்து போயிட்டனா பகையாக மாறிவிடும். சாதாரண ஒரு கோபத்தை கட்டுப்படுத்தாம போனதுனால வாய் வார்த்தைகள் கூட தவறாக வந்து குடும்பத்தை உடைக்கக்கூடிய நிலைமைக்கு வந்துருது. கோபம் வந்து இயற்கை, ஆண்டவரால நமக்கு கொடுக்கப்பட்டது. சந்தோஷம் இயற்கை, அது ஆண்டவரால நமக்கு கொடுக்கப்பட்டது. துக்கம் அதுவும் இயற்கை, ஆண்டவரால அது கொடுக்கப்பட்டது. காமம், செக்ஸ் ஃபீலிங், அதுவும் கர்த்தராலே கொடுக்கப்பட்டது நம்ம பழகி பெருகுவதற்காக. ஆனா இதை கட்டுப்படுத்துறதுக்கு ஒரு வழி வேண்டும். ஒரு வாலிப தம்பி சொன்னாப்ல, போன 10 வருஷத்துக்கு முன்னாடி உள்ள கூட்டத்துல தாங்க நான் ரட்சிக்கப்பட்டேன், உங்க கூட்டத்தில் தான் ரட்சிக்கப்பட்டேன், ஆனா இப்போ நான் ரொம்ப பேக் ஸ்லைடிங், நான் பின்மாற்றத்துல போயிட்டேன். நான் எப்படி தம்பி, நான் எந்த பாவத்தை அறிக்கை செஞ்சேனோ அந்த பாவத்தை நான் விட்டுட்டேன், ஆனா அந்த ஃபீலிங் மைண்டுக்குள்ள இருக்குதே, அந்த பாவமான அந்த எண்ணம் சிந்தை எனக்குள்ள வருது. யாரை பார்த்தாலும் பாவமான எண்ணத்தோடய நான் பார்க்கறேன். அப்பதான் நான் சொன்னேன், இல்ல தம்பி அது பாவம் இல்ல. அதனால்தான் ரோமருக்கு எழுதின நிருபம் 7:17-24 வரைக்கும் நீங்க வாசிச்சீங்கன்னா, ஆனானப்பட்ட பவுலே சொல்றாரு, நான் இச்சிக்காததை திரும்ப திரும்ப செய்கிறேன். எந்த பாவத்தை செய்யக்கூடாதுன்னு நினைக்கிறேனோ அந்த பாவத்தை நான் திரும்ப திரும்ப செய்யறேன். 24 சொல்றாரு, ஐயோ நிர்பந்தமான மனுஷன், இந்த பாவ சரீரத்திலிருந்து யார் என்னை விடுதலையாக்குவார்? கண்ணீர் விட்டு கதறான். சில சமயத்துல யாராவது இந்த 24 வாசிட்டு போயிட்டாங்கன்னா, ஆனானப்பட்ட பவுல இப்படி என் முடியலையே, நான் திரும்ப திரும்ப பாவம் செய்யறேன்னு அழுதாரு. அப்ப நாங்கெல்லாம் எங்கத்த மூல, ஆனா அவனுக்கு விடுதலை கிடைச்சது. அதை நம்ம வாசிக்க தவறக்கூடாது. 8:1 ரோமருக்கு எழுதின நிருபம் 8:1 6 இப்படி சொல்லுது, ஆவியின் சிந்தை நித்திய ஜீவன், மாம்ச சிந்தை மரணம். ஒவ்வொரு நாளும் நம்ம எந்த சிந்தையோட எந்திரிக்கிறோமோ அப்படிதான் அந்த முடிவு இருக்கும். காலையில எந்திரிச்சு வேதம் வாசிச்சு ஜபம் பண்ணி ஆவிக்குரிய சிந்தையோட நீ ஆண்டவரோடு கொஞ்ச நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி அந்த பகல் முழுவதும் நீ போப்பாரு, நிச்சயமா உன்னுடைய எண்ணங்கள் எல்லாம் ஆண்டவர் பற்றியதாகவே இருக்கும், ஆவிக்குரிய சிந்தையாகவே இருக்கும். காலையில் எழுந்திரிச்ச உடனே பாவ சிந்தனைகளோட கற்பனையோட ஆபாசமான காரியங்களை நீ படம் பார்க்கறதோ சீரியல் பார்க்கறதோ அல்லது ஆபாசமான புஸ்தகத்தை பார்க்கறதுன்னா பகலிலும் அதே எண்ணங்கள் உனக்கு வரும். அப்ப பகலுக்கு வெற்றி கிடைச்சதா? கிடைச்சது. 1 Corinthians சொல்றாரு, கிறிஸ்துவின் ஆவி எங்கேயோ அந்த விடுதலை உண்டு. பிலிப்பியருக்கு எழுதின நிருபம் 9:10 சொல்லுது, முன்னெல்லாம் இது எனக்கு முடியாத முடியாதுன்னு சொல்லிட்டு இருந்தேன், ஆனா இப்ப என்னால முடியுது. தாழ்ந்திருக்கும் முடியும், வாழ்ந்திருக்கும் முடியும், சம்பூர்ணமா இருக்க முடியும், பட்டினி கிடக்கவும் முடியும். எப்படி பவுலு? என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே. என்னால முடியாது, நான் முடியாதுன்னு அழுதவன், அப்படிதான் நிருபத்துல எழுதுன. ஆனா என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்து எனக்குள்ள வந்துட்டாருன்னா இதெல்லாம் ஓவர் கம் செய்ய முடியும், கட்டுப்படுத்த முடியும், கோபத்தை கட்டுப்படுத்த முடியும், வெறுப்பை கட்டுப்படுத்த முடியும், உணர்ச்சிகளை கட்டுப்படுத்த முடியும். இதுதான் ஆவிக்குரிய ரகசியம். அப்ப இந்த சரீரம் கொஞ்சம் மோசமானது, இதை கட்டுப்படுத்துறதுக்கு தான் ஆவி ஆத்மாவோடு பேசி இதை கட்டுப்படுத்துறதுக்கு வேண்டிய ஆலோசனைகளை சொல்கிறது. அதனாலதான் ரோமருக்கு எடுத்துருமே 8 நான் ஆவினாலே சரீர இச்சைகள் எல்லாம் அழிக்க முடியும் சொல்ற. அப்ப ரெண்டு மனுஷனை நம்ம பார்க்கலாம், ஒன்னு வெளியில காண்க குதிரை இந்த சரீரம், இவன் ஒரு மனுஷன், உள்ள ஒரு மனுஷன் இருக்கிறான், ஆவி ஆத்மா, அவன மனுஷன் தான் பைபிள் சொல்லுது. கஷ்டங்கள், பண கஷ்டங்கள், வெளியில காரணம் இல்லாம நம்மளை வெறுக்கிறாங்க, காரணம் இல்லாம நம்மளை பகைக்கிறாங்க, சொந்த வீட்டுக்குள்ளேயே நம்ம மனசை வேதனைப்படுத்துற மாதிரி பேசுறாங்க. இப்படிப்பட்ட காரியங்கள் நம்மை உள்ளான மனுஷனை பலப்படுத்துது. ஆண்டவரே இதை எப்படி டீல் பண்றதுன்னு எனக்கு தெரியல, எனக்கு உதவி செய்யும் அப்படின்னு ஆண்டவரை நம்ம பலப்படுத்தும் போது ஆவிக்குரிய ஜீவிதத்துல வளர்ந்துகிட்டே நம்ம போகலாம். இந்த போராட்டங்கள் நமக்கு அவசியம், இந்த அவமானங்கள் நமக்கு அவசியம். சொந்தக்காரே நம்மளை பகைக்கிறாங்க, சொந்தக்காரே நம்மளை வெறுக்கிறாங்க, ஆனா ஆண்டவர் நம்மளை வெறுக்கிறது இல்லை. அவருடைய மனசை நம்ம எத்தனையோ முறை வேதனைப்படுத்துறோம், ஆனா திரும்ப திரும்ப அவர் நம்மளை தேடி வர்றார், திரும்ப திரும்ப நம்மளுக்கு சந்தோஷத்தை கொடுக்க வருகிறார். அவர் ஒருவர் தான், தாய் தன்னுடைய பிள்ளைய மறக்கும். ஆனா தமிழ் அப்படி சொல்றது இல்லையே, யாரு பண்ணாலும் தாய் ஒரு நாளும் மறக்க மாட்டாங்கன்னு சொல்லுவாங்க. ஆனா பைபிள் சொல்லுது, தாய் கூட உன்னை மறப்பா, ஆனா நான் உன்னை மறக்கவே மாட்டேன். என்னுடைய அன்பு மாறாத அன்பு. பெத்தவங்க கூட பணத்துக்கு பிள்ளைங்களை வித்துட்டு போறவங்க இருக்கிறாங்க, சொந்த கையினாலே பிள்ளைகளை கொன்ற பெற்றவர்கள் இருக்கிறாங்க. எத்தனை தடவை பேப்பர்ல நம்ம வாசிக்கிறோம். ஆனா ஆண்டவர் சொல்றாரு, தாயை விட மேலான அன்பு, தகப்பனை விட மேலான அன்பு என்னுடைய அன்பு. அதுவேதான் இந்த கிறிஸ்து நமக்குள்ள வந்தாச்சுன்னா யாரை எந்த அளவுக்கு நேசிக்கணும்னு ஆண்டவர் சொல்லிடுவார். மத்தேயுவின் சுவிசேஷம் 10:38 ஒருவன் தன்னுடைய மகனையாவது மகளையாவது என்னிலும் அதிகமாக நேசிக்கிறவன் எனக்கு பிரயோஜனமானவன் அல்ல. ஒருவன் தன்னுடைய அப்பாவையாவது அம்மாவையாவது என்னிலும் அதிகமாக நேசிக்கிறவன் எனக்கு பிரயோஜனமானவன் அல்ல. நேசிக்க கூடாதுன்னு சொல்லல, என்னிலும் எனக்கு கொடுக்க வேண்டிய இடத்த பிள்ளைகளுக்கு நீ கொடுத்துடக்கூடாது, எனக்கு கொடுக்க வேண்டிய இடத்த உங்க அப்பா அம்மாவுக்கு கொடுக்க கூடாது, எனக்கு கொடுக்க வேண்டிய இடத்த ஊழியத்துக்கும் கொடுக்க கூடாது, அது எனக்குரியது, அதுதான் அவருடைய அதிகாரம். நான் ரத்தம் கொடுத்து உன்னை விலைக்கு வாங்கியிருக்கிறேன், நீ என்னதான் நீ நேசிக்கணும், என்ன மாத்திரம் தான் நேசிக்கணும். அப்ப ஆண்டவரை நேசிக்க தொடங்கிட்டோம்னா, ஆண்டவருக்கு முழு இருதயத்தை நம்ம கொடுத்துட்டோம்னா, யாரை எந்த அளவுக்கு நேசிக்கணும்னு ஆண்டவரே கத்து கொடுத்துருவார். அவர் பாசம் இல்லாதவர் அல்ல. சிலுவையில கூட தன்னுடைய அம்மாவை அனாதையா விட்டுட்டு போகலையே, அதுக்கு ஒரு ஏற்பாடு செஞ்சிட்டு தான் அவர் போறார். ஆகவே இந்த சரீரமானது மோசமானது, இதுக்குள்ள பலவிதமான சுபாவங்கள் உண்டு. கிறிஸ்து நமக்குள்ள வந்தாச்சுன்னா இதெல்லாம் கட்டுப்படுத்த முடியும். சரி, இந்த சரீரம் மண்ணுக்கு போகிறது, ஒருத்தன் செத்துட்டானாக்கா என்ன நடக்குது? பிரசங்கினுடைய புஸ்தகம் 12:7 நீங்க வாசிங்கன்னா, ஒருத்தன் செத்துட்டானா அவனுடைய ஆவி ஆத்மா கர்த்தருடைய கைக்கு போயிடுது, அதுக்கப்புறம் சரீரம் மண்ணுக்கு போயிடுது. அதனாலதான் அடக்க ஆராதனையில கூட நம்ம என்ன சொல்றோம், மண்ணிலிருந்து எடுக்கப்பட்டால் மண்ணுக்கே திரும்பி போற அப்படின்னு சொல்லிட்டு தான் அடக்க ஆராதனை செய்யும். இந்த ஆவி ஆத்மாவை ஆண்டவர் என்ன செய்யறாரு, நீ மனம் திரும்பி செத்து போயிருந்தா உன்னை பரதேசிக்கு அனுப்புற, பரலோகத்துக்கு அல்ல. நீ மனம் திரும்பாம பாவத்தோட செத்து இருந்தா உன்னை பாதாளத்துக்கு அனுப்புற, அது நரகம் அல்ல. ரெண்டுக்குள்ள வித்தியாசத்தை நீங்க தெரிஞ்சுக்கொள்ளுங்க. ஒரு அம்மா என்கிட்ட கேட்டாங்க, என் புருஷன் செத்து போய் இப்படி 9-10 ஆகுதுங்க, நானும் ஒரு நாள் சாவேன், பரலோகத்துல என் புருஷனை நான் அடையாளம் கண்டுகொள்ள முடியுமா அப்படின்னு கேட்டாங்க. சொன்ன முதல்ல உன் புருஷன் பரலோகத்துக்கு தான் போனான், என்ன உறுதி? உன் புருஷன் மனம் திரும்பி இருக்கிறானா? மனம் திரும்பாதவங்களை போக முடியாதே. அது எனக்கு தெரியாதுங்க. ஆனா ரொம்ப நல்லவருங்க, அவரு நல்லவர். பரலோகம் போகான்னு சொல்லல பைபிள், மனம் திருமணம் தான் போக முடியும். யோவான் 3:3, ஒருவன் மறுபடியும் பிறவாவிட்டால் அவன் தேவனுடைய ராஜ்யத்தை காண மாட்டான். இதுதாங்க பரலோகத்துக்கு போற சாவி. நீ எந்த சபக்காரன், சிஎஸ்ஐயா, லூத்தரனா, செவன்த் டேயா, எய்த் டேயா, பெந்தேகோஸ்தேயா, இதெல்லாம் ஒண்ணு கேட்க மாட்டாங்க. நீ ஞானஸ்தானம் பெற்றியா, பாஷை பேசினியா, ஒண்ணு கேட்க மாட்டாங்க. ஒரு கேள்வி கேட்பாங்க, மனம் திருமணியா? திருச்சபைக்கும் அதுதான் தகுதியே. ஏதோ நம்ம திருவிருந்து எடுக்கிறோம், கன்ஃபர்மேஷன் எடுக்கிறோம், திருவிருந்து எடுக்கிறோம், மெம்பர் ஆயிடுறோம், அதல்ல தகுதி. அது சிஎஸ்ஐ கான்ஸ்டிடியூஷன். பைபிள் சொல்ற தகுதி என்ன? மனம் திரும்புதல். அதுதான் முக்கியம். முதல் சபையே கடவுள் தான் ஆரம்பிச்சு வச்சார். அப்போஸ்தலர் நடபடிகள் 2:47 ரட்சிக்கப்படுகிறவர்களை அனுதினமும் கர்த்தர் சபையிலே சேர்த்துக் கொண்டார். முன்மாதிரியாக கர்த்தர் சபையை இனாகுரேட் பண்றார், ஆரம்பிச்சு வைக்கிறார். நான் எப்படி ஆரம்பிக்கணும் அதே மாதிரி சபை நீங்க ஆரம்பிங்க. அப்ப கடவுள் எப்படி சபை ஆரம்பிச்சார் அந்த காலத்துல? சபை மெம்பரை எப்படி சேர்த்தனாரு? நீ மனம் திரும்பி இருந்தா சபையில நீ மெம்பர் ஆகலாம். பொதுவான பாவரிக்க அந்த பாவரி இதெல்லாம் சொல்லி கொடுத்துறோம். ஆனா மனம் திரும்பியாப்பா, நீ கஞ்சா அடிக்கிறியா, நீ சிகரெட் பீடி குடிக்கிறியா, நீ ஏதாவது பாவத்துக்கு நீ அடிமையா இருக்கிறியா, இதுக்கு முக்கியத்துவம் கொடுக்காம நீ பொதுவான பாவரிக்க பரமள்ள ஜபம் விசுவாச பிரமாணம் இதெல்லாம் பயஹாட்டா சொன்னா போதும். மனம் திரும்பாதவங்களை எல்லாம் திடப்படுத்தல கொண்டு வந்து வைக்கிறதுனால மனம் திரும்பாதவன் சபையில திருவிருந்து எடுத்துறான். திருவிருந்து எடுத்தவன் மனம் திரும்பாதவனா சபைக்கு மெம்பர் ஆயிடுறாங்க. இந்த மெம்பர்ஷிப்ல இருந்துதான் கமிட்டி தேர்ந்தெடுக்கப்படுது. இந்த மெம்பர்ஷிப்ல இருந்துதான் ஆயர்கள் தேர்ந்தெடுக்கப்படுகிறாங்க. மனம் திரும்பாதவன் ஆயராக வந்துட்டாங்கன்னா, மனம் திரும்பாத ஆயராக சபையும் மனம் திரும்பாத மனம் திரும்ப காரியங்களை சொல்லி தர முடியாது. இந்த ஆயர்களில் இருந்துதான் பிஷப்மார் வர்றாங்க. மனம் திரும்பாத ஆயர்களில் இருந்து பிஷப்மார நீங்க தெரிஞ்செடுத்தீங்கன்னா மனம் திரும்பாத பிஷப் அங்க வந்துருவாரு. இந்த பிஷப்மார்ல இருந்துதான் மாடரேட்டர் வர்றாங்க. மனம் திரும்பாத பிஷப்மார்கள் யாராவது ஒருத்தரை மாடரேட்டரா தெரிஞ்செடுத்தா மனம் திரும்பாத மாடரேட்டர் அங்க உட்காந்துருவாரு. பிரச்சனை எங்க ஆரம்பிக்குது? கன்ஃபர்மேஷன் திடப்படுத்துதல தான் ஆரம்பிக்குது. அப்போ நம்முடைய ஜீவியத்துல இந்த மனம் திரும்புதல் மிக மிக முக்கியமான காரியம். அப்ப அந்த அம்மா கிட்ட நான் சொன்னேன், மனுஷன் செத்து போனாக்கா 3 ஒருத்தர் ஐடென்டிஃபை பண்ணலாம். ஒண்ணு பாதாளம், பரதேசி. ஒருத்தர் கொடுத்து நம்ம பார்க்கலாம், இது எங்க அக்கா, இது எங்க அம்மா, இது எங்க செத்து போன அப்பா. இது 2 ஒரே இடத்துல இருந்தா, நீயும் மனம் திரும்பி புருஷனும் மனம் திரும்பி ஒரே இடத்துல இருந்தீங்கன்னா ஒரே இடத்துக்கு தான் நீங்க போவீங்க. நீ மனம் திரும்பாம புருஷன் மனம் திரும்பி இருந்தா புருஷன் பரதேசியில் இருப்பான், மனைவி பாதாளத்தில் இருப்பாங்க. ஐசிறுவான் லாசருடைய சம்பவத்தை தானே ஆண்டவர் உதாரணமாக சொன்னார். அந்த சம்பவம் உண்மையான சம்பவமாக வேத சாஸ்திரிகளினாலே கருதப்படுகிறது. ஏன்னா அதை சொல்ல ஆரம்பிக்கும் போதே அவர் இப்படிதான் சொல்றாரு, லாசரு எனப்பட்ட ஒருவன் இருந்தான். கதை அப்படிதான் ஆரம்பிக்கிறார். ஆகவே இது உண்மையாக நடந்த ஒரு சம்பவமாக கருதப்படுகிறது. இந்த 2 இடத்திலையும் ஒருத்தர் ஒருத்தர் ஐடென்டிஃபை பண்ணலாம். அடுத்தது 1000 அரசாட்சி, அது இந்த உலகத்திலேயே நடக்கும். அந்த மனம் திரும்பி இருந்தீங்கன்னா அந்த 1000 அரசாட்சியில அக்கா மனம் திரும்பி இருந்தா அக்காவை நீ பார்க்கலாம், நீயும் மனம் திரும்பி இருந்தா அவங்கள நீ பார்க்கலாம், அப்பா மனம் திரும்பி இருந்தா அப்பாவை நீ 1000 பார்க்கலாம். ஒருத்தர் ஒருத்தர் பார்த்து கொள்ளுகிற இடம் இந்த பரதேசி பாதாளம். 2 1000 அரசாட்சி. 3 புதிய வானம் புதிய பூமி.
1: ஸ்லோடம்மா. ஆமென். இன்று உங்களை வாழ்த்துகிறோம், வரவேற்கிறோம் புதிய வாரத்திலும் புதிய நாளிலும்.

0: வழிநடத்துங்களா. God bless you. Amen.
1: ஆமென் ஆமென் ஆமென் ஆமென் ஆமென் ஆமென். சோத்ரம் ஐயா, சோத்ரம் ஐயா, சோத்ரம் சோத்ரம் சோத்ரம் சோத்ரம் சோத்ரம் சோத்ரம். துதிக்கிறோம் ஐயா, துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம். இந்த காலை வரைக்கா சோத்ரம் சோத்ரம். இந்த நாளுக்கா சோத்ரம் சோத்ரம் சோத்ரம். எவ்வளவுக்கா சோத்ரம். எல்லாம் அவங்களுக்கு இருவே ஐயா, அவங்களுக்கு இருவே ஐயா, எல்லாம் அவங்களுக்கு இருவே. கிருவே இல்லாமல் ஒன்றும் இல்லையா. அந்தவரே உங்களை தாழ்த்து வரும், உங்களை தாழ்த்து வரும், அந்த தரை மட்டும் தாழ்த்து வரும். அதபடி வந்திருக்கிறோம் சுவாமி, இவங்களும் விண்ணப்பங்களுக்கும் அவங்களுக்கு வந்திருக்கிறோம் சுவாமி. கிருவை உள்ளவர் ஐயா, நீங்க கிருவை உள்ளவர், மகத்துவர், மாய்மை உள்ளவர். அப்பா ஆயிரம் கோடி நாவுகளும் போதாது. அந்தவரே மூல கிருவைகளை சொல்ல முடியாது ஐயா. அவங்களை துதிக்கிறதுக்கு போதாது ஐயா, போதாது ஐயா, போதாது ஐயா. நாங்கள் மாத்திரம் ஆண்டவரே, நாங்கள் மாத்திரம் சுவாமி, நாங்கள் மாத்திரம் ஆண்டவரே. எங்களை தரை மட்டும் தாத்துறோம் சுவாமி. ஒரு சமூகத்தில் வந்திருக்கிறோம் சுவாமி, இவங்களுக்காக விண்ணப்பங்களுக்காக வந்திருக்கிறோம் சுவாமி. ஒரு கிருபைதானப்பா, எல்லாவற்றையும் தாங்குறது, எல்லாவற்றையும் நடத்துறது சுவாமி. கிருபை உள்ள தேவனே, நன்றி சொல்லுறோம், நன்றி சொல்லுறோம், நன்றி சொல்லுறோம், நன்றி சொல்லுறோம். கூடான கோடி நன்றி சொல்லுறோம், நன்றி சொல்லுறோம், நன்றி சொல்லுவோம். காணக்கூடாத அவளியப்பா, செய்யக்கூடாத அவளி மகிமைந்தேவன் அப்பா. அப்பா சினாய் மலையிலே ஆண்டவரே, எங்களோட மகிமையை சொல்ல முடியாத ஆண்டவர். அப்படியான மகிமை மகிமை ஆண்டவர், அப்படியான மகிமை ஆண்டவர், அப்படியான மகிமை. பிரசன்னம் பிரசன்னம் பிரசன்னம் அப்பா, பிரசன்னம் பிரசன்னம் பிரசன்னம் ஆண்டவரே. உங்களை துதிக்கிறோம் ஆண்டவரே, சுதிக்கிறோம் ஆண்டவர். உங்களை திஜவங்களுக்காக வந்திருக்கோம். மன்னிப்புகளும் கிருவைகளும் ஆசீர்வாதம் உங்களுக்கு உண்டு சுவாமி. இன்றைய காலை என்ன சூழ்நிலைகளுக்காக உங்களுக்கு வந்திருக்கிறோம் சுவாமி. காலங்களை காண்கிற தேவனே, சூழ்நிலைகளை பார்க்கிற சேவனே, குடையாந்திரங்களை பார்க்கிற தேவனே ஐயா. அந்த காலங்களுக்கு அக்கிரமங்கள் அநியாயங்கள் பாவங்களுக்கு படியாமை நான் நடக்கிற ஒவ்வொரு காரியங்களையும் ஆண்டவரே எங்களை சமூகத்துக்கு கொண்டு வந்து உங்களுக்கு மன்னிப்புகளுக்காக இறக்கங்களுக்காக வேண்டிக் கொள்கிறோம் சுவாமி. தகப்பனே, எல்லாம் மண்ணி தீவுகள் எல்லாம் மனம் திரும்புகிற மக்களாய் மாற வேண்டும் அனுப்பிக்கிறோம் சுவாமி. இந்த கடைசி நாட்களில் ஆண்டவரே, உங்களுடைய வருகையின் காலத்து, உங்களுடைய கிருபையின் காலத்துல ஆண்டவரே, ஜனங்கள் மனம் திரும்பி மனம் திரும்பி தங்களை பொல்லாத வழிகளை விட்டு தங்களுடைய வாழ்க்கை சீராக்கி கொள்ள வேண்டும் அணிஞ்சு வைக்கிறோம் சுவாமி. ஜனங்களுடைய கண்ணீர் ஆண்டவர வேதனை ஆண்டவரே சபிப்பு ஆண்டவரே நிறைந்திருக்கிற காலமாயிருக்கு. எங்கும் பயங்கரம் ஆண்டவரே, அமைதி இல்லை சுவாமி. ஆண்டவரே எல்லாவற்றுக்கும் தேவன் நீங்க ஒருவர் மாத்திரம் தான். உங்களால் தரப்ப எல்லாம் முடியும். தகப்பனே நன்றி சொல்லுகிறோம், நன்றி சொல்லுகிறோம், நன்றி சொல்லுகிறோம், நன்றி சொல்லுகிறோம், நன்றி சொல்லுகிறோம். யுத்தங்கள் ஐயா, யுத்தத்தினாலே எத்தனையோ மக்கள் சீரடைந்து ஆண்டவரே கடந்து வாழ்கிற காலம் ஆண்டவர் மக்களுக்கு ஆண்டவரே. தகப்பனே எங்கள் இறக்கத்தின் கண்கள் கொள்கிறவையின் கண்கள் செய்ய வேண்டும் என்று வைக்கிறோம் சுவாமி. ஜனங்கள் மனம் திரும்பட்டும் அப்பா தேவனே, இருக்கவையின் தேவனே, உங்களை நோக்கி பார்த்து ஆறுதல் பெறட்டும் சுவாமி, சமாதானம் பெறட்டும், ஆசீர்வாதத்தை பெறட்டும், வெற்றியை பெறட்டும் சுவாமி. நிஜத்திலே எங்கெல்லாம் ஆண்டவரே இல்லாமலந்து ஆண்டவரே தவிக்கிற மக்களுக்காக வேண்டிக் கொள்கிறோம், வேண்டிக் கொள்கிறோம், வேண்டிக் கொள்கிறோம். கிருபையப்பா, கிருபையப்பா, உங்களுக்கு கிருபைதானப்பா வேணும் ஆண்டவரே. இவர்களுக்காக வேண்டிக் கொள்வோம் இந்த நாட்களில் ஆண்டவரே. உங்களுடைய வார்த்தைக்கு தெளிந்து எங்கும் ஆண்டவரே வார்த்தை உண்டு சுவாமி. ஆண்டவரே ஞான அங்கு கேட்கிறவர்களாய் கீழ்ப்படுகிறவளாய் ஆசீர்வாதம் பெறுகிறவளாய் மாறட்டும் சுவாமி. இவர்களுக்காக வேண்டிக் கொள்கிறோம். தகப்பனே நன்றி சொல்லுகிறோம், நன்றி சொல்லுகிறோம், நன்றி சொல்லுகிறோம். வியாதி அப்பா, வியாதியும் கொடுமை ஆண்டவரே, வியாதி படுக்கையில் இருக்கிற ஜனங்கள் ஆண்டவரே பெருகிக்கொண்டே போகிறார்கள் சுவாமி. சாபங்களுக்கு ஆண்டவரே வியாதிக்கு காரணமாயிருக்கிற சாபங்களும் பாவங்களும் ஆண்டவரே ஜனங்களை விட்டு நீங்க மரியாய் வேண்டிக்கும். ஜனங்கள் தங்களை தாழ்த்து வேணும் சுவாமி. தங்களை பொல்லாத வழிகளை விட்டு மனம் திரும்பி ஆண்டவரே இந்த சாபத்தில் இருந்து விடுதலையாக வேணும் சுவாமி. இவர்களுக்காக வேண்டிக் கொள்ளுறோம் சுவாமி. சுகத்தோடும் சமாதானத்தோடும் போனார்கள் சுவாமி. அதே தேவன் என்றும் மாறாதவர்களுக்கு நீங்க தொடுங்க சுவாமி, வியாதியை தொலை தொடுங்க சுவாமி. கூப்பிடுகளுக்கு இறக்கம் செய்யுங்க சுவாமி, கூப்பிடுகளுக்கு இறக்கம் செய்யுங்க சுவாமி. இவர்கள் தங்களை தாழ்த்தி தங்களை முகத்தை எங்களுடைய வழிகளில் இவர்கள் பலர்த்தும் சுவாமி. இவர்களுக்காக வேண்டிக் கொள்வோம் சாப்பனே. இவர்களுக்கான தேவைகளோடு இருப்பார்களானா தேவைகளை எல்லாம் சந்திக்கும்படியாக வேண்டிக் கொள்வோம் சுவாமி. ஆண்டவரே முதியோர்கள், ஆண்டவரே வயது போன காலங்கள் ஐயா நாதுரவாய் கடைப்பட்டவர்கள் முதியோர்கள் வியாதி படுத்திக் கொண்டிருக்கிறார்கள் சுவாமி. வைத்திய சாலை விளம்பிக் கொண்டிருக்கிறார்கள் சுவாமி. சகப்பணிகளுக்கெல்லாம் படுக்கையில் இருக்க மாதிரி ஒவ்வொருவருக்கும் வேண்டிக் கொள்ளுறோம் சுவாமி, வேண்டிக் கொள்ளுறோம். கிருபையப்பா கிருபையப்பா கிருபையப்பா கிருபைதானப்பா ஐயா, தகுதியற்ற மக்களுக்கு கிடைக்கிற கிருபையப்பா அதுதான் கிருபை ஆண்டவரே. ஐயா உங்களுக்கு கிருபையினால மாத்திரம் ஆண்டவரே இவர்கள் சுகம் பெறுவார்களாக, சுகம் பெறுவார்களாக, ஆசீர்வாதம் பெறுவார்களாக. இவர்களுக்காக வேண்டிக் கொள்வோம் சுவாமி, வேண்டிக் கொள்வோம். தகப்பனே தேசத்தை இருக்கிற தலைவர்களுக்காக வேண்டிக் கொள்வோம். தலைமைத்துவம் எல்லாம் நீங்க கொடுத்த தலைமைத்துவம், நீதிய நியாயம் இவர்களுடைய ஆட்சியில் இருக்கட்டும் சுவாமி. நீதியற்ற காரணங்களா தேசத்தின் மக்களுடைய தவிப்பு காரணிகளாண்டவர்கள், நீதிகள் எல்லாம் புரட்டப்பட்டது, அநீதிகள் எல்லாம் நிறைந்த மக்கள் ஆண்டவர். அப்பா அவர்களுக்காக வேண்டிக் கொள்வோம். இந்த தலைவர்கள் தேவ பயம் தேவ நீதி ஆண்டவரே இவர்களை நிரப்பட்ட சுவாமி. ஆளுகையெல்லாம் நீங்க கொடுத்தது சுவாமி. ஆண்டவரே அந்த ஆளுகை நன்மை கேதுவாக இருக்கட்டும் சுவாமி. ஆண்டவரே அதிகாரத்தில் இருக்க ஒருவருக்காக வேண்டிக் கொள்வோம். இவருடைய குடும்பங்களுக்காக வேண்டிக் கொள்வோம். இவருடைய ஆட்சியில ஆண்டவரே தகப்பன வேதம் ஆண்டவரே இவர்களை வழிநடத்தும்படியாய் வேண்டிக் கொள்வோம். இவர்களுக்காக வேண்டிக் கொள்வோம் சுவாமி, வேண்டிக் கொள்வோம். கத்த நல்ல கிருபை என்று உள்ளது என்று சொல்லுவோம் சுவாமி. உங்களுடைய கிருபை தானே பரம்பரை கிருபைகளுக்காக வேண்டி, தேசத்துக்காக வேண்டி, தலைவர்களுக்காக வேண்டிக் கொள்வோம். எல்லா தலைவர்கள் மத்தியிலும் ஆண்டவர் இந்த நாட்களில் நீதியின் நியாயம் உள்ள சாட்சி வரட்டும் சுவாமி. அப்பா எல்லா பாவங்களையும் குறைகளையும் ஆண்டவரே தப்பனை மன்னித்து ஆண்டவரே நீதியின் நியாயம் ஜனங்களுக்கு வரட்டும் சுவாமி. அவர்களுக்காக வேண்டிக் கொள்வோம் தப்பனை, அவர்களுக்காக வேண்டிக் கொள்வோம். ஆண்டவர் தேசத்தின் இருக்கிற ராணுவ வீரர்களுக்காக வேண்டிக் கொள்வோம் தப்பனை. இவர்களுக்காக தேசத்தை காக்க வைத்த ஊழியர்கள் ஆண்டவர், ஊழியர்கள் ஆண்டவர் ஆண்டவரே அன்னையோடும் உற்சாகத்தோடும் ஆண்டவரே தேசத்தை காக்கிறவள தேவ பயத்தோடும் தேவ பக்தியோடும் ஆண்டவரே இந்த நிலையில் நிற்கிறவர்களாய் ஆண்டவர் இருந்தாலும் ஆண்டவரே அவர்களுடைய வழிகள் உங்களுடைய வழிகளாக இருக்கட்டும் சுவாமி. ராணுவ வீரர்களுக்காக வேண்டிக் கொள்ளுறோம், வேண்டிக் கொள்ளுறோம். குடும்பங்கள் எல்லாம் இருந்தாலும் அந்த இடங்களிலும் கத்தாவங்களை உள்ள கடவுள் அவர்களை தாங்கும்படியாக வேண்டிக் கொள்ளுவோம். இப்படியாக அதிகாரத்தில் இருக்க ஒவ்வொருவருக்காக வேண்டிக் கொள்வோம், ஒருவருக்காக வேண்டிக் கொள்வோம். தகப்பனே நன்றி சொல்லுவோம், நன்றி சொல்லுவோம். நல்லது அப்பா தேசங்கள் எல்லாம் வறட்சி, அப்பா பொருளாதாரங்கள் எல்லாம் இருந்த நிலை ஆண்டவர், வேலை இல்லை ஆண்டவர், ஜனங்களுடைய கூக்குறல் ஆண்டவர். தகப்பனே இவர்கள் மனந்திருப்பட்டம், இவர்கள் மனந்திருப்பங்களை சாத்தி ஆண்டவரே உங்களை மாற்றி தேடுவார்கள். ஆனா சமச்சை கொடுக்கிற தேவன் என்று நீங்க சொன்ன ஆண்டவரே கீழ்ப்பதி

கட்டுரிய ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்ளட்டும் சுவாமி. தாப்பனியர்களுக்காக வேண்டிக் கொள்வோம், இவர்களுக்காக வேண்டிக் கொள்வோம், தாப்பனிய வேண்டிக் கொள்வோம், வேண்டிக் கொள்வோம். ஆண்டவரே, இந்த கடைசி நாட்களுக்கு ஊழியர்களுக்காக வந்து தாப்பனே, மகத்துவமான ஊழியத்தை பெற்றவர்கள் உங்களோடும் ஆவியோடும் ஆண்டவரே எங்களுக்கு உதாரத்துவம் உள்ளவராயும் ஆண்டவரே நல்ல ஸ்தானாதிபதிகளாயும் எந்த இடத்தில் நிற்கிறார் அந்த இடத்துல ஊழியம் செய்யக்கூடிய வாங்கிய குடும்ப சுவாமி, ஆசீர்வாதத்தை குடும்ப சுவாமி, வெள்ளத்தை குடும்ப சுவாமி, தகப்பனே இந்த கடைசி நாக்குதி நிற்கிறவர் சுவாமி, அந்த ஊழியர்காரர்கள் வெள்ளப்படுத்துங்கள் சுவாமி, ஊழியங்கள் எல்லாம் பெருகட்டும் பெருகட்டும், வார்த்தைகள் எல்லாம் ஆசீர்வாதமாக மாறட்டும் சுவாமி. தகப்பனே இவர்களுக்காக வேண்டிக் கொள்ளுவோம், வெள்ளத்தை குடும்ப சுவாமி, ஆசீர்வாதத்தை குடும்ப சுவாமி, தகப்பனே குடும்பங்கள் உள்ள ஆசீர்வாதத்தை கட்டளையிடுங்க சுவாமி. இவர்களுக்காக வேண்டிக் கொள்ளுவோம் எல்லாம் இந்த கடைசி நாட்கள் ஆண்டவரே இந்த ஓவியத்தை செய்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்காக தகப்பனே விழுந்து போன ஊழியர்கள் ஆண்டவரே மறுபடியும் ஆண்டவரே கட்டப்பட வேண்டும் என்று ஜீவிக்கிறோம் சுவாமி. அந்த ஊழியத்தின் மனமே ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்று ஜீவிக்கிறோம் சுவாமி. எல்லாம் எந்த நிலையில் இருந்தார்களோ சுவாமி அந்த இடத்திலிருந்து ஆண்டவர் விழும்படியாய் தூக்கிவிடும்படியாய் வந்து கொள்வோம். ஆண்டவரே சாசனையில் இருந்து ஆண்டவரே ஆண்டவரே ஊழியங்கள் நிமித்தமும் ஆண்டவரே வஞ்சனையான உபதேசங்கள் நிமித்தம் ஆண்டவரே இவர்கள் விழுந்து ஆண்டவரே போய்கொண்டிருக்கிற ஆண்டவரே இந்த காலமா இருக்கிற சுவாமி உதவி செய்யுங்கப்பா, உதவி செய்யுங்கப்பா, இவர்களை தூக்கி நிறுத்துங்கப்பா, இவர்கள் பழையபடி நம்ம நிலைமைக்கு வந்து இவட ஊழியத்தை செயலோடாய் மாற்றுங்கள். நன்னைங்கப்பா நன்னைங்கப்பா வளர்ந்து போன நிலையில் இருந்து தூக்கி விடுங்கப்பா, தூக்கி விடுங்க, ஆசீர்வாதத்தை கற்று விடுங்க சுவாமி. அவர்களுக்காக வேண்டிக் கொள்வோம் தகப்பனி. எங்கெல்லாம் இருக்கிறார்கள் அங்கே எங்களெல்லாம் காங்கிறது வந்து சந்திக்கும்படியாக வேண்டிக் கொள்வோம். பிள்ளைகள் குடும்பங்கள் எல்லாம் சத்துருவான வஞ்சித்து போய் அழித்து விடாதவரை தகப்பனை காத்தோடு பாதுகாத்துக் கொள்ளுங்க சுவாமி. இவர்களுக்காக வேண்டிக் கொள்ளுறோம் தகப்பனே, தகப்பனே வேண்டிக் கொள்வோம். அத்தாவே நன்றி சொல்லுவோம், நன்றி சொல்லுவோம், நன்றி சொல்லுவோம். அப்பா இந்த சபைகளுக்காக வேண்டிக் கொள்ளுறோம். அப்பா சபைகள் எல்லாம் ஆண்டவரே தேவனே என்னுடைய வார்த்தையின்படி ஆண்டவரே சபைகள் எல்லாம் செயல்படட்டும் சுவாமி.

சபைகள் பரிசுத்தப்பட வேணும் வார்த்தையின்படி அப்பா உங்களோட வழிகளின்படி ஆண்டவரே ஐயா சபைகள் ஒவ்வொன்றும் பரிசுத்தப்பட வேணும் சுவாமி. உங்களுக்கு அருகில் எடுத்துக் கொள்கிற சபையாக மனசாட்சிகளாக பரிசுத்தமுள்ள சபைகளாக எடுத்துக் கொள்கிற சபைகளாக இந்த நாட்கள் சபைகள் எல்லாம் ஆசீர்வதிக்கப்பட அப்பா எங்கெல்லாம் சபைகள் எல்லாம் ஆண்டவரை தாறுமாறாக தங்களுடைய போக்கின் பகுதி தகவல் எல்லாவற்றையும் திருப்பி கொண்டு வாங்க சுவாமி. இங்கு நடத்துகிற ஒவ்வொருவருடைய சிந்தையை நிரப்பும்படியாக வேண்டிக் கொள்ளுவோம். நீங்க தான் அப்பா அந்த சிந்தை, நீங்க தான் அப்பா அந்த சிந்தை. சபைகள் பரிசுத்தப்படுத்த நிற்கிற மக்கள் ஆண்டவை வருவார், மனமும் அன்புமாய் சபையை கட்டு வருவாய், நேசிக்கிறவாய், குடும்பம் குடும்பமாய் ஆசீர்வதிக்கப்பட்டவளாய் நிற்கட்டும். நடக்கிற ஊழியக்காரர்கள் போதர் மாறி நடத்துங்க சுவாமி. சுகத்தோடும் பலத்தோடும் ஆசீர்வாதத்தோடும் நடத்துங்க. உங்களுடைய வார்த்தையை மாத்திரம் ஆண்டவர் ஜனங்களுக்கு கொடுக்கத்தக்கதான ஊழியக்காரர்களையும் போத

ஆண்டவரையும் ஆசீர்வதிங்க சுவாமி. அப்பனே சபையும் ஆண்டவரே இவரை அருகில் எடுத்துக்கொள்ளுகிற சபையா மாற வேணும் சுவாமி, மாற வேணும் சுவாமி, மாற வேணும் சுவாமி. அப்பனே

பட்ட தேசம் ஆண்டவரே இன்றைய நிலை ஆண்டவரே இருக்கிறான் ஆராதனைகள் அறிஞர்கள் இருக்கிற ஒன்று சுவாமி தேசத்தை விட்டு நீங்கும் மரியாதை வந்தி கழுவுகிற சுவாமி நீங்கும் மரியாதை எல்லா மக்களும் இவனுள்ள தேவனை ஆராதிக்கிறவர்களோ இந்த தேசம் மாறவேணும் சுவாமி மாறவேணும் சுவாமி மாறவேணும் சுவாமி ஆகும் அப்பா ஆகுவதெல்லாம் உங்களால் தான் தேசத்துக்காக வேண்டி கனடா தேசத்துக்காக எல்லா மக்களும் ஒரே மக்கள் ஆசீர்வாதமான தேசத்தில் வாழ வேண்டும் என்று பிக்கிறோம் தேசத்தின் தலைவர்கள் தலைவர்கள் ஒவ்வொருவரையும் நடத்துங்க சுவாமி தேவ பயமர்களை சூழ்ந்திருக்கட்டும் தேவ நீதிகளை சூழ்ந்திருக்கட்டும் இவருடைய கரங்களில் ஆண்டவர் வேதம் இருக்கட்டும் சுவாமி வேதத்திலேயே ஆண்டவரே தேசத்தை கட்டுகிற வார்த்தைகளின்படி அவர்கள் தேசத்தை கட்டுறவர்களாய் மாறட்டும் இவர்களுக்காக நிக்கின்றோம் கண்டிக்கின்றாரா பணி எங்களுடைய இலங்கை தேசத்துக்காக எங்களுடைய தேசம் எங்களுடைய தேசம் ஆண்டவரே எங்களுடைய தேசம் நாங்கள் பிறந்திருந்த தேசம் எங்களை மூதாதீர் வாழ்த்த தேசம் ஆண்டவரே இன்னும் இன்னும் ஆயாண்டவரே அப்பா தேசம் ஆண்டவரை சீர்கட்டு அணிந்து போய்விடாதே விக்கிரங்களாக நிறைந்து ஆண்டவரே தேசம் ஆண்டவரே சபிக்கப்பட்டு போய்விடாது பதி இந்த விக்கிரங்கள் எல்லாம் நீங்கி எங்களை மூதாதையர் வழியில் வந்த சாபங்கள் எல்லாம் நீங்கி தேசம் ஆசீர்வதிக்கப்பட வேணும் சுவாமி அதுதான் அப்பா ஆசீர்வாதங்கள் ஆசீர்வாதத்தின் காரணம் ஆண்டவரே எங்களை தங்க தேசத்தின் சப்பதவர்கள் மதிவிக்கிறோம் சுவாமி மன்னிங்க சுவாமி மன்னிங்க மன்னிங்க இருக்கங்களும் கிருபைகளும் நீங்க தான் சுவாமி தேசத்துக்காக வேண்டி சொல்லுவோம் ஜனாதிபதிக்காக அவரோடு இறந்து ஆண்டவர் ஆலய சில ஊர்களுக்காக வேண்டி கொள்ளுங்க பாதுகாத்துக் கொள்ளுங்க நா மக்கள் ஒரு மக்களாய் ஆசீர்வதிக்கப்பட்ட நாடாக மாறக்கப்படியாக ஆண்டவர்கள் தேசங்கள் எல்லாம் வச்சுக்க வேண்டி கொள்ளுறோம் இரண்டு தேசங்கள் அநேகம் ஆண்டவர் இரண்டு தேசங்கள் எல்லாம் வெளிச்சத்தை காண வேணும் வெளிச்சத்தை காண வேணும் வெளிச்சத்தை காண வேணும் ஆண்டவரே என்று சொல்லியிருக்கிறீங்க ஆண்டவரே அதனால காலத்தில் ஆண்டவர் எல்லாவற்றையும் நீதியா செய்த தேவன் நீங்க நீதியில் தவறாதவன் நீதியின்படி ஆண்டவர் எல்லாவற்றையும் நடத்தி கொண்டு வாரீங்க சுவாமி அதற்குரிய காலங்களையும் வச்சிருக்கிறீங்க சுவாமி வார்த்தை இவனுள்ள வார்த்தை அப்பா மாறுவதில்லை அப்பா எல்லாவற்றையும் அதின் காலத்தில் செய்து முடிக்கிறதும் இரண்டு தேசங்கள் எல்லாம் பெருகிய வெளிச்சத்தை காண்கிற நாட்கள் யாரும் ஆண்டவர் சோழருடைய முழங்காலும் நான் உங்களெல்லாம் அறிக்கை செய்கிற காலங்கள் வருகிறபடி நான் நன்றி சொல்கிறோம் நன்றி சொல்கிறோம் நன்றி சொல்கிறோம் நன்றி தேசத்துக்காக வேண்டிக் கொள்கிறோம்

கிட்டத்தை மறந்து கொள்வதற்குள்ள சூத்திரம் மாறுவதில்லை ஆண்டவரை, மாறுவதில்லை ஆண்டவரை, மாறுவதில்லை ஆண்டவரை. அப்பா மக்கள் ஆண்டவரே தங்கள தேசத்துக்கு திரும்பி ஆண்டவரே நீங்க தான் சமாதான கத்தர் என்று சொல்லி இந்த தேசத்துல வந்து ஆண்டவரே குடியமர்ந்து தேசத்தை ஆளவேன்னு மகிழ்விக்கிறோம் சாமி. இவர்களுக்காக வேண்டிக் கொள்வோம், இவர்களுடைய நன்மைகளுக்காக வேண்டிக் கொள்வோம். இப்படியாக ஆண்டவரே எல்லா நன்மைகளுக்காம் எல்லா ஆசீர்வாதங்களுக்காம் எல்லா கிருபைகளுக்காம் வேண்டிக்கொள். நீங்க மாத்திரம் தேவன் அப்பா, நீங்க மாத்திரம் தேவன். அந்த சராசரங்களையும் ஆண்டு கொள்ளுற தேவன், நடப்பிக்கிற தேவன் நீங்க சுவாமி. தகப்பனே இந்த வேண்டிக் கொள் தகப்பனே.

ஊழியக்காக எனக்கு மகிமைப்படுகிறது சுவாமி. அதே மகிமை இவர்கள் பெற்றுக் கொள்வார்கள். எவிக்கிறோம் சுவாமி, எவிக்கிறோம் சுவாமி, எவிக்கிறோம் சுவாமி. இவர்களுக்காக வேண்டி எங்களோட பிள்ளைகள் குடும்பங்களுக்காக வேண்டி கொள்கிறோம் சுவாமி. ஏமாற்றமாக எங்களோட பிள்ளைகள் குடும்பங்களை ஒவ்வொன்றும் எங்களை ஆண்டவர் சத்தை நிலையில் மறைத்து வைத்திருக்கிறோம். கிருவைக்கா ஸ்தோத்திரம் ஆண்டவர். கிருவைக்கா சத்துருவானவன் கண்களில் மறைத்து ஆண்டவரை காத்துக்கொள்கிற கிருவைக்கா சூத்திரம், கிருவைக்கா சூத்திரம். கிருவையான பாவங்களை தாழ்த்துறோம் அப்பா. நாங்கள் தகுதி இல்லாதவர்கள் ஆண்டவரே, தகுதி இல்லாதவர்கள் ஆண்டவரும். உங்களுடைய கிருவை உண்டு, கிருவை உண்டு, கிருவை உண்டு. உங்களுடைய கிருவைகளால் எங்களை மட்டுமாய் காத்த கிருவை ஆண்டவர் ஒன்று தான். நன்றி சொல்வோம், நன்றி சொல்வோம், நன்றி சொல்வோம். சதப்பனி இலக்கணமும் துதியுமாய்மை நீங்க தான் அப்பா. எங்களை சமாதானத்தோடு காத்துக் கொள்கிறபடி நான் நன்றி ஆண்டவர். எல்லா மகிமைக்கா சோத்திரம், எல்லா மகிமைக்கா ஏசன் நாம துஜபிக்கிறோம் நல்ல பிதா. ஆமே, ஆமே, ஆமே.

நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலி, டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட். தமிழ் கிறிஸ்தவ வானொலி கனேடிய மண்ணிலிருந்து ஒலிபரப்பாகிறது.

0: ரெண்டு சாமுவேல் 19 அதிகாரம். இதோ ராஜா அப்சலோமுக்காக அழுது புலம்புகிறார் என்று யோவாபுக்கு அறிவிக்கப்பட்டது. ராஜா தம்முடைய குமாரனுக்காக மனம் நொந்திருக்கிறார் என்று அன்றைய தினம் ஜனங்கள் கேள்விப்பட்டார்கள். அதன் நிமித்தம் அன்றைய தினம் அந்த ஜெயம் ஜனத்திற்கெல்லாம் துக்கமாய் மாறிற்று. யுத்தத்தில் முறிந்தோடுகிறதினால் வெட்கப்பட்டு திருட்டளவாய் வருகிறவர்கள் போல ஜனங்கள் அன்றைய தினம் திருட்டளவாய் பட்டணத்திற்குள் வந்தார்கள். ராஜா தன் முகத்தை மூடிக்கொண்டு மகா சத்தமாய், என் மகனாகிய அப்சலோமே, அப்சலோமாகிய என் மகனே, என் மகனே என்று அலறிக்கொண்டிருந்தான். அப்பொழுது யோவாப் வீட்டிற்குள்ளே ராஜாவினிடத்தில் போய், இன்று உம்முடைய ஜீவனையும் உம்முடைய குமாரர் குமாரத்திகளின் ஜீவனையும் உம்முடைய மனைவிகளின் ஜீவனையும் உம்முடைய மறுமனையாட்டிகளின் ஜீவனையும் தப்புவித்த உம்முடைய ஊழியக்காரர் எல்லாரின் முகத்தையும் வெட்கப்படுத்தினீர். இன்று நீர் உம்மை பகைக்கிறவர்களை சிநேகித்து உம்மை சிநேகிக்கிறவர்களை பகைக்கிறீர் என்று விளங்குகிறது. அதிபதிகளும் சேவகரும் உமக்கு அற்பமானவர்கள் என்று இன்று விளங்க பண்ணுகிறீர். அப்சலோம் உயிரோடிருந்து நாங்கள் அனைவரும் இன்று செத்துப்போனால் அப்பொழுது உம்முடைய பார்வைக்கு நலமாயிருக்கும் என்று இன்று அறிந்து கொண்டேன். இப்போதும் எழுந்திருந்து வெளியே வந்து உம்முடைய ஊழியக்காரரோட அன்பாய் பேசும். நீர் வெளியே வராதிருந்தால் இன்று இரவு ஒருவரும் உம்மோட தங்கியிருப்பதில்லை என்று கர்த்தர் மேல் ஆணையிடுகிறேன். அப்பொழுது உம்முடைய சிறு வயது முதல் இதுவரைக்கும் உமக்கு நேரிட்ட எல்லா தீமையை பார்க்கிலும் அது உமக்கு அதிக தீமையாயிருக்கும் என்றான். அப்பொழுது ராஜா எழுந்து போய் ஒலிமுக வாசலில் உட்கார்ந்தான். இதோ ராஜா ஒலிமுக வாசலில் உட்கார்ந்திருக்கிறார் என்று சகல ஜனங்களுக்கும் அறிவிக்கப்பட்ட போது ஜனங்கள் எல்லாரும் ராஜாவுக்கு முன்பாக வந்தார்கள். இஸ்ரவேலரோவெனில் அவரவர் தங்கள் கூடாரங்களுக்கு ஓடிப்போனார்கள். இஸ்ரவேலுடைய சகல கோத்திரங்களிலும் உள்ள சகல ஜனங்களுக்குள்ளும் வாக்குவாதம் உண்டாகி, அவர்கள், ராஜா நம்முடைய சத்துருக்களின் கைக்கு நம்மை நீங்களாக்கிவிட்டார். அவர்தானே பெலிஸ்தரின் கைக்கு நம்மை தப்புவித்தார். இப்போதோ அப்சலோமுக்கு தப்ப தேசத்தை விட்டு ஓடிப்போனார். நமக்கு ராஜாவாக அபிஷேகம் பண்ணி வைத்த அப்சலோம் யுத்தத்திலே செத்தான். இப்போதும் ராஜாவை திரும்ப அழைத்து வராமல் நீங்கள் சும்மா இருப்பானேன் என்று சொல்லிக் கொண்டார்கள். இப்படி இஸ்ரவேலர் எல்லாரும் பேசிக் கொண்டிருக்கிறது ராஜா இருக்கிற வீட்டிலே அவனுக்கு கேள்வியானபடியினால், தாவீது ராஜா சாதோக் அபியத்தார் என்னும் ஆசாரியர்களிடத்துக்கு ஆள் அனுப்பி, நீங்கள் யூதாவின் மூப்பரோட பேசி ராஜாவை தம்முடைய வீட்டுக்கு திரும்ப அழைத்து வர நீங்கள் மற்றவர்களுக்கு பிந்தி போவானேன்? நீங்கள் என் சகோதரர், நீங்கள் என் எலும்பும் என் மாம்சமுமானவர்கள். ராஜாவை திரும்ப அழைத்து வர நீங்கள் பிந்தினவர்களாயிருப்பானேன் என்று சொல்லுங்கள். நீங்கள் அமாசாவையும் நோக்கி, நீ என் எலும்பும் என் மாம்சமும் அல்லவோ? நீ யோவாபுக்கு பதிலாக என்னாலும் எனக்கு முன்பாக படைத்தலைவனாயிராவிட்டால் தேவன் அதற்கு சரியாகவும் அதற்கு அதிகமாகவும் எனக்கு செய்ய கடவர் என்று சொல்ல சொன்னான். இப்படியே யூதாவின் சகல மனுஷருடைய இருதயத்தையும் ஒரு மனுஷனுடைய இருதயத்தைப் போல் இணங்க பண்ணினதினால் அவர்கள் ராஜாவுக்கு, நீர் உம்முடைய எல்லா ஊழியக்காரரோடும் திரும்பி வாரும் என்று சொல்லி அனுப்பினார்கள். ராஜா திரும்ப வருகிறதற்கு யோர்தான் மட்டும் வந்தபோது யூதா கோத்திரத்தார் ராஜாவுக்கு எதிர்கொண்டு போய் ராஜாவை யோர்தானை கடக்க பண்ண கில்கால் மட்டும் வந்தார்கள். பகூரிம் ஊரானான பென்னிய மீனனாகிய கேராவின் மகன் சீமேயையும் தீவிரித்து யூதா மனுஷரோடும் கூட தாவீது ராஜாவுக்கு எதிர்கொண்டு போனான். அவனோட பென்னியமின் மனுஷர் 1000 பேரும் சவுலின் வீட்டு வேலைக்காரனாகிய சீபாவும் அவனோட கூட அவனுடைய 15 குமாரரும் அவனுடைய 20 வேலைக்காரரும் இருந்தார்கள். அவர்கள் ராஜாவுக்கு முன்பாக யோர்தானை வேகமாய் கடந்து போனார்கள். அவர்கள் ராஜாவின் வீட்டாரை இக்கரைப்படுத்தவும் அவன் விரும்பும் காரியத்துக்கு உதவவும் ஒரு படகு இக்கரையிலே வந்தது. அப்பொழுது கேராவின் குமாரனாகிய சீமேயி யோர்தானை கடக்கப் போகிற ராஜாவுக்கு முன்பாக தாழ விழுந்து ராஜாவை நோக்கி, என் ஆண்டவன் என் அக்கிரமத்தை என் மேல் சுமத்தாமலும் ராஜாவாகிய என் ஆண்டவன் எருசலேமிலிருந்து புறப்பட்டு வருகிற நாளிலே உமது அடியான் செய்த துரோகத்தை ராஜா நினைக்காமலும் தமது மனதில் வைக்காமலும் இருப்பாராக. உமது அடியானாகிய நான் பாவம் செய்தேன் என்று அறிந்திருக்கிறேன். இப்போதும் இதோ ராஜாவாகிய என் ஆண்டவனுக்கு எதிர்கொண்டு வர யோசேப்பு வீட்டார் அனைவருக்கும் நான் இன்று முந்திக் கொண்டேன் என்றான். அப்பொழுது செருயாவின் குமாரனாகிய அபிசாய் பிரதியுத்தரமாக, கர்த்தர் அபிஷேகம் பண்ணினவரை சீமேயி தூஷித்தபடியினால் அவனை அதற்காக கொல்ல வேண்டாமா என்றான். அதற்கு தாவீது, செருயாவின் குமாரரே, இன்று நீங்கள் எனக்கு சத்துருக்களாகிறதற்கு எனக்கும் உங்களுக்கும் என்ன? இன்று இஸ்ரவேலில் ஒருவன் கொல்லப்படலாமா? இன்று நான் இஸ்ரவேலின் மேல் ராஜாவானேன் என்று எனக்கு தெரியாதா என்று சொல்லி ராஜா சீமேயியை பார்த்து, நீ சாவதில்லை என்று அவனுக்கு ஆணையிட்டான். சவுலின் குமாரனாகிய மேவிபோசேத்தும் ராஜாவுக்கு எதிர்கொண்டு வந்தான். ராஜா போன நாள் முதல் அவன் சமாதானத்தோட திரும்பி வருகிற நாள் மட்டும் அவன் தன் கால்களை சுத்தம் பண்ணவும் இல்லை, தன் தாடியை சவரம் பண்ணவும் இல்லை, தன் வஸ்திரங்களை வெளுக்கவும் இல்லை. அவன் எருசலேமிலிருந்து ராஜாவுக்கு எதிர்கொண்டு வருகிற போது ராஜா அவனை பார்த்து, மேவிபோசேத்தே, நீ என்னோடு கூட வராமல் போனது என்ன என்று கேட்டான். அதற்கு அவன், ராஜாவாகிய என் ஆண்டவனே, என் வேலைக்காரன் என்னை மோசம் போக்கினான். உமது அடியானாகிய நான் முடவனானபடியினால் ஒரு கழுதையின் மேல் சேணம் வைத்து அதன் மேல் ஏறி ராஜாவோடே கூட போகிறேன் என்று அடியேன் சொன்னேன். அவன் ராஜாவாகிய என் ஆண்டவனிடத்தில் உமது அடியான் மேல் வீண் பழி சொன்னான். ராஜாவாகிய என் ஆண்டவனோ தேவனுடைய தூதனைப் போல இருக்கிறார், உமது பார்வைக்கு நலமாய் தோன்றுகிறபடி செய்யும். ராஜாவாகிய என் ஆண்டவனுக்கு முன்பாக என் தகப்பன் வீட்டார் எல்லாரும் சாவுக்கு ஏதுவாயிருந்தார்களே ஒழிய மற்றபடி அல்ல. ஆனாலும் உமது பந்தியிலே சாப்பிடுகிறவர்களோட உமது அடியேனை வைத்தீர். இன்னும் நான் ராஜாவினிடத்தில் முறையிட இனி எனக்கு என்ன நியாயம் இருக்கிறது என்றான். அப்பொழுது ராஜா அவனை பார்த்து, உன் காரியத்தை குறித்து அதிகமாய் பேசுவானேன், நீயும் சீபாவும் நிலத்தை பங்கிட்டுக் கொள்ளுங்கள் என்று நான் சொல்லுகிறேன் என்றான். அதற்கு மேவிபோசேத் ராஜாவை நோக்கி, ராஜாவாகிய என் ஆண்டவன் சமாதானத்தோட தம்முடைய வீட்டிற்கு வந்திருக்கும் போது அவனே எல்லாவற்றையும் எடுத்துக்கொள்ளட்டும் என்றான். கீலேயாத்தியனாகிய பர்சிலாவும் ரோகிலீமியிலிருந்து வந்து யோர்தான் மட்டும் ராஜாவை வழிவிட்டு அனுப்ப அவனோடு கூட யோர்தானின் துறை மட்டும் கடந்து வந்தான். பர்சிலா 80 வயது சென்ற கிழவனாயிருந்தான். ராஜா மக்னாயிமிலே தங்கியிருக்கு மட்டும் அவனை பராமரித்து வந்தான். அவன் மகா பெரிய மனுஷனாயிருந்தான். ராஜா பர்சிலாவை நோக்கி, நீ என்னோட கூட கடந்து வா, எருசலேமிலே உன்னை என்னிடத்தில் வைத்து பராமரிப்பேன் என்றான். பர்சிலா ராஜாவை பார்த்து, நான் ராஜாவோட கூட எருசலேமுக்கு வர நான் இன்னும் உயிரோடு இருக்கும் ஆயுசின் நாட்கள் எம்மாத்திரம்? இப்பொழுது நான் 80 வயதுள்ளவன், இனி நலமானது இன்னதென்றும் தீதானது இன்னதென்றும் எனக்கு தெரியுமோ? புசிக்கிறதும் குடிக்கிறதும் உமது அடியனுக்கு ருசிகரமாயிருக்குமோ? சங்கீதக்காரர் சங்கீதக்காரிகளுடைய சத்தத்தை இனி கேட்கக்கூடுமோ? உமது அடியனாகிய நான் இனி ராஜாவாகிய என் ஆண்டவனுக்கு பாரமாயிருக்க வேண்டியது என்ன? அடியன் கொஞ்ச தூரம் யோர்தான் மட்டும் ராஜாவோட கூட வருவேன். அதற்கு ராஜா இவ்வளவு பெரிய உபகாரத்தை எனக்கு செய்ய வேண்டியது என்ன? நான் என் ஊரிலே மரித்து என் தாய் தகப்பன்மார் கல்லறையிலே அடக்கம் பண்ணப்படும்படிக்கு உமது அடியான் திரும்பி போகட்டும். ஆனாலும் இதோ உமது அடியானாகிய கிம் காம் ராஜாவாகிய என் ஆண்டவனோட கூட வருவான், உம்முடைய பார்வைக்கு நலமானபடி அவனுக்கு செய்யும் என்றான். அப்பொழுது ராஜா, கிம் காம் என்னோட கூட வரட்டும், உன் பார்வைக்கு நலமானபடியே நான் அவனுக்கு நடப்பித்து நீ என்னிடத்தில் வேண்டிக் கொள்வதையெல்லாம் நான் உனக்கு செய்வேன் என்றான். ஜனங்கள் எல்லாரும் யோர்தானை கடந்தபோது ராஜா பர்சிலாவை முத்தமிட்டு அவனை ஆசீர்வதித்து தானும் கடந்து போனான். அவனோ தன்னிடத்திற்கு திரும்பி போய்விட்டான். ராஜா கடந்து கில்கால் மட்டும் போனான். கிம்காம் அவனோட கூட கடந்து வந்தான். யூதா ஜனம் அனைத்தும் இஸ்ரவேலில் பாதி ஜனமும் ராஜாவை இக்கரைப்படுத்தி வந்த பின்பு, இதோ இஸ்ரவேல் மனுஷர் எல்லாரும் ராஜாவினிடத்தில் வந்து ராஜாவை நோக்கி, எங்கள் சகோதரராகிய யூதா மனுஷர் திருட்டளவாய் உம்மை அழைத்து வந்து ராஜாவையும் அவர் வீட்டாரையும் அவரோட கூட இருக்கிற தாவீதின் மனுஷர் அனைவரையும் யோர்தானை கடக்க பண்ணினது என்ன என்றார்கள். அப்பொழுது யூதா மனுஷர் எல்லாரும் இஸ்ரவேல் மனுஷருக்கு பிரதியுத்தரமாக, ராஜா எங்களை சேர்ந்தவரானபடியினால் இதை செய்தோம், இதற்காக நீங்கள் கோபிப்பானேன், நாங்கள் ராஜாவின் கையிலே ஏதாகிலும் வாங்கி தின்றோமோ, எங்களுக்கு வெகுமானம் கொடுக்கப்பட்டதோ என்றார்கள். இஸ்ரவேல் மனுஷரோ யூதா மனுஷருக்கு பிரதியுத்தரமாக, ராஜாவினிடத்தில் எங்களுக்கு 10 பங்கு இருக்கிறது, உங்களை பார்க்கிலும் எங்களுக்கு தாவீதினிடத்தில் அதிக உரிமை உண்டு, பின்ன ஏன் எங்களை அற்பமாய் எண்ணினீர்கள், எங்கள் ராஜாவை திரும்ப அழைத்து வர வேண்டும் என்று முந்தி சொன்னவர்கள் நாங்கள் அல்லவா என்றார்கள். ஆனாலும் இஸ்ரவேல் மனுஷரின் பேச்சை பார்க்கிலும் யூதா மனுஷரின். எரேமியா 23 அதிகாரம். என் மேய்ச்சலின் ஆடுகளை கெடுத்து சிதறடிக்கிற மேய்ப்பர்களுக்கு ஐயோ என்று கர்த்தர் சொல்லுகிறார். இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் தமது ஜனத்தை மேய்க்கிற மேய்ப்பர்களுக்கு விரோதமாக சொல்லுகிறது என்னவென்றால், நீங்கள் என் அவைகளை சிதறடித்து அவைகளை துரத்திவிட்டீர்கள், இதோ நான் உங்கள் பேரில் உங்கள் செய்கைகளின் பொல்லாப்புக்கேற்ற தண்டனையை உங்கள் மேல் வருவிப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நான் என் ஆடுகளில் மீதியாய் இருப்பவைகளை துரத்தி இருந்த எல்லா தேசங்களிலும் இருந்து சேர்த்து அவைகளை திரும்ப அவைகளின் தொழுவங்களுக்கு கொண்டு வருவேன். அப்பொழுது அவைகள் பலுகி பெருகும், அவைகளை மேய்க்க தக்கவர்களையும் அவைகள் மேல் ஏற்படுத்துவேன். இனி அவைகள் பயப்படுவதும் இல்லை, கலங்குவதும் இல்லை, காணாமற் போவதும் இல்லை என்று கர்த்தர் சொல்லுகிறார். இதோ நாட்கள் வரும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அப்பொழுது தாவீதுக்கு ஒரு நீதியுள்ள கிளையை எழும்ப பண்ணுவேன், அவர் ராஜாவாயிருந்து ஞானமாய் ராஜரிகம் பண்ணி பூமியிலே நியாயத்தையும் நீதியையும் நடப்பிப்பார். அவர் நாட்களில் யூதா ரட்சிக்கப்படும், இஸ்ரவேல் சுகமாய் வாசம் பண்ணும், அவருக்கு இடும் நாமம் நமது நீதியாயிருக்கிற கர்த்தர் என்பதே. ஆதலால் இதோ நாட்கள் வரும், அப்பொழுது இஸ்ரவேல் புத்திரரை எகிப்து தேசத்திலிருந்து அழைத்துக் கொண்டு வந்த கர்த்தருடைய ஜீவனை கொண்டு சத்தியம் பண்ணாமல், இஸ்ரவேல் வீட்டின் சந்ததியாரை தங்கள் சுய தேசத்தில் குடியிருக்கும்படிக்கு, வடதேசத்திலும் நான் அவர்களை துரத்தி இருந்த எல்லா தேசங்களிலும் இருந்து அழைத்து வழி நடத்தி கொண்டு வந்த கர்த்தருடைய ஜீவனை கொண்டு சத்தியம் பண்ணுவார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். தீர்க்கதரிசிகளின் நிமித்தம் என் இருதயம் என் உள்ளத்திலே நொறுங்கி இருக்கிறது, என் எலும்புகளெல்லாம் அதிருகிறது. கர்த்தர் நிமித்தமும் அவருடைய பரிசுத்த வார்த்தைகளின் நிமித்தமும் நான் வெறித்திருக்கிற மனுஷனைப் போலவும் மதுபானம் மேற்கொண்டவனைப் போலவும் இருக்கிறேன். தேசம் விபசாரக்காரரால் நிறைந்திருக்கிறது, தேசம் சாபத்தினால் துக்கிக்கிறது, வனாந்திரத்தின் மேய்ச்சல்கள் வாடி போகிறது, அவர்கள் ஓட்டம் பொல்லாதது, அவர்கள் பெலன் அநியாயமாயிருக்கிறது. தீர்க்கதரிசியும் ஆசாரியனும் மாயக்காரராயிருக்கிறார்கள், என் ஆலயத்திலும் அவர்களுடைய பொல்லாப்பை கண்டேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆதலால் அவர்கள் வழி அவர்களுக்கு இருட்டிலே சருக்கலான வழியாயிருக்கும், துரத்துண்டு அதிலே விழுவார்கள். அவர்கள் விசாரிக்கப்படும் வருஷத்திலே அவர்கள் மேல் பொல்லாப்பை வரப்பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். சமாரியாவின் தீர்க்கதரிசிகளிலோ மதிகேட்டை கண்டேன், பாகாலை கொண்டு தீர்க்க தரிசனம் சொல்லி இஸ்ரவேல் என்னும் என் ஜனத்தை மோசம் போக்கினார்கள். எருசலேமின் தீர்க்கதரிசிகளிலும் திடுக்கிடத்தக்க காரியத்தை காண்கிறேன், விபசாரம் பண்ணி வஞ்சகமாய் நடந்து ஒருவனும் தன் பொல்லாப்பை விட்டு திரும்பாதபடிக்கு பொல்லாதவர்களின் கைகளை திடப்படுத்துகிறார்கள். அவர்கள் எல்லாரும் எனக்கு சோதோமை போலும் அதன் குடிகள் கொமோராவை போலும் இருக்கிறார்கள். ஆதலால் சேனைகளின் கர்த்தர் தீர்க்கதரிசிகளை குறித்து, இதோ நான் அவர்களுக்கு புசிக்க எட்டியையும் குடிக்க பிச்சு கலந்த தண்ணீரையும் கொடுப்பேன், எருசலேமின் தீர்க்கதரிசிகளிலிருந்து மாயமானது தேசமெங்கும் பரம்பிற்றே என்று சொல்லுகிறார். உங்களுக்கு தீர்க்க தரிசனம் சொல்லுகிற தீர்க்கதரிசிகளின் வார்த்தைகளை கேளாதிருங்கள், அவர்கள் உங்களை வீண் பெருமை கொள்ளும்படி செய்கிறார்கள். கர்த்தருடைய வாக்கை அல்ல, தாங்கள் யூகித்த தரிசனத்தை சொல்லுகிறார்கள் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். அவர்கள் என்னை அசட்டை பண்ணுகிறவர்களை நோக்கி, உங்களுக்கு சமாதானம் இருக்கும் என்று கர்த்தர் சொன்னார் என்று சொல்லுகிறதுமல்லாமல், தங்கள் இருதயத்தின் கடினத்திலே நடக்கிற யாவரையும் நோக்கி உங்கள் மேல் பொல்லாப்பு வராதென்றும் சொல்லுகிறார்கள். கர்த்தருடைய ஆலோசனையில் கூட நின்று அவருடைய வார்த்தையை கேட்டறிந்தவன் யார், அவருடைய வார்த்தையை கவனித்து கேட்டவன் யார்? இதோ கர்த்தருடைய பெருங்காற்றாகிய கொடிய புசல் புறப்பட்டது, அது துன்மார்க்கருடைய தலையின் மேல் உக்கிரமாய் மோதும், கர்த்தர் தம்முடைய இருதயத்தின் நினைவுகளை நடப்பித்து நிறைவேற்றும் அளவும் அவருடைய கோபம் தணியாது. கடைசி நாட்களில் அதை நன்றாய் உணர்வீர்கள். அந்த தீர்க்கதரிசிகளை நான் அனுப்பாதிருந்தும் அவர்கள் ஓடினார்கள். அவர்களோட நான் பேசாதிருந்தும் அவர்கள் தீர்க்க தரிசனம் சொன்னார்கள். அவர்கள் என் ஆலோசனையிலே நிலைத்திருந்தார்களே ஆகில் அப்பொழுது அவர்கள் என் வார்த்தைகளை ஜனங்களுக்கு தெரிவித்து அவர்களை தங்கள் பொல்லாத வழிகளையும் தங்கள் செய்கைகளின் பொல்லாப்பையும் விட்டு திருப்புவார்கள். நான் சமீபத்திற்கு மாத்திரமா தேவன், தூரத்திற்கும் தேவன் அல்லவோ என்று கர்த்தர் சொல்லுகிறார். யாவனாகிலும் தன்னை நான் காணாதபடிக்கு மறைவிடங்களில் ஒளித்துக் கொள்ளக் கூடுமோ என்று கர்த்தர் சொல்லுகிறார். நான் வானத்தையும் பூமியையும் நிரப்புகிறவர் அல்லவோ என்று கர்த்தர் சொல்லுகிறார். சொப்பனம் கண்டேன், சொப்பனம் கண்டேன் என்று என் நாமத்தை சொல்லி பொய் தீர்க்க தரிசனம் உரைக்கிற தீர்க்க தரிசிகள் சொல்லுகிறதை கேட்டேன். எதுவரைக்கும் இப்படி இருக்கும்? பொய் தீர்க்க தரிசனம் சொல்லுகிற தீர்க்க தரிசிகளின் இருதயத்தில் ஏதாகிலும் உண்டோ? இவர்கள் தங்கள் இருதயத்தின் வஞ்சகத்தையே தீர்க்க தரிசனமாக சொல்லுகிறவர்கள். என் ஜனத்தின் பிதாக்கள் பாகாலின் நிமித்தம் என் நாமத்தை மறந்தது போல இவர்கள் தங்கள் அயலாருக்கு விவரிக்கிற தங்கள் சொப்பனங்களினாலே என் நாமத்தை அவர்கள் மறக்கும்படி செய்ய பார்க்கிறார்கள். சொப்பனம் கண்ட தீர்க்கதரிசி சொப்பனத்தை விவரிப்பானாக. என் வார்த்தை உள்ளவனோ என் வார்த்தையை உண்மையாய் சொல்வானாக. கோதுமைக்கு முன் பதர் எம்மாத்திரம் என்று கர்த்தர் சொல்லுகிறார். என் வார்த்தை அக்னியைப் போலும் தன்மலையை நொறுக்கும் சமட்டியைப் போலும் இருக்கிறதல்லவோ என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆகையால் இதோ ஒவ்வொருவராய் தன் தன் அயலாரிடத்தில் என் வார்த்தையை திருட்டுத்தனமாய் எடுக்கிற தீர்க்கதரிசிகளுக்கு நான் விரோதி என்று கர்த்தர் சொல்லுகிறார். இதோ தங்கள் நாவின் சொல்லையே வழங்கி அவர் அதை உரைத்தார் என்று சொல்லுகிற தீர்க்கதரிசிகளுக்கு நான் விரோதி என்று கர்த்தர் சொல்லுகிறார். இதோ பொய் சொப்பனங்களை தீர்க்க தரிசனமாய் சொல்லி அவைகளை விவரித்து என் ஜனத்தை தங்கள் பொய்களினாலும் தங்கள் வீம்புகளினாலும் மோசம் போக்குகிறவர்களுக்கு நான் விரோதி என்று கர்த்தர் சொல்லுகிறார். நான் அவர்களை அனுப்பினதும் இல்லை, அவர்களுக்கு கற்பித்ததும் இல்லை, அவர்கள் இந்த ஜனத்துக்கு ஒரு பிரயோஜனமாய் இருப்பதும் இல்லை என்று கர்த்தர் சொல்லுகிறார். கர்த்தராலே சுமரும் பாரம் என்னவென்று இந்த ஜனமாகிலும் ஒரு தீர்க்கதரிசியாகிலும் ஒரு ஆசாரியனாகிலும் உன்னை கேட்டால் உங்களை தள்ளிவிடுவேன் என்பதே பாரம் என்று நீ அவர்களுடனே சொல்ல வேண்டும். கர்த்தரால் சுமரும் பாரம் என்று சொல்லுகிற தீர்க்கதரிசியாகிலும் ஆசாரியனாகிலும் ஜனமாகிலும் சரி, அப்படி சொல்லுகிற மனுஷனையும் அவன் வீட்டாரையும் தண்டிப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். கர்த்தர் என்ன மறு உத்தரவு கொடுத்தார், கர்த்தர் என்ன சொன்னார் என்று நீங்கள் அவரவர் தங்கள் அயலானையும் அவரவர் தங்கள் சகோதரனையும் கேட்பீர்களாக. ஆனால் கர்த்தரால் சுமரும் பாரம் என்கிற சொல்லை இனி வழங்காதிருப்பீர்களாக. அவனவன் வார்த்தையே அவனவனுக்கு பாரமாயிருக்கும். அதேனென்றால் நமது தேவனாகிய சேனைகளின் கர்த்தர் என்கிற ஜீவனுள்ள தேவனுடைய வார்த்தைகளை புரட்டுகிறீர்கள். கர்த்தர் உனக்கு என்ன மறு உத்தரவு கொடுத்தார், கர்த்தர் என்ன சொன்னார் என்று நீ தீர்க்கதரிசியை கேட்பாயாக. நீங்களோ வெனில் கர்த்தரால் சுமரும் பாரம் என்று சொல்லுகிறபடியினாலே கர்த்தரின் பாரம் என்று சொல்லாதிருங்கள் என்று நான் உங்களுக்கு சொல்லி அனுப்பியும் நீங்கள் இந்த வார்த்தையை கர்த்தரின் பாரம் என்று சொல்லுகிறீர்களே. ஆதலால் இதோ நான் உங்களை மறக்கவே மறந்து உங்களையும் நான் உங்களுக்கும் உங்கள் பிதாக்களுக்கும் கொடுத்த நகரத்தையும் எனக்கு முன்பாக இராதபடிக்கு கைவிட்டு மறக்கப்படாத நித்திய நிந்தையையும் நித்திய இலச்சையையும் உங்கள் மேல் வரப்பண்ணுவேன்.
1: ரோமர் 10 அதிகாரம். சகோதரரே, இஸ்ரவேலர் ரட்சிக்கப்பட வேண்டும் என்பதே என் இருதயத்தின் விருப்பமும் நான் தேவனை நோக்கி செய்யும் விண்ணப்பமுமாயிருக்கிறது. தேவனை பற்றி அவர்களுக்கு வைராக்கியம் உண்டென்று அவர்களை குறித்து சாட்சி சொல்லுகிறேன். ஆகிலும் அது அறிவுக்கேற்ற வைராக்கியம் அல்ல. எப்படி என்றால், அவர்கள் தேவ நீதியை அறியாமல் தங்கள் சுய நீதியை நிலைநிறுத்த தேடுகிறபடியால் தேவ நீதிக்கு கீழ்ப்படியாதிருக்கிறார்கள். விசுவாசிக்கிற எவனுக்கும் நீதி உண்டாகும்படியாக கிறிஸ்து நியாயப்பிரமாணத்தின் முடிவாயிருக்கிறார். மோசே நியாயப்பிரமாணத்தினாலாகும் நீதியை குறித்து இவைகளை செய்கிற மனுஷன் இவைகளால் பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறான். விசுவாசத்தினாலாகும் நீதியானது கிறிஸ்துவை இறங்கி வர பண்ணும்படி பரலோகத்துக்கு ஏறுகிறவன் யார்? அல்லது கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து ஏறி வர பண்ணும்படி பாதாளத்துக்கு இறங்குகிறவன் யார் என்று உன் உள்ளத்திலே சொல்லாதிருப்பாயாக என்று சொல்லுகிறது மந்தி. இந்த வார்த்தை உனக்கு சமீபமாய் உன் வாயிலும் உன் இருதயத்திலும் இருக்கிறது என்றும் சொல்லுகிறது. இந்த வார்த்தை நாங்கள் பிரசங்கிக்கிற விசுவாசத்தின் வார்த்தையே. என்னவென்றால், கர்த்தராகிய இயேசுவை நீ உன் வாயினாலே அறிக்கையிட்டு தேவன் அவரை மரித்தோரிலிருந்து எழுப்பினார் என்று உன் இருதயத்திலே விசுவாசித்தால் இரட்சிக்கப்படுவாய். நீதியுண்டாக இருதயத்திலே விசுவாசிக்கப்படும், இரட்சிப்புண்டாக வாயினாலே அறிக்கை பண்ணப்படும். அவரை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் வெட்கப்படுவதில்லை என்று வேதம் சொல்லுகிறது. யூதன் என்றும் கிரேக்கன் என்றும் வித்தியாசமே இல்லை. எல்லாருக்கும் கர்த்தரானவர் தம்மை தொழுது கொள்ளுகிற யாவருக்கும் ஐஸ்வர்ய சம்மன்னராயிருக்கிறார். ஆதலால் கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்ளுகிற எவனும் இரட்சிக்கப்படுவான். அவரை விசுவாசியாதவர்கள் எப்படி அவரை தொழுது கொள்வார்கள்? அவரை குறித்து கேள்விப்படாதவர்கள் எப்படி விசுவாசிப்பார்கள்? பிரசங்கிக்கிறவன் இல்லாவிட்டால் எப்படி கேள்விப்படுவார்கள்? அனுப்பப்படாவிட்டால் எப்படி பிரசங்கிப்பார்கள்? சமாதானத்தை கூறி நற்காரியங்களை சுவிசேஷமாய் அறிவிக்கிறவர்களுடைய பாதங்கள் எவ்வளவு அழகானவைகள் என்று எழுதியிருக்கிறதே. ஆனாலும் சுவிசேஷத்துக்கு எல்லாரும் கீழ்ப்படியவில்லை. அதை குறித்து ஏசாயா, கர்த்தாவே, எங்கள் மூலமாய் கேள்விப்பட்டதை விசுவாசித்தவன் யார் என்று சொல்லுகிறான். ஆதலால் விசுவாசம் கேள்வியினாலே வரும், கேள்வி தேவனுடைய வசனத்தினாலே வரும். இப்படி இருக்க அவர்கள் கேள்விப்படவில்லையா என்று கேட்கிறேன். கேள்விப்பட்டார்கள். அவைகளின் சத்தம் பூமி எங்கும் அவைகளின் வசனங்கள் பூச்சக்கரத்து கடைசி வரைக்கும் செல்லுகிறதே. இஸ்ரவேலர் அதை அறியவில்லையா என்று கேட்கிறேன். அறிந்தார்கள். முதலாவது மோசே, எனக்கு ஜனங்கள் அல்லாதவர்களை கொண்டு நான் உங்களுக்கு எரிச்சல் உண்டாக்குவேன், புத்தியீனமுள்ள ஜனங்களாலே உங்களுக்கு கோபம் ஊட்டுவேன் என்றான். அல்லாமலும் ஏசாயா, என்னை தேடாதவர்களாலே கண்டறியப்பட்டேன், என்னை விசாரித்து கேளாதவர்களுக்கு வெளியரங்கமானேன் என்று தைரியம் கொண்டு சொல்லுகிறான். இஸ்ரவேலரை குறித்தோ கீழ்ப்படியாதவர்களும் எதிர்த்து பேசுகிறவளுமாய் இருக்கிற ஜனங்களிடத்திற்கு நாள் முழுதும் என் கைகளை. ரோமர் 11 அதிகாரம். இப்படி இருக்க தேவன் தம்முடைய ஜனங்களை தள்ளிவிட்டாரோ என்று கேட்கிறேன். தள்ளிவிடவில்லையே. நானும் ஆபிரகாமின் சந்ததியிலும் பென்யமீன் கோத்திரத்திலும் பிறந்த இஸ்ரவேலன். தேவன் தாம் முன்னறிந்து கொண்ட தம்முடைய ஜனங்களை தள்ளிவிடவில்லை. எலியாவை குறித்து சொல்லிய இடத்தில் வேதம் சொல்லுகிறதை அறியீர்களா? அவன் தேவனை நோக்கி, கர்த்தாவே, உம்முடைய தீர்க்கதரிசிகளை அவர்கள் கொலை செய்து உம்முடைய பலிபீடங்களை இடித்து போட்டார்கள். நான் ஒருவன் மாத்திரம் மீதியாயிருக்கிறேன். என் பிராணனையும் வாங்க தேடுகிறார்களே என்று இஸ்ரவேலருக்கு விரோதமாய் விண்ணப்பம் பண்ணின போது அவனுக்கு உண்டான தேவ உத்தரவு என்ன? பாகாலுக்கு முன்பாக முழங்காற்படியிடாத 7000 பேரை எனக்காக மீதியாக வைத்தேன் என்பதே. அப்படி போல இக்காலத்திலேயும் கிருபையினாலே உண்டாகும் தெரிந்து கொள்ளுதலின்படி ஒரு பங்கு மீதியாயிருக்கிறது. அது கிருபையினாலே உண்டாயிருந்தால் கிரியைகளினாலே உண்டாயிராது. அப்படியல்லவென்றால் கிருபையானது கிருபையல்லவே. அன்றியும் அது கிரியைகளினாலே உண்டாயிருந்தால் அது கிருபையாயிராது. அப்படியல்லவென்றால் கிரியையானது கிரியையல்லவே. அப்படியானால் என்ன? இஸ்ரவேலர் தேடுகிறதை அடையாமல் இருக்கிறார்கள். தெரிந்து கொள்ளப்பட்டவர்களோ அதை அடைந்திருக்கிறார்கள். மற்றவர்கள் இந்திய தினம் வரைக்கும் கடினப்பட்டு இருக்கிறார்கள். கன நித்திரையின் ஆவியையும் காணாதிருக்கிற கண்களையும் கேளாதிருக்கிற காதுகளையும் தேவன் அவர்களுக்கு கொடுத்தார் என்று எழுதியிருக்கிறபடி ஆயிற்று. அந்தியும் அவர்களுடைய பந்தி அவர்களுக்கு சுருக்கும், கண்ணியும் இடறுதற்கான கல்லும், பதிலுக்கு பதில் அளித்தலுமாக கடவது. காணாதபடிக்கு அவர்களுடைய கண்கள் அந்தகாரப்பட கடவது. அவர்களுடைய முதுகை எப்போதும் குனிய பண்ணும் என்று தாவீதும் சொல்லியிருக்கிறான். இப்படி இருக்க விழுந்து போகும் படிக்கா இடறினார்கள் என்று கேட்கிறேன். அப்படி அல்லவே, அவர்களுக்குள்ளே வைராக்கியத்தை எழுப்பத்தக்கதாக அவர்களுடைய தவறுதலினாலே புறஜாதிகளுக்கு ரட்சிப்பு கிடைத்தது. அவர்களுடைய தவறு உலகத்திற்கு ஐஸ்வர்யமும் அவர்களுடைய குறைவு புறஜாதிகளுக்கு ஐஸ்வர்யமுமாய் இருக்க, அவர்களுடைய நிறைவு எவ்வளவு அதிகமாய் அப்படி இருக்கும். புறஜாதியாராகிய உங்களுடனே பேசுகிறேன். புறஜாதிகளுக்கு நான் அப்போஸ்தலனாய் இருக்கிறதினாலே என் இனத்தாருக்குள்ளே நான் வைராக்கியத்தை எழுப்பி அவர்களில் சிலரை ரட்சிக்க வேண்டுமென்று என் ஊழியத்தை மேன்மைப்படுத்துகிறேன். அவர்களை தள்ளிவிடுதல் உலகத்தை ஒப்புரவாக்குதலாயிருக்க, அவர்களை அங்கீகரித்து கொள்ளுதல் என்னமாயிராது. மரித்தோரிலிருந்து ஜீவன் உண்டானது போல் இருக்கும் அல்லவோ? மேலும் முதற் பலனாகிய மாவானது பரிசுத்தமாயிருந்தால் பிசைந்த மா முழுவதும் பரிசுத்தமாயிருக்கும். வேறானது பரிசுத்தமாயிருந்தால் கிளைகளும் பரிசுத்தமாயிருக்கும். சில கிளைகள் முறித்து போடப்பட்டிருக்க, காட்டொலிவ மரமாகிய நீ அவைகள் இருந்த இடத்தில் ஒட்ட வைக்கப்பட்டு ஒலிவ மரத்தின் வேருக்கும் சாரத்துக்கும் உடன் பங்காளியாயிருந்தாயானால் நீ அந்த கிளைகளுக்கு விரோதமாய் பெருமை பாராட்டாதே. பெருமை பாராட்டுவாயானால் நீ வேரை சுமக்காமல் வேர் உன்னை சுமக்கிறதென்று நினைத்துக்கொள். நான் ஒட்ட வைக்கப்படுவதற்கு அந்த கிளைகள் முறித்து போடப்பட்டதென்று சொல்லுகிறாயே, நல்லது. அவிசுவாசத்தினாலே அவைகள் முறித்து போடப்பட்டன, நீ விசுவாசத்தினாலே நிற்கிறாய். மேட்டிமை சிந்தையாயிராமல் பயந்திரு. சுவாவக்கிளைகளை தேவன் தப்ப விடாதிருக்க, உன்னையும் தப்ப விட மாட்டார் என்று எச்சரிக்கையாயிரு. ஆகையால் தேவனுடைய தயவையும் கண்டிப்பையும் பார். விழுந்தவர்களிடத்திலே கண்டிப்பையும் உன்னிடத்திலே தயவையும் காண்பித்தார். அந்த தயவிலே நிலைத்திருப்பாயானால் உனக்கு தயவு கிடைக்கும். நிலைத்திராவிட்டால் நீயும் வெட்டுண்டு போவாய். அந்தியும் அவர்கள் அவிசுவாசத்திலே நிலைத்திராதிருந்தால் அவர்களும் ஒட்ட வைக்கப்படுவார்கள். அவர்களை மறுபடியும் ஒட்ட வைக்கிறதற்கு தேவன் வல்லவராயிருக்கிறாரே. சுபாவத்தின்படி காட்டொலிவ மரத்திலிருந்து நீ வெட்டப்பட்டு சுபாவத்துக்கு விரோதமாய் நல்ல ஒலிவு மரத்திலே ஒட்ட வைக்கப்பட்டு இருந்தால் சுபாவ கிளைகளாகிய அவர்கள் தங்கள் சுய ஒலிவு மரத்திலே ஒட்ட வைக்கப்படுவது அதிக நிச்சயம் அல்லவா? மேலும் சகோதரரே, நீங்கள் உங்களையே புத்திமான்கள் என்று எண்ணாதபடிக்கு ஒரு இரகசியத்தை நீங்கள் அறிய வேண்டும் என்றிருக்கிறேன். அது என்னவெனில், புறஜாதியாருடைய நிறைவு உண்டாகும் வரைக்கும் இஸ்ரவேலரில் ஒரு பங்குக்கு கடினமான மனதுண்டாயிருக்கும். இந்த பிரகாரம் இஸ்ரவேலர் எல்லாரும் ரட்சிக்கப்படுவார்கள். மீட்கிறவர் சியோனிலிருந்து வந்து அவபக்தியை யாக்கோபை விட்டு விலக்குவார் என்றும், நான் அவர்களுடைய பாவங்களை நீக்கும்போது இதுவே நான் அவர்களுடனே செய்யும் உடன்படிக்கை என்றும் எழுதியிருக்கிறது. சுவிசேஷத்தை குறித்து அவர்கள் உங்கள் நிமித்தம் பகைஞராயிருக்கிறார்கள். தெரிந்து கொள்ளுதலை குறித்து அவர்கள் பிதாக்களின் நிமித்தம் அன்பு கூறப்பட்டவர்களாயிருக்கிறார்கள். தேவனுடைய கிருபை வரங்களும் அவர்களை அழைத்த அழைப்பும் மாறாதவைகளே. ஆதலால் நீங்கள் முற்காலத்திலே தேவனுக்கு கீழ்ப்படியாதிருந்து இப்பொழுது அவர்களுடைய கீழ்ப்படியாமையினாலே இரக்கம் பெற்றிருக்கிறது போல, அவர்களும் இப்பொழுது கீழ்ப்படியாமல் இருந்தும் பின்பு உங்களுக்கு கிடைத்த இரக்கத்தினாலே இரக்கம் பெறுவார்கள். எல்லார் மேலும் இரக்கமாயிருக்கத்தக்கதாக தேவன் எல்லாரையும் கீழ்ப்படியாமைக்குள்ளே அடைத்து போட்டார். ஆ, தேவனுடைய ஐஸ்வர்யம், ஞானம், அறிவு என்பவைகளின் ஆழம் எவ்வளவாய் இருக்கிறது! அவருடைய நியாய தீர்ப்புகள் அளவிடப்படாதவைகள், அவருடைய வழிகள் ஆராயப்படாதவைகள். கர்த்தருடைய சிந்தையை அறிந்தவன் யார்? அவருக்கு ஆலோசனைக்காரனாய் இருந்தவன் யார்? தனக்கு பதில் கிடைக்கும்படிக்கு முந்தி அவருக்கு ஒன்றை கொடுத்தவன் யார்? சகலமும் அவராலும் அவர் மூலமாயும் அவருக்காகவும் இருக்கிறது. அவருக்கு எந்தெந்த

0: தாங்கள் நினைத்தபடி நடக்க வேண்டும், பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று நினைத்தவர்களாய் கர்த்தரிடத்தில் நீண்ட நாட்களாய் ஜெபித்தும் வருவீர்கள். உங்களின் ஜெபங்களுக்கு பதில் கிடைக்காத பொழுது, தாமதமாகும் பொழுது விசுவாசத்திலே சோர்வுற்று போகிற நிலையினை பெற்றுவிடுகிறீர்கள். ஆனால் இன்றைக்கு கர்த்தர் சொல்லுகிறார், தம்முடைய சித்தத்திற்கு ஒப்புக் கொடுக்கும்படிக்கு உங்களுக்கு எவற்றை கொடுத்து ஆசீர்வதிக்க வேண்டும் என்று கர்த்தர் அறிந்திருக்கிறபடியினால் இப்படியாக சொல்லுகிறார், நீ எதிர்பார்த்திருக்கும் முடிவை உனக்கு கொடுக்கும்படிக்கு உன் பேரில் நான் நினைவாய் இருக்கிறேன். அவைகள் தீமைக்கு அல்ல, சமாதானத்திற்கு ஏதுவானவைகளே என்று. அதோடு மட்டுமல்லாமல், என் நினைவுகள் உன் நினைவுகள் அல்ல, உன் வழிகள் என் வழிகளும் அல்ல என்று கூறுகிறபடியினால் இன்றைக்கு உங்களின் விருப்பங்கள், ஏக்கங்கள், தேவைகள் யாவற்றையும் கர்த்தரின் சித்தத்திற்கு முழுமையாக ஒப்புக் கொடுப்பீர்களானால், அவர் உங்களை விசாரிக்கிறவர் ஆனபடியினால் உங்கள் வாயிலிருந்து சொல் பிறவாத முன்பே உங்களின் தேவைகள் இன்னதென்று அறிந்திருக்கிறபடியினால் அவர் தம் பிதாவிடம் விடாது பெருமூச்சோடு வேண்டிக் கொள்கிறார் என்பதை விசுவாசித்து காத்திருந்து தேவ சித்தத்திற்கு ஒப்புக் கொடுத்து நன்மைகளையும் ஆசீர்வாதங்களையும் பெற்றுக்கொள்ளுங்கள். இன்றைக்கும் நாம் வேதத்திலிருந்து கர்த்தர் தாம் நினைத்ததை நிறைவேற்றி முடித்ததை குறித்து தியானிப்போம். எரேமியாவின் புத்தகம் 38 அதிகாரத்தை நாம் வாசிக்கையில், அங்கே எரேமியாவை பிடித்து கயிறுகளினால் கட்டி உளையாயிருந்த துறவிலே இறக்கிவிட்டு அமிழ்த்தினார்கள். அப்பொழுது அங்கிருந்த பிரதானியின் மூலமாக எரேமியாவை விடுவிக்கும்படி கர்த்தர் அந்த பிரதானியின் இருதயத்தில் பேசினார். அப்படியே எரேமியா விடுவிக்கப்பட்டார். எரேமியாவின் புஸ்தகம் 38 அதிகாரம் 28 வசனத்தில் வாசிக்கின்றோம், எரேமியா எருசலேம் பிடிபடுகிற நாள் மட்டாக காவர் சாலையின் முற்றத்தில் இருந்தார். எருசலேம் பிடிபட்டு போனபோதும் அங்கேயே இருந்தார் என்றும், அதைத் தொடர்ந்து கல்தேயர் எருசலேமின் மதில்களை அக்னியினால் சுட்டெரித்து இடித்து போட்டு அங்கிருப்பவர்களை சிறைகளாக கொண்டு போனார்கள். அப்பொழுதும் கர்த்தர் அந்த இடத்தில் எரேமியாவிற்கு உதவும்படியாய் தாம் நினைத்ததை நிர்ணயம் பண்ணும்படி அங்கே நெபுக்கத் நேச்சரோடும் காவர் சேனாதிபதி நெபுசராதான் இருதயத்திலும் பேசினார். அந்தபடியே எரேமியாவிற்கு பொல்லாப்பு செய்யாமல் பத்திரமாய் பார்த்து கொண்டார்கள் என்று வாசித்தறிகின்றோம். இன்றைக்கும் எனக்கு அருமையானவர்களே, உங்களுடைய வாழ்க்கையிலும் எரேமியாவை போன்று படுகொழியின் அனுபவங்களும், வியாதியின் பலவீனங்கள், ஆவிக்குரிய சோர்வுகள், இப்படியான அவிழ்க்க முடியாத கட்டுகளோடும் யாருமே உதவி செய்ய முன் வர முடியாத உளையான சேற்றினில் தள்ளப்பட்ட அனுபவங்களோடும், தண்ணீரற்ற வறண்ட துறவை போன்ற குடும்பத்தில், மனதில், சிந்தைகளில், பொருளாதாரத்தில் காணப்படுகின்ற அனுபவத்திலும் கடந்து போவீர்களானால், இன்றைக்கு கர்த்தர் உங்களை எந்த சூழ்நிலையாக இருந்தாலும் அவைகள் உங்களை விழுங்காதபடிக்கும் அமிழ்ந்து போகாதபடிக்கும் காப்பாற்றுகிறவராகவும், அவிழ்க்கவே முடியாத, விடுதலையாகவே முடியாத கட்டுகளிலிருந்தும் உங்களை விடுவித்து மீட்டு எடுக்கின்றார். உங்களுக்கான உதவிகளும் ஒத்தாசைகளும் நீங்கள் எதிர்பார்த்திராத இடத்திலிருந்து பெற்றுக்கொள்ளும்படியும், உங்களுக்கு விரோதமாக எழும்பின தீமைகளை நன்மையாகவும் மாற பண்ணுகின்றார். உங்கள் பேரில் கர்த்தர் நினைத்திருக்கிற நினைவுகளை நிறைவேற்றுகின்றார். இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்காய் ஆயத்தம் பண்ணியிருக்கிற நன்மைகளை, ஆசீர்வாதங்களை தாம் நிர்ணயித்தபடியே நிலைத்திருக்கும்படி செய்து நிறைவேற்றுகின்றார். ஆகவே இன்றைக்கு நீங்கள் கலங்கிக் கொண்டும் எதிர்பார்த்தும் இருக்கிற சகல காரியங்களில் கர்த்தரின் ஆலோசனைகள், நினைவுகள் வெளிப்பட்டு தடைகள் விலகி தைரியமாய் பிரவேசிக்கும்படிக்கு ஆசீர்வதிக்கின்றார். வார்த்தை விசுவாசியுங்கள், நன்மைகளை பெற்றுக்கொள்ளுங்கள். இன்றைக்கும் இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களில் யாரேனும் உங்களின் பாவங்களுக்காக கல்வாரி சிலுவையில் மரித்து உயிர்த்தெழுந்த இயேசுவை அறியாமலும் விசுவாசியாமலும் இருப்பீர்களானால், இன்றைக்கு உங்களை ஒப்புக் கொடுங்கள், விசுவாசியுங்கள். இயேசு உங்களின் சூழ்நிலைகளையும் மாற்றி விடுவித்து வாழ வைப்பார், ஆசீர்வதிப்பார். இந்த வார்த்தைகள் மூலமாக கர்த்தர் இன்று உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.
1: கிறிஸ்துவுக்குள் பிரியமான சங்கமம் தமிழ் கிறிஸ்தவ வானொலி நேயர்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைய மன்னா, அவர் சட்டைகளின் கீழே அடைக்கலம் புகுவாய். சங்கீதம் 91:4. பிரியமானவர்களே, இந்த மாதம் முதலாம் திகதியில் நிற்கிறோம். தேவனிடம் எங்களை ஒப்புவிப்போம். கர்த்தர் தாமே இந்த மாதம் முழுவதும் உங்களை வழிநடத்தி ஆசீர்வதிப்பாராக. உங்கள் போராட்ட வேலைகளை அறிந்து கர்த்தர் உங்களை தமது சிறகுகளாலே மூடுகிறவராயிருக்கிறார். கோழி குஞ்சுகளுக்கு தீங்கு வருவதை தாய்கோழி அறிந்திருக்கும். பருந்தோ பல்லூரோ வரும்போது எச்சரிக்கை குரல் கொடுக்கும். உடனே கோழி குஞ்சுகள் மிக வேகமாக தாயின் சட்டைக்குள் மறைந்து கொள்ளும்.

0: தீங்கு கடந்து செல்லும். அவரை குஞ்சுகள் வெளியே வராது. தேவ பிள்ளைகளே, நாம் போராடும் போதெல்லாம் வந்தடையக்கூடிய அன்புள்ள கர்த்தரின் செட்டைகளின் நிழல் எமக்குண்டு. கர்த்தருக்கு பயப்படுதல் ஜீவனுக்கு ஏதுவானது. அதை அடைந்தவன் திருப்தி அடைந்து நிலைத்திருப்பான். தீமை அவனை அணுகாது. நீங்களும் உங்களின் அன்பான குடும்பங்களும் கிறிஸ்துவின் மறைவில் இருக்கின்றீர்களா? தீங்குகள் நிறைந்த உலகில் வாழ்கிறோம். எங்கு பார்த்தாலும் கொள்ளைகள், கொலைகள், குண்டுவெடிப்புகள், பூமி அதிர்ச்சிகள், வெள்ளப்பெருக்குகள், மனிதனை மனிதன் பழிவாங்கும் ஈவிரக்கமற்ற செயல்கள் மனித வாழ்க்கையை நம்பிக்கையற்றதாக மாற்றிவிடுகின்றன. அவங்களால் வரும் தீங்குகள் மனதை சோர்வடைய செய்கின்றன. கர்த்தர் எல்லா தீமையின் நின்றும் எம்மை ரட்சித்து தம்முடைய பரமராஜ்யத்தை அறியும்படி காப்பாற்றுவார். யாபேல் என்பவன் தேவனை நோக்கி, தேவரீர் என்னை ஆசீர்வதித்து என் எல்லையை பெரிதாக்கி உமது கரம் என்னோடு இருந்து தீங்கு என்னை துக்கப்படுத்தாத படிக்கு அதிலிருந்து என்னை விளக்கி காத்தரலும் என்று வேண்டிக் கொண்டான். அவன் வேண்டிக் கொண்டதை தேவன் அருளினார். பிரியமானவர்களே, நாமும் இமை ஒப்படுத்து எந்த போராட்டத்திலும் சோர்ந்து விடாதபடி அதிலிருந்து எம்மை பாதுகாக்கும்படி இப்பொழுதே எம்மை தாழ்த்தி தேவனின் சட்டையின் மறைவிலே தங்க ஒப்பு கொடுப்போமாக. கர்த்த தாமே இந்த வார்த்தைகளை கொண்டு ஒவ்வொருவரையும் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. காட் பிளஸ் யூ.
1: கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் புதிய மாதத்தில் உங்கள் ஒவ்வொருவரையும் சந்திப்பதில் நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். கடந்த 7 மாதங்கள் கண்ணின் மணி போல் பாதுகாத்து 8வது மாதத்துக்குள் இந்த நாட்களை தேவன் நடத்தி வந்திருக்கிறார். 7 என்று சொல்லப்படுகிற காரியம் ஒரு பரிபூர்ணத்தை இந்த நாட்களிலே குறிக்கிறது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அப்படியானால் நம்முடைய தேவன் நம்மையிலே வைத்திருக்கிற அந்த கிருபையின் நிமித்தம், நம்முடைய இரக்கங்களின் நிமித்தம், தம்முடைய அன்பின் நிமித்தம் நம்மை இந்த நாட்களிலே கண்ணின் மணி போல் பாதுகாத்து இந்த மாதத்துக்குள் நடத்தி வருகிற தேவனாய் இந்த நாட்களில் இருக்கிறார் என்பதை தான் இன்றைக்கு நாங்கள் பார்க்க வேண்டும். அருமை பிள்ளைகளே, எவ்வளவு நெருக்கங்கள், எவ்வளவு உபத்திரவங்கள், எவ்வளவு பிரச்சனைகள் மத்தியிலும் இந்த நாட்களை நாங்கள் கடந்த மாதங்கள் இந்த நாட்களை வாழ்ந்திருக்கலாம். சில வேளைகளில் நம்முடைய உறவினர்களை, நம்முடைய சுற்றத்தார் யாரையும் இந்த நாட்களை நாங்கள் இழந்திருக்கலாம். இப்படியான சூழ்நிலைகள் இருந்தாலும் இந்த 8வது மாதத்தை தேவன் தன்னுடைய எங்கள் மேல் வைத்த அந்த அவருடைய கிருபையினாலும் இரக்கத்தினாலும் தான் காணும்படியாக தேவன் நாட்களில் நமக்கு கிருபை செய்திருக்கிறார் என்பதை தான் இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம். இன்றைய நாளிலும் 1ஆம் தேதி ஆகஸ்ட் மாதம் சனிக்கிழமை 2026 கர்த்தருடைய இந்த ஆசீர்வாதமான வார்த்தை இந்த நாட்களிலே இப்படியாக வருகிறது. 2 சாமுவேலின் புஸ்தகம் 7வது அதிகாரம் 29வது வசனத்தை இந்த நாட்களை வாசிப்போமா? இருந்தால் ஆண்டோடைய வார்த்தை இந்த நாட்களை நமக்கு சொல்லுகிற காரியம் என்னவென்றால், அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த வார்த்தையை நாங்கள் சற்று வாசிப்போம். பாருங்கள், இங்கே சொல்லப்படுறது, இப்போது உமது அடியருடைய வீடு என்றென்றைக்கும் உமக்கு முன்பாக இருக்கும்படி அதை ஆசீர்வதித்தருளும். கர்த்தராகிய ஆண்டவராகிய தேவரீர் அதை சொன்னீர். உம்முடைய ஆசீர்வாதத்தினால் உம்முடைய அடியேண்டிய வீடு என்றென்றைக்கும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பதாக என்று இந்த இடத்திலே தேவனுடைய தாசனாகிய அந்த நாட்களிலே தாவீது ராஜா விண்ணப்பம் பண்ணுகிறதை பார்க்கிறோம். அருமை பிள்ளைகளே, இந்த நாட்களிலே நம்முடைய வீடு இந்த நாட்களிலே ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்று தேவனிடத்திலே நாங்கள் அனுதினமும் கேட்க வேண்டும். அருமையான அன்பு பிள்ளைகளே, நாங்கள் இருக்கிற மனை, நாங்கள் இருக்கிற வீடு இந்த நாட்களிலே தேவன் நமக்கு இறங்கி இந்த பூமியிலே தந்திருக்கிற அந்த வீடு முதலாவது ஆசீர்வதிக்கப்பட வேண்டும். தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்கள் வீட்டில், அந்த அசூசிகள் இந்த நாட்களில் இல்லாதபடி எல்லாவற்றையும் நாங்கள் வெளியேற்ற வேண்டும். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, தேவனுடைய பிரசன்னம் நம்முடைய வீட்டிலே எப்பொழுதும் இந்த நாட்களிலே நிறைந்திருக்க வேண்டும். பிள்ளைகள், அதன் பின்பாக பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்படுவார்கள், குடும்பங்கள் ஆசீர்வதிக்கப்படுவார்கள், நாங்கள் கையிட்டு செய்கிற காரியங்கள் இந்த நாட்களிலே ஆசீர்வதிக்கப்படும். இப்படியாக அந்த ஆசீர்வாதங்கள் எல்லாம் இந்த நாட்களிலே தொடர்ந்து இந்த நாட்களிலே வந்து கொண்டிருக்கும். அப்படியானால் முதலாவது நம்முடைய வீடு இந்த நாட்களிலே ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்று தேவனிடத்திலே நாங்கள் விண்ணப்பம் பட வேண்டும். அருமையான அன்பு பிள்ளைகளே, இந்த சங்கீதக்காரனாகிய தாவீது ராஜா எப்படியாக அந்த ஆசீர்வாதத்தை சுதந்திரித்து கொண்டார் என்றால், அருமையான அன்பு பிள்ளைகளே, அவர் அந்தி சந்தி மத்தியான வேளையிலும் தேவனை தேடினார். அது மட்டுமல்ல, தேவனுடைய நாமத்தையும் மகத்துவத்தையும் சொல்லி இந்த நாட்களிலே துதித்து மகிமைப்படுத்தினார். அதனாலே தான் இந்த நாட்களிலே பாருங்கள், அவருடைய வீடு, அவர் கையெடுச்சிற காரியங்கள் எல்லாம் இந்த நாட்களிலே ஆசீர்வதிக்கப்பட்டதாக இந்த நாட்களிலே இருக்கிறதை அங்கே காணக்கூடியதாக இருக்கிறது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அருமை பிள்ளைகளை பாருங்கள், ஆண்டவர் தாவீதை குறித்து சொல்லுகிறார், தாவீது என்னுடைய இருதயத்துக்கு வந்த மனுஷனாக இந்த நாட்களில் இருக்கிறார். அப்படியானால் அவரை அபிஷேகம் பண்ணு என்று சொல்லி அங்கே அவர் தேவன் இந்த நாட்களில் தன்னுடைய தீர்க்கதரிசியாகிய இந்த நாட்களிலே பாருங்கள், தீர்க்கதரிசி இடத்திலே சொல்லுகிறதை பார்க்கிறோம். அருமையான அன்பு பிள்ளைகளே பாருங்கள், சாமுவேல் தீர்க்கதரிசி தாவீதை சந்திக்கிற வேளையிலே அங்கே ஆண்டவருடைய உள்ளம் மகிழ்ந்து கழிகூறுகிறதை பார்க்கிறோம். அப்படியா அந்த வேளையிலே தான் அந்த அபிஷேகத்தை இந்த நாட்களை கொடுக்கிறார் என்று பார்க்கிறோம். அதற்கு பின்பாக அவர் ராஜாவாக வருகிற வேளையிலே அபிஷேகத்தை பெற்றார் என்று பார்க்கிறோம். அப்படியாக அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நம்மேலே அந்த அபிஷேகம் இந்த நாட்களிலே இருக்குமா இருந்தால், கர்த்தருடைய அபிஷேகம் இந்த நாட்களில் இருக்குமா இருந்தால், நம்முடைய வீடு ஆசீர்வதிக்கப்படும், நம்முடைய பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்படுவார்கள், பிள்ளைகளுடைய பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்படுவார்கள். தேவனுடைய அபிஷேகம், தேவனுடைய அதாவது இந்த நாட்களிலே அக்கினி இந்த நாட்களில் நம்முடைய வீட்டை சூழ்ந்திருக்கிறது, அது உண்மையாக இந்த நாட்களில் இருக்கிறதை அங்கே காணக்கூடியதாக கருமையான கர்த்தருடைய பிள்ளைகள். அதனாலே நாங்கள் கர்த்தரிடத்திலே கேட்போம், ஆண்டவரே முதலாவது என்னுடைய வீட்டை ஆசீர்வதியும் ஐயா, அடியனுடைய வீட்டை இந்த நாட்களை நினைவு கூறும் ஐயா என்று இந்த நாட்களை நாங்கள் கேட்கிற வேளையிலே கர்த்தர் அந்த ஆசீர்வாதத்தை கொடுக்கிறது மட்டுமல்ல, அதற்கு பின்பாக அந்த நாட்களை தொடர்ந்தும் அநேக ஆசீர்வாதங்களை இந்த நாட்களிலே அங்கே தேவன் தர வல்லவராயிருக்கிறார். ஏனென்றால் அவர் ஆபிரகாமை ஆசீர்வதித்த தேவன், அதே ஜீவனுள்ள தேவன், அதே கரம்தான் இன்றைக்கு நம்மையும் இந்த நாட்களிலே ஆசீர்வதிக்க போதுமாக இந்த நாட்கள் இருப்பதனால் அவரிடத்திலே ஆசீர்வாதத்தை நாங்கள் கேட்டு பெற்றுக்கொள்வோம். இந்த வாக்குத்தத்தங்கள் இன்றைய நாட்களிலே இந்த மாசத்தினுடைய முதலாவது நாளிலே ஒவ்வொரு வீடுகளுக்குள்ளே வருகிற வேளையிலே தேவனுடைய அபிஷேகம், தேவனுடைய ஆசீர்வாதம் அந்த வீடுகளுக்குள்ளே கடந்து வரும் என்று நான் விசுவாசிக்கின்றேன். விசுவாசித்து தேவனுடைய மகிமையை பெற்றுக் கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதி.
2: Recording stopped.

0: ஆமென் ஆமென் ஆமென்.
1: சங்கமா
0: சங்கமா வானொலியின் துதி உபவாச துதி ஆராதனை அபிஷேக தேவ செய்தி நிகழ்ச்சி. இந்த நிகழ்ச்சி சனி ஞாயிற்றுக்கிழமைகளில் டொரண்டோ நேரப்படி காலை 8 மணிக்கும், இலங்கை இந்தியா சனி மாலை 5 மணிக்கும், ஜெர்மனியில் மாலை 2 மணிக்கும் ஆரம்பமாகின்றது. இன்றைய நாளே 6:10 எடுப்போம். அன்பான பரலோக தகப்பனே சுவாமி, இந்த கால வேளையிலே சங்கம வானொலியின் உபவாச துதி ஆராதன் அபிஷேக தேவச நிகழ்ச்சியிலே நிகழ்ச்சியை ஒவ்வொன்றை நீர் ஆசீர்வதி தந்தொள்ள வேண்டுமாக செபிக்கிறேன். தொடக்கர் முதல் முடியும் வரை உமது பிரசன்னம் உமது வல்லமை எங்களோடு இருக்கட்டும். ஆவியானவரே, இன்றைய நாளில் இந்த நிகழ்ச்சியை நீர் நடத்த வேண்டுமாக செபிக்கிறேன். உமது பிரசன்னத்தால் மூட வேண்டுமாக செபிக்கிறேன் சாமி. ஐயா, தொடர்ந்து வரும் ஒவ்வொரு தெய்வ செய்திகளை நீர் ஆசு வைத்து வழிநடத்த வேண்டும். எல்லாம் அல்ல இயேசு கிறிஸ்துவின் அதிகாரமுள்ள நாமத்தினாலே ஜெபிக்கிறேன் பரமபிதாவே. ஆமேன் ஆமேன். முதலாவதாக நாங்கள் ஒரு சிறு ஆராதனை ஏற்படுத்தி அதற்கு பின் செய்தியை கடந்து செல்வோம். மேகலா வாஸ். இன்றைய நாளே சங்கம வானொலியின் உபவாச துதி ஆராதனை அபிஷேக தேவசதி நிகழ்ச்சியிலே துதிக்க ஆராதிக்க வந்தீர்கள், துதித்து ஆராதிங்கள். அதற்கு பின் நாங்கள் தேவசதி கடந்து செல்வோம். இப்ப உங்களை ஒப்பு கொடுக்கிற வழி நடத்துங்கள் சிஸ்டர். ஆமே.
2: தேங்க்யூ பிரதர். ஹாலேலூயா. நன்றியோடைய ஸ்தோத்தரிக்கிறோம் தகப்பனே. தகப்பனே, இந்த நாளுக்காய் நன்றி. இந்த வேளை முழுவதுமாய் உம்முடைய கரமங்களை வழி நடத்துகிறபடி நாளே நன்றி. நான் உனக்கு முன்பாக போய் கோணைகளை சுவைப்படுத்துவேன் என்று வாக்களித்த உம்முடைய கரம் ஆண்டவர் எங்களோடு கூட இருக்கிறபடி நாளே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். அப்பா பிதாவே என்று நாங்கள் கூப்பிடுகிற வேளையில எங்களுக்கு அருகாமையில் இருந்து எங்களை வழி நடத்துகிற ஜீவன் உள்ள தேவன் ஆண்டவரே, உம்மை தவிர யாருமே இல்லையே. அதற்காய் உமக்கு நன்றி. ஆயிரம் ஆயிரம் நாவுகள் போதாது தகப்பனே. உம்மை துதித்து பாடி உம்முடைய நாமத்தை உயர்த்தி மகிமைப்படுத்த நீர் அற்புதமான தேவன், அதிசயமான தேவன். இல்லாதவைகளை இருக்கிறது போல் அழைக்கிற பரலோக தேவன் அல்லவோ. வனாந்திரத்துல வழியும் அவாந்திர வழியில ஆறுகளையும் ஓட பண்ணுகிற தேவனாய் இருக்கிறீரே கர்த்தாவே. உம்மை நம்புகிறவர்கள் ஆண்டவரே சீயோன் பர்வதத்தை போல் இருப்பார்கள் என்று சொன்னீர் ஆண்டவரே. உம்மை நம்பி இருக்கிறோம் ஆண்டவரே. நாங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லையே. வெட்கத்துக்கு பதிலாக இரட்ட தெனியான பலன் வரும். வேற்றைக்கு பதிலாக உங்கள் பாகத்தில் சந்தோஷப்படுவீர்கள். அது நிமித்தம் தேசத்தில் இரட்டிப்பான சுதந்திரம் அடைவீர்கள். நித்திய மகிழ்ச்சி உங்களுக்கு உண்டாயிருக்கும் என்று சொல்லி இருக்கிற தேவனே, உங்களுக்கு நன்றி நன்றி நன்றி நன்றி நன்றி.

0: ஹல்லேலூயா ஹல்லேலூயா. இயேசு என்னோடு இருப்பதனால் நாங்கள் இதற்கும் பயப்பட வேண்டியதில்லை. எங்களுடைய நேசர் எங்களோடு இருக்கிறார். அவர் எங்களுடைய வலது கரத்தை பிடித்து, பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன், திகையாதே, நான் உன் தேவன் என்று சொன்ன தேவாதி தேவன் எங்கள் மத்தியில் அசைவாடுகிறபடினாலே ஸ்தோத்திரம். வெங்கல கதவுகளை உடைத்து, எங்களுக்கு முன்பாக இருக்கிற இரும்பு தாழ்பால்களை எல்லாம் முறித்து, அந்தகாரத்தில் இருக்கிற பொக்கிஷத்தையும் ஒளிப்பிடத்தில் இருக்கிற புதையல்களையும் நான் உங்களுக்கு தருவேன் என்று வாக்களித்த உன்னதமான தேவன், அவரை போல யாருமே இல்லையே. அவருடைய அன்புக்கு நிகரானது ஒன்றுமே இல்லையே. அவரே எங்களோடு கூட இருந்து எங்களை வழி நடத்துகிற உன்னதமான தேவனாய் இருக்கிறபடினால் அவருக்கு கொடான கொடி ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். எல்லா துதிகன மகிமையும் நாங்கள் அவருக்கே செலுத்துவோம். ஹாலேலூயா ஹாலேலூயா. நன்றி தகப்பனே, நன்றி தகப்பனே. ஒருபோதும் கைவிடாத நேசரே, நன்றி நன்றி நன்றி நன்றி நன்றி நன்றி நன்றி. ஹாலேலூயா ஹாலேலூயா ஹாலேலூயா. இந்த வேளை முழுவதையும் உண்மை ஆராதிக்க உண்மை கூடி வந்திருக்கிறோம் கர்த்தாவே. ஆண்டவரே, இந்த சங்கமம் டிவி மூலமாக, வானொலி மூலமாக ஆண்டவரை இணைந்திருக்கிற ஒவ்வொருவர் மத்தியிலும் ஆண்டவரே உம்முடைய வல்லமை இறங்கட்டும். ஆண்டவரே இந்த காலை வேளை, ஆண்டவரே மத்தியான வேளை, ஆண்டவரே இரவு வேளை, ஒவ்வொன்றிலும் உம்முடைய அபரவிதமான கிருபை இறங்கி ஒவ்வொருவரையும் வழிநடத்தி ஆசீர்வதித்து, புதிய கிருபையினாலும் இரக்கத்தினாலும் முடிசூட்டி, நன்மையினால் ஒவ்வொருடைய வாய்களையும் திருப்தியாக்கி, கழுகுக்கு சமனாக திரும்ப உன் வயது வாழ வயது போல் ஆகிறது என்று சொன்ன அந்த வாக்கு தத்தம் ஒவ்வொருவர் வேலும் நிலைக்கிறபடினாலே நன்றி செலுத்துகிறேன். இயேசுவின் நாமத்தினாலே இந்த வேளை முழுவதையும் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன் எங்கள் பரலோக பிதாவே. ஆமென், ஹல்லேலூயா.
1: ஆமென், ஆமென். இதுவரை இந்நேரமும் சங்கம வானொலியின் உபவாச துதி ஆராதனை அபிஷேக தெய்வ செய்தி நிகழ்ச்சியிலே துதித்து ஆராதித்தோம் சிஸ்டர் மேகலாவாஸ் கொழும்பு ஸ்ரீலங்கா. தொடர்ந்து நாங்கள் தெய்வ செய்தி கடந்து செல்வோம். அதற்கு பிறகு துதி சோஸ்டர் எடுப்போம். பாஸ்டர் விஜயன் ஜோசப்.
2: Praise the Lord, ஐயா. Praise the Lord. ரொம்ப சந்தோஷம், ரொம்ப சந்தோஷம். பாஸ்டர், நானு பாஸ்டர் கிடையாது, இவாஞ்சலிஸ்ட், சுவிசேஷகராக இருக்கிறேன். தேவனுடைய நற்செய்திகளை தேசங்களுக்கு மத்தியில கொண்டு சென்று கொண்டிருக்கிறேன். சோ நானு சொல்றேன், இந்த இன்னைக்கு வந்து கர்த்தருக்கு சித்தமானால் என்னுடைய டெஸ்டிமனி செகண்ட் பார்ட் உங்களோட நான் சேவ் பண்ணிக்கிறேன். கர்த்தர் நல்லவர், ஷேர் பண்ணிருக்கிறேன். கர்த்தர் நல்லவர்.
3: பாஸ்டர் விஜயன், பிரதர் விஜயன், உங்களோட கேமராவை டில்ட் பண்ணுங்க, மற்ற பக்கம் உங்களோட சைட் வே ஆயிருக்கு, உங்களுக்கு தெரிய இல்லையா, திருப்பி விடுங்க.
2: எனக்கு என்னன்னா ஒரு சின்ன ஒரு ரெக்வஸ்ட், பவர் கட் ஆயிட்டு, நான் உள்ள உட்காந்துட்டு அந்த இதுல வந்து உங்களுக்கு ரெக்கார்டிங் இடத்துல இருந்து தான் நான் பேசிட்டு இருக்கிறேன். என்னோட வீட்டுல ஒரு பார்ட்டு, ஒரு ரெக்கார்டிங் இடத்துல பவர் கட் ஆனதுனால நான் அந்த சன்லைட் வந்து டைரக்டா என்னோட முகத்துக்கு நேரா கொண்டு வந்துட்டு தான் பேசிட்டு இருக்கிறேன். அதுவும் வந்து என்னோட வெளியிலிருந்து ஒரு ஒரு சில்வர் ஒரு கேப்ஷன் வச்சு அந்த சன்லைட் அங்கிருந்து பட்டு அங்கிருந்து தான் முகத்துல அடிக்கு. அதனால போசிக்காதீங்க, கேமரா இப்படிதான் முடியும் நினைக்கிறேன். நானு இப்படி வச்சா தான் வந்து உங்களுக்கு அங்க காண முடியும்.
3: ஓகே ஓகே, தொடருங்க.
2: ஓகே பாஸ்டர், ஓகே பாஸ்டர். கர்த்தரும் ரட்சகருமாகிய கர்த்தருடைய பெரிதான கிருபையினால உங்களை எல்லாம் மீண்டுமாய் சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். கிட்டத்தட்ட 200 நாடுகளுக்கும் மேலாக இந்த காணொளி மற்றும் வானொலியின் மூலமாக பார்த்து கொண்டிருக்கிற என்னுடைய அருமையான சகோதர சகோதரிகள் மற்றும் ஒவ்வொரு ஊழியக்காரர்களுக்கும் எனது அன்பின் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த புதிய மாதத்துல தேவன் நம்மை கண்மணி போல காத்து கொண்டு வந்து புதிய மாதத்தை காணும்படிக்கான கிருபையை செய்திருக்கிறார். கடந்த 7 மாதம் அளவும் அவர் நம்மளை நடத்தினார். சோக துக்கங்கள், பலவீனங்கள், போராட்டங்கள், பிரச்சனைகள் என எத்தனையோ பிரச்சனைகள் வந்தாலும் தேவன் நம்மளை கைவிடாது காத்து நம்மளை ஆசீர்வதித்து அவர் நடத்தி கொண்டு வந்திருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த நாளிலும் கர்த்தரோ மகா பெரிதான கிருபையுடைய வல்லமை உடைய தேவனாக இன்றும் நம்மளோட இருப்பதை அவர் உறுதி செய்து கொண்டு வருகிறார். இப்பொழுதும் இந்த புதிய மாதத்திற்காக நான் கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிறேன். இந்த புதிய மாதத்துல உங்களை எல்லாம் நான் சந்திப்பதில மிகுந்த மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். மீண்டுமாய் இயேசு ரட்சிக்கிறார் எழுப்புதல் ஊழியத்தின் சார்பாக, ஜீசஸ் சேவ்ஸ் ரிவைவல் மினிஸ்ட்ரிஸ் சார்பாக என்னுடைய அன்பின் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். கிட்டத்தட்ட 200 நாடுகளுக்கும் மேலாக இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டு வருகிற என்னுடைய அருமையான சகோதர சகோதரிகள் மற்றும் ஊழியர்களுக்கு எனது அன்பின் நல்வாழ்த்துக்கள். இந்த புதிய மாதத்துல ஒரு நற்செய்தியை பகிர்ந்து கொண்டு என்னுடைய வாழ்வின் சாட்சிகளை இரண்டாம் பகுதியை உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ளப் போகிறேன். முதலாவதாக நாம் இந்த மாதத்திற்கான ஒரு நல்ல வார்த்தையை நாம் உன்னோடு பகிர்ந்து கொள்ள நான் ஆசைப்படுகிறேன். யாரேனும் பைபிள் கையில வைத்திருந்தீர்களே ஆனால் பிரசங்கி 3 அதிகாரத்துல 14 வசனத்தை எடுத்து வாசிங்கள். பிரசங்கி எக்ஸல் சாப்டர் 3:14 எடுத்து வாசிங்க.
1: பிரசங்கி 3 அதிகாரம்
2: 14 வசனம்
1: 11 பிரசங்கி
2: 14
0: அறிவேன், அதனோட ஒன்றையும் கூட்டவும் கூடாது, அதிலிருந்து ஒன்றையும் குறைக்கவும் கூடாது. மனிதர் தமது சமூகத்தில் பயந்திருக்கும்படி தேவன் இப்படி செய்து வருகிறார்
2: அல்லேலூயா. கர்த்த அந்த அதிகாரத்துல அநேக காரியங்களை என்னோட சிறு வயது முதற்கொண்டு பேசிக் கொண்டு வருகிறார். இந்த வேதாகமத்துல ஒவ்வொரு புத்தகத்திற்கும் ஒவ்வொரு சிறப்புகள் உண்டு அல்லேலூயா. ஆனா இந்த பிரசங்கி பகுதி பிரசங்கி புத்தகம் வந்து இந்த உலகத்தினுடைய கால நிலைகள், கடந்த காலம், நிகழ்காலம், முடிவு காலம் என்று சொல்லப்படுகிற 3 காலங்களை குறித்து மிக தெளிவாக நமக்கு கற்பித்து கொடுக்கிறது. அதுவும் இந்த 3 அதிகாரத்துல நீங்க இந்த 14 வசனத்தை நீங்க முதல் 2 வரிகளை நீங்க வாசித்தீங்கன்னா, தேவன் செய்வது எதுவோ அது என்றென்றைக்கும் நிலைக்கும். அல்லேலூயா. அதாவது நிலைக்கும்னு சொல்லியிருந்தா ஒரு பார்ட்னு நம்ம சொல்லலாம், ஆனா அங்கு சொல்லப்பட்டிருக்கிறது என்றென்றைக்கும் நிலைக்கும் அப்படின்னு என்ன அர்த்தம்னா, கர்த்தர் நம்ம வாழ்க்கையில செய்ய நினைத்தது தடைப்படாது. அல்லேலூயா. இந்த தினத்திலும் இந்த புதிய மாதத்துல கர்த்தர் கொடுத்த இந்த ப்ராமிஸ் வேர்ட நீங்க ஹோல்ட் பண்ணி நல்லா அந்த ஃபாஸ்டிங் ப்ரேயர்ல உங்க குடும்ப ஜெபத்துல தனிப்பட்ட வாழ்க்கையில உங்களுடைய ஊழிய ஸ்தலங்களில ஒர்க்கிங் பிளேஸ்ல, ஒருவேளை நம்ம பிள்ளைங்க படிச்சுக்கிட்டு இருந்தாங்கன்னா அவங்களுடைய கல்வி நிலையங்கள்ல நம்ம வைத்து ஜெபிக்கிற பொழுது கர்த்தாவை நீங்க செய்ய நினைத்தது தடைப்படாது. நீங்க செய்ய நினைத்தது தடைப்படாது, நீங்க எங்களுக்கு ஆசீர்வாதத்தை கூறுங்க சொல்லி நீங்க ஜெபிக்கிற பொழுது கர்த்தர் நிச்சயமா பெரிய காரியங்களை செய்வார். எனக்கு அருமையான தேவனுடைய ஊழியர்கள், சகோதர சகோதரிகள், நிறைய பேர் இதை பார்த்துக்கிட்டு இருக்கிறீங்க, லட்சக்கணக்கான பேர் பார்த்துக்கிட்டு இருக்கிறீங்க, சிலவர் கேட்டுக்கிட்டு இருப்பீங்க வானொலியில. கர்த்தர் இந்த தினத்துல உங்களை பார்த்து சொல்லுகிற ஒரு விஷயம், உங்க வாழ்க்கையில எதெல்லாம் தடப்பட்டு இருந்ததோ, எதெல்லாம் பிசாசு வஞ்சித்து பிடுங்கி எடுத்துக்கொண்டு போனானோ, எதெல்லாம் அவ அழிச்சானோ, அதை என்ன பண்ண போறாருன்னா, இந்த மாசம் இந்த நேரத்திலிருந்து அவர் எழும்பி நின்று தம்முடைய தூதர்களுக்கு கட்டளை கொடுத்து, என் புள்ள வாழ்க்கையில நீங்க எதெல்லாம் திருடுனீங்களோ, பிசாசே, பிசாசின் தூதர்களே, மனிதர்களே, துரோகிகளே, விரோதிகளே, அத உங்களால தடை பண்ண முடிஞ்சதை தவிர, டிலே பண்ண முடிஞ்சதை தவிர தடை பண்ண முடியாது. இன்னிலிருந்து என் பிள்ளைகளை நான் ஆசீர்வதிக்க போறேன், இன்னிலிருந்து நான் அவங்களை உயர்த்த போறேன், இன்னிலிருந்து நான் அவங்களை மகிமைக்குள்ளாக நடத்த போறேன் என்று சொல்லி கர்த்தர் நமக்கு வாக்குரைக்கிறார். எனக்கு அருமையான சகோதர சகோதரிகளே, இந்த தினத்திலும் இன்னைக்கு இதை நீங்க கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் பல வேளைகள்ல சாத்தான் டைரக்டா வர மாட்டான். பல வேளைகள்ல மனிதர்கள் மூலமாக, உறவுகள் மூலமாக, நண்பர்கள் மூலமாக, நம்மளை சுத்தி இருக்கிற சரௌண்ட்ஸ் மூலமாக பல ஆசீர்வாதங்களை திருடி அழித்து உங்களுடைய திட்டம் என்ன என்பதை அறிந்து அவன் முன்னமே உங்களுடைய காரியங்களை தெரிந்து வைத்திருக்கிறான். அதாவது அவனுக்கு ஃபியூச்சர் கிடையாது, ஃபியூச்சர் ஸ்டென்ஸ் அவனுக்கு தெரியாது, நல்லா கவனிக்கணும். ஆனா எப்படி தெரிஞ்சுப்பானா, நீங்க பேசுறத வைத்து, உங்களுடைய சகோதரர்களோட, ஃப்ரெண்ட்ஸுங்களோட, மனிதர்களோட, நான் இதெல்லாம் செய்ய போறேன், இதெல்லாம் பண்ண போறேன் அப்படின்னு வந்து நீங்க சொல்லு, உங்களை அறியாம சொல்லிடுவீங்க. எப்படின்னா வேதாகமத்துல இருக்கிற அந்த யோசேப்பை போல, யோசேப்பு நல்ல தரிசனக்கார், நல்ல சொப்பனக்கார், அவன் ஒன்னு பார்த்தானா அது அப்படியே நடக்கும், அவன் ஒன்னு சொன்னானா அதுவும் அப்படியே நடக்கும். இத வந்து சில வேளைகள்ல அந்த பிசாசு வாட்ச் பண்ணிக்கிட்டே இருந்திருக்கிறான், பாஸ் பண்ணிட்டே இருந்திருக்கிறான். இதை விட ஒரு மெயினான ஒரு விஷயம் இருக்கு, அதை சொல்லும் பொழுது தப்புன்னு இவனை தூக்கி போட்டு குழியில போட்டுறணும், இவனை அழிச்சிடணும், இவனுடைய சாப்டர் க்ளோஸ் பண்ணணும் என்று சொல்லி அவன் பல பிளான்ஸ வந்து பண்ணி கொஞ்ச நாள் காத்து இருந்திருக்கிறான். அப்படியே விழி மேல விழி வச்சு கரெக்டா காத்துக்கிட்டு இருந்திருக்கிறான். காத்துக்கிட்டு இருந்திருக்கிற பொழுது ஒரு காலத்துல என்ன பண்றான்னா, தன்னோட தரிசனத்தை தன்னோட சகோதரர்கிட்ட சொல்லிடுறாரு. சொன்ன உடனேயே ரகசியம் வெளியே போயிட்டு, சரி அதோடையாவது வச்சிருந்துருக்கலாம். அப்புறம் என்ன பண்றாரு, இன்னொரு தரிசனத்தை பார்த்து தன்னோட அப்பாட்ட போய் சொல்லிடுறாரு. பாருங்க சகோதரர்கள், உறவுகள் சொந்தம்தான், இரத்த உறவுகள் தான், நல்ல பிளஸ்டான பீப்புள் தான். ஆனாலும் அவனை என்ன பண்றாங்க, கொன்னுறணும், அழிச்சிடணும் சொல்லி தூக்கி கொலை பண்ண பார்த்தாங்க. ஆனா ரூபன் பாருங்க, அந்த டைம்ல தேவ தூதன், தேவ ஆவியானவர் ரூபனுடைய உள்ளத்துல இறங்கி நம்ம கொல்லக்கூடாது, வாலிபனுடைய ரத்தத்திற்கு நாம காரணமாயிடக்கூடாது, அதனால இவனை தூக்கி என்ன பண்ணுவோம், குழியில போட்டுருவோம், அவனா இது பண்ணிருட்டும்னு சொல்லிட்டாங்க. அப்புறம் பாருங்க, கர்த்தர் அதுல இருந்து காப்பாத்தி இஸ்மவேல் இடத்துல விற்க பண்ணி அப்படியே அவனுடைய லைஃப்ல சில உபத்திரவங்கள். ஆனா இங்க நான் என்ன சொல்ல மென்ஷன் பண்ண விருப்பப்படுறேன்னா, பிரதர் வந்து என்கிட்ட ஷேர் பண்ணும் பொழுது ரெண்டுமே செய்யணும். இன்னைக்கு நீ புதிய மாசம் ப்ராமிஸ் மெசேஜையும் நீங்க சொல்லணும், உங்களுடைய டெஸ்டிமனியும் நீங்க சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு என்கிட்ட கேட்கிற பொழுது, அப்ப நான் வந்து சொன்னேன், முதல்ல என்னோட டெஸ்டிமனியை காட்டிலும் இன்னைக்கு ப்ராமிஸ் மெசேஜை நான் ஷேர் பண்ணிடுறேன், அதுக்கப்புறம் டைம் கிடைச்சிட்டா நான் என்னோட செகண்ட் பார்ட் டெஸ்டிமனி உங்களோட ஷேர் பண்ணிடுறேன் இந்த சொல்லி வச்சிருந்தேன். சரி பிரதர் அப்படின்னு சொன்னாரு. சரின்னு நான் முழங்கால நிற்கிற பொழுது, எதை நான் ஷேர் பண்றது, நிறைய பேர், லட்சக்கணக்கான பேர் பார்க்க போறாங்க அப்படின்னு சொல்லும் பொழுது, ஆண்டவர் இந்த காரியங்கள் எல்லாம் எனக்கு என் உள்ளத்துல வச்சா வச்ச உடனே பாருங்க உங்ககிட்ட நான் சொல்லிட்டு இருக்கிறேன். இப்படி யோசிப்பு வந்து கொஞ்சம் அவசரப்பட்டு சொன்னதுனால நிறைய உபத்திரவங்களை சந்திக்க நேர்ந்தது. அது போல இதை கேட்டுக்கிட்டு இருக்கிற, இதை பார்த்துக்கிட்டு இருக்கிற என்னுடைய அருமையான சகோதர சகோதரிகள் ஒவ்வொருவருக்கும், உங்களை அறியாம சில விஷயங்களை நான் சொல்லிட்டேன், உங்களை அறியாம நான் சில விஷயங்களை செஞ்சிட்டேன், உங்களை அறியாம சில காரியங்களை நான் செஞ்சிட்டேன், நான் இப்போ பிரச்சனையில இருக்கிறேன், நான் இது இது இது இன்னும் தொடருமான்னு நினைச்சுக்கிட்டு இருக்கிறீங்க, இனி வந்து உங்க வாழ்க்கையில கர்த்தர் நின்று நீங்க அறியாம செய்த பிழைகளையும் மன்னித்து அதன் நிமித்தமா பிசாசு உள்ள வந்து உங்களுடைய தெய்வீக திட்டங்களை, உங்களுடைய வாழ்க்கையை திருட சில மனிதர்களை பயன்படுத்தி ஒரு பார்வன் சேனையை போல பின்தொடர்ந்துகிட்டே வந்தான் இல்லையா. அந்த பார்வன் சேனை ஜூலையோட அழிக்கப்பட்டு, ஜூலையோட ஆண்டவர் அழைச்சு, ஜூலையோட கர்த்தர் அதை மூட்டை முடிச்சு பண்ணி அதை கடல்ல போட்டுட்டார். சாத்தானுடைய திட்டங்கள், பார்வனுடைய வல்லமைகள் அத்தனையையும் செங்கடல் மூழ்கி விட்டது. இனி இந்த மாசத்திலிருந்து நீங்க எப்படி நடக்க போறீங்கன்னா, ஒரு ஜெய கம்பீரமாக, ஒரு ராஜ கம்பீரமாக, உங்களுடைய வாழ்க்கை ஒரு பெரிய மாற்றத்திற்குள்ளாக போக போகிறது, ஒரு மகிமை தானே நீங்க காண போறீங்க. ஒரு ஒரு மகிமையின் பிரசன்னம் உங்க வாழ்க்கையில காணப்போகிறது. கர்த்தர் இந்த நாளில உங்களுக்கு என்னென்ன தேவைகள் வைத்திருக்கிறாரோ அந்த தேவைகள் அத்தனையோ ஆம் என்றும் ஆமேன் என்றும் மகிமையில நிறைவேற்ற போகிறார். இந்த நாளில உங்க வாழ்க்கையில கர்த்தர் சில காரியங்களை கொஞ்ச நாள் ரெடி பண்ணி கொஞ்ச நாள் நான் வந்து தருவேன்னு சொல்லி வச்சிருந்திருக்கிறார். அந்த கொஞ்ச நாள் அது ஏற்ற தருணம், அந்த ஏற்ற தருணம் கர்த்தர் இந்த நாளில உங்க வாழ்க்கையில செய்து முடிக்க போகிறார். ஹல்லேலூயா. இப்பொழுதும் எனக்கு அருமையானவர்களே, இதை நீங்க பார்த்துக்கிட்டு இருக்கிறீங்க, இதை நீங்க கேட்டுக்கிட்டு இருக்கிறீங்க, உங்க வாழ்க்கையில சில உறவுகளினால உங்க வாழ்க்கையில சில காரியங்கள் சில நல்ல விஷயங்கள் தடப்பட்டு இருக்கு. இனி எப்போன்னு நீங்க வருத்தப்பட்டு கொண்டிருக்கலாம். கர்த்தர் சொல்றார், இனி அது தாமதிப்பதில்லை, இனி அது அப்படியே உங்க வாழ்க்கையில நடக்க போகிறது. ஹல்லேலூயா. இந்த தினத்திலும் கர்த்தர் சாத்திரியுமா, ஹல்லேலூயா. இந்த தினத்திலும் கர்த்தர் பெரிய காரியங்கள் உங்க வாழ்க்கையில செய்து, உங்களுக்கு என்னென்ன காரியங்கள்ல நீங்க எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருந்தீங்களோ, எந்தெந்த காரியங்கள்ல நீங்க எதிர்பார்த்து நல்ல காரியங்களுக்காக எதிர்பார்த்து காத்து கொண்டிருந்தீங்களோ அதை அப்படியே நடப்பித்து காண்பிக்க போகிறார், அதை அப்படியே செய்து காட்ட போகிறார். ஒரு சிலர், என்னுடைய கடன் வாரம், நான் என்ன செய்ய போறேன், நான் எதை இப்ப அடைக்க போறேன்னு நீங்க நினைச்சுக்கிட்டு இருக்கிறீங்க, ஒரே நாள் அந்த கடனை செங்கடல் முழுகும்படிக்கு செய்து. அப்படின்னு என்ன அர்த்தம்? நான் செங்கடல்னா அந்த கடனை அடைத்து, அந்த கடன் என்கின்ற பார்வோனின் வல்லமைகளை அடைத்து உங்களை ஜெய கம்பீரமாக காணானுக்குள்ளாக பிரவேசிக்கும்படிக்கு தேவன் செய்வார். உங்க பிள்ளைகளுடைய நற்காரியங்களுக்காக நான் போராடிட்டு இருக்கிறேன், நான் வந்து ரொம்ப அதை வந்து எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருக்கிறேன், இன்னும் வந்து என் பிள்ளைகளுக்கு ஒரு நல்ல ஒரு எதிர்காலம், நல்ல ஒரு காரியம் நடக்காம இருக்கே அப்படின்னு சொல்லி நீங்க நினைச்சுக்கிட்டு இருக்கிறீங்க. இந்த நாள்ல இருந்து கர்த்தர் உங்களுடைய பிள்ளைகளுடைய நற்காரியத்தை கையில் எடுக்க போகிறார். ஐ எம் டெல்லிங் அட் யூ ப்ராஃபஸி அபவுட் யுவர் சில்ட்ரன்ஸ் தேர் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். கர்த்தர் இந்த நாளில உங்க பிள்ளைகளுடைய எதிர்காலத்தின் மீது கரங்களை வைக்க போகிறார். திருமண திட்டத்தை அழகாக நேர்த்திய வடிவமைத்து அழகாக ஆசீர்வதித்து நடப்பித்து காண்பிக்க போகிறார். இப்பொழுதே அதை செய்ய போகிறார், இன்னைக்குல இருந்து அதை செய்ய போகிறார். பிள்ளைகளுடைய படிப்பு வேலை விஷயங்கள் ஆகட்டும், ஒவ்வொரு விஷயத்திலும் அவர் கவனம் வைத்து செய்ய போகிறார். எனக்கு அருமையானவர்கள், இந்த தினத்திலும் கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே இந்த பிரசங்கி 3:14 படி உங்க வாழ்க்கையில செய்ய நினைத்த காரியங்கள் தடைப்படா. இன்னொரு சிலருக்கு நோயின் தாக்கம், நம்ம ஊழியம் செய்யறோம், ஓடி ஓடி திட்டங்களை ஆண்டவருடைய திட்டத்தை செய்யறோம், ஆனா எனக்கு இந்த நோய் இருக்கு, இந்த பிரச்சனை இருக்கு, இந்த பலவீனம் இருக்கு, இந்த போராட்டம் இருக்கு, நான் என்ன செய்வேன்னு சொல்லிட்டு நீங்க வருத்தப்படலாம், நீங்க வேதனைப்படலாம். ஆனா கர்த்தர் இன்னைக்கு உங்களை பார்த்து சொல்றாரு, அந்த நோயின் வேரை பிடுங்கி அதை அப்புறப்படுத்தி உங்களுக்கு உண்டான ஆசீர்வாதத்தை, சுகத்தை, பலனை, கிருபையை இன்னையிலிருந்து பெருக பண்ண போகிறார். அல்லேலூயா. இந்த நாளில கர்த்தர் உங்களுடைய நோய்களை குணமாக்கி பூரணமாய் ஆசீர்வதிப்பார். இன்னைக்கு இன்னைக்கு பார்த்துக்கிட்டு இருக்கிற லட்சக்கணக்கான 200 நாடுகளுக்கும் மேலாக பார்த்துக்கிட்டு இருக்கிற என்னுடைய அருமையான சகோதர சகோதரிகளுக்குள்ளாக 60 கடந்தவர்கள் எத்தனையோ ஆயிரங்கள் நீங்க கேட்டுக்கிட்டு இருக்கலாம், 70 கடந்தவர்கள், 80 கடந்தவர்கள் எல்லாம் இருந்து கொண்டிருக்கலாம். இன்னையிலிருந்து உங்களுடைய ஆயுசு நாட்களை தேவன் கூட்டி தரப்போகிறான். நீங்க சுகமாய் வாழ போறீங்க, நீங்க சுகமாய் வாழ போறீங்க. இந்த நாளில கர்த்தர் அதுக்கு உண்டான வாக்கு தத்துவத்தை உங்களுக்கு கொடுக்குறேன். இந்த 8th மாசம் இந்திய தேசத்தை பொறுத்தவரையிலும் இந்த மாசத்துலதான் இந்திய தேசம் சுதந்திரம் அடைஞ்சது. 15 இந்திய தேசத்தினுடைய சுதந்திர நாள். இந்த நாளில நாங்க அந்த சுதந்திரத்தை நாங்க ரொம்ப மகிழ்ச்சியா கொண்டாடுவோம். அந்த நாளை நாங்க கர்த்தருக்குன்று ஒப்படைத்து ஜெபிப்போம், உபவாசங்களை கூறுவிப்போம். இந்த நாளிலும் உங்க பிள்ளைகளுடைய வாழ்க்கையில, உங்க குடும்ப வாழ்க்கையில, வியாபாரத்துல, உங்களுடைய அனைத்து காரியங்களிலும் ஒரு சுதந்திரத்தை உணர்வீர்கள். ஒடுக்கினவன் ஒளிந்து போனான், உங்களை அழிக்க பார்த்தவர்கள் அழிந்து ஓடி போயிட்டாங்க. இந்த நாளில கர்த்தர் அதுக்கு உங்களுக்கு கொடுக்குறார். உங்களை அழிக்க பார்த்தவர்கள் ஒரு சில ஒரு குரூப்பை பிசாசு வச்சுட்டு இருந்திருக்கிறான், உங்களை வஞ்சிக்க, போராட, உங்களை துக்கப்படுத்த, உங்களை வேதனைப்படுத்த, உங்களுடைய திட்டங்களை ஸ்பாயில் பண்ண, உங்களுடைய ஊழியத்தை ஸ்பாயில் பண்ண, சரீரத்துல பலவீனத்தை கொடுக்க, குடும்பத்துல குழப்பத்தை உண்டாக்க, நல்லா கவனிக்கணும். விசுவாசத்துக்கு நல்லா தெரியும், வறுமையை கொடுத்தாலும் ஜெயிச்சிருவான், எதை கொடுத்தாலும் ஜெயிச்சிருவான், குடும்பத்துல ஒரு சமாதான குறைபாடை கொடுத்தா அவனால மீண்டு வர்றது கஷ்டம்னு சொல்லிட்டு குடும்பத்துல சிலருக்கு பிரச்சனைகளை கொடுத்து பிள்ளைங்க சமாதானம் இல்லை. ஒருவேளை நீங்க கணவன் மனைவியா பிள்ளைகளா இருந்திருந்தீங்கன்னா கணவன் மனைவிக்குள்ள ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இல்லை, ஒரு நல்லா பேசி பல மாதங்கள் ஆச்சு. இது போன்ற காரியங்களை பிசாசு கொடுத்திருந்தானே, ஆனால் கர்த்தர் உங்க குடும்பத்துல கரங்களை வைத்து பாதுகாக்க போகிறார். குடும்பம் என்பது ஒரு குட்டி பல்கலைக்கழகம், கர்த்தர் அப்படியாய் வடிவமைத்திருந்தார். உலகத்துல முதல் திருமணத்தை செய்து வைத்தவர் தேவன், உங்களுக்கு தெரியும், அதை நான் சொல்ல தேவையில்லை. ஆனா பிசாசு பாருங்க, தேவன் எதெல்லாம் செய்வாரோ அதுல எல்லாம் பிசாசு கை வைத்து அதை கலைக்க பார்ப்பான். இந்த நாளில கர்த்தர் உங்க குடும்பத்தை தேவன் வடிவமைத்து வைத்திருக்கிறார். ஒருவேளை நீங்க பிரிந்து வாழ்பவர்களாக கூட இருக்கலாம், ஒரு சில பிரச்சனைகளினால, கடனினால, பலவீனத்தினால, இந்த மாதிரி சில சின்ன காரியங்களினால பிரிந்து வாழக்கூடியவர்களாக கூட இருக்கலாம். நீங்க இந்த சத்தியத்தை கேட்டுக்கிட்டு இருக்கிறீங்க, என் வயசுல எத்தனையோ ஆண்டுகள் இந்த ஊழிய பாதையில, சின்ன வயசுல இருந்து நான் இந்த ஊழியத்தை சுவிசேஷ பாதையில நான் பயணம் செய்து கொண்டிருக்கிறேன். என் ஊழியத்தை கெடுக்கிறதுக்கு அநேகர் எழுபுனாங்க. என் ஊழியத்துல என் அழைப்ப வரைக்கும், என் அழைப்பை மாத்துறதுக்கு கூட சிலர் போராடினாங்க. உனக்கு அந்த அழைப்பு, இந்த அழைப்பு, பாஸ்டர் அழைப்பு, சுவிசேஷ தீர்க்க தரிசன அழைப்பு அப்படி. ஆனா கர்த்தரோ என்ன அடிக்கடி பேசி இருளில் இருக்கிற ஜனங்களை வெளிச்சத்திற்கு கொண்டு வருகிற ஊழியம், முடவர்களை நடக்க வைக்கிற ஊழியம், பலவீனப்படுகிறவர்களை பலப்படுத்துகிற ஊழியம், குருடர்களை கண்களை கொடுக்கிற ஊழியம். வாழ்க்கையே முடிஞ்சு போச்சு, அவ்வளவுதான், என் வாழ்க்கை முடிஞ்சிருச்சு, இனி நான் எழும்பவே முடியாதுன்னு சொல்லி நெருக்கப்பட்டு கொண்டிருக்கிற எத்தனையோ பேர்களை நாங்க சந்திச்சு, இனி உன் வாழ்க்கை பிரகாசிக்கப்பட போகிறது, நீ எழும்பி நட அப்படின்னு. என்ன எழுப்பினா ஒரு இடத்துல முடவன்கள் அப்படி, அதுவும் ஓகே, அதுவும் ஒரு வகையான எழுப்புதல், எழுப்பி விடுறதுதான். இனி என் வாழ்க்கையே இல்லை, நான் சூசைட்டி, நான் மருந்து குடிச்சு, நான் மாத்திரை குடிச்சு என் வாழ்க்கை முடிக்க போறேன், என் வாழ்க்கை இதோட முடிஞ்சிச்சு அப்படின்னு சொல்லி நெருக்கப்படுறாங்கல்ல, அவங்களுக்கு நாங்க சந்திக்கிற பொழுது, எங்க ஊழியத்துல வருகிற பொழுது, நாங்க ஜெபிக்கிற பொழுது ஒரு புது துவக்கத்தை அவர்களுக்கு கொடுத்து, இனி நாங்க நடப்போம், இனி எங்க வாழ்க்கை இனிமே ஆரம்பமாக போகிறது, இனி நாங்க ஜெயிக்க போறோம் அப்படின்னு சொல்லி ஒரு புது துவக்கத்தை அவங்க பெற்றுக்கொண்டு ஓடுகிறத நாங்க பார்த்திருக்கிறோம். இந்த மாதிரியான ஊழியம் கர்த்தர் இந்த ஐசாயா 61 அதிகாரத்துல, இந்த 42 அதிகாரத்துல சொல்லப்பட்ட அந்த வசனத்தின்படி தேவன் மூல ஆதாரத்தை கொடுத்து இந்த எழுப்புதல் ஊழியங்களை தேவன் நடத்தி கொண்டு வருகிறார். இது போல உங்க வாழ்க்கையில உங்க ஊழியம் வரைக்கும், உங்களுடைய டெத் வரைக்கும் சில நபர்கள் வந்து உங்களை டார்ச்சர் பண்ணியிருக்க கூடும், உங்க குடும்பத்தை பிரிச்சிருக்க கூடும், உங்களை பலவீனப்படுத்தியிருக்க கூடும். இந்த நாளிலிருந்து கர்த்தர் அவர்கள் வேரோடு அரஸ்ட் பண்ணி தூரமா கொண்டு போய் போகிறார். தேடினாலும் பார்க்க போறது கிடையாது. கர்த்தர் அந்த மாதிரியான காரியத்தை செய்ய போகிறார். சில ஓனாய் கூட்டங்களை கர்த்தர் அரஸ்ட் செய்தார். எங்க வாழ்க்கையில எல்லாம் கடந்த நாட்கள்ல அரஸ்ட் செய்த தேவன் ஒன்றுமில்லாமல் செய்தான், தேவன் வல்லமையான காரியங்களை செய்தான். பார்வோனின் சதி ஆலோசனை, எசபேல்களின் வல்லமைகள், ஆமானினுடைய தந்திரங்கள் அனைத்தையும் தேவன் முறியடித்தார். இன்னைக்கு உங்க வாழ்க்கையில இதை கேட்டுக்கிட்டு இருக்கிறவருடைய வாழ்க்கையில ஒருவேளை குடும்பங்கள் பிரிவினை, கொள்ளாத பிசாசு செய்த காரியங்களினால, கொள்ளாத மனிதர்கள் மூலமாக செய்த பிரச்சனைகளினால பேசிக்கொள்றதில்லை. ஒரே வீட்டுல இருக்கிறோம், பல மாதங்கள் ஆச்சு பேசி, ஒரே வீட்டுல இருக்கிறோம், ஒன்னா சாப்பிட்டு பல வருடங்கள் ஆச்சு, ஒரே வீட்டுல இருக்கிறோம், ஆனா ஒரு சில இடங்களுக்கு டிராவல் பண்ணி போய், சர்ச்சுக்கு ஒரு குடும்பமா போய் பல நாட்கள் ஆச்சு, பல காலங்கள் ஆச்சு, நாங்க என்ன பண்ண போறோம், இனி எங்க குடும்பம் இணைக்கப்படாதான்னு சொல்லி நீங்க நினைச்சு கொண்டிருந்திருப்பீங்கள. ஆனால் இன்னைக்கு கர்த்தர் உங்களோடு பேசுகிறா, குடும்பத்தின் மீது நீங்க முதல்ல மன்னிங்க, உங்க குடும்பத்தை மன்னிங்க, உறவுகளை மன்னிங்க, தப்பே பண்ணியிருந்தாலும் அவர்களுக்கு ஆசீர்வதி ஜெபம் பண்ணுங்க, உதவி பண்ணுங்க, நல்ல ஒரு என்கரேஜ்மெண்டோட இருங்கள, உங்க குடும்பம் மீண்டும் கட்டப்படும், குடும்பம் கர்த்தர் ஆசீர்வதிக்கிற குடும்பமா மாற்றப்படும், கர்த்தர் உண்டு பண்ணின குடும்பம் என்றென்றைக்கும் நிலைநிற்கும். அந்த கர்த்தர் உண்டு பண்ணின குடும்பத்தை பணமோ மனிதர்களோ விரோதிகளோ துரோகிகளோ பிசாசோ பிரிக்க முடியாது, உடைக்க முடியாது. ஏன்னா அது என்றென்றைக்கும் நிலைப்படுகிறது. ஹல்லேலூயா. இந்த தினத்திலும் உங்க பிள்ளைகள் மீது, உங்க குடும்பத்தின் மீது, உங்களுடைய உறவுகள் மீது, உங்களுடைய அத்துணை நண்பர்கள் மீதும், உங்களுடைய ஊழிய டீமின் மீதும் கர்த்தர் உங்களுடைய கரத்தை வைத்து, அவருடைய கரத்தை வைத்து நடத்தப்படுகிறத பார்க்க முடியும். இன்னையிலிருந்து இதை நீங்க பார்த்துக்கிட்டு இருக்கிற, இந்த லிங்கை பார்த்துக்கிட்டு இருக்கிற ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையில தேவன் அபரிவிதமான ஆசீர்வாதங்களை கட்டளை கொடுக்க போகிறார். நான் சாட்சிகளை எதிர்பார்த்திருப்பேன். இனி வர நாட்கள்ல நான் சாட்சிகளை எதிர்பார்க்கிறேன். உங்களுடைய வாழ்க்கையில நீங்க என்ன காரியங்களுக்காக எதிர்பார்த்துட்டு இருந்தீங்களோ அது இதை எட்டாவது மாசத்துல விசாலமான ஆசீர்வாதத்தை நீங்க பெற்றுக்கொண்டு, எஸ் இந்த பிரதர் சொன்னார், இந்த பிரதர் சொன்னதின்படியே நடந்ததுன்னு சொல்லி நீங்க கொண்டாட போறீங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார், கர்த்தர் உங்களை பலப்படுத்துவார். இந்த நாளிலும் இந்த புதிய மாதத்துல கர்த்தர் அநேகத்திற்கும் ஆசீர்வாதமாக, அநேகத்திற்கும் ஆசீர்வாதமாக உங்களை எடுத்து பயன்படுத்த போகிறார். ஹல்லேலூயா. இந்த காணொளி வீடியோ எந்தெந்த தேசத்துல கேட்டு கொண்டிருந்தாலும் பார்த்து கொண்டிருந்தாலும் தேவன் இந்த நேரத்துல தம்முடைய தூதர்களை கட்டளை கொடுத்து, தம்முடைய சேனைகளை கட்டளை கொடுத்து உங்களை பாதுகாக்க தருள்வார். என்னையிலிருந்து நான் ஒரு தீர்க்க தரிசனமா சொல்றேன். ஐ எம் நாட் ப்ராஃபட் பட் ஐ ஹாவ் அ கிஃப்ட் ஆஃப் காட். மை காலிங் இஸ் இவாஞ்சலிக்கல் ப்ரொஃபட்டிக் மினிஸ்ட்ரிஸ். சுவிசேஷ தீர்க்க தரிசனாக இருந்து நான் உங்களை ஆசீர்வதிக்கிறேன். அது எப்படி பிறகு ரெண்டு காலிங்கும் ஒரே மனுஷனுக்குள்ளாக இருக்க முடியுமா? இதை பார்த்து கொண்டிருக்கிறவர்களுக்கு நான் சொல்றேன், ரெண்டு காலிங்கு மாத்திரம் இல்ல, இருக்கிற அத்தனை காலிங்கோ தேவன் ஒருத்தன் அழைத்தார்னால் இருக்கும். ஹல்லேலூயா. இந்த நாளில ஒரு சுவிசேஷக தீர்க்க தரிசியாக நின்று உங்களை ஆசீர்வதிக்கிறேன். இந்த நாளில கர்த்தர் உங்களை அப்படியே ஆசீர்வதிப்பார், அப்படியே பலப்படுத்துவார், குறைவில்லாமல் நடத்துவார். இம்மட்டும் நடத்தின தேவன் இனியும் நடத்துவார். பிள்ளைகளுடைய வாழ்க்கை மிகுந்த ஆசீர்வாதமாக மாறப்போகிறது, பலனடைய போகிறது, உயர்வடைய போகிறது. சேனைகளின் தேவன், என் தேவன் உங்களோடு இருந்து நடத்த போகிறார். என் தேவனாகிய கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க போகிறார். இந்த நாளிலும் எங்களுடைய ஊழியத்துல எத்தனையோ தேவைகளுக்கு மத்தியில இந்த ஊழியத்தை நாங்கள் செய்து கொண்டு வருகிறோம். அத்தனை தேவைகளையும் ரோட்டோரத்தில் இருக்கிற இந்த தர்மம் எடுத்து பிழைக்கிறவர்களுக்கு மத்தியில ஊழியத்தை செய்யறோம். நிறைய பேருக்கு சாப்பாடெல்லாம் வாங்கி கொடுக்குறோம். பாருங்க, இன்னொரு ஒரு மாசம் ரெண்டு மாசம் ஆச்சுன்னா குளிர்காலம் வந்துடும். நூற்றுக்கணக்கான பெட்ஷீட்டை கொண்டு போயிட்டு இந்த ரோட்டோரத்துல இருக்கிற ஜனங்களுக்கு நாங்கள் தருவோம், சாப்பாடை தருவோம். எத்தனையோ ஆயிரங்கள் தேவை. ஆனா கர்த்தர் பாருங்க, யார்கிட்டயும் கையெழுந்த விட மாட்டார். ஜெபம் பண்ணுவோம், கர்த்தர் சந்திப்பார். ஜெபம் பண்ணுவோம், கர்த்தர் அநேக காரியங்களை செய்வோம். நிறைய கூட்டம் நடத்த சொல்லி சமீப நாட்கள் ஆண்டவர் பேசும் பொழுது எட்ட காசும் இருக்காது. ஆனா பாருங்க, கர்த்தர் அந்த கூட்டங்கள் நடத்தி முடிக்க அதுல அநேக சுகமடைய சுஸ்தமடைய தேவன் கிருபை செய்வார். அநேக காரியங்கள் தேவன் ஒருவனை அழைத்தார் என்றால் அவனுடைய அழைப்பு அது இயேசு வருகை பரியந்த முறையிலும் நடந்து கொண்டே இருக்கும். பாதியில நின்றதா சரித்திரம் இருக்காது. அது போலவே உங்களுடைய வாழ்க்கையில எதை தொடங்கினாரோ அதை முற்றிலும் நடத்துவார். சில வேளைகள்ல போலிகள், டூப்ளிகேட்ஸ் வந்து உங்களுடைய பாதையை வழிமாற்ற நெருக்க போராடிட்டு இருந்தாலும் கர்த்தர் அந்த போலிகளையும் இணைந்து கொண்டு கொள்ளும்படிக்கு செய்து அதிலிருந்து தப்பிக்கிறதற்கான வழியும் ஏற்படுத்தி கொடுத்து தங்கு தடையின்றி உங்க கால் இடராது நடத்த தேவன் கிருபை செய்வார். இந்த நாளில பிசாசின் சேனைகளை நீங்க அழித்து, அதாவது உங்களுடைய ஜெபத்தினால நீங்க ஜெபிக்கிற பொழுது கர்த்தருடைய சேனை இறங்கி உங்களுக்காக யுத்தம் செய்து உங்களை ஆசீர்வதித்து நடத்துவார், வழி வாசல்களை உண்டாக்குவார். இன்னையிலிருந்து உங்களுக்கு வழிவாசல்களை உண்டாக்க போகிறார். இன்னையிலிருந்து உங்களுடைய வாழ்க்கை மலர போகிறது. இன்னையிலிருந்து உங்க வாழ்க்கை வெற்றி அடைய போகிறது. ஒருவேளை தோல்வி தோல்வி தோல்வியில் இருந்து கொண்டிருக்கலாம். இனி தோல்விக்காக உங்க வாழ்க்கை வடிவமைக்கப்படலை, வெற்றிக்காகத்தான் இனி வாழ்க்கை ஆண்டவர் ஆசீர்வதித்து தரப்போகிறார். சில வேளைகள்ல சில காரியங்கள் அனுமதிப்பது எதுக்குன்னா உங்களை டிசைன் பண்ணுகிறதுக்கு. உங்களை நீங்க வந்து இப்ப இது இல்லைன்னா இனி லட்சக்கணக்கான ஜனங்க இந்த பிரச்சனையில் இருக்கிறவங்களுக்கு எப்படி சாட்சிகளாக இருப்பீங்க? அதற்காக கூட அனுமதி கொடுத்திருக்க கூடும். ஆனால் சோதிக்கிறவர் சோதனையிலேயே நடத்துகிறவர் அல்ல. அவர் அந்த சோதனையிலிருந்து தப்பிக்க வைத்து தங்களுடைய பிள்ளைகளுக்கு எப்பேற்பட்டதன் ஆசீர்வாதத்தை வைத்திருக்கிறாராம். சோதிக்கப்படுகிற சோதனை

0: ஊழியத்திற்காக ஜெபம் பண்ணுங்க. இன்னும் அநேக இடங்களுக்கு நாங்க டிராவல் பண்றோம், நிறைய காரியங்களுக்காக போராடுறோம். ஒரு எழுப்புதலை பார்க்கணும், உலகமே ஒரு எழுப்புதல், ஒரு மகத்தான எழுப்புதலுக்கு நேராக போய்கொண்டிருக்கிறது. இன்னும் ஸ்டார்ட் ஆகல, ஆனா அந்த ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்பாக சில காரியங்களை தேவன் செய்து கொண்டிருக்கிறார். ஆனா அந்த எழுப்புதலை தடை பண்ணுகிறதற்கு விசுவாச அநேக காரியங்களை தடுத்து கொண்டிருக்கிறார். ஆனாலும் அந்த தடைகளும் தேவன் மகிமைக்காகத்தான் எடுத்து பயன்படுத்துவார். நாம் தொடர்ச்சியா இணைவோம், தொடர்ச்சியா தேவனுடைய திட்டத்தை செய்வோம், ஒரு மகத்தான எழுப்புதலுக்கு நேராக நம்ம பிரவேசிப்போம். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த ஆகஸ்ட் மாதத்துல தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார், பலப்படுத்துவார். உங்களை நான் ஆசீர்வதித்து ஜெபம் பண்ண விருப்பப்படுறேன். என்னோட இணைஞ்சி இதை பார்க்கிற ஒவ்வொருவரும் நீங்க அப்படியே நம்பி பிரசங்கி 3:14 படி நீங்க செய்ய நினைத்தது அப்படியே நடத்துங்கப்பா. மன சகோதரன் மூலமாக பேசிருக்கிறீங்க, மனன் கால்களில் நின்று பெற்ற இந்த வார்த்தையை நாங்கள் கொண்டாடுகிறோம், நாங்கள் பெற்றுக் கொள்ளுகிறோம். இதை அப்படியே எங்க வாழ்க்கையில நடத்துன்னு சொல்லி நீங்க ஜெபிங்க, கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வாங்க. என்னோட சேர்ந்து ஜெபிப்பீங்களா? அன்பின் பரலோக தந்தையே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால தகப்பனே, அப்பா இந்த நாளிலே நாங்கள் ஒன்றிணைந்து ஜெபிக்கிறோம். கிட்டத்தட்ட 200 நாடுகளுக்கும் மேலாக ஆண்டவர் இதை பார்த்து கொண்டிருக்கிற அன்பு சகோதர சகோதரிகள் மீது உடைய கரத்தை வைத்து பாதுகாப்பீராக. ரத்தத்தை தெளிக்கிறோம், உங்களுடைய வல்லமையை தெளிக்கிறோம், உங்களுடைய அபிஷேகத்தை தெளிக்கிறோம். உங்களுடைய கிருபை ஆண்டவரப்பா இந்த பிள்ளைகள் மீது இறங்குவதாக தகப்பனே. அப்பா ஒரு வேலை செய்து கொண்டு பிறகுல, ஆனால் வேலையில பல விதமான பிரச்சனை, போராட்டம், நெருக்கம் தாங்க முடியல. நான் உண்மையா இருக்கிறேன், ஆனா மேல இருக்கிறவங்க என்ன வந்து என் வேலைக்கு ஆண்டவரே அப்பா ஆண்டவரே அப்பா வினைவிக்க பாக்குறாங்க. நான் என்ன செய்வேன், இந்த வேலை இல்ல, என் குடும்பம் வாழாது, என் பிள்ளைகளுடைய படிப்பு, என் பிள்ளைகளுடைய திருமணம் எதிர்காலம் இதை சார்ந்துதான் இருக்கிறதுன்னு சொல்லி நினைத்து ஆண்டவரே கலங்கி கொண்டிருக்கிற ஒவ்வொருவர் மீதும் இந்த வேலையின் மீதும் ஆண்டவரே பாதுகாப்பை தருவீராக. ஆண்டவரே அப்பா தான் தொந்தரவு பண்ணுகிற பலவான்கள் மீதும் ரத்தத்துலத்தை செவிக்கிறோம். ஆனா மாறட்டும் அப்பா, அதோடு பிள்ளைகளுடைய திருமண திட்டத்திற்கு விரோதமா எத்தனையோ தடை, சூழ்ச்சி, வில்லி சூன்யங்கள், மாந்திரிக வல்லமைகள் எல்லாம் செய்யப்படுகிறதே அப்பா. என் பிள்ளைகளுக்கு சில மறைவான மனிதர்கள் ஆண்டவரே பின்தொடர்ந்து துக்கத்தை கொடுக்கிறாங்களே, என் பிள்ளைகளுக்கு விரோதமா, என் பிள்ளைக்கு விரோதமா ஆண்டவரே பின்தொடர்ந்து மறைவாய் கண்ணிகளை வைக்கிறார்களே ஆண்டவரே அப்பா, மறைவான ஆபத்துக்களை வைக்கிறாங்களே, துர்ச்செய்திகளை பரப்புகிறாங்களே, என் பிள்ளைகளுக்கு விரோதமா துர்ச்செய்திகளை பரப்புகிறாங்களே ஆண்டவர், குற்றச்சாட்டுகளுக்கு மேல் குற்றச்சாட்டை சொல்லுகிறார்களே என்று சொல்லுகிற ஒவ்வொருவர் மீது உங்களுடைய கரம் வைப்பீராக. ஆண்டவரே ஊழியக்காரர்களுடைய பிள்ளைகள் மீது, ஊழியம் செய்கிற பிள்ளைகள் மீது குற்றம் சாட்டுகிறதற்கு பிசாசு யார் ஆண்டவர், அதை கடிந்து கொள்ளுகிறேன் இயேசுவின் நாமத்தில். தகப்பனே ஒருவன் மீது உமக்கு பிரியமானவர்கள் ஆண்டவரே யார் யாரோ யார் யாரால் அழைக்கப்பட்டார்களோ அவர்கள் மீது பிசாசு கை போட முடியாது, குற்றம் சாட்ட முடியாது. இந்த குற்றச்சாட்டுகள் அனைத்தையும் நீர் ஆண்டவரே அப்பா ஆண்டவரை எரித்து சாம்பலாக்கி அதை பொய்யாக்கி அதை உயர்த்தி ஆண்டவரே அதற்கு மாறாக உயர்த்துவீராக. குற்றம் சாட்டுகிறவர்கள் மனம் மாறட்டும், துர்ச்செய்தி பரப்புகிறவர்கள் மனம் மாறட்டும் ஆண்டவர், அப்படியே என்ன செய்வீராக. ஓடு ராஜா தகப்பனே, நோயின் தாக்கத்தினால பலவீனப்படுகிற ஒவ்வொருவர் மீதும் உடைய கரத்தை வைப்பீராக. நோய்களை நீக்குங்க, கேன்சரை நீக்குங்க ஆண்டவரே, பலவீனத்தை நீக்குங்க ஆண்டவரே அப்பா, இதய கோளாறுகளை நீக்குங்க, நுரையீரல் கோளாறுகளை நீக்குங்க, எலும்பு நரம்பு தசைகளின் கோளாறுகளை நீக்குங்க. பிள்ளைகள் மீது உடைய கரம் வைத்து பாதுகாப்பீரா, பலப்படுத்துவீரா, அப்படியா நீ செய்வீரா. சிறு பிள்ளைகளுக்கு நோயின் தாக்கம் இருக்கிறது ராஜா, நோயின் தாக்கத்தை நீக்கி சுகத்தை கொடுங்க, பலனை கொடுங்க. கர்ப்பத்தின் கனிக்காக வேண்டுகிற பிள்ளைகளுக்கு கர்ப்பத்தின் கனியை கொடுங்க, ஆசீர்வதிங்கப்பா, பலப்படுத்துங்க தகப்பன். வீடு கட்ட முடியாதவர்களுக்கு வீடுகளையும் நல்ல காணி நிலங்களையும் தருவீராக, ஆசீர்வதிப்பீராக, பலப்படுத்துங்க. கர்த்தரும் ரட்சகருமாக இயேசு கிறிஸ்துவ நாமத்தினாலே நான் ஜெபிக்கிறேன். எங்கள் தேசத்தில் மாத்திரமல்லப்பா, அனைத்து தேசங்களிலும் விவசாயங்கள் பெருகுவதாக, அக்ரிகல்ச்சர் லேண்ட் ஆசீர்வதிக்கப்படுவதாக, எல்லா ஆண்டவரப்பா விளை நிலங்கள் ஆசீர்வதிக்கப்படுவதாக, அப்படியா விளை நிலங்களை ஆசீர்வதிக்கிறதற்காக சொல். துதி கன மகிமை கர்த்தரும் ரட்சகருமாக இயேசு கிறிஸ்துவ நாமத்தினாலே நான் ஜெபிக்கிறேன்.
1: நன்றி சுசேகர் விஜயன் ஜோசப் அவர்களே. இன்றைய நாளே பிரசங்கி 3:14 ஆழமான ஆசிரியர் தந்தைகள் மிகவும் ஆசீர்வாதமா இருந்தது. கர்த்தர் உங்களையும் உங்கள் ஊழியங்களையும் கையிட்டு செய்யும் சகல காரியங்களே தேவன்
0: நன்றி. உங்களை எல்லாம் பார்க்க ஆசைப்படுகிறேன் ஐயா, ஒரு கணம் உங்க முகத்தை காண்பீங்களே. உங்க எல்லாரும் இந்த டீம்ல இருக்கிற அத்தனை பேரையும் ஐயா.

0: பிரைஸ் காட். பிரைஸ் காட். அப்புறம் லெஸ்லி ஐயாவை பார்க்கணும், அவர் எல்லாம் நான் இது வரைக்கும் பார்த்ததே கிடையாது.
1: லெஸ்லி ஐயா பார்க்க தொடர்ந்து தான் வரணும்.
0: அவனிங்களா கொண்டாட தான் வரணுமா? மிகுந்த ஆசீர்வாதம் அவரெல்லாம் நான் சந்திக்கிறதுல. கர்த்தர் நல்லவர், ஒவ்வொருவரையும் கர்த்தர் பலப்படுத்தட்டும், ஆசீர்வதிக்கட்டும். நன்றி நன்றி. இன்னும் சிலர் எல்லாம் இருக்கிறீங்க, யாருன்னு தெரியல, ஆனாலும் கர்த்தர் ஆசீர்வதிப்பார்.
1: ஆமேன் ஆமேன் ஆமேன். இதுவரை நேரமும் செய்தி கொடுத்தவர் சுசேகர் விஜய் ஜோசப் இந்தியா. தொடர்ந்து நாங்கள் சிஸ்டர் மிதுலா வாழைக்க போறோம்.
2: Recording in progress.
3: Praise the Lord.
1: Praise the Lord. இன்றைய நாளிலே சங்கமா வானொலியின் உபவாச துதி ஆராதனை அபிஷேக தேவசதி நிகழ்ச்சியில துதிக்க ஆராதிக்க வந்திருக்கிறேன். உங்களை ஒப்பு கொடுக்க வழி நடத்துங்கள். 10 நிமிடங்கள் எடுங்கள். ஆமே
3: ஆமேன் ஆமேன். ஸ்தோத்திரம். நன்றி அப்பா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா இந்த நாலு மாதத்தின் முதல் நாளிலே மீண்டும் ஆய் தகப்பனே, இந்த சங்கம் பிள்ளைகளோடு இணைந்து தகப்பனே உங்களை மகிமைப்படுத்த, உங்களை துதிக்க நீங்க தந்த அந்த நல்ல தருணத்துக்காய் உங்களுக்கு நன்றி தகப்பனே. இதற்காய் உதவி செய்த மகனையும் கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன். இப்பொழுதும் வாங்க நாங்கள் யாவரும் இந்த வேளையிலும் தேவனை துதித்து மகிமைப்படுத்துவோம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உங்களுக்கு ஸ்தோத்திரம். எங்கள் நல்ல தகப்பனே அப்பா, சென்ற மாதம் முழுவதும் தேவனே எங்களை கண்ணின் மணி போல் நீங்கள் பாதுகாத்தீங்களே அப்பா. ஒரு புதிய மாதத்திலும் இந்த முதல் நாளிலே தகப்பனே உங்களை நாங்கள் துதிக்கிறோம், உங்களை ஸ்தோத்தரிக்கிறோம், உங்கள் நாமத்தை நாங்கள் உயர்த்துகிறோம் ஆண்டவரே. நன்றி சொல்லுகிறோம், நன்றி சொல்லுகிறோம். எங்கள் நல்ல தேவனுக்கு நன்றி, எங்களுக்கு நன்மை செய்த தேவனுக்கு நன்றி தகப்பனே அப்பா. எங்களுக்கு சுகம் பெலன் சகலவற்றையும் தந்து நடத்துகிற நன்பு தகப்பனே உங்களுக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே அப்பா. உங்களை துதிக்கிறேன் துதிக்கிறேன் என் தேவன். உங்களை மகிமைப்படுத்துற எந்த ஸ்தானத்திலும் என் தேவன் நீங்கள் இறங்கி வந்து எங்களை ஆசீர்வதிக்கிற தேவன் அல்லவோ தகப்பனே. அப்படியாய் நீங்கள் இவ்வளையிலும் ஆண்டவரே எங்கள் துதிகளின் மத்தியிலே நீங்கள் இறங்கி உலாவி வருவதனால் உங்களை துதிக்கிறோம் ஆண்டவரே அப்பா. உங்களை மகிமைப்படுத்துகிறோம் எங்கள் நல்ல தகப்பனே. உங்களுக்கு நன்றி சொல்லி துதிக்கிறோம், உங்களுக்கு நன்றி சொல்லி துதிக்கிறோம். நீங்கள் நேற்றும் மீண்டும் என்றும் மாறாத எங்கள் சர்வ வல்லமை உள்ள தேவனாயிருக்கிறீங்களே தகப்பனே. நீங்கள் பேர் சொல்லி அழைத்த உங்களுடைய பிள்ளைகளாய் இருக்கிறதுனால் தகப்பனே உங்களை துதிக்கும்படியாய் எங்கள் துதியிலே தகப்பனே நீங்கள் உயர்த்தப்படத்தக்கதாய் அப்பா உங்களை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறேன். ஸ்தோத்தரிக்கிறேன். நன்றி தகப்பனே. ஸ்தோத்திர

இனி என்னுள்ளே கலக்கமில்லை, இனி

பிதாவாகிய ஆண்டவரே, தகப்பனே, அப்பா, என் நோய்கள், என் வேதனைகள் எல்லாவற்றையும் சுமந்து கொண்டு எங்களுக்கு விடுதலை கொடுத்த நல்ல தெய்வம் ஆண்டவரே, உங்களை நாங்கள் துதிக்கிறோம் ஆண்டவரே, உங்களை ஸ்தோத்தரிக்கிறோம் எங்கள் நல்ல தெய்வம் ஆண்டவரே. நீங்கள் மகிமையின் தேவன் தகப்பனே, உங்களுக்கு ஸ்தோத்தரிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். வழியும் சத்தியமும் ஜீவனுமானங்கள் தகப்பனே, உங்களை நாங்கள் துதிக்கிறோம் ஆண்டவரே. பரலோகத்தின் தேவன், நீங்கள் எங்களை காண்கின்ற தேவன் அப்பா, நீங்கள் எங்களை நடத்துகிற தேவனா இருக்கிறீங்களே அப்பா, உங்களை நாங்கள் துதிக்கிறோம் ஆண்டவரே. நேற்று மீண்டும் மீண்டும் மாறாத எங்கள் நல்ல தெய்வத்துக்கு நாங்கள் நன்றி சொல்லி துதிக்கிறோம். நீங்கள் ஒருவராய் பெரிய காரியங்களை செய்கிறவரே, உங்களை ஸ்தோத்தரிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, அந்த புதிய மாதத்திலே தகப்பனே, அநேக தடைப்பட்ட காரியங்களை நடத்தி கொடுக்க போறங்கள் நல்ல தகப்பனே, உங்களை நாங்கள் நம்புகிறோம் ஆண்டவரே. நீங்கள் ஒருவரே எங்களுக்கு நம்ப தகுந்த தேவனாயிருக்கிறீங்களே அப்பா, உங்களை ஸ்தோத்தரிக்கிறோம். எங்கள் தெய்வீக கூடாரமே உங்களை துதிக்கிறோம் ஆண்டவரே. எங்கள் மகிமையின் தேவனே, எங்களை காண்கின்ற தகப்பனே, உங்களுக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உங்களை துதிக்கிறேன் நல்ல தகப்பனே, உங்களுக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் ஆண்டவரே.

துதிப்பேன் என் உயிரே, நான் உம்மை துதிப்பேன் என் உயிரே, நான் உம்மை துதிப்பேன், உம் வசனம் எனக்கு உணவாகும்

நிறம் தியானிக்கின்றேன் இரவும் பகலும் ஐயா உந்தன் வசனம் தியானிக்கின்றேன் என் உயிர்

என் உயிரே நான் உம்மை துதிப்பேன், உம் திருநாமம் உலகத்திலே உயர்ந்த அடைக்கல அறந்தானே, உம் திருநாமம் உலகத்திலே உயர்ந்த அடைக்கல அறந்தானே, நீதிமானதற்குள்ளே

0: துதிப்பேன் என்னுயிரே, நான் உம்மை துதிப்பேன் என்னுயிரே, நான் உம்மை துதிப்பேன். ஸ்தோத்திரம் அப்பா, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. என் உயிரா இருக்கிற தகப்பனே, உங்களை துதிக்கிறோம் ஆண்டவரே. ஜீவன் உள்ள நாள் எல்லாம் ஆண்டவரே உங்களை துதிக்கும்படியாய் தகப்பனே நாங்கள் எங்களை ஒப்பு கொடுத்திருக்கிறோம். எங்கள் நல்ல தெய்வம், நீங்கள் நடத்துகிற தகப்பனே, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். நீங்க செய்த நன்மைகள் ஒவ்வொன்றையும் சொல்லி துதிக்கும்படி அப்பா. நீங்க செய்த நன்மைகள் ஆயிரம் பதினாயிரம் அதற்கு மேலேயாய் இருக்கிறது அப்பா. ஒவ்வொன்றாய் உடைய சமூகத்திலே சொல்லி துதிக்கிறோம் ஆண்டவரே. என் தேவன், நீங்கள் காண்கின்ற தேவன் அப்பா, உங்களுக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே, சின்னவன் ஆயிரமும் சிறியவன் பல்லத்த ஜாதியும் ஆவான், கத்தர் ஏற்ற வேளையிலே இதை தீவிரமாய் நீங்கள் நடப்பிக்கிற தேவனாய் இருக்கிறீங்கள். இப்படியாக வாக்கு தத்தம் கொடுத்திருக்கிறீங்களே அப்பா, உங்களுக்கு நன்றி நன்றி நன்றி தகப்பனே. பரலோகத்தின் தேவனே, இந்த வேளையிலும் ஆண்டவரே அப்பா, இந்த பிள்ளைகளோடு இணைந்து தகப்பனே இவ்வளவு நேரமாய் உங்களை துதித்து உங்கள் நாமத்தை மகிமைப்படுத்த கொடுத்த இந்த சலாக்கியத்துக்காய் நன்றி நன்றி தகப்பனே. பரலோகத்தின் தேவனை தொடர்ந்து வேற இருக்கிறதான ஒவ்வொரு நிகழ்ச்சிகளையும் ஆண்டவரே சமூகத்திலே ஒப்பு கொடுக்கிறோம். அதை செய்கிற பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஆவியானவர்களுடைய கரத்தினாலே நீங்க நடத்த வேண்டுமா நாங்க செபிக்கிறோம் ஆண்டவரே அப்பா. அந்த சங்கமம் தேவியே ஆண்டவரே, இதுல ஊழியம் சார் ஒவ்வொரு பிள்ளைகளையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே வாழ்த்தி ஆசீர்வதித்து செபிக்கிறேன் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே.
1: இதுவரை சங்கம வானொலியின் உபவாச துதி ஆராதனை அபிஷேக தெய்வ செய்தி நிகழ்ச்சியிலே துதித்து ஆராதித்து பாடல் பாட சிஸ்டம் இதுல ஸ்டுக்கா ஜெர்மனி அந்த மகளை கத்தர் ஆசீர்வதிப்பாராக. தொடர்ந்து நாங்கள் பாஸ்டர் அந்தன் ராசன் அழைக்க போறோம். அதற்கு பிறகு சிஸ்டர் இருந்தது, அதன் பிறகு கவி கவிந்தா. பிரைஸ் லார்ட். பாஸ்டர் அந்தன் ராசன் அவர்களே, பிரைஸ் லார்ட். பாஸ்டர் அந்தன் ராசன் மைக் ஆன் பண்ணுங்க பாஸ்டர். உபவாச துதி ஆராதனை அபிஷேக தெய்வ நிகழ்ச்சி துதிக்க ஆராதிக்க வந்திருக்கீர்கள். உங்களை ஒப்புக்கொள்கிறேன் பாஸ்டர், நீங்க வழி நடத்துங்கள்.
2: நாங்கள் ஆராதிக்கிற தேவன், இந்த உலகத்தை படைத்த தேவன், வானத்தையும் பூமியையும் சர்வ சிருஷ்டியையும் படைத்த அந்த ஒன்றான மெய் தேவனையும் அவர் அனுப்பினவராகிய இயேசு கிறிஸ்துவையும் நாங்கள் உண்மையோடும் ஆவியோடும் தொடர்ந்து கொள்ளுவோம். ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமீன். கர்த்தரை தெய்வமாக கொண்டோ இதுவரையில் வெட்கப்பட்டதில்லை, அவரையே ஆதரவாய் கொண்டோ நடுவழியில் நின்று போவதில்லை, வேண்டும் போதெல்லாம் என் பதிலானாரே, வாழ்க்கை முழுவதும் என் துணையானாரே, ஜெபிக்கும் போதெல்லாம் என் பதிலானாரே, வாழ்க்கை முழுவதும் என் துணையானாரே. ஆராதிப்போமே அவரை முழு மனதால், ஆராதிப்போமே அவரை தலைமுறையாய், பொறுமையானதை முன்னறிந்ததால் தேடி வந்து என் படகில் ஏறிக்கொண்டாரே, இரவு முழுவதும் பிரயாசப்பட்டும் நிரம்பாதகம் படகை நிரப்பிவிட்டாரே. ஆராதிப்போமே அவரை முழு மனதாய், ஆராதிப்போமே அவரை தலைமுறையாய், வாக்கு தந்ததில் கொண்டு சேர்த்திட பாதையெல்லாம் நிழலாக கூட வந்தாரே, போகும் வழியெல்லாம் உணவானாரே, வாக்கு தந்த கானானை கையளித்தாரு. ஆண்டவரே, இந்த நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருந்த ஒவ்வொரு மக்களுக்கும் அதை நிரம்பாத படகுகள் எல்லாம் அன்றைக்கு பேதுருடைய படகை நிரப்பினது போல இந்த நிகழ்ச்சியில் இணைந்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவருடைய படங்களை நிரப்பி அந்த கானான் தேசத்துக்கு எங்களை அழைத்து செல்கிற கிருபைக்காக நன்றியோடு துதிக்கிறோம்.

ஒடுக்கப்படுவோக்கு அடைக்கலமே, நெருக்கடி வேடையே புகழிடமே. ஆமாண்டவரே, நிரலுகளுக்கு உதவி செய்கிறவர், ஒடுக்கப்பட்டவர்களுக்கு, துன்பப்படுகிறவர்கள் எல்லாருக்கும் என்னிடத்தில் வருகிறவர்களை நான் ஒரு பொழுதும் கைவிடுவதில்லை. உண்மையான தேவன், உயிருள்ள தேவன், பரிசுத்தமுள்ள தேவன், உண்மை நாங்கள் உயர்த்துகிறோம். இயேசு நாமம் உயரவும் நாங்கள் சிறுகவும் வேண்டும். நாடி தேடி வரும் மனிதர்களை தகப்பன் கை விடுவதில்லை, ஒரு போதும்

தேயும் ஆண்டவரே, சத்துரு நெருங்காதபடி ஆண்டவரே எங்களை அழைத்தவர் நீர், உண்மையுள்ளவர். பரலோகம் வரும் வரைக்கும் எங்களை நீர் வழி நடத்துகிற தேவன். துன்பமோ துயரமோ நாசமோசமோ பட்டியமோ எதுவும் உம்முடைய அன்பை விட்டு எங்களை பிரிக்க முடியாது. எங்களுடைய வாழ்வு பரலோக வாழ்வாக இருக்கிறது.

ஏனோ ஆமாண்டவரே, உம்முடைய ராஜ்யத்தில துன்பம் இல்லை, துயரம் இல்லை, கவலை இல்லை, கண்ணீர் இல்லை. நீர் எங்களுடைய எல்லா தேவைகளையும் சந்திக்கிற தேவனாக இருக்கிறீர்.

மாலையிலும் ஆராதனை அப்பாவுக்கே, இயேசுவே உமக்கு ஆராதனை.

0: ஆராதிக்கிறோம், உம்முடைய இரத்தத்துக்கு ஆராதிக்கும் பொழுது பிசாசு அவர்களை நெருங்க முடியாது, எங்களை நெருங்க முடியாது. உம்முடைய பிடிக்கப்பட்ட உடலை ஆராதிக்கிறோம். பிசாசை வெற்றி கொண்ட இரத்தம் எங்களுக்கு சுகத்தை தருகிற தள்ளும்புகள். இந்த தள்ளும்புகளால இந்த நிகழ்ச்சியில இணைந்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்கும் நீர் சுகம் கொடுத்து பலன் கொடுத்து வழி நடத்துகிற கிருபைக்காக மக்கிறீர். ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும், ஒவ்வொருவரோடு கூட இரும். நீர் ஒருவரே மெய்யான தேவர் என்பதை இந்த உலகம் அறிந்து கொள்ள, ஒரு எழுப்புதலை காண, எல்லா நாடுகளிலும் உம்முடைய நாமம் உயர்த்தப்பட, பிசாசு கட்டப்பட, இயேசுவே நீ பெரிய காரியங்களை இந்த காலத்துல செய்ய போகிறதற்காக நன்றி. எல்லா கண்டங்களும் இயேசுவை தேடி நாடி ஓடி வர செய்ய போற பெரிய மகா கிருபைக்காக நன்றி. ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஆசீர்வதித்து ஜபிக்கிறேன். எங்களை எப்பொழுது நேசிக்கிறேங்க நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன்,
1: ஆமேன், ஆமேன். இதுவரை நேரமும் சங்கம வானொலியின் உபவாச துதி ஆராதன அபிஷேக தேவசதி நிகழ்ச்சியிலே துதித்து ஆராதித்தவர் பாஸ்டர் அண்டன் தாஸ் நேம் ஸ்காபர் ஒன்டாரியோ இந்த உரியக்காரன் நித்திய வச்சு ஒவ்வொரு நாளும் செய்து கொடுக்கிறார். ஆமே, தேவன் ஆசிரியப்பாராக தொடர்ந்து நாங்கள் சிஸ்டர் அருந்ததி அடைக்க போறோம். அருந்ததிக்கு பிறகு சிஸ்டர் கவி கவிந்தார் பிரைஸ்லோ சிஸ்டர் அருந்ததி.
2: பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட் ஐயா.
1: இன்றைய நாளிலே சங்கம வானொலியின் உபவாச துதி ஆராதன அபிஷேக தேவசதி நிகழ்ச்சியிலே துதிக்கு ஆராதிக்க வந்திருக்கீர்கள். உங்களை ஒப்பு கொடுக்கிற வழி நடத்துங்கள். ஆமா,
2: ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், துதிக்கிறோம். துதியில் பிரியப்படுகிற தேவனே, துதியில் வாசம் பண்ணுகிறவரே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் சுவாமி. இருக்கிறவரும் இருந்தவரும் வருகிறவருமாகிய சர்வ வல்லமை உள்ள கர்த்தாவே, நான் அல்பாவும் ஒமேகாவும் மாதியும் மந்தவுமாயிருக்கிறேன் என்று திருமுழம் பற்றின எங்கள் தேவனே, உம்மை நன்றியோடு நன்றியோடு துதிக்கிறோம் சுவாமி. சர்வத்துக்கும் அதிகாரியாகிய நீர் ஆண்டவரே, எங்களை படைத்து ஆண்டவரே உம்முடைய ஜீவ சுவாசத்தை ஊதி எங்களை தேவ சாயலாக சிருஷ்டித்தீரே, உமக்கு நன்றி, நன்றி, நன்றி அப்பா. ஆண்டவரே நீரே எங்களுக்கு வள்ளியும் சத்தியமும் ஜீவனுமாயிருக்கிறீரப்பா. உம்மை அல்லாமல் எங்களால் ஒன்றும் செய்ய கூடாது கர்த்தாவே. நீரே எங்களுக்கு எல்லாமாயிருக்கிறீர் ஆண்டவரே. கர்த்தரும் இரட்சகருமாய உம்மை பாடி போற்றி துதிக்க இந்த வேளையிலே ஆண்டவரே இந்த சங்கமம் வானொலி கூடாக இணைந்திருக்கிற ஒவ்வொரு நேயர்களையும் உம்முடைய ஆவியினால் நிறைத்து பலப்படுத்துங்க சுவாமி. ஒருமுகப்படுத்துங்க அப்பா. ஒரு மனதோடு உம்மை துதித்து உம்முடைய நாமத்தை உயர்த்துகிறோம் ஆண்டவரே. நீர் எப்பொழுதும் எங்களுக்கு நல்லவராய் இருக்கிறீரே, அதற்காக ஸ்தோத்தரிக்கிறோம். உவருடைய வாழ்க்கையிலும் செய்த அற்புதமான அதிசயமான காரியங்களை நினைத்து நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. தாயின் கற்பத்திலே சுமந்தவரே, எங்களை பாதுகாத்தவரே, உமக்கு நன்றி, நன்றி, நன்றி அப்பா. உம்முடைய கிருபைக்காய், உம்முடைய நன்மைகளுக்காய், உம்முடைய அன்புக்காய், உம்முடைய பாதுகாப்புக்காய் உம்மை துதித்து ஸ்தோத்தரித்து எப்பொழுதும் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ ஜீசஸ். நன்றியால் துதி பாடி நம் இயேசு

நம் இயேசுவை நாவாலே என்றும் பாடு. ஆமாப்பா, நீர் வல்லவர், அப்பா நீ நல்லவர், ஆண்டவரே எங்களுடைய எல்லா தேவைக்கும் போதுமான தகப்பன், நீர் உண்மை உள்ளவர், அப்பா நீர் வாக்களித்த தேவன், நீர் வாக்கை நிறைவேற்ற வல்லவர், எப்பொழுதும் உண்மை உள்ளவராயிருக்கிறீர் ஆண்டவரே. உண்மை உள்ளவர்களுக்கு உண்மை உள்ள தேவன், பரிசுத்தருக்கு நீர் பரிசுத்தராயிருக்கிறீர். நன்றி அப்பா, நன்றி அப்பா. நீங்கள் பரிசுத்தராயிருக்கிறது போல ஆண்டவரே நீங்கள் ஒவ்வொருவரும் பரிசுத்தராயிருங்கள் என்று சொன்னீரே, அதற்காய் ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். நன்றி, நன்றி, நன்றி. எல்லா தடைகளையும் உடைத்து போடுகிறவரே உமக்கு நன்றி அப்பா. ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் ஆண்டவரே துதித்தலுக்கூடாக மதில்கள் தகக்கப்படுகிறவர்களால் ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். எரிகோ மாதிலும் முன்னே நின்றாலும் இயேசு உந்தன் முன்னே செல்கிறார். எரிகோ மாதிலும் முன்னே வந்தாலும் இயேசு உந்தன் முன்னே செல்கிறார். கலங்கி

பாடு நம் இயேசுவை நாவாலே என்றும் பாடு. நன்றியா துதி பாடு நம் இயேசுவை நாவாலே என்றும் பாடு. நன்றி அப்பா. செங்கடல் வந்தால் என்ன? ஆண்டவர் எல்லாவற்றையும் பிளக்க நீர் வல்லவர். அன்று இஸ்ரவேலரை வழி நடத்திய தேவன், தடையாக வந்த செங்கடலை ஆண்டவரே வழி உண்டாக்கிய தேவன் அப்பா. அற்புதத்தினாலும் அடையாளத்தினாலும் அக்கினி ஸ்தம்பமாய் மேகஸ்தம்பமாய் வழி நடத்திய தேவன், இன்றும் ஆண்டவரே இந்த நேயர்கள் ஒவ்வொருவருடைய வாழ்க்கை கூடாக நீர் ஆண்டவரே வெளிச்சமாகவும் ஆண்டவரே இருளை அகற்றுகிற தேவனாகவும் எல்லா மனுஷரையும் பிரகாசிக்கிற ஒளியாக நீர் இருக்கிறீரே அப்பா. உலகத்தில் வந்த எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற ஒளியே மெய்யான ஒளி அப்பா. உம்மை நன்றியோடு நன்றியோடு துதிக்கிறோம். எல்லாவற்றிலும் ஆண்டவரே வனாந்தரத்துல வழியை உண்டாக்குற தேவன், அவாந்தர வழியிலே நீரூற்றுக்களை உருவாக்குற தேவன் அப்பா. உம்மை துதிக்கிறோம் துதிக்கிறோம். நன்றி அப்பா நன்றி. செங்கடல் நம்மை சூழ்ந்து கொண்டாலும் சிலுவையின் நிழல் உண்டு. ஹலலூயா. செங்கடல் நம்மை சூழ்ந்து கொண்டாலும் சிலுவையின் நிழல் உண்டு. பாடிடுவேன் துதித்திடுவேன் பாதைகள் கிடைத்து விடும். பாடிடுவோம் துதி

நம் இயேசுவை நாவாலே என்றும் பாடு, நன்றியால் துதி பாடு, நம் இயேசுவை நாவாலே என்றும் பாடு. வல்லவர் நல்லவர் போதுமானவர், வார்த்தையில் உண்மை உள்ளவர், வல்லவர்

0: பாடு, நம் இயேசுவை நாவாலே என்றும் பாடு. நன்றி அப்பா, நன்றி. உம்மை துதிக்கிறோம், துதிக்கிறோம். எப்பொழுதும் எங்களுக்காயா யுத்தம் பண்ணுகிற தேவன் நீர் அமர்ந்திருப்பதில்லை கர்த்தாவே. ஓ இஸ்ரவேலை காக்கிறங்கள் தேவன், ராப்பகல் உறங்காமல் ஆண்டவரே இந்த மாதத்தின் முதல் நாளிலே கர்த்தாவே நீர் விழித்திருந்து எங்களை பாதுகாத்து அப்பா பிதாவே என்று அழைத்து ஸ்தோத்தரித்து எல்லா ஸ்தோத்திரங்களையும் ஜெபங்களையும் வேண்டுதல்களையும் ஆண்டவரே உமக்கு தெரியப்படுத்தத்தக்கதாக இந்த நாளிலே உம்முடைய சமூகம் எங்கள் வத்தியில் வந்திருக்கிறபடியால் துதிக்கிறோம் சுவாமி. உம்முடைய நாமத்தை பிரஸ்தாபப்படுத்தும் எந்த ஸ்தானத்திலும் வருவேன் என்று சொன்னீரே ஆண்டவரே. வானம் முதல் சிங்காசனம் பூமியும் அது பாதபடி உம்முடைய பாதபடியிலிருந்து உம்மை நோக்கி பார்க்கிறோம் அப்பா. ஆண்டவரே நீர் செய்த நன்மைகளை நாங்கள் நினைத்து உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நீ நடத்தி வந்த பாதைகளுக்காய் நன்றி செலுத்துகிறோம். கை தூக்கி எடுத்தீரே அப்பா எங்களை ஆண்டவரே, கீழே விழுந்து விடாதபடி நீர் தாங்கினீரே, அதற்காய் ஸ்தோத்திரம். வெக்கத்துக்கு பதிலாக இரண்டத்தனியான நன்மைகளையும் ஆண்டவரே, லட்சைக்கு பதிலாக ஆண்டவரே நீர் ஆசீர்வாதங்களை கொடுக்கிற தேவன். நான் உன்னை பலப்படுத்தி சகாயம் பண்ணி நான் உன்னை வழி நடத்துவேன் என்று சொன்ன எங்கள் அன்பு தகப்பனே, உம்முடைய வார்த்தைகள் ஒவ்வொன்றும் ஆவியின் ஜீவனுமாய் இருபுறமும் கருக்குள்ள பட்டயமாய் இருக்கிறபடியால் துதிக்கிறோம். அது ஆண்டவரே எங்கள் ஒவ்வொருவரோடும் பேசி எங்களை வழி நடத்துறபடியால் துதிக்கிறோம் ஆண்டவரே. கால்களுக்கு தீபம் ஆண்டவரே, பாதைக்கு வெளிச்சவுமான உம்முடைய வார்த்தைக்காய் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. விசேஷமாய் ஆண்டவரே இந்த வேளையில நாங்கள் ஒருமனப்பட்டு உம்முடைய நாமத்தை ஆண்டவரே கூடி துதிக்க ஸ்தோத்தரிக்க இந்த வானொலி கூடாக நீர் திறந்த மகிமையான பாதைக்காய் துதிக்கிறோம் சுவாமி. தேவ சித்தமும் திட்டமும் நிறைவேறத்தக்கதாக ஆண்டவரே, ஆண்டவரே உம்மை அறியாத ஜனங்கள் மனம் திரும்புதலை கண்டு உம்முடைய பரலோக ராஜ்யத்தின் பிரஜைகளாய் மாறும்படியாக இந்த நாட்களிலே நீர் செய்து கொண்டிருக்கிற அற்புத கிரியைகளுக்காய் துதிக்கிறோம். கொடுக்கிற ரட்சிப்புக்காய் துதிக்கிறோம். மனம் திரும்புதலுக்காய் துதிக்கிறோம் சுவாமி. பாடி துதிக்கிற வேளையிலே தூதர்களும் கூட சேர்ந்து ஆண்டவரை எங்களோடு துதித்து உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்த அந்த சுகந்த வாசனையாக ஆண்டவரே உம்முடைய சமூகத்துக்கு வந்து எட்டுகிறபடியால் துதிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம். இந்த வேளையை ஆண்டவரே நீர் ஆசீர்வதிப்பீராக. இதற்கு கொடுக்கிற வார்த்தையை கொடுக்கிற ஒவ்வொரு தாசர்களுக்குடாகவும் ஆண்டவரே உம்முடைய ஜீவ வசனம் புறப்பட்டு ஆண்டவரே கட்ட வேண்டியவளை கட்டவும், நாட்ட வேண்டியவளை நாட்டவும், பிடுங்க வேண்டியவளை பிடுங்கவும் தக்கதாக உம்முடைய வார்த்தை புறப்பட்டு காரியங்களை செய்து கொண்டிருக்கிறபடியால் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. இப்பொழுதும் ஆண்டவரை பாடி துதித்த ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீர் பலப்படுத்தி ஆசீர்வதியும். இந்த ஊழியங்களை செய்கிற ஒவ்வொரு தாசர்களையும் கர்த்தாவே, இந்த வானொலி ஊழியத்துக்கூடாக ஆண்டவரே நீர் பலப்படுத்துங்க. இன்னும் அதிகமாய் சுகமும் ஆரோக்கியமும் பலனும் ஜீவனும் கொடுத்து அவர்களை ஆசீர்வதித்து சந்ததி மேலும் சந்தானத்தின் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன் என்று சொன்னபடி ஆண்டவரே அவர்களை ஆசீர்வதித்து வழி நடத்தும். சிலவற்றை உம்முடைய அன்பின் கரங்களில் ஒப்புவித்து துதித்து ஸ்தோத்தரித்து ஆசீர்வாதங்களையும் ஆண்டவரே சுகத்தையும் ஆரோக்கியத்தையும் பலத்தையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பெற்றுக்கொள்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்,
1: ஆமேன், ஆமேன். இதுவரை நேரமும் சங்கம வானொலியின் உபவாச துதி ஆராதன அபிஷேக தெய்வ செய்தி நிகழ்ச்சியிலே துதித்து ஆராதித்து பாடல் பாடியவர் சிஸ்டர் அருந்ததி ஓஷாவா கனடா. இந்த சகோதரி சங்க நித்திய வெளிச்சத்திலே வார்த்தையை கொடுக்கிற சகோதரி, அந்த சகோதரியை கத்தர் அபரிவிதமாக ஆசிரியப்பாராக. ஆமேன், ஆமேன். நாங்கள் தொடர்ந்து யாழ்ப்பாணத்தில் இருந்து கவி கவிந்தா வந்திருக்கிறோம், அவர்கள் அழைக்க போகிறோம். அதற்கு பிறகு முடிவு ஜெபத்தை சிஸ்டர் மேகலா வாசகர் எடுப்பார். பிரைஸ்லோட் சிஸ்டர் கவி கவிந்தா.
2: பிரைஸ்லோட், பிரைஸ்லோட்,
1: பிரைஸ்லோட். யாழ்ப்பாணத்திலிருந்து சங்கம வானொலியின் உபவாச துதி ஆராதனை அபிஷேக தேவசை நிகழ்ச்சியில துதிக்கு ஆராதித்து பாடல் பாட வந்திருக்கிறீர்கள். உங்களை ஒப்பு கொடுக்கிறேன், நீங்கள் வழி நடத்துங்கள். ஆமேன்.
2: பத்து நிமிஷம். ஆமேன். சூத்திரம் ஆவியானவரே, உம்முடைய ரத்த கூட்டைகள் நாங்கள் தொடர்ந்து முப்பு கொடுக்கிறோம். எங்கள் பரலோக தேவனே, மக்கள் கூடான கூடி நன்றி, நன்றி, நன்றி, நன்றி. ராஜாதி ராஜாவே, சூத்திரம், சூத்திரம் ஆண்டவரே. எங்கள் மகிமையின் தேவனே, மாட்சிமை நிறைந்தவரே, கண்மலை ஆனவரே, சூத்திரம், சூத்திரம், சூத்திரம், சூத்திரம், சூத்திரம், சூத்திரம், சூத்திரம். உங்களை மகிமைப்படுத்துகிறோம், உங்களை மகிமைப்படுத்துகிறோம், உங்களை மகிமைப்படுத்துகிறோம் பரலோக தேவனே. மக்கள் சூத்திர சூத்திரம் ஆவியானவரே உங்களுக்கு சூத்திரம், எங்களை நடத்துகிற நல்ல தேவனே உங்களுக்கு சூத்திரம், எங்கள் அபிஷேகநாதரே உமக்கு சூத்திரம், சூத்திரம் சூத்திரம் சூத்திரம் சூத்திரம் சூத்திரம். அக்னியா இருக்கிறவரே, கீடகமா இருக்கிறவரே ஆண்டவரே, கடந்து வந்த ஆண்டவரே அப்பா, மாதங்களோடு எங்களை கண்மணி போல் எங்களை காத்து நடத்தினீங்களே. இந்த புதிய மாதங்களோடும் தகப்பனே உடைய பிரசன்னம் எங்களோடு கூட இருந்து நடத்த போறதுக்காய் சூத்திரம் சூத்திரம் சூத்திரம் சூத்திரம் சூத்திரம் சூத்திரம். ஜீவனுள்ள தேவனுக்கு கோடி கோடி கோடி ஸ்தோத்திரம், பரலோக தேவனுக்கு கோடி கோடி சூத்திரம். ஆண்டவரே நன்றி, ஆண்டவரே நன்றி, ஆண்டவரே நீர் நல்லவராயிருந்து எங்களோடு கூட இருந்து நடத்துகிற ஒவ்வொரு நிமிஷங்களுக்கும் நன்றி நன்றி நன்றி நன்றி நன்றி நன்றி நன்றி நன்றி. பிதாவே கோடி கோடி நன்றி, ஆண்டவரே கோடி கோடி நன்றி, ஆண்டவரே. ஓ பலத்தை காட்டிலே நீங்கள் பலத்தவர், பெரியவர், உயர்ந்தவர், உன்னதமான தேவன், மறைவிடமான தேவன், மகிமை நிறைந்த தேவன், அக்னியா இருக்கிற தேவன் ஆண்டவரே, அற்புதமானவரே உங்களுக்கு கோடி கோடி கோடி கோடி சூத்திரம் சூத்திரம் சூத்திரம் சூத்திரம் சூத்திரம் சூத்திரம் சூத்திரம் சூத்திரம். அற்புதரே மக்கு நன்றி நன்றி நன்றி நன்றி நன்றி நன்றி. ராஜாதிராஜனுக்கு

இமை பொழுதும் விலகலப்பா, உங்க கிருப எங்களை விட்டு இமை பொழுதும் விலகலப்பா. எங்கள் தேவன் நீர், எங்கள் ராஜா நீர், நாங்கள் போற்றிடும் எங்கள் கண்மலை நீர். எங்கள் தேவன் நீர், எங்கள் ராஜா நீர், நாங்கள் போற்றிடும் எங்கள்

நீரை கடந்து வந்து நாங்கள் மூழ்கை போகவில்லை அப்பா. உங்க கிருப எங்களை விட்டு இமை பொழுதும் விலகல பாலலுயா பாலலுயா. சூத்திரம் சூத்திரம் சூத்திரம் ஆவியானவரே அப்பா, உங்களோட கிருபை ஆண்டவர், எத்தனை சோதனைகள் எத்தனை வேதனைகள் வந்த போதிலும் ஆவியானவரே, உம்முடைய விலகாத கிருபை, உம்முடைய மாறாத கிருபைக்காய் சூத்திரம் சூத்திரம் ஆவியானவரே. உம்மை மகிமைப்படுத்துகிறோம் ஜீவன் உள்ள தேவனே, உங்களை மகிமைப்படுத்துகிறோம் கர்த்தருடைய ஆவி ஆண்டவரே. சூத்திரம் சூத்திரம் சூத்திரம் சூத்திரம் சூத்திரம் ஆண்டவரே. நீர் ஒருவர் பெரியவராயிருந்து பலத்த காரியங்களை செய்தவரே கர்த்தருடைய ஆவியானவரே. மக்கு சூத்திரம் சூத்திரம். ஓ கர்த்தருடைய ஆவியானவர் எங்கே உண்டு அங்கே விடுதலை உண்டு, அங்கே சமாதானம் உண்டு, அங்கே சந்தோஷம் உண்டு என்று சொன்னீங்களே. ஓ பரலோகத்தில் இருக்கிறங்கள் பரலோக ராஜாவே, சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறங்கள் தகப்பனே, ஆவியா இருக்கிறவரே, அக்கினியா இருக்கிறவரே, கண்மலையா இருக்கிறவரே, கோட்டையா இருக்கிறவரே, எங்கள் துணையாளரே. சூத்திரம் சூத்திரம் ஆண்டவரே. நாங்கள் கூப்பிடும் போதெல்லாம் ஆண்டவரே ஆம் என்றும் ஆமேன் என்றும் ஆண்டவரே எங்களை நடத்தின தேவனே, உங்களுக்கு நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. ஓ கோடி கோடி கோடி ஸ்தோத்திரம் சூத்திரம் சூத்திரம். அற்புதமானவரே, உம்மை துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம். கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். எங்கள் பலத்த துரிதமா இருக்கிற எங்கள் பரிசுத்தரே, உமக்கு நன்றி நன்றி நன்றி நன்றி. ஜீவன் உள்ள தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம் அப்பா. உங்களை துதிக்கிறோம், உங்களை மகிமைப்படுத்துகிறோம், உங்களை மகிமைப்படுத்துகிற எந்த ஸ்தானத்திலும் ஆண்டவரே நீர் கிருபை இருக்கிற தேவனே, உங்களுக்கு நன்றி நன்றி நன்றி நன்றி. ஹாலே லூயா ஹாலே லூயா ஹாலே லூயா ஹாலே லூயா. நன்றி அப்பா. சூத்திரம் சூத்திரம் சூத்திரம். துதிக்கும் கனத்திற்கும் பாத்திரரே, தூயவரே எந்தன் துணையாளரே. துதிக்கும் மக

உந்தன் நாமம் அறிந்த என்னை, உம்மேல் வாஞ்சை கொண்ட என்னை விடுவித்து உயர்த்திடுவீர், உயர்த்தியே மகிழ்ந்திடுவீர். உந்தன் நாமம் அறிந்த என்னை, உம்மேல் வாஞ்சை கொண்ட என்னை விடுவித்து உயர்த்திடுவீர்.

எந்த கால்கள் சறுக்கிடும் போது விரைந்து தாங்கும் கிருபையும் அது. சிறகுகளே என் அடைக்கலமையா, எந்த கால்கள் சறுக்கிடும் போது விரைந்து தாங்கும் கிருபையும்.

துதிக்கும் கனத்துக்கும் பாத்திரரே, தூயவரே எந்தன் துணையாளரே, துதிக்கும் மகிமை.

0: நன்றி. ஜீவன் உள்ள தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா, எங்களுக்கு மறைவிடமா இருந்ததுக்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எங்களுக்கு ஆதாரமா இருந்ததுக்காய் ஸ்தோத்திரம். எங்கள் பரலோக தேவனே அப்பா, அம்மை மகிமைப்படுத்துகிறோம், மகிமைப்படுத்துகிறோம். ஓ கிருபை நிறைந்த தேவனே, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஆவியானவரே, உங்களுக்கு நன்றி நன்றி நன்றி நன்றி நன்றி. தகப்பனே, உமக்கு கூடான கோடி கூடான கோடி நன்றி ஆண்டவரே. ஜீவனை பார்க்கலும் உடைய கிருபை பெரிதல்லவோ ஆண்டவரே. அப்பா, உடைய கிருபை பெரிதாண்டவரே. கிருபைக்கு சோத்திரம், மகிமைக்கு சோத்திரம் ஆண்டவரே. அற்புதரே, உங்களுக்கு நன்றி நன்றி நன்றி ஆண்டவரே. தொடர்ந்து வருகிற ஒவ்வொரு வேலைகளோடும் தகப்பனே, நீங்கள் அசைவாடுங்க. பரிசுத்தாவி ஆண்டவரே, உம்முடைய மகிமை தொடர்ந்தும் வெளிப்பட போறதுக்காய் சோத்திரம் ஆண்டவரே. இந்த சங்கம மொழிவர கூடாக தேவாவியானவரே, உம்முடைய மகிமையை நீங்கள் வெளிப்படுத்த போறதுக்காய் சோத்திர. நித்திய நித்திய வெளிச்சமாய் ஆண்டவரே, நிரந்தரமாய் ஆண்டவரே. அப்பா, இந்த சங்கம மொழிபரப்பில் ஆவியானவரே இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளோடும் தகப்பிலே, உம்முடைய மகிமை தொடர்ந்தும் ஆண்டவரே நடத்த போறதுக்காய் சோத்திரம் ஆண்டவரே. அப்பா, இதற்காய் ஆண்டவரே பிரயாசப்படுகிறோம் ஆண்டவரே. பிரதர் மகேந்திரன் போதகரை ஒப்புக்கொடுக்கிறோம் ஆண்டவரே. நீங்க தொடர்ந்தும் ஆளுகை செய்யுங்க, பலப்படுத்துங்க, ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்துக்குள் ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம் பிதாவே. ஆமேன் ஆமேன் ஆமேன். நன்றி நன்றி.
1: ஆமென் ஆமென். இதுவரை நேரமும் சங்கம வானொலியின் துதி உபவாச துதி ஆராதனை அபிஷேக தேவசதி நிகழ்ச்சியிலே துதித்து ஆராதித்து பாடல் பாடியவர் சிஷ கவி கவிந்தா யாழ்ப்பாணம் ஸ்ரீலங்கா. இன்றைய நாளிலே சங்கம வானொலியின் உபவாச நாளிலே அநேகர் வந்து தேவனுடைய நாமத்தை மயப்படுத்தி துதித்து ஆராதித்து பாடல் பாடி தேவனுடைய நாமத்தை மயப்படுத்தினீர்கள். துதித்து ஆராதித்த புள்ளி ஒவ்வொருவரையும் தேவன் கண்ணோக்கி பார்க்கிறார். அதற்குரிய ஆசீர்வாதத்தை இந்த உபவாசனாலே தேவன் உங்களுக்கு கற்றுக் கொடுப்பாராங்க. ஆமே ஆமே. நான் இப்ப முடிவு ஜெபத்தை சிஸ்டர் மேகலா வாஸ் அழைக்க போறோம். பிரைஸ் தி லார்ட் சிஸ்டர் மேகலா வாஸ்.
2: பிரைஸ் தி லார்ட் பிரதர்.
1: பிரைஸ் தி லார்ட். இன்றைய நாளில் தொடக்கம் முதல் முடியும் வரை கலந்து கொண்டிருக்கிறீர்கள். இந்த எல்லா நிகழ்ச்சியையும் கேட்டுக்கொண்டிருக்கீர்கள். முடிவு ஜெபத்தை எடுங்கம்மா.
3: அன்பின் பரலோக பிதாவே, இந்த வேளைக்காய் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நீங்க சர்வ வல்லமை உள்ள தேவன் ஆண்டவரே. உம்மை தவிர இந்த பூமியில எங்களை ரட்சிக்கிறதுக்கு, இந்த மனிதரை ரட்சிக்கிறதுக்கு வேறு யாரும் இல்லையே கர்த்தாவே. அதற்காய் உமக்கு நன்றி. இந்த வேளையில் ஆண்டவரே துதி பாடல்கள் ஜெபங்கள் என்று எல்லாவற்றையும் நீ கேட்டு கொண்டிருக்கிறீர். அது உம்முடைய நாமத்தை உயர்த்துகிறபடினாலே நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. நீ சொன்னீரே தகப்பனே, இந்த ஜனங்களை எனக்கென்று ஏற்படுத்தி இருக்கிறேன், இவர்களுடைய துதியை சொல்லி வருவார்கள் என்று சொல்லி ஆண்டவரே உம்முடைய துதிக்கிற ஜனங்களாக எங்களை நீர் ஏற்படுத்தினபடினாலே ஸ்தோத்திரம். இந்த வானொலி ஊடாக கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவர் மத்தியிலும் இந்த துதி ஆராதனை ஜெபங்கள் ஆண்டவரே அற்புதமாய் கிரியை செய்யறபடினாலே நன்றி. இந்த வருஷ இந்த வருஷத்தின் முதலாவது ஆண்டவரே 8ஆம் மாசத்தின் முதலாவது நாள்ல நாங்க நிக்கிறோம் தகப்பனே. ஆண்டவரே எங்களை நீர் ஆசீர்வதிக்கிற தேவனாயிருக்கிறேன் ஆண்டவரே. ஊழியக்காரர் மூலமாக சொல்லப்பட்ட ஒவ்வொரு வார்த்தைகளும் ஆமென்றும் ஆமேனென்றும் இருக்கிறது என்று சொன்னீரே கத்தாவே. உம்முடைய வார்த்தைகள் ஒன்றும் விழுந்து போவதில்லை, அது அதன் காரியமாகும்படி வாய்க்கும் என்று சொல்லி இருக்கிறேன். அந்த வார்த்தையின் படி கத்தாவே இன்றைய நாள்ல ஆண்டவரே கொடுக்கப்பட்ட வார்த்தைகள் ஆண்டவரே அவரு விதமாய் ஒவ்வொருவரும் கேட்டுக்கொண்டு சங்கமம் வானொலி இந்த வெளிச்சத்து கூட கேட்டுக்கொண்டிருந்த ஒவ்வொருவர் மத்தியிலும் அற்புதமான காரியங்களை இந்த நாட்கள்ல நடப்பிக்க போகிறபடினாலே ஸ்தோத்திரம். அந்த சாட்சிகளை நாங்கள் கேட்க போகிறபடினாலும் தேவாதி தேவனுக்கு நன்றி ஆண்டவரே. இந்த வேளையில இந்த வானொலிக்காக பாடுபடுகிற ஒவ்வொருவருக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஐயா. அவர்களை ஒப்பு கொடுக்கிறேன். அதே போல பிரதர் ஸ்டான்லியையும் அவருடைய வைஃபையும் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அவர்கள் செய்கிற தியாகங்கள், அவர்கள் செய்கிற காரியங்கள் ஒவ்வொன்றும் கர்த்தருடைய சன்னிதானத்துல நினைப்பூட்டப்படுகிறபடினாலே நன்றி. கேட்டுக்கொண்டிருக்கிற பிள்ளைகள் ஒவ்வொருவரும் உலகத்தின் எந்த பகுதியில இருந்து கேட்டுக்கொண்டிருந்தாலும் அவர்களுக்குரிய ஆசீர்வாதத்தை தேவரே தாமே இந்த நாட்கள்ல கொடுத்தபடியினாலே நன்றி செலுத்தி இயேசுவின் நாமத்தினாலே எல்லாவற்றையும் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன் எங்கள் ஜீவனுள்ள நல்லருமை தகப்பனே. ஆமேன்
1: ஆமேன் ஆமேன். நன்றி சிஸ்டர் மேகலாவாஸ். இன்றைய நாளை முடிஞ்சத்தை எடுத்தீர்கள், மிகவும் ஆசீர்வாதமா இருந்தது. இன்று நாளை தேவன் இந்த நிகழ்ச்சியை அபரிமிதமாக ஆசீர் தந்தால் அதுக்காக நன்றி சொல்லுவோம். இப்போ எல்லோரும் நாங்கள் ஒன்று சேர்ந்து இந்த ஆத்மாவை சொல்லுவோம். எல்லோரும் மைக் ஓன் பண்ணுங்க. சிஸ்டர் மிதுலா, பாஸ்டர் ஆண்டன், அருந்ததி, கவி கவிந்தா, மைக் ஓன் பண்ணுங்க. எல்லாரும் என் ஆத்மாவை சொல்ல போறோம், சொல்லுவோமா? கலந்து கொண்ட ஒவ்வொரு தேவ பிள்ளையரையும் தேவன் ஆவிக்குரிய ஆசீர்வாதத்தையும் மாமிக்குரிய ஆசீர்வாதத்தையும் உலகத்துக்குரிய ஆசீர்வாதத்தையும் கட்டிடுவாராக. ஆமேன், ஆமேன்,
4: ஆமேன், ஆமேன். இதுவரை நேரம் இணைந்து ஜபித்து ஆசீர்வதித்த எல்லோரையும் கத்தர் காண்கிறார், ஆசீர்வதிக்கிறார். இந்த கால வேளையிலே, சனிக்கிழமைகளிலே எல்லா காரியங்களையும் விட்டு இணைந்து கத்தரண்டை ஜபங்கள், துதிகள், பாடல்கள் கூடாக வழிநடத்தினீர்கள். தேவ செய்திகளோடும் வழிநடத்திய சுசேசகர் விஜயன் ஜோசப் அவர்களுக்கு நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் கூறுகிறோம். கத்தருடைய கரத்திலே ஒப்புவிக்கிறோம். கத்தர் தாமே ஒவ்வொருவருடனும் கூட இருந்து ஆசீர்வத்து வழிநடத்துவாராக. நாங்கள் திரும்பமாக நாளை காலை வேளையிலே ஞாயிற்றுக்கிழமைக்கான அபிஷேக ஆராதனையிலே இணையங்கள். ஊழியர் பாஸ்டர் போல் லூயிஸ் கரன் அவர்கள் கோலார் தங்கோயல் பகுதி கர்நாடகா இந்தியாவிலிருந்து வாரத்தின் முதல் நாளிலே கூட அவர் தன்னுடைய ஆலய காரியங்களை விட்டு வந்து சேவை செய்து எடுத்து வருகிறார். அதனாலே மாதத்தின் முதன் நாளிலே, வாரத்தின் முதன் நாளிலே இணைகின்ற அவருக்கு அவருடைய செய்தியையும் கேட்போம். இணையங்கள் கத்தர்மீதான காரியங்களை வழிநடத்துவாராக. வழிநடத்திய சௌரம் மகேந்திரையாவையும் கத்தர் காண்கிறார். அதிகால வேளையில் இணைந்து ஊழியங்களை செய்த அவரையும் ஜபங்களுக்கூடாக வழிநடத்தி ஆசீர்வதித்திருக்கிறார். கத்தர் தாமே அவருடனும் கூட இருந்து வழிநடத்துவாராக. உங்கள் ஒவ்வொருவருடனும் கூட இருந்து வழிநடத்துவாராக. ஆமேன், ஆமேன். இணைந்த சகோதரி சாந்தி நோர்வேயிலிருந்து இணைந்திருக்கிறீர்கள். நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் கூறுகிறோம். இணைந்த கவி கவினா யஃப்னாவிலிருந்தும் யாழ்ப்பாணத்திலிருந்தும் சகோதரி மேகலா வாஸ் அவர்கள் கொழும்பு இலங்கையிலிருந்து இணைந்தார்கள். சகோதரி மிதிலா அவர்கள் ஜெர்மன் தேசத்திலிருந்து இணைந்தார்கள். எல்லோருக்கும் நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் கூறுகிறோம். சௌரி அருந்ததி அவர்கள் டொரண்டோ கனடாவிலிருந்து இணைந்தார்கள். உங்கள் எல்லோருக்கும் நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் கூறிக்கொண்டு இன்னொரு நாளை காலை வேளை அபிஷேக ஆராதனையில் நாளை காலை வேளை சந்திப்போம். பாஸ்டர் போல் லூயிஸ் கரன் அவர்கள் பெரியல் திருச்சபை சார்பாக கோலார்த்தங்கோயர் பகுதி கர்நாடகா இந்தியாவிலிருந்து இணைந்து தேவை செய்து எடுத்து வருவார். நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் கூறுகிறோம். உங்களுக்கு நாளிலும் வாக்குத்தத்து செய்தியாக இந்த மாதத்துக்கான செய்தியாக எடுத்து வந்த செய்தி உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்திருக்கும் என விசுவாசிக்கிறோம். கத்தருடைய கரத்திலே ஒப்புவிப்போம். பிரசங்கி 3:14, தேவன் செய்வது எதுவோ அது என்றென்றைக்கும் நிலைக்கும் என்று அறிவேன். அதனுடைய ஒன்றும் கூட்டவும் கூடாது, அதிலிருந்து ஒன்றும் குறைக்கவும் கூடாது. மனுஷர் தமது சமூகத்தில் பயந்திருக்கும்படி தேவன் இப்படி செய்து வருகிறார். ஆமேன். அவர் யாவற்றையும் சிலுவையிலே செய்து முடித்து நாங்கள் பெற்றுக்கொள்ளும்படியாக விசுவாசத்திலே கேட்டு பெற்றுக்கொள்ளத்தக்கதாக கத்தர் வழி நடத்துகிறார். கத்தருக்கு நன்றி செலுத்துவோம். எல்லோரையும் கத்தர் ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் கூறுகிறோம். சிஸ்டர் சாந்தி, உங்களுக்கு நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் கூறுகிறோம். கடைசி நேரத்தில் இணைந்திருக்கிறீர்கள். நீங்கள் ஒரு சிறிய ஜெபத்தை எடுத்து வாருங்கள். எடுத்து வர முடியுமா? நீங்கள் வேலையில் நினைக்கிறேன். நாங்கள் திரும்பமாக நாளை நாளை சந்திப்போம். அதுவரை இந்த வசமாத்த கூறுகிறோம்.
5: Recording stopped.
4: ஆசீர்வதிக்கிறோம். நன்றிகளும் வாழ்த்துக்கள். God bless you all. Amen. ஆமீன். அருமையானவர்களே, இதுவரை நேரம் நாங்கள் அபிஷேக ஆராதனையில் இணைந்திருந்தோம். இந்நாளுக்கான வாக்கு தத்துவத்தை தேவோடியர் சுசேசகர் விஜயன் ஜோசப் அவர்கள் எடுத்து வந்தார். கத்தர்தாமை அவருடனும் கூட இந்த வழி நடத்துவாராக. கேட்டுக்கொண்டிருந்த ஒருவரையும் கத்தர்தாமை அந்த வசனங்களுக்கூடாக ஆசீர்வதிப்பாராக. தவறவிட்டவர்கள் நாங்கள் இந்த வேளையிலும் மறு ஒழிப்பிலே கேட்போம். ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வோம். கத்தருடைய கரத்திலே உங்கள் எல்லோரையும் ஒப்புவிக்கிறோம். ஆமேன், ஆமேன். நாங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் சனிக்கிழமைக்கான காலை நேர ஒலிபரப்பு.

வணக்கம் நேர்களே, நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணில் இருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். இந்த வானொலியானது மாற்கு 16:15 மத்தே 24:14 படி இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் புலோகமெங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும். அப்பொழுது முடிவு வரும். இதன்படி இந்த சங்கமம் வானொலியானது 24 மணி நேரமும் ஒலிபரப்பாக கொண்டிருக்கிறது என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தருடைய வார்த்தையை எடுத்து வரும் வானொலி சங்கமம். இணைந்திருக்கும் ஒவ்வொருவரையும்

வணக்கம் நேர்களே, இப்பொழுது நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணிலிருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். சங்கமம் டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட் கெஸ்பல் ஃபார் ஆல் நேஷன்ஸ். வானொலியை கேட்டுக்கொண்டிருக்கும் அன்பான நேயர்களாகிய உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். உங்கள் தாளந்துகளை தேவனின் நாமத்தின் மகிமைக்காக நீங்கள் கொடுக்க விரும்பினால் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய கலையக இலக்கம் 905-607-0583. டொரண்டோவிலும் அதை சுற்றியுள்ள இடங்களிலும் இருந்து அழைக்க வேண்டியவர்கள் 289-997-8123. மொன்றியலிலிருந்து அழைக்க வேண்டியவர்கள் 514-819-8494. நார்த் அமெரிக்கா டோல் ஃப்ரீ 866-350-0821. சங்கமம் என்ற ஸ்கைப் ஐடி மூலமாகவும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். வைபர் அண்ட் ஐஎம்ஓ 416-917-5826. இமெயில் மூலமாக நீங்கள் தொடர்பு கொள்வதாயிருந்தால் sangamam.ca@gmail.com அல்லது இயேசு கிறிஸ்துவில் sangamam@gmail.com. வெப்சைட் www.sangamam.com. சங்கமம் சங்கமம் சங்கமம் இயேசு கிறிஸ்துவில் சங்கமம்.

துவாராக ஆமீன். நாங்கள் இந்த வேளையிலும்

வேத ஆராய்ச்சி நேயர்களுக்கு எங்கள் காலை வந்தனங்கள். அன்பர்களே, இப்புதிய நாளிலே தேவ ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள இயேசுவின் பாதத்தில் சில நிமிடங்கள் தரித்திருப்போமா? உங்களுக்கு எத்தனை பிரச்சனைகள் வந்தாலும் கர்த்தர் மேல் உங்கள் பாரத்தை வைத்து விடுங்கள். தேவன் உங்களை தாங்குவார்.

கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, நாம் இன்று 1 பேதுரு 4 அதிகாரத்திலிருந்து சில வசனங்களை சிந்திக்க போகிறோம். இந்த பகுதியிலே பேதுரு ஒரு காரியத்தை தெளிவுபடுத்துகிறார். அதாவது, நம்முடைய வாழ்வு மிகவும் எளிதானதாக இருக்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கையிலே காணப்படுகிற ஒவ்வொரு ஆசீர்வாதமும் நமக்கு சொந்தமானது என்று ஏற்றுக்கொள்ளும் ஆபத்தான மனநிலைமைக்குள்ளே வந்துவிடுகிறோம் என்று கூறுகிறார். நாம் நம்முடைய வாழ்வை எவ்வாறு மதிப்பிட வேண்டுமோ, பரிசாக கருத வேண்டுமோ, அவ்வாறு கருதுகிறவர்களாய் காணப்படுவோம். தேவனுடைய பிள்ளைகளான நாம் நம்முடைய வாழ்க்கைக்கு எந்த அளவிற்கு மதிப்பு கொடுக்கிறோம்? தேவன் தம்முடைய பிள்ளைகளை உபத்திரவத்திற்கு ஒப்புக் கொடுக்க காரணம் உண்டு. அவர்களை பாவத்திலிருந்து விலக்கி காக்கவும் அவர்கள் வாழ்விற்கு சரியான மதிப்பை கொடுக்கவுமே உபத்திரவங்களை அனுமதிக்கிறார். சிலர் இவ்வாறு சொல்ல நீங்கள் கேட்டிருக்கலாம், தங்களுடைய வாழ்க்கையிலே ஒரு புதிய வழியை, திருப்பத்தை கண்டுகொள்வதற்காக அவர்கள் அதை இதை செய்கிறதாக கூற கேட்டிருக்கலாம். அருமையானவர்களே, உபத்திரவமே உங்கள் வாழ்க்கையிலே புதிய திருப்பு முனைகளை கொடுக்கும். தாவீது இதை கண்டுகொண்டார். சங்கீதம் 66:10 இதை குறித்து சொல்கிறார், தேவனே எங்களை சோதித்தீர், வெள்ளியை புடமிடுகிறது போல எங்களை புடமிட்டீர். ஆம், தேவன் நம்மை அவரிடத்திலே இழுத்துக் கொள்வதற்காகவும் நமக்கு வாழ்க்கையிலே புதிய திசையை கொடுப்பதற்காகவும் வாழ்வை சரியாக நடத்தவும் நம்மை சோதனையிலே வைக்கிறார். அதன் வழியாக நம்மை உருவாக்குகிறார். இதுவே உபத்திரவத்தின் நோக்கமாகும். வாசிக்கிறேன் 1 பேதுரு 4:1. இப்படி இருக்க கிறிஸ்து நமக்காக மாம்சத்திலே பாடுபட்டபடியால் நீங்களும் அப்படிப்பட்ட சிந்தையை ஆயுதமாக தரித்துக் கொள்ளுங்கள். நாம் இந்த வசனத்தை கவனமாக கவனிக்க வேண்டும். பரிசுத்த ஆவியானவர் இதை கற்றுக்கொள்ள உதவி செய்வாராக. நாம் இந்த வசனத்தை புரிந்து கொள்வது ஆவிக்குறி வாழ்க்கைக்கு மிகவும் பிரயோஜனமானது. இப்படி இருக்க என்று சொல்லப்படுகிற வார்த்தை 1 பேதுரு 3:18 நம்மை இணைக்கிறது என்று விசுவாசிக்கலாம். ஏனென்றால் கிறிஸ்துவும் நம்மை தேவனிடத்தில் சேர்க்கும்படி அநீதி உள்ளவர்களுக்கு பதிலாக நீதி உள்ளவராய் பாவங்களின் நிமித்தம் ஒரு தரம் பாடுபட்டார். அவர் மாம்சத்திலே கொலையுண்டு ஆவிலே உயிர்ப்பிக்கப்பட்டார். இந்த இரண்டு வசனங்களும் ஒன்றோடு ஒன்று இணைந்து செல்கின்றவை. கிறிஸ்து மாம்சத்திலே வேதனை சகித்தார் என்றும் அவர் மாம்சத்திலே மரணத்தை சந்தித்தார் என்றும் இந்த வசனம் மீண்டும் நமக்கு நினைவுபடுத்துகிறது. சில ஆண்டுகளுக்கு முன்பு கடவுள் இறந்த போது என்ற தலைப்பிலே ஒரு ஆங்கில நூல் வெளியிடப்பட்டது. இது புகழ் பெற்றது. ஆனால் ஒன்றை நாம் அறிய வேண்டும், கடவுள் ஒருபொழுதும் மரிப்பதில்லை, தேவன் ஒருபொழுதும் மரிப்பதில்லை. அவர் இன்றும் மரித்துவிட்ட தேவன் இல்லை. அவர் நோயாளியாக காணப்படவில்லை. கிறிஸ்து தம்முடைய மாம்ச சரீரத்திலே மரித்தார். இந்த சரீரத்தை அவர் பெத்லகேமிலே பெற்றுக் கொண்டார். எபிரேய ஆக்கியோன் கூறுவது போல அவர் நம்மை போல எல்லா விதங்களிலும் சோதிக்கப்பட்டார். பாடுபடுவது என்றால் என்ன என்று அவருக்கு தெரியும். இரத்தம் சிந்துவது என்றால் என்ன என்றும், கண்ணீர் வடிப்பது, இருதயம் நொறுங்குண்டு போவது என்றால் என்ன என்றும் அவருக்கு தெரியும். அவர் முற்றிலும் ஒரு பூரணமான மனிதனாக காணப்பட்டார். அவர் அந்த மனித சரீரத்திலே மரணத்தை சந்தித்தார். இயேசு கிறிஸ்து சிலுவிலே மரித்ததின் மூலம் மனிதனுடைய பாவத்தோடு தனக்கு இருந்த உறவை முடிவிற்கு கொண்டு வந்து விட்டார். அவர் பாவத்தின் தண்டனையை தன்னுடைய சொந்த சரீரத்திலே சுமந்தார். நாம் இதை குறித்து 1 பேதுரு 2:24 இவ்வாறு வாசிக்கிறோம், நாம் பாவங்களுக்கு செத்து நீதிக்கு பிழைத்திருக்கும்படிக்கே அவர் தாமே தமது சரீரத்திலே நம்முடைய பாவங்களை சிலுவையின் மேல் சுமந்தார். அவருடைய தழும்புகளால் குணமானீர்கள். கிறிஸ்து தம்முடைய சரீரத்திலே தம்முடைய உடலிலே மனிதனுடைய பாவத்திற்கான கிரயத்தை கொடுத்து தீர்த்தார் என்று பேதுரு 3 இடங்களிலே இந்த நிருபத்திலே சொல்கிறார். எனவே கிறிஸ்து பாவத்திலே மரிக்கவில்லை, அல்லது அவர் பாவத்தின் கீழ் மரிக்கவில்லை, ஆனால் அவர் பாவத்திற்காக மரித்தார். ஆம் பிரியமானவர்களே, அவர் என்னுடைய உங்களுடைய இடத்தை எடுத்துக்கொண்டார். நம்முடைய பாவத்திற்குரிய தண்டனையை அவர் ஏற்று அதற்குரிய கிரயத்தை செலுத்தினார். இந்த இடத்திற்கு பிறகு இயேசு பாவத்திற்காக மரிக்க இன்னும் ஒரு முறை திரும்ப வரப்போவதில்லை. அவருக்கு பாவத்தோடு உள்ள உறவு இனி ஒருபொழுதும் இருக்கப் போவதில்லை. ஏனென்றால் அவர் மரணத்தை நின்று உயிரோடு எழும்பிவிட்டார். அவர் மகிமையின் சரீரத்திலே அவ்வாறு வெளியே வந்தார். 1 பேதுரு 3:18 அவர் ஆவியிலே உயிர்ப்பிக்கப்பட்டார். அதாவது ஆவியானவரால் உயிரோடு எழுப்பப்பட்டார் என்று சொல்வது பொருத்தமாயிருக்கும். அவர் இப்பொழுதும் மகிமையின் சரீரத்திலே உயிரோடு இருக்கிறார். அந்த சரீரத்திலே பரலோகத்திலே முற்றிலுமாக தேவனுடைய பணியிலே அர்ப்பணிப்புடன் ஈடுபட்டுள்ளார். அவர் தேவனாக இருக்கிறார். தேவனோடு நெருக்கமுடையவராகவும் எல்லா சிருஷ்டிகளோடும் தொடர்புடையவராகவும் இருக்கிறார்.
கிறிஸ்து இப்பொழுது இந்த ஆசீர்வாதங்களை நமக்கு தர வல்லவராயிருக்கிறார். பேதுரு சொல்கிறார், நீங்களும் அப்படிப்பட்ட சிந்தையை ஆயுதமாக தரித்துக் கொள்ளுங்கள் என்று 4:1 பார்க்கிறோம். இங்கே அப்படிப்பட்ட சிந்தை என்று சொல்லப்படுவது ஒரே சிந்தையை குறிக்கிறது. இந்த சிந்தனையானது ஒரு தீர்மானத்திற்கு நேராக நடத்துகிறதாயும் இருக்கிறது. அப்போஸ்தலனாகிய பவுலும் இந்த ஒரு காரியத்தை பிலிப்பியர் 2:5 சொல்லுவதை பார்க்கலாம். கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தையே உங்களிலும் இருக்க கடவுது. அடுத்ததாக கிறிஸ்து நமக்காக மாம்சத்திலே பாடுபட்டபடியால் என்று வசனத்திலே வாசிக்கிறோம். நீங்கள் 2 பார்ப்பீர்கள் என்றால், மாம்சத்தில் பாடுபடுகிறவன் பாவங்களை விட்டோய்ந்திருப்பான் என்று சொல்லப்படுவதை பார்க்கலாம். விட்டோய்ந்திருப்பான் என்பதற்கு ஆங்கில மொழிபெயர்ப்பிலே பாவம் செய்வதை நிறுத்தி விடுவான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இதன் மூல வார்த்தையை கொண்டு பார்க்கும் பொழுது நமக்கு ஒரு சரியான அர்த்தம் கிடைக்கிறது. டாக்டர் ஜோசப் என்பவர் தமது புத்தகத்திலே சொல்லும் பொழுது, மாம்சத்தில் பாடுபடுகிறவன் பாவங்களிலிருந்து விடுதலை பெற்றவனாக இருப்பான் என்று சொல்கிறார். சரி, பேதுரு இந்த வசனத்திலே கூற விரும்புகிற காரியம் என்ன? முதலாவதாக, தேவன் உபத்திரவத்தை பயன்படுத்தி நம்மை பாவத்தினின்று விலக்கி காத்துக் கொள்ளுவார். இந்த ஒரு அனுபவத்தை நாம் ஒவ்வொருவரும் தனிப்பட்ட முறையிலே பெற்றிருப்போம் என்று நம்புகிறேன். உபத்திரவம் நம்மை பாவத்தினின்று விலக்கும். ஆனால் இங்கே பேதுரு அதனை காட்டிலும் அதிகமான ஒரு காரியத்தை சொல்கிறார். நாம் பாவத்திலிருந்து விடுதலையாகி இருப்போம் என்று பேதுரு சொல்கிறார். அதாவது கிறிஸ்தவ வாழ்க்கை, பக்தி உள்ள ஆவிக்குரிய வாழ்க்கை, நாம் வாழ்வதற்கு தேவையான காரியத்தை தேவன் ஏற்படுத்தியுள்ளார். டாக்டர் தாமஸ் என்ற தேவ மனிதர் சொல்லும் பொழுது, பேதுரு இந்த ஒரு வசனத்திலே ரோமர் 6 பவுல் கூறின காரியங்களை ரத்தின சுருக்கமாக தந்துள்ளார் என்று கூறுகிறார். ரோமர் 6, நீங்களும் நானும் கிறிஸ்தவ பக்தியுள்ள வாழ்க்கையை நடத்துவதற்கு தேவன் ஏற்படுத்தியுள்ள காரியங்களை, வாய்ப்பு வசதிகளை பற்றி சொல்லுகிறது. நாம் தேவனுடைய வார்த்தையாலே மறுபடியும் பிறந்துள்ளோம் என்று பேதுரு தெளிவுபட கூறியுள்ளார். தேவனுடைய ஆவியானவர் தேவ வார்த்தையை பயன்படுத்தித்தான் தேவ புத்திரர்களை உருவாக்குகிறார். அந்த தேவனுடைய புத்திரர் புதிய சுவாபமுடையவர்களாக இருப்பார்கள். இந்த புதிய சுவாபம் பாவத்திலே வாழ்கிறதாக இருக்காது. நாம் இதை நன்கு புரிந்து கொள்ள வேண்டுமென்றால், லூக்கா 15:11-32 உள்ள பகுதியிலே இளைய குமாரன் நிகழ்ச்சியை பார்க்க வேண்டும். அந்த இளைய குமாரன் பன்றிகள் வாழும் கூட்டத்திற்கு செல்கிறான். ஆனால் அவன் பன்றி அல்ல, அவன் அந்த சுவாபம்.

0: நன்றி ராஜா அப்பா இஜாக்கம் தாயம் உம்மிடத்திலிருந்து வருகிறது எங்களுக்கு ஆண்டவரே அப்பா அந்த இஜாக்கத்துக்கு தயக்கும் நாங்க காத்திருக்கிறோம் ராஜா அவர்கள் வெட்கப்பட்டு போகாதபடி செய்யுங்க ஆண்டவரே ஊழியக்காரர்கள் வெட்கப்பட்டு போகாதபடி செய்யுங்க ஆண்டவரே நன்றி ராஜா நன்றி ராஜா அப்பா நன்றி ராஜா உம்மட்ட தெய்வம் கட்டி நிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன் அப்பா இந்த ஜெனட்ட சிஸ்டரையும் ஆண்டவரே அப்பா இந்த பாஸ்டரையும் ஆண்டவரே அப்பா இதுல வந்திருக்கிற சௌர சௌரியல் அம்மாக்களே ஆண்டவரே அப்பா அவங்க கூட கரத்துல தந்துக்கிறோம் ஆண்டவரே அவங்களுடைய பிள்ளைகள் பிள்ளைகளின் பிள்ளைகளை ஆண்டவரே இடங்கொண்டு வருக செய்கிறவராய் இருக்கிறேன் ஆசீர்வதிக்கிறவராய் இருக்கிறீர்கள் அவர்களுடைய தேவைகளை சந்திக்கிறவராய் இருக்கிறீங்க ராஜா என்ன தேவையா என்ன கஷ்டங்கள் என்ன நெருக்கத்து இருந்தாலும் ஆண்டவரே அவர்களுக்கு உதவி செய்யறதுக்காக ஜெபிக்கிறேன் ஆண்டவரே அல்லது வண்ணம் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே இடங்குங்கப்பா தயக்கு செய்யுங்க ஐயா இடக்கம் ஐயா அப்ப அவர்களை காத்து நடத்துங்க இந்த சங்கம வானொலியான நடத்தி தரத்துக்காக உமக்கு நன்றி பல கோடி நன்றி கோடான கோடி நன்றி சொல்லி ஆண்டவரே அப்பா உன் நாமத்துல ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன்
1: ஆமேன் ஆமேன் உங்கள் ஜெபங்களை கேட்டது அவனுக்கு ஸ்தோத்திரம் நன்றி சிஸ்டர் கத்தர் உங்களோடும் குடும்பத்தோடும் வீட்டோடும் கூட இருந்து வழி நடத்துவாராக
0: ஆமேன் ஆமேன் ஆமேன்
2: அன்பான பரலோக பிதாவையப்பா சோத்திரம் ஆண்டவரே சோத்திரம் தந்தையப்பா பிதாவேப்பா இம்மட்ட நேரம் நீங்கள் கண்மணி போல பாதுகாத்து வந்த கிருபைக்காய் நன்றியப்பா இதில் இணைந்து ஏபிக்க தந்த கிருபைக்காய் நன்றி தந்தையப்பா தந்தையே சொல்லப்பட்ட விண்ணப்பத்தை அப்பா உங்களோட திருப்பாதத்தில் ஒப்பு கொடுக்கிறேனப்பா பிதாவையப்பா ஏழைகள் திக்கெட்டவர்கள் விதவைகள் அப்பா ஒடுக்கப்பட்டு கொண்டே இருக்கிறார்கள் அப்பா தந்தையப்பா இன்னும் இன்னும் அவர்கள் அப்பா வேதனைகளை தான் அப்பா அனுபவிக்கிறார்கள் கண்ணீரோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் என் தந்தையப்பா பிதாவே அப்பா நீங்கள் அவர்களை நீங்கள் தகப்பனே அப்பா அவர்களுக்கான எல்லா ஏற்பாடுகளையும் செய்தப்பா அவர்களை நீங்கள் பொறுப்பெடுங்கப்பா அவர்களை நீங்கள் வழி நடத்துங்கப்பா எல்லா தேவைகளையும் சந்தித்து ஆசீர்வதிங்கப்பா தந்தையப்பா அநாதைகள் திக்கற்றவர்கள் விதவைகள் எல்லாராலையும் புறக்கணிக்கப்படுகிறார்கள்ப்பா தந்தையப்பா எல்லாராலையும் வெறுக்கப்பட்டு ஒதுக்கப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் என் தந்தையப்பா தந்தையை ஏதாவது கேட்டா நீங்க வர வேணாம் என்று சொல்லியப்பா மனிதர்கள் மத்தியிலே அன்பில்லையப்பா அவர்களை ஒதுக்குறார்கள் என் தந்தையப்பா அப்படி இல்லாமல் அப்பா எல்லாரிடம் அப்பா தந்தையை அவர்களுக்கு என்னென்ன தேவைன்றதை அறிந்தப்பா கிராமத்துல இருக்கின்றப்பா அவர்கள் தகப்பனேப்பா இயங்குகின்ற ஒவ்வொரு தருவப்பா இப்படியானவர்களுக்கு என்ன தேவைன்றதை அவர்கள் அறிந்து எல்லாவற்றையும் செய்து கொடுக்க கிருபை செய்யுங்கப்பா ஆண்டவரேப்பா உணவு கூட இல்லாமல் அப்பா ஆண்டவரே ஒரு வயது வந்த ஒரு தாயப்பா ஆண்டவரே அவர்கள் இறந்து விட்டார்களப்பா யாருமே பார்க்க முடியாமல் அப்பா ஆண்டவரே இப்படி இல்லாத படிக்கப்பா அவர்களை பார்க்கத்தக்கதாகப்பா அவர்களை தகப்பனே உண்மையாக அப்பா உண்மை முத்தமாக அவர்களின் கடமைகளை அவர்கள் சரியாக செய்ய ஆண்டவரே இப்படியானவர்களை தேடி

அப்பா நீங்கள் இவர்களை பொறுப்படுங்க அப்பா. அனைவரையும் அப்பாவின் பாதத்தில் ஒப்பு கொடுக்கிறேன் அப்பா. நீங்கள் ஒவ்வொருவரையும் பொறுப்படுத்த ஆசீர்வதிங்க அப்பா. இப்படி இருக்கிறவர்கள் மனிதர்களை நம்பாமல் அப்பாவின் பாதத்தில் அப்பாவை நம்பி அப்பா ஒவ்வொருவரும் வர கிருப செய்யுங்க அப்பா. கத்தரி பேரில் நம்புவதை பார்க்கலாம், கத்தரி பேரில் பற்றுதலா இருப்பதே நலம். அந்த வார்த்தையும் படி அப்பா ஒவ்வொருவரும் மனிதரை நம்பி ஓடாத படிக்கு அப்பாவை மாத்திரம் நம்பி வர கிருப செய்யுங்க அப்பா. அப்பாவின் வார்த்தைகளை அனுப்பி நீங்கள் ஒவ்வொருவரையும் அப்பா நீங்கள் வழி நடத்துங்க அப்பா. பொறுப்படுங்க அப்பாவின் வார்த்தை அப்பா, கண்ணீரை துடைக்கிற வார்த்தை அப்பா. வேதனைகள்ல இருந்தால் அதை மறப்பித்து உற்சாகத்தை தரும் மான்களின் கால்களை போல ஓடுகின்ற பலத்தை கொடுக்கிற வார்த்தைகள் அப்பா. அந்த வார்த்தைகளை கை கொண்டு நடக்கப்பா ஒவ்வொருவரோடும் அப்பா.

அப்பா அப்பா ஒவ்வொரு நாளும் அப்பா நீங்கள் பேசுற தேவன் அப்பா நீங்கள் அப்பா அதிகாலையில் எழும்பின உடனேயே அதிகாலையில் அப்பாவின் பாதத்தில் 3 மணி அதிகாலை வேளையில் அப்பாவோடு முழங்கால் போடும் போது அப்பா உம்மோடு இணைந்திருந்து எபிக்கிறேன் தகப்பன் நீங்கள் அப்பா அப்பா யார் கைவிட்டாலும் மகளே நான் இருக்கிறேன் என்னாலும் இணைந்து எபிக்கிறேன் என்று இணைந்து எபிக்கிறேன் தந்தை நீங்கள் அப்பா ஒவ்வொருவரும் தேட்டுங்க அப்பா கைவிடப்பட்ட அனாதைகளாக இருக்கிற அனாதைகளுக்கு நீங்களே தாய் தந்தையாக இருந்து என்ன நடத்துறது போல இந்த உலகத்துல எந்த மூலையில இருந்தாலும் எல்லாரையும் அப்பா நீங்கள் நடத்துவீங்களப்பா அதற்காக அப்பா நன்றி அப்பா கோடான கோடி நன்றி தகப்பனே அப்பா நன்றி நன்றி நன்றி அப்பா அப்பா நீங்கள் எனக்கு நல்ல சுகம் தந்திருக்கிறீங்களப்பா எனக்கு பரிபூர்ண சுகம் தந்ததற்காய் நன்றி தந்தையப்பா எனக்கு எவித்த அனைத்து சகோதரிகளையும் சகோதரர்களையும் அப்பா நிறைவாய் நீங்கள் ஆசீர்வதிங்கப்பா தந்தையப்பா நீங்கள் எபத்தை கேட்டு அற்புத சுகம் தந்து என்று சாட்சியாக நிறுத்தினதற்காய் நன்றி தந்தையே எல்லாவற்றையும் அப்பா

குடும்பத்தோடும் கூட இருந்து வழி நடத்துவாராக. ஆமென். ஜெபத்தோடு கூட நான் முடித்துக் கொள்கிறேன். அன்பான பிதாவே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உம்முடைய சமூகத்தில் எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். எந்தவனே எங்கள் இலங்கை தேசத்தில் இருக்கிற கலகங்கள் குழப்பங்கள் எல்லாவற்றையும் பதிலளிக்கிற தேவனே, நீ கடந்து வந்து கர்த்தாவே இந்த தேசத்திலே ஒரு விடுதலையும் வெற்றியையும் சமாதானத்தையும் ரட்சிப்பையும் கட்டளையிடும்படிக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா என் தேவாவியானவரே, இந்த ஜெபங்களை கேட்டு கர்த்தாவே தேசங்களுக்கு ஜனங்களுக்கு ரட்சிப்பையும் கர்த்தாவே தேச நன்மைகள் உண்டாகும்படி செய்யும் ஆண்டவரே. உம்முடைய கரத்திலே ஒப்பு கொடுக்கிறோம் சங்கமா. வானொலிக்காய், தேசிய நாம் மனைவி பிள்ளைகள் சந்ததிக்காய் உமை ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. கொடுத்த தரிசனங்கள் ஆண்டவரே இன்னும் வல்கை பெருக கத்தாவை நீக்கு ஆண்டவரே. கிருப செய்து வருகிறதுக்காய் ஸ்தோத்திரம். உம்முடைய கரத்திலே இந்திய நாளை ஒப்பு கொடுக்கிறோம் ஐயா. தொடக்கத்தின் முடிவரை ஆவியானவர் நடத்தி தந்தீர், அதுக்காய் ஸ்தோத்திரம். வந்து ஜெபித்த ஒவ்வொரு பிள்ளைகளுக்காய் அவர்களுடைய தேவைகள் அவர்களுடைய வாஞ்சைகள் ஆண்டவரே விருப்பங்களை எல்லாவற்றையும் நிறைவேற்றி கத்தாவே. குறைவுகளை நிறைவாக்குற தேவன், அவருடைய துக்கங்களை சந்தோஷமாய் மாற்ற தேவன். இன்றைய நாளை நீர் முற்று முழுக்க பொறுப்பேறும். இனி வரும் புரோகிராம்கள், இந்த கிழமை நடக்கிற காரியங்கள் ஒவ்வொன்றிலும் கர்த்தருடைய கரம் கூட இருந்த எல்லாரையும் வழி நடத்தி இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென்.

அவர்களை குடும்பத்தாரையும் கத்தர் ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக. ஒவ்வொருடைய வாஞ்சிகளை கத்தர் வழிநடத்துகிறார், ஆசீர்வதிக்கிறார், கேட்டுக் கொண்டிருக்கிறார். அந்த வகையில் கத்தருக்கு நன்றி செலுத்துவோம்.

0: கூடாக கடமைகள் இருக்கிறோம். கத்தர் வழி நடத்துவாராக.
1: ஆமே.
0: நாங்கள் தவ ஊழிய சோதரி வாணி வெங்கட் அவர்கள் அனுப்பி தந்த தெய்வ வார்த்தையோடு கடந்து செல்வோமா? ஆமேன்.
2: கிறிஸ்துவின் பிரியமானவர்களே, இந்த நாளுக்கென்று தேவன் நமக்கு எழுதியிருக்கிற ஜீவ வார்த்தை சங்கீதங்களின் புஸ்தகம் 20வது சங்கீதம் 2வது வசனம். கர்த்தர் பரிசுத்த ஸ்தலத்திலிருந்து உமக்கு ஒத்தாசை அனுப்பி சியோனிலிருந்து உம்மை ஆதரிப்பார். எனக்கருமையான சகோதர சகோதரிகளே, இன்றைய நாள் உங்களுக்காய் தேவன் ஒத்தாசைகளை அனுப்பி ஆசிர்வதிக்கிற நாளாய் வாக்கு பண்ணி உள்ளார். இன்றைய நாளிலும்

சோர்வுற்று தேவன் என் ஜெபத்தை கேட்பாரா? பதிலேதும் வரவில்லையே. முயற்சி செய்த காரியங்கள் எல்லாம் முடியாமல் போனதே, அசைவற்று காணப்படுகிறதே என்றும், இனி வரும் நாட்களில் நாம் எப்படி சமாளிப்பது, சூழ்நிலைகள் எல்லாம் எதிராய் காணப்படுகிறதே என்றெல்லாம் எண்ணிக்கொண்டு ரட்சிப்பின் தேவனை நோக்கி காத்திருக்கிற உங்களுக்கான ஒரு நற்செய்தியை

ஆகவே இன்றைய நாள் நீங்கள் கடந்து போகின்ற எந்த கடினமான எந்த சூழ்நிலையாக இருந்தாலும், கடக்கவே முடியாததாக இருந்தாலும், அவைகளில் ஒத்தாசைகளை தயவுகளை பெற்றுக்கொள்ள செய்து ஆசீர்வதிக்கின்றார். வார்த்தையை விசுவாசியுங்கள், நன்மைகளை பெற்றுக் கொள்ளுவீர்கள். இன்றைக்கும் நாம் நெகேமியாவின் புஸ்தகம் 2வது அதிகாரத்தை வாசிக்கையில், அங்கே நெகேமியா இடிந்து போன எருசலேமின் அலங்கத்தை கட்டுவதற்காக ராஜாவிடம் தான் விடுப்பு எடுத்துக் கொள்ள வேண்டி விண்ணப்பிக்கின்றார். ராஜாவோ அவனுக்கு வேறு

வாசித்து வருகின்றோம். இன்றைக்கும் இதை கேட்டுக்கொண்டிருக்கின்ற உங்களின் வாழ்க்கையிலும் கூட அநேக தேவைகள் இருக்கலாம். நீண்ட நாட்களாய் எதிர்பார்த்திருக்கின்ற காரியங்களான அதிகாரியிடம் இருந்து நல்ல பதிலையும், மேலும் சில பணியிடங்களில் ஆலோசனைகள், தீர்க்க முடியாத பேச்சுவார்த்தைகள், கடினமாய் தோன்றுகின்ற காரியங்களுக்காக தேவனிடத்தில் என் காரியங்கள் எப்பொழுது கைகூடி வரும், நல்ல பதிலை நான் எப்பொழுது பெற்றுக் கொள்வேன், காலதாமதமாகிற காரியங்களில் எப்பொழுது ஒரு நல்ல முடிவு உண்டாகும் என்றெல்லாம் பல கேள்விகளோடு விடாய்த்து போய் ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராய் உங்கள் கண்களை ஏறெடுத்து காத்திருக்கிறவர்களே, கர்த்தர் உங்களுக்காய் இன்றைக்கே ஒத்தாசைகளை அனுப்பி

கர்த்தருடைய கரம் நன்மையானவைகளை காண செய்தும் உங்களை ஆசீர்வதிக்கும்படி தயவுள்ள வாசல்களையும் ராஜரீக பாதையையும் கனிவான உள்ளங்களையும் உங்களுக்காய் ஆயத்தப்படுத்தி திறந்து கொடுத்து ஆசீர்வதிக்கின்றார். இன்றைய நாள் உங்கள் வேண்டுதல்கள் எதுவாக இருந்தாலும் அவைகள் கேட்கப்படுகிற நாளாயும் உங்கள் விருப்பங்கள் எவைகளாக இருந்தாலும் அவைகளை நிறைவேற்றி ஆசீர்வதிக்கின்ற நாளாயும் இந்த நாளை ஆசீர்வதிக்கின்றார். கர்த்தர் பரிசுத்த ஸ்தலத்திலிருந்து உமக்கு ஒத்தாசை அனுப்பி சீயோனிலிருந்து உம்மை ஆசீர்வதிப்பார். ஆமேன். வார்த்தை விசுவாசியுங்கள், ஆசீர்வதிக்கப்படுவீர்கள். இன்றைக்கும் இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கின்ற உங்களில் யாரேனும் உங்களின்

0: மன்னா. கர்த்தாவே, நீர் என்னை ஆராய்ந்து அறிந்திருக்கிறேன். சங்கீதம் 139:1. பிரியமானவர்களே, கர்த்தர் உங்களை நன்கு அறிந்து வைத்திருக்கின்றார் என்பதை அடிக்கடி மறந்து விடுகின்றீர்கள். உங்களுடைய உணர்வுகள் அனைத்தையும் உங்களுக்குள் வைத்தவராகிய கர்த்தர் அவைகளை நன்கு அறிவார் என்பதை ஏன் உணர மறுக்கின்றீர்கள்? உங்களுடைய வேதனைகள், கண்ணீர்கள், போராட்டங்கள் எல்லாம் அவருக்கு தெரியும். எந்த இடங்களில் நாம் ஏமாந்து போய் துக்கப்பட்டு வேதனைப்பட்டு கண்ணீரோடு போராடுகிறோம் என்பதும் நம் தேவனுக்கு நன்கு தெரியும். உங்களுடைய பலன் என்ன? உங்களுடைய பலவீனம் என்ன? உங்களை குறித்து மற்ற எவரும் அறியாத அனைத்து உண்மைகளும் தேவனுக்கு தெரியும். உங்களுடைய குழந்தை பருவம் துவங்கி இந்த நாள் வரைக்கும் நீங்கள் அனுபவித்த அனைத்து கசப்பான நினைவுகளையும் கர்த்தர் அறிவார். அவைகளிலிருந்து உங்களை விடுதலையாக்கவே விரும்புகின்றார். அவர் உங்களை குறித்து அனைத்தையும் அறிந்து வைத்திருக்கிறதை நீங்கள் அறிந்து கொண்டு அதற்கு ஏற்றபடி வாழ்வதே அவர் விரும்புகின்றார். தேவனுக்கு பயப்படுகிற வாழ்க்கை அவருடைய வார்த்தைகளை கை கொண்டு அவருக்காகவே வாழ்வோம், ஊழியம் செய்வோம், ஆத்மாக்களை ஆதாயப்படுத்துவோம். மிகுதியான காரியங்களை நம் வாழ்க்கையில் ஜெயமாய் அவர் மாற்றுவார். கர்த்தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. ஆமீன். God bless you.
1: இன்றைய வேத வார்த்தை இன்றைய நாளிலும் 6 ஜூலை மாதம் 2026 திங்கட்கிழமை அதிகாலை வேளையிலே கர்த்தருடைய வார்த்தை இந்த நாட்களை நாங்கள் பார்ப்போமாயிருந்தால், நீதிமொழிகளின் புஸ்தகம் 23:17 வாசிக்க கேட்போமாயிருந்தால், ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, உன் மனதை பாவிகள் மேல் பொறாமை கொள்ளக்கூடாதே. நீ நாடோறும் கர்த்தரை பெற்று பயத்தோடு இரு என்று சொல்லி இந்த நாட்களிலே இந்த வார்த்தை இந்த நாட்களை நமக்கு சொல்லுகிறதை பார்க்கிறோம். அருமை பிள்ளைகளே, சாலமோன் ஞானி ஆகிய ஞானி நீதிமொழிகளிலே இப்படியாக இந்த நாட்களில் எழுதி வைத்திருக்கிறதை இங்கே காணக்கூடியதாக இருக்கிறது. அவர் சொல்லுகிறார் இந்த 23:17 உன் மனதை பாவிகள் மேல் பொறாமை கொள்ள விடாதே என்று சொல்லி இந்த நாட்களிலே சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நீ நாடோறும் கர்த்தரை பெற்று பயத்தோடு இரு என்று சொல்லி இந்த நாட்களிலே இந்த வார்த்தையை இந்த நாட்களிலே அங்கே சொல்லி ஒரு எச்சரிக்கை சொல்லுகிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நம்முடைய மனதை பாவிகள் மேல் இந்த நாட்களிலே பொறாமை கொள்ள நாங்கள் விடுவோமா இருந்தால், நாங்கள் கர்த்தரை விட்டு பின்மாற்றமாய் இந்த நாட்களிலே போகக்கூடியவர்களாய், அதே வேளையிலே தூரமாய் போகக்கூடியவர்களாய் இந்த நாட்களில் இருப்போம் என்பதற்காகத்தான் இந்த வார்த்தை இப்படியாக சொல்லுகிறதை பார்க்கிறோம். அருமையான அன்பு பிள்ளைகளே, அதனாலேதான் இங்கே ஞானி சொல்லுகிறார், நாள்தோறும் என்ன செய்ய வேண்டுமா? கர்த்தரை பற்றும் பயத்தோடு இந்த நாட்களை நாங்கள் காத்திருக்க வேண்டும். கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் வேதம் சொல்லுகிறது ஞானத்தை நமக்குள்ளே இந்த நாட்களை உருவாக்கும் என்பதைத்தான் இன்றைக்கு நாங்கள் காண்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள், முதலாவது நாங்கள் எதை விட்டாலும் கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் நம்முடைய வாழ்க்கையிலே இந்த நாட்களில் இருக்க வேண்டும் என்பதைத்தான் கர்த்தருடைய வார்த்தை இந்த நாட்களை நமக்கு தெளிவாக இந்த இடத்திலே கற்றுத்தருகிறதை அங்கு காண்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, பாருங்கள், இந்த வார்த்தையிலே பார்க்கிற வேளையிலே இந்த வார்த்தையிலே அங்கு ஞானவானாகிய இந்த நாட்களிலே சாலமோன் ஞானி இந்த நாட்களிலே இப்படியாக இந்த நாட்களிலே தேவனிடத்திலே திரும்பும்படியாக அங்கே சொல்லுகிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, பாருங்கள், இந்த நீதிமொழி 23 இந்த நாட்களை பார்க்கிற வேளையிலே இந்த வார்த்தையிலே ஒவ்வொரு வார்த்தையிலேயும் அங்கே அந்த சாலமோன் ஞானி இந்த நாட்களிலே ஒரு விதமாக இந்த நாட்கள் எழுதி வைத்திருக்கிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, ஏனென்றால் போஜனத்திலே பிரியமாயிருக்க கூடாது, எப்படியாக கர்த்தரிடத்திலே இந்த நாட்களிலே அங்கே நாங்கள் இருக்க வேண்டும், ருசியான பதார்த்தங்களை இச்சியாதபடி இப்படியாக இந்த நாட்களில் ஐஸ்வர்யவான்களாய் வர வேண்டும் என்று பிரியாச்சப்படாதபடிக்கும் எப்படி ஒவ்வொரு காரியங்களையும் இந்த நாட்களில் அங்கே சொல்லுகிறதை பார்க்கிறோம். வன்கண்களை குறித்து இந்த நாட்களில் சொல்லப்பட்டிருக்கிறது. அருமையான அன்பு பிள்ளைகளே, இப்படியாக சொல்லிவிட்டு தான் இந்த இடத்திலே வந்து இந்த 17 இந்த நாட்களை சொல்லுகிறார், உன் மனதை பாவிகள் மேல் பொறாமை கொள்ள விடாதே, நீ நாடோறும் கர்த்தரை பின்பற்றி பயத்தோடு. ஏனென்றால் நம்முடைய வாழ்க்கைக்கு நம்முடைய காரியத்துக்கு நிச்சயமாக ஒரு முடிவு உண்டா இருக்கிறபடினால் நம்முடைய நம்பிக்கை இந்த நாட்களில் வீணாக போகாதபடி காத்து கொள்ள வேண்டுமா இருந்தால், நம்முடைய மனதை நாங்கள் வீணாக பாவிகள் மேல் இந்த நாட்களிலே விட்டு அதை சிதறடிக்க பண்ணி கர்த்தர் தருகிற ஆசீர்வாதத்தையும் என்றும் கர்த்தர் நமக்கு கொடுக்கிற அந்த ஈவுகளை விளக்கக்கூடியவர்களாய் இந்த நாட்களில் இருப்போம் என்பதைத்தான் இந்த வார்த்தையூடாக இன்றைக்கு நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. கிறிஸ்துவுக்குள் அன்பான அன்பு சகோதர சகோதரிகளே, இந்த நாளிலும் இந்த வாரத்தினுடைய முதலாவது நாளிலும் இந்த வாக்கு திட்டங்களை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு பிள்ளைகளே, இன்றைய நாட்களிலும் நாங்கள் ஒரு தீர்மானத்தை இந்த நாட்களில் எடுப்போம். நாங்கள் இந்த நாட்களிலே நம்முடைய மனதை பாவிகள் மேல் பொறாமை கொள்ளுற அளவுக்கு இந்த நாட்களை விடாதபடி நாங்கள் நம்முடைய மனதை தேவனுடைய பக்கமாகவும் பரலோர் ராஜ்யத்தின் பக்கமாகவும் அங்கே இந்த நாட்களில் நாங்கள் திருப்புவோமா இருந்தால் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நம்முடைய வாழ்க்கையில் ஒரு திருப்பத்தையும் ஒரு மாற்றத்தையும் ஒரு விடுதலையும் ஒரு சமாதானத்தையும் கொண்டு வர அவர் வல்லவராயிருக்கிறார் என்பதைத்தான் இந்த வாக்குத்தத்தின் ஊடாக இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம். அதனாலே அன்பு பிள்ளைகளே, வாக்குத்தத்தங்களை விசுவாசியுங்கள், தேவனிடத்தில் இந்த நாட்களிலே திரும்புங்கள். வாக்குத்தத்தங்கள், ஒவ்வொரு வாக்குத்தத்தங்களும் நம்முடைய வாழ்க்கையில் ஒரு திருப்பத்தையும் ஒரு மாற்றத்தையும் ஒரு தெளிந்த புத்தியையும் தெளிந்த ஞானத்தையும் இந்த நாட்களிலே கொண்டு வரும் என்பதைத்தான் இந்த வாக்குத்தத்தங்கள் ஊடாக நாங்கள் கற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கிறது. அதனாலே அன்பு பிள்ளைகளே, வாக்குத்தத்தங்களை நாங்கள் விசுவாசிக்கிற ஒவ்வொரு வேளையிலும் கர்த்தருடைய கரம் இந்த நாட்களிலே நம்மோடு கூட இருந்து இந்த நாட்களிலே நாங்கள் வழி விலகாதபடி இந்த நாட்களை காத்துக்கொள்ளும் என்பதைத்தான் இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம். அதனாலேதான் இந்த வாக்குத்தத்தை நீதிமா, அதாவது இந்த நாட்களில் இந்த நீதிமொழியை சாலமோன் ஞானி இப்படியாக இந்த நாட்களை எழுதி வைத்திருக்கிறார். அதனாலே அன்பு பிள்ளைகளே, இந்த வாக்குத்தத்தின் படி இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறவர்களே, மற்றவர்கள் மேல் பாவிகள் மேலே இந்த நாட்களில் நாங்கள் பொறாமை கொள்ளாதபடி நம்முடைய மனதை தேவன் மீது தேவனை பற்றும் திருப்புகிற வழியிலே கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார்.
2: Recording stopped.

கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த இரண்டாவது நாள் இந்த தியான கூட்டத்திலே ஆவிக்குரிய காரியங்கள் நாம் தியானிக்க போகிறோம். மனுஷன் யார், தெய்வம் யார், இந்த ரெண்டு முக்கியமான அடிப்படை காரியங்கள் ஒவ்வொருவரும் அறிந்திருக்க வேண்டியது அவசியம். வேத வசனத்தின் அடிப்படையில் மனிதன் யார், மனுஷர்கள் நாம் எல்லாருமே ஒருத்தர் ஒருத்தர் பார்க்கிறோம், நமக்கு தெரியும் மனுஷன் யாருன்னு. ஆனால் வசன அடிப்படையில் இந்த மனிதன் எப்படியாக தோன்றினான், வேதம் என்ன சொல்லுகிறது. ஒரு நாள் ஆண்டவர் பாதியாகமும் முதல் அதிகாரம் 26-27 நீங்க வாசிங்கன்னா, ஆண்டவர் ஒரு நாள் நம்மை போல நம்முடைய ரூபத்தின்படி நம்முடைய சாயலாக ஒரு மனுஷனை உண்டாக்குவோம். முதலே சொல்லிட்டேன், முதல் நாளே உங்களுக்கு ஏதாவது என்னுடைய பிரசங்கத்தில் சந்தேகம் இருக்குமானா வெளிப்படையா நீங்க எங்கிட்ட கூட்டம் முடிந்த உடனே தாராளமாக கேட்கலாம். அப்படி இல்லையா கடிதத்தின் மூலமா எனக்கு எழுதலாம். டாக்டர் புஷ்பராஜ் சேலம் 5, டாக்டர் புஷ்பராஜ் சேலம் 5. செவ்வாய்க்கிழமை தோறும் வீட்டில் இருப்பேன். நேரில் வந்தும் பைபிளை எடுத்துட்டு வந்து உங்களுடைய சந்தேகத்தெல்லாம் தாராளமாக கேட்கலாம். உங்களுடைய பிரச்சனைகளையும் நீங்கள் பகிர்ந்து கொள்ளலாம். சொல்லுகிற பதில் வேத வசனத்தின் அடிப்படையில் இருக்க வேண்டும். அனுபவங்கள் உபதேசங்கள் ஆக்கக்கூடாது. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான அனுபவங்கள் இருக்கும், அவைகளை நாம உபதேசமாக ஆக்கிவிடக்கூடாது. என்னுடைய பத்திரிகை உங்களுக்கு தேவையானா உங்களுடைய விலாசத்தை எழுதி கொடுத்தாலும் உங்களுக்கு இலவசமாக அனுப்பப்படும், அதுக்கு சந்தாக்கள் கிடையாது. உங்களுடைய விலாசத்தை எழுதி இந்த ஞாயிற்றுக்கிழமைக்குள்ள என்கிட்ட கொடுத்தாலும் சரி, அல்லது தபாலில் அனுப்பினாலும் சரி, இலவசமாக அந்த பத்திரிகை அனுப்பி வைக்கப்படும். விலாசம் டாக்டர் புஷ்பராஜ் சேலம் 5. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஒரு நாள் ஆண்டவர் சொன்னார், நம்மை போல ஒரு மனுஷனை நம்முடைய சாயலாக நம்முடைய ரூபத்தின்படி உண்டாக்குவோம். ஒரு மண்ணை எடுத்து பிசைஞ்சு ஒரு பொம்மையை செஞ்சு அந்த பொம்மை அதுதான் மனுஷன். அப்போ நம்மை போல அப்படின்னாக்கா மனுஷன் யாரை போல இருக்கிறான், அந்த கேள்விக்கு பதில் கடவுளை போல இருக்கிறான். அப்ப கடவுள் எப்படி இருப்பாரு, மனுஷனை போல இருப்பார். அப்ப இந்த இடத்துல நம்மை போல என்று சொல்லி புளூரல்ல சொல்றதை நீங்க கேட்கலாம். தேவன் ஒருவர் தான், ஆனா வேத புஸ்தகம் திரியேகம் உள்ளவராக இருக்கிறார் என்பதை விளக்கமாக கூறப்பட்டிருக்கிறது. ஆதியாகமத்தினுடைய முதல் வசனமே அவர் திரியேகம் உள்ளவர் என்பதை குறிக்கிறது. அது குறித்து பின்னாடி நாம தியானிக்கலாம். இப்ப நம்ம போல ஒரு மனுஷனை நம்முடைய சாயலின்படி நம்முடைய ரூபத்தின்படியும், அப்ப ரூபம் எப்படி இருக்கும், மனுஷ மாதிரியே, மனுஷனுக்கு மூக்கு இருக்கிற மாதிரியே கடவுளுக்கு மூக்கு இருக்குது, மனுஷனுக்கு ரெண்டு கண்ணு இருக்கிற மாதிரியே கடவுளுக்கும் கர்த்தருக்கும் கண்ணு இருக்குது. அதனாலதான் அவருக்கு பேர் காண்கிற தேவன். நமக்கு காது இருக்கிற மாதிரியே அவருக்கும் ரெண்டு காதுகள் உண்டு, அவர் நம்முடைய ஜபத்தை கேட்கிற தேவன். நமக்கு கைகள் இருக்கிற மாதிரியே அவருக்கும் கை உண்டு. அதனாலதான் பைபிள்ல நிறைய இடத்துல பழைய ஏற்பாட்டுல பார்க்கலாம், அவருடைய வலது கை செய்த அற்புதங்கள் எல்லாம் நீங்க பார்க்கலாம். வலது கைன்னு ஒண்ணு இருந்தா இடது கை ஒண்ணு உண்டு. கைகள் நமக்கு இருக்கிற மாதிரியே அவருக்கும் கைகள் உண்டு, நமக்கு இருக்கிற மாதிரியே கால்கள் உண்டு. சீஷர்கள் படகுல வரும்போது புயல் அடிச்சு அது முழுகும் போற நேரத்தில், ஐயோ நம்ம மடிந்து போகிறோமே என்று அவர்கள் கதர்ன சமயத்தில் பிரச்சனை உள்ள இடத்துக்கே வந்து அவருடைய பயத்தை நீக்குகிற தேவனாக, கடல் கரையிலிருந்து தண்ணீரிலே நடந்து வந்த தேவன் என்று நாம பார்க்கிறோம். அப்ப அவர்களுக்கு கால் உண்டு, பிரச்சனை உள்ள இடத்துக்கே வந்து நம்முடைய பயத்தை நீக்குகிற தேவன், பிரச்சனைகளை பரிகரிக்கிற தேவன், அவருக்கு கால் உண்டு. ஒரு நாள் மோசே கேட்டான், ஆண்டவரே உம்மை பார்க்க எனக்கு ரொம்ப ஆசையா இருக்குது. ஆனா ஆண்டவர் அந்த காலத்திலிருந்தே வேதத்துல சொல்லுது, தேவனை ஒருவரும் ஒரு நாளும் கண்டதில்லை, கண்டவர் உயிரோடு இருந்ததில்லை. அப்ப அப்படி இருக்கும் போது இவர் துணிஞ்சு கேட்கிறாரு, உம்மை நான் பார்க்கணும்னு ஆசையா இருக்குது. ஆண்டவர் மோசேயை ரொம்ப அதிகமா நேசித்ததுனால
சொன்னாரு, என்ன யாரும் பார்க்க முடியாது, உனக்காக நான் ஒரு காரியம் செய்யறேன், உங்ககிட்ட நான் பேசிட்டு நான் போகும்போது என் முதுகை நீ பார்ப்பாய், அவ்வளவுதான் உனக்கு காட்ட முடியும், என்னுடைய முழு உருவத்தையும் நான் உனக்கு காட்ட முடியாது. அப்போ முதுகு இருக்குது அப்படின்னா நெஞ்சும் இருக்குதுன்னு அர்த்தம். அப்ப ஏறக்குரிய கர்த்தர் எப்படி இருப்பாரு அப்படின்னா நம்ம போலவே இருப்பார். என்ன நிறம்ன்றதெல்லாம் நம்ம சொல்ல முடியாது. வேதத்தில் சொல்லப்படாத காரியத்துல துணிகரமாக நுழையக்கூடாதுன்னு சொல்லப்பட்டிருக்குது. கருப்பு நிறமா, வெள்ளை நிறமா, மஞ்சள் நிறமா, இதெல்லாம் ஆராய்ச்சி நம்ம செய்யக்கூடாது. சரி, அவருக்கு தான் உருவம் இல்லையே. வேதம் சொல்லுது தேவன் ஆவியாயிருக்கிறார், அவரை தொழுது கொள்ளுகிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ளணும். ஆவியாய் இருக்கிற தெய்வத்துக்கு எப்படி உருவம் இருக்குது? அதுக்கு பேர் தான் மகிமையின் சரீரம். அவர் ஆவியா தான் இருக்கிறார், ஆனா நம்முடைய சரீரம் போலவே ஒரு மகிமையின் சரீரம் உண்டு. அந்த மகிமையின் சரீரத்துல தான் நம்ம மரித்து உயிர்த்தெழுகிற சமயத்துல நம்ம சரீரம் நியாயத்திற்கு வந்து நிற்காது, மண்ணோட மண்ணா போயிடும். ஆனா வேறொரு மகிமையின் சரீரம் தேவன் நமக்கு தருவார், அதுக்குதான் பேரு மகிமையின் சரீரம் பேர். அப்போ இந்த சரீரத்துக்குள்ள மனுஷனை தேவன் மண்ணிலே உண்டாக்கினதுக்கு பிறகு தன்னை போலவே வடிவமைத்து ஒரு மனுஷனை உண்டாக்கிட்டு நாசியிலே தன்னுடைய சுவாசத்தை ஊதினார், மூக்கு வழியா தன்னுடைய சுவாசத்தை ஊதினார். ஊதின உடனே மண்ணு மனுஷன் ஜீவ ஆத்மாவாக மாறிவிட்டான், ஜீவனும் ஆத்மாவும் நிறைந்த ஒரு மனிதனாக மாறிவிட்டான். அப்போ இந்த மனுஷ சரீரத்துல இந்த மண்ணான சரீரம் இப்ப ஒரு மனுஷனாக மாறிவிட்டது. இந்த மனுஷ சரீரத்துக்குள்ள மூன்று காரியங்கள் இருக்கிறது. ஒன்று ஆவி, ஆத்மா, சரீரம். சரீரத்தை நம்ம பார்க்கலாம், ஆனா ஆவி ஆத்மாவை பார்க்க முடியாது. ஆவி எப்பவுமே தேவனோடு உறவாடுகிறது, ஆத்மா எப்பவுமே இன்டெலெக்சுவல். ஆவியானவர் சொல்லுகிறத நிறைவேற்றுவதற்கு இந்த சரீரத்தை தூண்டுகிறது. இந்த சரீரமும் சில சமயத்தில் இதுக்கு கீழ்ப்படியறதில்லை. இந்த சரீரத்துக்குள்ளதான் ஆண்டவர் பலவிதமான சுபாவத்தை வைத்திருக்கிறார். கோபம், சிரிப்பு, அதே மாதிரி காமம், பால் உணர்வு, இதெல்லாம் ஆண்டவர் கொடுத்தது. பால் உணர்வு பாவம் அல்ல, செக்ஸ் ஃபீலிங் இட்செல்ஃப் நாட் எ சின். அதை தவறான விதத்தில் உபயோகப்படுத்தும் போதுதான் அது பாவமாக மாறுகிறது. ஏன் கர்த்தர் அந்த ஃபீலிங் நமக்கு கொடுத்தார்? பழுகி பெருக வேணும் அப்படின்னா இந்த ஃபீலிங் நமக்கு கண்டிப்பா இருந்தாகணும். அப்ப இந்த ஃபீலிங் தேவன் நமக்கு கொடுத்துட்டு இந்த ஃபீலிங்னால நிறைய பேரு ரொம்ப விதத்தில் சித்திரவதப்படுறாங்க. அதுக்குதான் கர்த்தர் என்ன செய்யறாரு, திருமணம் சொல்லிட்டு ஒரு ஏற்பாட்டை பண்ணி இந்த ஃபீலிங்க அங்கதான் நீ காமிக்கணும். அப்ப அது வரைக்கும் இச்சை அடக்கம் ஒரு வார்த்தையை பைபிள்ல எழுதியிருக்கு, அது சரியான மொழிபெயர்ப்பு அல்ல. இச்சை அடக்கம்னா ஏதோ ஒரு பாஷை மாதிரி நிறைய பேர் நினைப்பு.

தன்னுடைய நிறத்தை மாத்த முடியுமா? மாத்த முடியாது. ஏன்னா அது அவங்க ஜெனட்டிக், அது அவங்களுடைய தேசத்தினுடைய உருவம், அது அந்த நிறம். அது மங்கோலியர்கள் மஞ்சள் நிறமா இருப்பாங்க, யூரோப்பியன்ஸ் வெள்ளை நிறமா இருப்பாங்க, ஆப்பிரிக்கன்ஸ் கருத்த நிறமா இருப்பாங்க. அதை மாத்த முடியாது. ஒட்டக சிவிங்கி அந்த புள்ளிய மாத்த முடியுமா? அதனுடைய உருவமே அப்படிதான், ஆனா அந்த புள்ளிய மாத்த முடியாது. அப்புறம் ஏன் ஆண்டவர் அதை சொல்றாரு? உன்னால மாத்த முடியாது, என்னால மாத்த முடியும். அதை சொல்றதுக்காகத்தான் இத சொல்றாரு. உன் நிறத்தை உன்னால மாத்த முடியாது, உன்னுடைய சுபாவத்தை நீ மாத்த முடியாது. ஆனா நான் மனசு வச்சா மாத்த முடியும். யாக்கோபுன்னு அவனுடைய மாமனார் வீட்டில் மாமன் இவனை ஏமாத்துறதுக்கு என்ன பண்ணா? நீ 10 வருஷம் நீ விரும்பின பெண்ணை கல்யாணம் பண்ணா 10 வருஷம் என்கிட்ட வேலை செய். இந்த 10 வருஷத்துல புள்ளி புள்ளியா போடுற ஆட்டுக்குட்டி எல்லாம் உன்னுடையது, மத்த நிறம் உள்ளதெல்லாம் என்னுடையது. அப்போ இந்த புள்ளி உள்ள ஆடுகள் ரொம்ப ரொம்ப குறைவு, அது பிறக்கிறது இல்லை. 1-2 தப்பி தவறி அந்த மாதிரி பிறக்கும். மற்றபடி புள்ளி உள்ள ஆடுகளை நீங்க பார்க்கவே முடியாது. மான் இனத்துல நீங்க பார்க்கலாம், ஆட்டுல நீங்க பார்க்கவே முடியாது. ஆனா இவன் என்ன பண்ணா, அந்த காலத்துல விஞ்ஞானம் இல்லாத அந்த காலத்திலேயே ஆட்டு தொழுவத்துல எல்லா பக்கத்திலையும் புள்ளி புள்ளியா போர்டு எழுதி அங்கங்க புள்ளி புள்ளியா வச்சு வச்சுட்டான். அது சினை ஆகிற சமயத்துல இந்த புள்ளியை பார்க்கிறது எதுவோ அது ஜெனட்டிக்காக உள்ளத்துக்குள்ளே சரீரத்துக்குள்ளே ரத்த அணுக்களுக்குள்ளே மாற்றங்களை உண்டாக்குது. அதுவாகவே அந்த குழந்தை கருத்தரிக்கும். அதனாலதான் திருமணம் ஆன உடனே நிறைய பேருடைய வீட்டுல என்ன மாதிரி பிள்ளைகள் வேணும்னு நம்ம விரும்புறோமோ அப்படிப்பட்ட பிள்ளைகளுடைய நிறைய குழந்தைகளுடைய போட்டோவை அந்த அறைக்குள்ள மாட்டி வைக்கிறத நம்ம பார்க்கலாம். எதை யார் அதிகமாக யாரிடத்துல அதிகமாக கவனம் செலுத்துறாங்களோ, யாரை அதிகமாக காண்கிறார்களோ, அந்த உருவம் கர்ப்பத்துக்குள்ளே கடந்து வந்து விடுகிறது. இது விஞ்ஞானம் கண்டுபிடிச்சிருக்குது. ஆனா அன்னைக்கே யாக்கோபு பயங்கர கில்லாடி, அவன் இந்த ஏற்பாடு பண்ணா அந்த புள்ளிகளை எல்லாம் பொழுதன்னைக்கும் பார்த்துட்டு இருந்த இந்த ஆடுகள் அந்த முறை ஈன்றெடுத்த குட்டிகள் எல்லாமே புள்ளி புள்ளியாகவே பிறந்தது. கர்த்தருடைய வினோதமான செயல் இது. அந்த காலத்திலேயே இப்படிப்பட்ட காரியத்தை கர்த்தர் அவனுக்கு ஞானத்தை கொடுத்து அதன் மூலமாய் அவனை உயர்த்தினார். அப்போ கர்த்தரால முடியும். உன்னுடைய சுபாவத்தை நீ மாத்த முடியாது, ஆனா கர்த்தரால முடியும். அவங்களுக்கு சில சுபாவங்கள் உண்டு. இது என்னங்க, என்னுடைய பிறப்பிலேயே இந்த சுபாவம் இருக்குது. கோபம் என்னால அது மாத்த முடியாது. ஆண்டவர் கொடுத்ததுதான் கோபம். கடவுளுக்கும் கோபம் வருது, மனுஷனுக்கும் கோபம் வருது, ஊழியக்காரனுக்கும் கோபம் வருது. கோபம் காமன். ஆனா இந்த முன் கோபம் இருக்குதே, அந்த கோபத்தை நம்ம கட்டுப்படுத்தாம போகும்போதுதான் முன்கோபியாக நம்ம மாறிவிடுகிறோம். தீத்துனுடைய புஸ்தகம் 7வது வசனத்தில் முன்கோபம் உள்ளவர்களை சபையில மூப்பனாக தெரிந்தெடுக்க கூடாது. மூப்பனாக தெரிந்தெடுக்க வேண்டிய லட்சணங்களை தீமோத்தேயுடைய புஸ்தகம் 3வது அதிகாரம், தீத்துனுடைய புஸ்தகம் 1வது அதிகாரத்தில் நீங்க பார்க்கலாம். என்னென்ன குவாலிபிகேஷன் இருக்கணும் அப்படின்றதெல்லாம் நம்ம பார்க்கலாம். ஒரு மனைவி உடையவனாக இருக்கணும், குடிக்காதவனாக இருக்கணும், சொந்த குடும்பத்தை சரியா நடத்துறவனா இருக்கணும், இப்படி எல்லாம் நிறைய குவாலிபிகேஷன் நீங்க பார்க்கலாம். அதுல ஒண்ணு தீமோத்தேயுக்கு எழுதுறத விட தீத்துக்கு எழுதும் போது அவர் ஒன்னு எழுதுற முன்கோபம் உள்ளவங்களே. காரணம் என்ன, இன்னைக்கு குடும்பமே இந்த முன்கோப வார்த்தைகளினால உடைந்த குடும்பங்கள் ஏராளம் உண்டு. என்னமோங்க, என் முன்கோபத்தில் நான் அப்படி பேசிட்டேன், விவகாரம் கோர்ட் வரைக்கும் போயிடுச்சுங்க. இப்ப நான் ஃபீல் பண்றேன், நல்ல கமிட்டி நல்லா நடந்துட்டே இருக்கும், ஜெபம் பண்ணிதான் ஆரம்பிச்சாங்க. ஆனா திடீர்னு ஒருத்தர் முன்கோபத்துல கண்ட மாதிரி பேசிடுவாரு, உடனே கமிட்டியில எல்லாரும் சொல்லுவாங்க வாபஸ் வாங்க, இல்லன்னா இந்த கமிட்டி நடத்த விட மாட்டோம். விவகாரம் பாருங்க எவ்வளவு தூரம் பரவிடுச்சு. பின்னாடி இவர் ரொம்ப ஃபீல் பண்ணுவாரு, நான் அப்படி பேசியிருக்க கூடாது.

0: என் முன் கோபம். இப்படிப்பட்ட ஒரு பலையின் உனக்கு இருக்குது இல்லையா? ஏன் கமிட்டியில நிக்கிற? என்னத்துக்காக உன்னால பிரச்சனை உண்டாகணும்? அப்ப இப்படிப்பட்ட பலையினம் உள்ளவங்க இப்படிப்பட்ட காரியத்துல தேவனுடைய பணியில அவங்க முன்னுக்கு வரக்கூடாது. இந்த பலையினம் எனக்கு இருக்குது, இதனாலேயே என் வீட்டுக்குள்ளேயே நிம்மதி இல்லை. ஆகவே முன்கோபம் தான் ஆபத்து. சபையை உடைத்து விடும், குடும்பத்தை உடைத்து விடும், உன் வாழ்க்கையில நிம்மதியை கெடுத்து விடும். இந்த முன்கோபம் கர்த்தர் இயற்கையா நமக்கு தரல. சாதாரண கோபத்தை நம்ம தூண்டி வைக்கிறோம் பாருங்க, அதுதான் முன்கோபமாக மாறிது. அதனாலதான் ஆண்டவர் சொல்றாரு, உன் கோபம் சூரியன் அஸ்தமனம் ஆவதற்கு முன்பே தணிந்து போக கடவுது. ஏன்னாக்கா அந்த கோபம் அடுத்த நாளா மாறிடுச்சுன்னா தொடர்ந்து அந்த கோப வார்த்தையே நீ அடுத்த நாள் வச்சுட்டேன்னு வச்சுக்கோ, கோபம் வெறுப்பாக மாறிவிடும். இன்னும் தொடர்ந்து ரெண்டு மூணு வாரம் அந்த கோபத்தை நீ வச்சுக்கிட்டே இருக்கிற, வெறுப்பு கசப்பாக மாறிவிடும். இன்னும் தொடர்ந்து போயிட்டனா பகையாக மாறிவிடும். சாதாரண ஒரு கோபத்தை கட்டுப்படுத்தாம போனதுனால வாய் வார்த்தைகள் கூட தவறாக வந்து குடும்பத்தை உடைக்கக்கூடிய நிலைமைக்கு வந்துருது. கோபம் வந்து இயற்கை, ஆண்டவரால நமக்கு கொடுக்கப்பட்டது. சந்தோஷம் இயற்கை, அது ஆண்டவரால நமக்கு கொடுக்கப்பட்டது. துக்கம் அதுவும் இயற்கை, ஆண்டவரால அது கொடுக்கப்பட்டது. காமம், செக்ஸ் ஃபீலிங், அதுவும் கர்த்தராலே கொடுக்கப்பட்டது, நம்ம பழுகி பெருகுவதற்காக. ஆனா இதை கட்டுப்படுத்துறதுக்கு ஒரு வழி வேண்டும். ஒரு வாலிப தம்பி சொன்னாப்ல, போன 10 வருஷத்துக்கு முன்னாடி உள்ள கூட்டத்துல தாங்க நான் ரட்சிக்கப்பட்டேன், உங்க கூட்டத்துல தான் ரட்சிக்கப்பட்டேன். ஆனா இப்போ நான் ரொம்ப பேக் ஸ்லைடிங், நான் பின்மாற்றத்துல போயிட்டேன். நான் எப்படி தம்பி, நான் எந்த பாவத்தை அறிக்கை செஞ்சனோ அந்த பாவத்தை நான் விட்டுட்டேன். ஆனா அந்த ஃபீலிங் மைண்டுக்குள்ள இருக்குதே, அந்த பாவமான அந்த எண்ணம் சிந்தை எனக்குள்ள வருது. யாரை பார்த்தாலும் பாவமான எண்ணத்தோடயே நான் பாக்குறேன். அப்பதான் நான் சொன்னேன், இல்ல தம்பி அது பாவம் இல்ல. அதனால்தான் ரோமருக்கு எழுதின நிருபம் 7:17-24 வரைக்கும் நீங்க வாசிச்சீங்கன்னா, ஆனானப்பட்ட பவுலே சொல்றாரு, நான் இச்சிக்காததை திரும்ப திரும்ப செய்கிறேன். எந்த பாவத்தை செய்யக்கூடாதுன்னு நினைக்கிறேனோ அந்த பாவத்தை நான் திரும்ப திரும்ப செய்யறேன். 24 சொல்றாரு, ஐயோ நிர்பந்தமான மனுஷன், இந்த பாவ சரீரத்திலிருந்து யார் என்னை விடுதலையாக்குவார்? கண்ணீர் விட்டு கதறான். சில சமயத்துல யாராவது இந்த 24 வாசிட்டு போயிட்டாங்கன்னா, ஆனானப்பட்ட பவுல இப்படி என் முடியலையே, நான் திரும்ப திரும்ப பாவம் செய்யறேன்னு அழுதாரு. அப்ப நாங்கெல்லாம் எங்க தமூல? ஆனா அவனுக்கு விடுதலை கிடைச்சது, அதை நம்ம வாசிக்க தவறக்கூடாது. 8:1 ரோமருக்கு எழுதின நிருபம் 8:1 6 இப்படி சொல்லுது, ஆவியின் சிந்தை நித்திய ஜீவன், மாமிச சிந்தை மரணம். ஒவ்வொரு நாளும் நம்ம எந்த சிந்தையோட எந்திரிக்கிறோமோ அப்படிதான் அந்த முடிவு இருக்கும். காலையில எந்திரிச்சு வேதம் வாசிச்சு ஜபம் பண்ணி ஆவிக்குரிய சிந்தையோட நீ ஆண்டவரோடு கொஞ்ச நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி அந்த பகல் முழுவதும் நீ போப்பாரு, நிச்சயமா உன்னுடைய எண்ணங்கள் எல்லாம் ஆண்டவர் பற்றியதாகவே இருக்கும், ஆவிக்குரிய சிந்தையாகவே இருக்கும். காலையில எந்திரிச்ச உடனே பாவ சிந்தனைகளோட கற்பனையோட ஆபாசமான காரியங்களை நீ படம் பாக்குறதோ சீரியல் பாக்குறதோ அல்லது ஆபாசமான புத்தகத்தை பாக்குறதுன்னா பகலிலும் அதே எண்ணங்கள் உனக்கு வரும். அப்ப பவுலுக்கு வெற்றி கிடைச்சதா? கிடைச்சது. 1 Corinthians சொல்றாரு, கிறிஸ்துவின் ஆவி எங்கேயோ அங்கு விடுதலை உண்டு. பிலிப்பியருக்கு எழுதின நிருபம் 9:10 சொல்லுது, முன்னெல்லாம் இது எனக்கு முடியாது முடியாதுன்னு சொல்லிட்டு இருந்தேன், ஆனா இப்ப என்னால முடியுது. தாழ்ந்திருக்கும் முடியும், வாழ்ந்திருக்கும் முடியும், சம்பூர்ணமா இருக்க முடியும், பட்டினி கிடக்கவும் முடியும். எப்படி பவுலே? என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே. என்னால முடியாது, நான் முடியாதுன்னு அழுதவன், அப்படிதான் நிருபத்துல எழுதுன. ஆனா என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்து எனக்குள்ள வந்துட்டாருன்னா இதெல்லாம் ஓவர் கம் செய்ய முடியும், கட்டுப்படுத்த முடியும், கோபத்தை கட்டுப்படுத்த முடியும், வெறுப்பை கட்டுப்படுத்த முடியும், உணர்ச்சிகளை கட்டுப்படுத்த முடியும். இதுதான் ஆவிக்குரிய ரகசியம். அப்ப இந்த சரீரம் கொஞ்சம் மோசமானது, இதை கட்டுப்படுத்துறதுக்கு தான் ஆவி ஆத்மாவோட பேசி இதை கட்டுப்படுத்துறதுக்கு வேண்டிய ஆலோசனைகளை சொல்கிறது. அதனாலதான் ரோமருக்கு எடுத்துருமே 8 அதிகாரத்துல ஆவினால சரீர இச்சைகள் எல்லாம் அழிக்க முடியும் சொல்ற. அப்ப ரெண்டு மனுஷனை நம்ம பார்க்கலாம். ஒண்ணு வெளியில காண்கிற இந்த சரீரம், இவன் ஒரு மனுஷன். உள்ள ஒரு மனுஷன் இருக்கிறான், ஆவி ஆத்மா, அவனை மனுஷன் தான் பைபிள் சொல்லுது. 2 கொரிந்தியர் 4:16 இப்படி சொல்லுது, வெளியில உலகத்தில் ஏற்படுகிற இந்த பிரச்சனைகள் மனுஷனை, இன்னர் மேன் என்று ஆங்கிலத்தில் சொல்லப்பட்டிருக்குது, உள்ளான மனுஷனை அதிக அதிகமாய் பலப்படுத்துகிறது. அதுதான் இந்த பாட்டிலையும் நம்ம பாடணும். உள்ளான மனுஷன் நாளுக்கு நாள் பலப்படுறானே, எப்படி? வெளியில நம்ம அனுபவிக்கிற கஷ்டங்கள், பண கஷ்டங்கள், வெளியில காரணம் இல்லாம நம்மளை வெறுக்கிறாங்க, காரணம் இல்லாம நம்மளை பகைக்கிறாங்க, சொந்த வீட்டுக்குள்ளேயே நம்ம மனசை வேதனைப்படுத்துற மாதிரி பேசுறாங்க. இப்படிப்பட்ட காரியங்கள் நம்மை உள்ளான மனுஷனை பலப்படுத்துது. ஆண்டவரே இதை எப்படி டீல் பண்றதுன்னு எனக்கு தெரியல, எனக்கு உதவி செய்யும் அப்படின்னு ஆண்டவரை நம்ம பலப்படுத்தும் போது ஆவிக்குரிய ஜீவிதத்துல வளர்ந்துகிட்டே நம்ம போகலாம். இந்த போராட்டங்கள் நமக்கு அவசியம், இந்த அவமானங்கள் நமக்கு அவசியம். சொந்தக்காரே நம்மளை பகைக்கிறாங்க, சொந்தக்காரே நம்மளை வெறுக்கிறாங்க, ஆனா ஆண்டவர் நம்மளை வெறுக்கிறது இல்லை. அவருடைய மனசை நம்ம எத்தனையோ முறை வேதனைப்படுத்துறோம், ஆனா திரும்ப திரும்ப அவர் நம்மளை தேடி வர்றார், திரும்ப திரும்ப நம்மளுக்கு சந்தோஷத்தை கொடுக்க வருகிறார். அவர் ஒருவர் தான், தாய் தன்னுடைய பிள்ளைய மறக்கும். ஆனா தமிழ் அப்படி சொல்றது இல்லையே, யாரு பண்ணாலும் தாய் ஒரு நாளும் மறக்க மாட்டாங்கன்னு சொல்லுவாங்க. ஆனா பைபிள் சொல்லுது, தாய் கூட உன்னை மறப்பா, ஆனா நான் உன்னை மறக்கவே மாட்டேன். என்னுடைய அன்பு மாறாத அன்பு. பெத்தவங்க கூட பணத்துக்கு பிள்ளைங்களை வித்துட்டு போறவங்க இருக்கிறாங்க, சொந்த கையினாலே பிள்ளைகளை கொன்ற பெற்றவர்கள் இருக்கிறாங்க. எத்தனை தடவை பேப்பர்ல நம்ம வாசிக்கிறோம். ஆனா ஆண்டவர் சொல்றாரு, தாயை விட மேலான அன்பு, தகப்பனை விட மேலான அன்பு என்னுடைய அன்பு. அதுவேதான் இந்த கிறிஸ்து நமக்குள்ள வந்தாச்சுன்னா யாரை எந்த அளவுக்கு நேசிக்கணும்னு ஆண்டவர் சொல்லிடுவார். மத்தேயுவின் சுவிசேஷம் 10:38 ஒருவன் தன்னுடைய மகனையாவது மகளையாவது என்னிலும் அதிகமாக நேசிக்கிறவன் எனக்கு பிரயோஜனமானவன் அல்ல. ஒருவன் தன்னுடைய அப்பாவையாவது அம்மாவையாவது என்னிலும் அதிகமாக நேசிக்கிறவன் எனக்கு பிரயோஜனமானவன் அல்ல. நேசிக்க கூடாதுன்னு சொல்லல, என்னிலும் எனக்கு கொடுக்க வேண்டிய இடத்தை பிள்ளைகளுக்கு நீ கொடுத்துடக் கூடாது, எனக்கு கொடுக்க வேண்டிய இடத்தை உங்க அப்பா அம்மாவுக்கு கொடுக்க கூடாது, எனக்கு கொடுக்க வேண்டிய இடத்தை ஊழியத்துக்கும் கொடுக்க கூடாது, அது எனக்குரியது. அதுதான் அவருடைய அதிகாரம். நான் ரத்தம் கொடுத்து உன்னை விலைக்கு வாங்கியிருக்கிறேன், நீ என்னதான் நீ நேசிக்கணும், என்ன மாத்திரம் தான் நேசிக்கணும். அப்ப ஆண்டவரை நேசிக்க தொடங்கிட்டோம்னா, ஆண்டவருக்கு முழு இருதயத்தை நம்ம கொடுத்துட்டோம்னா, யாரை எந்த அளவுக்கு நேசிக்கணும் ஆண்டவரே கத்து கொடுத்துருவார். அவர் பாசம் இல்லாதவர் அல்ல. சிலுவையில கூட தன்னுடைய அம்மாவை அனாதையா விட்டுட்டு போகலையே, அதுக்கு ஒரு ஏற்பாடு செஞ்சுட்டு தான் அவர் போறார். ஆகவே இந்த சரீரமானது மோசமானது, இதுக்குள்ள பலவிதமான சுபாவங்கள் உண்டு. கிறிஸ்து நமக்குள்ள வந்தாச்சுன்னா இதெல்லாம் கட்டுப்படுத்த முடியும். சரி, இந்த சரீரம் மண்ணுக்கு போகிறது. ஒருத்தன் செத்துட்டானாக்கா என்ன நடக்குது? பிரசங்கினுடைய புஸ்தகம் 12:7 நீங்க வாசிங்கன்னா, ஒருத்தன் செத்துட்டானா அவனுடைய ஆவி ஆத்மா கர்த்தருடைய கைக்கு போயிடுது, அதுக்கப்புறம் சரீரம் மண்ணுக்கு போயிடுது. அதனாலதான் அடக்க ஆராதனையில கூட நம்ம என்ன சொல்றோம், மண்ணிலிருந்து எடுக்கப்பட்டால் மண்ணுக்கே திரும்பி போற அப்படின்னு சொல்லிட்டு தான் அடக்க ஆராதனை செய்யும். இந்த ஆவி ஆத்மாவை ஆண்டவர் என்ன செய்யறாரு, நீ மனம் திரும்பி செத்து போயிருந்தா உன்னை பரதேசிக்கு அனுப்புற, பரலோகத்துக்கு அல்ல. நீ மனம் திரும்பாம பாவத்தோட செத்து இருந்தா உன்னை பாதாளத்துக்கு அனுப்புற, அது நரகம் அல்ல. ரெண்டுக்குள்ள வித்தியாசத்தை நீங்க தெரிஞ்சுக்கொள்ளுங்க. அப்புறமா என்கிட்ட கேட்டாங்க, என் புருஷன் செத்து போய் இப்படி 9-10 வருஷம் ஆகுதுங்க, நானும் ஒரு நாள் சாவேன், பரலோகத்துல என் புருஷனை நான் அடையாளம் கண்டுகொள்ள முடியுமா அப்படின்னு கேட்டாங்க. நான் சொன்னேன், முதல்ல உன் புருஷன் பரலோகத்துக்கு தான் போனான்னு என்ன உறுதி? உன் புருஷன் மனம் திரும்பி இருக்கிறானா? மனம் திரும்பாதவங்களை போக முடியாதே, அது எனக்கு தெரியாதுங்க. ஆனா ரொம்ப நல்லவருங்க, அவரு நல்லவர், பரலோகம் போகான்னு சொல்லல பைபிள், மனம் திரும்பினவன் தான் போக முடியும். யோவான் 3:3, ஒருவன் மறுபடியும் பிறவாவிட்டால் அவன் தேவனுடைய ராஜ்யத்தை காண மாட்டான். இதுதாங்க பரலோகத்துக்கு போற சாவி. நீ எந்த சபக்காரன், சிஎஸ்சியா, லூத்தரனா, செவன்த் டேயா, எய்த் டேயா, பெந்தேகோஸ்தியா, இதெல்லாம் ஒண்ணு கேட்க மாட்டாங்க. நீ ஞானஸ்தானம் பெற்றியா, பாஷை பேசினியா, ஒண்ணு கேட்க மாட்டாங்க. ஒரு கேள்வி கேட்பாங்க, மனம் திருமணியா? திருச்சபைக்கும் அதுதான் தகுதியே. ஏதோ நம்ம திருவிருந்து எடுக்கிறோம், கன்ஃபர்மேஷன் எடுக்கிறோம், திருவிருந்து எடுக்கிறோம், மெம்பர் ஆயிடுறோம், அதல்ல தகுதி. அது சிஎஸ்ஐ கான்ஸ்டிடியூஷன். பைபிள் சொல்ற தகுதி என்ன? மனம் திரும்புதல், அதுதான் முக்கியம். முதல் சபையே கடவுள் தான் ஆரம்பிச்சு வச்சார். அப்போஸ்தல நடவடிக்கைகள் 2:47 ரட்சிக்கப்படுகிறவர்களை அனுதினமும் கர்த்தர் சபையிலே சேர்த்துக் கொண்டார். முன்மாதிரியாக கர்த்தர் சபையை இனாகுரேட் பண்றார், ஆரம்பிச்சு வைக்கிறார். நான் எப்படி ஆரம்பிக்கணும் அதே மாதிரி சபை நீங்க ஆரம்பிங்க. அப்ப கடவுள் எப்படி சபை ஆரம்பிச்சார் அந்த காலத்துல? சபை மெம்பரை எப்படி சேர்த்தனாரு? நீ மனம் திரும்பி இருந்தா சபையில நீ மெம்பர் ஆகலாம். ஆனா இப்ப எப்படி மாறி இருக்குது? திருவிருந்து எடுக்கணும். நம்முடைய சபையினுடைய கான்ஸ்டிடியூஷன் பிரகாரம் நம்ம கன்ஃபர்மேஷன் எடுக்கணும், திடப்படுத்தல் எடுக்கணும். அந்த திடப்படுத்தல் மூலமாக அவனுக்கு முதல் திருவிருந்து கொடுக்கறோம், அவன் தான் மெம்பர் ஆகிறான். அப்ப அந்த திடப்படுத்தல் நாம என்ன செய்யறோம்? விசுவாச பிரமாணம், பரமள்ள ஜபம், பொதுவான பாவரிக்க, அந்த பாவரி, இதெல்லாம் நம்ம சொல்லி கொடுத்துறோம். ஆனா மனம் திரும்பினியாப்பா? நீ கஞ்சா அடிக்கிறியா? நீ சிகரெட் பீடி குடிக்கிறியா? நீ ஏதாவது பாவத்துக்கு நீ அடிமையா இருக்கிறியா? இதுக்கு முக்கியத்துவம் கொடுக்காம நீ பொதுவான பாவரிக்க, பரமள்ள ஜபம், விசுவாச பிரமாணம், இதெல்லாம் பயஹாட்டா சொன்னா போதும். மனம் திரும்பாதவங்கள எல்லாம் திடப்படுத்தல கொண்டு வந்து வைக்கிறதுனால மனம் திரும்பாதவன் சபையில திருவிருந்து எடுத்துறான். திருவிருந்து எடுத்தவன் மனம் திரும்பாதவனா சபைக்கு மெம்பர் ஆயிடுறாங்க. இந்த மெம்பர்ஷிப்ல இருந்துதான் கமிட்டி தெரிஞ்செடுக்கப்படுது. இந்த மெம்பர்ஷிப்ல இருந்துதான் ஆயர்கள் தெரிஞ்செடுக்கப்படுகிறாங்க. மனம் திரும்பாதவன் ஆயராக வந்துட்டாங்கன்னா, மனம் திரும்பாத ஆயராக சபையும் மனம் திரும்பாத மனம் திரும்புற காரியங்களை சொல்லி தர முடியாது. இந்த ஆயர்களில் இருந்துதான் பிஷப்மார் வர்றாங்க. மனம் திரும்பாத ஆயர்களில் இருந்து பிஷப்மார நீங்க தெரிஞ்செடுத்தீங்கன்னா மனம் திரும்பாத பிஷப் அங்க வந்துருவாரு. இந்த பிஷப்மார்ல இருந்துதான் மாடரேட்டர் வர்றாங்க. மனம் திரும்பாத பிஷப்மார்கள் யாராவது ஒருத்தரை மாடரேட்டரா தெரிஞ்செடுத்தா மனம் திரும்பாத மாடரேட்டர் அங்க உட்காந்துருவாரு. பிரச்சனை எங்க ஆரம்பிக்குது? கன்ஃபர்மேஷன், திடப்படுத்துதல தான் ஆரம்பிக்குது. அப்போ நம்முடைய ஜீவியத்துல இந்த மனம் திரும்புதல் மிக மிக முக்கியமான காரியம். அப்ப அந்த அம்மா கிட்ட நான் சொன்னேன், மனுஷன் செத்து போனாக்கா 3 இடத்துல ஒருத்தர் ஐடென்டிஃபை பண்ணலாம். 1, பாதாளம், பரதேசி. ஒருத்தருக்கு ஒருத்தர் நம்ம பார்க்கலாம், இது எங்க அக்கா, இது எங்க அம்மா, இது எங்க செத்து போன அப்பா. இது 2 பேரும் ஒரே இடத்துல இருந்தா, நீயும் மனம் திரும்பி புருஷனும் மனம் திரும்பி ஒரே இடத்துல இருந்தீங்கன்னா ஒரே இடத்துக்கு தான் நீங்க போவீங்க. நீ மனம் திரும்பாம புருஷன் மனம் திரும்பி இருந்தா புருஷன் பரதேசில் இருப்பான், மனைவி பாதாளத்தில் இருப்பாங்க. ஐசிலுவான் லாசருடைய சம்பவத்தை தானே ஆண்டவர் உதாரணமாக சொன்னார். அந்த சம்பவம் உண்மையான சம்பவமாக வேத சாஸ்திரிகளினாலே கருதப்படுகிறது. ஏன்னா அதை சொல்ல ஆரம்பிக்கும் போதே அவர் இப்படிதான் சொல்றாரு, லாசரு எனப்பட்ட ஒருவன் இருந்தான். கதை அப்படிதான் ஆரம்பிக்கிறார். ஆகவே இது உண்மையாக நடந்த ஒரு சம்பவமாக கருதப்படுகிறது. இந்த 2 இடத்துலையும் ஒருத்தர் ஒருத்தர் ஐடென்டிஃபை பண்ணலாம். அடுத்தது 1000 வருஷ அரசாட்சி, அது இந்த உலகத்திலேயே நடக்கும். மனசாட்சியில அக்கா மனம் திரும்பி இருந்தா அக்காவை நீ பார்க்கலாம், நீயும் மனம் திரும்பி இருந்தா அவங்கள நீ பார்க்கலாம், அப்பா மனம் திரும்பி இருந்தா அப்பாவை நீ ஆயிரம் வருஷ ஆட்சியில பார்க்கலாம். ஒருத்தர் ஒருத்தர் பார்த்து கொள்ளுகிற இடம் இந்த பரதேசி பாதாளம், ரெண்டாவது ஆயிரம் வருஷ அரசாட்சி, மூன்றாவது புதிய வானம் புதிய பூமி.
1: வாழ்த்துகிறோம், வரவேற்கிறோம் புதிய வாரத்திலும் புதிய நாளிலும்.

0: ப்ரோம் வழி நடத்துங்களம்மா. காட் பிளஸ் யூ. ஆமென்.
1: சோத்திரம் இந்த காலை வரைக்கா சோத்திரம், சோத்திரம் இந்த நாளைக்கா சோத்திரம், சோத்திரம் சோத்திரம் எவ்வளவுக்கா சோத்திரம் எல்லாம் கிருபை ஐயா, அவங்க கிருபை ஐயா எல்லாம் கிருபையா, கிருபை இல்லாமல் ஒன்றும் இல்லையா. அந்தவரே உங்களை சாத்து வரும், உங்களை சாத்து வரும், அந்த தரை மட்டும் சாத்துறோம். அதபடியில் வந்திருக்கிறோம் சுவாமி, இவங்களும் விண்ணப்பங்களுக்கெல்லாம் கொடுத்து வந்திருக்கிறோம் சுவாமி. கிருபை உள்ளவர் ஐயா நீங்க, கிருபை உள்ளவர், மகத்துவர், மாய்மை உள்ளவர். அப்பா ஆயிரம் கோடி நாவுகளும் போதாது ஆண்டவரே, உங்களோட கிருபைகளை சொல்ல முடியாது ஐயா, அவங்களை துதிக்கிறதுக்கு போதாது ஐயா, போதாது ஐயா, போதாது ஐயா. நாங்கள் மாத்திரம் ஆண்டவரே, நாங்கள் மாத்திரம் சுவாமி, நாங்கள் மாத்திரம் ஆண்டவரே, எங்களை தரை மட்டும் தாத்துறோம் சுவாமி. சமூகத்தில் வந்திருக்கிறோம் சுவாமி, இவங்களுக்காக விண்ணப்பங்களுக்காக வந்திருக்கிறோம் சுவாமி. உங்களுக்கு கிருபைதானப்பா, எல்லாவற்றையும் தாங்குறது, எல்லாவற்றையும் நடத்துறது சுவாமி. கிருபை உள்ள தேவனே நன்றி சொல்லுறோம், நன்றி சொல்லுறோம், நன்றி சொல்லுறோம், நன்றி சொல்லுறோம், கூடான கோடி நன்றி சொல்லுறோம், நன்றி சொல்லுறோம், நன்றி சொல்லுவோம். காணக்கூடாத அப்பா, செய்யக்கூடாத மகிமை தேவன் அப்பா, அப்பா சினாய் மலையிலே ஆண்டவரே, எங்களோட மகிமையை சொல்ல முடியாது ஆண்டவர். அப்படியான மகிமை ஆண்டவர், அப்படியான மகிமை ஆண்டவர், அப்படியான மகிமை. பிரசன்னம், பிரசன்னம், பிரசன்னம் அப்பா, பிரசன்னம், பிரசன்னம், உங்க பிரசன்னம் ஆண்டவரே, உங்களை துதிக்கிறோம் ஆண்டவரே, சுதிக்கிறோம் ஆண்டவர். உங்களுக்கு ஜபங்களுக்காக வந்திருக்கோம், மன்னிப்புகளும் கிருபைகளும் ஆசீர்வாதம் உங்களுக்கு உண்டு சுவாமி. இன்றைய காலை என்ன சூழ்நிலைகளுக்காக உங்களுக்கு வந்திருக்கிறோம் சுவாமி. காலங்களை காண்கிற தேவனே, சூழ்நிலைகளை பார்க்கிற சேவனே, குடையாந்திரங்களை பார்க்கிற தேவனே ஐயா, அந்த காலங்களுக்கு அக்கிரமங்களே எங்கள் பாவங்களுக்கு படியாமை நாம் நடக்கிற ஒவ்வொரு காரியங்களையும் ஆண்டவரே எங்களை சமூகத்தில் கொண்டு வந்து உங்களுக்கு மன்னிப்புகளுக்காக இரக்கங்களுக்காக வேண்டிக் கொள்கிறோம் சுவாமி. தகப்பனே எல்லாம் மன்னித்து இவர்கள் எல்லாம் மனம் திரும்புற மக்களாய் மாற வேண்டும் அனுப்பிக்கிறோம் சுவாமி. இந்த கடைசி நாட்களில் ஆண்டவரே உங்களுடைய வருகையின் காலத்து, உங்களுடைய கிருபையின் காலத்துல ஆண்டவரே ஜனங்கள் மனம் திரும்பி, மனம் திரும்பி தங்களை பொல்லாத வழிகளை விட்டு தங்களோட வாழ்க்கை சீராக்கி கொள்ள வேண்டும் அனுப்பி வைக்கிறோம் சுவாமி. ஜனங்களுடைய கண்ணீர் ஆண்டவரே, வேதனை ஆண்டவரே, சபிப்பு ஆண்டவரே நிறைந்திருக்கிற காலமா இருக்கும் பயங்கரம் ஆண்டவரே, அமைதி இல்லை சுவாமி ஆண்டவரே. எல்லாவற்றுக்கும் தேவன் நீங்க ஒருவர் மாத்திரம்தான், உங்களால் தரப்பெல்லாம் முடியும். தகப்பனே நன்றி சொல்லுறோம், நன்றி சொல்லுறோம், நன்றி சொல்லுறோம், நன்றி சொல்லுறோம், நன்றி சொல்லுறோம். யுத்தங்கள் ஐயா, யுத்தத்தினாலே எத்தனையோ மக்கள் சீரடைந்து ஆண்டவரே கடங்கள் வாழ்கிற காலம் ஆண்டவர் மக்களுக்கு ஆண்டவரே. தகப்பனே எங்கள் இரக்கத்தின் கண்கள், கிருபையின் கண்கள் செய்ய வேண்டும் என்று வைக்கிறோம் சுவாமி. ஜனங்கள் மனம் திரும்பட்டும் அப்பா தேவனே, இருக்குவரின் தேவனே உங்களை நோக்கி பார்த்து ஆறுதல் பெறட்டும் சுவாமி, சமாதானம் பெறட்டும், ஆசீர்வாதத்தை பெறட்டும், வெற்றி பெறட்டும் சுவாமி. நிஜத்திலே எங்கெல்லாம் ஆண்டவரே இல்லாமலந்து ஆண்டவரே தைக்கிற மக்களுக்காக வேண்டிக் கொள்கிறோம், வேண்டிக் கொள்கிறோம், வேண்டிக் கொள்கிறோம். கிருபையப்பா, கிருபையப்பா, உங்களுக்கு கிருபைதானப்பா வேணும் ஆண்டவரே, இவர்களுக்காக வேண்டிக் கொள்கிறோம். இந்த நாட்களில் ஆண்டவரே உங்களோட வார்த்தைக்கு தெரிந்து எங்கும் ஆண்டவரே வார்த்தை உண்டு சுவாமி. ஆண்டவரே ஞான அங்கு கேட்கிறவர்களாய், கீழ்ப்படுகிறவளாய், ஆசீர்வாதம் பெறுகிறவளாய் மாறச்சும் சுவாமி, இவர்களுக்காக வேண்டிக் கொள்கிறோம். தகப்பனே நன்றி சொல்லுறோம், நன்றி சொல்லுறோம், நன்றி சொல்லுறோம். வியாதி அப்பா, வியாதியின் கொடுமை ஆண்டவரே, வியாதி படுக்கையில் இருக்கிற ஜனங்கள் ஆண்டவரே பெருகிக்கொண்டே போகிறார்கள் சுவாமி. சாபங்களுக்கு ஆண்டவரே வியாதிக்கு காரணமாயிருக்கிற சாபங்களும் பாவங்களும் ஆண்டவரும் ஜனங்களை விட்டு நீங்கும்படியாய் வேண்டிக்கும். ஜனங்கள் தங்களை தாழ்த்து வேணும் சுவாமி, தங்களை கொள்ளாத வழிகளை விட்டு மனம் திரும்பி ஆண்டவர் இந்த சாபத்தில் இருந்து விடுதலையாக வேணும் சுவாமி, இவர்களுக்காக வேண்டிக் கொள்ளுறோம் சுவாமி. கூப்பிடுகிறவர்களே விசுவாசத்தை காட்டிடுங்க சுவாமி, விசுவாசத்தை காட்டிடுங்க சுவாமி. அப்பா நீங்க வியாதிகளை தொட்டு குணமாக்குறதுவன் சுவாமி. அந்நாட்களில் ஆண்டவரே உங்களுக்கு வந்து வியாதி சில ஒருவர் தானும் அருமையாய் போனதில் சுகத்தோடும் சமாதானத்தோடும் போனார்கள் சுவாமி. அதே தேவன் என்றும் மாறாதவர்களுக்கு நீங்க தொடுங்க சுவாமி, வியாதிய சிலை தொடுங்க சுவாமி. கூப்பிடுகிறவர்களுக்கு இறக்கம் செய்யுங்க சுவாமி, கூப்பிடுகிறவர்களுக்கு இறக்கம் செய்யுங்க சுவாமி. இவர்கள் தங்களை தாழ்த்தி தங்களுடைய முகத்தை எங்களுடைய வழிகளில் இவர்கள் வளர்த்தும் சுவாமி. இவர்களுக்காக வேண்டிக் கொள்கிறோம் சாபனே. இவர்களுக்கான தேவைகளோடு இருப்பார்களானால் தேவைகளை எல்லாம் சந்திக்கும்படியாக வேண்டிக் கொள்கிறோம் சுவாமி. வியாதியஸ்தர்களுக்காக வேண்டிக் கொள்கிறோம் சுவாமி. அப்பா வியாதிய படுக்கையில் இருக்கிற ஒவ்வொருவருக்காக வேண்டிக் கொள்கிறோம். ஆண்டவரே முதியோர்கள், ஆண்டவரே வயது போன காலங்களில் ஐயா நாதர வாய்க்கப்பட்டவள வைத்தனையோ முதியோர்கள் வியாதி படுத்திக் கொண்டிருக்கிறார் சுவாமி. வைத்தியசாலை விளம்பிக் கொண்டிருக்கிறார் சுவாமி. சகப்பணிகளுக்கெல்லாம் நீங்க இறக்கம் செய்யற கத்த, தப்பாளர்களுக்கு ஆங்கிற கத்த நீங்க. இவர்களுடைய காரியங்கள் ஒவ்வொன்றையும் சமாத்து தருகிறோம் சுவாமி. ஐயா இறக்கம் செய்யுங்கப்பா, இறக்கம் செய்யுங்கப்பா, இறக்கம் செய்யுங்கப்பா, இறக்கம் செய்யுங்கப்பா. இவர்களுக்காக வேண்டிக் கொள்ளுறோம். வியாதி படுக்கையில் இருக்க மாதிரி ஒவ்வொருவருக்கும் வேண்டிக் கொள்ளுறோம் சுவாமி, வேண்டிக் கொள்ளுறோம். கிருபையப்பா, கிருபையப்பா, கிருபையப்பா, கிருபைதானப்பா. ஐயா தகுதியற்ற மக்களுக்கு கிடைக்கிற கிருபையப்பா அதுதான் கிருபை ஆண்டவரே. ஐயா உங்களுக்கு கிருபையினால மாத்திரம் ஆண்டவரே இவர்கள் சுகம் பெறுவார்களாக, சுகம் பெறுவார்களாக, ஆசீர்வாதம் பெறுவார்களாக. இவர்களுக்காக வேண்டிக் கொள்கிறோம் சுவாமி, வேண்டிக் கொள்கிறோம். தாப்பனே தேசத்தை இருக்கிற தலைவர்களுக்காக வேண்டிக் கொள்கிறோம். தலைமைத்துவம் எல்லாம் நீங்க கொடுத்த தலைமைத்துவம், நீதியின் நியாயம் இவர்களுடைய ஆட்சியில் இருக்கட்டும் சுவாமி. நீதியற்ற காரணங்களா தேசத்தின் மக்களுடைய தவிப்பு கண்ணீர் ஆண்டவர். நீதிகள் எல்லாம் புரட்டப்பட்டது, அநீதிகள் எல்லாம் நிறைந்த மக்கள் ஆண்டவர். அப்பா அவர்களுக்காக வேண்டிக் கொள்கிறோம். இந்த தலைவர்கள் தேவ பயம் தேவ நீதி ஆண்டவரே இவர்களை நிரப்பட்ட சுவாமி. ஆளுகையெல்லாம் நீங்க கொடுத்தது சுவாமி ஆண்டவரே. அந்த ஆளுகை நன்மைக்கு எதுவாக இருக்கட்டும் சுவாமி ஆண்டவரே. அதிகாரத்தில் இருக்கிறவர்களுக்காக வேண்டிக் கொள்வோம். இவருடைய குடும்பங்களுக்காக வேண்டிக் கொள்வோம். இவருடைய ஆட்சியில ஆண்டவரே தகப்பன வேதம் ஆண்டவரே இவர்களை வழிநடத்தும்படியாய் வேண்டிக் கொள்ளுகிறோம். இவர்களுக்காக வேண்டிக் கொள்ளுறோம் சுவாமி, வேண்டிக் கொள்ளுறோம். கத்த நல்ல கிருபை என்று உள்ளதென்று சொல்லுகிறோம் சுவாமி. உங்களுடைய கிருபை தானப்பா, உங்களுடைய கிருபைகளுக்காக வேண்டி தேசத்துக்காக வேண்டி தலைவர்களுக்காக வேண்டிக் கொள்ளுகிறோம். எல்லா தலைவர்கள் மத்தியிலும் ஆண்டவர் இந்த நாட்கள் நீதியின் நியாயம் உள்ள சாட்சி வரட்டும் சுவாமி. அப்பா எல்லா பாவங்களையும் குறைகளையும் ஆண்டவரே தப்பனை மன்னித்து ஆண்டவரே நீதியின் நியாயம் ஜனங்களுக்கு வரட்டும் சுவாமி. அவர்களுக்காக வேண்டி கொள்ளுவோம் தாத்தனை. இவர்களுக்காக வேண்டிக் கொள்ளுவோம் ஆண்டவர். தேசத்தில் இருக்கிற ராணுவ வீரர்களுக்காக வேண்டிக் கொள்ளுவோம் தாத்தனை. இவர்களுக்காக தேசத்தை காக்க வைத்த ஊழியர்கள் ஆண்டவர், ஊழியர்கள் ஆண்டவர் ஆண்டவரே. அன்னையோடும் உற்சாகத்தோடும் ஆண்டவரே தேசத்தை காக்கிறவள, தேவ பயத்தோடும் தேவ பக்தியோடும் ஆண்டவரே எந்தெந்த நிலையில் நிற்கிறவர்களாய் ஆண்டவர் இருந்தாலும் ஆண்டவரே அவர்களுடைய வழிகள் உங்களுடைய வழிகளாக இருக்கட்டும் சுவாமி. அப்பனீந்தரான வீர ஒருவருக்காக வேண்டிக் கொள்ளுறோம், வேண்டிக் கொள்ளுறோம். குடும்பங்கள் எல்லாம் இருந்தாலும் அந்த இடங்களிலும் கத்தால் எங்களுக்கு தயவுள்ள கரம் அவர்களை தாங்கும்படியாக வேண்டிக் கொள்வோம். இப்படியான அதிகாரத்தில் இருக்க ஒவ்வொருவருக்காக வேண்டிக் கொள்வோம், ஒருவருக்காக வேண்டிக் கொள்வோம். அப்பனே நன்றி சொல்லுவோம், நன்றி சொல்லுவோம், நன்றி. அப்பா தேசங்கள் எல்லாம் வறட்சி, அப்பா பொருளாதாரங்கள் எல்லாம் இருந்த நிறைய ஆண்டவரை, வேலை இல்லை ஆண்டவர், ஜனங்களுடைய கூக்குரல் ஆண்டவர். தகப்பனே இவர்கள் மனந்திருப்பட்டோம், இவர்கள் மனந்திருப்பது எங்களை சாத்தி ஆண்டவரே உங்களை மாற்றி தேடுவார்கள். ஆனா சமத்தை கொடுக்கிற தேவன் என்று நீங்க சொன்னவர்கள் ஆண்டவரை கீழ்ப்பறியட்டும் சுவாமி. தகப்பனே தங்களை தாழ்த்தட்டும் ஆண்டவர், தங்களை முகத்தை திருப்பட்டும் சுவாமி. சிறப்பை கொடுக்கிற கத்த நீங்க, வாழ்வை கொடுக்கிற கத்த நீங்க, வறட்சி நீக்கிற கத்த நீங்க ஆண்டவரே. அதுதானப்பா ஜனங்களுக்கு வழி, உணர்வுகளாய் மாறட்டும் கூக்குரலெல்லாம் ஆண்டவரே, தேசத்திலுள்ள கூக்குரல் எல்லாம் பக்கமாய் திரும்ப நோக்கி கூப்பிடுறவளாய் அந்த கூக்குரல் மாறட்டும் சாமி. அவர்களுக்காக வேண்டிக் கொள்வது அப்பா, ஒரு நேரணும் இல்லாம தவிக்கிற மக்கள் தவிப்பை காண்கிறமையும் குடும்ப வயது வரம்பு தவிக்கிற மக்கள் அப்பா தகப்பன் இறக்கம் செய்யுங்கப்பா, இறக்கம் செய்யுங்கப்பா. இறக்க பசினால் வாடுகிற மக்களுக்கு நீங்க உணவு கொடுக்கிற தேவன் ஆண்டவரே, ஆண்டவரே காக்கைக்கும் ஆண்டவரே சமுத்திரத்தில் இருக்கிற திமங்களும் முதலாய் ஆண்டவரே உங்களை நோக்கி பார்க்கும் போது நீங்க அவர்களுக்காக ஆரம் கொடுக்கிற தேவன் விடுப்பட்டிருக்கிற சுவாமி, அதே தேவன் ஆண்டவரே அவர்களுக்கு நீங்க ஆரம் கொடுக்கிறபடி நான் நன்றி சொல்கிறோம். பசினால் வாடுகிற மக்கள் ஆண்டவரே

செயல்படட்டும் சுவாமி.

சபைகள் பரிசுத்தப்பட வேணும் வார்த்தையின்படி அப்பா அவங்களோட வாதிகளின்படி ஆண்டவரே ஐயா சபைகள் ஒவ்வொன்றும் பரிசுத்தப்பட வேணும் சுவாமி உங்களுடைய அருகையில் எடுத்துக்கொள்கிற சபையாக மனகாட்சிகளாக பரிசுத்தமுள்ள சபைகளாக எடுத்துக்கொள்கிற சபைகளாக இந்த நாட்கள் சபைகள் எல்லாம் ஆசீர்வதிக்கப்படும் அப்பா எங்கெல்லாம் சபைகள் எல்லாம் ஆண்டவரை தரமாறாக தங்களுடைய போக்கின் போகிறது சகப்பன் எல்லாவற்றையும் திருப்பி கொண்டு வாங்க சுவாமி இங்கு நடத்துகிற ஒவ்வொருவருடைய சிந்தையை நிரப்பும்படியாக வேண்டிக் கொள்ளுவோம் நீங்க தான் அப்பா அந்த சிந்தை நீங்க தான் அப்பா அந்த சிந்தை சபைகள் பரிசுத்தப்படுத்த நிற்கிற மக்கள் ஆண்டவர் மனமும் அன்புமாய் சபையை கட்டுதல்வாய் நேசிக்கிறவாய் குடும்பம் குடும்பமாய் ஆசீர்வதிக்கப்பட்டவளாய் நிற்கட்டும் நடக்கிற ஊழியக்காரர் போதவர் மாறி நடத்துங்க சுவாமி சுகத்தோடும் பலத்தோடும் ஆசீர்வாதத்தோடும் நடத்துங்க உங்களுடைய வார்த்தையை மாத்திரம் ஆண்டவர் ஜனங்களுக்கு கொடுக்கத்தக்கதான ஊழியக்காரர்களையும் போதவர்களையும் ஆசீர்வதிங்க சுவாமி அப்பனே ஒரு சபை ஆண்டவரே எடுத்துக்கொள்கிற சபையாக மாற வேணும் சுவாமி

வேண்டிக்கொள்ளவும் சபைகளை போல இந்த நாட்களை நாளைக்கு நான் நாளைக்கு நான் நாளைக்கு நான் அந்தவரே இந்த கிருபையின் காலத்து பரிசுத்தப்பட்டு கொண்டே வரவோன சுவாமி சபைகளை ஒன்றுக்கா நன்றி சொல்லுகிறோம், நன்றி சொல்லுகிறோம், நன்றி சொல்லுகிறோம். ஆண்டவரே ஜனங்கள் சபைகளை நின்று ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்ள குடும்பம் குடும்பமாய் ஆசீர்வாதத்தை பெற்று ஆண்டவரே வழியில் இருக்கிற ஜனங்களும் இந்த கடைசி நாட்களில் ஆண்டவரே சபைக்குள் வந்து ஆண்டு ஆசீர்வதிக்கப்படட்டும். சபையிலே ஆண்டவரே வந்து ஆண்டவரே வெற்றி பெற்று வார்த்தைகளை கேட்டு தங்களுடைய வாழ்க்கையை ஆண்டவரே அப்பா அந்த ஜனங்களை ஆசீர்வாதமாக்கி கொள்ள வேணும். அப்பா அவர்களுக்காக வேண்டிக் கொள்கிறோம், வேண்டிக் கொள்ளுகிறோம். தகப்பனே வேண்டிக் கொள்ளுறோம், தகப்பனே வேண்டிக் கொள்ளுகிறோம். கிருபையப்பா, கிருபையப்பா, அப்பா கிருபை ஆண்டவரே, ஒரு கிருபையப்பா அப்பா. தகுதி இல்லாத மக்கள் ஆண்டவரே அப்பா, தகுதியோடு ஆண்டவரே உங்களிடத்தில் வர வேணுமா? நாங்களுக்கு கிருபை வேணும் சுவாமி, இவட கிருபை வேணும். இறக்கம் செய்யுங்கப்பா, இறக்கம் செய்வைகளுக்காக வேண்டிக்கும். தகப்பனி சாட்சியத்தின் சுவிசேஷ ஜனங்களுக்கு அறிவிக்கப்படும். அப்பொழுதுதான் முடிவர் மனுஷன் ஒருவளவு அன்புள்ள சிறுவன் ஆண்டவரே ஒருவர்தானும் கெட்டுப்போகக்கூடாது என்று சொல்லி ஆண்டவரே இந்த நாட்களில் ஆண்டவரே எங்களை சுவிசேஷம் அறிவிக்கப்படுவது நான் நன்றி ஆண்டவரே, நன்றியான அதற்குரிய காலங்களிலாம் நீங்க தந்திருக்கிறீங்க. டெக்னாலஜிலாம் வளர்ந்து மீடியாக்கள் டிவிகள் ரேடியோக்கள் என்று இவ்வளவு வேகமா செல்லக்கூடிய காலமாயிருக்கிற சுவாமி, இவ்வளவு அன்புள்ள தேவன் சுவாமி, இவ்வளவு அன்பு ஆண்டவரே செய்கிற ஒருவரையும் பிளப்படுத்துங்க பாசீர்வதிங்கப்பா. ஆண்டவரே உண்மையும் உதாரத்துவமா இந்த ஊழியங்களை செய்ய ஒவ்வொருவரையும் வழி நடத்துங்க சுவாமி.

உண்டு சுவாமி, கடைக்கப்பட்டங்களுக்கு அவங்கள உண்டு சுவாமி, இவைகளுக்கெல்லாம் என் சேர ஜனங்களை எழுப்பி கொடுங்க சுவாமி, போகக்கூடிய மக்களை எழுப்பி கொடுங்க சுவாமி. விசேஷமாக ஆண்டவர் இந்த நாட்களில் ஆண்டவர் ஒவ்வொருவரும் ஒவ்வொருவரும் ஒவ்வொருவரும் கத்தா எங்களை வார்த்தையை சொல்லுகிறவளாய் உளியன் சேருவளாய் ஆண்டவரே, அந்த தாகம் உண்டாகும்படியாக நிற்கிறோம் ஆண்டவரே. வேலை தலங்களிலும் பாடசாலைகளிலும் ஆண்டவரை காண்கிற மக்களிடத்திலும் உங்களுடைய அன்பை சொல்லக்கூடிய மக்களாய் நிரப்பும்படியாய் வேண்டிக் கொள்ளுகிறோம் சுவாமி, நிரப்பும்படியாய் வேண்டிக் கொள்வர்களுக்காக வேண்டிக் கொள்ளுகிறோம் ஆண்டவரே. இன்னுமா இன்னும் எத்தனையோ பிரதேசங்களில் ஆண்டவரே நிற்கிற ஊழியர்கள் மிஷனரிகளுக்காக வேண்டிக் கொள்வோம், இடங்களில் நிற்கிற ஒவ்வொருவருக்கும் அந்த ஆங்கி பலப்படுத்துங்க சுவாமி. சேவைகளோடு நிற்கிறார் சுவாமி, கண்ணீரோடு நிற்கிறார்கள் சுவாமி, எல்லாவற்றையும் துடைத்தார்.

Hangisinin gibi ne kadar hatta. Her gün daha ama da andaları yanında ders atılıyor var. Yakınanın gülün andaları var. Rımak kılapa, anne kılapa. Şeyden yapa, biri kılapa. Ama beni yorulkama, dinlendiren apa, davetli nerepa muriyum. Herlantin asirlikke muriyum. Ayağa perindirikle kurumanla andaları. Kırıkını boğrarsam. குடும்பங்களை விட்டு பிள்ளைகளை விட்டு கணவனை விட்டு மனைவி விட்டு பெற்றோரை விட்டு ஆண்டவரே பிரிவின் நிலை ஆண்டவர்கள் முடியாது சொன்னப்பா அப்படியான இருக்கிற மக்களுக்கு இருக்கும் செய்யுங்கப்பா இருக்கும் செய்யுங்கப்பா இருக்கும் தானப்பா வேணும் அன்பினால் நிரப்புங்கப்பா ஒரு விஷயம் ஆண்டவரே அன்பினால் நிரப்புங்க அன்புதானப்பா சகலத்தையும் தாங்க போய் சகலத்தையும் சகிக்க முடியும் எல்லாவற்றையும் நிரப்புறந்து ஆண்டவரே நீங்க தானப்பா ஆண்டவரே நிரப்புங்கப்பா நிரப்புங்கப்பா நிரப்புங்கப்பா நிரப்புங்க கடைசி நாட்கள் ஒரு விஷயம் ஆண்டவரே இந்த ஜனங்களை மன்னித்து மன்னித்து இறக்கும் செய்யுங்கப்பா மன்னித்து இறக்கும் செய்யப்பா ஆண்டவரே இந்த ஜனங்கள் கீழ்படுகிறவள வார்த்தைகளுக்கு கீழ்படுகிறவள தங்களை சாத்துகிறவளாய் ஆண்டவரே ஒவ்வொருவரையும் மாற்றுங்கப்பா மாற்றுங்கப்பா அண்ணினா நிரப்புங்கப்பா பின்னாடியாக ஆண்டவரங்கள் ஆவின் அபிஷேகமாக பின்னாடியாக அன்பின் அபிஷேகம் ஆண்டவர் மேலே நூற்றப்படும்படியாக வேண்டிக் கொள்ளுகிறோம் சுவாமி ஆண்டவரே சத்துருவானவன் தனக்கு கொஞ்ச காலம் தான் உண்டு சொல்லி ஆண்டவர் இந்த வாரிய பிள்ளைகளை தன் தலையில் இழுத்து ஆண்டவரே சேர்த்துக் கொண்டிருக்கிறான் அப்பனே இந்த பாரிய பிள்ளைகளுக்கு இருக்கும் செய்யுங்கப்பா பாரிய பிள்ளையோட தவிப்பு கண்ணீர் பாவம் அக்கிரம் அநியாயம் ஆண்டவரே இந்த வாரிய பிள்ளையோட படம் காரியங்கள் ஒவ்வொன்றையும் தகப்பனே இறக்கம் செய்யுங்கப்பா நீங்க இறங்க விட்டா யாரப்பா இறங்க முடியும் கொல்லாத சத்துருவின் கையில் இருந்து நிற்க உள்ளவன் நீங்க தான் அப்பா ஐயா இவர்களுக்காக வேண்டி கொள்கிறோம் இறக்கம் செய்யுங்கப்பா அந்த வாரிய பிள்ளைகள் வாலிப வயது ஆண்டவரே எங்களுடைய பிள்ளைகளா உங்களுடைய செய்யறவளாக உங்களை வார்த்தையை கொண்டு போறவளாய் மாற்றுங்க சுவாமி இவர்களுடைய சந்தோஷமும் சமாதானம் உண்டாகட்டும் சுவாமி இவருடைய பெற்றோர்களுக்காக வேண்டிக் கொள்வார் ஆண்டவரே இந்த பிள்ளைகளுக்காக இந்த பெற்றோர்கள் ஆண்டவரே எங்களை சமூகத்திலே ஆண்டவரே கண்ணீரோடு வேண்டிக் கொள்ளும் போது நீங்க இருக்கும் செய்த தேவன் சுவாமி இருக்கும் செய்த தேவன் சுவாமி இருக்கும் செய்த தேவன் சுவாமி கண்ணீருக்கு பதில் கொடுக்க தேவன் சுவாமி அப்பா அப்படியான இருக்கும் உள்ள தேவன் சுவாமி இந்த பெற்றோர்கள் ஆண்டவர் இந்த பிள்ளைகளுக்காக ஆண்டவரையும் கூடமாய் சார்ந்திருக்கட்டும் சுவாமி

சுவாமி அன்புடைய ஆண்டவர், மிஷனரிகளினால் ஊழியக்காரன தேசம் ஆசீர்வதிக்கப்பட்ட தேசம் ஆண்டவரே, இன்றைய நிலை ஆண்டவரே இருக்கிற ஆராதனைகள் அறிஞர்கள் இருக்கிற உண்டு சுவாமி, தேசத்தை விட்டு நீங்கும்படியாக வேண்டிக் கொள்வது சுவாமி, நீங்கும்படியாக எல்லா மக்களும் ஜீவனுள்ள தேவனை ஆராதிக்கிறவர்களாக இந்த தேசம் மாற வேணும் சுவாமி, மாற வேணும் சுவாமி, மாற வேணும் சுவாமி. ஆகும் அப்பா ஆகுவதெல்லாம் உங்களால் தான், தேசத்துக்காக வேண்டிக் கொள்ள கனடா தேசத்துக்காக எல்லா மக்களும் ஒரே மக்கள் ஆசீர்வாதமான தேசத்தில் வாழ வேண்டும் என்று பிக்குறோம். தேசத்தின் தலைவர்கள் தலைவர்கள் ஒவ்வொருவரையும் நடத்துங்க சுவாமி, தேவ பயமர்களை சூழ்ந்திருக்கட்டும், தேவ நீதிகளை சூழ்ந்திருக்கட்டும், இவருடைய கரங்களில் ஆண்டவர் வேதம் இருக்கட்டும் சுவாமி, வேதத்திலேயே ஆண்டவரே தேசத்தை கட்டுகிற வார்த்தைகளின்படி அவர்கள் தேசத்தை கட்டுறவளாய் மாறட்டும். இவர்களுக்காக நிகழ்ந்தி எங்களுடைய இலங்கை தேசத்துக்காக எங்களுடைய தேசம், எங்களுடைய தேசம் ஆண்டவரே, எங்களுடைய தேசம் நாங்கள் பிறந்திருந்த தேசம், எங்களை மூதாதீர் வாழ்த்த தேசம் ஆண்டவரே, இன்னும் இன்னும் ஆயாண்டவரே அப்பா தேசம் ஆண்டவரை சீர்கட்டு அழிந்து போய்விடாதே, விக்கிரங்களாக நிறைந்து ஆண்டவரே தேசம் ஆண்டவரே சபிக்கப்பட்டு போய்விடாதபடி இந்த விக்கிரங்கள் எல்லாம் நீங்கி எங்களை மூதாதையர் வழியில் வந்த சாபங்கள் எல்லாம் நீங்கி தேசம் ஆசீர்வதிக்கப்பட வேணும் சுவாமி, அதுதான் அப்பா ஆசீர்வாதங்கள், ஆசீர்வாதத்தின் கரம் ஆண்டவரே எங்களை தங்க தேசத்தின் சப்பட வேணும் அறிவிக்கிறோம் சுவாமி, மன்னிங்க சுவாமி, மன்னிங்க மன்னிங்க, இருக்கங்களும் கிருபைகளும் நீங்க தான் சுவாமி, என் தேசத்துக்காக வேண்டி சொல்வோம், ஜனாதிபதிக்காக அவரோடு இறந்து ஆண்டவர் ஆலய சிறு ஊர்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்க, பாதுகாத்துக் கொள்ளுங்க, எல்லா மக்களும் ஒரு மக்களாய் ஆசீர்வதிக்கப்பட்ட நாடாக மாறக்கப்படியாக ஆண்டவர்கள் தேசங்கள் எல்லாம் வச்சுக்கம் வேண்டிக் கொள்ளுறோம், இரண்ட தேசங்கள் அநேகம் ஆண்டவர் இரண்ட தேசங்கள் எல்லாம் வெளிச்சத்தை காண வேணும், வெளிச்சத்தை காண வேணும், வெளிச்சத்தை காண வேணும் ஆண்டவரே என்று சொல்லி இருக்கிறீங்க ஆண்டவரே, அதனால காலத்தில் ஆண்டவர் எல்லாவற்றையும் நீதியாச்சிர தேவன், நீங்க நீதியில் தவறாதவன், நீதியின்படி ஆண்டவர் எல்லாவற்றையும் நடப்பிக் கொண்டு வாரீங்க சுவாமி, அதற்குரிய காலங்களையும் வச்சிருக்கிறீங்க சுவாமி, வார்த்தை இவனுள்ள வார்த்தை அப்பா மாறுவதில்லை அப்பா, எல்லாவற்றையும் அதன் காலத்தில் செய்து முடிக்கிறது, இரண்ட தேசங்கள் எல்லாம் பெருகிய வெளிச்சத்தை காண்கிற நாட்கள் யாரும் ஆண்டவர் சோழருடைய முழங்காவது முடங்கி நான் உங்கள் எல்லாருக்கு செய்கிற காலங்கள் வருகிறபடி நான் நன்றி சொல்கிறோம், நன்றி சொல்கிறோம், நன்றி சொல்கிறோம், நன்றி பாஷைய தேசத்துக்காக வேண்டிக் கொள்கிறோம், நேசிக்கிறோம் அப்பா சமாதானத்துக்காக வேண்டிக் கொள்கிறோம், இஸ்ரவேல் தேசம் ஆண்டவரே வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசம் ஆண்டவரே, இன்று வரை தகப்பனே இந்த வாக்குத்தத்தம் மறந்து கொண்டு இருக்கூடாது சூத்திரம் மாறுவதில்லை.

இங்கதான் சமாதான கத்தர் என்று சொல்கிற தேசத்துல வந்து ஆண்டவரே குடிய மண்டு தேசத்தை ஆளவே நினைச்சு வைக்கிறோம் சுவாமி. உடலுக்காக வேண்டிக் கொள்வோம், இவர்களுடைய நன்மைகளுக்காக வேண்டிக் கொள்வோம். இப்படியாக ஆண்டவரே எல்லா நன்மைகளுக்காம் எல்லா சீர்வாதங்களுக்காம் எல்லா கிருவிகளுக்காம் வேண்டிக்கொள். நீங்க மாத்திரம் தேவன் அப்பா, நீங்க மாத்திரம் தேவன். அடசராசுரங்களையும் ஆண்டு கொள்கிற தேவன், நடப்பிக்கிற தேவன் நீங்க சுவாமி.

0: எனக்கு மகிமைப்படுத்துறது சுவாமி, அதே மகிமை இவர்கள் பெற்றுக் கொள்வார்கள். ஜெபிக்கிறோம் சுவாமி, ஜெபிக்கிறோம் சுவாமி, ஜெபிக்கிறோம் சுவாமி. இவர்களுக்காக வேண்டி எங்களோட பிள்ளைகள் குடும்பங்களுக்காக வேண்டி கொள்கிறோம் சுவாமி. ஏமாட்டமா எங்களோட பிள்ளைகள் குடும்பங்கள் ஒவ்வொன்றும் எங்களை ஆண்டவர் சட்டை நிலையில் மறைத்து வைத்திருக்கிற கிருபைக்கா ஸ்தோத்திரம் ஆண்டவர். கிருபைக்கா சத்ருவானவன் கண்களில் மறைத்து ஆண்டவரை காத்துக்கொள்கிற கிருபைக்கா ஸ்தோத்திரம், கிருபைக்கா ஸ்தோத்திரம். இவ்வளவு கிருபையான பாவங்களை தாழ்த்துறோம் அப்பா. நாங்கள் தகுதி இல்லாதவர்கள் ஆண்டவரே, தகுதி இல்லாதவர்கள் ஆண்டவாரம். உங்களுடைய கிருபை உண்டு, கிருபை உண்டு, கிருபை உண்டு. உங்களுடைய கிருபைகளால் எங்களை மட்டுமாய் காத்த கிருபை ஆண்டவர். ஒன்றுக்கா நன்றி சொல்வோம், நன்றி சொல்வோம், நன்றி சொல்வோம். சகப்பனே இலக்கணமும் துதியுமாய்மை நீங்க தான் அப்பா. எங்களை சமாதானத்தோடு காத்து கொடுக்கப்படி நான் நன்றி ஆண்டவர். எல்லா மகிமைக்கா சோத்திரம், எல்லா மகிமைக்கா இயேசுவின் நாமத்தை ஜெபிக்கிறோம் நல்ல பிதா. ஆமென், ஆமென், ஆமென்,
1: ஆமென், ஆமென், ஆமென். ஒரு நேரம் நீங்கள் ஜெபிக்க உங்களை வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். கத்திர கரத்திலே அந்த ஜெபங்களை ஒப்புவிப்போம். கத்திரதாமென்புடனும் கூட இந்த வழி நடத்துவாராக. கத்திர கரத்திலே உங்களை உங்கள் குடும்பத்தாரையும் ஒப்புவித்துக் கொண்டு நாங்கள் நாளை கால வேளையில் இதே வேளையிலே சந்திப்போமா? அதுவரையும் தேவசமாத்த கூறுகிறோம், வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். நன்றி அம்மா. ஆமென்,
0: ஆமென். கத்திரங்களையும் வழி நடத்தி ஆசீர்வதித்தார்.

மருத்துவராக ஆமேன். நாங்கள் இந்த வேளையிலும் வயது ஆராய்ச்சி கூட கடந்து சென்று

வேத ஆராய்ச்சி நேயர்களுக்கு எங்கள் காலை வந்தனங்கள். அன்பர்களே, இப்புதிய நாளிலே தேவ ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள இயேசுவின் பாதத்தில் சில நிமிடங்கள் தரித்திருப்போமா? உங்களுக்கு எத்தனை பிரச்சனைகள் வந்தாலும் கர்த்தர் மேல் உங்கள் பாரத்தை வைத்து விடுங்கள். தேவன் உங்களை தாங்குவார்.

நான் இன்று ஒன்று பேதுரு நான்காம் அதிகாரத்திலிருந்து சில வசனங்களை சிந்திக்க போகிறோம். இந்த பகுதியிலே பேதுரு ஒரு காரியத்தை தெளிவுபடுத்துகிறார். அதாவது நம்முடைய வாழ்வு மிகவும் எளிதானதாக இருக்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கையிலே காணப்படுகிற ஒவ்வொரு ஆசீர்வாதமும் நமக்கு சொந்தமானது என்று ஏற்றுக்கொள்ளும் ஆபத்தான மனநிலைமைக்குள்ளே வந்துவிடுகிறோம் என்று கூறுகிறார். நாம் நம்முடைய வாழ்வை எவ்வாறு மதிப்பிட வேண்டுமோ, பரிசாக கருத வேண்டுமோ, அவ்வாறு கருதுகிறவர்களாய் காணப்படுவோம். தேவனுடைய பிள்ளைகளான நாம் நம்முடைய வாழ்க்கைக்கு எந்த அளவிற்கு மதிப்பு கொடுக்கிறோம்? தேவன் தம்முடைய பிள்ளைகளை உபத்திரவத்திற்கு ஒப்புக் கொடுக்க காரணம் உண்டு. அவர்களை பாவத்தினின்று விலக்கி காக்கவும் அவர்கள் வாழ்விற்கு சரியான மதிப்பை கொடுக்கவுமே உபத்திரவங்களை அனுமதிக்கிறார். சிலர் இவ்வாறு சொல்ல நீங்கள் கேட்டிருக்கலாம், தங்களுடைய வாழ்க்கையிலே ஒரு புதிய வழியை, திருப்பத்தை கண்டுகொள்வதற்காக அவர்கள் அதை இதை செய்கிறதாக கூற கேட்டிருக்கலாம். அருமையானவர்களே, உபத்திரவமே உங்கள் வாழ்க்கையிலே புதிய திருப்பு முறைகளை கொடுக்கும். தாவீது இதை கண்டுகொண்டார். சங்கீதம் 66:10 இதை குறித்து சொல்கிறார், தேவனே எங்களை சோதித்தீர், வெள்ளியை புடமிடுகிறது போல எங்களை புடமிட்டீர். ஆம், தேவன் நம்மை அவரிடத்திலே இழுத்துக் கொள்வதற்காகவும் நமக்கு வாழ்க்கையிலே புதிய திசையை கொடுப்பதற்காகவும் வாழ்வை சரியாக நடத்தவும் நம்மை சோதனையிலே வைக்கிறார். அதன் வழியாக நம்மை உருவாக்குகிறார். இதுவே உபத்திரவத்தின் நோக்கமாகும். வாசிக்கிறேன் 1 பேதுரு 4:1. இப்படி இருக்க கிறிஸ்து நமக்காக மாம்சத்திலே பாடுபட்டபடியால் நீங்களும் அப்படிப்பட்ட சிந்தை

அவருக்கு பதிலாக நீதி உள்ளவராய் பாவங்களின் நிமித்தம் ஒரு தரம் பாடுபட்டார். அவர் மாம்சத்திலே கொலையுண்டு ஆவிலே உயிர்ப்பிக்கப்பட்டார். இந்த இரண்டு வசனங்களும் ஒன்றோடு ஒன்று இணைந்து செல்கின்றவை. கிறிஸ்து மாம்சத்திலே வேதனை சகித்தார் என்றும் அவர் மாம்சத்திலே மரணத்தை சந்தித்தார் என்றும் இந்த வசனம் மீண்டும் நமக்கு நினைவுபடுத்துகிறது. சில ஆண்டுகளுக்கு முன்பு கடவுள் இறந்த போது இந்த தலைப்பிலே ஒரு ஆங்கில நூல் வெளியிடப்பட்டது. இது புகழ் பெற்றது. ஆனால் ஒன்றை நாம் அறிய வேண்டும், கடவுள் ஒருபொழுதும் மரிப்பதில்லை, தேவன் ஒருபொழுதும் மரிப்பதில்லை. அவர் இன்றும் மரித்துவிட்ட தேவன் இல்லை, அவர் நோயாளியாக காணப்படவில்லை. கிறிஸ்து தம்முடைய மாம்ச சரீரத்திலே மரித்தார். இந்த சரீரத்தை அவர் பெத்லகேமிலே பெற்றுக் கொண்டார். எபிரேய ஆக்கியோன் கூறுவது போல அவர் நம்மை போல எல்லா விதங்களிலும் சோதிக்கப்பட்டார். பாடுபடுவது என்றால் என்ன என்று அவருக்கு தெரியும். ரத்தம் சிந்துவது என்றால் என்ன என்றும், கண்ணீர் வடிப்பது, இருதயம் நொறுங்குண்டு போவது என்றால் என்ன என்றும் அவருக்கு தெரியும். அவர் முற்றிலும் ஒரு பூரணமான மனிதனாக காணப்பட்டார். அவர் அந்த மனித சரீரத்திலே மரணத்தை சந்தித்தார். இயேசு கிறிஸ்து சிலுவிலே மரித்ததின் மூலம் மனிதனுடைய பாவத்தோடு தனக்கு இருந்த உறவை முடிவிற்கு கொண்டு வந்துவிட்டார். அவர் பாவத்தின் தண்டனையை தன்னுடைய சொந்த சரீரத்திலே சுமந்தார். நாம் இதை குறித்து 1 பேதுரு 2:24 இவ்வாறு வாசிக்கிறோம், நாம் பாவங்களுக்கு செத்து நீதிக்கு பிழைத்திருக்கும்படிக்கு அவர் தாமே தமது சரீரத்திலே நம்முடைய பாவங்களை சிலுவையின் மேல் சுமந்தார். அவருடைய தழும்புகளால் குணமானீர்கள். கிறிஸ்து தம்முடைய சரீரத்திலே தம்முடைய உடலிலே மனிதனுடைய பாவத்திற்கான கிரயத்தை கொடுத்து தீர்த்தார் என்று பேதுரு 3 இடங்களிலே இந்த நிருபத்திலே சொல்கிறார். எனவே கிறிஸ்து பாவத்திலே மரிக்கவில்லை, அல்லது அவர் பாவத்தின் கீழ் மரிக்கவில்லை, ஆனால் அவர் பாவத்திற்காக மரித்தார். ஆம் பிரியமானவர்களே, அவர் என்னுடைய உங்களுடைய இடத்தை எடுத்துக் கொண்டார். நம்முடைய பாவத்திற்குரிய தண்டனையை அவர் ஏற்று அதற்குரிய கிரயத்தை செலுத்தினார். இந்த இடத்திற்கு பிறகு இயேசு பாவத்திற்காக மரிக்க இன்னும் ஒரு முறை திரும்ப வரப்போவதில்லை. அவருக்கு பாவத்தோடு உள்ள உறவு இனி ஒருபொழுதும் இருக்கப் போவதில்லை. ஏனென்றால் அவர் மரணத்தை நின்று உயிரோடு எழும்பிவிட்டார். அவர் மகிமையின் சரீரத்திலே அவ்வாறு வெளியே வந்தார். 1 பேதுரு 3:18 அவர் ஆவியிலே உயிர்ப்பிக்கப்பட்டார், அதாவது ஆவியானவரால் உயிரோடு எழுப்பப்பட்டார் என்று சொல்வது பொருத்தமாயிருக்கும். அவர் இப்பொழுதும் மகிமையின் சரீரத்திலே உயிரோடு இருக்கிறார். அந்த சரீரத்திலே பரலோகத்திலே முற்றிலுமாக தேவனுடைய பணியிலே அர்ப்பணிப்புடன் ஈடுபட்டுள்ளார். அவர் தேவனாக இருக்கிறார், தேவனோடு நெருக்கமுடையவராகவும் எல்லா சிருஷ்டிகளோடும் தொடர்புடையவராகவும் இருக்கிறார். கிறிஸ்து இப்பொழுது இந்த ஆசீர்வாதங்களை நமக்கு தர வல்லவராயிருக்கிறார். பேதுரு சொல்கிறார், நீங்களும் அப்படிப்பட்ட சிந்தையை ஆயுதமாக தரித்துக் கொள்ளுங்கள் என்று 4:1 பார்க்கிறோம். இங்கே அப்படிப்பட்ட சிந்தை என்று சொல்லப்படுவது ஒரே சிந்தையை குறிக்கிறது. இந்த சிந்தனையானது ஒரு தீர்மானத்திற்கு நேராக நடத்துகிறதாயும் இருக்கிறது. அப்போஸ்தலன் பவுலும் இந்த ஒரு காரியத்தை பிலிப்பியர் 2:5 சொல்வதை பார்க்கலாம். கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தையே உங்களிலும் இருக்க கடவுதே. அடுத்ததாக கிறிஸ்து நமக்காக மாம்சத்திலே பாடுபட்டபடியால் என்று வசனத்திலே வாசிக்கிறோம். நீங்கள் 2 பார்ப்பீர்கள் என்றால், மாம்சத்தில் பாடுபடுகிறவன் பாவங்களை விட்டோய்ந்திருப்பான் என்று சொல்லப்படுவதை பார்க்கலாம். விட்டோய்ந்திருப்பான் என்பதற்கு ஆங்கில மொழிபெயர்ப்பிலே பாவம் செய்வதை நிறுத்தி விடுவான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இதன் மூல வார்த்தையை கொண்டு பார்க்கும் பொழுது நமக்கு ஒரு சரியான அர்த்தம் கிடைக்கிறது. டாக்டர் ஜோசப் என்பவர் தமது புஸ்தகத்திலே சொல்லும் பொழுது, மாம்சத்தில் பாடுபடுகிறவன் பாவங்களிலிருந்து விடுதலை பெற்றவனாக இருப்பான் என்று சொல்கிறார். சரி, பேதுரு இந்த வசனத்திலே கூற விரும்புகிற காரியம் என்ன? முதலாவதாக, தேவன் உபத்திரவத்தை பயன்படுத்தி நம்மை பாவத்தினின்று விலக்கி காத்துக் கொள்ளுவார். இந்த ஒரு அனுபவத்தை நாம் ஒவ்வொருவரும் தனிப்பட்ட முறையிலே பெற்றிருப்போம் என்று நம்புகிறேன். உபத்திரவம் நம்மை பாவத்தினின்று விலக்கும். ஆனால் இங்கு பேதுரு அதனை காட்டிலும் அதிகமான ஒரு காரியத்தை சொல்கிறார். நாம் பாவத்திலிருந்து விடுதலையாகி இருப்போம் என்று பேதுரு சொல்கிறார். அதாவது கிறிஸ்தவ வாழ்க்கை, பக்தி உள்ள ஆவிக்குரிய வாழ்க்கையை நாம் வாழ்வதற்கு தேவையான காரியத்தை தேவன் ஏற்படுத்தியுள்ளார். டாக்டர் தாமஸ் என்ற தேவ மனிதர் சொல்லும் பொழுது, பேதுரு இந்த ஒரு வசனத்திலே ரோமர் 6 பவுல் கூறின காரியங்களை ரத்தின சுருக்கமாக தந்துள்ளார் என்று கூறுகிறார். ரோமர் 6, நீங்களும் நானும் கிறிஸ்தவ பக்தியுள்ள வாழ்க்கையை நடத்துவதற்கு தேவன் ஏற்படுத்தியுள்ள காரியங்களை, வாய்ப்பு வசதிகளை பற்றி சொல்லுகிறது. நாம் தேவனுடைய வார்த்தையாலே மறுபடியும் பிறந்துள்ளோம் என்று பேதுரு தெளிவுபட கூறியுள்ளார். தேவனுடைய ஆவியான

அந்த தேவனுடைய புத்திரர் புதிய சுவாபமுடையவர்களாக இருப்பார்கள். இந்த புதிய சுவாபம் பாவத்திலே வாழுகிறதாக இருக்காது. நாம் இதை நன்கு புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் லூக்கா 15:11-32 வரை உள்ள பகுதியிலே இளைய குமாரன் நிகழ்ச்சியை பார்க்க வேண்டும். அந்த இளைய குமாரன் பன்றிகள் வாழும் கூட்டத்திற்கு செல்கிறான். ஆனால் அவன் பன்றி அல்ல, அவன் அந்த சுவாபம்.

0: இப்பொழுதும் கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராய் நாம் கடந்து செல்ல போகிறோம். ஆண்டவரிடத்தில் கேட்டு மிகுந்த ஜபத்தோடு இந்த வார்த்தையை நான் உங்களுக்கு கொண்டு வருகிறேன். இந்த செய்தியை நீங்க கேட்பதற்கு முன்பாகவே உங்கள் இருதயத்தை தேவனுக்கு முன்பாக திறந்து வைத்துக் கொள்ளுங்கள். 2 சாமுவேலின் புத்தகம் 7 அதிகாரம் நம் எல்லாருக்கும் மிகவும் அறிமுகமான அடிக்கடி வாசிக்கிற வசனம், 29 வசனம்.
1: இப்போதும் உமது அடியானின் வீடு என்றைக்கும் உமக்கு முன்பாக இருக்கும்படி அதை ஆசீர்வதித்தருளும். கர்த்தரான ஆண்டவராகிய தேவரே அதை சொன்னீர். உம்முடைய ஆசீர்வாதத்தினாலே உமது அடியானின் வீடு என்றைக்கும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பதாக என்றார்.
0: ஆமென். இந்த ஏப்ரல் மாதத்திலும் இந்த குடும்ப ஆசீர்வாத கூட்டத்திற்காக ஜெபம் பண்ணும்போது கர்த்தரின் இருதயத்தில் வைத்த உங்களுக்கு சொல்லும்படி உங்களோடு பகிர்ந்து கொள்ளும்படி ஆண்டவர் கொடுத்த வார்த்தை இதுதான். தேவனுடைய ஆசீர்வாதங்கள் நம்முடைய வீட்டுக்கு வரணும், அதான் ரொம்ப முக்கியம். நமக்குள்ள இருக்கிற ஆசீர்வாதங்கள் நம்முடைய வீட்டுக்கு போகணும். சிலர் பார்த்தீங்கன்னா வெளியே பார்க்கறதுக்கு ஆசீர்வாதத்தில் இருப்பார்கள், ஆசீர்வாதமா இருப்பது போல தெரியும். ஆனா அந்த ஆசீர்வாதத்தை அவங்க வீட்டில பார்க்கறதுக்கு இல்லை. அவங்க பேச்சுக்கும் நடத்தைக்கும் உடுத்துகிற உடைக்கும் அவங்க வீட்டுக்கும் சம்பந்தமே இருக்காது. ஆனா கர்த்தருடைய ஆசீர்வாதங்கள் எப்போதுமே பார்த்தீங்கன்னா அந்த ஆசீர்வாதங்கள் நேரம் அவங்களுடைய வீடு வரைக்கும் போய் சேரும். இன்னைக்கு வீட்டுக்குள்ளேதான் தேவனுடைய ஆசீர்வாதம் தான் ரொம்ப முக்கியம். அதுதான் இன்னைக்கு முக்கியம். சபைக்கு போறோம், 2 மணி நேரம் 3 மணி நேரம் இருப்போம். இப்படிப்பட்ட கூட்டங்களுக்கு வரோம், 2 மணி நேரம் இருப்போம். அலுவலகத்துக்கு போவோம், கடைக்கு போவோம், வியாபாரத்துக்கு போவோம், எல்லாம் போவோம். எல்லாம் சந்தோஷமா பேசி வியாபாரம் பண்ணுவோம், சம்பாதிப்போம், பணம் கையில் இருக்கும், நம்ம இப்படியே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆனா எங்க போனாலும் கடைசியா மாலையில நம்ம வீட்டுக்கு திரும்பணும். அப்ப வீட்டுக்கு போனா வீட்டுல ஒரு தேவனுடைய ஆசீர்வாதம் அந்த வீட்டில இருக்க வேண்டும். ஆமென். கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆண்டவராகிய இயேசு சொன்னார், சீஷர்களுக்கு சொன்னார், ஒரு வீட்டுக்கு நீங்க போனீங்கன்னா முதலாவது அந்த வீட்டை ஆசீர்வதிங்க. ஆண்டவர் சொல்ற அதனாலதான் ஒரு வீட்டுக்கு நம்ம புதுசா ஒரு அந்த வீட்டில போய் குடி புகும்போது ஊழியர்களை கூப்பிட்டு இந்த வீட்டை கொஞ்சம் பிளஸ் பண்ணுங்க, வீட்டை ஆசீர்வதிங்க, பிரதிஷ்டை பண்றோம், வந்து ஜெபம் பண்ணுங்க அப்படின்னு சொல்றோம். ஏன் வந்து அப்படி ஆசீர்வதித்து ஜெபம் பண்ணுன்னு சொல்றோம் அப்படின்னா, கர்த்தருடைய பிள்ளைகள் ஒரு வீட்டுக்குள்ள வந்து நின்று அந்த வீட்டை ஆசீர்வதிச்சாங்கன்னா அந்த சொல்லுகிற ஆசீர்வாதம் அந்த வீட்டில தங்கும். ஆனா ஆண்டவரா இயேசு சீஷர்களுக்கு போகும்போது சீஷர்கள் சொல்றாரு, நீங்க ஒரு வீட்டுக்கு போனீங்கன்னா அந்த வீட்டை நீங்க என்ன செய்யணும், ஆசீர்வதிக்கணும் சொல்லிட்டு அதோட விடல, அந்த வீடு நீங்க சொல்லுகிற ஆசீர்வாதத்துக்கு பாத்திரமா இருந்தா. அதை யாராவது சொல்றாங்களா? இப்ப என்னதான் கூப்பிடுறீங்க, உங்க வீட்டுக்கு நான் வரேன், கொஞ்சம் ஆசீர்வதிச்சு ஜெபம் பண்ணுங்க பிரதர். நான் ஆசீர்வதிச்சு ஜெபம் பண்றேன், சரி, நீ பாத்திரமா இருந்தாதான் நான் சொல்ற ஆசீர்வாதம் அப்படின்னா என்னை வீட்டுல சேர்ப்பீங்களா? அதுக்கு தானே உங்களை கூப்பிடுறோம் அப்படின்னு நம்ம சொல்றோம். ஆனா பைபிள் படி நீங்க பார்த்தா பைபிள் ஆண்டவர் சொல்றாரு, ஒரு வீட்டுக்கு போனா நீ அந்த வீட்டை நீங்க என்ன செய்யணும், ஆசீர்வதிக்கணும். அதோடு கூட அவர் என்ன சொல்றாரு, அந்த வீடு, அந்த வசனத்தை எடுத்து வாசிக்கலாமா? நம்ம மத்தேயு எழுதின சுவிசேஷத்துக்கு பைபிளை திருப்புங்க, 10 அதிகாரம் 12 வசனம். வீட்டுக்குள் பிரவேசிக்கும் போது வாழ்த்துங்கள், அந்த வீடு பாத்திரமாய் இருந்தால் நீங்கள் கூறின சமாதானம் அவர்கள் மேல் வர கடவுது, அபாத்திரமாய் இருந்தால் நீங்கள் கூறின சமாதானம் உங்களிடத்திற்கே திரும்ப கடவுது. இதுதான் ஆண்டவர் கொடுத்த வார்த்தை. ஒரு வீட்டுக்குள் போனால் அந்த வீட்டை வாழ்த்துங்கள் என்று சொன்ன ஆண்டவர் கூடவே சொல்றாரு, நீங்க சொல்ற வாழ்த்துதலுக்கு அந்த வீடு பாத்திரமா உகந்ததா ஏற்றதா இருந்தா நீ சொல்ற ஆசீர்வாதம் அந்த வீட்டுல தங்குமா? அந்த வீடு அதுக்கு பாத்திரமா இல்லைன்னா நீங்க சொல்ற ஆசீர்வாதம் திரும்ப உங்ககிட்டே வந்துருமா? இதுதான் சத்தியம். ஆமென் சொல்லுங்க. இன்னொரு முறை சொல்லுங்க, இன்னொரு முறை சொல்லுங்க. உங்க வீடு வாடகை வீடோ சொந்த வீடோ பிளாட்ஸோ அல்லது தனி வீடோ ஓடு வீடோ குடிசை வீடோ அதை பற்றி பிரச்சனை இல்லை. ஆனா உங்க வீட்டை தேவன் ஆசீர்வதிக்க விரும்புகிறார். ஆமென். உங்க வீட்டை கர்த்தர் ஆசீர்வதிக்க விரும்புகிறாருமா? ஆசீர்வதிக்கனா அந்த ஆசீர்வாதம் உங்க வீட்டுல தங்கணும். அதான் முக்கியம். அந்த வீட்டுல அந்த ஆசீர்வாதம் தங்கணும். அப்ப இதை குறித்து தான் ஆண்டவர் ரெண்டு நாளா அதிகமா பாரப்படுத்தினார். அதற்காக உங்களுக்காக ஜெபிக்க வைத்தார். அந்த ஜெபம் பண்ணும் போது எதை எதை உங்களுக்கு சொல்லணும்னு ஆண்டவர் எனக்கு உணர்த்தினாரோ அந்த வார்த்தையோடு உங்கள் மத்தியில நான் தேவ கிருபையால் நிக்கிறேன். இன்னைக்கு நீங்க ஆசீர்வதிக்கப்படுறதா எங்களுக்கு சந்தோஷம். நீங்க ஆசீர்வதிக்கப்படுவதான் தேவ சித்தம். நிமிர்ந்து உட்கார்ந்து சொல்லுங்க, நான் இங்க கை வச்சு சொல்லுங்க, நான் தேவனால் ஆசீர்வதிக்கப்படுவது தேவனுடைய சித்தம். நான் மட்டுமல்ல என் வீடும் ஆசீர்வதிக்கப்படுவது தேவ சித்தம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்னைக்கு நான் உங்களுக்கு கர்த்தர் உங்களுக்கு இந்த ஆசீர்வாதத்தை கொடுக்கிறார், கர்த்தர் உங்களுக்கு இந்த ஆசீர்வாதத்தை சொல்லுகிறார், இந்தாங்க இந்த ஆசீர்வாதம் உங்களுக்கு தான் அப்படின்னு சொல்றதுக்கு எனக்கு 5 நிமிஷம் கூட ஆகாது. ஆனா அந்த ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்க வழியை நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க விரும்புறேன். ஆமே, ஹல்லேலூயா. அதான் இன்னைக்கு ரொம்ப முக்கியம். அந்த வழியை நம்ம கண்டுபிடிச்சிட்டோம்னா அந்த வழியா நடந்து போய் அந்த ஆசீர்வாதத்தை சுதந்திரிப்போம். அப்போ இன்றைக்கு கர்த்தருடைய நாமத்தினால ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை காணக்கூடிய மிக முக்கியமான இடம் நம்முடைய வீடுதான். ரொம்ப முக்கியம், வீடுதான் முக்கியம். இப்ப வந்திருக்கீங்க உதாரணமா, உள்ளத்துக்கு ஆறுதலா இருக்கு, சந்தோஷமா இருக்கு, வெளியே பயங்கர வெயில் அடிக்குது, இங்க கொஞ்சம் குளிர்ச்சியா இருக்கா இல்லையா, எல்லாமே நல்லா தான் இருக்கு. எவ்வளவு நேரம் எல்லாம் மிஞ்சி போனா 1 மணியோ 1.5 மணியோ அதுக்கு மேல போய் தான் ஆகணும். என்ன சொல்றீங்க? இன்னும் கொஞ்ச நேரம் உட்கார்ந்துட்டு போறேன்னா பரவாயில்ல, இருந்துட்டு போகணும், அப்புறம் யாரா கேட்பாங்க போலியான்னு. அதனால போய் கடைசி எங்க போனோம், அங்கதான் போனோம், போனோம். அப்ப பாத்தீங்கன்னா அங்க இருந்தா நல்லா இருக்குது, எல்லாம் நல்லா இருக்குது, பாட்டு நல்லா இருக்கு, பிரசங்கம் நல்லா இருக்கு, ஜபம் நல்லா இருக்கு, அப்புறம் அந்த சாப்பாடும் கொஞ்சம் நல்லா இருக்கு, அந்த நேரத்துக்கு எல்லாம் நல்லா தான் இருக்கு. ஆனா வீட்டுக்கு தான் போனோம் அப்படின்னு ஒருத்தர் சொல்ற போதே தெரியுது வீட்டுல என்ன இல்ல, வீட்டுல அவங்களுக்கு ஏற்றபடி இல்ல. அப்ப கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்னைக்கு ஆண்டவர் உங்களுக்கு கொடுக்கிற ஆசீர்வாதம் உங்கள் வீட்டில் தங்க போகிறது. ஆமென். உங்க வீட்டுக்கு வரப்போகுதுன்னு சொல்ல மாட்டேன், உங்க வீட்டுல தங்க போறது, தங்க போகிறது. ஒரு வீட்டுக்கு இப்போ உங்க வீட்டுக்கு நீங்க போறீங்க, வீட்டுக்கு போறீங்க, அவங்க வந்து எத்தனை நாள் தங்க போற கேட்பாங்களா, கேட்பாங்களா? அல்லது நம்ம தான் சொல்லுவோமா, அது போன உடனே எத்தனை நாள் தங்க போற கேட்டா அந்த வீட்டுல தங்க முடியுமா? ஆனா அதை மறைமுகமா கேட்பாங்க. வேற ஏதாவது வந்தீங்களா? கர்த்தருடைய பிள்ளைகளே, வந்து போகிற ஆட்களுக்கு விசிட்டர்ஸ் பேர், சும்மா பார்வையாளர்கள். ஆனா அந்த வீட்டிலேயே தங்கி இருக்கிறவங்களுக்கு தான் அந்த வீட்டினுடைய பிரச்சனை போராட்டம் தெரியும். ரெண்டாவது வீட்டுல இப்ப நான் உங்க வீட்டுக்கே வரேன், கிச்சன்ல உட்கார வைப்பீங்க, சும்மா முன்னால உட்கார வைப்பீங்க, அழகா பர்னிச்சர் எல்லாம் போட்டு வைப்பீங்க, டிவி எல்லாம் போட்டு காட்டுவீங்க, எல்லாம் பண்ணுவீங்க, அங்கே காபி கொடுத்து அனுப்பிடுவீங்க. அதான் வந்து பார்வையாளர்களா வந்து பார்த்துட்டு போற இடம். அதுக்கு அடுத்த கட்டத்துக்கு போனாதானே தெரியும், புரியுதா உங்களுக்கு? சில வீட்டுக்கு போனா டக்குன்னு அவங்க வந்து கதவை திறக்க மாட்டாங்க. சில வீட்டுல சில வீட்டை காலி படைக்கும், அவங்க யாரு, இதோ வந்துட்டேன், 1 நிமிஷம் வரேன், என்ன பண்ணுவா நினைக்கிறீங்க நீங்க? வந்துட்டாங்களே, அப்பதான் அவங்களுக்கு அந்த செருப்பு மூலையில் கிடக்கு தெரியும், அந்த குடிச்ச காஃபி டம்ளர் அப்படியே அந்த சேர்ல இருக்கிறது தெரியும், அப்பதான் அவங்க கண்ணுக்கு தெரியும். புரியுதா அவனுக்கு? அந்த டவல் அந்த மூலையில போட்டிருக்கு, அப்பதான் அவனுக்கு தெரியும் அதெல்லாம் கிளீன். இதை வந்துட்டேன், இதை வந்துட்டேன், அதை வந்துட்டேன், இதை வந்துட்டேன். அப்புறம் சரி ஓரளவுக்கு அதை செட்டப் பண்ணி அப்புறம் கதை திறப்பாங்க சிலர். அப்ப யாராவது வந்தாதான் அவங்களுக்கு அந்த வீடு அப்படி இருக்குன்னு அவங்க கண்ணுக்கு தெரியுது. மத்த நேரம் அதுக்குள்ளே உட்கார்ந்து இருக்கனால அவங்க அது விசேஷமா தெரியல. கர்த்தருடைய பிள்ளைகளே, வந்து போகிற ஆளுக்கு இந்த மாதிரி பிரச்சனைனா தங்கணுமே. கர்த்தருடைய ஆசீர்வாதம் உங்க வீட்டுல தங்கணுமே, கர்த்தர் உங்க வீட்டுல தங்கணுமே. ஆமென், ஹல்லேலூயா. அப்போ இன்றைக்கு கர்த்தருடைய நாமத்தினால கர்த்தருடைய வெளிப்பாடுகளோடு உங்களோட நான் பேசுறேன். உங்க வீட்டை கர்த்தர் இந்த மாதம் ஆசீர்வதிக்க விரும்புற. ஆமென். ஆண்டவர் ஆசீர்வதிச்சார்னா அவர் வந்து அறகுறையால ஆசீர்வதிக்க மாட்டாரு. புரியுதா உங்களுக்கு? அவர் எப்போதுமே நிரம்பி வழிகிற ஆசீர்வாதத்தை தான் தருவார். நிரம்பி எல்லா விதத்திலும் பாருங்க, ஒரு நிரம்பி வழிகிற ஆசீர்வாதமா தான் இருக்கும். பணத்துல மட்டுமல்ல, ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் சரி, ஒரு உச்சக்கட்ட ஆசீர்வாதத்துக்கு கர்த்தர் நம்மை வழி நடத்துவார். ஆமேன். அப்ப வேகமாய் இந்த ஆசீர்வாதத்தை நான் உங்களுக்கு சுதந்திரிப்பதற்கான ஒரு நல்ல வழியை, ஒரு ஆலோசனையை உங்களோடு கூட பேசுவது எனக்கு அதிக சந்தோஷம். யாத்திராகமத்தின் புத்தகத்தை திருப்புங்க, 12 அதிகாரம், யாத்திராகமம் 12:12-13 வசனங்களை சகோதரன் மைக்கில் வாசிப்பாங்க.
1: அந்த ராத்திரியிலே
0: நான் எகிப்து தேசம் எங்கும் கடந்து போய்
1: எகிப்து தேசத்தில் உள்ள மனிதர் முதல் மிருக ஜீவன்கள் மட்டும் முதற் பேரா இருக்கிறவைகளை எல்லாம் அதம் பண்ணி எகிப்து தேவர்களின் மேல் நீதியை செலுத்துவேன். நானே கர்த்தர் நீங்கள் இருக்கும் வீடுகளில் அந்த ரத்தம் உங்களுக்காக அடையாளமாக இருக்கும் அந்த ரத்தத்தை நான் கண்டு
0: உங்களை கடந்து போவேன்.
1: நான் எகிப்து தேசத்தை அழிக்கும் போது அழிக்கும் வாதை உங்களுக்குள்ளே வராதிருக்கும்.
0: கையை வைத்து சொல்லுங்க ஆமென். நல்ல புரிந்து கொள்ளுங்க. கர்த்தருடைய பிள்ளைகளே, நீங்கள் படிச்சிருக்கீங்களோ படிப்பில்லையோ, ஏழையோ பணக்காரரோ, அல்லது சமீப காலமாக ஆண்டவராகிய இயேசுவை அறிந்திருக்கிறீங்களோ, அல்லது நீண்ட காலமாக இருக்கிறீங்களோ, அதை பற்றியெல்லாம் ஆண்டவர் கேட்க போவது இல்லை. ஆண்டவர் உங்க வீட்டை ஆசீர்வதிக்க விரும்புகிறார். ஆண்டவருடைய இருதயத்தின் விருப்பம் என்ன பிரதர்? ஆண்டவர் என்ன உணர்த்துகிறார், எங்களை குறித்து என்ன சொல்லுகிறார் என்று நீங்க கேட்டீங்கன்னா, ஆண்டவர் தம்முடைய ஆசீர்வாதத்தை உங்கள் வீட்டுக்கு கர்த்தர் கொடுக்க விரும்புகிறார். இப்ப வீட்டுல அப்படின்னு நான் சொல்லும் போது நீங்க ஒன்னு புரிஞ்சிருப்பீங்க நம்புறேன். உங்கள் நிமித்தம் உங்கள் வீட்டாரை ஆசீர்வதிப்பார். அந்த வீடுனா வீட்டில் இருக்கிற ஃபேனையும் டியூப் லைட்டையும் ஆசீர்வதிப்பாருன்னு சொல்ல நினைச்சுக்காதீங்க நீங்க. புரிதா? கர்த்தருடைய வீட்டாரை ஆசீர்வதிப்பார், அதுதான் முக்கியம். நீங்க சொல்றீங்க, நான் மட்டும்தான் பிரதர் கூட்டத்துக்கு வருவேன், நான் மாத்திரம் தான் சர்ச்சுக்கு போவேன், எங்க கணவர் வரவே மாட்டாரு, எங்க பிள்ளைகளும் வரமாட்டாங்க, இன்னைக்கு கூட இழுத்துட்டு தான் வந்திருக்கிறேன், கஷ்டப்பட்டு தான் கூட்டிட்டு வந்திருக்கிறேன் அப்படின்லாம் சிலர் சொல்றாங்க. ஆனால் அவங்களெல்லாம் ரட்சிக்கப்பட்டாதான் வீட்டுல சந்தோஷமா இருக்கும், உண்மைதான். ஆனா இன்றைக்கு நீங்க என்ன தெரியுமா விசுவாசிக்கணும்? கர்த்தரா இயேசுவை நான் விசுவாசிக்கிறேன், என்னுடைய விசுவாசத்தின்படி நான் விசுவாசிச்சா என்னுடைய வீட்டாரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பா. ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. அப்ப கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த வசனத்துல நம்ம சகோதரன் வாசிக்கும் பொழுது ஆண்டவர் எகிப்து தேசத்துல பலவிதமான வாதைகளை இஸ்ரவேல் ஜனங்களின் நிமித்தம் அந்த எகிப்தியரை கர்த்தர் வாதித்தார். அப்படிப்பட்ட வாதையில ஒன்று வேதம் சொல்லுகிறது, ஆட்டுக்குட்டியின் ரத்தம் நிலைக்கால்களில பூசுங்கள். யார் யார் வீட்டுல இந்த ரத்தம் பூசப்பட்டிருக்கிறதோ, தெளிக்கப்பட்டிருக்கிறதோ, நடு இரவில சங்கார தூதன் வரும்போது அந்த எந்தெந்த வாசலில் ரத்தம் தெளிக்கப்பட்டிருக்கிறதோ அதை பார்த்துட்டு அவன் கடந்து போய்விடுவான். எந்த வாசலில் நிலைக்கால்களில் ரத்தம் பூசப்படாமல் இருக்கிறதோ அந்த வீட்டுக்குள்ளே நுழைந்து வாதை அந்த வீட்டுக்கு வரும். ஆண்டவர் சொல்லுகிறார், இஸ்ரவேல் மக்களுக்கு சொல்லுகிறார், ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தை உங்கள் நிலைக்கால்களிலே பூசுங்கள். இது பழைய ஏற்பாட்டு காலத்திலே

ஊழியத்திலே கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை கட்டளையிட வேண்டுமாக நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்பா, விதைக்கிற விதைகள் ஒன்று ஒவ்வொன்றும் கர்த்தாவே ஆத்துமா ஆதாயத்தை கொண்டு வரட்டும். அந்தவரே எல்லாரையும் ரசிக்கட்டும், நம்முடைய வார்த்தை விடுதலையாக்கட்டும், தொடர்ந்து நடத்துங்க, ஆசீர்வதிங்க. அவர்களை சொல்லிவிடுவதற்காக அவருடைய மனைவி வீட்டா பிள்ளைகளுக்காக கூட ஜெபிக்கிறோம். தொடர்ந்து அவர்களையும் அவருடைய ஊழியத்தையும் குடும்ப காரியங்களையும் நடத்துகிறவர் நீர்க்கத்தாவே ஆசீர்வதிங்க. தொடர்ந்து வழி நடத்தும்படியாக கொடுக்கிறோம், தேவைகளை சந்திக்கும்படியாக இப்போ கொடுக்கிறோம். அண்டவரை இன்னும் கத்தாவே சாரி ரஞ்சினி அலங்காரமணிக்காக ஜெபிக்கிறோம். தொடர்ந்து இந்த ஊழியத்தை எடுத்து நடத்தும்படியாக பிள்ளனை கொடுக்கிறவர் நீர் தொடர்ந்து நடத்துங்க. ஆசீர்வதிங்க. அது போல மகேந்திரங்களையும் ஒப்பு கொடுக்கிறோம். தொடர்ந்து உடைய ஊழியத்தை செய்யும்படியாய் சுகம் ஆரோக்கியம் பலனை கொடுத்து வழி நடத்தும்படியாய் நாங்களும் கொடுக்கிறோம். ஆண்டவரே எல்லாரையும் பொறுப்படுங்க, எல்லாரோடும் கூட இருங்க. அப்பா, எல்லா காலங்களிலும் நேரங்களும் உம்முடைய உற்ற துணை ஒவ்வொருவருக்கும் தவை. ஆண்டவரே அப்பா வழி நடத்துங்க. இன்னும் வரப்போகிற ஒவ்வொரு ஊழியக்காரர் மேலும் உம்முடைய கிருபை அப்போதும் கூட இருக்கட்டும். ஆண்டவரே வார்த்தைகளை கொடுக்கும் போது அநேக ஆத்மாக்கள் தங்களை ஆராய்ந்து பார்த்து விடுதலை ஆகும்படியாய் வசனங்கள் பேசட்டும். ஆண்டவரே அப்பா அவர்களையும் அவருடைய குடும்பங்களையும் ஒப்புக் கொடுக்கிறோம். பாலிய பிள்ளைகளை விசேஷமாய் ஒப்புக் கொடுக்கிறோம். தங்களுக்கு பெற்றாருக்கு கீழ்படுகிற பிள்ளைகளாக உம்முடைய ஊழியத்துக்கு ஒத்திணைந்து கத்தாவை எல்லா காரியங்களிலும் பங்கெடுக்கும்படியாய் கத்திறந்த எங்களை பேசுங்க. ஆண்டவரே இந்த உலக காரியங்கள் எல்லாம் மாயை என்பதை அந்த பிள்ளைகள் அறியும்படியாய் தெளிந்த புத்தியை கொடுக்க வேண்டுமாக நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். விசுவாச மக்களை ஒப்புக் கொடுக்கிறோம். பின்மாற்றத்தில் இருக்கிறவர்கள் மீண்டும் வந்து ஆராதிக்க கிருபை பாராட்டுங்க. ஆண்டவரே அப்பா தங்களுடைய கடின இருதயத்தை விட்டு கத்தாவை நீங்களே தேவன் என்று அமர்ந்திருந்து அறியும்படியாய் எல்லாரையும் குட்டி சேர்க்க

அப்பா, நெறிந்த நாளிலை நீர் முறியாதவர். ஆண்டவரே, மங்கிய திரியை நீர் அணியாதவர். எல்லாரையும் நேசிக்கிறவர். எல்லாரையும் மண்டை இழுத்து கொள்ளும்படி ஆய் வாஞ்சி ஆய் வாசலிலே காத்து நிற்கிற தகப்பன் நீர். ஆண்டவரே, எல்லாருமே காணும்படியாய் அவர்கள்

தேசத்திலே உம்முடைய ஒளி வந்தது. கர்த்தாவே, அந்த ஜனங்களை விடுதலை ஆக்கும்படியாய் நீர் குழந்தையாய் பிறந்து அப்பா கண்மை கர்த்தாவே அவர்களுக்கு வெளிப்படுத்தி, காணாதவர்களாய் இருக்கிறவர்கள் காணும்படியாய் அவருடைய கண்களிலே தெளிந்த புத்தியிலே கர்த்தாவே நீரொளியை ஏற்றும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவர், இந்த கடைசி நாட்களிலே நடக்கிற ஒவ்வொரு காரியங்களும் எங்களை எச்சரித்துக் கொண்டிருக்கிறது. ஆண்டவரே, உம்முடைய வருகை சீக்கிரம் சுவாமி, அந்த வருகையிலே கைவிடப்படாதபடி ஒவ்வொருவரையும் இழுத்துக் கொள்ளும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். தொடர்ந்து தேசத்தை இஷ்டவேளை காக்கும்படியாய் உம்முடைய கருத்தில் ஒப்புக்கொடுக்கிறோம். ரட்சிப்பை காணட்டும் அந்த ஜனங்கள், அது போல சுற்றி இருக்கிற ஒவ்வொரு ஜனங்களும் கர்த்தாவே விடுதலையாக பண்ண வேண்டுமாக நாங்கள் ஜெபிக்கிறோம். அவர்களுக்கும் உம்முடைய அதிசயங்களையும் அற்புதங்களையும் அடையாளங்களையும் கர்த்தரே கட்டளையிடுங்க. ஆண்டவரே, தொடர்ந்து அவர்கள் உண்மை காணும்படியாய் ஊழியங்களை பெருகப்படுங்க. ஒவ்வொரு இடத்திலும் ஊழியக்காரரை பாதுகாத்துக் கொள்ளுங்க. மேஞ்சலசம் செய்கிறவர்களை பாதுகாத்துக் கொள்ளுங்க. உம்முடைய கிருபை எப்போதும் அவர்களோடு கூட இருக்க வேண்டுமா கொடுத்து செபிக்கிறோம். தொடர்ந்து வழி நடத்தும்படியாய் கொடுக்கிறோம். இன்னும் கர்த்தாவே கனடா தேசத்துக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த தேசத்திலே காலநிலைகள் எல்லாவற்றையும் கர்த்தர் நீர் சீராக கர்த்தாவே இந்த இடத்திலே கொடுக்கும்படியாய் நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். ஆண்டவரே, அப்பா அதிக வெப்பநிலையினாலே பாதிக்கப்படுகிற ஒவ்வொரு ஜனங்களும் கர்த்தாவே பாதுகாக்கப்படட்டும். ஆண்டவரே, அப்பா நீர் வெயிலுக்கு ஒதுங்கும் நிழலாயிருக்கிறேன். ஆண்டவரே, அப்பா உண்மை நம்பியே இந்த உலகம் இந்த உலகத்தில் உண்மை நம்புகிற ஜனங்கள் அநேகம். ஆண்டவரே, மக்கள் மறைவாக ஒன்றும் இல்லை கர்த்தாவே. உம்முடைய பாதத்தில் இந்த உலகத்தை நாங்கள் வைக்கிறோம். ஆண்டவரே, தொடர்ந்து இலங்கை தேசத்தை ஆசீர்வதிங்க. அந்த தேசத்திலே நடக்கிற எல்லா பொல்லாத காரியங்கள் இருந்தும் அந்த ஜனங்களை விடுதலையாக்கி ரட்சிப்பை காண கிருபை பாராட்டுங்க. ஊழியங்களை பெருக பண்ணுங்க. எனங்க தாவே தகுப்பனே, சிறையில் இருக்கிறவர்கள் உண்மை காணட்டும். அந்த சிறை கதவுகளை கூட உங்களுடைய சத்தியம் போகட்டும். ஆண்டவரே, அது போல வைத்திய சாலையில் இருக்கிறவர்கள் உங்களுடைய வார்த்தையினாலே குணமாக்கப்படட்டும், ரட்சிப்பை காணட்டும். ஆண்டவரே, அது போல புதை வஸ்துகளுக்கு அடிமையாகி தகுப்பனே, அந்த பிள்ளைகள் எத்தனையோ பிள்ளைகள்

இல்லாமல் போய் கொண்டிருக்கிறார்கள் ஆண்டவரே. அப்பா அவர்கள் எல்லாருக்கும் தெளிந்த புத்தியை நீங்கள் கொடுக்கும் போதே இந்த காரியங்கள் அவர்கள் விலகி செல்லும்படியான புத்தி அவர்கள் உண்டாகும் சுவாமி. மனம் இறங்கி அந்த ஜனங்களை, அந்த பிள்ளைகளை, குழந்தைகளை, வாலிபர்களை, வயோதிபர்களை பாதுகாக்கும்படியாக நாங்கள் ஒப்புக்கொண்டு ஜெபிக்கிறோம். எல்லாரையும் பொறுப்பிடுங்க, எல்லாரையும் வழி நடத்துங்க. எல்லாவற்றையும் நண்பர் இயேசு கிறிஸ்துவின் இனிய பாதத்திலே வச்சு ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென்.

0: Lord, sister.
1: Praise the Lord, sister. And beautiful song, நல்லா பாடி இருந்தீர்கள். பழைய பாட்டா இருந்தாலும் நல்ல வார்த்தைகள், பெரிய ஆசீர்வாதத்தை கொண்டு வந்தீர்கள். நன்றாக ஜபித்தீர்கள். கர்த்தர் உங்களையும் உங்களுடைய குடும்பத்தாரையும் உங்களுடைய அழைப்புகளையும் கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த இனிமையான குரலின் அவருக்காக உபயோகிக்கிறதுக்காக கர்த்தர் உங்களுக்கு அந்த ஆசீர்வாதத்தை மென்மேலுமாக உங்களை ஆசீர்வாதித்து உங்களை இன்னமும் கூட அந்த தாழ்ந்துகளை தந்து அவருடைய ஆசீர்வாதத்துக்குள் கொண்டு வருவார். நாங்களும் உங்களை இந்த நித்திய வெளிச்சம் சார்பாகவும் வார்த்தையின் வெளிச்சம் மற்றும்படி காலையிலிருந்து தொடங்கி இருக்கிறோம் எல்லா மாதிரி மினிஸ்ட்ரியின் மத்தியில் வந்து நிற்கிற எல்லாருக்கும் சார்பிலும் இருந்து நாங்கள் உங்களை அந்த ஆசீர்வாதத்தை உங்களுக்கும் கொண்டு வந்து உங்களை ஆசீர்வதிக்கிறோம். காட் பிளெஸ் யூ. அடுத்ததாக நாங்கள் சிஸ்டர் கிரேஸ் ரஞ்சன் அவர்களை அழைக்க போகிறோம். அவர் வந்து அவருடைய கத்தர் கொடுத்த தாளந்துகள் மூலமாக அவரும் வந்து ஆராதனையை செலுத்தி தேவ வசனத்தையும் கொண்டு வருவார். சிஸ்டர் கிரேஸ்,
2: பாருங்கள். நன்றி ஆண்டவரே, இந்த நாளுக்கு உமக்கு நன்றி செலுத்துறோம் ஆண்டவரே. வாரத்தின் முதல் நாள் திரும்பவும் இந்த இடத்துல ஆண்டவர் நித்திய வெளிச்சத்துக்கு ஊடாக ஆண்டவர் இந்த ரேடியோ ஊழியங்களுக்கு ஊடாக நேரங்களை பயன்படுத்தி இந்த தேவன் அநேகருக்கு ஆசீர்வாதமா இருக்க இந்த இதுல நடத்துற ஒவ்வொரு பிள்ளைகளும் ஆண்டவர் ஒவ்வொரு விதமாய் நீர் ஆசீர்வாதித்து வழி நடத்துறதுக்காய் நன்றி. சுகம், பலம், ஆரோக்கியம், சமாதானம், சந்தோஷம், நிறைவு, செழிப்பு எல்லாமே உமக்குள்ளாக நன்மையான இந்த ஈவும் பூர்ணமான இந்த வரமும் பரத்திலிருந்து உண்டாகி ஜோதிகளின் பிதா ஊடாக இறங்கி வந்தது ஆண்டவரே. அதுல எந்த வேற்றுமை நிழலும் இல்லாத அந்த பியோர ஆண்டவரே ஒவ்வொருவருக்குள்ளாகவும் அது இந்த நாட்கள்ல வெளிப்படுறதுக்காக நன்றி செலுத்துறோம் ஆண்டவரே. இந்த காலநிலைய சகோதரி கருணா ஜபிச்சது போல ஆண்டவரே கொடூரமான சீரல் மதிலை மோதி அடிக்கிற பெருவள்ளத்தை போல இருக்கையில் ஏழைகளுக்கு பெலனும் ஒடுக்கப்படுகிற எளியவனுக்கு திடனும் பெருவள்ளத்துக்கு தப்பும் அடைக்கலவும் வெயில் கொதுங்கும் நிழலுமாய் இந்த தேவன் கூடார மறையில வைத்து ஒவ்வொருதரையும் பாதுகாத்து நித்திய நித்தியமாய் உமக்குள்ளாக அண்டவரை வாழுகிற வாழ்வு கூடார மறைவு கண்மல வெடிப்புக்குள்ளாக ஒவ்வொருதரையும் நீ பாதுகாத்து வழி நடத்தி இந்த காலநிலை அவருக்கும் ஆண்டவரை தாக்காதபடி என்னடா நீ சொல்லியிருக்க வார்த்தையின்படி என் ஜனங்கள் சமாதான தாவரங்கள் நிலையான வாசஸ்தலங்கள் அமைதியாய் தங்கும் இடங்களில குடியிருப்பார்கள் என்று தேவனுடைய வார்த்தை சத்தியம். அப்படியாக ஒவ்வொருவரும் சமாதான தாவரம் நிலையான வாசஸ்தலம் அமைதியாய் தங்கும் இடங்களில தான் குடியிருப்பார்கள். அப்படியா நான் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து இயேசுவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறேன் ஜீவன் உள்ள நல்ல பிதாவே, ஆமேன். மகிமை மாட்சிமை நிறைந்தவரே,

இதயத்தில் வாசம் செய்யும் ஒளி நிறைவே அருள் நிறைவே என்றும் தொழுதிடுவேன். ஒளி நிறைவே அருள் நிறைவே.

நிறைவான மகிழ்ச்சியுண்டு. உம்மருகில் எப்போதும் நித்திய பேரின்பமுண்டு.

0: நன்றி ஆண்டவர், உண்மையை துதித்து உண்மை போற்றி உண்மை புகழ்ந்து உண்மை உயர்த்த ஆண்டவர் உண்மை கனப்படுத்த இந்த இடத்திலுமாய் தந்த நேரத்துக்காக நன்றி செலுத்தி இயேசுவின் நாமத்தினால துதிக்கிற மகிமை எல்லாம் உமக்கே செலுத்தி இயேசுவின் நாமத்தினாலே ஜபிக்கிறேன் துதிக்கிறேன் தீரனுள்ள நல்ல தகப்பனே ஆமேன். இந்த வேளையிலும் நாங்கள் வந்து நான் வந்து ஒரு வசனத்துக்கூடாக இதை என்னோட ஆண்டவருக்குள்ளாக நான் இதை மற்றவர்களோட பகிர்ந்து கொள்கிறேன். மேலும் காணப்படுகிறவர்கள் 2 கொரிந்தியர் 4:17-18 மேலும் காணப்படுகிறவைகளை அல்ல காணப்படாதவைகளை நோக்கி இருக்கிற நமக்கு அதி சீக்கிரத்தில் நீங்கும் இந்த லேசான நம்முடைய உபத்திரவம் மிகவும் அதிகமான நித்திய கன மகிமையை உண்டாக்குறது. ஏனெனில் காணப்படுகிறவைகள் அநித்தியமானவைகள், காணப்படாதவைகளோ நித்தியமானவைகள். காணப்படுகிறவைகளை அல்ல காணப்படாதவைகளை நோக்கி இருக்கிற நமக்கு அதி சீக்கிரத்தில் நீங்கும் இந்த லேசான நம்முடைய உபத்திரம் மிகவும் அதிகமான நித்திய கன மகிமை உண்டாக்குறது. ஏனெனில் காணப்படுகிறவைகள் அநித்தியமானவைகள், காணப்படாதவைகளோ நித்தியமானவைகள். இந்த வசனத்துக்கூடாக நாங்கள் இந்த நாட்கள்ல கண்களால காணறது ஏனென்றால் நாங்கள் தரிசித்து நடவாமல் விசுவாசித்து நடக்கிறோம். தரிசித்த முன்கூட்டியே எல்லாம் தெரியுது, சுற்றாடல்கள் என்ன இருக்குது, காலநிலைகள்ல இருந்து எல்லாமே எங்களுக்கு மாறா இருக்கு. இருந்தாலும் தேவன் எங்களுக்காக ஏற்படுத்தி வச்சிருக்கிற நல்ல நல்ல பங்கு தேவன் சொல்லி இருக்கிற எல்லாவற்றிலும் எப்பொழுதும் சம்பூர்ணமுடையவர்களாயும் சகலவித நற்கிரியர்களும் பெருவர்களாயும் இருக்கும்படி சகலவித கிருபைகளையும் பெரு. அப்ப அவருடைய கிருபை எப்பொழுதும் எங்களை அந்த கிருபையினால எல்லாவற்றையும் சுதந்திரிக்க கூடியதாக இந்த பூமியில வச்சிருக்கிறது. ஏனென்றால் அது எங்களுக்கு கண் கண்டதும் இல்லை, காது கேட்டதும் இல்லை, இருதயத்துல தோன்றினதும் இல்லை. அவைகள் எல்லாம் உங்களுக்குள்ள ஆவியில நிறைந்திருக்கிறபடினால அதை எப்படி சுதந்திரிக்க வேணும்டா இந்த உபத்திரவம்னு சொல்லி நாங்கள் இந்த முன்னுக்கு தெரிகிறத மாத்திரமில்ல, அவர் எங்களுக்காக ஏற்படுத்தி வைத்திருக்கிற அவர் சில வேல உலக பாடுகளை ஏற்றுக்கொண்டு துக்கங்களை சுமந்து அவர் உதவனால் அடிபட்டு வாதிக்கப்பட்டு சிரமப்பட்டவர் என்று எண்ணப்பட்டு துப்பப்பட்டு அவமானப்பட்டு நிந்திக்கப்பட்டு இந்த எல்லாவற்றிலும் எங்களுக்காக யாவற்றையும் செய்து முடித்து நாங்கள் தரித்திரதா இருக்க கூடாது என்று அவர் தன்னைத்தான் வறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷ சாயலா இந்த பூமிக்கு ஆண்டவராகிய இயேசு வந்து அவர் வந்து எந்த இல்லையும் வந்து நாங்கள் கஷ்டப்படக்கூடாது என்று ஐஸ்வர்ய சம்பன்னராயிருந்து தன்னைத்தான் வறுமையாக்கி வந்து எங்களுக்கு தந்த இந்த ஐஸ்வர்ய வாழ்வு எங்களுக்கு தந்த நித்திய ஐஸ்வர்யத்தை பெற்றுக்கொள்ளும்படியாக அதே போல எல்லா கவலைகள் துன்பங்களுக்காகவும் அவர் எல்லாவற்றிலும் நிந்திக்கப்பட்டு கவலைப்பட்டு எல்லாவற்றிலும் அந்த தேவன் பாடுபட்டது நிமித்தம் இந்த நாட்கள்ல நாங்கள் எதை நோக்கி இருக்குமா பண்ண பவுல் நம்மை காட்டிலும் அதிகமான பிரச்சனைகள் இருந்த போதிலும் தன்னுடைய சோதனைகளை லேசான உபத்திரம் என்று குறிப்பிடுகிறார். ஒரு வசனத்துல 2 கொரிந்தியர் 11 அவர் சொல்றார் என்றா 3 முறைகளும் ஆற்றினால் அடிக்கப்பட்டார் இந்த தண்டனைக்குரிய நபர். அவர் அவரை வந்து அவரை ஒரு இடத்துல நிக்க விடாமல் அவரை தூக்கி திசை திருப்பி எல்லா பாகத்திலும் கொண்டு போனா அப்ப நூறு மிலாத்தினால் அடிகட்ட எண்ண முடியாத அளவிற்கு வாரினால் அடிக்கப்பட்டதாகவும் கூறுகிறார். அவர் சிறையில் அடைக்கப்பட்டு எல்லாவற்றிலுமே எழுதப்பட்ட வேதாமத்திலும் நாங்கள் பார்க்கிறோம் அதிகமாக துன்புறுத்தப்பட்டார். அப்ப நாங்கள் அந்த எங்கு சென்றாலும் அவரை போல நாங்கள் பாருங்க சிறைச்சாலைக்குள்ள வந்து மகிழ்ந்து பாடினார். என்ன சிறைச்சாலையில இப்படி கையில கைய ரெண்டு பக்கம் தொழு மரத்துல கட்டி அப்படியான சூழ்நிலையில கூடி மகிழ்ந்து பாடினாரா. அப்ப அதே மாதிரி அந்த அந்த என்னண்டு அப்படியான அவர்த்த இருதயம் அப்படி வந்ததுன்னு சொல்லலாம். இருதயத்துல அந்த தேவனுடைய மகிழ்ச்சி அவர் எங்களுக்காக எல்லாவற்றையும் வச்சிருக்கிற நாங்கள் இதைத்தான் அனுபவிப்போம் என்ற அந்த எண்ணம் ஏனண்டா நாங்கள் பாக்குறத மாத்திரம் இல்ல நாங்கள் கண்ணால சூழ்நிலைகளை பார்க்காமல் எங்களுக்காக உள்ளுக்குள்ளாக வச்சிருக்கிற இதை நிறைவாய் நாங்கள் ஆசீர்வதிக்கப்பட்ட நாங்கள் பூமியில் உள்ள எல்லா ஜாதிகளிலும் தேவன் எங்களை மேன்மையாக வச்சிருக்கிறாண்டு அவர் எங்களுக்கு ஒப்பான ஒருவரும் இல்லைன்னு சொல்லப்படுகிறது. அப்படியான அந்த சுதந்திரத்தை நாங்கள் இந்த பூமியில அனுபவிக்கிறதுக்கு இந்த எல்லா லேசான உபத்திரம் இந்த நாட்கள்ல உள்ள உபத்திரங்களை நாங்கள் மறந்து முன்னானவைகளை மறந்து அடுப்பவும் வந்து நாங்கள் பின்னானவைகளை மறந்து அந்த இலக்கை நோக்கி எங்களுக்கு எந்த நோக்கத்துக்காக ஆண்டவர் எங்களை அழைத்தாரோ அந்த நோக்கத்தை நிறைவேற்றும்படி அந்த நோக்கத்தை மேல் நோக்கி நாங்கள் போகும்படியாக இந்த நாட்கள் இந்த வசனத்துக்கூடாக ஆண்டவர் என்னோட இதைத்தான் பேசினார். ஏண்டா இந்த உபத்திரவங்கள் லேசான உபத்திரம் அது இந்த நாட்கள்ல மாறக்கூடியதாக வந்துவிட்டது. ஏனென்றால் ஒவ்வொரு தினம் அந்த தேவ வசனங்கள்ல வேரூன்றி நிலை பெற்றவர்களாகி அவருடைய அன்பின் அகலம் நீளம் ஆழம் உயரம் எல்லாவற்றிலும் ஆண்டவர் தேவத்துவத்தின் பரிபூர்ணம் எங்களுக்குள்ள நிறையப்பட்டிருக்கிறபடினால அந்த டிவைன் எல்லாவற்றிலும் உள்ளுக்குள்ள எங்களுக்குள்ள நிறைவிருக்கிறபடியா எப்பொழுதும் அதை சுதந்திரிக்க முடியத்தக்கதாக சமாதானத்தை சந்தோஷத்தை நிறைவே என்ன நெருக்கம் சில நேரம் இருதயம் வந்து ஒரு என்ன அப்படி அப்படியான ஒரு நெருக்கம் மாறியும் வார சூழ்நிலைகள் எத்தனையோ வந்திருக்கு. அப்படியாக இருக்கிற நேரத்துல கூட அவரை துதிச்சு அவரை பாடி அவர் செய்த நன்மைகளை நன்றி செலுத்தி பெற்றுக்கொள்ளும் போது அது இதயத்தில் ஒரு ஆறுதல். அவர் பவுலும் சீலாம் வந்து அந்த சிறைச்சாலையில எப்படி பாடிக்கொண்டிருக்கிறாரோ இருந்தார்களோ அதே மாதிரி நாங்களும் அதே செய்யக்குள்ள அந்த வெயில கண்ட பனி போல அந்த துன்பங்கள் மறைஞ்சு போறத காணலாம். அதை நாங்கள் எங்களை அனுபவபூர்வமா அதை நாங்கள் உட்படுத்தி பார்க்கக்குள்ள வந்து ஏனண்டா நாங்கள் ஒரு முளத்தை கூட்டவும் முடியாது கவலைப்படுகிறனால ஒரு முளத்தை கூட்டவும் இல்லாது குறைக்கவும் இல்லாது அப்ப என்ன செய்யணும்னா நாங்கள் தேவன் சொன்னது எல்லாவற்றுக்காக நன்றி செலுத்தி பாடி துதிச்சு அவரை நாங்கள் நோக்கி பார்க்கும் போது எங்களை அவருடைய முகமங்கள் மீது பிரகாசம் அடைந்து அவர்கள் முகங்கள் வெக்கப்பட்டு போவதில்லை ஒருபோதும் என் ஜனம் வெக்கப்பட்டு போவதில்லைன்னு சொன்ன இந்த வார்த்தையின்படி தேவன் வச்ச இந்த வார்த்தையின்படி நான் உங்களோடு பகிர்ந்து கொண்டேன். கேட்டதுக்காக நன்றி செலுத்துறேன். எல்லா மகிமையும் கனமும் அவருக்கே செலுத்தி இயேசுவின் நாமத்தினாலே செபிக்கிறேன் எங்கள் ஜீவன் உள்ள நல்ல தகப்பனே. ஆமேன்.
1: ஆமேன் ஆமேன். நன்றாக ஒரு வார்த்தையை பகிர்ந்து கொண்டீர்கள். பெரிய ஒரு ஆசீர்வாதம் கொடுத்து கொண்டு வந்தீர்கள். ஏனென்றால் அந்த வார்த்தையிலே நிறைய விஷயங்கள் உண்டு. அந்த வார்த்தையின் மூலமா தான் நாங்கள் ரிஃபைனஸ் ஃபயர் என்று சொல்லியிருக்கு தங்கம் என்ன மாதிரி உருக்கப்பட்டு அதிலிருந்து அந்த தங்கத்தினால அந்த வெளியில வருகிற நேரம் என்ன மாதிரி பிரகாசித்து இன்னும் முதல் இருந்ததிலும் பார்க்க இன்னும் பிரகாசத்துடன் வெளியில வாரது போலவே நாங்களும் அந்த தங்கத்தை உருக்குறது போலவே நாங்களும் இந்த உபத்திரங்களின் மூலம் சென்ற நேரம் அந்த பாட்டு கூட இருக்கு இந்த உபத்திரம் சீக்கிரம் நீங்கி விடும். ஆனால் அந்த உபத்திரத்தால நாங்கள் போற நேரம் கத்திரங்களுக்கு அதை தியானித்து வைத்து அந்த நேரத்தில் தயாரித்து வைத்திருக்கிறபடியால் நாங்கள் அதை சமாதானத்துடையும் அவருடைய அன்புடனையும் நாங்கள் அதை வெற்றியுடன் செல்லும் பொழுது அது அதனால வார ஆசீர்வாதம் பெரிய ஆசீர்வாதம் அதை நாங்கள் கண்கால பார்க்க முடியாத அளவுக்கு அவர் எங்களுக்கு தயாரித்து வைத்திருக்கிறார். அதைத்தான் எங்களுக்கு நன்றாக பகிர்ந்து கொண்டீர்கள். தேங்க்யூ. காட் பிளஸ் யூ சிஸ்டர் கிரேஸ். அத்துடன் நன்றாக
0: நான் இதை சொன்னது சில நேரத்துல நெருக்கங்கள் வந்து அந்த அதன் ஊடாக நான் போயிருக்கேன். அப்படியான நேரத்துல ஒண்ணுமே செய்யல ஒரு வழி கூடி தெரியாம இருக்கும் என்ன அடுத்த என்ன அடுத்த இது என்ன செய்ய. ஆனா அந்த நேரத்திலையும் வந்து இத பாட்டு துதிச்சு நன்றி செலுத்தும் போது எப்படி அது மறைஞ்சது என்னத்துக்காக கவலைப்பட்டே நண்டு கூடி தெரியாத மாதிரி ஆண்டவர் ஆவியானவர் அப்படி வழி நடத்தி கொண்டு போனபடியே அந்த அனுபவத்தை தான் நான் இதுல பகிர்ந்து
1: கொண்டேன். அது இன்னொரு முறை என்னென்றால் அந்த பரிசுத்த ஆவியானவர் அப்படியான அந்த வழியில போனவர்களை இன்னும் கூட அந்த வார்த்தையின் மூலமாக அவர் உபயோகிக்கிறார். அது உங்களுக்கு அந்த டெஸ்டிமனியாகவும் வந்து அந்த பரிசுத்த ஆவியானவர் வந்து உங்கள் மூலமாக அதை நீங்க போன வழியையே அதை கொண்டு வந்து காட்டுறபடி அது இன்னும் கூட உபயோகிக்கப்படுகிறது என்றபடியா காட் பிளஸ் யூ தேங்க்யூ. கர்த்தருடைய வார்த்தைக்கும் உங்களை நீங்கள் வந்து பகிர்ந்து கொண்ட விதத்துக்கும் கர்த்தருக்கே எல்லா மகிமை கனமும் உண்டாவதாக. God bless you sister Grace.
0: Thank you darling. Thank you
1: sister Ranjini. Thank you. Amen amen. God bless you. அடுத்ததாக நாங்கள் சிஸ்டர் மேரி தங்கலிங்கத்தை அழைக்க போகிறோம். அவருக்கும் கடவுள் ஒரு கர்த்தர் நன்றாக ஒரு வரத்தை கொடுத்திருக்கிறார். அவர் இப்பொழுதும் ஒரு நல்ல கவிதையை ஏற்றி கொண்டு வந்து எங்களுடன் பகிர்ந்து கொள்ள போகிறார். அவரை நாங்கள் இப்பொழுது அரவழைப்போம். I would like to invite sister Mary Thangalingam who has been given a gift of writing poetry and beautiful poems in the Tamil language. I would like to invite her at this time to come and share what the Lord has given to her this time to share with us. Sister மேரி தங்கலிங்கம் பாருங்கள் கத்தர் கொடுத்த இயற்றின வார்த்தையை வந்தங்களுடன் பகிர்ந்து கொள்ளுங்க.
2: நன்றி சிஸ்டர். நன்றி சிஸ்டர் அஞ்சினிக்கும் சிஸ்டர் கிரேஸ்க்கும் நன்றி. நீங்க ரெண்டு பேரும் தேவன வார்த்தையை பற்றி கலைச்சு கொண்டீங்க. நான் அதில் சொக்கி போயிட்டேன். உங்கள் ரெண்டு பேருக்கும் நன்றி. இது எனக்கு நல்ல பிளஸ்ஸிங்கா இருந்தது பிரயோசனமா இருந்தது. இனி நான் இந்த கவிதைக்கு
1: வரேன்.
2: தேவ நாமம் ஒன்றுக்கே எல்லா துதிகன மகிமையை செலுத்துகிறேன் கர்த்தாவே. இந்த நேரத்தில் உம்மை சங்கமும் வானொலியின் அலை வரிசையில் ஒன்று கூட்டின கிருபைகளுக்காக நன்றி சொல்லி இதை கேட்டுக்கொண்டிருக்கும் ஒவ்வொருவரே என்னை நிறைவாக ஆசீர்வதித்து வழி நடத்துமாறு என்னை தாழ்த்தி உம்முடைய பாதத்திலே தருகிறேன். இதில் இணைந்துள்ள ஸ்தாபகரையும் ஒவ்வொரு ஊழியர்களையும் ஒவ்வொரு தொழில்நுட்ப இயந்திர சாதனங்களையும் கர்த்தர் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. சூரிய ஒளியில் சொல்லெடுத்து அன்னை தமிழில் வரி தொடுத்து அசைந்தாடும் தென்றல் காற்றை அழகாக அள்ளி அமைத்து சங்கமம் வானொலி அலை வரிசையிலே சூட்டுகிறேன் பாமாலை ஒன்று. இதோ விடிவான பனி பனி வெள்ளி தோட்ட அழகு அந்தரத்தின் புள்ளினங்கள் அதிகாலையில் ஆலோலம் பாடுகையில் என் ஜெபமும் தூபம் போல் உம்மை நோக்கி உயரட்டும். அதிகாலையிலே அதிகாலையிலே அவரை தேடுபவர்கள் கண்டடைவார்கள். எனவேதான் அதிகால ஜெபம் என்ற தலைப்பில் கவி தொடுக்கிறேன் என் அன்பு உறவுகளுக்காய். இது வானுக்கும் பூமிக்கும் வைர நெசவல்லவா நம் அதிகால ஜெபங்கள். அனுதினமும் அதிகாலையில் நம்மை ஆராய்ந்து பார்த்து தூய்மைப்படுத்தி தூயரின் சுபடுகளை பின்தொடர்வோமாக. அதிகால ஜெபம் எத்தகைய உலர்ந்த வாழ்விலும் தேவனின் கிருபை புதியதொரு தொடக்கத்தை வழங்கும். ஆவியானவர் புதிய உயர் நிலையை தருவார். சூரியனையும் சந்திரனையும் நிக்க வைத்த யோசுவாவின் ஜெபம் விண் கற்களும் வீழ்ந்து விண் கோள்களும் நிலைத்த போது விண்ணவருக்கான ஜனங்கள் வெற்றியை குவித்தனர். நாமும் அதிகாலை ஜெபத்தில் மண்டியிட்டால் நம்மாலும் தகர்க்க கூடாத எதிர்கோ கோட்டைகள் இல்லை. நாமும் அதிகாலை ஜெபத்தில் மண்டியிட்டால் நம்மாலும் தகர்க்க கூடாத எதிர்கோ கோட்டைகள் இல்லை. அதிகாலையில் விழித்துக் கொள்வேன் என்பதை விட அதிகாலையை விழிக்கச் செய்வோம் ஜெபத்தில் என்றும். கர்த்தருடைய பேதத்தில் இரவும் பகலும் தியானமாயிருக்கிறவன் மிக எளிதில் தேவனை கண்டடைகிறான். நாம் விழித்திருக்க கட்டளையிட்டவர் நம்மோடு என்றும் உடனிருக்க ஆயத்தம் உள்ளவரின் சொந்தங்களே. தாவீதின் விண்ணப்ப வரிகள் தேர்ந்த சிற்பி செதுக்கிய உயர்ந்த சிற்பம் போன்றவை. கண்மணியை போல் என்னை காத்தருளும் விண்ணப்ப கலையில் கைதேர்ந்த தாவீது. இது பரலோகத்துக்கு அனுப்பிய ஒரு விண்ணப்பம் எனலாம். இத்தகைய ஒரு பலத்த பாதுகாப்பை தேவனிடம் விண்ணப்பம் பண்ணினார் தாவீது. நாம் தேவனின் பார்வையில் கண்மணிகளாக இருப்பது எவ்வளவு மேன்மையான அனுபவம் என் சொந்தங்களே. ஜெபத்தால் அதிகால ஜெபத்தால் நமக்கு எதிராக எழும்பும் ஆயுதங்களை அற்ப தூளாக்க ஆற்றலுள்ள தேவன் நம்மோடு இருப்பது பெரிய காரியம் அல்லவா நமக்கு. அதிகால ஜெபத்தின் ஏகாந்தத்தின் இனிமையிலே பாசைகள் தீர்ந்த பயணத்தில் இந்த பணியை துணை பெற அழைக்கிறேன் ஐயா. விடியலை எழச் செய்யும் விரல்கள் தேவ மனிதர்களுக்கு உண்டு. விடியலை எழச் செய்யும் விரல்கள் தேவ மனிதர்களுக்கு உண்டு. அதிகாலை ஜெபத்தில் என் அழுகையின் அர்த்தம் புரிந்த அகராதி புத்திரமே என் அப்பா, உன் பாதங்களை கண்ணீரால் கழுவுகிறேன் என் ஐயா. நாம் முட்டி போட்டு இதயங்களை அவருக்கு நேராக திருப்பி ஜெபிக்கும் போது உன் விண்ணப்பத்தை கேட்டேன் என உன்னதர் பதில் தருவார் என் அன்பு உறவுகளே. தேவனின் படைக்கு எண்ணிக்கை தேவையில்லை, ஜெப வீரர் தேவை. ஆர்ப்பாட்டம் தேவையில்லை, அர்ப்பணிப்பு தேவை. தேவனின் படைக்கு எண்ணிக்கை தேவையில்லை, ஜெப வீரர் தேவை. ஆர்ப்பாட்டம் தேவையில்லை, அர்ப்பணிப்பு தேவை. அதிகாலை அர்ப்பணிப்பு இது ஆளியிலே கிடைத்த அழகு முத்தல்லவா நமக்கு. கண்ணீரால் என் ஜெபத்துக்கு கதை சொல்கிறேன். தூரலும் இல்லை மலையும் இல்லை நான் மட்டும் நனைகிறேன் உம் தொடுகையில். தூரலும் இல்லை மலையும் இல்லை நான் மட்டும் நனைகிறேன் உம் தொடுகையில். வலிய கரமொன்று என் கண்ணீரை துடைக்கிறதே என் ஆனந்தமே என் இன்பமே நன்றியப்பா. கோபம் மோகம் காமம் பாவம் சாபம் இவையெல்லாம் அதிகால ஜெபத்தீயின் சுருக்கம். நாம் வார்த்தையினும் ஆயுதத்தை கையில் எடுப்போம். வானங்கள் வசப்படும் நம் கைகளுக்குள். எல்லா திசைகளும் நமக்குள் அடங்கும். நீங்கள் சோதனைக்குட்படாதபடி விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள். கர்த்தரின் குரலை கேட்கும் காதுகள் பாக்கியம் உள்ளவைகள். அதிகாலை ஜெபத்தில் நாமும் கேட்கலாம் அவர் குரலை. அப்போது உள்ளத்தில் ஆனந்தம் உள்ளுக்குள் உரடிக்கும். வசந்தம் வீசி வரும் வானம் வசமாகும் எம்மிடம். அதிகாலையில் அவியானவரின் மேல் தொடுதலை உணர முடியும். அப்போது தெய்வீக சமாதானத்தால் ஆட்கொள்ளப்படுகிறோம். சாயங்காலத்தில் அழுகை தங்கும், விடிய காலத்திலே களிப்புண்டாகும். இதயம் வலிக்கும் நோவுகளை கொண்ட இடவுகளால் நமது தோள்களும் தளர்ந்து கால்களும் தள்ளாடி மூச்சு திணறும் அவல நிலை கூட தோன்றலாம். ஆனாலும் விடியல் ஒன்று காத்திருக்கிறதே. பாடுகள் நிறைந்த இரவுகள் மாறி பாட்டுக்கள் நிறைந்த பகல்கள் வரும் என் அன்பு உறவுகளே. ஜெபத்தின் மூலம், அதிகாலை ஜெபத்தின் மூலம் கனியுண்ண வந்த பறவைகள் நாங்கள். ஆவியின் கனியுண்ண வந்த பறவைகள் நாங்கள். வெறும் மரங்கொத்தி பறவையாய் வாழலாமா என் சொந்தங்களே? நம்மை நேர்படுத்த உதவும் அற்புத மார்க்கம் என் மனம் இங்கே சொட்டு சொட்டாய் வழியிடுங்கே அதிகாலை ஜெபத்தில். என் மனம் இங்கே சொட்டு சொட்டாய் வழியிடுங்கே அதிகாலை ஜெபத்தில். அழுகை நிருகள் அப்போது இடம் தெரியாமல் மறைந்துவிடும். நமக்காக ஜாவையும் செய்து முடிக்க போற தேவனை நம்பி விடியலுக்கு உயிர் கொடுப்போம். திசைகள் எங்கும் சுவிசேஷ ஒளி பரவட்டும். என் நண்பரே, இருட்டோடு போராடி அதிகாலையே நான் எழுந்து உம் முகம் தேடுகையில் மலச்சோலையில் வீசும் சுகந்தம் உம்மை சொக்கி போகும் ஐயா. என் அப்பனே, இருட்டோடு போராடி அதிகாலை நான் எழுந்து உம் முகம் தேடுகையில் மலச்சோலையில் வீசும் சுகந்தம் உம்முன் சொக்கி போகும் ஐயா. நாம் ஜெபத்தில் கேட்பதை மட்டுமல்ல, கேட்காததையும் பெற்றுக் கொள்ள முடியும் அவர் சித்தத்தில். என் கண்களில் நீர் மல்கிய போது என் கண்ணீரை துடைக்கும் என் தகுப்பனே, எப்படி கைமாறு செய்வேன் அப்பனே? மலரோடு உரசும் காற்றாய் அதிகாலை ஜெபத்தில் என் மனதோடு மனசார உம் கிருபை வேண்டுமையா எனக்கு. மலரோடு உரசும் காற்றாய் அதிகாலை ஜெபத்தில் என் மனதோடு மனதார உம் கிருபை வேண்டுமையா எனக்கு. பெண் பனி கொட்டு மிரவின் நடு நிசையிலே என் கால்கள் மண்டி போட மன்னவா நான் மனதார ஜெபிக்கையிலே அழாதே என் அரவணைக்கும் என் அப்பனே, அகிலத்தை ஆள்பவனே, நன்றியப்பா என் சொந்தமே. அழாதே என் அரவணைக்கும் அப்பனே, அகிலத்தை ஆள்பவனே, நன்றியப்பா என் சொந்தமே. காற்றின் பேர் செய்யும் மலை பாடும் பாடலும் கோடி கீர்த்தனமும் கவிகோர்த்த வார்த்தைகளும் அதிகாலை ஜெபம் போல் இன்பம் தருமோ? எனக்குள்ளேயும் ஒரு பிடிவாதம் நான் விட்டு கொடுப்பதாயில்லை உம் வார்த்தையின் மீது கொண்ட நம்பிக்கையை. அடையில் தான் தேனிருக்கும், ஆலையில் தான் முத்திருக்கும், அதிகாலையில் தான் ஆண்டவாகும் தரிசனம் இருக்கும். அதிகாலையில் தான் ஆண்டவாகும் தரிசனம் இருக்கும். கர்த்தாவே, உமக்காகவே காத்திருக்கிறேன் தரிசனம் வேண்டி. ஒவ்வொரு நிமிடமும் உம் அன்பு என் மேல் சொட்ட சொட்ட உமக்காகவே அதிகாலை விழித்திருக்கிறேன் என் விண்ணவரே. ஒவ்வொரு நிமிடமும் உம் அன்பு என் மேல் சொட்ட சொட்ட உமக்காகவே அதிகாலமே விழித்திருக்கிறேன் என் விண்ணவரே. வெளிமையில் வாழ்ந்திடும் அதிகாலை ஜெபத்தின் வலிமையும் ஓரழகு. உம் அன்பை மொழிந்திடும் மொழியழகே தனி அழகு தானே ஐயா. உம் அன்பை மொழிந்திடும் மொழியழகே தனி அழகு தானே ஐயா. அதிகாலை இதுவென விடிவள்ளி சொன்ன பின்பும் இனியும் தூக்கம் வேண்டுமா என் உறவுகளே? அதிகாலை இதுவென விடிவள்ளி சொன்ன பின்பும் இனியும் தூக்கம் வேண்டுமா என் உறவுகளே? என் அப்பனே, ஜப சிந்தையுடன் மலரெடுத்து செந்தமிழில் கவி படித்து உந்தனுக்கு சூட்டிவிட்டேன் ஐயா. ஜப சிந்தையுடன் மலரெடுத்து செந்தமிழில் கவி படித்து உந்தனுக்கு சூட்டிவிட்டேன் ஐயா என கூறி இதை கேட்டுக் கொண்டிருக்கும் அனைத்து அன்பு உறவுகளுக்கும் இயேசுவினுடைய நாமத்தில் நன்றி கூறி விடைபெறுவது உங்கள் அன்பு சகோதரி மேரி தங்கலிங்கம். நன்றி அப்பா, நன்றிகள், நன்றிகள் அனைவருக்கும்.
1: ஆமேன், ஆமேன். நன்றாக ஒரு இந்த மாதிரி காலை எழும்பி நாங்கள் ஜபிக்கும் ஜபத்தின் வார நன்மைகளை பற்றி நன்றாக ஒரு கவிதையை ஏற்றி வந்து பகிர்ந்து கொண்டீர்கள் சிஸ்டர் மேரி தங்கலிங்கம். கர்த்தர் உங்களையும் அந்த உங்களுக்கு கொடுத்த வரத்தின் மூலமாக இன்னும் நிறைய தாளந்துகளையும் இயற்றுவதற்கு கர்த்தர் உங்களுக்கு ஆசீர்வதித்து இன்னும் கொண்டு வந்து உங்களை உபயோகிப்பாராக. நித்திய வெளிச்சத்துல மட்டுமில்ல எல்லா இடத்திலையும்.
2: நன்றி சிஸ்டர் ரஞ்சினி, நன்றி உங்களுக்கு, நன்றி.
1: தேங்க்யூ, தேங்க்யூ. காட் பிளஸ் யூ சிஸ்டர். ஆமென். அடுத்ததாக நாங்கள் சிஸ்டர் டாலி அவர்களை அழைக்க போகிறோம். அவர் வந்து ஊழியர்களுக்காக ஜபிப்பார். I would like to invite Sister Dolly at this moment to be able to come and pray for the workers. Sister Dolly, வாருங்கள், வந்து ஜபிங்க. பார்ட் டைம் பாருங்க. டைம் இன்னைக்கு டைம் கொஞ்சம் குறைந்து இருக்கிறபடியால் நீங்கள் ஜபித்து விட்டு போகலாம். நானும் அது முதலாவது வார்த்தையும் கொண்டு வரவும் வேண்டும் என்று அத்துடன் நான் கேட்டுக்கொண்டிருப்பவர்களுக்காகவும் ஜெபிக்க வேண்டும் என்றபடியால் நீங்கள் ஜெபித்து விட்டு நான் அதை தொடர்ந்து நானும் ஜெபிக்கிறேன். சிஸ்டர் டாலி, சிஸ்டர் டாலி,
3: யா பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். I unmuted it and again it's got thank you Lord Jesus. நன்றி, நன்றி இயேசுவே, நன்றி அப்பா. அப்பா உங்களோட துதிகளின் மூலமாக எங்களுக்கு பதில் கொடுத்து எங்களுக்கு ஆண்டவரே அந்த நித்திய ஜீவிய ஜீவன் எங்களுக்கு கொடுத்து வழி நடத்துகிற கிருபைகளுக்கானே நன்றி செலுத்துறேன். அப்பா வரப்போற ஒவ்வொரு ஊழியக்காரங்களும் புதிதாக வந்திருக்கிறவர்களும் வரப்போறவர்களுக்கும் ஆண்டவரே உங்களோட வல்லமையும் கிருபையும் உங்களோட சத்தியத்தையும் வெளிப்படுத்தி அதிகமாக உங்களோட உன்னதத்தின் அருளை எங்களுக்கு கொடுத்த கிருபைகளுக்கு நன்றி செலுத்துறேன். அப்பா நேற்று மின்று மாறாதவரே இன்றும் ஆண்டவரே கத்தரே என் பலனும் என் கீதமும் அவர் எனக்கு இரட்சகருமா இருக்கிறபடியா நன்றி செலுத்துற. அப்பா ஒவ்வொருவருக்கும் உங்களோட அநாத அநாத அன்பை கொடுத்து ஆண்டவரே உங்களோட அபிஷேகத்தை கொடுத்து அழைத்து வந்த ஊழியக்காரர்களை இப்பொழுது நித்திய வெளிச்சத்தில் ஆண்டவரே வெளிச்சமாக ஒளியாக எங்களுக்குள்ள வந்து கிரிகை செய்யற கிருபைகளுக்கு அவனி நன்றி செலுத்துறேன். அப்பா உங்களோட கிருபை, உங்களோட கிருபை எப்பொழுது நல்ல துதிக்கும் பொழுது அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. அவர் கிருபையின் மூலமாக ஆண்டவரே நீங்க அழைத்து வந்த ஊழியக்காரர்களுக்கு நன்றி செலுத்துறேன். அப்பா நீங்க ஆதியும் அந்தமும் அல்பாவும் அல்பாவும் ஒமேகாவும் இருக்கிற கர்த்தரே இப்பொழுதும் எங்களுக்கு ஆதியும் அந்து அந்தமா இருந்து ஒவ்வொருத்தர ஊழியக்காரங்கள தேவைகளை சந்தித்து அவர்களை உங்களுக்கு உகந்த வாசனையாக அவர்களை நீங்க அழைத்து வந்த கிருபைகளுக்கு நன்றி செலுத்துறேன். அப்பா நீங்க நன்றியுள்ள தகப்பனே இப்பொழுது ஆண்டவரே புதிதான காரியங்களை ஒவ்வொரு உள்ளங்களிலும் ஆண்டவரே பெரிதான அற்புதமான காரியங்களை செய்த ஆண்டவரே நாங்க அறிந்தும் அறியாததும் இருக்க அப்பா மறைவில் இருக்க இரகசியங்களை அப்பா வெளிப்படுத்தி யாவரையும் ஆசீர்வதிக்கும்படியா ஜபிக்கிறேன். உங்களுடைய நாமம் மட்டுமே மகிமப்படுவேனும் புதிதான காரியங்களை நீங்க நடத்தி வர்ற கிருபைகளுக்கானே நன்றி. காலை தொடக்க இப்பொழுது வரையும் நடத்துகிற ஒவ்வொரு ஊழியக்காரங்களுக்கும் ஆண்டவரே நான் நன்றி செலுத்துறேன். உங்களுக்கென்று வேறு புரிந்த வாழ்க்கை வாழ்வதற்கு உலகத்தை வெறுத்து உங்கள் சிலுவையை முன்னெடுத்து சென்று உங்களை மட்டுமே மகிமைப்படுத்துவதற்கு யாவரையும் இரத்த கோட்டைகளை மறைத்து வைங்க. அப்பா உங்களுடைய நாமம் இனிதான நாமம் என்று கூறி உங்களுடைய பரிமள தைலத்தை ஒவ்வொரு உள்ளங்களையும் புதிதாக கொடுக்கும்படியாக ஜபிக்கிறேன். நன்றி இயேசுவே, நன்றி. ஒரு வார்த்தனம் வந்து இதை பாடுற கர்த்தருக்கு இன்றைய காலம் வரை புதிதான அபிஷேகத்தின் மூலமாக கர்த்தரங்களை ஆசீர்வதிக்கும் பொழுது கர்த்தரங்களுக்கு பெரிய காரியங்களை செய்ய வல்லவராயிருக்கிறார். அது காணி நன்றி செலுத்துற ஒவ்வொருதையும் ரத்த கோட்டத்துல மறைத்து வைங்க. உங்களோட நாமத்தையே மட்டுமே உயர்த்துவதற்கு நித்திய வெளிச்சத்துல ஒவ்வொருதரையும் சிஸ்டர் ரீட்டா அழைத்து வந்து இந்த பெரிதான வானொலி ஊடாக இந்த கூலியம் செய்வதற்கு கொடுத்த கிருபைகளுக்கு நன்றி செலுத்துறேன். இன்னும் அவங்களை ரத்த கோட்டைக்குள்ள மறுத்து வைங்க மகேந்திரன் ஐயாவை மாண்டவரே. அவங்க கூடி நடத்துற இந்த ஊழியம் பெரிதானது, உங்களுடைய பார்வைக்கு இது பெரிதில்லை ஆண்டவரே. உமால முடியாத காரியங்கள் ஒன்றும் இல்லை. இப்பொழுதும் எங்கள் மத்தியில் அபிஷேகம் சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை நடக்கிற அந்த ஊழியங்கள் அப்பா அற்புதமாகவும் அதிசயமாகவும் அப்பா நீங்க ஆசீர்வதித்து வர்ற கிருபைகளுக்கு நன்றி செலுத்தி இப்பொழுதும் எங்கள் மத்தியில் இருந்து எங்களை ஆசீர்வதித்து கொண்டிருக்கிற கிருபைக்கு நன்றி செலுத்தி யாரையும் உட கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன். உட நாமம் மட்டுமே மகிமைப்படுவதாக. புதிய ஒரு பந்தி மட்டும் பாடுற கர்த்தர் இதை இவ்வளவு அழகா எங்கள் யாவரையும் அவருடைய இரத்தத்தினால கழுவினார். அந்த அந்த இரத்தத்துல எவ்வளவு வல்லமை உள்ளது என்று மட்டுமே அதை சொல்லிட்டு நான் வைக்கிறேன். ஆமீன் அப்பா. புதிய வாழ்க்கையை கொடுத்த தகப்பனே மக்கு நன்றி. புதிய வாழ்வில ஆண்டுவிலே நீங்க உங்களோட ஞானத்தையும் அன்பையும் தேவ பயத்தையும் கொடுத்து இந்த பாடலை புதிதாக இன்றும் இந்த நேரத்திலும் புதிதாக ஒவ்வொருத்த உள்ளங்களையும் நீங்க புதிதாக்கி அழைத்து வந்த கிருவையும் கொடுத்து புதிதான காரியங்களை தெரியப்படுத்துகிற கிருவலுக்கு நன்றி செலுத்துறேன். உங்களோட சித்தம் மட்டுமே நடைபெற வேண்டும் என்று கூறி சிறிய ஒரு பாடல் பாடுறேன். ஆமீன்.

காற்றே பெரும் காற்றும் நீ ரே பெருமாளை போலவே ஆவியை ஊற்றும்

0: அன்பின் பரலோக பிதாவே, உங்களுக்கு கொடுத்த குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவுக்காய் நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. அவர் சிந்திய ரத்தத்தினாலே எங்களை கொடுத்த ரட்சிப்புக்காய் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. அவர் மூலமாய் கொடுத்த அன்புக்காய், பாதுகாப்புக்காய், ரட்சிப்புக்காய், விடுதலைக்காய், ஆண்டவரே சுகபெல ஒவ்வொன்றுக்காய் நாங்கள் துதித்து ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. இந்த நாளிலும் கர்த்தாவே, இந்த நிகழ்ச்சியிலே ஆண்டவரை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு அன்பின் பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்க, இதயத்தை ஒருமுகப்படுத்துங்க அப்பா. கேட்கிறவர்களாய் மாத்திரமல்ல ஆண்டவரே, கனி கொடுக்கிறவர்களாய் மாற்றுங்க. இன்னையும் ஆண்டவரே சிலுவைக்கு பின்பாக மறைத்து என்னுடைய வார்த்தைகள் ஆண்டவரே எல்லாமும் சித்தப்படி உம்முடைய திட்டப்படியும் பேசத்தக்கதாக ஆண்டவரே என் வாயிலே வார்த்தைகளை வைப்பீராக. சிலுவைக்கு பின்னாக மறைத்து நீரே உயர்ந்திடும் ஆண்டவரே, நீரே பேசும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆமேன், ஆமேன். இந்த நாளிலே நாங்கள் அதிகமாக பார்க்கும் போது நான் எங்களுடைய ஜெப குழுவுக்கு அதிகமாக வந்த செய்திகள் என்னென்றா, அநேகர் புதுவிதமான வியாதியினால் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். சிலர் மருத்துவ ட்ரீட்மெண்ட்டுக்கு போயும் அவர்களுக்கு சுகம் இல்லாததுனாலே படுத்த படுக்கையாக இருக்கிறார்கள். இவர்களுக்கு மிகவும் அதிகமாக பிளீடிங் செல்கிறது. இவ்விதமாய் அநேக செய்திகள் எங்களுக்கு ஜெபிக்கும்படியாக வந்ததுண்டு. இதை பார்க்கும் போது உண்மையாகவே ஆண்டவரிடம் மன்றாடி ஜெபிக்க வேண்டியது நம்மேல் விழுந்த கடமையாக இருப்பதை நான் பார்த்தேன். ஆகவே கர்த்தருடைய பாதத்திலே இதை நான் ஒப்புவித்து ஜெபித்தேன். ஆண்டவரே எங்களுடைய பிள்ளைகளுக்கு புதுவிதமான வியாதிகள், சில வியாதிகளுக்கு மருத்துவரனே கண்டுபிடிக்க முடியாமல் இருக்கிறதே, ஆனால் பரம வைத்தியராகிய நீர் எல்லாவற்றையும் அறிந்தவர் அல்லவோ? ஆகவே நீர் இவர்களுக்கு சுகத்தை கொடுக்க வேண்டும் என்று நாங்கள் அனுதினமும் அவர்களுக்காக மன்றாடி ஜெபிப்பது வழக்கம். இந்த வேளையிலே கர்த்தர் அந்த நாட்களிலே என்னை இந்த வார்த்தை கூடாக தேற்றி பலப்படுத்தினார். மல்கியா 4:2. ஆனாலும் என் நாமத்துக்கு பயந்திருக்கிற உங்கள் மேல் நீதியின் சூரியன் உதிக்கும், அதன் சட்டைகளின் கீழ் ஆரோக்கியம் இருக்கும். நீங்கள் வெளியே புறப்பட்டு போய் கொளுத்த கன்றுகளை போல் வளருவீர்கள். இந்த நீதியின் சூரியனை பற்றித்தான் நாங்கள் பார்க்க போவோம். இவர் யார்? இதை கேட்டுக்கொண்டிருக்கிற புதிதாக கேட்கிற அன்பு உள்ளங்களே, இந்த நீதியின் சூரியன் யார்? இவருக்கு நாங்கள் இறைவனுக்கு பயந்து நடக்கிறவர்களா இருக்கும் பொழுது இந்த நீதியின் சூரியன் நம்மேல் உதிப்பார். அவருடைய சட்டையின் கீழே நமக்கு ஆரோக்கியம் இருக்குமா? ஆகவேதான் இந்த நீதியின் சூரியன் யார் என்று நாங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். அவர்தான் நம் எல்லோருக்கும் தெரிந்த கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. அவர் பிறந்த போது இருளில் இருக்கிற ஜனங்கள் என்னவாம் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள் என்று நாங்கள் பார்க்கிறோம். அது மட்டுமல்ல, யோவானிலே 1:9 இவ்விதமாய் கூறுகிறது, உலகத்தில் வந்த எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற ஒளியே அந்த மெய்யான ஒளி என்று கூறுகிறார். இந்த ஒளியை நாம் கேட்கிறவளாக மட்டுமல்ல, இந்த ஒளியை நாம் அனுபவிக்க வேண்டும். அவரை பற்றி அறிந்து கொள்ள வேண்டும். ஏனெனில் அவருடைய நாமத்தின் மேல் நாம் விசுவாசம் உள்ளவர்களாய் இருக்கும் பொழுதுதான் அவருடைய புத்திரராக மாற முடியும். அவருடைய வார்த்தை கூறுகிறது யோவானிலே, அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேரும் தேவனுடைய பிள்ளைகள் ஆகும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார். அன்பானவர்களே, இந்த நீதியின் சூரியனை நாம் அறிவது மட்டுமல்ல, நாம் அவர் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் இருக்க வேண்டும். அப்பொழுதுதான் அந்த நீதியின் சூரியனாயிருக்கிற இயேசு கிறிஸ்து எங்களுக்குள்ளே வாசம் பண்ணுவார். எப்படி நாம் பூமியில் காண்கின்ற சூரியனை நாங்கள் பார்க்கிறோம், அது ஒவ்வொரு நாளும் உதிக்கும் போது இருள் தானாக அகன்று போகிறது. இரவை பார்க்கிறோம், இரவிலே எல்லோரும் தூக்கத்துக்கு சென்று விடுவோம், பட்சிகள் கூட உறங்கிவிடும், மிருகங்கள் கூட படுத்துவிடும். அந்த வேளையிலே இந்த சூரியன் காலையில் அதிகாலையில் உதிக்கிற வேளையிலே என்னவாம் அந்த இருள் தானாக அகன்று போகிறதை நாங்கள் பார்க்கிறோம். அதே போலத்தான் அவர் இயேசு கிறிஸ்துவாகிய நீதியின் சூரியனை ஏற்றுக் கொண்டவர்களுடைய வாழ்க்கையிலே காணப்படும் கடன் என்கிற இருள், பொருளாதார பிரச்சனை என்கிற இருள், பயம் என்கிற இருள், வியாதி என்கிற இருள், எதிர்காலத்தை குறித்த நம்பிக்கையற்ற சூழ்நிலை என்கிற இருள், இன்னும் குழப்பங்கள் பிரிவினைகள் என்ற இருள் எல்லாம் தானாகவே விலகி போகும். எப்படி என்றால், உலகம் சூரியனை வெளிச்சத்தை பெற்று இந்த உயிரினங்கள் என்னவாம் காலையிலே புத்துணர்ச்சியை பெற்று பட்சிகளின் சப்தம், கடமைக்கு செல்பவர்களின் சப்தம், வாகனங்களின் சத்தம் எல்லாம் கேட்கிற வேளையிலே எப்படி ஒரு உலகம் விழித்தெழும்பி ஒரு உயிரோட்டம் உள்ளதாக காணப்படுகிறதோ, அப்படித்தான் நீதியின் சூரியனாகிய இயேசு கிறிஸ்து ஒருவருடைய வாழ்க்கையிலே பிரவேசிக்கும் போது அவரை விசுவாசித்து ஏற்றுக் கொள்ளும் பொழுது அன்பானவர்களே, அவருடைய வாழ்வு ஒரு புத்துணர்ச்சியை பெறும், ஒரு உயிர் பெறும், அதாவது லைஃப் உண்டாகும். அவர் நாங்கள் பார்க்கிறோம் அவருடைய வார்த்தை என்னவா, ஜீவனை நாங்கள் பெற்றுக் கொள்ள முடியும். அவருடைய வார்த்தை சொல்றது ஆவியும் ஜீவன், அதை கொடுக்கிற இயேசு கிறிஸ்துவினுடைய வார்த்தையை நாங்கள் விசுவாசிக்கும் பொழுது அவரை ஏற்றுக் கொண்டவர்கள் தேவனுடைய புத்திரராய் மாறுவது மட்டுமல்ல, விடுதலையையும் வெளிச்சத்தையும் அந்த சந்தோஷத்தையும் அந்த ஆர்வத்தையும் அந்த மகிழ்ச்சியையும் நாங்கள் அனுபவிக்க முடியும். இயேசு வருத்தங்கள் வேதனைகள் அனுபவிக்கும் மக்களை பார்த்து அந்த இயேசு ஆகிய நீதியின் சூரியன் என்ன கூறுகிறார், வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்கிறார். இப்படி கூறிய ஒரே ஒரு தெய்வம் இயேசு கிறிஸ்து மாத்திரம்தான். இந்த உங்களுடைய வருத்தம் பாரமா, வியாதியா, வேதனையா, கவலையா, துன்பமா, தனிமையா, மரணமா, எதுவானாலும் அவர் சொல்லுகிறார், என்னிடத்தில் வாருங்கள், உங்களுக்கு ஆறுதல் உண்டு. இன்றைக்கு உலகம் ஆறுதல் இல்லாமல் தவிக்கிறதை பார்க்கிறோம். எங்கும் போர் சத்தங்கள் கேட்கிறது, எங்கும் வியாதியின் சத்தங்கள் கேட்கிறது, எங்கும் பஞ்சத்தின் சத்தங்கள், எங்கு பார்த்தாலும் மரண ஓலங்கள் நிறைந்த இந்த கொடுமையான இந்த உலகம், பொல்லாங்கலுக்குள் கிடக்கிற இந்த உலகத்திலே இருந்து நாம் தப்பி சமாதானமாய் சந்தோஷமாய் வாழ வேண்டும் என்றால் ஆண்டவர் கூறுகிறார் அவருடைய ஒரே பேரான யோவான் 3:16 அவருடைய வார்த்தை என்ன சொல்லுகிறது தெரியுமா, தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும் படிக்கு அவரை தந்தரளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். உலகம் என்று சொல்லும் போது உங்களில் எண்ணில் அன்பு கூர்ந்தார். அவரை விசுவாசிக்கிற உங்களுக்கு என்னவா, நித்திய ஜீவனை அளிப்பேன் என்று அவர் வாக்கு கொடுக்கிறார். இந்த உலகத்தோடு முடிந்து விடுவதில்லை இந்த உறவு. இயேசு கிறிஸ்துவை நாங்கள் ஏற்றுக்கொள்ளும் பொழுது எங்கள் மரணத்தின் பின், இந்த உலக வாழ்க்கையின் பின்பு நாங்கள் அவரோடு கூட நித்திய நித்தியமாய் வாழும்படியாக அவர் எங்களுக்கு நித்திய ஜீவனை அளிக்கிறார். ஆகவே அவரை விசுவாசிக்கிற நாம் கெட்டு போவதில்லை, நம்முடைய ஆவி ஆத்மா கெட்டு போவதில்லை, நம்முடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம் என்று பார்க்கிறோம். நாம் தேவனுடைய ஒழுங்கின்படி இந்த காண்கிற இந்த சூரியன் எப்படி ஒவ்வொரு நாளும் ஓய்வில்லாமல் உதித்து ஒளியை கெடுக்கிறதோ, அவ்விதமாகவேதான் நீதியின் சூரியனாகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக் கொள்பவர்களின் வாழ்வில் இருள் தானாகவே அகன்று போய் விடிவு உண்டாகும். புது நம்பிக்கை, புது வாழ்வு மலர்கிறது. நியாயாதிபதி 5:31 இப்படி கூறுகிறார், அவரில் அன்பு கூறுகிறவர்களே வல்லமையோடே உதிக்கிற சூரியனை போல இருக்க கடவர்கள் என்று அங்கே இஸ்ரவேலர்கள் வெற்றி பெற்ற போது நியாயாதிபதிகளிலே பாடுவதை பார்க்கிறோம். ஆகவே இந்த உலகத்திலே நாங்கள் இந்த சோதனைகளை வெற்றி பெற வேண்டுமே ஆனால் நாம் இயேசு கிறிஸ்துவின் ஒளி கொடுக்கிற நீதியின் சூரியனை விசுவாசிக்கும் போது நாமும் இயேசு கிறிஸ்துவின் ஒளியை பெற்று பிரகாசிப்போம். நீதிமொழிகள் 4:18 விதமாய் கூறுகிறது, நீதிமான்களுடைய பாதை நடுப்பகல் வரைக்கும் அதிகம் அதிகமாய் பிரகாசிக்கிற சூரிய பிரகாசம் போல் இருக்கும். நீங்கள் இயேசு கிறிஸ்து என்று சொல்லும் போது அவருடைய ஒளி என்று நாங்கள் பார்க்கும் போது அவருடைய கிருபையை குறிக்கிறது. அது அவருடைய கிருபையை பெற்று நாங்கள் நீதிமான்களாக மாறும் போது அதிகம் அதிகமாக உங்களுடைய பாதைகள், உங்களுடைய வழிகள், உங்களுடைய கிரியைகள் பிரகாசிக்கும். உங்களுக்கு வருகிற பிரச்சனைகள் மறைந்து அவருடைய ஒளிக்கு முன்பாகவே எதுவும் நீக்க முடியாது. இருள் எப்படி சூரியன், சாதாரண நம்ம கண்களால் பார்க்கிற இந்த சூரியன் மூலமாக இருள் எவ்விதமாய் தானாய் அகன்று போகிறது, அவ்விதமாக நீதியின் சூரியனாகிய இயேசு கிறிஸ்து நமக்குள்ளே வரும் பொழுது, அவருடைய கிரியைகளாலே நாங்கள் நிறையும் பொழுது, எங்களுடைய கிரியைகள் எல்லாம் எப்படி இருக்கிறதாம், நடுப்பகல் வரைக்கும் பாதைகள் உங்கள் வழிகள் கிரியைகள் எல்லாம் பிரகாசிக்கப்படும். அது மட்டுமல்ல, நீதியின் சூரியனாகிய இயேசு கிறிஸ்து உங்கள் உள்ளத்திலே வரும் பொழுது ஏசாயா 60:19 கூறியபடி, இனி சூரியன் உனக்கு பகலிலே வெளிச்சமாயிராமலும் சந்திரன் தன் வெளிச்சத்தால் உனக்கு பிரகாசியாமலும் கர்த்தரே உனக்கு நித்திய வெளிச்சமும் உன் தேவனே உனக்கு மகிமையுமாயிருப்பார். அன்புள்ளவர்களே, எவ்வளவு பாக்கியம் பாருங்கள், எங்களுக்கு நீ இந்த சூரியன் வெளிச்சம் இல்ல, பகலுடைய அந்த வெளிச்சம் இல்ல, சந்திரன் இரவில வெளிச்சம் இல்லவா, எங்களுக்கு யாராம் வெளிச்சம், கர்த்தரே நமக்கு நித்திய வெளிச்சமாயிருப்பார், அவருடைய தேவன் நமக்கு மகிமையுமாயிருப்பார். என்ன சலாக்கியத்தை பெற்றிருக்கிறோம் என்று பாருங்கள். ஆபக்கூக்கிலே அவர் கூறுகிறார், 3:4 அவருடைய பிரகாசம் சூரியன் போல் இருந்தது, அவருடைய கரத்தில் இருந்து கிரணங்கள் வீசின, அவருடைய பராக்கிரமம் அங்கே மறைந்திருந்தது, அவருடைய கையில பராக்கிரமம் மறைந்திருந்தது. இஷ்டவேலரை வழி நடத்தும் போது அவருடைய சரித்திரத்தை நாங்கள் பார்க்கும் போது அவருடைய ஓங்கும் புயமும் பலத்த கரமும் தான் அவ்விதமான காரியங்களை செய்தது என்று பார்க்கலாம். 10 வாதைகள், அந்த 10 வாதைகளும் இஷ்டவேலரை தாக்காதபடி எதிரிகளை மடங்கடித்தது. எதிரிகள்ட்டுண்டும் விழுந்தார்கள், எதிரிகள் அங்கே சிவந்த சமுத்திரத்திலே மூழ்கடிக்கப்பட்டார்கள். பாருங்கள், அவர்களுக்கு எதிராய் வந்தவர்கள் மறைந்து போனார்கள். அவருடைய ஓங்கும் புயமும் பலத்த கரமும் பாருங்கள், அவருடைய மகிமையான கிரியைகளை நாங்கள் கண்டுகொள்ளக்கூடியதாயிருக்கிறது. அது மட்டுமல்ல, அடுத்ததாக நாங்கள் பார்க்கிறோம், 2வதாக அதன் செட்டைகளின் மறைவிலே என்ன இருக்குமா, ஆரோக்கியம் இருக்கு. யாத்திராவும் 19:4 நாங்கள் பார்க்கிறோம், நான் எகிப்தியருக்கு செய்ததையும் நான் உங்களை கழுகளுடைய செட்டைகளின் மேல் சுமந்து உங்களை என்னண்டையிலே சேர்த்து கொண்டதையும் நீங்கள் கண்டீர்களே என்றார். அந்த எகிப்திலே பாவத்தின் அடிமைத்தனத்திலே அவர்கள் விக்கிரக வணக்கங்களிலே ஈடுபட்டிருந்த பொழுது, அவர்கள் மற்ற எதிரிகளால் அடிமைப்படுத்தப்பட்டிருந்த போது அங்கே பார்க்கிறோம், ஆண்டவர் கழுகுகளைப் போல சட்டைகளின் மேல் உங்களை சுமந்து நான் என்னண்டையிலே சேர்த்து கொண்டேன். இவ்வளவு பெரியான ரட்சிப்பு பாருங்கள். அவர்களுடைய பெருமூச்சின் சத்தத்தை கேட்டு அங்கே தேவன் பதில் கொடுக்கிறார். என்னவா, மோசையை அனுப்பி அந்த அடிமைத்தனத்திலிருந்து 10 வாதைகளினாலே அங்கே அவர் மேற்கொண்டு அந்த பிசாசின் பிடியில், சத்துருவின் பிடியில், பாவத்தின் பிடியில், விக்கிரக ஆராதனையின் பிடியில் இருந்து அவர்களை விடுதலை செய்ததை நாங்கள் பார்க்கிறோம். அதான் அவர் சொல்லுகிறார், நான் எகிப்தியருக்கு செய்ததையும் நான் உங்களை கழுகளுடைய சிட்டையின் மேல் சுமந்து வந்ததை என்னண்டையிலே சேர்த்து கொண்டதையும் நீங்கள் கண்டீர்களே என்றார். அது மட்டுமல்ல, நாங்க உபாமம் 32:11 பார்க்கும் போது அவருடைய செட்டை என்னவாம், கழுகு தன் கூட்டை கலைத்து தன் குஞ்சுகளின் மேல் அசைவாடி தன் செட்டைகளை விரித்து அவைகளை எடுத்து அவைகளை தன் செட்டைகளின் மேல் சுமந்து கொண்டு போகிறது போல அவர் நம்மை சுமந்து வருகிற தகப்பனாக இருக்கிறார். பாருங்கள், சுமந்து கொண்டது போல அவர் சுமக்கிறார். எவ்வளவு பெரிதான அற்புதம் பாருங்கள். கழுகு என்ன செய்யுமா, கூட்டை கட்டி அங்கே குஞ்சுகளை வச்சிருக்கும் போது உணவு கொடுக்கும், அது வளர்ந்து வரும்போது அவைகளை பறக்க பழக்கும்படியாக அது என்ன செய்யுமா, அது அசைவாடி தன் செட்டைகளை விரித்து அவைகளை எடுத்து மேலே கொண்டு சென்று பின் செட்டைகளின் மேல் அது சுமந்து கொண்டு போவதை பார்க்கிறோம். அவங்கள் பறக்கிற வேளையிலே பறக்க பழகும் போது அது மறுபடியும் போய் தன் சட்டைகளிலே சேர்த்து சுமந்து கொண்டு போய் இவ்விதமாய் அவைகளை பழக்க பழக்குமாம். இப்படித்தான் ஆண்டவரும் நம்மை தம்முடைய காரியங்களை வளரும்படியாக ஒரு தகப்பனை போல அவர் நம்மை சுமந்து வருகிறதை நாங்கள் காண முடியும். அன்பானவர்களே, ரூத்துடைய சரித்திரத்தை நாங்கள் பார்ப்போமானால் 2:12 சொல்லப்படுகிறது, இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருடைய சட்டைகளின் கீழ் அடைக்கலமாய் வந்த உனக்கு அவராலே நிறைவான பலன் கிடைப்பதாக என்று சொல்லி அங்கே போவாஸ் ஆசீர்வதிக்கிறதை பார்க்கிறோம். இவ்விதமாய்த்தான் தேவனாகிய இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரை நாம் அறிவதினால், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்வதினால், நீதியின் சூரியனுடைய சட்டைகளின் கீழ் நாம் வரும்போது அவர் எங்களுக்கு அடைக்கலமாயிருக்கிறார். அவர் நமக்கு நிறைவான பலனை அதன் மூலமாக கிடைக்கும்படி செய்தார். இன்றைக்கு நாங்கள் எவ்வளவு காரியங்கள் செய்கிறோம், மற்றவர்கள் நன்றியற்று போனார்கள், எனக்கு பலன் அதனால் கிடைக்கவில்லையே என்று கவலைப்படுகிறீர்களா? ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருடைய சட்டைகளின் கீழ் அடைக்கலமாய் வந்த உங்களுக்கு நிறைவான பலன் கிடைப்பதாக என்று ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்கிறார். ஆகவே அவர் தேவனின் நாமத்தை அறிந்து, அந்த ரூத் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்து தேவனை அறிந்து அவள் வந்தபடியினால் அந்த யூத குலத்திலே இயேசு கிறிஸ்து பிறக்கும்படியான ஒரு பாக்கியத்தை, ஒரு ஆசீர்வாதத்தை அவர் பெற்றுக் கொள்கிறார். அடுத்தது நாங்கள் பார்க்கிறோம், சங்கீதத்திலே தாவீது ராஜா, அவர் ஒவ்வொரு முறையும் வெற்றியை காண்பதற்கு ஒரு ரகசியம் இருந்தது. அவர் தான் தேவனை பார்த்து ஜபிக்கிறார், ஒடுக்குகிற துன்மார்க்கனுக்கும் என்னை சூழ்ந்து கொண்டுகிற பிராண பகைஞருக்கும் மறைவாக உம்முடைய சட்டையின் நிழலிலே என்னை காப்பாற்று, பாதுகாப்பு உண்டு என்று சொல்லி சொல்லுகிறார். என்னை காப்பாற்று, பாதுகாப்பார்களும் என்று ஜபிக்கிறார். பாருங்க, அவர் சொல்லுகிறார், நீர் எனக்கு துணையா இருந்ததினால் உமது சட்டையின் நிழலிலே களி கூறுகிறேன். அவருடைய வெற்றியையும் அவர் ஆண்டவர் கொடுத்த வெற்றியாக நினைத்து அங்கே களி கூறுகிறதை பார்க்கிறோம். எவ்விதமாய் அவர் தேவனுக்கு பக்தி வைராக்கியமாய் அவருடைய நீதியின் சூரியனாகிய அவரை ஏற்றுக்கொண்டு கர்த்தருக்கு அவர் பயந்து நடந்தாரோ, அப்பொழுது எல்லா பிரச்சனைகளும், எல்லா தீமையா எதிர்த்து வந்த எதிராளி ராஜாக்களிடத்தில் இருந்து, எதிர் பகஞ்சரிடத்தில் இருந்து அவரை பாதுகாத்தார். அவர் சொல்லுகிறார், எனக்கு இறங்கும் தேவனே, உமது சட்டையின் நிழலிலே வந்து அடைவேன். தேவனே, உம்முடைய கிருபை எவ்வளவு அருமையானது, அதனால் மனுபுத்திரர் உமது சட்டையின் நிழலிலே வந்தடைவார்களாக, வந்தடைகிறார்கள் என்று சொல்லி அங்கே எழுதுகிறார். பாருங்கள், தேவனுடைய கிருபை எவ்வளவு அருமையானது, அவருடைய சட்டை எங்களுக்கு பாதுகாப்பா இருக்கிறது. இன்றைக்கு பாதுகாப்பு இல்லாமல் வியாதியின் என்ற கொடுமையினாலே நீங்கள் வருந்துகிறீர்களா? அவருடைய சட்டையின் நிழலிலே வாருங்கள். இங்கே அவர் சொல்லுகிறார், உமது கூடாரத்தில் சதா காலமும் தங்குவேன், உமது சட்டையின் மறைவிலே வந்தடைவேன் என்று அங்கே இவர் சொல்லுகிறார். 91 சங்கீதத்திலே நாங்கள் வாசித்தோமானால் அவர் சொல்லுகிறார், அவர் சட்டையின் நிழலிலே அவர் தமது சிறகுகளாலே உன்னை மூடுவார், நீ அடைக்கலம் புகுவாய். அன்பானவர்களே, இன்றைக்கு நீதியின் சூரியனாகிய இயேசு கிறிஸ்துவுக்கு நாங்கள் பயந்து நடக்கும் பொழுது அவர் என்ன கூறுகிறார் தெரியுமா? அவருடைய சட்டையின் நிழலிலே வந்த நமக்கு அவர் அடைக்கலம் தர விரும்புகிறார், அவர் ஆதரவாயிருக்க விரும்புகிறார். ஒரு தாயை போல் தேற்றுகிற தேவன் தகப்பனை போல் சுமக்கிறார். என் நாமத்துக்கு பயந்திருக்கிற உங்கள் மேல் நீதி என் சூரியன் உதிக்கும், அதன் சட்டையின் கீழே ஆரோக்கியம் இருக்கும் என்கிறார். உங்கள் சட்டையின் கீழ் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் உன்னதமானவருடைய மறைவுக்குள் நீங்கள் வந்திருப்பீர்களானால், அவரை ஏற்றுக்கொண்டு அவருடைய பாதையிலே அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நடக்கும் பொழுது அவருடைய நாமத்துக்கு பயந்திருக்கிற உங்கள் மேல் அவருடைய சட்டையின் ஆரோக்கியம் இருக்கும் என்பது மிகவும் நிச்சயம். அன்பானவர்களே, இந்த வேளையிலே நாங்கள் கண்களை மூடி கர்த்தருடைய சமூகத்திலே எங்களை ஒப்புக் கொடுப்போம். கேட்ட வார்த்தை வீணாய் போகாதபடி அது நல்ல நிலத்திலே விழுந்து பயன் கொடுக்கிற, விதை கொடுக்கிற, பலன் கொடுக்கிற கனிகளாக, பலன் கொடுக்கிற மரங்களாக, விருட்சங்களாக அது ஆரோக்கியமாக வளரத்தக்கதாக இந்த நாட்களிலே கேட்ட வார்த்தையை கர்த்தருடைய பாதத்திலே ஒப்புக் கொடுத்து ஜெபிப்போம். ஆண்டவர் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து பாதுகாத்து அவருடைய சட்டையின் நிழலிலே உங்களை மூடி பாதுகாப்பாராக. அவருடைய நாமத்துக்கு பயப்படுகிற உங்கள் மேல் நீதியின் சூரியன் உதிக்கட்டும், அவருடைய சட்டையின் கீழே உங்களுக்கு ஆரோக்கியம் இருக்கட்டும் என்று கூறி நான் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். கண்களை மூடி ஜெபிப்போம். எங்களை நேசிக்கிற அன்பு தகப்பனே, இந்த வேளையில ஆண்டவரே உம்முடைய கரத்துல கேட்ட வார்த்தைக்காய் துதிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, நாங்கள் உம்முடைய நாமத்துக்கு பயந்து நடக்கிற பிள்ளைகளாக அறியாமல் இருந்தால், நீதியின் சூரியனாகி உம்மை பற்றி அறிந்தோம், ஆண்டவரே, சூரியன் உதிக்கும் பொழுது எவ்விதமாய் இந்த உலகத்திலே இருள் மறைந்து போகிறதோ அவனமாய் நீதியின் சூரியனாகிய நீர் எங்கள் ஒவ்வொருடைய இருதயத்துக்குள்ளும் வந்து ஆளுகை செய்யும்படி ஆண்டவரே எங்களை ஒப்புவிக்கிறோம். அப்பா, எங்களை சுற்றி இருக்கிற இருள், எங்கள் குடும்பத்தின் இருள், ஆண்டவரே வியாதி என்ற இருள், பயம் என்ற இருள் நீங்கி போவதாக. எதிர்காலத்தை குறித்து, எங்கள் பிள்ளைகளை குறித்திருக்கிற பயங்கள், அவருடைய வாழ்க்கையில் வருகிற பிரச்சனைகள், வியாதிகள், வேதனைகள், போராட்டங்கள், எல்லா இருளும் இயேசுவின் நாமத்தினாலே விலகட்டும் என்று கட்டளையிடுகிறேன். உம்முடைய பிள்ளைகளுக்கு ஆண்டவரே சட்டையின் கீழ் வந்திருக்கிற உம்முடைய பிள்ளைகளுக்கு சுகமும் ஆரோக்கியமும் எப்பொழுதும் தங்கும்படி நான் ஜெபிக்கிறேன். அப்பா, உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். கேட்டு ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்க. கேட்கிறவளாய் மாத்திரமல்ல ஆண்டவரே, கீழ்படுகிறவளாகவும் கை கொள்ளுகிறவளாகவும் மாற்றுங்க. அப்பொழுது நாங்கள் பாக்கியவான்களா இருப்போம் சுவாமி. உம்முடைய கரத்துல முற்றுமாய் ஒப்பு கொடுக்கிறேன். விசேஷமாய் ஆண்டவரே இந்த ஊழியத்தை, நித்திய வார்த்தையின் வெளிச்சத்தை ஆண்டவரே ஊழியமாய் செய்கிற ஒவ்வொருவரையும், இந்த சங்கமம் ஊழியர் ஒவ்வொருவரையும் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். சுகமும் ஆரோக்கியம் இருப்பதாக. சட்டை நிழலிலே வந்திருக்கிற அவர்களை தீக்க ஆயுசோடு ஆண்டவரை பாதுகாத்து அவர்களுக்கு சுகமும் பலனும் எப்பொழுதும் இருக்கும்படியா உம்முடைய நாமத்திலே ஜபிக்கிறேன். அப்பா, நீ தாழ்த்தி உம்முடைய சமூகத்திலே தந்து இயேசு கிறிஸ்துவின் நாமம் மகிமைப்படும்படியா எல்லாவற்றையும் ஒப்பு கொடுத்து துதி கன மகிமை யாவற்றையும் உமக்கே செலுத்தி வல்லமையுடைய உயிர்த்தெழுந்த எங்களுக்காய் மீண்டும் பெறப்போகிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜபித்து ஆசீர்வாதங்களையும் சுகத்தையும் ஆரோக்கியத்தையும் பெற்றுக் கொள்கிறேன் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்,
1: ஆமேன். நன்றி சிஸ்டர் அருந்ததி, அருமையான ஒரு வார்த்தையை வேதாம தொகுத்து அழகாக எடுத்து வைத்தீர்கள். மிகவும் ஆசீர்வாதம் இருந்தது. கத்தர் உங்களையும் உங்கள் ஊழியங்களையும் கைது செய்யும் சகல காரியங்களையும் தேவன் ஆசீர்வதிப்பாராக. ஆமென், ஆமென்,
0: ஆமென். God bless you. Thank you, brother. Thank you. God bless you.
1: இதுவரை நேரம் செய்து கொடுத்தார் சிஸ்டர் அருந்ததி காப்ரோ ஒன்டாரியோ. தொடர்ந்து நாங்கள் பாஸ்டர் பாஸ்டர் அழைக்க போறோம். தயவு செய்து பேரை பேப்பரில் அடுத்துக் கொள்ளுங்கள். செய்தி பாஸ்டர் சைமன் ஸ்டான்லி அழைக்க போறோம். தயவு செய்து ஒவ்வொருவரும் ஒரு நோட் புக்கை எடுங்கள், பேரை எடுங்கள், குறிச்சு கொள்ளுங்கள். வேத பாடம் நடந்த ஒரு மனத்தியாரம் நடக்க போது வேத பாடம், இந்த வேத பாடத்துல ஒவ்வொருவரையும் குறிப்படுத்திக் கொள்ளுங்கள். உங்களுக்கு ஆசீர்வாதமா இருக்கும். மற்றவர்களுக்கு நீங்க வாங்கப்படுத்துறா. தயவு செய்து அப்படி செய்யுங்கள். நாங்கள் இப்போது பாஸ்டர் சாமின் அழைப்பு பேசினோம். பாஸ்டர் சாமின் கடந்த காலத்தில் செய்தியை அநேகர் கேட்டிருக்கிறார்கள், குறிப்பிடத்துக்கள் இன்றைக்கும் அநேகருக்கு, அதாவது 97 ரேடியோ தொடர்படுத்திருக்கிறோம். அது மட்டுமல்ல அநேகர் கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். இப்பொழுது பாச உங்களுக்கு ஒரு மனத்தான் தருகிறேன். உங்களோட ஒப்புக்கொடுப்பேன் பாச, நீங்க வழி நடத்துக்கலாம்.
2: ஆண்டவரும் உலக ரட்சகரும் ஆயிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் சங்கமம் வானொலி பணிபுரிகிற ஒவ்வொருவருக்கும், சங்கமம் வானொலி மூலமாய் இணைந்திருக்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளுக்கும் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்களை இந்த காலை நேரத்திலே தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தருடைய அளவற்ற கிருபையினால் உங்கள் மத்தியிலே வேதபாடம் எடுப்பதற்கு கர்த்தர் தந்த இந்த வாய்ப்புக்காக நான் நன்றி செலுத்துகிறேன். கடைசி காலமாய் இருக்கிறபடியினால், கடைசி காலம் என்று சொல்லுவதை விட கடைசி காலத்தினுடைய அந்த மணி துளிகளில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறபடியினால், எப்படி ஆகிலும் ஒரு கூட்டத்தை தேவனுக்கென்று ஆயத்தப்படுத்திட, தகுதிப்படுத்திட இந்த வேத பாடம் பிரயோஜனமாயிருக்கும் என்று நான் கர்த்தருக்குள் நம்புகிறேன். கர்த்தருடைய நாமம் இந்த நாளிலே உயர்த்தப்படுவதாக. இந்த நாளிலும் கூட நம்ம பரிசுத்த வேதாகமத்தில் வெளிப்படுத்தின விசேஷம் என்கிற புத்தகம் இருக்கிறது. இந்த புத்தகமானது அநேக இரகசியங்களை வெளிப்படுத்துகிறதாய் காணப்படுகிறது. இந்த வெளிப்படுத்தின விசேஷம் புத்தகத்தை வெளிப்படுத்துகிறவர் யார் என்றால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. இன்றைய கவனியங்கள், இந்த வெளிப்படுத்தின விசேஷம் புத்தகத்தை வெளிப்படுத்துகிறவர். அதாவது ரகசியங்களை, மறை பொருள்களை, தேவனுடைய இருதயத்தின் இயக்கத்தை வெளிப்படுத்துகிறவர் இயேசு கிறிஸ்து யோவான் மூலமாய். யாரை பற்றி வெளிப்படுத்துகிறார் என்றால் இயேசு கிறிஸ்துவை பற்றி வெளிப்படுத்துகிறார். உங்களுக்கு அது விளங்கணும். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து வெளிப்படுத்துகிறார் யோவான் மூலமாய். இயேசு கிறிஸ்துவை பற்றி வெளிப்படுத்தி காட்டுகிறது தான் இந்த வெளிப்படுத்தின விசேஷம். அதனால் இந்த வெளிப்படுத்தின விசேஷம் புத்தகத்தை வாசிக்கிறவனும் கேட்கிறவர்களும் பாக்கியவான்கள். இந்த வெளிப்படுத்தின விசேஷத்தை வாசிக்கிறவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். இந்த வெளிப்படுத்தின விசேஷத்தை கேட்கிறவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். இந்த வெளிப்படுத்தின விசேஷத்தை கை கொள்ளுகிறவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். கர்த்தருடைய பரிசுத்தமுள்ள நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அப்படி இந்த பல விசேஷங்களை உள்ளடக்கின புத்தகம்தான் வெளிப்படுத்தின விசேஷம். கடந்த வாரத்தில் இந்த வெளிப்படுத்தின விசேஷம் புத்தகத்திலிருந்து யோவான் மூலமாய் கர்த்தர் வெளிப்படுத்தின காரியங்களை நாம் பார்த்தோம். என்ன பார்த்தோம்? 2-ம் அதிகாரத்திலும் 3-ம் அதிகாரத்திலும் ஆண்டவர் யோவானுடைய வாழ்ந்து கொண்டிருந்த நாட்களில் இருந்த 7 சபைகள், அந்த 7 சபைகளை குறித்தும் 2 அதிகாரத்திலும் கர்த்தர் தெளிவாக அநேக வார்த்தைகள், அநேக காரியங்களை ஆண்டவர் பேசியிருக்கிறார். அதிலே இன்றைய காலகட்டத்தில், நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த காலகட்டத்தில், பெர்கமு என்கிற ஒரு சபையை குறித்து நாம் தியானிக்கும்படி கர்த்தர் நமக்கு கிருபை பாராட்டினார். கர்த்தர் நல்லவர், கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த வெளிப்படுத்தின விசேஷம் 2-3 புத்தகங்களில் 7 சபைகளை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறதை நாம் பார்க்கிறோம். முதலாவது எபேசு சபையை குறித்து ஆண்டவர் சில காரியங்களை பேசுகிறார். அடுத்தது சிமிர்னா சபையை குறித்து பேசுகிறார். 3வது பெர்கமு சபையை குறித்து பேசுகிறார். 4வது சர்தை சபையை குறித்து பேசுகிறார். 5வது தியத்திரா சபையை குறித்து பேசுகிறார். 6வது பிலதெல்பியா சபையை குறித்து பேசுகிறார். 7வது லவோதிக்கேயா சபையை குறித்து பேசுகிறார். இது இன்றைய கால துருக்கி பட்டணத்துல இந்த 7 சபைகளும் இருந்ததற்கான அடையாளங்கள் இன்றும் இருக்கிறது துருக்கி தேசத்தில். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. பிரதர் மகேந்திரன் அவர்களோடு நான் பேசிக் கொண்டிருந்த பொழுது அவர் சொன்னார், நான் நேரடியாக நான் துருக்கி போய் அந்த 7 சபைகள் இருக்கக்கூடிய இடங்களை நான் பார்த்து வந்தேன் என்று என்னிடத்தில் சொன்னார். நான் நேர் பார்த்ததில்லை, ஆனால் அவர் பார்த்திருக்கிறார். இந்த வேத பாடம் அவருக்கு மிகவும் பிரயோஜனமாயிருந்தது, எனக்கும் மிகவும் பிரயோஜனமாயிருந்தபடியினாலே எப்படியாயிலும் இதை அநேகருக்கு கடத்த வேண்டும், அநேகருக்கு இது பிரயோஜனமாயிருக்க வேண்டும் என்பதை மனதில் வைத்து இந்த நாளிலே இந்த வேத பாடத்தை உங்களுக்கு முன்பாக வைக்க நான் கடமைப்பட்டவனாயிருக்கிறேன். நான் கொஞ்சம் வேகமாக போகாமல் சரியாக நிதானமாக விளங்கிக் கொள்ளும் வண்ணமாக உங்களோடு கூட நான் பேச விரும்புகிறேன். கர்த்தருடைய நாமம் இந்த நாளிலே மகிமைப்படுவதாக. இந்த வெளிப்படுத்தின விசேஷம் ஏற்கனவே சொன்னது போல் ஒரு முக்கியமான ஒரு ஒரு கீவேர்டு இருக்கிறது, கருப்பொருள் வார்த்தை என்று சொல்லுவார்கள் அல்லவா, அந்த மாதிரி வார்த்தை 1 அதிகாரம் 19 வசனத்தை அங்கே மிக தெளிவாக ஆண்டவர் யோவானுக்கு சொல்லுகிறார். இந்த புத்தகத்தினுடைய வெளிப்படுத்தின விசேஷம் மூன்று பகுதிகளை உள்ளடக்கினது. என்ன சொல்லப்பட்டிருக்கிறது என்றால், நீ கண்டவைகள் என்று சொல்லப்படுகிறது. அடுத்தது இருக்கிறவைகள். மூன்றாவது இவைகளுக்கு பின்பு சம்பவிப்பவைகள். இவ்வளவுதான் இந்த மூன்று பகுதி தலைப்புகளின் அடிப்படையிலே இந்த வெளிப்படுத்தின விசேஷம் ஒழுங்குபடுத்தப்பட்டு நம்முடைய கரங்களில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. மறுபடியும் நான் சொல்லுகிறேன், நீ கண்டவைகள் என்று சொல்லுவது முதலாம் அதிகாரத்தில் மாத்திரம் இருக்கிறது. கண்டவைகள், இப்ப நீ தரிசனத்துல என்ன நீ பார்க்கிறாயோ, யோவானே உனக்கு கொடுக்கப்படுகிற இப்ப வெளிப்படுத்தல்கள், உனக்கு காண்பிக்கக்கூடிய தரிசனம், இந்த தரிசனத்துல என்னென்ன காரியங்கள் நீ கவனிக்கிறாயோ, என்னென்ன காரியங்கள் உனக்கு வெளிப்படுத்தப்பட்டு காட்டி கொண்டு இருக்கிறதோ, இப்ப லிட்டரலா நீ பார்க்கிற காரியத்தை உடனடியாக நீ அதை எழுது. அந்த விஷன் என்ன நான் உனக்கு சொல்லுகிறேனோ, ஆண்டவரா இயேசு கிறிஸ்துவை, இயேசு கிறிஸ்து தம்மை வெளிப்படுத்துகிறார். தம்மை வெளிப்படுத்தும் பொழுது அவர் அதை என்ன பண்ணுகிறார், எழுதுகிறார். அதுதான் கண்டவைகள். அதனாலதான் சொல்லுகிறார் பதினோராம் வசனத்திலே, நான் அல்பாவும் ஒமேகாவும் முந்தினவரும் பிந்தினவருமாயிருக்கிறேன். நீ காண்கிறதை ஒரு புத்தகத்தில் எழுதி, ஆசியாவில் இருக்கிற எபேசு, சிமிர்னா, பெர்கமு, தியத்திரா, சருதை, பிலதெல்பியா, லவோதேக்கியா என்னும் பட்டணங்களில் உள்ள ஏழு சபைகளுக்கும் அனுப்பு என்று விளம்பினது. அப்போ என்ன அவர் பார்க்கிறாரோ, என்ன காண்கிறாரோ, அந்த காண்கிற காரியத்தை அவர் எழுதுகிறார். இரண்டாவது பாருங்க, இருக்கிறவைகள் என்று சொல்லப்படுவது தான் அந்த ஏழு சபைகள். இந்த ஏழு சபைகளில் என்ன இருக்கிறதோ அந்த சபையினுடைய காலகட்டங்கள், அந்த சபையினுடைய தீர்க்க தரிசன பார்வை, அந்த சபை சார்ந்திருக்கிற, அந்த சபை வந்து எதை சார்ந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களோ, அந்த இயற்கையாய் சார்ந்திருக்கிற அந்த நிலை, அவருடைய வாழ்வாதாரத்தை ஒத்துருக்கிற காரியம், அவருடைய ஆவிக்குரிய நிலை, இவைகளை எல்லாம் ஆண்டவர் வெளிப்படுத்துகிறார். அதையெல்லாம் என்ன பண்ணுகிறார்னா, இருக்கிறவைகள், அந்த கால யோவான் வாழ்ந்த காலத்தில் இருக்கிறவைகளை கர்த்தர் என்ன செய்கிறார், யோவானுக்கு வெளிப்படுத்துகிறார். மூன்றாவது இவைகளுக்கு பின்பு சம்பவிப்பவைகளையும் எழுது என்று சொல்லுவதனுடைய அர்த்தம் என்னவென்றால், இவைகளுக்கு பின்பு என்று சொல்லப்படும் பொழுதுதான் நீங்கள் நான்காம் அதிகாரம் முதல் வசனத்தை கவனித்து பார்த்தால், இவைகளுக்கு பின்பு என்று ஒரு வசனம் வருவதை நீங்கள் பார்ப்பீர்கள். இவைகளுக்கு பின்பு என்று நான்காம் அதிகாரம் முதல் வசனத்தில் பார்ப்போம். இவைகளுக்கு பின்பு என்று நாம் சொல்லுவோமானால், சபையின் காலம் உலகத்தில் முடிவடைகிற காலத்துக்கு பின்பு நடக்கிற காரியங்கள். இந்த உலகத்திலே இப்ப நாம் வாழ்ந்து கொண்டிருப்பது திருச்சபையின் காலம், நாம் வாழ்ந்து கொண்டிருப்பது பரிசுத்த ஆவியானவரின் காலம், நாம் வாழ்ந்து கொண்டிருப்பது சபையின் காலம், கடைசி காலம், பரிசுத்த ஆவியானவரின் காலம், சரிங்களா, கிருபையின் காலம். ஏன் கிருபையின் காலம் என்று சொன்னால், இந்த நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த காலகட்டம் எங்க ஆரம்பித்து எங்க முடிவது என்று என்னைக்கும் யாரால் கணிக்க முடியல. அவர் கிருபையாய் எல்லாரும் மனம் திரும்ப வேண்டும் என்று அவர் விரும்புகிறார். எல்லாரும் தேவனிடத்தில் வர வேண்டும் என்று விரும்பி அவர் காத்து கொண்டிருக்கிற ஒரு கிருபையின் காலத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். திருச்சபையின் காலகட்டத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அப்படியானால் இந்த திருச்சபையை யாருடைய கட்டுப்பாட்டுக்குள், இந்த உலகம் முழுவதும் இருக்கிற அந்த திருச்சபைகள் யாருடைய கட்டுப்பாட்டுக்குள் இருக்கிறது என்றால், பரிசுத்த ஆவியானவரின் கட்டுப்பாட்டுக்குள் இருக்கிறது. அப்ப இந்த பரிசுத்த ஆவியானவரின் கட்டுப்பாட்டுக்குள் ஒட்டுமொத்த திருச்சபையும் இருக்கிறபடியினால், இந்த சபைகள் எல்லாவற்றையும் எடுத்துக் கொள்ளும்படி, தம்மோடு சேர்த்து கொள்ளும்படி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வருகிற ஒரு வருகை, அதுக்கு ராப்சர் என்று சொல்லுகிறார்கள், ரகசிய வருகை என்று சொல்லுவார்கள். சபையை தம்மோடு சேர்த்து கொள்ளும்படி, அந்த சபையை சேர்த்து கொண்ட காலத்துக்கு பிற்பாடு நடப்பதுதான் நான்காம் அதிகாரத்திலிருந்து கடைசி அதிகாரம் முடிய நடக்கிற காரியங்கள். ஆகவே நாம் வேதத்தை நம்ம தியானிக்கும் பொழுது இந்த கண்ணோட்டத்தை வைத்து நாம் படிப்போமானால், நமக்கு எளிதாக இந்த காரியங்களை விளங்கிக் கொள்ள கர்த்தர் கிருபை தருவாராக. பொதுவாக வெளிப்படுத்துற விசேஷத்தை நீங்க அநேகர்கள், அநேக தேவதாசர்கள், அநேக பரிசுத்தவான்கள் இந்த புத்தகத்தை விளக்கி அநேக விளக்க உரைகளை எழுதியிருக்கிறாங்க, அநேக காரியங்களை கொண்டு வந்திருக்கிறார்கள். அவர் அவர்களுக்கு தேவன் வெளிப்படுத்தி கொடுக்கிற அவருடைய கத்தருக்கு தந்திருக்கிற அந்த ஞானத்தின் அடிப்படையிலே, அனுபவங்களின் அடிப்படையிலே, ஆண்டவரோடு கூட சார்ந்து வாழ்ந்து கொண்டிருக்கிற அந்த வாழ்க்கையின் அடிப்படையில் வைத்து அநேக காரியங்களை சொல்லி இருக்கிறார்கள். கர்த்தர் நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஏன் நான் சொல்லுகிறேன் என்றால், ஒவ்வொருவருக்கும் கர்த்தர் வித்தியாசமான முறையில் வெளிப்படுத்துகிறார். அதனால் இன்றைக்கு நம்முடைய இந்த பாடம், இந்த ஏன் நான் இந்த முன்னுரையாக நான் இன்ட்ரோடக்ஷனாக சொல்லுகிறேன் என்றால், நம்முடைய எண்ணம், நம்முடைய சிந்தை இந்த புத்தகத்தை எப்படி பார்க்கிறது என்பதை முதலாவது நாம் தெரிந்து கொண்டால் மாத்திரமே இதில் சொல்லப்பட்டிருக்கிற காரியத்தை நாம் விளங்கிக் கொள்ள முடியும். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமுண்டாவதாக. ஒவ்வொரு சபையை குறித்தும் அவர் சொல்லும் பொழுது கிட்டத்தட்ட ஆண்டவர் ஒரு முக்கியமான காரியங்களை கற்றுக் கொடுக்கிறார். என்ன கற்றுக் கொடுக்கிறார் என்றால், இந்த ஏழு சபைகளை குறித்து பேசப்படும் பொழுது அங்கே ஆண்டவர் தன்னை அறிமுகப்படுத்துகிறார். ஏழு விதமாய் அறிமுகப்படுத்துகிறார். நன்றாக கவனிங்க, ஏழு விதமாய் தம்மை சபைகளுக்கு அறிமுகப்படுத்துகிறார். எபேசு சபைக்கு ஒரு முறை ஒரு விதமாய் என்ன செய்கிறார், ஏழு பொன் குத்து விளக்குகளின் மத்தியில் உலாவிக் கொண்டிருக்கிறவர் சொல்லுகிறதாவது என்று தன்னை அறிமுகப்படுத்துகிறார். சிமிர்னா சபைக்கு சொல்லும் பொழுது முந்தினவரும் பிந்தினவரும் மரித்தோரிலிருந்து பிழைத்தவருமானவர் சொல்லுகிறதாவது ஒரு அறிமுகம், அவரை குறித்து அந்த சபைக்கு ஒரு அறிமுகத்தை கொடுக்கிறார். இந்த பெர்கமு சபைக்கு தன்னை அறிமுகப்படுத்தப்படும் பொழுது என்ன சொல்லி வருகிறார் என்றால், இருபுறமும் கருக்குள்ள பட்டயத்தை உடையவர் சொல்லுகிறதாவது. பாருங்க, அறிமுகம் இந்த ஏழு சபைகளுக்கும் ஏழு விதமாக ஆண்டவர் தம்மை அறிமுகப்படுத்துகிறார். அப்போ தம்மை அறிமுக இந்த பெர்கமு சபைக்கு அதை அறிமுகப்படுத்தும் பொழுது இருபுறமும் கருக்குள்ள பட்டயத்தை உடையவர் நான் யார் என்று கேட்டால், நான் இருபுறமும் கருக்குள்ள பட்டயத்தை உடையவராக இந்த பெர்கமு சபைக்கு நான் வந்து நிற்கிறேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். நான் கடந்த வாரத்தில் சொன்னது போல, ஒருவேளை கடந்த வாரத்தில் கவனிக்காதவர்கள், அது விளங்கிக் கொள்ள முடியாதவர்களாக இருந்தால் இந்த நாளில் அதை கேட்டுக்கொள்ளுங்கள். பெர்கமு என்றால் என்ன அர்த்தம் என்றால், கலப்பு திருமணம், உலகத்தோடு ஒத்து வாழுகிற, இசைந்து போகிற ஒரு ஒரு சபை. ஒரு சபை பெர்கமு என்றால் ஒத்து போவது, கலந்து போவது, இசைந்து போவது, திருமணம், கலப்பு திருமணம் என்று சொல்லுவார்கள். அப்படியான இந்த பெர்கமு என்பது இப்படி அந்த தலைப்புல தான் ஆண்டவர் சொல்லுகிறார். அதனாலதான் நான் இருபுறமும் கருக்குள்ள பட்டயத்தோட இந்த சபையின் காலத்துல நான் வர்றேன். ஏனென்று கேட்டால், இந்த சபை நன்றாக வளர்ந்த வந்த சபை, நன்றாக உருவாக்கப்பட்ட சபை, நல்ல விசுவாசத்தில் இருக்கிற சபை என்று ஆண்டவர் இந்த சபையை புகழுகிறார். முதலாவது தன்னை அறிமுகப்படுத்துகிறார் முதல். இரண்டாவது, இந்த ஏழு சபைகளையும் ஆண்டவர் புகழுகிறார். ஒவ்வொரு சபையையும் ஒவ்வொரு விதமாக புகழுகிறார். புகழ்ச்சி, அந்த புகழ்ச்சி எப்படி இருக்கும்னா, வசனம் சொல்லுகிறது 13 வசனம், வெளிப்படுத்தின விசேஷம் 2:13 சொல்லுகிறார், சாத்தானுடைய சிங்காசனம், சாத்தானுடைய சிங்காசனத்தில் குடியிருந்தாலும் நீ உண்மையுள்ள சபையாய் நீ இருக்கிறாய். எப்படி சொல்லுகிறார், சாத்தானுடைய சிங்காசனம் இருக்கிற இடத்தில் நீ குடியிருக்கிறதையும், நீ என் நாமத்தை பற்றி கொண்டிருக்கிறதையும், சாத்தான் குடிகொண்டிருக்கிற இடத்திலே உங்களுக்குள்ளே எனக்கு உண்மையுள்ள சாட்சியான அந்திப்பா என்பவன் கொல்லப்பட்ட நாட்களிலும் என்னை பற்றும் விசுவாசத்தை நீ மறுதலியாமல் இருந்ததை நான் அறிந்திருக்கிறேன் என்று இந்த சபையை புகழுகிறார். இந்த சபை சாதாரணமான சபை இல்லைங்க. அதாவது சத்துருவினுடைய சிங்காசனம் இருக்கிற இடத்தில் ஒரு சபை மலர்ந்து நிற்கிறது. நன்றாக நீங்க, ஒரு சபை மலர்ந்து நிற்கிறது. இங்க அந்திப்பா என்கிற ஒரு நபர் இருக்கிறார். அந்த அந்திப்பாய் என்பவர் ஒரு தேவனுக்காக வைராக்கியம் பாராட்டின ஒரு நபர். இந்த பெர்கமு சபையானது உலகத்தோடு ஒத்து போக தன்னை ஒப்பு கொடுக்கும் பொழுது, உலகத்தினுடைய காரியங்களுக்கு அந்த பெர்கமுனுடைய காலத்துல வாழ்ந்த அந்த அரசனுடைய அந்த சட்ட திட்டங்களுக்கு ஒத்து போய் அந்த உலகத்தினுடைய காரியங்கள் எல்லாம் சபைக்குள்ள வரும் பொழுது அதை மிகவும் பயங்கரமாய் எதிர்த்தவர் யாருன்னு அந்திப்பா. அப்பொழுது அவரை என்ன பண்ணுகிறார்கள், கொலை செய்கிறார்கள், இரத்த சாட்சியாய் அங்க மறிக்கிறார். அப்படி ரத்த சாட்சியா மறிக்கப்படும் சபையே கர்த்தருக்காக வைராக்கிய மாறாட்டி நின்னது. அப்படி வைராக்கிய மாறாட்டி நின்ன சபை, ஆண்டவரை மறுதலியாமல் நின்ன சபையை ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா அந்த சபையை புகழுகிறார். நல்லா கவனிங்க, இது சபையை புகழுகிறார். இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டு இருக்கிற உங்களுக்கும் எனக்கும் கர்த்தர் சொல்லுகிறார், நாம் ஆண்டவருக்கு செய்த நற்கிரியைகளை கர்த்தர் அறிந்திருக்கிறார். நீங்களும் நானும் ஆண்டவருக்கு செய்த நற்கிரியைகள், ஆண்டவருக்கு பாராட்டுகிற வைராக்கியங்கள், ஆண்டவருக்காக நாம் கொடுக்கிற விலைக்கிரயங்கள், இவை எல்லாவற்றையும் கர்த்தர் பார்த்து கொண்டிருக்கிறார். அது எல்லாவற்றையும் கர்த்தர் அறிந்து வைத்திருக்கிறார். இந்த ஏழு சபைகளுக்கு மாத்திரமல்ல, ஆவியான சபைகளுக்கு சொல்லுவதை காதுள்ளவன் கேட்க கடவன் என்று வசனம் சொல்லுகிறது 17 வசனத்திலே. அதனாலே கர்த்தர் இந்த வார்த்தையை, இந்த பெர்கமு சபையின் சம்பவங்களை உங்களுக்கும் எனக்கும் ஏன் காட்டி கொடுக்கிறார் என்றால், நீங்களும் நானும் ஒரு சாத்தானுடைய சிங்காசனம் குடியிருக்கிற இடத்தில் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். இந்த பெர்கமுவின் காலம் என்பது கடினமான ஒரு காலம், கடினமான காலம். சாத்தான் மெல்ல மெல்ல மெல்ல மெல்ல தேவ சபையை அரிக்கிற, தேவ சபையை தேவனிடத்திலிருந்து பிரிக்கிற ஒரு தந்திரமான காரியத்தை செய்த ஒரு காலம் அது. நன்றாக கவனிக்கணும், காலம் அது. இந்த சிமிர்னா சபை இருக்கு, பெர்கமுக்கு முன்னாடி இந்த சிமிர்னா சபை உபத்திரவத்துல எழும்பின சபை. அதனால அந்த சபையை குறிச்சு ஆண்டவர் குறை சொல்லியிருக்க மாட்டாரு. உபத்திரவம் பாடுகள ரத்த சாட்சிகளின் மூலமாய் ஊடாக வளர்ந்த சபை, தியாகமாய் தன் ஜீவனை கொடுத்த ஒரு சபை. அந்த சரித்திரத்தை எல்லாம் படித்தோம் என்றால் நமக்கு தூக்கம் வராது. அந்த உபத்திரவத்தின் குகையில இந்த சபை மிளிர்ந்த ஒரு சபை தான் சிமிர்னா. அந்த காலம் முடிந்து, அந்த உபத்திரவ காலம் பிசாசு பார்க்கிறான், எவ்வளவு நொறுக்கினாலும் இவர்கள் பெருகுகிறார்கள், எவ்வளவு அழித்தாலும் இவர்கள் பெருகுகிறார்கள், அழிக்க முடியவில்லை என்று பிசாசானவன் என்ன செய்கிறான் என்றால், இந்த சபையை இனி இந்த உபத்திரவத்துக்குள் நிற்காதபடி இந்த சபையை தந்தரமாய் தேவனிடத்திலிருந்து பிரிக்க வேண்டும் என்று சொல்லிதான் அவன் உலகத்தை சபைக்குள் கொண்டு வந்து தேவனை என்ன செய்கிறான், சபையிலிருந்து வெளியே பிரிப்பதற்கு பயன்படுத்துகிற ஒரு காலகட்டம் இருந்தபடியினாலே இன்றைக்கும் இந்த பெர்கமுனுடைய காலத்தினுடைய சம்பவங்கள் உலகம் முழுவதும் எல்லா சபைகளுக்குள்ளும் அது பெருகி இருக்கிறதை கர்த்தர் உணர்த்தி உங்களையும் என்னையும் கொஞ்சம் விழித்துக் கொள்ளுங்கள் என்பதை ஞாபகப்படுத்தும்படியாக இந்த பெர்கமு சபையின் சம்பவங்களை நமக்கு காட்டி கொடுக்கிறார். நன்றாக கவனியுங்கள், நன்றாக கவனியுங்கள். அந்த சபையை புகழுகிறார். உங்களுடைய ஆண்டவருக்காக நீங்கள் பிறந்த நாள் முதல் இந்த நாள் வரை ஆண்டவருக்காக எவ்வளவு காரியங்கள் செய்திருந்தாலும் எல்லாவற்றையும் ஆண்டவர் அறிந்து வைத்திருக்கிறார். நீங்கள் எங்க குடியிருக்கிறீர்கள் என்பதை அறிந்து வைத்திருக்கிறார். நீங்கள் எப்படிப்பட்ட ஊழியத்தை செய்து கொண்டிருக்கிறீர்கள் என்பதை அவர் அறிந்திருக்கிறார். நீங்கள் எந்த சூழ்நிலையின் மத்தியில் கர்த்தருக்காக வைராக்கியமாய் நிற்கிறீர்கள் என்பதையும் ஆண்டவர் அறிந்திருக்கிறார். அதனால தைரியமா ஊழியம் பண்ணுங்க, தைரியமா கர்த்தருக்காக நில்லுங்க, தைரியமா ஆண்டவருக்கு ஊழியம் செய்யுங்க, சுவிசேஷத்தை அறிவியுங்க. பாடுகளா, நிந்தைகளா, அவமானங்களா, நெருக்கங்களா, கண்ணீரா, ஆண்டவர் சமூகத்துல அறிக்கையிட்டு தேவ சமூகத்துல, ஆண்டவரே ஆதி சபைகள் கடந்து வந்த பாதையின் வழியாக என்னையும் நீர் கொண்டு போவீரனா, நான் சந்தோஷமாய் அந்த பாதையில் பயணிக்கிறேன் என்று அறிக்கை செய்யுங்கள். உங்கள் முன்னேற்றத்தின் பாதையை கர்த்தர் திறக்க போதுமானவராய் இருக்கிறார். ஆமென். மூன்றாவது, இந்த சபையை குறித்து கர்த்தர் சொல்லப்படும் பொழுது இந்த சபை செய்கிற தவறு நிந்தனை, இந்த சபையினுடைய நிந்தனையை என்ன செய்கிறார் என்றால் அங்க ஆண்டவர் காட்டி கொடுக்கிறதை பார்க்கிறோம். கர்த்தர் நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த சபையினுடைய நிந்தனையை கர்த்தர் என்ன சொல்லுகிறார் என்றால் 14 வசனத்தை சொல்லுகிறார். ஆகிலும் நீ நல்ல உன்னுடைய விசுவாசத்தை நான் பார்க்கிறேன், உன்னுடைய வைராக்கியத்தை பார்க்கிறேன், ஆனால் உங்கள்கிட்ட சில குறைகள் இருக்குதுங்கிறார். குறைகள், முக்கியமான காரியத்தை உங்க மத்தியில வைக்க விரும்புகிறேன். உன்னிடத்தில் சில குறைகள் இருக்கிறது. நிக்கோலாய், அதாவது என்ன சொல்றேன், விக்கிரகங்களுக்கு படைத்தவைகளை புசிப்பதற்கும் வேசித்தனம் பண்ணுவதற்கும் ஏதுவான இடரலை இஸ்ரவேல் புத்திரன் முன்பாக போடும்படி பாலாக்கி என்பவனுக்கு போதனை செய்த பீலையாமுடைய போதகத்தை கை கொள்ளுகிறவர்கள் உன்னிடத்தில் உண்டு. நன்றி கவனிங்க, இந்த பீலையாமினுடைய போதகம் என்பது நமக்கு பழைய ஏற்பாட்டில் இருக்கு, பழைய ஏற்பாட்டில் இருக்கு. இப்ப இந்த புதிய பாட்டின் இந்த பெர்கமுனுடைய காலத்துல பீலையாமுடைய உபதேசம் ஆளுகை செய்கிறது என்பதை ஆண்டவர் சொல்லுகிறார். இந்த பீலையா அவனுடைய உபதேசம் இன்றைக்கும் உலகம் முழுவதும் பல சபைகளை பற்றி பிடித்துக் கொண்டு இருக்கிறபடுகிறனாலதான் இந்த சபையின் காலத்தில் நடந்தவைகளை, இந்த சபையின் காலத்தில் ஏற்பட்டிருந்த பாதிப்புகள் இன்றைக்கும் நமக்கு அப்படியே தீர்க்க தரிசனமாய் நடந்து கொண்டிருக்கிறது என்பதை ஆதங்கத்தோடு கர்த்தர் சொல்லுகிறார். அந்த ஆதங்கத்தை தான் இந்த சங்கமம் மூலமா வானொலி மூலமாக உங்களோடு கூட இந்த காரியங்களை கர்த்தர் பேசிக் கொண்டு வருகிறார். என்ன சொல்ல வருகிறார்? சில குறை இருக்கு. என்ன குறை இருக்கு? அநேக காரியங்கள், வேசித்தனம், விக்கிரகங்களுக்கு படைத்தவைகளை புசிப்பது, விக்கிரக வழிபாடுகளோடு கூட

நான்காவது இந்த சபைக்கு ஆண்டவர் எச்சரிப்பை கொடுக்கிறார். என்ன எச்சரிப்பு கொடுக்கிறார்? 16 வசனத்துல சொல்றாரு, மனம் திரும்பு. நல்லா பாருங்க, மனம் திரும்பு அல்லது என் வாயின் பட்டயத்தால் என்ன பண்ணுவேன், யுத்தம் பண்ணுவேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அப்ப ஆண்டவர் சொல்றாரு, மனம் திரும்பு என்கிற ஒரு வார்த்தையை ஆண்டவர் பயன்படுத்துகிறார். மனம் திரும்பு என்கிற வார்த்தை முதலாவதாக புதிய ஏற்பாட்டிலே கிட்டத்தட்ட 400 வருடங்களுக்கு மேலாக வார்த்தை வசனமே இல்லாமல் ஒரு இருண்ட காலமாய் காணப்பட்ட ஒரு காலம். இயேசு கிறிஸ்து பிறப்பதற்கு முன்பான அந்த மல்கியா புஸ்தகத்துக்கும் மத்தேயு புஸ்தகத்துக்கும் இருக்கிற அந்த இடைப்பட்ட கால அளவு என்பது 400 ஆண்டு கால அளவுகள் என்று வேத வல்லுநர்கள் சொல்லுகிறார்கள். ஆமே, அதுல நிறைய சரித்திர சம்பவங்கள் நடைபெற்றிருக்கிறதை நாம் பார்க்கலாம். அந்த நாட்களில் பிரத்யட்சமாய் கர்த்தருடைய வார்த்தை இல்லை. பிரத்யட்சமாய் வார்த்தை இல்லாதபடியினால் ஜனங்கள் தங்கள் மனம் போன போக்கிலே தங்களுக்கு இஷ்டமான காரியத்திலே வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். அப்படி வாழ்ந்து கொண்டிருந்த பொழுது அங்கே ஒரு வசன ஒரு வார்த்தை 400 வருடங்கள் கழித்து இறங்கி வருகிறது, மனம் திரும்புங்கள். கவனிங்க, யோவான் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துக்கு முன்பாக வழியை ஆயத்தப்படுத்தும்படி வருகிறான். அவனும் எதை குறித்து பிரசங்கம், மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கழியோடுங்கள், மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கழிவிடுங்கள். அப்ப இந்த மனம் திரும்புதல் என்பது இந்த உலகத்துக்கு வந்த இந்த புதிய பாட்டு காலத்துக்கு வந்த முதல் வார்த்தை, பரலோகத்திலிருந்து வந்த முதல் வார்த்தை. நன்றாக கவனிக்கணும், அந்த வார்த்தை வெளிப்படுத்தின விசேஷம் வரைக்கும் தொடர்கிறது, இன்றைக்கும் தொடர்கிறது. இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற காணொளி மூலமாய் வார்த்தையின் மூலமாய் கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களுக்கும் ஆண்டவர் சொல்கிற, மனம் திரும்புங்கள். தவறு தொடர்ந்து தவறு செய்கிறீர்களா, மனம் திரும்புங்கள். தொடர்ந்து பாவம் செய்கிறீர்களா, மனம் திரும்புங்கள். தொடர்ந்து தேவனுக்கு துரோகம் பண்ணுகிறீர்களா, மனம் திரும்புங்கள். தவறான பாவத்தின் அடிமைத்தனத்தில் சிக்கிக் கொண்டிருக்கிறீர்களா, ஆண்டவர் சொல்லுகிறார், மனம் திரும்புங்கள். இது தேவ ஜனத்துக்கு கொடுக்கப்படுகிற ஒரு அழைப்பு, ஒரு கால் என்று நான் சொல்லுவேன், ஒரு எச்சரிக்கை. ஆண்டவர் இந்த சபைக்கு எச்சரிக்கை வான் பண்றார், தயவு செய்து மனம் திரும்பியிரு. உலகம் முழுவதும் எங்கு பார்க்கிற இடங்கள்லாம் அழிவுகளை நாம் பார்க்கிறோம். பல தேசத்துல அழிவு, இந்தியாவிலும் பல வட மாநிலங்களிலும் பலத்த அழிவு நடந்து கொண்டிருக்கிறது. பல தேசங்கள் நம் கண் முன்னால் அழிந்து கொண்டிருக்கிறத பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். இதை பார்த்தும் நாம், எனக்கு இதுவரைக்கும் வரல, என் ஏரியாவுக்கு என் வீட்டு பக்கத்துல இதுவரைக்கும் அழிவு வரல, அதனால நான் இருக்கலாம், ஜாலியா இருந்துக்கலாம், என்னை ஒன்னும் பாதிக்காதுன்னு நினைக்காதீங்க. எந்த நிமிடத்திலும் அழிவு வரலாம், எந்த நிமிடத்திலும் பாதிப்புகள் வரலாம், எந்த நிமிடத்திலும் பேரழிவுகள் வரலாம். இயற்கையின் மூலமாய் வருகிற ஒரு மிக பேரிடர், மிக பெரிய பெரிய பேரழிவு. ஆமென், தேசம் எங்கு வந்து கொண்டிருக்கிறது. அதனால இந்த சத்தம் உங்களை தொடட்டும், இந்த சத்தம் உங்களை சந்திக்கட்டும், மனம் திரும்புங்கள், மனம் திரும்புங்கள். ஏனென்றால் இது கொடிய காலத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறபடியினால மனம் திரும்புங்கள். உபதேச கோளாறுகள் அதிகமாக இருக்கிறது, தவறான உபதேசங்கள் வந்திருக்கிறது. ஆண்டவர் சொல்லுகிறார், நிக்கோலாய் மதஸ்தரினுடைய உபதேசம் வந்திருக்கிறது. இந்த பெர்கமோனுடைய காலகட்டத்தில் தான் கத்தோலிக்க சபையினுடைய சரித்திரம் ஆரம்பமாகிற காலம்தான் இந்த பெர்கமோ சபையின் காலம், பெர்கமோ சபையின் காலம். அதனால அந்த கத்தோலிக்கம் என்பது உருவான ஒரு காலம். அந்த அந்த அந்த அந்த எப்படி இது உருவானது? கடந்த வாரத்தில் நான் பேசி இருக்கிறேன், அதனுடைய வீடியோ இருக்கிறது, அந்த லிங்கை பிரதர் அனுப்புவார்கள், நீங்க அதை கேட்டு பாருங்கள், கவனித்து பாருங்கள், அது உங்களுக்கு விளங்கும். அப்ப ஆண்டவர் சொல்லுகிறார், மனம் திரும்பு, மனம் திரும்பி வர வேண்டும் என்று சொல்லுகிறார், எச்சரிக்கை கொடுக்கிறார். இந்த எச்சரிக்கையை மாத்திரம் கொடுத்தது மாத்திரம் இல்லாமல் இன்னொரு காரியத்தையும் சொல்லுகிறார். என்ன ஒண்ணு சொல்லுகிறார், ஜெயம் கொள்ள வேண்டும், வெற்றி பெற வேண்டும். ஜெயம் கொள்ள வேண்டும், என்ன ஜெயம் கொள்ள வேண்டும்? வசனம் சொல்லுகிறது 17, ஜெயம் கொள்ளுகிறவனுக்கு. அப்போ ஆண்டவர் சொல்றாரு, இந்த 7 சபைகளுக்கு சொல்லுவார், ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ, ஜெயம் கொள்ளுகிறவனோ, ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ என்கிற இந்த வார்த்தை இதில் பயன்படுத்தப்பட்டிருக்கிறதை பார்க்கலாம். அப்போ நாம் வாழுகிற இந்த உலகத்தை நாம் ஜெயிக்க வேண்டும், பிசாசை ஜெயிக்க வேண்டும், மாமிசத்தை, இந்த நாம் வாழ்ந்து நம்முடைய மாம்ச சரீரத்தை நாம் ஜெயிக்க வேண்டும்.

உலகம், மாமிசம், பிசாசு, இந்த மூன்றையும் ஜெயிக்க வேண்டும். ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ, அப்ப ஆண்டவர் சொல்றாரு, ஜெயம் கொண்டு ஜெயம் எடுத்து ஜெயித்து வா. உனக்கு இருக்கிற சவால்களை நீ ஜெயித்து வா. ஒவ்வொரு தேசத்திலும் நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிற உங்களுடைய வாழ்க்கை முறையிலும் பலவிதமான போராட்டங்கள் உங்களுக்கு உண்டு, ஆவிக்குரிய தாக்குதல்கள் உண்டு. சோ இந்த ஆவிக்குரிய தாக்குதல்களை ஜெயிக்க கர்த்தர் உங்களுக்கு வாய்ப்பு கொடுக்கிறார். ஜெயம் கொள்ளுங்கள். எப்படி ஜெயம் கொள்ளுவது? நாம் அதை படிக்கலாம். அந்த ஜெயம் கொள்ள கர்த்தர் நமக்கு ஒரு பலன் கொடுக்கிறார். பரிசுத்த ஆவியானவரின் துணையை கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார். அப்ப ஜெயம் கொண்டு வந்தால் நான் உனக்கு ஒரு இரண்டு விதமான ஆசீர்வாதங்களை வைத்திருக்கிறேன் என்று இந்த சபைக்கு கர்த்தர் சொல்றார். ஜெயம் கொள்ளுங்கள். அப்போ என்ன சொல்றாரு? மறைவான மன்னாவை நான் உனக்கு கொடுப்பேன். மறைவான மன்னா. இரண்டாவது சொல்லப்படுகிறது வெள்ளை குறிக்கள். அறியக்கூடாததான ஒரு புதிய நாமம், யாருக்கும் தெரியாத ஒரு புதிய நாமத்தை நான் உனக்கு கொடுப்பேன் என்று இந்த சபைக்கு கர்த்தர் சொன்ன அந்த ரெண்டு விதமான மேலான ஆசீர்வாதங்கள், மேலான ஆசீர்வாதங்கள். அந்த மேலான ஆசீர்வாதங்களை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் இந்த காலகட்டத்தில். அதை குறிச்சுதான் கொஞ்சம் படிக்க போறோம். நான் இதுவரை நான் உங்களுக்கு சொன்னதெல்லாமே ஒரு அறிமுகம், ஒரு இன்ட்ரோடக்ஷன். இந்த புத்தகத்தினுடைய ஒரு அறிமுகம். இந்த புத்தகத்தினுடைய பெர்கமு சபையினுடைய சத்தியம் என்னவென்றால், ஆரோக்கியமாய் உபதேசம் பண்ணு. ஆரோக்கியமாய் உபதேசம் பண்ணு. ஒரு ஆரோக்கியமாய் உபதேசம் பண்ண வேண்டும். அதுதான் இன்னைக்கு நம்ம இப்ப பண்ணிட்டு இருக்கிறோம். ஆரோக்கியமான உபதேசம் என்ன? மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபமாய் இருக்கிறது. ஜெயம் கொள்ளுங்கள், உங்களுக்காக தேவன் வைத்திருக்கிற ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்ளுங்கள். ஜெயித்து பெற்றுக் கொள்ளுங்கள், ஜெயம் எடுத்து பெற்றுக் கொள்ளுங்கள். அதற்காக நீங்கள் உங்களை ஆயத்தப்படுத்துங்கள், அதற்காக உங்களை தகுதிப்படுத்துங்கள். கர்த்தர் மகிமையான காரியங்களை செய்வாராக. கர்த்தர் நல்லவர். அந்த அதனால இன்றைக்கும் அந்த 17 வசனத்தை மையப்படுத்தின ஒரு சில காரியங்களை உங்கள் மத்தியில் வைக்க நான் பிரயாசப்படுகிறேன். இந்த வார்த்தையை நாம் கொஞ்சம் கவனிக்க கத்திருக்கிறவர் வருவாராக. கடந்த வாரத்தில் நான் உங்களுக்கு சொல்லி இருந்தாலும் அதை திரும்பவும் கொஞ்சம் ரிப்பீட் பண்ணி, கொஞ்சம் அதில் விட்ட காரியங்களை தொடர்ச்சியாக பேசி ஒரு அதை அதனுடைய முழுமைக்குள் நான் கொண்டு வர நான் விரும்புகிறேன். எவ்வளவு நேர்த்தியாக பரிசுத்த ஆவியானவரின் துணையோடு கற்றுக் கொடுக்க முடியுமோ அவ்வளவு தூரம் கற்றுக்கொள்வதற்கு நம்முடைய இருதயத்தை கர்த்தர் பக்குவப்படுத்துவாராக. கர்த்தர் நல்லவர். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. நன்றாக நாம் கவனிக்கலாம், நன்றாக கவனிக்கலாம். இந்த 17 வசனத்துல ஆண்டவர் சொல்லுகிறார், ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவன், ஜெயம் கொள்ளுகிறவனுக்கு நான் மறைவான மன்னாவை புசிக்க கொடுப்பேன். இந்த மறைவான மன்னா என்றால் என்ன என்பதை குறித்தும் கடந்த வாரத்தில் நம்ம படிச்சிட்டோம். இரண்டாவது ஆண்டவர் சொன்னார், என்ன சொல்றாருன்னா, வெண்மையான குறிக்கல்லை நான் கொடுப்பேன். வெண்மையான குறிக்கோள். பெர்கமு என்றால் வெண்மை என்று அர்த்தம். பெர்கமு என்றால் வெண்மை. அந்த பெர்கமு அந்த பட்டணத்துக்குள் போனாலே அங்க வெண்மை என்கிற அந்த வார்த்தைக்கு தகுந்த பிரகாரமே அந்த பட்டணம் வடிவமைக்கப்பட்டிருக்கும். உயர்ந்த கட்டடங்களாயிருக்கலாம், வானளாவிய கோபுரங்களாயிருக்கலாம். இப்ப தற்காலத்தில் பார்த்தால் அங்க ஒரு மசூதி இருக்கிறது என்று சொல்லுகிறார்கள், சபையும் கொஞ்சம் இருக்கிறது என்று சொல்லுகிறார்கள். அங்கே போய் பார்த்தால் வெண்மையான காரியங்களுக்கு மிக மிக முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டிருக்கும். அங்கே வெண்மையான காரியம்தான் அங்கு உயர்ந்த இடத்தை பிடித்திருக்கும். விலை உயர்ந்த வெண்மைக்குரிய காரியங்கள் அதிகமாய் இந்த பெர்கமுல பார்க்கலாம். அதனால பெர்கமு என்றால் வெண்மை என்று பொருள்படுகிறது. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதா. இந்த பட்டணமானது, இந்த பெர்கமு பட்டணம், அந்த பட்டணத்தினுடைய கலாச்சாரம், அந்த பெர்கமு பட்டணத்தில் வாழ்ந்த ஜனங்களுடைய வாழ்க்கை முறை, இவைகளை வைத்தே
கர்த்தர் இவர்களுக்கு ஆசீர்வாதத்தை காட்டி கொடுக்கிறார். நன்றாக கவனிக்கணும், ஒவ்வொரு சபைக்கும் அதான் காட்டி கொடுக்கிறார். அதனாலதான் இன்றைக்கு நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த காலகட்டத்தில் பெர்கமோ சபையின் காலத்தில் இருந்தவைகள் இன்றைக்கு அதிகமாக தேவ ஜனத்தை பிடித்திருக்கிறது, பற்றி பிடித்திருக்கிறது என்பதை மையப்படுத்தி தான் இந்த வார்த்தையை நான் உங்கள் மத்தியில் கொண்டு வருகிறேன். கர்த்தர் அதை நமக்கு ஞானமாய் நடத்தி தர கர்த்தர் நமக்கு கிருபை தருவாரா. கர்த்தர் நாமத்திற்கு மகிமை உண்டாவதா. இந்த பெர்கமு சபையை குறித்து பார்க்கப்படும் பொழுது கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமுண்டாவதாக நன்றாக கவனிங்க, வெண்மை என்று நான் ஏற்கனவே சொன்னேன். அப்ப அந்த வெண்மை என்கிற காரியமானது பிரதானமானது, பிரதானமானது வெண்மை. அந்த பட்டணம் முழுவது வெண்மையான காரியங்களுக்கு மிகவும் முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டிருக்கும். அங்கே அந்த வெண்மை கல் என்பது, வெள்ளை கல் என்பது ஒரு விலை உயர்ந்த கல்லுக்கு ஒப்பா, எப்படி இன்றைக்கு தங்கம் நமக்கு எவ்வளவு விலை உயர்ந்ததா இருக்கிறதோ அதுபோல அங்க இருக்கிற அந்த வெண்மை கல் என்பது அந்த அந்த காலகட்டத்தில் யோவான் வாழ்ந்த காலகட்டத்திலே அந்த வெண்மையான கல் என்பது மிகவும் பிரபலமாகவும் ஒரு உயர்ந்த ஆசீர்வாதத்துக்கு அடையாளமாகவும் அங்கே இருக்கக்கூடிய வாழ்வாதாரங்களோடு கூட ஒத்து போயிருந்த ஒரு வெண்மை கல் என்பது அவரோட வாழ்க்கை முறையோடு கூட ஒத்து போயிருந்த ஒரு காரியம் வெண்மை கல். அவர்கள் அந்த வெண்மை கல் என்பது அவருடைய வாழ்க்கையோடு கூட இணைந்து பின்னி பிணைந்ததாய் இருந்தது. எந்த காரியத்தை செய்தாலும் அவர்களுடைய உலக வாழ்க்கையாய் இருக்கலாம், தனிப்பட்ட வாழ்க்கையாய் இருக்கலாம், எந்த வாழ்க்கையாய் இருந்தாலும் அந்த வெண்மையான கல்லை மையப்படுத்தியே அவரோட வாழ்க்கை முறைகள் எல்லாம் அங்கு இருந்தது. இந்த வெண்மையான கல்லை குறித்து எட்டு விதமான காரியங்கள் அன்றைய காலகட்டத்தில் அவருடைய பழக்க வழக்கத்தில் இருந்தது. எட்டு காரியங்கள் இருந்தது. கடந்த வாரத்திலே ஒரு ஆறு காரியங்களை வேக வேகமாய் அதை நாம் பார்த்தோம் என்று நான் நினைக்கிறேன். அதை திரும்பவும் நான் உங்களுக்கு கொஞ்சம் ஞாபகப்படுத்த விரும்புகிறேன். ஏன் இந்த வெள்ளை கல்லிலே ஒரு புதிய நாமத்தை எழுதி நான் கையில் கொடுப்பேன் என்று சொல்லுகிறார். இந்த பூமியில் கிடைக்கிற விலை உயர்ந்த கற்களை இன்றைக்கும் பெர்கமுவில் போனால் நீங்கள் பார்க்கலாம். அதை பார்த்தாலே பிரம்மாண்டமாய் இருக்கும். அவர்கள் எந்த அளவுக்கு தங்களை அந்த இடத்தை அந்த விலை உயர்ந்ததாய் காட்ட முடியுமோ அந்த அளவுக்கு விலை உயர்ந்ததாக அந்த வெண்மையான கற்களை வைத்து அவர்கள் என்ன பண்ணியிருக்கிறார்கள், அலங்காரப்படுத்தி இருக்கிறார்கள். அந்த வெண்மைதான் அவங்களுடைய அலங்காரமாக இருக்கிறது. அப்ப ஆண்டவர் சொல்றாரு, இந்த பூமியில எவையெல்லாம் உனக்கு அலங்காரமாய் தோன்றுகிறதோ, இந்த பூமியிலே எதெல்லாம் உனக்கு அதிகாரத்தை கொடுக்கிறதாய் தோன்றுகிறதோ அதை சுற்றியே என்னோட வாழ்க்கை அமைந்திருக்கிறது. ஆனால் நான் பரலோகத்திலிருந்து ஒரு வெண்மையான கல்லை நான் உனக்கு கொடுக்கிறேன். அந்த கல்லில் நான் ஒரு பெயரை எழுதி கொடுக்கிறேன். ஒருவனும் அறிந்திராத, வேறு ஒருவனும் அறியக்கூடாத ஒரு புதிய நாமத்தை அதில் எழுதி நான் உன் கையில் கொடுக்கிறேன் அப்படிங்கிறார். அப்ப நமக்கு இது விளங்கல, எதுக்கு இந்த கல்லுல கொண்டு இந்த காலத்துல போய் கல்லுல பெயர் எழுதி கொடுக்கிறாங்கிறாரே, என்ன செய்வது, அதை வைத்துக் கொண்டு நான் என்ன செய்ய போறேன், எனக்கும் அதுக்கும் என்ன சம்பந்தம் என்று நீங்கள் கேட்கலாம். ஒருவேளை அது பெர்கமுக்கு சம்பந்தமாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு. அதை வைத்து நான் என்ன செய்ய போகிறேன், எனக்கும் அதற்கும் என்ன தொடர்பு, இந்த பெர்கமுக்கும் எனக்கு என்னுடைய வாழ்க்கைக்கும் சம்பந்தம் இல்லையே என்று நீங்கள் நினைப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறபடியினாலே இந்த பெர்கமுல ஆண்டவர் சொன்ன காரியம் சத்தியம். அதே நேரத்தில் இன்றைய காலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிற உங்களுக்கும் எனக்கும் அது மிகப்பெரிய ஆழமான சத்தியத்தை உள்ளடக்கி வெளிப்படுத்துகிற காரியமாக இருக்கிறபடியினாலே நான் தைரியமாக இந்த வார்த்தையை உங்கள் மத்தியில் வைக்க நான் கடமைப்பட்டவனாக இருக்கிறேன். கவனிக்கலாம், அந்த எட்டு விதமான காரியத்தை நான் ஆறு காரியத்தை நான் வேகமாக நான் சொல்ல விரும்புகிறேன். அதே நேரத்தில் அதனுடைய ரெண்டு காரியத்தை பார்க்க போறோம் எட்டுல. ஒன்னு, ஆண்டவர் ஏன் இந்த வெள்ளை கல்லை அவர்களுக்கு ஒரு ஆசீர்வாதமாக கொடுக்க வேண்டும். ஒண்ணு, அப்போ அந்த வெள்ளை கல்லினுடைய வழக்கங்களை நம்ம படிக்க போறோம். ஏன் அந்த வெள்ளை கல் அவங்களுடைய வழக்கத்தில் இருந்தது, பெர்கமுவின் காலத்தில் அந்த வழக்கத்தில் ஏன் இருந்தது, அது எந்த முறையில் இருந்ததை என்று நாம் பார்க்க போகிறோம். ஒன்று. இரண்டாவது,
அதனுடைய ஆவிக்குரிய விளக்கத்தையும் பார்க்க போறோம். ரெண்டையும் நம்ம பார்க்கணும். எப்பொழுதுமே அந்த நெகட்டிவ் பாசிட்டிவ் என்று சொல்லுகிறார்கள் அல்லவா, அதுபோல நன்மையும் அதனுடைய தீமையும். இரண்டாவது, அதனுடைய உலகத்தினுடைய ஆசீர்வாதமும் ஆவிக்குரிய ஆசீர்வாதத்தையும் நாம் என்ன பண்ணணும், நம்ம பார்க்கணும். அதுக்குதான் இந்த வேத பாடம். எப்படி நமக்கு இது கற்றுக் கொடுக்கிறது, உலகத்துக்குரிய ஆசீர்வாதம் என்ன, பரலோகத்துக்குரிய ஆசீர்வாதம் என்ன, இதை நாம் கணிக்க தவறுகிறதுனால்தான் அநேக நன்மைகளை நாம் இழந்து விட்டோம். ஆனால் இன்றைக்கு நாம் இந்த ரெண்டையும் பேலன்ஸ் பண்ண போறோம், பேலன்ஸ் பண்ணி தியானிக்க போறோம். அப்பதான் நமக்கு ஆண்டவர் எவ்வளவு பெரிய மேன்மையை நமக்கு கொடுத்திருக்கிறார் என்பது புரியும். அப்ப அவங்களோட நம்பிக்கையை என்ன சொல்றாருன்னா, இந்த உலகத்தின் மேல நம்பிக்கை வச்சு வாழாத, இந்த உலகத்தினுடைய ஆசீர்வாதங்கள் மேல் நம்பிக்கை வைத்து வாழாத, பரலோக தேவனை நம்பி நீ வாழ வேண்டும் என்பதுதான் தேவன் நமக்கு காட்டி கொடுக்கிற சத்தியம். ஓகேங்களா? இப்ப நமக்கு ஒரு நல்ல வேலை கிடைச்சிருக்கும், வெளிநாடுகள்ல நமக்கு நல்ல ஒரு வேலை கிடைச்சிருக்கும். அந்த வேலையை நம்பி எல்லாத்தையும் நம்ம செய்வோம். குடும்பங்களை பார்ப்பது, பராமரிப்பது, நம்முடைய தேசங்கள் இருக்கிறவங்களுக்கு உதவி செய்வது, பிள்ளைகளுடைய எதிர்காலத்தை கட்டமைப்பது, எல்லாத்தையும் நம்ம செய்யறோம், எல்லாத்தையும் செய்யறோம். ஆனால் ஆனால் ஆனால் அதனுடைய ஆவிக்குரிய காரியம் என்ன? எதற்காக கர்த்தரனை கொண்டு போனார்? ஆண்டவர் ஒரு சித்தத்தோடு என்னை அழைத்து கொண்டு போயிருப்பார், தேசங்களுக்கு கொண்டு போயிருப்பானால் அந்த சித்தத்தை, அந்த திட்டத்தை நான் நிறைவேற்றி கொண்டிருக்கிறேனா? இல்லை, இன்னமும் நான் என்னுடைய மாம்ச காரிய உலக காரியத்திற்காகவே எனக்கு கொடுத்த ஆயுச நாட்களையும், எனக்கு கொடுத்த பலத்தையும், எனக்கு கொடுத்திருக்கிற பணத்தையும் நான் அப்படி செலவு பண்ணி கொண்டிருக்கிறேனா என்கிறதை பேலன்ஸ் பண்ண, ஆவிக்குரிய ரீதியாகவும் மாம்ச ரீதியாகவும் உங்களை வைத்திருக்கிற அந்த பொசிஷன்ல எப்படி இருக்கிறீங்கிறதை நிலைப்படுத்தி காட்டுவதுதான் இந்த வேத பாடம். நன்றி, கவனிக்கணும். அதனால கொஞ்சம் நான் விளக்கமாக, இதை கொஞ்சம் ஆணித்தரமாக நான் பேச விரும்புகிறேன். கர்த்தர் நம்முடைய கண்களை கர்த்தர் திறப்பாராக, கர்த்தர் நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். முதலாவது பார்க்கப்படும் பொழுது இந்த எட்டு அர்த்தத்தில் முதல் அவங்கள் வாழ்க்கையோடு இணைந்திருந்த முதல் காரியம் என்னவென்றால், இந்த வெள்ளைக்கல் என்ன, எதற்கு அடையாளமாக அன்றைக்கு அவர்கள் வாழ்க்கையில் முக்கியமாக இருந்தது என்று கேட்டால், அன்றைய நாட்களில் அந்த பெர்கமு பட்டணத்தில் ஒரு மிகப்பெரிய விக்கிரக கோவில்கள் அங்கு அதிகமாக இருந்தது. விக்கிரக கோவில்கள் அங்கே பலவித வியாதியுடையவர்கள் சுகத்திற்கு வேண்டி பெருகம்புக்கு வருவார்கள். நன்றாக கவனிங்க, சுகம் கிடைக்க வேண்டும் என்று பெருகம்பு பட்டணத்துக்கு வருவார். அங்க பெருகம்புக்கு வரும்பொழுது அங்க விசேஷம் என்னவென்று கேட்டால், அங்க ட்ரீட்மெண்ட் என்னன்னா, வலு சர்ப்பத்தின் மூலம் தான் அங்க ட்ரீட்மெண்ட் கொடுப்பாங்க. வலு சர்ப்பம், அந்த வலு சர்ப்பம் தான், வலு சர்ப்பத்தின் மூலம் தான் அவர்களுக்கு மருத்துவ சிகிச்சை. அப்ப அந்த வலு சர்ப்பம் வந்து எங்களை விடுதலையாக்குகிறது, இந்த வலு சர்ப்பம் தான் எங்களுக்கு எங்களை வந்து பூரணமாய் சுகப்படுத்துகிறது என்பதை அவர்களுடைய பாரம்பரிய நம்பிக்கை. வலு சர்ப்பத்தின் ஆவி, வலு சர்ப்பத்தின் வல்லமைகளை நம்பி வாழ்ந்து கொண்டிருந்த ஒரு பட்டணம் பெர்கமு. அவர்கள் அதை நம்பினார்கள். அதனாலதான் பாருங்க, மருத்துவ உலகை இன்னைக்கு ஆட்டி படைத்துக் கொண்டிருப்பது வலு சர்ப்பம். அதனாலதான் கடந்த வாரத்தில் நான் சொன்னேன், அந்த வலு சர்ப்பத்தினுடைய இந்த டாக்டர் மெடிக்கல் WHO சொல்றாங்கல்ல, வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் சொல்றாங்க பாருங்க, WHO என்று நீங்கள் கூகுள்ல போய் தேடி பார்த்தால் அங்கே போடப்பட்டிருக்கும் பாருங்க, ஒரு லோகோ போடப்பட்டிருக்கும். அந்த லோகோவில் பாருங்க, இரண்டு வலு சர்ப்பத்தை நீங்கள் பார்க்கலாம். வலு சர்ப்பம் சுத்தி கொண்டு இருக்கிறதை பார்க்கலாம். இரண்டு ஒரு ராடு இருக்கிறது போல இருக்கும், அதுல ரெண்டு வலு சர்ப்பம் சுத்தி தன்னுடைய வாய் எப்படி வைத்துக் கொண்டு இருக்கிறது போல இருக்கும். அந்த லோகோவை நீங்கள் பாருங்கள். யாரிடத்திலாவது போய் கேட்டு பாருங்கள், அதன் அர்த்தத்தை போய் கேட்டு பாருங்கள், தெரியாதும்பாங்க. ஆனால் இந்த சத்தத்தை கேட்டுக் கொண்டிருக்கிற உங்களுக்கும் எனக்கும் கத்த சொல்கிறார், மருத்துவ உலகை அன்றைய காலகட்டத்தில் இருந்து இது எங்க உருவாச்சுன்னா, பெருகமூல உருவாச்சு, பெருகமூல. அப்ப அவர்கள் என்ன நினைச்சாங்கன்னா, வலு சர்ப்பம் தான், வலு சர்ப்பம் தான் விடுதலை கொடுக்கக்கூடியது. அப்போ வெளி தேசங்களில் இருந்து, பல இடங்களில் இருந்து வியாதியுள்ளவர்கள் வரும் பொழுது அந்த வியாதி சுகமடைந்தது என்று நம்புகிறார்கள் பாருங்க. அப்படி அவர்கள் நம்பும் பொழுது அவர்களுக்கு விலை உயர்ந்த ஒரு வெள்ளை கல்லை கொடுத்து,
அந்த வெள்ளைக்கல்லில் அவர்களுடைய யாருக்கு சுகமடைந்ததோ அவர்களுடைய பெயரை எழுதி அவர்கள் கையில் கொடுப்பார்கள். அப்படின்னு என்ன அர்த்தம்னா, அந்த கல்லை அவன் பெற்றுக் கொண்டால் நான் விடுதலையாக்கப்பட்டிருக்கிறேன், நோயில் இருந்து விடுதலையாக்கப்பட்டிருக்கிறேன் என்கிற ஒரு கல்லை அவன் பெற்றுக் கொண்டு வருவான். ஓகேங்களா? அப்ப அவனுடைய பாரம்பரிய மத நம்பிக்கையாக இருந்த அந்த நம்பிக்கையை அந்த பெர்கமு பட்டணத்தில் இருக்கிறவர்கள் நம்பினார்கள், நம்பினார்கள். அப்பொழுது அங்கு ஏராளமான பேர் அங்க போக ஆரம்பிச்சாங்க. அப்ப அந்த வலு சற்பத்தினுடைய வல்லமை தீவிரமாய் அங்கு இருந்ததை நாம் பார்க்கிறோம். அப்போ அந்த ஆண்டவர் சொல்லுகிறாரு, நான் எதற்கு உனக்கு இந்த வெள்ளை கல்லிலே புதிய நாமத்தை எழுத்து உன் கையில யான் கொடுக்கிறேன்னா, வலு சற்பம் தான் தன்னை விடுதலையாக்கினது என்று நினைத்துக் கொண்டிருக்கிற பட்டணத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிற பெர்கமு சபையே, நான் உனக்கு ஒரு வெள்ளை கல்லை கொடுக்கிறேன், நான் தான் உன்னை விடுதலையாக்கி இருக்கிறேன். இந்த உலகத்தினுடைய மெய்யான விடுதலை என்னால் தான் கொடுக்க முடியும். நானே வழி, நானே சத்தியம், நானே ஜீவன் என்கிற அந்த சத்தியத்தை உடையவர இருக்கிறபடியினாலே மரித்தேன், ஆனாலும் சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறேன் என்று சொல்லுகிறவர் என்ன சொல்லுகிறார்னா, ஆவிக்குரிய விளக்கம் என்ன? அந்த வெள்ளை கல்லினுடைய உலக வழக்கம் அவர்கள் வலுசற்பத்திலிருந்து விடுதலை ஆவது உலக வழக்கம், மாம்ச காரியம். ஆவிக்குரிய விளக்கத்தை சொல்லுகிறார், நான் உங்களை பாவத்திலிருந்து விடுதலை ஆக்கி இருக்கிறேன், உங்களை அக்கிரமத்திலிருந்து விடுதலை ஆக்கி இருக்கிறேன், நான் உங்களை உலகத்தினுடைய அசுத்தத்திலிருந்து விடுதலையாக்கி இருக்கேன். சங்கீதக்காரன் சொல்றவர், உளையான சேற்றிலிருந்து என்னை தூக்கி எடுக்கிற கர்த்தாவேன் சொல்றார். உளையான சேற்றில கிடந்தேன், பாவ சேற்றில கிடந்தேன், பல விதமான வியாதியில் நான் இருந்தேன், அந்த வியாதியிலிருந்து கர்த்தரனை முழுமையாய் என்னை விடுதலையாக்கி என்னை கொண்டு வந்திருக்கிறார், ஒரு ஜீவனோடு வைத்திருக்கிறார். அதற்கு அடையாளமாக நான் உனக்கு ஒரு கல்லை கொடுக்கிறேன், ஒரு புதிய நாமத்தை எழுதி கொடுக்கிறேன். இந்த பெர்கமுனுடைய ஆளுகையில் இருக்கக்கூடிய அந்த சட்டங்கள் ஆளிகைகள் கொடுக்கிற வெள்ளை கல்லை விட பரலோகத்தில் இருந்து கொடுக்கிற வெள்ளைக்கல் விலையேற பெற்றது என்பதை காட்டிக் கொடுப்பதற்கு தான் இந்த வெள்ளைக்கல் என்பதை ஆண்டவர் பயன்படுத்துகிறார் பெர்கமுக்கு. இது முதல் காரியம். அப்படி நின்ற முதல் கல் விடுதலையின் கல். இந்த வெண்மை கல் வந்து விடுதலையின் கல்லாக அவர்கள் பார்த்தார்கள். அது உனக்கு நிரந்தரமான விடுதலையின் கல் அல்ல, அது அந்த அரசாங்கத்தால் பெர்கமு பட்டணத்தாரால் கொடுக்கப்படுகிறதே ஒழிய நான் உனக்கு கொடுக்கிறேன், ஜெயித்து வா. இந்த விக்கிரக வல்லமைக்கும் வலுசற்பத்தின் வல்லமைகளுக்கும் இடங்கூடாமல் நானே உன் பரிகாரியாக கர்த்தர் என்று நம்பி என்னிடத்தில் வா, ஜெயித்து வா, இந்த வல்லமைகளுக்கெல்லாம் விலகி நீ வா, நான் உனக்கு விசேஷமான கல்லை கொடுக்கிறேன் என்று அந்த கல் கொடுக்கப்படுகிறதை நாம் பார்க்கிறோம். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இரண்டாவது, இந்த கல் எதற்கு அவர்கள் அடையாளமாய் கொடுக்கப்பட்டது என்று கேட்டால், கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக, அந்த இரண்டாவது கல் எதற்கு அவர்கள் பயன்படுத்தினார்கள் என்றால், ரேஷன். நான் ஏற்கனவே சொன்னேன், நான் திரும்பவும் சொல்லுகிறேன், ரேஷன். இந்த இந்த அதாவது இது வந்து அவர்களுக்கு ஆதாரம் கொடுப்பதற்காக, அவர்களுக்கு ஏழை ஜனங்கள், வறுமை கோட்டுக்கு கீழ் இருக்கிற ஜனங்கள், ஏழை ஜனங்கள் போஷிக்கப்படுவதற்கு ஆதாரத்திற்கு அந்த பெர்கமு பட்டணத்தார் ஒரு வெள்ளை கல்லை பெயர் எழுதி கொடுத்தால் அந்த கல்லை கொண்டு போய் அவர்கள் கொடுப்பார்கள் என்றால் அவர்களுக்கு அந்த ரேஷன் கிடைக்கும், பொருட்கள் கிடைக்கும். வறுமையில ஆகாரத்துக்காக போராடி கொண்டிருக்கிற அந்த ஜனத்திற்கு என்ன கிடைக்கும் என்றால் அந்த ஆகாரம் அவர்களுக்கு கிடைக்கும். கர்த்தர் நாமத்துக்கு மேண்டாவதாக, அந்த ஆகாரத்தை அவர்களுக்கு கொடுப்பதற்கு அந்த ஒரு கல் கொடுக்கப்பட்டது. அப்ப ஆண்டவர் இதனுடைய ஆவிக்குரிய அர்த்தம் என்னவென்றால், இந்த உலகத்தில் இருக்கிற கல் வந்து உனக்கு ஒரு ஆகாரத்தை கொடுக்குது, ஏழை ஜனங்களுக்கு ஆகாரத்தை கொடுக்கிறதுக்கு உன் அரசாங்கம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் நான் எழுதி கொடுக்கிற அந்த கல் உனக்கு நிரந்தரமான ஒரு போஜனத்தை கொடுக்கும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நானே ஜீவனுள் ஜீவ அப்பம் நானே என்று சொல்லி ஆண்டவர் என்ன சொல்றார்னா, நான் உனக்கு விசேஷமான கல்லை கொடுக்கிறேன், அந்த கல்லிலே இந்த தண்ணீரை குடிக்கிறவன் ஒரு நாளும் தாகமடையான் என்று சொல்லப்படுகிறார். நான் உனக்கு ஒரு கல்லை கொடுக்கிறேன், அது உன்னை போஷிக்கும் ஒரு கல்லாக, ஒரு போஷிக்கும் கல்லாக நான் அந்த கல்லை கொடுக்கிறேன் என்று அந்த கல்லை, விலை உயர்ந்த கல்லை, இந்த உலகம் கொடுக்கிற அந்த பெர்கமோட கொடுக்கிற கல்லுக்கு இணையாக ஆண்டவர் காட்டி கொடுக்கிறார், நானே உன்னை போஷிக்கிறவர், அந்த கல் உன்னை போஷிக்காது, நான் உன்னை போஷிக்கிறேன். வேகமாய் நான் சொல்ல விரும்புகிறேன், மூன்றாவது காரியம் சொல்லப்படுகிறது. இந்த கல் வந்து எதற்கு கொடுக்கப்படுகிற வெள்ளை கல் எதற்கு அவர்கள் பயன்படுத்தினார்கள், இந்த
கோர்ட்டுகளில் பயன்படுத்தினார்கள், நியாய சங்கத்தில் பயன்படுத்தினார்கள். அங்கு குற்றவாளி வரும்பொழுது அங்கே இரண்டு விதமான கல்லை வைத்திருந்தார்கள், கருப்பு நிற கல் வைத்திருப்பார்கள், வெள்ளை நிற கல் வைத்திருப்பார்கள். அங்கே குற்றவாளி என்று அவன் தீர்ப்பு வருமானால் அவனுடைய கையில கருப்பு நிற கல் கொடுக்கப்படும், அவன் குற்றவாளி ஆவான். அவனுக்கு வெள்ளை நிற கல் கொடுக்கப்படும், அவன் விடுதலையாகி விடுவான். அந்த கல்லை வெள்ளை கல்லிலே அந்த பெயர் எழுதி கொடுக்கப்பட்டால் அந்த குற்றத்திலிருந்து நான் விடுதலையாகி இருக்கிறேன் என்பதற்கு அவன் பேசவே வேண்டாம், அந்த கல்லை காட்டினால் போது நான் விடுதலையாகிவிட்டேன். அப்ப அவர் என்ன நினைச்சாருன்னா, எனக்கு ஒரு பிரச்சனை நான் மாட்டிட்டேன்னா எனக்கு ஒரு வெள்ளை கண்ணு கிடைச்சதுன்னா போதும், நான் விடுதலை ஆயிடுவேன் அப்படின்னு நினைக்கிறான். அப்ப ஆண்டவர் சொல்றாரு, இங்க பாரு, இந்த வெள்ளைக்கல் உன்னை இந்த குற்ற வழக்குகளிலிருந்து உன்னை விடுதலையாக்கும், ஆனா நான் கொடுக்கிற இந்த வெள்ளைக்கல்லோ உன்னை பரலோகத்துக்கு குற்றவாளியாய் வரவிடாமல் உன்னை பரிசுத்தவானாய் வர வைப்பதற்கு இந்த கல்லை நான் உனக்கு கொடுக்கிறேன். இந்த கல் உனக்கு எதுக்கு, உன்னை உன்னை விடுதலையாக்குகிற கல். நானும் நானே உன்னை விடுதலையாக்குகிறேன், நான் உன்னை விடுதலையாக்குகிறேன். யாத்திராகமம் 31 அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, ஆண்டவர் சொல்லுகிறார், நான் குற்றவாளியை குற்றமற்றவனாக விடமாட்டேன் என்று சொல்லுகிறார். குற்றவாளினா குற்றவாளிதான், குற்றவாளியை நான் குற்றமற்றவனாக விடமாட்டேன். இந்த உலகத்தில் இருக்கிற சட்டத்தின் மூலமாக, சட்டத்தில் இருக்கிற ஓட்டையின் மூலமாக குற்றவாளிகள் நிரபராதிகளாக வெளியே வந்து விடலாம். ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், என்னுடைய பார்வையில் குற்றவாளி என்றால் குற்றவாளிதான், தப்பிக்கவே முடியாது என்று ஆண்டவர் சொல்லுகிறார். இந்த வார்த்தை உங்களுக்கு எதுக்கு கர்த்தர் சொல்லுகிறார்னா, நீங்கள் ஏதோ ஒரு காரியத்தில் குற்றம் செய்து நான் அதில் மறைந்து விட்டேன், நான் அதில் காப்பாற்றி விட்டேன், யாருக்கும் தெரியாது என்று நினைக்க வேண்டாம். ஆண்டவர் சொல்லுகிறார், மனம் திரும்பி வா, ஜெயித்து வா, நான் உனக்கு கல்லை கொடுக்கிறேன். அந்த கல் உனக்கு எதற்கு அடையாளம் என்றால், நீ குற்றவாளி அல்ல, நீ பாவத்தில் இருந்து, உலகத்தினுடைய தண்டனையில் இருந்து, நியாய தீர்ப்புகளில் இருந்து விடுதலையாக்கப்பட்டதுக்கு அடையாளமாய் நான் உனக்கு பெர்கமுவே, உனக்கு நான் ஒரு கல்லை கொடுக்கிறேன் என்று அந்த வெண்மை கல்லை கர்த்தர் அடையாளப்படுத்துகிறார். அடுத்ததாக அந்த வெள்ளைக்கல் எதற்கு அடையாளம் என்ன, ரெண்டையும் சேர்த்து சேர்த்து சொல்லிட்டு வந்துட்டு இருக்கிறேன். உலக காரியத்து அந்த உலக பயன்பாட்டில் இருக்கிற காரியத்தையும் அதற்கு ஆவிக்குரிய விளக்கத்தையும் நான் இணைத்து நான் உங்களுக்கு சொல்லிக் கொண்டு வருகிறேன். அடுத்த காரியம் பார்க்கப்படும் பொழுது, விளையாட்டில் வெற்றி பெறுகிறவர்களுக்கு அங்கே அவர்களுக்கு ஒரு கல் கொடுக்கப்படும். விளையாட்டில் வெற்றி பெற்றவர்களுக்கு விலை உயர்ந்த அந்த வெண்மைக்குரிய கல் கொடுக்கப்படும். அது அவர்களுக்கு பெருமை. நம்ம இப்படி வீட்டுல ஒரு சாம்பியன் சொன்னோம்னா, ஒரு மெடல் வாங்கி வைக்கிறோம் பாருங்க, ஒரு ஷீல்டு வாங்கி வீட்டுல வச்சிருப்போம் பாருங்க, ஒரு ஷோகேஸ்ல வச்சிருப்போம் பார்த்திருக்கீங்களா, அந்த ஷோகேஸ் நம்ம வச்சிருப்போம், அந்த நம்முடைய வெற்றி பெற்று நம்ம பரிசு வாங்கியிருப்போம், அதெல்லாமே வச்சிருப்போம். அதே போல அவர்களுக்கு இந்த விளையாட்டுல ஜெயிச்சானது வெற்றி

0: ஆமேன், ஆமேன், ஆமேன். சங்கம வானொலியின் செவ்வாய்க்கிழமைகளில் நடைபெறுகின்ற வார்த்தைகளின் வெளிச்சம். இந்த நிகழ்ச்சி ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமைகளில் டொரண்டோ நேரப்படி 6:45 ஆரம்பமாகின்றது. அது மட்டுமல்ல, சனி ஞாயிற்றுக்கிழமைகளில் டொரண்டோ நேரப்படி 8:00 உபவாச துதி ஆராதனை அபிஷேக தேவ செய்திகள் நிகழ்ச்சிகள் நடைபெறுகின்றன என்பதை மகிழ்ச்சியுடன் அறிய தருகிறது சங்கம வானொலி. கலந்து ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்ளுங்கள். ஆமே. நாங்கள் ஜோம் பண்ணோம். அன்பான பரலோக தாப்பனே சுவாமி, இந்த மாலை வேலையிலே இந்த வார்த்தைகளின் வெளிச்ச நிகழ்ச்சியை நீர் பொருட்படுத்தி வழிநடத்த வேண்டுமாக ஜெபிக்கிறேன். ஆவியானவரே, நீரே வழிநடத்து. உமது பிரசன்னம் வல்லமை இந்த இடத்திலே மூடட்டும். சங்கம வானொலியை மூடட்டும். துதிக்கிற பிள்ளைகள், பாடுகிற பிள்ளைகள், ஆராதிக்கிற பிள்ளைகள் மீது உமது பிரசன்னம் வல்லமை இறங்க வேண்டுமாக ஜெபிக்கிறேன் சுவாமி. நீர் அப்படி செய்த கிருபைக்கான, அது மட்டுமல்ல ஆண்டவரே, இந்த நிகழ்ச்சி மறு ஒளிபரப்பிலே போகும் பொழுது அநேகர் கேட்டு ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள நீ கிருபை செய்ய வேண்டுமாக ஜெபிக்கிறேன் சுவாமி. இன்றைய நாள் ஒரு ஆசீர்வாதமான நாளாக இந்த பிள்ளைகள் ஏறெடுக்கிற ஜபங்கள், துதிகள், ஆராதனை உமக்கு சுவந்த வாசனையாக அணுகர நீ கிருபை செய்ய வேண்டுமாக ஜெபிக்கிறேன். பரிசுத்த ஆவியானவரே, நீரே பொறுப்படும் வழிநடத்தும். வருகிற ஒவ்வொரு தெய்வ பிள்ளைகளையும் கண்ணோக்கி பார்த்து இந்த கடந்த பிள்ளைகளுக்கு இரட்டிப்பான சத்துவத்தையும் பிறத்தையும் ஞானத்தையும் கட்டளை கொடுத்து நீர் ஆசீர்வதித்து வழிநடத்த வேண்டுமாக எல்லாமல்ல இயேசு கிறிஸ்துவின் அதிகாரமுள்ள நாமத்தாலே ஜெபிக்கிறேன் பரமபிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். இன்றைய நாளே ஒரு ஜெபத்தை எடுத்து பாடலை பாடுவார் சிஸ்டர் கர்ணா ஸ்காப்ரோ உண்டாரு. பிரசுரா சிஸ்டர் கர்ணா. வார்த்தையின் வெளிச்ச நிகழ்ச்சியில துதித்து ஆராதித்து நாமத்தை மகிமைப்பட வந்திருக்கீர்கள். உங்களை ஒப்புக்கொடுக்கிறேன், நீங்க வழிநடத்துங்கள்.
1: ஆமென். அம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், நன்றி செலுத்துறோம். நாள் கத்தாவே, இன்னொரு நாள் எங்களுக்கு கூட்டி கொடுத்து உம்முடைய ஆசீர்வாதத்தினால எங்களை கட்டளையிட்டிருக்கிறீர் கத்தாவே. நன்றி அப்பா. நன்றியோடு உண்மை ஆராதிக்க வந்திருக்கிறோம். துதிகளின் மத்தியிலே வாசம் செய்கிறவரே, தூயவரே, துணையாளரே, எஜமானரே, எங்களுடைய கோட்டை மரணமாயிருக்கிற தகப்பனே, உமக்கு நன்றி அப்பா. ஸ்தோத்தரிக்கிறோம் அன்றுவரே அப்பா. நாங்கள் நினைக்கிறதுக்கு வேண்டுவதற்கு அதிகமாய் ஆசீர்வாதங்களை கட்டளையிடுகிற தகப்பன் நீர் கத்தாவே. எங்களுடைய பாதைக்கு தீபமும் எங்களுடைய கால்களுக்கு வெளிச்சவுமாயிருக்கிறவர் நீர் கத்தாவே. நன்றி அப்பா. நன்றி, நன்றி. வழியும் சத்தியமும் ஜீவனமாயிருக்கிறவர் நீர். நன்றியோடு உண்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. இந்த நாளிலும் தாளந்தை கொடுக்குற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் அவங்களுடைய பாத தண்டையில வருகிறோம் ஆண்டவரே. எல்லாரையும் ஆசீர்வதிங்க. ஒவ்வொருவருக்கும் நீங்க வித்தியாசமான வரங்களை கொடுத்திருக்கிறவர் ஆண்டவரே. அந்த வரங்களினாலே அநேகர் இரட்சிப்புகளாக கொண்டு வரும்படியாய் கத்தர் இந்த இடத்துல செயல்பட வேண்டுமாக நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். எங்களை மறைத்துக் கொடுக்கிறோம். உண்மை நாங்கள் இந்த இடத்துல உயர்த்துகிறோம் ஆண்டவரே. தகப்பனே, அவருடைய மனைவி வீட்டா பிள்ளைகளுக்காக ஜபிக்கிறோம். தொடர்ந்து ஆசீர்வாதத்தை கட்டளையிடுங்க. உங்களுடைய ஊழியங்களிலே கத்தாவது உதவிகளோ தாசைகள் எல்லா குடும்ப காரியங்கள் எல்லாவற்றிலும் இருந்து ஆசீர்வாதத்தை கட்டளையிடுகிறவர் நீர். தொடர்ந்து நடத்தும்படியாக கொடுத்து ஜபிக்கிறோம். என்ன மந்திரங்களுக்காக அவருடைய சுமாரோக்கிய பலனுக்காகவும் ஜபிக்கிறோம் ஆண்டவரே அப்பா. உம்முடைய ஊழியத்தை செய்யறதுக்கு நீர் அழைத்து வந்த அழைப்பில் உண்மைகளா இருந்து தொடர்ந்தும் எல்லா காரியங்களையும் தொகுத்து வழங்கும்படியாக கற்று கொடுக்கிற பலத்துக்காகவும் தொடர்ந்து ஆசீர்வாதத்துக்காகவும் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. பாயினமாக வரப்போற ஒவ்வொருவரையும் உடைய திருப்பாத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். ஊழியர்கள் ஒவ்வொருவரையும் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. உம்முடைய சத்தியத்தை சொல்ல வருகிற ஒவ்வொரு ஊழியக்காரன் மேலும் உம்முடைய அபிஷேகம் இறங்கிட்டு அவர்களையும் அவருடைய குடும்பத்தையும் சபைகளையும் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே அப்பா. நீர் நடத்துகிறவர் ஆண்டவரே. உம்முடைய சமூகம் அவர்களுக்கு முன்பாக கடந்து போய் அநேக ஆத்மாக்களை உம்முடைய ராஜ்யத்துக்கு கொண்டு வரும்படியாய் தெரிந்து கொண்ட அவைக்குரிய தகப்பனாய் தாயாய் கத்தாவே, நீங்கள் எல்லாரையும் விசாரிக்கிறவர்களாய் ஆயத்தப்படுத்துகிறவர்களாய் கர்த்தாவே, உம்முடைய ராஜ்யத்திலே எல்லாரையும் கூட்டி சேர்க்கிறவர்களாய் தெரிந்து கொண்டதுக்காக நன்றி செலுத்தி தொடர்ந்து அபிஷேகத்தையும் கர்த்தாவை கொடுக்கும்படியாய் நாங்களும் ஜெபிக்கிறோம். குடும்ப காரியங்கள் தேவைகள் எல்லாவற்றையும் சந்தித்தள்ளுங்க. பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் பாதுகாத்துக் கொள்ளுங்க. அவருடைய சபை மக்களையும் சபையையும் பாதுகாத்துக் கொள்ளுங்க ஆண்டவரே. அப்பா, சாத்தானுடைய தந்திரங்களுக்குள்ளே விழுந்து போகாதபடி கர்த்தர் நீர் ஒவ்வொருவரையும் பாதுகாக்க வேண்டுமாக நாங்களுக்கு கொடுத்து ஜெபிக்கிறோம். இன்னும் எருசலேம் நகரத்துக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அந்த நகரத்தை சுற்றி வேலியடைத்து பாதுகாத்துக் கொள்ளுங்க. பறந்து காக்கிற பட்சியை போல கர்த்தர் அந்த தேசத்தின் மேல் நீர் அன்பா இருக்கிறவர். பாதுகாக்கும்படியாக கொடுக்கிறோம். இந்த ஜனங்கள் மூலம் உங்களுக்கு கொடுத்த ரட்சிப்புக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அப்பா, நீரே தேவன் என்று அறியும்படியாய் அந்த ஜனங்களின் சாட்சியாய் வைத்திருக்கிறீர் ஆண்டவரே. அது போல ரட்சிப்பை இழக்காதபடி அந்த ஜனங்களை ஒரு விசை நினைத்திருள்ள வேண்டுமாக நாங்கள் ஒப்பு கொடுத்து சபிக்கிறோம். இந்த மயில் உள்ள ஒரு தேசத்தை ஒப்பு கொடுக்கிறோம். இந்த தேசத்துல உம்முடைய ரட்சிப்பு உண்டாகட்டும். தேவ ஊழியர்களை ஆயத்தப்படுத்துங்க. அந்த இடத்துல சத்தியத்தை சொல்லும்படியாய் கத்தர் ஒவ்வொருவரையும் உம்முடைய திருக்கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. இவாஞ்சலிசம் செய்கிறவர்களை பாதுகாத்துக் கொள்ளுங்க. குடும்பமாய் ஆசிர்வதிங்க தகப்பனே. நினைத்தருளுங்க. இன்னும் கத்தாவே இலங்கைக்காக ஜெபிக்கிறோம். அந்த தேசத்துல இருக்கிற எல்லா வெப்ப காலநிலைகளையும் மாற்றி அப்பா நல்ல காலநிலைகள் ஏற்படும்படியாய் அந்த தேசத்துக்கு ஒரு ஆசீர்வாதத்தை கட்டளையிட வேண்டுமாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அது போல கனடா தேசத்துக்காக நன்றி செலுத்துகிறோம். அப்பா, காலநிலைகளையும் மாற்றுகிறவர் நீர் கர்த்தாவே. தொடர்ந்து எங்களை நீர் பாதுகாக்கிறதுக்காக நன்றி செலுத்தி இன்னும் இந்த ஊழியங்கள் ஒவ்வொன்றிலும் கர்த்தாவே வரப்போற ஒவ்வொரு ஊழியக்காரரும் கருவிகள் ஒவ்வொன்றோடும் கூட இருந்து கர்த்தர் நீ நடத்தும்படியாய் நாங்களுக்கு கொடுத்து எல்லாம் வலையே சுக்ரிசீனிய பார்த்து ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென்.

0: பேசுகிறார்.
1: பிரைஸ்லாம் சிஸ்டர் கருணா, ஜெபித்தீர்கள், உன் பாடாத நாட்களில் இல்லை என்று அழகான பாடலை பாடி தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவீர்கள். நித்தியவசத்திலே ஒவ்வொரு நாளும் நீங்கள் வந்து பாடுகிறீர்கள். ஆனால் சனி ஞாயிற்றுக்கிழமை நடக்கிற துதிவாச நாட்களிலே உங்கள் பாடலை கேட்க முடியவில்லை. பாடாத நாட்களும் இல்லை என்று சொன்னால் சனி ஞாயிற்றுக்கிழமையில் வந்து கலந்து கொண்டு பாட்டு பாடி தேவன் நாமத்தை மகிமைப்படுத்துங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென், ஆமென்,
0: ஆமென். அப்படியே உங்களை ஆசீர்வதிப்பாராக.
1: ஆமென். இதுவரை நேரமும் ஜபத்தை எடுத்து உன் பாடாத நாட்களும் இல்லை என்று பாடலை பாடி தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்த சிஸ்டர் கர்ணா ஸ்காப்ரோ ஒன்டாரியோ. நாங்கள் தொடர்ந்து துதி சோஸ்திர பாடல் அதோட தியான பகுதியை நடத்த வருகிறார். தொடர்ந்து சிஸ்டர் கிரேஸ், அந்த மகளை நாங்கள் அழைப்போமா? பிரைஸ் லார்ட் சிஸ்டர் கிரேஸ்.
2: பிரைஸ் லார்ட் அன்பு, பிரைஸ் லார்ட்.
1: இன்றைய நாளே கேம்பெல்லாம் முடித்து உச்சாமா வந்திருக்கு. துதித்து சோஸ்திரித்து பாடலை பாடி தியான பாதியை நடத்துங்கள். உங்களோட ஒப்பு கொடுக்கிறேன் சிஸ்டர், பணி நடத்துங்கள். ஆமேன்,
2: ஆமேன், ஆமேன். தேங்க்யூ. நன்றி ஆண்டவரே, இந்த நாளுக்காய் நன்றி செலுத்துற ஆண்டவரே. ஒவ்வொரு நாளிலும் ஒவ்வொரு நிமிடமும் உண்மையே நாங்கள் தாழ்ந்திருக்க தேவன் நீ கிருபை செய்கிறீர். இந்த ஜனத்தை நான் எனக்கண்டு தெரிந்து கொண்டேன், என் துதிய சொல்லி வருவார்கள் என்று சொன்ன இந்த வார்த்தையின்படி எங்களை தெரிந்து கொண்ட நோக்கம் இதாவே உம்முடைய துதியை சொல்லி வர ஒவ்வொரு நேரமும் சோஸ்திர பலிகளை செலுத்த ஆயிரம் காளைகளை பார்க்கிலும் உதடுகளின் கனியாகிய சோஸ்திர பலி என்று இந்நேரமும் துதிக்க பாட ஆராதிக்க உம்முடைய நாமத்தை உயர்த்த இயேசுவின் நாமம், அதி உன்னத நாமம், உயர்ந்த நாமம், மேலான நாமம், இன்பமான நாமம், ஊத்துண்ட பரிமள தைலத்துக்கு ஒப்பான நம்முடைய நாமத்தை உயர்த்த ஆண்டவரே நாங்களை தெரிந்து கொண்டவரே, தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததி, ராஜரீகமான ஆசாரிய கூட்டம், பரிசுத்த ஜாதி, உமக்கு சொந்தமான பிள்ளைகள் ஆண்டவரே, அப்பா பிதா வேண்டு கூப்பிடத்தக்க புத்திர சிவாரத்தின் ஆவி எங்களை தந்தவரே உமக்கு நன்றி. பரிசுத்த ஆவியானவத்தாமே இந்த இடத்தில் மாய்வாளி நடத்தும். ஆவியினாலே நடத்தப்படுகிறவர்கள் தேவனுடைய புத்திர எனப்படுவார்கள். பரிசுத்த ஆவியானவரே நன்றி ஆண்டவரே. உம்மை உயர்த்துவதே என் உள்ளத்தின் வாஞ்சையம், உமக்காய்வா

இன்பம் அதே எண்ணி எண்ணி உயர்த்துவேன், துதித்தலுடனேயும் தன்னிதியில் வருகிறோம் சங்கீதங்களாலே.

துதித்தலுடனேயும் தன்னிதியில் வருகிறோம். சங்கீதங்களாலே ஆர்ப்பரித்து பாடுவோம். வானங்களும் அதே சிங்காசனம், இந்த பூமியும் முந்தன் பாதபடி, சர்வலோகமும் பணிந்திடும் சகல சிருஷ்டி நாயகனே,

யாம் பரிசுத்தமானவரே. பதினாயிரங்களில் சிறந்தவர் நீரே.

இல்லையே நன்றி ஆண்டவரே, உம்மை போல ஒரு தெய்வம் இல்லை ஆண்டவரே, எல்லாவற்றிலும் எல்லாவுமாயிருக்கிறவரே, உம்மை துதிக்கிறோம் நன்றி நன்றி இயேசுவின் நாமத்தினாலே. இந்த வேளையிலும் இன்னைக்கு நாங்கள் தியானத்துக்கு கொண்ட வசனம் ஜோவான் 1:1-3 வரையும் அந்த வார்த்தையை நான் வாசிக்கிறேன். ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாயிருந்தது, சகலமும் அவர் மூலமாய் உண்டாயிற்று, உண்டானதொன்றும் அவராலே அல்லாமல் உண்டாகவில்லை. ஒரு ஆழமான நிஜத்தை காண்பித்த ஜோவான் தன்னுடைய சுவிசேஷ புத்தகத்தை தொடங்குகிறார். ஆதியிலே வார்த்தை இருந்தது, ஆதியிலேயே இருந்த வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாயிருந்தது, சகலமும் அவர் மூலமாய் உண்டாயிற்று, உண்டானதொன்றும் அவராலே அல்லாமல் உண்டாகவில்லை. இந்த வார்த்தையின் தியானத்துக்காக கொண்டந்த இந்த வார்த்தையில சொல்லப்பட்ட வசனத்துல எனக்கு வந்த இதை வசனத்தின்படி இந்த வசனத்தில் காணப்படும் சத்தியத்தை புரிந்து கொள்ள படுகிறதா, கிறிஸ்து வெறும் சரித்திரத்தில் வெளிப்பட்ட சரித்திர நாயகன் அல்ல, அவர் காலங்கள் உருவாவதற்கு முன்பாகவே இருந்தவர், எல்லாவற்றையும் உண்டாக்கி சகலத்தையும் தாங்கி பிடித்திருக்கும் நித்திய வார்த்தை ஆகிய அவருடைய பங்கு அண்ட சராசரம் தழுவி முக்கியத்துவம் வாய்ந்தது, அண்ட சராசரங்களை உண்டாக்கிய முக்கியத்துவம் வாய்ந்தது, இன்னும் சொல்ல போனால் அதற்கு அப்பாற்பட்டது. நம்மை சுற்றியுள்ள காணக்கூடியவைகளும் காணக்கூடாதவைகளும் அவரிடம் இருந்தே தங்களுக்கான அடையாளத்தையும் நோக்கத்தையும் பெற்றுக் கொள்ளுகின்றன. ஒவ்வொன்றும் அதனதன் காரியமாய் செயல்பட்டு கொண்டே இருக்கிறது. இயேசு பலவீனமான மாம்ச சரீரத்தை ஏற்றுக்கொண்ட போது அவர் தம்முடைய தெய்வீக தன்மையை இழந்து விடவில்லை. அவர் எல்லா சிருஷ்டிகளையும் தாங்கி பிடித்திருக்கிறவராகவே இருந்தார். அவர் மனிதனாக இருந்த போதும் அவருடைய தெய்வீக ஜீவனால் எல்லாவற்றையும் தொடர்ந்து தாங்கி பிடித்து நிலைநிறுத்தி கொண்டிருந்தார். கிறிஸ்துவே நாம் ஜார் என்பதற்கான உண்மையான அளவுகோல். அவரே நமது பங்கும் நமக்கான வெளிப்பாடாகவும் இருக்கிறார். அவரிடத்திலேயே நாம் நமது அடையாளத்தை காண்கிறோம். நித்திய நித்தியமானதும் நிறைய நிலையற்றதும் தெய்வீகமும் மனிதத்துவமும் எவ்வித குழப்பம் இல்லாமலும் எந்த ஒரு பிரிவினை இல்லாமலும் இயேசுவிலே ஒன்றாக இணைந்து நிலைநிறுத்தப்பட்டுள்ளன. அவருக்குள்ளாக நாங்கள் வாழ்கிறோம். இதன் அர்த்தம் என்னவெனில்,

0: நாளையில அவர் மரித்திருக்க நாங்கள் உயிர்த்தெழுறது போல அவரோட கூட நாங்கள் சிலுவையில அறியப்பட்டு அவரோட கூட எழும்பியும் இருக்கிற மரித்த அவர் நம்முடைய இருளின் ஆழத்துக்குள்ளாக நுழைந்த போது நமக்குள்ளாக இருந்த நம்முடைய வேதனையிலிருந்து நம்மை சுகப்படுத்தும்படியே நுழைந்தார். அவர் உயிர்த்தெழுந்த போது அனைத்து சிருஷ்டிகளும் உயிர்த்தெழுந்தன. அவர் பரமேறிய போது எல்லாமே அவருடனே கூட உன்னதத்தில் அமர்ந்த. அப்படியா எங்களுக்குள்ள இந்த நாட்கள்ல அவர் வாசம் பண்றபடினால ஆவியிலே வார்த்தை இருந்த அந்த வார்த்தை இப்பொழுது ஜீவ வசனமா எங்களுக்குள்ளாக நாங்கள் ஒவ்வொரு வார்த்தையின்படி வாழும் போது அந்த வார்த்தையின் பிரசித்தம் தான் எங்களுக்குள்ள வெளிச்சமா இருக்கிறது. அப்படியாக இந்த வார்த்தையின்படி நான் அதை தியானித்ததை உங்களோடு பகிர்ந்து கொண்டேன். கேட்டதுக்காக நன்றி. இந்த விளக்கங்களை இன்னுமா இன்னும் அறியத்தக்கதாக தேவன் எங்களுக்கு வெளிப்படுத்துவார். ஆமேன், ஆமேன். தேங்க்யூ. காட் பிளெஸ்.
1: ஆமேன், ஆமேன், ஆமேன். நன்றி சிஸ்டர் கிரேஸ். இன்றைய நாளே உம்மை உயர்த்துவதே உள்ளத்தில் வாஞ்சி ஐயா என்ற பாடலும், பள்ளத்தாக்கின் லீலி என்ற பாடல், இயேசுவோடு முன்னோக்கி யாரும் இல்லை என்ற பாடல்களை அருமையாக பாடி வேதத்தியான பகுதியை நடத்தினீர்கள். யோவான் முதலாம் அதிகாரம் 1, 2, 3 வசனங்கள். ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை வார்த்தையின் வெளிச்சத்தில் இன்று விளக்கத்தை கொடுத்து கொண்டிருக்கிறார். மிகவும் கருத்தான வழிபாடு கேட்டுக்கொண்ட பிள்ளைகளுக்கு நல்ல விளக்கத்தை கொடுத்தீர்கள். கதருங்களையும் உங்கள் ஊரியங்களையும் கைது செய்யும் கால அனைத்தையும் தேவன் அபரிதமாக ஆசீர்வதிப்பாராக. ஆமேன், ஆமேன்.
0: தேங்க்யூ, தேங்க்யூ ஐயா, தேங்க்யூ.
1: ஆமேன். இதுவரை நேரமும் துதித்து பாடி வேதத்தியான பகுதியை நடத்தினவர் சிஸ்டர் கிரேஸ் காபரோ ஒன்றாரியோ. தொடர்ந்து நாங்கள் சிஸ்டர் ரஜினி அலங்காரம் அழைக்க போறோம். சிஸ்டர் ரஜினி அலங்காரம் வந்து கேட்டுக்கொண்ட பிள்ளைகளுக்காக, அதாவது 510 நாடுகளிலே 2000 மேற்பட்ட பிள்ளைகள் 97 ரேடியோலையும் கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். அவளுக்காக பாடுபட்டு ஜபிக்க வருகிற சிஸ்டர் ரஜினி அலங்காரமணி ஃப்ரம் வன்கூவர், அவரை அழைப்போமா. பிரைஸ் லார்ட் சிஸ்டர் ரஜினி.
2: பிரைஸ் தி லார்ட் பிரதர் மகேந்திரன். காட் பிளஸ் யூ.
1: காட் பிளஸ் யூ டு. இன்றைய நாளே கேட்டுக்கொண்ட பிள்ளைகளுக்காக பாடுபட்டு ஜபியுங்கள். கர்த்தர் உங்களோடு கூட இருப்பாராக. ஆமென்,
2: ஆமென், ஆமென், ஆமென். ராஜாவும் பிரசன்னம் போதுமே, ராஜா

கடைசி தரம் நான் இந்த பாட்டை பாடிவிட்டு வெளியிலே வந்த தொடக்கத்துல இருந்து இதுவரையும் அந்த பாட்டு என் ஆத்மாவுக்குள்ள பாடிக்கொண்டே இருந்தது என்றபடியால் நான் அந்த பாட்டை திரும்பவும் நான் ஜபிக்கும் முதல் பாட வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் எனக்கு அதை ஆசீர்வாதமாக எனக்கு அந்த பாட்டை தந்தார். அது உங்களுக்கும் ஆசீர்வாதமாக இருக்கும் என்று நான் விசுவாசிக்கிறேன். காட் பிளெஸ் யூ ஆல். Thank you, Lord. Thank you, Master. This is Lord Jesus, of the work of the power of the Holy Spirit that is emanating into the nations of the world. Even as 97 stations, Lord, that have Lord Jesus made themselves available, Lord, to come and join Lord Jesus. Nithya Velicham at this time, Lord, even deriving Lord Jesus, broadcasting from Toronto, Canada. Lord, we thank you, Lord Jesus, for the way, Lord, that you open doors, Lord, no man can shut. And this blessing is of yours, Lord. Those who participate in this, Lord

0: சோஸ்திரம் ஏசையா. ஆண்டவரே தொடர்ந்து வரும் ஒவ்வொரு நிகழ்ச்சியை ஆசை தந்திரன் ஒன்றுமாக எல்லாம் இல்ல இயேசு கிறிஸ்துவின் அதிகாரம் இல்ல நாம் தலைஞ்சதுக்கு ஆமென். தொடர்ந்து கவிதை, இன்றைய நாளைய கவிதையை கொண்டு தர்மலிங்கம்.
1: ரெக்கார்டிங் இன் ப்ரோக்ரஸ்.
0: உமக்கு ஒப்பானவர் யார் ஐயா? இந்த கவிதையின் தலைப்பு உமக்கு ஒப்பானவர் யார் ஐயா என்ற தலைப்பிலே மேரி தர்மலிங்கம் என்று வார்த்தைகளின் வெளிச்சத்திலே அதற்குரிய தலைப்போட வந்திருக்கார். அவரை அன்போடு அழைப்போம்.
2: வடிவா படிச்சீங்க, வடிவான பாட்டு. ஓகே. தேவ நாமம் ஒன்றுக்கே எல்லா துதிகன மகிமையை செலுத்துகிறேன் அப்பா. இந்த நேரத்தில் உம்மை சங்கமம் வானொலி அலை வரிசையில் ஒன்று கூட்டின கிருபிகளுக்காக நன்றி சொல்லி இதை கேட்டுக்கொண்டிருக்கும் ஒவ்வொருவரை நீர் ஆசீர்வதித்து வழி நடத்துமாறு என்னை தாழ்த்தி இக்கவியை சொல்கிறேன். இருள் வானில் சுழல எட்டி பார்க்கும் சந்திரனும் அழகே, சட்டென்று சேர்ந்திடும் வானில் சொட்டு சொட்டாய் கண் சிமிட்டும் விண்மீன்களும் அழகே, சிதறும் மலைத்துளி பாடும் இசையும் ஓர் அழகே. நில் என்ற ஒரு சொல்லால் சொற்க புரியாக உலகை சிரட்டித்து அத்தனையை நிக்க வைத்த தேவனே, அதுவும் பேர் அழகே. என் ஒப்பற்ற தேவனே, அதனால் தான் உமக்கொப்பானவர் யார் என்ற தலைப்பில் கவி தொடுக்கிறேன் என் அன்பு உறவுகளுக்காய். ஆண்டவரே, தேவர்களுக்குள்ளே உமக்கு நிகரும் இல்லை, உம்முடைய கிரிகைகளுக்கு ஒப்பும் இல்லை. தேவனின் பல பண்புகள் சிருட்டியில் வெளிப்படாதவைகள். சிருட்டியின் வழியாக விளக்க முடிந்தவற்றை மட்டுமே நமது மொழியில் சொற்களில் வடிக்க முடியும். எனவே நமது சொற்களுக்கு அப்பாற்பட்ட மகத்துவம் உள்ள தேவனை நாம் வணங்குவோம். உமக்கொப்பானவர் யாரையா? வானம் அவரது சிங்காசனம், பூமி அவரது பாதப்படி. வானில் உள்ள விண்மீன்களை எண்ணி சொல்பவன் யார்? அண்டத்தில் உள்ள அற்புத அழகின் அர்த்தங்கள் உம் கலை வண்ணத்தை காட்டுகிறதே. இதை எண்ணும் போது புல்லரிக்கின் ரோமங்கள் எல்லாம் எழுந்து நின்று தாழ் பணிகிறதே ஐயா. இதை எண்ணும் போது புல்லரிக்கும் ரோமங்கள் எல்லாம் எழுந்து நின்று தாழ் பணிகிறதே ஐயா. ஒருவராய் பெரிய அதிசயங்களை செய்யும் என் அதிசய நாயகரே, உலக அதிசயங்கள் எல்லாம் தலை குனிந்தன உம் முன்னால். உலக அதிசயங்கள் எல்லாம் தலை குனிந்தன உம் முன்னால். சூரியன் நிற்கும், சந்திரனம் நிற்கும், விடிவெள்ளி வழி காட்டும், கடல் பிளக்கும், வறண்ட பாதை உருவாகும், கண்மலை பிளக்கும், எரிக்கோ உடையும், இவையெல்லாம் உமக்கு லேசான காரியம் அல்லவா என் ஒப்பற்ற தேவனே? நானே கர்த்தர், என்னை அல்லாமல் இரட்சகர் இல்லை. எனக்கு முன் ஏற்பட்ட தேவன் இல்லை, எனக்கு பின் இருப்பதும் இல்லை. அவர் உருவாகி வந்தவர் அல்ல, இருக்கிறவராகவே இருக்கிறவர். இந்த பண்பை விளக்கிக் கொள்ள மனித மனங்களால் முடியாத காரியம். தேவ திட்டங்கள் தேவனுக்கு மட்டுமே உரியன. குப்பையும் சகதியுமாக இருந்த உம்மை தூக்கி அணைத்தவரே, எம் கண்ணீர் சொல்லும் உம் அன்பின் ஆழத்தை, உம்மை காப்பதற்காக உறங்காமல் இருக்கும் ஒப்பற்ற தேவனே, அப்பா பிதாவை என்றழைக்கும் புத்திர சுவிகாரத்தை கொடுத்தீரே, இதற்கு நாம் என்ன கைமாறு செய்வதையா? என் அப்பனே, நீ தந்த கிருபையின் ஈவல்லவா இந்த மாபெரும் ரட்சிப்பு. என் அப்பனே, நீ தந்த கிருபையின் ஈவல்லவா இந்த மாபெரும் ரட்சிப்பு. வாட்டுகளால் வடிக்கும் அளவுக்கு அப்பாற்பட்ட ஒப்பற்ற தேவன் இவர். காணப்படும் இயற்கைகள் யாவும் அவரது கரத்தின் படைப்புகள், இல்லாமையிலிருந்து அவரால் உருவாக்கப்பட்டவைகள். இஷ்டவேலின் தேவனாய கர்த்தாவே, மேலே வானத்திலும் கீழே பூமியிலும் உமக்கொப்பான தேவன் இல்லை. என் அருமையானவரே, உம் விரல் தாங்கி நிற்பதால் இந்த பிரபஞ்சமும் அசையாது இருக்கிறதே. இறந்தோரை உயிரோடு எழுப்பிய என் தேவா, நீரே ஒப்பற்ற சர்வ வல்ல தேவனையா. ஒரே ஜீவன் உள்ள சத்திய தேவன் முழுமையானவர். அவர் தூய ஆவி உடையவர், சிரட்டியர், சர்வ வல்லவர். அவர் சர்வ ஞானி, நித்திய தூயவர், நல்லவர். மனதுருக்கமும் மன்னிப்பும் உடையவர், உண்மை உள்ளவர், அக்கறை உள்ளவர், நீதி உள்ளவர், உருவம் இல்லாதவர், எல்லாவற்றையும் விட நம் பாவங்களை மன்னிப்பவர். இன்னும் சொல்லடிக்கு போனால் சொல்லிக் கொண்டே இருப்பேன் என்ன ஒப்பற்ற தேவா உமை பற்றி. இன்னும் சொல்லடிக்கு போனால் சொல்லிக் கொண்டே இருப்பேன் என் ஒப்பற்ற தேவா உமை பற்றி. என் ஒப்பற்ற எல்லையில்லாத தேவனே, கண்ணீர் வெள்ளத்திலும் இமைகள் நீந்தும் போது கண்ணீரை துருத்தியில் வைத்துள்ளேன் என்ற பராபரனே, உம் அன்புக்கு நிகரானவர் ஜாரையா, ஜாருமே இல்லை இதுவரை. தேவனே, உம்முடைய நீதி உன்னதமானது, பெரிதானவைகளை நீர் செய்தீர். தேவனே, உமக்கு நிகரானவர் ஜாரையா, அவரது இரக்கங்களுக்கு எல்லையே இல்லை. உன்னதத்திலே உயர்ந்த இடத்தில் இருப்பவர் தாழ்வில் இருக்கிற நம்மை நினைக்கிறார் அல்லவா. பிரமிக்கத்தக்க முறையில் நம்மை உருவாக்கி உயரிய முறையில் நரம்புகளையும் சதைகளையும் வைத்து என்றென்றும் அழியாத உயிர் மூச்சை வழங்கியேன் தேவா, உமக்கொப்பானவர் ஜாரையா. என் அப்பனே, என் தாயின் கருவில் இருக்கும் போதே கண்டு கொண்ட காருண்யரே, இனி நான் வாழ்வதும் சாவதும் உமக்காக மட்டுமே ஐயா. இனி நான் வாழ்வதும் சாவதும் உமக்காக மட்டுமே என் ஐயா. கர்த்தாவே, உமது கரம் உம்மை சிரட்டித்ததே, களி மண்ணினாலே சிலை வடித்து உம் ஜீவ சுவாசத்தை ஊதி இந்த ஜீவனை தந்த தேவா, நீரே ஒப்பற்ற தேவனின் ஐயா, உமக்கொப்பானவர் யார் ஐயா இவ்வுலகில். என்னை படைத்த ஒப்பற்ற தேவனே, இப்பிறவி முழுவதும் காத்திருப்பேன் உம் கிருபைகள் என்னென்றும் வேண்டுமென்று. என்னை படைத்த ஒப்பற்ற தேவனே, இப்பிறவி முழுவதும் காத்திருப்பேன் உம் கிருபைகள் என்றென்றும் வேண்டுமென்று. எனக்கு எது தேவையென என் தேவைகளை முதலில் அறையும் என் ஒப்பற்ற தேவனே. என் கவியில் உயிரிருந்தால், என் கவியில் உயிரிருந்தால் வடிகின்ற கவிதைகளில் உம் வார்த்தைகளின் வண்ணங்களை காட்டுவேன் அன்புள்ள தேவனே. அத்தனையையும் மசைப்பவரே, அகிலத்தை ஆள்பவனே, உமக்கொப்பானவர் ஜாரையா. அத்தனையையும் மசைப்பவரே, அகிலத்தை ஆள்பவனே, உமக்கொப்பானவர் ஜாரையா. என் ஒப்பற்ற தேவனே, உம் வார்த்தையின் வட்டங்களை என்னில் ஊற்றிய போது, உம் வார்த்தையின் அர்த்தங்களை என்னில் நீர் ஊற்றிய போது கண்ணுக்குள் மயங்கி நின்றேன். கனவில் வருவதெல்லாம் உந்தன் வார்த்தையின் பிம்பங்கள் தானே என் அப்பனே. என் கனவில் வருவதெல்லாம் உந்தன் வார்த்தையின் பிம்பங்கள் தானே என் அப்பனே. என் ஒப்பற்ற தேவனே, அகத்தின் காயம் அறிவதற்கு அப்படி யாருக்கும் தெளிவில்லை உம்மை தவிர. மரண பரியந்தம் உம்மை நடத்தும் மாபரனே, என் உயிர் மெல்ல விடைபெறும் நேரத்தில் என் இரு விழிகளும் உம்மை மட்டுமே தேடும் போது என் கண்ணுக்குள் உமை வைத்து என் கண்களை இறுதியாக மூடுவதற்கு இறுதியாக என்னுள் வாரும் என் ஒப்பற்ற தேவனே. என் உயிர் மெல்ல விடைபெறும் நேரத்தில் என் இரு விழிகளும் உம்மை மட்டுமே தேடும் போது என் கண்ணுக்குள் உமை வைத்து என் கண்களை இறுதியாக மூடுவதற்கு இறுதியாக என்னுள் வாரும் என் ஒப்பற்ற தேவனே. கவி மலையில் நனைந்து எழுதுகிறேன், தமிழ் மொழி ஏந்தி சதியோடு நான் பாடும் என் குரல் மண்ணோடு புதைந்து போகும் போது என் ஒப்பற்ற தேவா நீர் வேண்டும் எனக்கு மறு வாழ்விலும், ஏனெனில் உமக்கொப்பானவர் ஜாரையா. கவி மலையில் நனைந்து எழுதுகிறேன் தமிழ் மொழி ஏந்தி, செவியோடு நான் பாடும் என் குரல் மண்ணோடு புதைந்து போகும் போது என் ஒப்பற்ற தேவா நீர் வேண்டும் எனக்கு மறு வாழ்விலும், ஏனெனில் உமக்கொப்பானவர் ஜாரையா என கூறி இதை கேட்டுக்கொண்டிருக்கும் அனைத்து அன்பு உறவுகளுக்கும் இயேசுவினிய நாமத்தில் நன்றி கூறி விடைபெறுவது உங்கள் அன்பு சகோதரி மேரி தங்கலிங்கம். நன்றி அப்பா, நன்றிகள், நன்றிகள் அனைவருக்கும்.
0: ஆமென், ஆமென். நன்றா, நல்லது கவிதை. உங்கள் கவிதையிலே இயேசுவின் நாமத்தை உயர்த்தி சந்திரனை வரவழைத்து தேவனின் படைப்பு எடுத்து தொகுத்து தேவர்களை வரவழைத்து சிருஷ்டியை விளக்கி சிருஷ்டியரை நோக்கி மலர் தொகுத்து மாலையாக அணிந்து உலக அதிசயம் தலை குனிந்தன அவர் படைப்பு எல்லாம் அளவிட முடியாது குப்பையாயிருந்த எங்களை அப்பா பிதாவே என்று சுவார்த்து தந்தார். இரட்சிப்பை ஊசியின் நூலால் தொகுத்து விளக்கம் அருமை. மனதுருக்கம் மன்னிப்பவர், கரம்பிடிப்பவர், கண்ணீரை துருத்தில் சேர்த்து வைக்கிற தேவன், நரம்பு தசை உருவாக்கினார். அவரின் படைப்பு எவராலும் அறிய முடியாது. கவிதையில் உயிர் பெற்றது, மலை பொழிந்தது சங்கம வானொலி. நன்றி சிஸ்டர் தங்களிங்கம், கத்தருமை ஆசிரியப்பாராக.
2: நன்றி பிரதர். இப்ப நீங்க சொல்லி முடிக்க, நீங்க ஒரு கவிதை சொல்லி முடிச்சிட்டீங்க பிரதர், அது நல்லா இருக்குது இன்னும் எந்த கவிதையை விட. தேங்க்யூ பிரதர். தேங்க்யூ, தேங்க்யூ.
0: இதுவரை நேரம்
1: ரெக்கார்டிங்
0: ஸ்டாப்ட். மேரி தங்கலிங்கம் அவருக்கு என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்றோம். ஆமேன். இதுவரை நேரம் நாங்கள் தேவனை துதித்தோம், ஆராதித்தோம், பாடலை பாடினோம், கவிதை வாசி கவிதையை கேட்டோம். நன்றி. தொடர்ந்து நாங்கள் தேவனுடைய வெளிச்சத்துக்கு போறோம். இன்றைய நாளிலே வார்த்தைகளின் வெளிச்சத்திலே முதலாவது கொண்டு வர பிரதர் மகேந்திரன், இந்தியா. கடந்த முறை இவர் செல்லி கொடுத்திருந்த அருமையான செய்தியை அனைவரும் கேட்டிருந்தார்கள். இப்போது இவருடைய செய்தியை நாங்கள் 97 ரேடியோவில் கனெக்ட் பண்ணி கொண்டிருக்கிறோம். அது மட்டுமல்ல, யூடியூப் ஃபேஸ்புக்கில் கூட இந்த செய்தி போய்கொண்டிருக்கிறது. இப்பொழுது நாங்கள் அன்போடு அழைப்போமா பிரைஸ் லார்ட் பாஸ்டர் மகேந்திரன் அவர்களே.
3: பிரைஸ் லார்ட் ஐயா, பிரைஸ் லார்ட்,
0: பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். இன்றைய நாளிலே வார்த்தைகளின் வெளிச்சத்திலே வார்த்தையை கொடுக்க வந்திருக்கிற உங்களுக்கு 30 நிமிடங்கள் தருகிறேன் பாஸ்டர், நீங்கள் நடத்துங்கள், உங்களோடு கூட இருந்து வழி நடத்துவாராக. ஆமேன், ஆமேன்,
3: ஆமென், ஆமென். பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த ஜூம் வழியாக இணைந்திருக்கிற உங்கள் எல்லாருக்காகவும் ஆண்டவர் இயேசு நாமத்தில் நான் உங்களை வாழ்த்துகிறேன், கர்த்தரை துதிக்கிறேன். நாம் ஒரு ஜெபத்தோடு கூட நாம் இந்த நாள் காலை வேண்டிய வார்த்தையை நாம் கேட்கலாம், படையலாம், கண்களை மூடி கர்த்தரை ஸ்தோத்தரிக்கலாம். மகிமை மகத்துவம் நிறைந்த எங்கள் அன்பின் பரலோகம் சர்வ வல்லமையில தேவனே, நாங்கள் உயர்த்துகிறோம் இந்த காலை வேலையில சுவாமி. உடைய பரிசுத்த ஆண்டவரே, மகிமை நிறைந்த பிரசன்னத்தில் ஆண்டவரே எங்கள் ஒவ்வொருவரையும் இருக்க வைத்து உம்முடைய ஆவியானுடைய செயல்பாடுகளும் உடைய ஆவியானுடைய சந்தோஷமான விழாவை வருகிற இந்த வேலையில் உங்களுடைய திருவார்த்தை கேட்க நாங்கள் ஆவலாக இருக்கிறோம். சர்வ வல்லவரே, நீ எங்களோடு பேசும் நாங்கள் கேட்கிறோம். இயேசு ரட்சகர் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமே. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படட்டும். குறிப்பாக இந்த நாளையும் ஆவியானவரின் உள்ளத்தில் வைத்த ஒரு வசனம் சங்கீதம் 48 அதனுடைய 9வது சங்கீதம், சங்கீதம் 48 அதனுடைய 9வது வசனம், சங்கீதம் 49. நான் வாசிக்கிறேன். தேவனே, உமது ஆலயத்தின் நடுவிலே உமது கிருபையை சிந்தித்து கொண்டு இருக்கிறோம். மறுபடி வாசிக்கிறேன். தேவனே, உமது ஆலயத்தின் நடுவிலே உமது கிருபையை சிந்தித்து கொண்டு இருக்கிறோம். கவனிங்கள், வேதம் சொல்லுகிறபடி ஆதியிலே தேவன் முதல் மனிதனாகிய ஆதாமை கர்த்தர் படைத்தார். அப்படி ஆதாமை கர்த்தர் படைத்த போது அவருடைய எலும்பிலிருந்து ஏவாள் அவர்களை படைக்கிறார். படைத்த போது ஏவாள் அவர்கள் இருவரும் ஏதேன் தோட்டத்தில் வைக்கப்படுகிறார்கள். நன்மை தீமை அறியத்தக்க கனியை புசிக்க வேண்டாம்,
4: சகல விருட்சங்களின் கனியை புசிக்கலாம் என்று தேவன் கட்டளையிட்டு சொல்லியிருந்தார். அந்த கனியை நீங்கள் புசிக்கும் நாளிலே நீங்கள் சாகவே சாவீர்கள் என்று வேதம் சொல்லுகிறபடி அன்றைக்கு ஏவாள் அவர்கள் அந்த நன்மை தீமை அறியத்தக்க கனியை புசித்த போது அவனை தன் கணவருக்கு கொடுத்த போது இரண்டு பேருமே அந்த தேவனுக்கு கீழ்ப்படியாமல் அந்த கர்த்தர் புசிக்க கூடாது என்று சொன்ன கனி அவர்கள் புசித்தார். ஆகையினால அவர்கள் அவர்களுடைய ஆவிக்குரிய வாழ்வு, தேவனோடு இருக்கிற உறவு அவர்களுக்கு இடையே பெரும் பிளவை, ஒரு மரணத்தை உண்டாக்கிறது வேதம் சொல்லுது. ஆனால் வேதம் சொல்றது தேவன் அவர்களை முற்றுமுடிய தள்ளிவிடாமல் அன்றைக்கே ஒரு ஆட்டை அடித்து அந்த அவர்களுடைய சரீரத்தை, அவருடைய நிர்வாணத்தை மூடினார் என்று வேதம் சொல்லுது. அப்படி என்றால் சத்தியம் சொல்லுகிறபடி இந்த முதல் மனிதன் பாவத்தில் விழுந்த போதே அவன் இந்த பூமியில வாழ்வதற்கு, அவன் மறுபடியும் தேவனோடு இணைவதற்கு எந்த விதத்திலும் தகுதியற்ற ஒருவனுக்கு மீண்டும் தேவன் தன்னோடு இணைப்பார், மறுபடியும் அவனுக்கு ஒரு வாழ்க்கை உண்டு என்கிற அர்த்தத்தில் அவனுக்கு ஒரு ஆட்டை அடித்து ஒரு அவருடைய அந்த ஆட்டின் தோல்நாள் மூடி இருக்கிறார்னா, நான் நம்புறேன் முதல் மனிதன் வாழ துவங்கும் போதே இந்த உலகத்தில் கிருபை தொடங்கி விட்டது. அப்போ முதல் மனிதனே கிருபையில் தான் வாழ தொடங்கி இருக்கிறான். அவன் பாவத்தில் விழுந்த போது மறுபடியும் தேவன் ஒரு வாய்ப்பு கொடுக்கிறார். அப்போ தூதனும் விழுகிறான், தூதனும் விழுந்து போனான், மனிதனும் விழுந்து போனான். தூதனுக்கு உதவியாக கைவிடாமல் ஆண்டவர் மனிதனுக்கு உதவியாக கை கொடுத்தார் பைபிள் சொல்லுது. அப்படி என்றால் மனிதன் ஆரம்ப காலத்துல, அதாவது முதல் மனிதனே இந்த பூமியின் வாழ மறுபடியும் அவனுக்கு வாய்ப்பு கிடைத்தது கிருபையினால் தான். நீங்கள் யாவரும் அறிந்தது வேதம் சொல்லுகிறபடி இதோ கிருபை என்பது தகுதி இல்லாதவர்களுக்கு கொடுக்கப்படுகிறது, கிருபை என்பது இருக்கிற இடத்திலிருந்து இருக்க வேண்டிய இடத்துக்கு நம்மை உயர்த்துகிறது, இதுதான் கிருபை. கவுனிங்க, முழு உலகமே கிருபையில் தான் இயங்குது, முழு உலகமே கிருபையில் தான். அவர்கள் எல்லாமே அவர்கள் பிறந்தார்கள், வளர்ந்தார்கள், வளர்கிறார்கள், இன்னும் கூட இருக்கிறார்கள், அதுதான் உண்மை. ஆனா நீங்கள் கவனிப்பீர்களானால் இன்னைக்கு முழு உலகத்திலேயே மனுஷங்கிட்ட போய் சொன்னா அவர்கள் சொல்லுவாங்க, ஏன் ஞானத்தில் நான் படித்தேன், ஏன் பலத்துல நான் உழைத்தேன், எங்களுடைய நான் வந்து தன்னம்பிக்கையினால நான் ஜெயித்தேன் அப்படின்னு சொல்லி எல்லா மனுஷனும் தன் சுயபலத்தையும் சுய ஞானத்தையும் பாராட்டி கொண்டிருப்பான். தன்னுடைய வாழ்க்கையில அவர்கள் ஒருபோதும் அவர்கள் நாங்கள் கிருபையில வாழ்றோம் என்பதை குறித்து ஒப்புக்கொள்ள மாட்டார்கள், ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். ஆனால் கவுனிங்கள், உலகமே கிருபையில இயங்கினாலும் எப்பொழுது ஒரு மனிதன் தேவனுடைய சமூகத்திற்கும் தேவனுடைய ஆலயத்திற்கும் தேவனுடைய பிரசன்னத்துக்கும் தேவனுடைய பாதத்திற்கும் எப்பொழுது வருகிறானோ அப்பொழுதுதான் அந்த மனிதன் கிருபையை சிந்திக்க தொடங்குகிறான். நான் மறுபடியும் சொல்றேன், உலகமே கிருபையில் தான் இயங்குகிறது. உலகத்தில் இருக்கிற 800 கோடி ஜனங்களா இருக்கட்டும், 249 தேசமா இருக்கட்டும், இன்னைக்கு எவ்வளவு பெரிய ஐஸ்வர்யவான்களா இருக்கட்டும், எவ்வளவு குறைவான தருத்தலா இருக்கட்டும், எல்லாருமே தேவனுடைய சுத்த கிருபையில் தான் இயங்குகிறார்கள். கிருபையில் தான் அவருடைய ஒவ்வொரு பயணம் இருக்கிறது. ஆனா எந்த மனுஷனுக்கும் நீங்க கர்த்தருடைய கிருபையில் தான் வாழ்றீங்க, இந்த பூமியில் நீங்க வாழ தகுதி இல்லாதவங்க, அப்படி இருந்தும் கடவுள் உங்களுக்கு வாழ்க்கை கொடுத்திருக்கிறாரு. வேதம் சொல்லுகிறது இதோ தீயவர்களுக்கும் மலையும் வெயிலையும் தருகிறார் அவர் வந்து ஒரு நாள் நன்மை வழங்காம இருக்கவில்லை என்று பவுல் எழுதுகிறார். அப்ப எல்லாருக்குமே ஆண்டவர் வந்து தன்னுடைய கடமையை தனக்கு அவர்களுக்கு செய்ய வேண்டிய எல்லாவற்றையும் செய்கிறார். இது எதுவுமே வந்து அவர்களுக்கு செய்யணும் அவசியமே இல்லை. ஆனா எல்லாவற்றையும் ஏன் கர்த்தர் செய்கிறாருன்னா, அவர் வந்து அவர்களுக்கு தன்னுடைய கிருபையை வழங்கினதுனாலதான் முழு உலகத்தை ஆண்டவர் வந்து இன்னும் நடத்தி கொண்டிருக்கிறார். வாழ தகுதியற்ற ஒரு ஜனம், இந்த பூமியில் இருக்க கூடாத லூசிபர மாதிரி தள்ளிவிட வேண்டிய ஒரு கூட்டம் ஆனா இன்றைக்கு வாழ்கிறது. ஆனால் அப்படி வாழ்கிற கூட்டம் கிருபையில வாழ்ந்தாலும் அவர்களால் கிருபையை ஒருபோதும் ஏற்றுக்கொள்ளவோ ஒப்புக்கொள்ளவோ முடியாது. ஆனா வேதம் சொல்லுகிறது அவருடைய ஆலயத்துக்கு வரும்பொழுது, அவருடைய பிரஸ்தானத்துக்கு வரும்போது, அவருடைய சமூகத்துக்கு வரும்போது ஒரு மனுஷன் கிருபையை சிந்திக்க தொடங்குறான். எனக்கு அருமையானவர்களே, ஆவியானவர் சொல்லுகிற வார்த்தை உங்களுக்கும் எனக்கும் தேவன் கொடுத்த ஒரு மகா கிருபை என்ன தெரியுமா? அவர் பிரசன்னத்தில் நம்மை கொண்டு வந்ததுனால, அவருடைய நாமத்தின் கொடைக்குள் நம்மளை கொண்டு வந்ததுனால இன்றைக்கு நாம் அவர்கள் உலகம் சிந்திக்காத ஒன்றை நாம் சிந்திக்க ஆரம்பித்து விட்டோம். நாமும் ஆரம்பத்திலிருந்து கிருபையில் தான் வாழ்ந்தோம். ஆனா நான் சில நாட்கள்ல நான் ஆண்டவர்கிட்ட கேட்டுக்கிறேன், டாடி 25 வருஷம் உங்களை நான் அறியல, 25 வருஷம் என் வாழ்க்கை முழுவதும் ஆண்டவர் அறியாத உலக மார்க்கத்துல, அந்நிய மார்க்கத்துல இப்படி நான் மோசமான பாதையில் நான் போயிட்டு இருந்தேன். ஆனா அன்றைக்கு நான் செஞ்ச பாவத்தை இப்ப நான் யோசிச்சு பார்த்தா கூட எனக்கே பயமா இருக்கு. ஏய், நான் எல்லாம் வாழ தகுதியே இல்லை, இப்படிப்பட்ட ஒரு நிலைமையில இருந்தேன்னா இருபத்தஞ்சு வயசு வரைக்கும் நீங்க எப்படிப்பா பொறுத்துக்கிட்டு இருந்தீங்க, எப்படிப்பா அந்த பாவத்தெல்லாம் பாத்துட்டு இருந்தீங்க, என்னுடைய வாழ்க்கையினுடைய துன்மார்க்க பாதைகளை உங்களால எப்படி சகிக்க முடிந்தது அப்படின்னு நான் ஏசப்பாட்ட கேட்டிருக்கிறேன். இருபத்தஞ்சு வயசு வரைக்கும், ஏன்னா நான் 26ல தான் கர்த்தர் என்ன தொடுறாரு, அவர் தொட்டப்புறதான் என் பாவத்தை நான் உணர ஆரம்பிக்கிறேன், எனக்கு பாவ உணர்வு உண்டாகுது, என் பாவ உணர்வு உண்டாகும் போது எனக்கே பயமா இருக்குது, ஐயோ நீ எப்படி இந்த பூமியில இருக்கலாம், நீ இருக்க தகுதிகளை எனக்கே தோணுது. ஆனாலும் நான் 25 வயசு வரைக்கும் எல்லா மரணத்துக்கும் நாசமோசுக்கும் விலைக்கு பாதுகாக்கப்பட்டு எனக்கு உண்ண உணவு உடுக்க உடை எல்லாவற்றையும் அவர் அப்போ என்ன கொடுத்திருக்கிறாரு, அப்போ என்ன பாதுகாத்திருக்கிறாரு. அப்போ இந்த அளவுக்கு நீ ஏன்பா செஞ்சா, ஏன் இதை செஞ்சீங்கப்பான்னு கேட்ட போது அவர் அப்போதான் எனக்கு ஆண்டவர் கற்றுக் கொடுக்கிறாரு, அப்பவும் நீ கிருபையில தான் வாழ்ந்த, ஆனா இப்ப என் சமூகத்துக்கு வந்தப்பறதான் என் கிருபையை நீ யோசிக்க ஆரம்பித்துட்ட. அப்போ அப்படி என்றால் நான் தாழ்மையா உணர்றேன், 26வது வயசுல கர்த்தர் என்ன தொட்ட போது, அவர் சமூகத்துக்கு வந்த போது நான் அவருடைய கிருபையை சிந்திக்க தொடங்கினேன். அவருடைய கிருபையை சிந்திக்க என் வாழ்க்கையில எப்படியெல்லாம் அவர் எனக்கு இரக்கம் செஞ்சிருக்கிறார், எப்படியெல்லாம் அவர் என்ன நேசிச்சிருக்கிறார், என்ன அவர் காப்பாத்துறதுக்கு என்னென்ன முயற்சி எல்லாம் அவர் செய்திருக்கிறார் என்பத நான் அவருடைய பிரசன்னத்திலிருந்து யோசிக்கும் பொழுதுதான் அவருடைய அளவற்ற கிருபையை நான் என்ன செய்ய ஆரம்பிச்சேன்னா, கர்த்தருடைய இறக்கத்தினால அந்த கிருபையெல்லாம் என் நினைவுகள் யோசிக்கவும் அதை சிந்திக்கவும் அதிலே நிறைந்திருக்க உதவி செய்து. ஏன் இத நமக்கு ஆவியானவர் காலவில் பேசுறாருன்னா, நம்ம ஆலயத்துக்குள்ள வந்த நாம கண்டதை சிந்திக்க கூடாது, பிரசனத்துக்கு வந்த நாம வேற எதையும் சிந்திக்க கூடாது. நீங்க பாருங்க, ஆலயத்துக்குள்ள வந்து எதையோ மக்கள் சிந்திக்கிறார்கள், இல்ல ஆலயத்துக்குள் வந்து விட்டோம், பிரசனத்துக்கு வந்துட்டோம், அவருடைய நாமத்துல வந்துட்டோம்னா நாம சிந்திக்க வேண்டியது ஒன்னே ஒண்ணு, அவருடைய கிருபையை, அவருடைய கிருபையை. அதனாலதான் நீங்க அந்த பரிசேயனுக்கும் அந்த ஆயக்காரனுக்குள்ள வித்தியாசம்னா, பரிசேயன் நான் கொடுத்த தசம்பாதத்தை சிந்திக்கிறான், பரிசேயன் நான் வாரத்து வாரம் சர்ச்சுக்கு வரேன்னு சிந்திக்கிறான், பரிசேயன் நான் உபவாசம் பண்றேன்னு சிந்திக்கிறான். ஆனா ஆயக்காரன் மட்டும்தான் பாவியாக என்மேல் கிருபையாயிரும். அப்ப ஆயக்காரன் கிருபையை சிந்திக்கிறான், ஆனா பரிசேயன் தன்னுடைய தசமாவத்தையும் காணிக்கையும் நான் உபவாசம் பண்ண அதை சிந்திக்கிறான். நாம என்ன கொடுத்தாலும் அவர் கிருபைக்கு ஈடாகாது. நாம எவ்வளவு தூரம் நம்ம உபவாசித்தாலும் முழங்கால் படிக்கிட்டாலும் அவருக்காக தலையவே வெட்டி கொடுத்தாலும் அவருடைய கிருபைக்கு ஈடாகாது. அப்போ நம்ம அவருடைய சமூகத்துக்கு வரும்போதெல்லாம் அவருடைய கிருபையை நாம் சிந்திக்க பழக வேண்டும். நீங்க வேதத்துல அதிகமாக புதிய ஏற்பாட்டுல கிருபை அதிகமா, அதாவது பழைய ஏற்பாடு புதிய ஏற்பாட்டுலயும் பழைய ஏற்பாட்டுல தாவீது அதிகமாக தேவனுடைய கிருபை சிந்தித்தவர், புதிய ஏற்பாட்டுல பவுல் அதிகமா தேவனுடைய கிருபை சிந்தித்தவர். வேதம் சொல்லுது கலாத்தியர் 1:15 இருக்கட்டும், அப்போஸ்தலர் 22:17, 2 தீமோத்தேயு 1:9, 2 தீமோத்தேயு 2:1, இந்த 4 வசனங்களை வாச்சீங்கன்னா அவர் சொல்லுவாரு, நான் பாவியிலே பிரதான பாவியா இருந்தேன், ஆனா தாயின் கர்ப்பத்தில் நான் இருக்கும் பொழுதே என்னை பிரித்தெடுத்த தேவன் அவருடைய குமாரனை எனக்குள்ள வெளிப்படுத்த பிரியமா இருந்தார். அதாவது அது தேவனுடைய கிருபையினாலே அப்படி செய்தார் அப்படின்னு சொல்லி பவுல் கலாத்தியர் 1:15 எழுதுறார். நீங்க அப்போஸ்தலர் 22:17 கூட, நான் ஆலயத்தின் நடுவுல இருக்கும் போது நான் தேவனை தரிசித்தேன் பவுல் எழுதுறார். அப்போ ஆலயத்தின் நடுவுல இருந்து தேவனை சிந்திச்சிருக்கிறார் பவுல். 2 தீமோத்தேயு 1:9 வேதம் சொல்லுது, அவர் நம்முடைய கிரியின்படி நம்மை ரட்சியாமல் கிறிஸ்துவுக்குள் ஆதி காலம் முதல் கிறிஸ்துவுக்குள் நமக்கு தந்த கிருபையினாலே ரட்சித்தார் அப்படிங்கிறார். அதே 2 தீமோத்தேயு 2:1 அவர் தீமோத்தேயுவிடம் சொல்றாரு, என் குமாரனே கிறிஸ்துவின் கிருபையில் பலப்படுங்கிறார். அப்போ நல்லா புரிந்து கொள்ளுங்க, கிருபையை இந்த அப்போஸ்தலனாய் பவுல் அதிகமாய் தன் வாழ்க்கையில சிந்தித்திருக்கிறார். ஏன் இந்த பவுல் கிருபையை இப்படி இந்த அளவுக்கு அவர் சிந்தித்ததுனால அவர் வாழ்க்கையில என்ன நடந்தது அப்படின்னு கேட்டீங்கன்னா, நான் அவருக்கு சொல்றேன், 1 கொரிந்தியர் 15:10 அவர் ரொம்ப தெளிவா சொல்றாரு. 1 கொரிந்தியர் 15:10 நான் வாசிக்கிறேன் பாருங்க, ஆகிலும் நான் இருக்கிறது தேவ கிருபையினாலே இருக்கிறேன், அவர் எனக்கு அருளிய கிருபை விருதாவாய் இருக்கவில்லை, அவர்கள் எல்லாரிலும் நான் அதிகமாய் பிரயாசப்பட்டேன், ஆகிலும் நான் அல்ல என்னுடனே இருக்கிற தேவ கிருபை அப்படி செய்தது. இந்த 1 கொரிந்தியர் 15:10 மூன்று காரியத்தை பவுல் சொல்றார், அவர் கிருபையை சிந்திச்சதுனால, கிருபையை அதிகமா யோசிச்சதுனால, கிருபையில தான் வாழ்றேன், கிருபையில தான் பயணிக்கிறேன், கிருபையில தான் இன்னைக்கு உயிரோடு இருக்கிறேன் அப்படின்னு எல்லாவற்றையும் அவர் தேவனுடைய கிருபைய அளவில்லாமல் சிந்திச்சதுனால. அதனாலதான் பாருங்க, தாவீது கூட ஜீவனை பார்க்கிலும் கிருபை நல்லதுன்னு எழுதுகிறார். அப்போ இந்த உலகத்துல நம்ம உயிரை விட இன்னைக்கு நமக்கு உயிர் இருக்குது, நமக்கு ஆண்டவர் நமக்கு ஒரு வாழ்க்கையை தந்திருக்கிறாரு, ஆனா இந்த வாழ்க்கையை விட எது பெருசுனா கிருபை. ஏன்னா இந்த கிருபை தான் இதெல்லாம் நமக்கு தந்தது. அப்ப கிருபையை சிந்திக்கக்கூடிய ஒரு சந்ததி கர்த்தருக்கு தேவை. ஏன் தேவனுடைய கிருபையை நம்ம சிந்திக்கணும், ஏன் தேவனுடைய கிருபையை நம்ம யோசிக்கணும் அப்படின்னு பவுல் சொல்றாருன்னா, அதாவது அவர் கிருபை சிந்திச்சதுனால என்ன நடந்ததுன்னு கேட்டீங்கன்னா, ஒண்ணுக்கு ஒன்று 15 மூன்று காரியத்தை சொல்றாரு. அதாவது ஃபர்ஸ்ட் அவர் சொல்றாரு, தேவ கிருபையினாலே இருக்கிறேன் அப்படிங்கிறார். ரெண்டாவது, அவர் எனக்கு அருளிய கிருபை விருதா இருக்கவில்லை அப்படிங்கிறார். மூன்றாவது, யாகிலும் நான் அல்ல என்னுடனே இருக்கிற தேவ கிருபை அப்படி செய்தது. அப்ப மூன்று காரியம் என்னன்னா, எந்த மனுஷன் தேவ பிரசன்னத்திலிருந்து தேவனுடைய கிருபையை சிந்திக்கிறானோ அந்த மனுஷன் தேவனுடைய கிருபையை புரிந்து கொள்ளுகிறான். அதனாலதான் அவர் சொல்றாரு, நான் இருக்கிறது தேவ கிருபையினால இருக்கிறேன். கிருபையை புரிஞ்சுக்கிட்டாரு அவரு, கிருபையில்தான் இதெல்லாம் நடக்குது அப்படின்ட்டு. அப்ப கிருபையை புரிந்து கொள்வதற்கு கிருபையை யோசியுங்கள். ரெண்டாவது, தேவனுடைய கிருபையில் பெருக வேண்டும். அப்போ அதான் அவர் சொல்றாரு, தேவனுடைய எனக்கு அருளிய தேவ கிருபை விருதாவா இருக்கவில்லை. அப்போ ரெண்டு, தேவ யாரெல்லாம் கிருபை யோசிக்கிறார்களோ சிந்திக்கிறார்களோ, தேவன் நமக்கு கொடுத்த கிருபை, இயேசுக்குள் இருந்த அந்த கிருபை, அந்த கிருபை யாரெல்லாம் யோசிக்கிறார்களோ சிந்திக்கிறார்களோ அவர்கள் தான் கிருபையில் பெருகுகிறார்கள். நீங்க நல்லா கவனிச்சீங்கன்னா, நான் எல்லாருக்கும் சொல்வேன், நம்முடைய அந்த கிருபை நமக்கு சகல ஞானத்தோடும். நீங்க எபேசியர்ல நீங்க வாசிங்கன்னா, அவர் இப்படி சொல்லுவார், எபேசியர்ல 1:8 பவுல் இப்படி சொல்லுவார், எபேசியர் 1:8 வாசிக்கிறேன், அந்த கிருபையை அவர் சகல ஞானத்தோடும் புத்தியோடும் எங்களிடத்தில் பெருக பண்ணினார் அப்படின்னு அர்த்தம். கிருபை ஒவ்வொரு நாளும் பெருகிறது. அதனாலதான் காலைதோறும் அவருடைய கிருபை புதியவளா இருக்குதுன்னு பேரத்துல வாசிக்கிறோம். அப்ப நாள்தோறும் அவருடைய கிருபையில நம்ம பலப்படணும், நம்ம அதுல உருவாகணும்னு வேதம் சொல்லுது. அப்ப எப்போ அந்த கிருபையில பலப்பட முடியும், கிருபையை சிந்திச்சா மட்டும்தான் அதுல பலப்பட முடியும். எப்போ அந்த கிருபையை புரிஞ்சு கொள்ள முடியும், கிருபையை சிந்திச்சா மட்டும்தான் அந்த கிருபையை புரிந்து கொள்ள முடியும். அது மட்டும் இல்ல, மூன்றாவது காரியம் அவரு சொல்றாரு, அந்த கிருபை நான் அல்ல என்னுடனே இருக்கிற தேவ கிருபையே அப்படி செய்தது. எப்படி செய்தது? அதிகமாய் பிரயாசப்பட்டாராம். அவர் சொல்றாரு, அவர்கள் எல்லாரும் நான் அதிகமாய் பிரயாசப்பட்டேன், என்னை அதிகமா பிரயாசப்பட வச்சது எது? நான் அல்ல, என் பலம் அல்ல, அவருடைய கிருபை. அப்ப மூன்றாவது, அந்த கிருபை ஏன் நாம யோசிக்கணும் அப்படின்னா, அந்த கிருபை யோசிக்கும் பொழுதுதான் அந்த கிருபையை நாம் பயன்படுத்த முடியும், இல்லை என்றால் அந்த கிருபை நாம் பயன்பட முடியும். எனக்கு அருமையானவர்களே, இந்த லைன்ல இணைந்திருக்கிற, இந்த ஜூம்ல இணைந்திருக்கிற உங்க ஒவ்வொருவருக்கும் பரிசுத்த ஆவியானவர் இந்த காலை வேளையில சொல்லுகிற ஒரு வார்த்தை, உலகம் கிருபையில் இயங்கினாலும் கிருபை யோசிப்பதும் இல்லை, கிருபையில் நடக்கிறேன் என்று சொன்னால் அவர்கள் ஒப்புக்கொள்வதில்லை. ஆனா எந்த மனுஷனுடைய பிரசன்னத்துக்குள், அவருடைய ரட்சிப்பின் அந்த பேலைக்குள் எந்த மனுஷன் வருகிறானோ அவனே தேவனுடைய கிருபையை சிந்திக்க தொடங்குகிறான். கிருபையை ஒரு மனிதன் சிந்திக்க தொடங்கினால் மாத்திரமே அந்த கிருபையை அவர்கள் புரிந்து கொள்ளுகிறார்கள், அந்த கிருபையை அவர்கள் அவர் கிருபையில் அவர்கள் பெருகுகிறார்கள், அந்த கிருபையில் அவர்கள் பயன்படுகிறார்கள், பயன்படுத்துகிறார்கள். ஏன் உங்களுக்கு கிருபையை புரிந்து கொள்ளணும் தெரியுமா? நீங்க வீட்டுல வாசிச்சு பாருங்க, பிலிப்பியர் 3:10, 3:11 ரெண்டு வசனம் சொல்லுது, கிருபைய பவுல் புரிஞ்சுக்கிட்டதுனால, இவ்வளவு தூரம் அவருடைய கிருபை தான் நமக்கு செஞ்சிருக்குது அப்படின்னு அந்த கிருபையை சிந்தித்து கிருபையை புரிஞ்சுக்கிட்டதுனால பைபிள் சொல்லுது அவர் தன்னை மேன்மைப்படுத்தவே இல்லையாம். பிலிப்பியர் 3:10 வேதம் சொல்லுது அவர் தன்னை மேன்மைப்படுத்தல, லாபமான அனைத்தையும் நான் நஷ்டமா என்ற கிறிஸ்துவை அறிகிற அறிவின் மேன்மைக்காக எனக்கு நான் அவருடைய கிருபையை புரிஞ்சுக்கிட்டதுனால என் வாழ்க்கையில என்ன மேன்மைப்படுத்த எனக்கு எதுவுமே இல்லை. அவருடைய வாழ்க்கையில பெரிய பணக்காரர் தான், பெரிய அறிவாளி தான், கமாலியல் பாதத்துல உட்கார்ந்து படிச்சவர் தான், எல்லாரிலும் அதிகமா பிரயாசப்பட்டவர் தான், ரொம்ப பரிசய வைராக்கியத்துல தேறினவர் தான், அவருக்கு அநேக காரியங்கள் தெரியும். ஆனாலும் அவர் சொல்றாரு, எனக்கு கிறைஸ்ட், அதாவது கிறிஸ்துவ அறிய நான் நினைக்கும் போது மத்ததுல எனக்கு குப்பையா தோணுது, எனக்கு லாபமானதெல்லாம் எனக்கு நஷ்டமா தோணுது, என் வாழ்க்கையில எனக்கு கிறிஸ்துவ அறிகிறதா எனக்கு எப்பவுமே எனக்கு மேன்மையா தெரியுது. அப்போ என்ன விளங்குதுன்னா, கிருபை ஒரு மனுஷன் புரிஞ்சு கொள்ள தொடங்கும் போதுதான் அவன் ஒரு நாளும் தன்னை மேன்மை பாராட்டாதபடி அந்த இடத்துல கிறிஸ்துவே மேன்மை பாராட்டுகிறவனா மாறுறான். ஒன்று, நீங்கள் ஏன் கிருபையை புரிந்து கொள்ள வேண்டும்? தன்னைத்தான் மேன்மைப்படுத்தாதபடி காத்து கொள்வதற்கு கிருபையை புரிந்து கொள்ள வேண்டும். இரண்டாவது, இந்த கிருபையை புரிஞ்சு கொண்டவங்க அவங்க மற்ற எது மேலேயும் அவங்களுக்கு ஆசை வரா. இந்த அற்புதமா கவிதை எழுதுனாங்க பாரு, ஐயோ கண்ணை நான் கண்ணை மூடும் போது கூட என் கண்ணுக்குள் உம்மை வைத்து நான் மறுபடியும் மறு உலகத்துல கண்ணை விழிக்கும் பொழுது அப்பவும் ஆண்டவரை உம்ம கூட இருப்பேன்னு சொல்லி அவங்க அந்த கழுது அந்த அந்த கவிதையில அவங்க வர்ணிச்சிருந்தாங்க. அப்போ அந்த கவிதையினுடைய சாரம்சமே நான் கேட்டது ஒரு சில நிமிஷங்கள் தான் கேட்டேன். அப்போ அந்த கவிதையினுடைய சாரம்சமே இயேசு மேல இருக்கிற ஆசை, அந்த அவர் சமூகத்து மேல பிரசனத்து மேல இருக்கிற ஆசை, அதுதான் பவுல் எழுதுறாரு. அதாவது கிருபையை புரிந்து கொள்ள தொடங்கிட்டா நம்ம வாழ்க்கையில வேற எது மேல ஆசைப்படுறாரு, வேற எது மேல, மதிப்பு மேல, மரியாதை மேல, பணத்து மேல, பிள்ளைங்க மேல, குடும்பத்தின் மேல, இல்ல ஏதோ ஒன்றின் மேல, நமக்கு உணவு மேல, எது மேல ஆசைப்படுறாரு. நம்முடைய ஆசை முழுவதும் இயேசு இயேசு இயேசு இயேசு. அதனாலதான் அவரு பவுல் சொல்லுவாரு, பவுலும் சொல்லுவாரு, பேதுரு சொல்லுவாரு, இந்த சரீரத்திலிருந்து பிரிந்து நான் அவரோடு இருக்க எனக்கு அதிக ஆசை, நான் எப்படா அவற்றை போவேன்னு விரும்புறேன். ஆனாலும் ஏன் என்ன கத்தர் சரீரத்துல வச்சிருக்காரு தெரியுமா? இங்க இருக்கிற சில ஜனங்களுக்கு இன்னும் அவரை நான் அதிகமா காண்பிக்கணும், அவரை சொல்லி கொடுக்கறதுக்காக தான் வச்சிருக்கிறாரு, அதுக்குதான் என்ன வச்சிருக்கிறாரு. ஆனா என் ஆசை என்ன? அவர் கூட இருக்கணும். என் ஆசை என்ன? அவர் கூட இருக்கணும். அப்போ தாவீது கூட ஆண்டவரே உடைய ஆலயத்துக்கு உண்மை பார்க்கணும் ஆசைப்படுறேன், ஜீவனை பார்க்கணும் கிருபை நல்லது. எப்ப சொல்றா தெரியுமா ஜீவனை பார்க்கணும் கிருபை நல்லதுன்னு? சங்கீதம் 63 யூதாவின் வனாந்தரத்துல ஓடிக்கிட்டு இருக்கும் போது சொல்றாரு. வேதம் சொல்றபடி அன்றைக்கு அபிமெலேக்கிட்ட போய் ஆசார் கூடத்துல சந்திச்சு ஒரே ஒரு அப்பம் பரிசுத்த தேவசம்ட்டு அப்பத்தை சாப்பிட்டுட்டு ஓடுறாரு. யூதான் வனாந்தரத்துல தண்ணீர் இல்ல, தண்ணீரற்றதும் வறண்டதும் தாய்த்ததுமான வனாந்தரத்திலே என் ஆத்துமா உண்மையை வாஞ்சிக்கிறது. ஒரு கொஞ்சம் போல அப்பத்தை சாப்பிட்டு ஓடினவருக்கு தண்ணீரும் இல்ல சோறும் இல்ல அங்க எதுவுமே இல்ல. ஆனா அந்த இடத்துல சொல்றாரு, எனக்கு தண்ணீரை விட, என் சாப்பாடை விட, எனக்கு இருக்கிற வேற எந்த உணவை விட எனக்கு இந்த நேரத்துல உங்க கிருபைதான் நல்லதுப்பா. அப்ப என்ன பாருங்க, அவருக்கு வேற எது மேல ஆசை இல்ல பாருங்க. சாப்பாடு மேல ஆசை இல்ல, அங்க சொகுசான வாழ்க்கை மேல ஆசை இல்ல. அவரு வேதம் சொல்றபடி அவர் நல்ல ராஜாவா இருந்தவர் தான், ஆனா ராஜானா ஒரு அரண்மனையில் இருந்தவர் தான். அப்படிப்பட்ட இந்த அனுபவமுடைய இந்த தாவீதுக்கு இப்ப எது பெருசா தெரியுதுன்னா அவருடைய கிருபை, ஜீவனை பார்க்கலும் கிருபை நல்லது. அப்ப இயேசு மேல மட்டும் அதிக கொல்ல ஆசை. காரணம் என்ன? கிருபையை புரிந்து கொள்ளுங்கள். நம்ம கிருபையில தான் நடக்கிறோம், கிருபையில தான் பேசுறோம், கிருபையில தான் அசைறோம், கிருபையில தான் எல்லா காரியமும் நடக்குதுன்னு எந்த மனுஷன் புரிஞ்சு விடானோ அந்த மனுஷன் என்ன பண்ணுவான்னு கேட்டீங்கன்னா வேற எது மேலே ஆசைப்பட மாட்டான் இயேசுவை தவிர. அது மட்டும் இல்ல, எந்த நிலையிலும் அவரோடு இருந்து அவரோடு நெருங்கி நெருங்கி வாழ்வதற்கு தான் அந்த கிருபை செயல்படுது. அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, அதாவது அவருக்கு ஏதாவது ஒன்றை கொடுக்க நினைக்காமல் அவனையே கொடுக்க வைப்பதுதான் இந்த இந்த கிருபையை புரிந்து கொள்ள ஆரம்பிச்சிட்டோம்னா நம்ம வந்து அவருக்காக ஏதாவது கொடுக்கணுங்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும் நம்மையே கொடுக்க நினைப்போம். ஏன்னா அந்த அளவுக்கு அந்த கிருபை ரொம்ப புரியுது. எனக்கு சமயங்கள் வேகம் ஓடுறதுனால சீக்கிரமா சொல்றேன், கிருபையை புரிந்து கொண்டால் தன்னை மேன்மைப்படுத்த மாட்டோம், மற்ற எது மேலே ஆசைப்பட மாட்டோம். மூன்றாவது, அவருக்கு ஏதாவது ஒன்றை கொடுக்க நினைக்காமல் நம்மையே கொடுக்கும்படி மாறுவது. ரெண்டாவது, கிருபையில பெருக வேண்டும். பாருங்க, ஃபர்ஸ்ட் கிருபையை புரிஞ்சு கொண்டான்னு பார்த்தோம், ரெண்டாவது கிருபையில பெருக வேண்டும். நீங்க வேதத்துல வாசிங்கன்னா ரோமர் 11:33-36, ரோமர் 8:36-37, ரோமர் 8:38-39, இந்த மூன்று வசனங்கள் பொழுது கிருபையில யாரெல்லாம் பெறுகிறாங்களோ தான் கிருபை ஒவ்வொரு நாளும் நாளுக்கு நாள் கிருபை யோசிக்க யோசிக்க யோசிக்க யோசிக்க நம்முடைய வாழ்க்கை பயணத்துல நம்ம ஜெப வாழ்க்கையில தேவனோடு இருக்கிற அந்த உறவுல அவருடைய கிருபையை மட்டும் அதிகமாக நம்ம சிந்திக்க சிந்திக்க கிருபையில நம்ம வளர்றோம், கிருபையில நம்ம பெறுகிறோம். அப்படி கிருபையில நம்ம ஏன் பெறுகணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா அவரை அறிந்து கொள்வதில். பாருங்க, அதாவது நிறைய சம்பாதிச்சிட்டோங்கிறதுல சந்தோஷப்பட மாட்டோமா, அவரை எந்த அளவுக்கு அறிந்து கொள்றோமோ அந்த அளவுக்கு நம்ம சந்தோஷம் அதிகமா இருக்கும். அதாவது பவுலுக்கு வந்து அவர் அறிகிற அறிவுலதான் சந்தோஷம் இருந்துச்சு, வேற எதுலையுமே ஹாப்பினஸ் இல்லை. அதாவது இன்னைக்கு உதாரணத்துக்கு சொல்ல போனா நான் உங்ககிட்ட பிரசங்கம் பண்றேன், இல்ல நிறைய ஊழியத்துக்கு போறேன், நல்லா பிரசங்கம் பண்றேங்கிறத விட தேவன் இந்த அளவுக்கு அவர் எனக்கு வெளிப்படுத்தி இருக்கிறாரு அப்படின்னு நினைச்சு சந்தோஷப்படணுமா. அதாவது அவரை எந்த அளவுக்கு அறிஞ்சிருக்கிறோமோ அந்த அளவுக்கு நம்முடைய ஜாய், நம்முடைய நம்முடைய சந்தோஷம் நமக்குள்ள வந்து அவர் அறிந்தோட அளவுக்கு தான் அந்த சந்தோஷம் அளவு இருக்குமா. அதான் பவுல் கற்றுக் கொடுக்குறார். நீங்க ரோமர் 11:33-36 வரைக்கும், அவரை அறிந்து கொள்வதில் சந்தோஷப்படுபவன் தேவனுடைய கிருபையில் பெருகியிருப்பவனா. ரெண்டாவது, உபத்திரவங்களை ஜெயித்து வாழ எது உதவுதுன்னா, கிருபையில வளர்ந்தா மட்டும்தான் உபத்திரவங்களை ஜெயித்து வாழ முடியும். உபத்திரவங்கள், பாடுகள், உங்களுக்கு தெரியும் அப்போஸ்தலனாகிய பவுலுடைய வாழ்க்கை, குளிர், நிர்வாணம், பசி, பட்டினி, சிங்கத்தின் வாயிலிருந்து தப்பு வைக்கப்பட்டார், எத்தனையோ துஷ்ட மனிதர்கள் அவரை என்னென்னமோ பாடப்படுத்தினாங்க, அடிச்சு கல்லை விட்டு எரிஞ்சு பட்டணத்துல செத்து போயிட்டான்னு தூக்கி போட்டாங்க, மறுபடியும் அதே பட்டணத்துல போறார். அப்படியே கப்பல் பயணங்கள்ல அவ்வளோ 14 நாட்கள் பட்டினி, செத்து போயிட்டோம் அப்படிங்கிற நிலைமைக்கு அவருடைய வாழ்க்கை ஓடிச்சு. ஆனாலும் அவரு இத்தனையும் ஜெயிச்சு எரிசலேம் துவக்கி எல்லிருக்க வரைக்கும் ஊழியத்தை, சுவிசேஷத்தை பூர்ணமா பிரசங்கித்திருக்கிறாரு. கடைசி நாட்கள்ல கூட ஒரு வீட்டை வாடகைக்கு எடுத்து ஊழியம் செஞ்சுட்டு தான் வாழ்க்கையை முடிச்சிருக்கிறாரு. இத்தனைக்கு ஜெயிலுக்கு போன மனுஷன் இத்தாலி பாடு. அப்போ இந்த அளவுக்கு அந்த மனுஷன் இத்தனை பாடுகளையும் அவரு ஒண்ணுமே அவரை எது செய்ய முடியல, இவ்வளவு ஒரு வெற்றியான வாழ்க்கை காரணம் என்ன தெரியுமா? அவர் கிருபையில் பெருகினார், கிருபையில் பலப்பட்டார். அதனாலதான் தேவனுடைய கிருபையில நம்ம பலப்படணும். எதுக்கு தீமைத்து பவுல் சொல்லி கொடுக்கிறாரு, என் மகனே, என் குமாரனே, கிறிஸ்துவின் கிருபையில் பலப்படு. ஏன்னா நீ ஒரு நல்ல போர்ச்சேவனா, சுவிசேஷத்துக்காக என்னோடு கூட நீ தீங்கு அனுபவிக்கணும். கிருபையில பலப்படாத மனுஷன் தீங்கு அனுபவிக்க முடியாது. கிருபையிலதான் வாழ்றேன்னு நினைக்கனா, கிருபை நீ இத்தனை மரணத்துல உன்னை காப்பாத்தும் கிருபை தான். அதனால இனி என்ன வந்தாலும் இந்த கிருபை காப்பாத்தும். இந்த தெளிவு எப்ப கிடைக்கும்னா, கிருபையில வளர்ந்தா மட்டும் தான் கிடைக்கும். அதனால என்ன பாடுகள் வந்தாலும், என்ன நெருக்கங்கள், அவமானங்கள் வந்தாலும், எத்தனையோ துயரங்கள் வந்தாலும், உன்னை ஜெயிக்க வைக்கிறது நிச்சயமா இந்த கிருபை ஜெயிக்க வைக்கும். அதனால இந்த கிருபையில பலப்பட்டு அப்படின்னு அவர் சொல்லி கொடுக்க, கிருபையில் பலப்படு, கிருபையில் பெருகு. அப்ப கிருபையில ஏன் பெருகணும்னா, உபத்திரவங்களை ஜெயிக்க முடியும், அவமானங்களை ஜெயிக்க முடியும், பாடுகளை ஜெயிக்க முடியும். ஏன்னா இந்த உலகம் நமக்கு ஒரு நாளும் ஃபேவரா இருக்கவே இருக்காது. இந்த உலகம் நம்ம எதிர்த்து நிற்கும். ஏன்னா இயேசு எதிர்த்து நின்றது. நாம் நீங்கள் நானும் உலகத்துக்குரியவர் அல்ல. இந்த உலகத்துல உபத்திரவம் உண்டு, ஆனா அந்த உபத்திரவத்தை யார் ஜெயிக்க முடியும்? கிருபையில் வளர்கிறவர்கள், கிருபையில் பெறுகிறவர்கள் உபத்திரவங்களை அவர்கள் ஜெயிப்பார்கள். அது மட்டுமல்ல, வேதம் சொல்லுது, அதாவது இந்த கிருபை என்ன செய்யுமா, எந்த நிலையிலும் கிருபையில பலப்பட்டுட்டோம், கிருபையில வளர்ந்துட்டோம், கிருபையில பெருகிட்டோம்னா, எந்த நிலைமையிலும் இந்த கிருபை அவரோடையே நெருங்க வைக்குமா, அவரோடய நெருங்க வைக்குமா. பாருங்களேன், பாடுகள் வந்தா, உபத்திரங்கள் வந்தா, இல்ல ஏதோ ஒரு விதத்துல நாம ஒரு பிரச்சனைக்குள்ளேயோ சூழ்நிலைக்கு போகும்போது, நம்ம வந்து சிலரை பாருங்க, ஒரு பாடு பிரச்சனை வந்துட்டாலே தேவனை விட்டு விலகி போவாங்க. ஆனா கிருபையில வளர்ந்தவங்க நெருக்கடி வரும்போதெல்லாம் தேவனோடு இன்னும் அதிகமா நெருங்குவாங்க. நெருக்கடி வரும்போதெல்லாம் தேவனோட அதிகமா நெருங்குவாங்க. அவங்களுக்கு ஒரு சந்தோஷம் வந்தாலும் சரி, அவங்க அந்த, ஏன்னா நிறைய நேரங்கள்ல உபத்திரவத்துல கூட தேவன்ட ஒரு சில கூட்டம் வந்துடும், ஆனா சந்தோஷப்படும் போது தேவனையும் மறந்துடும். ஆனா அந்த கிருபையில வளர்ந்த கூட்டம் இருக்கு இல்லையா, அந்த கிருபையில வளர்ந்த கூட்டம் எப்பவுமே புரிந்த, அந்த கிருபையில வளர்ந்த கூட்டம் என்ன நடந்தாலும் கர்த்தரே நெருங்குவார்கள். என்ன நடந்தாலும், எவ்வளவு தூரம் அவர்களுக்கு பிரச்சனை நெருக்கடி எது நடந்தாலும், இல்ல அதிகமான சந்தோஷத்தின் மிகுதி வந்தாலும், அவர்கள் எல்லாவற்றிலும் அவர்கள் என்ன முடிவெடுப்பாங்கன்னா, கர்த்தரை இன்னும் அதிகமாக நெருங்குவார்கள். என கருமையானவர்களே, கிருபையில் ஏன் பலப்பட வேண்டும்? ஒன்று, அவரை அறிஞ்சு கொள்றத சந்தோஷப்படுறதுக்காக. ரெண்டாவது, உபத்திரவங்களை ஜெயித்து வாழ்றதுக்காக. மூன்றாவது, எந்த நிலையிலும் அவரோடு நெருங்கி நெருங்கி அவரோடு இன்னும் அதிகமாய் உறவுல பலப்படுறதுக்குத்தான் கிருபையில் நான் வளர வேண்டும். கடைசியா நான் சொல்லி முடிக்கிறேன், கிருபையில் மூன்றாவது பவுல் கிருபையை சிந்திச்சதுனால கிருபையில் பயன்பட்டார், கிருபையை பயன்படுத்தினார். நல்லா கவனிங்க, கிருபையை சிந்திக்கும் போதுதான் கிருபையில நம்ம பயன்பட முடியும். நான் உங்களுக்கு சொல்ல பாருங்க, கலாத்தியர் 2:21, பிலிப்பியர் 3:12-13, பிலிப்பியர் 3:14, கொலேசியர் 1:29. மூன்று காரியம் கிருபையில் பலப்பட்டா என்ன நடக்குது, அதாவது கிருபையில் பயன்படும் போது. முதல்ல சொன்னேன், கிருபையை புரிந்து கொண்டான். ரெண்டாவது, கிருபையில் பெருகினான். மூன்றாவது, கிருபையில் பயன்பட்டான், கிருபையை பயன்படுத்தினான். அப்போ பிலிப்பியர் 3:12-13 சொல்லுகிறது, அந்த கிருபையில பயன்படுற மனுஷன் ஒரு நாளும் தேறிவிட்டேன் என்கிற மனப்பான்மை இல்லாமல், இன்னும் தேற வேண்டும் என்கிற, இன்னும் அதாவது இன்னும் பெறுவதே அவனது நோக்கமா இருக்கும். நான் தேறிட்டேன், நான் வந்து கரெக்டா எல்லாமே எனக்கு தெரியும் அப்படிங்கிற மனப்பான்மை வராதான். ஏன்னா கிருபையில இருக்கிறவங்களுக்கு, கிருபையில ஓடுறவங்களுக்கு, அந்த கிருபையில பயன்படுறவங்களுக்கு என்ன தோணுமா, இன்னும் நம்ம வந்து ஓடணும், இன்னும் நம்ம தேரணும், இன்னும் நம்ம மக்களுக்கு இயேசு இன்னும் தெளிவா கொடுக்கணும், இன்னும் அவரை எப்படியாவது இந்த உலகத்துக்கு சரியான விதத்துல காமிச்சனுங்கிற நோக்கம் தான் இருக்குமா. நான் தேறிட்டேனா, எனக்கு எல்லாம் தெரியும், எனக்கு தெரியாது ஒண்ணும் கிடையாதுங்கிற தாட்டு சிந்தனை வார்த்தை அவங்க நான் உள்ளது சிந்தனை வரவே வராதான். அதான் பவுல் சொல்றாரு, நான் எல்லாவற்றையும் தேறிட்டேங்கிற மனப்பான்மை இல்ல, ஒன்று செய்கிறேன். நான் என்ன செய்யறேன்னா, நான் பின்னானவைகளை மறந்து முன்னானவைகளை நோக்கி ஆசையாய் தொடர்கிறேன் அப்படிங்கிறார். அடுத்து பாத்தீங்கன்னா, இந்த கிருபையில பயன்படுறவங்களுக்கு ஒன்னே ஒண்ணு தோணும், என்ன தோணும் தெரியுமா, அவங்க இலக்கை நிர்ணயித்து ஓடுகளா இருப்பார்கள். அவர்கள் வந்து அவங்களுக்குன்னு ஒரு இலக்கு இருக்கும். கிருபையில ஓடுற கூட்டத்துக்கு தாறுமாறா ஓட மாட்டாங்க, அவங்க இலக்கை நிர்ணயித்து ஓடுவாங்க. ஆசையாய் தொடர்கிறேன் பரலோ, அதாவது எனக்கு பரம தேசத்தை நோக்கி பரலோ எனக்காக ஒரு இலக்கு வைத்திருக்கிறது, அந்த இலக்கை நோக்கி நான் ஆசையா தொடர்றேன். அப்போ ஒன்றை புரிந்து கொள்ளுங்க, கருத்தோடு ஓடுவார்கள், தாறுமாறாக ஓடமாட்டார்கள், கண்டமானைக்கு ஓடமாட்டாங்க. அவர்களுடைய ஓட்டம் ஒரு இலக்கை நோக்கி மிக தெளிவாக கருத்தோடு இருக்கும். அதுக்கு தான் கிருபையில நம்ம பயன்படணும். கடைசியா சொல்லி முடிக்கிறேன், கொலோசியர் 1:29 சொல்லுகிறது, தன் பலத்தை சாராமல் அவருடைய பலத்திற்கு போராடி பிரயாசப்படுவான். ரொம்ப அதிக முக்கியமான ஒன்று என்ன தெரியுமா, அதாவது நான் நிறைய நேரங்களில் கவனிச்சிருக்கிறேன், ஒரு ஒரு பிரசங்க பீடத்துக்கு போகும்போதோ இல்லை ஊழியத்தை செய்யும் போதோ அப்படியே உடம்பெல்லாம் பதறும், நடுங்கும், கிட்டு கிட்டு கிட்டு கிட்டு நடுங்கும். எத்தனை 100 பிரசங்க பீடத்துல ஏறினாலும், எத்தனையோ ஸ்டேஜ்ல ஏறினாலும், ஒவ்வொரு ஸ்டேஜுக்கு போகும்போதெல்லாம் கைகால் தான் நடுங்கும். அப்ப எல்லாம் நான் உன்னே ஒண்ணுதான் சொல்லுவேன், டடி எனக்கு என்ன பண்ணு தெரியாது, எல்லா ஆஜானங்களும் என்ன பார்த்துட்டு இருக்கிறாங்க, ஆனா நான் உண்மை மட்டும் பார்த்துட்டு இருக்கிறேன், எனக்கு உதவி செய்ய ஆண்டவரே. அப்ப என்ன புரியுதுன்னா, இது அனுபவத்தை சாராது. கிருபையில ஓடுறவங்க, கிருபையில பயணிக்கிறவங்க, கிருபையில பயன்படுறவங்க அனுபவத்தை கவனிக்க மாட்டாங்க. ஒவ்வொரு செகண்டும் உங்க பலன் வேணும், உங்க பலன் வேணும், உங்க ஸ்ட்ரென்த் வேணும். ஆண்டவரே என் பலவீனத்துல உங்க பலன் பூர்ணமா விளங்கும்னு சொன்னீங்களே, ஆண்டவரே என்னுடைய பலவீனத்துல உங்க கிருபை எனக்கு போதுன்னு சொன்னீங்களே. அப்ப கிருபையில் பயன்படுகிறவர்கள் தங்கள் பலத்தை அல்ல, தங்களுடைய பலவீனத்திலும் தேவனுடைய பலத்தையே சார்ந்து கொள்வார்களாம். என கருமையானவர்களே, இந்த சத்தியத்தை கேட்கிற உங்களுக்கு காலையில பரிசுத்தாவியான சொல்லுகிற வார்த்தை, பிரசனத்துக்குள்ள வந்திருக்கிற நாம போராட்டங்களையும் கண்ணீரையும் பிறர் பேசினத நம்ம சிந்திக்க கூடாது, பிறர் அவமானப்படுத்தின சிந்திக்க கூடாது. நாம எதை சிந்திக்கணும், பிரசனத்துக்குள்ள வந்திருக்கிற நம்ம கிருபையை சிந்திக்கணும். ஒவ்வொரு நாளும் நம்ம இன்னைக்கு வரைக்கும் உயிரோட வச்சிருக்கிறாரு, இன்னைக்கு வரைக்கும் நமக்கு எல்லாவற்றிலும் போதுமானவரா இருக்கிறாரு, யாருக்கும் கிடைக்காத ரட்சி நம்ம கிடைச்சிருக்குது. இன்னைக்கும் எத்தனையோ பேருக்கு இந்த தெய்வ மகிமை கிடைக்கல, ஆனா உங்களுக்கு என்ன கிடைச்சிருக்கு, ஆலயத்துக்குள் வந்த நாம், அவருடைய பாதத்தில் வந்த நாம் அவருடைய கிருபையை சிந்திக்க வேண்டும். ஏன் கிருபையை சிந்திக்க வேண்டும், கிருபையை சிந்தித்தால் மாத்திரமே கிருபையை புரிந்து கொள்ள முடியும், கிருபையில பெருக முடியும், கிருபையில் பயன்பட முடியும், கிருபையில் பெருகி

0: தொடங்கி இருக்கிறோம். இந்த கிருபையை சிந்தித்தால் மாத்திரம்தான் கிருபையில ஆண்டவரே இயேசப்பா நாங்கள் புரிந்து கொள்ள முடியும், பழுக முடியும், பெருக முடியும். அந்த கிருபையில நாங்கள் ஒவ்வொரு நாளும் பயன்பட முடியும், அந்த கிருபையை நாங்கள் பயன்படுத்த முடியும் என்று கற்றுக்கொண்டோம். இனி நாங்கள் ஒவ்வொரு நாளும் எங்களை குறித்து அல்ல, தேவனை குறித்து மேன்மை பாராட்ட, இன்னும் அதிகமாய் நெருங்க ஆண்டவரே இயேசப்பா எல்லாவற்றை பார்க்கிலும் எங்கள் தேவனே எங்களுக்கு பெரியவர் என்கிற ஆண்டவரே இயேசப்பா உம்முடைய சமூகத்துல ஒவ்வொரு நாளும் சந்தோஷப்பட இந்த கிருபையில் நாங்கள் ஆண்டவரே அதிகமாய் சிந்திக்க ஆசைப்படுகிறோம். தொடர்ந்து இந்த லைன்ல இணைந்திருக்கிற எல்லாரையும் கர்த்தர் ஆசீர்வதியும், தேவ கிருபையில பிள்ளைகளை இன்னும் தொடர்ந்து வளரப்பண்ணும். என் குமாரனே கிறிஸ்துவின் கிருபையில் பலப்படு என்று தீமேத்துக்கு ஆண்டவரே ஆண்டவரே இயேசப்பா நீங்க ஆண்டவர் ஆலோசனை கொடுத்தது போல, பவுல் ஆலோசனை கொடுத்தது போல, இந்த ஜனம் கிருபையில் பலப்படுகிற கூட்டமாய் மாறட்டும், கிருபையில் பெருகிற கூட்டமாய் மாறட்டும். தகப்பனை தொடர்ந்து ஆசீர்வதியும். நாள்தோறும் உடைய கிருபை அன்று புதிவிலா இருக்கிறது என்று சொல்லி இன்றைய நாளுக்கான கிருபை என் ஜனங்கள் பெற்றுக் கொள்ளட்டும். அந்த கிருபை சரீரத்தின் ஆரோக்கியத்திலும் குடும்பத்தின் சமாதானத்திலும் அவருடைய ஊழிய பாதையிலும் அவருடைய எல்லா தொழில் பிரயாணங்களிலும் அந்த கிருபையானது உதவி செய்வதாக. கிருபையில் நடக்கிறோம் என்கிற சிந்தனையில இவர்கள் பயணிப்பார்களாக. கர்த்தர் அப்படி செய்வார். நன்றி. நீர் மாத்திர மகிமைப்படும். ஜீவனை பார்க்கலும் கிருபை நல்லது. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.
1: நன்றி பாஸ்டர் மகேந்திரன் அவர்களே. இன்றைய நாளிலே வார்த்தைகளின் வெளிச்சத்திலே சங்கீத 49, தேவன் எவரை கைவிடுவதில்லை, கரம் பிடித்து வளர்த்துக்கிற தேவன், கிருபையை சிந்திக்கிறோன் யார், அருமையான கேள்வியை கேட்டு அதுக்கு விட சொன்னீர்கள். அடுத்து பவுல் தாவீது இருவரும் கிருபையை பற்றி நன்காக அறிந்தவர்கள், உபத்திரவத்தில் அவமானங்களில் விலக்கி நோக்கி நோட கிருபை மிகவிய அவசியம். அதாவது நாம் இன்று கிருபையின் காலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், எனினும் அவரது கிருபைகளை உதாசீனம் செய்வதாய் வாழ்கிறோமா? கர்த்தரின் கிருபை நம்ம விட்டு விலகுமாயின் எமது நிலை என்ன என்பதை சிந்தித்து பார்த்துக்கிறோமா? பாவம் பெருகிற இடத்தில் கிருபையும் பெருகிற்று, அதற்காக பாவம் செய்யலாமா என்று பவுல் நம்ம பார்த்து கேள்வி எழுப்பியுள்ளார். கர்த்தர் தமது கிருபையை விலக்குவதில்லை, அது விலக்குவதற்கு நாமே தான் காரணமாக இருக்கிறோம். ஆகவே விசேஷமாக இந்த நாட்களில் எச்சரிப்புடன் வாழ்வோம். தேவனுடைய வார்த்தை உதாசீனம் செய்யாமல் கிருபையில் வாழ்வோம். அந்த கிருபையை உணர்ந்து கொள்ள வேண்டும். இந்த கிருபையை உணர்ந்து கொள்ளும் பொழுதுதான் அந்த முற்றாகன் கிருபையை பெற்றுக்கிறோம். அருமையான ஒரு செய்தியை கொடுத்தீர்கள் கிருபையை பற்றி, மிகவும் தெளிவாக வார்த்தையின் ஊடாக அருமையான விளக்கத்தை கொடுத்தீர்கள். கர்த்தர் உங்களையும் உங்கள் ஊழியங்களையும் தேவன் அபரிவிதமாக ஆசீர்வதிப்பாராக. நன்றி பாஸ்டர். நன்றி.
0: தேங்க்யூ. நன்றி நன்றி நன்றி. ஸ்தோத்திரம்.
2: ரெக்கார்டிங் ஸ்டார்ட்.
1: செய்தி கொடுத்தார் பாஸ்டர் மகேந்திர இந்தியா, கிருபை என்ற தலைப்பில் செய்தி கொடுத்திருந்தார். 8:30 அடுத்த செய்தி சுவிசேகி ஜஸ்டின் கேரளா, 9:00 சிஸ்டர் மேகலாவாஸ் கொழும்பு ஸ்ரீலங்கா செய்தி கொடுக்கிறார். இப்பொழுது நாங்கள் செய்தி கடந்த கவி கவி கவிதா அழைப்போம். பிரைஸ் லார்ட். கவி கவிதா.
3: பிரைஸ் தி லார்ட்.
1: பிரைஸ் தி லார்ட். தாமதமா வந்து விட்டீர்கள் என்றாலும் உங்களுக்கு ஒரு 10 நிமிடங்கள் தருவேன்.
2: ரெக்கார்டிங் இன் ப்ராகிரஸ்.
1: பாடலை பாடி தேவன் நாமத்தை மகிமைப்படுத்துங்கள். ஆமென்.
3: ஆமென் ஆமென். ஸ்தூத்திரமாவியானவரே, உங்களை நாங்கள் நன்றியோடு ஸ்தூத்தரிக்கிறோம். பரிசுத்தாவியானவரே, உங்களுக்கு கூடான கூடி கூடான கூடி ஸ்தூத்திரம் சூத்திரம் சூத்திரம் சூத்திரம். தேவனே சூத்திரம், அற்புதமானவரே, உங்களை நன்றியோடு ஸ்தூத்தரிக்கிறோம். இந்த ஆண்டவரே நாளை தந்ததுக்காக ஸ்தூத்தரிக்கிறோம். பரிசுத்தரே ஆண்டவரே, நீர் நல்லவர் நல்லவர், மகிமை நிறைந்தவர், மாட்சிமை நிறைந்தவர்,

துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம். துதிகளின் மத்தியில் வாசம் செய்கிற எங்கள் பரலோக ராஜனே, உங்களை மகிமைப்படுத்துகிறோம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆண்டவரே, நேற்றும் இன்றும் என்றும் மாறாத எங்கள் ஜீவன் உள்ள தேவனுடைய நாமத்துக்கு சூத்திரம் சூத்திரம் சூத்திரம் சூத்திரம் சூத்திரம் சூத்திரம் சூத்திரம். தகப்பனே, உங்களை நன்றியோடு சூத்திரிக்கிறோம் ஆண்டவரே. சூத்திரம் சூத்திரம் சூத்திரம் சூத்திரம் சூத்திரம் சூத்திரம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆண்டவரே, நன்றி நன்றி நன்றி நன்றி நன்றி. எங்கள் பெலனும் கூட்டரிமான தேவனுக்கு கூடான கூடி ஸ்தூத்திரம், கூடான கூடி நன்றி நன்றி. அப்பா, உங்களை மகிமைப்படுத்துகிறோம் ஆண்டவரே, மகிமைப்படுத்துகிறோம் ஆண்டவரே, உங்களை மகிமைப்படுத்துகிறோம் ஆண்டவரே. சூத்திரம் சூத்திரம் சூத்திரம். ஏசையா, உங்களுக்கு நன்றிகள் ஆண்டவரே. ஸ்தூத்திரம் சூத்திரம் சூத்திரம். கர்த்தர் நாமம் என் புகழிடமே கத்தோடு துதித்திடுவேன். கர்த்தர் நாமம் என் புகழிடமே கரு

ஜீவனுள்ள தேவனே அப்பா, எங்கள் புகழிடமான தேவனே, உங்களுக்கு சூத்திரம். எங்கள் யெகோவா சம்மாவா இருக்கிற எங்கள் தேவனே, யெகோவா ஜீரா இருக்கிற தேவனே, யெகோவா ராப்பாவா இருக்கிற தேவனே, ஆயிரம் நாமங்களை உடைய தேவனே அப்பா, பதினாயிரங்களில் சிறந்த தேவனே, பரிசுத்தரே, நீர் ஒருவர் பெரியவர், நீர் ஒருவர் பெரியவர் ஆண்டவரே. உம்மை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம், உம்மை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம். ஜீவனுள்ள தேவனுடைய நாமத்துக்கு சூத்திரம். எங்கள் வாழ்வில நீங்க யெகோவா சம்மாவா இருக்கிறது வெனே, யெகோவா ஜீரா இருக்கிறது வெனே, யெகோவா ராப்பாவா இருக்கிறது வெனே. உங்களுக்கு கூடான கூடி, கூடான கூடி, கூடான கூடி, கூடான கூடி நன்றிகள் ஆண்டவரே, கூடான கூடி நன்றிகள் ஆண்டவரே. அப்பா உங்களுக்கு நன்றி, நன்றி, நன்றி, நன்றி, நன்றி. இயேசுவே உங்களுக்கு கூடி கூடி ஸ்தூத்திரம், கூடி கூடி ஸ்தூத்திரம், கூடி கூடி ஸ்தூத்திரம். அப்பா மகிமைக்கு பாத்திரரான தேவனுக்கு நன்றி, நன்றி, நன்றி, நன்றி, நன்றி, நன்றி, நன்றி. இயேசுவே கூடி கூடி ஸ்தூத்திரம் ஆண்டவரே. எல்லா நாமத்துக்கும் மேலான நாமம், எல்லா நாமத்துக்கும் மேலான நாமம், அற்புதமான நாமம், அதிசயமான நாமம், அடைக்கலமான நாமம், ஜீவனுள்ள நாமம், அற்புதரே உங்களுக்கு நன்றி, நன்றி. ஒருவராய் பெரிய காரியம்

அலேலூயா. ஆண்டவரே மக்கு கூடி நன்றி ஆண்டவரே. தேவனை நோக்கி காத்திருக்கிறோம் ஆண்டவரே. எங்கள் பரிசுத்த தேவனே, சூத்திரம் சூத்திரம் சூத்திரம் ஆண்டவரே. அரியணையில் வீட்டிருக்கிற எங்கள் ராஜாதி ராஜாவே அப்பா, உங்களுக்கு சூத்திரம் சூத்திரம். பரிசுத்த தேவனே அப்பா, நீர் நல்லவர் நல்லவர் ஆண்டவரே. தேவனை சார்ந்திருக்கிற யாவருக்கும் விடுதலை ஆண்டவரே. தேவனை நோக்கி யார் யார் எல்லாம் கூப்பிடுகிறோமோ ஆவியானவரே அப்பா, துதிக்க துதிக்க புதிய அபிஷேகம், புதிய மகிமை, புதிய வல்லமை, புதிய பிரசன்னம் ஆண்டவரே நீங்கள் ஊற்ற போறதுக்காய் சூத்திரம் சூத்திரம். கர்த்தருடைய ஆவியானவரே, நீங்கள் துதிகளின் மத்தியில வாசம் செய்கிற தேவனாய் ஆண்டவரே. இந்த நிமிஷம் கிடந்து வாருங்க அக்கினி மதிலாய், அபிஷேக நாதராய் கிடந்து வாருங்க, ஜீவ தண்ணீராய் கிடந்து வாருங்க, ஒரு ஜீவ நதி போல ஆண்டவரே அப்பா பெருக பண்ணுங்க ஆண்டவரே. நீர் ஒருவர் பெரியவர், நீர் ஒருவர் பெரியவர், நீர் ஒருவர் பெரியவர் ஆண்டவரே. சூத்திரம் சூத்திரம் சூத்திரம் சூத்திரம் சூத்திரம். எல்லா நாமத்துக்கு மேலான நாமமே அப்பா மக்கு நன்றி நன்றி. காலே லூயா காலே லூயா காலே லூயா காலே லூயா காலே லூயா காலே லூயா. கர்த்தருடைய நாமத்துக்கு கூடான கூடி நன்றி நன்றி நன்றி. எங்களை கரம் பிடித்து நடத்துகிறவரே சூத்திரம் சூத்திரம் சூத்திரம் சூத்திரம் சூத்திரம் சூத்திரம் ஆண்டவரே. பரிசுத்தரே உங்களுக்கு கூடான கூடி கூடான கூடி ஆண்டவரே. மகிமை நிறைந்த தேவனே உங்களுக்கு கூடான கூடி, மாட்சிமை நிறைந்த தேவனே உங்களுக்கு கூடான கூடி. ஸ்தூத்திரம் சூத்திரம் சூத்திரம் சூத்திரம் சூத்திரம் சூத்திரம் சூத்திரம் சூத்திரம். நீர் சொன்னால் போதுமாண்டவரே, நீர் சொன்னால் போதுமாவியானவரே. நீர் மகிமை நிறைந்த தேவனல்லவோ, நீர் மாட்சிமை நிறைந்த தேவனல்லவோ. வாரும் தூயாவி உம்

அக்கினியும் நீரி பெருங்காற்றும் நீ

0: உம்முடைய பிரசன்னத்தை அனுப்புங்க ஆண்டவரே. உம்முடைய வல்லமை மகிமை ஆண்டவரே கூட இருந்த ஆண்டவரே அப்பா, இந்த சங்கமம் ஒளிபெற போடு ஆண்டவரே. ஜீவநதியாக ஆண்டவரே நீங்கள் பெருக பண்ணுங்க, ஜீவ ஊற்றாக பெருக பண்ணுங்க. பரலோக தேவனே அப்பா, ஒரு அக்கினியாய் பெருக பண்ணுங்க. இனி வரும் நேரங்கள் முழுவதும் தேவ பிரசன்ன நிறைந்த நேரமாய் ஆண்டவரே ஒவ்வொரு வேலைகளோடும் தகப்பனே நீங்கள் கூட இருந்து வழி நடத்துங்க. நினைப்பிலே ஆண்டவரே எங்களை கலந்த ஆண்டவரே உம்மை மகிமைப்படுத்த தந்த சலாக்கியத்துக்காய் கோடி கோடி ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இதற்காக பிரயாசப்படுகிற ஆண்டவரே அப்பா, மகேந்திரன் பிரதரை உம்முடைய ரத்தத்தினால மூடுகிறோம். இயேசுவின் நாமத்துக்குள் தொடர்ந்து ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன்,
1: ஆமேன், ஆமேன். இதுவரை நேரமும் துதித்து ஆராதித்தவர் கவி கவிந்தா யாழ்ப்பாணம். இது தேவ செய்திக்கு பின் இந்த ஆராதனை எடுக்கும் பொழுது இந்த ஆராதனையின் ஒளி, இந்த அபிஷேகம் மிகவும் ஆசீர்வாதமாக ஒரு பிரசன்னம் இருந்தது. அதை தொடர்ந்து நாங்கள் செய்திகளை கேட்கும் பொழுது மிக மிக ஆசீர்வாதமாக பிரசன்னம் இருக்கும். இந்த ரெண்டு செய்திகளுக்கிடையிலே ஒரு ஆராதனை. காரணம் நான் போட்ட குறிப்பு, அந்த ஆராதனை எடுக்கும் பொழுது, அந்த பிரசன்னத்தில் இருக்கும் பொழுது நாங்கள் தொடர்ந்து வர ரெண்டு செய்திகளை கேட்கும் பொழுது உங்களுக்குள்ள ஒரு பிரசன்னம் வர. அப்படியாக தேவன் என்று வழி நடத்தினார். இந்த துதித்து ஆராதித்த கவி கவிந்தா
2: தொடர்ந்து
1: நாங்கள் ரெண்டு செய்தி கடந்து செல்ல போறோம். தொடர்ந்து

0: அந்த சுவிசேகி ஜஸ்னாவை அழைப்போமா? பேசுவா சிஸ்டர்ஸ்.
1: Recording in progress.
0: Praise the Lord.
2: Praise the Lord, Pastor. Praise the Lord. Praise the Lord.
0: Praise the Lord. Praise the Lord.
2: நாமத்தினால எல்லாரும் சந்தோஷமா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன்.
0: ஆமென். நீங்கள் சந்தோஷம், நீங்கள் சந்தோஷமா வரைக்க நாங்கள் எப்படி துக்கமத்தோடு இருக்கிறோம்? இப்பதான் இந்த புதிய ஆராதையில நாங்கள் அபிஷேகம் பெற்றிருக்கோம். உங்களுடைய அபிஷேகங்கிற இருத்தனையா நடப்ப போது உங்களோட ஒப்பு கொடுக்கிற சிஸ்டமா நடத்துக்கோம்.
2: ஆமென் ஆமென். கர்த்தருடைய நாமத்தினாலே எல்லாரையும் வாழ்த்தி வரவேற்கிறேன். கர்த்தர் தாம் எங்களை ஆசீர்வதிப்பாராக. உலகமெங்கிலும் கிறிஸ்தவ வானொலிக்கு ஊடாக, சங்கமம் கிறிஸ்தவ வானொலிக்கு ஊடாக கேட்டுக்கொண்டிருக்கிற அனைத்து தளங்களிலும் கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தருடைய நாமத்தினாலே வாழ்த்தி வரவேற்கிறேன். கர்த்தர் தாமே இந்த நேரத்திலும் அசைவாடுவாராக. ஒவ்வொருவரையும் கர்த்தர் புதுப்பித்து வழி நடத்துகிற தேவனாய் இருக்கிறார். என்னோட இணைந்து தேவனுடைய வார்த்தைகளை நாங்கள் தியானம் பண்ணுவோம். இன்றைக்கு பெரிய ஒரு அற்புதத்தையும் அதிசயத்தையும் கர்த்தர் தாமே செய்வாராக. ஆமென். கர்த்தருடைய நாம மகிமைப்படுவதாக. இந்த வேளையிலும் நீங்க அநேகர் அநேக சாட்சிகளை சொல்றீங்க. கர்த்தருடைய நாம மாத்திரமே மகிமைப்படுவதாக. ஆமேன். நானும் அல்ல, ஒருவரும் அல்ல, கர்த்தராலே தான் எல்லாம் ஆகும். ஆமேன். அவர் தான் எல்லாவற்றையும் செய்கிறவர். அவருக்கே மகிமை உண்டாவதாக. நீங்க இந்த செய்திகளை கேட்டு பலன் பெற்றிருந்தால் ஊழியக்காரர்களை அழைத்து அவர்களை உற்சாகப்படுத்துங்கள். அவர்களை இன்னும் அதிகமாய் தேவனுக்குள்ள இன்னும் ஓடுவார்கள். கர்த்தர் தாமே உங்களை ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பதாக. இதுவரைக்கும் நீங்க இந்த சபைக்கும் போகவில்லை என்று சொன்னால் நீங்கள் எந்த தேசத்துல இருந்தாலும் அவர்களை அழைத்துக் கொள்ளலாம். ஆவிக்குரிய சபைக்கு போகும்படியாய் அவர்கள் வழிகளை காண்பிப்பார்கள். சண்டே சாப்பிட பக்கம் இருந்தீர்கள் என்று சொன்னா 2:30 ஜீவாதிபதி கிறிஸ்தவ தேவாலயத்திலே 2:30 மதியம் நடக்கிற ஆராதனையிலே கலந்து கொள்ளுங்க. அதற்கான தொலைபேசி எண்ணங்களை எல்லாம் அவர் பாச தருவார். மற்றபடி உங்களுக்கு அண்மையிலே இருக்கிற சேர்ச்சிகளுக்கு நீங்கள் போகலாம். கர்த்தர் தாமே எல்லாருக்கும் திறந்த வாசலை வைத்திருக்கிறார். ஆமேன். பலவிய பலவந்தம் பண்ணுகிறோம். பரலோராட்சியத்தை சுதந்திரிக்கிறான். ஆமேன். கர்த்தர் தாமே இன்றைய நாளிலும் அதிசயமாய் நடத்துவாராக. இன்றைக்கும் வார்த்தைக்கு போக முன்பதாக ஒரு நிமிடம் கண்களை மூவி தேவனுடைய வார்த்தைக்கு நாங்கள் கடந்து செல்வோம். நன்றி தகப்பனே, ஆவியானவரே, நன்றி அப்பா. இந்த வார்த்தைகள் ஆண்டவரே, ஆவியானவர் ஒவ்வொரு இருதயத்தையும் ஆண்டவரே நீர் ஆண்டவரை உருவாக்கி வழி நடத்துகிற தேவன் என்பதை காணத்தக்கதாய் ஒவ்வொரு பிள்ளையுடைய மனக்கண்களையும் திறந்து கொடுக்கிறதுக்காய் நன்றி சொல்லுகிறோம் தகப்பனே. உமாலே கூடாத காரியம் ஒன்றும் இல்லை. நீர் எல்லாவற்றையும் செய்ய வல்லவர் என்பதை ஆண்டவரையோட வாழ்க்கையில நீங்க நிரூபிக்க போறதுக்காய் நன்றி சொல்லி இயேசு கிறிஸ்துவ நாமத்தினாலே ஒவ்வொரு வார்த்தைகளையும் ஆசீர்வதித்து நாங்கள் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன் ஆமேன். இன்றைய தலைப்பு வந்து தேவனால் கூடும். ஆமேன். தேவனால் எல்லாம் கூடும். தேவனால் கூடாத காரியம் ஒன்றும் இல்லை. தேவனால் கூடும். ஆமேன். மனுஷரால் கூடாது, தேவனால் கூடும். நாங்கள் ஒரு வார்த்தையை வாசித்து நாங்கள் கடந்து செல்வோம். லூக்கா 19:27 வாசிக்கிறோம். அதற்கு அவர், மனுஷரால் கூடாதவைகள் தேவனால் கூடும் என்றார். ஆமேன். மனுஷரால் கூடாதவைகள் தேவனால் கூடும். இங்கே நாங்கள் முன் பார்க்கிறோம். ஒரு ஐஸ்வர்யவான் வந்து தேவனிடத்தை நித்திய ஜீவனை பெறுவதற்காய் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்கும் பொழுது ஆவியானவர் சொல்ல இயேசு கிறிஸ்து அவர் இந்த காரியங்களுக்கு இந்த கட்டளைகளை கற்பனை எல்லாவற்றையும் செய்ய சொல்லவசன சிறு வயதிலிருந்தே நான் செய்கிறேன் என்று சொல்லி. ஆனாலும் அவர் ஐஸ்வர்யவான் அதிகமாக இருந்தபடியால் அவர் இயேசு கிறிஸ்து சொல்லுறார், நீ எல்லாவற்றையும் ஏழைகளுக்கு விட்டு கொடுத்துட்டு என்னை பின்பற்றி வான்னு சொல்லி. ஆனாலும் அவருக்கு அவருடைய இருதயம் அங்கே ஐஸ்வர்யத்திலே கட்டப்பட்டிருந்தபடியால் அவர் தூக்க முகத்தோடு திரும்பி போனார். ஆமேன். அதுல தான் சீசர்கள் கேட்கிறார்கள், ஐஸ்வர்யவான் ரசிக்கப்பட முடியாது என்று தேவா இயேசு கிறிஸ்து சொல்லுகிற ஒட்டகமானது ஊசியின் காதலை நுழைவ எளிதாயிருக்கும் என்று சொல்லி. அப்பொழுதுதான் சீசர்கள் ஆச்சரியப்பட்டு விட்டேன்டா, யூதர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள், அவர்கள் பலகி பெருகி தேவடைய நாமத்தினால அந்த தேசத்திலே ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாக இருந்தார்கள். அதனாலே அவர்கள் கேட்கிறார்கள், யார் அப்ப ரசிக்கப்படக்கூடும்? ஆமேன். எல்லாரும் ஐஸ்வர்யமான இருக்கும் போது எப்படி யார் அதை யார் ரட்சிக்கப்படக்கூடும் என்று சீசர்கள் கேட்கும் போது அங்கே அவர் சொல்றார், அதற்கு அவர், மனுஷரால் கூடாதவைகள் தேவனால் கூடும் என்றார். ஆமேன். இது மனுஷனால் கூடாது, ஆனால் தேவனால் கூடும் என்றார். அங்க இயேசு கிறிஸ்துவால் கூடும் என்று சொல்லுகிறார். நாங்க இந்த வேளையில நாங்க எசேக்கியேல் இந்த வசனத்துக்கு ஏற்றதாய் நான் எடுத்துக்கொண்ட வேத வாக்கியங்களை நாங்கள் வாசிப்போம். எசேக்கியேல் 36:6 26-27 வசனத்தை வாசிப்போம். ஆமென். தேவனால் கூடும், எல்லாம் கூடும். அவர் என்னென்ன செய்வார் என்பதை நாங்கள் இந்த வேளையில் பார்க்க போகிறோம். ஆமென். ஒரு மனுடைய இருதயத்தை எப்படி மாற்றுகிறார், அந்த இருதயத்துக்குள்ள தேவன் எப்படி வாசம் பண்ணுகிறார் என்று பொழுது நாங்கள் வாசிப்போமாக்க. ஆமென். எசேக்கியேல் 36:26-27 வசனம் வரைக்கும். ஆமென். உங்களுக்கு நவமான இருதயத்தை கொடுத்து உங்கள் உள்ளத்திலே புதிதான ஆவியை கட்டளையிட்டு கல்லான இருதயத்தை உங்கள் மாம்சத்திலிருந்து எடுத்து போட்டு சதையான இருதயத்தை உங்களுக்கு கொடுப்பேன். உங்கள் உள்ளத்திலே என் ஆவியை வைத்து உங்களை என் கட்டளைகளில் நடக்கவும் என் நியமங்களை கை கொள்ளவும் அவைகளின்படி செய்யவும் பண்ணுவேன். ஆமேன். இங்கே பார்க்கிறோம், அங்கே சொல்லுகிறார் லூக்காவிலே, தேவன் சொல்லுகிறார், கூடாத மனுஷரால் கூடாது, தேவனால் கூடும் என்று. ஏன்னா ரட்சிக்கப்படுறது அவராலே தான், ரட்சிக்கப்படுகிறோம், அவராலே கூடும் என்ற இங்கே சொல்லப்பட்டிருக்குது. உங்களுக்குள்ளே நவமான இருதயத்தை கொடுப்பேன். ஆமேன். அவர் தேவ ஆவியானவர் எழுதி அழகாய் வைத்திருக்கிற அந்த இருதயம் வந்து கல்லாய் இருக்கிற இருதயத்தை நான் தசையாய் மாற்றுவேன் என்று சொல்லி. ஆமேன். கல்லாய் இருக்கிற இருதயம் வந்து தேவனுக்கு விரோதமாய் செயல்படுகிற ஒரு இருதயம், கல்லாய் இறுகி போயிருக்கிற இருதயம். சில காரியங்களிலே, சில இதுகளிலே, வழிகளிலே போகும்போது தேவனுக்கு விரோதமாய் செயல்படுகிற இருதயமாய், அது மாம்சத்தின் கிரியைகள், மாம்சத்திலே நடக்கிற ஒரு இருதயத்தை தேவன் அழகாய் கல்லாய் இருக்கிற இருதயத்தை நான் தசியான இருதயமாய் மாற்றுவேன். உங்களுக்குள்ளே என்னுடைய ஆவியை வைப்பேன். நாம என் ஆவியை வைத்து உங்களை என் கட்டளையின்படி நடப்பார். அதாவது உங்களுக்குள்ளே என் ஆவியை வைப்பாராமே. பரிசுத்த ஆவியானவர் எங்களுக்குள்ளே வந்து வாசம், உங்களுக்குள்ளே இருக்கிற தேவன், எங்களுக்குள்ளே இருக்கிற பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள்ளே வாசம் பண்ணுவார் என்று வேதத்தில் எழுதப்பட்டிருக்குது. ஆமே. கர்த்தாமே, இன்றைய நாட்கள் அன்பு சகோதர சகோதரி இந்த வார்த்தைகளை கேட்கிறீர்கள். கர்த்தருடைய நாமத்தினாலே சொல்லுகிறேன், தேவனால் கூடாதது ஒன்றுமில்லை. ஆமேன். தேவனால், மனுஷனால் கூடாதது, ஆனால் தேவனால் கூடும். ஆமேன். தேவன் தான் என்னையும் உங்களையும் உருவாக்கினவர். நீங்கள் நினைக்கலாம், குடும்பங்களிலே போகிற பிரச்சனைகள், இந்த இருதயம் இப்படி கடினப்பட்டிருக்கிறதே, சந்தோஷத்தை இழக்கிறோமே, சமாதானத்தை இழக்கிறோமே, இந்த பாதையிலே நான் கடந்து செல்லுகிறேன் என்று சொல்லி. ஆனா அந்த கல்லான இருதயத்தை தேவன் தசையாக மாற்ற முடியும். ஆமேன். எத்தனை பேர் என்னோட சேர்ந்து ஆமேன் என்று சொல்ல முடியும்? அவருடைய கரத்தினாலே உங்கள் இருதயத்தை இன்றைக்கு எங்கெங்கெல்லாம் கல்லாய் இருக்கிறதோ, பாவத்திலே கல்லாய் இருக்க, பாவம் செய்யும் போது ஒரு மனிதன் தேவனுக்கு கல்லாக மாறுகிறான், அவருடைய இருதயம் வந்து கல்லாக போகிறதுடா. உணர்வு இருக்கு, இருந்து நாங்கள் பார்க்கிறோம் பார்வோனுடைய இருதயத்தை அங்கே அவன் கடினப்படுத்தினான் என்று சொல்லி. ஆமேன். ஆவியானவர் தாமே அந்த கடினத்தை உடைத்து இஸ்ரவேல் ஜனங்களை விடுவித்தார். இன்றைய நாளிலும் இந்த கடினமாய் கல்லாய் இருக்கிற இருதயத்தை தசையாய் மாற்ற போகிறார். ஆமேன். அவர் தன்னுடைய ஆவியை உங்களுக்குள்ளே வைக்க போகிறார். ஆமேன். அவருடைய ஆவியானவர் உங்களுக்குள்ளே வரும்போது அவருடைய கற்பனைகளை கை கொண்டு அதன்படி நடக்க செய்வார். ஆமேன். தேவனை பிரியப்படுத்தும்படி என்னுடைய ஆவியை உங்களுக்குள்ளே வைக்கிறேன். ஆமேன். அதைத்தான் நாங்கள் பார்க்கிறோம். பரிசுத்த ஆவியானவரை நான் உங்களுக்குள்ளே கொடுத்திருக்கிறேன், உங்களோடு வாசம் பண்ணுவார், உங்களுடைய துணையாளர் அறிப்பார், உங்களுக்குள்ளே இருப்பார் என்று சொல்லி வேதத்திலே நாங்கள் பார்க்கிறோம். ஆமேன். இன்றைக்கும் என்னோடு இணைந்திருக்கிற அன்பு சகோதர சகோதரி, கடினம் எந்த கடினமா இருக்கிற எந்த இடத்திலும் கடினமா இருக்கிறார்களோ அந்த நபர்களை விசேஷித்த கிருபையினாலே தேவன் இன்றைக்கு தூக்கி எடுக்க போறார். ஆமேன். அவருடைய கரம் அதை செய்யும், அவருடைய வார்த்தை அதை நிறைவேற்றும். ஆமேன். இந்த பார்க்கிறோம், நாங்கள் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு தான் அதை வாக்கு தத்தமாய் கொடுத்திருக்கிறார், எங்களுக்கும் கொடுத்திருக்கிறார். ஆமேன். அவர்கள் எல்லாம் பின்மாற்றமாய் போன போது, அவரை விட்டு விலகினது போல அவர்களுக்கு, அவர்களுக்கு இஷ்டப்படி நடந்தார்கள். அதுதான் கல்லான இருதயத்தை எடுத்து போட்டு தசையான இருதயமாய் மாற்றுவேன் என்று வாக்குப்பேன். இன்றைக்கும் என்னோடு இணைந்திருக்கிற அன்பு சகோதர சகோதரனே, ஒவ்வொருவரையும் கர்த்தர் தன்னுடைய ஆவியை கொடுத்து தசையான இருதயத்தை வைக்கிறார். ஆமேன். கர்த்தர் தாமே உங்கள் ஒவ்வொருவரை ஆசீர்வதிப்பார்கள். இந்த வார்த்தைகள் தேவனிடத்திலே நாங்கள் பெற்றுக் கொண்டிருக்கிறோம். அவர் எங்கள் மாம்சத்திலிருந்து எடுத்து போட்டு, அதாவது எங்கள் மாம்ச
1: மாம்சத்துல இருந்து எடுத்து போட்டு அந்த கல்லான இருதய மாம்சத்துக்குள்ள இருக்கிறது, அந்த கல்லான இருதயத்தை வைத்துதான் மாம்சம் செயல்படுகிறது. மாம்சம் பாவத்தை செய்ய வைக்கிறது, கீழ்ப்படியாமை செய்ய வைக்கிறது, தேவனுக்கு விரோதமான காரியங்களை செய்ய வைக்கிறது. இன்றைக்கு தேவன் அப்படிப்பட்ட இருதயங்களை மாற்ற போகிறார். ஆமென். எத்தனை பேர் என்னோடு சேர்ந்து தேவனை மகிமைப்படுத்துகிறீர்கள்? ஆமென். கர்த்தர் நல்லவராய் இருக்கிறார். ஒவ்வொருவரையும் தேவன் நேசிக்கிறார். அவராலே கூடாத காரியம் ஒன்றும் இல்லை. ஆமென். மனிதனால் கூடாத தேவனால் ஆகும் என்று வார்த்தை சொல்கிறது. இயேசு கிறிஸ்து உங்களை உற்றி நோக்கி பார்த்து கொண்டிருக்கிறார். அன்பு சகோதரன் சகோதரி, எந்த காரியத்தில உங்களுக்கு விடுதல் நெருங்குண்ட இருதயத்தை தேவன் பார்க்கிறவராய் இருக்கிறார். இந்த கல்லான இருதயத்தின் நிமித்தம் அவங்க குடும்பத்திலே அல்லாட்ட உறவினர்கள் மத்தியிலே கல்லான இருதய மனம் படித்த மனிதர்களாலே பல போராட்டங்களை நீங்கள் சந்திக்கலாம். எல்லாவற்றையும் மாற்றக்கூடிய வல்லமை தேவனிடத்துல உண்டு. அன்பு சகோதர சகோதரிகள், தேவ ஆவியானவர் தன்னுடைய ஆவியை வைக்க விரும்புகிறார், சதையான இருதயத்தை கொடுக்க விரும்புகிறார். இன்றைய நாளிலும் தேவனை ஏற்றுக்கொண்டு பின்மாற்றம் அடைகிறதும் ஒரு கல்லான இருதயம். ஆமேன். அவரை துக்கப்படுத்துகிற ஒரு கல்லான இருதயம். எல்லாவற்றையும் மாற்ற இன்றைக்கு வல்லவராய் இருக்கிறார். ஆமேன். தேவனால் கூடாத ஒன்றுங்களை மறுபடியுமாய் உங்களை புதுப்பித்து தன்னுடைய ஆவியை வைத்து கர்த்தர் செயல்பட போகிறார். ஆமேன். இன்றைக்கு நிச்சயமாய் நான் நம்புகிறேன், தேவன் உங்களுடைய இருதயத்தை யாரெல்லாம் உங்களுடைய இருதயம் கடினப்பட்டிருக்கிறதோ தேவ ஆவியானவர் செயல்பட போகிறார். அவர் உங்கள் இருதயத்தை சதையான இருதயமாய் மாற்றி அவர் தன்னுடைய ஆவியை உங்களுக்குள்ளே வைத்து தன்னுடைய வார்த்தைகளின்படி நடக்க தேவ ஆவியானவர் செயல்படுத்த போகிறார். ஆமேன். எத்தனை விரோதமான காரியங்கள் உங்களை கொண்டு நீங்களே உங்களை கொண்டு செய்யலாம், அல்லாவற்றை மற்றவர்கள் உங்களுக்கு விரோதமாய் செய்யலாம். எல்லாவற்றையும் மாற்றக்கூடிய வல்லமுள்ள தேவன் உங்கள் மத்தியில் அசைவாடி கொண்டிருக்கிற அன்பு சகோதரன் சகோதரிய, தேவ ஆவியினால் எல்லாம் ஆகும் என்று வேதம் சொல்லுற. ஆமேன். தேவன மனிதனால் கூடாது, ஆனா இந்த காரியங்கள் மனிதனால் கூடாது. மனிதனால் ஒன்றுமே செய்ய முடியாது. மனித உலக வழக்கத்தின்படி ஒரு கால்ல ப்ராப்ளம், இருதயத்துல ப்ராப்ளம் என்று சொன்னா டாக்டர் அதற்கான சிகிச்சைகளை செய்து சில காரியங்களை செய்வார்கள். ஆனா இந்த கல்லான இருதயத்தை தேவனை விட்டும் பிரிக்கிற காரியங்கள இருக்கிற காரியங்களை தேவன் ஒருவர் தான் சரி செய்ய முடியும். ஆமேன். தேவ ஆவியானவர் உங்கள் மத்தியில இறங்கி இருக்கிறார். ஒவ்வொருவரையும் புதுப்பிக்க விரும்புகிறார். ஆமேன். அவர் தன்னுடைய இருதயத்தை தன்னுடைய ஆவியை கொடுக்க விரும்புகிறவர். அதைத்தான் லூக்காவிலே நாங்கள் பார்த்தோம், மனுஷரால் கூடாதது தேவனால் கூடும். ஆமேன். உங்கள் ஒவ்வொருவரையும் தேவன் அப்படியாய் பார்க்கிறார். நாங்கள் இன்னொரு வசனத்தை வாசிப்போமாக. கொரிந்தியர் 1 Corinthians 6:19 பார்க்கிறோம். ஆமேன். கர்த்தர் நல்லவராய் இருக்கிறார். ஆவியானவர் நல்லவராய் இருந்து உங்கள் மத்தியிலே அசைவாடி கொண்டிருக்கிறார். இப்பொழுது நாங்கள் பார்ப்போமாக 1 Corinthians 6:19. கர்த்தர் இப்படியா எழுதி வைத்த, உங்கள் சரீரமானது நீங்கள் தேவனாலே பெற்றும் உங்களில் தங்கியும் இருக்கிற பரிசுத்த ஆவியினுடைய ஆலயமாய் இருக்கிறதென்று நீங்கள் உங்களுடையவர்கள் அல்லவென்றும் அறிந்திருக்கிறீர்களா? ஆமேன். அறிந்திருக்கிறீர்களா? ஆமேன். அதாவது தேவ ஆவியினாலே நீங்கள் பெற்று சுதந்திரத்தை அடைந்திருக்கிறீர்கள். உங்களுடைய சரீரம் உங்களுடையது அல்ல என்று சொல்லுகிறார், அது தேவனுடையது என்று சொல்லுகிறார். அதைத்தான் இங்க நாங்கள் எசேக்கியேல பார்க்கிறோம். அவர் சதையான இருதயத்தை உங்களுக்குள்ளே வைக்கிறார், கல்லான இருதயத்தை எடுத்து போகிறார். தன்னுடைய ஆவியை உங்களுக்குள்ளே வைக்கிறேன் என்று சொல்லி இருக்கிறார். ஆமேன். அதைத்தான் பவுல் அழகாய் சொல்லுகிறார், ரட்சிக்கப்பட்ட ஒவ்வொருவரையும் தேவனுடைய அவர் நீங்கள் உங்களுடையவர்கள் அல்ல என்று சொல்லுகிறார். ஆமேன். ஆவியானவர் தாமே இன்றைக்கு உங்களை தேவன் தனக்காக தெரிந்து கொள்ள போகிறார். ஆமேன். ஆவியானவர் அசைவாடுகிறார் இந்த வேளையிலும், தனக்காக தெரிந்து கொள்ளுகிறார். ஏனென்றால் காலங்கள் சமீபமாய் இருக்கிறது. ஒவ்வொரு குக்குரலையும் கேட்கிற தேவன், உங்கள் அழுகுரலை கேட்ட தேவன் நிச்சயமாய் இன்றைக்கு பதில் கொடுப்பார். வார்த்தையை கேட்கிற அன்பு சகோதரனே சகோதரியே, உங்கள் வாழ்க்கையிலே கடினமாய் இருக்குது, இருதயம் கடினப்பட்ட காரியங்கள் நடக்குது என்று நீங்க நினைக்கலாம். இன்றைக்கு தேவ ஆவியானவர் எல்லாவற்றிலும் இந்த விடுதலையை கொடுத்து சதையான இருதயமாய் மாற்றுகிறார். ஆமேன். அவர் தன்னுடைய ஆவியை உங்களுக்குள்ளே வைக்கிறார். அவருடைய நினைத்து பாருங்கள், அவருடைய ஆவியானவர் எங்களுக்குள்ளே வரும்போது நாங்கள் எப்படி பிரகாசம் அடைந்து அவருக்காய் செயல்படுவோம். ஆமேன். அவருடைய வார்த்தைகளை கை கொண்டு, அவருடைய எல்லா கற்பனைகளையும் கை கொண்டு நடத்துகிறவராய் தேவ ஆவியானவர் நடத்த போகிறார். ஆமே, இந்த வார்த்தையை கேட்கிற ஒவ்வொருவரையும் தேவன் ஏதோ ஒரு காரியத்துல நீங்கள் பிடிக்கப்பட்டிருக்கலாம், அந்த இடங்கள்ல தேவ ஆவியானவர் அசைவாடி கொண்டிருக்க எல்லாரையும் விடுதலையாக்க விரும்புகிறார். என்னுடைய பிள்ளைகள், மீட்படைந்த பிள்ளைகள் மறுபடியும் கல்லான இருதயமாய் இருக்க தேவ ஆவியானவர் விரும்பவில்லை. தேவன் விரும்புகிற காரியமாய் அவர்கள் மாற்றம் அடையத்தக்கதா தேவ ஆவியானவர் இன்றைக்கு அசைவாடுகிறார். ஆமேன். மனுஷரால் கூடாது, தேவனால் கூடும் என்று சொல்லுகிறார். ஆச்சரியமான காரியம் பாருங்கள், யாரு அர்ச்சிக்கப்பட கூடும் என்று அப்போஸ்தலர்கள் கேட்கும் போது மனுஷரால் கூடாதானால் தேவனால் கூடும். ஆமேன். அந்த ரட்சிப்பு வெளியேறப்பெற்ற அந்த ரட்சிப்பு அவரோடு இணைந்து வாழுகிற அந்த வாழ்க்கை அவருடைய ஆவி எங்களுக்குள்ளே வைக்கும் போது அவர் அந்த சதியான இருதயமாய் மாற்றும் போதுதான் நடக்கும். அதை இன்றைய நாளிலே கர்த்தர் தாமே செய்ய போகிறார். எந்த இடத்திலே நீங்கள் அதை மேற்கொள்ள முடியாமல் இருக்கிறீர்களோ அந்த இடத்திலே நான் தேவ ஆவியானவர் அசைவாட போகிறார். ஆமேன். உங்களுக்கு மிஞ்சிய பலன், உங்களால் செய்யவே முடியவில்லை, அதிலேதான் தேவன் அற்புதத்தை செய்கிறவராய் இருக்கிறார். ஆமேன். அவர் தன்னுடைய பிள்ளைகளை அதிகமாய் நேசிக்கிறவராய் இருக்கிறார். என்னோட இணைந்திருக்கிற அன்பு சகோதர சகோதரிகள், அந்த முதலாவது வசனத்தை எல்லாம் பார்த்தீர்கள் என்று சொன்னால் எப்படியாய் அழகாய் சொல்லுகிறார். அவங்க எசேக்கியேலை நாங்கள் பார்க்கிறோம், அங்க நரகலா விக்கிரகத்தில் இருந்து தேவன் உங்களை சுத்தம் பண்ணுகிறார். அமேன். ஜலத்தினாலே அவர் சுத்தம் பண்ணுகிறார். அத்தான் ஆவியான சொல்ல ஜலத்தினாலும் ஆவியினால் பிறவாவிட்டால் ஒரு மனிதன் மறுபடியும் பிறப்பை குறித்து அங்கே பேசுகிறார். அமேன். தேவ ஆவியான விக்கிரம் எனப்பட்டது தேவனுக்கும் தேவனை பிரிக்கிற எல்லா காரியம் அது விக்கிரகமாகத்தான் தேவன் பார்க்கிறார். அப்படிப்பட்ட காரியங்களிலிருந்து தேவன் இன்றைக்கு விடுதலை ஆக்குகிறார். ஆமேன். இயேசு கிறிஸ்துவ நாமத்தினாலே இப்பொழுதே எல்லா கட்டுக்கள் அறுக்கப்பட்டு அவருடைய சதையான இருதயம் உங்களுக்குள்ளே கிரியை செய்ய போகிறது. ஆமேன். இன்ற வார்த்தைகளை கேட்கிற ஒவ்வொருவருக்குள்ளேயும் விசுவாசிக்கிறவர்கள் அத்தனை பேருக்குள்ளும் தேவன் ஒரு மாற்றத்தை கட்டளையிட்டுக் கொண்டிருக்கிறார். நீங்க சாட்சி சொல்ல போகிறீங்க அன்பு சகோதர சகோதரிகளை, இன்றைய வார்த்தைகளை ஒவ்வொன்றும் உங்களுக்குள்ளே கிரியை செய்யும்படியாக தேவ ஆவியானவர் கொடுத்திருக்கிறார். ஆமே, நாங்கள் அதே லூக்காவிலே பார்க்கிறோம், அங்கே பார்க்கிறோம். நாங்கள் இயேசு கிறிஸ்து அங்கே கழுதையில ஏறி வரும்போது 19 அதிகாரத்திலே பார்க்கிறோம். அதே அதிகாரத்திலே 40 வசனத்திலே அங்கே கழுதையிலே பவனி வரும்போது அங்கே எல்லாரும் துதித்து அவரை மகிமைப்படுத்துகிறதை பார்க்கிறோம். அங்கே அவர்கள் அங்கே பரிசேயர் வந்து அவரை சொல்லுகிறார்கள், இவர்களை பேசாமல் இருக்க பண்ணும் என்று சொல்லுகிறார். ஆமே சொல்லுகிறார்கள். ஆனால் இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், இவர்கள் துதிக்காவிட்டால் கல்லுகளை துதிக்க பண்ணுவேன். ஆமே. அப்படிப்பட்ட தேவன் தான் இன்றைக்கு உங்களுக்கு வார்த்தையை கொடுத்து கொண்டிருக்கிறார். கல்லுகளை துதிக்க பண்ணுவேன் என்று சொன்ன தேவன் எப்படி ஒரு மனிதனுடைய இருதயத்தை மாற்ற முடியாமல் இருக்க முடியும்? இன்றைக்கு உங்களுடைய இருதயங்களை மாற்றுகிறார். ஆமேன். பிள்ளைகள் வாழ்க்கையில இருதயத்தை மாற்றுகிறார். ஆமேன். நீங்க இத்தனையோ பேர் இப்படி இந்த காலகட்டத்தில் பார்க்கிறோம், பிள்ளைகள் எல்லாம் வழி தப்பி போய் கொண்டிருக்கிறார். பெற்றோர்கள் கண்ணீரோடு சிந்துகிறார்கள், கண்ணீரோடு தேவ சமூகத்தில் நிற்கிறார்கள். இன்றைக்கு அன்பு சகோதரன் சகோதரியே, இன்றைக்கு உங்களுக்கு நான் சொல்லுகிறேன், தேவனுடைய வார்த்தை ஒருபோதும் பொய்யுறையாது. ஆமேன். அவர் கல்லான இருதயத்தை சசையாக மாற்றிக்கொண்டிருக்கிறார். நன்றி ஆண்டவரே. அவர் கல்லுகளை துதிக்க பண்ணுவேன் என்று சொன்னால் ஒரு மனுஷனை மாற்ற முடியாமல் இருப்பது அவருக்கு லேசான காரியம். ஆமேன். எல்லாரையும் அவர் மாற்ற முடியும், அவருக்கு அது லேசான காரியம். உங்களுக்கு தெரியும், இயேசு கிறிஸ்துவை விசாசானவன் சோதிக்கும் போது கல்லுகளை அப்பமாக்கும் என்று சொல்லி அவருக்கு முடியும் கல்லுகளை அப்பமாக்க. ஆமேன். அப்படிப்பட்ட தேவனத்தை நாங்கள் ஆராதிக்கிறோம். ஆனாலும் சாத்தானுக்கு கீழ்ப்படிய கூடாது வார்த்தையினால் பிழைக்கப்படுகிறார். ஆமேன். இந்த வார்த்தையை தான் இன்றைக்கு உங்களுக்கு நான் பேசுகிறேன். ஜீவன் உள்ள வார்த்தையினால் ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று சொன்ன வார்த்தையின்படி உங்களுடைய வாழ்க்கையை தேவ ஆவியானவர் இன்றைக்கு மாற்றிக்கொண்டிருக்கிறார். ஆமேன். அவரால் எல்லாம் கூடும். அன்பு சகோதர சகோதரிகள், கல்லுகளையே துதிக்க பண்ணுவேன் என்று சொன்ன தேவன் இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையில எந்தெந்த இடத்துல இருந்து கடினமாய் இருக்கிறோம், சில நேரங்களில் முடிவுகள் கடினமாய் எடுக்கப்பட்டு வாழ்க்கை தாறுமாறாய் போயிருக்கலாம், எல்லாவற்றையும் சீர் செய்கிற தேவன் இன்றைக்கு உங்கள் மத்தியில இறங்கி இருக்கிறார். ஆமேன். கர்த்தர் நல்லவராய் இருக்கிறார். இயேசு கிறிஸ்து நல்லவராய் இருக்கிறார். தேவனை மகிமைப்படுத்தி அவருக்கு நன்றி சொல்லுங்கள். இந்த வேளையில தேவ ஆவியானவர் அசைவாடி கொண்டிருக்கிறார். ஆமேன். செய்ய முடியாத இடத்திலே தேவன் கிரியை செய்ய வல்லவராய் இருக்கிறார். எப்படி பின்மாற்றமாய் போன பேருதுவை மறுதளித்த பேருதுவை மறுபடியுமாய் கட்டி எழுப்பினார். ஆமேன். அவர் சொன்ன வார்த்தைகள் ஒன்றும் அவர் தரையிலே விழுந்து போக விடுவது இல்லை. ஆமேன். சத்ரு உத்தரவு கேட்ட போதும் விசுவாசம் அவருடைய விசுவாசம் ஒளிந்து போகாதபடி இயேசு கிறிஸ்து வேண்டினார். ஆனே அவருக்காக விண்ணப்பம் பண்ணினார். அதே தேவன் தான் இன்றைக்கு சொல்லுகிறார், உங்கள் கல்லான இருதயத்தை நான் தசையான இருதயமாய் மாற்ற போகிறேன் என்று சொல்லி, என்னுடைய ஆவியை உங்கள் உள்ளத்துக்குள்ளே வைக்க போகிறேன் என்று சொல்லுகிறார். அவருடைய ஆவியானவர், தேவனுடைய ஆவியானவர், பரிசுத்த ஆவியானவர் எங்களை திக்கற்றவர்களாய் விட்டேன் என்று சொன்ன அதே ஆவியானவர் உங்களுக்குள்ள இருந்து கிரியை செய்ய போகிறார். ஆமேன். என்னோடும் உங்களோடும் இருந்து கிரியை செய்ய போகிறார். ஆமேன். சத்துரு எந்த இடத்திலெல்லாம் உங்கள் இருதயத்தை கட்டி வச்சிருக்கிறானோ முழு மனமாய் தேவனுடைய ஆராதிக்க முடியாதவர். நான் கடந்த நாட்கள்ல தியானம் பண்ணினேன், முழு இருதயத்தோடு தேவனை சேவிக்க வேண்டும், முழு பலத்தோடு முழு மனதோடும் நான் சேவிக்க வேண்டும் என்று சொல்லி கடந்த நாட்களில் நான் தியானம் பண்ணினேன். இன்றைக்கு தேவ ஆவியானவர் சொல்லுகிறார், இன்றைக்கு அன்பு மகளே, உன்னுடைய குடும்பத்திலே உன்னுடைய வாழ்க்கையிலே இருக்கிற அந்த கடினமான பாதைகளை நான் எல்லாவற்றையும் செம்மைப்படுத்தி நடத்துவேன் என்று சொல்லி. ஆமேன். கர்த்தர் மகிமைப்பட்டு கொண்டிருக்கிறார். இந்த வேளையிலும் அவராலே கூடாத காரியம் ஒன்றும் இல்லை. ஆண்டவர் செய்ய போற நன்மைகளை நீங்கள் கண்டு ஆச்சரியப்பட போகிறீர்கள். ஆமேன். மனிதனால் கூடாது தேவனால் ஆகும் என்று சொன்ன வார்த்தை நிச்சயமாய் நிறைவேறும். நீங்க எந்த இடத்திலே எங்கே நீங்க கூணி குறுகி நிற்கிறீர்களோ அந்த இடத்திலே தேவன் ஒரு அற்புதத்தை செய்ய போகிறார். ஆமேன். ஒரு மனிதனாலே கூடாதது ஒரு கல்லை கொண்டு தேவன் துதிக்க பண்ணுவார் என்று சொன்னார். உங்களை உருவாக்கின தேவன், உங்கள் மேல் கரசனியாயிருக்கிற தேவன், உங்களை படைத்த தேவன், இரவும் பகலும் கண்விழித்து பார்க்கிற தேவன், உங்களுக்காய் நியமிக்கப்பட்ட தூதர்களை அனுப்பின தேவன் எப்படியும் மகுனமாய் இருப்பார். இன்றைக்கு நான் தேவனுடைய வார்த்தையை சொல்லுகிறேன், இன்றைக்கே அற்புதம் நடக்கிறது. அந்த இருளான இருதயத்தை, அந்த கடினமான இருதயத்தை தேவ ஆவியானவர் தசையாய் மாற்றிக் கொண்டிருக்கிறார். அவருடைய வல்லமையை வைத்துக் கொண்டிருக்கிறார். ஆமேன். ஆவியானவர் ஒரு கழுதையை வாயை திறந்து, உங்களுக்கு தெரியும் எல்லாருக்கும் பீலியாமுடைய சம்பவத்தை நாங்கள் பார்க்கிறோம். அங்க இஸ்ரவேல சபிக்கும்படியாய் போகிற பீலியாமின் கழுதையை வாயை திறந்து பேச வைத்த தேவனுடைய அன்பு சகோதர சகோதரிகள், அவராலே எல்லாம் முடியும். எந்தெந்த நேரத்துல எதை வைத்து பேச வேண்டுமோ அதை வைத்து அழகாய் பேசுவார். ஆமேன். அந்த இடத்துல கழுதை தவிர வேற ஒன்றுமே இல்லை. ஆமேன். அவரோடு கூட பயணம் செய்தது கழுதை மாத்திரம்தான். ஆமேன். அந்த கழுதையின் வாயை திறந்து பேச வைத்த அதே தேவன் தான் வார்த்தைகளை கொடுத்து உங்களோடு பேசிக் கொண்டிருக்கிறார். எந்த தேசத்துல எங்கே இருந்தாலும் தேவ ஆவியானவர் உங்களுக்கு சொல்றது ஒரே ஒரு காரியம், என்னாலே கூடும் மகளே மகனே என்று. ஆமேன். அவராலே கூடும். ஆமேன். பிசாசின் கட்டளை இருக்கிறார்களா, எல்லா கட்டளையும் இருந்து தூக்கி விட அவராலே முடியும். ஆமேன். அவர் தேவனாய் இருக்கிறார். ஆமேன். அதுதான் மனிதருக்கும் தேவனுக்கும் உள்ள வித்தியாசம். ஆமேன். ஜீவனை கொடுத்தவர் உங்கள் வாழ்க்கையில ஜீவனை கொடுக்கும்படியாய் வந்திருக்கிறார். ஆவியானவர் தாமே மகிமைப்பட்டு கொண்டிருக்கிறார். ஆமேன். இந்த வார்த்தைகள் ஒவ்வொன்றும் உங்களை உயிர்ப்பித்துக் கொண்டிருக்கிறது. உங்களுடைய இருதயங்களை ஆவியானவர் உயிர்ப்பித்துக் கொண்டிருக்கிறார். ஆமேன். நறுங்குண்ட நறுங்குண்ட இருதய நெருங்குண்ட நோக்கி பார்க்கிற தேவன். ஆமேன். அவர் ஜெபங்களை கேட்கிறவர். ஆமேன். உங்கள் ஜெபங்களுக்கு நிச்சயமாய் பதில் உண்டு. அன்பு சகோதரன் சகோதரியே, அவரை விசுவாசத்தோடு கேட்கும் போது அவர் உங்களுக்காய் உயிர்த்து மறித்து இன்றும் ஜீவித்துக் கொண்டிருக்கிறார். ஒருவரையும் தனியே விடேன் என்று சொல்லி பரிசுத்த ஆவியானவரை கொடுத்திருக்கிறார். அவராலே எல்லாம் கூடும். எல்லா சூழ்நிலைகளையும் மாற்ற முடியும். அன்பு சகோதரன் சகோதரிகளே, அன்பு சகோதரியே, செங்கடலை ரெண்டாக பிளந்து இஸ்ரவேல் ஜனங்களை நடத்தின தேவன். ஆமென். ஜோர்தானை கடக்க பண்ணின தேவன். வேதத்தில் நாங்கள் பார்க்கிற அதிசயங்களை செய்த தேவன். ஆமென். மதிலாய் நின்ற எரிக்கோ மதிலை விழப்பண்ணின தேவன். ஆமென். கர்த்தர் இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையிலே ஆவியானவர் எல்லா கடினமான பாதைகளையும் கடினமான இருதயத்தை எடுத்து தேவன் தசையான இருதயத்தை வைத்து தன்னுடைய ஆவியை வைத்து குடும்பத்தை நடத்தக்கூடிய வல்லமை, ஊழியத்தை நடத்தக்கூடிய வல்லமை, ஒவ்வொரு வேலை ஸ்தலங்களை நடத்தக்கூடிய வல்லமை, ஒவ்வொரு சபை ஜனங்களை நடத்தக்கூடிய வல்லமையை தேவ ஆவியானவர் உங்களுக்குள்ளே வைத்திருக்கிறார். ஆமென். கர்த்தாமே மகிமைப்படுவாராக. ஆமேன். அதைத்தான் நாங்கள் ஜோவானே பார்க்கிறோம், எங்களுக்குள்ள இருக்கிற ஆவியானவர். ஆமேன். எங்களுக்குள்ள இருக்கிற ஆவியானவர் அவர், எங்களுக்கு ஆலயம், நாங்கள் அவருடைய ஆலயமாய் இருக்கிறோம். ஆமேன். எங்களுக்குள்ளே வாசம் பண்ணுகிறார். எவ்வளவு ஒரு அழகான வார்த்தை, நாங்கள் அவருடைய ஆலயமாய் இருக்கிறோம். அதைத்தான் இங்க சொல்லுகிறார், புதிய ஒரு இருதயத்தை கொடுக்கிற தேவன். ஆமேன். அதைத்தான் என்னுடைய ஆவி உங்களுக்குள்ளே வைக்கிறேன் என்று சொல்லியிருக்கிறார். தேவ அன்பு சகோதர சகோதரிகள், இந்த வார்த்தைகளை கேட்ட ஒவ்வொருவரையும் கர்த்தாமே ஆசீர்வதிப்பாராக. இந்த வேளையை நாங்கள் ஒரு நிமிடம் ஜெபித்து கர்த்தருடைய நாம மகிமை கண்டு ஆமென் கடந்து செல்வோமாக. வருகிற வெள்ளிக்கிழமை விசேஷித்த கிருபையினாலே நான் ஒரு சின்ன வார்த்தையை கொடுத்து ஜெபத்திலே நடத்த போகிறேன். நீங்கள் அநேகருக்கு ஷேர் பண்ணுங்க. அநேகர் நீங்க 7:30 இருந்து 8:30 மட்டும் வரலாம். கர்த்தர் தாம் உங்களுக்கு எந்த பிரச்சனையா இருந்தாலும் அநேகரை கூட்டிக் கொண்டு வாங்க. அநேகரை கேட்க பண்ணுங்க. இந்த ஊழியத்தை ஆசீர்வதிக்க அநேகருக்கு நீங்க தெரியப்படுத்துங்க. வல்லமையான காரியங்களை தேவன் செய்ய போகிறார். ஆமா, இந்த வேளையிலும் இந்த வார்த்தையை தேவன் தந்ததற்காய் நன்றி சொல்லி, உங்களை புதுப்பித்ததற்காய் நன்றி சொல்லி, என்னையும் உங்களையும் தாழ்த்தி நாங்கள் ஒப்பு கொடுப்போமாக. நன்றி தகப்பனே, ஆவியானவரே நன்றி அப்பா. உம்மாலே கூடாத காரியம் ஒன்றும் இல்லையே தகப்பனே. மனுஷனால் கூடாது, உம்மால் கூடுமே ராஜா. கல்லான இருதயத்தை தசையாய் மாற்றக்கூடிய வல்லமை உள்ளவரே உமக்கு நன்றி சொல்லுகிறோம் அப்பா. ஆவியானவரே உமக்கு நன்றி. உம்முடைய ஆவியையும் எங்களுக்குள்ளே வைத்தவரே உமக்கு நன்றி சொல்லுகிறோம். பாட்டு கேட்டுக் கொண்டிருக்கிற பிள்ளைகள் மேல தகப்பனே, ஆவியானவரே, உம்முடைய ஆவியானவரே, உம்முடைய ஆவியை அனுப்பி விடுதலை ஆக்குற தேவனே உமக்கு நன்றி சொல்லுகிறோம் ஆண்டவரே. அப்பா, எந்தெந்த இடத்திலே மனிதர்கள் கல்லா இருக்கிறார்களோ, தங்கள் இருதயத்தை கடினப்படுத்திக் கொண்டிருக்கிறார்களோ, அவருடைய இருதயங்கள் எல்லாம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே தசையாய் மாறுவதாக. உம்முடைய வார்த்தையை அனுப்பி ஆண்டவரே அப்பா, இப்பொழுதே விட்டுவிக்கிறேன் ராச்சா. ஒவ்வொருவரையும் தகப்பனே, பிள்ளைகள் ஆண்டவரே, வாலிய பிள்ளைகள் எல்லாரையும் ஆண்டவரே, யார் யாரெல்லாம் அப்பா தூரமாய் நிற்கிறார்களோ, உமக்கு விரோதமாய் ஆண்டவரே உமக்கு உண்மையும் பிரிக்கக்கூடிய பாவத்தில் இருக்கிறார்களோ, அவர்கள் எல்லாரையும் நீங்க மீட்கும்படியா உம்முடைய ரத்தத்தை கொடுத்து சிந்தின விலையேற பெற்ற ரத்தத்தினாலே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆவியானவரே ஒவ்வொருவருக்கும் கடந்து போகும்படியா இப்பொழுதே நான் ஜெபிக்கிறேன் தகப்பனே. ஒரு மனமா ஜெபிக்கிறோம் ராஜா, உம்முடைய வருகைக்கு முன்பதாக தகப்பனே, ஒரு கூட்ட ஜனத்தை எங்களை கொண்டு மண்டவரே ஒவ்வொருவரையும் கொண்டு ஆயத்தப்படுத்துங்க ராஜா. அதற்காக உமக்கு நன்றி சொல்லுகிறோம் தகப்பனே. ஒவ்வொரு ஊழியங்களை ஆசீர்வதி ஆவியானவரே அப்பா, உம்முடைய வார்த்தையை பேச வைத்து அவருடைய ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்படுவதாக, எல்லா மாம்ச கட்டுகளும் அறுக்கப்படுவதாக, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஒவ்வொருவரையும் ஆசீர்வதி ஜெபிக்கிற தகப்பனே. கண்ணீரை காண்கிற தேவன் நீர் ராஜா, கண்ணீருக்கு பதிலை கொடுக்கிற தேவன். எங்கள் ஜெபங்களுக்கு பதில் கொடுத்ததற்காய் நன்றி சொல்லுகிற தகப்பனே. உம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதித்ததற்காய் நன்றி. அநேக சாட்சிகள் எழுப்புவதற்காய் நன்றி சொல்லுகிறோம் ஆண்டவரே. விசுவாசமானவன் வெட்கப்பட்டு போனதற்காய் நாங்கள் நன்றி சொல்லுகிறோம் தகப்பனே. அவருடைய தந்திரங்கள் எல்லாம் முறியடிக்கப்பட்டதற்காய் நன்றி அப்பா. சங்கமம் ரேடியோக்காய் வருகிறோம் தகப்பனே, அதோடு இணைந்து ஊழிய செய்கிற ஒவ்வொரு பிள்ளைகளை ஆண்டவரே எடுத்து வல்லமையாய் பயன்படுத்துங்க. அவருடைய தேவைகளை சந்திங்க. அதை நடத்துகிற ஆண்டவரே லெஸ்லி பிரதரையும் அவர் குடும்பத்தை ஆசீர்வதிங்க. மகேந்திரன் அங்களே ஆண்டவரே ஒவ்வொருவரை ஆசீர்வதிங்க. தகப்பனோட பிள்ளை குடும்பங்களை ஆசீர்வதிங்க அப்பா. ஒவ்வொரு சகோதரிகளையும் குடும்பம் குடும்பமாய் குழுவினர்களை ஆசீர்வதிங்க தகப்பனே. அப்பா, நீ கொடுக்கிற அந்த ஆத்துமாக்கள் எல்லாம் சரியான சபையிலையும் சரியான இடத்திலையும் வந்து சேரத்தக்கதாய் ஆசீர்வதித்து நான் செபிக்கிறேன் தகப்பனே. நீ அப்படியே செய்கிறதற்காய் நன்றி சொல்லுகிறோம் தகப்பனே. உமக்கே மகிமை செலுத்துகிறோம் ராஜா. நீங்க மகிமை பட்டதற்காய் நன்றி, மகிமை பட போறதற்காய் நன்றி சொல்லுகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே செபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன் ஆமேன் ஆமேன் ஆமேன் ஆமேன்.
0: அல்லேலூயா அல்லேலூயா ஆமேன். உண்மையிலே இன்றைய நாளிலே இந்த வார்த்தையின் வெளிச்சத்துக்காக நான் இரவிரவா ஜெபித்திருக்கிறேன். காரணம், ஒரு அற்புதம் நடக்க வேண்டும், அதிசயம் நடக்க வேண்டும், கட்டுன்றொரு விடுதலையாக வேண்டும், கல்யாண இதயம் சரியாக மாற வேண்டும் என்று ஜெபித்திருக்கிறேன். இந்த நிகழ்ச்சி தொடக்க முதலும் ஜெபித்தேன். கர்த்தர் ஜெபத்தை கேட்டார். இன்றைய நாளிலே ஒன்று சொல்லட்டும், இந்த துதி ஆராதனை நாங்கள் தேவ செய்திக்கு கொடுப்பதில்லை. ஆவியான சொன்னா துதி ஆராதனை எடுக்க சொல்லி, அப்போதுதான் கவி கவிந்தா வந்தா துதி ஆராதனை எடுத்தேன். அந்த மகள் துதி ஆராதனை எடுக்கும்போது உண்மையில அபிஷேகத்தால் நிறைந்திருந்தேன், எல்லோரும் நிறைந்திருந்தீர்கள். அத்துடன் அந்த வார்த்தை வரும் பொழுது அபிஷேகத்தை இரட்டிப்பான ஆசீர்வாதத்தை பெற்ற சுவிசேஷ ஜசிந்தா உண்மையிலே ஆவியில் அனல் கொண்டு பாடுபட்டு இந்த செய்தியை கொடுத்த அருமையான ஒரு செய்தி. அதாவது இந்த செய்தி வந்து 97 ரேடியோவில் தொடர்படுத்திருக்கிறோம். உலகம் எங்கும் எந்தெந்த நான் உலகத்திலே தமிழர் விசுவாசிகள் இருக்கிறார்கள் எல்லோரும் கேட்கக்கூடியதாக இந்த சங்கம வானொலி 97 ரேடியோவில் இந்த செய்தியை கொடுத்துக்கிறது. உண்மையிலே ஒரு ஆசீர்வாத செய்தி. இந்த கல்லான இருதயம் உடைக்கப்படும். இந்த கேட்டுக்கொண்டிருக்க பிள்ளைகள் விசுவாசியாலும் சரி, பின்வாங்கி போன விசுவாசியாலும் சரி, இந்த செய்தியை யார் யார் கேட்டுக்கொண்டிருக்கிறார்களோ இந்த கல்லான இருதயம் சரியாக மாறும். அப்படியாக உங்களுடைய செய்தி மிக மிக ஆசீர்வாதமாக வந்தது. அது மட்டுமல்ல, உங்களோட செய்தியை கேட்கும் பொழுது எனக்கு ஒரு பிரசன்னம். காரணம், நீங்கள் சொன்ன வார்த்தைகள், ஆவியில் அனல் கொண்டு கொடுக்கும் வார்த்தைகளை நாங்கள் கேட்கும்போது எங்களுடைய இருதயம் கொடுந்து விட்டு எரிகின்றது. அப்படியான வார்த்தை உண்மையிலே எப்படி உங்களை நான் சொல்லுவது தெரியவில்லை. தேவனால் கூடாது, மனுஷனால் கூடாது, இல்லை தேவனால் கூடும் என்று சொல்லி அருமையான ஒரு வார்த்தையை அந்த லூக்கா 19:27 தலையங்கமாக வைத்து எசேக்கியலையும் ஒன்று குறைந்த 6 மொத்தமே தொடர்படுத்தீர்கள். அங்கேயான நல்ல விஷயம். அதாவது லூக்கா 19:27 அந்த ஹெடிங், ஆனால் நீங்கள் தொடர்படுத்தின இது வந்து பழைய ஏற்பாட்டில் எசேக்கியலையும் புதிய ஏற்பாட்டு குறைந்திய ஹதயத்தை சேர்த்து சொன்ன வசனம் மிக மிக ஆசீர்வாதம். அந்த 1 Corinthians 6:19 அருமையான வசனம். உங்கள் சரீரமானது நீங்கள் தேவனால பெற்றும் உங்களில் தங்கியும் இருக்கிற பரிசுத்த ஆவியினுடைய ஆலயமா இருக்கிறது என்று நீங்கள் உங்களுடைய இல்லவென்று அறிவீர்களா? இந்த வார்த்தையின்படி செய்து கொடுத்துருக்கீர்கள். உண்மையிலே மிக மிக ஆசீர்வாதம். அதாவது பாவங்களினாலும் சாபங்களினாலும் மறுத்தவங்களை உயிர்ப்பித்த தெய்வம் உங்களை செய்து எனக்கு மட்டுமல்ல கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் இந்த கல்யாண இதயத்தை சதியா மாறி இருக்கு. எனவே நான் இவையில செய்தியை கேட்டுப்பட்டு உங்களுக்கு ஒரு இன்றைய நாளிலே இந்த வார்த்தை விஷயத்தை உங்களுக்கு ஒரு பட்டம் என்று ஆவியாளர் கொடுக்கிற என்ன பட்டம் என்றால் வார்த்தையை கலக்கிற சுவிசேகி ஜஸ்டினா. வார்த்தையை கலக்கின்ற சுவிசேகி ஜஸ்டினா தான் உங்களை அழைக்க போறோம். நீங்கள் வந்த உடனே வார்த்தையை கலக்கிற சுவிசேகி ஜஸ்டினா தான் நாங்கள் அழைப்போம். அப்படியாக உங்களுடைய வார்த்தை என்ன தொட்டது தலையங்கத்தை உங்களுக்கு கொடுக்குறீங்க. அப்படியான வார்த்தை இன்றைக்கு ஆவியான உங்களுக்கு கொடுத்துருக்க. வார்த்தைக்கு நீங்க எங்கே போய் கலக்குறீங்களோ அங்கே எல்லோரும் அபிஷேகம் வர்றாங்க. காரணம், நீங்க பேசும் பொழுது உங்க ஆக்ஷன் எல்லாம் ஆவியில உணர்ந்து அப்படி கை காலையில அசைந்து பேசும் பொழுது நான் கேட்கிற எங்களுக்கு உற்சாகம். ஆறார் சோர்வடைந்து வேதனையோடு இருக்கிறார்கள் செய்தியை கேட்கும் பொழுது உற்சாகம் வரும். அநேகருக்கு உற்சாகம் வந்திருக்கும். நீங்க சாட்சியை கேட்பீர்கள், சாட்சியை கொண்டு வருவீர்கள், அநேகரை தொற்று முடி விசுவாசிக்கிறேன். நன்றி. வார்த்தை கலக்கிற சுவிசேஷ ஜஸ்டினம். கர்த்தர் உங்களையும் உங்கள் ஊழியங்களையும் உங்களை கைட்டு செய்யும் காரியங்களையும் அபரிவிதமாக ஆசிரியப்பார். உங்களை கொண்டு வந்த பந்து ஜனத்தான் நன்கு சொல்றோம். அநேக ஊழியர்களை இந்த வார்த்தை விதத்தில் வந்து தொகுக்கிறார் பாஸ்டர் பஞ்சு, அவருக்கு நான் நன்கு சொல்லுகிறேன். அவர் இல்லாமல் உங்களால் கலக்க முடியாது. அவர் இருக்க அப்படியே நன்றாக கலக்கிவிட்டீர்கள். கர்த்தர் உங்களையும் உங்கள் ஊழியர்கள் அபரிவிதமாக ஆசீர்வதிப்பார்கள். ஆமென். ஆமென். ஒரு விஷய இன்றைய நாளில் செய்தியை தொட்டவுடைய வார்த்தை சொல்ல போறீர்களா? சில நிமிடங்கள் தருகிறேன். இன்றைய வார்த்தை கலக்கிற சுவை ஜஸ்டினா சொன்ன வார்த்தை உங்களுக்குள் ஒரு மார்கள் இருந்தா ஒரு 2-3 நிமிடங்கள் தருகிறேன். கடிதம் சொல்லுங்கள். இந்த வார்த்தை என்ன கலை அப்படியே உங்களை தொற்றிருக்கும். இந்த வார்த்தை
3: உண்மையாவே இந்த வார்த்தை தம்முடைய ஆவியினால் அந்த மகள் பேசிய வார்த்தை ஆசீர்வாதமா இருந்தது. அதாவது மனுஷனால கூடாதெல்லாம் தேவனால் கூடும் என்று சொல்லி பல சம்பவங்களை சொன்னா எசேக்கியல்லையும் அவர் எடுத்து காட்டினான். அவ்விதமா அந்த இருதயத்தை, கல்லான இருதயத்தை சதையாக மாற்ற அவரால் முடியும். ஆகவே பேசாத கழுதையை பேச வைக்க முடியும், கல்லுகளிலிருந்து பிள்ளைகளை உருவாக்க முடியும் துதிக்கிறதுக்கு. ஆமீன், அல்லேலூயா. அந்த வார்த்தை அவ்விதமான ஜீவனும் ஆவியும் உள்ள வார்த்தை இந்த சகோதரி பிரசங்கித்தா. உண்மையாவே எங்களுடைய இருதயத்தை தொட்டது, எங்களுடைய இருதயத்திலே ஒரு உயிர்ப்பித்தலை கொண்டு வந்தது அந்த அபிஷேகமான வார்த்தை. வார்த்தையை கலக்கிற மட்டுமல்ல உலகத்தை கலக்கும்படி ஆசீர்வதிப்பாராக. ஆமேன், ஆமேன்.
0: ஒரு ஊழியக்காரியே ஊழியக்காருக்கு இந்த வார்த்தை தொட்டது என்றால் எப்படி இருக்கும் சிஸ்டர் ரஜனி?
4: ஆமேன், ஆமேன். தேங்க்யூ பிரதர் மகேந்திரன், காட் பிளஸ் யூ. Yes, I was really touched by Sister Justina, or Evangelist Justina, I would call her, because of the way the Lord is using her with the Word of God, penetrating into the hearts and lives of people, into the nations of the world. This is indeed the Word of the Living God coming through to speak to the hearts of people. Amen. Where the Lord turns a heart of stone into a heart of flesh, according to what she has shared from Ezekiel 36. It is indeed the Word of God that can do this. Nothing else but His power and might, and the way He moves through His almighty, the transforming power that is attached to the Word of God is the one that transforms a man from a heart of stone into a heart of flesh. The heart of flesh is because he is now being touched, transformed. He is now obedient to the Word of God, and the Word of God has its power and effect upon people that want to obey His Word. And thereby, when the Word goes forth, and just like Sister Justina has been preaching the Word, it has brought forth life into lives, people, and people's lives also. And that Word that has gone forth with that transforming power has now touched them, saved them, brought them into the glorious light from the demonic fields of the enemy. Thereby, it's a wonderful Word that brought forth much of His deliverance and liberation and freedom into the hearts of lives. That is what a heart of stone becoming a heart of flesh means. That deliverance has been flowing through. That people who have been bound by the enemy's chains have been breaking down and broken off their lives. That is what the power of God is, through the Word of God. And thank you, Sister Justina, for that wonderful Word. We've all been blessed by it, and especially for those that have not entered God's kingdom and His purposes and plan in their lives have been revealed with this mighty Word to break forth and come forth into that eternity with that Word exposed in their hearts and lives, and obedient to that Word and bringing forth life eternal. In Jesus' name I pray. Thank you, thank you. Amen, amen.
0: Thank you, Sister Rajan Langarmani from Vancouver. தொடர்ந்து இந்த செய்தியை வெள்ளிக்கிழமை இவருடைய செய்தி தொடரும். வெள்ளிக்கிழமை வந்து கேட்டு ஆசீர்வாதத்தை பெற்றுங்கள். கர்த்தர் உங்களை உங்கள் ஊழியங்களையும் தேவன் ஆசீர்வதிப்பாராக. ஆமென், ஆமென், ஆமென். நன்றி சிஸ்டர், நன்றி. God bless you.
5: God bless you. God bless. Thank you.
0: தொடர்ந்து கடைசியாக செய்தியை
5: மேகலாவா,
0: அவரும் ஒரு கலெக்டர் ஊழியக்காரி தான், மேகலாவாஸ் கொழும்பு ஸ்ரீலங்கா. அவரை வார்த்தையின் வெளிச்சத்தின் சார்பிலும் சங்கம வானொலியின் சார்பிலும் 79 ரேடியோல கேட்டிருக்கின்ற பிள்ளைகள் சார்பிலும் வருக வரன்னு வரவேற்போம். பிரைஸ் தி லார்ட். மேகலா வாஸ் அவர்களே, பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். இலங்கை மண்ணில் இருந்து வார்த்தை வெளிச்சது, வார்த்தையின் வெளிச்சம் உதிக்கின்றது, கேட்க இருக்கின்றோம். உங்களோட ஒப்பு கொடுக்கிறேன் சிஸ்டர், வழி நடத்துங்கள். ஆமென்,
6: ஹல்லேலூயா. தேவனுக்கே மகிமை உண்டாகட்டும். இந்த வேளையில இந்த வார்த்தையின் வெளிச்சத்துக்கூடாகவும் சங்கமம் வானொலி கூடாகவும் தேவன் எனக்கு இந்த இடத்துல வார்த்தையை பகிர்ந்து கொள்ள கொடுத்த சந்தர்ப்பத்துக்காய் நன்றி செலுத்துகிறேன். இந்த வார்த்தையை கொடுக்கும்படியாக அழைத்த ஐயா அவர்களையும் இந்த ஊழியர்களுக்காகவும் நான் தேவனுக்கு நன்றி செலுத்துகிறேன். இந்த வேளையில வார்த்தையின் வெளிச்சத்தை வெளிச்சத்துக்கூடாக நாங்கள் தேவன் கொடுக்கிற வார்த்தையை நாங்கள் கவனிப்போமாக. இந்த வேளையில நாங்கள் ஜெபித்து எங்களுடைய வார்த்தைக்கு நேராக கடந்து செல்லுவோம். பரிசுத்தமுள்ள தேவனே, இந்த காலை வேளை, மாலை வேளை, மதிய வேளைக்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறேன். நீங்க சர்வ வல்லமை உள்ள தேவன். வார்த்தையானவர் மாம்சமாகி எங்களுக்குள்ளே வாசம் பண்ணுகிறார் என்று வேதத்துல சொல்லப்பட்டிருக்கிறபடி நீர் எங்களுக்குள்ள வாசம் பண்ணுகிற தேவன். இந்த வேளையில நாங்கள் பேசிக் கொள்கிறதை நீர் கவனித்து கேட்கிற தேவனாயிருக்கிறேன். இந்த வேளையில ஆண்டவரே பேச போகிற ஒவ்வொரு வார்த்தைக்காகவும் உமக்கு நன்றி செலுத்துகிறேன். நீர் பேசுவீராக ஆண்டவரே. மனுஷிகமாக அல்ல கத்தாவே, நீர் பேசுவீராக என்று உம்முடைய நாமத்தில் எல்லாவற்றையும் ஒப்பு கொடுத்து ஜபிக்கிறேன். ஆண்டவரே, வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்காகவும், சங்கமம் வானொலியிலிருந்து ஆண்டவரை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் வார்த்தைக்கு நேராக நீ நடத்துவீராக, ஒவ்வொருடைய இதயத்தையும் திறப்பீராக. இயேசுவின் நாமத்தில் ஜபிக்கிறோம் எங்கள் ஜீவன் உள்ள நல்லருமை தகப்பனே, ஆமேன். இந்த வேளையில தேவன் எனக்கு கொடுத்த வார்த்தையை இந்த இடத்துல பகிர்ந்து கொள்ளுகிறேன். எனக்கு முன்பாக பேசின சிஸ்டர் ஜஸ்டினா அவர்கள் தேவனுடைய வார்த்தையை குறித்து அழகாக பேசினார்கள். அதே வண்ணமாக தேவன் இந்த இடத்துல வார்த்தையானவர் மாம்சமானவர், வார்த்தையின் வல்லமை எப்படிப்பட்டது என்பதை குறித்து நான் இந்த இடத்துல உங்களோடு பகிர்ந்து கொள்ளலாம் என்று நினைக்கிறேன். வார்த்தையின் என்னுடைய தலைப்பு வார்த்தையின் வல்லமை. அதற்கு ஆதாரமாக சங்கீதம் 19:7 இருந்து 10 வரைக்கும் நாங்கள் வாசிப்போம். கர்த்தருடைய வேதம் குறைவற்றதும் ஆத்மாவை உயிர்ப்பிக்கிறதுமாயிருக்கிறது. கர்த்தருடைய சாட்சி சத்தியமும் பேதையை ஞானியமாக்குறதா இருக்கிறது. கர்த்தருடைய நியாயங்கள் செம்மையும் இதயத்தை சந்தோஷிப்பிக்கிறதுமாயிருக்கிறது. கர்த்தருடைய கற்பனை தூய்மையும் கண்களை தெளிவாக்குகிறதுமாயிருக்கிறது. கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் சுத்தமும் என்றென்றைக்கும் நிலைக்கிறதுமாயிருக்கிறது. கர்த்தருடைய நியாயங்கள் உண்மையும் அவை அனைத்தும் நீதியாயிருக்கிறது. அப்ப இந்த இடத்துல நாங்க பார்ப்போம், முதலாவதாக கர்த்தருடைய வேதமங்களை உயிர்ப்பிக்கிறது. வேதத்துல சொல்லப்பட்டிருக்கிறது கர்த்தருடைய வேதமங்களை உயிர்ப்பிக்கிறது. அதாவது வார்த்தை எங்களுக்குள்ள வந்தோடனே நாங்கள் உயிரடைகிறோம். நாங்கள் வேற மதங்கள்ல வேற கலாச்சாரங்கள்ல காணப்பட்டோம், ஆனால் அந்த நேரத்தில் நாங்கள் மரித்தோம். சரீரம் உயிராய் நடந்து போனது, ஆனால் எங்களுடைய உண்டான ஆத்மா மரித்து காணப்பட்டது. ஆனா தேவனுடைய வார்த்தை எங்களுக்குள்ள வந்த அந்த மாத்திரத்தில் நாங்கள் உயிரடைந்தோம். லாசர் ஒவ்வொன்றமாய் இயேசுட வார்த்தையால் உயிரடைந்தாரோ அதே வண்ணமாக தேவனுடைய வார்த்தை எங்களுக்குள்ள வந்த நேரத்துல எங்களுடைய மரித்த சரீரம் உயிர்ப்பிக்கப்பட்டது. அப்ப தேவனுடைய வார்த்தையின் வல்லமையை பாருங்க. நாங்க மரித்து போயிருந்தோம், வேற சமய கட்டுப்பாட்டுக்குள்ள மரித்தவர்களாக ஆத்மா காணப்பட்டது, ஆனால் தேவனுடைய வார்த்தை வந்த நேரம் எங்களுடைய சரீரம், எங்களுடைய ஆத்மா, எங்களுடைய முழு சரீரமும் உயிரடைந்தது. அதே வண்ணமாக தேவனுடைய வார்த்தை இல்லாமல் எங்களுடைய எங்களுடைய ஆத்மா பேதையாய் காணப்பட்டது. நாங்கள் எவ்வளவு படித்து பட்டம் பெற்றவர்களாக இருந்தாலும் நாங்கள் ஒரு பேதைகளாக இருந்தோம். ஆனா தேவனுடைய வார்த்தை வந்ததும் நாங்கள் ஞானிகளாக்கப்பட்டோம். என்ற வேதத்துல சொல்லப்படி பேதையை ஞானியாக்குறதுமா இருக்கிறது. அப்ப நாங்கள் பேதையாய் இருந்த எங்களை தேவனுடைய வார்த்தை எவ்வளவு நம்ம செய்கிறது ஞானியாக்குறது. எத்தனையோ பேருக்கு முன்பாக, படித்த பண்டிதருக்கு முன்பாக தேவனுடைய வார்த்தையை கொண்டு போகத்தக்க ஞானம் உள்ளவர்கள் ஆக்குகிறது தேவனுடைய வார்த்தை. தேவனுடைய வார்த்தை இல்லாமல் நான் ஒரு பட்டதாரியா இருந்தாலும் அந்த இடத்துல போய் எங்களுக்கு பேச வார்த்தை வராது. என்ன வார்த்தை இருக்கிறது பேசுவதற்கு? தேவனுடைய வார்த்தை எங்களுக்குள்ள வந்தேன் அந்த நிமிஷத்துல நான் ஞானி ஆகுறேன். எத்தனையோ பேருக்கு முன்பாக நான் வார்த்தையை கொடுக்க என்னை தேவன் வெளிப்படுத்துகிறார், என்ன ஞானி ஆகுகிறார். அது மாத்திரமல்ல, அது செம்மையானது. தேவனுடைய வார்த்தை செம்மையானது. அது எங்கள் இதயத்தை சந்தோஷிப்பிக்கிறது. எங்கள்கிட்ட பணம் இருக்கலாம், பொருள் இருக்கலாம், எங்கள்கிட்ட இல்லாத காரியங்கள் எல்லாமே இருக்கலாம், ஆனால் எங்களுக்கு நிம்மதி இல்லை, சந்தோஷம் இல்லை, சமாதானம் இல்லை. எத்தனையோ பெரிய கோடீஸ்வரர்களை பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு சந்தோஷம் இல்லை. அவங்க எவ்வளவு லட்சக்கணக்கு கோடிக்கணக்கு உழைத்தாலும் அவங்க சென்னையிலும் அவங்க அந்த உணவுகளையும் சாப்பிடுவோம், இதை சாப்பிடக்கூடாது, அதை சாப்பிடக்கூடாது, நிறைய காரியம் கட்டுப்பாடா இருக்குது. ஆனால் தேவனுடைய வார்த்தையை பெற்றுக்கொண்ட நாங்க படுகிற சந்தோஷம், சமாதானம், இயேசு எங்களுக்குள்ள இருக்கிறார் என்ற அந்த நிம்மதி அவங்களுக்கு இல்லை. ஏன்னா தேவனுடைய வார்த்தை வந்தது நிமித்தமாய்த்தான் இந்த சந்தோஷம் எனக்குள்ள வந்தது. இல்லாட்டி நானும் அவர்களைப் போல வெளித்தோற்றத்துக்கு ஒரு மனிதனாய் காணப்படுவேன், ஒரு சந்தோஷம் இருக்கிற மாதிரி பேசிக்கொள்வேன், ஆனால் உள்ளான உதயம் இதயம் எப்பொழுதும் வெறுமையாக இருளாக காணப்படும். ஏனென்றால் இயேசு என்ற

ஜீவனும் வெளிச்சம் எப்பண்ணமாய் வந்ததோ அதே விதமாக தேவனுடைய வார்த்தை எங்களுடைய உள்ளத்துக்குள்ள வந்த அந்த நிமிஷத்துல அந்த இருள் போனது தெரியல, எல்லாம் வெளிச்சமாக ஏன் தேவனுடைய வார்த்தை வந்தது. எங்களுடைய கண்கள் தெளிவாகினது, இருளடைந்த கண்கள் மூடப்பட்டிருந்த கண்கள் திறக்கப்பட்டு வெளிச்சமாய் காணப்பட்டது ஏன் தேவனுடைய வார்த்தை வந்த நிமிஷத்துல. அது மாத்திரமல்ல, இந்த உலகத்துல நீங்க என்னத்தை எடுத்துக்கொண்டாலும் பொய் பொய் எல்லாமே கலப்பணம். ஆனா தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது, தேவனுடைய வார்த்தை உண்மை சத்தியம், அது நேர்மை நீதியானது. அநீதிகள் எல்லாம் அழிந்து போகுது ஏன் தேவனுடைய வார்த்தை எந்த இடத்துல வருது. ஒரு அநீதியான ஒரு ஊழியக்காரன் இருக்கிற வழியில தேவனுடைய வார்த்தை அந்த இடத்துல போகிற வழியில ஊழியக்காரன் சொல்லுக்குள்ள ஒரு ஷப்பண்டு வச்சிருக்கிற ஒரு மனிதர், கடை வைத்திருக்கிற ஒரு முதலாளி, பிழையான காரியங்களை செய்யவில்லை, தேவனுடைய வார்த்தை அந்த இடத்துல போகிற வழியில அவர் அதையும் தான் ஒரு நீதியான காரியத்தை செய்வார். அதே வண்ணமாகத்தான் அந்த பொருட்களை விற்கிற நேரம் ஒரு நீதியாக விற்பார், பொருட்கள்ல கலப்பணம் இருக்காது. அதே வண்ணமாகத்தான் தேவனுடைய வார்த்தை இருக்கிறது. அது மாத்திரமில்ல, தேவனுடைய வார்த்தை என்ன ஒளிந்து பூமி நிலை மாறி போனாலும் தேவனுடைய வார்த்தை ஒளிந்து போகாது. அப்ப அதனுடைய வல்லமை, வார்த்தையின் வல்லமை அது எப்படிப்பட்டது என்றதை நாங்க பார்ப்போம். இப்படிப்பட்ட வார்த்தையை நாங்க எப்படி நாங்க வைத்துக் கொள்கிறோம்? தேவனுடைய வார்த்தைக்கு நடுங்கிறவனை மாத்திரம்தான் அவர் நோக்கி பார்ப்பேன் என்று சொல்லி இருக்கிறார். அது மாத்திரமில்ல, தேவனுடைய வார்த்தை எங்கு போகுதோ அது வெறுமனே திரும்புவதில்லை, அது அதனுடைய காரியமாகும்படி வாய்க்கும் என்று சொல்லி இருக்கு. அப்படிப்பட்ட வார்த்தை என்ன செய்யறதுண்டா, ஆபிரகாம் போகிறார் ஈசாக்கை பலியிட, அந்த இடத்துல இருந்து ஒரு வார்த்தை வார்த்தை ஒன்று வெளிப்படுகிறது, பிள்ளையாண்டான்மே கைய வைக்காதே. அதன் பின்பதாக நடந்த காரியம் என்ன, அந்த வார்த்தை வந்தது நிமித்தமாக ஈசாக்குடைய சந்ததி பெறுகிறது, அந்த சந்ததியின் மூலமாக இயேசு உங்களுக்கு கொடுக்கப்படுகிறார். அப்ப வார்த்தை வெளிப்பட்டது நேரம் தான் அந்த அதிசயம் நடந்தது. அதே போல சகைவியை நாங்க எடுத்துக்கொண்டோம்னா இயேசு இப்படிப்பட்டவரோ என்று பார்ப்பதற்கு சகைவி மரத்தில் இருந்தார். ஆனா இயேசு அந்த இடத்துல வந்து சகைவே இறங்கி வா நான் உங்ககிட்ட தங்க வேணும் அந்த சொன்ன ஒரு வார்த்தை அந்த மனிதனுக்குள்ள ஒவ்வொன்றமாய் கிரிய செய்தது. அவனுடைய சரீரம் மாறல, அவனுடைய அவனை சுற்றி இருக்கிறவர்கள் அவனுக்கு சொன்ன பாவி என்று சொன்ன வார்த்தை மாறல, ஆனால் அந்த மனிதன் மாறிவிட்டான், அவனுடைய செயல்கள் மாறிவிட்டது. அந்த ஒரு வார்த்தை, இயேசு சொன்ன ஒரு வார்த்தை நிமித்தம் அவன் மாறிட்டான். அவனுடைய உள்ள என்ன ஆஸ்தியில பாதிய கொடுக்கிறேன், நான் பிள்ளையா பெற்றுக்கொண்டதை நிமித்தம் நாலு தனியா கொடுக்கிறேன் என்று சொல்ல வைத்தது அந்த வார்த்தை. அவனுடைய சரீரம் மாறாம அவனுடைய உள்ளம் இப்படி ஃபுல்லா மாறிட்டுது. அப்ப இந்த வார்த்தைக்கு அதிகாரம் உண்டு, இந்த வார்த்தையிட வல்லமையை பாருங்க. அடுத்ததாக நாங்க நூற்றுக்கு அதிபதி வருகிறார், அவர் சொல்றார் இயேசுட்ட வந்து இந்த வேலைக்காரன் வியாதியா இருக்கிறான். அப்ப இயேசு சொல்ற நான் வந்து அவன் சொஸ்தமாக்குவேன். அப்ப அந்த மனிதனுடைய விசுவாசத்தை பாருங்க, இந்த வார்த்தை அவன் கண்டுபிடித்த படினால் தான் அவனுக்கு விசுவாசமே வந்தது. அவன் சொல்லுகிறான், நீங்க வர்றதுக்கு எனக்கு தகுதி இல்லை, நீங்க ஒரு வார்த்தை மாத்திரம் சொல்லுங்க. அப்ப அந்த இடத்துல இயேசு சொன்ன ஒரு வார்த்தை அந்த மனிதனை அந்த நூற்றுக்கு அதிபதியை உயிர்ப்பித்தது, அவனுடைய குடும்பத்தை உயிர்ப்பித்தது, வேலைக்காரனை சொஸ்தப்படுத்தினது. அப்ப அந்த வார்த்தையின் வல்லமையினாலதான் எல்லா காரியங்களும் நடக்குது. அடுத்தால அவங்க பார்த்தோம்னா லாசருவை பார்ப்போம். லாசருவை பார்க்கிற நேரம் சகோதரி சொல்றா, நாலு நாள் ஆயிட்டு நாறுமேண்டு ஒரு கதையை சொல்றா. ஆனா இயேசு சொல்ற, இயேசு அந்த கதருமே காது கொடுக்காம இயேசு சொல்ற, லாசருவே வெளியே வா, இது மட்டும்தான் அவர் சொன்ன வார்த்தை. அந்த வார்த்தையை கேட்ட உடனே அந்த அழுகி போறதுக்கு அழுகி போன சரீரம், உயிரற்ற சரீரம், கட்டுப்பட்டு இருக்கிற சரீரம் உடனே எழும்பி வாசலுக்கு வந்தது. தேவனுடைய வார்த்தையின் வல்லமையை நாங்க அறிந்து கொள்ள வேணும். தேவனுடைய வார்த்தை எப்படிப்பட்டது என்று அதை பிடித்துக் கொள்ள வேணும். ஏனோ தானோ என்று நாங்கள் இருக்க முடியாது. இப்ப எங்கட கையில வேதம் கொடுக்கப்பட்டிருக்கிற வார்த்தை கொடுக்கப்பட்டிருக்கிற இதை நாங்க தலைக்கடியில வைத்துட்டு இருந்தோம்னா நாங்க வார்த்தையை பிடித்துக் கொள்கிறோம் என்று அர்த்தமா? இல்ல, நாங்க வார்த்தையை வாசிக்க வேணும், இந்த வார்த்தை என்ன சொல்லப்படுகிறது அறிந்து கொள்ள வேண்டும். அடுத்தா நாங்க பார்த்தோம்னா இயேசு இக்கரையிலிருந்து அக்கறைக்கு போகிறார், போகிற வழியில கடல்ல பிரயாணம் பண்ணுகிற வேலையில அந்த இடத்துல பிரதான காற்றடிக்குது, கடல் கொந்தளிக்குது, இயேசுவை போக விடாமல் அந்த இடத்துல பிரதான ஒரு ஆர்ப்பாட்டம் நடக்கிறது. இயேசு எழுந்து ஒரு வார்த்தை சொல்லுகிறார், அமைதலா இரு என்று மாத்திரம்தான் சொல்லுவேன். அதன் நிமித்தம் அந்த கடல் காற்று எல்லாம் அமைதலாயிற்று.

0: அதன் பின்பதாக என்ன நடந்தது? அவருக்காக அவர் யாரு யாரை தேடி போனாரோ அந்த மனிதன் சொஸ்தமான ஒரு வார்த்தையினால் சொஸ்தமானார். அந்த மனிதன் வார்த்தையினால் சொஸ்தமானது மாத்திரமல்ல, அந்த கிராமம், அந்த மனிதனுடைய கிராமமே அவனுடைய ஏசு சொன்ன அந்த வார்த்தை அந்த மனிதன் கொண்டு போகிற வேளையில அந்த கிராமமே ரட்சிக்கப்பட்டது, அந்த இடமே ரட்சிக்கப்பட்டது. அப்ப தேவனுடைய வார்த்தையின வல்லமை, மனிதன் பேசுற வார்த்தை அல்ல, தேவனுடைய வார்த்தை எவ்வளவு கிரியை செய்கிறது என்று பாருங்க. அதே போல திமிர்வாதக்காரன் படுத்திருக்கிறான், திமிழ்வாதக்காரனுக்கு ஏன் சொல்ற எழுந்து படுக்கை எடுத்துக்கொண்டு போவார், சொன்ன மாத்திரத்திலே அவன் எழும்பி நடந்து போயிட்டான். அந்த வார்த்தையின் வல்லமை எப்படிப்பட்டது! நாங்கள் இந்த வார்த்தை தான் எங்கட கையில இருக்குது, நாங்கள் இந்த வார்த்தையை எவ்வளவு பிரயோகிக்கிறோம், பாவிக்கிறோம், எங்களோட வாழ்க்கையில நடைமுறையில நாங்கள் அதை பாவிக்கிறோமா, அதை நாங்கள் நடைமுறைப்படுத்துகிறோமா, ஏனோ தானோ என்று நாங்கள் அதை வைத்திருக்கிறோமா? நாங்கள் கொஞ்சம் சிந்தித்து பார்ப்போம். ஆதியாகமத்தை நாங்கள் எடுத்துக்கொண்டோம் என்றா, தேவனுடைய வார்த்தை அந்த எல்லாவற்றையும் மாற்ற வல்லமை உள்ளதா இருக்கிறது. சூழ்நிலைகள், காலநிலைகள் எல்லாவற்றையும் மாற்ற தேவனுடைய வார்த்தை மாத்திரம்தான் வல்லது, வல்லமை உள்ளது. இப்ப ஊழியக்காரர்களே நாங்க பாத்தீங்கன்னா, அவங்க ஒரு வார்த்தை சொல்லுவாங்க, ஒரு ஒரு சுகம் இல்லாத ஒருவனுக்கு, கால் நடக்க முடியாதவனை பார்த்து நீ எழுந்து நட என்று சொன்ன உடனே அந்த தேவன் கற்றுக் கொடுத்த அந்த வார்த்தை அவர்கள் பிரயோகிக்கிற வேலையில அந்த மனிதன் எழுந்து நடக்கிறான். அந்த எங்களோட கண்ணு கூடாக அது நடக்கிறது, நாங்கள் அதை பார்க்கிறோம். அப்ப அந்த வார்த்தையை நாங்கள் வெறுமனே வார்த்தையாக வைத்திராமல் அது ரேமாவாக எங்களுக்குள்ள நாங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும். வார்த்தை இல்லாமல் நாங்கள் இல்லை, வார்த்தை இல்லாமல் தேவனுடைய தேவனை நாங்கள் அறிந்து கொள்ள முடியாது. ஏனென்றால் சரீரம் அந்த வார்த்தை மாம்சமாகி எங்களுக்குள்ள வாசம் பண்ணுகிறார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்ப இயேசு வந்து அது வார்த்தை, அந்த வார்த்தை எங்களுக்குள்ள இருக்கிறது. இப்ப இயேசு எங்களுக்குள்ள தான் இருக்கிறார், சர்ச்சில இல்ல, ஒரு இடத்தையும் இல்ல, எங்களுக்குள்ள நான் வாசம் பண்ணுகிறேன். அப்ப அந்த வார்த்தையை நாங்கள் எடுத்து பிரயோகிக்காம, அந்த வார்த்தையை நாங்கள் வெறுமனே வார்த்தையாக பைபிளுக்குள்ளேயே வைத்துக் கொண்டு இருக்காம நாங்கள் எடுத்து பிரயோகிக்க வேண்டியவர்களா இருக்கிறோம். பாருங்க, ஆரம்பத்துல இந்த ஆதியாகமத்துல ஆண்டவர் சொல்லுகிறார், வெளிச்சம் உண்டாக கடவது. அப்ப இருளாத்தான் எல்லாம் இருந்தது, இந்த உலகமே இருண்டு போயிருந்தது, ஆனா வெளிச்சம் உண்டாக கடவது என்று சொன்ன மாத்திரத்துல அந்த இடத்துல ஒரு பெரிதான ஒரு விடுதலை, வெளிச்சம், அந்த இடத்துல இருக்கிற எல்லா இருள்களும் அகந்து வெளிச்சம் உண்டாயிடுச்சு. அதே வண்ணமாக தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது, சிங்க குட்டிகள் தாட்சியடைந்து பட்டினியாயிருக்கும், ஆனால் கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைபடாது என்ற வார்த்தை நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையில பிரயோகிக்கிற வேளையில எங்களுடைய வாழ்க்கையில இருக்கிற வறுமையான காரியம், எங்களுடைய பொருளாதார காரியம் எல்லாம் நிறைவடைகிறது. நான் உன்னை வாழாக்காமல் தலையாக்குவேன், கீழாக்காமல் மேலாக்குவேன். இது முதலுடைய வார்த்தை. இதை நாங்கள் எங்களுக்குள்ள பயிற்சி பண்ண பண்ண பண்ண தேவனுடைய வார்த்தை எங்களுக்குள்ள கிரிய செய்ய செய்ய விசுவாசம் எங்களுக்கு வருகிறது. விசுவாசம் எப்படி வருகிறது? கேள்வியினால் வருகிறது. கேள்வி கேள்வி என்று சொல்ற நேரம் அது பிரசங்கத்தை கேட்பதனால் வருகிறது, வேதத்தை வாசிப்பதனால் வருகிறது, அது எல்லாம் வார்த்தை. ஒருவன் ஒரு மனிதனோடு நாங்கள் நாங்கள் சம்பாதிக்கிறது ஒரு வார்த்தை கூட. அதே நேரத்தில் நாங்கள் பிள்ளையான வார்த்தைகளை பிரயோகித்து பிள்ளையான காரியங்களை யோசிக்கிற வழியில் அந்த வார்த்தை கிரிய செய்யும், அது பிசாசுடைய வார்த்தையை எங்களுக்குள்ள கிரிய செய்யும். அப்படி இல்லாத படிக்கு தேவனுடைய வார்த்தை என்ன சொல்லுகிறது, தேவன் எங்கள் எங்கள் மூடாக மற்றவர்களுக்கு என்ன பேசுகிறார், தேவன் எங்களுக்கு என்ன பேசுகிறார். இப்ப இசைக்கியல பாத்தீங்கன்னா, இசைக்கியலுக்கு தேவன் சொல்லுகிறார், நீ போய் அந்த எலும்புகளுக்குள்ள எலும்போடு பேசு. சொன்ன நேரத்துல அந்த அவர் பேசுகிறார், பேச பேச பேச அந்த எலும்புகள் உயிரடைகிறது, சரீரம் உண்டாகிறது, நரம்புகள் உண்டாகிறது, சுவாசம் ஏற்படுகிறது, எல்லாம் அது ஒரு வார்த்தையினாலதான் நடக்கிறது. எனவே நாங்கள் வார்த்தையை பிடித்துக் கொள்வோம், வார்த்தையை கற்றுக்கொள்வோம், வார்த்தையை நாங்கள் செவி கொடுப்போம். ஏனென்றால் தேவன் சொல்லுகிறார், வார்த்தைக்கு நடுங்குகிறவனை நான் நோக்கி பார்ப்பேன், என்னுடைய வார்த்தைக்கு நடுங்குகிறவனை நான் நோக்கி பார்ப்பேன். அப்ப வார்த்தைக்கு எவ்வளவு முக்கியமானது! உலகத்துல எல்லாம் அழிந்து போனாலே வார்த்தை ஒரு உறுப்பு அழிந்து போகாத என்று வேதத்துல தேவன் சொல்லி வைத்திருக்கிறார். அதே போல என்னுடைய வேதத்தை மறந்தால் நானுடைய பிள்ளைகளை மறப்பேன் என்று சொல்லியிருக்கிறார். அப்ப வேதம் என்று சொல்றது வார்த்தை, அந்த வார்த்தையை மறந்தா தேவன் எங்களுடைய பிள்ளை எல்லாம் மறந்து போயிடுவார். அப்ப நாங்க வார்த்தைக்கு முதலிடம் கொடுக்கிறவர்களால் நாங்கள் இருக்க வேண்டும். ஏனோ தானு என்று வார்த்தையை வாசிக்க முடியாது. நாங்கள் ஒவ்வொரு நாளும் வாசிக்கிற வார்த்தையை எங்களுக்குள்ள நாங்கள் பயிற்சி பண்ணி கொள்ள வேணும், எங்களுக்குள்ள நாங்கள் எடுத்துக்கொள்ள வேணும். அதற்கு பின்பதாக மற்றவர்களுக்காக நாங்கள் அந்த வார்த்தையை குறித்து நாங்கள் பேச வேண்டியதா இருக்கிறோம். வார்த்தையை நாங்கள் எங்களுக்குள்ள எடுத்து எங்களுக்குள்ளேயே நான் வைத்துக் கொண்டிருக்க முடியாது. அது பழைய துருத்தியாய் மாறிவிடும், அது புது துருத்தியாக வழியாக நாங்கள் ஒவ்வொரு நாளும் நிறைய வேண்டியவர்களா இருக்கிறோம். பழைய காரியங்களை வைத்துக் கொண்டிருந்தால் அது பழகுபட்டு போயிடும். அது இறைக்காத கிணறு, பாவிக்காத கிணறு போல அது ஊற்ற தண்ணியாவே இருக்கும். அது இறைக்க இறைக்கத்தான் புதிய தண்ணீர் அந்த இடத்துல இருந்து உருவாக்கப்படும். அதே வண்ணமா தேவடைய வார்த்தைக்கு எங்க போனாலும் தேவடைய வார்த்தைக்கு நாங்கள் முதலிடம் கொடுப்போம், தேவடைய வார்த்தைக்கு நாங்கள் நடுங்குவோம், தேவடைய வார்த்தையை நாங்கள் கற்றுக்கொள்வோம், அதே நேரத்துல கற்றுக் கொடுப்போம். கற்றுக்கொண்டு நாங்கள் கற்றுக் கொடுக்க கொடுக்கத்தான் மற்றவர்களுக்கு கொடுக்க கொடுக்கத்தான் அது ஊறி கொண்டு வருது. அதே போலதான் தேவனுடைய வார்த்தைக்கு நாங்கள் நடுங்குவோம், தேவனுடைய வார்த்தையை நாங்கள் விட்டு கொடுப்போம், தேவனுடைய வார்த்தையை நாங்கள் பேசுவோம். ஒவ்வொரு நாளும் அவருடைய வெளிச்சத்துல நாங்கள் வெளிச்சம் காண்போம். தாவீது சொல்லுகிறார், உம்முடைய வார்த்தைக்கு நான் நடுங்குகிறேன் என்று. அது மாத்திரமல்ல, நீரனை நம்ப பண்ணின வசனத்தை அடியேனுக்கு நினைத்தரணும். அப்ப வசனத்தை அவர் வாசிச்சு அந்த வார்த்தைக்கு நடுங்குகிறார். நடுங்குற நிமித்தம் அவர் சொல்றார், உங்களுடைய வசனத்தை நினைத்தரணும், நான் அந்த வசனம் வைத்திருக்கிறேன், அந்த வசனத்தை நினைத்தரணும் என்று. அப்ப அப்படிப்பட்ட ஒரு வார்த்தையை நாங்கள் கேட்கிற வேளையில தேவனுடைய நாமத்துக்கு எவ்வளவு மகிமையை நாங்கள் கொடுக்க வேண்டும், எவ்வளவு விசுவாசமாக நாங்கள் காணப்பட வேண்டும். ஏனோ தானோ என்று இனிமேல் வார்த்தைக்கே வார்த்தையை வாசிக்காதபடி தேவனுடைய வார்த்தைக்கு நாங்கள் நடுங்குவோம். அது எங்களுடைய ஆத்துமாவை உயிர்ப்பிக்கிறது, எங்களை பேதையாயிருக்கிற எங்களை ஞானியாக்குகிறது, அது எங்கள் உள்ளத்தை சந்தோஷிப்பிக்க பண்ணுகிறது, அது எங்களுடைய கண்களை தெளிவாக்குகிறது, எங்களை இந்த பூமியில ஒரு மனிதனை நிலைநிறுத்தி இருக்கிறது. அது அது அந்த வார்த்தை உண்மையானது, சத்தியமானது, நீதியானது, சுத்தமானது. கடைசியாக நாங்க ஒரு வார்த்தையை பார்ப்போம். அந்த சங்கீதத்துல சங்கீதம் 19:10 வசனத்தை பார்ப்போம். அவைகள் பொன்னிலும் மிகுந்த பசும் பொன்னிலும் விரும்பப்படத்தக்கதும், தேனிலும் தேன் கூட்டில் இருந்து ஒழுகுகிற தெளி தேனிலும் மதுரமாயிருக்கு. அவைகளால் உமது அடியேன் எச்சரிக்கப்படுகிறேன். எவ்வளவு சுத்தமான வார்த்தை என்று பாருங்க, தேன் கூட்டில் இருந்து வழிகிற தெளி தேனிலும் மதுரமாயிருக்கிறார். அப்படிப்பட்ட வார்த்தை எங்களுக்குள்ள இருக்கிறது, எங்களுடைய கரங்கள்ல இருக்கிறது, எங்கள் வாய்கள்ல இருக்கிறது. அந்த வார்த்தையை நாங்கள் எடுத்து பயன்படுத்துவோம். கர்த்தருக்கு மகிமையாக நாங்கள் மகிமையான காரியங்களை செய்வோம். அந்த வார்த்தையை தேவனை அறியாதவர்களுக்கு நாங்கள் பேசுவோம், அவர்களை கூட தேவனுடைய வார்த்தைக்குள்ளாக நாங்கள் கொண்டு வருவோம். கர்த்தருடைய வார்த்தைக்கு நாங்கள் நடுங்குவோம். தேவன் எங்களை எப்பொழுதுமே ஆசீர்வதிப்பார், எங்களை வழி நடத்துவார். நாங்கள் நன்றி செலுத்துவோம். தேவனே, இந்த வார்த்தை எங்களுக்கு கொடுத்தபடியினால் எங்களுக்கு கொடான கொடி சோத்திரம். இந்த வார்த்தை இல்லாவிட்டால் ஆண்டவரே நாங்கள் ஒரு ஒரு மனித ஜீவன்களாக அல்ல, ஒரு ஜடங்களாக நாங்கள் இருந்திருப்போம். உங்களுடைய வார்த்தை எங்களுடைய கண்களை தெளிவாக்குறது, எங்கள் இதயத்தை சுத்திகரிக்கிறது, எங்களை ஆண்டவரே உம்முடைய வல்லமைக்குள்ளாக நடப்பிக்கிறது, எங்களை உயிர் உள்ளவர்களாக்குகிறது. கெத்தாவே, உம்முடைய வார்த்தை எங்களை சந்தோஷிப்பிக்கிறது. அதற்காக எமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, ஒவ்வொருடைய இதயத்திலும் ஆண்டவரே இந்த வார்த்தையானது விழுந்து பெரிதான காரியங்களை செய்யட்டும். 1, 30, 60, 100 ஆண்டவரே பலன் கொடுக்கட்டும். கல்களில் விழுந்த வார்த்தைகளாக அல்ல தகப்பனே, ஆண்டவரே நல்ல நிலத்தில் விழுந்த வார்த்தைகளாக இந்த வார்த்தைகள் விழுந்து ஆண்டவரே பயிர் கொடுக்க தக்கதாக உம்முடைய நாமத்தில் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரும், சங்கமம் வானொலியில கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவர் மத்தியிலும் இந்த வார்த்தை கிரிய செய்ய வேண்டுமாய் உம்முடைய கரத்துல நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். தூயவரை நீ பேசின ஒவ்வொரு காரியங்களுக்காக உமக்கு நன்றி செலுத்தி இயேசுவின் நாமத்தினாலே இந்த வேளை முழுவதையும் ஒப்புக் கொடுக்கிறேன். ஆண்டவரே கேட்டுக்கொண்டிரு ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். அதே போல ஆண்டவரே இந்த சந்தர்ப்பத்தை கொடுத்த அந்த வானொலிக்காய் நன்றி செலுத்துகிறேன். அதே போல ஐயா அவர்களுக்காகவும் இதில் ஊழியம் செய்கிற ஒவ்வொருவருக்காகவும் நன்றி செலுத்தி இயேசுவின் நாமத்தினால் எல்லாவற்றையும் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன் எங்கள் ஜீவனுள்ள நல்லருமை தகப்பனே. ஆமென்.
1: நன்றி சிஸ்டர் மேகலாவாஸ். இன்றைய நாளிலே வார்த்தையின் வெளிச்சத்திலே வார்த்தையின் வல்லமை என்ற செய்தியை பகிர்ந்திருக்கிறீர்கள். மிகவும் உற்சாகமாக ஆர்வத்தோடு வந்திருக்கிறீர்கள். காரணம், நீங்கள் நன்றாக ஜெபித்திருக்கிறீர்கள். இந்த செய்திக்காக பாரப்பட்டு ஜெபித்து வார்த்தையை நன்றாக தியானித்து ஆவியானுடைய அபிஷேகத்தோடு வந்துதான் இந்த செய்தி இங்க கொடுத்திருக்கிறார். மிக மிக ஆசீர்வாதமா இருந்தது. உற்சாகமாக சொன்னீர்கள், இப்படி உற்சாகத்தை நான் இன்றுதான் உங்களுடன் காண்கிறேன். சங்கீதம் 19:7-10 உள்ள வசனங்களை விளக்கி படித்தவர்கள் கோடீஸ்வரங்கிற சமாதானம் இல்லை. உண்மைதான், பெரிய வீடு பங்களா விலையுறந்த வாகனம் சமாதானம் இல்லை. ஆனால் வார்த்தை கற்றவர்களுக்கு சமாதானம் உண்டு. மை அதாவது இயேசுவின் வெளிச்சம் உதிப்பது தேவ பிள்ளைகளுக்கு. உலகத்தாருக்கு பட்டம் படைத்து உயர்ந்த வேலை இருப்பவர் இருள் சூழ்ந்து இருக்கிறது. ஆபிரகாம சந்தித்தது வார்த்தை சகையூர். இயேசு எப்படிப்பட்டவரோ அதான் அவனுடைய வாஞ்சை. இயேசு எப்படிப்பட்டவரோ அவன் வார்த்தையை கேட்டிருக்கிறான், அற்புதங்கள் அடையாளங்களை கேட்டிருக்கிறான். ஆனால் அவன் உள்ளத்துக்களை இருந்தது இயேசு எப்படிப்பட்டவரோ அந்த வாஞ்சியை ஆண்டவர் அறிந்தார். ஆண்டவர்கள் விளங்கிட்டு அற்புதம் நடந்தது, வெளிச்சம் உதித்தது. ஒரே ஒரு வார்த்தை சொல்லும் சீஷர்கள் கூட இப்படியான வசனத்தை சொல்லவில்லை. ஒரே ஒரு வார்த்தை சொல்லும் அருமையான கருத்து. கர்த்தரே நன்றாக அறிந்திருக்கிறான், வார்த்தையை நல்லா ருசித்திருக்கிறான். அதான் ஒரே ஒரு வார்த்தை சொல்லும்னு சொன்னான். இந்த லாஸ்வரு வெளியே வா. ஏன் லாஸ்வருவே வெளியே வான்றார்? எல்லோரும் வெளியே வாண்டா எல்லாரும் வந்திருப்பார்கள். இந்த தனித்து லாஸ்வருக்கு மட்டும் லாஸ்வருவே வெளியே வா, எல்லோரும் வெளியே வாருங்கோண்டா எல்லாரும் வந்திருப்பாங்க. அருமை. மற்றது வெளிச்சம் உண்டா கடவுள், சரி அது நல்ல வாசல். சங்கீதம் 19 தேனிலும் தெளி தேனிலும். யோசித்து உலகத்திலே தேன் தான் சுசியான சாமான்னு கேள்விப்பட்டிருக்கேன். தெளி தேனா மிக மிக ருசி. அப்ப அந்த தேனிலும் இந்த வார்த்தை ருசியும் என்றால் இந்த வார்த்தையை ருசித்து பார்த்தவர்களுக்குத்தான் தெரியும். வார்த்தையை கேட்கிற பிள்ளைகளுக்கு தான் தெரியும். வார்த்தையை சொல்லும் போது குறிப்படுத்த பிள்ளைகளுக்கு தான் தெரியும். யார் யார் வார்த்தையை ருசிக்கிறார்களோ கேட்கிறார்களோ படிக்கிறார்கள் அவர்களுக்கு தான் அந்த தெளிதேயிலும் இந்த வார்த்தை ருசியா இருக்கு, மற்றவர்களுக்கு தெரியாது. அருமையான வார்த்தை உற்சாகமா உற்சாகமா கொடுத்தீர்கள். மிகவும் ஆசுவமாக ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் உங்களுக்கு நிரந்தரமான நேரம். ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் இதே நேரத்தில் வந்து நீங்கள் செய்து கொடுக்கணும், பெர்மனன்ட். உங்களுக்கு ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் வர முடியாது அறிவித்து தாருங்கள். எனவே ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் இந்த வார்த்தை வெளிச்சத்தில் கடைசி செய்து உங்களுக்கு தான் கர்த்தர் உங்களை ஆசிரியப்பாராங்க. ஆமேன், ஆமேன். உண்மையிலே நாளிலே இந்த வார்த்தை வெளிச்சம் எல்லாம் மிக மிக ஆசிரியம். அந்த காரணம் இதோ பால ஜபித்திருக்கிறேன். அதையா அந்த வார்த்தை வெளிச்சத்தில் அற்புதம் அடையாளம் நடக்கணும். வார்த்தையில கேட்கிற பிள்ளைகளுக்கு ஒரு அற்புதம் நடக்கணும். ஜபம், இந்த ஜபத்தின் மூலம் ஒரு கரைக்கொண்டு கலக்கி விட்டார்கள் இந்த வார்த்தை வெளிச்சத்தை. உண்மையிலே மிகவும் ஆசீர்வாதமாக இருந்த எல்லா ஊழியர்களும் வார்த்தையை கலக்கு கலக்குன்னு கலக்கி விட்டார்கள். அதுக்காக காரணம் ஆவியானவர் இந்த கேட்கிற பிள்ளைகள் கூட ஜபித்திருப்பார்கள். தேவ ஊழியர்கள் வந்து கேட்கும் பொழுது உண்மையிலே எனக்கு ஒரு சந்தோஷம். இப்படியாக இன்றைய நாளே இந்த நித்திய வார்த்தை வெளிச்சத்திலே வார்த்தையை கேட்ட பிள்ளைகள், துதித்த பிள்ளைகள், பாடிய பிள்ளைகள், கவிதையை வாசித்தவர்கள், வார்த்தையை கொடுத்த ஊழியக்காரர்கள் அனைவரையும் தேவன் அபரிதமாக ஆசீர்வதிப்பார்கள். நாங்கள் முடிவு ஜெபத்தை எடுக்க சிஸ்டர் ரஜினி அலங்காரம்.
2: ரெக்கார்டிங் ஸ்டாப்ட்.
1: பிரைஸ் தி லார்ட். சிஸ்டர் ரஜினி அலங்காரம்.
3: பிரைஸ் தி லார்ட் பிரதர் மகேந்திரன். காட் பிளஸ் யூ. நன்றாக நடத்தினீர்கள். கர்த்தர் இருந்தார், அவருடைய பரிசுத்த ஆவியின் மூலமாக ஆசீர்வாதத்தை கொண்டு வந்தார். நீங்கள் அதுக்கும் அவருடைய கரத்தில் இருந்த அந்த மாதிரி அவருடைய பரிசுத்த ஆவியின் மூலமாக நடத்தினீர்கள். தேங்க்யூ. காட் பிளஸ் யூ பிரதர் மகேந்திரன். Amen, amen, amen. Thank you, Lord. Thank you, thank you. Nothing comes our way, Lord. Nothing is possible, Lord Jesus, with man, but all things are possible with God. That is the final analysis of your word, Lord. Today, right from the beginning, Lord, right from the beginning of the worship to the devotionals to through the praying time, Lord, and to the very words that have been coming through the lips of your handmaidens, Lord, today, Lord, has been all to do with the word of the living God. thank you, Father. How much importance has been given, Lord, to the word that proceeds from your very mouth, Lord, oh God. Because you said, Lord, unless, Lord Jesus, we have been, Lord, bought by the not by the blood of Jesus Christ alone and the resurrection power that has given us such eternal life, until we come unto the unction and the obedience of Christ, in only, Lord Jesus, living that word in our lives, Lord, we will be all accountable how we used your word in our life. It's not only the hearers but the doers are the ones that you have called them out, Lord, just like I mentioned about Matthew 7:24, Lord, because you compare them, Lord Jesus, between the wise and the foolish men, Lord. It's the wise men, Lord, that who built the house upon the rock, and then not the foolish man who built his house upon the sand. That is the comparison you made in the analysis you gave, Lord, from your the sermon on the mount. The final conclusion of your sermon was on that, Lord. So we thank you, Father, for helping us, Lord, to see more and more into the word, what your word does for us, Father. Thank you for every one of those mighty wisdom that had been poured forth as the servants of the Lord have been opening up their lips with, and you had poured forth, Lord, much, Lord, into our hearts and lives today. And help us to not only, Lord, hear, but obey your word accordingly, I pray, in Jesus' name. And I thank you, Lord, from the beginning as Sister Karuna came and brought forth a beautiful song and also prayed, Lord Jesus, according to your will, and how she always comes and blesses many, Lord, with a song that you give her, Lord. So we thank you for that blessing that came, Lord, and we were all blessed by it, Father. Bless her, Lord. Cover her under your precious blood. Protect her, Lord, from all evil and danger, and her family, Lord. And thank you, Lord, for giving her, Lord Jesus, such a heart's desire to serve and love you, Lord, consistently, and opening up, Lord, herself to come and serve you this way, Lord. So we thank you for that, Lord. Now we also thank you, Lord, for Sister Grace Jayaranjan, who came and shared the devotional, Lord, and her praise and worship as well, Father. Many have been hearing, many have been blessed, many have been even taking in the word that came through right from the word of the living God, even from that devotional, Lord. How she has been blessing many, Lord Jesus, as she came and shared that. Thank you, Lord, for being with her, leading her and guiding her accordingly, and anointing her more and more, Lord, to bring forth your word, Lord, with clarity and power and wisdom upon her. Thank you, Lord, for your anointing power of the Holy Spirit that works, Lord Jesus, according to your will and purposes in her life, with her call upon her life. Thank you for your protection upon her. Bless her and her family as well, I pray, in Jesus' name. And I thank you, Father, Lord, even as you came through, Lord, praying for the listeners, Lord, the very way, Lord Jesus, you have chosen, O Lord, the preparation that goes forth, Lord, with this adoration, worship, and praying for the listeners, praying for the workers, even as Brother Mahendra prayed for all of the workers and the servants of the Lord that come and share and sing and praise and bring forth the word of the living God. It is all the preparation that goes forth, even as we pray and stand in the gap and, Lord, wait upon you, Lord, to accomplish the task in which you have been manifesting your glory and power and presence through the Holy Spirit, Lord. So we thank you for that, Lord, oh God Almighty, in Jesus' name. I also thank you, Lord, for the very first word, Lord Jesus, that came forth, Lord, oh God, as you came and shared, Lord Jesus, from Brother Mahendran, Lord, who came all the way from India with such a powerful, beautiful word, Lord, about the grace of God. That's beautifully shared, Lord. Thank you, Lord, for calling him out, Lord, at a young age, separating himself unto yourself. Protect him, keep him, lead him, guide him, each step of the way, Lord, with the mighty power of your anointing resting upon him as well, Father, and enlarging his borders, Lord, and giving, Lord, and taking places eye hath not seen, ear hath not heard, neither has it entered into the heart of man, but God has prepared for them that love God and are called according to his purposes. That is the word, Lord, that you have given, Lord, to the servants of the Lord that open up their lips and praise and worship, and even as they come forth, Lord, as the evangelism goes forth, Lord, through the word of God. And I thank you for the many nations that listen, Father, are blessed by it. And I thank you for that, Lord. Also thank you, Father, for Sister Justina, who came, Lord, all the way from Toronto, Canada, who came and shared the word as well, Father, in a powerful way about the word of the living God once again. Oh, Lord, what a powerful word, Lord, that you came forth, Lord. Yes, Lord, indeed, Lord, like the word says, Lord Jesus, you have not given us a heart of stone, but a heart of flesh, and removed the heart of stone and given us a heart of flesh. So, Lord, for them that obey, they will see the power of God, how it comes through and transforms and bring forth, Lord, a new heart, a renewed mind, a renewed heart, Lord. It's all happening because of the obedience to your word. So we thank you for the challenging message that also came through, Lord. And we also thank you for the following message, Lord. After that, all our sister Kavi Kavita, who came and, Lord, worshipped you, Lord, all the way from Japan, Sri Lanka. Her heart is always, Lord, to serve you, love you, because of what you have done for her, Lord. She appreciates your love so much in her love heart, Lord. I see the spirit in her so much, Lord, of wanting to love and serve you, Lord, because what she has seen in her life, transforming her life, coming out of idol worship into a living God to serve and love you, Lord. So we thank you. Protect her, keep her, lead her, and guide her, Lord, from the onslaught of the enemy. Cover her under your precious blood, Lord. Use her mightily, Lord, and anoint her and keep her, Lord, under your precious blood, I pray in Jesus' name. Thank you, thank you, thank you, Jesus. Also, thank you, Lord, for the very final word, Lord, that came from Sister Mayala, Lord. Once again, Lord, how the power of God works through the word of God. Thank you, Lord, for that power that rests upon the word of the living God, that has all the mighty way in you, Lord Jesus, bring about the resurrection power to transform the very purpose in which, Lord Jesus, not only the death, the burial, but the resurrection power is the one that made it all possible, oh God. Otherwise, everything would have been in vain if you were not resurrected. That is the one that makes the difference, Lord, in the hearts and lives of people, because we do not serve a dead God, we serve a living God, and that is who the Lord Jesus Christ is, who came, who was resurrected, and today he is seated at the right hand of the Father, who has sent his Holy Spirit to come and live within us, and we carry his presence through the power of his Holy Spirit in our hearts and lives. That is the power of salvation that comes into our hearts and lives. So we thank you, Lord, for the way that word was challenged, Lord Jesus, the power of God that works through the word of God. And it will not return to us void, accomplish the thing it was sent to, just like the word went through, Lord, from Sister Mayala as well, Father. So we thank you for many that were touched, many that were saved, and Lord, even with the word giving them liberty and freedom. Where the Spirit of the Lord is, there is freedom, and you did that in them, Lord, and you brought them forth, Lord, into many ways of Lord Jesus touching them and finding their way of salvation into their hearts and lives. We also thank you, Lord, for Brother Leslie and Sister Rita, and especially Brother Leslie, Lord, showing forth much of his patience and the way he has been, Lord, bringing forth, Lord, the weekend meetings as well, with a vision upon him as well, Father, which has been such a blessing as well, Father, Lord, and for all recordings that have been going on, Lord, morning till evening once again, Father, and for the task that is upon, Lord, to go into YouTube and Facebook, for those that do not participate in the radio programs or not being able to, Lord Jesus, connect, there's always, Lord Jesus, and media networks that are going in, Father, through Sangamam Radio Gospel, going into Lord Jesus YouTube and also from Nithya Valicham to Varthi in Valicham, and all the weekend meetings to go on YouTube and Facebook, or however it goes, Lord. So we thank you, Lord. We do not take this for granted. We do not take this light. This is your work. This is the kingdom power and authority coming through the way you are using the networks, Lord. So we thank you. We thank you for Sister Rita's dedication and service as well, Father. Be with them as a family. Lead them and guide them. Undertake for them, Lord, each step of the way, and protect them as well. And also Brother Mahindran and his family, Lord Jesus, his children and grandchildren and great-grandchild, all of them, Lord, under the precious blood. When we are in your service, Lord, all the workers, Lord, all the handmaidens of the Lord that have been preaching, I give them all to you. Cover them all under your precious blood with your protection, Father. In Jesus' name I pray. Amen and amen.
1: Amen. Thank you, Sister Rajini Alangaramani, for your closing prayer. Sister Arundhadikkum, Megala Vasukkum, Kavi Kavindhaga, Nandri Sollavanum Karanam, அவர் வந்து தொடக்கம் முதல் முடியும் வந்து கேட்டுக்கொண்டிருந்தார்கள். அதுக்காக நான் தேவனுக்கு நன்றி சொல்வேன். கர்த்தர் மூவரையும் அபரிமிதமாக ஆசிர்வதிப்பார். ஆமென். நாங்கள் இப்போ எல்லோரும் சேர்ந்து என் ஆத்மாவை சொல்ல போறோம். எல்லாரும் மைக் ஆன் பண்ணுங்க. கவி கவிந்தா மைக் ஆன் பண்ணுங்க. சிஸ்டர் அருந்ததி மைக் ஆன் பண்ணுங்க. ஓகே கவி கவிங்க மைக் ஆன் பண்ணுடா. ஓகே நான் எல்லோரும் ஆத்மாவை சொல்லுவோமா? ஓகே எல்லாம்
2: பிரசுரோட் நேரமும் கர்த்தருடைய வார்த்தைகளை எடுத்து வந்து விதைத்தீர்கள். மிகவும் ஆசீர்வாதமாக இருந்தது. வழி நடத்தி உங்களை கர்த்தர்தாமே ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. வேளையிலும் கவிதை கூடாக, செய்திகளுக்கூடாக, துதிகளுக்கூடாக, பாடல்களுக்கூடாக வழி நடத்திய ஒவ்வொரு ஊழியர்களையும் கர்த்தர் காண்கிறார். சௌரி மகளா வாஸ் அவர்கள் கூட இணையக்கூடியதாக இருந்தது. இங்கே கர்த்தருக்கு நன்றி செலுத்துவோம். காலை வேளையில் எங்களுடைய இலங்கை ஜபத்தில் இணைந்தார்கள். கர்த்தரை சித்தமான இணையுங்கள் காலை வேளையிலே. அதே வேளையிலே இன்றைய நாளிலே தேவ செய்தி எடுத்து வந்த தேவ ஊழியர் சௌரி ஜஸ்டினா அவர்களுக்கு நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் கூறிக்கொண்டு வழிநடத்திய சௌரம் மைந்தண்ணையா, சௌரி ரஞ்சினி அலங்காரமணி, சௌரி கவி கவிந்தா, மேரி சௌரி மேரி அவர்கள் கவிதை அறிவான கவிதை எடுத்து வந்திருக்கிறார்கள். அவற்றை நாங்கள் பதிவு செய்து அனுப்பி தருகிறோம். அதே வேளையில் எங்களுடன் சௌரிய அருந்ததி அவர்களும் இணைந்தார்கள். கர்த்தருடைய கரத்திலே ஒப்புவிப்போம். தேவசெய்தி எடுத்து வந்த பாஸ்டர் மகேந்திரன் அவர்களுக்கும் நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் கூறுகிறோம். எங்களுடன் தேவ ஊழியர் பாஸ்டர் பிரதர் அவருக்கு என்ன பேர், விஜயன் அவர்கள் வர இருந்தார், இப்பொழுதுதான் இணைகிறார். அந்த வேலை கர்த்தர் அவருக்காக ஜெபித்துக் கொள்ளும்படி கேட்டிருக்கிறார். கர்த்தர் பெரிதான காரியங்களை வழிநடத்துவாராக. இணைந்து ஊழியங்களை செய்து தொகுத்து வழங்கிய ஒருவரையும் அதே வேளையிலே தொடக்கம் முதல் முடிவு வரை இணைந்திருந்த உங்களை ஒருவரை கர்த்தர் காண்கிறார், ஆசீர்வதிக்கிறார். கர்த்தருடைய கரத்தில் ஒப்புவிக்கிறோம். கர்த்தர் தாமே உங்களை ஒருவருடன் கூட இந்த வழிநடத்துவாராக. நாங்கள் காலை வேளையிலே இலங்கை உலக ஜெபங்களோடு இணையும் வரை கர்த்தர் உங்களுக்கு குட் நைட் சொல்லுகிறேன். இரவு வணக்கங்களை கூறுகிறோம். சௌரி மகேந்திரனையாவுக்கும் சௌரி ரஞ்சினிக்கும் காலை வணக்கங்களை, சௌரி மோகலா வாசுக்கும் சௌரி கவி கவிந்தாவுக்கும் கூறுகிறோம் காலை வணக்கங்கள். இந்த வேலையை கத்தர் வழி நடத்தினார். கத்தருக்கு நன்றி செலுத்துவோம். உங்களை எல்லோரையும் கத்தர் காணுகிறார். உங்களை ஊழிய வாஞ்சிய கத்தர் காணுகிறார். மென்மேலும் பெருக பண்ணுவார். கத்தருக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆமேன் ஆமேன். சங்கமம் டீம் சார்பிலும் வானொலி கூடாக இணைந்து கேட்டுக்கொண்டிருந்த மறுவலப்பில் கேட்கப் போகின்ற ஒவ்வொருவர் சார்பிலும் எல்லோரையும் வாழ்த்தி கொண்டு விடைபெறுவோம். ஆமென். காட் பிளஸ் யூ ஆல்.
4: ஆமென்.
1: காட் பிளஸ் யூ ஆல். ஆமென்.
2: காட்
1: பிளஸ் யூ ஆல். எல்லாம் பதிவு செய்திருக்கிறோம். உங்களுக்கு அனுப்பி தருகிறோம். நீங்கள் வாட்ஸ்அப் குரூப்பில் இருந்தால் அல்லது உங்களுக்கு தனிப்பட்ட ரீதியில் நாங்கள் அனுப்பி தருகிறோம். கேளுங்கள், மற்றவர்களுக்கும் அனுப்பி கொடுங்கள். கர்த்தர் உங்களையும் ஆசீர்வதிப்பாராக, அவர்களையும் ஆசீர்வதிப்பாராக. நன்றிகளையும் வாழ்த்துக்கள். ஆமேன். காட் பிளெஸ் யூ ஆல். ஆமேன்.

0: வெண்மை நிற கல்லில் பெயர் எழுதி கொடுக்கப்பட்டிருக்குமானால் அதர் அவர்கள் தங்களோட வீட்டில் விலை உயர்ந்த இடத்துல வச்சிருப்பாங்க, உயர்ந்த இடத்துல வச்சிருப்பாங்க. அந்த விளையாட்டு போட்டிகளில் ஜெயிக்கிறவர்களுக்கு அங்க கொடுக்கப்படும். நீதான் வெற்றியாளன், நீதான் சாம்பியன் சொல்லி கொடுக்கப்படும். இவர் தான் இந்த ஓட்ட பந்தயத்தில் முதல் பரிசு பெற்றார் என்று கொடுக்கப்படும். ஆண்டவர் சொல்றாரு, நீ ஜெயித்துவா, ஆவிக்குரிய ஓட்டத்தில் நீ வெற்றி பெற்றுவா, நீ உன்னை நான் வெற்றியாளனாய் நான் பார்க்கிறேங்கிறாரு. நீ தோற்கிறவனாய் இருக்கக்கூடாது, நீ ஜெயிக்கிறவனாய் இருக்கணுங்கிறாரு. நீ ஆவிக்குரிய வாழ்க்கையில ஜெயித்துவா, எனக்கு என்ன கிடைக்கும், ஜெயிச்சா கேக்குறீங்களா? ஆண்டவர் சொல்லுகிறார், ஒரு புதிய நாமத்தை, ஒருவரும் அறிந்திராத புதிய நாமத்தை, ஒரு வெண்மை கல்லை நான் உனக்கு கொடுத்து வரவிக்கிறேன்.
1: யோபு தன் இருதயத்தில் நினைத்து கொண்டு அவனுடைய தீங்கு நாள்ல, துக்கத்தின் நாட்கள, உபத்திரவத்தின் நாட்கள், யோபு தன் சிந்தனைக்குள்ள ஜபம் பண்ணி கத்தரை நோக்கி தேவ சமூகத்துல அமர்ந்திருந்தான். நீங்களும் நானும் கத்துடைய சமூகத்துல அமருகிற பிள்ளைகளா இருந்தால் ஒவ்வொரு நாளும் நமக்கு ஆசீர்வாதம் உண்டு, சமாதானம் உண்டு, ஆமேன், தயவு உண்டு, நற்குணம் உண்டு. ஆமே, கர்த்தர் நம் பட்சத்தில் இருக்கும் போது மனுஷன் நமக்கு என்ன செய்வான்? சத்ரு எத்தனை நாள் போராட முடியும்? இன்று காண்கிற சத்ருவின் சேனைகள் சிதறடிக்கப்படும். ஆமேன், ஹல்லேலூயா. உங்களோடு போராடுகளை நீங்கள் தேடியும் காணாதிருப்பீர்கள். உங்களோடு யுத்தம் அணியினவர்கள் ஒன்றுமில்லாமல் இப்பொருளாய் ஆவார்கள். உங்களோடு வழக்காடுகிறவர்கள் நாசம் அடைவார்கள். உண்மையில் எரிச்சலா இருக்கிற யாவரும் வெற்றி லட்சம் அடைவார்கள். உன் சத்துருக்களின் ரத்தத்தை உன் பாதம் இடிக்கும். கத்தரே ஆவியானவர் உன் சத்துருக்கள் கையிலிருந்து உன்னை விடுதலை ஆக்கி ஆசீர்வாதமான வாழ்க்கைக்குள்ள உன்னை நடத்துவார். ஆமென், அல்லேலூயா. யோபு எத்தனையோ காரியங்களை கத்தரை சார்ந்திருந்தது நிமித்தம் யோபுக்கு கத்தர் ஒவ்வொரு நாளும் பாதுகாத்தார். ஆமேன், யோபு சொல்றான், என் சுவாசம் ஒழிஞ்சாலும், என் நாட்கள் முடிஞ்சாலும், நான் பிரேத குழிக்கு போ ஆயத்தமா இருந்தாலும் நான் கர்த்தரை நம்புவேன். ஆமேன், ஒரு நம்பிக்கை உனக்கு எனக்கு உண்டு. ஒரு செடி எப்படி நம்பிக்கை இல்லாம பிடுங்கி போடப்படணும், அப்படி யோபோட வாழ்க்கை இருந்துச்சு. ஆனா ஒரு நேரம் வரும்போது கர்த்தரை தன் நம்பிக்கையாக வைக்கிற மனுஷன் பாக்கியவான் அல்லவா? யோபு கர்த்தரை நம்பிக்கையா வைத்ததன் நிமித்தம் அநேக பாக்கியங்களை ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொண்டான். ஆமேன், அல்லேலூயா. நான் சொல்றேன் ஒரு வார்த்தை, உங்க மேல கோபமா இருக்கிறவங்க உங்கள் சத்ருக்கள் சிதறடிக்கப்படுவார்கள். இந்த நாள்ல இந்த சத்தத்தை கேட்கும் போது உங்கள் சத்ருக்கள், உங்களை பகைக்கிறவர்கள், உங்க மேல கோபப்படுகிறவர்கள், உங்களை அல்லேலூயா ஆசீர்வாதத்தை சுரண்டுகிற சகல எகிப்தின் சேனைகள் சிதறடிக்கப்படும். ஆமென், அல்லேலூயா. யோபுக்கு சகோதரர்கள் தூரப்படுத்தினாங்க, அறிமுகமானவர்கள் தூரப்படுத்தினாங்க, பந்து ஜனக்கள் விலகி போனாங்க, சிநேகிதர் எல்லாரும் மறந்துட்டாங்க. யோபுவை ஒரு நேரம் வந்துச்சு, கர்த்தர் யோபுவை ஹல்லேலூயா முன்னிலைமையை பார்க்கிலும் பின்னிலைமையை ஆசீர்வதிக்கார். நான் சொல்றேன், இந்த வார்த்தையை பிடித்து கொண்டு ஜெபம் பண்ணுங்க, கர்த்தர் உங்க பின்னிலைமையை ஆசீர்வதிப்பார். முன்னேடி இந்த காட்டிலும் ஆயிரம் மடங்கு ஆசீர்வாதத்தை தருவார். இந்த சத்தத்தை கேட்கிற தேவ பிள்ளைகள் ஒவ்வொருடைய வாழ்க்கையில கர்த்தருடைய ஆவியானவர் அனல் மூட்டி எழுப்புவார். ஆமென், ஹல்லேலூயா. 42 அதிகாரத்துல ஹல்லேலூயா, யோபு 42 அதிகாரத்துல நெடுநாள் இருந்து பூரண வயதுள்ளவனாய் ஹல்லேலூயா சகல ஆசீர்வாதங்களை திருப்பி பெற்றுக் கொண்டு, ஆமே, 14,000 ஹல்லேலூயா ஆடுகள், 6,000 ஒட்டகங்கள், ஏறுமாடுகள் 1,000, கழுதை 1,000, 7 மகன்கள், 3 குமாரத்திகள், ஹல்லேலூயா, அப்படியே சகல ஆசீர்வாதத்தை திருப்பி கொண்டான். 140 வருஷம் உயிரோடு இருந்து தலைமுறை தலைமுறை பிள்ளைகளுடைய ஆசீர்வாதத்தை காண்பான். நீங்களும் உங்கள் சந்ததியும் அல்லேலூயா தலைமுறை தலைமுறையை கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை காண்பீர்கள். தேவ பிள்ளைகளே, அல்லேலூயா, ஆமென். நீங்களும் உங்கள் சந்ததியும் தலைமுறை தலைமுறையை கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை காணும். ஆமேன், அல்லேலூயா. உங்க சத்தத்தை கேட்கிற, இந்த சத்தத்தை கேட்கிற பிள்ளைகள் கைகளை உயர்த்தி கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்ளுங்க. ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. கர்த்தர் தலைமுறை தலைமுறையா உங்க சந்ததியை ஆசீர்வதிப்பார். இன்று நீங்கள் கர்த்தரை ஆராதிக்கிறது நிமித்தம், கர்த்தருடைய சமூகத்தை தேடுறது நிமித்தம், கர்த்தருக்கு ஊழியம் செய்யறது நிமித்தம் கர்த்தர் 1,000 தலைமுறைக்கு உங்களை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. அடுத்ததாக யோசேப்பு வாழ்க்கையில சில காரியங்களை நம்ம பார்க்கலாம். அல்லேலூயா. ஹாலேலூயா. சிறைச்சாலையில போடப்பட்டது உண்மை யோசேப்பு. ஆமேன். ஹாலேலூயா. உறவுகளினால தள்ளப்பட்டது உண்மை. ஹாலேலூயா, ஹாலேலூயா. எல்லாத்தையும் இழந்து எல்லாத்தையும் ஹாலேலூயா. ஆமேன். ஒன்றுமில்லாமல் யோசேப்பு 17 வயசுல இருந்து 31 வயசு வரைக்கும் பட்ட பாடுகள் கொஞ்சம் நஞ்சம் இல்லை. ஆமேன். ஹாலேலூயா. பிரியமான மகன் யோசேப்பு. ஹாலேலூயா. எல்லா பலவர்ண அங்கியினால் அலங்கரிக்கப்பட்ட மகன். அவனுக்கு கர்த்தர் வைத்த அழைப்பின் நிமித்தம், பாடுகள் நிமித்தம் அவனை ஹாலேலூயா சில காலம் கர்த்தர் உபத்திர பாதையில நடத்தினது உண்மை. ஆனாலும் கர்த்தருடைய வார்த்தை வெளியே புடமிடுவது போல் அவனை புடமிட்டு ஒரு நாள் வந்தது. சகல எகிப்து தேசத்துக்கும் அதிகாரியாய் உயர்த்தினார். ஆமேன். யோசேப்பின் மேல ரெண்டு கூட்டம் எதிர்த்து வந்துச்சு. ஒண்ணு பொறாமையின் கூட்டம், ரெண்டாவது பகைக்கிற கூட்டம். உங்க மேல இந்த சத்தத்தை கேட்கிற பிள்ளைகளே, தேவ பிள்ளைகளே, உங்க மேல பொறாமைப்படுகிற கூட்டம் எலும்பி நிக்குதா? பகைக்கிற கூட்டம் எலும்பி நிக்குதா? பயப்படாதீங்க. கர்த்தர் யோசேப்பை கூட இருந்து யோசேப்பின் அதிகாரிகளுக்கு மத்தியில உயர்த்தினது போல கர்த்தர் உங்களை உயர்த்துவாராக. ஆமேன். யோசேப்பு 110 வயது வரைக்கும் உயிரோடு இருந்து இப்ராயும் பிறந்த 3rd தலைமுறை வரைக்கும் கர்த்தர் ஹாலேலூயா. ஆமேன். யோசேப்பை ஆசீர்வதித்து ஹாலேலூயா நெடுநாளாய் வைத்திருந்தார். அது போல நீங்கள் பல தலைமுறைகளை காண்பீர்கள். ஆமேன். ஹாலேலூயா. ஆமேன். ஆதியாகமம் 50:20 நீங்களோ எனக்கு தீமை செய்ய நினைத்தீர்கள், கர்த்தரோ இப்போது நடந்து வருகிற பிரகாரமாய் அதை நன்மையாய் முடிய பண்ணினார் என்று யோசேப்பு தன் சகோதரனிடத்துல சொன்னது போல, உங்க வாழ்க்கையில நீங்க ரட்சிக்கப்பட்ட நாள்ல இருந்து இந்த நாள் வரைக்கும் கிறிஸ்துவின் நாமத்தின் நிமித்தம் ஹாலேலூயா பட்ட பாடுகள், உபத்திரங்கள், வேதனைகள், கஷ்டங்கள், தண்ணீர்கள், தரித்திரம், தனிமைகள், அழுகைகள், பிசாசின் போராட்டங்கள், நோயின் போராட்டங்கள், சகலத்தையும் தீமையும் கர்த்தரின் நாள நன்மையாய் மாற்றுவாராக. அம்மேன். ஹாலேலூயா. உங்க வாழ்க்கையில இருக்கிற சகல தீமையும் இயேசுவின் நாமத்தினால சத்தத்தை கேட்கிற ஒவ்வொருவரும் தீமையும் நன்மையாய் மாறு முடியாமல் கட்டளை கொடுக்கிறேன். ஹாலேலூயா. அடுத்ததாக ஹாலேலூயா. யாக்கோபு பத்தி சில வார்த்தைகளை நம்ம கேட்கலாம். யாக்கோபு ஹாலேலூயா. சகலத்தையும் ஹாலேலூயா தள்ளிவிட்டு, சகலத்தை இழந்து ஹாலேலூயா வெத்தையில விட்டு மாமா வீட்டுக்கு ஓடி போற சூழ்நிலை. ஹாலேலூயா. அவங்க அப்பா சகல ஆசீர்வாதம் உள்ளவன். ஆமேன். யாக்கோபோட அப்பா சகல ஆஸ்தி அந்தஸ்து இருந்தும் முழுமையா யாக்கோவை அனுப்பிவிட்டார். ஆனா கர்த்தர் ஹாலேலூயா தாயின் கருவில தோன்றதுக்கு உண்டாக யாக்கோவை முன்குறித்தவர். ஏசாவை வெறுத்து யாக்கோவை தெரிந்து கொண்ட தேவன் யாக்கோவு வெக்கத்துக்கு பதிலாக ரெண்ட தனியாய் பலனை கொடுத்து ரெண்டு பரிவாரம் கொடுத்தது போல இந்த வாழ்க்கையில ஹாலேலூயா தனிமையா வெறுமையா அனுப்பிவிட்ட சூழ்நிலைகள், சகல ஆசீர்வாதம் இழந்த சூழ்நிலைகளை கர்த்தர் இந்த நாள்ல இரட்டிக்கான நன்மையை கட்டளையிடும்படியா நான் கட்டளை கொடுக்கிறேன். ஆமே. உங்கள் வெக்கத்துக்கு பதிலாக ரெண்ட தனியான பலன் வரும். ஏசாயா 61:7 இரண்டாவது தீர்க்க தரிசனமான வாக்குத்தத்தை நான் அனுப்புகிறேன். கர்த்தருடைய ஆவியானவர், நீங்க எங்கெங்கெல்லாம் வெக்கப்பட்டீங்களோ, எங்கெங்கெல்லாம் தலை குனிந்தீங்களோ, எங்கெங்கெல்லாம் அழுது ஹாலேலூயா புலம்பி வெக்கப்பட்டு அவமானப்பட்டீங்களோ அங்கெல்லாம் இரட்டிப்பான நன்மையை தருவார். ஹாலேலூயா. 32:10 ஆதியாகமம் சொல்லப்படுகிறது, கர்த்தருடைய தயவும் கர்த்தருடைய சத்தியமும் ஆமேன் ரெண்டு பரிவாரங்களை வாக்கோடு கொடுத்துச்சு. அது போல கர்த்தருடைய ஆவியானவர் ரெண்டு பரிவாரங்களை உங்களுக்கு கட்டளையிடுவார். ஆமேன். ஹாலேலூயா. கடைசியாக ஹாலேலூயா. எலிசா தீர்க்கதரிசியை வைத்து உங்களுக்கு இரட்டிப்பான நன்மையை பற்றி பேச விரும்புகிறேன். எலிசா தீர்க்கதரிசி ஹாலேலூயா எலியாவை பின்பற்றினது போல இந்த நாள்ல கர்த்தர் உங்களுக்கு இரட்டிப்பான அபிஷேகத்தை தருவார். மாம்சமான யாவர் மேலே ஆவியை ஊற்றுவேன் என்று சொன்ன வார்த்தையின்படியே இதோ கர்த்தருடைய ஆவியானவர் அபிஷேகிக்கிறார், அநேகரை அபிஷேகிக்கிறார். அந்த சத்தத்தை கேட்கிற ஒவ்வொரு மேல ஒரு தெய்வீக பிரசனம், அக்கினி, அபிஷேகம், வல்லமை, மகிமை இறங்குகிறது. பெற்றுக்கோ, பெற்றுக்கோ, பெற்றுக்கோ. தேவ ஆவியானவர் பிரசன்னமாய் இறங்குகிறார், மகிமையா இறங்குகிறார். ரீலானா ஹந்தரபாலா ரிகாபாரலா ஹந்தரபா. இதோட முடிந்துருமோ, இனி நான் எழும்புவேனோ என்று அலைந்து திரிகிற மகளே, மகனே, கர்த்தருனை எழும்பி நிர்மந்து நிற்கப்படுவார். சிலர் ரதங்களை குறித்தும் சிலர் குதிரைகள் குறித்தும் மேன்மை பாராட்டினார்கள். அவர்கள் முறிந்து விழுந்தார்கள், நீங்களோ எழுந்து நிமிர்ந்து நிற்பீர்கள். அம்மேன். ரலானா கிராபாலானா ஷிக்ராபாலா கரபா. நாலாவதாக கத்தர் ஹாலே லூயா ரீலானா ஷேக்ராபா தீன சீக்கிரமா இல்ல கிருபாதானமா. எலிசாவுக்கு எலியாவின் ரட்டிப்பான அபிஷேகம் கொடுத்தது போல கத்தர் உங்களுக்கு ரட்டிப்பான அபிஷேகத்தை தரப்போகிறார். ரீலானா ஷாபாராபா லீக்ராபா தேலானா குபியா தலபா. எலிசா ஹாலே லூயா. எலிசா 12 ஏறு மாடுகளை ஏற்றி யாமே ஏறு ஊற்றின ஒரு ஹாலே லூயா பலவீன பாண்டம் எலிசா. அவன் தீர்க்க தரிசியா இருந்தாலும் எலிசாவின் மேலே ஒரு பெரிய பலவீனம் உண்டு. ஹாலே லூயா உச்சம் வலையிலிருந்து உள்ளங்கால் ஒழிக்கும். ஹாலே லூயா ஹாலே லூயா பெரிய பலவீனம் எலிசாக்கு. ஆனாலும் எலிசா எலியாவை பின்பற்றி ஹாலே லூயா கத்தருடைய சமூகத்துல நின்றது நிமித்தம் கத்தருக்காக ஊழிய செய்தது நிமித்தம் இரட்டிப்பான ஆசீர்வாதம் கிடைத்தது. அம்மன் எலிசாவை ஹாலே லூயா அநேகர் 50 தீர்க்க தரிசிகள் ஹாலே லூயா வெறுப்பு ஏற்றி ஹாலே லூயா எலியா தீர்க்க தரிசி போறாரு உன் எஜமா போறாரு அவர் அக்குளீர் அதை வந்து எடுத்துக்கொள்ள போகுது நீ என்ன பண்ண போற என்று ஏளனமாய் பார்த்தார்கள். ஹாலே லூயா அப்படி ஏளனமாய் பார்த்த ஜனங்களுக்கு முன்பாக கர்த்தர் எலிசாவுக்கு ரட்டிப்பான நன்மையை கொடுத்து அபிஷேகத்தை கொடுத்து அதே யோர்தானே ஹாலே லூயா பிளந்து திரும்பி வர பண்ணினார். ஆமென். ஹாலே லூயா நீங்க ஹாலே லூயா பெத்தேலை கடப்பீங்க, யோர்தான கடப்பீங்க, கில்கால கடப்பீங்க, ஹாலே லூயா எரிகோவை கடப்பீங்க. உங்க வாழ்க்கையில இருக்கிற எல்லா பாடுகளும் இன்று முடியட்டும், எல்லா துக்கங்களும் முடியட்டும், எல்லா பலவீனங்களும் முடியட்டும். கர்த்தர் ஒரு ரட்டிப்பான அபிஷேகத்தை தருவார். ஆமென். ஸ்தோத்ரம் ஸ்தோத்ரம் ஸ்தோத்ரம். லானக்ராபா நீக்ராபா தைலக்ராபா ஷிக்ராபா. 2 ராஜாக்கள் 2:9 எலியா கேட்கிறார், உனக்கு என்ன வேணும் எலிசா? எனக்கு உன்னுடைய ஆவியின் வரங்கள் இரட்டிப்பாய் வேண்டும் என்று சொன்னது போல டபுள் போர்ஷன் பிளஸ்ஸிங். ஹாலே லூயா ஸ்பிரிட் ஆஃப் காட் ஹாலே லூயா எலிசா மேல இறங்கினார். ஹாலே லூயா இந்த சத்தத்தை கேட்ட தேவ பிள்ளையே ஹாலே லூயா ஹாலே லூயா கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கிற ஒரு வார்த்தை இந்த நாள் இரட்டிப்பான நன்மையை தருவேன், இன்றைக்கே தருவேன். ஹாலே லூயா இரட்டிப்பான நன்மையை தருவேன், இன்றைக்கே தருவேன். இந்த வாக்கு தத்தத்தை பிடித்துக் கொண்டு ஜாம் பண்ணலாமா? ராலா சீக்கிரமா 10 நிமிஷம் நல்லா ஆவியில நிரம்பி ஜாம் பண்ணுங்க. இந்த சத்தத்தை கேட்கிற பிள்ளைகளே 10 நிமிஷம் உங்களுக்கு ஹாலையில இருக்கிற இடங்கள்ல ஆவியில நிரம்பி அந்நிய பாஷை பேசி ஜபம் பண்ணுங்க. வேலை நான் விசுவாசிக்கிறேன், தூரத்திற்கும் சமீபத்திற்கும் தேவனாகிய கர்த்தர் ஒருவர் உண்டு, நம் நடுவில் அசைவாடுகிற ஆவியான ஒருவர் உண்டு. அடுத்த 10 நிமிஷம் அக்கிடீமகமான நாவுகளாய் உங்க நாவு மாறும். அடுத்த 10 நிமிஷம் கத்தோடைய ஆவியானவர் அனல் மூட்டி எழுப்புவார். அடுத்த 10 நிமிஷம் கத்தோடைய அபிஷேகத்தை பெற்றுக் கொள்வீர்கள், கத்தோடைய வரங்களை பெற்றுக் கொள்வீர்கள், கத்தோடைய பிரசன்னத்தை பெற்றுக் கொள்வீர்கள். எல்லா ஆவியில நிரம்பி அந்நிய பாஷையில பேசி ஜெபம் பண்ணுங்க. ரீலா ராக்ராபா இந்த சத்தத்தை கேட்கிற எல்லார் மேலையும் அக்கினி இறங்குவதாக. ரீலானா சந்துராமா லக்ராபா ருக்ராபா ரக்ருபியாத லக்ராபா ரீதாலானா சிங்கராமா லக்ருபியா தூரத்திற்கும் சமீபத்திற்கும் தேவனாகிய கர்த்தர் ஆவியானவர் அசைவாட கட்டளை கொடுக்கிறேன். கட்டுகள் உதயத்தில் நுகங்கள் முறியட்டும், பிசாசின் கிரிகள் எரியட்டும், எல்லா நுகங்களும் கர்த்தரின் சேனைகள் சிதறடிக்கப்படட்டும். இயேசுவின் நாமத்தினால இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தின் வல்லமையினால இந்த சத்தத்தை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளோட போராடுகிற மரண பயங்கள் நீங்குவதாக, மரண கண்ணிகள் தெரிப்புண்டு போவதாக, உச்சந்தலிலிருந்து உள்ளங்கால் அளிக்கும் சுகமாக்குற வல்லமை அனுப்புகிறேன். கேன்சர் கட்டிகள் கரைவதாக, எல்லா பலவீனங்கள் உடைவதாக, உச்சந்தலிலிருந்து உள்ளங்கால் அளிக்கும் சத்தத்தை கேட்கிற ஒவ்வொருவருக்கும் சுகம் உண்டாகும்படி கட்டளை கொடுக்கிறேன். நீ தலக்ரபா எகோவா ராசா கொல்கதாமலையில சிந்தின ரத்தத்தை ஒவ்வொரு மேல தெளிக்கிறேன் தெளிக்கிறேன் தெளிக்கிறேன் தெளிக்கிறேன். ஓராளான கிரபா மரண பயத்தோடு படுத்துக்கொண்டு அலேலூய பலவீனத்தோடு பார்க்கிற ஒவ்வொருவருக்கும் அனல் மூட்டி எழுப்பப்படுகிற அபிஷேகத்தை அனுப்புகிறேன். பயப்படாத மகளே, பயப்படாத நீ. ஹாலே லூயா கர்த்தருடைய சித்தத்தை முடித்துதான், கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொண்டுதான் நீ உன்னுடைய நாட்களை முடிப்பாய். உன் நாட்கள் முடியும் வரை, உன் ஜீவன் புரியும் வரை கர்த்தர் உன்னோடு கூட இருப்பார். இந்த தேவன் என்றைக்கும் உள்ள சதா காலங்களில் உன்னுடைய தேவன். மரண பரியந்து உன்னை நடத்துவார், தாங்குவார், ஏந்துவார், தப்புவிப்பார். பயப்படாத, பயப்படாத யாக்கோபே இஸ்ரவேலே, நீ என்னால் மறக்கப்படுவதில்லை. தோற்று போன சகல இடங்களிலும் ஒரு நன்மை வரும். நன்மையின் ஆண்டு இது. இது நன்மையின் ஆண்டு. வருஷத்தின் நடுவில் நம்மளை அவர் நினைவு கூறுகிறார். இது வருஷத்தின் நடுவில் நம்மை அவர் நினைவு கூறுகிறார். வருஷத்தின் ஆரம்பம் முதல் முடிவு வரை அவருடைய கண் நம்மில் நோக்கமாய் இருக்கிறது. வருஷத்தின் நடுவில் இந்த நாள்ல உங்களுக்கு ஒரு நன்மை செய்ய கத்துடைய அக்னி இறங்கட்டும். கத்துடைய மகிமை இறங்கட்டும். ராலா கிராமா லாதா ராபா ராபா. கை கால் வலிகள் நீங்கட்டும். இடுப்பு வலிகள் நீங்கட்டும். யூட்ரஸ்ல இருக்கிற எல்லா கர்ப்ப கட்டிகளும் உடையட்டும். ஆலேலூய், இந்த சத்தத்தை கேட்கிற ஒவ்வொருவருக்கும் பலவீன கட்டுகள் உடையட்டும். எந்த இடத்துல எந்த நோய் இருந்தாலும் இப்போது பிசாசின் கட்டுகளை உடைக்கிறேன். சகல பிணிகளும் இயேசுவின் நாமத்தினால் சுகமடைவதாக. ஏக்கமா ஏக்கமா ஏக்கமா ஏக்கமா ஏக்கமா. பெற்றுக்கோ பெற்றுக்கோ மகளே, பெற்றுக்கோ மகளே. நீ விசுவாசிக்கிறாய், நீ பெற்றுக்கோ. நீ விசுவாசிக்கிறா பெற்றுக்கோ. சுகத்தை பெற்றுக்கோள், கிருபையை பெற்றுக்கோள், மகிமையை பெற்றுக்கோ, வல்லமையை பெற்றுக்கோ, தரிசனங்களை பெற்றுக்கோ, வரங்களை பெற்றுக்கோ. நீ தரிசனம் காணுவாய், இனி தரிசனம் காணுவாய். ஊழிய செய்கிற மகளே மகனே, நீ தரிசனம் காணுவாய். கர்த்தருடைய சத்தத்தை தீர்க்கமாய் கேட்பாய். பிரசன்னத்தினால நீ ஆலேலூயா அணைத்துக் கொள்ளப்படுவாய். லீலா சக்ரவா லீலா சக்ரவாதல ஹம் தரபியா லீலா சக்ரவியா தலஹம் தரபியே கிரபாதல ஹம் தரபி மீக்ரபா துலஹம் தரபா ஓராலா கிரபியா தலஹம் தரபா ஷீக்ரே லீலா ரஹம் தரபியா கட்டுகள் உடைவதாக, வாய் விரிவாய் திறக்கப்படுவதாக. என் தேவன் என் தேவன் கிறிஸ்து இயேசுக்குள்ள மகிமேல நிறைவாய் மாற்றுவாராக. இந்த சத்தத்தை கேட்கிற யாவருக்கும் விடுதலை, எல்லா தேசங்களிலும் விடுதலை. எந்த தேசத்திலிருந்து இந்த சத்தத்தை கேட்கிறார்களோ சகலத்து ஜனங்களுக்கும் விடுதலை, சகல ஜனங்களுக்கும் விடுதலை. ஆவியானவரே ஆசீர்வதிங்கப்பா. இந்த குடுகையில இருக்கிற பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. சத்தத்தை கேட்கிற பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. இதற்கென்று பிரயாசப்படுகிற ஒவ்வொரு ஊழியர்களை ஆசீர்வதிங்க. இந்த சங்கமும் ஊழியத்துல கர்த்தருடைய ஆவியானவர் அசைவாடுங்க. இன்னும் தேசங்களுக்கு பயன்படுத்துங்க, இன்னும் நாடுகளுக்கு பயன்படுத்துங்க. சகல நாட்களிலும் சகல தேசத்திலும் கர்த்தருடைய நாமம் உயர்த்தப்படுவதாக, கர்த்தருடைய நன்மையான ஈவுகள் இறங்குவதாக. உலகம் முழுவது கர்த்தருடைய நாமத்தை பொழுது கொள்கிற நாட்களாய் மாற்றுங்கப்பா. இங்க உலகம் முழுவதும் 148 ஹாலேலூயா ஹாலேலூயா கண்ட்ரீஸ்ல ஆவியான அசைவாடுங்க. இன்னும் ஹாலேலூயா தேசத்தில தேவனை அறியாத ஜனங்கள் மத்தியில கர்த்தருடைய ஆவியானவர் அசைவாடுங்க. இன்னும் இயேசுவே தேவன் என்று அறியாத ஜனங்கள் மத்தியில இந்த ஹாலேலூயா ஊழியத்தை இன்னும் எடுத்து பயன்படுத்துவீராக. தூரத்திற்கும் சமீபத்திற்கும் தேவனாகிய கர்த்தர் கொடுக்கிற தீர்க்க தரிசனமான வாக்கு தத்தத்துக்காய் ஸ்தோத்திரம் செலுத்துங்க. ஹாலேலூயா. நன்றி நன்றி ஆவியானவரே. சுகம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். முகங்களை முறித்த தேவனுக்கு ஸ்தோத்திரம். இருக்கிற இடங்கள்ல தேவனுக்கு ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஹல்லேலூயா. ரட்டிப்பான நன்மையை தருவன் சொன்னீங்களே ஸ்தோத்திரமாப்பா. ரட்டிப்பான நன்மைகளை தருவன் சொன்னீங்களே ஸ்தோத்திரம் ஆவியானவரே. ரட்டிப்பான வரங்களை தருவேன் என்று சொன்னீரே ஸ்தோத்திரம் ஆவியானவரே. தீமையை நன்மையாய் மாற்றுவேன் என்று சொன்னீரே ஸ்தோத்திரம் ஆவியானவரே. இந்த சத்தத்தை கேட்கிற உன் பிள்ளைகளை ஆசீர்வதித்ததுக்காய் ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. நாங்கள் வேறு வேறு நாடுகளிலிருந்து கூடி தேவனுடைய நாமத்தை உயர்த்த கர்த்தர் கொடுத்த மகத்தான கிரியைகளுக்காய் கிருபைகளுக்காய் ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். ஹல்லேலூயா. தடைகளை நீக்கி போடுகிற தலை கர்த்தர் நமக்கு கடந்து போனார் ஸ்தோத்திரம். வெண்கல கதவுகளை உடைத்தார் ஸ்தோத்திரம். இரும்பு தாழ்பாள்களை முறித்தார் ஸ்தோத்திரம். இதோ அந்தகாரத்தில் உள்ள பொக்கிஷங்கள் ஒளிபீடத்தில் உள்ள புதல்களை கட்டளையிட்டார் ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். ஹல்லேலூயா. ஆயிரம் ஆயிரம் நன்மைகள் அனுதினம்

0: இரட்டிப்பான நன்மையை கொடுத்து ஆசீர்வதிப்பாராக. இந்த வாய்ப்பை கொடுத்த சங்கமம் ஹல்லேலூயா வானிலை வானொலிக்காக நன்றி செலுத்துகிறோம். ஹல்லேலூயா தேவ ஊழியர்களுக்காய் நன்றி செலுத்துகிறோம். தேவ பிள்ளைகளுக்காய் நன்றி செலுத்துகிறோம். இந்த சத்தத்தை கேட்க கிருபை தந்த தேவாதி தேவனுக்கு நன்றி செலுத்துகிறோம். இருந்தவரும் இருக்கிறவரும் சீக்கிரம் வரப்போகும் ராஜாவாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஹல்லேலூயா ஜெபித்து ஜெயம் எடுக்கிறோம். கர்த்தருடைய கிருபையும் சமாதானமும் உங்களை சூழ்ந்து கொள்வதாக இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமென் ஆமென். பிரைஸ் தி லார்ட். தேங்க் யூ ஃபார் எவ்ரிவன்.
1: ஆமென் ஆமென் ஆமென். இதுவரை நேரமும் உபவாச துதி ஆராதனை அபிஷேக தெய்வ செய்தி நிகழ்ச்சியிலே தேவ செய்தியை கொடுத்தவர் சிஸ்டர் அருணா இந்தியா. நன்மையை தருவேன், இரட்டிப்பான நன்மையை தருவேன் என்ற வாக்கு தத்துவத்தை இன்று எங்கள் மேல் தொணுத்திருக்கிறார். யோபு யோசப்பு யாக்கப்பு போன்றவர்கள் எப்படி இரட்டிப்பான ஆசீர்வாதத்தை பெற்றார்கள் என்பதை வேதாம ரீதியில் எடுத்துரைத்து எங்களுக்காக கேட்டுக்கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்காக ஜெபித்திருக்கிறார். தீகதரிசன வார்த்தையை தந்திருக்கிறார். கனசுகம் தீகசன வார்த்தைகள் எல்லாம் கேட்டுக்கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு பிள்ளைகள் மீதும் தீகசன வார்த்தை தொட்டிருக்க வேண்டும் விசுவாசிக்கிற காரணம். ஒரு தீக தரிசி வரும்பொழுது தீகதரிச வார்த்தை வரும்போது நாங்கள் விசுவாசிக்க வேண்டும். இந்த வார்த்தை எனக்குத்தான் வருகின்றது என்று உள்ளத்திலிருந்து விசுவாசிக்கும் பொழுது கண்டிப்பாக இரட்டிப்பான ஆசீர்வாதம் வாழ்க்கையில இன்றிலிருந்து இரட்டிப்பான ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்வீர்கள் சாட்சி கொடுப்பீர்கள் என்று விசுவாசிக்கிறேன். ஒவ்வொரு நிகழ்ச்சியும் தேவன் அபரிவிதமாக ஆசீர்வதிப்பாராக. ஆமேன் ஆமேன் ஆமேன். இந்த நாளே இன்று ஞாயிற்றுக்கிழமை நாங்கள் ஆராதனைக்கு போக வேண்டிய நேரம் நெருங்கிவிட்டது. இப்பொழுது முடிவு ஜெபத்தில் எடுக்க சிஸ்டர் ரஜினி அலங்காரம் அழைக்க போறோம். பேசுவோம் சிஸ்டர் ரஜினி.
2: பிரைஸ் தி லார்ட் பிரதர் மகேந்திரன். ஆமேன் ஆமேன். காட் பிளஸ் யூ. Thank you, Lord. Thank you, Lord, for this wonderful message, Lord, that came around, Lord Jesus, to the nations of the world, Lord, to uphold them, Lord God, in the places that you have called them, Lord. Just like, Lord, all the beautiful and wonderful examples you used, Lord, from the living word coming out of Job, Lord, even as, Lord God, the fig tree fails, yet I will rejoice in the Lord of my salvation. And Lord God, how you showed forth, Lord, in Job's life, Lord, that the latter end of his life was much more blessed because of his faithfulness to you, Lord, oh God. And you proved it, Lord Jesus, how when we stay faithful to you, Lord, when we stay, Lord Jesus, our eyes focused only on you, Lord, not turn to the right or to the left, but look unto you, the author and the finisher of our faith, you would always see, Lord Jesus, to bring forth, Lord, the latter end to be much more of a blessing, Lord, because of that. So we thank you for that example, Lord, and even as you, Lord Jesus, brought forth, even Lord Jesus, Joseph, Lord, whatever you meant for evil, he said, the Lord had turned it for my good. And Lord, that is the exact way, Lord Jesus, whatever that week may go through in our lives, oh God, when we, Lord Jesus, see the enemy's attacks or the negative circumstances in our lives, oh God, you will turn it for our good at the latter end. When we, Lord, focus on you, Lord, on you and you alone, oh Master, we thank you for that wonderful example as well, Father, Lord, out of Job's life, Lord. Now, Lord, oh Jesus, even as you showed forth, Lord, Jacob as well, Father, in the same way, Lord, oh God, how you blessed, oh God, and coming into Lord Elijah and Elisha, how Elisha was also blessed with a double portion of that blessing, Lord, because he sought out what Elijah had been, Lord, working and moving in God's ways and his authority and power and great glory and praise in his own life, that he wanted it so much in his own life, and that, Lord, he pursued it so much, Lord, that he

நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலி, டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட். தமிழ் கிறிஸ்தவ வானொலி கனேடிய மண்ணிலிருந்து ஒலிபரப்பாகிறது.

0: 2 சாமுவேல் 6 அதிகாரம். பின்பு தாவீது இஸ்ரவேலர் எல்லாருக்குள்ளும் தெரிந்து கொள்ளப்பட்ட 30,000 பேரை கூட்டி கேருபீன்களின் நடுவே வாசமாயிருக்கிற சேனைகளுடைய கர்த்தரின் நாமம் பொழுது கொள்ளப்படுகிற தேவனுடைய பெட்டியை பாலயுதாவிலிருந்து கொண்டு வரும்படி அவனும் அவனோடு இருந்த அந்த ஸ்தலத்தாரும் எழுந்து போய் தேவனுடைய பெட்டியை ஒரு புது ரதத்தின் மேல் ஏற்றி அதை கிபியாவில் இருக்கிற அபிநதாபின் வீட்டிலிருந்து கொண்டு வந்தார்கள். அபிநதாபின் குமாரராகிய ஊசாவும் அகியோவும் அந்த புது ரதத்தை நடத்தினார்கள். அவர்கள் தேவனுடைய பெட்டியை ஏற்றி அதை கிபியாவில் இருக்கிற அபிநதாபின் வீட்டிலிருந்து நடத்தி கொண்டு வருகிற போது அகியோ பெட்டிக்கு முன்னாலே நடந்தார். தாவீதும் இஸ்ரவேல் சந்ததியார் அனைவரும் தேவதாரு மரத்தால் பண்ணப்பட்ட சகலவித கீத வாத்தியங்களோடும் சுரமண்டலம், தம்புரு, மேளம், வீணை, கைத்தாளம் ஆகிய இவைகளோடும் கர்த்தருக்கு முன்பாக ஆடி பாடி கொண்டு போனார்கள். அவர்கள் நாகோனின் களம் இருக்கிற இடத்துக்கு வந்தபோது மாடுகள் மிரண்டு பெட்டியை அசைத்தபடியினால் ஊசா தேவனுடைய பெட்டியினிடமாய் தன் கையை நீட்டி அதை பிடித்தான். அப்பொழுது கர்த்தருக்கு ஊசாவின் மேல் கோபம் உண்டது. அவனுடைய துணிவின் நிமித்தம் தேவன் அங்கே அவனை அடித்தார். அவன் அங்கே தேவனுடைய பெட்டி அண்டையில் செத்தான். அப்பொழுது கர்த்தர் ஊசாவை அடித்ததின் நிமித்தம் தாவீது விசனப்பட்டு அந்த ஸ்தலத்திற்கு இன்னால் மட்டும் வழங்கி வருகிற பேரேஸ் ஊசா என்னும் பெயரிட்டான். தாவீது அன்றைய தினம் கர்த்தருக்கு பயந்து கர்த்தருடைய பெட்டி என்னிடத்தில் வருவது எப்படி என்று சொல்லி அதை தன்னிடத்தில் தாவீதின் நகரத்தில் கொண்டு வர மனதில்லாமல் கித்தியனாகிய ஓபேத் ஏதோமின் வீட்டிலே கொண்டு போய் வைத்தான். கர்த்தருடைய பெட்டி கித்தியனாகிய ஓபேத் ஏதோமின் வீட்டிலே 3 இருக்கையில் கர்த்தர் ஓபேத் ஏதோமையும் அவன் வீட்டார் அனைவரையும் ஆசீர்வதித்தார். தேவனுடைய பெட்டி நிமித்தம் கர்த்தர் ஓபேத் ஏதோமின் வீட்டையும் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் ஆசீர்வதித்தார் என்று தாவீது ராஜாவுக்கு அறிவிக்கப்பட்டது. அப்பொழுது தாவீது தேவனுடைய பெட்டியை ஓபேத் ஏதோமின் வீட்டிலிருந்து தாவீது நகரத்துக்கு மகிழ்ச்சியுடனே கொண்டு வந்தான். கர்த்தருடைய பெட்டியை சுமந்து போகிறவர்கள் 6 தப்படி நடந்தபோது மாடுகளையும் கொளுத்த ஆட்டுக்கடாக்களையும் பலியிட்டான். தாவீது சணல் நூல் ஏபோத்தை தரித்து கொண்டு தன் முழு பலத்தோடும் கர்த்தருக்கு முன்பாக நடனம் பண்ணினான். அப்படியே தாவீதும் இஸ்ரவேல் சந்ததியார் அனைவரும் கர்த்தருடைய பெட்டியை கம்பீர சத்தத்தோடும் எக்காள துனியோடும் கொண்டு வந்தார்கள். கர்த்தருடைய பெட்டி தாவீதின் நகரத்துக்குள் பிரவேசிக்கிற போது சவுலின் குமாரத்தியாகிய மீகாள் பலகணி வழியாய் பார்த்து தாவீது ராஜா கர்த்தருக்கு முன்பாக குதித்து நடனம் பண்ணுகிறதை கண்டு தன் இருதயத்திலே அவனை அவமதித்தாள். அவர்கள் கர்த்தருடைய பெட்டியை உள்ளே கொண்டு வந்து அதற்கு தாவீது போட்ட கூடாரத்துக்குள் இருக்கிற அதன் ஸ்தானத்திலே அதை வைத்த போது தாவீது கர்த்தருடைய சன்னதியிலே சர்வாங்க தகன பலிகளையும் சமாதான பலிகளையும் இட்டான். தாவீது சர்வாங்க தகன பலிகளையும் சமாதான பலிகளையும் இட்ட பின்பு சேனைகளின் கர்த்தருடைய நாமத்தினாலே ஜனங்களை ஆசீர்வதித்து இஸ்ரவேலின் திரள் கூட்டமான ஸ்திரீ புருஷராகிய சகல ஜனங்களுக்கும் அவரவருக்கு ஒவ்வொரு அப்பத்தையும் ஒவ்வொரு இறைச்சி துண்டையும் ஒவ்வொரு படி திராட்சை ரசத்தையும் பங்கிட்டான். பிற்பாடு ஜனங்கள் எல்லாரும் அவரவர் தங்கள் வீட்டுக்கு போய்விட்டார்கள். தாவீது தன் வீட்டாரை ஆசீர்வதிக்கிறதற்கு திரும்பும் போது சவுலின் குமாரத்தியாகிய மீகாள் தாவீதுக்கு எதிர்கொண்டு வந்து அற்ப மனுஷரில் ஒருவன் தன் வஸ்திரங்களை கழட்டி போடுகிறது போல இன்று தம்முடைய ஊழியக்காரருடைய பெண்களின் கண்களுக்கு முன்பாக தம்முடைய வஸ்திரங்களை உரிந்து போட்டிருந்த இஸ்ரவேலின் ராஜா இன்று எத்தனை மகிமைப்பட்டிருந்தார் என்றாள். அதற்கு தாவீது மீகாளை பார்த்து உன் தகப்பனை பார்க்கிலும் அவருடைய எல்லா வீட்டாரை பார்க்கிலும் என்னை இஸ்ரவேலாகிய கர்த்தருடைய ஜனத்தின் மேல் தலைவனாக கட்டளையிடும்படிக்கு தெரிந்து கொண்ட கர்த்தருடைய சமூகத்திற்கு முன்பாக ஆடி பாடினேன். இதை பார்க்கிலும் இன்னும் நான் நீசனும் என் பார்வைக்கு அற்பனுமாவேன். அப்படியே நீ சொன்ன பெண்களுக்கும் கூட மகிமையாய் விளங்குவேன் என்றான். அதனால் சவுலின் குமாரத்தியாகிய மீகாளுக்கு மரணம். எரேமியா 11 கர்த்தராலே எரேமியாவுக்கு உண்டான வசனம். நீங்கள் கேட்டு யூதாவின் மனுஷருக்கும் எருசலேமின் குடிகளுக்கும் சொல்ல வேண்டிய உடன்படிக்கையின் வார்த்தைகள் ஆவன. என் சத்தத்தை கேட்டு நான் உங்களுக்கு கற்பிக்கிறபடியே எல்லா காரியங்களையும் செய்யுங்கள். அப்பொழுது நீங்கள் என் ஜனமாய் இருப்பீர்கள். நான் உங்கள் தேவனாய் இருப்பேன். நான் உங்கள் பிதாக்களை இருப்பு காலவாயாகிய எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட பண்ணின நாளிலே அவர்களுக்கு கற்பித்த இந்த உடன்படிக்கையின் வார்த்தைகளை கேளாத மனுஷன் சபிக்கப்பட்டவன் என்று இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் உரைக்கிறார் என்று அவர்களுக்கு சொல்லு. இன்றைய தினம் இருக்கிறபடி பாலும் தேனும் ஓடுகிற தேசத்தை உங்கள் பிதாக்களுக்கு கொடுப்பேன் என்று நான் அவர்களுக்கு இட்ட ஆணையை நான் திடப்படுத்தும்படி இப்படி ஆகும் என்றார். அதற்கு நான் பிரதியுத்தரமாக அப்படியே ஆக கடவது கர்த்தாவே என்றேன். அப்பொழுது கர்த்தர் என்னை நோக்கி, நீ யூதாவின் பட்டணங்களிலும் எருசலேமின் வீதிகளிலும் இந்த வார்த்தைகளை எல்லாம் கூறி இந்த உடன்படிக்கையின் வார்த்தைகளை நீங்கள் கேட்டு அவைகளின் படியே செய்யுங்கள். நான் உங்கள் பிதாக்களை எகிப்து தேசத்திலிருந்து வரப்பண்ணின நாள் முதல் இந்நாள் மட்டும் நான் அவர்களுக்கு திட சாட்சியாய் என் சத்தத்தை கேளுங்கள் என்று ஏற்கனவே சாட்சி விளங்கத்தக்க விதமாய் எச்சரித்து வந்தேன். ஆனாலும் அவர்கள் கேளாமலும் தங்கள் செவியை சாயாமலும் போய் அவரவர் தம் தம் பொல்லாத இருதய கடினத்தின்படி நடந்தார்கள். ஆதலால் நான் அவர்கள் செய்யும்படி கட்டளையிட்டதும் அவர்கள் செய்யாமற் போனதுமான இந்த உடன்படிக்கையின் வார்த்தைகளை எல்லாம் அவர்களுக்கு பலிக்க பண்ணுவேன் என்று சொல் என்றார். பின்னையும் கர்த்தர் என்னை நோக்கி, யூதாவின் மனுஷருக்குள்ளும் எருசலேமின் குடிகளுக்குள்ளும் ஒரு கட்டுப்பாடு காணப்படுகிறது. அவர்கள் என் வார்த்தைகளை கேட்க மாட்டோம் என்று அந்நிய தேவர்களை சேவிக்க அவைகளை பின்பற்றி தங்களுடைய முன்னோர்களின் அக்கிரமங்களுக்கு திரும்பினார்கள். நான் தங்கள் பிதாக்களோட பண்ணின உடன்படிக்கையை இஸ்ரவேல் குடும்பத்தாரும் யூதா குடும்பத்தாரும் மீறி போட்டார்கள். ஆகையால் இதோ அவர்கள் தப்பித்துக் கொள்ள மாட்டாத தீங்கை அவர்கள் மேல் வரப்பண்ணுவேன். அப்பொழுது என்னை நோக்கி கூப்பிடுவார்கள். நான் அவர்களை கேளாதிருப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அப்பொழுது யூதா பட்டணங்களின் மனுஷரும் எருசலேமின் குடிகளும் போய் தாங்கள் தூபம் காட்டியிருந்த தேவர்களை நோக்கி கூப்பிட்டும் அவர்கள் அவர்களுடைய ஆபத்து காலத்தில் அவர்களை ரட்சிப்பதில்லை. யூதாவே, உன் பட்டணங்களின் லக்கமும் உன் தேவர்களின் லக்கமும் சரி, எருசலேமுடைய வீதிகளின் லக்கமும் நீங்கள் பாகாலுக்கு தூபம் காட்டும்படி அந்த லட்சியான காரியத்துக்கு ஸ்தாபித்த பீடங்களின் லக்கமும் சரி. ஆதலால் நீ இந்த ஜனத்துக்காக விண்ணப்பம் பண்ண வேண்டாம். அவர்களுக்காக மன்றாடவும் கெஞ்சவும் வேண்டாம். அவர்கள் தங்கள் ஆபத்தின் நிமித்தம் என்னை நோக்கி கூப்பிடும் காலத்திலே நான் அவர்களை கேடாதிருப்பேன். துர்சனரோடு மகா தீவினை செய்யும் போது என் பிரியமானவளுக்கு என் வீட்டில் என்ன இருக்கிறது? பரிசுத்த மாம்சத்தை உன்னை விட்டு தாண்டி போக பண்ணுவார்கள். உன் பொல்லாப்பு நடக்கும் போது நீ களி கூறுகிறாயே. நல்ல கனி உண்டாயிருக்கிற நேர்த்தியும் பச்சையுமான ஒலிவ மரம் என்னும் பெயரை கர்த்தர் உனக்கு இட்டார். ஆனால் மகா அமளியின் சத்தமாய் அதை சுற்றிலும் நெருப்பை கொளுத்துகிறார். அதன் கொம்புகள் முறிக்கப்பட்டது. பாகாலுக்கு தூவம் காட்டுகிறதுனாலே எனக்கு கோபம் உண்டாக்க இஸ்ரவேல் குடும்பத்தாரும் யூதா குடும்பத்தாரும் தங்களுக்கு கேடாக செய்த பொல்லாப்பின் நிமித்தம் உன்மேல் தீங்கை வரப்பண்ணுவேன் என்று உன்னை நாட்டின சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். அதை கர்த்தர் எனக்கு அறிவித்ததினாலே அறிந்து கொண்டேன். அவர்களுடைய செய்கைகளை அப்பொழுது எனக்கு தெரிய காட்டினீர். மரத்தை அதன் கனிகளோடும் கூட அழித்து போடுவோம் என்றும் அவன் ஜீவன் உள்ளோருடைய தேசத்தில் இராமலும் அவன் பேர் இனி நினைக்கப்படாமலும் போக அவனை சந்தரிப்போம் என்றும் எனக்கு விரோதமாய் ஆலோசனை பண்ணினார்கள் என்பதை அறியாதிருந்து நான் அடிக்கப்படுவதற்கு கொண்டு போகப்படும் சாதுவான ஆட்டுக்குட்டியைப் போல இருந்தேன். சேனைகளின் கர்த்தாவே, உள்ளிந்திரியங்களையும் இருதயத்தையும் சோதித்தருகிற நீதியுள்ள நியாயாதிபதியே, நீர் அவர்களுக்கு நீதியை சரி கட்டுகிறதை பார்ப்பேனாக. என் வழக்கை உமக்கு வெளிப்படுத்தி விட்டேன் என்றேன். ஆதலால் நீ எங்கள் கையினாலே சாகாதபடிக்கு கர்த்தருடைய நாமத்தினாலே தீர்க்க தரிசனம் சொல்ல வேண்டாம் என்று சொல்லி உன் பிராணனை வாங்க தேடுகிற ஆனதோத்தின் மனுஷரை குறித்து கர்த்தர் சொல்லுகிறார். இதோ இது நிமித்தம் உங்களை விசாரிப்பேன். இள வயதுள்ளவர்கள் பட்டயத்தாலே சாவார்கள். அவர்கள் குமாரரும் அவர்கள் குமாரத்திகளும் பஞ்சத்தாலே சாவார்கள். அவர்களில் மீதியாய் இருப்பவர்கள் இல்லை. நான் ஆனதோத்தின் மனுஷரை விசாரிக்கும் வருஷத்திலே அவர்கள் மேல் ஆபத்தை வரப்பண்ணுவேன் என்று.
1: மத்தேயு 22 அதிகாரம். இயேசு மறுபடியும் அவர்களோட உவமைகளாக பேசி சொன்னது என்னவென்றால், பரலோக ராஜ்யம் தன் குமாரனுக்கு கல்யாணம் செய்த ஒரு ராஜாவுக்கு ஒப்பாயிருக்கிறது. அழைக்கப்பட்டவர்களை கல்யாணத்துக்கு வர சொல்லும்படி அவன் தன் ஊழியக்காரரை அனுப்பினான். அவர்களோ வர மனதில்லாதிருந்தார்கள். அப்பொழுது அவன் வேறு ஊழியக்காரரை அழைத்து, நீங்கள் போய் இதோ என் விருந்தை ஆயத்தம் பண்ணினேன், என் எருதுகளும் கொழுத்த ஜந்துக்களும் அடிக்கப்பட்டது, எல்லாம் ஆயத்தமாயிருக்கிறது, கல்யாணத்திற்கு வாருங்கள் என்று அழைக்கப்பட்டவர்களுக்கு சொல்லுங்கள் என்று அனுப்பினான். அழைக்கப்பட்டவர்களோ அதை அசட்டை பண்ணி ஒருவன் தன் வயலுக்கும் ஒருவன் தன் வியாபாரத்துக்கும் போய்விட்டார்கள். மற்றவர்கள் அவன் ஊழியக்காரரை பிடித்து அவமானப்படுத்தி கொலை செய்தார்கள். ராஜா அதை கேள்விப்பட்டு கோபமடைந்து தன் சேனைகளை அனுப்பி அந்த கொலை பாதகரை அழித்து அவர்கள் பட்டணத்தையும் சுட்டரித்தான். அப்பொழுது அவன் தன் ஊழியக்காரரை நோக்கி, கல்யாண விருந்து ஆயத்தமாய் இருக்கிறது, அழைக்கப்பட்டவர்களோ அதற்கு அபாத்திரராய் போனார்கள். ஆகையால் நீங்கள் வழி சந்திகளிலே போய் காணப்படுகிற யாவரையும் கல்யாணத்துக்கு அழைத்துக் கொண்டு வாருங்கள் என்றான். அந்த ஊழியக்காரர் புறப்பட்டு வழிகளிலே போய் தாங்கள் கண்ட நல்லார் பொல்லார் யாவரையும் கூட்டிக் கொண்டு வந்தார்கள். கல்யாண சாலை விருந்தாளிகளால் நிறைந்தது. விருந்தாளிகளை பார்க்கும்படி ராஜா உள்ளே பிரவேசித்த போது கல்யாண வஸ்திரம் தரித்திராத ஒரு மனுஷனை அங்கே கண்டு, சிநேகிதனே, நீ கல்யாண வஸ்திரம் இல்லாதவனாய் இங்கே எப்படி வந்தாய் என்று கேட்டான். அதற்கு அவன் பேசாமல் இருந்தான். அப்பொழுது ராஜா பணிவிடைக்காரரை நோக்கி, இவனை கையும் காலும் கட்டி கொண்டு போய் அழுகையும் பற்கடிப்பும் உண்டாயிருக்கிற புறம்பான இருளிலே போடுங்கள் என்றான். அந்தபடியே அழைக்கப்பட்டவர்கள் அநேகர், தெரிந்து கொள்ளப்பட்டவர்களோ சிலர் என்றார். அப்பொழுது பரிசேயர் போய் பேச்சிலே அவரை அகப்படுத்தும்படி யோசனை பண்ணி தங்கள் சீஷரையும் ஏரோதியரையும் அவரிடத்தில் அனுப்பினார்கள். அவர்கள் வந்து, போதகரே, நீர் சத்தியம் உள்ளவர் என்றும் தேவனுடைய மார்க்கத்தை சத்தியமாய் போதிக்கிறவர் என்றும் நீர் முகதாட்சிணியம் இல்லாதவராகையால் எவனை குறித்தும் உமக்கு கவலை இல்லை என்றும் அறிந்திருக்கிறோம். ஆதலால் உமக்கு எப்படி தோன்றுகிறது, ராயனுக்கு வரி கொடுக்கிறது நியாயமோ அல்லவோ, அதை எங்களுக்கு சொல்லும் என்று கேட்டார்கள். இயேசு அவர்கள் துர்க்குணத்தை அறிந்து, மாயக்காரரே, நீங்கள் என்னை ஏன் சோதிக்கிறீர்கள், வரிக்காசை எனக்கு காண்பியுங்கள் என்றார். அவர்கள் ஒரு பணத்தை அவரிடத்தில் கொண்டு வந்தார்கள். அப்பொழுது அவர், இந்த சுரூபமும் மேலெழுத்தும் யாருடையது என்று கேட்டார். ராயனுடையது என்றார்கள். அதற்கு அவர், அப்படியானால் ராயனுடையதை ராயனுக்கும் தேவனுடையதை தேவனுக்கும் செலுத்துங்கள் என்றார். அவர்கள் அதை கேட்டு ஆச்சரியப்பட்டு அவரை விட்டு போய்விட்டார்கள். உயிர்த்தெழுதல் இல்லை என்று சாதிக்கிற சதுசேயர் அன்றைய தினம் அவரிடத்தில் வந்து, போதகரே, ஒருவன் சந்தானம் இல்லாமல் இறந்து போனால் அவனுடைய சகோதரன் அவன் மனைவியை விவாகம் பண்ணி தன் சகோதரனுக்கு சந்தானம் உண்டாக்க வேண்டும் என்று மோசே சொன்னாரே. எங்களுக்குள்ளே சகோதரர் 7 பேர் இருந்தார்கள். மூத்தவன் விவாகம் பண்ணி மறித்து சந்தானம் இல்லாததினால் தன் மனைவியை தன் சகோதரனுக்கு விட்டு போனான். அப்படியே 2-ம் 3-ம் சகோதரன் முதல் 7-ம் சகோதரன் வரைக்கும் செய்தார்கள். எல்லாருக்கும் பின்பு அந்த ஸ்திரீயும் இறந்து போனாள். ஆகையால் உயிர்த்தெழுதலில் அவ்வேழு பேரில் எவனுக்கு அவள் மனைவியாயிருப்பாள், அவர்கள் எல்லாரும் அவளை விவாகம் பண்ணியிருந்தார்களே என்று கேட்டார்கள். இயேசு அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, நீங்கள் வேத வாக்கியங்களையும் தேவனுடைய வல்லமையையும் அறியாமல் தப்பான எண்ணம் கொள்ளுகிறீர்கள். உயிர்த்தெழுதலில் கொள்வனையும் கொடுப்பனையும் இல்லை. அவர்கள் பரலோகத்திலே தேவ தூதர்களைப் போல இருப்பார்கள். மேலும் மரித்தோர் உயிர்த்தெழுதலை பற்றி, நான் ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனும் யாக்கோபின் தேவனுமாய் இருக்கிறேன் என்று தேவனால் உங்களுக்கு உரைக்கப்பட்டிருக்கிறதை நீங்கள் வாசிக்கவில்லையா? தேவன் மரித்தோருக்கு தேவனாயிராமல் ஜீவனுள்ளோருக்கு தேவனாயிருக்கிறார் என்றார். ஜனங்கள் இதை கேட்டு அவருடைய போதகத்தை குறித்து ஆச்சரியப்பட்டார்கள். அவர் சதுசேயரை வாயடைத்தார் என்று பரிசேயர் கேள்விப்பட்டு அவரிடத்தில் கூடி வந்தார்கள். அவர்களில் நியாய சாஸ்திரி ஒருவன் அவரை சோதிக்கும்படி, போதகரே, நியாயப்பிரமாணத்திலே எந்த கற்பனை பிரதானமானது என்று கேட்டான். இயேசு அவனை நோக்கி, உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்மாவோடும் உன் முழு மனதோடும் அன்பு கூறுவாயாக, இது முதலாம் பிரதான கற்பனை. இதற்கு ஒப்பாயிருக்கிற 2-ம் கற்பனை என்னவென்றால், உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக என்பதே. இவ்விரண்டு கற்பனைகளிலும் நியாயப்பிரமாணம் முழுமையும் தீர்க்க தரிசனங்களும் அடங்கி இருக்கிறது என்றார். பரிசேயர் கூடியிருக்கையில் இயேசு அவர்களை நோக்கி, கிறிஸ்துவை குறித்து நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள்? அவர் யாருடைய குமாரன் என்று கேட்டார். அவர் தாவீதின் குமாரன் என்றார்கள். அதற்கு அவர், அப்படியானால் தாவீது பரிசுத்த ஆவியினாலே அவரை ஆண்டவர் என்று சொல்லியிருக்கிறது எப்படி? நான் உம்முடைய சத்துருக்களை உமக்கு பாதபடியாக்கி போடும் வரைக்கும் நீர் என்னுடைய வலது பார்சத்தில் உட்காரும் என்று கர்த்தர் என் ஆண்டவருடைய சொன்னார் என்று சொல்லியிருக்கிறானே. தாவீது அவரை ஆண்டவர் என்று சொல்லியிருக்க அவனுக்கு அவர் குமாரனாயிருப்பது எப்படி என்றார். அதற்கு மாறு உத்தரமாக, ஒருவனும் அவருக்கு ஒரு வார்த்தையும் சொல்லக்கூடாதிருந்தது. அன்று முதல் ஒருவனும் அவர்

0: Recording in progress.
1: நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலி, டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட். தமிழ் கிறிஸ்தவ வானொலி கனேடிய மண்ணிலிருந்து ஒலிபரப்பாகிறது.

0: ஆமீன் ஆமீன். இன்று 20ஆம் தேதி ஆடி மாதம் 20ஆம் தேதி ஜூலை மாதம் 2026 திங்கட்கிழமை காலை வேளையில் இணைந்திருக்கிறோம். அதிகாலை, காலை, மதியம், மாலை, இரவு, நள்ளிரவினை இந்தந்த நாடுகளிலிருந்து இணைந்து ஊழியங்களை செய்ய ஆயத்தமாக ஒவ்வொருவரையும் அதே வேளையிலே இணைந்து கேட்டுக்கொண்டிருக்கிற சங்கமம் .com, சங்கமம் தமிழ் காஸ்பல் .com ஊடாக இணைந்து கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் உயிர்த்திலிருந்த வல்லமையுள்ள இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலும் சங்கமம் வானொலி டீம் சார்பிலும் என் சார்பிலும் குடும்பத்தின் சார்பிலும் வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம், வரவேற்கிறோம். புதிய வாரத்திலும் புதிய நாளிலும் கத்துடைய ஆசீர்வாதங்கள் உங்கள் ஒவ்வொருவோடும் தங்குவதாக. ஆமேன் ஆமேன். வே நாளுக்கான வசனம், கத்தாதி கத்தரை துதியுங்கள், அவர் கிருபை என்று உள்ளதென்று சங்கீதம் 136:3 கூறப்பட்ட அந்த வசனங்களை நாங்கள் எங்களுக்காக பெற்றுக்கொள்வோம். கத்திரதாமே இந்த வசனங்களுக்கு ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். கத்தாதி கத்தரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் நம்மோடு உள்ளது. ஆமேன். கத்திரத்தை நன்றி செலுத்துவோம். இன்றைய நாளுக்காக வாசிக்கப்பட வேண்டிய அதிகாரங்கள் 2 சாமுவேல் 4:5, எரேமியா 10 பழைய ஏற்பாடுலிருந்தும் புதிய ஏற்பாடுமே, மற்ற 21வது அதிகாரம், இவற்றை நாங்கள் பதிவு செய்து உங்களுக்கு அனுப்பி தந்திருக்கிறோம். கேளுங்கள், மற்றவர்களுக்கும் அனுப்பி கொடுங்கள். கத்திரதாமை வழி நடத்துவாராக. ஆமீன். நாங்கள் இந்த வேளையிலும் அபிஷேக ஆராதனையோடு கடந்து செல்ல இருக்கிறோம். எங்களுடன் தேவ ஊழியர் பாஸ்டர் நஹோமி லோகன் அவர்கள் இணைந்திருக்கிறார். அவர் வழி நடத்துவார் துதிகளோடு, ஜெபங்களோடு, பாடல்களோடு, வேத வார்த்தைகளோடு, சாட்சிகளோடு வழி நடத்துவார். அந்த வேலையை கத்தர் வழி நடத்துவாராக. அதே வேளையில் எங்களுடன் இணைந்திருக்கிற ஊழியர்களையும் வரவேற்போம். சௌரி ஜானட் அவர்கள் ஜெர்மன் தேசத்திலிருந்து மாலை வேளையிலும், சௌரி சாந்தி அவர்கள் நோர்வே தேசத்திலிருந்து மாலை வேளையிலும், அதே வேளையில் இரவு வேளையில் எங்களுடன் சௌரி ஐரீன் அவர்கள் கொழும்பு இலங்கையிலிருந்து இணைந்திருக்கிறார்கள். அவர்களையும் வரவேற்றுக் கொண்டு அவர்களுக்கு மாலை வணக்கங்கள், இரவு வணக்கங்களை கூறுவோம். இந்த வேளையிலும் தேவ ஊழியருக்கும் காலை வணக்கங்களை கூறுவோம், வாழ்த்துவோம், வரவேற்போம். பிதா குமாரன் பரிசுத்தாவியாரின் நாமத்தாலும் சங்கமம் வானொலி டீம் சார்பிலும் என் சார்பிலும் குடும்பத்தின் சார்பிலும் எல்லோரையும் வரவேற்றுக் கொண்டு இந்த வேளையிலும் அபிஷேக ஆராதனையின் வழி நடத்த பாசன ஹோமி லோகன் அவர்களுக்கு காலை வணக்கங்களை கூறி வாழ்த்தி வரவேற்போம். பிரைசலோட்டமா
1: வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இழப்பார்கள் தருவேன். ஹலேலூயா. இஸ்ரவேல் ஜனங்கள் அங்கே கானான் தேசத்துக்குள்ளே போக முடியாதபடி அவிசுவாசம் அவர்களை மேற்கொண்டது. ஆனால் இயேசுவின் ரத்தம் நம்முடைய அவிசுவாசத்தை எல்லாவற்றையும் மேற்கொள்ளுகிறது. அவர் மேல் வைத்திருக்கிற நம்பிக்கை, அவர் மேல் வைத்திருக்கிற விசுவாசம். ஹாலேலூயா. அவர் ஒரு நாள் நம்மை கைவிடுவதில்லை. ஹாலேலூயா. நல்லபடி நாள் இந்த நாளிலே கூட ஹாலேலூயா ஆண்டவரை நோக்கி பாடுவோம். நம்பத்தக்கவர் நீர் ஒருவர் தானே, உண்மை உள்ளவர் நீர் ஒருவர் தானே, நம்பத்தக்கவர் நீர் ஒருவர் தானே, உண்மை உள்ளவர் நீர் ஒருவர் தானே. போய் சொல்லிட நீர் மனிதன் அல்ல, மனம் மாறிட மனு புத்திரன் அல்ல, சொல் செய்வதை தடுப்பவன் யாரும் இல்லை, நீர் செய்வதை தடுப்பவன் யாரும் இல்லை. எல்சட

செய்பவரே. ஹலிலூயா. எங்களுடைய நாவிலே ஜீவனும் மரணமும் உண்டு அன்புக்குரியவர்களே. ஹலிலூயா. நாங்கள் இயேசு மேல் நம்பிக்கை வைப்போமாக இருந்தால், விசுவாசம் வைப்போமாக இருந்தால் ஜீவனைத்தான் நாங்கள் பேச முடியும். ஹலிலூயா. நாங்கள் ஜீவனைத்தான் பேசுவோம். ஹலிலூயா. எங்களுக்கு விரோதமாக எழும்புகின்ற எல்லா விதமான நெகட்டிவ் எண்ணங்களையும், ஹலிலூயா, எதிர்மறையான எண்ணங்களையும், சத்துரு கொண்டு வருகின்ற எத்தனையோ காரியங்களையும் நாங்கள் இயேசு என்கிற ஜீவனுள்ள அந்த வார்த்தையை கொண்டு அதை நாங்கள் முறியடிப்போம். ஹலிலூயா. தாவீதுக்கு முன்பாக அங்கே தாவீதுக்கு முன்பாக எத்தனையோ எதிரியான காரியங்கள் எல்லாம் வந்திருந்த பொழுதும் கூட தேவனுடைய கிருபையை நம்பி, ஹலிலூயா, அவர் சொல்லுகிறார் எப்படி என்று சொல்லிட்டு, நான் விசுவாசித்தேன் ஆகியால் நான் பேசுகிறேன் என்று சொல்லி. அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, அங்கே எத்தனையோ விதமான சத்ருவை அவர் முறியடித்தார். ஹலிலூயா. இந்த நாளிலும் கூட சூழ்நிலைகள் எதுவாக இருக்கலாம், காற்றடிக்கலாம், மழை பெய்யலாம், ஆனாலும் கூட கர்த்தர் மேல் வைத்திருக்கிற விசுவாசம், அவர் மேல் வைத்திருக்கிற அந்த நம்பிக்கை ஒருபோதும் நம்மை விட்டு அழிக்க மாட்டாது. ஹலிலூயா. ஆனபடினால் இந்த நாளிலே கூட தொடர்ந்து நாங்கள் தேவனுடைய ஜீவன் உள்ள பாடல்களை பாடுவோம். ஹலிலூயா. என் வாழ்க்கை பயணம் எல்லாம் முன் செல்லும் மகிமை என் மேக

முடிந்ததேம், ரெகுபோ தொடங்கியதேம், எல்லா இயேசுக்கு சித்தினா முடிந்ததேம், ரெகுபோ தொடங்கினதேம்.

ஹலேலூயா. ஹலேலூயா. அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, வேதத்திலே நாங்கள் பார்க்கின்றவர்களே, தீர்க்கதரிசிகளுடைய வாழ்க்கைகள் ஹலேலூயா நம்முடைய வாழ்க்கையிலே அது திருஷ்டாந்தமாக வைக்கப்பட்டிருக்கிறது. ஹலேலூயா. தேவன் எப்பொழுதுமே நம்மை பெருக செய்கிறவர். எங்களுக்கு வேறு விதமான சாட்சிகள் இல்லாவிட்டாலும் கூட வேதத்திலே இருக்கின்ற ஒவ்வொரு தேவதாசர்களுடைய சாட்சிகளை நாங்கள் எடுத்து பார்க்கின்றவர்களிலே தேவன் அவர்களை பெருக்கமாக்கியிருக்கிறார். ஹலேலூயா. ஒரு அன்னாள், பிள்ளை இல்லாத அன்னாள், மெலடியாயிருந்தவள் தேவ சமூகத்திலே போய் தன்னுடைய இருதயத்தை அவள் ஊற்றுகிறாள். ஹலேலூயா. ஒன்று அல்ல, தேவன் அவளுக்கு கொடுத்தது அங்கே ரெண்டு மூன்று எத்தனையோ பிள்ளைகளை ஆண்டவர் கொடுத்தார். ஹலேலூயா. அதே போல அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, பெருக்கம் என்பது தேவனுடைய வாழ்க்கையிலே, தேவனுடைய கணிப்பிலே, தேவனுடைய எண்ணங்களிலே, தேவனுடைய நோக்கங்களிலே அந்த பெருக்கம் என்பது அது பெருக்கமாக இருக்கிறது. ஹலேலூயா. தேவன் நம்மை பெருக செய்கிறவர். இந்த நாளிலே கூட எத்தனையோ காரியங்களிலே, அது எந்த ஒரு காரியமா இருந்தாலும் கூட தேவன் பேரில் வைக்கின்ற விசுவாசம் தேவன் அங்கே நம்மை அசைக்க மாட்டாது. ஹலேலூயா. அப்படி நாள் தொடர்ந்து நாங்கள் அந்த பெருக்கத்தை குறித்து, தேவன் எங்கள் வாழ்க்கையிலே வைத்திருக்கிற அந்த பெருக்கத்தை குறித்து, அதை நாங்கள் அந்த ஜீவனுள்ள காரியங்களை குறித்து நாங்கள் சிந்தித்து பார்ப்போம். ஹலேலூயா. அற்பமான ஆரம்பத்தையே

சம்பத்தையும் சம்பூரணமாக மாற்றினீர். நான் கண்ணீரோடு விதைத்ததெல்லாம் கம்பீரமாக அறுக்க செய்தீர். எந்த குறைவெல்லாம் நிறைவாக்கி வறட்சியை செழிப்பாக்கி வாழ்நாளெல்லாம் பூசித்தீர். எந்த குறைவெல்லாம் நிறைவாக்கி வறட்சியை செழிப்பாக்கி வாழ்நாளெல்லாம் பூசித்தீர். எல்சடாய் தெய்வமே சர்வ வல்லமை உள்ளவரே யெகோவா தேவனே என்னை பெருக செய்பவரையும். ஹலிலூயா. நேற்றைய நாளிலே கூட நான் அங்கே சண்டே நம்முடைய சர்வீஸுக்கு போவதற்கு முன்பாக வேதத்தை திறந்து நான் படிக்கின்ற வேளையிலே அற்புதமான அந்த எலியாவுடைய வாழ்க்கையில நடந்த சம்பவங்களை குறித்து நான் தியானித்துக் கொண்டிருந்தேன். அங்கே பாருங்கள், 1 சாமுவேல் 17 ஹலிலூயா. இதை பாருங்கள், ஒரு ஊழியக்காரர் பேசுகிறாரோ அதை அந்த அவனோடு கூட இருக்கிறவர்களும் அதே அந்த காரியங்களை தான் பேசுகிறார்கள். ஹலிலூயா. அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளை, நம்முடைய ஊர்லயே ஒரு பழமொழி சொல்லுவார்கள், அங்கே அரசன் எவ்வழி குடிகளும் அவ்வழி என்று. அனுபடினால் குடும்பத்திலே நம்முடைய சமூக வாழ்க்கையிலே ஊழிய பாதையிலே நாங்கள் எதை எதை அங்கே வார்த்தையை பேசுகிறோமோ, எந்த காரியத்திலே தேவன் பேரில் நாங்கள் நம்பிக்கையை வைத்திருக்கிறோமோ அந்த காரியங்களில் எல்லாம் தேவன் நமக்கு வழிகாட்டியாக இருக்கிற. பாருங்கள், 2 சாமுவேல் மன்னித்துக் கொள்ளுங்கள். ஹலிலூயா அன்புக்குரியவர்களே, ஹலிலூயா சோத்ரமையா, மன்னித்துக் கொள்ளுங்கள். 1 ராஜாக்கள் அங்கே 17 அதிகாரத்திலே ஹலிலூயா. அங்கே பாருங்கள், கீலேயாத்தின் குடிகளில் திஸ்பியன் ஆகிய எலியா ஆகாபை நோக்கி, என் வாக்கின்படியே அன்றி இந்த வருஷங்களிலே பனியும் மழையும் பெய்யாதிருக்கும் என்று இஸ்ரவேலின் தேவனாய கர்த்தருக்கு முன்பாக நிற்கிற நான் அவருடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன் என்றார். ஹலிலூயா. நேற்றைய நாளிலே இந்த வார்த்தையை நான் தியானிக்கின்ற வேளையிலே இந்த ஜீவன் என்கின்ற வார்த்தை என்னை ஆழமாக தொட்டது. இது பாருங்கள், அவர் சொல்லுகிறார் எப்படி என்று சொல்லி சொன்னால், அங்கே மழையும் பெய்யாதிருக்கும் என்று இஸ்ரவேலின் தேவனாய் கர்த்தருக்கு முன்பாக நிற்கிற நான் அவருடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன். ஹலிலூயா. நேற்றைய நாளிலே நான் உங்களுக்கு சொன்னேன், வசனங்கள் நமக்கு தெரிந்திருந்தாலும் கூட அந்த ரேமா வார்த்தை என்பது இருதயத்தின் ஆழத்திலிருந்து, அது அந்த ஆழமாக எப்படி ஒரு தோண்டி அந்த மரத்தை நட்டு அது நல்லா கிளை பரப்பி அசையாமல் எப்படி இருக்கிறதோ, அதே போல தேவனுடைய வார்த்தைகள் கூட நாங்கள் வாசிக்கலாம் படிக்கலாம் வேற, ஆனா அது ஆழமாய் நமக்குள்ளே போனால் அந்த வார்த்தை பாருங்கள் யாராலும் அசைக்க முடியாது. ஹலிலூயா. அனுபடினால்தான் நேற்றைய நாளிலும் சொன்னேன், இயேசு உயிரோடு இருக்கிறார். ஹலிலூயா. ஆண்டவர் உயிரோடு, தெரிந்த வார்த்தை தான். ஆனால் ஒவ்வொரு சத்ருவினுடைய அந்த தீக்கணைகள் நம்மை தாக்குகின்ற வேளையிலெல்லாம் இந்த வார்த்தை அப்படியே வெளியே வருகிறது, இயேசு உயிரோடு இருக்கிறார், இயேசு உயிரோடு இருக்கிறார். ஆண்டவராகிய தேவன் அதை பார்த்து கொள்ளுவார். ஹலிலூயா. அதே போலதான் இந்த எலியா என்கிற வார்த்தை ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன். ஹலிலூயா. அதாவது அவர் உயிரோடு இருக்கிறார், அந்த உயிரோடு இருக்கிற அந்த ஆண்டவரை கொண்டு சொல்லுகிறேன் என்று சொல்லி இந்த எலியா சொல்லுகின்ற வேளையிலே அதற்கு பிற்பாடு பாருங்கள், அந்த வார்த்தையை அங்கே அந்த சரபாத் என்கிற அந்த விதவை வீட்டிலே எலியாவை போஷிப்பதற்கு தேவன் அவனை அனுப்புகின்ற வேளையிலே அவள் சொல்லுகின்ற காரியத்தை பாருங்கள். ஹலிலூயா. அங்கே ஹலிலூயா. இங்கே பாருங்கள், அதே 12வது வசனத்திலே, அதற்கு அவள், பானையிலே ஒரு பிடி மாவும் கலியத்தில் கொஞ்சம் எண்ணெயும் அல்லாமல் என்னிடத்தில் ஒரு அடையும் இல்லை என்று உம்முடைய தேவனாய கர்த்தருடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன். ஹலிலூயா. அனுபடினா அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, எதை நாம் நம்முடைய வாழ்க்கையிலே எதை நாங்கள் அப்பியாசப்படுத்துகிறோமோ அதை பிள்ளைகளும் நம்மை தொடர்ந்து அப்பியாசப்படுத்துகிறது. அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, ஹலிலூயா. அனுபடினால் நம்முடைய வாழ்க்கையிலே, குடும்ப வாழ்க்கையிலே, பிள்ளைகள் வாழ்க்கையிலே இந்த ஜீவனுள்ள வார்த்தைகளை, ஹலிலூயா, அவர் மேல் வைத்திருக்கின்ற அந்த அசைக்க முடியாத நம்பிக்கையை நாங்கள் விதைப்போம். இந்த விதவியானவளும் பாருங்கள், அந்த எலியா சொன்ன அந்த வார்த்தையை அவளும் சொல்லுகிறாள், கர்த்தராகிய தேவனுடைய ஜீவனை கொண்டு.
ஹலேலூயா. அன்படின் அன்புள்ளவர்களே, அங்கே அவருக்கு பாருங்கள், எலியா சொல்லுகிறார், அப்பொழுது எலியா அவளை பார்த்து, பயப்படாதே, நீ போய் உன் வார்த்தையின்படி ஆயத்தப்படுத்து, ஆனாலும் முதல் அதிலே எனக்கு ஒரு சிறிய அடைய பண்ணி என்னிடத்தில் கொண்டு வா, பின்பு உனக்கும் உன் குமாரனுக்கும் பண்ணலாம். ஹலேலூயா. பாருங்கள் அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, அங்கே எலியா சொன்னதன் பிரகாரம் அங்கே தேவனுக்கு அவள் முதலிடம் கொடுத்தாள். தேவதாசனுடைய வார்த்தையை அவள் அங்கே ஜீவனுள்ள தேவனுடைய நாமத்தை கொண்டு அவள் மதித்தாள். ஹாலேலூயா. அதே போல பாருங்கள், தேவன் அற்புதமான காரியத்தை அவளுடைய வாழ்க்கையில செய்வார் செய்தார். அதே போலதான் அன்புக்குரியவர்களை இந்த நாளிலே கூட ஹாலேலூயா தேவனுடைய வார்த்தையை விசுவாசிப்போம். வருத்தப்பட்டு பாருங்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இடைப்பார்த்து தருவேன். ஹலேலூயா. அற்பமான ஆரம்பத்தை சம்பூரணமாக மாற்றினீர், நான் கண்ணீரோடு விதைத்ததெல்லாம் கம்பீரமாக அறுக்க செய்தீர், எந்த குறைவெல்லாம் நிறைவாக்கி வறட்சியை செழிப்பாக்கி வாழ்நாளெல்லாம் போசித்தீர், எந்த குறைவெல்லாம் நிறைவாக்கி வறட்சியை செழிப்பாக்கி வாழ்நாளெல்லாம் போசித்தீர். ஹாலேலூயா. ஆண்டவர் ஒரு நாள் நம்மை கைவிட மாட்டார். ஹாலேலூயா. ஆபிரகாம் அவனுடைய வாழ்க்கையிலே பிள்ளைகள் அங்கே பிறக்கக்கூடிய சூழ்நிலை எதுவும் இல்லை. அது மட்டுமல்ல, அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளை, அவனால் மட்டும் செய்ய முடியாத செய்யக்கூடாத காரியம் அல்ல, அவனால் மட்டும் செய்யக்கூடிய கூடாத காரியம் அல்ல. அவருடைய மனைவியும் பாருங்கள், சாராளும் என்ன செய்கிறாள், வயது சென்றவளாக இருக்கிறாள், அவருடைய கற்பம் செத்து போயிருக்கிறது. அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளை, ஆனால் அங்கே சூழ்நிலைகளை பார்க்காதபடி இல்லாதவர்களை இருக்கிற போல் அழைக்கின்ற தேவனுக்கு முன்பாக தேவன் பேரில் அவன் வைத்த விசுவாசம் அவனை வானத்து நட்சத்திரங்களைப் போல கடற்கரை மணலை போல பெருக பண்ணது. ஹாலேலூயா. இந்த நாளிலே கூட அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, நமக்கு முன்பாக கடக்க முடியாத ஆறாக இருக்கலாம், ஹாலேலூயா, நெருங்க முடியாத அக்கினியாக கூட இருக்கலாம். அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, அங்கே சாத்ராக் மேஷாக் ஆபித்தோடு கூட இருந்து அக்கினியை கடக்க பண்ணினவர், இஸ்ரவேல் ஜனங்களோடு கூட இருந்து செங்கடலை கடக்க பண்ணினவர், எங்களோடு கூட இருந்து அவர் பாதைகளை செவ்வியாக்குற தேவனாயிருக்கிறார். ஹாலேலூயா. ஆண்டவரே, முக்கு சூத்திரம் சூத்திரம் சூத்திரம் சூத்திரம் ஐயா ராஜா. ஹாலேலூயா. இருக்கின்றவராயிருக்கின்றவர் மீண்டும் எனக்காய் வருகின்றவர், இருக்கின்றவர்

இதுவரை என்னை நடத்தின தேவன் இனியும் தாங்கி நடத்திடுவீர், இதுவரை என்

பேருமையே. ஹாலேலூயா. அவர் இருக்கின்றவராயிருக்கின்றவர். ஹாலேலூயா. அங்கே பாருங்கள், மோசே பார்க்கின்ற வேளையிலே அவன் தனக்குள்ளே அங்கே பாருங்கள், அவனுக்குள்ளே அந்த வல்லமையை அவனால் காண முடியாத சூழ்நிலையா இருந்தது. ஏனென்றால் அவன் நடந்து வந்த பாதைகள், ஹாலேலூயா, அங்கே வனாந்திரத்திலே அந்த மாமனாருடைய கொஞ்ச ஆடுகளை வைத்து அவன் அங்கே வாழ்ந்து கொண்டிருக்கிறான். ஆனபடினால் அவனுடைய சூழ்நிலையை பார்க்கின்ற வேளையிலே அவன் படித்த பட்டங்கள், படிப்புகள், அவன் வாழ்ந்த சொகுசான வாழ்க்கை, அரண்மனை வாழ்க்கை, இவை எல்லாவற்றையும் துறந்து வனாந்திரத்திலே அவன் இருக்கின்ற வேளையிலே அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, அவனுக்கு அவனை குறித்தே சந்தேகமா இருக்கிறது. ஹலிலே, வாழ்வேனா, தொடருவேனா, இந்த வாழ்க்கையை எப்படி நான் நடந்து கொள்ளுவேன் என்கின்ற சந்தேகம் அவனுக்குள்ளே இருந்தது. ஆனால் ஆண்டவர் ஒரு நாளும் பாருங்கள், தன்னால் அழைக்கப்பட்ட தன்னுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே வைத்திருக்கிற திட்டங்களை அவர் மறந்துக்கிற தேவன் அல்ல. ஹலேலூயா. உன்மேல் வைத்திருக்கிற நினைவுகளை நான் அறிவேன், அவைகள் தீமைக்கல்ல, அது சமாதானத்துக்கு எதுவான நினைவுகளே. ஹலேலூயா. ஆனபடினால் மோசேயை தேவன் அழைக்கின்ற விழிலே அவன் எத்தனையோ சாக்கு போக்கு சொல்லுகிறான், நான் வல்லமையற்றவன், நான் அங்கே வாக்கு வல்லமை இல்லாதவன், ஹலேலூயா, மந்தனாவு உள்ளவன், எத்தனையோ காரியங்களை அவன் சொன்னாலும் கூட அங்கே தேவன் அவனை அழைக்கிறார். அது மட்டுமல்ல, அவன் அங்கே இஸ்ரேல் ஜனங்களுக்கு உம்முடைய நாமம் என்ன என்று கேட்டால் நான் என்ன வார்த்தையை சொல்லுவேன் சொல்லுகிறவனிலே தேவன் அதற்கும் பதில் கொடுக்கிறார். ஹலேலூயா. நான் இருக்கின்றவராய் இருக்கிறேன். இந்த நாளிலே கூட அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளை, சூழ்நிலைகள் எதுவாக இருந்தாலும் கூட தேவனுடைய தாசர்களுடைய வாழ்க்கையிலே செய்த அதே அற்புதங்களை எங்களுடைய வாழ்க்கையிலும் செய்ய அவர் போதுமானவர், அதிகமானவர். ஹாலேலூயா. வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுத தருவேன். திரும்ப திரும்ப திரும்ப அன்புக்குரியவர்களே இந்த வார்த்தையை அசைபோடுங்கள். எப்படி பாருங்கள், நம்முடைய கண்களுக்கு முன்பாக நம்முடைய இலங்கை தேசத்திலே நாங்கள் இருக்கிற வழியிலே இந்த ஆடு மாடுகள் எல்லாம் என்ன செய்யும் என்று சொல்லி சொன்னால் நாங்கள் பார்த்த சம்பவங்கள் தான். இது ஏதோ எங்களுடைய பிள்ளைகள் சொல்லிச்சுனா அந்த காரியங்களை குறித்து அதுகளுக்கு தெரியாது. ஆனால் நம்முடைய ஊர்லே நம்முடைய வீடுகளிலே காணப்பட்ட காரியங்கள் தான். ஆடுகளும் மாடுகளும் சாப்பிட்டு அப்படியே உட்கார்ந்து அசை வாடிக்கொண்டிருக்கும், அசை போட்டு கொண்டிருக்கும். அதே போலதான் ஹலிலுவே, இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாயிருக்கிற மனுஷன் பாக்கியவான், அவன் செய்வதெல்லாம் பாக்கியம். ஹலிலுயா. இருக்கின்றவராயிருக்கிறார். ஹலிலுயா. தேவன் உங்களோடு கூட இருக்கிறார். தேவன் உங்களுக்கு இழப்பாத தருகிறார். தேவன் அதை பார்த்து கொள்ளுகிறார். ஹலிலுயா. அவருடைய ஜீவன் எனக்குள்ளே இருக்கிறது. இயேசு கிறிஸ்து என்னும் ஒருவராலே நான் ஜீவனை அடைந்து ஆளுகிறேன். ஹலிலுயா. சேனைகளின் கர்த்தர் இஸ்ரவேலின் தேவன் பார்வோன்.

கர்த்தரின் உண்மையே, கர்த்தரின் மேய்ப்பர் சாட்சி அடையேன், அமர்ந்த தண்ணீரடை நடத்துகிறீர். கர்த்தரின் மேய்ப்பர் சாட்சி அடையேன், அமர்ந்த தண்ணீரடை நடத்துகிறீர். அமர்ந்த தண்ணீரடை நடத்துகிறீர். உள்ள இட

தேவன் உண்மையுள்ளவர், முடிவு பரியந்தம் நடத்திடுவீர். அழைத்த தேவன் உண்மையுள்ளவர், முடிவு

0: என் இயேசுவே ஆராதிப்பேன், ஆராதிப்பேன், ஆராதிப்பேன் உம்மையே. ஹல்லேலூயா ஆண்டவரே, உமக்கு சோத்திரம் சோத்திரம் சோத்திரம் சோத்திரம் ஐயா ராஜா. அப்பாவை துதிக்கிறோம் ஐயா, சோத்தரிக்கிறோம் ஐயா ராஜா. இரக்கத்தில் ஐஸ்வர்யமுள்ள தெய்வமே, இந்த நாளிலும் நம்முடைய தேசங்களை நாங்கள் நினைவு கூறுகிறோம் அப்பா ராஜா. ஆண்டவரே, விசேஷமாக இலங்கை தேசத்தை உம்முடைய கரத்திலே கொடுக்கிறோம் ஐயா ராஜா. நாங்கள் நினைத்து பார்க்க முடியாத எத்தனையோ காரியங்கள், எத்தனையோ நிகழ்வுகள் நம்முடைய தேசத்திலே நடந்து கொண்டிருக்கிறது அப்பா ராஜா. தகப்பனே அப்பா, தகப்பனே, இந்த கொலவெறி எண்ணங்கள் அப்பா ராஜா, ஆண்டவரே, லஞ்சங்கள், ஊழல்கள், ஆண்டவரே தேவனே, எத்தனையோ காரியங்கள் அப்பா ராஜா, நம்முடைய தேசத்தில நடக்கின்ற விக்கிரக ஆராதனைகள் அப்பா ராஜா, எல்லாவற்றிலிருந்தும் தேவனே அந்த தேசத்தை விடுதலையாக்கும்படி செபிக்கிறோம் கர்த்தாவே. ஆண்டவராகிய தகப்பனே, துன்மார்க்கர்கள் எதுவரைக்கும் துன்மார்க்கம் செய்வார்கள் அப்பா ராஜா? பழி வாங்குதல் கர்த்தருக்குரியது அப்பா ராஜா. நீர் பதில் செய்வேன்னு சொல்லி இருக்கிறீங்களா அப்பா ராஜா? ஆண்டவரே, ஒரு ஆபிரகாம் நிமித்தம் ஆண்டவரே அப்பா, லூத்த பாதுகாத்த தகப்பன் அப்பா ராஜா, இந்த வேளையிலும் இரக்கத்தின் பிதாவே ஆண்டவரே, எவ்வளவோ நல்ல ஜனங்கள், தேவனுடைய பிள்ளைகள், நீதிமான்கள் அந்த இடத்துல இருக்கிறார்கள் அப்பா ராஜா. அப்பா பிதாவே, துதிக்கிறோம் அவர்கள் நிமித்தம் ஆண்டவரே, அந்த தேசத்தை நீங்கள் ஆளுக செய்யும்படி செபிக்கிறோம் கத்தாவே. ஆண்டவராய் கத்தாவே, ஆண்டவரே, இப்போ இருக்கின்ற அரசாங்கத்துக்கு ஆண்டவரே தேவனே அப்பா, நல்ல தைரியத்தை, நல்ல ஞானத்தை கொடுக்கும்படி செபிக்கிறோம் கத்தாவே. தேசத்தை ஆண்டவரே சரிவர ஆளுக செய்ய ஆண்டவரே அவர்களுக்கு உதவி செய்யும்படி செபிக்கிறோம் கத்தாவே. நல்ல ஆலோசகர்கள் கிடைக்கும்படி செபிக்கிறோம் கத்தாவே. இரக்கத்தின் பிதாவே, உம்முடைய கரத்தில் இலங்கை தேசத்தை ஒப்பு கொடுக்கிறோம் ஐயா. ஐயா, நாங்கள் தேசுகின்ற இந்த யூரோப் தேசங்கள், இந்த கனடா அமெரிக்கா தேசங்கள், உம்முடைய சமூகத்தில நாங்கள் ஒப்பு தருகிறோம் ஐயா. ஆண்டவரே, தேசத்திலே நடக்கின்ற அசம்பாவிதங்கள் அப்பா ராஜா, ஆண்டவராய் கத்தாவே, எத்தனையோ ஜனங்கள் மத்தியில் எத்தனையோ மாற்றங்கள் அப்பா ராஜா. ஆண்டவரே, நாங்கள் வந்த காலத்திலே இருந்ததை விட இப்பொழுது மாற்றங்கள், எத்தனையோ காரியங்கள் இருக்கிறது அப்பா ராஜா. தேவனே, நேற்றைய நாளிலும் நான் குத்தப்பட்டிருந்த உடைகளிலே இருக்கின்ற மாற்றங்கள் அப்பா ராஜா, சில காரியங்களை பார்க்க எங்களால் சகிக்க முடியல தகப்பனே. ஆண்டவர் ஆகிய தகப்பனே, இந்த உடை மாற்றங்களை கூட ஆண்டவரே உம்முடைய கவனத்துக்கு நாங்கள் கொண்டு வருகிறோம் அப்பா ராஜா. ஆண்டவரே தேவனே, பொருளாதார காரியங்களை உம்முடைய சமூகத்தில கொண்டு வருகிறோம். இந்த போத வஸ்து கடைகளை உம்முடைய கரத்திலே நாங்கள் கொண்டு வருகிறோம் தகப்பனே. உமக்கு சோத்திரம் ஐயா. ஆண்டவர் ஆகிய தகப்பனே, இந்த காரியங்களில் எல்லாம் ஆண்டவரே நீர் ஆண்டவரே அப்பா ராஜா, சரியான காரியங்களை நீங்க செய்யும்படி ஜீவனுள்ள தேவனே ஆண்டவரே, உம்மிடத்திலே நாங்கள் வருகிறோம் தகப்பனே. உமக்கு சோத்திரம் ஐயா, சோத்திரம். இரக்கத்தின் பிதாவே, எங்கள் சந்ததிகளை நீங்கள் பாதுகாக்க வேணுமா செவிக்கிறோம் கத்தாவே. ஆண்டவர் ஆகிய தேவனே, எங்கள் சந்ததிகளை உம்முடைய கரத்திலே நாங்கள் கொடுக்கிறோம் ராஜா. ஆண்டவரே, அவர்கள் உண்மை மட்டும் சேவிக்க ஆண்டவரே, உம்முடைய ஆண்டவரே தேவனே நியமங்களையும் கட்டளைகளையும் ஆண்டவரே பின்பற்ற எங்கள் சந்ததிகளை உடைய கரத்திலே நாங்கள் கொடுக்கிறோம் தகப்பனே. அவர்கள் மேல் ஆண்டவரே ஆட்டுக்குட்டியானவருடைய ரத்தத்தை தெளிக்கிறோம் தகப்பனே. ஆண்டவரே, இந்த தேசத்தின் அசங்கியங்களிலே சிக்கிக் கொள்ளாதபடி ஆண்டவராகி தேவனே, எங்கள் ஜனங்களை, எங்கள் சந்ததிகளை நீர் காத்து கொள்ளும்படி செவிக்கிறோம் கத்தாவி. உமையே துதிக்கிறோமே, துதிக்கிறோமே, துதிக்கிறோம் ஐயா ராஜா. அப்பா பிதாவே, துதிக்கிறோம் ஐயா, சோத்தரிக்கிறோம் ஐயா ராஜா. இந்த தேசங்களை உம்முடைய கரத்துல கொடுக்கிறோம் ஐயா. இந்த ஆண்டவரே தேவனே, அமெரிக்கா, ஐரோப்பிய கல்ச்சர்களை உம்முடைய கரங்களுக்குள்ளே கொடுக்கிறோம் தகப்பனே. ஆண்டவரே, இந்த வாலிப பிள்ளைகள் உம்முடைய கரத்துல கொடுக்கிறோம், எங்கள் சந்ததிகள் உம்முடைய கரத்துல கொடுக்கிறோம் ராஜா தகப்பனே. அப்பா தகப்பனே ராஜா, ஆண்டவரே தேவனே ராஜா, ஆண்டவரே கனடியன் ஜனங்கள் மத்தியிலும், ஆண்டவரே யூரோப் சமூகத்தின் மத்தியிலும் ஐயா ராஜா, இந்த கலாச்சார கேடுபாடுகள் இருந்து ஆண்டவரே ஜனங்களை விடுவிக்க அநேக ஜனங்கள் எழும்ப விடுமா செபிக்கிறோம் கத்தாவே. ஆண்டவரே, துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம் ஐயா ராஜா. ஆண்டவரே, லோத்து ஆண்டவரே தேவனே, அவர் நீதிமானா இருந்து மனதினால ஆண்டவரே அப்பா ராஜா தேவனே, ஆண்டவரே தேவனே, சோதோம் கொமோரா ஆண்டவரே, அந்த தேசத்திலே அவன் மனதில பாதிக்கப்பட்டான் ஐயா. நாங்கள் இந்த தேசத்திலே இருந்தாலும் கூட ராஜா தேவனே, இந்த தேசத்தின் ஆண்டவரே தேவனே கேடுகளை குறித்து பார்த்து ஐயா ராஜா மனதிலே ஆண்டவரே தேவனே பாதிக்கப்படுகிறோம் தாப்பனே. எங்கள் சந்ததிகளை நீர் காத்து கொள்ள விடுமா செபிக்கிறோம் தாப்பனே. முக்கு சூத்திரம் ஐயா, சூத்திரம் ஐயா ராஜா. உன்னத பாட்டிலே சொல்லப்பட்டதன் பிரகாரம் ஆண்டவரே, ஆண்டவரே, அடைக்கப்பட்ட தோட்டங்களாயிருக்கு ஆண்டவரே, உம்முடைய ஆண்டவரே ரத்தத்தினால் ஆண்டவரே தேவனே, கட்டப்பட்ட பிள்ளைகளாயிருக்க ஆண்டவரே, எங்கள் சந்ததிகளை நீர் காத்து கொள்ளும்படி செவிக்கிறோம் கர்த்தாவே. ஆண்டவரே, உம்முடைய கரத்திலே ஐயா ராஜா ஒவ்வொருவரையும் ஒப்பு கொடுக்கிறோம் தாப்பனே. ஆண்டவரே ஆசீர்வதிய வழி நடத்தும் இயேசுவின் நாமத்தினால். ஆமேன், ஆமேன், ஆமேன், ஆமேன். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம் ஐயா ராஜா.
1: ஆமீன், ஆமீன். புதிய வாரத்திலும் புதிய நாளிலும் இணைந்து கர்த்தரண்டை துதிகளையும் ஜெபங்களையும் பாடல்களையும் வேத வார்த்தைகளையும் வழிநடத்தி உங்களையும் கர்த்தர் தாமே ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக. கர்த்தரை கரத்திலே ஒப்புவித்துக் கொண்டு நாங்கள் நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் கூறுகிறோம். திரும்பமாக கர்த்தரை சித்தமான நாளைய நாளில் இதே வேளையிலே சந்திப்போம். அதுவரையும் தேவசமாதம் கூறுகிறோம், வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். நன்றியமா. காட் பிளஸ் யூ.
0: ஆமென்.
1: ஆமீன், ஆமீன். அருமையானவர்களே, இதுவரை நேரம் எங்களுடன் சத்தியத்தை திருச்சி வைந்து பாஸ்டர் நஹோமி லோகன் அவர்கள் இணைந்து கத்தரண்டை ஜபங்களுக்கூடாக துதிகளுக்கூடாக பாடல்களுக்கூடாக இது வார்த்தைகளுக்கூடாக வழி நடத்தினார். உங்களுக்கும் ஆசீர்வாதமாக இருந்திருக்கும் என விசுவாசிக்கிறோம். ஆரம்ப நேரத்தை காலை வேளையை கத்தர் ஆசீர்வதித்து வழி நடத்தினார். கத்தருக்கு நன்றி செலுத்துவோம். கத்தருடைய கரத்திலே எல்லோரையும் ஒப்புவித்துக் கொண்டு நாங்கள் ஜப வேலை கூடாக கடந்து செல்ல இருக்கிறோம். கத்தர்தாமே ஜபங்களுக்கூடாக வழி நடத்த கத்தர்
2: உதவி.
1: நாங்கள் இந்த வேளையிலும் முந்தைய நாளுக்கான வசனம், கத்தாதி கத்தரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது என்று சங்கீதம் 136:3 கூறப்பட்ட இந்த வசனங்களை நாங்கள் காப்பாற்றிக் கொள்வோம். அவருடைய கிருபை எங்களோடு என்றும் உள்ளது, அவரை துதியுங்கள் என்று கூறப்பட்டிருக்கிறது. அவரை துதிக்கின்ற பொழுது அவருடைய கிருபை எங்கள் மேல் இறங்கி வருகிறது. கத்தருக்கு நன்றி செலுத்துவோம். பரிசுத்தாவியானவரை எங்களுக்கு அச்சாரமாக தந்திருக்கிறார், அவர் எங்களிலே வாசம் பண்ணுகிறார். இந்த துதிகள் யாவற்றையும் அவர் கத்தரண்டை எடுத்து கொண்டு செல்லுகிறார். ஆமேன். அந்த ஜபங்களையும் அவர் எடுத்துக்கொண்டு செல்கிறார். எங்கள் நோக்கங்கள், எங்களுடைய சிந்தனைகள், எங்களுடைய ஜபங்கள் யாவற்றையும் அவர் எடுத்து செல்கிறவராக இருக்கிறார். அதிலே கர்த்தருக்கு நன்றி செலுத்துவோம். இன்று 20-ஆம் தேதி 7-ஆம் மாதம், 20-ஆம் தேதி ஜூலை மாதம், 20-ஆம் தேதி ஆடி மாதம், 2026-ஆம் ஆண்டு திங்கட்கிழமை காலை வேளையில் இணைந்திருக்கிறோம். டொரண்டோ நேரம் காலை 8:30 நாளுக்கான வேத வாசிப்பு 2 சாமுவேல் 4:5 பழைய ஏற்பாடிலிருந்தும், எரேமியா 10 பழைய ஏற்பாடிலிருந்தும், புதிய ஏற்பாடிலிருந்தும் மத்தேயு 21-ஆம் அதிகாரம் வெற்றி நாங்கள் பதிவு செய்து நேற்றைய நாளிலே பதிவு செய்து உங்களுக்கு இன்றைய நாளிலே வாசிக்கத்தக்கதாக காலையில் எழும்புகின்ற பொழுது வாசிக்கத்தக்கதாக அனுப்பி தந்திருக்கிறோம். நாளைய நாளானையும் நாங்கள் அனுப்பி தந்திருக்கிறோம். காலை வேளையில் எழும்புகின்ற பொழுது வாசியுங்கள். கத்தர் வழி நடத்துவாராக. அத்தோடு ஜீவ மன்னா, ஜீவ வார்த்தை, நற்சிந்தனை, அத்தோடு வாக்கு தத்தம் இவற்றையும் நாங்கள் அனுப்பி தந்து கொண்டிருக்கிறோம். கேளுங்கள், மற்றவர்களுக்கும் அனுப்பி கொடுங்கள். கத்தர் தாமே வழி நடத்துவாராக. திங்கள் முதல் வள்ளி வரை தேவனிடம் ஒரு நிமிடம் என்ற தலைப்பின்களையும் அந்த காரியத்தை அனுப்பி தந்து கொண்டிருக்கிறோம். கேளுங்கள், மற்றவர்களுக்கு அனுப்பி கொடுங்கள். கத்தர் வழி நடத்துவாராக. அதிகாலை, காலை, மதியம், மாலை, இரவு, நள்ளிரவினை இந்தந்த நாடுகளிலிருந்து இணைந்து ஊழியங்களை செய்ய ஆயத்தமாகிற ஒவ்வொருவரையும் அதே வேளையிலே இணைந்து கேட்டுக்கொண்டிருக்கிற சங்கமம் .com, சங்கமம் தமிழ் கிறிஸ்பல் .com ஊடாக கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் உயிர்த்தெழுந்த வல்லமை உள்ள இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்தி வரவேற்றுக் கொண்டு நாங்கள் இந்த வேளையிலும் ஜெப வேலை கூட கடந்து செல்ல இருக்கிறோம். வெற்றியெல்லாம் தொகுத்து வழங்க சகோதரி ஜானட் அவர்கள் ஜெயமன் தேசத்திலிருந்து மாலை வேளையில் இணைந்திருக்கிறார்கள். அதிக கால வேளையில் எங்களுடன் சகோதரன் பாஸ்டர் அண்டன் தாசன் அவர்கள் டொரண்டோ கனடாவிலிருந்து இணைந்திருக்கிறார்கள். மாலை வேளையில் எங்களுடன் சகோதரி சாந்தி அவர்கள் நோர்வே தேசத்திலிருந்தும், இரவு வேளையில் எங்களுடன் சகோதரி ஐரீன் அவர்கள் இணைந்திருக்கிறார்கள். ஜெபங்களுக்கூடாக வழிநடத்த மீதியான ஊழியர்கள் இணைகின்ற பொழுதும் அவர்களை இணைத்து வழிநடத்த கத்தர் உதவி செய்வாராக. கத்தருடைய கரத்திலே ஒப்புவிப்போம். அதே வேளையில் நிறைவு ஜெபங்களை சௌரி ஏமி புஷ்பராஜா அவர்கள் திரும்பமாக இணைந்து எடுத்து வருவார்கள்னு விசுவாசிக்கிறோம். கத்தர் கரத்திலே ஒப்புவித்துக் கொண்டு சௌரி டோலி அவர்கள் டொரண்டோ பகுதியிலே அவருடைய உறவினர்களுடன் இந்த வாரத்தை செலவழிக்கிறார். அதனால் இணைய முடியவில்லை நினைக்கிறேன். அந்த வேலையை அவருக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். கத்தர் பெரிதான காரியங்களை வழிநடத்துவாராக. நாங்கள் இந்த வேலையிலும் ஊழியர் சௌரி ஜானட் அவர்களை வரவேற்றுக் கொண்டு அவரிடம் ஒப்படைக்க இருக்கிறோம். அவருக்கும் மாலை வணக்கங்களை கூறுவோம். வழி நடத்த கத்தர் உதவி செய்வாராக. இணைந்திருக்கிற சௌரி சௌரன் குணா அவர்களையும் லண்டன் அறியோருந்து காலை வேளையில் இணைந்திருக்கிறார். அவரிடம் ஒப்படைப்போம். அவரையும் வரவேற்றுக் கொண்டு அவரிடம் ஒப்படைப்போம். சௌரி மேகலா வாஸ் அவர்கள் கொழும்பு இலங்கையிலிருந்து இணைந்திருக்கிறார். முதல் முதலாக நான் நினைத்திருக்கிறேன். அந்த வயலே கொழும்பு இலங்கையிலிருந்து இணைந்திருக்கிறார். அவரையும் வரவேற்றுக் கொண்டு இவ்வ வேளையில் இணையுங்கள். சௌரி சிசிலியாமா இந்த வேளையில் இணைந்திருக்கிறார். அவரையும் வரவேற்றுக் கொண்டு அவரிடம் படிப்போம்.

எல்லாவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். தேவன் உங்களோடும் கூட இருந்து நன்மையான காரியங்களை செய்வாராக என்று என்னாலே புதிதாக இணைந்திருக்கிற மகள் அவர்களை கததாமே ஆசீர்வதித்து எங்களோடு இணைந்தது உங்களுக்கு நல்லது. நாங்கள் ஒருமித்து தேவனுடைய நாமத்தை நாங்கள் உயர்த்துவோமாக. எனக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். என்னுடைய அடுத்த மாதம் என்னுடைய பயணங்கள், கனடா தேசத்துக்கு போகிற பயணங்கள், என்னுடைய புத்தக வெளியீடுகள், இவைகளை எல்லாம் கர்த்தர் செய்ய வேண்டும். ஏனென்றால் நான் மிகவும் வாஞ்சையாக இருக்கிறேன். ஏனென்றால் என்னை படிப்பிச்ச ஆசிரியர்கள், என்னுடைய கிராமத்து மக்களை நான் அழைத்திருக்கிறேன். அவர்கள் கூட வர வேணும் என்று நான் விரும்புகிறேன். அவர்கள் உண்மையிலேயே யாரும் எதுவும் சொல்லிடாதபடி அவர்கள் எல்லாரும் வர வேண்டும். ஏனென்றால் அப்படி ஒரு சந்தர்ப்பம் எங்களுக்கு இனி கிடைக்காது. ஆனாலும் என்னுடைய பயணத்துக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். ஏனென்றால் மிக மிக கஷ்டமான சூழ்நிலைகள் இருக்கிறது. ஆனாலும் கர்த்தரங்களை பலப்படுத்தி நடத்த வேண்டும். யுத்தங்களின் காரியங்களாக இருக்கிறது. ஆகவே நாங்கள் இந்த வேளையிலே நாங்கள் ஆலயத்துக்கு போவதனால் என்ன நன்மைகள் கிடைக்கும் என்று சொல்லி பார்த்துவிட்டு நாங்கள் ஜெபத்துக்காக கடந்து செல்வோம். சங்கீதம் 16:11 தேவ சமூகத்தில் எங்களுக்கு பரிபூரணம் கிடைக்கும். நாங்கள் ஆலயத்துக்கு போகிறபடியா அங்கு ஜீவமாக்கத்தை எனக்கு தெரியப்படுத்துவீர். உம்முடைய சமூகத்தின் பரிபூர்ண ஆனந்தமும் உம்முடைய வலது பாகத்தின் நித்திய பேரின்பமும் உண்டு சொல்லி சொல்லப்படுகிறதை நாங்கள் காணக்கூடியதா இருக்கிறது. வருங்கள், வலது பாசத்தில் நித்திய பேரின்பம் இருக்கிறதை நாங்கள் காணக்கூடியதா இருக்கிறது. இயேசுவானவர் சிலுவையிலே சிலுவையை சகித்த போது அவருக்கு சந்தோஷமாய் இருந்தது. தேவனுடைய பிரசன்னத்தில் நம்பிக்கை உள்ள ஜனங்களை தேவனிடம் கொண்டு வந்தார். அது சந்தோஷம். அப்படியே அங்கு தேவனை வழி நடத்துகிற வாழ்விலே நாங்கள் அந்த பாதையிலே நாங்கள் வழியா இருந்தார் அது சந்தோஷமாயிருக்கும். அழியாத நித்திய ஜீவன் பெற அது எங்களுக்கு சந்தோஷமாயிருக்கும். எதனால் தான் இன்று நாங்கள் தேவ சமூகத்துக்கு போய் தேவாலயங்களுக்கு போய் ஆராதனை செய்ய வேண்டியவர்களாய் இருக்கிறோம். அது மட்டுமல்ல, ஆவிக்குரிய பலன் கிடைக்கும். ஏனென்றால் ஏசாயா 40:31 கர்த்தருக்கு காத்திருக்கிறோம், புது பலன் அடைந்து கழுகளை போல செட்டி அடித்து எழும்புவார்கள், அவர்கள் ஓடினாலும் இழப்படியார்கள், நடந்தாலும் சோர்ந்து போகார்கள் என்று சொல்லி எழுதி இருக்கிறது. பாருங்கள், எங்களுடைய சொந்த வலிமையை விட எங்கள் தேவன் தருகிற வலிமை அது பெரிதானது என்று சொல்லி நாங்கள் பார்க்கிறோம். ஏனென்றால் அங்கு ரோமர் 10:17 விசுவாசத்திலே நாங்கள் வளர வேணும் என்றால் விசுவாசம் கேள்வியினால் வரும், கேள்வி விசுவாசத்தினால் வரும் என்று சொல்லி எழுதி இருக்கிறது. ஆகவே நாங்கள் தேவனுடைய வார்த்தையிலே அங்கு விசுவாசம் வைத்து அதை நாங்கள் அந்த வசனத்துக்குள்ளே நாங்கள் வாழ்வழிப்போமா இருந்தா எங்கள் ஆலயத்துக்கு போகும்போது விசுவாசம் எங்களுக்குள்ளே வளரும். வார்த்தையிலே அங்கு விசுவாசம் அங்கு ஒட்டப்பட்டிருக்கிறது போல, 2:3 என்று சொல்லி இருக்கிறது போல விசுவாசம் எங்களுக்கு முக்கியமாயிருக்கிறது. அது விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான் என்றும் எழுதி இருக்கிறது. ஆகவே எங்கள் வாழ்க்கை மாற்றப்படும். இப்ப ஏனென்றால் ஆலயத்துக்கு போவதனால் அதுக்குரிய பலன்கள் எங்களுக்கு உண்டாகும் என்று சொல்லி நாங்கள் பார்க்கிறோம். ஆகவே நாங்கள் என்னால் லட்சியத்துக்காக கடந்து செல்வோம். கர்த்தராமே கூட இருந்து வழி நடத்த வேண்டும். எங்கள் ஏனென்றால் எங்கள் இலங்கை தேசத்திலே இன்றைய நாட்களிலே அங்கு பயங்கரங்கள் பயத்தின் காரியங்கள் நடக்கும் என்று சொல்லி இருக்கிறார்கள். ஆனாலும் கர்த்தர் எங்கள் தேசத்தை மக்களையும் காக்க வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபம் பண்ணுவோம். ஏனென்றால் அந்த ஜெபங்கள் முக்கியமாயிருக்கிறபடியா நாங்கள் இலங்கை தேசத்துக்காக, இலங்கை தேசத்திலே இன்றைக்கு பயங்கரங்கள் இருக்கிறது, தாளமக்கம் வரப்போகிறது, 5 தாளமக்கம் 4 தாளமக்கம் என்று எத்தனையோ காரியங்களை அங்கு பயமுறுத்தி கொண்டிருக்கிறார்கள். அப்ப எங்கள் இலங்கை தேசம் வானமண்டலங்க தரமாக்கங்கள் கடல் பிராந்தியங்கள் ஆண்டவர் சொன்னால் ஆகும், கட்டளையிட்டா நிற்கும், நில் என்று சொன்னா அது நிற்கும்,
ஆகவே எங்கள் இலங்க தேசத்துக்காக இலங்க மக்களுக்காக ஒவ்வொருவரையும் ஒவ்வொரு பகுதியில இருக்கிறார்களே நண்டா கற்பிணி தாய்மார்களாயிருக்கிறார்கள், சிறு பிள்ளைகளாயிருக்கிறார்கள், வாலிப யுவதி இளம் குடும்பங்களாயிருக்கிறார்கள், முதியோராயிருக்கிறார்கள். ஆகவே எங்கள் தேசம் காக்கப்பட வேண்டும், எங்கள் தேசம் மக்கள் மனம் திரும்ப வேணும், ரட்சிப்பை காண வேணும், இது இந்த இயற்கை அழிவுகள்ல இருந்து எங்கள் மக்கள் விடுதலையும் ஆக வேணும் என்று சொல்லி பாஸ்டர் அவர்கள் நீங்கள்

0: பத்திலே வழி நடத்துங்க.
1: கிருபையும் இரக்கமும் பரிசுத்தம் நிறைந்த எங்கள் அன்பு தகப்பனே, உம்மை துதிக்கிறோம், தோத்தரிக்கிறோம், வாழ்த்துகிறோம். உண்மையோடும் ஆவியோடும் நாங்கள் தொழுது கொள்ளுகிறோம். நீர் எங்களை அழைத்த தேவன். நாங்கள் இலங்கையில் இருந்து வந்தாலும் அந்த இலங்கை தேசத்தை நேசிக்கிறோம், மக்களை நேசிக்கிறோம். ஆண்டவரே, அந்த மக்களை ஒரு கணம் நோக்கி பார்க்கும்படியாக ஜபிக்கிறேன். அவர்கள் அறியாமையில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள், மதங்களில அந்த சிலை வழிபாடுகளில வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஆண்டவரே, அவர்களை ஒரு கணம் மன்னிக்கும்படியாக ஜபிக்கிறேன். ஆண்டவரே, அந்த மக்களிலே இருந்து கிறிஸ்தவர்களாக எங்களை வெளிநாடுகளில பல இடங்களில நீர் எங்களை ஒவ்வொரு தேசங்களிலேயும் எங்களை பிரித்தெடுத்திருக்கிறீர். அன்று ஆபிரகாமுடைய தகப்பன்மார் ஒரு விக்கிர ஆராதனையில இருந்து ஆபிரகாமை பிரித்தெடுத்த தேவன் அல்லவா நீர். ஆண்டவரே, இன்றைக்கு அந்த இலங்கை தேசத்துல அந்த விக்கிரகங்களில விக்கிர ஆராதனையில இருந்து வாழுகிற மக்களின் குடும்பங்கள்ல இருந்து பல கிறிஸ்தவர்களை நீர் உருவாக்கி இருக்கிறீர். ஆண்டவரே, இந்த கடைசி காலத்துல இந்த மத வழிபாடுகள் உள்ள மிஞ்சிய ஒவ்வொரு மக்களும் ஒன்றான மெய்த்தவனாய உம்மையும் நீர் அனுப்பினவனாய இயேசு கிறிஸ்துவை இந்த காலத்தில் அறிந்து கொள்ள கிருபை செய்வீராக. அப்படி ஆபிரகாமை பிரித்தடித்தீரோ, அதே போல அந்த இலங்கை தேசத்தில் இருக்கிற மத வழிபாடுகளில் உள்ள ஒவ்வொரு மக்களும் இப்படியான அந்த இலங்கை தேசம் ஒரு பாவப்பட்ட தேசமாக அழிந்து போகிற தேசமாக போகக்கூடாது. ஆண்டவரே, அவர்கள் துன்மார்க்கத்தில வாழ்ந்து மறிப்பது உமக்கு பிரியமில்லை அல்லவா. ஆண்டவரே, அந்த துன்மார்க்க மனம் திரும்பி உம்முடத்துல வந்து உம்முடைய நித்திய வாழ்வை பெற்றுக் கொள்வதெல்லாம் உம்முடைய விருப்பம். ஆண்டவரே, இப்படியான காரியங்கள் பல இதுவரை நடந்திருக்கிற யுத்தங்கள், பாவ காரியங்கள், சாப காரியங்கள் இலங்கை தேசத்தை பல ஆண்டுகளாக உயிரை கொடித்திருக்கிறது. ஆண்டவரே, அன்று அன்று ஆபேலின் ரத்தம் சிந்தப்பட்டதிலும் பார்க்க உம்முடைய ரத்தம் அந்த தேசத்துல பேசும்படியாக உம்முடைய தேசம்

தேசத்தில் வாழுகிற அந்த மிகுதியான மக்களும் அழிந்து போவாதபடி ஆண்டவரே உம்முடைய இரத்தத்தினாலே அவர்களுடைய பாவங்களை கழுவிவிடும்படியாக ஜெபிக்கிறேன். அன்றைக்கு நீ நினிவே பட்டணத்துக்கு இறங்கினது போல அந்த இலங்கை தேச மக்களுக்கு இறங்கும்படியாக அந்த நினிவே தேசம் 40 நாளில் அழிக்கப்பட்டு போகும் என்ற நிலையில அவர்கள் ராஜா தொடங்கி ஒவ்வொரு மக்களும் மனம் திரும்பி உம்முடத்துல வந்த பொழுது உம்முடத்துல இரக்கத்தை கேட்ட பொழுது நீர் இறங்கின தேவனல்லவா ஆண்டவரே, இந்த இலங்கை தேசம் யுத்தங்களினால் இப்படியான தாழ் அமுக்கங்களினால அந்த தேசம் மூழ்கி போகாதபடிக்கு ஒரு இரக்கத்தை காண்பிக்கும்படியாக அந்த மக்களிடத்தில அந்த தேசத்துல வாழுகிற மக்களிடத்துல ஒரு இயேசுதான் வழியும் சத்தியமும் ஜீவனும் என்பதை அந்த மக்கள் அறிந்து கொண்டு மனம் திரும்பி அந்த அழிவுகளிலே இருந்து உயிரை கொடுக்கிற தேவனாக இருக்கிறேன், நீர் ஜீவனை கொடுக்கிற தேவனாக இருக்கிறேன், நீர் இரக்கமுள்ள தேவன், நீர் கிருபைக்கு உள்ள தேவன், எங்களை எப்படி அந்த பாவ சாப ஒளியான சேற்றிலே இருந்து எங்களை தூக்கி எடுத்து கிருபையினால இரக்கத்தை கொண்டு ரட்சித்தீரே, அந்த மக்கள் மேல நீர் ஒரு இரக்கத்தை காண்பிக்கும்படியாக கிருபியை காண்பிக்கும்படியாக ஜெபிக்கிறேன். ஆண்டவரே அழிந்து போவது பொது பிரியம் அல்லவா ஆண்டவரே, அட்டு ஆபிரகாம் 10 நீதிமான்கள் கூட இல்லாமல் போன அந்த மக்கள் அழிந்து போனது போல இலங்கை தேச மக்கள் மனம் திரும்ப ஒரு மனதில் அவர்களுடைய கடினமான இருதயங்களை சத்தியமா சத்தியான இருதயமாக மாற்றும்படியாக ஜெபிக்கிறேன். ஆண்டவரே உம்முடைய பரிசுத்த ஆவியை கொடுத்து அவர்கள் ஒவ்வொருவரையும் உமக்காக எழுப்பி பிரகாசிக்க நீர் கிருபை செய்யும்படியாக ஜெபிக்கிறேன். ஆண்டவரே அந்த தேசத்துல அந்த மக்கள் ரட்சிக்கப்பட்ட மக்கள் ஒவ்வொருவரும் ஆண்டவரே ரட்சிக்கப்பட்ட மக்கள் கூட இன்னும் உமக்காக எழுப்பி பிரகாசிக்க இன்னும் பொல்லாத வழிகளை விட்டு அவர்கள் மனம் திரும்பி